0: fine pandemia is very absolute.
1: Parama Parvati Padaye Adhadeva Tujyadol Padaigalalum Tujitirakke Ariyasepe Senjyaper Adiver Varga Sevalumainu Varga Vigyasur Margu Keta Vepadai Varga Annan Pongil Sir Adiyar Varga Varga Ipubanam Illam Tirichittamukalam பார்வதி வதஞ்சி அரகராதேவா சிச்சமே சாரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வண்டி காந்த ஸ்மரணம் அரம பார்வதி வதஞ்சி அரகராதேவா.
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
3: அதாவது ஒரு சிவபுண்ணியம் செய்கின்றவன் என்ன கேட்கக்கூடாது, சிவபெருமாண்ட எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது நீதி. பிறந்தாச்சே, பிறந்தாச்சுன்னா சாவு வந்துதானே ஆகும். அப்போ சாவு வராம இருக்கணும்னா என்ன செய்யணும், பிறக்காம இருக்கணும். உலகம் சிம்பிள். பாரியார் அருமையா சொல்ற, பிறந்தா சாகணும். சரி, பிறந்தாச்சு, இப்ப சாகாம இருக்கணும். அப்ப என்ன, பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதானே. இது ஒரு சிம்பிள் மெத்தட், உனக்கு தெரியலையே. இப்ப காரைக்காலமையார் கேட்டிருக்கலாங்களே, காரைக்காலமையார் எனக்கு சாவா வர வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பார்ல சிவருமா. ஆனா அவங்க ஏன் கேட்கல, அதான் ஞானம். அப்ப என்ன, பிறவாமை வேண்டும், இரவாமை வேண்டும் கேட்டுக்கலாமா, கேட்டுக்கூடாதா? கேட்டா கொடுத்துருப்பாரு நிச்சயமா. ஆனா ஏன் கேட்கல, ஞானம் வந்தாச்சு கேட்கலதான். சிவபுண்ணியத்தை செய்து ஞானம் வரணும். ஆகினாலதான் என்ன சொன்னாரு, கொடுத்துடுற. கொடுத்தவனு என்ன பண்றான், எப்பொழுதுமே ஒரு பவர் வந்தவனு என்ன வந்துடும், கர்வம் வந்துடும். இந்த கர்வம் வந்தவனு என்ன பண்றான், உடனே எல்லா ராஜ்யத்தையும் ஆளணும், எல்லாரையும் அடக்கி ஆளணும், நாம் தான் பெரியாள்னு இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் சிவ பூஜையை விடாம செய்து கொண்டே இருந்தார்கள். சிவ பூஜையை விடல. உடனே என்ன பண்ணாங்க, தேவர்களை, அந்த தேவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. என்ன பண்றாங்க, இவ்வளவு அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறான், அப்படி இருந்தும் நீங்கள் அதை சட்டவண்ணாம இருக்கிறீங்களே, அவன் செய்யற அக்கிரமெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான். அப்ப சாமி சொன்னாரு, தெரியும், அவன் செய்யறதெல்லாம் தப்பெல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுமா பேசாம இருக்கிறீங்க. ஆமா, ஏன், அவன் தான் மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையே சொல்லி அண்ணன் நெக்கிரிக்கு பாவம் பண்ணி பேண்ட வாங்கிட்டு இருக்கானே, நான் எப்படி செய்ய முடியும், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு சைவன் சிவபெருமானத்தை எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும், நமக்கே இருக்கு பாவம் மன்னிப்பு. இந்த பாவம் மன்னிப்பு என்னவோ கிறிஸ்டியன்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு, நம்மகிட்டையும் பாவம் மன்னிப்பு இருக்கு. அந்த பாவம் மன்னிப்புக்காக செய்யற கிரியை தான் அகமர்ஷனம் மார்ஜனம். அது சிவபுண்ணியம் தீட்சை வரும்போது நான் சொன்னேன், தீட்சை ஏன் பெறணுங்கிறதுக்கு அது ஒரு காரணம். சிவ தீட்சை இல்லாமல் சிவபெருமான்ற மன்னிப்பே கேட்க முடியாது. அதுலயும் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறாங்க, அது ஒரு பெரிய கான்செப்ட். சைவத்தில் பாவ மன்னிப்பு உண்டா அப்படி கேக்குறாங்க சில பேர். என்னையா, நீங்க தான் எல்லாம் நல்வினைக்கு தகுந்தால இன்பத் துன்பம் வருது அப்படின்னா அப்புறம் கடவுள் இருக்குங்கிறான். நல்வினைக்கு தகுந்த இன்பம் வருது, தீவினைக்கு தேவை வருது, அவ்வளவுதானே. பெரிய கடவுள் இருக்கு பொண்ணும், நல்ல கேள்வி தானே. சத்தடுத்து சாப்பாட்டுக்கு சேஷையர் ரெக்கமெண்டேஷன் வேணுமான்னு கேட்டான். சாப்பாடு போடுறது சத்தடத்துல, அத அப்பொழுது அவர் சொன்னார், தீவிர சமானுடைய கான்செப்ட் அதுதான் சொன்னார், தெரியும். அது அதனாலதான் அகமர்ஷனம், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் யாரு, சிவபாதையர், அதுதான் பண்ணார். ஞானசம்பந்தர் வந்து அவர் அழும்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது சிவபாதையர் என்ன பண்ணிட்டு இருந்தார், சேக்கலார் என்ன சொன்னாரு, குளிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னார், நீராடி முடிச்சிட்டாரு, நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார் ஆராத காதலினால் அகமருடம் பணிய அகமர்ஷனம் செய்து கொண்டிருந்தார். மார்ஜனம் அகமர்ஷனம் நமக்கிட்ட, அதாவது உண்மையில பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை விட நம்ம பாவ மன்னிப்பு தான் வெரி சிம்பிளிஃபை. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி என்ன, அது ஒரு பெரிய விஷயம், அப்புறம் சொல்றேன். சைவத்தில் பாவ மன்னிப்பு உண்டா? ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த சிவகாசிங்கிற ஊருக்கு நான் பேச போயிருந்தேன். அது ஒரு அம்மன் கோயில். அம்மன் கோயில் வந்து ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு, நேர் ஏற்றால சர்ச், இங்க அம்மன் கோயில். அந்த கோயில நான் பேசணும், இந்த கோயில பேசுறது அங்க சர்ச்சு கேட்கும். அன்னைக்கு மறுநாள் வந்து கிறிஸ்மஸ், 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், 24ஆம் தேதி நான் பேசுறோம். அப்ப அந்த கோயில் கமிட்டியாரெல்லாம் என்ன சொன்னாங்க, சார் நீ கிறிஸ்டியன்ஸ் படாத பாடுபடுத்துறான், ஆகினால நீங்க என்ன பேசணும் தெரியுமா, நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையா? இல்ல, நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு இருக்குன்னு நீங்க பேசுறது அவனுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடிச்சு விட்டேன், நீங்க ஏதாவது கலாட்டா வந்தா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா. ஏன்னா அந்த கோயில் ட்ரஸ்டீஸ் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாத்தையும் அடியாள் உண்டு. நீங்க அடிச்சு என்ன வேணாலும் விளாசுங்க, இல்லையா, ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பாவ மன்னிப்பை பத்தி பேசுறேன். அப்பதான் அவங்களே சொன்னாங்க, இப்படி பாவ மன்னிப்பு நம்மள இருக்கா சார், இருக்குது. நாமே என்ன பண்றோம்னா, அந்த பாவ மன்னிப்புங்கிற ஒரு கான்செப்டை வைத்துக் கொண்டு அவன் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நமக்கு வந்து மார்ஜனம், அதாவது எப்படி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தூள தேகத்தினால் செய்த பாவங்கள் ரெண்டு விதமா கேட்டா போ சிவபெருமான், அது அனுஷ்டானத்துல அதுக்கு பேர் மார்ஜனம் அகமர்ஷனம். அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி சொன்னதா, வௌஷட்டுங்கிற மந்திரம். அப்பதான் வௌஷட், ஒரு மந்திரம் என்பது 7 கோடிகளை உடையதா, ஒரு மந்திரத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரணவம் இருக்கணும், பீஜம் இருக்கணும், அப்புறம் மந்திரம் இருக்கணும், அப்புறம் கோடி இருக்கணும். அந்த 7 கோடிகள் தான் மந்திரம், அது வௌஷட் அப்படிங்கிற மந்திரம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது அது கிரியைகளை பற்றி பேசும்போது வழக்கமாக சொன்னேன். இப்போ ஏன்னா ஒன்று சொன்னோம்னா அது 30 சங்காரம் விட்டு போயிடும். அப்போ சொன்னார், எனக்கு நல்லா தெரியும், அவன் தினந்தோறும் அவன் செய்கின்ற தவறுகளை எல்லாம் என்ன பண்ணுறான், மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையினால தினந்தோறும் அன்னன்னைக்கு அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறான், எங்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிடுறான். அப்புறம் நான் எப்படி தலையிட முடியும்? அப்படியா, அப்ப இனிமே எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா, நாங்கிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணுமா, வழியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே, அப்ப ஒரு சிரிப்பு தான், நான் ஒன்னு சொல்றேன், நீ அதை செய்யினர் செஞ்சா ஐ கேன் இன்டர்ஃபியர்னர். அவன் சிவ பூஜை செய்வதை கைவிடும்படியாக பண்ணு. ஒரு
4: வழிவன்மை
3: கொடுத்தால் சிவாகமத்திலே இவர் சொன்னது தப்பாயிரும் இல்லையா. அப்ப லா மேக்கர் அதுதான திருவிழாங்கிறோம், எங்கேயெல்லாம் அப்படி அந்த லூப் போட காட்டுறாரு. அப்பதான் அப்பொழுது அதற்காக தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த ஒரு பெரிய கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. என்னன்னு கேட்டா, அந்த கமிட்டிக்கு யார் தலைமை தாங்குறா, திருமால் தான் தலைமை தாங்குற. அந்த திருமால் தலைமை தாங்கி அப்பொழுதுதான் என்ன வருது, பௌத்த சமயத்தினுடைய கருத்துக்களை அப்பொழுதுதான் விதைக்கிற. ஆகவேதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவன் யார் என்றால் ஆதிபுத்தன். அந்த ஆதிபுத்தன் யார் என்றால் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன், அவரை தான் தோற்றுவிக்கிற. ஏன்னா எப்பயுமே இந்த லூப் ஹோல்ல போறது அவர் மாதிரி யாராலும் முடியாது. கீதையில கூட அப்படிதான், இதுல மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா லூப் ஹோல தானே கண்டுபிடிக்கிறாரு. இல்ல அப்படி ஒரு பெரிய பிரச்சாரம். அதனாலதான் நின்று கேட்டா, இப்ப இன்னொன்னு கவனிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயம் பாருங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எனக்கு என்ன சந்தேகம்னா, சில விஷயத்த உங்களுக்கு சொல்லணும், நான் இப்படிதான் வருது. என்னுடைய முழு விவரம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் 99 பாடல்கள்னால நம்ம மகாதூரடிகள் புராணத்துல இந்த கதை வருது. அந்த இடத்துல நீங்க எதை படிச்சாலும் படிக்காட்டணும், அந்த மகாதூரடிகள் புராணத்துல வரக்கூடிய பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் இருக்கே, அந்த கடவுள் மாமனியுடைய விளக்கத்துக்கு மட்டுவில் மாக்கா வேர்பிள்ளை எழுதின விளக்கத்தை கட்டாயம் படிக்கும். அந்த இடத்துலதான் பௌத்த சமயத்தினுடைய கொள்கை என்னங்கிறத அடிச்சு பிச்சு உதறுவார். உண்மையிலேயே அதை படிச்சீங்கன்னா பௌத்த சமயம்னா என்ன நமக்கு அப்பதான் புரியும். மாக்கா வேர்பிள்ளை அப்பதான் அவருடைய கல்வி அறிவு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும், ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் இதெல்லாம். ஜியு போப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட போகிறேன் என்ற விஷயம் எனக்கு தெரிந்தவுடன், ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியா இவரை மிஷனரியா அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப முடிவு பண்ண உடனே நான் என்ன செஞ்சேன்னு சொல்ற, என்ன சென்றால் இந்தியாவில் தோன்றிய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தத்துவங்கள் பற்றிய நூல் அப்பொழுது அவருக்கு என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. அவருக்கு அந்த ஹீப்ரூ லாட்டின் அதெல்லாம் தெரியும், ஆனா தமிழ் சான்ஸ்கிரிட் தெரியாது. ஆனா என்ன பண்ணாரா, இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவங்களை பற்றி என்னென்ன புத்தகம் இருக்கோ ஆக்ஸ்போர்ட்ல அவ்வளோத்தையும் படிச்சு முடிச்சேங்கிற சொல்றாரு போப். அதுல பௌத்த சமயம் பற்றி 6 ஆங்கில அறிஞர்கள் எழுதிய நூல்களை நான் படித்தேன். அவங்க ஆதரவு பேர் எல்லாம் கொடுக்கிறார் அவ்வளவு. அதுல ஒரு நூல் என்ன, ஆர்ச் பிஷப் ஆஃப் சிலான். அப்ப ஆர்ச் பிஷப் இருக்கான் சிலான்ல, அவனும் புத்தி சித்த பிறகு எழுதிக்கிறான், அந்த நூலையும் படிச்சேன்னு எழுதுறாரு. எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சேங்கிற, படித்து முடித்து விட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்து தமிழ் படித்து சம்ஸ்கிருதம் படித்து சைவ சித்தாந்தம் படித்து வாதவருடைய கடவுள் மாமுனியுடைய நூலை படிக்கும் பொழுது அந்த கடவுள் மாமுனியருடைய விளக்கத்தை நான் தெரிந்த பிறகுதான் பௌத்த சமயம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் எழுதிய அத்தனை பேரும் தேவ மிஸ்ரெப்ரசன்ட். அந்த ஆங்கில அறிஞர்கள் புத்திசத்தை பற்றி எழுந்ததெல்லாம் அவ்வளவு தவறு அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சரியமான செய்தி பாருங்க, அப்ப அவரையே தேத்தி. ஆகினால அந்த அப்பொழுது அந்த புத்தமத பிரச்சாரம் நடக்கிறது. நடந்தவுடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், பெரிய பீரங்கி. இப்பயுமே இந்த மிஸ்ர பிரசன்டேஷன் ரொம்ப நாங்கன்னா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பொய்ய பல நாள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையாயிரும். அது போல சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 3 பேர் மட்டும், அந்த 3 கோட்டைகள் இருக்கு அசுரர்கள், அந்த அசுரருடைய தலைவன் இருக்கிறானே அவனுடைய பேரு தான் இந்திராட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி. அது குறிச்சிருந்த பேர் இந்திராட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி, அது அசுர தலைவர்களுடைய பெயர். அப்போ அசுர தலைவர்களும் மாறினாங்க, புத்திசத்தை எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்களே அவருடைய சிட்டிசன்ஸ் எல்லாரும் சிவபூஜையை கைவிட்டு பௌத்த சமயமே தழுவினார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, 3 பேர் மட்டும் அவர்கள் சிவபூஜையை விடாம செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிரஜைகள், தேவர் ஒன்லி சிட்டிசன்ஸ் நாட் த கிங்ஸ். அவங்க பேரு தான் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. சுதன்மன் சுசீலன் சுபுத்தி பொதுவாக அப்பொழுது இந்த 3 பேரும் அவர்கள் சிவபூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். ஆகையினாலதான் என்ன பண்ணாரு, அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது இந்த 3 ஓய்ந்தார்கள். கோட்டை தீ பிடிச்சி எரியுது, அசுர தலைவர்கள் அடிந்தார்கள், ஆனால் இந்த 3 உயிர்ந்தார்கள். அத அருமையா சொல்லிடுற, உய்ய வல்லான் ஒரு 3 காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. திருவாசலவர் திருவுந்தியார் இருக்குவாங்க, திருவுந்தியார்ல அந்த

மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானு கே உந்தி பர இளமுளை பங்கன் என்று உந்தி பர. அப்ப அந்த மூவர்கள் ஏன் உயிர்ந்தார்கள் தேவாரம் முழுசும் படிங்க, எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? இப்பதான் தெரியுது. இங்க காஞ்சி புராணம் படிச்சாதான் அந்த மூவர் தேவாரத்துக்கு உயிர் வருது. அதே போல ஞானசம்பந்த பெருமான் பாடினார். அவர் என்ன சொன்னார், எல்லாரும் பாடுறாங்க ஒருத்தர் மட்டும் இல்லை. அவர் என்ன சொன்னாரு, பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள்

திருவி சொருவின் நிறையோடும் ஆவா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தான். இந்த திருவண்ணாமலை பதிகம் பூரா ஒரு நைஸ் வெப்பர். முதல்ல ரெண்டு வரியில சிவபெருமானுடைய பெருமை, ஞானசம்பந்தனுடைய மெத்தட். நாலு வரி இருக்கு, நாலு வரியில முதல் ரெண்டு வரி சிவபெருமானுடைய பெருமை, அடுத்த ரெண்டு வரி என்ன தெரியுமா, அந்த திருவண்ணாமலையுடைய இயற்கை காட்சி. தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சார. ஆமான்னா காட்டு பசுன்னு அர்த்தம். ஆமா பிணை வந்து அணையும் சார. இந்த காட்டு பசு வந்து குத்தி கொண்டு மானை பார்த்தான். ஆனா அங்க எப்படி இருந்ததுதான், காட்டு பசுவும் மானும் விளையாடி கொண்டிருந்ததுதான். ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அப்படி இது மாதிரி எத்தனை இடங்கள் தேவர் படம். அந்த மூவர்கள், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார்கள், அந்த மூவருக்கு வந்து என்ன பண்ணார் என்றால், அது எங்க வருதுன்னு கேட்டால், எல்லாம் தேவாரம் மேற்கொள்ளது. புராணங்களையும் தேவாரத்தையும் படிச்சாதான் தேவாரத்துக்கு உயிர் வருது. அது எங்க சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருப்புன்கூர் பதிகத்துல சொல்றார், மூவையில் செற்ற ஞான்று உயிர்ந்த மூவரில் இருவர் இருவர் நின் வாயிற்காவலராக. சிலர் தெரியுதா, அந்த சுதன்மன் சுசீலன் இருக்கிறாங்களே, அந்த சுதன்மனும் சுசீலனும் தான் எப்படி இருக்கிறார்கள், இந்த சிவபெருமானுடைய வாயிற்காப்பாளராக. அது ஒரு பதம், அந்த பதத்துல இப்ப இருக்கிறவங்க. அதனால அசுரர்கள் என்று காட்டுவதற்காக தான் அவர்களை பெரிய உருவமா போட்டு, அசுரன்னு அசுர பல்லு பீருவோம், பெரிய மீச. சில கோயில பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இவ்வளவுதான் இருக்கும், இவங்க அவ்வளவு உயரம் இருப்பாங்க. ஏன்னா அசுரர்களை காட்டுவதற்காக. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அவர்கள் வாயு காப்பாளராக, திரு அணுக்கன் திருவாயில்னு பேர். அந்த திரு அணுக்கன் திருவாயில ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறார் என்றால், ஒருவர் இடது காலை ஊண்டி இருப்பார், இன்னொருத்தர் வலது காலை ஊண்டி இருப்பார். அவருடைய கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒருவர் எப்படி காட்டுவார், இப்படி காட்டுவார், ஒருவருடைய கைய பாத்தீங்க, இன்னொருவர் கை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அந்த துவார பாலகர் என்ற பதம் இருக்கு, அந்த பதம் தான் சண்டி உண்டி. அந்த சண்டி உண்டிங்கிற பதத்துல இப்பொழுது இருக்கிறவர்கள் இந்த சுதர்மனும் சுசீலனும். எப்படி சண்டி என்பது ஒரு பதம், அதுல சண்டைய சொன்னாங்க இப்ப இருக்க. அந்த மூன்றாவது வரக்கூடிய சுதன்மன் சுசீலன் சுபுத்தி இருக்கான் இல்லையா, அந்த சுபுத்தி தான் குடமுடா நந்தியாக வருகிறார். அந்த குடமுடா நந்தியாக இருந்து சில காலம் இருந்து அப்புறம்தான் அவரைத்தான் மறுபடியும் மாணிக்க வாசகராக அனுப்புகிறார். குடமுடா நந்தியா, அதாவது திரிபுரம் எரித்த காலத்துல அவர் வந்து அந்த மூவரில் ஒருவராக இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் இவங்க நேரம் வந்துட்டாங்க துவாரபாலகர்கள், அவர் மட்டும் என்ன பண்றாரு, ஒரு பதத்தை கொடுக்கிறார். கொடுத்து மறுபடியும் என்ன பண்றார், ஆகவே அவருடைய அவதார நோக்கம் எப்படின்னு கேட்டா அருமையா சொல்வாரு. அத திருவிடையாட புராணத்துல சொல்ற மாணிக்கவாசகர் எதற்காக அவதாரம் செய்தாருங்கிறது இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. இந்த புத்த சமயமாகிய இருளை முத முதல உண்டாக்குனது யாரு தெரியுமா, மாயன் திருமால். வாதவெளி புராணத்தை சொல்றார், எப்படி சொல்றார்,

0: வளம் பதியதனில் அமாத்தியரில் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க மாயனிடும் முத்தையிருள் மறைந்து ஓட சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார். அப்ப புத்த இருள் யாருனால வந்தது? மாயனிடும் புத்த இருள். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, சார் நம்ம இப்படி கதை சொல்றோம், வைணவன் ஒத்துக்கிடுவானான்னு ரொம்ப நாள மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். ஒரு நாள் இது நிவர்த்தியாச்சு. ஏன்னா கந்தவன் ஐயாட்ட முதலே சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். எனக்கு ரொம்ப நாளா என்னடா நம்முடைய புராணங்கள் இப்படி சொல்லியிருக்கே, இது உண்மையா இருக்குமா, வைணவன் இதை ஒத்துக்கொள்வானா என்று எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு நாள் இது விட கிடைச்சது. எப்ப கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அயோத்திக்கு சென்றிருந்தேன். அயோத்தியில தான் அந்த ராமருடைய கோயில் இருக்கிறது, தங்க கோயில். இன்னைக்கு பெரிய இந்தியாவிலேயே பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அயோத்தி. அது ராமனுடைய அவதார ஸ்தலம் அயோத்தி. அது வந்து சரயு நதி போது சரயு நதியில தான் அவருடைய மரணம் நடந்தது. அவர் ராமருடைய மரணமும் அங்கதான். அப்பொழுது அந்த ராமர் கோயில் இருப்பாருங்க, அவன தங்கம், தங்கத்தினால கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில்ல 21 உப அவதாரங்கள், திருமாலுடைய மகா அவதாரங்கள் 10, திருமாலுடைய உப அவதாரங்கள் 21. அந்த 21 உப அவதாரங்கள்ல புத்த அவதாரம் இருக்கு, அதை மறுக்கல அவங்க. பெரிய எவ்வளவு விஷயம் பாருங்க. நான் போய் அந்த அயோத்தியில ராமர் கோயிலேயே அதை பார்த்த பிறகுதான் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும். ஹிந்தியில எழுதி போட்டிருந்தான். அப்புறம் உபவதாரங்கள் 21 உபவதாரங்கள்ல என்ன வருது? புத்தாவதாரமும் வருது. அப்ப என்ன தெரியுது, அவங்களுக்கு அந்த கான்செப்ட் உடன்பாடு, புத்தாவதாரம் எடுத்தாருங்கிற கருத்து வேற்றுமே இல்லை. அவன் நோக்கவனே வேற ஏதாவது சொல்லணும், அது வேற விஷயம். அதனாலதான் சிவஞான சித்தியால ஒரு குடி பிடிச்சார். இந்த இடத்த சிவஞான சித்தியால என்ன பண்ணாரு, அந்த வைண அந்த பாஞ்சராத்திரிய கொள்ளைய மறுக்கும் போது ஒண்ணு கேட்பார். கீதை பிரமாணம் இல்லை சைவர்களுக்கு. கீதையினுடைய நோக்கம் என்ன? அது ஞான நூல் அன்று, அவ்வளவுதான். கீதையை சொன்னது தப்பானா? இல்ல, கீதையை சொன்னது சரிதான். ஏன்னா எல்லாமே சிவபெருமான் நினைக்கிறத இவர் மூலமா சாதிக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்லணும். எப்பொழுதுமே சிவபெருமான எண்ணத்துக்கு மாறாக ஒண்ணு நடக்குமா? நடக்குமா? நடக்க முடியாது. நடந்தா எப்படி கடவுளாக முடியும்? அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, அந்த மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காகவே சிவோகம் பாவனையில அவர் என்ன செய்யறாரு, சாமி ஒரு கேள்விதான் கேட்கிறார். இந்த இடத்துல கீதையை பற்றி ஏன்னா கேட்கிறாங்க பேர், கீதை நமக்கு உடன்பாடா இல்லையா? நிறைய போனீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கணைகள். எல்லாரும் கீதையை தான் பெருசுன்னு எழுதிட்டு இருக்காங்க சார். நீங்க என்னன்னா கீதையை பற்றி ஒண்ணுமே வரல, நம்முடைய சமய நூல்ல எங்கேயா கீதையை பற்றி வருதா? அப்ப கீதை நமக்கு அத்தாரிட்டியா இல்லையான்னு கேக்குறான். ஆனா நம்ம சைவர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க, கீதை அத்தாரிட்டி இல்ல, ஏன் தெரியுமா, அது சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறான். அப்படி இல்ல, கீதை சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளாம இல்ல, தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படி பார்த்தால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை எல்லாமே சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு. ஆரம்பம் போறான் அப்ப ஒத்துக்காதான், எல்லாம் தான் ஒத்துக்கூடாதே, அப்ப அதை மட்டும் ஏன் ஒத்துக்கிற? கேள்வி கேள்விக்கு பதில் அப்படி சொன்னா என்ன சிக்கல் வருது? ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி நான் அப்புறம் விளக்கிறேன். அது இன்னைக்கு இல்ல. ஏன்னா கீதை நமக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படிங்கறத கீதையிலிருந்தே வசனத்தை காட்டி நான் சொல்ல போறேன். ஒரு பெரிய விஷயம். அப்போ கீதை என்ன கேட்டா, அவருக்கு என்ன கேட்டாரு, ஒரு கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அந்த கிராசிங் பவர்ங்கிறது அது அதுதான் ஒரு பெரிய ஒரு அறிஞனுடைய கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அவர் கேட்கிறாரு, கீதை பிரமாணம் இல்லைங்கிறதுக்கு சிவஞான சித்தியார்ல சொல்றாரு பதில். பரபக்கத்துல வருது, மகாவிஷ்ணு சொன்னதாக எத்தனை நூல்கள் இருக்கின்றன கேக்குறாரு கேள்வி. கீதை உடன்பாடு இல்லை நான் சொல்றேன். அப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஓமாவிலிருந்தே வந்துருன்னாரு. மகாவிஷ்ணு செய்ததாக எத்தனை நூல்களை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய்? மொத்தம் 3 நூல் இருக்கு மகா அவனுக்கு அருளி செய்ததாக. கீதை ஒண்ணு இருக்குது, அந்த புத்தாவதாரத்துல அவன் செய்த புத்த மத கொள்கை அது நூலா இருக்கு, அவனே வச்சிருக்கான். இன்னொன்னு, அந்த கிருஷ்ணனுடைய மகன் இந்திரதீமன் இருக்கான் இல்லையா, அவனுக்காக கூர்ம புராணத்தை சொல்றான், அதுவும் கிருஷ்ணன் சொன்னதாக தான் இருக்கு, அவனும் மறுக்கல. ஒரு நாள் இப்ப கீதை வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது, ஆனால் கிருஷ்ணன் தன்னுடைய ஓன் சன் இந்திர துய்மன் ருக்மணிட்ட பிறந்தவன் அவனுக்காக ஒன்னு சொன்ன. ஒரு நாள் அவருடைய சன்னை என்ன கேட்கிறாரு, கிருஷ்ணனுடைய ஓன் சன் கேட்கிறாரு, அப்பா நீங்க கூர்மாவதாரம்னு எடுத்தீங்களாமே, ஆமை வடிவிலே இந்த உலகத்தை காத்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது கூர்மாவதாரம். ஐ கான்ட் இமேஜின் ஹவு இட் இட் வுட் பி. கூர்மாவதாரம்னா என்ன, எப்படி இருக்கும், ஆமை வடிவில் எடுத்து உலகத்தை காத்தீங்கன்னா அதை என்னால இமேஜினே பண்ண முடியல. கேன் யூ நவ் டெமான்ஸ்ட்ரேட் கீதையினுடைய செய்தியை செஞ்சு கொண்டு வந்தோம். அந்த இந்திரதீமன் கேட்டான், அப்பொழுது இவர் என்ன செய்தார் என்றால் அந்த கூர்மாவதாரம் எப்படி இருந்தது என்று தன்னுடைய மகனுக்கு காட்டினார். எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார், அது விஸ்வரூப யோகங்கிறது முக்கியமான ஒரு பகுதியில ஒரு சாப்டர். அதே போல அந்த கூர்மாவதாரம் எடுத்து தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்தார், அதுக்கு பேர் தான் கூர்ம புராணம் என்று பெயர். இப்போ சைவம் என்ன கேட்கிறது என்று கேட்டால், அவன் உபதேசம் இந்திரதுய்மனுக்கு பண்ணியிருக்கிறான், அர்ஜுனனுக்கு பண்ணியிருக்கிறான், திரிபுரத்து அசுரர்களுக்கு பண்ணியிருக்கிறான். இந்த மூன்று நூல்களையும் நீ பிரமாணமாக கொள்ளாமல் ஏன் பகவத்கீதையை மட்டும் பிரமாணமாக கொள்ளுகிறாய், என்ன கேள்வி பார்த்தீங்க? இதுதான் ஸ்காலர்ஸ் க்வெஸ்சன். பகவத்கீதை பிரமாணம் இல்லை என்பதற்கு என்ன அருமையான கேள்வி. கிறிஸ்டன் செய்ததாக நீயே மூணு நூல் சொல்ற, அந்த மூன்று நூல்களிலே ரெண்டை விட்டு விட்டு ஒன்றை மட்டும் ஏன் பிரமாணமாக கொண்டாய். இந்த கேள்விக்கு பதில் சொன்னா கீதை நமக்கு பிரமாணம் இல்லைன்னு ஓமாயிலிருந்தே வந்துடும். ஆகவே கீதைக்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் கொள்கை அளவிலே, ஏன்னா அங்க சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா, அது கீதை வந்து இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி அக்கேஷன், அப்பொழுது இந்த போர் நிகழ வேண்டும், பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் அங்கே ஒரு அருமையான கேள்வி, கேட்பவன் அர்ஜுனன், சொல்லுகின்றவன் கிருஷ்ணன். இப்போ உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா அர்ஜுனனுக்கு விளங்காதது எனக்கு விளங்கிவிடும், யாராவது சொல்ல முடியுமா? கீதையை இன்னைக்கு பிரபுபாதா அருமையான விளக்கம், இதை நான் பாராட்டுகிறேன். அவருடைய ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ், அந்த சான்ஸ்கிரிட்ட பிரிச்சு பதம் பண்றது, கீதா ஆட்டி அசிட்டிஸ், அதுவே இங்க தமிழ்ல சித்தவானந்தா. நான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, கட்டாயமா சித்தவானந்தாவுடைய உரைய படிங்கன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா, நீ சான்ஸ்கிரிட்ட அடிப்படை உனக்கு தெரியும், லாங்குவேஜை புரிஞ்சுக்கலாம், எப்படி பதச்சேதம் பண்ணணும் என்னங்கிறது, அது அது அந்த அளவுக்கு பயனுள்ளதுதான். அதே போல பிரபுபாதாவும் பிரமாதமா தான் இருக்கு, நல்லா அருமையாக நான் சில சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சேன், ரொம்ப அருமையா இருக்கு. அதுல அது வேற விஷயம், ஆனால் அங்கே சொல்லப்படுகின்ற கருத்து இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இப்ப உலகத்துல இப்ப கீதைக்கு தான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல வந்து அதிகமான வேற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கீதை தான், நம்ம யாரும் மறுக்க முடியாது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நூல்களிலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம், பைபிளுக்கு அடுத்தபடியாக வேற்று மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கீதை தான், அதை நம்ம மறுக்க முடியாது.
1: அதுக்கு தாகூரும் காந்தியும் ஒரு காரணமா இருக்குமா?
0: அது
1: அவங்க ரெண்டு பேரும் தான் இதை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க
0: இல்ல, அது அதனால வந்து மற்ற வேற்று நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு, என்னன்னு கேட்டா அந்த மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் அதான். இப்ப நாம என்ன பண்ணோம்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு வேதாந்த நூல்கள் ஆங்கிலத்துல இருக்கிற அளவுக்கு சித்தாந்த நூல்கள் இல்லை. We have neglected the medium of Sanskrit, English. ரெண்டு காரணம், இத சைவ சித்தாந்தம் தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெளியில போல, அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தது, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போச்சா சைவ சித்தாந்தம் போல. ஏன், we have neglected Sanskrit, that is the reason it has gone out of Tamil Nadu. We have neglected English, otherwise it has not become so popular all over the world. And that is the reason.
1: Kolgaiyila thappu illa. We neglect those languages because we had a beautiful language.
0: Tamil. It is a beautiful language. ஆனால் நீ எல்லாரையும் நீங்க தமிழ் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாரும் நீங்க தமிழை படித்து விட்டால்தான் சைவ சித்தாந்தம் புரியும் அப்படின்னு சொன்னா என்னைக்கு படிக்க போறாங்க, படிக்க முடியுமா?
1: Even the big scholars like Radhakrishnan and them, they didn't devote enough on Sai Siddhanta.
0: பண்ணல, அவரே எழுதுவார். The little known philosophy in India, எழுதுவார். Radhakrishnan சொல்றார், The little known philosophy, அப்படின்னு எழுதுவார்.
1: they had some motive, I don't know.
0: அது பெரிய அது ஒரு பெரிய அது ஒரு குட்டி கதை இருக்கு. அது கே எம் பாலசுப்ரமணியம் பேசும்போது இவர் வைஸ் சான்சலர் இருந்தார், அதாவது பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்கு இ வாஸ் அ வைஸ் சான்சலர், டாக்டர் கே எம் பாலசுப்ரமணியம் டெலிவர்ட் லெக்சர்ஸ். ரொம்ப அருமையான சமீப காலத்தில் வாழ்ந்த அது இன்னொரு சப்ஜெக்ட் அதுக்கு வரேன். உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பாராட்டுகின்ற அறிஞர் வந்து கே எம் பாலசுப்ரமணியம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பரம நாஸ்திகனாக இருந்து சைவ சித்தாந்தம் வந்தவர்
1: கே எம்
0: பாலசுப்ரமணியம். கண்ணதாசன் கண்ணதாசன் வந்தா கூட கண்ணதாசன் வந்து அந்த அந்த தத்துவங்கள் எல்லாம் சரியா பிடிக்கல. சும்மா அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஏதோ சும்மா ஒரு பரவலா ஒரு காமன் மேல சர்ச்சை பண்ற மாதிரிதான் நூல் பயிற்சியே இல்லாதவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ரசிக்கும். இந்த லியோனி மாதிரி லியோனி பேசினா ரசிக்கல. ஏன் லியோனி பேச கதைக்கு நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்ல.
2: சினிமா பார்த்தா
3: லியோனி என்ன சினிமா படத்தான கோட் பண்றேன், சைவ சித்தாந்த கருத்து கோட் பண்றேன்.
2: கிறிஸ்டியன் தானே அவர் கோட் பண்ண மாட்டேன்னே
0: அவரு, அது சமயத்துக்கு வர வேண்டாம், அதாவது தமிழ் ரிலிஜனுக்கு வராமையும் பேசலாம் இல்லையா.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பொற்சுண்ணம். வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: முத்தணி என்பது முத்துக்களை நம்ம முன்னோர் முத்து சிறிகை முத்து பங்கர் அளவே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் எங்கேயோ நாம எழுதிருக்கோம். இங்கேயும் பாடுங்க, முத்தணி தாமம், முத்தினுடைய அழகிய மாலைகள், பூமாலை தூக்கி, முளைக்குடம், தீபம், தூபம், நல் தீபம், நல்ல தீபம். நல்ல தீபம் என்பது இதுதான், நெய் தீபம், இருப்பெண்ணெய், நல்லெண்ணெய். இந்த எல்லா எண்ணையும் கலந்து கூட்டுறதுக்கு பாருங்க, அது தாந்திரிகம், ஏற்கவே கூடாது, கலப்படமே கூடாது. ஒண்ணுக்கு பசு நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கிட்டு விட்டு பாருங்க, அதே இருப்பெண்ணை ஏற்றிட்டு பாருங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது பொண்ணை உருக்கினால் எப்படி இருக்குமோ, தங்கத்தை உருக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ, அந்த ஒளியை உள்ளடக்கி கொண்டிருக்கும் நெய் தீபம். இழுப்பெண்ணை இருக்கு பாருங்க, கொஞ்சம் மாற்றம் இருக்கும், ஆனால் வெப்ப சக்தி அதிகமாக கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு இழுப்பெண்ணில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் பொறுத்து ஒரு டிகிரி வச்சு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சீதோஷ நிலையை மாறிடும், மாற்றத்தை காட்டும். அப்படிப்பட்டது அந்த தீபம். அதான் சொல்றாரு, முளைக்கூடம், தூபம், நல் தீபம். நல்ல வகையிலே தீபம் ஏற்று, கடலில் விளக்கு ஏற்றவே கூடாது, சுத்தம். இந்த மூணுக்குதான் ஏற்றணுமா, மூணுக்குதான் ஏற்றணும். விளக்கெல்லாம் ஏற்றுறது எந்த நூல்லையும் சொல்லப்படலை. அது பின்னால வந்து அது அண்டி அண்டி ஏற்றி எலும்பு செம்பழத்தில் தீபத்தை ஏற்றுன்றான். அது வந்து அதான் தாந்திரிக முறை, ஒரு அச்ச உணர்ச்சி மற்றதெல்லாம் செய்யக்கூடிய தன்மை. ஆனால் நல் தீபம்ன்றார், தூபம் நல் தீபம் வைப்பின், தீபம் ஏற்றுவதிலே ஒரு பெரிய செய்தி. ரூபம் வைமின் அந்த பகுதியில் சொல்லிட்டு, சக்தியும் சுவாமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிகளின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்டின். இதில் எட்டு பெண்களை தான் சொல்லப்படுது. அதை கொஞ்சம் கவனம் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். அஷ்டலட்சுமிகள் இல்லை, அட்டமங்கலம்னு பொருள். அந்த அட்டமங்கலத்துக்கு உரிய தேவதைகளே வந்து பாடுறாங்க. சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்டின், சித்தியும் கௌரியும் பார்ப்பது கங்கையும் வந்து கவரி வீசுங்கள், நாமகளோடு பல்லாண்டு இசைவன், அவங்க பல்லாண்டு பாடட்டும், இவங்க கவரி வீசணும் அப்படின்னு. இது அட்டமங்கல பொருள்களாக, அட்டமங்கலத்துக்கு உரிய தேவதைகளே வந்து செய்யுங்க, தெய்வங்களே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பாடப்போவது யார, அத்தன் ஐயாரன் அம்மா அணைப்பாடி திருவையாரை பற்றி இவர் உயர்ந்த தன்மையை சொல்றார். ஐயாறு என்பது ஐந்து ஆறுகள் பிரிகின்ற பகுதியா, ஐந்து ஆறுகளும் ஒன்றாக இருக்கிற பகுதியானா, திருவையாற்றில் ஐந்தும் ஒன்றாகத்தான் இருக்கு, அப்புறம் தான் பிரியுது, கல்லணையில தான் அது பிரியுது. அந்த நாள்லயும் அப்படிதான் இருக்குதா? அப்போ அவர் காலத்திலேயே ஐயாறு இருந்திருக்கு திருவையாறு. அதுக்கு முன்னால மாணிக்க வாசகர் நான் ஏன் சொல்றேன்னா, நான் மூவருக்கும் முன்னதாக கொண்டு போறாங்க, போனா இந்த மாதிரி காரணம்லாம் வரும். அதனால அத்தன் ஐயாரன் அம்மா அணை பாடி நீராடுவதற்கு அந்த பொற்சுண்ணத்தை இடணும். அதை நாம இப்போ சோப் போடுறோம், பவுடர் போடுறோம், சீக்கா பொடி போடுறோம், இந்த மாதிரி போடுற மாதிரி அவருக்கு பொற்சுண்ணத்தை வைத்துதான் அந்த செய்யணும். கண்மைகள் தெய்வ படிமங்களை நிறுவுதல் என்பது தொல்காட்டுகள் சொல்லப்பட்டது, வேதத்தில் கிடையாது, எங்கும் கிடையாது. நேரிய சிறப்பின் ஏனோர் படிமைய, அந்த படிமம் நிறுத்தி அந்த படிமத்தை நீராட்டி அது கங்கையில இருந்து கொண்டு வந்தாங்க என்பதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் மதுரை காஞ்சி போன்ற நூல்களில் நமக்கு படிமம் நிறுவி அதை பூசனை செய்து ஆடப்பொற்றுண்ணம் இடித்து நான் அவன் நீராடுறது சொல்லிட்டு நாம் அதில் ஒரு அழகாக சொல்ற கூவியல் வாசடைந்தார். கடாமுடி கூப்பம்பகம் ரொம்ப மென்மையானதுன்றார், ரொம்ப ரொம்ப மென்ன கூவியல், கூவியினுடைய இயல்பை கொண்டது எது அந்த வாசடை, ரொம்ப கூப்பம்பு. சடையப்பன், சடையன் இதெல்லாம் வருது, சடையா எம்மாள் அப்படின்னா வருது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, கூப்பன்றது எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது, எல்லாருக்கும் சடையவனே வளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். அப்ப அந்த தடையனுடைய தன்மை பூ இயல்பானது என்பது பொருள் நிலையில சொல்றாரா, அருள்நிலையிலே சொல்றாரா? அப்படின்னா இது அருள்நிலையில தான் உணர்த்துறார். பூவினுடைய இயல்புடைய வாக்கடைய பிரார்க்கு நாம் இடிக்க வேண்டியது பொறுத்திருக்கும்னா. ஏன் இதை இப்படி எழுதுறாருன்னா, முடியல இருந்தா அபிஷேகம் தொடங்கும். மலரிடுவது திருவடியில் இருக்கும். ஒரு மலரிடும் பூசணியை நாம் எங்க தொடங்கணும் அப்படின்னா மேல இருந்துதான். ஆடப்போர் சுண்ணம் இடித்து நாங்கள் இப்ப நாம யாருக்கு அப்படின்னா பூவியல் வார்த்தடை எம்பிராருக்கு பொத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவின் வடுவல் இந்த மாவின் வடுவகை பல இடத்துல மாவடுவகிர் என்ன கண்ணி வந்தார் நின் மலரடிக்கே பூவிடுவாய் அப்படிங்கிறார். இந்த மாவின் வடு மாம் பிஞ்சுகளை வடுவாக பிளந்து அப்படி எடுத்தோம்னா மையத்தில் இருக்குது பாருங்க அந்த கொட்டை, அதுதான் கல்வி. மற்ற பகுதி மேல் பகுதி இருக்கிற அது வெண்படலாம். அந்த கண் அப்படியே ஒத்துதுதான் அம்பிகைக்கு. மான் கண், மீன் கண், மாவடு வகிரண்ண கண், இதெல்லாம் ஒவ்வொரு காரணத்தை வைத்து பேசுகிறார்கள். மீன் கண் என்பது பிறட்சியை உடையது, மான் கண் என்பது மருட்சியை உடையது. அந்த கண்ணினுடைய அழகை அப்படி பேசுறாங்க. இங்கேயும் மாவடு வகிரண்ண கருத்து சொல்ற இந்த கருத்துக்கு நாம கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். மாவின் வடுவகர் அண்ணா கண்ணீர் பெண்களையும் பாடுறார். பாடுகின்ற பெண்களே வம்மீன்கள் வந்து உடன் பாடு மீன்கள். என்ன அர்த்தம்? ஒருத்தி பாட விட்டு மற்றவங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒருத்தி பாடுற கூட பாடணும், உடன் சேர்ந்து பாடணும். அப்படி உடன் சேர்ந்து பாடுகிற பொழுது ஐயோ கச்சேரி பண்றா ஒரு பெரிய பாடகர், அதை உட்கார்ந்து அமைதியா கேட்கறது ஒண்ணு, தூங்கி இன்னும் கேட்கறது ஒண்ணு. அமைதியா கேட்டான்னா நம்மளை அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தூங்கினாங்கன்னா நம்ம பாருக்கு சரியில்லை, நாம என்ன கதி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு அப்பவே எப்படா என்ன சம்பவம்னு சொல்லிட்டு இவருக்கு தொங்கிடும். இது ரெண்டாவது கீழ்நிலை மந்ததரம் மந்த மந்ததரம். அவங்களே கைத்தட்டி தாளம் போடுவாங்களான்னா கூட சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓ இந்த பாட்டு அவங்களுடைய உள்ளத்தை ஈர்த்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அவங்களும் சேர்ந்து பாடுவாங்களானா அப்படி அதான் தீவிரதரம். இந்த பாட்டிலே ஐக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க உங்க பாட்டுக்கு வந்து அவங்க பாடுட்டு நம்ம பாட்டு கேட்டு இருக்கோம் அப்படின்னா வீடுகளில் கொடுங்க. நீங்க பூஜை பண்றீங்க, அம்மா இருக்காங்க, பழனி இருக்குதுங்க, அப்படி பண்றாங்க. நீங்க பூஜை பண்றதுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பார்ப்பீங்க. மூணாவது நாள் உங்களுக்கு ஒரு தனிமை வெறுப்பு வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்க தீபாராதனை பண்ற போதாயிரும் மணி சத்தம் கேட்டு ஓடி வந்து அவங்களை சேர்ந்து கும்பிட்டான் உங்களுக்கு ஒரு ஆக்கம் கொடுக்கும். அதுதான் உடன் சேர்ந்து இருப்பது, அடியாரோடு சேர்ந்து இருப்பது அந்த அடிப்படை தான். நீங்க தனித்து நின்னீங்கன்னா அது முடியாது. உங்களுடைய கருத்திலே அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு அன்பர்கள் வேண்டும். இதுக்குள்ள பூவியல் வாக்கடை எம்பிராருக்கு பொத்திரு குண்ணம் இடிக்க வேண்டும். மாவன் வருக வகையில் அன்னகண்ணீர் வந்து வம்மீன்கள் வந்து உடன் பாடுவீன்கள். வந்துடன் இல்ல, வந்து உடன் சேர்ந்து பாடுங்கள். பாட்டு பூவுமீன் சரி நாங்களை தான் கூப்பிடுற, வெளியில் இருக்கிறாங்களே சில பேர் வெளியில் இருக்கிறாங்களே அவங்களையும் கூப்பிடுங்க. தொண்டர் புறம் நிலாமே புறத்திலே இல்லாதபடிக்கு உள்ளே கூப்பிடுங்க, உள்ள வர சொல்லுங்க. பூவுமின் தொண்டர் புறம் நிலாமே துணிமின் தொழுமின் என் போன் கூத்தன் துணிமின்கள் தொழுமின்கள் எம் தலைவனாகிய கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மையால செம்பன் செய்து புண்ணம் இடித்துனாமே. இந்த ஒரு அடிப்படை கோட்பாடு இருக்கிறார். வெளியில் இருக்கிறவங்களையும் கூப்பிடுங்க, நம்மள இருக்கிறவங்களும் சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொன்னா நான் ஏன் இங்கெல்லாம் சொல்றேன்? அவன் வராட்ட போறான், நீ உன் பாட்டு வேலை பாறேன், நீ என்ன போய் உக்கார வச்சு உங்க கிட்ட அந்த கௌரவம் வந்துருது இல்லையா? அவங்க எல்லாம் போய் கூப்பிட்டா ரெண்டு தடவை கூப்பிடும் ஒன்றும் ஊர்ல போய் வேலை ஆகட்டும்பா அப்படின்றான். அப்போ உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கோணும் இல்லையா? என்னத்துக்கு அவங்க போய் கூப்பிட நம்ம பேரும் பாட்டுக்கு போகலாமே அப்படின்னு தனிமை வர்றதுன்னா தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவருவர். தவம் பண்றதுக்கு ஒருத்தரா தான் மூணு, இன்னொருத்தன் தானே தொல்ல, அந்த தவத்துக்கே தொல்ல வர்றது ரொம்ப ஆகுது போட்டு சொல்லுவோம். ஆனா தமிழுக்கு இருவர் சேரணும்னா தமிழ் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தமிழ் படிப்பதற்கு மட்டும் இல்ல, நீ சொல்ல ஒருத்தர் கேட்கணும். பெரியவர்களே இப்ப நீங்க கேட்கறீங்க நான் பேசுறேன், உங்களுடைய ஆதரவு உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆர்வம் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு தெரியலன்னு என் கதை அவ்வளவுதான். சுத்தம் உயிரே இல்லாத பேச்சாயிடும். அப்ப உயிர் கொடுக்கறதே கேட்கிறப்ப தானே, அப்ப எப்படிப்பட்டது? இந்த அடிப்படையில் தான் இதை பேசுறாரு. என்ன சொல்றார்? வன்மீன்கள் வந்து உடன் பாடுமீன்கள், தொண்டர் புறம் இல்லாமல் பூவுமீன்கள். அவங்களையும் கூட அழைச்சிட்டு வெளியில் நிற்கிறான், கூட்டுக்க உள்ளவா தொண்டர் புறம் இல்லாமே. ஏன் இதுக்கெல்லாம் அப்படின்னா இறைவன் அப்பாதான் தேவியும் சாமியுமாக இங்கே வந்து நிற்பான். நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் ஒற்றுமையோடு இருந்தால்தான், ஒன்னாக சேர்ந்து பாடினாதான் தேவியும் தானும் வந்து எம்மை ஆழ்வான். உடையாள் உன்றன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருக்க அந்த கோட்பாடு அப்படியே இருக்கிறார். அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அப்ப அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல இறைவன் திருவருள் பாலிக்கிறான். அதுவும் ஒற்றுமையாக இருக்கிற தன்மையில சொல்லவே தேவையில்லை. அடியார்கள் கூட்டம் இருக்கும், அவங்க ஒன்று நினைச்சு இருப்பாங்க, பலது உண்டு, அது பல கருத்துக்களை சொல்ல போனா வெளியா போகும். அதே போல இங்க சொன்னார், அடியார்கள் கூட்டத்தை ஒன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள், வெளியே இருக்கிறவங்களை விடாதீங்க, கூப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த ஐந்து பாட்டுல பாருங்க. அதுக்கு சேர்ந்த சொல்றது, சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுத்துடல் வைத்து கொடி எழுவில் கொடி தூக்கணும். இடப்படி இங்க கூட அந்த கொடியை கட்டிருக்கிறது, இது வந்து பதாகை, இப்படி இருக்கூடாது கொடி, தோரணம். தோரணம் என்பது ஆமா தோரண வாயில்னு சொன்னோம்னா கீழே தொங்கும், மாவிலை தோரணம், மாவிலைகள் தோரணமாக தொங்குகிறது. ஒரு பெண்ணு டான்ஸ் ஆடினா அப்படி ஆடின போது என்னமா அப்படி பண்ற அப்படின்னு பண்ண என்ன பண்ணா, பாரணம் ஆகிரும் சூழ வளம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து தோரணம் நாட்டேன் போயினான். இந்த பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறான், பிடிக்கிற போது இது போடுறான் கைய போடுற என்னமா அப்படின்னு, மாலை தொங்க உடையா தோரணம் கட்டையா, தோரணம் கட்டணும்னா அதுக்கு என்ன அபிநயம் அப்படின்னா பாடகர்கள் நாட்டியம் ஆடுபவர்கள் தமிழ்ல சுத்தம் அது என்னவோ தமிழ் இசை சங்கத்தை பத்தி எழுதியிருந்தார் தினமணியில் கூட, தமிழ் இசையாவே இல்லையே அப்படின்னு கூட இந்த ஆண்டு சொல்றேன்னா பாருங்க. இந்திரன் கற்பகம் நாட்டி என்று எழுத்துடர் வைத்து கொடியெழுவின் கொடியெழு தூக்குங்கள். எழுத்தல் என்பது தூக்கி நிறுத்தல், எடுத்த பாகம் என்று சொன்னா தூக்கிய பாகம் அது திருவாரங்காடு தான், எடுத்த பொற்சேவடி அப்படின்னு சொல்றது அதுதான் பொருந்தம். இது குனித்த தன்மையில வர்றது குஞ்சித பாகம், இந்த குஞ்சித பாகம் திருவாரங்காட்டில் 26ஆம் தேதி காரைக்காலம் நடக்க போகுது, நடக்குது. நீங்க எல்லாம் கூட வந்தீங்கன்னா நல்லது, நான் பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கிறேன் மன்றத்துக்கு. அது பாருங்க, எந்தரம் ஆள் உமையாள், எந்த நிலையிலும் ஆடுகின்றவள் உமையவள். எந்தரம் என்பது எந்த நிலையிலும் எல்லா உயிர்களையும் ஆள்பவள். அதனாலதான் பிரம்மன் தண்ட ஆடல் பாடிவார். பின்னால வந்தபோது காசனி மீன்கள் உலக்கை எல்லாம் அப்படின்னு தொடர்றது. இந்த காசு எங்கெங்கு வருதோ தமிழ் சொற்கள்ல பொண்ணுன்னு அர்த்தம், காசு என்று சொன்னா தமிழ பழங்காலத்துல, ஆமா பழங்காலத்துல காசு என்று சொன்னாலே தங்கம் பொன்னாலேயே பூன் கட்டுங்கள். காம்படி மீன்கள் கரையோர் அலை, கரை என்பது கரையடி நல்ல ஆணைன்னு வீடம் அகன்றது அதான் கரையடி. யானையுடைய கால்கள் இருக்க கீழே பிச்சோம்னா கரையடின்வாங்க, அத கரை உரல் என்பது உரலும் கீழ்ப்பகுதி பாட்டம் அப்படியே வட்டமா பெருத்திருக்கும். அதற்கு காம்பணி மீன்கள் இடிக்கிற பொழுது இந்த காம்பணி கவசம் கொடுக்கும், அது ஒண்ணும் தீய கூடாது. காம்பணி மீன்கள் கரையுரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக. ஞான செய்தியது நிலை பெற்று இருக்கணுமா, பறந்து இருக்கணுமா? நம்ம சைவம் நிலைபெற்று இருக்கிறது, பறந்து இல்லை, இன்னும் பறந்து இருக்கணுமா? ஆமா பறந்து இருந்தா உலகத்துக்கு நல்லது எல்லாம். நம்ம சைவ சமயத்துக்காக நான் சொல்லலை, இந்த உலகம் உய்யணும்னா சைவ நெறியினுடைய அன்பு நெறி தழைக்கணும், அப்படி தழைத்தால் உலகம் உய்யும். அதை ஒண்ணு ஐயப்பாடே வேண்டாம் உங்களுக்கு, ஏன்னா இவங்க பாட்டுக்கிற கருத்தெல்லாம் அந்த அன்பு நெறியினு தான் உலகம் தழைக்குமே தவிர அறிவு நெறியினால் அல்ல. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிவின் நோய் கண்ணோய் போல் பொற்றாக்கடை அப்படின்னு சொல்றார். இங்க சொல்ற நின்று நிலாவுக, நிலை பெற்றிருக்கணும், பறந்து இருக்கணும். நிலாவுக என்று நிலவுதல் என்று சொன்னா ஒளி பரவுதல் அர்த்தம். நிலா அப்படின்னா சந்திரனை ஒண்ணு போது மட்டும் இல்ல, அதனுடைய ஒளி பரவி இருப்பாருங்க, அதுதான் பேர் நிலா. நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சி திருவே பகவான் என்ன இது இந்த ரெண்டு பாட்டுல திருவேகம் பத்தியே வருது அப்படின்னா, செம்பன் கோயில் பாதி பெரியவர்களே இந்த சுண்ணத்துக்கு இதுக்கும் என்ன பொருத்தம் என்பது பாருங்கள். அங்க அம்பாநதி பெருக்கெடுத்து வந்தது, ஏகமெல்லாம் புகழ்ந்து ஆடுதல்தான் என்றும் ஏகம்பர் இவருக்கு என்னைக்கு முடியாதுன்னு உலகமெல்லாம் ஏற்றுக்கேன். நீங்க தேவையை திருக்குடிக்கு சொல்ற புராணத்துல கேட்கிறார் சொல்றத பார்க்கணும். நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன்றதுனால நான் இதை சொல்லல, தயவு செய்து அங்கே என்ன நடந்தது என்பது சேர்க்கிறார் சொல்றார். பெருகி வந்தது எண்கள் இன்றி இமய போனை ஈசனை வழிபாடு செய்வார்கள் சுந்தர தேவாரம். உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபட வெள்ளங்காட்டி வெறுட்டிட வஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறு சொல்லிட்டு பார்த்தார். அந்த நிகழ்ச்சி என்னன்னா, பெருமா நிக்கிறார், வெள்ளம் பெருகுது, இவர் தடுத்து தடுத்து பார்த்தா பரந்தரும் பொருளாம் மலைவள்ளினார் எல்லாவர்களுக்கும் வரந்திருந்து காக்கக்கூடிய இந்த பெருமாட்டி தடுத்து நடுத்து பார்க்க முடியல. கடைசியில தழுவி கொண்டனள் தன்னையே ஒப்பாள். இப்ப தழுவி கொண்டனால் என்ன ஆச்சுன்னா, இவள் தழுவுனால என்ன பெருமான அப்படின்னா, நெஞ்சிலும் உடம்பும் உருகி ஒன்றாயிருப்பாள். அப்படியே தழுவினாள் இவள் அவளை தழுவி கொண்டதனால் உலகத்தில் இருக்கிற அந்த சராசரங்கள் அனைத்தும் உயிரும் உடம்பும் உருகி ஒன்றாயின. ஆராய்ச்சியில காண முடியாத ஒன்று சார், உயிர் வியாபகத்தன்மை உடையது. அந்த உயிர் இந்த பூதத்தன்மையில எப்படி புகுந்ததுன்னு கேள்வி. இவர் தழுவுனதால் தான் உண்டுன்றாரு. அப்ப என்ன பொற்சுண்ணம் கலக்கிறது பாத்தீங்களா? சுண்ணத்தை பத்தி இங்க பேசுகிற போது திருவேகம்மன் செம்பர் கோயில் பாடி அதை பாடுங்க அப்படின்னா, அந்த கோயிலை பாடுவது இல்ல, அந்த கோயிலுடைய பொருள் கருத்தை உணர்ந்து பாடுங்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படியானா இந்த உயிரும் உடம்பும் உருகி ஒன்றாகிறது. எந்த நேரமும் இந்த உடம்பு இந்த உயிரை கலப்பத்துக்கு தயாரா இருக்கு. வாடகை கொடுக்கலன்னா ஒழுங்கா நீ வாடகை செலுத்தல, தினம் மூணு வேளை கொடுக்கணும் சார் வாடகை. மூணு வேளையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பத்தாத்துக்கு அப்பப்ப கொஞ்சம் நொறுக்கு தீனியும் தரணும். நீங்க அதை கொடுக்காத விட்டீங்க இந்த உடம்பு கலப்பு. மாசந்தோறும் வாடகை இல்லையா? வார வாடகை கொடுக்க கிடையாது, நாள் வாடகை கொடுக்க கிடையாது, நேரத்துக்கு நேரம் வாடகை கொடுத்துக்கணும். நம்ம இவ்வளவு பெரிய விஷயம் பேசுறமே பிரசாதம் அது நோக்குது. அதுதான் இப்படிப்பட்ட உடம்புல எப்படிப்பட்ட வியாபகமுடைய உயிர் ஒன்றாகி நிற்கிறது. அது செம்பன் கோயிலை பாருங்கள். தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கத்தி திருவேகம் பொன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் எடித்து நாமே. அதை எண்ணி பாடுங்கள், பொற்சுண்ணத்தினுடைய அருமை விளங்கும் அப்படின்னு சொல்றார். அந்த அளவில் இதோட எக்ஸாமுக்கு ஆகிட்டு நண்பர்கள்லாம் பணிகளுக்கு தான் செல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால எனக்கும் மனசு கூடுமானவருக்கு ஏழைக்கே தொடங்கிட்டோம்னா நாளைக்கு அதை முடிச்சுட முடியும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இருவர்கள் கூட்டுக நன்றி வணக்கம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்குமரேமா
2: போற்றி. நம்ம கிட்ட திருப்தி அடையணும் அப்படின்னு சொன்னா சாமகானம் தான் முதல் நாதத்துக்கெல்லாம் மூலபகுதமான அந்த சாமகானம் இருக்கு. இந்த சாமகானத்தினால அவர் திருப்தி அடையாம இருக்க முடியாது. கட்டாயம் நமக்கு அனுகிரகம் பண்ணியே தான் ஆகணும். சாமகானம் பண்ணினான். இதுக்கு ஏன் இந்த விசேஷ வைசத்தியங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க. சகஸ்ரபத்மா சாமவேதி பிரசித்தத்வாத், ஆயிரம் சாகைகள், பாக்கி எல்லா வேதத்துக்கும் அவ்வளவு சாகை கிடையாது. சாமவேதத்துல தான் சாகா பாகுல்யம் அதிகமா சாக்கைகள் இருந்தது. அதனால அது ஒரு முதல் காரணம். சகஸ்ரபத்மா இனி பிரசித்தத்வாது. அடுத்த ரெண்டாவது காரணம் என்ன? பசுக்கு பேத்தி சிசுக்கு பேத்தி வேத்தி கானரசம் கணி. இந்த கானத்தினால பசுக்கள்லாம் அதிகமான பாலை கறக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருஷ்டாந்தமான விஷயம். சங்கீதம் கேட்டுக்கிட்டே இருந்தா பால் நிறைய சுரக்கிறது, நிறைய கறக்கிறது அப்படின்னு. அதை விட இன்னும் இன்னும் கிட்டக்கிற திருஷ்டாந்தம் என்னன்னா, அந்த பாலத்தை குழந்தை இருக்கு அழுதுட்டே இருக்கு, அவர் பாட்டு பாடி துணியோ இந்த ஆட்டினாக்க மழையில கொண்டோ ஆட்டினாக்க உடைய தூக்கி போயிருக்கு. அப்போ இந்த லோகத்தையே மறந்து போய் அது அந்த நித்ரா லோகத்துக்கு போடும் இந்த குழந்தை. அந்த தானத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அதான் சொன்னார் பசு வேத்தி சிசு வேத்தி வேத்தி கானரசம் பணி அப்படின்னா பணின்னா பாம்பு. பாம்பு அந்த மகுடி வாசிக்கிறத பார்த்து நம்மளை அடி பிடிச்சிட்டு போப்பனாங்கிறது தெரியும் அதுக்கு. ஆனா அதையும் மறந்து போயிடும், மறந்து போய் தன் ஜீவிதத்தையே தியாகம் பண்ணி எழுத்தாப்புல வந்து அவனுக்கு எழுத்தாப்புல வந்து அவன்கிட்ட மாட்டிக்கிறது, அதுவே ஓடி வந்து மாட்டிக்கிறது. இந்த பாம்புக்கு அந்த கானத்துல அப்படி ஒரு மாதுரியம், அந்த காலரசத்துல மாதுரியத்தினால வந்து தன்னுடைய பிராணனையே விடுறது. பசுவது வேத்தி சிசுது வேத்தி வேத்தி கானரசம் கனி, இப்படி கானாத்மகமாக இருக்கிறதுனாலையும் பகவான் வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படிங்கிறத சொன்னார். கானாத்மகத்வா சர்வஜன பிராணி மனோரஞ்சகத்வா, பாட்டை கேட்டா மனுஷாலும் கிடையாது எந்த ஒரு ஜந்துவும் சந்தோஷத்தை அடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு வேதம் சாமவேதம், அதனால நான் வேதம் சாமவேதோஸ்மி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் பகவான். அப்புறம் வந்து இதுல என்ன விஷயம்னா, மூணு லோகம் இருக்கு, பூர் லோகம் புவர் லோகம் சுவர் லோகம் அப்படின்னு. இந்த இந்த சுரங்க எல்லாம் கூட இந்த லோகத்திலிருந்து எந்தெந்த லோகத்திலிருந்து சுரங்க உண்டாச்சு சொல்ல போற அது இப்படி சொல்றேன் நான் இந்த நிமிஷத்துல, இதை முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் சொல்றேன். இந்த மூணுலையும் பூரிஜி ரிப்யஹா பூர் லோகாத்யாயத்தே ருக்வேதம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். புவரிஜி எஜுத்யஹா புவர்லோகம் எஜுர்வேதத்து புவர்லோகம் சாமவேதத்து சொர்க்கலோகம் அப்படின்னா, சொர்க்கலோகம் பூலோகத்துல கிடைக்காது பூர்லோகத்துல கிடைக்கும், புவர்லோகத்திலையும் பூலோகத்திலையும் பூர்லோகத்திலையும் கிடைக்காது சுவர்லோகத்துல கிடைக்கும், சுவர்லோகத்துல கிடைக்காதுன்னு ஒண்ணுமே கிடையாது. யாரும் சொர்க்கத்துக்கு போன திரும்பி பூலோகத்துக்கு போனாலும் வரமாட்டேன், நான் போக மாட்டேன் வேற யாரையா பாரு அப்படி விடுவான், யாரா வரையும் சொல்லாலும் வரமாட்டேன். சொர்க்கலோகம் வந்து சர்வ சுகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு லோகம், அதுதான் சொர்க்கலோகம் சொல்றோம். இப்ப பார்த்ததில்லை அந்த சொர்க்கலோகத்தினுடைய ஒரு விஷயம் சாமவேதம் அப்படின்னு இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. பூரிதி ரிப்யா பூபரிதி ஜிப்யா சுரிதிதா பவ்யா, வரிசையில பார்க்கும் போதும் பூர்லோகம் பூலோகம் இங்க இருக்கு, பூர்லோகம் அங்க இருக்கு, சுவர்லோகம் மேல இருக்கு, வரிசையில உன்னத்து மேல உச்சியில இருக்கு. அதனாலேயே அந்த உச்சியை பாது பகவான் வேதானா சாமவேதோஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அமிர்தத்வம் தேவேபிய ஆகாயானி, தேவாளுக்கெல்லாம் ஒரு அமிர்தத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது யாரால முடியும் அப்படின்னு ஒரு விசாரம் நடக்குது. அந்த விசாரத்துல என்ன சொல்றான்னா, இவாதான் சாமகாதான் பிரார்த்தனை பண்றான், தேவாளுக்கு அமிர்தம் கிடைக்கணும், யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணும் அப்படிங்கிற காமனையை பிரார்த்தனை பண்ணிட்டு யஜ்யத்துல அந்த கானத்தை பண்ணி தேவாலை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேலை தான் சாமவேத கணம். உத்காத்து கணம்னு ஒரு கணம், யாகத்துக்காக வேதங்கள்லாம் யஜ்யத்துக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது பகவான் மூச்சு காக்க கொண்டார் வேதங்கள்லாம். இந்த வேதத்துக்கெல்லாம் பூர்ணமான முதல் விநியோகம் எதுனா யஜ்யத்துலதான் விநியோகம். ருக்வேத மந்திரத்தினால் அதையும் சுத்தமா சொல்லிடல, ருக்வேத மந்திரத்தினால தேவதைகள் ஆஹ்வானம் பண்ணும், அவளுக்கு ஹோத்ரு கால் பேர் ஹோத்ரு ஹோத்ரு கணம், தேவதைகளை ஆஹ்வானம் பண்றது கூப்பிடுறது மேலே நீங்க வாங்குவோம் யாகம் நடக்கிறது, இந்த யாகத்துல வந்து நீங்க ஹெல்ப் பாகத்துல வாங்கிட்டு போகணும், வாங்க வாங்க சுவாகரம் சுவாகரம் சுத்வாகரம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு அவளை வந்து அழைக்கிறது ருக்வேத மந்திரங்கள். எதிர்வேத மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த எந்த தேவதையை கூப்பிட்டாலும் அந்த தேவதைக்கு உள்ள மந்திரங்களை சொல்லி அபிப்பிராயங்களை கொடுத்து அவளை திருப்தி பண்ணி வைக்கிறான். அவள் அதுக்கு பசி தீர்ந்து போச்சு, வந்தாச்சு மேல்லோகத்தை கீழே இறங்கி வந்தாச்சு பசி தீர்ந்தாச்சு, இப்போ அவளை சந்தோஷப்படுத்தும் சாப்பிட்டு ஒரு திருப்தியா இருக்க அவருக்கு சந்தோஷமா ஏதாவது தானம் கேட்டா நல்லா இருக்கும். அந்த தானம் பண்ற வேலை தான் சாமகால கொடுத்துருக்கா, உத்காதகம் இப்போ நாலு பேர் இருப்பா, இப்ப சாமகானம் பண்ணும், இப்ப சாமகானம் பண்ணு சாமகானத்தை கேட்டு அந்த கானத்தினுடைய ஒரு மனோரஞ்சகத்தினால அப்ப திருப்தி பரம திருப்தியை அடைந்து இந்த எஜமானனோ அந்த அந்த எஜமான சித்தி இருக்கிற லோகமோ எந்த ஒரு காமனைய பிரார்த்தனை பண்ணிக்கோ அந்த காமனைகள் காமனைன விருப்பம் அந்த விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிடுறான். ஏதவை யஜ்ய ஏதவை இஷ்டகாம துகு யஜ்யஹா இஷ்டகாம துகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஷ்டகாமனை என்ன நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அள்ளி கொடுத்துருவாங்க. யஜ்யேஸ்வர பகவான் விஷ்ணு யஜ்யோவே விஷ்ணு யஜ்யம்னா யார் யாரும் கிடையாது, மகாவிஷ்ணு தான் யஜ்யம், விஷ்ணு ஸ்வரூபம் தான் யஜ்யம். அவர் வந்து வாணி வழங்கி கொடுத்துருவார், என்ன கேட்கறமோ கொடுத்துருவார். இதை கேட்கறது யாரு அப்படின்னா சாமகால் தான் அங்க கேட்கணும். அப்ளிகேஷன் போட்டேன் பாரு, அப்ளிகேஷன் கொடுத்தேன் கூட்டாச்சு சாப்பாடு போட்டாச்சு மேலாவால திருப்தி பண்ணி வச்சு அப்ளிகேஷன் கொடுக்குறது யாரு இவ்வளவு கொடுக்குறா அங்கதான் சொல்றான் அமுதத்தம் தேவேபிய ஆகா ஜானி சதாம் பிதிருப்பிய ஆகா ஜானி ஆஷாம் மனுஷ்யேபிய ஆகா ஜானி நோதகம் பசுப்பிய ஆகா ஜானி ஸ்வர்க்கம் லோகம் எஜமானாய ஆகா ஜானி அன்னமாத்மன ஆகா ஜானி அப்படின்னு இப்படி ஒரு ஆறு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் அங்க தேவாலயத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆகாரம் எது அப்படின்னு கேட்டா அமிர்தம் அப்படிங்கிறது தான் அவளுக்கு. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டா புனர்ஜென்மம் கிடையாது, சுகம் குறையாது, அதனால பரம சுகத்தை கொடுக்கக்கூடியது இந்த அமிர்தம் தான் அப்படின்னு அவளுடைய ஒரு தீர்மானத்துல இருக்காவ. அதனால அந்த அமிர்தம் தான் வேணும் அவளுக்கு அப்படிங்கிற அமிர்தத்தும் அமிர்தத்வம் தேவேபிய ஆகா ஜானி சுதாம் பிதிருப்பிய ஆகா ஜானி பிதிருலோகத்தில் இருக்க பிதிருக்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம அன்னத்தை கொடுக்குறோம் சாதங்கள்ல. அந்த சுதாகாரம் தான் அவளுக்கு போய் அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவளை ஒரு வருஷ காலம் நீமிக்க வைக்கிறது மறுபடியும் சுதாம் பிதிருப்பிய ஆகா ஜானி ஆசாம் மனுஷ்யேபிய ஆகா ஜானி. ஆசை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, இதுதான் மனுஷால் கிட்ட இருக்குது. இந்த ஆசையில தான் இப்ப நம்ம காலத்துல ஓடிட்டு பத்தோத்துக்கு முதல்ல பிறந்த உடனே அப்படி ஸ்கூலுக்கு போகணுங்கிற ஆசை, அப்புறம் மேல பெரிய உத்தியோகத்தை போகணும், அப்புறம் கல்யாணம் ஆகணும், கோஜல் போகணும், அப்புறம் பேரம் பேத்தி படிச்சு அந்த ஆசை போயிட்டே கூட லிமிட்டே கிடையாது. இது போல கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஆசையா அஸ்திய சர்வே காமா சமுத்தியந்தே ஆசா முபா ஸ்வேதி சாந்தோகப்படுன்னு சொல்றது. ஆசையினாலதான் இவனுடைய நம்ம பிறந்தவனுடைய அந்த ஜென்மாவனுடைய எல்லா காமனைகளும் சமுத்தி அடையிறது அப்படின்னு சாந்தோகப்படுது. அதனால இங்கே அவர் ஆசா மனுஷ்கே ஆகா ஜானி திருணோதகம் பசுப்பிய ஆகா ஜானி. பசுக்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜலம் புல்லு ஆகாரத்துக்கு புல்லு குடிக்கிறது தீர்த்தம் அதான் முக்கியம். அது இருந்தா அது ஜீவனம் பண்ணிட்டு அதனால திருணோதகம் பசுப்பிய ஆகா ஜானி. இந்த எஜமானன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சரீரத்தை கிளேசம் பண்ணிட்டு பத்து நாளா உபவாசம் இருந்து வெறும் பாலை மாத்திரம் சாப்பிட்டுருந்து பயோபக்ஷா வெறும் பால் தான் சாப்பிட்டுருப்பா, பாலை சாப்பிட்டுருந்து உலகத்துக்கு சேமம் ஏற்படணும் அப்படின்னு உட்கார்ந்து யாகத பண்றானே அந்த எஜமானுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சொர்க்கம் லோகம் எஜமானாய ஆகா ஜானி. அவனுக்கு அந்த சொர்க்க லோகத்தை கொடுத்துரு. எஜமானு சொர்க்கலோகம் பண்ணும் பிரார்த்தனை பண்றதே சாவகாதாங்க. இவ்வளவு வைசிஷ்டம் அதனால சாவகாஹா சொர்க்க பிரார்த்தனை அமிர்தத்வம் தேவே ஆகா ஜானி அப்படின்னு பிரார்த்தனை பண்றதுனாலையும் சொர்க்க பிராப்திகத்வா சொர்க்க பிராப்தி சாதகத்வா சாதகமாக இருக்கிறதுனாலையும் வேதானாம் சாமவேதோஸ்மி அமிர்த ஸ்வரூபமாக இருக்கு. சாமவேதமே அமிர்தம் எஸ் ஸ்வம் அப்படின்னா சாமவேதம் தான் ஸ்வம் சாமவேத ஸ்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அமிர்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால சாமவேத வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு பகவான் சொன்னதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு. ஒரு இடத்துல சொல்ற சாமவேதக்காரால பார்த்தா உடனே ஸ்ராத்தத்தை பண்ணு அப்படின்னு சாமவேதக்காரங்கிறது அவ்வளவு வசத்தியா சொல்லியிருக்காங்க. சாமவேதக்காராளுக்கே அவ்வளவு வைசிஷ்டியம் அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ சாமவேதம் வந்து மனுஷியில் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணாவது ஸ்தானத்தில் இருக்கு. ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இந்த சாமவேதம் இருக்கும் மூணாவது ஸ்தானம். இப்போ அவ என்ன சொல்றான்னா ரிக்வேத மந்திரங்கள்லயோ யஜுர்வேத மந்திரங்கள்லயோ பிரயோகம் பண்ணும் பொழுது ஒரு காலம் பிரயோக காலத்துல ஏதோ ஞாபகம் மதியாகவோ இல்லை தெரியாமையோ ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்திருந்தா கூட அந்த தப்புக்கு பிராயசித்தம் என்னன்னா சாமன் சொல்லும் பொழுது அது பிராயசித்தம் ஆயிடுது அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் சொல்றது. ஸ்மிருதிகள்லாம் சொல்றது. அதனாலதான் ருத்ர ஏகாசினி பிரயோகம் பண்ணுவாங்க இடத்துல பார்த்துருப்பேன். ருத்ர ஏகாசி எல்லாம் முடிஞ்சிடும் வசோத்தாரையும் ஆயி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உடனே சாமவேற்காலா தேடுவான் ஒரு சாமன் சொல்லுவோம் அப்படின்னு. இந்த சாமி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதான் காரணம் ருக்வேஷமோ யஜுர்வேஷமோ எந்த வேஷம் இருந்தாலும் சாமகானத்தினால சர்வ பிராயசித்தம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சர்வ பிராயசித்திற்கு சாமவேதமானு சொல்லப்பட்டிருக்கு. சாமவேதத்துல இல்லாத ஒரு விஷயமே இல்லை. ஒரு நாலு சாமகாலம் உங்களுக்கு கிடைச்சிட போறோம், நீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எல்லாமே பிரயோகமா சொல்லியிருந்தோம். சாமவிதான பிராமணம் சாயந்தரம் அதை பத்தி சொல்ல போறேன், அப்போ அதை விசாரமா சொல்றேன். அல்ல சொல்லாத பிரயோகமே கிடையாது. லோகத்துல நம்ம ஜீவிச்சு இருக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்ற முசிறி தீர்ஷ்வார் பெரிய தீர்ஷ்வார் சொல்லுவார் சாமகா இருந்தா போறோம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் அடைந்துள்ளாம் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு உபன்யாசத்துல. அதனால எதுக்காக சொல்றா அப்படின்னா, சாமவேதத்துல வந்து அந்த காமிய விஷயங்களும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, பாகங்களும் நிறைய இருக்கு. அது மாதிரி இப்போ நம்ம சொரத்தை பத்தி பேசணும்னா சொரத்தை பேசுவோம். இப்போ சொரங்கிறது வந்து சொன்னார் சொரமண்டலம் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அது என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். சொரமண்டலங்கிறது ஒரு பெரிய ஒரு பூகோளம் மாதிரி.
3: சப்தஸ்வராஸ்திரயோ கிராமாஹ மூர்ச்சனாஸ்தேகவிம்சதிஹி தான ஏகோன பஞ்சாசத் நித்தேதத் ஸ்வரமண்டலம் அப்படின்னு சொல்லி சப்தஸ்வரங்கள், மூணு கிராமங்கள். மூர்ச்சனை அப்படிங்கிறது வந்து 21 மூர்ச்சனைகள் இருக்கு. தானம் பரஸ்பரம் ஸ்வரானாம் தரணாது தானாக இந்த கமகம்

இந்த இது பிரதான ஸ்வரம். இதுல அவாந்த ஸ்வர அவாந்தர ஸ்வரங்கள் இருக்கு, விசேஷ ஸ்வரங்கள் இருக்கு. இது ஒரு ஏழு, அது ஒரு ஏழு, 21 ஸ்வரங்கள் வரும். அதெல்லாம் என்ன சொல்றேன், பிரேகம் நமனம் அபிநீதம் வினதம் சம்பிரதாரணம், இப்படியாக விசேஷ ஸ்வரங்கள் ஒரு ஏழு. இந்த 21 ஸ்வரங்களையும் வச்சதுன்னா மூணு ஸ்தானங்கள் சொல்றாரு. பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு உரஸ்தானம், ரெண்டாவது கண்டஸ்தானம், மூணாவது சிரஸ்தானம். இந்த மூணு ஸ்தானம் எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொன்னா அதுக்கு யஜ்யத்துக்கு தான் போகணும், வேற வழி கிடையாது. யாகத்துல வந்து மூணு சவனங்கள் இருக்கு, ஒன்னு பிராதஸ்தவனம், ஒன்னு மாத்தியந்திரம் சவனம், ஒன்னு திருதீய சவனம், அப்படின்னு மூணு சவனங்கள் மூணா பிரிச்சுக்கா யாகத்தை. பிராதஸ்தவனம் அப்படிங்கிறது வந்து காலங்காத்தால முதல்ல அப்படி காலத்தால் ஆரம்பிப்பார் 4 மணிக்கு உஷக்காலத்துல, அது பிராதஸ்தவனம் பேர். பிராதஸ்தவனத்துல வந்து கானங்களையோ மந்திரங்களையோ வந்து ரொம்ப உச்சஸ்தாயில் சொல்லப்படாது, மள்ளமா சொல்லணும். உபாம்சு அப்படின்னு பேர் இருக்கு. உபாம்சுன்னா வெளியில கேட்காம சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, பக்கத்துல கூட கேட்கலாம், ஆனா ரொம்ப இறங்கி கத்தப்படாது. சயின்டிபிக்கா பார்த்தீங்கன்னா காலங்காலத்தால் வெறும் வயது ரொம்ப உபயோகம் பெருசா கசனம் சொன்னா வயத்தை குடிக்கணும், மேல அப்புறம் அடுத்த ரெண்டு வாத்தியத்தை சவனம் பார்க்க முடியாது, நின்று போயிடும். லௌகீகமா பார்த்தாலும் அத இவ சாஸ்திராயுத சுகாயுத ரெண்டையும் அனுசரிச்சுதான் இப்ப வச்சிருக்கான்னு தெரியுது நமக்கு. காத்தால அதனால என்ன பண்ணணும், பிராதஸ்தவனம் அதுக்கு உரஸ்தானம் கொடுத்திருக்கான், பிராதஸ்தவனத்துக்கு உரஸ்தானம். அதுக்கப்புறம் மாத்தியந்திரம் சவனம் அப்படின்னா மத்தியானம், மாத்தியான காலத்துல வந்து ஆரம்பிக்கும் மாத்தியந்திரம் சவனம். இந்த மாத்தியந்திர சமனத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா மத்தியம ஸ்ருதி, அதனாலதான் மாத்தியந்திரம், மத்தியமே பவம் மாத்தியந்திரம் அப்படின்னு அது சப்தத்திலேயே இருக்கு. மாத்தியந்திரம் சமணம் பேர் இருக்கு. மத்தியம ஸ்ருதியில சொல்லணும், கீழே சொல்லப்படாது, ரொம்ப மேலேயும் சொல்லப்படாது, நடுப்புற நடு ஸ்ருதியில சொல்லணும். அதுக்கு கண்டஸ்தானம் கொடுத்துருக்காங்க, நம்ம சரீரத்துல உரஹா கண்டஹா சிரஹா மூணு ஸ்தானம் பண்ணார், இது நடுப்புற இருக்கு, மத்தியமஸ்தானம் கண்டஸ்தானம். கண்டஸ்தான பிராதான்யன அங்க உச்சாரணம் நல்லா வரணும், அது மாத்தியந்திரம் சமணம். தாரம் திருதீய சமணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருத்தீய தமனம் வரும்பொழுது ரொம்ப உச்சமா சொல்லணும், சாம காலங்கள்லாம் உச்சமா பண்ணணும். ஏன்னா அதோட முடிஞ்சு போறது யாகம், எதமானுக்கு சொர்க்கப்பிராப்தி கிடைக்க போறது, இவளுக்கு தட்சிணா கொடுத்தாச்சு, மாத்தியந்திரம் தட்சிணா கொடுத்துருவா, இவளுக்கு முன்னாடி அட்வான்ஸா கொடுத்துருவா யாகத்துல. நம்ம பார்க்கற வைத்திய காரியம்னா எல்லாம் முடிஞ்சு பிறகு வாத்தியா ஆத்து கூட்டு போறது தட்சிணம் கொடுப்பா, யாகத்துல அப்படி கிடையாது, முன்னாடியே கொடுக்கணும். வாங்கிட்டு தட்சிணை வாங்கிட்டு தான் அப்ப யாகம், முன்னாடியே யாகத்துக்கு வரும்போதே இருக்கப்ப எனக்கு என்ன தட்சிணை கொடுப்பேன் கேட்டுட்டு தான் வருவா யாகத்துல, கேட்கலாம் சொல்லியிருக்கு. யாகத்தை ஒட்டிதான் இங்க எனக்கு என்ன, எனக்கு என்ன சம்பாவனை பண்ணுவேன் முன்னாடி சொல்லுவா, என் இஷ்டமா தான் பண்றேன் இல்லைன்னா விட்டுட்டு பேடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சங்கல்பம் பண்ணும் போதே என்ன கஷ்டித் கல்யாணியோ தட்சிணாக அப்படின்னு கேள்வி கேட்பாய்வா, யாரு ஆத்திச்சியம் யார் வாங்க போறாளோ அதை கேட்பா, என்ன தட்சம் கொடுக்க போயிருக்கு, யாகம் நீங்க பண்றேன் சரி எனக்கு என்ன கொடுக்க போறேன் அதை போதும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாய்வா, அக்ரிமெண்ட். கஷ்டித் கல்யாணியோ தட்சிணா அவசர சந்தி கல்யாணியோ தட்சிணா, இந்த யாகத்துக்கு என்னது தட்சிணை சொல்லப்பட்டிருக்கோ, சுதி ஸ்மிருதிகள்ல என்ன சொல்லியிருக்கோ அந்த தட்சிணையை நான் கொடுத்து வர்றேன், கட்டாயம் கொடுக்குறேன் அப்படி அவர் பிரதிக்கப்படுறார் எஜமான. அதுக்கப்புறம் தான் இவர் பிள்ளை வாங்கிக்கிறார் கையில, நான் யாகத்துல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு. அதனால வந்து யாகத்துல தட்சிணையும் கொடுத்துருவா, மாத்தியந்திர சமரத்துல தட்சிணையை கொடுத்துருவா, தட்சிணா காலம்னு பேர் இருக்கு மாத்தியந்திர சமரத்துல. ஏன்னா அது நடுப்புற இருக்கு, அந்த காலத்துல தட்சிணையை கொடுத்துட்டா மேற்கொண்டு அவ ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு காரணம். அதையும் கொடுத்ததுனால தட்சிணையும் கொடுத்ததுனால இவ ரொம்ப சந்துஷ்டாலாயி ரொம்ப உச்சீகி கானம் பண்ணுவா. அது தாரம் திருதீய சமணம், திருதீய சமணத்துல வந்து ரொம்ப உச்சமாக கானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த மூணு ஸ்தானங்கள் சொன்னோம், உரஹா கண்டஹா சிரஹா அப்படின்னு மூணு ஸ்தானம் சொன்னோம். இந்த உரஸ்தானத்திலையும் சப்தஸ்வரங்கள் சொல்லணும். அது எப்படிலாம் சொல்ல முடியும் அப்படின்னா, பிரதம ஸ்வரங்கிறது கீழே இருக்கிறான், அதுக்கு மேல வந்து மேல இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே வந்து கடைசியில வரணும். புஷ்டஸ்வரம் மேல இருக்கு,

இப்படி இந்த ஆறு சொற்கள் காட்டுறோம். சொன்னா புரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி காமிக்கிறேன். ஆறு சொரம் வர மாதிரி ஓ இருக்கு. நிஷாத ஸ்வரம் வந்து ரொம்ப பரச்சலா தான் இருக்கும். அதே மாதிரி பஞ்சம ஸ்வரமும் வந்து சில முக்கியமான ஒரு இடங்கள்ல தான் உச்சாரணம் பண்ணப்படுறது. இப்போ இந்த மூணு ஸ்தானத்திலையும் சப்த ஸ்வரங்கள் சொல்லணும். அப்போ உரஸ்தானத்தை சொல்லும்போது சப்த ஸ்வரம் சொல்லும்பொழுது ரொம்ப உபாம்சமா இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். மத்தியம ஸ்வரத்தை சொன்னா கொஞ்சம் புரியும் எல்லாருக்கும். உச்சை ஸ்வரங்களும் நல்லா தெரியும். இப்படி உரசப்த விசாரம் ததா கண்ட ததா சிறா நச்ச சப்தோரசி வியக்தாக அவ்வாறு சொல்லிட்டா. உரஸ்தான பிராதான்யத்தில் நம்ம சப்த ஸ்வரங்களை சொல்லும் பொழுது நான் வியக்தாக நம்ம எதிர் எதிரிக்கு புரியும் முடியாக இருக்காது, இருந்தாலும் சொல்லுவான். ததா பிராவச்சனோ விதி, விதி வந்து அப்படி இருக்கிறதுனால அப்படித்தான் சொல்லியாகணும், வேற வழி கிடையாது. அதை வந்து கொஞ்சம் நிதானமா சொல்லணும். உரஸ்தானத்தை சொல்லும் பொழுது பாக்கி கண்டஸ்தானமோ சிவஸ்தானமோ சொல்லும்போது நன்னா சொல்லலாம். அது நன்னா சொல்லிட்டு ரெண்டு உபன்யாசம் முடிஞ்சிடும். அதோட

0: வந்து சாமவேதத்தையே ஒரு பெரிய சமுத்திரம், சமுத்திரம் அப்படின்னா மகோதசி அப்படின்னு வர்ணிக்கிறார். மகோதசின சமுத்திரங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கப்பட்டது மகோதசின் பேர், மகோதசி அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டா இதுல ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு இதுல என்ன சொல்ல சோழர்களோட விஷயங்களை மட்டும் சொல்லல, சமுத்திரத்தை நிரூபணம் பண்ற. சமுத்திரத்துல என்ன இருக்கு, ஏழு சமுத்திரங்கள் இருக்கு. லவண லவணே சுதுரா சப்தி நதி கீர அப்படின்னு ஏழு சமுத்திரங்கள் இருக்கு. அதுல சப்த ஸ்வரங்கள் இருக்கு. அத போல சப்ததா பின்னஹா சமுத்திரஹா. அதே மாதிரி சாமவேதத்துல பிரதம திதியே தியாதினா சப்த விபக் சப்தஸ்வர யுக்தா சாமவேதா. சப்தஸ்வரம் இருக்கு இல்ல, அது எப்படி சப்த சமுத்திரங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோ உதகீதர் மகோதீல, அது போல சப்த ஸ்வரங்கள் சேர்ந்திருக்கு. அப்புறம் சப்த இதெல்லாம் இருக்கு, தீபங்கள் எல்லாம் இருக்கு சமுத்திரத்துல. ஆக்னேயம் பதமங்காரம், காயத்ரம் பதமங்காரம், ஆக்னேயம் திதியகம், திதிய மைந்திரகானம், அதுல சப்த கானங்கள் சொல்லப்பட்டது. அத மாதிரி அதே மாதிரி ரத்னாகரத்துக்கு வந்து உததிக்கு வந்து ரத்னாகரத்தம், ரத்னங்கள்லாம் பலவித ரத்னங்கள்லாம் உள்ள கிடைக்கும். சாமவேதத்துல நித்திய நைமித்திக காமிய அநேக யஜ்ய விநாயகத்வாது, நமக்கு லோகத்துல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்ற யஜ்யத்தினுடைய சாதனமாக இந்த சாமகானம் இருக்கிறதுனால அத்தனை விதமான ரத்னங்கள் இதுக்குள்ள இருக்கு. சமுத்திரத்துல எத்தனை விதமான ரத்னங்கள் கிடைக்கிறதோ அத்தனை ரத்னங்களும் இந்த சாமகானத்துக்குள்ள இருக்கு, அதனால இது உதவி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் வந்து சமுத்திர தீரேஷு தீபேருஜ தபஸ்யந்தா தேவாஹா ஹிரயஸ்து சந்தீதி தேசாம் ஆசிரயா உததிஹி. சமுத்திரகரையில பல விதமான மகர்ஷிகள்லாம் தேவாலெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தபஸ்யந்தா தேவாஹா, அந்த சாமவேதத்திலையும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி, ஒரு சந்தஸ்து, ஒரு தேவதை. இப்படி சந்தோபத்தம், ரிஷி புரோக்தம், தேவதா சுரூபத்வம், இந்த மூணுமே இதுல ஒவ்வொரு காலத்திலையும் அமைஞ்சிருக்கிறதுனால இது உததி அப்படின்னு சொன்னார். பிரதிமந்திரம் ரிஷி சந்தோ தேவதானாம் சத்வாது தேஷாம் ஆசிரயா சாமவேதா. சாமகாரமானது அப்படி இருக்கு, உததி சந்திரோதயேன வர்த்ததே. சந்திரனை பார்த்தவொடனே சமுத்திரமானது பொங்கி வழியும், பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கலாத. அதே மாதிரி இங்க வந்து கல்பசூத்ர கல்பசூத்ராக்கிய இந்து இந்து கல்பசூத்திரமே ஒரு சந்திரன் அப்படின்னு சொல்ற கல்பசூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கல்பசூத்திரம் சொன்னதுதான் நம்ம யஜ்ய விதானங்கள்லாம். ஆதிசேய கல்பம்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அந்த கல்ப புஸ்தகம் தான் எத்தனையாக 286 யஜ்யங்கள் இருக்கு. இந்த 286 யஜ்யங்கள்ல உள்ள விஷயங்கள்லாம் எப்படி எப்படி பண்ணணும், என்னென்ன சூத்திரம் பண்ணணும், என்னென்ன சத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கல்பசூத்திரம் இருக்கு. இந்த கல்பசூத்திரத்துல தான் சொல்லியிருக்கு. அந்த கல்பசூத்திரங்கிற ஒரு சந்திரன் இதில் வந்து சாமவேதத்துல பிரகாசிக்கிறது, அதனாலேயே உதவி அப்படின்னு சொன்னார். பத்ரீபிஹி நதீபிஹி பூரியதே உதவிஹி, பலவிதமான நதிகள் வந்து ஒன்னா சேர்ந்து தான் சமுத்திரமானது உண்டாகுது. சமுத்திரங்கிறது தனியா கிடையாது, எத்தனையோ நதிகள் வந்து ஒன்னா கலக்கிறது, கலந்த உடனே அதுக்கு சமுத்திரம்னு பேர் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே காயத்ரியாதி சந்தோபிஹி விதுத்தியாதிபிஹி சிந்தாதிபிஷ்ட சதுரதிபிஹி ராத் விராட் சம்ராட் பிரபுதிபிஹி வியக்ஷராதிபேஷ்ட பூரியதே சாமவேதா. இங்க சந்தஸ்துன்னு ஒரு பெரிய ஒரு சாஸ்திரம், அதனாலதான் சந்தோகான்னு பேர். சாமவேதக்காரர்களுக்கு சந்தோகாஹா அப்படின்னு ஏன் வந்து அப்படின்னு சொன்னா, சந்தஸ் சந்தஸ்ன்னு அப்படின்னா மீட்டர், நம்ம லௌகீகத்தை சொன்னா மீட்டர்னு சொன்னோம், அளவுகோல், அதுதான் சந்தஸ்ங்கிறது. இப்போ காயத்ரி சந்தஸ் அப்படின்னா அதுக்கு எத்தனை எழுத்து அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு, எத்தனை பாதம் எத்தனை எழுத்து, மூணு பாதம், ஒவ்வொரு பாதத்துக்கு 8 8 8 24 எழுத்து கொண்டது காயத்ரி சந்தஸ். அதே திருஷ்ட சந்தஸ் அப்படின்னா 4 பாதம் இருக்கணும், ஒவ்வொரு பாதத்தையும் 11 11 எழுத்து இருக்கணும், 44 எழுத்து மொத்தம் வரணும். சதுஷ்டத்வாரி அஷ்டாச்சுவாரி ஜெகதி சந்தஸ் அப்படிங்கிறது 4 பாதம், 12 12 எழுத்து, 4 12 48 48 எழுத்துடைய இப்படி சந்தஸ் இருக்கு. அந்த சந்தஸ்னுடைய ஒரு கணக்குலதான் சாமகானம் பணியாகணும். எதிரில மந்திரங்கள் தான் சந்தோபத்தம் கிடையாது. ஒரு பஞ்சாயத்துல நிறைய எழுத்துருக்கும், ஒரு பஞ்சாயத்துல கம்மியா எழுத்துருக்கும், இப்படி அப்படி கிடையாது. இதுல சாமயம் அப்படி கிடையாது. இன்ன இருக்கிற இன்ன இத்தனை அக்ஷரம் அப்படின்னா அத்தனை அக்ஷரம் தான் இருக்கணும். என்ன சந்தஸ்னா அந்த என்ன சந்தஸ் சொன்னோமோ அந்த சந்தஸ் தான் புரியணும். மீட்டர் இந்த மீட்டர் பிரகாரம் தான் போகணும். அதனாலதான் அவளுக்கு சந்ததி காயந்தின் சந்தோகாகா, இந்த சந்தஸ் பிரகாரமே இவ கானம் பண்ணுவாங்க, அதனால சந்தோகாகான்னு இவளுக்கு பேர். அது மாதிரி பகுவித சந்தஸ்னால பிரகாசிக்கிறது சாமவேதம் அப்படின்னு. முத்துங்கைகி தரங்கைகி பாராவாரஹா பிரகாசதே. சமுத்திரம் என்ன பண்றது, பலவித அலைகள் வந்துட்டே இருக்கு, சின்ன பெரிய பெரிய சின்ன வந்து வந்து வந்து மோதி மோதி திரும்பி திரும்பி போயிட்டே இருக்கு. அதனால அதுக்கு சமுத்திரம்னு பேரு. அங்க வந்து சாமவேதம் அப்படி இருக்குன்னா உன்னத ஸ்வர விசித்தைகி ஸ்தோபைகி விலசதி சாமவேதா. இதுல சாமகாலத்துல என்னன்னா துன்மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்தோபம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்தோபத்தினால்தான் சாமமே பிரகாசிக்கிறது. சாதாரண மனுஷனுக்கு ஒரு அலங்காரம் எப்படி அதி விபூஷணமாக பிரகாசிக்கிறதோ அது போல இந்த மந்திரத்துக்கு ஏற்பட்ட கானத்தை பிரகாசிக்கம் பண்ற பிரகாசம் பண்றது எது அப்படின்னா ஸ்தோகங்கள். முன்னாடி சொன்னோம் இருக்கு. இப்போ அந்த இருக்கானது நடுப்புற இருக்கு, முன்னாடியும் பின்னாடியும் ஸ்தோபம் ரெண்டு பக்கமும். எப்படி சங்கீதம் பாட்டு ஆரம்பிக்கும் போது முன்னாடி ஆலாபனை பண்ற, பின்னாடி முடிக்கும் போதும் அதே மாதிரி கொண்டு முடிப்பா. அந்த மாதிரி சாம காலத்துல ஸ்தோபங்கள் வந்து முன்னாடி ஸ்தோபங்கள், பூர்வோத்தரங்கள் ஸ்தோபங்கள், நடுப்புற இருக்கு. இப்படி கானம் வந்து மூணு விதமாக இருக்கு. வெறும் ரிக்கு கானமும் இருக்கு சிறிது, வந்து வெறும் ஸ்தோப கானமும் இருக்கு, ரிக்கு ஸ்தோபம் ரெண்டோடு சேர்ந்ததுமான ஒரு கானம் இருக்கு. அப்படி கானத்தின் விதம் அது மத்தியானம் சொல்றேன். இப்போ வந்து இப்போ அதே மாதிரி உன்னத ஸ்வர விசுத்தை தோபைகி விலசதி சாமவேதம். அதனால சாமவேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாமவேதஸ்ய அசாதாரண ஸ்தோபாகேனீவ ஸ்ரக்ருதா சாத்யதா ச. கேட்கறதுக்கு பாதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கிறது ஸ்தோபத்தினுடைய ஒரு சஞ்சோகத்தினாலதான் அப்படின்னு சொல்ற. அதையே தஸ்யகவா ஏகத் சாம்னா ரிகேவா அஸ்தீனி. ரிக்குகள் ரிக்குகள் அப்படின்னு சொன்னா அது என்ன, அஸ்தீனி சரீரத்துல எப்படி எலும்புகள் இருக்கோ அத மாதிரி மாம்சம் மேல சதைகள் அதுக்கு மேல பிரகாசிக்கிறது ரோமங்கள். இப்போ சரீரத்துல எப்படி எலும்பு மேல சதை அதுக்கு மேல ரோமங்கள் இப்படி இருக்கோ அதை போல இருக்கு சாமத்துல வந்து இருக்கு. இது சோபம் தானம் சோபம் அப்படி மூணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால சாமவிதான பிராமணே சோபானாம் கேச சாதிஷ்டம் முக்தம். சாமவிதான பிராமணத்தை சொல்றத பத்தி பின்னாடி சாயந்தரம் பேசுவோம். நகி அதிரூபவதோபி கல்வாடத்தே தர்சனீயதா சம்பவதி. இந்த கேசவத்துக்கு எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறதுக்காக எழுதுறது ஒரு நிமிஷம் இல்ல. இத வந்து ஒரு மனுஷனுக்கு புருஷாலகாக்கும் ஸ்திரீகளுக்கு கேசம் தான் ரொம்ப பிராதான்யம். அதனால சொல்றார் அப்ப அவருடைய சௌந்தர்யம் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கணும்னா கேசம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஏம சமுதிரத்தை ரூபனாது நெருதி செய்ய மகிமா சாமவேதஸ்யா. சாமவேதத்துக்கு சொல்ல முடியாத ஒரு பெரிய உத்கர்ஷமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்லியிருக்க. இதுல ரிக்வேத லோகோபகாரமான பலவித விஷயங்கள்லாம் இங்க போதிக்கப்பட்டிருக்கிறதுனால சாமகாரம் வந்து ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்க. இதுல வந்து ஏழுங்கிறத பத்தி பேசணும், அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கணும். லௌகீகத்துல ஏழுங்கிறது எப்படி இருக்கு, சாமகானத்துல ஏழுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு கொண்டிருக்கேன். அதை மாத்திரம் உங்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு சப்த அப்படிங்கிற ஏழு அப்படிங்கிற ஒரு கூட்டணி என்ன கூட்டணி இருக்க அது லோகத்துல ரொம்ப பிரகாசமாக எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா சொல்றோம் பிராமியாதி மாதிரிகாக சப்த பிராமி மாகேஸ்வரி தெய்வ சப்த மாதிரிகால் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அதுல ஏழு இருக்கு. அக்னியினுடைய ஹஸ்தங்கள் கை, அக்னிக்கு கைகள் வந்து ஏழு கை, அக்னியுடைய நாக்குகள் ஏழு, அக்னிக்கு ஜுவாலை ஏழு, அக்னியுடைய கிரணங்கள் ஏழு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி சூரியனுடைய ரதத்துல கட்டப்பட்ட குதிரைகள்லாம் ஏழு தான். அதே மாதிரி பூராதி லோகங்கள் பூர்லோகம் உபர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படின்னு ஏழு லோகங்கள், மேல் லோகங்கள் ஏழு, கீழ் லோகங்கள் ஏழு. அதல விதல சுதல தலாதல மகாதல பாதாளம் ஒரு ஏழு லோகம் கீழே இருக்கு, மேல் லோகம் ஏழு, கீழ் லோகம் ஏழு, அந்த ஏழுங்கிறது அதுலேயே இருக்கு. அப்புறம் லவணாதி சாகராக சத்த சமுதிரம் ஏழு சமுதிரம் சொன்னப்போ லவணே சுத்தராதப்பிருத்த சுத்தாத்மவைகி சொத்தை சாகரைகி பரிவர்த்தி அப்படின்னு சொல்றோம். ஜம்பு அதுல வந்து ஏழு தீபங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஜம்பு லட்சசாமி சாகர புஷ்டராக சப்த தீபத்தி இருக்கு. அது நவகிரகங்கள் இருக்கு. நவகிரகங்கள்ல வந்து ரெண்டு கிரகங்கள் சாயா கிரகம் தெரியும் எல்லாருக்கும். அதுவும் கேட்டு அவள் விட்டுருந்தோம். அவள் விட்டுட்டேன்னா அதுவும் ஏழு தான். ஏழு ஏழு கிரகங்கள் தான் முக்கியமா இருக்கும். பெரிய ஜோசியால் வந்து இந்த சாயா கிரகத்தை பத்தி ஒண்ணுமே பேசிக்க மாட்டான். பாக்கி இந்த ஏழு கிரகத்தை வச்சுருந்தா அவளுடைய ஜாதக ரீதியை வந்து நினைப்பாவா. அதனால அது பிராதான்யம் வந்து சப்த கிரகங்கள் தான். நவகிரகானாம் மத்திய சாயா கிரகோபினா
1: கிரகமடம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவாகமங்கள் அறிமுகம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமது இந்து மதத்தின் பிரமாண கிரந்தமாக வேதங்கள் இருப்பது அனைவரும் அறிந்த ஒன்று. வேதங்களைப் போன்று சிவாகமங்களும் சிவபெருமானால் அருளப்பட்டவை என்பது சைவர்களின் நம்பிக்கை. அதற்கான பல பிரமாணங்கள் இருக்கின்றன. யஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாஸ்ச ஆகமாக ஸ்மிருதாக என்பது ஒரு பிரமாணம். சிவபெருமானின் மூச்சுக்காற்றாக வேதங்கள் விளங்குகின்றன. சிவபெருமானின் வாக்காக வார்த்தைகளாக காதிற்கு புலப்படக்கூடிய துவனியாக விளங்கக்கூடியவைகள் சிவாகமங்கள். அதாவது காற்று வாக்காக மாறுகிறது. சூக்ஷ்மமான நிலையை காற்று என்றால் அந்த காற்றினுடைய ஸ்தூலமான நிலை வாக்குகள். வாக்குகளுக்கு மூலமாக இருப்பவை காற்று. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாஸ்ச ஆகமாக ஸ்மிருதாக என்று சொன்னதால் சூக்ஷ்மமாக கருத்துக்களை கொண்டது வேதங்கள். வேதங்களிடையே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அந்த கருத்துக்களை வெளிப்படையாக ஸ்தூலமாக நமக்கு புலப்படுத்தக்கூடியவைகள் சிவாகமங்கள். காற்றே வாக்காக மாறுவது போன்று வேதங்களே சிவாகமங்களாக திகழ்கின்றன. எனவே சாமான்யமான நிலை சாமான்யமான பிரமாண சாஸ்திரமாக வேதங்களையும் விசேஷமான பிரமாணங்களாக ஆகமங்களையும் கொள்வார்கள். இந்த வேதங்கள் சிவாகமங்கள் இரண்டுமே சிவபெருமானால் அருளப்பட்ட காரணத்தினால் சைவர்கள் அனைவர்களுக்கும் இந்த இரண்டும் பிரமாணமாக விளங்கக்கூடியவை. வேதாகமோ மயா புரோக்தௌ லோக சிருஷ்டேகே புரா சிவே என்பது ஒரு வாக்கியம். சிவபெருமான் பார்வதியினிடத்தில் சொல்வது போன்று அமைந்திருக்கிறது. உலகத்தை சிருஷ்டி செய்வதற்கு முன்பே வேதங்கள் ஆகமங்கள் இந்த இரண்டினையும் நான் சிருஷ்டி செய்துள்ளேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். எதற்காக சிவபெருமான் வேத சிவாகமங்களை அருள வேண்டும் என்றால் அதாத்ம மல மாயாக்கிய கர்ம பந்த விமுக்தையே வியக்தையேச்ச சிவத்வசிய சிவாத்து ஞானம் பிரவர்த்ததே என்பது சிவபெருமானின் ஒரு வாக்கு. உலக நன்மைக்காகத்தான் சிவபெருமான் சிவாகமங்களை அருளியிருக்கிறார். சைவத்தின்படி ஆன்மாக்களுக்கு பசுக்கள் என்று பெயர். பசு என்றால் கட்டப்பட்டு இருக்கும். ஆன்மாக்கள் ஆணவ மலம், கர்ம மலம், மாயாமலம் என்ற மூன்று விதமான கட்டுக்களால் கட்டப்பட்டு இருக்கும் காரணத்தினால் ஆன்மாக்கள் பசுக்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த மூன்று விதமான பந்தங்களும் மூன்று விதமான பாசங்களும் அறுக்கப்பட்டால் தானே அருந்து போனால் அந்த பசுக்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். எனவே இந்த ஆத்மாக்களிடத்தில் அதாவது பசுக்களிடத்திற்கு பசுக்களிடத்தில் இருக்கக்கூடிய அதாத்ம மல மாயாக்கிய கர்ம பந்த விமுக்தி மலம் என்ற அனமலம், மாயா என்கின்ற மாயாபாஷம், கர்ம என்கின்ற கர்மபாஷம், பந்த இந்த மூன்று விதமான பந்தங்களும் நீங்க வேண்டியும் இந்த மூன்று விதமான பந்தங்கள் நீங்கிவிட்டால் ஆன்மாக்களிடத்தில் சுவாவமாகவே இருக்கக்கூடிய சிவத்துவமானது சிவத்தன்மையானது வெளிப்படும். வியக்த ஏச்ச சிவத்வசிய, அந்த சிவத்துவம் சிவத்தன்மையானது வெளிப்பட வேண்டி சிவபெருமான் சிவாகமங்களை அருளுகிறார்.
3: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shaivagama Parichaya presented by Agora Shivacharya Brahmashti Dr. Shri Arunashundra Gurukal.
4: ஸ்ரீமத் தேசிக பாதேபியஸ் சசக்திபியோ நமோ நம, சதா சிஷ்டாத்ம சித் வியக்தி காரணேபியோ நமோ நம, சத்குரு சரணாரவிந்தாபியாம் நம. நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ. அத்ர விராஜமானேபியஹ அஸ்ய பிரமுகபூதேபியஹ கண்ணன் நரசிம்ம மகாபாகேபியஹ இதரேபியஹ மஹத்பியஸ்ச மம பிராத்தமிக நமோவாக்கம் நிவேத்ய ஸ்வீகிருத சீர்ஷகம் அதிகிருத்ய கிஞ்சிதிவ வக்துகாமஹ அஸ்மி. அத்ர ஸ்வீகிருத விஷயே சாமான்யதயா பிரதமம் பரிச்சயம் காரயித்வா ததனந்தரம் விசேஷரூபேண வக்தும் இச்சாமி. கண்ணன் நரசிம்மன் மகோதயைஹி வைதிக வாங்மயம் ஆதாய வேத மந்திரம் ஆதாய ஸ்ரீருத்ரஸ்ய மகத்வம் பிரகடீகிருதம் ஸ்ரீருத்ர அத்யாயஹ தத்ர வித்யமான மந்திராஹ யதாவா ஆதுனிக கணித விஞ்ஞானேன சம்பந்தாஹ சந்தி இதி தைஹி சம்யக் நிரூபிதம் கிஞ்ச ஸ்ரீருத்ரஸ்ய மாஹாத்மியமபி நிரூபிதம் ஸ்ரீருத்ர மந்திர ஸ்ரீருத்ர பிரஸ்ன மாஹாத்ம பிரதிபாதக ஸ்லோகாஹ அபி தைஹி உத்ருதாஹ பகவஹ விவித கிரந்தேபியஹ உத்ருதாஹ கிஞ்ச ருத்ரோக்னிஸ்விஷ்டக்ருத் இத்யபி ஏகஹ மந்திரஹ ருத்ரஸ்ய அக்னேஹேச மத்யே அத்யந்தம் கனிஷ்டஹ சம்பந்தஹ அஸ்தி இதி வேத வாங்மயாத் வயம் அவகந்தும் பாரயாமஹ ததபி நிரூபிதம் தைஹி மஹத்பிஹி கிஞ்ச சிவலிங்க பூஜாயாஹ மஹத்வம் எதி ஏகம் லிங்கம் பூஜ்யதே தர்ஹி தஸ்ய கிம் வா ஃபலம் லிங்கத்வயம் லிங்கத்ரயம் இத்யேவம் ரீத்யா தத்ர பிரமாணானி பிரதர்சிதானி தைஹி அஸ்மாகம் குரவஹ அசகிருத் ஏவம் வதந்தி ஸ்ம. ஆந்திர தேசஹ இதானிம் அஸ்தி கில தஸ்ய தெலுகு தேசஹ இதி நாம வஸ்துதஹ த்ரிலிங்க தேசஹ இதி வாஸ்தவிகம் நாம இதி தே அவதன் பிரதானதயா த்ரீணி லிங்கானி தஸ்ய பிரதேசஸ்ய அவதி பிரதேசேஷு அவதி சீம்னி சீமசு சந்தி இதி கிருத்வா த்ரிலிங்க தேசஹ இதி ததேவ த்ரைலிங்கம் தெலுகு இதி ஜாதம் இதி தே அவதன். தத்வத் அஸ்மாகம் பாரத தேசே சிவலிங்கஸ்ய பிராதான்யம் பிராதமியம் வித்யதே இதி தைஹி நிரூபிதம். இதானிம் மயா பிரதிபாதனீயஹ விஷயஹ சைவாகம பரிச்சயஹ இதி. சைவாகமஹ இதி அயம் கஹ இதி பிருஷ்டே சைவாகமாஹ இதி கேஷாஞ்சன க்ரந்தானாம் நாமானி சாமான்ய நாம யதாவா ஸ்ருதீனாம் சாமான்யதயா வேதாஹ இதி நாம தத்வத் கேஷாஞ்சித் க்ரந்தானாம் சைவாகமாஹ இதி நாம. தத்ர சைவ இதி ஏகம் பதம் ஆகமாஹ இதி ஏகம் ச பதம் அஸ்தி. சைவாஹ நாம சிவ சம்பந்தாஹ சாமான்யதையா சிவேன தேவேன சம்பத்தாக ஆகமாக இதி. சிவா கா இது வயம் ஜானீமஹ. சிவா இது ஏகா தேவா பிரசித்தா அஸ்மாக்கம் பாரதே வேதே அபி பிரசித்தா. வேதே பிரசித்தா இது காரணாதேவ ஸ்ரீருத்ர பிரஷ்னஹ தத்ர பவத்பிஹி பிரதமம் அவதாரிதஹ. ஏவஞ்ச வைதிகஹ தேவஹ சிவஹ. சிவஸ்ய ஆராதனஸ்தானபூதம் யத் லிங்கம் ததபி வேத பிரசித்தமேவ. தைத்தரீய உபநிஷதி சிவாய நம சிவலிங்காய நம பவாய நம பவலிங்காய நம சர்வாய நம சர்வலிங்க இத்தேவம் ரீத்யா லிங்க சப்தஹ அபி ஸ்ருயதே. ஏவஞ்ச சிவோபி வைதிகஹ லிங்கமபி வைதிகம் சிவலிங்கம் இதி வைதிகம் இதி சித்தம். ஏவஞ்ச தாதிருஷ சிவ சம்பத்தாஹ ஆகமாஹ. ஆகமாஹ நாம கே? ஆகமஹ இதி அயம் சப்தஹ வேதஸ்ய அபி வாசகஹ வேத பின்ன பிரமாண பூத கிரந்தானாம் அபி வாசகஹ. தத்ர ஆகமஹ கல்வபி இதி மகாபாஷ்ய கிரந்தே ஏகா பங்க்திஹி. ஆகமஹ கல்வபி பிராமணேன நிஷ்காரணஹ ஷடங்கஹ வேதஹ அத்யேயஹ ஜ்ஞேயஶ்ச இதி அஸ்தி. தத்ர ஆகமஹ இதி சப்தேன வேதஹ ஏவ நிர்திஷ்யதே. ஏவஞ்ச வேதானாம் அபி ஆகமஹ இதி நாம அஸ்தி. ததிரிக்ததயா வேத பின்ன கிரந்தானாம் அபி ஆகமஹ இதி நாம. யதி சாமான்ய பரிச்சயார்த்தம் அஹம் இதம் வதாமி தத் அஸ்மாகம் பாரத தேசே விசிஷ்ய தமிழ்நாடு பிரதேசே பஹூனி மந்திராணி சந்தி. சைவ மந்திராணி வா பவந்து அதவா வைஷ்ணவ மந்திராணி வா இதர தேவதானாம் மந்திராணி வா பவந்து. மந்திரம் இத்யுக்தே ஏகம் ஸ்தானம் இத்யுக்தே தஸ்ய க்ருதே கேச்சன நியமாஹ அவசியம் பவேயுஹ். யதஹ சர்வாண்யபி மந்திராணி ப்ராயஹ சமான ரூபதயா ஏவ பரிதிருஷ்யந்தே. இதி சமான ரூபயா பரிதிருஷ்யந்தே தரிஹி சர்வேஷாமபி சமானஹ கஷ்டன நியமஹ சமானஹ கஷ்டன பிரமாணபூதஹ க்ரந்தஹ ஸ்யாத். தே ஏவ க்ரந்தாஹ ஆகம க்ரந்தாஹ. தரிஹி சாமான்யதயா சர்வேஷாம் மந்திராதீனாம் பிரமாணபூதாஹ க்ரந்தாஹ ஆகமாஹ. வேதானாம் அபி ஆகமாஹ இதி நாம அஸ்தி. ததாபி தத் பின்ன பின்னானாம் ஏதாதிருஷானாம் அபி க்ரந்தானாம் ஆகமாஹ இதி நாமானி சந்தி. தத்ர அஸ்மாகம் பாரத தேசஸ்ய பிரமுகஹ சம்ப்ரதாயஹ வைதிக சம்ப்ரதாயஹ ஏவ. வைதிக சம்ப்ரதாயஹ பரந்து வைதிக சம்ப்ரதாயஹ ஏவ இதி ந. வைதிக பின்னஹ அபி வேத சமான வேத சதிருஷஹ அன்யஹ அபி கஷ்டன சம்ப்ரதாயஹ அன்யஹ அபி கஷ்டன பிரமாணபூதஹ க்ரந்தஹ அஸ்தி ஆசீத் இதி அஸ்மாபிஹி அங்கீகர்த்தவ்யம். கிம் காரணம் இத்யுக்தே பஷ்யந்து வைதிக தர்மஹ கதம் அஸ்தி இத்யுக்தே ஏகைகஸ்ய அபி ப்ரத்யேகஸ்ய மனுஷ்யஸ்ய வைய்யக்திக ரூபயா ரூபதயா தஸ்ய தஸ்ய மனுஷ்யஸ்ய கிம் கிம் கர்த்தவ்யம் இதி போதயந்தி வேதாஹ. இதானிம் வேதேன உதாரண அஹரஹ சந்தியா முபா சீதா இதி வைதிகம் வாக்கியம் இதி ஸ்வீகுர்மஹ. கேன சந்தியா உபாசனீயா இத்யுக்தே ஏகம் ஏகம் புருஷம் உத்திஷ்ய சந்தியா தாவத அனுஷ்டேயா இதி நிர்திஷதி தத்வாக்கியம். அக்னிஹோத்திரம் ஜூயாத் ஸ்வர்கமஹ இத்யுக்தே சமூக ரூபேன அக்னி தத்ர அக்னிஹோத்திரம் கர்த்தும் ந சக்னுவந்தி. தரிஹி ஏகஹ ஏகைகஹ ப்ரத்யேகஹ மனுஷ்யஹ யஹ அதிகாரி ஸஹ ஸ்வஸ்ய நிஶ்ரேயஸார்த்தம் ஸ்வஸ்ய தத்ர ஸ்ரேயோபிவிருத்யர்த்தம் அக்னிஹோத்திரம் ஸஹ குர்யாத். ஏவஞ்ச வைய்யக்திக ரூபேன கர்மாணி கேன ப்ரதிபாத்யந்தே இத்யுக்தே வேத வாங்மயேன ப்ரதிபாத்யந்தே கர்மாணி விதீயந்தே. பரந்து இதானிம் ஆகம க்ரந்தாஹ இதி வயம் பஷ்யாமஹ தீல கில தேன க்ரந்தேன கிம் நிர்திஷ்யதே இத்யுக்தே சமூகஸ்ய க்ருதே சமூகஸ்ய பஹூனாம் ஜனானாம் ஏகஸ்ய கிராமஸ்ய இதி ஏகஸ்ய நகரஸ்ய இதி பஹூனாம் ஜனானாம் க்ருதே தத்ர ஸ்ரேயப்ராப்த்யர்த்தம் கர்ம கேன விதீயதே இத்யுக்தே ஆகம க்ரந்தேன ஆகம க்ரந்தைஹி விதீயதே. ஏவம் அஸ்தி வைதிக சம்ப்ரதாயஸ்ய ஆகமிக சம்ப்ரதாயஸ்ய ச பேதஹ. சமூகோத்தேசேன விஹிதம் கர்ம ஆகமிகம் கர்ம தத்ர வைய்யக்திக ரூபேன ஏகைகம் புருஷம் உத்திஷ்ய விஹிதம் கர்ம தாவது வைதிகம் கர்ம இதி பேதஹ அஸ்தி. தத்ர வைதிக தர்மஹ தத்வத் அயம் ஆகமிக தர்மஹ. ஆகமிக தர்மான் ஆதாரீகிருத்திய ஆகம கிரந்தான் ஆதாரீகிருத்திய ஏவ மந்திராணி சந்தி இது அஸ்மாபிஹி திருஷ்டம். பஷ்யந்து வயம் சமய மதம் இத்தியாதி பதானி வயம் ஸ்ருணுமஹ. பிராச்சீன பதம் கிம் இத்துக்கே சம்பிரதாய அதுவா சனாதன தர்ம இத்தியவம் ரீத்தியா பதானி. இதானிம் தாவத் மதம் சமய இத்தியேதாதிஷ பதானி வயம் ஸ்ருணுமஹ. சமய நாம கஹ மதம் நாம கிம். பிராய சமய மதம் இத்தியேதது உபயம் பர்யாயேன ஏவ பிரயுஜ்யதே. தத்ர சப்த அர்த்தம் ஆதாரீகிருத்ய யதி விவேசயாமஹ சமய நாம ஆதேச நியம ஏவஞ்ச ஏகேன சம்பிரதாயேன ஏகஹ சம்பிரதாய அஸ்தி சஹ சம்பிரதாய கிம் கரோதி மம சம்பிரதாயே அஸ்மின் சம்பிரதாயே ஏதே ஏதே நியமாஹ ஏதத் காரியம் ஏவமேவ கர்த்தவ்யம் ஏதத் ஏவம் ந கர்த்தவ்யம் இத்யேவம் ரீத்யா நியமான் பிரதிபாதயதி கஷ்டன சம்பிரதாய ஏவஞ்ச தாதிருஷ நியமானாம் சமய இது நாம சமய பரிபாலனம் இது வயம் வதாமஹ இத்துக்கே நியம பரிபாலனம் இத்யர்த்தஹ. ஏவஞ்ச யஸ்மின் சம்பிரதாயே ஏ ஏ நியமாஹ உத்கோஷிதாஹ சந்தி தேஷாம் நியமானாம் தாவத் சமயஹ இது சாமானிய நாம. சஹ சமய யதி ஏகஸ்ய அபிமதஹ அஸ்தி தரிஹி ததானீம் சயேவ சமய மதம் இது நாம்னா உச்சதி. இதானீம் சைவாஹ இது கேச்சன சைவ சம்பிரதாயஹ இது அஸ்தி தஸ்மின் சம்பிரதாயே ஏவம் ஏவம் நியமாஹ தத்ர த்ரிபுண்ட்ரதாரணம் கர்த்தவ்யம் விபூதி தாரணம் கர்த்தவ்யம் ருத்ராட்ச தாரணம் கர்த்தவ்யம் இது ஏவம் ரீத்யா சிவோபாசனா கர்த்தவ்யா கர்த்தவ்யா ஏவ இத்யேவம் ரீத்யா நியமாஸ்ஸன் ஏதேஷாம் நியமானாம் சமயாஹ இது நாம தரிஹி சம்க்ஷிப்ய சைவ சமயஹ இது சர்வேஷாம் அபி சமயானாம் சாமான்யதயா சைவ சமயஹ இது நிர்தேசஹ. சஹ சமயஹ யதி மம அபிப்ரேதஹ மயா ஸ்வீகிருதஹ தர்ஹி தஸ்மின் தஸ்யாம் அவஸ்தாயாம் தஸ்ய மதம் இது நாம பவதி தர்ஹி சைவ மதம் ஏவஞ்ச கிம் ஆயாதம் சைவ சமயஹ சைவ மதம் இத்யேததுபயம் சமானமேவ இது த்ருஷ்டவ்யம் சைவ சம்பிரதாயஹ இது. ஏவம் ரீத்யா அஸ்மாகம் பாரத தேசே பஹவஹ சமயாஹ ஆசன் பஹூனி மதானி ஆசன் ந கேவலம் வைதிக மதம் வைதிக பின்ன மதானி அபி பஹூனி ஆசன் தத்ர முக்கியதயா யதி வக்தவ்யம் தர்ஹி இதானீம் தைஹி உக்தம் கண்ணன் மகோதயைஹ உக்தம் சைவாகமாஹ சாக்தாகமாஹ வைஷ்ணவாகமாஹ இது உக்தம் கிள தர்ஹி சைவ மதம் சைவ சம்பிரதாயஹ வைஷ்ணவ சம்பிரதாயஹ வைஷ்ணவ மதம் தத்வத் சாக்த சம்பிரதாயஹ சாக்த மதம் இதி ஏவம் ரீத்யா பஹவ சம்பிரதாயஹ ஏகஹ சம்பிரதாயஹ கதா சித்தஹ பவதி கதா சித்யதி இத்யுக்தே யஸ்ய சம்பிரதாயஸ்ய க்ருதே ஏகஹ பிரமாணஹ க்ரந்தஹ அஸ்தி யஸ்ய சம்பிரதாயஸ்ய க்ருதே கேச்சன அனுயாயினஹ பவேயுஹ அனுயாயினஹ யஸ்ய சம்பிரதாயஸ்ய க்ருதே ஏகம் தாவத் அப்யாச ஸ்தானம் வித்யதே ததானீமேவ ச சஹ சம்பிரதாயஹ சித்தஹ பவதி ஏவஞ்ச பிரமாண கிரந்தஹ அப்யசனஸ்தானம் அனுயாயினஹ இதி ஏதே த்ரயஹ முக்கியாஹ சந்தி சர்வஸ்யாபி சம்பிரதாயஸ்ய. இதானீம் வைதிக சம்பிரதாயம் வயம் பஷ்யாமஹ வைதிக சம்பிரதாயஸ்ய பிரமாணானி பிரமாண கிரந்தஹ கே இத்யுக்தே வேதாஹ சத்வாரஹ வேதாஹ ததனந்தரம் ஸ்மிருதயஹ இதி ஏதே சர்வேபி பிரமாணபூதாஹ. அபியசனஸ்தானம் குத்ர வைதிக தர்மஹ அபியஸ்யதே இத்யுக்தே ஸ்வஸ்ய ஸ்வஸ்ய க்ருஹே வைதிக தர்மஹ ஆச்சரியந்தே அனுஷ்டீயந்தே கே அனுயாயினஹ இத்யுக்தே முக்கியதயா பிராமணாஹ விசிஷ்ய ஸ்மார்த்தாஹ இதி யே உச்யந்தே தே கேவலம் வைதிக தர்மஸ்ய ஏவ அனுயாயினஹ இத்யுக்தே வேத பின்ன வேத பின்னதயா கேச்சன க்ரந்தஹ பிரமாணதயா நதைஹி அங்கீக்ரியந்தே வேதஹ ஏவ பரம பிரமாணஹ இதி சைவாஹ இதி ஏதத் ஸ்வீகுர்மஹ சைவானாம் தாவத் க்ரந்தஹ கே இத்யுக்தே ஆகமாஹ இதி கேச்சன யதாவா வைதிகானாம் தத்ர ஸ்ருதிஹி இதி அஸ்தி வேதாஹ நிகமாஹ இதி சந்தி தத்வத் தத்ர சைவானாம் க்ருதே ஆகமாஹ இதி கேச்சன க்ரந்தஹ பிரமாணபூதாஹ. குத்ர அயம் தர்மஹ சைவ தர்மஹ சைவ சமயஹ சைவ சம்ப்ரதாயஹ சைவ மதம் குத்ர அனுஷ்டீயதே குத்ர அப்யஸ்யதே இத்யுக்தே முக்கியதயா சிவ மந்திரேஷு அப்யஸ்யந்தே ஏதே தர்மாஹ கே அனுயாயினஹ இத்யுக்தே அஸ்மாகம் அஸ்மத் சத்ருஷாஹ சைவாஹ ஏவமேவ வைஷ்ணவானாம் அபி பிரமாண க்ரந்தாஹ கே இத்யுக்தே तत्र वैष्णवानां कृते प्रमाणग्रन्थाः द्वेधा सन्ति, पञ्चरात्रग्रन्थाः इति केचन, तद्वत् वैखानसग्रन्थाः वैखा इति केचन, पञ्चरात्र आगमः वैखानस आगमः इति उच्यते। तत्र वैष्णवाः एव सम्प्रदाय अनुयायिनः। कुत्र एते धर्माः अनुष्ठीयन्ते इत्युक्ते मुख्यतया वैष्णवमन्दिरेषु, एवमेव शाक्तागमाः अपि सन्ति। एवं रीत्या एतत् त्रितयं प्रधानम् इति अस्माभिः दृष्टम्। तत्र पश्यन्तु, शैवाः सन्ति, वैष्णवाः सन्ति, शाक्ताः सन्ति इति मुख्यतया उक्तं किल, एतेषाम् आगमग्रन्थाः एव प्रमाणभूताः इति न। आगमाः प्रधानतया प्रमाणभूताः, तद्वत् वेदाः अपि प्रमाणभूताः। वेदेषु यद्यदुच्यते तद्वत् तदपि अस्माकं प्रमाणम्। आगमेषु अस्माकं शैवानां कृते शैवागमेषु यदुच्यते तदपि प्रमाणं, वेदेषु यदुच्यते तदपि प्रधानम्। वैष्णवानां कृते तत्र यदि पाञ्चरात्र आगम अनुयायी कश्चन, तस्य कृते पाञ्चरात्र आगमः अपि प्रमाणभूतः, वेदः अपि प्रमाणभूतः, तद्वत् शाक्तानामपि। एवं रीत्या वैदिकसम्प्रदायानाम् आगमिकसम्प्रदायिनां च मध्ये भेदः अस्ति। यदि शुद्धवैदिकः अस्ति, सः वेदे यदुच्यते अथवा स्मृत्यादिषु यदुक्तं तदेव सः अनुसरेत्। तद्भिन्नतया शैवागमेषु अथवा वैष्णवागमेषु अथवा शाक्तागमेषु यद्यदुक्तं तत् सः न अनुतिष्ठेत्। वेद अनुकूलतया यदि भवेत्, वेदस्य वेदार्थ अनुवादकं यदि स्यात् तर्हि स्वीकुर्यात्, अथवा वेदार्थविरोधी यदि न स्यात् तर्हि तत् स्वीकुर्यात्, इतरथा तत् न स्वीकुर्यात् इति महान् भेदः। अहम् इतः परं तावत् विविच्य वदामि। तत्र अस्मत्सदृशाः इदानीं द्वेधा वयं पश्यामः। एकं वाक्यम् अस्ति, वेदः विद्यते किल, चत्वारः वेदाः इति वयं जानीमः। वेदानाम् एव श्रुतिः इति नाम, वेदानामेव निगमाः इत्यपि नाम इति वयं जानीमः। परन्तु एकः ग्रन्थः एकं वाक्यम् एवं प्रतिपादयति, श्रुतिः तावत् द्विविधा अस्ति, वैदिकी श्रुतिः तान्त्रिकी श्रुतिः वदति। चत्वारः वेदाः वेदानुरोधेन आगताः ग्रन्थाः इति एतेषां सर्वेषां वैदिकश्रुतिः इति नाम। आगमाः इत्युक्ते शैवागमाः, वैष्णवागमाः, पाञ्चरात्रागमः, एतेषां सर्वेषामपि मिलित्वा तान्त्रिकी श्रुतिः इति नाम। वैदिकी तान्त्रिकी चेति द्विविधा श्रुतिः कीर्तिता, श्रुतिकीर्तिता इति अस्ति तत्र, श्रुतिः एवं द्विविधा कीर्तिता। एवं रीत्या अस्माकं भारतदेशे ये ये सम्प्रदायाः सन्ति ते अस्माभिः एवं रीत्या ज्ञेयाः। इदानीम् अस्माभिः प्रायः मया किं विवृतं स्यात् इति अहं चिन्तये, अस्माकं मुख्यभूतः विषयः शैवागमः कुत्र अस्ति इति अस्माभिः इदानीम् ईषत् विवृतं मया उक्तम् इति चिन्तये। एवञ्च एतेषां शैवानां प्रमाणभूतानां ग्रन्थानाम् आगमाः, तत्र शिवसम्बद्धाः इति कारणात् शैवागमाः, शिवसम्बद्धाः इत्येव न अपि तु शिवेन एव प्रोक्ताः, शिवेन एव एते आगमाः उक्ताः उपदिष्टाः इति कारणादपि तेन प्रोक्तम् इत्यपि एकं सूत्रं विद्यते। अतः शिवेन प्रोक्तत्वात् शैवाः आगमाः शैवागमाः। शैवागमाः इति केषाञ्चित् ग्रन्थानां नाम इति मया उक्तम्। शैवागमाः इति बहुवचनमस्ति किल, यथा वा वेदाः चत्वारस्सन्ति तद्वत् शैवागमाः अष्टाविंशतिः सन्ति, कामिकं, योगजं, चिन्त्यं, कारणम्, अजितं, दीप्तं, सूक्ष्मं, सहस्रम्, अंशुमान्, सुप्रभेदः, विजयं, निश्वासः, स्वायम्भं, अनलं, वीरं, रौरवं, मकुटं, विमलं, चन्द्रज्ञानं, बिम्बं, प्रोद्गीतं, ललितं, सिद्धं, संतानं, शार्वोक्तं, पारमेश्वरं, किरणं, वातुलम् इत्येवं रीत्या अष्टाविंशतिः आगमग्रन्थाः सन्ति। एते सर्वेपि ग्रन्थाः परमेश्वरेण शिवेन उपदिष्टाः इति केषाम् अभिप्रायः विश्वासः इत्युक्ते शैवानां विश्वासः, शैवानाम् एवं विश्वासः अस्ति, इतरेषां प्रायः न भवेत् परन्तु शैवानाम् एवमेव अस्ति। तत्र சம்ஷிப்ய ஏவம் வதாமஹ காமிகாதி வாதுளாந்தாஹ ஆகமஹ. பிரதமஹ ஆகமஹ ஸ்ரீமத் காமிக ஆகமஹ, அந்திமஹ ஆகமஹ ஸ்ரீமத் வாதுளாகமஹ இதி. அதஹ மிலித்வா அஷ்டாவிம்சதிஹி ஆகமாஹ சந்தி. ஏதே ஆகமாஹ நித்யாஹ யதாவா வேதாஹ நித்யாஹ தத்வத் ஆகமாஹ அபி நித்யாஹ ஏவ. தத்ர பஷ்யந்து யதி நித்யாஹ தர்ஹி பரமேஸ்வரேன கதம் வா உபதிஷ்டாஹ. அஸ்மாபிஹி சாஸ்திர க்ரந்தானாம் அத்யயனே அயம் விஷயஹ அதீதஹ ஸ்யாத். கிமித்யுக்தே ஈஸ்வரேன யதி ஏகஹ க்ரந்தஹ க்ரியதே ஈஸ்வரஹ அபி புருஷஹ இதி காரணாத் ஸஹ க்ரந்தஹ பௌருஷேயஹ பவேத். ஏவஞ்ச ஈஸ்வரஹ வேதானாம் யதி கர்த்தா தரிஹி ஈஸ்வரஹ புருஷஹ இதி காரணாத் வேதாஹ அபி பௌருஷேயஹ பவேயுஹ. யதி பௌருஷேயஹ தரிஹி தேஷு வேதேஷு தோஷாஹ கதாசித் பவேயுஹ புருஷ பிரணீதத்வாத். அதஹ வேதாஹ ஈஸ்வரேன ந பிரணீதாஹ இதி அஸ்மாபிஹி மீமாம்சாதி க்ரந்தேஷு படிதம் ஸ்யாத். பரந்து அயம் சம்ப்ரதாயஹ இத்யுக்தே விசிஷ்ய சைவ சம்ப்ரதாயஹ ப்ராயஹ வைஷ்ணவ சம்ப்ரதாயஹ அபி ஏவமேவ அங்கீகரோதி ஏவமேவ குர்யாத் அங்கீகுர்யாத். ஏதே கிம் வதந்தி ஈஸ்வரஹ ஏவ சர்வேஷாம் அபி ஆகமானாம் ஸஹ கர்த்தா ததாபி ஈஸ்வரஹ புருஷஹ நாஸ்தி. புருஷஹ நாம புருஷ சப்தஸ்ய லக்ஷணம் தாவத் புருஷ பதார்த்தஸ்ய லக்ஷணம் அன்யத் அஸ்தி ஏவஞ்ச ஈஸ்வரஹ புருஷஹ நாஸ்தி இதி காரணாத் ஆகமாஹ ந பௌருஷேயாஹ. அதஹ தத்ர பௌருஷேயத்வ ப்ரயுக்த தோஷாஹ ஆகமிஷு ந பவந்தி இதி அஸ்மாகம் சைவாகமிகானாம் அபிப்ராயஹ விசாரஹ அஸ்தி. ஏவஞ்ச சர்வேபி ஆகமாஹ ஈஸ்வரேன ஏவ உக்தாஹ ததாபி நித்யாஹ ஏவ சைவாகமாஹ. பரந்து ஏவம் தத்ர அவகம ரூபஹ தத்ர சப்த ரூபஹ இதி வேதஸ்ய தாவத் ஆகமானாம் தாவத் ஸ்திதி த்வயம் அங்கீகுர்வந்தி. பஷ்யந்து இதானீம் அஹம் வதாமி தத்ர மம கதன அனந்தரமேவ சப்தாஹ மம வக்த்ராத் நிஸ்ஸரந்தி ததனந்தரமேவ சப்தான் பவந்தஹ ஶ்ருண்வந்தி. பரந்து மம வக்த்ராத் ஆவிர்பாவாத் பூர்வமேவ ஏதே சர்வேபி விஷயாஹ மம புத்தௌ சந்தி கில தாதிருஷ ஸ்திதிஹ அவபோதஹ இதி உச்யதே. ஏவஞ்ச உபதேசாத் பூர்வமேவ சர்வேபி ஆகமாஹ ஈஸ்வரஸ்ய புத்தௌ தாவத் சூக்ஷ்ம ரூபேன ஆசன். ஏவஞ்ச சூக்ஷ்ம ரூபேன யதா புத்தௌ ஆகமாஹ சந்தி ததானீம் தே நித்யாஹ ஏவ. ஈஸ்வரஹ தாவத் வக்த்ராத் பஹிஹி நிஸ்ஸாரயதி ஆவிஷ்கரோதி தாவதேவ ஆவிஷ்கரணாதேவ காரணாத் வேத ஆகமாஹ அநித்யாஹ இதின இதி ஏவம் ரீத்யா அஸ்மாபிஹி விசாரஹ பிரகடிதஹ அஸ்தி. ஆகமாஹ தாவத் ஏதே சிவாகமாஹ சிவேன கதம் உபதிஷ்டாஹ இத்யுக்தே உபதேச க்ரமஹ ஏவ பஹுவிதஹ த்ருஷ்யதே. பிரதானதயா ஏகஹ உபதேச க்ரமஹ ஏவம் அஸ்தி சர்வான் அபி ஆகமான் சைவாகமான் பரமேஸ்வரஹ பார்வதீம் பிரதி உபாதிஷத் பார்வத்தியை உபாதிஷத். அதஹ பார்வதி ஏவ பிரதமம் பிரதம ஸ்ரோத்ரி அஸ்தி. கிஞ்ச சைவானாம் சம்பிரதாயானுசாரேன ஏதே ஆகம விஷயாஹ சர்வேபி விஷ்ணோஹ அபி சம்மதாஹ சந்தி. அதஹ ஆகமஹ இதி சப்தஹ வித்யதே கில தஸ்ய சப்தஸ்ய நிர்வச்சனம் தத்ர ஏகஸ்ய ஏகைகஸ்யாபி சப்தஸ்ய அர்த்த விவரணம் தாவத் த்வேதா த்ருஷ்யதே. வியாகரண ரீத்யா அர்த்த விவரணம் நிருக்த ரீத்யா அர்த்த விவரணம் இதி அஸ்தி. நிருக்த ரீத்யா அர்த்த விவரணம் நாம தஸ்மின் சப்தே ஏ ஏ வர்ணாஹ சந்தி யானி யானி அக்ஷராணி சந்தி தேஷாம் ஏகைக அக்ஷராணாம் கிருதே ஏக தத்ர ஏகம் விவரணம் எதி தீயதே தரிஹி நிர்வச்சனம் எதி உச்சதே. பஷ்யந்து ஆகம இதி சப்தஹ தத்ர ஆ க ம இதி த்ரயஹ வர்ணாஹ சந்தி. ஆ இத்யஸ்ய இத்யர்த்தஹ க இத்யஸ்ய கதம் இத்யர்த்தஹ ம இத்யஸ்ய மதம் இத்யர்த்தஹ. இத்யுக்தே ஆகதம் கதம் மதம் இதி த்ரீணி பதானி. ஆகத இதி பதாத் பிரதமம் ஆ இதி வர்ணம் கதம் இதி பதாத் பிரதமம் க இதி வர்ணம் மதம் இத்தி பதாத்து பிரதமம் ம இத்தி வர்ணம் ஏவம் ரீத்யா த்ரீணி வர்ணானி மேலயித்வா ஆகமஹா இத்தி சப்தஹா நிஷ்பன்னஹா நிஷ்பாதிதஹா கஹ அபிப்ராயஹ ஆகதம் ஆகதம் நாம வாசுதேவஸ்ய அபிமதாஹ இதி எததுச்சதே ஆகதம் சிவ வக்த்ரேப்யஹ கதம் ச கிரிஜானனம் கிரிஜானனே மதம் ச வாசுதேவஸ்ய தஸ்மாத் ஆகமஹ உச்யதே ஏவம் ரீத்யா சிவஹ பிரதமம் பார்வத்யை உபதிஷ்டவான் அயம் ஏகஹ உபதேசக்ரமஹ அன்யஹ உபதேசக்ரமஹ கஹ இத்யுக்தே சைவாகம சம்பிரதாயே தத்ர இதம் ஜகத் சத்யபூதம் இதி அங்கீகுர்வந்தி சைவாகமிகாஹ தத்ர ஜகத் மித்யா இதி ஏவம் ரீத்யா நாங்கீகுர்வந்தி ஜகத் தாவத் சத்யம் தத்ர சர்வேஷாம் அபி ஜீவானாம் ஆத்மனாம் இதர சாஸ்திரேஷு ஜீவாஹ அதவா ஆத்மானஹ அதவா சைதன்யானி இத்யேவம் ரீத்யா உபதிஷ்யந்தி ஏதேஷாம் சர்வேஷாம் சைவ சாஸ்திரே பசுஹு அதவா பசவஹ இதி நாம ஏதே பசவஹ க்ரமேண முக்தாஹ பவேயு இத்யுக்தே த்ரிபிஹி ப்ரகாரைஹி ஏதே பசவஹ பத்தாஹ யதாவா லோகே வித்யமான பசு சப்தஹ கோவாச்சகஹ அபி அஸ்தி லௌகிகஹ கௌஹு ஏகக்கண்டே ஏகத்ர ஏவ பத்யதே பத்தஹ அஸ்தி பரந்து அயம் ஆத்மரூபஹ ஜீவரூபஹ பசுஹு தத்ர த்ரிபிஹி ப்ரகாரைஹி பத்தஹ அஸ்தி தேஷாம் த்ரிபிஹி பாஷைஹி பத்தஹ அஸ்தி ஏகஹ கர்ம பாஷஹ ஏகஹ ஆணவ பாஷஹ ஏகஹ மாயா பாஷஹ இத்யேவம் ரீத்யா தத்ர க்ரமஷஹ யதா ஏதே பாஷாஹ நிவர்த்தந்தே ஏப்யஹ பாஷேப்யஹ விமுக்தஹ பவதி ததானீம் தஸ்ய முக்தாத்மா இதி நாம ததானீம் முக்தாத்மனாம் மத்யே தாரதம்யம் அஸ்தி முக்தாத்மானஹ சந்தி தேஷாம் மத்யேபி கிஞ்சித் தத்ர ஆணவமலம் இதி அந்திம பாஷஹ சஹ பாஷஹ கிஞ்சித் முக்தஹ அத்யந்தம் முக்தஹ சர்வதா தாவதி நிவிருத்தஹ இத்யேவம் ரீத்யா தத்ர பேதாஹ சந்தி ஏவஞ்ச பாஷ பாக தாரதம்ய அனுரோதேன பசவஹ அபி விஜ்ஞாஹ சந்தி பசுஷு அபி பசுஷு இத்யுக்தே முக்தாத்மசு அபி தாரதம்யம் அஸ்தி தத்ர உச்சகோட்டோ கேச்சன சந்தி தேஷாம் வித்யேஸ்வராஹ இதி நாம அனந்தஹ சூக்ஷ்மஹ சிவோத்தமஹ ஏகநேத்ரஹ ஏகருத்ரஹ இத்யேவம் ரீத்யா தேஷாம் வித்யேஸ்வராஹ இதி நாம அஹம் கிம் உக்தவான் சிவஹ தாவத் பிரதமம் ஆகமான் பார்வத்யை உபதிஷ்டவான் இதி ஏகம் சயேவ சிவஹ கதாசித் தத்ர பிராதமிக முக்தாத்மானஹ சந்தி கிர அனந்த சூக்ஷ்ம இத்தேதம் வித்யேஸ்வராஹ தேஷாம் கிருதே உபதிஷ்டவான் இதி அயம் ஏகஹ உபதேசக்ரமஹ அன்யஹ உபதேசக்ரமஹ கஹ இத்யுக்தே ச ஏவ முக்யஹ இதானீம் ஏதே அஷ்டாவிம்சதிஹ ஆகமாஹ சந்தி கில ஏதே ஆகமாஹ தாவத் த்வேதா விபக்தாஹ இத்யுக்தே பிரதம தஶ ஆகமாஹ ஏகஸ்மின் விபாகே அவசிஷ்டாஹ அஷ்டாதஶ ஆகமாஹ ஏகஸ்மின் விபாகே இத்யேவம் ரீத்யா விபக்தாஹ காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் தீப்தம் சூக்ஷ்மம் சஹஸ்ரம் அம்சுமான் சுப்ரபேதம் இதி ஏதானி ஏதே தஷ ஆகமாஹ சந்தி கில ஏதான் ஆகமான் ஏகைகம் அபி ஆகமம் த்ரிப்யஹ உபதிஷ்டவான் பரமேஸ்வரஹ ஏவஞ்ச பிரதம ஆகமஸ்ய கிருதே த்ரயஹ ஶ்ரோதாரஹ த்விதீயஸ்ய ஆகமஸ்ய கிருதே த்ரயஹ ஶ்ரோதாரஹ இத்யேவம் ரீத்யா பிரதம தஶ ஆகமானாம் கிருதே த்ரிம்ஷத் ஸ்ரோதாரஹ த்ரிம்ஷத் ஸ்ரோதாரஹ தேஷாம் தே ஸ்ரோதாரஹ சந்தி கில தேஷாம் தாவத் சாமான்ய நாம சிவஹ இதி நாம சிவஹ நாம உபநாம சிவஹ இதி உபநாம பிரணவ சிவஹ இத்யேவம் ரீத்யா சிவசப்த சிவசப்தஹ உபநாம பவதி இத்யேவம் ரீத்யா ஏதே த்ரிம்ஷத் தாவத் சிவாஹ இதி உச்யந்தே த்ரிம்ஷத் சிவப்யஹ சிவேப்யஹ உபதிஷ்டாஹ ஆகமாஹ சைவ பேதாஹ இத்யுச்யந்தே பிரதமம் தஶ ஆகமாஹ சைவ பேதாஹ இத்யுச்யந்தே அவசிஷ்டாஹ கதி சந்தி அஷ்டாதஶ ஆகமாஹ சந்தி தத்ர ஏகைகஸ்யாபி ஆகமஸ்ய தத்ர த்வௌ த்வௌ ஸ்ரோதாரௌ விஜயாகமஸ்ய த்வௌ ஸ்ரோதாரௌ நிஸ்வாசாகமஸ்ய த்வௌ ஸ்ரோதாரௌ இத்யேவம் ரீத்யா விஜயாகமாதாரப்ய வாத்துளாகம பர்யந்தம் த்வௌ த்வௌ ஸ்ரோதாரௌ தேஷாம் உபநாம தே கதி சந்தி இதி யதி கணனம் குர்மஹ தர்ஹி ஷட்த்ரிம்ஷத் பவேயு இத்தஹ அஷ்டாதஶ ஆகமாஹ ஏகைகஸ்யாபி த்வௌ த்வௌ ஸ்ரோதாரௌ தர்ஹி மிலித்வா தாவத் ஷட்த்ரிம்ஷத் ஸ்ரோதாரஹ ஏதேஷாம் உபநாம தாவத் ருத்ர இதி ஏவஞ்ச ஷட்த்ரிம்ஷத் ருத்ர சம்ஞகேப்யஹ உபதிஷ்டாஹ ஆகமாஹ ருத்ரபேதாஹ இதி உச்யந்தி ஏவம் ரீத்யா அஷ்டாதஶ ஆகமாஹ ஆகமேஷு பிரதம தஶ ஆகமாஹ சிவபேதாஹ தத்வத் அவசிஷ்ட அஷ்டாதஶ ஆகமாஹ ருத்ரபேதாஹ இதி சாமான்யதயா உச்யந்தி ஏவம் ரீத்யா ஆகமாஹ த்ரிபிஹ பிரகாரைஹ சிவேன ஏவ சாட்சாத் உபதிஷ்டாஹ இதி சம்ப்ரதாய ஏததேவ உக்தம் ஆகதம் சிவவக்த்ரேப்யஹ கதம் ச கிரிஜானனே மதம் ச வாசுதேவஸ்ய மதம் ச வாசுதேவேன தஸ்மாத் ஆகம உச்யதே தத்ர அயம் விஷயஹ
5: பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியே குழுக்கண்ணுடைய துன்புறம் பொல்லா கல்வி ஞானமில்லா அழுத்து மனத்து அடியே உடையால் முன்னடைப்பது இன்றைக்கு நம்ம மாணிக்கவாசக பெருமானுடைய குருகுதி விளக்காக கூறியிருக்கோம். மாணிக்கவாசக பெருமானுடைய பெயரால் விளங்குகின்ற இந்த அரமணையில் மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்தை இதுவரை நம்ம சிந்தித்திருந்தோம், பாடி முடிந்திருந்தோம். இப்ப அதை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற அளவுல நம்ம ஒரு இரண்டு நம்ம இப்ப செய்கின்ற குருபூஜை விழா என்று வருகின்ற பொழுது நம்ம ஏன் குருபூஜை விழா கொண்டாடுகின்றோம் அப்படிங்கிறது ஒரு நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னதே ஆகிருந்தாலும் பல செய்திகள் நான் எதுவும் புதுசாக சொல்லப்படுறது புதுசாக சொல்றதுக்கு பின்னால் ஒருத்தர் சொல்லப்படுறாரு, அவர் புதுசாக சொல்வாரு. சொல்றது வந்து இப்போ சொல்றது நம்முடைய உண்மையே சொல்லியிருந்தாலும் அது குறிப்பான செய்திகள் என்பதுனால அதை வந்து நம்ம திருப்பி சொல்லலாம் அப்படின்றதுல நம்முடைய சைவத்துல குருபூஜை விழா என்று சொல்றது பெருமக்கள் பெருமானுடைய திருவடியில் அடைந்த அந்த என்பதனால நம்ம வந்து குருபூஜை விழாவாக நம்ம கொண்டாடுகின்றோம். 63 பெருமக்களுக்கும் மாணிக்கவாசகர் சேர்க்கிறார் எல்லா அடியார் பெருமக்களுக்கும் பெருமானுடைய திருவடிகளை அடைந்த அந்த திருநாள நம்ம குருபூஜை விழாவை கொண்டாடுகின்றோம். இப்ப 63 நமக்கு இருக்கிறாங்க, 4 பெருமக்களும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம 4 பெருமக்களை நம்ம கொண்டாடுகின்ற பொழுது 63 விட 4 பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறோமா இல்லைன்னாக்கா அது என்ன? அப்ப 4 மட்டும் நம்ம கொண்டாடுறோங்க, 63 கொண்டாடுறோம், 4 மட்டும் சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோங்க. அப்ப 63 நயன்மார்கள் வந்து பெருமையால் தம்மை ஒப்பார் ஏனவா என்ன கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செக்கிழா பெருமான் அறிவு செய்திருக்காரு. அப்ப 63 பெருமக்களை விட 4 பெருமக்கள் பெரியவங்க அப்படிங்கிறதுனால நம்ம இது பண்றோமா? அவங்க மாணிக்கவாசகிட்ட போய் கண்ணப்பர் பெரியவரா கண்ணப்பரோட அதிகமாக பெரியவரா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அடிக்கிறார். கண்ணப்பன் ஒப்போது ஒரு அன்பின்மை என்றது இன்னொரு வர்க்கம் ஞானசம்பந்தர்கள் போய் சிறுத்தொந்தரோட நீங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா சீராளன் சிறுத்தொந்தன் செங்காட்டன் உரிமையில பேராளன் பெருமாண்டன் அது ஒரு நாள் பெறலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். நம்முடைய அரசர்கிட்ட போயிட்டார் அப்பூதியோட நீங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அஞ்சி போய் கைமொழியில் அழுவ அழுவ கூறி அஞ்சி பூவாய் நின்ற தேவடியாய் கோடியே அவனோட திருமுடியில எப்பயுமே நிக்கிறவங்க பெருமானே நீ வரலன்னாலும் பரவாயில்ல இந்த கோடை இணைச்சி விட்டு அவ்வளவு போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சுந்தர பெருமானை பத்தி சொல்லவே தேவையில்லை. 63 தொகை கொடுத்தவரே அவர் தான் நமக்கு திருப்பந்த தொகை கொடுத்த பெருமானாரே அவர். ஏன் இங்க நம்ம சொல்றோம்னா நம்ம வந்து சொல்றதே வந்து சமய புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 63 பெருமக்களும் பெருமானுடைய பேரானந்த நிலையில நின்ற சான்றோர்கள் அப்படிங்கிறதுல எல்லாமும் ஐயப்பாடு நமக்கு இல்ல. அவங்க எல்லாம் பெருமையான நிலையில் நிற்கிறவங்க. ஆனா எடுத்து நமக்கு சொல்லி நம்மை வழிப்படுத்தி குரு முகமாக இருந்து நமக்கு அவருடைய பாதையின் மூலமாக நமக்கு வழிநடத்தியவர்கள் அப்படிங்கிறதுனால சமயாச்சாரியர்களாக இருந்து சமயத்தை பல இன்னர்களுக்கு இடையே இருந்த சுகத்தை சாதித்து வழிவழியாக அவங்க அன்றைக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து மற்ற நாயன்மார்கள் நம்ம வந்து இணைந்து உணரும். நமக்கு பெரியவரான இல்லைனாக்க நம்ம எப்படி அவங்களெல்லாம் உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சமய குரல் பெருமக்கள் நமக்கு அவர்களுடைய வாக்கின் மூலமாக இன்றைக்கும் அந்த பெருமக்கள் பெருமானுடைய திருவடிகளில் எவ்வளவு உணர்ந்து உறுதி என்று வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர்வதற்கு வாய்ப்பாக நமக்கு அறிச்சியிட்டு பேசுறதுனால அவர்கள் சமயாச்சாரியார்கள் சமய குரவர்கள் என்று சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு சிறப்பாக வணங்குதல் அப்படிங்கிறத அவங்க கிட்ட இருந்து அவங்க சொல்லுகின்ற அந்த செய்திகள் வந்து நமக்கு வந்து எட்டினுக்கு பிளட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளே உயிர்ப்பாக நமக்கு வந்து அது சென்று கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குரு பூஜை விழாக்கள்ல நம்ம அந்த பெருமக்கள் நினைந்து அவர்களுடையது நமக்கு உள்ள வருது அப்படிங்கிற செய்தியும். இப்போ நம்ம மாணிக்க வாசக பெருமானுடைய குரு பூஜை விழாவில் இந்த ஆண்டு இப்ப அழுக்கு மெய்யும் அழுக்கு மனமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிறப்பான தலைப்பு. இதுல நம்ம சென்ற ஆண்டு முழுமையும் நம்முடைய பெரியபுராண வகுப்புல சுந்தர பெருமானுடைய திருவள்ளாற்றினை நம்ம தான் சிந்திச்சிருக்கிறோம். அதுல மகுடமாக நம்ம உடல் நிறுத்திருக்கிறது அந்த சுந்தர பெருமான் திருவற்றியூர்லிருந்து கண்ணிலிருந்து பிறகு திருவாரூர் வரை வரைகின்ற அந்த 13 பதிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர் நம்ம சொல்றது. அந்த 13 பதிகங்களை நம்ம சிந்தித்து செய்யக்கின்ற இடங்கள் தான் நம்ம வந்திருக்கிறோம். அழுக்கு மேம்படுது அப்படின்றது அவ்வளோ அந்த வகுப்புல பாடுறப்பையும் வந்து ஐயா சொன்னாரு, அழுக்கு மேம்படு பாடினீங்க அழுக்கு மரத்தடியின் பாடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வெளியே வந்து கேட்டாங்க. இந்த அழுக்கு மெய்யும் அழுக்கு மனமும் அப்படின்றப்ப அந்த அழுக்கு மெய் பத்தி வகுப்புல ஒரு முறை ஆசிரியர் வராதப்ப அம்மையா கேட்டிருந்தாங்க அழுக்கு மெய் பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்ப சொன்னதையே இப்ப அதே இதான் புதுசா ஒரு இதுல சொல்றதாக அழுக்கு மெய்கூடும் திருவடி அடைந்து அதுவும் நான் தர பாலகம் காணால் புழுக்கை வாரியும் பால்கொள்ளவையே பிழைப்பனாகியும் திருவடி ஒண்ணுமே சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் சரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏன்னா பழிப்பனாகியும் திருவடி புழையே அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. சுந்தர பெருமான பொருத்தல அங்கே சங்கிலியாருக்கு சபதம் செய்து எம்பெருமான் திருமணம் மதுரை மரத்தில் சபதம் செய்து தவதத்தை

அடுத்து மெய் கொடு முன் திருவடி அடைந்தேன் சொல்லிட்டேன். நம்முடைய வகுப்புல கூட நம்ம இந்த அழுக்கு மெய் கொடு வர்றதுக்கு முன்னால பல உரையாடல்கள் நடந்தது. சுந்தர பெருமான் இப்படி பண்ணியிருக்கிறாரு, பெருமான் இப்படி பண்ணியிருக்கிறாரு, சங்கிலி அம்மையார் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இது எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கள் தான் நம்ம தெரிந்து கொள்ளணும், அது நம்ம படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பல உரையாடல்கள் நம்ம நடந்தோம். நேற்றைக்கு சொன்ன ஒரு கருத்துல ஆசிரியர் நமக்கு பெரிய புராணத்துல சொன்ன கருத்துல இருந்து ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து நம்முடைய உரையாடல்களுக்கு அடிப்படையாக நமக்கு மூன்று மூன்று ஞானங்கள் பற்றி சொன்னாரு. வாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம், மூன்று ஞானங்கள். இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல வந்து மிக அதிகப்படியாக கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற லெவலில் நம்முடைய இந்த உலகத்துல வாழ்வதற்கு, அதாவது உலகத்துல நம்முடைய மெட்டீரியல் என்ற உலகியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன தேவையோ அதை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற கல்விதான். ஏன்னா குழந்தைகிட்ட வந்து எல்லா எல்லாத்தையும் என்ன கேட்கறதுன்னு சொன்னா எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறாங்க, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில எத்தனை வாங்கிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முதன்மையாக நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். தேவையான தேவைதான், ஒரு உலகியல் வாழ்க்கைக்கு அது தேவை. நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம உலகத்திற்கு தேவையான வாழ்க்கைக்கு அந்த கல்வி தேவைனாலும் தன்னை அறிவதற்கு எவ்வளவு தூரத்தில் வாழ்க்கையில வெற்றிகரமாக அந்த குழந்தைங்க வருதா அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுன்னா, வெறும் பொருளாதார அளவில் ஒருவர் முன்னேற்றம் அடைந்திருக்கிறாங்கன்னாக்க அது மட்டும் போதாது அப்படிங்கிறது குறிப்பாக நம்ம இந்த பெங்களூர்ல வெளிநாடுகளில் உள்ள வாழ்க்கையிலிருந்தே பார்க்கலாம். மன அமைதி பல பல விதங்கள் சொல்லுவாங்க, நமக்கு அது உள்ள டீட்டெயில் போக தேவையில்லை, பல இடங்களை தேவை பண்ணிட்டு. அதுக்கு அடுத்த நிலைமையில தான் அப்போ வந்து சொல்றாங்க, இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு பிரமிட்னு சொல்லுவாங்க, பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பேசிக் நீட்ஸ், உணவு, உடை, உறைவிடம் என்ற அடிப்படை தேவைகள். அந்த அடிப்படை தேவைகள் யாருக்கு பூர்த்தியாகின்றதோ அவங்களுக்கு வந்து அடுத்த தேவைகள் அப்பதான் வந்து செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லப்படுகின்ற தனக்கு தனக்கு ஆர்வமாக இருக்கின்ற செய்ய வேண்டியது. செல்ஃப் எஸ்டீமை தான் அவங்களோட மேனேஜ்மெண்ட் பிரமிட்ல மேக்சிமம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஆக்சுவலா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்ற மற்றவங்க தான் சொல்றது வந்து ஸ்டார்ட் ஆகிறதே. அங்கதான் வந்து இந்த உலகத்துல அடைய வேண்டிய எல்லாவற்றையும் அடைந்த பிறகு அப்பா இது பத்தாது, இதுல ஏதோ இல்லையே அப்படின்னு சொல்றப்ப வந்து நான் யாரு, நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற வினவுதல் அப்படின்னு சொல்லுகின்ற ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அன்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது பாசஞானம் தான். அதனை தாண்டி வருகின்ற ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றது பதிஞானம் இல்லை, அதுவும் பசு ஞானம் அப்படின்ற நிலைமையிலதான் இருக்கும்னு தோணும். ஏன்னா இதுலயும் வந்து என்னன்னாக்கா தான் செய்து என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக தன்னை அறிந்து கொள்வதல், தன்னுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில போய்கொண்டு இருக்கின்ற நிலைமையில தான் அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. பல இடங்கள் அங்கேயே அந்த இடத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதையும் தாண்டி நிற்கின்றது தான் பதிஞானம் என்று சொல்லி அருள் வழியிலே தெரிந்து கொள்வது. இந்த இரண்டையும் கலந்து வந்து அருள் வழியில் நின்று நமக்கு அருள் செய்வதுதான் நம்முடைய நாளுக்கு வாழ்க்கை. ஆக இந்த பதிஞானத்தால் அருள் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தேவார திருவாசக திருமணிகள், அதை வந்து நம்ம வந்து பாச நிலைமையில் நின்று யோசிக்கின்ற பொழுது இது எப்படி அது எப்படி என்று நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பெருமானுடைய திருவடி அருள் வழியே நின்று எனதுரை தலைமையாக என்று நிற்கின்ற ஒரு நிலைமையில பெருமக்கள் பாடியிருக்கிறாங்க. நம்முடைய சைவத்துல தான் இந்த மூன்றையும் வந்து ஏற்றுக்கொண்டு பாசங்க கூடாதுன்னு சொல்றதில்லை. பாசங்க

ஆனாலும் ஓரளவுக்கு கூட்டு போவோம், அங்க நின்றோம். அசூமையானோ அங்க இருந்து ஒரு அளவுக்கு கூட்டு போவோம், நின்றோம். அதுக்கு பிறகு பதிஞானம் வேணும். பதிஞானம் மட்டும் போதும், அவங்களுக்கு பாச ஞானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதில்ல. அதாவது அந்தந்த யூட்டிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்தந்த உபயோகத்திற்காக பயன்படுகின்றது தான் அந்தந்த. இப்ப இவ்வாறு இருக்கின்ற ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து நம்முடைய சைவத்துல மூன்று ஞானத்தையும் இறைவனுடைய திருவடி வரைக்கும் கொண்டு போய் சேர்ந்து எப்போதும் பேரானந்தம் பேராமே இருக்க வேண்டும் தருமானே என்று நிற்கின்ற ஒரு இரண்டு வருஷம் ஆய்வு செய்கின்றதாக நமக்கு தெரியும். இப்ப இந்த அழுக்கு மெய்யும் அழுக்கு மனமும் அப்படின்னு சொல்றப்ப அந்த காமன் ஃபேக்டர் வந்து அழுக்கு. அழுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது உயிர் நம்ம எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா அழுக்கு என்பது உடனாகவே இருக்குது. இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பல நேரங்களில் பார்க்கலாம் சுற்றுலா இருக்கிறவங்க எல்லாரும் இவர் இது பண்றாரு, இது இவ்வளவுதான் சரி ஆனா அது தப்பு, இவ்வளவுதான் சரி ஆனா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆய்வு வந்து சுற்றுலா இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாக்கா இவர் நேரத்துக்கு வரமாட்டாரு, இவர் சரியா பாடமாட்டார், எதாவது சொல்லுவாங்க பல விதங்கள். நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லாத்தையும் பார்த்துச்சா உலகத்துல யாருமே சரியில்லை. நான் சரி என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமான் திருமணர் போய் உட்காந்துட்டு சரி இப்ப நாம போடலாம் நம்மள பார்க்கலாம் அப்படின்னாங்க. பெரிய கஷ்டம் இது வரைக்கும் சரி தரகு வெளில பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் தன்னை பற்றி அதான் அருமையான ஆள் அப்படின்னு சொல்லி எப்ப வந்து தண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும் பொழுது இதுவும் பயங்கர அழுக்குதான், அழுக்கிலேயே மோசமான அழுக்கா இருந்துச்சு அப்படின்றப்ப செல்ஃப் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றப்ப இந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது அது எல்லா உயிருக்கும் இருக்கின்றது. அது வந்து என்னன்னாக்கா நிலைமைகள் வேறுபடும், எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது வேறுபடுறத தவிர அழுக்கு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஆசிரியர் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஸ்கிரீனோட திக்னஸ் எவ்வளோ அது எதாவது செய்யப்பட்டது அப்படிங்கிறது வேணா மாறுபாடு இருக்குமே தவிர எல்லாருக்கும் வந்து இந்த அழுக்கு அப்படின்னு சொல்றது அது வந்து இயற்கை உள்ளது. பெரியவங்க நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்ம என்னன்னா இந்த நம்முடைய இந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க, இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் லிமிட்ஸ் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த ஸ்க்ரூ வந்து 5 மில்லிமீட்டர் டயாமீட்டர் இருக்கணும் அப்படின்னாங்கன்னா 5.1 to 4.9 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது கண்ட்ரோல் லிமிட்ஸ் டாலரன்ஸ் நல்ல நல்ல டாலரன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த இதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து நம்ம போகின்ற மிஷினை பொறுத்து அதோட யூசேஜை பொறுத்து கோர்ஸ் கரெக்ஷன் அண்ட் ஃபைன் ட்யூனிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கோர்ஸா இருக்கிற பொழுது 5 மில்லிமீட்டருக்கு இருக்க வேண்டியதுக்கு 4.5 to 5.5 இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்க்ரூ டிரைவருங்கிற மாதிரி ஒன்று ஸ்க்ரூன்னு ஒன்று அவ்வளோதான். ஆனால் அது போக போக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய மெடிக்கல் இதில் யூஸ் பண்றீங்கிற பொழுது இருக்கலாம், நம்முடைய மருத்துவத்தில் பயன்படுத்துகின்றதெல்லாம் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்ற தெளிவாக இருக்கணும், இதுன்னா அவ்வளோதான் இருக்கணும், கொஞ்சம் மூக்குக்கு பதிலாக வாயில போயிட்டு அச்சிடக்கூடாது. அதனால அந்த பொசிஷனுக்கு இருக்கின்ற பொழுது புள்ளி மைக்ரான்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த மைக்ரான்ல சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெருமக்களை போய் பார்க்கின்ற பொழுது போட்டிருக்கான் சொல்றாரு, புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் 1, புழுவுக்கு எனக்கு உள்ள கொல்லாமல் இல்லை, புழுவிலும் கடையே புனிதன் தமிழ் கூட்டத்திற்கு இவ்விடத்தையும் கொண்டு போடவேன் சொல்லுவார். திருநாவுக்கரசு பெருமான் பார்க்கின்ற பொழுது அவரு புழுவுக்கும் கடையேன்னு சொல்றாரு, இதை பத்தி நம்ம ஏற்றுக்கிறோம். அவங்க வந்து அவங்க இருக்கின்ற நாலு பெருமக்கள் இருக்கின்ற நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன? நாலு பெருமக்கள் பெருமாள் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானவந்த பெருமான் சொல்றாரு, ஆயமாய காயந்தங்கள் ஐவர் என்று ஒன்றப்பட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் அறிவனமே. மற்ற 2 பெருமக்கள் சொன்னாக்கா நீங்க பேச முடியும். அப்பாறு இருக்கின்ற நிலைமையில ஒரு அன்பர் ஒரு

0: மாஸ்டருக்கு முன்னால வந்து சொல்லியிருந்தாரு, நம்ம எல்லாரும் எல்லாம் செய்யறோம், ஆனாலும் எனக்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஏன்னா எல்லாரையும் மாதிரி நான் பெர்ஃபெக்டா இல்ல, நான் பெர்ஃபெக்டா இல்லாததுனால நான் வந்து ஐயா திருக்கூட்டத்துக்குள்ள வந்து சேர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் திருக்கூட்டத்துக்கே வர்றதுக்கே நான் ரொம்ப தயங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது வந்து நம்ம நம்ம கிட்டிருக்கின்ற குறைகளை வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது ஒண்ணு நம்ம கண்டிப்பா அதுல வந்து என்னன்னா நம்ம வந்து ரெகனைஸ் பண்ண வேண்டிய ஒரு செய்தி, குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதனை தாண்டி வருகின்ற பெருமானுடைய சீரா அருளா சிந்தனையை திருப்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராக இருக்க வேண்டும் பெருமானின் திருவாசகத்துல பிரார்த்தனைப்படுத்தப்பட அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இந்த மாதிரி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த வழிவழி நம் பாதத்திரும்பாடி அடைகிறதா பெருமான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இதுலையும் அதுல இருந்து இதுல தேடி வந்திருக்கிறான், அதுல இருந்து இதுல தேடி வந்திருக்கிறான். இன்னைக்கு யாரோ சொன்னாங்க நம்ம என்ன அந்த நாலு அகவல்ல சிவன் அகவல் பாடல அப்படின்னு சொல்லிட்டோம், நினைவு கூர்ந்தரலாம் போற்றி திருவங்கல்ல அந்த பொறுமதி தாண்டியின் உரிமையின் பயத்தம் துவங்கி தாயே ஆகிய வளர்த்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டப் கொடுப்பார் நம்மளுடைய நாளைக்கு அர்த்தமா சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் அதை வந்து படிக்க வேண்டிய ஒரு பகுதியின் சிறப்பு போட்டி தேவைகள்லாம் ஒவ்வொன்றுலையும் எவ்வாறு பிழைத்து பிழைத்து பிழைத்து காலை மலம் ஒரு கடும்பத்தில் பத்திரிக்கை ஏழையை நிற்கிற யாத்திரை பிழைத்தும் ஒன்னொன்னா பிழைச்சு தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி முனிகளாதோ பொருளும் ஆறு கோடி மயாசக்திகள் வேறு தம் வாய்கள் தொடங்கின அர்த்தமான ரயிலவர் கூறி நாத்தீகம் பேசிய நாட்ட வேண்டியோம். ஆக இத்தனையில பிழைச்சி வந்துட்டு பெருமானே அப்படின்னு பிடிக்கிற நேரத்துலயும் அது வந்து முழுமையான இதா இல்ல, அங்கேயும் பல பல பல மாயாசக்திகள் துவங்கி நமக்கு வந்து இடையூறு என்று இருக்கின்ற ஒரு நேரத்துல இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இருக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்க. இப்ப ரீசெண்டா ஒரு நல்ல ஒரு நூல் ஒன்று கிடைச்சது, டூ நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் லீடர்ஷிப் பற்றிய ஒரு நூல் எழுதிக்கிறாங்க. காந்தம், காந்தத்தை வந்து நீங்க அப்படியே விட்டீங்கன்னா எந்த பக்கம் போயிருக்கோம், நார்த் சவுத், நார்த்தை பார்த்து அதனுடைய நார்த்து இதுல அலைன் போரிச்சு நார்த்த நார்த்து போல அலைன அதை தட்டி
1: விட்டீங்கன்னா
0: ஆடிட்டு திரும்ப அதே வடக்கை பார்த்து நிற்கும். அது எவ்வளவு நேரம் ஆடுது அப்படிங்கறதுதான் வேறியாகுமே தவிர ஃபைனலி இட் ஹாஸ் டு அந்த நார்த் சவுத் அப்படிங்கறதுல அது அலைன் ஆகிட்டு இருக்கணும். அந்த நூல்ல அவர் என்ன சொல்றாரு, ஐடென்டிஃபை வாட் இஸ் யுவர் நார்த், உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத தெளிவாக்கணும். அந்த குறிக்கோள்ல வந்து இந்த உலகத்தினுடைய இயல்பு என்னன்னு சொன்னா இன்ஃபுளுசிங் அப்படின்னு சொல்றதான், எல்லாரும் ஒரு விதத்துல இன்னொருத்தர இன்ஃபுளுஸ் அப்படின்ற ஒரு நம்முடைய தாக்கம் எல்லாருடையத்துலயும் இருக்கான். ரொம்பவே வேண்டாம், சின்ன குழந்தைகளை கூட அது வந்து அந்த இன்ஃபுளுசிங் அப்படின்னு இருக்கு. இப்ப வந்து சின்ன பையன் வந்துட்டு சாக்லேட் வேணும்னு கேட்பான், குடுக்கிறது இல்லை, சாக்லேட் சாப்பிட தள்ளி கேட்டுக்கோம், குடுக்கிறது இல்லை, பண்ணங்கள்தான் மம்மி மம்மின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு முட்டை கொடுத்து சாக்லேட் அப்படின்னாக்க இட்ஸ் அன் இன்ஃபுளுசிங் ஃபேக்டர் டு கெட் வாட் இஸ் தட். உடனே அது வரைக்கும் முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டு இருந்தாங்க, எல்லாம் கடைக்கடையான கலந்து போயிடும் ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லாரும் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றோம், எல்லாரும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறோம். இன்ஃபுளுசிங் அப்ப இன்ஃபுளுசிங் தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இப்ப வந்து ஒருத்தர் வந்து மற்றவருடைய மேல தாக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாம போகும். நம்ம வந்து ஒரு சில இவங்க என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய இவங்க கூட என்ன சொல்லுவாங்க, பி வாட் யூ ஆர் அப்படிம்பாங்க. பி வாட் யூ ஆர்னாக்கா அது வந்து ஸ்டாக்னேஷன், அடுத்தவங்களுடைய கைப்பிள்ளை உண்மையின் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் சொல்றப்ப வந்து பிறருடைய வழி செல்லுதல் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கின்ற பகுதியெல்லாம் போகாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு தவிர பி வாட்டி வார மட்டும் இருந்தோம்னா பிகம்ஸ் ஸ்டாக்னேஷன், அந்த இடத்துல நின்றுடும், அதை தாண்டி நம்ம போறதில்லை. அப்ப நம்மளும் அடுத்தவங்க மேல நமக்குடைய

0: கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். அவர்களிடையே நம்ம மேல வருகின்ற பொழுது அப்பொழுது வளர்ச்சி அப்படிங்கிறது. அப்ப அதனாலதான் நம்ம வந்து சொல்லுகின்ற பொழுது யாரோட இருக்கின்றோம், எந்த இடத்துல நம்முடைய கூட்டு இருக்கின்றது, ஆனால் அடியார் நடுவில் இருக்கும் அளவுக்குரியால் சொல்லம் வளர்க்க முடியாதே. அடியாறு நடுவில் இருக்கின்ற பொழுது அது அதனால வருகின்ற தாக்கம் நம்மை மேல அடைய செய்கின்ற ஒரு தாக்கமாக இருக்கின்றது அப்படிங்கிறதுனால அந்த இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு இன்ஃபுளுயன்ஸாக இருக்கும். அப்ப இந்த நார்த் அப்படின்றப்ப நமக்கு அடியார்கள் எல்லா உயிர்களுக்கும் குறிக்கோள் அப்படின்னு சொன்னோம்னாங்க, அது பெருமானுடைய திருவடி தான். யாத்திரை பத்துல அழக்க சொல்வாரு, அருமாளுக்கு பின்னையே அம்மாறு அழுகி அழற்றாலும் திருமாமணி செய்ய திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலடியார் திருப்பியன்கள் திருத்தாடி சென்று சேர்வோம். பெருமானுடைய ஐந்தொழில், பெருமான் செய்கின்ற தொழில் நமக்கு இந்த அழுக்கு நீக்கி திருவருள் என்கின்ற அந்த இன்ப நிலைக்கு கூட்டிட்டு போகிறதான். நேற்றைக்கு ஆசிரியர் நாங்கள் கூட்டிட்டு காமிச்சார், எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் முக்தி. பெருமான கருணை கருணை மேம்பாடான்னு தான் சொல்றோம். அப்ப நம்மளெல்லாம் போட்டி இப்படி பட்டிட்டு இருந்தாருனாக்க அவரை நாளையில இருந்து கருணை மேம்பாடான்னு கூட வேண்டாம். எதுக்கு அவரை போய் கருணை மயமானவன் கூப்பிடணும்? கருணை மயமானவராக இருந்தாருன்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உடனே இன்பம் அழிச்சு, அளவில்லாத இன்பம் அழிச்சு கோசனை அப்பயே வேலையை முடிச்சுக்கலாம். இவ்வளவு தூரம் பண்றாருனாக்கா நம்ம ஏன் கருணை மயமானவர்னு அவரை சொல்லணும் அப்படின்னா, நம்மளா அவர் கொடுக்கறதுக்கு தயாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு தயாரில்ல. நம்ம எப்ப சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறோமோ, எப்ப சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அளவு கூட அவர் வெயிட் பண்றது இல்ல. நம்ம எவ்வளவு சாப்பிட தயாரா இப்பவே ரெடியா இருக்கிறோமோ அவ்வளவு கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்க கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எவ்வளவு தூரம் பெருமானுக்கு அன்பம் அழுத்தமா போயிட்டு வர்றோமோ அதனாலதான் நம்முடைய திரும்ப திரும்ப பெருமா ரொம்ப அழகா சொல்லுவார், எப்பரிதாயினும் ஏற்றுவேன், ஏற்றினால் அப்பரிசு இசன் அருள் தரலாம். அதுதான் ரொம்ப ஒரு குறிப்பான ஒரு செய்தின்னு சொன்னா, எவ்வளவு தூரம் நம்ம அணுகில போயிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமா நிச்சயமா திருவுருள் செய்யறாரு அப்படிங்கிறத நேற்று கூட ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு. ராவணன் கூட பெருமானுக்கு பக்தர் தானே, அவரை மட்டும் எப்படி இது பண்றாரு? பெருமானை வழிபடுறவங்க பல பேர் பல காரணத்துக்காக வழிபடுறாங்க. பெருமான்கிட்ட வந்து டிரான்சாக்சன் வச்சிருக்கோம், டிரான்சாக்சன்னாக சாமி எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் பாஸ் ஆகணும், நீங்க வந்து அழகா ஒரு தட்டுல பூ வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு தேங்காய் பழம் வாங்கி வச்சிடறேன், பாஸ் ஆகிட்டாக்கா இது டிரான்சாக்சன். இன்னொரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், அடுத்து என்னன்னாக்கா நான் இதெல்லாம் பண்றேன் இந்த ரிட்டர்ன் வந்து நீ என்னை காமிச்சுக்கோங்க. அந்த இதப்ப மட்டும் வரமாட்டேன், எனக்கு பாஸ் ஆக வேண்டிய நேரத்துல மட்டும் வர்றதில்லை, ஆனாலும் இதெல்லாம் வேணும், எதுவுமே தப்பு இல்லை. அதாவது எல்லாரும் பல விதங்கள் நம்ம கடந்துதான் வருகின்ற பொழுது அதுதான் நம்முடைய வீர தெய்வத்துல அழக சொல்லுவாங்க, பக்தஸ்தலா மகேஸ்வர ஸ்தலா பிரசாதி ஸ்தலா பிராணலிங்கி ஸ்தலா சரணஸ்தலா ஐக்கிய ஸ்தலா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நிலைகளாக சொல்லுவாங்க. அதுல பக்தஸ்தலாவா இருக்கிறதுலே வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் டிரான்சாக்சன் இதெல்லாம் பாக்கிறதுலாம் வந்து அதுக்கு முன்னாடி பக்தரா இருக்கிறதுன்னு சொன்னாலே நம்ம வந்து பெருமானுக்கு பக்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே பெருமான்கிட்ட பக்தி செய்யறது அப்படின்ற நிலைமையில வர்றப்பதான் என்ட்ரி பாயிண்டே அங்க. அப்ப நம்ம ராவணனை பாத்துக்கலாம், அவர் எங்க டிரான்சாக்சனா ரிலேஷன்ஷிப்பா சரணடைஞ்சிருந்தாரா அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் பெருமான் வச்சிருப்பார். பெருமான் வந்து எப்பயுமே வந்து திங்கள் சூடி நிறையும் திரிபுரம் எரித்த நிறையும் எங்கும் எங்கள் இருந்தால் புகழ்வது இகழ் படியினரே. என்றைக்கும் நம்ம செய்த அன்புக்கு நம்ம செய்ததற்கு அவர் கம்மியா கொடுத்தாரு எப்பவும் சொல்ல முடியாது. அழகில் புகழாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பெருமகள் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி திருவிழா செய்கிறோம். ஆக இந்த இந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த நார்த் அப்படிங்கிற நம்முடைய குறிக்கோள்ல இருந்து பல நேரங்களில் வந்து நம்ம விளக்குகின்ற முகமாக இருக்கும். அது பல பல இன்ஃபுளுசஸா இருக்கும், பாடி ரிலேட்டட், மைண்ட் ரிலேட்டட், வேற ஈகோ ரிலேட்டட், பல விதங்கள்ல வந்து வெரி சட்டில். அது போக போக போக பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ்ல இருந்து அது வந்து சட்டில் இன்ஃபுளுசஸாக இந்த டிவியேஷன்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து நம்மளுடைய குறிக்கோள் என்று சொல்லப்படுகின்றதுல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து நிற்கின்றோம் அப்படிங்கறதுலதான் அந்த ட்ரூ நார்த் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நூல் அவங்க சொல்லியிருக்காரு. எவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய குறிக்கோளை நிற்க இருக்கின்றோம் அப்படின்றத காட்டுவோம். நம்ம அழுக்கு மெயிலும் அழுக்கு மனமும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எடுத்துக்கிறோம். அழுக்கு மெய் என்று சொல்லுகின்ற பொழுது இது வெளிப்படையாக வெளிப்பாடாக தோன்றுகின்ற ஒன்று. சுந்தர பெருமான் இங்க சங்கிலியாருக்கு சபலம் செஞ்சாரு. சபலத்தை மீறி போகின்ற பொழுது அவருடைய கண்கள் காண்பது இழந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில திருவற்றி பெருமான பார்த்துக்கான அழுக்கு மீதுடன் திருவடி அடைந்தேன். இன்னொரு இடத்துல நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமான் சொல்கின்ற பொழுது இது சட்டல் அப்படின்னு சொல்கின்ற அசுக்மமான ஒரு பகுதி. மெய் என்பது பல இடங்களில் வெளிப்படுகின்ற ஒரு நிலைமை, ஆனாலும் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியுது. நம்ம நம்முடைய சைவத்துல வந்து நம்ம பெரிதாக மதிக்கின்றது திருமையிடம் என்று சொல்லுகின்ற திருமையில் திருவிழாக்கள் அணிந்து இருக்கின்ற யாரா இருந்தாலும் திருவேடத்திற்கு நம்ம வணக்கம், திருவேடத்திற்கு மரியாதை என்று சொல்லிட்டு அந்த திருவேடத்தில் இருக்கின்றவர்களுக்கே நம்ம வந்து அந்த திருவேடத்திற்கு மரியாதை, திருவேடத்தில் இருக்கின்றவர்களுக்கு திருவேடத்திற்கு நாம் கொடுக்கின்ற அந்த மரியாதை என்று இருக்கின்ற ஒரு நிலைமையில நம்ம இன்றைய காலகட்டங்கள்ல இந்த திருவேடத்துல இருக்கின்றவங்கள வந்து நம்ம வந்து அந்த திருவேடத்தை தாங்கி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்ற நிலைமையில நம்ம பல நேரங்களில் வச்சு பார்த்துருக்கோம். இந்த திருவேடத்துல இருக்கிறாங்கனாக்க இவங்க வந்து இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அது எல்லா நேரத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? ஆனா எல்லாருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது பல இடங்கள்ல அவங்க எல்லாம் அவங்க திருநீரும் பெருமானுடைய திருவேடத்தை அணிஞ்சிருக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து திருப்தி கொண்டு பெருமானுடைய திருவடிகள்ல சேர்ந்து இருக்கின்ற ஒரு அந்த குறிக்கோள்ல இருக்கின்றவங்க அப்படிங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த திருவேடத்திற்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இதுல நம்ம மதிப்பு அதை தாண்டி இருக்கின்ற பொழுது ஏன்னு சொன்னா இப்போ எல்லா திருநீர் இது பண்ணியிருந்தாலும் உள்ளத்துல இருக்கின்றது இணைப்பு தெய்வன் என்று சொல்லுகின்றது மகத்தில் இருக்கின்ற மாயனாக இருக்கின்ற பெருமான் மட்டும்தான். இப்போ பெருமான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நல்லவராதான் தண்ணீர் பூசிட்டு நல்லா அழகா இருக்கிறது தான். ஆனாலும் நம்முடைய திருமந்திரத்துல பல இது சொல்லுவார், கண்டாணி இல்லைன்னு கண்டம் வர செய்வார், கண்டாணி இல்லை காணுங்கள், கண்டாணி இல்லா இடங்களை காணுங்கள், கண்ணாடி போல கலந்து எங்கும் நின்றாய், கண்டாணி வந்தால் கடவுள் இருந்தார். பெருமான் அப்படின்றவர் தான் எல்லா இடத்துலயும் இருந்து கொண்டு நம்ம எல்லாத்திலையும் அறிந்து கொண்டு இருக்கின்றவர் அப்படின்றப்ப இது வந்து சற்று சுக்கம் எல்லாருக்கும் வந்து இருக்கின்றது தான் இந்த இம்பர்ஃபெக்ஷன். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து நான் பர்ஃபெக்டா இல்லையே அப்படின்ற இயக்கம் அது அதுல என்னன்னா இது விழையுடையன்தான், விழையுடனா பொறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுடைய குன்றே அணிய குற்றங்கள் குணமாமன்றே நீ கொண்டால் என்றான் கிட்ட இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் பாடி நம்ம வழிபாடு. நம்ம அழுக்குடையவங்க தான், நம்ம வந்து இந்தி ப்ராசஸ் பெருமானுடைய திருவடிகளை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்றப்ப புழுக்கை வாரியும் பால்கொள்ளுவர் அடிகள் அப்படின்னு சொல்றப்ப இறைவனுடைய வேலை என்னவாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னாக்கா இந்த பேவிக்கு நம்மை வளர்த்தெடுத்த பின்வலையாக இருக்கின்ற அன்னையாக இருந்து அழுக்குவதா இருக்கின்ற குழந்தை. ஆனாலும் இந்த அழுக்கு நீக்கப்பட்டு எவ்வளவு தூரம் இந்த அழுக்கு நீக்கப்படுதல் அப்படிங்கிறதையும் கூட நம்முடைய சைவத்துல செங்கற்கழிம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் சொல்லுவாங்க. செங்கற்கழிம்பு அப்படின்னு சொல்றப்ப செம்புல கழிம்பு இருக்கும், நீங்க நல்லா இதெல்லாம் கொஞ்சம் புளி போட்டு தேய் தேயில் தேய்ச்சு சுத்தமா பல பல பல பல பல பழம்னு கொண்டு வந்துடலாம். ரெண்டு வாரம் கழிச்சு திரும்ப கழிம்பு இருக்கும். ஆக இந்த செம்பிற்கு கழிம்பு இருக்கிறதுங்கிறது இயற்கையான ஒன்று. அந்த செம்பினுடைய கழிம்பு வந்து அது வந்துட்டேதான் அதனாலதான் நம்முடைய மெய்கண்டா பெருமான் 12வது சூத்திரம் சொல்லுகின்ற பொழுது, செம்மல நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழுங்கி அன்போடு மருங்கி மாலரையிலும் மலிந்தவர்களிடமும் ஆலயம் தானும் அரங்கனா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி 12வது சூத்திரமாக எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்றது. அதை வந்து பெருமாளருடைய திருவிழியில் இருந்து இருந்து இருந்து இருந்து இந்த மலம் நீக்குதல் என்று சொல்லுகின்ற ஒன்று கண்டினியூஸா செஞ்சுருக்கலாம். இதுலதான் நம்ம வந்து சொல்லுகின்ற பொழுது, நம்ம உழவார பணிக்கு செல்கின்ற பொழுது இதுல இரண்டு ஒன்று செய்கின்றது வந்து நம்ம வந்து திருப்பணி என்று சொல்லப்படுகின்றோம். ஓகேங்களா, ஒரு நேரம் செஞ்சோம்னா ஒரு திருக்கோயில் கட்டம்னாக்கா காலங்காலத்துக்கு அது நின்று பயன்படக்கூடியது. பெருமானுக்கு வந்து பொன்னாலான நகைகள் எல்லாம் செஞ்சு போடலாம், அது காலங்காலத்துக்கு இருக்கும். ஆனால் இந்த புத்தம் புதிதாக பூத்த மலர்கள் அதனை பெருமானுக்கு போடுறது, அந்த திருக்கோயில அப்ப வந்த காற்றுல அடித்தாங்க இருக்கின்ற அந்த தூசினை துடைத்தல் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, இது வந்து தொடர்ச்சியாக இந்த மலம் நீக்கம் வந்து பெருமான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம வந்து பெருமானுடைய திருக்கோயில தினந்திரம், அதனாலதான் நாள்தோறும் மலர்கள், நாள்தோறும் மெழுகல், நாள்தோறும் பூப்பனைகள் என்று சொல்கின்ற பொழுது தினம் தினமும் அப்பப்ப பெருமானுடைய திருவடிகளிலிருந்து விலகி நிற்கிறது அப்படிங்கிறது எந்த நேரத்துல வேணாலும் ஏற்படுகின்ற ஒரு நிலைமைதான். அது நிகழாமல் இருக்கிறது தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டே இருக்கின்றது, தொடர்ந்து அதில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றது. அவரை போனாலும் திரும்ப வருவதற்கு அது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலைமையில அவ்வாறு பெருமான் வந்து நமக்கு வந்து இதை வந்து வாய்ப்பாக நம்ம கொடுக்கிறது. அதனாலதான் அந்த உழவார் பணிக்கு நம்ம அவ்வளவு சிறப்பு அதை இந்த அழுக்கு மனம் என்று சொல்லுகின்றது. இந்த மனதுல வந்து மெய்யாத ஏற்படுகின்றது வந்து கிராஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வெளியில தெரியக்கூடிய ஒன்று, ஆனா அந்த மனதிலே ஏற்படுகின்றது. நம்ம மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகம் முழுமையும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 பேராக பெருமான் அங்க திருப்பேரன்துறையில காட்சி கொடுக்கின்ற பொழுது உத்தரவாதம் நின்று யாரும் இருந்தாங்க, யாரும் செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மரத்தடிய உடன் போயினர். ஒரே ஒரு செகண்ட் நான் தாமதிச்சிட்டேன், அதுக்குள்ள பெருமான் போயிட்டேன். குருக்கனுடைய புன்குழந்தை பொல்லா கல்வி யாரமில்லா அழுக்கு மனத்திலேயே, அதனால பெருமான் எப்ப கூப்பிடுறாரு அப்படிங்கிற அளவுல வந்து இதுல வந்து செயல்பாடுகள்ல எந்த இதுவும் இல்ல, மனதால ஒரு சிறு இது இருந்தாலும் பெருமான் இன்னும் கொஞ்சம் அஞ்சுனா அப்போ ஆயிடும் அப்போதான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் அழைத்து போகின்ற ஒரு நிலைமையில அவ்வாறு இருந்து நமக்கு வந்து நமக்கு திருவாசகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய பெருமான் மாணிக்கவாசக பெருமான விட்டுட்டு போயிருக்கிறாரு. நமக்கு எல்லாம் திருவாசகம் கிடைக்கணும், நமக்கு எல்லாம் வந்து நம்முடைய அழுக்கு மனங்கள் தெளிவடையணும், நம்முடைய அழுக்கு மனங்கள் தெரியணும் அப்படிங்கிறது. அவ்வாறு இந்த நம்முடைய இரண்டு பெருமக்களும் அழுக்கு மெய்யும் அழுக்கு மனமாக அவங்க நிற்கின்ற நிலைமை வந்து நம்ம நம்முடைய பத்ரகாச பெருமான் சொன்ன மாதிரி அவர் நிற்கின்ற அந்த பெருமையான நிலைமையில வந்து அவருக்கு வந்து பெருமானுடைய திருவடியிலிருந்து சிறிது வேற சிந்தனை வந்துச்சுனாலும் அவங்க வந்து ஆஹா குழுவை விட மோசமா இருக்கேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்க நிற்கின்ற நிலைமையை வந்து அந்த ஃபைன் டியூன் அப்படின்னு நிற்கின்ற பெருமானையே ஒன்றி இருக்கின்ற நிலைமை. ஆனால் அந்த நிலைமையையும் கூட அவங்க வந்து நினைச்சு பாக்குறாங்க அப்படின்னாக்கா முழுமையான பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகிறது செம்மை பொருளாக இருக்கிறது. நம்முடைய வேலை என்னன்னாக்கா ஒரு இது சொல்லுவாங்க அன்லீஷ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற சாதனமாக இருக்கின்ற அந்த கணக்கான புவன உலகங்களை வச்சுக்கொண்டு எவ்வளவு தூரத்திற்கு நம்மளால பெருமானுடைய அணுக்கமாக இருந்து அந்த பெருமானுடைய தொண்டினை செய்ய முடியும், அந்த தொண்டினை செய்வதன் மூலமாக இன்னும் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நினைவு கொள்வது நம்முடைய யானகமுத பெருமானுடைய திருவரலாறுல யாழ்ப்பாணம் உள்ள கண்ட யாழ்ப்பாணருடைய யாழ்மொழி பொறி யாழ்மொழி பொறியம் பாடுகின்ற பொழுது திருநீல கண்ட யாழ்ப்பாணருடைய யாழிலே அது அடங்கல்ல, பெருமானுடைய திருப்பதிகத்திற்கு இசை அடங்காத இந்த யாழ் எதற்கு
1: உடைய போற
0: நான் கருத்து இந்த எல்லா கருவிகளுக்கும் ஒரு இல்லை என்பது உண்டு. பெருமானுடைய சிறுவர்களுக்கு மட்டும்தான் எல்லை இல்லாதது. இந்த கருவியினுடைய திசை வரம்பு அவ்வளவுதான். அதுக்குள்ள உள்ளதை நம்ம வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர இதனை வெறுப்பதற்கோ இதுதான் எல்லாமே என்று சொல்வதற்கோ இரண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போக தேவையில்லை. இதை வைத்துக் கொண்டு பெருமானுக்கு எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொண்டு செய்யணும் அப்படிங்கறதான் அங்க வந்து செஞ்சிருக்காரு. அந்த யாழ் நம்முடைய எல்லா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கருக்கரண ஓன வகுப்பாகங்களாக இருக்கின்ற மெயின் கல் செல்வம் எல்லாமே வந்து இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டது. இந்த அழுக்கு நீங்கி பெருமானுடைய திருவடிகளில் அந்த அன்பினால இன்பம் ஆற்றல் என்று சொல்லுகின்ற அந்த நிலைமையில வந்து சேர்றது தான் நமக்கு வந்து நம்முடைய பெருமக்கள் காட்டிய வழி என்று அவ்வாறு பெருமானுடைய திருவிழாவில் நம்ம தொண்டுகள் செய்து பெருமானுடைய திருவிழிகளுக்கு அனுப்பமாவதற்கு பெருமானுடைய திருவுருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் உள்ள நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் ஐயா வந்து இன்னும் சிந்தனும் வாணிகவாசிகளும் சொல்லுவாங்க, அதுல சொல்லிடுவாங்க. இது நமக்கு எல்லாரோட பகிர்ந்து கொள்ளணும், சிந்திக்கணும் அப்படின்ற நினைத்த அளவுல இதனை சிந்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையினுடைய சொல்லிருந்தோம்.
1: காலமுண்டாகவே காதல் தீர்வின் கருதறிய ஞானமுண்டானொடு நான்முகன் வானபரணிய காலமுண்டான் நீங்கள் பாண்டிருக்கிறான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முதுவினே. இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5 மந்திரம் 1530.

இறைவனை நம்மில் நீங்கி வெளியில் தேடும் சமயங்களை பின்பற்றுவோர் ஆணவ மதத்தால் பீடிக்கப்பட்டு மாயையின் காரணமாக பிறப்பு இறப்பு என்ற சுழலில் குழியில் விழுவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1531.

இறைவனை புறத்தே தேடும் சமயங்கள், அந்த இறைவன் மாந்தரின் உயிருக்கு உயிராய் எங்கும் வியாபகனாக அன்பருக்கு பேரருள் வழங்கும் வள்ளலாக அவர்தம் தலைவனாக அவரது உடலிலும் உள்ளம் கவர் கல்வனுமாக விளங்குவதை அவர்கள் அறியார். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1532.

சிவன் என் உள்ளத்தே உள்ளார் என்போருக்கு உள்ளத்திலும் வெளியிலும் உள்ளார். இல்லை என்போருக்கு உள்ளேயும் இல்லை வெளியிலும் இல்லை. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1533.

புறச்சமயவாதிகளே, நாத்திகர்களே, சைவ நெறியை தெளிக நிட்டை கூடுவதால் மாறுபட்ட ஞானத்தை அடைந்து மயங்காமல் உண்மை ஞானம் எய்தி பெரும்பு வீட்டை அடைவீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1534.

புறச்சமயவாதிகளே, நீவீர் உண்மையான தேவனை அறிய விரும்பினால் சிவத்தையே நாடுவீராக. உண்மையை உணரும் நெறி ஒரே நெறி சைவ நெறியேயாகும். வீணாக விவாதித்து தவம் இயற்றி எந்த நன்மையும் நீங்கள் அடைய மாட்டீர்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1536.

திருமால், பிரம்மா, ருத்திரன் ஆகிய முத்தேவரையும் தவத்தில் கொண்டு சிவகதியை அடைய முடியும். எனவே சிவநெறியே பிறவா நெறி என உணர்வீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம். தந்திரம் 5, மந்திரம் 1537.

உலகத்தில் நூற்றுக்கணக்கான சமயங்கள் உள்ளன. அவை அனைத்தும் 6 சமயங்களில் அடங்கிவிடும். அச்சமயங்கள் கொண்ட நெறிகளை கடந்த முடிவு நெறி, பரநெறி, சிவநெறி என்பதை உணர்வீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1538.

பரமசிவன் தனது சொரூப நிலையில் இருந்தவாறே எல்லா பொருளிலும் ஒன்றாய் நிற்கின்றார். இதை அறியாது கத்தும் கழுதைகள் போல் மூதேவிகள் தமது குற்றத்தை அறியார், ஞானத்தை ஏற்று பாராட்ட மாட்டார். இறுதியில் அஞ்ஞானத்தால் பிறப்பதும் இறப்பதுமையான தொழிலாக கொள்பவராவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 5, மந்திரம் 1539.

சாத்திரம் ஓதி தெளிந்தாரும் ஓதாது பக்தி மார்க்கம் நின்றாரும் சுழுமுனை நாடி வழி சென்று பிரம்மரந்திரத்தில் சிவத்தோடு கூடி அருள் பெறுபவரே அவர்கள் பேராந்த நெறியை பெற்றோரே ஆவர். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம். தந்திரம் 5, மந்திரம் 1543.

0: எல்லா சமயங்களுக்கும் தலைவனை, ஆதி பிரானை, பக்தியால் விரும்புவோர்களின் மனத்தில் விளங்குவோனை, யோக நெறியில் சாதனை புரிந்து சிவமே பரம் என உணராவிடில் என்ன பயன்? பயனொன்றுமில்லை.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு களரிட்டறிவார் நாயனார் புராணம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: களரிட்டறிவார் என்று சொல்லப்படுகிற நாயன்மார், களரிற்று என்றால் சொன்னது, பேசியது என்று பொருள். அறிவார் அறிந்து கொள்ளுகிறவர், பேசியதை அறிந்து கொள்ளுகிறவர். இதுல என்ன பெரிய பெருமை இருக்கு? பேசினா நீங்க பேசினா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நான் பேசினா உங்க காதில விழுதி என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிறோமே. இது ஒரு பேரா அப்படின்னா, அவங்க என்ன சொல்றார் இறைவன், நீங்களும் நானும் பேசினது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மொழிக்காரர்கள், மற்ற ஜீவராசிகள் பேசினா கூட புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு. நாம ரெண்டு பேரும் தமிழா இருந்தா தமிழ்ல பேசுன்னு தெரியும், நாம ரெண்டு பேரும் தெலுங்கரா இருந்தா தெலுங்கு பேசுனா தெரியும், தமிழராக இருக்கிறவருக்கு வேறொரு மொழிக்காரன் வந்தானா தெரியாது. அதுபோல தெலுங்கு மொழிக்காரர்களுக்கு வேறொரு மொழியில பேசினா அவர்களுக்கு தெரியாது. ஆனா இந்த களரித்தறிவாருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் கொடுத்தான், இந்த உலகத்தில் உள்ள எந்த மொழிக்காரர் வந்து பேசினாலும் அவங்க என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்குவார். அவருக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை, அந்த மொழியில போய் என்ன பேசுறான்னு மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு ஈ எறும்பு பேசினாலும் அது என்ன பேசுகிறது என்பதை தெரிந்து கொள்வாராம். அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த நாயனாருக்கு இருந்தது. களரிற்றுங்கிறதுக்கு விளக்கம் சேர்க்கிறார். என்ன சொன்னா, யாரும் யாவும் களறினவும், யாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசிய பேச்சையும், யாவும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மாதிரிதமான ஜீவராஜிகள் பேசுகிற பேச்சும் கேட்டறிந்து கொள்ளக்கூடிய திறம் இவருக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால தான் இவர் பூச முடிவிலே சிவனே கூத்தாடுகிற காற்சிலம்பின் ஒலி கூட இவர் கேட்டார். அந்த சிலம்பின் சிலம்பு ஒலிக்குது பாருங்க, சிலம்பு பேசுத, அந்த பேச்சையும் கேட்டார். எல்லார் பேச்சையும் கேட்கறத விட இவர் இன்னும் இன்னும் அதிசயமான பேச்சு என்ன கேட்டான்னா, சிலம்பு ஒலிக்குது பாருங்க, அந்த இறைவன் சிலம்பொலியில் தான் இந்த உலகமே பிறக்கிறது. அந்த சிலம்பு ஒலிச்ச உடனே ஓம் என்ற ஒலி வந்து அந்த ஒலியிலிருந்து தான் உலகமே உண்டாகிறது. ஆகவே அந்த கழல் ஒலியின் ஓசையும் இவர் கேட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இவர் சுந்தரரோடு நட்பினராக இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு விதமான இயல்பு உடையவர்கள். சேரவான் பெருமாள் அரச குலத்தை சார்ந்தவர், சுந்தரர் பிராமண குலத்தை பிறந்தவர். ஆகவே குலம் அவருக்கு இவருக்கு ஒண்ணல்ல. அது மட்டுமல்ல, இந்த சுந்தரர் இந்த உலகத்திலே இறைவனால் ஆள்கொள்ளப்பட்டு தலங்கள் தோறும் செல்லுகிறவர், அரசாங்கத்தை மட்டும் பார்க்கிறவர். ஆனால் ரெண்டு பேரும் ஒரு நட்பினராக ஆய்விட்டார்கள். அது இறைவன் செய்த ஒரு பிணைப்பு. இறைவன் ரெண்டு பேரையும் அப்படி சேர்த்து வச்சு நண்பர்களாக ஆக்கிவிட்டார். இவர் என்ன பண்ணார், இந்த சேர்மான் பெருமாள் சுந்தரரை தன் ஊருக்கு அழைச்சு கொண்டு போனார். அங்க ஒரு 10-15 நாள் தங்கி இருந்தார்கள். ஆனா அதுக்குள்ள இவருக்கு என்ன நினைவு வந்தது, நான் வந்து திருவாரூருக்கு போகணும்னு நினைப்பு வந்துருக்கு. அதாவது பங்குனி மாசம், இப்ப மாசம் இல்ல, அதுக்கு அடுத்த மாசம் அவர் ஞாபகம் வந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பங்குனி மாசம் வந்தது, அப்போ இந்த பங்குனி மாசத்துல திருவாரூர்ல வந்து வசந்தோற்சவம் நடக்குமே, அந்த விழாவுக்கு நாம் போகணுமே, பங்குனி உத்தர விழாவுக்கு போகணுமேங்க திருவற்றியூர்ல இருக்கிற போது ஞாபகம் வந்தது. அங்கேருந்து புறப்பட்டு வந்தது முதல் பங்குனி உத்தரம். இப்போ ரெண்டாவது பங்குனி உத்தரம், இது வந்து திருவஞ்சக்களம் கேரளாவில் இருக்க ராஜா வீட்டுல. அவடனே பொண்ணுமை பொருள்னு பாடிவிட்டு, நான் இது மாதிரி அந்த ஊருக்கு நான் போகணுமே, இறைவனை பார்க்கணுமே புறப்படுறார். அப்ப அவர் சொல்றார், சரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நீங்க போறத பத்தி கவலை இல்லை, எனக்கு என்ன ஆச்சுன்னா உங்களை விட்டு என்னால பிரிய முடியாது, ஆனா நீங்களும் போங்க, நானும் உங்களோடய கூட வர்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்ப சொல்றாரு, நீங்களோட வரக்கூடாதுயா, நீ ராஜா, உன் கடமையை செஞ்சாகும், அரசாங்கத்தை நீங்க பார்த்தாகணும், நீ இங்கே தங்கிடு, நான் என்னுடைய ஊருக்கு விழாவுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பினார். அப்படி கிளம்பும் போது இறைவன் அந்த சேரமான் பெருமாள் வெறுங்கையோடு நண்பரை போய் சொல்லக்கூடாது என்ன, தன்னிட்டிருந்த நிறைந்த செல்வங்களை எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி சுந்தரத்தை கொடுத்து எடுத்துட்டு போகணும்னு கொடுத்தார். சுந்தரர் என்ன சொல்லியிருக்குன்னா, ஐயா நீங்கள்லாம் உலகத்து மனிதர்கள், இறைவன் ஒருத்தன் தான் எனக்கு கொடுக்கலாம், இறைவன் கொடுக்கத்தான் நான் பெரியதாமே தவிர உங்க பணத்தை வாங்கப்படாதுன்னு சொல்லி வேண்டான்னு கொடுத்துருக்கணும். இவர் வாங்கிட்டார், வாங்கி ஆள் தலையில் ஏத்தி நீங்கள்லாம் முன்னே போங்கள் என்று அனுப்புகிறார். அத அந்த பாட்டில் பார்க்கிறோம். மற்றவரின் பரப்பெல்லாம் வந்தொண்டரு, அந்த செல்வத்தினுடைய பரப்புகள் மிகுதியும் பரிசனத்தின் முற்படவே தலவிட்டு, பரிசனங்கள் ஆகிய வேலைக்காரர்கள் கையிலே ஒப்பிச்சு நீங்க முன்னே போங்க எடுத்துக்கிட்டு போங்கன்னு அனுப்பிச்சார். இந்த இடத்த நல்லா குறிச்சுக்கணும். இன்னைக்கு கதைக்கு ஒரு அவசியமான ஒரு இடம். தனியா போய் சொல்றார், இவர் கூட போகல, இவர் கூடையே அந்த ஆட்களையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு வரல, தன்னுடைய அடியார்களாகிய தன்னுடைய பரிசனங்களாகிய கையில பணத்தெல்லாம் கொடுத்து, ராஜா கொடுத்த பொருளை கொடுத்து நீங்கள் முன்னே போங்கள் என்று அனுப்பிவிட்டு பின்னே புறப்பட போகிறார் சுந்தரர். எப்போ அது வழக்கம். ஏன் அப்படி போறாருன்னா, இந்த அடியார் போன்றவர்லாம் நடந்து போகணும், சுந்தரர் என்ன பண்ணுவார்னா குதிரையில ஏற்றி வந்துருவார். அப்ப குதிரை வேகமா வந்துடும் இல்லையா. இப்ப குந்திரையில சுந்தரர் போனா ஒரு இடத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கணும், அடியார்கள் பின்னதான் மெதுவா நடந்து வருவாங்க. ஆனா அடியார்கள் முன்னே போய் ஒரு இடத்துல தங்கி இருந்தா சுந்தரர் வேகமா வந்து அடியாரோட சேர்ந்து கொண்டு கோயில்ல சுலபமா நேரா தரிசனத்துக்கு போய் விடலாம். அதுக்காகத்தான் எங்க போனாலும் அடியார முன்னே போய் சொல்லிட்டு சுந்தரர் பின்னே குதிரையில வர்றது வழக்கம். இப்ப சேர நாட்டில இருந்து இவர்கள் கொடுத்த பணத்தை என்ன சொல்றார், பரிசனத்தின் முற்படவே செலவிட்டு, பரிசனங்கள் கையில கொடுத்து நீங்கள் முன்னே போய் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு, முனைப்பயந்த திருநாடர் பொற்பதங்கள் பணிந்து அவரை தொழுதெடுத்து, அந்த திருமுனைப்பாடுநாடராகிய சுந்தரரை சேரமான் பெருமாள் வணங்கினார். அதுபோல சேரமான் பெருமாளும் சுந்தரரை வணங்கினார். புனை அலங்கள் வெற்புயர் தோல் உரத் தழுவி, ரெண்டு பேரும் அப்படி தோளோடு தோல் கட்டி உழுவி தழுவிக்கொண்டார்கள். விடையளித்தார் வன் தொண்டரு. அப்புறம் சேரமான பார்த்து, ஐயா நீங்கள் இருங்கே இருங்க, உங்க ஊர் எல்லா உடல நாம் வந்துட்டோம், இனிமே நீங்க இங்க இருங்க நாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த சேரமானை சேர நாட்டுல தங்க வச்சுட்டு சுந்தரர் குதிரை ஏறி பின்னே வந்துகிட்டு இருக்கார். சேர நாட்டில இருந்து அவர்கள் ஒரு நாள் பயணம். அப்படி வந்து கொண்டே இருக்கிறவர்கள் அந்த கோயம்புத்தூரில் பக்கத்துல, அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல புக்குளியூர் அவிநாசி, அதுக்கு பக்கத்துல திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊர். அந்த திருமுருகன் பூண்டிக்கும் ஒரு 4 மைலுக்கு மேற்க வெறும் காட்டு பகுதி. அந்த காலத்துல அந்த வழியா தான் நடந்து வரணும். திருடர்கள்லாம் நிறைய இருப்பாங்க, வழிபறை பண்ணுவார்கள். ஆனா சிவபெருமானே இப்ப திருடு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறாரு. சிவபெருமான் போதகரங்களை பார்த்து என்ன சொல்றார், இந்த பாட்டு படி. அரூரர் அவர் தமக்கு விடையருளி, சுந்தரர் சேர்மானுக்கு விடை கொடுத்து நீங்கள் சேர நாட்டுக்கு போன அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் குதிரையில் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். முன்னே போன பரிசுரங்கள் திருமுருகம்பூண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும்போது சிவபெருமான் என்ன பண்ணாரா, இந்த சுந்தரருக்கு நாம் தான் பொண்ணு கொடுக்கணுமே தவிர இன்னொருத்தர் பணம் கொடுக்காவது அப்படின்னு நினைச்சாராம். நம்பிக்கை நாமே பொன் கொடுப்பதல்லால், இந்த சிவபெருமான் நந்தியாகிய சுந்தரருக்கு நான் தான் இதுவரை பணம் வேணும்னா எந்த ஊர்ல வந்தாலும் இவர் தான் பொன் கொடுத்தார், சிவபெருமான் தான் கொடுத்தார். அப்படி கொடுத்து கொண்டு இருப்பதே அல்லாமல் ஒருவர் கொடுப்பது கொடுப்ப கொள்ளல் ஒண்ணாமை, இன்னொருவர் இந்த உலகத்தில் கொடுக்க அவர் வாங்கிக் கொள்வதை சரியல்ல என்று இறைவன் நினைச்சான். அது எனக்காக நினைச்சான். அப்ப இறைவனுக்கு அவர் பொறாமையா, நாம் தான் கொடுக்கணும் மற்றவங்க கொடுக்க கூடாதுங்கிற எண்ணமா, இல்ல இந்த உலகத்துல வேறொரு கொடுக்க வாங்கிவிட்டா அவர்கள் கொடுத்தவர்கள் இவர்கள் வாங்கினவர்கள், இந்த வாங்கினவர்கள் திரும்ப அவர்களுக்கு ஒரு காலத்துல கொடுத்தாங்க, கடன் வாங்கிவிட்டா கடன் கொடுத்தாங்க. இப்போ இந்த சேரமாங்கிட்ட சுந்தர கடன் வாங்கினா அத கடனை கொடுக்காம மோட்சத்துக்கு போக முடியாது, அடுத்தாப்புல ஒரு ஜென்மம் எடுத்து அந்த சேரமானுக்கு திரும்ப செலுத்தி விட்டு கையிலத்துக்கு போகணும். சுந்தரரும் இந்த ஒரு பிறவிக்கு மேல எனக்கு அடுத்த பிறவி வரக்கூடாதுன்னு இருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம், அப்ப சுந்தரர் வாங்கி கொண்டு வந்த பொருளை கொள்ளையடிச்சுட்டு போறாவளோ பண்ணிடுவோம், இவருக்கு பிராப்தமே இல்லை, இவர் கொடுத்தாரு தவிர பிராப்தம் இல்லை, கொள்ளையடிச்சு போயிடுச்சு பணம் அப்படின்னு பண்ணிவிட்டா கொடுத்தவருக்கு இவர் திருப்பி கொடுக்க வேண்டிய இல்லையா. இறைவன் அப்படி ஒரு சட்டம் போட்டு கொண்டு வரா, கொடுத்தவருக்கு திரும்பி பணம் கொடுக்க வேண்டியில்லை. ஏன்னா கொடுத்த பொருள் காணாம போயிடுச்சு, திருடி போயிட்டாங்கன்னா ஆக்கிவிட்டோம்னா சரியா போயிடும், நாம் கொடுத்தோம்னா அவருக்கு அடுத்த பிறகு கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டிய கடமை என்னன்னா பணம் கொடுத்தா பணம் கொடுக்க வேண்டிய அன்பு ஒண்ணுதான் கொடுக்கணும், இவர் நண்ப நிறைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இறைவனுக்கு நாம் திருப்பி செலுத்துறது பணத்துக்கு பணம் இல்ல, மனுஷனுக்கு தான் பணத்துக்கு பணம், பணத்துக்கு வட்டி கூட போட்டு நாம் பணம் வாங்குவோம். ஆனா இறைவன் எது கொடுத்தாலும் திருப்பி அவன் திரும்பி கேட்கறது நம்மகிட்ட அன்பு ஒண்ணுதான் கேட்பான். அதனால இவர் என்ன பண்ணாரா, நம்பிக்கை தாமே பொன் கொடுப்பதல்லால் ஒருவர் கொடுப்ப ஒன்னாமைக்கு அது வாங்கி அவர் கொண்டு வருகிற பொருளை தான் பிடுங்கி பெருகருளால் தாம் கொடுப்பது அருளாலே தான் திரும்பி அந்த பொருளை அவருக்கு கொடுத்துருவோம் என்பதற்காகத்தான் இறைவன் செய்தான். ஆனா அப்படி சொல்றதுக்கு சேக்கிழார் கொஞ்சம் பயந்துகிட்டு என்ன சொல்றார், இதுக்குத்தானோ என்னவோங்கிறார், தெரியாத போல சேக்கிழார் பேசுறார். பெறுவதற்கோ அது அறியோம், இப்படி மற்றவங்க கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இறைவன் இப்படி செஞ்சானோ என்னமோ எனக்கு தெரியல, அப்படி நடந்து வச்சுட்டார். அங்க கதை சொல்ற சேக்கிழார் இப்படி ஒரு சாமர்த்தியமாக நியாயத்தை தான் சொல்றார், சொல்லிவிட்டு இதுதானோ வேறையோ எனக்கு தெரியாதுன்னு வழுக்கிறார். அது வழுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அதான் அடக்கம். இதுதான் என்று உறுதியா சொன்னா அது தன்முனைப்பா போயிடும், அதாவது ஆணவத்தில் பேசுகிற பேச்சா போயிடும். என்னமோ இதுக்காக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுதான். ஆனா அவன் நினைக்கிறேன்னா தன்முனைப்பு இல்லாம பணிவா சொல்ற வார்த்தை, அந்த பணிவா சொல்ற வார்த்தைக்காக சேக்கிழார் இப்படி அறியோம்னு சொன்னாரே தவிர உண்மையா அறிஞ்சுதான் அவர் சொல்கிறார். அடியார்கள் பொன்னை கொண்டு வரும்போது சூபூதகணங்களை எல்லாம் வேடர்களாக ஆக்கி அங்கே வேட்டைக்கு அனுப்பினார். அந்த வேடர்கள் எல்லாம் படுகு பேசுகிறவர்கள் என்று இங்கே வரலாற்றிலே தெரிகிறது. படுகு மொழி பேசுற மாதிரி இருக்கிற ஒரு வேடர்கள், அவர்கள் வேடர் போய் அந்த அவர் கொடுத்த பணத்தை எல்லாம் பறிச்சு கொண்டு போய் போட்டார்கள். அவங்க என்ன சொன்னார்களாம், துடுகு மொட்டு என்று சொன்னார்களாம். அவர்கள் பேசினது தமிழ் அல்ல, தெலுங்கு வார்த்தையினாலே சொன்னார்கள். அதாவது உங்களை கொல்லுவோம், நீங்கள் கொண்டு வந்த பொருளை கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் கொல்லுவோம் என்ற பொருள் அமைய திடுகு முட்டு சொல்றாங்க. அதை சுந்தரரே பின்ன பாடி காட்டுறார்.

திடுகு மோட்டன. அவர்கள் அந்த வேடர்கள் என்ன வார்த்தை சொன்னார்களோ அத அந்த பாஷையிலேயே அவர் சொல்றார். தமிழ்ல இது ரெண்டாம். அதுக்கு என்ன உரை எழுதுகிறார்கள்னா, நீ கொண்டு வந்த பொருளை கீழே போட்டு விடுங்கள், உங்களை கொன்று விடுவோம் என்று பயமுறுத்தி அந்த சிவகணங்கள் எல்லாம் வேடுவரலாக அந்த பொருளை பறித்து கொண்டு போனார்கள் என்ற செய்தியை சுந்தரே பிறகு தன் தேவாரத்தில் வச்சு பாடி இறைவன் முன் போய் பாடுறார். அப்படி பாடும்போது சொல்ற, இப்படி இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போன பிறகு சுந்தரர் அங்க வந்தார். சுந்தரர் வந்தபோது இந்த வேடவர்கள் சுந்தர பக்கம் போல, சுந்தரம் நிறைய ஆபரணம் போட்டு வராருங்க. சுந்தர் இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப கொஞ்சம் அழகான உடம்போடு தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர். நல்ல பட்டு வெட்டி கட்டுவார், நல்ல பொன்னால கடுக்கன் சங்கிலி எல்லாம் போட்டுக்குவார், கலப சூரியெல்லாம் உடம்புல பூச்சிக்கொள்வார். ரொம்ப இளமையோடு இன்பத்தோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்ற எண்ணிக்கையில் தன்னை நல்ல அலங்காரம் செய்து கொள்கிற பெருமை உடையவர் சுந்தர். அப்ப பின்னே வந்த இவரிடத்திலையும் பணம் இருக்கு இல்லையா, இந்த நகை இதையெல்லாம் அந்த வேடர்கள் கொள்ளையடித்தார்கள். கொள்ளையடிக்கல, விட்டுவிட்டார்கள். அதை சேர்க்கிறார், சொல்றார், எல்லாரிடத்திலும் கொண்டா கொல்லுவோம் இடுவோம் என கோபத்தார் குத்தி எல்லையில் பண்டாரவெல்லாம் கவர்ந்து கொள முன்னே வந்தவர்களது செல்வங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டார்கள். அதன் பிறகு அடுத்தா போல சுந்தரர் வந்தபோது அல்லலுடன் பரிவுண்டார் ஆரூரர் மருங்கணைந்தார். அந்த சுந்தரோடு கூட வந்தவர்களே அவர்கள் இந்த பொருளை எல்லாம் தான் கையிழந்து விட்டார்கள். அடுத்த படிப்படி பக்கமாக சென்று கொள்ளையடிக்கல, அடியாருக்கு தூக்கி கொண்டு வந்த சேரமான் கொடுத்த பொருளை மட்டும்தான் கொள்ளையடித்தார்கள் என்பதை சேக்கிழார் சொல்றார். இப்போ சுந்தர் நேரம் கோயிலுக்கு வந்தார். இந்த இறைவன் முன் போய் சுந்தர் பாட்டு பாடுறார், இது மாதிரி இந்த வேடுவர்கள் கொள்ளை கொண்டு போய்விட்டார்களே பெருமானே, இது ரொம்ப கொள்ளை கொள்ளுகிற இடமா இருக்கே, இந்த இடத்துல நீ வந்து குடியிருக்கலாமா, இங்க எதுக்கு நீ கோயில் கட்டிட்டு இருக்கேன் கேக்குற. இடுகு நுண்ணிடையாளோடும், ரொம்ப மென்மையான இடுப்பை உடைய ஒரு பெண்ணோடு விட தைரியமா இங்க இருக்கிறியே, எற்றுக்கு இங்கு இருந்தாய் எம்பெருமான் நீரே, நீ எதுக்காக இங்க இருக்கிற, இந்த வேடர்கள் கண்டு உனக்கு பயம் இல்லையா, என்ன கொள்ள அடிச்சது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பொருளும் கொள்ளடிச்சிட மாட்டார்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து குடியிருக்கலாமா என்பது போல கேட்கிறார். ஆனா அதே சமயத்துல என்ன காக்காம எதுக்கு நீ இங்க இருந்தா, எதுக்கு இங்க இருந்தாய்னா எப்படி அர்த்தம், எதுக்கு நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் பயப்பட வேண்டாமான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு பொருள், என் பொருளை கொள்ளடிக்கிற போது நீ எதுக்காக இப்படி காவலுக்கு வராம தங்கி இருந்தாய், என்னை காப்பாற்றுவதற்கு உடனே வந்திருக்கணுமே, அந்த இடத்திலே வந்து என்னை அந்த வேடுவர்களிடத்திலிருந்து காப்பாற்றி பொருளை கொடுத்திருக்கணுமே, அதை கொடுக்காம எதுக்காக அங்க இருந்தேன்னார். பத்து பாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்தார் சுவாமி. ஏன்னா பரிசில் கொடுக்கணும்னா அவனை வேலை வாங்கினதானே கூலி கொடுக்கலாம். அப்போ சுந்தர ஒரு பத்து பாடு பாட வச்சா பாடலுக்கு பரிசு கொடுத்துடலாம். அப்போ இந்த ராஜாட்டின் பிடிக்கிட்டு வந்த பொருளை உனக்கு பரிசில் நீ வச்சுக்கோ, அப்ப ராஜா கொடுத்த பணம் இல்ல இது, நான் உனக்கு பரிசலா கொடுக்கறேன், நான் கொடுக்கற பணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பத்து பாட்டு வரல பொறுமையாயிருக்கார் சிவபெருமான். பாட்டு பாடனே இந்த பொருள் எல்லாம் திரும்பி அந்த பூதங்கள் கொண்டு வந்து கொடுக்க இறைவன் அவற்றை சுந்தருக்கு அளித்தாராம். திரும்பி இறைவனிடத்திலிருந்து கை கொண்ட பொருள் இருக்க, அந்த கை கொண்ட பொருளை கொடுப்போம், நீ எடுத்துக்கிட்டு முன்ன போங்க மறுபடியும் சொல்றார். அந்த வேலைக்காரர்கள் தம்முடைய பரிசனங்களை பார்த்து, நீங்கள் இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னே போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு சோழ நாட்டை உள்ள முன்னே அமிச்சார். கொடுப்போம் அக்கைவேனு தமை ஏவி, எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அந்த வேலைக்காரர்களை அந்த பரிசனங்களை அனுப்பிவிட்டு மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கி, அப்புறம் இவர் கோயிலுக்கு உள்ளே போய் சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு கொங்கு அகன்று அப்புறம்தான் கொங்கு நாட்டை தாண்டி சோழ நாட்டுக்கு வர்றார். அப்ப மற்றவர் எப்பவுமே தன்னுடைய பரிசனங்களை முன்னே அனுப்பிவிட்டு பின்னே மெதுவாக குதிரை ஏறி வருவது இவருக்கு வழக்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். இப்ப ஞானசம்பந்தர் முத்துப்பள்ளக்கில் ஏறிட்டு போனார் கோபுர ஸ்தலத்துக்கும், திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் வாகனம் ஏறாமல் கால்நடையாகவே எல்லா தரிசனம் எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணவர். சுந்தரர் அப்படி இல்லை, சுந்தரர் சில இடத்துல நடந்து போயிருப்பார், சில இடத்துல குதிரையில் போயிருக்கார், ஆனால் அவருக்கு ரொம்ப கால்நடையாக நடந்து போனவர் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த கதைகளை செக்கிழார் வழியிலே இருந்து அங்க எங்க நமக்கு நுட்பமாக விளக்குறாருங்கிறது சொல்றேன்.
இப்படி கொங்கு நன்றி மெய்கொண்ட தருளினால் விரைந்தேகி மென் கரும்பும் செய்கொண்டார் சாலியும் திருவாரூர் சென்றடைந்தார். கரும்பும் நெல்லும் விளைந்த திருவாரூருக்கு சுந்தரர் வந்துவிட்டார். நாவலர் மன்னவர் அருளால் அந்த சுந்தருடைய அருளினாலே விடைபெற்றுக் கொண்டு சேரமான் பெருமாள் தன்னுடைய நாட்டிலே போய் அரசாண்டு கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஆடி மாசத்திலே சுவாதிங்கிற நட்சத்திரம் வருது. அந்த சுவாதி நட்சத்திரம் வரும்போதுதான் சுந்தரர் கைலிக்கு போகிறார். அப்போ இந்த சேரமானும் அவரோடு கூட அவர் யானையில போகும்போது இவர் குதிரையில ஏறி இது சேரமான் பின்னே போனார். இந்த கதை இப்ப சேர்மான் கதையிலேயே சொல்லணும். பண்ண சேர்மான் கதை தான் படிக்கிறோம் கலரிட்டு அறிவார். ஆனா சேக்கிழார் என்ன பண்றார், இந்த கதையை நிறுத்திக்கிறார். இது மாதிரி சுந்தரரோடு

0: தொழில் பின்மொழிகின்றான். குதிரையை ஏறி போகின்ற இவருடைய சேரமான் அந்த வரலாற்றை பிறகு, அதாவது அந்த வெள்ளானை சருக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கதையை பாதையில் நிறுத்தி வச்சுக்கிறார் சேக்கிழார்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரஷ்ன உபநிடதம் பகுதி 2 மந்திரம் 5 முதல் 10 வரை. ஈசோக்னிஸ் தபத்தியேஷ சூர்யா. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மற்ற பிராணங்கள் எல்லாமே கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய எல்லா பிராணங்களும் செக்குதான்.

உச்சக்கரமிதே, அவன் எல்லாம் வேலை செய்ய முடியல இந்த சரீரத்துல. பிராணம் எப்ப கிளம்ப ஆரம்பிச்சதோ அந்த சௌத கண்ணு பார்க்காத, காது கேட்காத, முக்க முகராத, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இந்த ஹிருதயத்துக்குள்ள போயிடும். அப்படி ஆயிடுது. இந்த பிராணம் வேணும்னு பண்ணினாரு, நஜமா அவர் கிளம்பல, கலந்து பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்த கொஞ்சம் ஹார்லிக் சாப்பிட்டா போது மறுபடியும் என்ன, கொஞ்சம் பலம் வந்துருது. கண்ணு காது மூக்குனாங்க, அவர்கள் இடத்துக்கு வந்துருது. ோகே மட்சி மதுகராஜானம் மதுகர ராஜானம் உத்ராமன் சம்பிரதி. இந்த தேனீக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா, முக்கியமான ஒரு தேனி இருக்கிற காலத்தில் அவரை கலந்துதான் உத்ராமந்தே எல்லா தேனீக்களும் கலப்பிடுறதோ. பிரதிஷ்டமானே அந்த ராஜா ஐயானவர் அங்க உட்கார்ந்ததுனே பிரதிஷ்டமானே சர்வா ஏவ பிராதிஷ்டந்தே எல்லாமே அந்த இடத்துல வந்து நிற்கிறதோ. பிரதிஷ்டந்தி ஏதா அயம் திருஷ்டாந்த லோகத்துல எப்படி இருக்கோ அப்படி ஏவம் வாங்மனோத்ரஞ்ச பாத்தே மனசு காது கண்ணு இவைகள் எல்லாம் இத்தியாதயா புத்ருஜ அஸ்ரத்ததானதாம். இப்ப என்ன, உன்னால நம்பிக்கை இல்லாதான ஒரு தன்மை இருந்த பதில அதெல்லாம் விட்டுடுதுன்னா இப்ப நம்பிக்கையா ஆகணும். இல்லைன்னா நமக்கே முதல்ல மோசம் வந்துடும் போல இருக்கு. நம்ம வசதி இருக்கு, நம்ம இருக்கிற வழி பார்ப்போம்னு, அப்புறம் வசதி யாருன்னு அப்புறம் பார்ப்போம். முதலே முதலுக்கே மோசம் வந்துடுங்கிற அபிப்பிராயத்துல என்ன பண்ணி உத்ருஜ அஸ்ரத்ததானதாம் புத்வா பிராண மகாத்யம் பிரீதாஹா. பிராணிய மகாத்மத்தை எழுத கொண்டு பிரீதாஹா சந்தோஷப்பட்டு பிராணம் சுன்வந்தி பிராணம் சுவந்தி சுவந்தி இருக்கணும் வேதமோ சுன்வந்தின்னு சொல்லிட்டார். அவ்வளவு பிராணம் சுவந்தி ஸ்தோத்திரம் பண்றது எப்படி கதம்.

0: இந்த புஷ்பங்கள் பழங்கள் அதெல்லாம் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அமிர்தம் கயது அப்படி சத்ரூபமான பதார்த்தங்களும் ஸ்தூலமான பதார்த்தங்களும் சூக்ஷ்மமான பதார்த்தங்களும் அமிர்தமும் தாங்கள் தான். அமிர்தம்னா ரசம்னு அர்த்தம், அத்தனையும் தாங்கள் தான் அப்படின்னு இந்த பிராணனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சது. ஸ்தோத்திரம்னாலே நமக்கு தெரியும், ஒண்ணு இல்லாதவன் நீதான் இந்த சந்திரன் சொல்றது நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இங்க இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள் என்னன்னா அந்த பிராணனுக்கு நிஜமாகவே பொருந்தும். ஆனே அவித்தியமான குணாபிதானம் ஸ்தோத்திரம்னு ஒண்ணு, வித்தியமான குண சங்கீர்த்தனம் ஸ்தோத்திரம்னு ரெண்டு. அவித்தியமான குணாபிதானம்னு சொன்னா இல்லாதத ஸ்தோத்திரம் பண்றது, அதான் லோகத்துல ஐஸ் வைக்கிறேங்கிற மாதிரில இல்லாத இதே சந்திரன் இந்திரன் அப்படின்னு நீங்க நினைச்சா எல்லா காரியமும் ஆகாது. அவனுக்கே அவனுக்கு தெரியல, அவன் அவசை பண்றான் அவன். ஆனா லோகத்துல சொல்றவன் என்ன பண்ணுவான், நினைச்சா எல்லா காரியம் ஆகும் அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்றது. இது அவித்தியமான குணாபிதானம், இல்லாத குணங்களை இருக்கிறதாக கூறுவது பொய் சொல்றதான் அது. என்னாலும் அதுக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் படிக்கிறோமோ இல்லையா, அந்த குணங்கள்லாம் பகவானுடைய இல்லையா வேதத்தில் இருக்கக்கூடியதான நாமாக்கள் அது அங்கெங்க இருக்கிறது சிலதை மட்டும் பொறுக்கி நான் போட்டிருக்கேன். அந்த கிடுக்கியில நெருப்ப எடுக்கிற போல அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் இருக்கக்கூடியதான நாமாக்களை எடுத்து நான் தனியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்பவும் பாருங்க. பெருமாளுக்கு ஒவ்வொரு நாமும் தங்கத்துல வச்சு ஒவ்வொரு நாமம் போட்டு ஒரு மாலையா போடுற பதில நீங்க மாலையா போடுற பீஷ்மாச்சாரிய தன்னுடைய மனசுனால அப்படி ஒரு மாலையா சாஸ்திரநாம மாலையா ஏற்பட்ட தாயா தான் அத்த ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாம ஸ்தோத்திர மாலாமந்திரத்தையா இந்த மாலாமந்திரம் சொல்ற மக்கள அப்படின்னு அந்த மாலையா மனசுல நினைச்சு போட்டதான ஒரு மந்திரம். அப்படி அங்கெல்லாம் என்ன வித்தியமான குணாபிதானம், இருக்கக்கூடியதான குணங்களை சொல்லுவது அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் அங்கே. அதே விதமா இங்க பிராணனுக்கு பாருங்க இவர் சொல்றதெல்லாம் ஒண்ணும் போயில்ல, இதெல்லாம் கரெக்டா மேல போய் உருவாக்கப்படுறோம். ஏக பிராண அக்னிஸ்தன் தபதி ஜுவலதி, இதோ இந்த பிராணம் தான் அக்னிஸ்தன் ஜுவலதி, அவர் அக்னியா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அப்படி பொதுச்சுட்டு இருக்கார் ஜுவலிச்சுட்டு இருக்கார். அகம் வை பிராணரோ பூத்வா பிராணினா தேகமாஸ்ரிதா அப்படின்னு வயசுல அவர் வந்து எல்லாம் பண்ண தொட்டதான் என்ன ஆச்சுன்னா இந்த நம்ம சாப்பிட்ட ஆகாரங்கள்லாம் ஜீர்ணமாறுது அப்படியே இருக்கும். இந்த 98.4 ரெண்டு டிகிரி குறையட்டும் ஒரு 7-8 கம்பளத்தை போது டாக்டர் வர வச்சு ஊருங்க உடம்பெல்லாம் அமிர்தாஞ்சனம் தடவை என்ன சார் இருப்பாரோ போயிடுவாரோ, 2 டிகிரி தானே குறைஞ்சிருக்கு என்ன ஆச்சுமா, அதே ஒரு டிகிரி ஜாஸ்தியா இருக்குன்னா ஊர்ல எல்லாம் ஒன்னா கூட்டி விடுறான் எல்லாம் விவகாரம் ஆயிடுது என்ன உடம்பு அப்படியே ஆயிடுது தெரியுது பாருங்க அப்படிங்கிற மாதிரில அப்ப விவகாரம் என்ன அது கரெக்டா அந்த டெம்பரேச்சர் யாரு இந்த பிராணம் தான் மெயின்டைன் பண்றாரு. சதா சூரிய தன் பிரகாசத்தை சூரியனா இருந்து கொண்டு உலகத்தை எல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கார். சதா பர்ஜன்யத்தன் வர்த்ததி, அதே போல மேகங்களாக இருந்து கொண்டு இவர் தான் மழை பெய்கிறார். இந்த மகவான் இந்திரத்தன் மகவான் தான் இந்திரனா இருந்து கொண்டு பிரஜா பாலயதி உலகத்தை எல்லாம் காப்பாத்திக் கொண்டிருக்கார். உலகங்கள்ல நல்லா காப்பாற்றப்பட வேண்டும் அதுக்கு இந்திரன் தான் அதிகாரி. நம்மளா யாகங்கள் பண்ணினோமே, ஏன்னா அந்த யாகத்தினால கரெக்டா இந்த நேரத்துக்கு மழை வரணும் இவையெல்லாம் இந்திரனால தான் பண்ணப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் மகவான் நாசம் பண்ணக்கூடியதான கிருமிகள் அப்பப்ப உண்டாகிறது நம்ம சரீரத்துல, அவைகள்லாம் அப்பப்ப இந்த பிராணனாலும் தன்னுடைய தடுப்பு சக்தியை விட்டு அதை கொண்டுடா இருக்கார். இல்லன்னா எப்ப ஆகுமோ தெரியாது. ஆகையால் எத்தனையோ வருதான் பண்ணி கொண்டிருக்கார். ஏ கவாயோ, இதே இவர்தான் வாயு பகவான் சுவாமி. ஆவா பிரவகாதி சேரா, இந்த காற்றானது 49 பேர்கள். சப்த சப்த மருதனா, இந்த 49 பேர் 7 கூட்டமா இருக்கலாம். அப்படிப்பட்டதான வாயு கணங்கள் ஆவகம் பிரவகம் பரிவாகம் உத்வகம் பராவகம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவளுடைய பெயர்கள்லாம் உபநிஷத்துலயும் புராணங்கள்லயும் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான காத்துகளா இருக்கிறவர், அதுல சில காத்து தான் இப்ப இருக்கு. இந்த பே காத்து அப்பப்ப வரும், ஆனா பிரளய காலத்துல சம்பர்த்தாக்குன்னு இவர்கள் எல்லாம் பெரிய காத்து எல்லாம் வரும். எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கணும், மலையா இருக்கணும், கீழே தள்ளிவிடும், அது இப்ப எல்லாம் வராது. அப்படிப்பட்டதான அந்த காத்து ரூபமாக பிராணம் தான். இவர் தான் பூமி. ரயே தேவா, ரயின சந்திரன், சந்திரன கூடியதான் தேவனாகும். சர்வச்ச ஜெகதாதன் மூர்த்தம் அசத்து அமூர்த்தம் சதசச்ச அமிர்தம். இந்த உலகத்துக்கு மூர்த்தமான பதார்த்தங்களாகவும் உருவம் இல்லக்கூடிய உருவத்துடன் கூடியதான பொருளாகவும் இவர் தான் இருக்கார். உருவம் இல்லாதான பொருளாகவும் இவர் தான் இருக்கார். எத் தேவானாம் ஸ்திதி காரணம் அமிர்தம், அமிர்தமாகவும் இருக்கார். அமிர்தம்னா என்னதுனால தேவதைகள் எது இருந்ததுனால சோசியமா இருந்துட்டாலோ அப்படிப்பட்ட அமிர்தமும் தாங்கள் தான் அப்படின்னு இந்த பிராணனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்ல, ஆராய் வரதனா பௌ பிராணே தர்வம் பிரதட்சிதம் ஏதோ ஏதோகம் சிதாமானே யஜ்ஞ சத்ரம் பிரம்மதா. இந்த சக்கரங்கள் இருக்க, சைக்கிள் சக்கரம், அந்த ரிம்முக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான குடம் இருக்கக்கூடியதான பாகத்துக்கும் நடுவுல ஸ்போக்ஸ், ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி கோக்கப்பட்டிருக்கோ, ஆரங்கள் சக்கரத்துக்கு வட்டத்துக்கும் நடுவுல நாபிக்கும் கோக்கப்பட்டிருக்கோ, அப்படி பிராணே சர்வம் பிரதேசம் கண்ணு காது மூக்கு நக எல்லாம் பிராண நடுவில் கோக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் ருஜோ யகும் யஜோகும் சைத்தாமானே ருக்வேதமோ எதிர்வேதங்களோ சமவேதங்களோ யஜ்ய இந்த வேதங்கள்னால சொல்லக்கூடியதான கர்மாக்களோ இதை காப்பாற்றக்கூடியதான கத்திரியனோ என்ன யஜ்யங்கள்லாம் ஒழுங்கா நடக்கிறதா பிராணால பண்ணிட்டு இருக்காளான்னு சூப்பர்வைஸ் பண்ணணும் கத்திரியன். அது வேண்டியிருக்கு. அதை பண்றவா பிராமணர். அத்தனையும் யாரு அவாவாளுடைய சரீரத்தை கொண்டு எல்லாம் பண்றது யாரு? இந்த பிராணம் தான். சர்வம் மேல இந்த பிரச்சனை இடத்துல 4வது பிரச்சனத்துல சோடச கலை கூடுறதா 16 கலைகளை சொல்ல போறோம். இருந்து ஆரம்பிச்சு நாமா என்கிற பரியந்தம் இந்த சத்தாதி நாமாந்தமான பதார்த்தங்கள் எல்லாமே எங்க கோக்கப்பட்டிருக்கு? இந்த பிராணம் இடத்துல. சதனா பௌ சத்தாதி நாமாந்தம் சர்வம் ஸ்திதி காலே பிராணேயேவ பிரதிஷ்டிதம். எல்லாம் ஸ்திதி காலத்துல நாம இருக்கிற காலத்துல பிராணம் எல்லாம் கோக்கப்பட்டிருக்கு. மந்திரங்கள் அதர்வேதம் விட்டுட்டு விடல. மூணு வேதமும் படிச்சா அதர்வேதம் அதுக்குள்ள ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் இந்த மூணு வேதங்கள்ல இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் அதுல இருக்கு. கொஞ்சம் ஸ்வரம் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லுங்க, அது வேற ஸ்வரமா இருக்கு. மந்திரங்கள் இதுதான் சாமவேதத்திலையும் ருக்வேதத்துல இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் சாமவேதத்துல வாழ்ந்து இருக்காரு. சில மந்திரங்கள் 50-60 மந்திரம் பெருசா இருக்கிறது புதுசா இருக்கே தவிர மற்றதெல்லாம் ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் சாமாத ருத்யூடம் சாமா அப்படி. அதே விதமாகத்தான் இது திரையின்னு பேர் வேதங்கள். திரையின மூணு வேதங்கள் 4 இருக்கே சார் மறுபடியும் மறுபடியும் இந்த மூணையும் பார்த்த அதுவும் இதுக்குள்ள அந்தர்பாவம் அப்படிங்கிறதுக்காக இதனால செய்யக்கூடியதான ஒரு யஜ்யங்களோ சத்ரம் சர்வசிய பாலயிதரு எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியவன் சத்திரியன். சத்திரியனுடைய டியூட்டி உலகத்தெல்லாம் எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதான்னு சூப்பர்வைஸ் பண்ணி இதை காப்பாற்றணும். பிரம்மத யஜ்யாதி கர்ம கர்த்தத்துவே அது செய்தாங்க யஜ்யாதி எல்லாம் எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நான் உத்தியோகத்துக்கு போறேன் நான் அங்கே போறேன்னு சொல்லப்படாது. பிராமணன் என்ன பண்ணணும்? சர்வதா சர்வகாலம் யஜ்யம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் லோக சேவத்துக்காக அப்படின்னு பிரம்மத யஜ்யாதி கர்த்தத்துவே அதிகம் சரீரத்துக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள போயிட்டு இருக்க அம்மாவாகவும் அப்பாவாகவும் அவளுடைய பிரதிரூபமாக அவளுடைய ஒரு இமேஜ் மாதிரி சின்ன குழந்தைய பறக்கிற மாதிரி தான் அது யாரு? நீங்க தான். இந்த பிராணனால தான் எல்லாமும் ஆகிறது. இந்த குழந்தை பிறக்கிறதுதான் பிராணனால தான். துப்யம் பிராண பிரஜா, நாங்கெல்லாம் பிரஜா ரூபமா இருந்துட்டு இருக்கோம். கண்ணு காது மூத்த நகைகள் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ராஜாவா இருந்தால் அந்த ராஜாவுக்கு டாக்ஸ் கட்டணும், கப்பம் கட்டணும். அதே விதமாக பிரஜாபதி உருவமாக இருந்து கொண்டு பிரம்மா உருவமாக இருந்து கொண்டு மனுஷியாட்டிய கர்ப்பத்தில் தாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கேன். அப்பா மாதிரியும் அம்மா மாதிரியும் தாங்கள் தான் இருக்க, அந்த குழந்தை ரூபமாகவும் தாங்கள் தான் பிரதிஜாயது பிரஜாபதி பிராகேவ சித்தம் தவ மாதா பிதத்துவம். அம்மாவாகவும் அப்பாவும் இருக்கிறோம் நீங்க தான், ஏன்னா பிராணம் தானே அம்மா சரீரத்திலும் இருக்கார், பிராணம் தான் அப்பா சரீரத்திலும் இருக்கார், ஆகிய அம்மாவாகவும் அப்பாவும் இருக்கிறவங்க பிராணம் தான். சர்வ தேக தேகி ஆக்கிருதி சத்மனா ஏகா பிராண, எல்லாருடைய சரீரமாகவும் அந்த சரீரத்தை உடையவராகவும் அவர் தான் இருக்கார். தேக தேகி ஆக்கிருதி சத்மனா, அந்த ஆகாரம் காத்துல அந்த ஆகாரத்துல இருக்கிறா போல நம்ம சரீரம்னு சரீரம் முழுக்க அந்த பிராணம் இருக்க, இந்த பிராணமய கோஷம்னு சொல்லப்படுறது. பெருமைக்குள்ள காத்து எப்படி இருக்கோ அப்படி நம்ம சரீரம் முழுக்க இருக்கார் பிராண பகவான் இருக்கார். அம்மா சரீரத்திலையும் இருக்கார், அப்பா சரீரத்திலும் இருக்கார். அந்த வேகத்தில் பிராண சர்வாத்மா அதி ஆயா எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். சுத்தியம் பிரதர்த்தம் உங்களுக்காக யா இமா மனுஷியாத்யா பிரதா, இந்த உலகத்திற்கார மனுஷியால் எல்லாரும் ஏ பிராண சக்ஷுராதி துவாரை பலிம் அறந்து, இந்த பிராணனை கண் வழியா உருவத்தை கொண்டு வந்து பிராணனை கொடுக்கலாம், காது வழியா சத்தத்தை கொடுத்து வந்து பிராணனை கொடுக்கலாம், எல்லாம் பிராணம் தான் என்ஜாய் பண்றது. அதுக்காக தான் பிராணம் தான் சாப்பிடுறது, பிராணாயத்துவாரம் பிராணம் தான் சாப்பிடுறது. எல்லாம் யார கொடுக்கறோம் பிராணனுக்கு கொடுக்கறோம். தாங்கள் இந்த கண்ண காது மூப்பனாகியவர்களோட கூடி இந்த சரீரத்தில் இருந்ததுன்னா சர்வ சரீரோ இருக்கேன் பலிம் மறந்து, இந்த பிராணம் இருக்கிற பரியந்தம் தான் இவை எல்லாம் வேலை செய்யும். கண்ண காது மூப்பனாக அதோட வேலை செய்ய அதாவது செஞ்சு அதனுடைய உருவங்களை பாக்கிறதோ சத்தத்தை கேட்கறதோ வாசனை அறிகிறதோ அதெல்லாம் எப்ப பிராணம் இருக்கிற பரியந்தம். அப்ப பிராணம் போயிடுதுன்னா வேலை செய்யல, அப்ப இவ எல்லாம் யாருக்காக பண்ற பிராணம். தாங்கள் தான் இவ எல்லாம் சாப்பிடுறவர்வம் போஜ்யம், உங்களால் தான் எல்லாமே அறியப்படுகிறது, எல்லா என்ஜாய்மெண்ட் பிராணம் அப்படின்னு. அது இல்லாம தேவானாம் அதிமன் நிதமா பிதாம் பிரதம ஸ்வதா ரிஷீணாம் சரிதம் சத்யம் அகர்வாங்கிற மதி தேவாநாமதி வன்னிதமா, தாங்கள் தேவதைகளோட வன்னி அக்னி பகவானா இருக்க, அக்னி என்ன பண்ணிட்டு இருக்காரு தேவதைகளுக்கு ஆக்சுவலா நீங்க இந்திராயஸ்வாக சோமாயஸ்வாக பிரஜாபதேஸ்வாக நீங்க எதை கொடுத்தாரோ எங்க கொடுக்கணும் நெருப்புல தான் கொடுக்கணும். கண்ணுக்கு ஆகாரம் நமக்கு வேணும், காதுக்கு ஆகாரம் வேணும், நீங்க என்ன பண்றதுன்னு வயத்துல தான் போடணும். நீங்க மாத்திரை கண்ணுக்கு வழியோ காலுக்கு வழியோ எங்க போடணும் வயதுல தான் போடணும். இந்த வாயில போட்டு அது வயதுல போனா அது அந்தந்த இடத்துக்கு போறோம். அதே விதமாக இந்திர லோகத்துல இருக்கார் இந்திரன், ஆதித்ய லோகத்துல சூரியன் இருக்கார், சந்திர லோகத்துல சந்திரன் இருக்கார். மற்ற லோகத்துக்கு போகணும்னா நீங்க அந்தந்த லோகத்துக்கு தனியா டக்ராஜ் பண்ண முடியாது, சூரியன்ல எல்லாம் அனுப்ப முடியாது. என்னடா பண்ணணும்னா அத நெருப்புல அகவியங்க அக்னியில சுவாகாங்கிற மந்திரத்தை சொல்லி போடலாம். அங்க போட்டேன்னா அகில் பகவானுக்கு தான் அந்த அட்ரஸ் தெரியும், பாஸ்வேர்ட் அவருக்கு தான் தெரியும், கரெக்டா அவர் கொண்டு போய் அங்க இருக்கார். ஆனா தேவானாம் அதிவன் நிதமா, ஆனா அவரே என்ன பண்ணி வச்சிருக்காரு, பிது தேவதைகளை கணப்படுறதுக்காக மட்டும் நீங்க சுவாகான சொல்லாதியா சுவதான சொல்லுவோம். அது முதல்ல சப்டிவிஷன் பண்ணிட்டேன், தேவதைகளுக்கெல்லாம் சுவாகாங்கிற பேரோட சொல்லுங்க, பிதேவதைகளுக்கு சுவதாங்கிற பேரோட சொல்லுங்க. பிதேனாம் பிரதமாஸ்வதா சுவதான பிதேவ்யஸ்வதா அப்படின்னு சதா நமஹ கற்பயாமி அப்படின்னு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆயால் தேவதைகளுக்கு கொடுக்கற காலத்துல சுவாகான பேரோட மந்திரத்தை விடும், சுவதாங்கிற மந்திரம் சொன்னேன்னா கரெக்டா நீங்க என்னென்ன கொடுக்கறீங்களோ அது அங்கே போய் சேர்ந்துவிடும் அப்படின்னு. அந்த சுவாகா ரூபமாகவோ சுவதா ரூபமாகவோ இருக்கிறது யாரு, தாங்கள் தான், பிராணம் தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல ரிஷி நாம் சரிதம் சத்தியம், ரிஷிகளுக்கே சத்தியமான ஒரு சரிதமா தாங்கள் தான் இருக்க, ரிஷிகளுக்குள்ளேயே எங்க ரிஷியா இருக்க அகர்வாங்கிற தாமதி. என்ன இந்த அகர்வாங்கிறவர் அகர்வ வேதத்துக்கு ரிஷி, அதனால இந்த நம்ம அகர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்து, ஆகையால் அந்த ரிஷியாகவும் தாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லு. தேவானாம் இந்திராதீனாம் அபி பவதி துவம், தாங்கள்னா தேவதைகளுக்கு வன்னிதமஹ அவிஷாம் பிராபயிதமஹ, அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கப்பட்டதான அவிசு, தேவதைகளுக்கு எதுக்கு கொடுக்கறீங்களோ அதுக்கு அவிசுன்னு பேர். நம்ம சாப்பிடற பதார்த்தத்துக்கு என்ன பேரு அன்னம்னு பேர். நம்ம அன்னம் சாப்பிடுறோம்னு சொன்னோமே, ஆனா அன்னம் மட்டுமா சாப்பிடுறேன், உங்களுக்கு பருத்து வேண்டியிருக்கு, நெய் வேண்டி இருக்கு, அதெல்லாம் அப்படி சார் அன்ன சுத்தி வேணும் ஒரு கரண்ட் நெய், அதனால அப்படி கொஞ்சம் அவர் கூடாது ஒரு கரண்ட் நெய் அண்ணன் சுத்திட்டே இப்படி. அதுக்கப்புறம் என்னடா சார், அதுக்கப்புறம் ஊருகா வேணும், கறி வேணும், கூட்டு வேணும், அதுக்கு மோர்க்குழம்பு வேணும், இத்தனையும் வேணும் இவன் சாப்பிடறதுக்கு எதிர மக்களே அது ரைட்டா இல்ல சென்று ஜம்மனு உட்காந்து காணும் சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா எல்லாம் சாப்பிட்டு என்ன ஏன் சாப்பிட்டே அப்படின்னு கேட்டேன், அண்ணன் சாப்பிட்டேன் நீ சாப்பிடலையா நீங்க நெய்ய கொடுத்தாலோ பால ஹோமம் பண்ணினாலோ தைல ஹோமம் பண்ணினாலோ புரோடாத்த ஹோமம் பண்ணினாலோ கஞ்சிய ஹோமம் பண்ணினாலோ எதை ஹோமம் பண்ணினாலும் என்ன வேற அதுக்கெல்லாம் காமன் நேம் அவிசு. நாம எப்படி கறி கூட்டு குழம்பு மோர்க்குழம்பு எல்லாத்துக்கும் காமனா அன்னம்னு சொல்லிட்டு இருக்கோமோ, அன்னத்தை சாப்பிட்டா இவையெல்லாம் சாப்பிட்டோமோ, அது ஹவிசுன்னு சொன்னா என்னன்னு தேவதைகளுக்கு தொடக்கம் படும் பொருள்கள் அதுக்கு காமன் நேம் ஹவிசு. ஹவிசாம் அதே போல பிதிரகணம் நாந்தி முகேஸ்ராத்தே ஆகாரங்கள்லாம் வச்சு அப்படி பூர்ணமா நாந்தி சிராதம் பண்றதும் உண்டு, இல்ல வெறுமனா ஏதோ விவாகம் பண்ணி பழக்கா கொடுத்து அப்படி அப்படியும் சாதமும் உண்டு பழக்காவா வாழிய சம்பிரதாயத்துல. ஆனா என்ன எந்த காரியம் பண்றதாலும் திருதேவத்தை எழுக்கம் பண்ணணும், நல்லதுக்காக இது பண்ண வேண்டியது அப்படின்னு நாந்தி முகாநாந்தின்னு சொன்ன நந்த தீபி நந்தி நந்தியே நாந்தி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. எப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் வந்தாலும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது நந்தத்துக்கு ஹேதுவா இருக்கிறதுனால அதுக்கு நாந்தின்னு நமக்கு சௌக்கியமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும்ங்கிறதுக்காக. அது யாரு முடியும், நம்ம பிதேவதைகள்னாலதான் முடியும். அவ இங்க இருக்கிறப்ப நம்மகிட்டயே சிரமப்பட்டு இருந்தவாளா இருக்கலாம், ஆனா அவளுக்கு அந்த பிதுர்தைவத்தியம் பசுருத்ராதித்யம் எனக்குடையதான்னு ஸ்டேட்டஸ் வந்தது. அவன் நீங்க சௌக்கியமா இருக்கணும் மனசால நினைச்சா எல்லா காரியமும் ஆகும், ஆகையால் தான் பிரார்த்தங்கள்லாம் பண்ணணும் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லக்கூடியதான ஒரு கருவி. ஏன்னா அவளுக்கு ஒரு பொசிஷன் வந்திருக்கு, அந்த பொசிஷன்ல அவ இவா சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சாலேயே தான் அடுத்த கணம் நம்ம சௌக்கியமா இருக்கா நினைக்க முடியாது சார். இங்க இருந்தா இவ்வளவு கட்ட பண்றேன் நினைக்கிற போல நீங்க ஞாபகம் படுத்தினாத்தானே முடியும். அந்த லோகத்துல ரொம்ப கொடுக்கப்படுகிறதோ தேவ பிரதானம் அபேட்ச பிரதமா பவதி. ஆகையால் தான் தேவ பிரதானம் அபேட்ச தேவதைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே இது கொடுக்கணும். எப்பொழுதுமே பிதேவதைகளுக்கு கொடுக்கறது என்ன முன்னாலதான் சிராத தினங்கள்ல முதல்ல சிராதம் பண்ணினவர்களே தான் மணி அடிச்சு அதுக்கப்புறம் தான் தேவதார்த்தம் இல்லை, முதல்ல பிதேவதைகளை தான் முக்கியமே தவிர தேவதைகளுக்கு இல்ல. தேவதைகளும் பிதேவதைகளும் வரும் முதல்ல யாருக்கு பிரபலம் பிதேவதைகள் தான் பிரதானம். ஏன்னா அவ இமிடியா உங்களுக்கு சுத்தத்தை கொடுப்பான், தேவதைகள் நீங்க பண்ணினத அதுக்கப்புறம் பிரம்மதேவர்கிட்ட போய் அவருக்கு என்னென்ன வியாபாரம் பண்ணும் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் கியூவர் செய்யலதான் வரும் சாந்தாதிகள்லாம் பண்ணினா இந்த ஜென்மாவே இப்பொழுது அதுக்கு சுத்தம் வரும். ஆகையால் தேவ பிதிர காரியங்கள் வரும் காலத்தில் தேவதா காரியங்களை விட பிதிர காரியங்களுக்கு பிராமினன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது பிரதமான போட்டாரம். பிதிரோணாம் பிரதமாஸ்வதா பிரதானம் சா தேவ பிரதானம் அபேட்சிய பிரதமா பவதி சத்யாபி பிதுர்யா பிராபகிதா ஸ்வமேவா இத்யர்த்தா. அந்த பிதிர் தேவதைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவர் யாரு, தாங்கள் தான். சந்தேகமே இல்லை. இதனுடைய ரசம் அப்படியே பிராணனா சரி, அந்த பிராணனாவது குழந்தை வரும்பொழுது இந்த அங்கினுடைய ரசத்தை அங்கே கொடுக்கிற ஆகியால் தான் அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கான். என்ன சார், அப்பா சரீரத்துல ஒவ்வொரு அவயவத்தினுடைய ரசமும் சேர்ந்து சூக்ஷ்மமான பாகமா எசன்ஸா போய் அந்த பையனாக மாறி மறுபடியும் வெளியில வரும். அயால் என்ன சொன்னார், அந்த அப்பாவுடைய சரீரத்தினுடைய ரத்தம் தான் மறுபடியும் அதனால அவருக்கு அங்கிரத் அப்படின்னு அங்கிரத்தும் மாறுது அப்படின்னு நம்ம நம்பிக்கை மாட்டேன். அங்கிரதம் அப்படின்னு அது அதே விதமா நம்ம சொல்லக்கூடிய ரிஷிகளுடைய பேரெல்லாம் நம்ம சொல்லப்படுறோம். வசிஷ்டர், வாமதேவர் இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இவை எல்லாம் நம்ம சரீரத்துக்கு ஆத்தியாத்மிகமாக சம்பந்தம் உண்டு. வசிஷ்டர் புலனை அடக்கினவர்னு அர்த்தம், புலன்களை அடக்கினவர் தான் வசிஷ்டர். இது அடக்கணும்னா என்ன வேணும்னு அதுக்கு அருங்கதி எல்லாம் ஒவ்வொரு ருதியும் அந்த ருதிக்கு இருக்கக்கூடியதான பெயர்களுக்கும் அந்த ஆத்துக்காரியில் என்ன பெயர் வச்சிருக்கோ அதுக்கெல்லாம் தனியா அர்த்தங்கள்லாம் உண்டு. அது வேதத்திலேயே வேத வாக்கியத்துல நமக்கு தெரியும். அது ஏதோ ஒரு ருதி இருந்தார் அவர் ஆத்துக்காரியோட சௌக்கியமா ஆனந்தமா இருந்திருந்தார் அப்படின்னு இவையெல்லாம் நமக்கு இன்னைக்கு யார் எவர் ரிலவென்ட். அங்கிரதம் அங்கரத பூதானாம் அதர்வடா தேசாமேவ பிராணோவா அதர்வா இது ஸ்ருதே. இந்த பிராணம் அதர்வா எனக்கூடியதான பெயருடன் இருக்கார் அதர்வழிகளுக்கு அப்படின்னு சொன்னது பார்த்தா உச்சரிதம் தேசிதம் சத்தியம். அவர் பண்ணக்கூடியது அந்த பிராணிய கேட்ட எல்லாருக்கும் சத்தியம். அவிதம் ஒரு நாளும் மாறாது. எப்படி தேக காரணாது உபகரண லட்சணம், இந்த சரீரத்தை தாங்குவது எனக்குடைய சரீரத்துக்கு தாயம் பண்றதுங்கிறது ஒரு நாளும் மாறாது. அது பர்மனண்டா மாட்டே இருக்கிறது. அப்படிப்பட்டதான தாங்கள் தான் இந்திரத்வம் பிராண தேஜதா ருத்ரோசி பரி ரக்ஷித சமந்தரி சேதரதி சூரியத்வம் ஜோதிஷம் பதி. தாங்கள் தான் இந்திரனா இருக்கேள், இந்திரனா பரமேஸ்வரனா இருக்கேள். ஹே பிராண நீங்க தான் இந்திரா பரமேஸ்வரம். ஹே பிராண தேஜதா வீரியேண ருத்ரோதி அதோட ருத்ரனா தாங்கள் தான் இருக்கே. சம்மரம் ஜெகத் ஒரு பிரளய காலம் வரும்பொழுது ஜெகத்தை எல்லாம் உபசம்ஹாரம் பண்ணது யார உங்களால் தான் முடியும். காப்பாத்தி கொண்டிருக்கிற காலத்தில் சிதிகாரர்கள் பரிதமந்தா ரட்சிதா பாலகிதா எல்லாவற்றையும் காப்பாற்றுறவர் தாங்கள் தான். பரிரட்சிதா ஸ்வமேவ ஜெகதா பூமியேன ரூபேனா காப்பாத்தி கொண்டிருக்கிற சௌமியமான ரூபமா இருக்கணும். அழிக்கிற காலத்துல கோபம் வரணும், ஏதாவது நீதி சமயத்துல சாந்தமா இருக்கணும். அப்படி நீங்க தான் இருக்கமந்தரிட்டு அஜசுரம் ஜரதி தாங்கள் தான். இந்த ஆலம்பனம் இல்லாதான இந்த அந்தரிஷத்துல ஒரு குடிப்பும் இல்ல. இந்த அந்தரிஷத்துல எப்போதும் போயிட்டு இருக்கேன் சார். நமக்கு ஒரு பிளேன் போகணும்னு இருந்துட்டு இந்த சூரிய பகவான் எதை நம்பியிருக்காரு சூரியனாகவும் தன்னமா இருந்து கொண்டு அவரோட அந்தரிச்சு அஜஸ்ரம் ஜரதி எப்பொழுது நடவாயிட்டு இருக்கேன். உதயா சமயாபியா சூரிய சமயவத சர்வேஷாம் ஜோதிஷாம் பதி தாங்கள் தான் நிஜமாக எல்லா ஜோதிஷர்களுக்கும் நீங்க தான் உயர்ந்தவர். இந்த பிராண சோத்திரம் பண்றதுன்னு எந்த அளவு தெரியும். அதுல ஒரே தர சோத்திரம் பண்றது யதாத்மபி வர்த்ததி அதை மா பிராணத்தே பிரஜா ஆனந்த ரூபாப்தி சந்தி காமாயான் நம்ப விட்டியது. இதே பிராணமே தாங்கள் மழையாக எப்பொழுது பெய்ய ஆரம்பித்தவர்களோ அபிவர்த்ததி அதை மா பிராணத்தே பிரஜா இந்த பிரஜைகள்லாம் சந்தோஷமா இருக்கலாம். பிராணத்தே ஒரே பதம் இல்ல பிராண உபநிடத்து ஒரு காவியம் பதச்சேதம் பண்றது வருதம் பிரஜா பிராணதே பிரஜைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். போராட்டம் ஏ பிராணா பிராணனே தே பிரஜா தங்களுடைய பிரஜைகள் குலத்தில் இருக்கிறவர்கள் யாரு அந்த பிராணுடைய அனுகிரகத்துல வாழறவா. ஆகையால் உங்களுடைய பிரஜைகள் அவ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஆனந்த ரூபாத்தி தந்தி ஆனந்தமா இருக்கலாம். என்ன சிலர் காமாயா நம்ப விஷயதீதி நன்ன பயிர் செலவெல்லாம் நன்னா வந்திருக்கு பயிர்லாம் நன்னா வந்திருக்கு நம்மளாம் சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு கொடுக்குறேன். மேனேஜ்மெண்ட் நிறைய வந்திருக்கு சௌக்கியமா இருக்கலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் இம்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு ஆனந்தமா இருக்கலாம். எதா பர்ஜன்யோ பூத்வா விவர்த்தது ஏ பிராணா தாங்கள் எப்பொழுது மழையா இருந்து கொண்டு மேகமா இருந்து கொண்டு மழையை கொட்டுவேளோ உங்களுடைய உங்களோட இருக்கிற நீங்க தான் அவளுக்குள்ள இருக்க அப்படிப்பட்ட அவர்கள் சமர்ப்பிதா தாங்கள் கொடுக்கப்பட்டதான அன்னத்தினால் அவ வளர்ந்து கொண்டிருக்கும். உலகத்தில் இருக்கிற பிராண மனுஷன் எதனால வளர பிராணனானது அன்னத்தை கொடுத்தால் அதனால சரீரம் வளர்றது. அந்த மேகங்கள் வழியா தாங்கள் இருந்து எப்பொழுது மழையை கொண்டு வேடோ அந்த பார்த்ததுனாலே ஆனந்த ரூபா சுகம் பிராப்தா அந்த மழை வந்தாலே எல்லோருக்கும் சொல்றேன். இன்னைக்குள்ள பழைய நாள்ல இருந்து பழைய நாள்ல மழை வந்தா ஒரு போட்டு போட்டு ஒரு கப்பல் போட்டு காயத்துல பண்ணி அதை போட்டு இவன் தான் கப்பல் விடுற போல ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு பெரிய ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ற போல அதெல்லாம் போட்டு ரோட்ல விட்டு அப்படி எல்லாம் கலவரம் பண்றது பழைய நாள்ல இருந்து இருக்கு. உபனிடத்தை சொல்றது பிரஜா சுகம் பிராப்தா இவ சத்திய செட்டி அந்த மழை வந்தா சுகமா ஆனந்தமா இருக்கா போல காமாய நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அண்ணம் வரும். காமாய வேண்டிய அளவுக்கு இச்சாதா அண்ணம் பவிக்கதி தேவமகிழ்ப்பிராய அப்படின்னு
1: சிவாயனம் சைவம் டாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திரு அண்ட பகுதியில இந்த உதாரணத்தை அப்படியே கையாண்டிருப்பார். அதான் அந்த நுட்பம். அதாவது கேரக்கூட்டம் கையற ஓங்கி இருமு சமயத்து ஒருவை தேரினை நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெருவாயுடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாமம் நீங்காது அசைந்தன. இந்த கருத்தை திருவண்ட பகுதி குறிச்சு கொள்ளுங்க. திருவண்ட பகுதியில 77 to 82 வரிகள். திருவண்ட பகுதி 77 to 82. அதாவது ஒரு கருத்தை ஒரு இயற்கை நிகழ்ச்சியிலே வைத்து வலியுறுத்துவது. அது ஆங்கிலத்தில் அலிகாரின்னு பேர். அலிகாரி ALLEGORY. தமிழ்ல அது அது ஒரு உருவகத்தில் அது ஒரு வகை. அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சொன்ன திருமாசகத்துல ஒன்னு அந்த உரா துணை தேர்த்து அப்படின்ற தேர் சொல்றோம் இல்லையா, அதுவே அந்த தேருக்கு அவரே என்ன சொல்றாரு, பேய் தேர்னே சொல்றாரு. மாணிக்க வாசகர் சொல்றாரு பேய் தேரினை. அந்த கருத்து என்னவென்றால், கேத குட்டம் கையற ஓங்கி. கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த பொருள் புரிவது. கேதம் என்றால் சங்கேதம் என்பதனுடைய தெரிவு. சங்கேதம்னா பிலாசபின்னு அர்த்தம். இந்த சங்கேதம் என்பது அதுக்குதான் இந்த திருமுறைகள்லாம் படிக்கும்போது அந்த நுட்பங்கள் தெரியணுங்கிறது நமக்கு. அதனாலதான் இந்த மாதிரி நூல்கள் படிக்கும்போது நம்ம ஓதிலாம் திருவாசகத்தை. கேத குட்டம் கையற ஓங்கி, கேத குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து உருவே தேரினை நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான் கணம் தவப்பெரு வாயுடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாமம் நீங்காது அசைந்தன. அவர் காட்ட சொல்ற இந்த நீகண்டார் சொல்ல கருத்து தான் அவரும் சொல்ற. காட்டுல வந்து ஒரு மான் கூட்டம் கடுமையான வெயில்ல தண்ணிக்காக அலைகிறது. அது அந்த காணல் நீரை வந்து அதுதான் நீர் என்று பார்த்துக் கொண்டு அந்த நீரை நோக்கி ஓடி அங்க போய் காணல் நீர் என்று கண்டு தன்னுடைய தாகத்தை தவிர்க்க முடியாம தவிக்கிறது. மான் கூட்டங்கள், மான் கணம்னா மான் கூட்டங்கள். அத என்ன சொல்றாரு உதாரணம், கேத குட்டம். அதாவது வேரியஸ் பிலாசபிஸ் நான் சொன்னேன் இல்லையா, எத்தனையோ ஆன்மீக இயக்கங்கள், எத்தனையோ ஆன்மீக இயக்கங்கள் வந்து என்னென்னயோ கொள்கைகளை சொல்றாங்க. ஒவ்வொன்றும் ஒரு கூட்டம். கூட்டம் என்பது தமிழ்ல குட்டம்னு வருவது, அதுக்கு பேர் குறுக்கல் விகாரம்னு பேர். தமிழ்ல கூட்டம் என்ற வார்த்தை குட்டம்னு வருது. தமிழ் இலங்க குறுக்கல் விகாரம். அப்படி ஒரு கூட்டம், ஒவ்வொரு சாமியாரும் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க இந்தியா. நிலை என்ன மாதிரி படம் பிடிக்கிறாரு பாருங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட், அவங்களுக்கும் ஒரு அமைப்பு, அவங்களுக்கு வச்சு அவங்க ஒரு பிலாசபி. அதுபோல இந்த கேத கூட்டங்கள் அதுபோல தனக்கென்று ஒரு பிலாசபியை வைத்துக் கொண்டு அது என்ன பண்ணுதான் கடைசியில முடிவு என்னன்னு கேட்டா, எப்படி இந்த காட்டில் அலைகிற மான் கூட்டமானது காணல் நீரை தண்ணீர் என்று அறிந்து அது தாகத்தை தீர்க்காது என்று அந்த மான் கணங்கள் உணர்கிறதோ அதுபோல இவங்களும் கேட்கும். இருமுச்சமயத்து ஒருவை தேரினை அவர்களும் என்ன சொல்றாருன்னா, அவர்களும் ஒண்ணு பண்றாங்க, தங்களுக்கு ஒரு பிலாசபி வச்சுக்கிறாங்க. அந்த அறுவகை சமயமும் அறுவகை சமயம் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று அந்த முக்கூட்டு அற என்று அப்படியும் ஒரு ஆறு, இந்த ஆறுங்கள் அகச்சமயங்களையும் குறிக்கும் சில இடத்துல, சில சமயத்துல மொத்தத்தையும் ஆறா பிரிக்கிறது. அது உலகாயத்திலிருந்து எல்லாமே சேரும், இந்த அகச்சமயங்களை மட்டும் குறிக்காது. ஆகவே அந்த அளவு பல்வேறு பிலாசபி, அவ்வளவுதான். பல்வேறு பிலாசபியை வைத்துக் கொண்டு அது உண்மையை காண முடியாமல் எல்லாரும் தவிக்கிறார்கள். அது ஒரு காணல் நீர் மாதிரி அவங்களுக்கு ஆயிடுது. அதே போலதான் அதாவது இந்த கருத்து, இந்த கான்ஸ், இந்த நெய்கண்டார் கொடுக்கிற ஓமையை வந்து அப்படியே மாணிக்கவாசகர் கொடுத்திருக்கிற. அப்போ பாசம் ஒருவை என்று சொன்னால் என்ன அர்த்தம், அந்த பாசம் அந்த தத்துவ கூட்டம் நமக்கு பயன்பெறாது என்று அதிலிருந்து நீங்கி அப்ப அறிவு மாத்திரையாக நீங்குவது. அந்த ஒருவுதல் என்பது அறிவு மாத்திரையாக நீங்குவது தான் அது. இடம் இடம் மாத்திரையாக நீங்குவது இல்லை. அப்படி எடுத்துக்கொண்டு தண்ணீரெல்லாம் பதி விதி என்னும், அதாவது அஞ்செழுத்து மந்திரத்தை பொதுவாக மந்தம் மானதம் உரை என்று நாம சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் இருக்கு இல்லையா, அது நம்ம மூணு வரையா மூணு வகையா நம்ம ஓதலாம். அது நம்ம நாவலர் அருமையா எழுதுவார், ஒன்றுக்கு ஒன்று பயன் அதிகம். நாம சொல்லக்கூடியது ஒன்று மானதம், மானதம்ங்கிறது மனத அளவிலே கணிப்பது. மந்தம் என்பது நம்முடைய செவிக்கு மட்டும் கேட்பதால் சொல்வது மந்தம், அடுத்தவங்களுடைய காது கேட்கிறா சொல்றது உரை. இது பொதுவாக அந்த மெத்தட் ஆஃப் சாண்டிங், அதுக்குதான் ஜெபித்தல்னு பேர். ஜெபித்தல்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு குறிப்பிட்ட முறையில ஜெபிப்பதுக்கு தான் ஜெபித்தல்னு பேர். ஆனா இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மூன்றுக்கும் மேம்பட்ட ஒரு நிலை இருக்குது, அதுதான் சுத்தமானதம். அது என்னன்னு கேட்டா மனது சம்பந்தப்படாமையே கணிப்பது. இப்ப நமக்கு வந்து என்னன்னு கேட்டா மனசு மைண்டோ மைண்ட விட்டு நம்ம சிந்திக்க முடியாது நமக்கு. நாயில் மருங்கி நவிலப்பாடி. பொதுவாக கிரியையில வந்து பிறர் காதுக்கு கேட்காம சொல்லுவதுதான் சிறப்பு, அப்பதான் பலன் அதிகம்னு சொல்லியிருக்கு. நாம என்ன பண்றோம்னா மன சம்பந்தப்படாமையே உள்ளுக்குள்ள அது வாடி ஓடிட்டே இருக்கணும், அது ஒரு நிலை. அப்படி இந்த எதை கழிக்கிறாங்க, இந்த சிவைய சிவை என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரத்தை அவர்கள் கணிக்கிறார்கள். அப்புறம் இந்த இந்த இதை வரக்கூடிய துணைங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஹை ஸ்பீடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த துணை என்பது அதிவேகம் உடையது அப்படிங்கிற பொருள்ல சேக்கலா சுவாமிகள் கண்ணப்ப நாயனார் புராணம் 164வது பாட்டுல அதே இந்த வார்த்தையை பயன்படுத்துறார் சேக்கல. அதாவது நமக்கு என்னன்னா, சரியான போத நூல்களில் வரக்கூடிய சொற்கள்லாம் திருமுறைகள்ல வருதா அப்படிங்கறத சிந்திக்கணும். தொல்காப்பியத்துல வருதா, அது வந்து அது இலக்கணம், அதுவும் சிந்திக்கணும். தொல்காப்பியத்திலே அனுமதி இருக்கு, நம்முடைய ஞானிகளும் சில இடத்துல அதை ஆண்டு காட்டுறாங்க. கண்ணப்ப நாயனார் புராணம் 164வது பாட்டுல இந்த துணை என்ற சொல்லியே சேக்கலார் பயன்படுத்துற இதே பொருள்ல ஹை ஸ்பீட் அப்படிங்கிற வார்த்தை அதை எடுத்து பாக்கலாம் நீங்க. அது என்னன்னா அதுக்குள்ள அடை அவ்வளவுதான். அதாவது அந்த பேய்த்தேர் இருக்கு பாருங்க, இந்த பேய்த்தேருடைய இயல்பு என்னன்னா ரெண்டு இயல்பு அதுக்கு. ஒன்று உறாவுதல், நாலா பக்கத்திலையும் செதை போறதுதான் உறாவுதல். இன்னொன்னு துணை. அது வந்து என்ன ஆகும், நீங்க என்ன வேகத்துல போறீங்களோ அதே வேகத்துக்கு அதுவும் ஈடுபடுக்கும். அப்ப நீங்க ஹை ஸ்பீட்ல போனீங்கன்னா அதுவும் ஹை ஸ்பீட்ல வரும், நீங்க மெதுவா நடந்தா அதுவும் மெதுவா நடக்கிற மாதிரி இருக்கும். அது போல அந்த மாதிரி ஒரு இயல்பு உடையது அந்த பேய்த்தேர். அது வந்து என்னன்னு கேட்டா அந்த பேய்த்தேருக்குள்ள அடைதான் அது, உறாவுதலும் அதிவேகத்தையும் உடைய பேய்த்தேர் அப்படி அர்த்தம். உரா துணை தேர் என்பதற்கு எப்படி அர்த்தம் பண்ணணும், உறாவுதலையும் அதிவேகத்தையும் உடைய காணல் நீர். உறாவுதல் என்றால் நாலா பக்கத்திலே செதல் அடிக்கிறது, அத என்ன சொல்வீங்க, சென்ட்ரிபியூகல், சென்ட்ரிபியூகல் சொல்லுவாங்க. இலக்கிய வார்த்தை மிரேஜ்ங்கிறது இங்கிலீஷ்ல இருக்குதா, மிரேஜ்ங்கிறது இந்த காணல் நீர் தான் மிரேஜ்ங்கிறான். அதனால அவர் என்ன பண்ணார்னா, நதுசாமி போல சொல்லும் பொழுது ஃப்ளீட்டிங் மிரேஜ், ஃப்ளீட்டிங் மிரேஜ் அது அவருடைய டிரான்ஸ்லேஷன். ஏன்னா சில இடத்துல வந்து அவர்கள் எப்படியெல்லாம் அதை புரிந்து கொள்கிறார்கள். அது நந்துசாமி கூட அப்படி சொன்னாரு, HR ஹொய்சிங்டன் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, டெவில் கார் பிராக்கெட்ல மிரேஜ்னு போட்டார். இது HR ஹொய்சிங்டன், டெவில் கார் பிராக்கெட்ல மிரேஜ் விச் மூவ் சோ ஸ்விஃப்ட்லி அப்படின்னு போட்டார். விச் மூவ் சோ ஸ்விஃப்ட்லி, பாருங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எவ்வளவு கிளீனா படிக்கிறார் தான். அது ஒரு ஆங்கிள் பார்க்கும் போது இந்த நீர் எப்படி நீரினுடைய அலை போற மாதிரி தெரியுமா? அது வந்து இலக்கியத்துல அந்த சொற்கள் அந்த பொருளை குறிக்கும். அதுக்கு போய் நம்ம அர்த்தம் பார்த்துட்டு பரவா குழவி பாயாவேங்கை அப்படின்னா வரும் இலக்கியத்துல. பாயாவேங்கை அப்படின்னா வேங்கை மரத்துக்கு பாயாவேங்கைன்னு பேரு. வேங்கை என்றா வேங்கைங்கிறது ரெண்டு விதம் குறிக்கும். வேங்கை புளியவும் குறிக்கும் இல்லையா, வேங்கை மரத்தையும் குறிக்கும். பாயா வேங்கைன்னு சொல்லியாச்சுன்னா புளிய நீக்கிறோம். அது போல பரவா குழவி, குழவிங்கிறது ஒரு வகையான ஒரு பறவை. பரவா குழவின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு நம்ம நாட்டு வைத்தியத்துல அதுக்கு பேர் மலைப்பச்சைன்னு பேரா, மலைப்பச்சை அது ஒரு ஹெர்பு. அந்த மலைப்பச்சையை வந்து நம்முடைய மருத்துவ சாஸ்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரவா குழவின்னு இருக்கும். அதாவது நம்முடைய மருத்துவ நூல்கள், ஜோதிட நூல்கள், புவி நூல்கள், நம்முடைய இது இருக்கு பாருங்க, எல்லாம் கிட்டத்தட்ட நமக்குள்ள எல்லா சயின்ஸுமே அந்த காலத்துல போனா செய்யுள்ள வழியில தான் பண்ணி வச்சாங்க எல்லாருமே. இப்ப தாயை தடியெடுத்து அடித்த அடித்தவனின் சாறு வழிந்து கொடுக்கலாம் அப்படி வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தாயை தடியடித்து கொண்டவன்னா வாழை மரம்னு அர்த்தம். அந்த வாழை மரத்தினுடைய அந்த வாழை மரத்தினுடைய சாறு இருக்கு பாருங்க, அதை பிடிஞ்சு கொடுன்னு அர்த்தம். தாயை தடியெடுத்து கொண்டவனின் சாறு படிந்து கொடு. அதாவது சங்கேதங்கள், அதாவது அந்த அந்த காலத்துல சில விஷயங்களை சீக்கிரட்டா வச்சுக்கணுங்கிறது ஒரு காரணம். அப்புறம் இரு இருமுது குரம் இருமுது குரங்கின் கைச்சாறு படிந்து கொடுக்க அப்படின்னா ரெண்டு குரங்கோட கையை பிடிஞ்சு கொடுன்னு அர்த்தம். அதுக்கு உண்மையான அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு குரங்குன்னா முசு, முசுனா குரங்குன்னு அர்த்தம். முசு முசு கை அலைய பிடிச்சு கொடுன்னு அர்த்தம். அந்த முசு முசு கைன்னு வருது இல்லையா, முசு முசு கை. அப்ப ரெண்டு குரங்கின் கை, இது நாட்டு வைத்தியத்துல வருது இல்ல. அது அந்த காலத்துல சில சங்கேதங்கள் அவங்களுக்குள்ள குழுவுக்குறி, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லணும் இல்லையா,
3: பரிபாஷை,
2: பரிபாஷை. அது போல சில இடங்களில் பரிபாஷையில இந்த பரவா குழவி, பாயாவேங்கை, இங்க போல என்ன சொன்னாரு, பேய்த்தேர், இதெல்லாம் ஒரு அது வந்து அந்த அந்த அந்த குறியீடு, இந்த பர்டிகுலர் கலையில உள்ள குறியீடு அவ்வளவுதான். இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல போறாரு, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு பாருங்க, ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி வளர்க்கினார். அப்புறம் நம்ம என்ன முக்கியமா நம்ம தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சூத்திரத்தினுடைய பருப்பொருள் நமக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன சொல்ல வர்றார் இந்த சூத்திரத்தின் மூலமாக. இப்ப சூத்திரத்துல உங்களுக்கு சொல்லி எதுவும் புரியாம இருக்கான்னு முதல்ல பாருங்க. அஞ்செழுத்து என்பது இந்த இடத்துல அது வந்து அந்த நகார மகாரங்களை நீக்கி உச்சரிக்கிற பஞ்சாட்சரம், சிவய சிவ என்ற பஞ்சாட்சரம். அது நமக்கு உரியது அல்ல, அது வாசனாமலம் நீங்குவதற்காக மட்டும் ஜெபிக்கக்கூடியது. அவர்கள் அது மாதிரி அதுதான் ஸ்ரீ பஞ்சாட்சரம். நாவலர் அவர்கள் சொல்லும் பொழுது அதுக்கு பதில் ஸ்ரீ பஞ்சாட்சரம், ஆறுமுக நாவலர் அப்படி சொல்லுவார். ஏன்னா அது அவர் சொல்றது இல்ல, மெய்கண்டார் சொல்ற வார்த்தை. ஸ்ரீ பஞ்சாட்சரம் தான் மெய்கண்டார்னு சொல்றார். இந்த நாவலர் அதே தான் சொல்றார். இப்ப ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு அப்புறம் நம்ம அந்த அந்த இதை முக்கியமா நம்ம தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டா, மற்றதெல்லாம் புரியுது. புரியாத பகுதி என்னன்னு கேட்டா, சிந்தை நாடுதல், இருதய கவலத்தில் அர்ச்சித்தல், அதான் நமக்கு புரியல என்ன செய்யணும்னு சொல்றாரு இல்லையா. இப்ப தெரியுது. இப்ப அதுக்கு உதாரணம் சொன்னாரு, காட்டிய கண்ணே தனை காணா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்காணா. இப்ப கண்ணு வந்து அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இல்ல, கண்ணு வந்து எல்லா பொருளையும் நமக்கு காட்டுகிறது. ஆனா கண் எதை காட்டாது, தன்னை காட்டாது. இந்த கண்ணை செலுத்துகின்ற புருடனையும் அது காட்டாது. நம்ம கண்ணை வச்சே நம்ம கண்ணை பார்க்க முடியுமா, கண்ணாடியில பாக்கலாம்னு சொல்லாதீங்க. நம்ம கண்ணை வச்சே நம்ம கண்ணை பார்க்க முடியுமா? அதுபோல காட்டிய கண்ணே தன்னை காட்டா, எல்லாவற்றையும் காட்டுகின்ற கண் என்ன பண்ணாது, தன்னை காட்டாது. இன்னொன்னு என்ன காட்டாது, ரெண்டு காட்டாது, காட்டிய உள்ளம் தன்னை காட்டாது, காணாது. அதாவது கண்ணை வந்து செலுத்துறது எதுன்னு கேட்டா புருணன். கண்ணை வந்து இங்க பார், இங்க பாக்காதன்னு ஒரு கமாண்ட் கொடுக்குது. அப்ப கண்ணு வந்து தன்னையும் காட்டாது, தன்னை டைரக்ட் பண்ற குருடனையும் அது காட்டாது. அதே போலத்தான் இந்த உலக பொருள்களை எல்லாம் நமக்கு காட்டுகின்ற தத்துவங்கள் தத்துவத்தை தான் தத்துவங்கள் என்பதையே காட்டாது. அத தத்துவங்களை செலுத்துகின்ற சிவபெருமானையும் அது காட்டாது. இந்த ஓமையில அப்படி வச்சுக்கணும், காட்டிய தன்னே கண்ணே தன்னை காட்டா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண்காணா. அதே போலதான் இந்த தத்துவங்கள் இறைவனை காட்டாது. கண்ணு எப்படி புருடனை காட்டாதோ அதே போல தத்துவங்கள் இந்த தத்துவங்களை செலுத்துகின்ற இறைவனை காட்டாது. அசித்து பொருள் தான். அதாவது நாக்கினுடைய சுவைய அறுவகை சுவைய நாக்கு அறியும், ஆனா சுவை வந்து தமை தான் அறியா இல்லையா அப்படின்னு சொல்ற. அது வரைக்கும் நமக்கு புரியுது, அது என்ன சொல்ற கான்செப்ட் என்னங்கிறது நமக்கு புரியுது. ஆனா இத புரியாத விஷயம் என்னன்னு கேட்டா, இதுக்கு நிறைய உதாரணம் பண்பாக்கள் சொல்லி வளைக்கிட்டே வருவார். ஆனா அந்த சிந்தை நாடுக என்று சொன்னார் அல்லவா, அந்த சிந்தை நாடுக என்பதுதான் நம்ம என்னன்னு சைவ சித்தாந்தம் வந்து இந்த உலகம் உலகத்தின் மூலமாக கருவிகளின் மூலமாக இறைவனை அறிய முடியாது என்று நமக்கு தெரியுது ஓரளவுக்கு. அப்புறம் அந்த நிலையில் நல்லாவே தெரியுது, எதுவுமே சில விஷயங்கள் சில ஒரு லேசா தெரியுது, முதல்ல ஒரு அவுட்லைன் தெரியுது, அப்புறம் தான் டீப்பா தெரியுது. அதே போல அந்த நிலையில என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, முழுமையமாக தெரிந்து விடுகிறது. இந்த தத்துவங்களினாலே பயன் இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த தத்துவங்களை தான் அது கட்டி கொண்டு வந்தது. எத்தனையோ பிறவிகள் என்ன பண்ணுது, உயிரானது தத்துவங்களோட தான் போராடிட்டே இருக்கு. தத்துவம் என்பது ரெண்டையும் குறிக்கும், நம்ம உடம்பும் தத்துவங்களால் ஆனது, நாம் அனுபவிக்கிற உலகமும் தத்துவங்களால் ஆனது. தத்துவத்துக்கு ரெண்டு ரோல், நம்முடைய உடம்பும் தத்துவங்களால் ஆனதுதான். எப்படி வந்து இப்ப கெமிஸ்ட்ரியில எடுத்துட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து என்னென்ன கெமிக்கல் காம்பனன்ட் இருக்கோ அந்த கெமிக்கல் காம்பனன்ட் நம்ம பாடியிலயும் இருக்குங்கிறான். கெமிஸ்ட்ரி சொன்னா ஒத்துக்கிறோம் இல்லையா, இந்த உலகத்துல இல்லாத ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் நம்ம உடம்புல கிடையாது. இதுல என்ன இருக்கோ அதான் உடம்புலயும் இருக்கு. கெமிக்கல் அனாலிசிஸ் போனா அதானே சொல்றான், அதேதான் அதேதான் அதே கான்செப்ட் தான். சயின்ஸ் சொல்ற மாதிரிதான் இங்கேயுமே இந்த உலகமும் வந்து காம்பினேஷன் ஆஃப் தத்துவாஸ், இந்த பாடி இஸ் ஆல்சோ காம்பினேஷன் ஆஃப் தத்துவாஸ். இட்ஸ் அ மைக்ரோ காசம், தட் இஸ் அ மேக்ரோ காசம், அவ்வளவுதான். பாடி இஸ் அ மைக்ரோ காசம், த யூனிவர்ஸ் இஸ் அ மேக்ரோ காசம். என்ன சோபார் எத்தனை பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்குங்கறதே ஒரு பெரிய கெமிஸ்ட்ரியில ஒரு பெரிய இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப கடைசியா 96 or 91 சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரியில. அந்த எலிமெண்ட் வந்து எலிமெண்டா தான் இருக்கும் என்னைக்குவேன், அப்படிதான கெமிஸ்ட்ரி சொல்லு. எலிமெண்ட் வந்து ரிமைன் ஆஸ் எலிமெண்ட்ஸ் ஒன்லி. அதே போலதான் இங்க தத்துவங்கள் எப்பயும் தத்துவங்களாக இருக்கிறது. அந்த தத்துவங்கள்ல நம்முடைய அறிவுக்கு புலனாகிற தத்துவமும் இருக்கு, அறிவுக்கு புலனாகாத தத்துவங்களும் இருக்கு அப்படிங்கறதான். அந்த தத்துவம் தத்துவங்கிற வேதம் நினைச்சு விடாதீங்க. தத்துவம் என்பது கேட்டா, த காம்பினேஷன் ஆஃப் த பாடி அண்ட் த காம்பினேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ், ரெண்டு தத்துவங்கள் தான். ஆனா சோல் வந்து அப்படி இல்லை. சோல் வந்து இட்ஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி தத்துவாஸ். அதனாலதான் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது. இப்ப சிந்தை நாடுக என்பது, சிந்தை என்பது இருதய கமலம், இருதய கமலத்தில் அவனை அர்ச்சிக்க. அதாவது அந்த சிவபூஜை என்பது, அதாவது இன்னொரு விஷயம் இல்ல தெரியணும், அந்த குரு உபதேசம் செய்த உடனே அந்த உபதேசத்தை பெறுகின்ற ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய நிலையில நான்கு விதமான நிலை இருக்கு. அதாவது அவருடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த தவம், அந்த தவத்தின் காரணமாக சில பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டா, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை ஆகியவை அடுத்தடுத்து நிகழ்ந்துடும். அப்படி நிகழ்ந்தா அவங்களுக்கு பேர் அதிதீவிர சத்தினிவாதர்கள் பேர், அதிதீவிர சத்தினிவாதர்கள். அது கந்தர்கடை என்பாலும் சொல்வார், நால் வகையான் சத்தினிவாதம் தருதற்கு இருவினையும் ஒத்துவரும் காலம் உளதாகி. அதாவது அந்த பேர் என்ன கேட்டா, அதிதீவிர சக்தி நிபாதம், தீவிர சத்து நிவாரணம், மந்த சத்து நிவாரணம், மந்த தர சத்து நிவாரணம். இது அது எப்படி வருதுன்னு கேட்டா, ஏற்கனவே அந்த இப்ப நம்ம சொல்றீங்கல்ல, அதாவது இப்ப சயின்ஸ்ல இருந்து என்ன சொல்றான், ஜீன்ஸ். உங்களுக்கு இந்த ஜீன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒன்னு இருக்குங்கிறான் ஜீன்ஸ். அதே போலதான் அந்த ஆன்மா பூர்வ தவத்தினால அதனுடைய நிலை வந்து அந்த நிலை இருக்கும். அந்த உலகத்துல வந்து இந்த உடம்போட ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து பிறந்தாலே அந்த குரு உபதேசம் கட்டாயமா வேணும். அப்ப சில ஆன்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த இறைவன் குருவாக வந்து உணர்த்தின உடனே என்ன பண்ணுது, அந்த கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை, இந்த நான்கு நிலை அது அடுத்தடுத்து வந்துடும். அவர்களுக்கு இது வேண்டியது இல்லைன்ட்டு, இந்த சாதனை அவங்களுக்கு வேண்டாம். இப்ப மெய்கண்டார் எடுத்துட்டீங்கன்னா, அந்த பரஞ்சோதி முனிவரிடத்திலே அவர் உபதேசம் பெற்ற உடனே என்ன பண்ணாரு, அவர் சிவ பூஜை பண்ணதாக வரலாறே இல்லை. அவர் நேர கொல்லாப்பிள்ளையார் சன்னிதியில போய் உட்கார்ந்தார். 2 வயசு தான் அவர் வயது, 2 வயது. 2 வயசு குழந்தை உபதேசம் பெற்ற உடனே போய் திருவண்ணாமலை கொல்லாப்பிள்ளையார் சன்னிதியில போய் உட்கார்ந்துச்சு. 13 நாட்கள் நிட்டை பூணு, 13 நாள் நிட்டை. அது யாரு, அதிதீவிர சத்தினிபாதர்கள். அவங்களுக்கு அந்த அதிதீவிரம் தீவிரம் என்ற ரெண்டு சத்தினிபாதம் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 9வது சூத்திர நிலையே கிடையாது. அவங்க நேரம் இதை பைபாஸ் பண்ணி 10-11 போயிருவாங்க. ஆனா மந்தம் மந்ததரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, அந்த மந்தம் மந்ததரம் என்ற சத்தினிபாதம் உடையவர்களுக்கு அந்த கேட்டல் நிகழ்ந்து சிந்தித்தல் நிகழ்ந்து எங்க போக முடியாது, தெளிதலுக்கு போக முடியாது. சிவ யோகத்துல போய் லேண்ட் ஆக முடியாது. அந்த சிவ யோகத்துல போய் லேண்ட் ஆகிறதுக்காக என்ன பண்றாங்க, அவர்கள் தான் அவங்களுக்கு தான் இந்த டைரக்டிவ், சிந்தை நாடுக. அந்த சிந்தை நாடி எதை செய்யணும், இந்த முத்தி பஞ்சாக்கரத்தை ஜபிக்க வேண்டும். ஏன்னா இந்த வாசனா மலன் ஒரு மலம் உண்டான், அதாவது பல்வேறு ஜென்மங்கள்ல எத்தனையோ ஜென்மங்கள்ல நம்ம அந்த தத்துவங்களோடயே கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருந்ததுனால அதனுடைய ரெஃப்ளெக்ஸ் ஆக்சன் சொல்றீங்களே நீங்க, ரெஃப்ளெக்ஸ் ஆக்சன், அந்த ரெஃப்ளெக்ஸ் ஆக்சனை தான் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாசனா மலம். சித்த சைவீதால வாசனா மலம், ரெசிடுவல் எஃபெக்ட் ஆஃப் தி மலாஸ் அப்படின்னு மொழிபெயர்த்தார் ஒருத்தர். ரெசிடுவல் எஃபெக்ட்
3: சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். சிவஞான சித்தியாரிலே 2வது சூத்திரத்து 2வது அதிகாரத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. அதிலே இன்ப துன்பங்களாகிய வினைப்பலன்களுக்கு முன்வினையே காரணம் என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார். முன்வினைக்கு தக்கபடி என்னென்ன பலன்களை உயிர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, எடுத்துள்ள பிறவியிலே என்னென்ன அனுபவங்களை அனுபவிக்க வேண்டுமோ அவையெல்லாம் அந்த பிறவியை உயிர் சாரும்போது கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டவை. அனுபவங்களை அழகாக ஆறாக தொகுத்து சொல்லி அருளினார் ஆசிரியர் மிகச் சிறப்பாக. அந்த 6 அனுபவங்களுக்குள்ளே எல்லாம் அடங்கும். இன்ப துன்பங்கள் என்பது மிகச் சுருக்கமாக சொல்வது, 2வது சொல்வது. இன்ப துன்பத்துக்கு காரணம் என்ன, வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு வரும்பொழுது இன்ப துன்பங்கள் வருகின்றன. ஏற்றம் வந்தா இன்பம், தாழ்வு வந்தா ஏற்ற தாழ்வு தான் உயர்வு தாழ்வுன்னு சொன்னார். உயர்வு தாழ்வுக்கு பெரும்பாலும் என்ன காரணம், செல்வம் வறுமை தான் காரணம். உயர்வுக்கு செல்வமும் தாழ்வுக்கு வறுமையும் தான் காரணம். எனவே எடுத்துள்ள பிறவியிலே பெறக்கூடிய செல்வ வறுமைகளும் அந்த செல்வ வறுமைகளின் காரணமாக வரக்கூடிய உயர்வு தாழ்வுகளும் அந்த உயர்வு தாழ்வுகளின் காரணமாக எய்தக்கூடிய இன்ப துன்பங்களும், செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம், 3, 2, 6, இந்த 6 அப்போதைக்கு அப்போது உண்டாகின்றன என்று தோன்றினாலும் உண்மையில் அப்படி அல்ல. இந்த 6 ஓர் உயிரானது கருவை சாரும் பொழுதே அந்த கருவிலேயே விதிக்கப்பட்டன இந்த 6 என்று சொன்னார். அப்போது அற்புதமாக சுவாமிகள் நயம் கூறினார்கள், கருவிலே இன்ப துன்பம் என்ற பேதம், உயர்வு தாழ்வு, செல்வ வறுமை என்ற பேதம், அந்த அறுவகையான பேதங்கள் தோன்றாமல் வினைப்பலன் என்று ஒன்றாக ஆற்றல் மயமாக கருவிலே கிடக்கும். உரிய காலங்கள் வரும்பொழுது அந்த வினைப்பலனானது செல்வம் என்றும் உயர்வு என்றும் இன்பம் என்றும் வரும். அது மாதிரி வறுமை என்றும் தாழ்வு என்றும் துன்பம் என்றும் கருவில் கிடக்கும் பொழுது பகுக்கப்படாமல் ஒன்றாய் கிடக்கும். எனவே ஆறும் முன் கருவுட்பட்டது பட்டனன்னு பன்மையில சொல்லாமல் கருவுட்பட்டது என்று ஒருமையார் கூறினார் என்று அற்புதமாக சொன்னார். அடுத்த கருத்துதான் மிக முக்கியமானது. ஏன்னா இப்படி வினைப்படங்கள் கருவிலேயே விதிக்கப்பட்டவை, இந்த விதிக்கப்பட்டவை தான் விதிக்கப்பட்டவற்றை தான் விதின்னு சொல்றோம், ஊழ் என்று சொல்கின்றோம். ஆகவே விதியைத்தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு முயற்சிக்கு ஒன்றும் அர்த்தமில்லாம இந்த கருத்து அமைந்துள்ளதே என்று உடனடியாக தலையெழுப்புவார்கள். அப்போதுதான் வந்து அடுத்த முக்கியமான கருத்தை நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டும். கருவிலே விதிக்கப்பட்டவற்றைத்தான் உயிரானது அனுபவிக்க முடியும் என்றாலும் அவை தானாக வந்து உயிரிடம் சேர்ந்து கொள்ளாது. ஆகவே வரக்கூடியதெல்லாம் தானா வரும்னு சொன்னா அதனுடைய கருத்து வேறு, தானா வராது, உயிர் முயன்றுதான் அவற்றை பெற வேண்டும். அந்த கால விசேடம் பற்றி அந்த முயற்சி வந்து கடினமான முயற்சியாக இருக்கலாம் அல்லது எளிய முயற்சியாக இருக்கலாம், அது காலம் கைகூடி வருவதை பொறுத்தது, அந்த முன்வினையினுடைய தன்மையை பொறுத்தது. சிறந்த புண்ணியங்கும் போது அதற்கு இன்பம் கொஞ்சம் எளிய முயற்சியிலே வந்தது. ஆகவே அது இந்த முன்வினையின் தன்மையை பொறுத்து காலம் எப்படி கணிந்து வருகின்றதோ அதற்கு தக்கபடி செய்யக்கூடிய முயற்சி கடின முயற்சியாகவோ அல்லது எளிய முயற்சியாகவோ எப்படி இருந்தாலும் சரி, ஓர் உயிரானது எடுத்துள்ள பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய வினைப்பலனை முயற்சியின் மூலமாகத்தான் அடையும் என்பது மிக முக்கியமானது. விதிக்கொள்கையிலே முயற்சிக்கு எப்படிப்பட்ட இடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெளிவாக எடுத்து முயற்சி என்று முயற்சியையே முழுமுதற் காரணமாக சொல்லுவோரிடம் நாம் சாதிக்க வேண்டும். ஆகவே முயற்சியின்றி வினைப்பலனை இதில் அனுபவிக்கும் என்று விதிக்கொள்கை, சைவ சித்தாந்த விதிக்கொள்கை கூறவில்லை. ஆகவே எவரேனும் ஐயா எனக்கு என்ன விதிச்சிருக்கோ அது தானா வரும், நான் ஒன்னும் முயற்சி செய்யல அப்படின்னா அவன் அந்த கருத்தை விதிக்கொள்கையை புரிந்து கொண்டு அவன் பேசவில்லை, சோம்பலின் மீது பற்று வைத்து பேசுகிறான். தனக்கு சோம்பல் மீது உள்ள பற்றை வெளிப்படையாக சொல்லாமல் விதி விதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவ்வளவு அவனுக்கு சோம்பி கிடப்பதிலே ரொம்ப ஆனந்தம். அது விதிக்கொள்கையை அவன் தனக்கு துணை கொள்கின்றான். ஆனால் விதிக்கொள்கை அவனுடைய அந்த சோம்பல் விழித்த மனதிற்கு ஏற்றதாக இல்லை. விதிக்கொள்கை என்ன சொல்கின்றது, சமயம் விதியை பற்றி சொல்கின்றதால் அந்த சமய நூலை பார்ப்பது கிடையாது. இப்படி யாராவது நாலு சோம்பேறிகள் சொல்வதை கேட்டு விதியெல்லாம் சோம்பேறி வாதம் என்று கூறி நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்துகின்றார். எந்த ஒரு கருத்தை ஏற்பதாயினும் மறுப்பதாயினும் அந்த கருத்து பேசப்படும் நூல் எது அந்த நூலை ஆழமாக கற்று அதற்கு பிறகு அதுதான் ஒரு விதிக்கொள்கை சொல்கின்றது. சித்தாந்த சாஸ்திரம் எவ்வாறு சொல்கின்றது, முயற்சியின் முடிவாக உயிரானது தன் வினைப்பலனை அடைகின்றது. ஆகவே எவ்வளவு முயன்றாலும் எது விதித்துள்ளதோ அதைத்தான் அடைய முடியும், அதில் மாற்றமில்லை. ஒருவேளை முயற்சி மிகச் சிறப்பானதாக இருந்து அது அடைகின்ற பலனானது தோல்வியாக இருக்கும்.

இது எல்லாம் அல்ல. ஆனால் நம்முடைய முயற்சிக்கு ஒரு இடையூறு பிறரால் வறுமையானால் அந்த இடையூறை இறைவன் அனுமதித்து அனுமதிப்பதால் தான் அந்த இடையூறு நமக்கு வருகின்றது. ஏதாவது ஒரு வழியில் தடுக்கணும்னா சுவாமி தடுத்திருப்பார். அப்ப நமக்கும் வந்து முன்னை செய்வினையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றபடியினாலே முயற்சியின் பலன் அப்போது கிடைக்கவில்லை. ஆகவே எவ்வளவு தெளிவாக சொல்கின்றார்கள் பாருங்கள், நல்ல சிறந்த முயற்சிக்கு தோல்வி ஏற்பட்டது என்றால் அது அந்த முயற்சியினால் கிடைத்த தோல்வி அல்ல, முன்னை தீவினையின் பலனை அனுபவிக்க வேண்டி இருப்பதனால் வந்த தோல்வி. ஆகவே ஒருவன் சிறந்த முயற்சி செய்வன் ஒரு தோல்வியை சந்திக்கிறான் என்றால் அந்த தோல்விக்கு காரணம் அப்போது அவன் செய்த சிறந்த முயற்சி அல்ல, அந்த தோல்விக்கு காரணம் அவனுடைய முன்னை வினையே ஆகும். ஆக முன்னை தீவினையானது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் வலுவாமல் வந்து துன்பமாகிய பலனை தந்துவிடுகின்றதல்லவா? அதை போலவே இப்போது செய்த இந்த நல்ல முயற்சியும் பின்னொரு காலத்திலே தவறாமல் வந்து அதற்குரிய சிறந்த பலனை தந்தே விடும் என்று சொல்லி ஒரு தெளிவை தந்து வாழ்க்கையை விரக்தி போக்கிலே செலுத்தாமல் தெளிவு போக்கிலே செலுத்துவது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற வினைக்கொள்கை, விதி கொள்கை. அதிலே மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த முயற்சியின் மூலம் வினைப்பலனை எட்டும் பொழுது இந்த முயற்சியானது இரண்டு வகையாக அமைகின்றது என்று சொன்னார்கள். ஒன்று செயல் வகை, இன்னொன்று கருத்து வகை. செயல் வகை பார்ப்பவர்களுக்கு செயல் வகை தான் தெரியும், கருத்து வகை யாருக்கு தெரியும்னா யார் முயற்சியை செய்கின்றானோ அவனுக்கு தான் கருத்து வகை தெரியும். பார்ப்பவர்களுக்கு செயல் தான் தெரியும், கருத்து வந்து செய்பவனுக்கு தெரியும். அந்த செய்பவனை செலுத்துகின்றானே, உயிர்ப்புனா இருந்து செய்பவனை செலுத்துகின்றானே அந்த முதல்வனுக்கு கருத்து வகை தெரியும். சாக்கிய நாயனார் சிவலிங்க திருவேணியிலே கல்லெறிந்து வழிபட்டார்கள். செயல் வகையாக பார்க்கும் பொழுது கல்லை போடுதல் என்பதுதான் பிரத்தியாக தெரியும் பார்ப்பவர்களுக்கு. ஆனால் என்ன கருத்திலே அவர் கல்லை வீசினார் என்பது சாக்கிய நாயனாருக்கும் அவரை உயிர்ப்புயிராக என்று செலுத்துகின்ற முதல்வனுக்கும் தெரியும் அல்லவா? எடுத்துக்காட்டு. அதுபோல உலகியல் முயற்சியாக கூட இருக்கட்டும், எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி செயல் வகையால் வினைப்பலனை தந்துவிடும். முயற்சியின் மூலம் எதை அனுபவிப்பான்? வினைப்பலனை அனுபவிப்பான். ஆகவே முயற்சி செயல் வகையால் வினைப்பலனை தரும், கருத்து வகையால் அடுத்துள்ள பிறவிக்கு வினையாகிவிடும் இப்ப செய்கிற முயற்சி. ஏன்னா கருத்து எப்படி இருக்குன்னா, நான் இந்த முயற்சியை செய்கின்றேன், நாம் என்ற முனைப்போடு அந்த முயற்சி செய்யப்படுவதால் அந்த கருத்திலே செய்யப்படும் பொழுது அந்த முயற்சி அந்த பிறவியிலே வினைப்பலனை தருவதோடு மேலும் ஒரு பிறவிக்கு அது வித்தாகி விடுகின்றது. இந்த உலகத்திலே விளைந்த கனிகள் எல்லாம் அப்போதைக்கு உணவாகி அடுத்து ஒரு கனியை தருகின்ற மரத்திற்கு வித்தாகவும் அந்த கனிகள் அமைவது போல. எளிமையான சிறந்த உதாரணம், ஒரு கனி அப்போதைக்கு உணவாக இருந்து பலனை கொடுக்கின்றது, அதற்கு அப்புறம் இன்னொரு மரம் உருவாவதற்கு அது கொட்டையாக அது கொட்டையையும் தந்துவிடுகின்றது. அதுபோலத்தான் முயற்சி செயல் வகையால் அந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய வினைப்பலனை நோக்கி உயிரை செலுத்தி அந்த வினைப்பலனை அனுபவிக்க காரணமாகின்றது செயல் வகையால். அந்த முயற்சி கருத்து வகையால், நான் முயல்கின்றேன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய உறுதிப்பாடு, என்னுடைய பெருமுயற்சி என்ற அந்த தன்னை மதித்து நிற்கின்ற அந்த கருத்து வகையினாலே அவ்வாறு தன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் பிறர் பாராட்டும் போது பெறக்கூடிய அந்த பெருமிதம், அதிலே பெருகுகின்ற விருப்பு, அந்த பெருமிதத்தினாலே அது மேலே பிறவிக்கு புதிய வினையாக ஏறு வினையாக அந்த ஏறு வினையத்தான் ஆகாமியம் சொல்லுவார்கள். அதான் இந்த பிறவியிலே நாம் ஈட்டுகின்ற வினைகள், முந்தைய வினைகளுக்கு ஈடாக பலன்களை அனுபவிக்கின்றோம், அந்த அனுபவிக்கச் செல்கின்ற பாதையிலேயே புதிய வினைகளை ஈட்டிக் கொண்டு செல்கின்றோம். அடுத்த பிறவிகளுக்கு வந்து வித்திட்டுக் கொண்டே நாம் ஊழ்வினையை அனுபவிக்கின்றோம். சும்மா ஊழ்வினை மட்டும் அனுபவிச்சா பிரச்சனையே இல்லை, ஊழ்வினையை வந்து எல்லாம் ஈசன் செயல் என்ற உணர்வோடு அனுபவித்து வந்தால் பழைய வினைகள் இந்த அனுபவத்தினால் தொலைகின்றன, புதிய வினைகள் ஏறப்போவதும் இல்லை.

0: ஆனால் சித்தமானது சிவபெருமான் திருவடியிலே நிலைத்து இருக்காதனாலே நாம் என்ற ஒரு முனைப்போடு அந்த முனைப்பை ஏற்படுத்துவதுதான் கூடையே இருக்கின்றதே ஆணவம். அதுதான் சித்தாந்தம் வந்து தெளிவாக இந்த நாம் என்ற முனைப்பு ஏயா வருதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு விட சொல்ல முடியாம போயிட்டு வச்சுக்கோங்க. இவ்வளவு வினைக்கொள்கை பற்றிய கருத்துகளும் வீணாகிவிடும். இவன் ஏன் நாம் என்ற முனைப்போடு முயற்சியை செய்கின்றான் அப்படின்னா அந்த பொய்யான முனைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விபரீத பொருள் ஆணவம் என்ற அந்த விபரீத பொருள் இந்த உயிரோடு உடனாய் இருக்கின்றது. அந்த அந்த ஆணவ சக்தி ஒன்றும் முழுமையா நீங்கவில்லை. முழுமையா நீங்கிட்டு அது முத்தி நிலை ஆயிரும். முத்தி நிலையில ஆணவ சக்தி முழுமையாகவே நீங்கிவிடுகின்றது. அதுல எந்த ஐயமும் இல்லை. அது கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா கிடையாது. தீல ஆணவமடம் பற்ற கழிகின்றது. ஆனால் இப்பொழுது பிறவி எடுத்து உழலுகின்ற நிலையிலே ஆணவமடத்தினுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதான் தசகாரியத்திலே நம்முடைய அருள் திரு அம்பலவான தேசிக பெருமான் ரொம்ப அற்புதமா சொன்னார். என்னையா சகலாவத்தைன்னு பெரிய பிரமாதமா சொல்லிட்டு இருக்கீங்க. கேவலாவத்தையில ஆணவ மடமானது முழுக்க முழுக்க உயிர்களை அறியாமையில் தள்ளிவிட்டது. சகலாவத்தைக்கு வந்த பிறகு என்ன ஆணவ மடத்தின் ஆதிக்கம் அது வேலையை காட்டாமலே இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா ஆணவ மடத்தினுடைய ஆதிக்கம் தான் அதிகம். வினைகளை பெருக்கியதுதான் மிச்சம் சகலாவத்தை. ஆகவே இங்கும் ஆணவ மடத்தின் ஆதிக்கம் தான். முத்தியை நோக்கி எங்க உயிர்கள் முன்னேறி இருக்கின்றன. மேலும் மேலும் பல்வேறு பிறவிகளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறேன். ஒழிய முத்தி சிந்தனை என்பதே இல்லை. பாலநாய் கழிந்தனாலும் பனிமலர் போதை மாறுதம் மேலநாய்க்கழிந்தனாலும் மூப்பு வந்து கோலநாய் கழிந்தனாலும் என்றெல்லாம் கழிந்து கொண்டிருக்கின்றன பொழுதுகள் நாளும் பொழுதும். அப்ப மேலும் மேலும் பிறவிக்கே வித்திடுகின்ற வகையில் தான் நான் வினைப்பலனை நாம் என்ற முனைப்போடு நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் செயல் வகையால் வினைப்பலனை தருவதோடு கருத்து வகையால் நாம் என்ற அந்த முனைப்பான கருத்து வகையால் மேலை பிறவிக்கு வித்திடுகின்றனவே. பரிசறியாமல் அருள் பண்பறியாமல் பற்றும் வினையின் கரிசறியாமல் உயிர்கள் எல்லாம் செல்வதனாலே இந்த சகலாவத்தையிலும் ஆணவமல ஆதிக்கமே மிஞ்சுகின்றது. எனவே சகலாவத்தையும் கேவலாவத்தை போன்றதுதான் என்று சொல்லி அற்புதமாக சிவசிந்தனை இல்லாமல் வாழ்ந்து விட்டோம் என்றால் சகலாவத்தையும் கேவலாவத்தை போன்றதுதான். அதாவது பிறவியை பெற்றதுனால என்ன பயனோ அந்த பயனை இழந்து விடுகின்றோம் என்று சொல்லி நம்மை அருமையாக விழிப்புணர்வு ஊட்டுகின்றார்கள். திருமகனாருடைய திருவாக்குகளை சிந்திக்கின்ற வரை நமக்கு தெளிவு. அதை மறந்துட்டா அப்புறம் இருள்மயமான ஒரு உலக வாழ்விலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய திருவாக்குகள் அவ்வளவு சிறப்பாக உள்ளன. நமச்சிவாயமூர்த்தியருடைய அந்த குருவருடானது முழுமையாக அவர்களிடத்திலே தங்கி அந்த சாத்திரங்களை எல்லாம் அருளி நம்மை எல்லாம் நல்வாழ்வை நோக்கி ஈழேற்றுகின்றது. ஆக இவ்வாறு அந்த முயற்சியானது செயல் வகையால் வினைப்பலனை தரும், கருத்து வகையால் மேல்வினையை தரும் என்பது மிக மிக முக்கியமான கருத்து. இவ்வளவு தூரம் நம்ம சிந்திச்சனுடைய சாரம் அதுதான். அப்போ கேட்கிறார்கள் கருத்து வகையால் அது வந்து மேல்வினையை தருகின்றதே, அந்த மேல்வினையும் இருவகைப்படும், நல்வினை தீவினை. அது அந்த சாத்திரத்தில் எப்படி சொல்றாருன்னா சித்தியாரில் நல்வினையை இதம் என்ற வாக்கினால் சொல்கிறார். இதம் என்றால் நல்வினை, அகிதம் என்றால் தீவினை. இவை வடமொழி சொற்கள். ஹிதம் அகிதம்னு வரும். ஹீங்கிற எழுத்து தமிழில் கிடையாதுனால அதுக்கு பதில் ஈ போட்டுக்கிடுறோம். இதம் அகிதம்னு போட்டுக்கிறோம். சேர்த்து சொல்லும் போது இதாகிதம் சொல்லுவாங்க. அதாவது நன்மை தீமைகள், நல்வினை தீவினைகள். ஆகவே முயற்சி தான, முயற்சியால் தானே மேல்வினை உண்டாகுது. அந்த முயற்சியால் உண்டாகின்ற அந்த மேல்வினை அவையின் நல்வினை தீவினை இருவகைப்படுது. அந்த நல்வினை தீவினைகளுடைய இயல்பையும் அந்த நல்வினை தீவினைகள் மேல் பிறவியிலே வந்து எப்படி இன்பதுன்பமாக ஆகும் என்பதை பற்றியும் தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே என்று மாணாக்க ஐயன் கேட்கின்றார். அந்த ஐயத்தை விளக்குவதற்கு வருகின்ற பாடல் தோன்றுகின்றது என்று சொல்லி ரொம்ப அற்புதமா சுவாமிகள் உரையில வந்து ஒரு பாடல் இருந்து அடுத்த பாடலுக்கு அவர்கள் நம்மை அழைத்துச் செல்கின்ற பாங்கு இருக்கின்றதே ரொம்ப அற்புதமானது. அற்றேல் அப்படியானால் அப்படிங்கறத சுவாமிகள் எப்படி எழுதுவாங்க? அற்றேல் எழுதுவாங்க. அற்றேல் அப்படியானால் அற்றேல் அம்முயற்சியின் உளவாகிய இதாகிதங்களது இயல்பு அமாறும், அவை பின்னர் பயப்படுமாறும் யாஞ்சனம் எனின் அது முன்னர் கூறப்படும். முன்னர்னா இடம் பற்றி முன்னர், இனி வரக்கூடிய இடங்களில் கூறப்படும். பயப்படுதல் என்னன்னா பயனாகுதல், பயம் என்று சொல்லி இருக்கின்றதே அந்த வடமொழி சொல்லைத்தான் நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அந்த பயம் என்பது வடமொழி சொல்லாக இருக்கும் பொழுது அச்சம் என்ற பொருளை தரும். ஆனால் தமிழ் சொல் பயம் என்பது பயன் பிரயோஜனம் என்ற பொருளை தரும். இந்த தமிழ் சொல் பயம் வந்து, ஆகவே பயப்படுதல்னா என்ன அப்படின்னா பயனாக வருதல். ஆகவே இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற முயற்சிகள் செயல் வகையால் வினைப்பலனை தருவதோடு கருத்து வகையால் நாம் என்ற முனைப்பாகி அந்த கருத்து வகையால் மேல்வினையை தந்து அந்த கருத்தே மேல்வினையாகி வரக்கூடிய பிறவிக்கு அது இன்ப துன்பங்களை தருகின்ற வகையிலே நாம் என்ற முனைப்போடு நல்லதை செய்யும் போது அது நல்வினையாகின்றது. அதே நாம் என்ற முனைப்போடு அடுத்தவனுக்கு ஊறு விளைவித்து தீமையை செய்யும் போது தீவினையாகுது இல்லையா. அந்த நல்வினை தீவினைகள் வேறொரு பிறவிக்கு காரணமாகி அந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய அந்த செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் ஆறாக கருவிலே விதிக்கப்பட்டு விடுகின்றது. இந்த பிறவியில நாம் என்ற முனைப்போடு செய்கின்ற அந்த கருத்தோடு செய்கின்ற வினைகள் வருகின்ற பிறவியில் அனுபவிக்க வேண்டிய ஆறாக கருவில் விதிக்கப்பட்டு விடுகின்றது. சரி, அப்ப நல்வினை நீங்க எதை சொல்கின்றீர்கள், தீவினை எதை சொல்கின்றீர்கள், இதம் என்பது என்ன, அகிதம் என்பது என்ன, அடுத்த கேள்வி. இது அவசியம் வந்து இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்த காலங்கள்ல ஐயா ஒரு தேசத்துல வந்து ஒரு காரியம் நல்ல காரியமா இருக்கும், ஐயா இன்னொரு தேசத்துல அதையே தீவினைன்னு சொல்லிடுவான், இடத்துக்கு இடம் மாறும். ஆகவே இதுதான் நல்லது இதுதான் செய்து தீயது அப்படின்லாம் ஒன்னும் சொல்லிட முடியாது அப்படின்னு பேசி வருகின்றார். இந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு இது பாவம் யா, அந்த நாட்டுல பாவம் இல்ல. ஆகவே அது இடத்துக்கு இடம் வேறுபடும், இதுதான் நல்லது அதெல்லாம் கெட்டதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பேசி வருகின்றார். ஆகவே இங்க அற்புதமா சொன்னார்கள் அதெல்லாம். இதம் என்பது என்ன, அகிதம் என்பது என்ன, தெள்ள தெளிவாக சொல்கிறார். இதம் அகிதங்கள் என்பது இகழ் மன வாக்கு காயத்து, இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்ற அது செய்யாமை. என்ன இதம் அகிதங்கள் என்பது, நமக்கு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல என்ன இதம் அகிதங்கள்னு பன்மையில சொல்லிட்டு என்பதுன்னு ஒருமையில சொல்றாங்களே, இதம் அகிதங்கள் என்பது பன்மை, இதங்கள் அகிதங்கள் பன்மையில சொல்லியாச்சு. அப்ப என்பன அப்படின்னா சொல்லணும், இதம் அகிதங்கள் என்பன அப்படின்னு சொல்லணும். ஆனா என்பதுன்னு ஒருமையில சொன்னாங்க. முந்திய பாடல்ல இதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க சுவாமிகள். இதுக்கு முந்திய பாடல்ல மூலத்ததுன்னு வந்தது, மூலத்தது என்னும் ஒருமை அத்தருமத்தின் மேல் நின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதம் அகிதங்கள் என்பது என வருகின்றதும் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வருகின்ற பாடல்ல உள்ள அதுவும் அப்படித்தான். அதாவது தருமம்னா அந்த இடத்துல என்னன்னா பண்பு, இதம் அகிதங்களின் பண்பு என்பது அப்படின்னு அந்த இடத்துல பொருள் பண்ணுனா அந்த ஒருமை பன்மை வலு வராது. இதம் அகிதங்களின் இயல்பு தானே கேட்கிறான், எது இதம் எது அகிதம், அதாவது எது நல்வினை எது தீவினைன்னு அதனுடைய இயல்ப கேட்கிறான். அதனால இதம் அகிதங்கள் என்பதுன்னா அதை பொருள் பண்ண வேண்டியது எப்படி அப்படின்னு கேட்டா, இதம் அகிதங்களின் இயல்பு என்பது என்று பொருள்படணும். அப்ப நம்ம பதவுரையில பார்த்தோம்னா தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம 16வது குருமூர்த்திகள் சுவாமிகளுடைய அந்த குறிப்புகளை கடைபிடித்து அவர்கள் பதவுரை செய்யவில்லை என்றால் பொழிப்புரை இன்று பலருக்கும் பயன்படாமல் போயிருக்கும். மகாவித்வான் அவர்களே வந்து பாயிரத்திலே சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதாகிதங்களாகிய கண்மங்களது இயல்பு யாதனின் பதவுரை சொல்றாங்க. இதாகிதங்களாகிய கண்மங்கள், கண்மங்கள்னா வினைகள், இதாகிதம் நன்மை தீமை, நன்மை தீமைகளாகிய வினைகளின் இயல்பு யாது எனின், இகழ் மனம் வாக்கு காயத்து, இகல்னா மாறுபட்டேன்னு இருக்கும், மனம் மாதிரி வாக்கு இல்ல, வாக்கு மாதிரி உடம்பு இல்ல, மூணு விதமானது, மனம் வாக்கு காயம் மூணு விதமா உள்ளது. அதனாலதான் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டது மனமும் வாக்கும் காயமும். அதனால இகல் மனம் வாக்கு காயம், இகழுதல்னா மாறுபடும். மாறுபட்ட மனவாக்கு காயங்களால் உயிர்க்கு உறுதி செய்தல் இதம், மனத்தாலோ அல்லது வாக்கினாலோ அல்லது காயத்தாலோ உயிருக்கு உறுதி பயக்கும் செயலை செய்தால் அது என்னது, அதான் இதம், அதான் நல்வினை. உயிர்க்கு உறுதினு எதை வச்சு தெரியும், வேத சிவாகமங்கள்ல உயிர்க்கு எது உறுதினு சொல்லியிருக்கோ அதுதான் உயிர்க்கு உறுதி. பிரமாணம் அங்க பிரமாண நூலுக்கு போயிடும், ஒவ்வொருத்தரும் அது உறுதி அது உறுதிமா, எனக்கு என்னென்ன காரியங்கள் செய்யாத ஏன் உயிர்க்கு உறுதி அப்படிமா. வேத சிவாகமங்களில் உயிர்க்கு உறுதியான செயல் என்று எதை சொல்லியிருக்கின்றார்களோ அதை செய்தால் அது நல்வினை. உயிர்க்கு உறுதி தராத அந்த நல்வினைகளுக்கு மாறான செயல்களை செய்தால் அது தீவினை. மறுதலையான மறுதலையான நேர்மாறான, அதான் சொல்றாங்க. உயிர்க்கு உறுதி என வேதாகமங்களில் விதித்தவற்றை செய்தலே இதம், அவற்றது மறுதலையை செய்தலே அகிதம், மற்றது செய்யாமை அகிதம் இருக்கு. மற்றது செய்யாமைனா அந்த நல்வினைக்கு மாறான தீவினைகளை செய்தல் அகிதம். சில அந்த நல்வினைகளை செய்யாமல் தவிர்த்தலே அதிகம் அகிதம் என்றும் சொல்வார் வள்ளுவப்பிரந்தவி சொல்வார். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தகாததெல்லாம் செஞ்சா மட்டும் கேடு வருதுங்கிறது கிடையாது, செய்யத்தகாததை செஞ்சா கேடு வரும் உண்மைதான், ஆனால் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டுவிட்டாலும் கேடு வரும், ரெண்டாலையும் கேடு வரும். கேடு ரெண்டு வழியில வரும்னார் வள்ளுவப்பிரந்தவி. என்ன செய்தக்க அல்ல செய்யக்கெடும், இது ஒண்ணு செய்யக்கூடாதான் செஞ்சா, வேண்டாத காரியத்தெல்லாம் பண்ணா இன்னைக்கு கேட்டு எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறான். சரி, இன்னொன்னு என்னன்னா செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தவிர்ப்பது. நான் ஒன்னும் வேண்டாததெல்லாம் செய்யலையே அப்படிமா, இல்ல நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கின்றாய், அதுவே தவறுதான். ஆகவே இதத்தை செய்யாமல் இருப்பதும் அதற்கு மறுதலையான காரியங்களை செய்வதும் அகிதமாகிய தீவினை. சரி, அடுத்தார் என்ன சொல்றார், இறைவனே இதமகிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கு இதமகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன் என்று, உயிர் செய்த நல்வினை தீவினை இவற்றையெல்லாம் இறைவன் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு அந்த நல்வினைக்கும் தீவினைக்கும் உரிய பலன்களை உரிய பிறவியை தந்து அதிலே உரிய காலத்தை கூட்டுவித்து முன்னை வினைகளுக்கு ஏற்ற பலன்களை அவன் அருள்வான். இறைவன் தான் அந்த பலனை ஈவன் இன்பத் துன்பமாகிய பயனை அளிப்பான். ஆகவே எது தந்தாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தெளிவு வந்தது. அதான் மணிவாச பிறந்தவை எப்பேற்பட்ட பக்குவ நிலையில் இருந்து அவர்கள் பாடுகின்றார்கள், நரகம் புகினும் எல்லே என்னன்னா திருவருளால் இருக்கப்படி அங்கு இருக்கணுங்கிறதுதான் திருவருள் சங்கல்பமா இருக்கும் பொழுது எனக்கு நரகத்தை வந்துட்ட பாருன்னு உன்னை இகழ்ந்து நான் சினந்து பேச மாட்டேன்னு சொல்றார். எப்பேற்பட்ட பக்குவ நிலை அதுதான் சொன்னார், வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் நரகத்திலே போய் விழுந்தாலும் சரி உணகடல் விடுவேன் அல்லே. அந்த கடலை விடாதவர்கள் என்ன கருத்துள்ள இருப்பார்கள், திருவருள் நமக்கு இந்த அனுபவத்தை ஊட்டி உள்ளது அப்படின்ட்டு அமைஞ்சிருவார். அதுதான் அங்க அற்புதமான விளக்கம். ஆகவே இறைவனே அதை அந்த பலன்களை நமக்கு ஈவான் என்று அந்த தெளிவுணர்ச்சியின் அடிப்படையிலே பேசுகின்றார் அருணதீசன். உயிர்க்கு உறுதி என வேதாகமங்களில் விதித்தவற்றை செய்தலே இதம், அவற்றது மறுதலையை செய்தலே அகிதம் ஆகலான். அவ்விரண்டனையும் அறியவல்ல முதல்வனே அவற்றை கொண்டு பயனளிப்பான். வினையை செய்த உயிர் கூட சமயத்தில் அறியாமல் செய்யலாம், அபுத்தி பூர்வமான வினைன்னு அதை சொல்றாங்க. அறிஞ்சு செஞ்சா புத்தி பூர்வமான வினை. உயிரே தான் என்ன செய்யறோம், இது என்ன விதமான விளைவை பிறருக்கு ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற கவனம் இல்லாமல் செஞ்சிடலாம், அது அபுத்தி பூர்வமான வினை. ஆனா உயிர் புத்தி பூர்வமா செஞ்சாலும் சரி அபுத்தி பூர்வமா செஞ்சாலும் சரி அதை எக்காலத்துக்கும் நினைவில் வைத்திருப்பவன் யாரே சிவபெருமானாகிய முதல்வன் தான். உயிர் நினைவோடு செய்த காரியங்களை கூட பிற்காலத்திலே மறந்து போகலாம், அப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நினைவில் இருக்கும், எத்தனையோ காரியம் செய்தையா எல்லாம் என் நினைவில் இருக்குமா அப்படின்னு உயிர் கேட்கும். ஆனா முதல்வன் அப்படி அல்ல, ஓர் உயிர் செய்கின்ற எண்ணற்ற வினைகளை மட்டுமல்லாமல் எண்ணற்ற உயிர்கள் செய்கின்ற எண்ணற்ற வினைகளையும் தன்னுடைய சிந்தையிலே மறவாமற் கொண்டு எந்தெந்த உயிருக்கு எந்தெந்த உயிர் மூலமாக எந்தெந்த காலத்திலே எப்பேற்பட்ட பிறவியிலே தள்ளி பலனை ஊட்டலாம் என்று எல்லாவற்றையும் வந்து ஒரு சேர அறிந்து ஒரு சேர செயல்படுத்துகின்ற ஒரு பேராற்றல் வரம்பில் ஆற்றல் உடைமை. அந்த விளைப்பலன்களை ஊட்டுவதன் மூலம் உயிர்களுடைய முன்வினைகள் கெட வேண்டும், அந்த உயிர்கள் முத்தியை நோக்கி முன்னேற வேண்டும் என்ற நல்ல கருத்தாகிய அந்த பேரருள் உடைமை. இந்த இப்படிப்பட்ட பெருஞ்ச பெருங்குணங்களை எல்லாம் உடைய பெருமானாக எண்குணத்தானாக விளங்குகின்றார். ஆகவே இறைவன் தான் உயிர் செய்கின்ற இரு வினைகளையும் அறிந்து அதற்கேற்ற பலன்களை ஊட்டுவான். அறிய வல்லவன் அவன் தான். தேவர்களுக்கு மற்றவர்கள் செய்கிற வினைகள்லாம் அறிய முடியாது, அவர்கள் அவர்களும் உயிர் வர்க்கம் தான், அவர்களே வினையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு அடுத்த உயிர்கள் செய்கிற வினையை அறிந்து பலன் ஊட்டுவதற்கு அவர்கள் யார், தேவர்களில் இருந்து புழுப்பூச்சிகள் வரை எல்லா உயிர்கள் செய்கின்ற எல்லா வினைகளையும் அறிந்து அவற்றுக்கு உரிய பலனை கூட்ட வல்லவன் அந்த வினைகளையெல்லாம் அறிய வல்லவன் ஆகிய சிவபெருமான். ஆகவே எல்லாவற்றையும் அறிய வல்லவன் தான், எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் என்று அற்புதமாக கூறுகிறார். அடுத்த பாடல் இறைவனின்கு ஏற்பதென்னை இதமகிதங்கள். ஏன் அமையா ஏற்கிறான்? இந்த உயிர் நல்வினை செஞ்சிட்டு போது, தீவினை செஞ்சிட்டு போது, இதையே அவன் அறிந்து அதை மறவாமல் கொண்டு இந்த உயிருக்கு பலனை ஊட்டி கொண்டிருக்கின்றான். இந்த வேலையை அவன் செய்யணும் அப்படிங்கிறான். நீ எப்படினாலும் கேள்வி கேளுப்பா அப்படிங்கிற சித்தாந்தத்தில் வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் வச்சிருக்கின்றான். இப்ப உங்களுக்கு கேட்கிறான் பாருங்க, இறைவன் ஏன் வினைப்பலன்களை ஊட்டணும்? அந்த வேலை அவனுக்கு இருக்கு. இப்படியும் ஒரு கேள்வி இருக்கான், இறைவனின்கு ஏற்பதென்ன இதமகிதங்கள் என்னில், ஏன் அவன் இந்த நல்வினை ஜீவனைகள் எல்லாம் அறிந்து வைத்து பலன் ஊட்டுகின்றான் கேட்கிறாயப்பா? நல்லா கேள். நிறைவரன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் இளமையார். இந்த கேள்வியை கேட்ட மூலமா தான், இதுக்கு பதில் சொல்வது மூலமா தான் இதனுடைய பெருங்கருணை வந்து வெளிப்படும். உயிர்கள் மேல அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருங்கருணை. இந்த உயிர்களை ஈடேற்ற வேண்டும். இந்த உயிர்கள் எத்தனை வினைகளை செய்தாலும் அதுக்கு உரிய பலனை ஊட்டி ஊட்டி ஊட்டி அவை தாம் தலைமை உடையன அல்ல, தமக்கு உயிர்க்குயிராக ஒரு தலைவன் இருக்கின்றாங்கிற அந்த பக்குவம் வருத வரைக்கும் அந்த வினைப்பலனை ஊட்டி எப்படியாவது இந்த உயிர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் நினைக்கிறானே, அந்த பெரும் கருணையினால்தான் அவன் உயிர்கள் செய்கின்ற வினைகளை முதல்வன் ஏற்றுக்கொண்டு பலன் ஊட்டுகின்றான். அந்த பலன் வந்து ரெண்டு வகையா இருக்கு. ஏன்னா உயிர் செய்கிற வினை ரெண்டு வகையா இருக்கு, அதை பேச மாட்டான். பலன் ஊட்டுனா இன்பமாவே ஊட்ட வேண்டியதானே, துன்பத்தையும் ஊட்டுறான் அப்படின்னா. அவன் ஐயா உயிர் செய்கிற வினைகள் நல்வினையா மட்டுமே இல்ல தீவினையாவும் இருக்கின்றன. ஆகவே வினைகள் ரெண்டு விதமா இருப்பதனால வினைப்பலன்களும் ரெண்டு விதமா இருக்கு. நான் சிலர் வந்து கேட்டேன், எல்லாம் நல்ல நேரமா படைச்சான் ஐயா, நேரத்தை படைச்சு தெரியும், ஏன் கெட்ட நேரத்தை படைச்சான்? கெட்ட வினைக்கு உண்டான பலனை அனுபவிக்கும் போது கெட்ட நேரமா தான் அது இருக்கும். நேரம் அப்படியேதான் இருக்கு. நாம துன்பத்தை அனுபவிக்கும் போது அது கெட்ட நேரம். துன்பத்தை ஏன் அனுப்பிச்சிடும்? முன்னை வினை, அதற்குரிய முன்னை வினையை செய்திருப்பதான் அனுப்பு. ஆகையினாலே வினைகள் இருவிதமா இருப்பதனால் பணங்கள் இருவிதமா இருக்கும். அறமளி இதம் செய்வோருக்கு அனுக்கிரகத்தை செய்வன். அறங்களை செய்யும் பொழுது
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றிப்பகருடை பகுதி 7. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனன்.
2: சிவமகாபுராணத்துல விரிவான செய்திகள் சொல்லுகிறார்கள் இந்த உயிர்கள் துன்பம் அடைவதை. இதுல ஓரளவுக்கு நமக்கு சுருக்கி நம்முடைய உமாபதி சிவாச்சாரியா சொல்லுகிறார், வெற்றி கடும் தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின்பால் காட்ட. வெற்றி கடும் தூதர், இந்த யமனுடைய தூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கடும் தூதர், கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காதவர்கள். கொஞ்சம் கூட அவர்கள் யாராவது அழுது கதறனா இறக்கதனால விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாங்க. மனைவி கத்துகிறாள், குழந்தைகள் கத்துகிறது, ரொம்ப உலகத்திலே இருந்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிறைய பணிகள், நல்ல பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கதற கதற என்ன செய்யறான் எம்முடைய தூதர், வெற்றி கடும் தூதர் தன்னுடைய செயலிலே கடுமையை காட்டக்கூடிய, கடுமையா அவங்க கொடுமையானவர்கள் இல்ல, ஏன்னா இறைவனுடைய சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். வெற்றி கடும் தூதர் தன்னுடைய விதிகளை முறைப்படி மிகச் சரியாக செயல்படுத்தக்கூடிய அந்த யமனுடைய தூதர்கள் வேகத்துடன் வந்து பற்றி, அந்த உயிர் எந்த நேரம் சாதி ஆயு போகம் எல்லாம் நிர்ணயித்து அனுப்பப்பட்டிருக்கிறது உயிருக்கு, அந்த ஆயுள் முடிஞ்ச அந்த தருணத்திலேயே எவ்வளவு வேலைகள் அவனுக்கு பாக்கி இருந்தாலும் சரி எல்லாத்தோட விட்டுட்டு அவனை பற்றி எடுத்துக்கொண்டு போய் தம் வெங்குருவின் குரு, அவனுக்கு குருவாக இருக்க, தூதருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யாரு, யமன். அவர் எப்படிப்பட்டவர், வெம்மையான குரு, அதாவது தன்னுடைய சட்டத்தை நியதிகளை செயல்படுத்துவதிலே மிக வேகம் காட்டக்கூடியவர் வெம்குரு, கடுமையான கோபத்துடன் கூடியவர். ஏன்னா அவருடைய பதவிக்கு அப்படி ரொம்ப மனிதாபிமானமா நடந்துட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் சட்டத்திட்டம் நிறைவேறாது, அதனால அப்படி வைக்கப்பட்டிருக்கிறார் அவர். வெம்குருவியின் பால் காட்ட கொண்டு போய் இந்த உயிரை கொண்டு போய் நிறுத்துறான். நிறுத்தின உடனே யமதர்மன் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சல் நடுவாக சொல்லி. அந்த உயிர் வந்து நிற்கிறது, யமதர்மராஜா அப்படியே மனது தழுதழுக்கிறார். அவருக்கு ஒரு நிமிடம், ஒரு கணம் அவருடைய அவருடைய வெங்குரு என்று சொல்லக்கூடிய வெம்மையான குணங்களை உடைய அவர் கூட தன்னுடைய நிலையிலிருந்து கீழிறங்கி இந்த உயிர் அடைய போகின்ற துன்பத்தை எல்லாம் சற்று சிந்தித்து பார்த்து மனம் தழுதெடுத்து இன்சொல்லை சொல்ல ஆரம்பிக்கிறார். பாவி பயல, அட பாவி பயல, ஏண்டா இப்படி இந்த நரகத்துக்கு வர்ற நீ? எதுக்காக இப்படி நீ நரகத்திற்கு வர வேண்டும்? இறைவன் எத்தனையோ சந்தர்ப்பங்களை உனக்கு வழங்கினானே, நன்மையை செய்வதற்கும் அருளாளர்கள் மூலமாக நல்ல உபதேசங்களையும் அவன் செய்தானே, தகுந்த சூழ்நிலைகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தானே, உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு உயர்ந்த தனுகரண புவன போகங்களை எல்லாம் உனக்கு அமைத்துக் கொடுத்தானே. இதை வைத்துக் கொண்டு இந்த பிறவிப்பிணியில் இருந்து நீங்கி நீ இறையை சார்ந்து சாஸ்வதமான ஆனந்த பதத்திற்கு வர வேண்டும் என்றுதானே இதெல்லாம் அமைத்துக் கொடுத்தான் கடவுள். அவ்வளதை சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டு வந்து நிற்கிறாயே பாவி. அட பாவி பயலன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம குழந்தைய பார்த்து அட பாவி பயல போய் தெரியாம விழுந்துட்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவன் இரக்கத்தோடு சொல்லுகிறான். இன்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை, பிறவாமை இருக்கிறதே, பிறவாமை அடைவதற்காகத்தானே இந்த உடலை இறைவன் தந்திருக்கிறான் என்று எடுத்து என்று நினைத்து அவனுக்கு சொல்லி நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி சமநிலையில் இருந்து கொண்டு இந்த உயிர் மேல் பட்ட இரக்கத்தின் காரணமாக அவன் சொல்றான். அப்படி சொல்லி முடிச்ச உடனே தன்னுடைய கடமை அவனுக்கு நினைவு வந்து விடுகிறது. இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர், செய்தின்னா அந்த இடத்துல அவனுடைய வினை, அவனுடைய வினைக்கு தகுந்த தண்டனையை உடனே நிறைவேற்றுங்கள் என்று வெய்துற்று உரைக்க, தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி இரக்கத்தின் வழிபட்டு இப்ப கூட நீ இவ்வளவு பிறவிகள் கொடுத்து உனக்கு இந்த பிறவியிலிருந்து நீங்க வேண்டும், அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று தெரியாமல் வந்துவிட்டாயே பாவி, நீ கடுமையான துன்பங்கள் அனுபவிக்க இருக்கிறாயே என்று இன்சொல்லை சொல்லிவிட்டு மீண்டும் தன்னுடைய சரியான குணத்திற்கு வந்து தன்னுடைய தூதுவரிடம் சொல்லி இவனை அழைத்துச் செல்லுங்கள், இவன் என்னென்ன செயல்களெல்லாம் செய்திருக்கிறானோ இவனுக்கு தகுந்த தண்டனைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்கிறான். அவன் நடுநிலையில் இருந்து கொண்டு சொல்கிறான், இந்த தீவினைக்கு தகுந்த தண்டனைகளை வழங்குங்கள் என்று கட்டளையிட்டான். அதாவது வாழ்க்கையில வந்து திருவள்ளுவர் சொல்லுகிறார், யமதர்மராஜனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருகின்றன, அதாவது பிறவாமையை பெறுவதற்காகத்தான், ஏன்னா பிறந்தா மறுபடியும் உயிர் இறக்கணும், அப்ப பிறவாமையை பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பிறவி வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, அதாவது உங்களுக்கு வேண்டணும்னு இருந்தா, உங்களுக்கு தேவையானது என்று ஒன்று இருந்தால் அது பிறவாமை, மற்ற அது வேண்டாமை வேண்டவரும், அதாவது ஆசை இல்லாமல் இருந்தால் அந்த பிறவியற்ற நிலை உனக்கு கிடைக்கும். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க, அந்த வேண்டாமை நம்ம மனசுல வந்துருமா? வராது. அந்த வேண்டாமை வேண்டும் என்றால், அவா அறுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிறப்பெண்ணும் செம்பொருளை பற்றி பிடிக்க வேண்டும். சிறப்பு என்கின்ற செம்பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது சிவம், செம்பொருள் சிவம். அந்த சிவத்தை பற்றி பிடித்தால், அந்த செம்பொருளை நாம் தரிசனப்படுத்தி கொண்டால், அவனுடைய திருவுருளை நாம் பெற்றால்தான் இந்த பிறப்பு என்னும் வேதமை நம்மிடம் இருந்து நீங்கும். ஆகவே இந்த யமதர்மராஜன் இப்படி உத்தரவு போட்ட உடனே அவனுடைய அடியார்கள் எல்லாம், அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் விடை கொண்டு அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு இந்த உயிருக்கு நரக துன்பங்களை அளிப்பதற்காக அவர்கள் செயல்பட இதற்காக விடைபெற்றுக் கொண்டு செல்கிறார்கள். அடுத்தது செயல்பாடு, இந்த உயிருக்கு நரக துன்பம் எப்படியெல்லாம் வழங்கப்படுகிறது. மையல் தரும் செக்கினை திரித்தும், அதாவது செக்குல நாலு தடவை சுத்தி வந்தாலே நமக்கு மயக்கம் வந்துடும் இல்லையா, அந்த செக்குல போட்டு உலக்கைக்கும் அந்த செக்குக்கு இடையில போட்டு அந்த உலக்கையினால் இந்த உயிரை சூட்சும தேகத்தை அரைக்க செய்கிறார்கள். ஒரு தண்டனை செக்குல போட்டு அரைக்கிறது. மையல் தரும் செக்கினிடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும், தீயினுடைய வாய் இப்படி குபி குபின்னு எரியுது இல்லையா, அதனுடைய வாயில தூக்கி அவனை அந்த சூட்சும தேகத்தை போட்டு எரித்தும், தக்க நெருப்பு தூண் தழுவித்தும், தக்க நெருப்பு தூண் தழுவித்தும், நெருப்பு தக தக தகன்னு எரியுது நெருப்பு தூண், அதை தழுவுமாறு அவர்கள் அடிக்கிறாங்க அந்த உயிரை சூட்சும தேகத்தை. அப்படி செய்தும் மிக்கு ஓங்கும் நாராசம் காய்ச்சி செவிமடுத்தும், நல்ல தகி தகிக்கின்ற நெருப்புல போட்டு நல்ல அப்படியே மிளகாய் பழம் போல சிவந்திருக்கின்ற ஆணியை காதிலே செலுத்தியும், நா அறிந்தும், இவன் பொய் சொல்லியிருக்கான், ஏமாத்திருக்கிறான், வஞ்சகம் செய்திருக்கிறான், நாக்கினாலே அநேக தவறுகளை செய்திருக்கிறான், தேவையில்லாத விஷயங்களான நிறைய பேசிட்டே இருந்திருக்கிறான், ஆகவே அடியார்களை கேவலமாக பேசியிருக்கிறான், அது ஒரு இது சோமகாபுரணத்தில் சொல்லப்படுகிறது. அடியார்களை யாராவது தூஷணையா பேசினா, கேவலமா பேசினா, அவர்களுக்கும் தண்டனை உண்டு. ரொம்ப அந்த, அதாவது நாம் வாழ்வியல் பாவங்கள் நிறைய செய்யறோம், நம்ம தெரியாமையே நிறைய பாவங்கள் செய்யறோம், அந்த பட்டியலை நம்ம பார்த்தோம்னா கூட நமக்கு என்னென்ன பாவங்கள் நம்ம செய்யறோம்னு கூட நமக்கு நல்லா தெரியவா தெரியும். அப்படி அந்த வாழ்வியல் பாவங்கள் நமக்கு யம தண்டனைகளாக வருகின்றன. நான் அறிந்தும் அப்புறம் அதுக்கு மேல ஒரு தண்டனை, ஈரா உன் ஊனை தின் என்று அடித்தும், அவன் உடம்புல இருக்கிற சதையே அறுத்து நீனே சாப்பிடு என்று அந்த தண்டனையை தந்தும், பேராமல் அங்கு ஆழ் நரகத்து அழுத்து வித்தும். பேராமல்னா நரக குழி ரொம்பவும் துன்பத்தை தரக்கூடியது. அவனை அழைச்சிட்டு போற பாதையில சகதிகள் நிறைந்த இடமா இருக்கும், அந்த சகதிகள்ல முள் இருக்குமா, அந்த முள் பகுதியில இவரை அழைச்சிட்டு போவாங்க. அதுல இருந்து இவன் வெளியே ஓடி வரணும்னா வர முடியாது, அது ஆழ் நரகமாக இருக்கும், அது புடிச்சுட்டு விடாதான். அதான் சொல்றாரு, பேராமல் அதிலிருந்து வெளியே வர முடியாமல், பேராமல் வெளியே வர முடியாமல் அங்கு ஆழ் நரகத்து அழுத்து வித்தும். இவன் மட்டும் சத்தம் போட்டு ஓடியாந்துட்டான் வெளியில அலறிக்கிட்டு, அப்படி வெளியே வர முடியாமல் அதற்குள்ள ஆழ்த்து வித்தும். பின்னும் தம் வெம்கோபம் மாறாத வேட்கையராய், இவளதெல்லாம் செஞ்சும் கூட இவனுடைய வினைகள் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால, அப்படி வினைகள் தீவிரமா இருக்கிறதுனால அவருடைய கோபமும் குறைவதில்லை. பின்னும் தம் வெம்கோபம் மாறாத வேட்கையராய், இன்னும் தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களாய், இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் பல் நெடுநாள் செல்லும் பணி கொண்டு, ஒரு நாளைக்கு இந்த தொந்தரவு கொடுத்தது சரி இன்னையோட முடிஞ்சுது அப்படின்னு இல்லாம, அந்த துன்பத்திற்கு தகுந்தது போது பல நாளும் துன்பம் தருகின்ற கொடிய நரகங்களில் மேலும் மேலும் இருக்குமாறு இவனுடைய தூதுவர்கள் ஏவலாளர்கள் செய்து இந்த உயிரை தண்டிப்பார்கள். இவ்வளவு சிரமங்கள் அந்த நரக துன்பம் இருக்கிறது. இன்னும் நரக துன்பத்தினுடைய விவரங்களை நாம் அறிந்தால் மிகவும் நமக்கு உடலே துடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நரக துன்பங்கள் இருக்கின்றன. இந்த நரக துன்பங்கள் எதனால் இந்த நரக துன்பங்கள் வருகின்றன, வாழ்வியல் பாவங்கள் என்னென்ன நாம் செய்கிறோம், பஞ்சமா பாதகங்கள் மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்கள்ல கவனம் இல்லாமல் செய்கின்ற பல்வேறு தவறுகள் கூட நமக்கு தண்டனைகளாக வருகின்றன. இது இப்ப இறைவனுடைய அதிகாரி தான் யமன் இல்லையா, அப்ப இறைவனுடைய அதிகாரிகள் தான் இந்த செயல்படுத்துகிறார்கள், அப்ப இறைவனுடைய சம்மதம் இல்லாமல் இது நடக்கல, அப்ப இறைவன் தான் இந்த உயிரை தண்டிக்கிறான். இதற்கு மரக்கருணை என்று பெயர். இதற்கு நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார், இது எது போல என்றால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முன்னாடி கண்டு கடன் கடித்தல் காரியமாம் என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பு அறிவர். பெற்றோர்கள் இருக்காங்க உலகத்துல, அவருடைய தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் வந்து விடுகிறது, அந்த நோயினால குழந்தை வருந்துகிறது, சளி பிடிச்சிருக்கு, வயிற்றுவலி வந்துருது, வேறு வேறு நோய்கள் வருகின்றன, அந்த குழந்தை அதனாலே துன்பப்படுகிறது. ஆகவே பெற்றோர்கள் என்ன நாலு நாளா பையன் கூட சரியா இல்லையே அப்படின்னு மருத்துவரிடம் கொண்டு செல்கிறார்கள், அந்த நோயை நீக்கம் செய்ய வேண்டும் என்று. அந்த மருத்துவரிடம் குழந்தையை ஒப்படைத்து விடுகிறார்கள், தொண்டையில டான்சிஸ் வளர்ந்துருக்குது, வேறு வேறு நோய்கள் எல்லாம் இருக்கின்றன, வயிற்றுல ஏதாவது கட்டி வந்திருக்கிறது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுகிறாங்க. அப்ப மருத்துவர் என்ன செய்கிறார் அந்த குழந்தையை, அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அழைச்சிட்டு போய் அறுவை சிகிச்சை செய்கிறார். அப்ப உடம்ப கத்தி வச்சு அறுக்கிறார், ரத்தம் வருகிறது, குழந்தை வீரிடுகிறது, ஆனாலும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த துன்பத்தில் இருந்து குழந்தை விடுபட வேண்டும் என்பதற்காக. மண்டு எரியில் காய்ச்சி சுட, இது பழங்காலத்து வைத்தியம், இப்ப இருக்கிற வைத்தியம் இல்லது, அதாவது பெரிய கொப்பளங்கள், பெரிய கொப்பளம் வந்துருச்சுன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பிலே ஒரு கோலை காய்ச்சி அதுல சுடுவாங்களாம், நெருப்பிலே காய்ச்சி சுட அறுக்க ஆபரேஷன் பண்றாங்க. அந்த காலத்துல ஆபரேஷன் நடந்திருக்குது, இந்த முதுகுல பிளவை என்று ஒரு நோய் வரும், அதுக்கெல்லாம் ஆபரேஷன் அந்த காலத்திலேயே செஞ்சிருக்கிறாங்க. கேட்ராக்ட் வந்துட்டு கண்ணுக்கு, கண்ணில் இருக்கின்ற தோலை உரிக்க, கண் உரிக்க நல் நிதியம் ஈத்து. ஆகவே இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் மருத்துவர்கள் செய்கிறார்கள், இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்கிறார்கள். அப்படி செஞ்சும் அதுக்கு வந்து பெற்றோர்கள் மகிழ்ச்சியோட காசு கொடுக்கறாங்க, நிறைய லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுக்கிறார்கள். ரொம்ப ஒரு யாருக்காவது பைபாஸ் ஆபரேஷன் பண்ண வேண்டியாருன்னு வச்சுங்க, இதயத்தையே பிளந்து அதுக்குள்ள இருக்கிற ரத்த குழாய்களை எல்லாம் மாற்றி அமைத்து பல மணி நேரம் அதை செய்கிறார்கள், அதுக்கு 10 லட்சம் 5 லட்சம் நம்ம செலவு பண்றோம். நல் நிதியம் ஈத்து, தாய் தந்தை தமர் இன்புறுதல், அதுக்கெல்லாம் யாரெல்லாம் சந்தோஷப்படுறாங்களா, இப்படி எல்லாம் அந்த குழந்தைய போட்டு பையனையோ அண்ணனையோ மனைவியோ கணவனையோ மருத்துவர் பல்வேறு வகைகளில் வைத்தியம் செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள், தமர்ன யார, உறவினர்கள், உறவினர்கள் அந்த மனிதனுக்கு தாயாக இருக்கக்கூடியவர்கள், தந்தையாக இருக்கக்கூடியவர்கள், அண்ணனாக இருக்கக்கூடியவர்கள், தம்பியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களா, இன்புறுதல் சந்தோஷப்படுறாங்க. அதுபோல இறைவன் இந்த உயிர்கள் செய்த வினைக்கு தகுந்த தண்டனைகளை தந்து இந்த உயிர்களுக்கு அந்த வினையினுடைய உக்ரத்தை, வினையினுடைய தீவிரத்தை தெரிவித்து இனிமேல் இப்படிப்பட்ட வினைகளை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்துவதற்கு இறைவன் இந்த தண்டனைகளை தருகிறான். நம்ம நரகத்தை தான் அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதோ உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு பரம ஆச்சாரியாராக இருக்கக்கூடியவர், நம்முடைய சைவ சித்தாந்தத்தை நமக்கு அருளியவர்கள், இறைவனே இந்த வேதாந்த சித்தாந்தத்தை அருளி இருக்கிறான். இது யாருடைய சொல்லும் அல்ல, உமாபதி சிவத்தினுடைய சொல்லும் கூட அல்ல, இது இறைவன் சிவபெருமான் கைலையம்பதி நமக்கு சொல்லிய வாசகங்கள். இப்ப இதை படிச்சே நம்ம திருந்தலாம திருந்த முடியாதா? ஆகவே இந்த வினைகளில் இருந்து நீங்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய குறிப்பு. நம்ம சின்ன குழந்தைகள் அடம் பண்ணுது, தெருவில் போய் இருக்கிற ஐஸ போய் வாங்கணும்னு சத்தம் போடுது, நம்ம எவ்வளவோ சொல்லி பாக்குறோம், அது கேட்கவே மாட்டேங்குது, உடனே பட்டு பட்டுன்னு அடிச்சுடுறோம், நல்லா அடிச்சிடறோமா இல்லையா? சமயத்துல குச்சி எடுத்துட்டு கூட அடிச்சிடறோம், குச்சி எடுத்துட்டு அடிக்கும் பொழுது குழந்தையினுடைய உடம்புல ரத்தம் கூட வந்துருது. அதை விட அதிகப்படியான தீமைக்கு அந்த குழந்தை செல்லாமல் இருப்பதற்காக நம்ம அடிக்கிறோம், அதை அடிச்சு ஓரளவுக்கு தண்டனை கொடுத்து தண்டனை திருத்துகிறோம். அதுபோல இறைவன் இந்த சூட்சும தேகத்திற்கு அவ்வளவு துன்பங்களையும் கொடுத்து அந்த உயிரை திருத்துகிறான். இந்த கொடுமையான வினைகளை செய்யாமல் நீங்க வேண்டும், நீ நல்வினைகளை செய்ய வேண்டும், இல்லைன்னா நல்வினை தீவினை இரண்டிலிருந்தும் நீங்கி இறைவனுடைய திரு கருணையை நினைத்துக் கொண்டு இறைவனுடைய சங்கல்பமே உன் மூலமாக செயல்படுமாறு உடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் அப்படிங்கறத தெரிவிப்பதற்காக இறைவன் இப்படிப்பட்ட மரக்கருணையை செய்கிறான். இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுகின்றார் உமாபதி சிவாச்சாரியார். வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெறும் பாவம் இன்றே நீங்கும் என மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக. மணிநீதி சோழன் அறநெறியில் இருந்து ஆட்சி புரிந்தவன், அவனுடைய ஆட்சியிலே ஒரு தவறு நேர்ந்து விட்டது. அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பனி நெடுந்தேர் மீது ஏறி அவனுடைய மகன் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கன்று அவனுக்கும் தெரியாமல் கூட்டத்தினுடைய எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் அந்த தேர்காலிலே பட்டு அது இறந்து போய்விட்டது. அப்படி இறந்த பாவத்திற்கு அவன் என்ன செய்தான், அதை அறிந்த பிறகு அவன் என்ன செய்தான், இந்த பசுங்கன்றை கொன்ற பாவம் மிக பெரியது, நிச்சயமாக இவன் நரகத்திலே பல்வேறு துன்பங்களை இவன் அனுபவிக்க வேண்டி இருக்கும், ஆகவே அவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிக்காமல், அந்த நிறைய துன்பத்தை அனுபவிக்காமல் இவன் அதற்குரிய தண்டனையை இந்த உலகத்திலேயே நாம் தந்து இவனை அந்த நரக துன்பத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆகவே தன் மகனையும் அந்த தேர்காலிலே இட்டு அரைத்துக் கொள்கிறான். வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெறும் பாவம் இன்றே நீங்கும் என மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக. அறநெறியில் நின்று ஒழிய மணிநீதிச்சோடன் தன் மகன் ஓட்டிய தேரின் கீழ் இடைப்பட்டு உயிர் நீங்கிய பசுங்கன்றின் பெரும்பாவத்துக்கு அவன் ஆளாகாது, அந்த பாவம் அவனிடத்திருந்தும் நீங்க வேண்டும் என்று கருதி அதற்கான கழுவாயை தன்னுடைய ஆய்ந்த அறிவினாலே ஆராய்ந்து பார்த்தானான். இவனுக்கு நரக துன்பம் பெரிய துன்பம் கிடைக்கும், ஆகவே இந்த மண்ணுலகத்திலேயே இவனுக்கு தண்டனை தந்துவிட வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய மைந்தனையும் தேர்காலில் இட்டு ஊர்ந்து கொன்ற அரசனின் அறநெறி போலவும். ஆகவே ரெண்டு உதாரணம் மரக்கருணைக்கு சொல்லப்படுகிறது. தாய் தந்தையர்கள் உடல் நலம் குறைந்த தன்னுடைய குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவனுடன் ஒப்படைப்பது போலவும், அறநெறி தவறாமல் வாழ்ந்த மணிநீதி சோழன் தன்னுடைய மைந்தனுடைய நரக துன்பத்தை நீக்குவதற்காக தேர்காலிலே இட்டு அவனை கொன்றது போலவும், இறைவன் கருணையே ஓழிவான இறைவன் தன்னுடைய குழந்தைகளை பக்குவப்படுத்துவதற்காக நரக துன்பத்தை தன்னுடைய அலுவலர்கள் மூலமாக அதிகாரிகள் மூலமாக தந்து அந்த உயிர்களை வினையினின்றும் நீக்கி நல்வழிக்கு திருப்புகிறான். நஞ்சு அணைய சிந்தை நமன் தூதர் வெம்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருநரகம் கண்டு நிற்கவல்ல கருணை மரம்போற்றி. ஆகவே அவன் சாதாரணமான எச்சரிக்கைகள்லாம் செய்யறான், நிறைய செய்யறான். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, அப்பா அது மாதிரி செய்யாதப்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாரு அறிவுறுத்துகிறார், மதுபானம் குடிக்காதப்பா உடம்புக்கு கெடுதல், போய் பிடிக்காத கெடுதல் அப்படின்னு அப்பா சொல்றாரு, சூழ்நிலைகள் சொல்லுகின்றன. அதுக்கும் பிறகு மறைகளும் சொல்லுகின்றன, மறைகள் ஈசனுடைய சொல்லு, அந்த மறைகள் சொல்வதையும் நாம் கேட்க மறுக்கிறோம், தவறான செயல்களிலே சுகபோகங்களிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம், அப்பொழுது தண்டனைகள் வேறு வேறு மாதிரியாக வருகின்றன. நஞ்சனைய மனமுடைய ஏமனின் ஏவலர்கள் சினம் மிகுந்து உயிர்களை இத்தகைய அல்லல் படுத்தவும், அல்லல் படுத்துறாங்க, எப்படி ஒரு மருத்துவனிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்பு இந்த நோய் தீர்ந்துவிடும் என்று அந்த துன்பத்தை கண்டும் காணாமல் மகிழ்ந்திருக்கிறார்களோ பெற்றோர்கள், அதுபோல இறைவன் தன்னுடைய அதிகாரிகள் செய்யக்கூடிய இந்த தண்டனைகளை கொடுக்கும் பொழுதும் தன்னுடைய மரக்கருணையை செலுத்தி அவன் அவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறான், மகிழ்ந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட மரக்கருணை வாழ்க, மரக்கருணை வெற்றி பெறுக, அப்படிப்பட்ட மரக்கருணைக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். நஞ்சு போன்ற மனமுடைய ஏமனின் ஏவலர்கள் சினம் மிகுந்து உயிர்களை இத்தகைய அல்லல் படுத்தவும் கொடிய நரகத்தில் உயிப்பவும் அவை அனைத்தும் உயிர்களின் வினை நீக்கத்திற்கே ஆகும் என மகிழ்ந்து நிற்கக்கூடிய இறைவனின் மரக்கருணைக்கு வணக்கம். ஆகவே இது இறைவன் தருகின்ற மரக்கருணை. நம் செய்கின்ற வினைகளுக்கு தகுந்தது போல அது நரகத்தில்தான் போய் நர அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதில்லை, இந்த உலகத்திலேயே கூட அந்த மாதிரியான நரக துன்பத்தை அனுபவிக்கின்ற வாய்ப்புகளையும் இறைவன் தருகிறான். மீள முடியாத சிறை தண்டனை வருதா இல்லையா, வெளியில வர முடியல, மீள முடியாத நோய். அவன் நினைக்கிறான் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்ப திருந்திட்டா தேவலாம், திருந்தினோட அதை ஒன்றும் பண்ண முடியல, அந்த விளைவிலிருந்து தப்ப முடியவில்லை. ஆகவே இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். சாஸ்திரங்கள்ல இது ஒரு இந்த சாஸ்திரத்துக்கு இது ஒரு மைய பகுதி போல. ஆகவே மறைகளெல்லாம் ஈசன் சொல், மறைகள் ஈசன் சொல் என்பதை நாம் உணர வேண்டும். திருவள்ளுவர் அறநெறிகளை திருக்குறள் மூலமாக நமக்கு தெய்வ புலவர் வழங்கியிருக்கிறார். திருமுறை ஆசிரியர்கள் இறைவனுடைய சங்கல்பத்தை, இறைவனுடைய விருப்பத்தை, இறைவனுடைய நினைவை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14 நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளன. ஆகவே மறைகள் ஈசன் சொல் என்பதை நாம் உணர வேண்டும். அச்செயல் வழி வரா உயிரை, அப்படி ஈசன் சொன்ன சொற்கள் மறைகளாக வந்திருக்கின்றன. அப்ப அறநெறி நூல்கள் என்ன சொல்லுகின்றனவோ அதன் வழி வராமல் எந்த உயிராவது இருந்தால் அந்த உயிர்கள் வைக்கும் சிறைகள் மா நிறையம், நிறையம்னா நரகம். அந்த மறை சொற்களை அறநெறிகளை யாரொருவர் கேட்காமல், எந்த உயிரை உயிர் கேட்காமல் இருக்கிறதோ அந்த உயிர் போய் சேர்கின்ற இடம் எது, நரகம். இது சிவஞான சித்தியார் சொல்லுது. மறைகள் ஈசன் சொல், அச்சொல் வழி வரா உயிரை வைக்கும் சிறைகள் மா நிறையம். ஆகவே நம்முடைய அடியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், யமனுடைய தூதுவர்கள் வந்து நம்மை பிடிப்பதற்கு முன்பு இறைவனுடைய கருணையை பெற வேண்டும். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை. நரகத்தில் நான் சென்று வீழாமல் இருப்பதற்காக உன்னுடைய திருவடியை என்னுடைய தலையிலே நீ பதிக்க வேண்டும். கூற்று தண்டத்தை அஞ்சி குறிக்கொன் மின், நமக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறார். கூற்றினுடைய தூதர்கள் வந்து உங்களுக்கு தண்டனை தருவார்கள், ஆகவே அதற்கு பயந்து நீங்கள் சரியான குறிக்கோளில் நிற்க வேண்டும், வாழ்க்கையை மிகச் சரியாக நடத்த வேண்டும். இந்த பக்கத்தில் இருக்கிற திரு வாட்போக்கியிலே வாட்போக்கி பதிகம், அப்பர் பெருமான் பாடிய பதிகம், ரொம்ப அந்த 10 பாடல்களையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நரக துன்பத்தில் உங்களை ஆட்படுத்துவதற்கு வளைத்து வளைத்து துரத்துவார்களாம் எவனுடைய தூதர்கள். வளைச்சு வளைச்சு நம்ம ஓடுனா எங்கேயும் போய் அவர்களிடம் தப்பவே முடியாதான், வளைச்சு வளைச்சு துரத்துவாங்களாம். வந்து இவ்வாறு வளைத்தெழு தூதுவர், எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்க. வந்து இவ்வாறு வளைத்தெழு தூதுவர், வளைச்சு வளைச்சு பிடிச்சிருவாங்களாம், நம்ம எங்கேயும் ஓட முடியாதான். உந்தி ஓடி நரகத்து இடாமுன், நம்மளை பிடிச்சு உந்தி ஓடி போய் நரகத்தில் போட்டு நம்மை துன்பப்படுத்தாத முன் அந்தியின் ஒளிதாங்கும் வாட்போக்கியார் சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரே. யாரொருவர் வாழ்நாளில வாட்போக்கிநாதரை சிந்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு நரக துன்பம் வராது, இரக்கமே இருக்காதான் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க அவருடைய செயல்கள்ல வந்து மிக கராரா இருப்பாங்க அந்த தூதர்கள், மிக சரியாக நடந்து கொள்வார்கள், நியாயத்தின்பால் மட்டும்தான் இருப்பார்கள், கொஞ்சம் கூட அவர்கள் இரக்க சுவாமி அவர்கள்ட்ட இருக்காது. இரக்கம் முன் அறியாது எழு தூதுவர் பறக்கடித்து அவர் பற்றுதல் முன்னே, அலக்கழிச்சிருவாங்களாம், அலக்கழிச்சு பிடிச்சிருவாங்களாம் நம்மள. அப்படி வந்து பற்றுதல் முன்னே அந்த யமனுடைய தூதர்கள் பற்றுவதற்கு முன்பு அரக்கனுக்கு அருள் செய்த வாட்போக்கியார் கரப்பதும் கரப்பார் அவர் தங்கட்கே. ஆகவே அவருடைய திருவடிகளை நாம் பற்றி பிடித்துக் கொண்டால் அந்த யமனுடைய தூதர்கள் நம்மை பற்றி பிடிக்காமல் நம்மை காப்பாற்றுவார். இப்படியும் சொல்றாங்க. இன்னொரு பதிகம் காலபாச குறுந்தொகை, காலபாசத்து குறுந்தொகைன்னு ஒரு பதிகம் இருக்கிறது. யாரெல்லாம் சிவபெருமானை வணங்குகிறார்களோ, திருவைந்தெழுத்தை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய உண்மைகளை வாழ்க்கையிலேயே நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் பக்கத்தில் கூட எவனே எவனுடைய தூதர்களே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அவரு அவர்களுக்கு ஆணையிடுகிறார். காலபாச திருக்குறுந்தொகைன்னு பேரு, நீங்க அந்த பகுதியை படிச்சு பாருங்க. 5வது திருமுறையில 92வது பதிகம், இன்னம் கேண்மின். அங்க அவங்க அந்த யமனுடைய தூதர்களை பார்த்து சொல்றார், இன்னம் கேண்மின், நான் சொல்றது இன்னும் கேளு. இளம்பிரை சூடிய மன்னன் பாதம் மனத்துடன் ஏத்துவார். இளம்பிரை சூடிய மன்னன் பாதம், மூன்றாம் பிறை சந்திரனை தன்னுடைய திருமுடியிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மன்னனாக சிவபெருமானுடைய திருவடிகளை யார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, மண்ணும் அஞ்செழுத்து ஆகிய மந்திரம் தன்னில் ஒன்று வல்லாரையும் சாரலே. ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டிருப்பவர்கள், இறைவனுடைய திருவடிவத்தை மனதிலே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்களை நீ அவர்கள் இருக்கின்ற திசைக்கு கூட நீ செல்லக்கூடாது. அந்த 10 பாட்டை நீங்க படிக்கலாம், அதுக்குதான் அந்த ஒரு பாட்டு நான் சொல்றேன். இறைவன் அவன் வகுத்த நெறிகளின்படி யார் ஒருவர் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் காவலாக இருப்பான். தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். தெரியாம ஒரு சிவனடியாரை கொண்டுட்டு போய் அந்த யமனுடைய தூதர்கள் செக்குல போட்டு ஆட்ட போனாங்கன்னா அந்த இடத்துல கூட போய் தடுத்துருவாரன் சுவாமி. தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். கொடுமா நரகத்து அழுந்தாமா அழுந்தாமல் காத்தாட்கொள்ளும் குருமணியே. நரகத்துக்கு போகாம காத்தாட்கொள்வோம் நம்முடைய சிவபெருமான். ஆகவே இந்த பகுதியின் மூலமாக உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு அறிவுறுத்துவது, இறைவன் அற்புதமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான், மகிமை பொருந்திய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த மகிமை பொருந்திய வாழ்க்கையை மகிமையோடு சிறப்போடு நாம் நடத்த வேண்டும். அவன் கொடுத்த உடலையும் மனதையும் உயிரையும் மிகச் சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். அவைகளுக்குரிய சரியான பொருள்களை கொடுத்து அவைகளை வாழ்விக்க வேண்டும். உயிராரழியில் உடம்பாரழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவுமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் எறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. ஆகவே இந்த உடல் அற்புதமான உடல், இந்த உடலின் மூலமாக நல்ல செயல்களை செய்வதற்காக இறைவன் நமக்கு வகுத்து இந்த உடலை தந்திருக்கிறான். நாம் அடிக்கடி சொல்வது போல இது சுகபோகத்திற்குரிய உடல் அல்ல, இது ஞான பயிரை விளைப்பதற்காக நமக்கு இறைவனால் தரப்பட்ட வரப்பிரசாதம். இந்த உடம்புங்கிறது சாதாரணமானதல்ல, இது ஒரு வரம், இறைவன் கொடுத்த வரம். இந்த உடம்பு அற்புதமான இயக்கங்கள் பொருந்தியது. இதை போன்ற இயக்கங்கள் பொருந்திய ஒரு பொருளை உலகத்தில் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உடல் இந்த உடல், இந்த இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த உடலை கொண்டு உடலிலே இருக்கின்ற 3 பகுதிகள், மனம் மொழி மெய், இந்த 3னாலும் நாம் நல்லவற்றையே சிந்தித்து நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் நரக துன்பம் நமக்கு வராது. இறைவனுடைய தூதர்கள் யமனுடைய தூதர்கள் நம்மிடம் வரவே மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் இன்பமாகவே இருக்கும். இன்பமாக வாழ்கின்ற வழியை நமக்கு இந்த சாஸ்திரங்கள் மிக அற்புதமாக கற்றுத்தருகின்றன. ஆகவே யமனுடைய துன்பம் நமக்கு நேராமல் இருப்பதற்கு இறைவனுடைய திருவடிகளை நாம் பற்றி பிடிக்க வேண்டும்.
3: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: முதல்ல இந்த மாணாக்கரானவர் தன்னுடைய குருமூர்த்தியை நோக்கி வினாவுகின்ற அந்த வினாவினை முதல்ல நாம பார்ப்போம். இரும் பிரதானத்து எழும் மனதத்துவம் மூல பிரகிருதியிலே, மூல பிரகிருதியிலே இந்த மனம் என்ற தத்துவம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது பொருந்தாது அது தியானத்திற்கு கருவியாதல் முடியுமோ, தியானத்திற்கு கருவியாதல் முடியுமோ? ஏன் இந்த ஐயப்பாட்டை சொல்றார், அழகாக அங்க சொல்லி காட்டுறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னார், இதுல வந்து நம்முடைய நூல்களிலே சரியா எழுத்து தெரியல, சுத்த மாயை அசுத்தமாய பிரகிருதி மாயைன்னு இருக்கிறது. இந்த சுத்தமாய அசுத்தமாய பிரகிருதி மாயை என சொல்லக்கூடிய இவைகளிலே இந்த பிரகிருதி மாயைக்கு மேல அசுத்தமாய அதுக்கு மேல சுத்தமாய இருக்கிறது. இதுக்கெல்லாம் கடந்துதான் சிவன் இருக்கிறார், தத்துவதீதனாக இருக்கிறார். எனவே எங்கு கடைநிலையிலே இருக்கின்ற தத்துவத்திலே கடக்கின்ற மனம் எப்படி சிவத்தை சென்று பற்ற முடியுமா தான் கேட்கிறார். இரும் பிரதானத்து எழும் மனதத்துவம், மூலப்பிரதிகளை தோன்றுகிற மனம் என்ற தத்துவம் பொருந்தாது சிவத்தோடு சென்று பொருந்துதல் இயலாது. மனத்தால் தியானம் செய்வது எப்படி இயலும் என்றால், அப்பிரதானம் மிகுத்துவ தத்துவ நெறியில் அது கீழே உள்ளதாகிய மூலப்பகுதியாகிய அந்த வித்யா தத்துவங்களுக்கும், அது எது வித்யா தத்துவத்திற்கும் கீழே இருக்கிறது, சுத்த தத்துவத்திற்கும் கீழே இருக்கிறது. மிகுத்திய தத்துவ நெறியில் பொற்போடு புணர்தல் செல்லாது ஒழிய, எனவே அதற்கு மேலே இருக்கிற தத்துவங்களை எல்லாம் கடை தத்துவத்திலே இருக்கின்ற இந்த மனமானது எப்படி மேலே எழுந்து சென்று சிவத்தை பற்ற முடியும் என்று ஒரு வினாவினை எழுப்பி, திகழ்லரு தியானம் இல்லாது என்ன, இப்படிப்பட்ட நிலையிலே இந்த தியானமானது அங்கே நமக்கு கை கொடுக்காது. ஏன்னா இது கடை நிலையிலே கடைசி தத்துவத்திலே கடக்கிறது. அதுக்குமே தத்துவங்களை எல்லாம் கடந்து தத்துவாதீதனாக இருக்கிற இறைவனை எப்படி சென்று மனம் பற்ற முடியும்? ஆகையினாலே திகழ்வது தியானம் இல்லாது என்ன, எனவே தியானம் இங்கே கை கூடாது, நமக்கு கை கூட்டி வைக்காது என்று ஒரு லட்சத்தை ஏற்படுறார். இந்த தியானத்தினுடைய பெருமையை சொல்லி காட்டுகிறார். அந்த தியான பாவனையினுடைய வலிமை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிறார். இது எப்படி அதை சொல்ல வருகிறார் என சொன்னா, சில இடத்துல நாம வந்து இந்த பூனைன்னு ஒண்ணு இருக்கிறது, இந்த பூனை வந்து பயந்து பயந்து ஓடும். பூனை பயந்து பயந்து ஓடும். பயந்து பயந்து ஓடுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த பூனை ஒரு ஒரு கட்டத்துல, உதாரணத்துக்கு சொல்றேன், தனக்கு ஒரு ஆபத்து இவனால் வந்து விடும், தப்ப இயலாது என சொன்னால் நம்ம மேல எகுத்து அடிச்சு பரண்டு கடிச்சு எகுத்து அடிக்கக்கூடிய ஆற்றல் அதனிடம் இருக்கிறது. எனவே இந்த மனமானது தத்துவ கூட்டங்களை அடங்கி மடங்கி இருக்கிறது என நினையாதே, அது வீறிட்டு எழுகின்ற உண்மை உனக்கு தெரியாதுப்பான்னு ஒரு உண்மையை சொல்ல போறார். மனதை பற்றிய உண்மையை சொல்றாரு. இது எந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தது, ஆனால் தான் பூனையை வந்து நம்ம அடிக்கக்கூடாதுன்னு சொல்றோம். எட்ட நின்று துரத்தி விட வேண்டுமே தவிர பூனை அடித்தலே கூடாது என்று சொல்லி காட்டுவார்கள். இதே போன்றுதான் பாம்பு. இந்த பாம்பு எப்படிப்பட்டது? பாம்பை பார்த்து நாம பயப்படுறோமோ இல்லையோ, நம்மை பார்த்து பாம்பு பயப்படுறோம். பாம்பினுடைய இலக்கணமே மறைந்து வாழ்வது. ஆனால் அந்த பாம்பிற்கு தனக்கு ஒரு ஆபத்து இவனால் வந்தது என்பதை அறிந்து விட்டால் உடனே அந்த பாம்பு என்ன செய்யும்? அது துரட்டி அடித்து அவனை தீண்டி அவனை கொண்டு விடும். ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிடுங்க, பாம்பினது வேகத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டோம். பாம்பினது வேகம் கடுமையான அசுர வேகமாக இருக்கும். எப்பேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரனாலும் ஓட முடியாது அந்த அளவுக்கு வேகமாகும். ஏன்னா தான் தப்பி விடலாம் என்று தன் ஓட்டத்தை நம்பி நிற்பவனுக்கு முந்தி ஓடக்கூடிய ஆற்றல் பாம்பு உண்டு. ஆகையினால பாம்பும் அடங்கி மடங்கி ஒடுங்கித்தான் இருக்கும் மட்டும்தான் நீ தெரிஞ்சிருக்க, அதன் சீற்றம் கொள்ளுகின்ற ஆற்றல் மிகுதி உண்டு. இதே போல மனமும் அது எந்த அளவிற்கு உந்து சக்தியை உடையது என்பதற்கு இங்கே சொல்லி காட்டப்படாது. அதைத்தான் பின்னால பார்ப்போம். அது எப்படி சொல்றாரு என சொன்னார், அழகாக நிழல்லவிர் மணி கால், நிழல்லவில் ஒளி பொருந்திய மணி, மணினுங்க சூரிய காந்தக்கல், ஒளி பொருந்திய சூரிய காந்தக்கல் கால் சூரியனது கதிர்கள் பட்ட மாத்திரத்திலேயே என்ன செய்கிறது? எரியன் ஊங்கு விரிதரல் மாறன. இதுக்கு விளக்கத்தை சொல்றேன். இந்த விளக்கம் தெரிஞ்சால்தான் இந்த செய்தி நமக்கு தெரியும். சூரியகாந்தக்கல் சந்திரகாந்தக்கல்னு இருக்கிற ரெண்டு கற்கள் இருக்கிறது. இந்த சந்திரகாந்த, இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சிந்தனைக்கு. இந்த சந்திரகாந்த கல் என சொல்லக்கூடிய எப்படின்னா, நம்ம அதை வீட்டுக்குள்ள வச்சா பகல் வச்சாலும் ராவு வச்சாலும் அது ஒண்ணுமே செய்யாது, அசைவற்று செயலற்று தான் கிடக்கும் இந்த சந்திரகாந்த கல். அதே சந்திரகாந்த காலை வெளியிலே கொண்டு வந்து மாலை நேரத்திலே அந்த சந்திரன் உதயத்தின் போது அதன் பான்படியாக வைத்து விட்டார், சந்திரன் இழ இழ சந்திரனுடைய கிரணங்களை வாங்கி, சந்திரனுடைய கிரணங்களை வாங்கி அப்படியே நீரை கக்கும். நீ வீட்டுக்குள்ள அசைவற்று செயலற்று கிடக்கிற சந்திரனுக்கு அந்த கதைத்தான் பார்க்கிற. ஆனால் அதனுடைய ஆற்றல் எப்படி, சந்திரனுடைய கிரணங்களை கண்டால் அதன் கிரணங்களை தான் ஈர்த்து நீரினை கக்குகின்ற ஆற்றல் அதற்கு இருக்கிறது. இதே மாதிரி சூரியகாந்த கல்னு ஒண்ணு இருக்கிறது. சூரியகாந்த கல்னா அந்த சூரியகாந்த கல் வீட்டுக்குள்ள வச்ச ஒண்ணுமே செய்யாது, அசைவற்று அப்படியே செயலற்று பயனற்று தான் கிடக்கும். அதே சூரியகாந்த கல்லை சூரியன் வெளிச்சத்திலே படும்படியாக திறந்த வெளியிலே கொண்டு வந்து வைத்து விட்டால் சூரியனது கதிர்களை வாங்கி தான் அக்னியை தீயை வெளிப்படுத்தும். அப்ப என்ன செய்வாங்கன்னா அப்படி தீயை வெளிப்படுத்துகின்ற பொழுது சில பஞ்சை வைத்து சேர்த்து அந்த தீயை பெரிதாக்கி பயன்படுத்துவார்கள். சிலர் அந்த சந்திர சூரியகாந்த கல்லில் சுற்றி சருகுகளை வைத்து விட்டால் அதிலே பற்றி அதை வைத்து பயன்படுத்துவார்கள். எனவே இல்லத்திற்குள் ஆற்றலட்டு கிடக்கின்ற சூரியகாந்த கல்லைத்தான் பார்த்திருக்கிறாய். ஆனால் அதே சூரியகாந்த கல் சூரியனது முன்னிலையிலே தான் ரொம்ப முக்கியம், சூரியனது முன்னிலையிலே அதன் கதிர்களை வாங்கி அது எப்படி தன்னுடைய ஆற்றலை கெடுத்து பிற அக்னி சக்தியை வெளிப்படுத்துகிறதோ, இதே போல சூரியனாகிய குருவின் சன்னதியிலே உபதேசமாகிய கதிர்களை வாங்கி அக்னியாகிய அந்த குபீரன் எழுகிற அக்னி தன்மை போல இந்த மனமானது தியானத்தினால் சிவனை சென்று அடைந்து பயனை தந்துவிடும் என்று அழகாக இந்த உபதேசத்தை சொல்லி காட்டுகிறார். நிழல் அவிர் மணி கால் ஒளிபொருந்திய சூரியகாந்த கல் சூரியனை கண்டபொழுது உமிழ்கின்ற எரியன் ஊங்கு விரிதரல் மாறன, அந்த சூரியனது கதிர்களை வாங்கி அது மேலே எழுந்து விழுந்து செல்லுகின்ற ஒரு ஆற்றலை பெறுகிறதோ, அதை போல தன்னிலும் உயர்ந்த பன்னரும் தத்துவத்து மனோதத்துவத்திற்கும் தனக்கு மேலே உள்ள சொல்லுதற்கு கடத்திற்கரியதென நினைத்து கொண்டிருக்கின்ற அவைகளையும் தாண்டி எப்படி இந்த சூரியகாந்த கல்லிலே ஆற்றலோடு அக்னி வெளிப்படுகிறதோ, அதே போல அன்னது ஆதல் அற அரி, இதே போல சூரியனாகிய குருவிடம் இருந்து உபதேசம் பயிற்சி என சொல்லக்கூடிய கரணங்களை வாங்கி சூரியகாந்தமாகிய என சொல்லக்கூடிய அந்த தியானிப்பவன் மனதிலே சூரியன் சன்னதியிலே அங்கே தீ கதிர்கள் வெளிப்படுவதைப் போல ஒரு பேராற்றல் அதற்கு கிடைப்பதைப் போல இந்த ஆன்மாவிடத்தே மனதிலே ஒரு பேராற்றல் அந்த தத்துவத்திற்கு மனதிற்கு கிடைத்து எல்லாவற்றையும் கடந்து சிவத்தை சென்று அடைந்து விடும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இங்கே அழகாக நிழல் அவிர் மணி கால், நிழல் அவிர் மணி ஒளிபொருந்திய சூரியகாந்த கல் சூரியனை கண்டது உமிழ்கின்ற எரியன் ஊங்கு விரிதல் மாறன, நெருப்பு மேலே எழுந்து விரிந்து செல்வதைப் போல, ரொம்ப முக்கியம், நெருப்பு மேலே எரிந்து விரிந்து செல்வதைப் போல தன்னிலும் உயர்ந்த பன்னரும் தத்துவத்து அன்னது ஆதல் அறி, அந்த நெருப்பு மேலே எழுந்து விரிந்து சென்று ஒரு பயனை தருவதைப் போல இந்த மன தத்துவமும் மேலே உள்ள சொல்லுதற்கரிய அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து பிரகாசம் உடைத்து ஒரு பேராற்றலை கொடுத்து தியானத்தின் வலிமையை தந்து பயனை தந்துவிடும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த சூரியகாந்த கல்லிலே அங்கே நெருப்பு வருகிறது, அது பஞ்சினால் அங்கே பலனடைவதைப் போல இந்த மனமாகிய அந்த ஒன்றினாலே இந்த ஆன்மாவானது பெரும் பயனடைகிறது, ஆன்மாவானது ஒரு பெரும் பயனடைகிறது. எனவே இந்த மனதத்துவம் என சொல்லக்கூடிய ஒன்று ஆசிரியர் திருமுன்னே அது உபதேசத்தம் பெற்று மெய்ஞானமாகிய ஒளி விளங்க பெற்று இருக்கிறது. அதன் காரணத்தினாலே தான் இருக்கின்ற சூழல் எதுவாக இருந்தாலும் அந்த சூரியகாந்த கல் என்ன செய்கிறது, அந்த தடைகளை பொருட்படுத்தாது தீ கதிர்களை ஏற்படுத்ததை போல இந்த மனம் என்று சொல்லக்கூடிய தத்துவமானது எந்த தடைகளுக்கும் அதை இடம் கொடுக்காது, அசுத்தமாயையை தாண்டி சுத்தமாயையை தாண்டி அது உத்வேகத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கிறது என்பதை அழகாக இதை சொல்லி காட்டப்படுது. எனவே இந்த மனம் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால், தன்னுடைய தத்துவ கூட்டங்களிலிருந்து விலகி சென்று தூய்மை

நிறைவேற்ற அதான் ரொம்ப முக்கியம். சிவத்தை அடைவதற்கு சொல்லப்பட்ட மார்க்கங்கள் ரெண்டு, யோக நிலை, யோக மார்க்கம், ஞான மார்க்கம். இந்த பாடல்ல யோக மார்க்கத்தினுடைய சிறப்பை சொல்றார். அடுத்ததுல ஞான மார்க்கத்தை பத்தி சொல்லப்படுற. இந்த ரெண்டையுமே நம்முடைய வாகிசு மனிதர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு விளக்கமாக சவிஷிதான் அந்த நூல்ல மேல இடத்துல இருக்க மாதிரி அடியனுக்கு தெரியல. இதனை கண்டுதான் அழகா சொல்லி காட்டுகிறார். மன்னிய யோக மார்க்க கலை உணர்வோர், இந்த நிலையினை உடைய யோகமாக சிறந்த கலையினை உடைய அவர்கள் மாண்பகு தியானம் மாற்றியோர், மாண்புமிக்க தியானத்தை கை கொள்ளும் ஞானிகள், போகிய இந்தனத்து எரிபோல் பொங்கிய தத்துவத்து. எப்படி விறகிலே இருக்கின்ற நெறி போல, விறகிலே இருக்கின்ற அந்த நெறி போல பொங்கிய தத்துவம், நுட்பமான தத்துவங்களாகிய நாதம் விந்து முதலியவற்றை கடந்து கான் தரு தகுதியன், மன தத்துவத்தாலே தியானித்து காணும் முறைமையை உடையவர். மன தத்துவத்தாலே சிவஞானிகள் சிவத்தை காணும் தன்மையை உடையவர். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சனற்குமார் பிரம்மகுமாரர்களே ஒருவர் சனற்குமாரர். அந்த சனற்குமாரர் ஒரு சமயம் என்ன செய்தார், கையில் என்னுடைய ஒரு அடிவாரத்திலே தியானத்துல யோக நிட்டை கூடியிருக்கிறார். அப்படி யோக நிட்டை கூடி இருந்து உள்முகமாக அங்கே தியானம் செய்து உள்முகமாக சிவத்தை தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார். சிவத்தை தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார். சனற்குமார படலத்துல மாதவ சிவஞான சுவாமிகள் இங்க குறிப்பிட்டு காட்டார். அப்படி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்துல நம்முடைய பெருமானானவர் இந்த கைலையை உலா வருவோம் வாருங்கள் என சொல்லி கேட்டார். உடனே சுவாமி உலா புறப்படுறார். உலா புறப்படுகின்ற பொழுது பின்னையும் சுவாமியையும் சுற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே சிவகணங்கள் எல்லாம் புடைசூழ அப்படியே கைகூப்பிய வண்ணமாக சுவாமி பின்னாலையும் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது சுவாமிக்கு முன்பாக எப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதியோ அல்லது கவர்னரோ வருகின்ற பொழுது அவருக்கு முன்பாக காவலர்கள் இந்த எஸ்கார்ட் அந்த கார் முன்னே போகிறதோ அதே போல ஒரு கௌரவத்தை காட்டுவதற்கு செல்வதை போல பரம்பொருளாக சிவபுரம் வருவதற்கு முன்பாக அதிகார நந்தி முன்னே போறார். பொற்புறமை ஏண்டிக் கொண்டு சுவாமி வர்றார். ஓரம் பறான் பறான் என சொல்லிக்கொண்டு அதிகார நந்தி வர்றார். அப்படி அதிகார நந்தி வருகின்ற பொழுது அங்க இருக்கிற முனிவர் பெருமான் தான், ஆகா சுவாமி வர்றார், சுவாமி வர்றார் என்று எல்லோரும் கைகூப்பி தலையிலே வைத்து அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறார்கள். ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன். சில பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா அந்த அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் உண்டு, ஐந்து உறுப்பு வழிபாடுதான் பெண்களுக்கு உண்டு, ஆனால் ஆண்களுக்கு அட்டாங்க நமஸ்காரமும் உண்டு பஞ்சாங்க நமஸ்காரமும் உண்டு, அட்டாங்க நமஸ்காரமும் உண்டு பஞ்சாங்க நமஸ்காரமும் உண்டு. தடுத்தாட் கொண்ட புராணத்துல சுந்தரர் அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்தார். ஞானசம்பந்தர் புராணத்துல ஒரு இடத்துல ஞானசம்பந்த பெருமான் அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்தார் என்று இருக்கிறது. எனவே ஆண்களுக்கு அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் உண்டு. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறான்னா ஆண்களுக்கு அட்டாங்க நமஸ்காரம் மட்டும் நினைக்கிறான், இல்லை பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும், ஆனால் ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம் தான் ஏற்படுத்தி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்யலாம் என்று இருக்கிறது. இதற்கு பெரிய புராணத்திலே சான்று இருக்கிறது. எனவே எல்லோரும் கீழே விழுந்து அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் பண்றாங்க கையில இல்லை. அப்பொழுது இந்த அதிகாரி நீங்க பார்க்கிறார் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது எல்லோரும் எழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் சனற்குமாரர் மட்டும் தியான நிலையிலே எப்படி இருக்கிறார், உள்முகமாக சிவத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார், எழவில்லை அமர்ந்தே இருக்கிறார். அமர்ந்தே இருக்கின்ற பொழுது யார் பார்த்து கொண்டார், அதிகாரி பார்த்துட்டார். சரி இந்த இடத்துல ஒன்னும் சொல்லக்கூடாது என சொல்லி அதிகார நந்தி அமைதியாக சுவாமி முன்னாலே சொல்றார். சுவாமி தன்னுடைய அந்த உலாவை முடித்து கொண்டு யதாஸ்தானத்துக்கு செல்றார். அந்த பெண்ணிடும் கோயிலுக்குள்ளே செல்றார். அந்த பெண்ணிடும் கோயிலுக்குள்ளே சுவாமி சென்று யதாஸ்தானத்திற்கு சென்ற பின்பு அதிகாரியை நினைச்சு பார்க்கிறார். எல்லோரும் எழுந்து வணங்குகின்ற

0: சனற்குமாரர் மட்டும் வணங்கவில்லை என சொல்லி அந்த இடத்துல இருந்து விரைந்து ஓடி வருகிறார். விரைந்து ஓடுகின்ற அவரிடம் தன் பொற்பரப்பியார் முதுகிலே தட்டி சுவாமி வலம் வருகின்ற இடத்துல எல்லோரும் வணங்கினர். நீ மட்டும் வணங்காது மிருகம் போல அமர்ந்திருந்தாய். உண்மையிலே அப்படியே இருந்தார். தியானத்துல சிவத்தோடு அத்விதமாக கலந்திருந்தார். அந்த யோக நிலையில இருந்தான். அதனுடைய பெருமையை உலகோருக்கு காட்டணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த லீலை நடத்தப்படுகிறது. பொற்புறமை தட்டி நீ சுவாமி வருகின்ற பொழுது எழுந்து வணங்காமல் இருந்து நீ மிருகம் போல அமர்ந்திருந்தாய். எனவே நீ ஒட்டகமாக போக கடவுள் என்றார். ஒட்டகமாக போக கடவுள் என்றார். ஒட்டமா போக கடவுள்னு சொன்னே ஒட்டகமா மாறிட்டார். அப்ப இதுல என்ன தெரிகிறது? சிவஞானிகள் யோக நிலையிலே மேலே சென்று சிவத்தை கூடியிருப்பார்கள். அதுத்தனை சொல்லி காட்டுகிறார். மன்னிய யோகமாக்கலை உணர்வோர் மாந்தகு தியானமாற்றியோர் போகிய இந்தனத்து எருவோல் பொங்கிய தத்துவம் காண்டது தகுதியர். எனவே இந்த மன தத்துவத்தினாலே தியானம் செய்து சிவத்தை காணுகின்ற வல்லமை உடையவர்கள். ஒரு கருத்தை பகிர்ந்துகிடுறேன். அதாவது சனக்குமாரனுடைய பெருமை இதுதான். இப்படி ஒட்டமா போயிட்டார்னு அவர் பெருமை தெரியாது. தன்னுடைய மகனானவன் தவம் செய்ய சென்றவனை காணவில்லைன்னு சொல்லி தந்தை பிரம்மா அங்கே என்ன செய்தார்? தேடுறார். தேடுகின்ற பொழுது அவருக்கு இறைவன் உணர்த்திட்டார். இந்த மாதிரி தியான நிலையில இருக்கின்ற பொழுது எழுந்து வணங்கவில்லை என்று குற்றமாக நினைத்து அங்கே அவருக்கு ஒட்டகமாக போகும்படி சாபம் கிடைக்கப்பட்டு ஒட்டகமாக இருக்கிறார் என்ற உண்மையை அறிஞ்சுக்கிட்டார். யார்? பிரம்மனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே பிரம்மநகரவன் காஞ்சி மாநகரத்துக்கு வர்றார். காஞ்சிமா நகரத்தின் லிங்கத்தை சாபித்து தன் மகனுக்கு அந்த சாப உரு நீங்கும்படியாக அங்கே அவர் பூஷணை பண்றார். அவர் பூஷணை பண்றார். இது என்ன பொருள்? சைவத்திலே ஒரு பெரிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு பலன் கிடைக்க இன்னொருவர் வேண்டுதல் செய்யலாம். ஒருவருக்கு பலன் கிடைக்க இன்னொருவர் வேண்டுதல் செய்யலாம். அதைத்தான் இங்கே அழகா செஞ்சு காட்டுறார். உடனே சுவாமி வெளிப்பட்டார். வெளிப்பட்டு என்ன செஞ்சார் சொன்னா, அவர் ஒட்டக உருவை நீக்கி அழுதல் வேண்டும் என சொல்லி விண்ணப்பம் செய்ய ஒட்டக உருவம் நீங்கினார். இறைவன் எப்படிப்பட்டவர்? சனற்குமாரர் உண்மையிலேயே சிவநிந்தினையா செய்தார்? இல்லை, தியானத்திலே ஒன்று இருந்து சிவத்தை கண்டு தரிசித்திருக்கிறார். எனவே அந்த உண்மையை அறிவார். வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பானே. எல்லாம் அறிந்தவர் அல்லவா? மனநிலையை அறிந்து ஒட்டக உரு மாறி தன் வடிவத்தை பெற்ற அந்த சனற்குமாரனை அழைத்து அன்பனே கவா இருந்த சொல்லி அதிகார நந்தியை இவனது நிலையை தியான நிலையில இருந்து எம்மை தரிசித்தான். அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கும். அதிகார நந்தி சிவத்தை நோக்கி கொடுக்கிற என்ன பரிசு கொடுக்கணும்னா, நான் உனக்கு செய்த சிவஞான உபதேசத்தை இவனுக்கு நீ செய்யினார். நான் உனக்கு கொடுத்த சிவஞான உபதேசத்தை நீ இவனுக்கு செய் அப்படின்னார். உடனேதான் இறைவனது ஆணையின்படி நம்முடைய அதிகார நந்தியானவர் நம்முடைய சனற்குமாரருக்கு உபதேசம். இதுதான் கைலையில வரக்கூடிய நகச்சந்தானம். நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்தியஞான தரிசனர்கள், பரஞ்சோதிய. எனவே இங்கே நம்முடைய சத்தியஞான அந்த தரிசனிகளுக்கு அங்கே நம்முடைய நந்தி ஏன் பரிசா கொடுத்தார்? தியான நிலையிலே அந்த அளவுக்கு கூடி இருந்தார் என்று அந்த உண்மையை காட்டுகிறார். இங்கு அழகாக இதைத்தான் சொல்லி காட்டுகிறார். தியான நிலையிலே உள்ளவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னா, அவர்கள் விரையில் யோகிய இந்தனத்து எரிபோல் பொங்கியதவ தத்துவம், இந்தனத்து எரிபோல் பொங்கிய தத்துவம். அடுத்த உமானம் சொல்றார். சூரியகாந்த கல்ல முதல்ல சொன்னார், இந்த யோகியர் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால், முதல்ல ஒரு கட்டை இருக்கிறது. இந்த கட்டை குளுமையாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த கட்டையில தீக்கடை கோலை கொண்டு அங்க கடைந்த பின்பு அங்கே புலம்பு எரிபடுகிறது. பக்கத்துல நெருங்க முடியாது. பேராற்றல் மிக்க அக்னி உள்ளே பொருந்தி இருக்கிறது. இதே போல இந்த மனம் என சொல்லக்கூடிய ஒன்றிலே தியான பாவனையிலே வலிமை பெற்று, தியான பாவனையிலே வலிமை பெற்று தனக்கு தடையாக இருக்கின்ற எதையையும் கடந்து சிவத்தை சென்று அடையக்கூடிய ஆற்றல் உடையது. அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது? இந்தனத்தில் எரிபோல ஒரு கட்டைக்குள்ளே ஒரு விறகினுள்ளே அடங்கி நிற்கின்ற அக்னி எப்படி வெளிப்பட்டு அது பேர் ஆற்றலை காட்டுகிறதோ, இதை போலத்தான் தியான பாவனையும் வலிமை உடையது என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்படி போகிய இந்தனத்து எருபேவல் பொங்கிய தத்துவம், இந்த சிவஞானிகள் என்ன செய்வார்கள், விறகிலே நெருப்பு போல தத்துவங்களாகிய ஞானம் ஞானம் விந்து ஆகியவற்றையும் கடந்து காண்தகு தகுதியர் தன்னுடைய மன தத்துவத்தாலே தியானித்து காணும் முறைமையை உடையவர்கள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த யோக மார்க்கம் என சொல்லக்கூடியதிலே இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இறைவனை அடைவதற்கு உரியது யோக மார்க்கமும் ஞான மார்க்கமும். இந்த ஞான மார்க்கத்தினுடைய பெருமையை 72 அகவல் பாலே நம்முடைய வாகீசமுள்ள சொல்ல இருக்கிறார். இந்த 71 அகவல் பாலே யோக மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய உண்மையை அவன் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், பெரிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல என்ன சொன்னார் என சொன்னா, சூரியகாந்த கல்லிலே அந்த சூரியன் கதிரில் பட்ட மாத்திரத்திலேயே அதிலே தீ வெளிப்படுகிறது. இது சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பெரிய உண்மை சொல்லப்படுகிறது. சூரியனது சன்னதியில் தான், சூரியனது திருமுன்னர் தான் அந்த கதிரானது சூரியகாந்த கல்லிலே இருந்து என்ன செய்கிறது, அங்கே தீப்பொறியை ஏற்படுத்துகிறது. சூரியனாகிய குருவின் சன்னதியில் தான் கதிர்களாகிய உபதேசத்தை வைத்து மனமாகிய அந்த ஆன்மாவிடத்தே தீப்பொறியாகிய அந்த ஞான மாற்றல் வெளிப்படும். எனவே குருவினால் தான் இந்த யோக பாவனை கைகூடும் என்பதை காட்டுவதற்காகத்தான் சூரியன் சன்னதியிலே இருக்கின்ற சூரியகாந்த கல்லை அங்கே உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியகாந்த கல் சூரியன் சன்னதி இல்லாமல் வீட்டுக்குள்ள இருந்தால் தொழிற்படாது. இதே போல இந்த யோக நிலை என சொல்லக்கூடியது கொண்டிருக்கிறதே, அது குருவின் உபதேசத்தால் தான் கைகொள்வது. அதுக்காகத்தான் விவேக சிந்தாமணியிலே அழகான செய்தி கூட, குருவிலான் கற்ற வித்தை ஆப்பிலா சடு போல அழியும் என்றேன்ட்டான். குரு இல்லாமல் ஒருவன் தான் கற்கின்ற வித்தை எப்படி போன்றது, ஆப்பு அச்சு இல்லாத வண்டி என்ன செய்யும், கொஞ்ச நேரம் போற மாதிரி போகும், சிறிது நேரத்துல சக்கரம் கழன்று கீழே விழுந்துடும், இறுதி வரை அவன் பயணிக்க இயலாது. எனவே குருவிலான் கற்ற வித்தை ஆப்பிலா சகடு போல அழியும் என்று என்பதை போல குருவினது ஞான உபதேசத்தால் தான் இந்த ஆன்மாவானது ஞானம் கைகூட பெற்று சிவத்தை அடைய முடியும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த கருத்தை அழகாக நம்முடைய குற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் அழகாக தன்னுடைய திருநுட்பையில் சொல்லி காட்டுகிறார். குருவில்லாமல் ஞானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்களே, எப்பொழுது குரு இல்லாமல் ஞானம் கிடைக்கும் தெரியுமா? சூரியன் சன்னதியிலே இல்லாமல் எப்பொழுது சூரியகாந்த கல்லிலே தீப்பொறி என்று வெளிப்படுகிறதோ அன்னைக்குத்தான் குருவில்லாமல் ஞானம் கிடைக்கும். தான் அழகாக அந்த எதிர்மறையில் ஏற்றி சொல்கிறார். ஞானம் இவன் ஒழிய நன்னையிடும், எப்போ சிவஞானம் குரு இல்லாமல் ஒருத்தன் கிடைக்கும், எப்போ நற்கல் அனல் பானு ஒழியப்படின், சூரியகாந்த கல் சூரியனது சன்னதியிலே இல்லாமல் எப்பொழுது தானே நெருப்பை காக்கிறதோ அன்னைக்குத்தான் குரு இல்லாமல் உனக்கு ஞானம் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல குருவினது அவசியம் என்பதை காட்டுவதற்காக யோக நிலைக்கு இங்கே இன்னும் ரெண்டுக்குமே குரு தேவை, ஞான மார்க்கத்துக்கும் குரு தேவை, யோக மார்க்கத்துக்கும் குரு தேவை. அதை இங்க உதாரணத்திலே சூரியனது திருமுன்னர் சூரியகாந்த கல் தெளிப்படுவதைப் போல குருவினது ஞான உபதேசத்தால் அதை கைகூட பெற்ற ஆன்மாத்தான் சிவத்தை காட்டும் என சொல்லி இந்த மனத்தினுடைய தத்துவத்தின் ஆற்றலை நம்முடைய நம்முடைய வாகீஷ முனிவர் இப்படி அருளி செய்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்து 72 அகவல். இந்த 72 அகவல் என சொல்லக்கூடியது ஞானியர் உயர்வு. இந்த ஞானியர் உயர்வு சிவஞானம் கைகூடப்பட்டு சிவத்தை காணுகின்ற அந்த ஞானியர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் ஏன் உயர்ந்தவர்களாக சொல்லப்படுகிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். சிவஞானிகளை உயர்ந்தவர்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று அந்த ஞான மார்க்கத்திலே நிற்கின்ற அந்த சிவ ஞானிகளது பெருமையினை அடுத்து அகவதிலே சொல்ல இருக்கிறார் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலேயே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அருமறை முனிவர் வாழ்க, ஆனினம் வாழ்க, தென்னீர் விரிதிரை உலகங்காக்கும் விரல் கெழு வேந்தன் வாழ்க, மருவிய திங்கள் தோறும் மலைவளம் சுரக்க, எங்கோன் பொறுவர ஒளிந்த தொன்னூல் பொற்பொடு போலிகமாதோ. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: தென்னாடுடைய சிவனே ஊற்றி, தென்னாடுடைய சிவனே ஊற்றி, இது எல்லாரும் உலகத்துல நிறைய சொல்லுகிறார்கள். அடியாரு சிவனடியாருன்னு பக்தர்களா இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க, தென்னாடுடைய சிவனே ஊற்றி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்று வருகிறது அல்லவா. அது தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொன்ன உடனே என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்பது மறுதலை சொல்லுது. தென்னாடுடைய சிவனையை போற்றி அதுக்கு எதிர்ப்பு மாதிரி அடுத்தது என்னாட்டவருக்கு இறைவா போற்றி. தென்னாட்டுக்கு மாத்திரம் சிவன் இல்லை, என்னாட்டவருக்கு இறைவனா இருக்கிறவன் என்கிற மாதிரி அந்த சொற்கள் அமைந்திருக்கிறது. இது பாராயணம் வரிசையா சொல்லுகின்றபடியினாலே இது முழுவதும் சொல்ல வேணும். தனியா பிச்சு சொன்னா அது அர்த்தங்கள் வெவ்வேறையா போகும். அதனால தனியா சொல்லப்படாது என்பது சைவ மரபு. அது சைவ மரபு தெரியாதவர்கள் எல்லாம் தென்னாடு ஈஸ்வரன் எடுத்தவுடனே தென்னாடு ஈஸ்வரனே ஊற்றிதான் சொல்லுவார்கள். நமப்பார்வதி பதையை சொல்றது இல்லை. கூட்டங்களை பார்த்திருக்கீங்கள, நம்ம கூட்டம் தான் நமப்பார்வதி பதையன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த மற்ற உலகத்தில் இருக்கிற பக்த கூட்டம் அத்தனையுமே தென்னாடுடைய சிவனையை போற்றினார். அது ஏன் சொல்லக்கூடாதுன்னா இந்த போற்று திருவகவல் ஒரு உறுப்பு போல், ஒரு உருவம் போல், உருவம் போல். இந்த உருவத்துல ஒண்ணு பிக்கப்படாது அப்படிம்பாக குருநாதர், பிக்கப்படாது சொன்னா பூராவும் சொல்லு அப்படிம்பாங்க. அதுக்குதான் மங்கள வாக்கியமா பார்வதி பதையே சுவாமி எம்பால் ரெண்டு பேரும் வந்துடுறாங்கல்ல நம பார்வதி. அது முதல்ல ஆரம்பத்திலே என்ன சொல்லுது, நம வணக்கம் முதல்ல, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளைங்கிற மாதிரி முதல்ல நமங்கிறதுக்கு வணக்கம் நமஸ்காரம். யாருக்கு, பார்வதியுடைய பதி, பார்வதிக்கும் பதிக்கும், பார்வதியுடைய பதியாகிய சிவபெருமான். அவன் பேர் என்ன, அரகர மகாதேவன். பார்வதியினுடைய வீட்டுக்காரன் பேரு அரகர. எல்லாரும் அரகரன்னு சொல்ல போகணும் என்பதற்காக பெரியவர்கள் அப்படி வாக்கி தந்துருக்காங்க. முதல்ல மங்களகரம் அவருதா, பார்வதி வதையேன்னு பொண்ணு மாப்பிள்ளையா வருதா, வருதா. இப்படி பொண்ணு மாப்பிள்ளையா வந்தவுடனே அடுத்தாற் போல என்ன சொல்ற, அரகர மகாதேவன். எவ்வளவு அருமையான ஒரு நாமத்தை நாமாவளியை இப்படி வச்சிருக்காங்க, இது தெரியல பல பக்த கூட்டங்களுக்கு தெரியல. அதுதான் அதனால நம்ம பார்வதி வதையே என்று சொன்ன உடனே எல்லாரும் அரகர மகாதேவா. மகாதேவன் என்பதில் அவனுடைய பரத்துவம் வழங்குது. அரகர என்கிறது சிவநாமங்களிலே மிக உயர்ந்தது. அரகர என்பது சிவநாமங்களிலே மிக உயர்ந்தது. சிவ சிவ என்பதும் அரகர என்பதும். அதனாலதான் அந்த ரெண்டு மந்திரத்தை எடுத்து திருமூலர் ரெண்டு பாட்டு பாடியிருந்தார். சிவ சிவ என்கிற தீவனையாளர், சிவ சிவ என்றிட தீவனைமாளும், சிவ சிவ என்றிட தேவருமாவார், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அருகிலை மாந்தர். இப்படி அறியாதவன் அப்பவே இருப்பான்னு அவருக்கு தெரிய மாட்டேங்க. அரகராக தெரியாதவன் சொல்லாதவன் இருப்பான் அப்பவே தெரிய மாட்டேன். அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன அரியலை மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவார். அமரர்னா தேவர்கள் ஆவார். அதுக்கு மேல அரகர என்ன அரும்பரப்பர். எவ்வளவு இந்த அரகரங்கிற நாமத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காரு பத்தியா, எதுல சொல்லியிருக்காரு, வெறும் மந்திரத்துல சொல்லல, திருமந்திரம்.
4: இது ஒரு யோசனை பண்ணி அப்புறம் பாட்டு பாடு. நாலு வரி, 364 நாள், 364 தூங்கிட்டு ஒரு நாள் விழிச்சிருந்து ஒரு பாட்டை பாடிவிட்டு மறுபடியும் தூங்குறது
3: 364. திருப்பூர்ல அருமையா சொன்னாரு அருணகிரி, அரகரா என மூலர், அரகரா சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று பழனி திருக்கோள். அதற்கு மேல ஞான சம்பந்தர் வாழ்க அந்தனர் வானவர் ஆடின வீழ்கதன் புனல் வேந்தனு ஊங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் உயர்ந்திருக்க வேண்டும். இப்படி சொல்லி இருக்குது அரகர என்ற நாமத்தை. அதை சொல்லாம விட்டுட்டு தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாற்று ஒரு இது பாடல். இது எல்லாரும் சொல்லுவதற்காக அமைத்ததல்ல, படிக்கிறதுக்காக பாராயணம் பண்ணுவதற்காக அமைத்தது. இது கூட்டத்திலே மக்கள் சிவநாமத்தை சொல்ல அதுக்கு அந்த சிவநாமத்தை முதலாக இருக்கின்ற பார்வதிபதியன்னு சொல்ல அப்புறம் சிவநாமத்தை எல்லாரும் சொல்லுவதற்காக அமைந்தது. அது அனாதிகாலம் தொட்டு பெரியோர்களாலே கையாளப்பட்டது, அப்படிப்பட்டது. அதனால இதுல தென்னாடுடைய சிவனே போற்றிங்கிறாரு. கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா எல்லா இடங்களில் இருக்கிறான். அமெரிக்காவில் இல்லையா சிவன் இருக்கிறான், ரஷ்யாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான், ஜப்பான்ல இருக்கான், ஈரான்ல இருக்கான், ஈராக்ல இருக்கான், பாகிஸ்தான் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், கனடாவில் இருக்கான், எல்லா நாட்டிலயும் இருக்கிறான்.
5: அவரவர்கள் சிவன் தன்மையை அறியாது ஏதோ ஒரு பெயரை ஏதோ ஒரு தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சிவனை அறிவதற்கான ஒரு ஞானம் அந்த நாடு கிடையாது. சிவனை அறிந்து பக்தி பண்ணுவதற்கான ஒரு ஞானம் மற்ற நாடுகளுக்கு கிடையாது. அந்த ஞானம் சிவஞானம், சிவனை அறிந்து பக்தி பண்ணுகின்ற ஒரு ஞானம் இந்த தென்னாட்டுக்கு தான், தென்னாட்டுக்கு தான். அதனாலதான் தென்னாடு உயர்ந்தது. மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட என்பது பெரிய புராணம். நல்ல கவனமா கேட்கிறீங்களா? மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட, இந்த தவம் செய்வதற்கு யோக்கியமான திசை தென் திசை. தவம் செய்வதற்கு யோக்கியமான, கரும்பு போடுறதுக்கு லாயக்கான பொருத்தமான காடுங்க அந்த காடு. இந்த நிலம் கரும்பு நல்லா வரும், இந்த நிலம் நெல்லு நல்லா வரும். சொல்றோம் அல்லவா, எல்லா இடத்துலயும் நெல்லு வருமா? எல்லா இடத்துலயும் நெல்லு வருமா? எல்லா நிலத்திலையும் கரும்பு வருமா? எல்லா இடத்துலயும் வாழை வருமா? அதனாலே இந்த நிலம் வாழை நன்றாக வரும் என்பது போல இந்த தென்னாடு தவம் செய்வதற்கு தகுதியானது. என்ன காரணத்தினாரு என்று கேட்டால், சிவபெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கின்ற தலம் அதிகமானது தென்னாடு. பாடல் பெற்ற தலம் மாத்திரம் 275, இன்னும் பாடல் வராதது அதிகம். அதனாலே பல ஆயிரக்கணக்கான தலங்களை உடையது, சிவாலயங்களை உடையது தென்னாடு. மற்ற ஆலயங்கள் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போன சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது. 10 வீடு இருந்தாலும் அங்க ஒரு பிள்ளைய உட்கார வச்சு விடுறாரு. ஒரு 10 வீடு இருக்கிற வச்சுக்க, பெரிய பிள்ளைய உட்கார வைப்பா. பெரிய பிள்ளையும் சிவபெருமானும் வேற இல்ல, இல்ல சிவபெருமானும் பெரிய பிள்ளையும் இல்ல. இவனுக்கு நல்லா என்ன பூஜை பண்ண தெரியாது, நீ அறகுறையா பண்ணாலும் நீ ஏத்துக்க பாத்துக்க, ஏத்துக்க பாத்துக்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிட்டேன். இவனுக்கு அவ்வளவு கருவி அறிவு போதாது, ஆகம அறிவு பத்தாது, பூஜை பண்றதுக்கான புத்தி இதெல்லாம் பத்தாது. அதனால நீ இருந்துக்க பாத்துக்க, முன்ன பின்னாலும் சரி பண்ணிக்க, சரிப்பா அப்படின்னு அந்த பிள்ளை சொன்ன மாதிரி கேட்டு உட்காந்துருக்கு. இவரு பாத்துக்கிட்டா ஊரு எல்லா ஊரும் சிவாலயம் தான், எல்லா ஊரும் சிவாலயம், சிவன் இல்லாத ஊரே இல்லை. அதனாலே இந்த தென்னாடு சிவனுக்கு மிக பிரியமான நாடு. இப்ப காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு போனான்ல, உன் திருவடியில் இருக்கணும், நான் பாட்டு பாடணும், அன்பு வேணும் அப்படிலாம் கேட்டாளா? சரி இங்கே இரு, பாட்டை பாடு, திருவடியில இருன்னு சொல்லலாம். உள்ள ஏன் திருவாலங்காட்டுக்கு போய் சொன்னார்? தமிழ்நாட்டுக்கு போ திருவாள. அப்பர் சுவாமி போனார்ல கைலாய காட்சியை காணணும், கைலாயத்து பக்கம் போட்டல, சரி பாப்பாக்கு பாத்துக்கிட்டுறா அப்படின்னு சொல்ல விட்டு திருவாயத்துக்கு போ, அங்க வந்து கைலாய சொல்லிட்டார. பதஞ்சலி கைலாயத்துல தவம் பண்ணாரு, ஆனந்த தாண்டவத்தை கொடுக்க போகணும், காட்டணும், நான் பார்க்கணும்னு தவம் பண்ணாரு. எங்க கைலாயத்துல, அங்கே காட்ட வேண்டியதானே, நீ சிதம்பரத்துக்கு போன, அங்க வந்து நான் காட்டேன் அப்படின்ட்டு. இப்படி இன்னும் எத்தனையோ பார்த்த. அவ வந்து என்ன பண்ணா, பார்வதி கண்ணை புத்தனாளா, தோசை வந்துருச்சா? கண்ணை புத்தன உடனே தோசை வந்துருச்சா? புத்தன தோஷம், இந்த தோஷம் போவதற்காக, பாவம் போவதற்காக நீ காஞ்சிபுரத்துல போய் தவம் பண்ணிட்டேன். ஏன் அங்கேயே பண்ணப்படாத கைலாயத்துல எல்லாத்தையும் தக்கமா போய் சொல்லிட்டாருப்பா. சாமி, நான்கு திசைகளில் இது தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள் அந்த உபமன்னி முனிவருடைய மாணவ கூட்டம், மகரிஷி. உபமன்னி மகரிஷி கைலாயத்தினுடைய சாரலிலே அடியில் இருக்கார். அவர் பூர்ணச்சந்திரனை போல எழுந்துள்ள இருக்கிறார். யாரு பூர்ணச்சந்திரனை போல எழுந்து? அவரை சுற்றி நட்சத்திர கூட்டங்களை போல மாணவர்கள், பல்லாயிரம் மாணவர்கள். உபமன்னி மகரிஷிக்கு சுத்தி, உபமன்னி மகரிஷிக்கு மாணவர்கள், வியாக்கரவாதனுடைய பிள்ளை. அவர் வந்து ஒரு நாள் தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டார், தெற்கு திசையை நோக்கி கும்பிட்டார். கும்பிடுறது எந்த திசையை நோக்கி கும்பிடணும்? வடக்கதானே நோக்கி கும்பிடணும். அவர் தெற்கமா நோக்கி கும்பிட்டார். ஆகமத்தை படிக்கலையோ? இல்ல இல்ல படிச்சுருப்பார். என்ன சாமி, நீங்க சிவபெருமானத்தை வர வேற யாரையும் கும்பிட மாட்டீங்களே, இப்ப தெற்கமா பார்த்து கும்பிடலையே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அன்பர்களே, அலால சுந்தரராகிய சுந்தரமூர்
3: சுவாமிகள் தெற்கு திசைக்கு சென்று திருத்தொண்ட தொகை அருளி செய்து விட்டு இப்பொழுது யானை மேல வந்து கொண்டிருக்கிறார் தெற்கு இருந்து, அதனால அவர் கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு மேல தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்லிவிடே சுவாமி, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். நான்கு திசையில தென் திசை உயர்ந்ததுன்னு சொல்லிவிட, அதுக்கு என்ன காரணம்? எங்க அப்பா வியாக்கரபாதர் பூஷபண சிதம்பரம் இருப்பதனால தென் திசை உயர்ந்தது விளங்குதா? இன்னும் எத்தனையோ காரணம். ஆடுற சாமி அவர் ஊரை பாத்துக்கிட்டு ஆட வேண்டியதாரு, அவர் ஊர் கையில இருந்தாரு, அங்க பாத்துட்டு என்பதுக்கு நம்ம ஊரை பாத்துக்கிட்டு ஆடணும். திருவிளையாடுற ஆசிரியர், திருவிளையாட புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் சிவபெருமான் மெல்ல தக்கமாவே மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தக்கமாவே வந்து ஆடுறாருல, தெக்கு பார்க்க ஆடுற தெக்கமாவே வந்து தெக்கு பார்த்து ஆடுறாருல, இது எதுக்கு தெரியுமா? அந்த தென்றல் காட்ட அதுக்கு மேல தமிழ கேக்குறது, தமிழ கேக்குறது, தமிழ் திருச்செவி மந்தமும் தமிழ் பாடல திருச்செவியினாலே கேட்பதற்காக இப்படி தெக்கு பார்த்து ஆடுறான். தென்றமிழ் வேறு, தென் தமிழ் தென்றமிழ், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான். அகையினாலே இப்படி தெற்கு திசை இன்னும் எத்தனை எத்தனையோ வகையாலே உயர்ந்தது, தமிழ்நாடு உயர்ந்தது, புண்ணிய பூமி, புண்ணிய பூமி, சிவரோ அப்பாண்டி நாட்டை சிவரோகம் ஆக்குவித்து அப்பாண்டி, பாண்டி நாட்டை சிவரோகம், சிவலோகத்தை மதுரையில வரவழைச்சு வரவண பாண்டியனு காட்டினாரு, திருஞான சம்பந்தருக்காக சிவலோகத்தை ஆச்சாபுரத்துக்கு வரவழைச்சு. அதனாலே தென்னாடு மிக சிறந்தது, தென்னாடு சிவருமானுக்கு மிக பிரியமானது, மிக பிரியமானது. வடநாட்டுலதான் அவர் இருக்கிறாரு, வடநாடு அவர் ஊர்னாலும் கூட தென்னாட்டுல அவருக்கு ரொம்ப பிரியம் விளங்குற. வடநாட்டுல கல்யாணம் பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தா வீட்டுக்கு போயிட்டாரு, தென்னாட்டுல வந்து கல்யாணம் பண்ணாரு, மாமனா வீட்லயே தங்கிக்கிட்டாரு, இதெல்லாம் விளங்குற. அதனால தென்னாடு மிக சிறப்புடையது, அதனால தென்னாடு உடைய சிவனே போற்று. மற்ற நாட்டுக்காரன் என்ன பண்றா? இறைவன் என்று பொதுவாக வணங்குகிறான், சிவன் என்று வணங்குவதில்லை. மற்ற நாட்டுக்காரன் கடவுள் இறைவன் இறை என்று சொல்லி வணங்குகிறார், சிவன் என்று வணங்குவதில்லை. மற்ற நாடு உள்ள மக்கள் பத்தர் பொதுவாக கடவுள் ஒருவர் என்று உண்டு கொண்பார். இவர இந்த சிவம் என்கின்ற சொல்லாலே அவர்களுக்கு வணங்க வாய்ப்பு இல்லை, தெரியும். ஆக மற்ற நாடுகளிலும் சிவாலயங்கள் இருந்திருக்கிறது, அந்த நாடுகளில் இருக்கிற சிவாலயங்கள் எல்லாம் மறைந்து போனது இருக்கு, இருக்கிறதும் இருக்கிறது, நிறைய மறைந்து. நம்ம நாட்டுல சிவாலயங்களை காப்பாத்திட்டு நம்ம நாட்டை சிவாலயத்தை அழிக்கிறதுக்கு சத்துருக்கள் வந்து அழிச்சு இருக்கிறான், அழிச்சாலும் கூட முழுவதும் அழிக்க முடியல. ஆகையினாலே இன்னும் எத்தனையோ சிவாலயங்களே சொல்ல வேண்டியதுல மறைந்து இருக்கிறது நம்ம நாட்டிலேயே. ஆகையினாலே இப்படி தென்னாடு என்பது சிவனுக்கு மிக பிரியமான நாடு, ஆகையினாலே தென்னாடுடைய சிவனை போற்றி அருளாளங்கள் அதிகமாக தோன்றிய நாடு இந்த நாடு. இது கர்ம பூமின்னு சொல்றது, கர்ம பூமி. கர்மம்னா சத்கர்மங்களை தவத்தை செய்து, கர்மம்னா தொழில், சிவ தொழிலை செய்து சிவனை சேருவதற்கான வாய்ப்பு, கர்மம்னா தொழில். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய நாடு தென்னாடு, அதனால தென்னாடுமே சிவனே போற்றுகிறார். மற்ற நாட்டுக்காக எப்படி கும்பிடுறான்? இறைவா என்று சிவனே என்று கும்பிட அவனுக்கு தெரியல, சிவனேன்னு சொல்ல அவளுக்கு தெரியல. அதனால இறைவன் என்று பொதுவாக கடவுளை வணங்குகிறார்கள், இங்க சிறப்பாக பொதுவாக வணங்குதல் வேறு, சிறப்பாக வணங்குதல் வேறு. அதனாலே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவன் என்று சொன்னால் எங்கும் நிறைந்திருப்போன் என்பது ஒரு குரு. இறைவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்போன், இறைவன் என்றால் தலைமையாக இருப்போன். ஏன குருளைக்கு அருளினை போற்றி, ஏன குருளைக்கு அருளை போற்றி. குருளைனா குட்டி, ஏனம்னா பன்றி, பன்றி குட்டிக்கு அருளிய கருணைக்கு வணக்கம். பன்றி குட்டிக்கு அருளியது, அது என்ன பன்றி குட்டிக்கே அப்படின்னு கேட்டா, ஒரு குடியானவனுக்கு குரு இருந்த துறை, மதுரைக்கு பக்கத்துல குரு இருந்த துறை, அந்த குரு இருந்த துறையிலே ஒரு வேளாளனுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளாம், ஒரு வருஷம் ஒரு வருஷம் வித்தியாசத்திலே 12 பிள்ளைகளும் பிறந்திருக்குது. அந்த 12 வயதுகளும் பிள்ளைகளும் அதனால அந்த பக்கத்து இருக்கிற காட்டுல விளையாண்டுருக்கான். அதுக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில பிரகஸ்வதி இருந்து தவம் பண்ணார், குரு இருந்ததுவரை. அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தாடியோட சடையோட முடியோட அப்படி இருந்திருப்பாரா முனிவர், அப்படி இருந்ததை பார்த்து இந்த பயக கல்லையும் மண்ணை வாரி இந்த சாமியார்களை போட்டான். இந்த 12 பிள்ளைகளும் கல்லை வாரி மண்ணை வாரி வீசிட்டான். அப்படி வீசின உடனே விழிச்சு பார்த்தாரு, விழிச்சு பார்த்தா மனுஷ பிள்ளைக இவனுக்கு வேளாளனுடைய பிள்ளைக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, வேளாளனுடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொண்டு இப்படி நம்ம மேல கல்லை வாரி எறிந்து தவத்தை கலைத்தபடியினால இவர்களுக்கு சாபத்தை போட வேணும் என்று, அதனால நம்ம மீது கல்லை எறிந்தபடியினாலே நீங்கள் உழவருடைய பிள்ளைகளாகினாலே
5: நீ உழுது சாப்பிடுற இனத்துல உழுது சாப்பிடுற இனத்துல பறக்க கடவீர்களாகணும் சாப்பிட்டு. உழுது சாப்பிடுறனா என்னன்னா பன்றி
3: பன்றி குட்டிகளாக பறக்க கடவுள் சாபத்து. சாபத்தை போட்ட உடனே அவருக்கு மனசு இருக்கலை, மறுபடியும் உங்களுக்கு ஜோப சுந்தர கடவுள் வந்து அருள் பண்ணுவாரு. பெரியவர்களுக்கு கோபம் ரொம்ப நேரம் இருக்காதுப்பா, கோபம் வராது, வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்காது. சிறியவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா விடவே மாட்டேன் ஆய் சொல்லி வச்சுக்கோ. சிறியவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பெரியவர்களுக்கு கோபம் வந்தால் கன நேரம் கூட அந்த கோபத்தை காப்பாத்தா உங்களுக்கு தெரியாதுன்னாரு திருவள்ளுவர். குணம் என்னும் குன்றேறி நின்ற வெகுளி கனவையும் காத்தல் அரிது என்பது திருக்குறள். அதனாலே அப்படி கோபம் மாறி போச்சு, உடனே உங்களுக்கு சோமசுந்தர கடவுள் வந்து அருள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கொஞ்ச நாளையிலே ஒரு பன்றியினுடைய வயிற்றுல அந்த 12 பிள்ளைகளும் பிறந்துச்சு. அது எப்படி பிறந்துச்சு என்னன்னு கேட்காதீங்க, அப்படியே பிறந்துச்சு. அப்படி பிறந்த பிறகு பாண்டியன் வேட்டைக்கு வந்தான். தாய் பன்றி தந்தை பன்றி ஆகி 2 பன்றிகளையும் பாண்டியன் கொண்டு விட்டான். கொன்ற பிறகு அந்த 12 குட்டிகளும் குட்டி போட்டு கொஞ்ச நாளையிலேயே வெயில்ல கடந்து வதங்கி கத்திக்கிட்டு இருந்துச்சு. தாய் இருந்தா தானே அது பால் குடி, வேற என்ன பண்ணும், ஒண்ணு பண்ண முடியாது, கத்தியது. அப்படி தாய் இல்லாமல் பால் இல்லாமல் கத்திய போது அப்போது ஒரு ஹெலிகாப்டர்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போயிருக்காங்க. ஒரு ஏசி ஹெலிகாப்டர் அப்படி போகும்போது ஆகாயத்தில் சுத்தி வரும்போது அந்த காட்டுகிட்ட வந்த உடனே அந்த பன்றி குட்டிகள் கத்துற சத்தம் கேட்டு, சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, நீ போய் அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் குடுடி அப்படின்னு சொல்லல, நீ இதுலயே ஹெலிகாப்டர்லயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே அவரே இறங்கி வந்துட்டார். அவரே இறங்கி வந்து பன்றி உருவமாக எடுத்து, இதெல்லாம் வேணும்னு ஒருத்தன் கதை எழுத முடியாது இல்ல, சுவாமியை பன்றி உருவம் ஆனாரு அப்படின்னு எழுத முடியாது இல்லப்பா. பன்றி உருவம் எடுத்து, தாய் பன்றி உருவம் எடுத்து அந்த 12 குட்டிகளும் முட்டி குடிக்கும்படியாக செய்தார். அப்படி பால் கொடுத்து அந்த குட்டிகளை காப்பாற்றி அதன் பிறகு அது பாண்டியனுக்கு அறிவித்து அந்த பால் குடித்த அப்படின்னால அவர்களுக்கு ஞானம் அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் வந்துடுச்சு, வராம இருக்குமா, வந்து விட்டது. வந்து விட்டபடியினால பாண்டியனுக்கு அறிவித்து இந்த மாதிரி பன்றி 12 குட்டிகளும் 12 பேர் பன்றி முகமுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உனக்கு மந்திரிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்கள், அவர்களை கூட்டிட்டு வந்து நீ மந்திரியாக வச்சுக்கொள்ளலாம். அந்த 12 பேரையும் ராஜாவுக்கு பாண்டியன் மந்திரியா கூட்டியாந்து மேலதாளத்தோட வரவழைச்சு மந்திரி ஆக்கி விட்டு மந்திரி பதவியை கொடுத்தான். அதன் பிறகு கொஞ்ச நாளையில முன்ன இருந்த மந்திரி பழைய மந்திரி இருக்கிற பழைய மந்திரி வீட்டுல இருந்த பெண்களை எல்லாம் அந்த புது மந்திரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு திருவிழையாடு. இத வந்து மாணிக்க வாசகரே அதை சொல்லி பின்னாடி சொல்றாரு. சென்னை பத்து
5: வேவத்திரிபுரம் செற்றவில்லி
3: அப்பர் சுவாமிகிட்டே சொல்லிட்டாரு. கைலைமால் வரை கைலாயத்துக்கா வர
5: வண்டுலாங்குழல் மலைமகள் வடக இலை வண்டுலாங்குழல் மலைமகளுடன் வடக இலை அண்டர் நாயகர் விற்றிருக்கும்.
3: நிறைய பூ அணிஞ்சிருக்காளா பார்வதி, அதுல தேன் இருக்குமா, அதுல அப்புறம் வண்டு முக்கியம்.
5: அந்த வண்டுலாங்குழல் மலைமகளுடன் பார்வதியோடு எங்க அப்பா எழுந்தருள் இருப்பாரு கைலாயத்துல. அந்த காட்சியை பாக்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். மூர்த்தியா கிடந்துகிட்ட கீழே
3: நடக்க முடியாம கீழே மயக்கமா கிடக்குறவர் அப்படி சொல்றாருமா.
5: வண்டுலாங்குழல் மலைமகளுடன் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கும். அப்பரிசு அவரடியின் கண்டு கும்பிடும் விருப்புடன் காதலின் அடைந்தேன். கண்டு கும்பிடும் விருப்புடன் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்பிது முனியே என கூற
3: அப்படின்னு சொன்னாரா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த ஐயர்,
5: நல்ல கைலை மால் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுடப்பான்மை ஓர் அடைவதற்கு எளிதோ அயில்கொள் முத்தலை அமரரும் அணுகுவதற்கு அரிதார் வெயில் கொள் வெஞ்சுர தென் செய்தீர் வந்தனவள். இவ்வளவும் பயங்கரமான வெப்பம் உள்ள இந்த காட்டிலே கைலாயத்தை பாவுக்கிறேன்னு வந்திருக்கு ஐயா, விவரம் தெரியாம இவ்வளவு தூரம் வரலாமா ஐயா அப்படின்னு. அப்புறம் அவரு நான் பார்க்காம போக மாட்டேன்னாரு, பார்க்காம நான் போக மாட்டேன்னாரு அப்படி சொன்ன உறுதியை கேட்டு அப்புறம் திருவையாற்றில் உனக்கு அந்த காட்சியை தர இந்த குளத்துல மொழி திருவையாற்றில போய் எடுத்துருன்னு சொன்னார். இப்படி கைலா, அதனால கைலாயம் மனிதர்களாலே அடைவது சாமம். கைலாயாத்திரைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அது கைலாயம் என்று பார்த்தோம். அப்படித்தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது மிக பெருமை பொருந்தியது. அதனால மானக்கைலை, மானம்னா பெருமை, மானக்கைலை மலையாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றின்னு அப்பர் சுவாமி அப்பத்தான் படிப்பார். வெற்றாய் வில்லாய் நின்றாய் போற்றி மிளாமையாளன்மை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி அரங்கம் நால்வேதானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி என்று பாடுகிறார் அப்பர் சுவாமி. மானக்கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. அதனாலே அடியனுக்கு அருள் செய்ய வேண்டும் அம்மான் போற்றி. அம்மான் என்று சொன்னால் மாமனுக்கு சொல்ற பேர். அம்மான்னா அம்மா, அம்மா கூட பிறந்தவன் அம்மான், புரியுதா? அம்மான்னு சொல்றோம்ல தாயாரே, தாயாரோட பிறந்தவன் என்ன சொல்றது, மாமான்னு சொல்றோம்ல, மாமாவுக்கு அம்மான்னு தான் இலக்கணங்கள். அம்மான் அம்மானே ஆகமசீலருக்கு அருளும் பிம்மார சுந்தரர் சொல்றார். அன்புடைய மாமனும் மாமியும் நீங்கிறார் அப்பர் சுவாமி. சிவருமான மாமான்னு ஊப்பிடுறாரு அப்பர் சுவாமி. அதனாலே அருள் செய்ய வேண்டும் அம்மான் போற்றி வணக்கம். இருள் கெட அருளும் இறைவா, இருள் கெட அருளும் இறைவா போற்றி. இருள் என்பது உயிர்களோடு கூட கலந்திருக்கிற ஒரு அறியா, உயிரோடு கலந்திருக்கிற அறியாமை. இப்ப நமக்கு அறிவு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில சமயங்கள்ல அறிவு இல்லாமையும் போதுல, அறிவு இல்லாம போச்சு, நினைவு இல்லாம போச்சு அப்படி சொல்றமா இல்லையா? அதுவரையில் அந்த அந்த நேரத்தில் என்னமா இருக்கிற அறிவுடையவராக இருக்கிறான். அதனாலே அறியாமை என்பது உயிரினுக்கு இயல்பாக உள்ள ஒரு குணம். எதை அறியாமை என்பது என்றால் கடவுளை அறியாம. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தையும் பத்தியையும் புத்தியையும் நமக்கு சிவருமான் தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: 9, 10, 11, 12 மணி ஆகப்போ அப்படியே எல்லாம் காட்டு. 12 அந்த நேரத்தில் அந்த சத்திரத்தில் ஒரு கரும் பாம்பு, அதெல்லாம் ஒளி ஒளியில் காட்டலாம், அப்படி வந்து உள்ளே அப்படி நுழைஞ்சது சத்திரத்தில். அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து எத்தனையோ பேர் படுத்துருக்குறாங்க ஆங்கில பெண்கள்லாம், அத்தனை பேரையும் விட்டு விட்டு இதில் இப்படி வந்து இந்த பெண்ணையும் கடிக்கல, அதில் ஆண்பளையோட படிச்சிருந்த இந்த தாய் மாமனை கடிச்சிருக்கு. அதுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், இவ்வளவு பொறுமையாக இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை கட்டி கரிஜனே என்னமோ சுருக்குன்னு இருக்குன்னு சொன்னான். சொன்ன உடனே விளக்கும் இல்லை ஒண்ணும் இல்லை. அப்ப எல்லாம் ஒண்ணு டாக்டர் எல்லாம் கிடையாது. அதனால என்னன்னா அங்க இருக்கவங்க ரெண்டு பேரும் மந்த திருந்துச்சாங்க. சரியா போடுங்க, சரியா போடுங்க சொல்லுங்க. சரியா போடுங்கன்னா அந்த விஷம் என்ன பண்ணுமா, ஏழு தரம் அப்படி தலையில இருந்து கீழே இறங்குமா. அந்த பாம்பு விஷம் முக்கால் அல்லது ஒண்ணு இரவு இருட்டு ஒரு சிக்குமிக்கல்ல வச்சு ஏத்திக்கிட்டு விளக்கு ஏத்திக்கிட்டு இந்த பொண்ணு அழுகுறா. எந்த விதத்தோட வீட்டுக்கு போக முடியும், ஏன்னா வரும்போது அப்பா அம்மா கிட்ட சொல்லல. அப்ப இந்த விமையில வந்த இப்படி பொறுமையினால வைத்த கருணை, ஆமா இவன் பொறுமையால் வைத்த கருணையினால் அவ கல்யாணம் பண்ணிக்கிறான். நீங்க காவன்னா தானே இல்லலாம் போடக்கூடாது, அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு மக்கு பயனூற்றாண்டுன்னு பேரு. காவன்னா தானா இல்லலாம் இல்ல கருணையினால அப்படி வந்தவங்க இப்படி போனா என்ன ஆகுறது, அழுகுறான். அழுகும்போது அங்க இருக்கவங்கெல்லாம் என்னமா பண்றது என்ன பண்றது, அப்படியே ஒரு துணியை போட்டு நீலாம் மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டா அந்த பொண்ணு அழுகுது. இதுக்கு என்ன செய்ய முடியும், தீர்வு காண முடியும், இறந்தும் போயிட்டான். அழுது சொல்லி அப்படி அழுகாதான் அப்படி அது மாதிரி சொன்னோடனே அழுதுகிட்டே இருக்கு. மணி 12 முன்ன ஒன்னாச்சா, 1, 2, 3, 4, 4:50 ஞான சம்பந்தர் தாம் தங்குமிடத்திலிருந்து சரியாக நல்லா 3:30 இருந்து தன்னுடைய காலை பணிகள்லாம் அனுஷ்டானம்லாம் முடிச்சுக்கிட்டு 4:50 ஆன உடனே ஏன்னா சரியா 5:00 அந்த இது உஷா உஷா காலம் இப்படி இருக்காலம். ஆமா 5 தான் செய்யணும். திருப்பள்ளி அடிச்சேன்னா சரியா 5 செய்யணும். திருப்பணந்தாள்ல நாங்கெல்லாம் இருந்த போது யாராவது வேலைக்காரன் வந்து கேட்டான்னா சரியா 5 அந்த ஓதுவாரி சுத்திட்டு வச்சுருவாங்க. சரியா 5 நீங்க 4:59 வைக்க மாட்டாங்க, 5:01 வைக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு எப்படா வருது பாட்டு வைக்கிற நேரத்துக்கு வாங்கினாங்க. நாங்கெல்லாம் பாட்டு வைக்கிற நேரம்னா சீக்கிரம் சரியா அப்படிலாம் இருந்தது திருப்பணந்தாள் அப்படி இருந்தது. ஆனா சரியா அந்த 4:50 நடந்த 5 போனா தீபாவளி தினமாகவும் பார்க்கலான்ட்டு 4:50 ஆச்சு. அரியவரிசு கூட அப்படி பிறப்பிட்ட எல்லாம் ஒளியும் ஒளியும் தான் நேரா அந்த தான் இருந்த இடத்துல இருந்து கோவிலுக்கு போகணும்னு அப்படி கோவிலுக்கு இப்படி புறப்பட்டு இப்படி இப்படி வர்றாரு. இப்படி வந்து அப்படி அந்த கோவிலுக்கு இப்படி திரும்புறதுக்கு உரிய நேரத்துல இப்படி வந்தவன்னு ஒரு ஒலி ஒண்ணு கேட்டுது. என்ன ஒலி, அவலமான ஒலி. இது போயிட்டீங்களே நான் என்ன பண்ணுவேன், மாமா என்ன பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லி கேட்டுதான் அவரு கேட்டாங்க. இவருக்கு அந்த சரியா 5 கோயிலுக்கு போகிறவருக்கு இவர் 4:55 ஆயிட்டுது. ஏன்னா கோயிலுக்கு போக வந்தவர் இந்த ஒலி கேட்டது. ஒலி கேட்ட உடனே அவ்வளவு பெரியவர் இறைவனையே பற்றுக்கோடாக கொண்டிருப்பவர் நாயன்மார் ஒருவராக பின்னே சிறப்பிக்கப்பட இருக்கிறவர் அவருக்கு அந்த கோயில் போற நேரத்துல இந்த அழுகை ஒலி தான் இருக்கிறது. அப்போ கோவிலுக்கு செல்லுவதை விட இந்த என்னமோ அழுகுதே என்பது அந்த அது பெண் குரலா இருக்குன்னு பார்த்து சமுதாய தொண்டுன்னு சமுதாய தொண்டுல எங்க ஐயா செஞ்சது. நீங்க போர்டு போட்டுக்கிட்டு செய்வீங்க சமுதாய தொண்டுன்னு அவர் போர்டு போடாம செஞ்சது. இந்த கால் அந்த கோவிலுக்கு போகாம எங்க அழுக ஒளியோ அந்த அழுக ஒளியில வந்தது. ஏன்னா அது எங்கன்னு தெரியாது, ராத்திரி நேரம் 4:50 தானே தெரியும் இருட்டு. அதனால அந்த ஒளி கேட்டு கேட்டு கேட்டு அதன் வாயிலாக வந்தா இந்த சத்திரம் சத்திரம் ஊர் அந்த எல்லாரும் நல்லா அழுதுகிட்டு கூட அந்த பொண்ணு எடுத்துட்டு அந்த பையனை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் வந்தார், வந்த உடனே பார்த்தார், விஷயம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் என்னன்னு தெரியணும், என்னமா என்ன நடந்த பாருங்க. அது ரொம்ப ரெண்டே சொல்ல சொன்னார், போந்ததுவும் புகுந்ததுவும் அருமையா போச்சு. ஏன்னா இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு, இது அப்ப வீட்டுல இருந்து தாய் வீட்டுல இருந்து வந்திருக்கணும். அங்கிருந்து எங்கிருந்து எப்பொழுது போந்தது, போந்ததுன்னா வந்ததுன்னு அர்த்தம். புகுந்ததுவும் அல்ல, போந்ததுங்கிறது அங்கிருந்து எப்பொழுது வந்தது என்பது, புகுந்ததுங்கிறது இங்க என்ன நடந்ததுங்கிறது, ரெண்டையும் அருமையான தமிழ். போந்ததுவும் தாங்கள் எங்கிருந்து வந்தோம், என்ன வந்தோம், எதற்காக வந்தோங்கிறது. புகுந்தது நடந்து போன செய்தி. போந்ததுவும் புகுந்ததுவும் புகழலுற்றாள் சொல்றாள் என்ன. அந்த பாட்டெல்லாம் அப்படியே கோடான கோடி பொறும். வளம் கோடில் சூழ் வைப்பூர்கோன் தாமன் எந்த வைப்பூர்னு ஒரு ஊர், அதுல இருக்கிறது தாமன்னு பேரு. எங்க அப்பா பேரு தாமன். அந்த பாப்பா சொல்றான், எந்த இங்க அப்படியே போர்வை போட்டு பருத்தி கிடக்குறான். தனக்கு இவளுக்கு என்ன உறவுங்கிறத சொல்ற போறவ என்ன அருமையான பாடுறீங்களா. மருகன் இவன், மருகன் யாரு, எங்க அப்பாவுக்கு மருமகன். மருகன் இவன் பழம்போலில் சூழ் வைப்பூர்கோன் தாமன் எந்தை மருகன் இவன் மற்ற அவர்க்கு, அவருக்குங்கிறது என்ன, எங்க அப்பாவுக்கு. மற்றவர்க்கு என்னவா, மகளிர் எத்தனை பேரு? மகளிர் நல்ல எழுவர், ஏழு பேர். இளம்பிடியார் ஓரழுவர், ஏழு பேர். அதுல இவரில் மூத்தாள், இந்த ஏழு பேர்ல எங்க மூத்தாக்கா, இவனுக்கென்று உரை செய்து. யாருக்கு? மாப்பிள்ள முதன் பொண்ணு உனக்கு தான் என்று உரை செய்து. ஆனால் என்னாச்சு? ஏதிலானுக்கு நான் லண்டன் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. லண்டன் அதுல இருக்குமா, துபாயில் இருக்குமா? இருக்காது. நான் படிச்சவன், பாட்டை கெடுக்கணும். அதுக்காக ஏன்னா இப்ப வெளியே ஏதி அதனால முன்னுறவா பின்னுறவான்னு என்னால கேட்காம எங்களுக்கு உறவே கிடையாது. ஆனா அவனுக்கு கொடுத்தோம். ஏதிலானுக்கு எதனால கொடுத்தாங்க? என்னது? உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பெண்ணும். அதனால அந்த காலத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரனுக்கு தான் பொருள் செலவு ஆகுமே தவிர பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஆகாது. சார் என்ன, உங்க நல்லாதான் பேசினீங்க, எங்க கழுவி போச்சு அப்படின்னு. ஏன் இன்னைக்கு அறுக்கிற அருவே அது மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி தரணும். ஏன் எனக்கு வந்து ஸ்கூட்டர் எல்லாம் சாதாரணமெல்லாம் கூடாது. சரி, இப்ப என்னது சொன்ன? எழுவர் உளம்பெருக தனம் பெற்று கொடுத்தது. அதனால பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தான் புள்ள வீட்டுக்காரன் பொருள் கொடுக்கறது தவிர மாப்பிள்ளைக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது தலைகீழ வந்த 20th century பாடம். இப்ப அண்மையில ஒரே ஒரு கல்யாணம், ஊர் சொல்ல மாட்டேன். எல்லாம் செஞ்சுட்டாங்க, எனக்கு இவ்வளவு வாங்கி கூட அவ்வளவு வாங்கி கொடுன்னு எல்லாம் இவ்வளவு போன் எல்லாம் சொல்லி பில் போட்டான். அத்தனையும் கொடுத்துட்டார், செஞ்சுட்டார். ஒரு ஸ்கூட்டர் வேணும், அது எனக்கு என்ன என்னமோ ஒரு உயர்ந்த ஸ்கூட்டர், 60,000-70,000 rupees மேல இருக்கிற ஸ்கூட்டர் அல்லவா, அந்த மாதிரி வேணும். ஆமா வேணும்னு இருக்கேன். இவரு பாவம், இதுக்கே 3 lakh செலவு. சத்தியம் இது நடந்தது. அந்த மாமா இது மாதிரி பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு, நிறைய செலவாயிட்டது, ஒரு 2 months போட்டும் நான் வாங்கி தரேன். அவங்க அம்மா சொல்றாளாம், அப்படியான 2 months கழிச்சு நம்ம குடும்பம் வச்சுக்கலாம். பொதுவா நம்ம வீட்டு உழைப்பு நம்ம வீட்டு பணம் அடுத்தவங்க இருக்கலாம் நல்லது. அடுத்தவர் உழைப்போ அடுத்தவர் பணம் வர மாட்டே கூடாது. அதுதான் மாப்போசி வைக்கலாம். அப்பதான் மாப்போசி வைக்கிறது யோகியது. மாப்போசின்னு என்ன? அது வரைக்கும் மீச சொல்றான். சொல்றானா என்ன கல்யாணம் பண்ணிட்டு 3 months நிறைய பில் கிடைச்சில பத்திரிகை அடிக்கிறது முதல் கொண்டு இவன் பத்திரிகை அவன் எடுத்துட்டு போறான், தாண்டி விடாங்க. அப்ப அப்படி கிடையாது. அதான் உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பின்னும். அதனால எங்க 6 அக்காளுக்கும் ஒவ்வொரு மாப்பிள்ளையும் அவங்க என்ன, அப்ப 20,000 அப்ப எல்லாம் 20,000 பெருசு, இப்ப 100,000 எல்லாம் பெருசு, கோடியா போய் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து 100,000 பெருசு அந்த காலத்துல. அதான் திருப்பனந்தாள் மடத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முதல் மார்க் எடுத்தா அவனுக்கு 1,000 rupees படிச்சுன்னு அடைந்து போன எஜமான சுவாமி வச்சிருந்தாங்க. இப்ப 1,000 நல்ல காசுன்றும். அன்னைக்கு 1,000 வாங்கிட்டீங்கன்னா அது வைக்கிற காலத்துல 30-31 வைக்கிற காலத்துக்குன்னா ஒரு சின்ன வீடு சாப்பாட்டுக்கு நிலம் வாங்கிவிடலாம் 1,000 rupees. அப்ப வச்சாங்க, இன்னைக்கு முடியுமா? 1,000 rupees மூஞ்சில் இடறான்ட்டு. அன்னைக்கு இருந்த ஒரு சின்ன வீடு தனக்கு வேண்டிய ஒரு 2-3 ஏக்கர் குறைய 3 ஏக்கர் வாங்கியிருக்கணும். ஏன்னா ஒரு புலவனும் அப்படி படிச்சான்னா அவன் ஒரு குடிசையோட ஒரு சாப்பாட்டுக்கு இருக்குன்னு வச்சாங்க. இன்னைக்கு அந்த 1,000 மதிப்பு இல்லை, அதுக்கு என்ன பண்றது? அதனால் அப்படியாக வந்து கொடுத்தாங்க. அதுல இப்படி 6 பேர் வந்து நிறைய எங்க அக்காளுக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பின்னும் அப்படி கொடுத்து கொடுத்து யார் தவிர ஓர் ஒருவராக எனை ஒழியந்தான். பாருங்க, முத பாப்பா கல்யாணம் சொன்னார், இப்ப இவ 7th பாப்பா, நடுப்புற எத்தனை பாப்பா? 5 பாப்பா. இந்த 5 பாப்பா கல்யாணத்தை எத்தனை சொல்ல சொல்ற ஓர் ஒருவர் ஆக எனை ஒழிய ஈந்தான். 6 சொல்ல 5 கல்யாணம் சொன்ன மாதிரி ஒரு கவிதை உலகத்துல எங்க இருக்குதுப்பா? எங்கள் பெரியபுராணம் தவிர 6 சொல்லில் 5 கல்யாணம் வேற எங்க இருக்கு? இருந்தா நல்ல சாவகாசம் கொடுத்து 1 ஆண்டு வரைக்கும் சாவகாசம் கொடுப்போம். கொடுத்தான். சரி, இப்ப நான் 7th பொண்ணாகிய நான் தளர்ந்தழியும் இவனுக்கா, எங்க 6 அக்கா கல்யாணம் ஆகி கூட எங்க அப்பா அம்மா சொன்ன சொல்ல நம்பிக்கிட்டே இருந்தார் இந்த பையன். யார் இந்த மா இந்த மாதிரி இப்ப இருக்கிறாரே, இறந்து கிடக்கிறாரே இவர் தான். நான் பார்த்தேன், இந்த அம்மா அப்பா இந்த மாதிரி 6 அக்காவையும் கொடுக்காம வஞ்சனை பண்ணி இந்த தாய்மாமன் இருக்காங்களே, நம்ம தாய்மாமன் தானே நான் சொல்லிட்டு தகவு செய்து நான் இந்த எங்க தாய்மாமனை பார்த்து எனக்கா மனசு படிதான் போய் தகவு செய் காதல் செய்து அல்ல மக்கு பெயரோளா. ஆமா, காவன்னா தானா இல்லைன்னா கொண்டு வந்துடாதீங்க. காதல் செய்தல தகவு செய்து தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இறக்கப்பட்டு ஆறக்காலுக்கும் கொடுக்க இவங்க போய் எல்லாம் பரிமாறினாங்களே தவிர, சி இவங்க மூஞ்சிலே பிடிக்கலாம் போய் கல்யாணம் பண்ணிடணும். எப்ப ஒரு அக்காலு கிடந்ததோ என்னைக்கு பண்ணணும், ஒரு அக்காலு வச்சேன் அடுத்த அக்கா கல்யாணம் என்ன, அதே தேதியில அதே நேரத்துல அவன் ஏ கே சின்னராஜன் வளைச்சிருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும், கே பி சுந்தராம்பாளை கூப்பிட்டு இவர் மூணு நாள் கல்யாணம் வச்சிருந்தா அவன் வந்து ஒரு வாரம் கல்யாணம் வச்சு அப்படி இல்ல செஞ்சிருக்கணும். அவன் ஒரு மைக்கு வச்சா இவன் நாலு மைக்கு அவன் காதல விட வச்சு அப்படி செஞ்சிருப்பான். வேற ஒருத்தனா இருந்தா தளர்ந்தழியும் இவனுக்கா தகவு செய்து, இந்த தகவுங்கிற சொல்லு என் காதல் செய்து, அது மூணு எழுத்து தான், காமன்னா தானா இல்லைன்னா, தானா காணா ஊனாவும் மூணு எழுத்து தான். ஆயினும் தகவு செய்து என்கின்ற பொழுது அந்த பெண்ணின் ஏற்றம், நம்முடைய சமுதாயத்தின் ஏற்றம் எங்கே இருக்கிறது, காதல் செய்து என்பது எங்க இருக்குது, பொத்துன்னு விழுந்துருக்குன்னு மக்கு பெயரா சொல்லுன்னா சொல்லல, தகவு செய்து. பின்ன எப்படி வந்தீங்க, வந்தது எங்க அப்பா அம்மாவும் தெரியாது, அங்கு அவரை மறைத்து எங்க அப்பா அம்மாவும் தெரியாம இவனுடனே சார்ந்து போந்தேன். நான் இவங்க எங்க தாய் மாமன் அழைச்சிட்டு வந்தேன், நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் அழைச்சிட்டு வந்தேன். வந்த இடத்துல மற்றவனும் வாளரவு தீண்ட மாண்டான், அது 12 மணியோட ஒரு பாம்பு வந்து கடிச்சு என்ன கடிக்கப்படாதுங்களா, என்ன கடிச்சா நல்லதாச்சே, என்ன கடிச்சிருக்கலாம் இவங்களை கடிச்சத விட, அப்படி இல்லாம தீண்ட மாண்டான். ராத்திரி 12 மணிக்கு கடிச்சிட்டு அதுல இருந்து மாரிகாடலில் கலங்க விட்டார் போல நின்றேன். கப்பல்ல போறவன் நல்ல நடுக்கடல் வந்த உடனே திடீர்னு கப்பலானது பிச்சுக்கிட்டு போட்டுதுன்னா என்ன பண்றது, அப்புறம் அது நடுக்கடல்ல அவ்வளவுதான், நாலு தரம் ஆமா அஞ்சாந்தரம் போகுது, கலங்க விட்டார் போல நின்றேன். இந்த சமயத்துலதான் தாங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, என்னம்மான்னு கேக்குறீங்க, அதனால இதான் நடந்தது சொன்ன. பார்த்தார் பெருமான் இப்ப பாருங்க, உஷா காலத்துக்கு வழிபாட்டுக்கு வந்தவர் இவர் புறப்பட்டு வந்தது, ஆனா இங்க என்ன, இந்த பொண்ணுக்கு வேண்டிய விசாரிச்சு இது கேள்விப்பட்டவொன்னு என்ன பண்ற, இங்க இருந்திருக்காரு. அப்போ தாம் செய்கின்ற வழிபாட்டை விட இந்த அழுகை குரல் அவளை இருத்திருக்கு. இது சமுதாய தொண்டல்ல வட என்ன போடா போட்டுட்டு செஞ்சாரு, எங்க ஞான சம்பந்த போற போகல செஞ்ச, நீ எதே உன்னை செஞ்சுட்டு ஆடுவிய. எனவே இங்க இப்ப மணி என்ன, இது வந்தது 4:50, இதெல்லாம் சொல்லி முடிக்க 5:30 5:30 இருக்கும், 5:30 இருக்கும், 5:30 மணி அளவுல புறப்படுது. அங்கிருந்தபடியே அங்கிருந்தபடியே எங்க அந்த பாப்பா அம்மா கேட்ட அந்த இருந்தபடியே அங்கிருந்தபடியே பெருமானை நோக்கி பாடினாராம். கோயிலுக்குள்ள பாண்டுகள் இப்ப இந்த பாட்டு எங்க பாடினதுன்னு கேட்டோம்னா, இடங்குறி விளக்குன்னு சொன்னா திருமர்களில் பாடியதுன்னா நாங்க அதை சுழிச்சு விடுவோம். ஏன் மக்கள் திருமரில் திருமரில் எங்க பாடினார், எங்க இந்த மாதிரி மற்றவர்கள் எல்லாம் யாத்திரைகள் தங்குகிற இடத்திலே அந்த பையன் இறந்து கிடப்ப அந்த பெண்ணை கேட்ட பொழுது அவளும் அந்த துயரை சொல்ல அப்பொழுது அந்த இடத்திலிருந்து பாடியது. இங்க இருக்கவங்கள சில பேர் தெரியும், அந்த அதாவது ERC உண்டு, இடங்குறி விளக்குன்னு ஒண்ணு உண்டு, அது யாருக்கு சொன்னது, யார் எப்படி சொன்னது, அதனுடைய பொருள் என்னன்னு விளக்கி இருக்கிறோம். ஏன் அது இருந்தா நீங்க படிச்சாதான் விளக்கலாம், இப்ப அதை எடுத்துக்கிட்டான். ஏன் படிக்காம எழுதணுமே, படிச்சுதான் அதுல வேணாங்கிறமேப்பா, படிச்சுதான் அதுல வேணாங்க, ஏன் அது இருந்தா என்ன போட்டுது, இல்ல இந்த கல்வியை கெடுத்து விட்டணும், கெடுத்து விட்டணும், வீணா கல்லூரியோ ஹைஸ்கூலோ பெரிய என்ன பிரயோஜனம், குப்பை அப்படி இருக்கட்டும் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே சொன்ன உடனே அங்கிருந்தே பாடினாராம், என்ன பாடினார், அருமையான பாட்டு, இதை மூர்த்திகள் பாடினா நல்லா இருக்கும். தடையாயனுமால் சரணீயனுமால், அது என்ன பண்ணோம் எங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன பண்ணல பாடுவீங்களோ தெரியாது, தருமபுரம் சாமிநாதனா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், இறக்க உணர்வோடு பாடணும், அந்த உணர்வு மாறி பாடினா அது என்ன ராகமா இருந்தாலும் கொண்டு குப்பையில் போடணும். ஏன் இங்க அப்படி சோகத்துல பாடுற, சடையாயனுமாப்பா இப்படி ஒரு அநாத பெண்ணா போய் இங்க வந்து சடைய உடையவனே அப்படின்னு பாடுறாளேப்பா சொல்றாளேப்பா, நீ சடைய உடையவன் அல்லவா, ஏன் சடைய சொன்னாங்க, சடையில் தான் வந்தவங்களை எல்லாம் காப்பாத்துற இடம் உன் சடைதான், ஏன் மாமனாருக்கும் மருமகனுக்கும் தகராறு. யாருக்கு? தக்கனுக்கும் சந்திரனுக்கும் தகராறுல தேஞ்சே வந்துகிட்டு இருந்தான். வந்த உடனே ஐயோ மனை போயிட்டுனா சரி எடுத்து வச்சுக்கிட்டாரு. கங்கை உலகத்தையே பாஞ்சு அக்கெடுக்க வந்தது அதையும் தாங்கன்னு. யாரெல்லாம் எதையும் பெருமானை போற்றி அவர் தலையில பூ போட்டாங்க அதையும் தாங்கும், எதையும் தாங்கும் இதயம். அப்போ நீ அனாதைகளை எல்லாம் காப்பாற்றுகின்ற பெருமானுடைய நல்லவா, அது போல இந்த பொண்ணு அனாதைதானப்பா. தடையாயனுமால் எனுமால்னா என்று சொல்லுகிறதே என்று அர்த்தம். சரணியனுமால் நீதான் எனக்கு சரணாகதி, எனக்கு வேற இடம் இல்லைன்னு சொல்லுதேப்பா. விடையாயனுமால் விடையாயனுமால் ஏன் விடைய சொன்னார்? பெருமான் வருகின்ற விடை என்ன விடை? ஆமா, திருவண்ணாமலை காலையோ காங்கேயம் காலையோ அல்ல, அறக்கடவுளே அவனை தாங்குகிறது. நீ அறக்கடவுளே மேலேயே இருக்கிறியப்பா, இது அறமா அந்த பொண்ணு செஞ்சுட்டு வந்திருக்காள். வெறுவா விழுமால் அடுத்த வரி. இது எப்பொழுது பாடியதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ அஞ்சரைக்கு மேலேன்னு சொல்றேன். விடிய காலம் சத்தியம் அது, அதுக்கு மேல ஒண்ணும் போல. அஞ்சரையிலிருந்து ஆறுக்குள்ள. ஐயா என்ன என்னமோ பெரிய நீங்க பாட்டுக்கு உருட்டுறீங்க, எப்ப நடந்த கதை? நீ போய் கடிகாரம் பார்க்க மாதிரி சொல்லிடுற. ஆ, நான் கடிகாரம் பார்த்தேன். எந்த கடிகாரம்? இந்த கடிகாரம். மடையார் குவளை மலரும் மருகள். இந்த மலைகள்ல இருக்கிற அந்த குவளை பூலாம் மொட்டா இருந்தது, அது தானா அப்படி மலருதான். எனவே குவளை மலர் விரிகின்ற காலம் விடியற் காலம். என்ன எனக்கு மட்டும் தெரியுமா? மடையார் குவளை மலரும் மருகள். அதுல வேற அருமை. இந்த இதுவரைக்கும் மூடி இருந்த அந்த குவளை கூட கொஞ்சம் கண்திறந்து பாக்குதுப்பா. நீ இவளை கண்திறந்து பார்க்க கூடாதாப்பா. மூடி இருந்த அந்த மொட்டு கூட இப்ப விரிந்து பார்க்கணும். நீ இவளுடைய துன்பத்தை பார்க்க கூடாதா? என்னோட பொருள் இதெல்லாம் விரிந்து இதுவரைக்கும் மொட்டா இருந்தது, இப்ப மலர்ந்தது. மலர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க? நல்ல சிவபூஜை ஆற்றுகின்றவர்கள் வாங்கி இவங்க ஓடி ஓடி அங்கங்க எங்கெங்க வந்து கோயில அந்த செடி இருக்கோ பூச்செடி, அதுல நாளை பிடிச்சு கொடுக்குறாங்க. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. அதனால இது வரைக்கும் அது மலராது இருந்து இப்ப மலர்ந்த உடனே இது மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பறிச்சுட்டு வந்து போய் பெருமானுக்கு இடுவாங்க. அதனால நீ செய்யக்கூடாதா? மடையார் குவளை மலரும் மருகள். இன்னொரு பொருள், இந்த இந்த குவளையெல்லாம் இது வரைக்கும் அர்ச்சனை பண்றவங்க அடிச்சிட்டு பண்ணுவாங்க. நல்ல பூக்கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஏய் இத பறிடா அப்படி படிச்சு என்ன பண்ணுங்க? மாலை தொடுத்து அழிக்கலா. அது மாலை தொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பெண்களுக்கு தன் கூந்தலுக்கு ஏய் பாடுறா குவளை பூ அப்படியா அந்த பொண்ணு வச்சுக்கிட்டு போது பாத்தியா கம கம கம்மா வாசனை அடிக்கிறப்பா. எனவே இப்படியெல்லாம் அந்த மடையார் குவளை மலர்கின்ற பொழுது இந்த ஒரு பெண்ணு மட்டும் அழுகுறாளேப்பா. உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவி. இவ வருத்தத்தையும் கூடாதான் ரொம்ப அருமையான பாடம். இதை அப்படியே பாடியவுடன் தான் அந்த அப்படியே அந்த இறந்து கிடந்த அந்த பையன் தானே அந்த விஷம் நீங்க பெற்று அப்படியே இருக்கவே என்ன பண்ணா, இது வரைக்கும் அப்படியே மூடிட்டு தூங்குறமே திறக்கிற மாதிரி அப்படி திறந்து பார்த்தான். என்ன இங்க என்ன அப்படின்னா, என்னென்ன இறந்ததோ போனதோ தெரியல. திருவள்ளுவர், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. கொட்டணும் என்றான், கொட்டணும். திருக்குறள் படிப்படாத யோகிதை 1300 உறுப்புள்ளாமே உறுப்புள்ளாமே. ஆனா உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு. அது அதான் அந்த பையனு சொல்லணும். அது வெளிதான் விழிச்ச உடனே எல்லாருக்கும். அப்பவும் இந்த கொண்டு போய் மாமா அப்படின்னு கட்டிக்கல. ஏன்? திருமணம். திருமணம் ஆகாத காலத்தில் நமக்கு உடையவர் அல்லாத ஆடவரை கையினால் தீண்டுவதும் தப்பு என்று கருதியது தமிழகம். அதான் பண்பாடு. அந்த பண்பாடு தெரிய வேணாம. கூத்தடிக்கிறது வேற உலகம், அது நமக்கு உரிய பண்பாடு. இதெல்லாம் தெரிய வேணாமாப்பா? கொட்டி வச்சிருக்காரு மனுஷன். எவனாலும் சொன்னான்னு என்ன பெரிய பிரான பஜனை பாடிட்டு இருக்கா? அரைஞ்சு எழுத்துக்கலாம், 32 தட்டி விடலாம். ஏலா படிக்காத முண்டா என்ன பண்ண தெரியும்? பஜனை பாடுத உட்கார்ற இதெல்லாம் சொல்லுதுன பண்பாட்டை கொட்டி வச்சிருக்க. ஆதலால் இப்படி அருமையான பதியம் பாடி எழுந்தான். எழுந்தவுடன் ஞானசபதி என்ன பண்ணார்? மணி இப்ப 6, பொழுது விடிஞ்சிருக்குது. பாடினோன்னு ஆறு ஆறு பத்துன்னு வச்சுங்களேன், இந்த பத்து பாட்டும் பாடியிருக்கேன். எழுந்து வச்சேன்,

0: ஏழு மணிக்கு இல்லமா குளிக்கிற பிச்சைப்பா அங்க இருந்து போனார். செம்மனார் கோயில் ஆளும் வந்தார். இங்க வாங்க கொஞ்சம் நாதஸ்வரத்தை வாசிங்க. நடக்கட்டும், கெட்டி மேளம் கெட்டி மேளம். கல்யாணம்
1: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சைவத்தின் நேர்ச்சமயம் வேறில்லை. அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ. நான் மறைக்கும் பொருள்வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும்ரச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணையே. ஆலவனத்த மலன் நடம் கண்டு வந்த காரைக்காலம் மதன்னே. பாலருந்தி உமை முலையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை. சூளையினை சிவனருளால் துடைத்தானே தடுத்தாண்டான் தோழன் தன்னை. மாலை மணிவாசகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே. சிற்றம்பரம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவம். அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இப்பொழுது திருவிளையாடல் புராணத்திலே நம்முடைய சமய குரவர்களாக விளங்குகின்ற நால்வருடைய சிறப்புகளை பற்றி அவர்களுடைய துதி பற்றி விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சமயம் சைவ சமயம். நம்முடைய கடவுள் சிவபெருமான். நம்முடைய குருமார்கள் நால்வர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர். நமக்கு நூல்கள் வேத சிவாகமங்கள், திருமுறைகளும், சாஸ்திர நூல்களும், புராணங்களும். நம்முடைய பிரதானமான ஆலயம் சிதம்பரம். நம்முடைய நெறிகள் சரியை கிரியை யோகம் ஞானம். நாம் அடைய வேண்டிய லட்சியம் சிவபெருமானுடைய திருவடியாகிய வீடு வீடு. நம்முடைய சின்னங்கள் திருநீறு, உருத்திராட்சம், பஞ்சாட்சரம். அதனாலே இந்த உயர்ந்த பொருள்கள் எல்லாம் நம்முடைய நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. மற்ற நாடுகளிலே பிறந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. பூலோகத்திலே நம்முடைய தென்னாடு மிகவும் உயர்ந்த நன்னாடு. இதிலே பிறப்பதற்கும் இங்கே வசிப்பதற்கும் அநேக ஜென்மங்களிலே புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட புண்ணியத்தினாலே நாம் சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்திடணும் என்கிறார் திருநாவுக்கரசு நாயனார். இது ஒரு ஆச்சரியமா கிடைச்சிருக்குது. எதிர்பாராத விதமாக பல கோடி ஜென்மங்கள்ல செய்த புண்ணியம் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. ஆகையினாலே இதை நழுவ விட்டுவிடக்கூடாது. எண்ணிலி பாவிகள் எம்முறை

அத்தனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்கிறார் திருமூலர். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணன் அருகண்டு அருசையா இருக்கும். எண்ணிலே பாவிகள் எம்மறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே அப்படிங்கிறார் திருமூலர். இப்படி அருமையான தெய்வம் இந்த சுவாமியை வழிபாடு செய்வதற்கு லட்சக்கணக்கா பணம் வேணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமா கிடைக்கக்கூடிய தண்ணீரும் இந்த பூக்களும் இந்த ரெண்டு பொருளும் போதும். இதை சிவபெருமானுடைய திருவடியில் இட்டு நல்ல மரங்களை சாத்தினால் அவன் வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் கொடுக்கின்றான். இப்படிப்பட்ட அருமையான தெய்வத்தை வணங்க தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு நடிகிறானே என்று சொல்லி அவர் வருத்தப்படுறார். அதான் எண்ணிலி பாவிகள் எம்மறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார். இது போல ஒரு சமயம் கிடைக்காது, இது போல ஒரு தெய்வம் கிடைக்காது, இந்த நூல்களைப் போல ஒரு நூல்கள் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஆகையினாலே கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இதை விட்டுவிடக்கூடாது. அதை விடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடைபெறுகின்றன. இந்த நிகழ்ச்சி எல்லாம் இறைவனுடைய திருவருளாலே நடந்து வந்திருக்கிறது, நம்முடைய இஷ்டத்துக்கு நடப்பதில்லை. இறைவனுடைய திருவருள் கூட்டி வைக்க அவனருளாலே அவன்தான் வணங்கி என்று சொல்லுமா போலே அவன் வந்து பேச வைக்கிறான், அவன் வந்து கேட்க வைக்கிறான். ஆகையினால அப்படிப்பட்ட உயர்ந்த புண்ணிய செயலில் நாம் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்ல போற பகுதி நால்வருடைய துதி. நால்வர் அவதாரம் பல்லவர்கள் இல்லையானால் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் குருவினுடைய அனுகிரகம் இல்லையானால் அவர் உய்வு பெற முடியாது. ஒருத்தர் நல்ல வெயில் அவர் கடல் தண்ணீரை அள்ளி அள்ளி குடிக்கிறான், தாகம், தாகத்துக்கு கடல் தண்ணீரை குடிச்சா தாகம் நீங்குமா? நீங்க சுத்தமான தண்ணீர் நல்ல தண்ணீரை கொஞ்சம் குடிச்சா தாகம் நீங்கும். கொஞ்சம் தண்ணி குடிச்சாலும் அப்படி நல்ல தண்ணீர் குடிச்சா தாகம் குறை. கடல் தண்ணீரை அள்ளி அள்ளி குடிச்சா தாகம் அடங்க, தண்ணி குடிச்ச மாதிரி இருக்க தாகம் அதிகமாயிரு. சில வீட்டுல சாப்பிட்டா பசி அடங்காது, இன்னும் பசி அதிகமாயிரு, ஏண்டா சாப்பிட்டோம்னு. அது போல எத்தனா நூல்களை படித்தாலும் ஞானாச்சரியனுடைய அனுக்கிரகம் இல்லையானால் குருவினுடைய அருளை பெறவில்லையானால் அவன் தெளிவு பெற முடியாது, அவன் உண்மையை உணர முடியாது என்கிறார் திருக்கடிச்சுக்குடியார் ஆசிரியர். சாஸ்திரத்தை ஓதினருக்கு சத்குருவின் தன் வசனம் மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்துருமோ, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தனிந்துருமோ தென்னீர்மையாயினரை செப்பு. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தனிந்துருமோ தென்னீர்மையாயினரை செப்பு என்கிறது அந்த நூல். ஆகினாலே குரு இல்லையானால் அந்த ஆன்மா அனாதை, குரு இல்லாத ஆன்மா அனாதை. ஒரு ஆன்மாவை சிவமாக மாற்றுகின்ற வரைக்கும் குருநாதர் தான் பொறுப்படுத்துகிறார். ஒரு ஆன்மாவை சாதாரணமா இருக்கிற ஜீவனை சிவமாக மாற்றுகின்ற பொறுப்பு யாருக்குன்னா குருநாதர் தான். குருதான் அந்த ஆன்மாவை பரிசோதனை பண்ணி அதனுடைய பக்குவத்துக்கு ஏற்றவாறு உபதேசங்களை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் பெற வைக்கிறார் குருநாதர். ஆகையினால குருவினுடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்கும். நம்முடைய சைவ சமயத்துக்கு குருவாயிருப்பவர்கள் நால்வர். இப்ப நமக்கு யாராவது உபதேசம் பண்றாங்க அப்படின்னா
அந்த நால்வர் அவங்களுக்குள்ள வந்து உபதேசம் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு எனக்கு குருநாதன் தேவகோட்டை தத்துருஷ தேசிகர், அவர் தான் எனக்கு பஞ்சாட்சர மந்திர உபதேசம் பண்ணினார். அவர் செய்கிறார் என்றால் அவருக்குள்ள நால்வர் புகுந்து அந்த உபதேசத்தை பண்றாங்க. ஆகையினாலே நம்முடைய சமயத்துக்கு குரு யாருன்னா நால்வர் தான். இவங்களுக்கு நிகராவர்கள் கிடையாது. நால்வரும் சிவபெருமானுடைய அம்சங்கள், சிவபெருமானுடைய அம்சம். சிவன்தான் நால்வராக வந்திருக்கிறார். அந்த நால்வரும் தான் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வழியை காட்டியவர்கள், வீடு பேர் அடைவதற்கு வழியை காட்டியவர்கள். மற்ற சமயவாதிகள்லாம் குழப்பி விட்டுவான், அவனுக்கு இந்த உலகத்திலையும் வாழ தெரியாது, அந்த உலகத்திலையும் வாழ தெரியாது. அதுதான் திருஞான சம்பந்தர் சொன்னார், இருதலை போகமும் பற்றும் விட்டார். இருதலை போகம், இருதலை போகமா இங்கேயும் வாழ தெரியல, உச்சிக்கு போறேன்னு சொல்லி அங்கேயும் போக தெரியாம திண்டாரா என்று ஞான சம்பந்தர் எடுத்து சொல்றார். ஆகையினால நமக்கு அருள் நெறியை காட்டியவர்கள் ஞான சம்பந்தர், கிரியை நெறியை காட்டியவர் அப்பர் சுவாமிகள், சரியா மார்க்கத்தை காட்டியவர். அவர் சரியா மார்க்கத்தை காட்டியிருந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோக மார்க்கத்தை காட்டியவர். மாணிக்க வாசகர் ஞான மார்க்கத்தை காட்டியவர். சரியே என்று சொன்னால் உடம்பாலே இறைவனுக்கு தொண்டு செய்வது, கிரியை என்றால் உடம்பாலும் உள்ளத்தாலும் தொண்டு செய்வது சிவனுக்கு, சிவபெருமானுக்கு ஆராதனை செய்வது. யோகம் என்றால் அகத்தால் மட்டும் வழிபாடு செய்வது. அது எப்பன்னா அது தானே வரணும் அந்த யோகம். சரியை முற்றி கிரியை வரணும், கிரியை முற்றி யோகம் வரணும். நாமளா யோகத்துல போய் உட்காரக்கூடாது. நான் யோகம் பண்றேன் யோகம் பண்றேன்னு சொல்லி கண்ணை மூடி உட்கார்ந்தா மனசு எங்கேயோ போகும். அதனால யோகம் தானே வரணும். உறங்கினோன்கை வெறும்பாக்கு எனவே. ஒருத்தர் வெத்தலை பாக்கு போட்டு போட்டு படக்க கையிலே வெத்தலை பாக்கு வெட்டி வச்சிருப்பார். அவர் பேசிட்டே இருக்கிறாரு, நல்ல தூக்கம். தூக்கத்துல என்ன அவன் கையில வச்சிருக்கிற பாக்கு வெட்டி தானே விழு நழுவும். அது போல ஒருவருக்கு சிவயோகம் கூடிவிட்டால் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் தானே நழுவிப்போம். தானே விடணும், நாமளா விடக்கூடாது. அதுதான் யோகம். அந்த யோகத்துக்கு மேல ஞானம், அந்த யோகம் முக்கிய பிறகு ஞானம் உண்டாகும். அப்படி நான்கு நெறிகள் இதுக்கு மார்க்கம் என்று, நெறி என்றாலும் மார்க்கம் என்றாலும் வழி என்றாலும் ஒன்றுதான். ஒரு ஊரை அடையணும்னா ஒரு வழியில போகணும். வழிய விட்டு மாறி போனோம்னா ஊருக்கு உச்சியா இருக்காது. அதனால உச்சியாகிய ஊருக்கு போகணும்னா இந்த நாலு நெறியில ஏதோ ஒரு நெறிய பின்பற்றவர்கள். அப்படி அந்த நெறிய காட்டியவர்கள் நம்முடைய நால்வர்கள். விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கு, அரும்பு மலர் காய் கனிகோல் அன்றோ பராபரம். அரும்பு, அப்புறம் மலர், காய், அப்புறம் கனி. அரும்புதான் சரியை, மலர் கிரியை, யோகம் காய், ஞானம் கனி. விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்போ பராபரம். அந்த கிரியா மார்க்கத்தை காட்டிய திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே அவதாரம் பண்ணினவர். அவர் கந்தலோகத்தில் இருந்தவர். கந்தலோகத்தில் அங்க முருகப்பெருமானுடைய சாரூகம் பெற்ற பரம ஞானி. அவர் முருகப்பெருமானுக்கு நிகரானவர் அப்படி சொல்லலாம். முருகன் தான் திருஞான சம்பந்தரா வந்தார்.
அந்த முருகப்பெருமான் அவதாரமா இருக்கிற ஞான சம்பந்தர் முருகப்பெருமானுக்கு அம்பான் பால் ஊட்டினாங்க. மானுட வர்க்கத்துல பிறந்த திருஞான சம்பந்தருக்கு அம்பாள் பால் ஊட்டினாங்க. முருகனுக்கு அம்பாள் வந்து வேல் கொடுத்தாங்க. ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாங்க. அந்த வேலினாலே அசுரர் கிளையை வென்றார் முருகப்பெருமான். ஞான சம்பந்தர் விபூதியினாலே அந்த கூட்டத்தை வென்றார், சமணர் கூட்டத்தை வென்றார். முருகப்பெருமானுக்கும் ஞான சம்பந்தருக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர் இவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, அப்பாவை போலவே பிள்ளைன்னார். அப்பா யாரு? நமக்கு எல்லாம் அப்பா அம்மா யாரு? சிவபெருமான். நல்ல சொல்லுங்க. சிவபெருமான் ஒரு புலவர் சொன்னாரு, சிவபெருமானை பார்த்து கேட்டார், சுவாமி முருகப்பெருமான் உங்களுக்கு பிள்ளை தானே? ஆமான்னார். நாங்களும் உங்களுக்கு பிள்ளை தானே? ஆமான்னார். மறுக்க முடியுமா? நம்மளும் ஒரு பிள்ளைதான். உலகத்துக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருப்பவர் சிவ மாதாவே பார்வதி தேவி பிதாவோ சங்கர. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அம்மையே அப்பா ஒப்பிலாம். அப்பன் நீ, அம்மை நீ. தாயும் நீயே, தந்தை நீயே. அவர் தான் அப்பா அம்மா. இப்ப நாங்க உங்களுக்கு பிள்ளைகள் தானே? ஆமான்னா சிவபெருமான். அப்படின்னா உங்ககிட்ட பொதுவில் தானே சுவாமி ஆடுற, உங்ககிட்ட ஒரு பாரபட்சம் இருக்குதுன்னு. என்னப்பா பாரபட்சம் அப்படிங்கிறது? ஆமா, ஒரு பிள்ளைய மட்டும் நீ நீ கொஞ்சி அந்த அம்மாட்ட கொடுக்குற, அந்த அம்மா கொஞ்சி உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அப்படி மாத்தி மாத்தி கொஞ்சுறீங்க, விளையாடுறீங்க, இப்ப எங்களை எல்லாம் தெருவில் விடுறீங்களே அப்படிங்கிறார் முருகன். முருகன் வந்து இவர் கொஞ்சி அந்த அம்மாவிட்ட கொடுக்குறா, அந்த அம்மா கொஞ்சி இவர்த்த கொடுக்குறாங்க. இந்த சின்ன பிள்ளை முருகனை எல்லாரும் கொஞ்சிருங்க, ஆனா நாங்களும் உங்களுக்கு பிள்ளைகள் தான், எங்களை இப்படி தெருவில் விடுறீங்களே, இது என்ன நியாயம் அப்படி கேக்குறாங்க. முத்தாடி மடித்தளத்தோர் இளஞ்சேயே

0: அப்படின்னு அந்த புலவர் பாடுறார். அதனால அவருக்கு எல்லாமே பிள்ளைகள் தான், நாம தான் அவருக்கு பிள்ளைகள். அதுல விசேடமான புத்தர்கள் என்று அதுல ஞான சம்பந்தர் விசேட புத்தர், ஞான சம்பந்த பெருமான் அவர்களை எடுத்து ஆட்கொண்டால் நம்மளை தேதித்து ஆட்கொள்கிறார். தேதித்து ஆட்கொள்ளல் என்றால் நம்மளெல்லாம் கொஞ்சம் நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தவாறு தன்னை உணர்த்தாமல் உலகத்திலே கொஞ்சம் வாழ வச்சு அப்புறம் தன்னுடைய திருவருளிலே வாழ வைக்கிறார். இவர் தேதித்து வளர்த்தல், கொஞ்சம் பக்குவம் உள்ள ஆன்மாக்களை எடுத்து வளர்க்கிறார். ஆக எல்லா உயிர்களுக்கும் அவர்தான் தாயும் தந்தையுமாக இருக்கும். திருஞான சம்பந்தர் பிள்ளை நெறி, சிவபெருமானுக்கு பிள்ளை என்று சொல்வது குழந்தை. திருநாவுக்கரசர் வந்து தாச மார்க்கம், தாச மார்க்கம் என்றால் அடிமை, ஆண்டான் அடிமை. நம்ம சுந்தரர் அவர் நண்பர், சகமார்க்கம் என்று சொல்வது. சகமார்க்கம்னா தோழமை. ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழமும். மாணிக்க வாசகர் நாயக நாயகி பாவம், அப்புறம் குரு சிஷ்ய பாவம் அப்படி ஆட்கொண்டார். நாயக நாயகி பாவம் என்றால் தலைவன் தலைவி, காதலன் காதலி, காதலன் காதலி. இப்ப ரொம்ப ரகசியமா சுவாரஸ்யமா யார்கிட்ட பேசுவாங்க, காதலிகள். ஒரு காதலன் ரொம்ப பிரியமா பேசுற மொழி எதுன்னா காதலி பேசுற மொழி தான். காதலி பேசுறதா ரொம்ப சுவாரஸ்யமா கேட்பான் காதலன். இப்ப மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட பேசினதெல்லாம் அந்த காதலன் காதலி ரெண்டு பேரும் சுவாரஸ்யமா பேசிக்கிட்டா எப்படியோ அப்படி, அதுதான் திருவாசகம். அவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமா பேசிட்டு நல்ல காதலும் நல்ல காதலி, நல்ல அன்பாக காதலி, அவங்க பேசிட்ட அந்த வார்த்தைகள் தான் திருவாசகம். சிவமும் தானுமாய் பேசிக்கொண்டது திருவாசகம், சிவமும் சாமுமாய் பேசிக்கொண்டது. அதுல வெளியில அந்த இதே கிடையாது, பேச்சே கிடையாது, உலகத்தை பத்தியா பேச்சே கிடையாது. தன்னை மறந்து பேசியது, தன்னை பத்தியும் பேச்சு கிடையாது. இப்ப மற்ற தேவாரங்கள்ல அவங்கவுங்க பேரு, திருவாசகத்துல அது இருக்க, திருவாசகத்துல மாணிக்க வாசகன் பாடினதுன்னு வராது. ஒரு இடத்துல கூட தான் பேர் சொல்ல, தன்னுடைய ஊரை சொல்ல, திருவாத ஊர்னு சொல்ற, நான் ஊர்னு அப்படி சொல்ல. ஆகையினாலே தன்னை மறந்து சிவத்தோடு பேசியது திருவாசகம். இப்படி நால்வரும் நான்கு மார்க்கங்கள், தாச மார்க்கம், தற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். அது திருஞான சம்பந்த தற்புத்திர மார்க்கம். தற்புத்திர மார்க்கம்னா பிள்ளை, அப்படி பால் கொடுத்தா பிள்ளை ஆயிட்டா. இந்த பிள்ளை எப்படின்னா அப்பா மாதிரியே பிள்ளைனார். அப்பனுக்கு பிள்ளை தப்பாதுன்னு ஒரு பழமொழி, அப்பனுக்கு பிள்ளை தப்பாது அப்படின்னா தகப்பனாருடைய அந்த தொழில் திறமைகள் எல்லாம் பிள்ளைக்கு வரும். அந்த மாதிரி சிவபெருமான் என்ன செய்தார், மீனக்கொடியோனாகிய மன்மதனை எரிச்சார், வேக வைத்தார். மீனக்கொடியோன்னா மன்மதன், மன்மதனுக்கு மீன் கொடி, தென்றல் தான் தேர், கிளிகள் வாகனம், கிளிகள் தான் அந்த தேர்வு குதிரை. அதற்கு மேல ரதி தேவி கூட இருப்பா. இப்படியான ஒரு சிறப்பு, கரும்பு வில்லு, அரும்பு பானம், அந்த பஞ்ச பானங்கள் அவன் வச்சிருப்பான். தேவர்கள் என்ன பண்ணினாங்க, சிவபெருமானையும் அம்பாளையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி மன்மதனை ஏவினாங்க. சிவபெருமான் சொல்லியிருந்தார், பார்வதியை கல்யாணம் பண்ணின பிறகு வந்து நம் மூலமாக ஒரு புத்திரன் தோன்றுவான். அவன் வந்து உங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்குவான். சூரபன்மன் என்கின்ற அசுரன் மூலமாக வருகின்ற துன்பத்தை நம்முடைய புத்திரன் வந்து தீர்ப்பான் என்று சொல்லியிருந்தார். சொல்லிட்டு சிவபெருமான் யோகத்தில் இருந்தார். அம்பாள் பர்வதகிரி இமயமலை சாரல அவங்க தவம் பண்றாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் தவம் பண்ணிட்டு இருந்தா எப்படி குழந்தை உண்டாகும்னு சொல்லி தேவர்கள் என்ன பண்ணாங்க, மன்மதனை ஏவன அவங்க திருமணம் செய்து கொள்வார்கள் என்று எண்ணினாங்க. மன்மதன் மறுத்துட்டான். வீட்டுங்க மரத்திலே கூறு பார்க்கறதா, எனக்கு இந்த பதவியை கொடுத்ததே சிவபெருமான் தான், அவர் மேலே நான் பானத்தை விட்டா என்ன ஆகும், என்னால முடியாது சாமி, கோரியா நான் சாபம் கொடுக்கணுமான்னா பிரம்மா, உன்னிடத்திலே சாபம் பெற்று மாண்டுவதற்கு பதிலாக சிவனிடத்திலே சாபத்தை தொடுத்து நான் மாண்டு போகிறேன்னு போனான். அங்க சாபம் விடலைன்னா நான் இங்க சாபம் விட்டுருவேன். சாபம்னா புரியுதா, சாபம்னா பி இந்த அம்பு, சாபம்னா சபிக்கிறது. சிவபெருமான் மேல உங்களுடைய சாபத்தை விடலைன்னா நான் இங்க சாபம் விட்டுருவேன். சரி அதுக்கு இது பரவாயில்லன்னு மன்மதன் சிவபெருமான்கிட்ட போய், அவரையும் யோகத்தில் இருக்கிறார், அவர் மீது உறங்கிக் கொண்டிருக்கிற புலியை எழுப்புவது போல, உறங்கிக் கொண்டிருக்கிற புலியை ஒரு மான் குட்டி எழுப்புவது போல, புலி எங்க மான் போனான் பக்கத்துல, பக்கத்துல ரதி, ரதி தேவர்கள் செய்த சதி, இது என்னுடைய விதி, இனி சிவபெருமானே நமக்கு கதி, நீ அவரை நன்றாக துதி என்று சொல்லி அந்த பரமவதியினுடைய யோகத்தை கலைப்பதற்காக பானத்தை தொடுத்தான். சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்தார். அவ அப்படியே சாம்பலாயிட்டான், பொடியாகிட்டார். இப்ப மீறக்கூடியவனாகிய மன்மதனை எரிச்சார் சாம்பலர். அதன் பிறகு மன்மதனுடைய மனைவி வந்து வேண்டினாள், சாமியை வேண்டினாள். என்ன வேண்டினாள், பெருமானே தேவரி என்னுடைய நாயகனை எழுப்பி தரணும்னு சொல்லி அழுது புலம்பினாள். அப்ப சிவபெருமான் சொன்னார், நாம் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எழுப்பி தரேன்னார். இதுல இருந்து என்ன புரிகிறது, எல்லாருக்கும் மன்மதன் இருந்தால்தான் கல்யாணம் நடக்கும், மன்மதன் இருந்தே பல பேருக்கு ஆக மாட்டேங்குது. மன்மதன் தான் கல்யாணத்தை கூட்டி வைக்கிறவன், ஆனால் சிவபெருமான் மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணார். அப்படிதான் என்ன, சிவபெருமான் காமத்தை கடந்தவர், அதனாலே காமாரி, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சிவபெருமான் மன்மதனுடைய பானம் வேலை செய்யுமா, நிச்சயமா. ஆகினாலே நம்ம திருநீலகண்ட நாயனார் அவருடைய பக்தரே அவ்வளவு பெரிய கெட்டிக்காரா இருந்தாருன்னா சிவபெருமான் போகுமா மன்மதனுடைய பானம். ஆகவே கல்யாணம் முடிச்சுட்டு எடுத்து தரேன்னார். மன்மதன் பொடியான பிறகு அப்புறம் பார்வதியை கல்யாணம் பண்றார். திருமணம் நிகழ்ந்த பிறகு எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். கடைசியா ரவி போய் கும்பிட்டார், சுவாமியே என்னுடைய கணவனார் எடுத்துட்டார், மன்மதா வா அப்படின்னார். அவன் எழுந்து வந்துட்டான். உனக்கு மட்டும் உருவத்தோடு இருப்பான், மற்ற எல்லாருக்கும் அருவத்தோடு இருப்பான், கண்ணுக்கு தெரியாம என்று சொல்லி வணக்கம் போல உன்னுடைய ஆட்சியை செலுத்துக என்று சிவபெருமான் வரம் கொடுத்தார். இப்ப மீனக்கூடியவனா இருக்கிற மன்மதனை எரித்து அவனுடைய மனைவி வேண்ட திரும்ப அவனை காப்பாற்றி அருள் பண்ணார். இது சிவபெருமான் செய்த வேலை, சிவபெருமான் செய்த ஒரு திருவிளையாடு. அதே போல அவருடைய பிள்ளையா இருக்கிற ஞான சம்பந்தர் மீறக்கூடியவனாயிருக்கிற பாண்டிய மன்னரை வேக வைத்து காட்சலாரை வேக வைத்து அதன் பிறகு மங்கையரசி வேண்ட அந்த மீனக்கொடியவனை பாண்டியனை நாயன்மாராக உயர்த்தினார், வாழ வைத்தார். அப்பாவை போலவே பிள்ளையும் அப்படினார். கடியவள் கடுக்கை வேணி கடியவள் கடுக்கை வேணி சாதை போல் கடியவள் கடுக்கைனா கொன்றை மாலை சூடியிருக்கிற
1: பெருமான் பாடுகின்றார். இங்கே சிவனே முருகன், முருகனே சிவன். இதை நம்ம முதலே பார்த்தோம்.

பிரியபாடு சரண சிவகாமி இரண குலகாரி தரு முருகநாம பெருமாள் காடு என்று சொல்லும்படியாக இயல் புலியூர் வாழ்பொற் பெருமாளே என்று புலியூரிலே ஆனந்த நடராஜனாக எந்த எம்பெருமான் அமர்ந்திருக்கின்றானோ, அமர்ந்திருக்கவில்லை நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்றானோ, அப்பேற்பட்ட கனக சபையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடுவார். எப்போகும் பொழுது அவசர அவசரமா பார்க்கிறோம். அங்கே சிதம்பரம் ஆனந்தமான க்ஷேத்திரம்,

எப்பேற்பட்ட ஜனம், காண வேண்டாமோ, காண வேண்டாவோ, சிவனை காண வேண்டாவோ, இரு கண்ணிருக்கும் போதே வேண்டும்.

இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயிர் கோபுரம் யாரு தில்லை கோபுரத்தை பார்க்க வேண்டுமா? எத்தனை அடியவர்கள் பாடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது, எப்பேற்பட்ட க்ஷேத்திரம். கனக சபை இல்லையா, எத்தனை மகாராஜாக்கள், எத்த ஆதிசங்கரர் முதல் கொண்டு எத்தனை பேர் இங்கே வழிபட்டு இருக்கிறார்கள். மிக அருமையான க்ஷேத்திரம். தயவு செய்து போனால் அவசரப்படாமல் பாருங்கள், அதான் முக்கியமான விஷயம். அங்கே நடராஜ பெருமானை இப்பொழுது அருகிலே இருந்து பார்க்க முடியும், பக்கத்துல போய் பகவானே அந்த பஞ்சாட்சர படிக்கு கீழே இருந்து பார்க்க முடியும். மிக அழகான இந்த ஆங்கிலத்துல சப்பி சீக்ஸ் அப்படி குண்டு குண்டாக இருக்கக்கூடிய அவருடைய கண்ணை கதுப்பு என்ன, அம்பிகை அவதான் நிஜமாவே ஒரு பரிபூர்ணமான ஒரு யவ்வன யுவதி, இப்பதான் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாள்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குமோ, அந்த புது மணப்பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், அந்த கம்பீரம், ஒரு பெருமிதம். அதுவும் யாரு, உலகத்துக்கே நாயகனாக இருக்கப்பட்ட அவனை மனம் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த. ஆனா கொஞ்சம் தலை கீழே தாழ்ந்திருக்க, அவனுடைய கீழே அவனுடைய பாதத்தை பார்ப்பதை போலவே குஞ்சித பாதமாக எடுத்த பொற்பாதமாக இருக்கின்றான். எத்தனை அடியவர்கள், எத்தனை அடியவர்கள் இங்கே குறித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வண்ணீரும் இனித்தவுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த விரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இந்த பாடல் தெரியாதவர்கள் யார் இருக்க முடியும், குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும். இப்ப பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். திருநாவுக்கரசர் போனாரா அவர் பாடுகின்ற அரங்க, வந்தியா எப்படி இருக்கிறேன்னு கேட்கிற மாதிரி இறைவன் தன் திருக்குறிப்பே என்று சொல்லும்படியாக அவர் அமர்ந்து கொண்டு அந்த ஆடிக்கொண்டிருக்கின்றான். எம்பெருமான் பார்க்க ஆயிரம் கண் வேணும் நிஜமாவே. இதெல்லாம் மனித எத்தனத்திலே நடக்கக்கூடியதில்லை. அந்த எம்பெருமானை பார்க்க, அவன் அருகிலே இடப்புறத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய சிவகாமி அம்மையை பார்க்க, அது ரத்ன அங்கியும் ரத்ன அபயஹஸ்தமுமாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமானை செஞ்சடை வீசி ஆடக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்க காண கண் கோடி வேண்டும் நிஜமாகவே. காண கண் கோடி வேண்டும், காபாலி என்பவனை காண கண் கோடி வேண்டும். மதுரமணியை ஏற்பாடுவாராம், நம்ம பாடுறதில்ல, மதுரமணியை ஏற்பாடுனா கேட்கணும். அப்படி பாடும் பொழுது மாணிக்கம் வைரம் என்று சொல்லும்படியாக இழைத்த ஆபரணங்களோடு இருக்கிறானே அவனை பார்க்கணும். அதே மாதிரி இந்த சாயங்காலம் மற்ற சமயங்களிலெல்லாம் அந்த ஸ்பட்டிக லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி, அன்னாபிஷேகத்திலிருந்து எல்லாம் அபிஷேகம் பண்ணி செய்யக்கூடிய பூஜை இருக்கிறது. அடையப்பா என்ன அற்புதமான க்ஷேத்திரம் அது, எத்தனை திருவிளையாடல்கள் நடந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம். தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தது மட்டும் கிடையாது, அந்த தில்லைவாள் அந்தனர்களாகவே இருந்து தானே அவர்களாக இருக்கின்றானே முதல் அவர்தானே. எம்பெருமானுடைய 63 நாயன்மார்கள் என்று சொல்லும் பொழுது முதன் முதலாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் தில்லைவாள் அந்தனர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த தில்லை 3000 அவர்கள்தான், அவர்கள்தான் இருக்கிறார்கள். முதல்ல எடுத்தவுடனே அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களாலே பூஜை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக எம்பெருமான் பதஞ்சலி பாம்பும் புலியுமை பாடுபட்டு தேடி பார்க்க முடியாதது பாடுவார்களே, பாம்பும் புலியும் பதஞ்சலி வியாக்ரவாதர்கள் ரெண்டு பேராலையும் தேடி தேடி பார்க்க முடியாத க்ஷேத்திரமா? அது மட்டுமில்லை, இது ஏன் வந்தார்கள், அங்கே ஆனந்த நடனத்தை நினைத்து நினைத்து ஆனந்த பரவசனாகி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தானா மகாவிஷ்ணு தன்னுடைய சயனத்திலே, ஆதிசேஷ சயனத்திலே இறைவனை நினைத்த மாத்திரத்திலேயே ஆனந்தத்திலே அவருடைய உடல் பருத்து கனம் அதிகமானதாம். ஆதிசேஷன் நடுங்கினார், என்ன கனம் அதிகமாகிறதே, என்னாலே தாங்க முடியவில்லையே என்று கேட்ட பொழுது காரணம் சொல்லுகிறார், வேறொன்றும் கிடையாது, சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நினைத்தேன் என்னுடைய எடை கூடியதுன்னு. இப்ப அவருக்கே எடை கூடணும்னா யோசித்து பாருங்கள், நமக்கு எடை கூடுவத அங்கே போய் நின்று இருக்கும் பொழுது நம்முடைய எடை குறையும். ஏன் இவ்வளவு காலம் பண்ணின பாவம் அகங்காரம் எல்லாம் நம்ம மேல மூட்டை கட்டி வைத்திருக்கிறதே அந்த எடை குறையும். அவருக்கு எடை கூடியது, நமக்கெல்லாம் எடை குறையணும், அந்த பாவ மூட்டை குறையணும்னு சொன்னா தூக்கிய திருவடி துணையன வந்தேன் நம்பி வந்தேன் என்று சிவபெருமானை சிதம்பரத்துல போய் பார்க்கணும், பார்த்தே ஆகணும், பார்க்க முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம். அது மட்டுமில்ல, பஞ்சபூத ஸ்தலத்திலே ஆகாச க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. அப்படி எம்பெருமான் அங்கே பார்த்தாராம், சிதம்பர நாதனை பார்த்து சேவித்து கொண்டு, அப்படி மாயூரம் என்று சொல்லக்கூடிய மாயூரநாதரையும் சேவித்துக் கொண்டு செல்லுகின்றாராம். மாயூரநாதரை சேவிக்கிறார். அங்கிருந்து செல்லும் பொழுது மண்ணியாறு என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலே சாயந்தரம் ஆனது, சூரியனானவன் இப்பொழுது கடலுக்கு சென்று முழுகப் போகிறான், இரவு வரப்போகிறது, இப்படி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னார்.
இந்த அதான் முதல்லயே பார்த்தமே, கச்சியப்பருக்கு கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு எதை பார்த்தாலும் சிவனுடைய நினப்பு இருக்கும். நமக்கு சிவனை பார்த்தாலுமே அவன் நினப்பு வரமாட்டேங்கிறது, அவருக்கு யார நினைச்சாலும் சிவன் நினைப்பு வருகிறது. இங்கே இரவாக எப்படி இருக்கிறது, இந்த இரவிலே சிவந்த வானம், அங்கே நட்சத்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, சிறிய பிறை அங்கே இருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்தவுடன் அவர் பாடுகிறார் கச்சியப்பர், மிக்க தாருக வனத்தினை ஒத்தது விசும்பில் தொக்க பேர் இருள். அப்படி சந்தியா காலத்துல சிவந்த நிறத்தோடு இருள் கவிந்து கொண்டு வருகிறதாம், அந்த தாருகா வனம் போலே இருக்கின்றது இந்த இருள், வரக்கூடிய ஆகாசத்துல வரக்கூடிய இருள். மாதர் ஒத்தன உடு தோற்றம், இறைவனை பார்த்து விச்சாரணமூர்த்தியாக வந்த அந்த எம்பெருமானை பார்த்து மயங்கி நின்றார்களே தாருகாவனத்து ரிஷி பத்திரிவார்கள், அதை போல மயங்கி நின்றதை போலவே அங்கே உடுன்னு சொன்னா தாராகணங்கள், அதான் நட்சத்திர கூட்டங்கள், நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. செக்கர் ஈசனை ஒத்தது, செக்கர் ஈசனை ஒத்தது, அந்த சிவந்த வானம் இருக்கிறதே அது எம்பெருமானை ஒத்து, எம்பெருமானை ஒத்து இருக்கிறது. ஒன் போனகம் செறிந்த கை கபாலம் அது ஒத்தது, கதிர் இளம் பிறகே என்று சொல்ல முடியாத இளம் பிறை இருக்கிறதே அது பிரம்ம கபாலத்தை எப்படி ஏந்தி இருக்கிறானோ சிவபெருமான் அந்த பிரம்ம கபாலம் போலவே இருந்தது இளம்பிறை என்று சொல்லுகின்றார். அங்கே திருச்சேங்கலூர் என்று சொல்லும்படியாக ஒரு சின்ன நகரத்தை தேவதச்சனானவன் அமைத்துக் கொடுத்தானாம், இங்கே தங்க வேண்டும் என்று விரும்பினார் முருகப்பெருமான். அதுக்கு குமாரபுரம் என்று சொல்லும்படியாக சே என்று சொன்னால் பிள்ளைன்னு அர்த்தம், சேங்கலூர்னா முருகப்பெருமானா குமாரபுரம் என்பது தமிழிலே. இது சேங்கலூர் என்று இப்ப எல்லா பேரையும் கெடுக்கிறோமே, எல்லார் பேரையும் கெடுக்கிறோம், இறைவனுடைய பெயரையும் சேர்ந்தே கொடுப்போம், இவருடைய பெயரையும் கெடுக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய கஷேத்திரங்களினுடைய பெயரையும் கெடுக்கிறோம், சேங்கலூர்னு சொல்லுகிறோம். அது குமாரபுரம் சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய மண்ணியாற்றங்கரையிலே எம்பெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் அமைத்து அங்கே தங்குகிறாராம் முருகப்பெருமான், தங்கி இருக்கின்றார். தங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு சின்ன கதை ஏன் சொல்லுகிறான்னு யோசித்து பாருங்கள். எல்லாரும் அங்கே தங்குகிறார்கள். அப்போ சீர்காழியிலே இருக்கப்பட்ட ஒரு வன தேவதை இந்திரனை வந்து சந்திக்கிறது, இந்திரனை வந்து சந்திக்கிறது. சந்திக்கக்கூடிய சமயத்துல காஷாபுரம்னு சீர்காழியை இங்கே ஸ்காந்தமானது சொல்லும், அப்படி சொல்லக்கூடிய அங்கே வனதேவதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல இந்திராணியினுடைய நகைகளை கொடுத்துதான். இவன் இந்திராணி இந்த சூரபத்மனுக்கு பயந்து சீர்காழியிலே வேணவனம் என்று சொல்லக்கூடிய சீர்காழியிலே மூங்கில் உருவத்திலே இந்திரன் இந்திராணி எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவன் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை அங்கே இருக்கக்கூடிய வனதேவதையின் இடத்திலே கொடுத்து வைத்திருந்தான். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம், அதை பத்தி பலவிதமான சரித்திரங்கள் இந்த கந்தபுராணத்திலேயே வரும். இப்போ அந்த வனதேவதையானவள் இந்திராணியினுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுக்கின்றது. முருகனுடைய அருகிலே இருந்தாலும் கூட இவன் அங்கே அன்றைக்கு இரவு காம பரவசன் ஆனான் என்று ஸ்காந்தமும் கந்தபுராணம் ரெண்டுமே சொல்லும். அந்த பிரிந்த இந்திராணியை நினைத்து ரொம்ப காலமாச்சு இந்திராணியோடு சேர்ந்து இருக்க முடியவில்லை, இவன் அவளை பிரிந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் இந்திரன். அவளை நினைத்தால் ஆகா என்னுடைய தன்னுடைய மனைவியை நினைத்து காம விகாரத்துக்கு உட்படுகின்றான் இந்திரன். இரவு முழுவதும் அந்த காமத்திற்கு வசப்பட்டவனாக துன்புற்றுக் கொண்டிருக்கிறான். இதை விட காமத்தை விட கொடுமையான விஷயம் கிடையாது என்று கச்சியப்பர் பாடுவார். தீமை உள்ளன யாவையும் தந்திடும், உலகத்துல எதுதான் துதி கோர் என்று சொல்லும்படியாக தீமை இதுதான் இருக்கிறதுலே உருப்படி இல்லாத விஷயம்னு சொன்னா எந்த எந்த தீமைகள் உண்டோ அதெல்லாம் கொடுக்கும். சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும், பெயரையும் கெடுக்கும் செல்வத்தையும் கெடுக்கும். நல் உணர்வினை தொலைக்கும், ஏம நன்னறி தடுத்து இருள் உய்த்திடும். மோட்சம் போக விடாம பாபமான நரகத்திற்கு பாவம் செய்ய வைத்த நரகத்திற்கு அனுப்பும். இதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டு கொள் கருதில், அப்படிப்பட்ட நரகத்துக்கு நம்ம அனுப்பக்கூடிய இதை விட ஒரு பகைவை ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார் கச்சியப்பர். இந்த இடத்துல காமம் எல்லா விதமான தீங்குகளையும் தருகிறது என்று இங்க கச்சியப்பர் சொல்லுவார். அந்த காமத்திற்கு ஆட்பட்டவர்கள் என்றைக்குமே மேலே செல்ல முடியாது, மோட்சம் அடைய முடியாது, அவர்கள் நரகத்திற்கு செல்லுகின்றார்கள் என்கின்ற தத்துவத்தை இங்கே சொல்லுவார். இந்திரன் வசப்பட்டான், சரி இப்படி காமமானது தீவினை உய்த்திடும், அதை எப்படி தடுப்பது? எல்லாரும் அதுவும் அருணகிரிநாதர் வந்து இதற்காக பல பாடல்கள் வந்து சொல்லும் பொழுது இதைத்தான் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். இது இதுதான் என்னை தடுக்கின்றது தடுக்கின்றது என்று சொல்லும்படியாக
இந்த காமமானதை நீக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்று கருவினுருவாகி வந்து வயதளவில் வளர்ந்து கலை

இதே போல பல இடங்களில் இதை சொல்லுவார். வெற்றி ஜெய உற்றகனை விற்குதை வளைத்து மதன் விட்டகனை பட்ட விசையாலே வெட்ட வெளி இத்தெருவில் வட்டபனையில் கனல் விரித்தொழி பரப்பும் அதியாலே பற்றி வசைக்கற்ற பல தத்தையர் தமக்கும் இசைப்பட்டதி கீரைக்கும் அழியாதே பத்திகை என கருணை மூர்த்தியை அழித்து வளர்ப்பச்சை மயில் ஊற்று வரவேணு வளர்ப்பச்சை மயில் ஊற்று வரவேணு என்னை அழிய விடாமல் நீ மயில் மீது வந்து என்னை காக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது எத்தனையோ பாடல். அவருடைய திருப்புகளை நான்காக எடுத்துக்கொண்டால் எது அதிகம் என்று சொல்லும் பொழுது, இந்த மாதர் மயக்குகளிலே இருந்து காமத்திலே இருந்து என்னை நீக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே, அப்படிப்பட்ட காமத்தை இங்கே காந்தமும் கந்தபுராணமும் சொல்லுகின்றது. இந்திரன் அதற்கு வயப்பட்டான். மறுநாள் காலை வரும் பொழுது புனுகு கோராஜனை செவ்வாது எல்லாம் தடவி கொண்டு பல பேர் எதுக்கு சென்று போட்டுக்கிறாங்கன்னா, குளிக்காம இருக்கிறத வேலை மேனியில இருந்து வரக்கூடிய நாற்றத்தை மறைத்துக் கொள்வதற்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. மேல அப்படி வாசனை வாசனையா வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சரியில்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா அது சாதாரணமாக வர முடியும் இல்லையா? ஆனால் இங்கே மேல் அணிந்து கொண்டு இந்திரன் அப்படித்தான் வந்தானா? மறுநாள் காலை மிகவும் மனம் வருந்திவனாக இப்படி காமத்திற்கு ஆட்பட்டேனே என்று வருகின்றான். இத ரொம்ப அழகா வரியார் சுவாமிகள் கந்தபுராணத்துல அதுல சொல்லுவார். இந்திரன் வந்த பொழுது எல்லாம் அறிந்த முருகப்பெருமான் அவனை பூஜைக்கு அழைத்து என்ன சொல்கின்றாராம், நீ நாம் சிவபெருமானை பூஜிக்க விரும்புகிறோம், என்ன பண்ண வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாம் நீ செய்து வைக்க வேண்டும் என்று சிவப்பணியிலே சிவபெருமானுடைய பூஜை பணியிலே இந்திரனை ஈடுபடுத்துகின்றார். இதுல இருந்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்னன்னா, காமம் என்பது இயற்கையாக இருக்கலாம் மனிதனுக்கு, பிராணிகளுக்கு வரும் போகும், ஆனால் மனிதன் ஒருத்தன் மட்டும்தான் அதை மனத்திற்குள்ளே தேக்கி வைத்து அதனாலே அழிந்து விடுகின்றான். அது நெருப்பு போலே உள்ளே இருந்து அவனை அழித்து விடுகின்றது. கேன்சரை விட மோசமான ஒரு வியாதி உண்டுன்னா அது காமம் என்கின்ற வியாதி தான், வேற ஒன்றும் அது ஒரு வியாதி தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த காமத்தை நீக்க வேண்டும் என்றால் காமம் எப்பொழுது செயல்படுகிறது? நான் அதான் முதல்லயே கந்தபுராணம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன். கந்தபுராணத்திலே நமக்கு வேண்டிய இந்த உலகத்திற்கு வேண்டிய நம்மை காக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில ராமாயண மகாபாரத காலத்திலே இருந்து இதிகாச புராணங்கள் சொல்லக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் என்னன்னா, காமத்தினாலே அழிந்து விடுகின்றார்கள். பலவிதமான கருத்துக்கள், அது அஜமுகியாக இருக்கலாம், சூரபத்மனாக இருக்கலாம், அல்லது ராவணேஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி காமத்திற்கு ஆட்பட்டு அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள் மனிதர்கள். இது எத்தனையோ சரித்திரங்கள் அன்றைக்கு நடந்தது, புராண காலத்திலே இதிகாச காலத்திலே நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. காமத்தினாலே அழிந்து விடுகின்றார்கள், செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தவன் சொன்னா நியூஸ்ல என்ன வருகிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயம்தான் வரும். ஏதோ ஒரு கொலை, இல்லை ஏதோ ஒன்று மானபங்கப்படுத்துதல், இதை ஏதோ ஒன்று கொள்ளை நடக்கக்கூடியது, இல்லை ஏதோ ஒரு நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நம்ம பேப்பர்ல காலை எந்திரிச்சா முதல் முதல்ல இதைத்தான் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? காமம் என்கின்ற நோய் தான் இதற்கு காரணமானது. இந்த நோயை எப்படி நீக்க வேண்டும்? முதல்ல நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு பெரிய, நான் எவ்வளவு பேர் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இதே ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில மூடர்களும் உண்டு. இதையே பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தால் அவனாலே உய்வடைய முடியாது. இது முதல்ல வியாதி இது மாதிரி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதை நீக்குவதற்கு வழிபட வேண்டும். எப்படி நீக்க வேண்டும்? காமத்திற்கு அடிப்படை என்ன? மனமா உடலா? உடலும் மனமும் சேர்ந்து காமத்தை அனுபவிக்கின்றன. ஆனால் உடல் இல்லாவிட்டால் மனது மாத்திரம் என்ன செய்ய முடியாது? உடல் தன்னுடைய பலம் இழந்த பொழுது காமம் மனத்தினுடைய தன்மை. உடல் பலம் இழந்த பொழுது இவனுக்காக ஒருத்தன் டிசென்ட்ரி வயிற்று போக்கு ஏற்பட்டது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். காமமானது ஒன்னாது, பசி வந்துட பத்தும் பறந்து போகும்னு சொல்லுகிறோம், அதே காமமும் ஒன்று. பசியோடு இருக்கிறான் அவன் முதல்ல வயிற்றை பார்ப்பானா காமத்தை பார்ப்பானா? யோசித்து பாருங்கள். உடலினுடைய மற்ற உபாதைகள் அதிகமாக இருக்கும் பொழுது உடல் காமத்தை நினைப்பதில்லை. ஆக உடல் உபாதை மட்டுமே சொல்ல முடியாது, ஆனால்
மனது என்பது ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் இருந்தாலும் சலனம் இவனை அடைய வைக்கிறது. மனத்திலே இருந்து தோன்றக்கூடிய ஒரு எண்ணமாக இந்த காமம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. இதை அடிபணிய வைக்க வேண்டும், இதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அமையும் அமையிறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று அபிராமிப்பட்டர் பாடுவாரே, அப்படி அந்த எம்பெருமாட்டியை வணங்க வேண்டும். இங்கே சிவபெருமானுடைய பணிவிடையின் காரணத்தினாலே பூஜைக்கு, முருகப்பெருமான் செய்த பூஜைக்கு இந்திரன் பணிவிடை செய்கின்றான். இதுதான் முக்கியம். நம்முடைய உடலினாலே நம்மை மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன மாற்றம், இந்த காரியத்தை செய்யணும் மனசோடு இருந்து, பூஜை ஜபம் அல்லது பூஜை ஸ்தோத்திரங்கள் இப்படி ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு காரியத்தை பண்ணும் பொழுது மனம் அதிலே ஈடுபடுகின்றது. உடல் மூலமாக உடலுக்கு காமத்தை பற்றிய உணர்வில்லாதபடியாக மாற்றினால், இறை வழிபாட்டிலே நம்முடைய மனத்தை செலுத்தினால் காமம் மாறும். இது ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல இது ஒரு மாற்றம்தான், அடுத்ததுதான் அதை போக்குவது. இதை போக்குவது என்று சொல்லவில்லையே, இது மனத்தினுடைய செயல். மனம் இருக்கின்றவரை இந்த காமமானது மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் இது அளவுக்கு அதிகமானால், அளவுனே கிடையாது, காமம் இருக்குமானால் மனிதன் அழிந்து விடுகின்றான். இந்த காமத்தை தொலைக்க வேண்டும் என்றால் சிவ பூஜனை, சிவ வழிபாடு, சிவ ஸ்தோத்திரங்கள் சொல்லுவது என்பதை போலவே உடலை ஒரு நல்ல புண்ணிய கருமத்திலே, புண்ணிய செயலிலே ஈடுபடுத்த வேண்டும். ஈடுபடுத்தினால் மனமானது தனித்து நிற்கிறது, ஏன் உடலானது ஈடுபடுகின்றது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். சிவபூஜை செய்கிறோம், சிவபூஜை ஒரு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி, ஏன்னா அபிஷேக பிரியகா சிவகா இல்லையா, அபிஷேக பிரியனாக இருக்கப்பட்ட அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். என்ன என்னெல்லாம் செய்கிறோம் யோசித்து பாருங்கள். நல்ல மனமுள்ள சந்தனம் பன்னீர் முதலிய விஷயங்களையும் அபிஷேகம் செய்ய போகிறோம், வாசனையானது இருக்கிறது. மீண்டும் அவனுக்கு நல்ல தாமரை மலர், மல்லிகை மலர், இந்த வில்வம் முதலிய வில்வ பத்திரங்களினாலே, புஷ்பங்களினாலே நாம் அர்ச்சனை செய்ய போகிறோம், அலங்காரம் செய்ய போகிறோம், நல்ல வாசனை இருக்கிறது. புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க போகிறோம், இறைவனை அலங்காரம் செய்து ஆபாதலாந்தஸ்தன என்று சொல்லும்படியாக அந்த பாதாளத்துக்கும் ஆகாசத்துக்குமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமா விஸ்புரத்து ஜோதிஷ்பாடிக லிங்கமௌலி விலசத்து பூர்ணேந்து வந்தாமிருதை என்று சொல்லுவார்களே, அப்படி ஸ்படிகமயமாக எவன் ஒருவன் இருக்கின்றானோ, நம்முடைய தன்னையெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய ஸ்படிகம் போலவே அங்கே அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றோம், கண் அவனையே கண்டுகொண்டிருக்கிறது. அதே போல ஸ்தோத்திரங்களை வாய் சொல்லிக்கொண்டே நமசிவாய நமசிவாய என்று, நற்றவா உன்னை நான் மறைக்கிறோம் சொல்லு நான் நமசிவாயவே என்று, சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பெருந்த கைதொட கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நமசிவாயவே என்று, இந்த நமசிவாய மந்திரத்தை நாவினுக்கு அருங்கலம் என்று சொல்லும்படியாக நமசிவாயவே என்று இந்த நமசிவாய மந்திரத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பஞ்ச இந்திரியங்கள் மூலமாகத்தான் மனது செயல்படுத்த முடியும். நீங்க யோசித்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு பேப்பர்ல ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நமக்கு முக்கியமானது என்ன, ஒண்ணு பண சம்பந்தப்பட்டது, இல்ல சென்சேஷனல் நியூஸ் அவ்வளவுதான், இவர் இப்படி அவ அப்படி ஏதாவது ஒன்று வந்திருக்கும், இங்கே எரிந்தது அங்கே கருகினது, இவன் இறந்தான் அங்கே கொள்ளை நடந்தது, இதுதான் நமக்கு சென்சேஷனல் நியூஸ். அது பாலிடிக்ஸ் இதுதானே நம்ம பார்க்க போகிறோம், ஏதோ ஒன்று நடக்கிறது. காஃபி கொண்டு வந்து விற்கிறார்கள் காஃபி பிரியர்கள், ஏன்னா ரொம்ப பேர் காஃபி பிரியர்கள் தான், அடிமையாக இருக்கிறோம் காஃபியோ ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம். அங்கே கொண்டு வந்து வைக்கும் பொழுது அங்கே வரக்கூடிய வாசனை கூட நமக்கு மூக்குக்கு செல்வது கிடையாது. ஏன், நம்முடைய மனம் எல்லாம் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய நியூஸ்ல இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய செய்தியிலே இருக்கிறது, நிஜமா இல்லையா. இப்போ மனமானது ஒரு இடத்திலே ஒரு புலன் வழியாக இருக்கும் போது மற்ற புலன்கள் ஈடுபடுவதில்லை. அது மட்டும் கிடையாது, எல்லா புலன்களும் சினிமா பார்க்கிறோம், ரொம்ப சிம்பிளான விஷயம், டிவி பார்க்கிறோம், ஏதாவது இது நடந்த விஷயம் தானே. ராமாயணம் இந்த மகாபாரதம் சீரியல் எல்லாம் போடும் பொழுது வீட்டுக்குள்ள புகுந்து திரு நின்று போயிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. அதுவும் காலையில பட்டப்பகல்ல இந்த சீரியல் நடக்கும் பொழுது, சாகரங்க ராமாயணம் நடக்கும் பொழுது டிவியில, இதெல்லாம் நடந்த செய்திகள். டிவியில ஒரு சீரியல் ஓடுகிறது எனக்கு வேற எதுவுமே தெரியாது, ஐம்புலன்களும் அப்படியே ஒரு இடத்திலே ஒன்றி கொண்டிருக்கிறது. நல்ல அத கெட்ட விஷயம், ஆனா இதுதான் நல்ல உதாரணம். இது மாதிரி பார்க்கவே முடியாது வேற எந்த விதமானது. எப்படி இருந்தாலும் சரி, கல்யாண டயத்தை இந்த டிவி சீரியலுக்காக மாத்தினவர்கள் எல்லாம் உண்டு, நியூஸ்ல நம்ம படிச்சிருக்கலாம். அதே போலத்தான் திருடிக்கொண்டு பட்டப்பகலில் செல்லுகின்றான், எதுவுமே கிடையாது, நான் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று பார்க்கிறோமே. ஏன்,
கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, மனம் அங்கே ஈடுபட்டிருக்கின்றது. வாய் பேசுவதில்லை, நம்முடைய உடல் செயல்படுவதில்லை, எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் மனம் செயல்பட முடியும். இப்போ ஐம்புலன்களின் மூலமாக சிவபூஜை செய்யும் பொழுது அர்ச்சனை செய்கிறோம், தோத்திரம் பாட்டே ஆகும் என்று நம்முடைய வாயினாலே நம சிவாயகா சிவதராய என்று சொல்லும்படியாக அந்த ஈஸ்வரனை பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் காலகாலன் ரிஷபாரூடன் உமாமகேஸ்வரன் என்றெல்லாம் அவனை சொல்லும் பொழுது டம்பாய பரமடம்பாய என்றெல்லாம் அவனை பாடும் பொழுது நாவானது அதிலே ஈடுபடுகின்றது. எந்திரமானுடைய திருவுருவத்தை காணும் பொழுது கண்களானது அவனை அதையே கண்டு ஈடுபடுகின்றது. கண்காள் கண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் எம்மான் எண்தோள் வீசின் ராடும் பிராந்தனை கண்காள் கண்மின்களோ

வணங்காய். இந்த ஐம்பொறிகளின் மூலமாக நம்ம பூஜை செய்கின்றோம். வாயானது இறைவனையே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறது, உடலானது அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறது கரங்களினாலே, கண்கள் அவனுடைய அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன, அவனுடைய காது அந்த நம்முடைய காதுகள் எல்லாம் அவனை நாம் ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறோம், மணிச்சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லது ருத்ரம் சொல்லும் போது நம்ம அவனை எம்பெருமானை சொல்லும் பொழுது அவனையே பரம்பொருள் என்று பாடும் பொழுது காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன, கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன, மூக்கானது அங்கே வரக்கூடிய மலர் சந்தனம் பன்னீர் முதலிய அந்த மனத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறது. ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் அங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது மனம் அங்கே செல்லும். மனமானது அங்கேதான் இருக்க முடியும், மனத்தோடு நம்ம செய்ய முடியும், மனமானது அங்கே ஒன்றி விடுகின்றது. அதனாலதான் அந்த பூஜை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பெரியவர்கள் வைத்திருக்கின்றார்கள், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ இந்த பூஜையிலே இந்திரனை ஈடுபடுத்தினார்ங்கிறது என்னன்னா, நமக்கு அறிவுறுத்துவதற்காக. மனிதர்கள் காமத்திற்கு ஈடுபடுவார்கள், ஆனால் அப்படி ஈடுபடும் பொழுது இந்த ஸ்தோத்திரம் பூஜைகள் முதலிய வழிபாடுகள் இருக்கின்றனவே, இவைகள் இவற்றை மாற்றும், காமத்தினுடைய வன்மையை மாற்றும் என்று சொல்லும்படியாக ஒரு கருத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அங்கே இருந்தது. அங்கே மண்ணியாற்றிலே குமாரபுரையிலே எம்பெருமான் மண்ணியாற்றங்கரையிலே சிவபெருமானை ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்கின்றாராம் முருகப்பெருமான். இதோட ஒரு அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பரமேஸ்வரனை அங்கே பூஜை செய்கின்றார். பூஜை செய்த உடனேயே எம்பெருமான் பிரத்யட்சமானாராம். பரமேஸ்வரனுடைய குமாரன் பூஜை செய்கின்றானான். அது எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். முருகப்பெருமான் சிவபெருமானை ஆராதனம் செய்கின்றார். செய்த உடனேயே உமாதேவியோடு ரிஷபாரூடராக ஈஸ்வரன் தோன்றினாராம். எல்லாரும் வணங்கி துதிக்கின்றார்கள். அப்பொழுது சர்வ சங்காராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய, சர்வ சம்ஹாராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ருத்ர பாசுபதாஸ்திரத்தையும், சங்கராஸ்திரம் ரௌத்ராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் கொடுத்தாராம். இப்போ முருகப்பெருமான் பூஜை செய்யும் பொழுது அவர் பாசுபதம் என்று சொல்லக்கூடிய நோன்பை நோற்றார் என்று ஸ்காந்தமானது சொல்லும். இந்த பாசுபதம்ங்கிற விரதம் பாரத்வாஜங்கிற முனிவர் எடுத்து கொடுத்தது என்றும், அது சுக்ல சதுர்திசியிலே ஆரம்பிக்க வேண்டும் என்றும், சோமவாரத்தில் இந்த சுக்ல சதுர்திசி வரும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக ஆரம்பிக்கலாம், உபவாசம் இருந்து விரதமாக இருந்து வழிபட வேண்டும், வெண்மையான ஆடை உடுக்க வேண்டும், ஹோமங்கள் செய்ய வேண்டும், எம்பெருமானை நினைத்து மூன்று விதமாக ஓங்காரம் அல்லது பஞ்சாட்சரம் இதை கொண்டு திருநீர் அணிந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்து மகேஸ்வர பூஜை ஆன பிறகு மகேஸ்வர பூஜை என்று சொல்லும்படியாக அடியவர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும். இதுதான் பாசுபத நோன்பை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. இந்த பாசுபத நோன்பை முருகப்பெருமான் செய்தாராம். செய்து எம்பெருமானை வழிபடும் பொழுது சர்வசம்ஹாராஸ்திரம் என்று சொல்லும்படியாக அந்த அஸ்திரத்தை இங்கே கொடுக்கிறார். அந்த அஸ்திரத்தை கொடுத்த உடனே, இது உன்னை உன்னாலே சூரபத்மன் இந்த அஸ்திரத்தினாலே அழிவான் உனக்கு கொடுத்தோம், யாரும் இதை இதுவரை என்னிடத்திலே இருந்து அடைந்தது கிடையாது, உனக்கு கொடுத்தோம் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு அருள் செய்தாராம். அவர் அங்கிருந்து எல்லாரும் புறப்படுகின்றார்கள். இதற்கு முன்பாக மண்ணியாற்றங்கரைக்கு பிறகு திருவிடை மருதூர் என்று சொல்லும்படியாக, திருவிடை மருதூர் மத்தியார்ஜுனம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், திருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய வீரட்டானம் அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்று, அந்த அட்டவீரட்ட தலங்களுக்கும் முருகப்பெருமான் சென்று எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தாராம். அது பரசலூர் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அங்கே இந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் அது அங்கே இருக்கின்றது. தக்ஷ யஜ்ஞத்தை அடித்த க்ஷேத்திரம் அது, வீரட்டானேஸ்வரர் என்று சொல்லும்படியாக. அதே போல தாரகாசுரனுடைய பயத்தை தேவர்களுக்கெல்லாம் நீக்கின க்ஷேத்திரம் என்று இந்த இடத்துல சொல்லுவார்கள். அந்த அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரன், அதாவது சிவகங்கை என்று சொல்வார்கள், திருக்குளம், அந்த திருக்குளம் தான் தக்ஷன் யஜ்யம் செய்த இடமா. இன்றைக்கும் கூட எப்பொழுதாவது பஞ்சம் ஏற்பட்டு அந்த தண்ணீரானது வற்றும் பொழுது உள்ளே அந்த மண்டபம் போல இருக்கக்கூடிய இடம் காட்சி அளிக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். தக்ஷ யஜ்யம் நடந்து அந்த இடத்திலே திருப்பரியூரில்தான் எம்பெருமான் வீரபத்ரனாக வந்து தக்ஷனுடைய தலையை வாங்கினார் என்று சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. ஆக அங்கே தரு அந்த திருப்பரியூரில் இருந்து செல்லுகின்றார்களாம். போகும்பொழுது ஒரு பெரிய பாலைவனமானது வருகின்றது. அந்த பாலைவனத்தினுடைய வெயில் கொடுமை தாங்க மாட்டாது, எல்லாரும் தவிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய திருவருளாலே பாலைவனம் சோலைவனமானதுன்னர். இது திருப்பரங்குன்றம் போகக்கூடிய வழியிலே இருக்கிறது. நான் தான் வேடிக்கையா சொல்லுவேன், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம பக்கம் முருகப்பெருமான் வந்திருக்கிறாருன்னு நிச்சயமா தெரியும். அந்த பள்ளத்தூர் இது மாதிரி, என்னுடைய ஊர் பள்ளத்தூர், இந்த இது மாதிரி அந்த ஏரியால வந்திருக்கணும், சிவகாசி இதெல்லாம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அவர் வந்த காரணத்தினால் மதுரைக்கு முன்னாலே இருக்கிறது. இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரணும்னு சொன்னா, இந்த திருப்பரியலூர் இங்க இருந்து வரணும்னு சொன்னா, இவர் இந்த வழியாத்தான் புதுக்கோட்டை தாண்டி இந்த வழியாத்தான் போயிருக்கணும், ஏதோ அந்த இடத்துல தான் போயிருக்க வேண்டும், முருகப்பெருமான் சென்றிருக்க வேண்டும். அதெல்லாம் அவ்வளவு பாலைவனம் போலவே வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள் இல்லையா, அப்பேற்பட்ட பூமியாக அந்த இடத்துல சென்றிருக்க வேண்டுமா? ஆனா பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றினாராம் முருகப்பெருமான். அங்கிருந்து திருப்பரங்குன்றுக்கு சென்று அடைகின்றார். அங்கே தத்தர் என்று சொல்லும்படியாக ஆறும் அந்த பராசர புத்திரர்கள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். நம்ம இந்த கதையை முதலேயே பார்த்திருக்கிறோம். பராசர குமாரர்கள் வியாசருக்கு சகோதரர்களாக இருந்தவர்கள். ஆறு பேர் என்ன பண்ணார்களாம், மீனை குளத்திலே இருக்கக்கூடிய மீன் வாலிலே கயிற்ற கட்டி அதற்கு துன்புறுத்தி விளையாடி கொண்டிருந்தார்களாம். பராசரர் கோபுற்று தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களை சபித்து விடுகின்றார். சபித்து நீங்களும் மீனாக செல்ல வேண்டும் என்று அவர்களை சபித்தாராம். அவர்கள் மீனாக இருந்தார்கள். அப்பொழுது எங்களுக்கு சாப விமோசனம் எப்பொழுது என்று கேட்டார்களாம் தன்னுடைய தந்தையாரிடத்திலே. உமையம்மைய அம்பிகையருடைய திருமுலை பாலானது சிந்தும் அந்த பொய்கையிலே, அப்பொழுது அதனை உண்டு நீங்கள் மீண்டும் முனிவர்களாக மாறுவீர்கள் என்று சொல்ல,

0: திருப்பரங்குன்றத்திலிருந்து திருச்செங்குன்றூர் என்று சொல்லும்படியாக திருச்செங்கோடு இருக்கிறதே அங்கே சென்றாராம். திருச்செங்கோடெல்லாம் போய் பார்க்கணும். முருகப்பெருமான் திருச்செங்கோட்டு வேலவனை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அந்த அம்பி அந்த சிவபெருமானுடைய மூர்த்தத்தை பார்க்கணும்னாலும் ஆறடிக்கு மேல இருக்கக்கூடிய மூர்த்தம் அல்லது எம்பெருமானுடைய அந்த உருவத்தை பார்க்கணும்னாலும் காண கண் கோடி வேண்டும். இதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடங்கள். அப்படி திருச்செங்கோன்று அந்த திருச்செங்கோடு என்று சொல்லி இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு வேலவனாக நின்று அங்கிருந்து திருச்செந்தூருக்கு செல்லுகிறாராம். திருச்செந்தூர் கடற்கரையிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திற்கு போகும் பொழுது சேந்திபுரம் என்றும் ஜெயந்தீபுரம் அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய நகரமாக அங்கே ஒரு இடமாக அமைந்தது. அங்கே விஸ்வகர்மாவினாலே முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு கோயிலானது அங்கே அமைக்கப்பட்டது. அந்த கோவிலிலே தான் இழந்தருளி சிவபெருமானையும் அங்கே பூஜை செய்து கொண்டு ஆறு படை வீடிலே இரண்டாவது படை வீடாக இருக்கப்பட்ட திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் அமர்ந்தாராம். அமர்ந்து எம்பெருமானை சிவபெருமானை பூஜை செய்து கொண்டு தன்னுடைய திருவோலக்கமாம திருவாமணி மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு விஷ்ணு பிரம்மா எல்லாரும் இந்திரன் முதலிய அத்தனை பேரும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். திவ்யாசனத்திலே அமர்ந்தவராக கேட்டாராம். நாம் இப்பொழுது செல்லுகின்றோமே சூரபத்மனை அழிப்பதற்காக. சூரபத்மனுடைய வரலாறு என்ன? அவர்கள் எப்படி தவம் செய்தார்கள்? ஏன் உங்களுக்கு தீமை இழைத்தார்கள்? இதையெல்லாம் நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்ன இந்திரன் அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் யோசித்தார்களாம். நம்ம சொல்றதை விட கதை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும். யார் சொல்றது? தேவகுருவான பிரகஸ்பதி தான் வாக்கிலே சிறந்தவர். ஆக வாக்கிலே சிறந்தவரான பிரகஸ்பதி சொல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வாக்கிலே சிறந்த பிரகஸ்பதி திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுக்கு அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், ஏன் இப்படி நடந்தது என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். இப்பொழுது ஒரு அந்த காண்டமானது உற்பத்தி காண்டம் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு காலமும் நம்ம பார்த்தது உற்பத்தி காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டம் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது அசுர காண்டம் என்று அசுரர்கள் எப்படி பிறந்தார்கள் தோன்றினார்கள் என்கின்ற தன்மை அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் கச்சியப்பரும் சரி ஸ்காந்தத்திலேயும் சரி இதுல பலவிதமான தத்துவங்களை எடுத்து அமைத்திருக்கின்றார்கள். நாம பார்ப்போம் என்று சொல்லி அடுத்த காண்டத்திற்குள்ளே அசுர காண்டம் என்று சொல்லக்கூடிய காண்டத்திற்குள்ளே நாம் இப்பொழுது புகுகின்றோம். திருச்செந்தில் நாதனை வேண்டி அங்கே தன்னுடைய திருமாமணி தவிசிலே திருத்தவிசிலே விற்று கொண்டு சிம்மாசனத்திலே விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த எம்பெருமானை துதித்து நாம் திருச்செந்தூரில் எம்பெருமானை பார்ப்பதற்காக அவன் கேட்ட கதையை கேட்பதற்காக இருக்கின்றோம்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: முதல் காண்டம் உபாசன காண்டத்தில் சொல்வாரு, மர கவுண்டின் எந்தன் மனைவியோர் அருகுதூக்கி தர கனகங்கன் மூவர் சகலமோ நிகராவாறு அரக்கனே கிராதன் என்னும் அவர் வன்னி இலை ஒன்று அர்ச்சித்து இரக்கம் மிக்குறோம் ஏரம்பன் எழில் உலகு அடைந்தவாரும். அங்க கௌண்டின்ய மகர்ஷியுடைய மனைவி ஒரு அருகை தூக்கி மூவர் சகலம் எல்லாம் அந்த கிராதனாகிய அந்த அரக்கனுடைய இதை தீர்த்து வன்னி இலை ஒன்று அர்ச்சித்து ஏரம்பனுடைய உலகத்தை அடைந்த பெருமைய இந்த சிந்தனையில சொல்றாரு. இரணிய கசிவை தாக்க இந்திரை மணாளர் காற்ற வரமினி அழித்த விண்டு விநாயகர் மலர்த்தால் போற்றி கரவின் மாவளியை வென்று வாமணன் அழித்தவாரும் அரவு அழ்குர் கீர்த்தி அருமக பயந்தவாரும். இங்க மாவளியை கொண்டு வாமணனுக்கு விநாயகப் பெருமான் அருள் செய்த நிகழ்ச்சியும் கீர்த்தியாகிய அந்த பெண் அரு மகளை பயந்ததையும் பெற்றதையும் இந்த புராணத்தில் சொல்கின்றார். வன்னியின் பூசை பேற்றார் வல்விடம் தவிர்ந்த கீர்த்தி தன்மகன் நுய்ந்தவாரும் சமியும் மந்தாரன் தானும் வன்னி மந்தாரமானவாரும் வானவர்கள் சாபம் மன்னவர் மனைவி மார்கள் அர்ச்சிப்ப தீர்ந்தவாரும். விநாயக பெருமானுக்கு உகந்த அருகு போல வன்னி மந்தாரம் இந்த மூணு விநாயக பெருமானுக்கு உகந்தது. வன்னி பத்திரம் சொல்லுவாங்க. அந்த வன்னி பத்திரம் யாரா இருந்து வன்னியாக மாறியது? அவர்களுக்கு ஏன் சாபம் அடைந்தார்கள்? அவர்களுடைய சாப விமோச்சனம் என்ன? அந்த மந்தாரம்ங்கிறவர் யாரு? இவர்களுடைய இவர்கள் பெருமானை எப்படியெல்லாம் வழிபட்டார்கள்? அந்த கீர்த்தியினுடைய மகனுக்கு விஷம் தீண்டி அப்படியே என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது வன்னியால விநாயக பெருமானை வழிபட்ட நீ வந்து அதை வந்து அப்படியே அந்த புண்ணியத்தை முழுக்க உன்னுடைய மகனுக்கு தாரை வார்த்தை கொடு என்று சொல்கின்றார். அப்படியே கொடுக்கிறார். அந்த மகன் விஷத்திலிருந்து எழுந்திருச்சு வருகின்றார்.

புதியடிகளாருடைய திருமகனார் ஒன்று கொள்ளாம் அவர் சிந்தை உயர்வர் சிந்தை உயர்வர் ஒன்று கொள்ளாம் அவர் உயரும் அதி சூடுவர் ஒன்று கொள்ளாமிடு வெண்டலை கையது ஒன்று கொள்ளாம் அவர் ஊர்வதுதானேன்னு அழகாக அப்பர் சுவாமிகள் அருள் செய்கிறார் இல்லையா. அந்த பதிகத்தை பாடின உடனே அந்த விஷத்தை எடுத்தது போல இவர் வந்து நஞ்சு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு இந்த மூற்றாள் வந்து அந்த இளையவருடைய மகளாகிய கீர்த்தியினுடைய மகளுக்கு அந்த விஷத்தை கொடுத்த உடனே அந்த மகன் வந்து இந்த விஷத்தால இறக்கவும் இந்த வன்னியால பூஜை பண்ண அந்த அந்த புண்ணியத்தை வந்து உன்னுடைய மகனுக்கு நீ தாரவார்த்து கொடுன்னு சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட பூஜையானது விநாயக பெருமானை வழிபட்டு அருகு வன்னி மந்தாரையை வச்சு நம்ம பூஜை பண்ணா எப்படிப்பட்ட பலன் உயிரை கூட மீட்டு கொடுக்கிற பலன் கிடைக்குதுன்னு பார்த்தா இப்படிப்பட்ட புராணம் நமது விநாயக புராணம். நமது பெரியோர்கள் அடியார் பெருமக்களா நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இதெல்லாம். இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அது வந்து கண்கூடாக கண்ட உண்மை. அதைத்தான் இங்க அழகா சொல்றாரு. அந்த கீர்த்தி அந்த விடத்தை தீர்த்து தன்னுடைய மகனை காப்பாற்றிய பெருமை இந்த புராணத்திற்கு உண்டு. கிப்ர பிரசாதன்றான் கிளர்வரம் பெற்றவாறும் ஒப்பரு கிருத வீரியன் மக

வாரம் அந்த இறங்கின விமானம் வந்து பூலோகத்துல மேல போற விமானம் அப்படியே கீழே இறங்கிருச்சு. ஏன்னு சொன்னா, இங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க யாரு இந்த ஊர்ல இருந்தா அவங்க வந்தாதான் இந்த விமானம் ஏறுங்கிற மாதிரி நிகழ்ச்சி இங்க நடக்குது. அப்பதான் இந்திர விமானம் விண்ணிட எழுந்தது. கிருதவீரியனுடைய மகன் கிப்ரப்பிரசாதன் வரம் பெற்றது. கிருதவீரியனுடைய மகன் பிறந்தது. இந்த இந்திர விமானம் விண்ணிட எழுந்தது. சூரசேனனுக்கு முக்தி கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் உபாசன காண்டத்துல சொல்றாரு. பராவிய பரசுராமன் பல்வரம் பெற்றவாறும் இராவணன் பணிந்தவாறும் அகத்தியன் இறைஞ்சுமாறும் விராபு காசிவன் முன்னானோ பூசனை விழைத்தவாறும் அராபு கட்ட செய்தோ நாமம் ஆயிரம் புகன்றவாறும் நம பார்வதீபதையே அனகர மகாதேவா. பரசுராமன் வரம் பெற்றதை சொல்றாரு. ராவணன் கைலையிலிருந்து லிங்கத்தை வாங்கிட்டு வரும்பொழுது அப்படியே இலங்கைக்கு கொண்டு போறாரு. அப்ப அந்த லிங்கத்தை கீழே வச்சா எடுக்க முடியாது. இந்த புராணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த திருக்கோகர்ணம் அந்த சரித்திரத்தை இந்த இடத்துல சொல்றாரு. புராணத்துக்குள்ள விரிவா போகும்போது சொல் பார்க்கலாம். அகஸ்திய மகர்ஷி வழிபட்டது, காசிப முனிவர் பூஜை பண்ணது, அடுத்ததாக காசிப முனி 1024 திருநாமத்தால இங்க விநாயகப் பெருமானை சகத்திரநாம படலம் சொல்லி இந்த முதல் காண்டத்தை நிறைவு செய்கிறார் நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். இது பூரா முதல் காண்டத்துல வருகிறது. அடுத்தது இரண்டாம் காண்டத்துல என்ன வருகிறது, எந்தெந்த சிந்தனைகள்லாம் வருகிறது என்று பார்க்கலாம். கணனெனும் அரசன் அரசனேனார் கபில மாதவன் கை சிந்தாவணி கவர்ந்து அரம்பு செய்ய மாதவன் போற்றி செய்த வினரறி வேள்வி நின்று எம்பிரான் அவதாரம் செய் தனி வகுத்து அமர்ந்து அண்ணானை அழித்தது மீட்டவாரோ. கபிலமாதனுடைய கையில இருக்கிற அந்த சிந்தாமணிய ஆசைப்பட்டு கணன்கிற ஒரு அசுரன் வர அந்த அரசன் அவரை அப்படியே விநாயகப் பெருமான், இது ஏற்கனவே லீலா காண்டம் வந்து பெருமானுடைய திரு அவதாரம் திருவிளையாடல். திருவிளையாடல இந்த திருவிளையாடல் 12 திருவிளையாடல்களை இரண்டாவது காண்டத்துல அருளி செய்கின்றார். அந்த திருவிளையாடல்ல இங்க முதல் திருவிளையாடலாக இங்க இதை சொல்றாரு. எப்படியோ அறக்கர்கள் அறக்கருணை முதல் காண்டத்துல, இரண்டாவது காண்டத்துல மரக்கருணை ஆட்கொள்கின்றார் விநாயகப் பெருமான். அடுத்ததாக அம்புய கிழவன் மேனால் மேனால் அவி அவிப்ப அதனை அவ அதனை தோன்றி உம்பர்கண் முதலோர்க்கு இன்னல் ஒருத்து சிந்தூரன் தன்னை அம்பிகை இடத்தில் தோன்றி அடற்கரி முகவனாகி தம்பிரான் கொன்று எல்லோர்க்கும் தன்னருள் புரிந்தவாரும். அம்புய கிழவன் மேனான் அங்க வந்து இங்க சிந்தூரனை சம்ஹாரம் பண்றதுக்கு பிரம்மா கிட்ட தோன்றி வந்த அந்த அரக்கனை அம்பிகை பாகத்துல தோன்றி ஐங்கரனாகிய விநாயகப் பெருமான் அவரை மரக்கருணையால் ஆட்கொள்கின்றார். வேந்தபி நந்த நன்றன் வேள்வியோடேனையோதம் காந்தரி வேள்வியாதி கருமமும் கொடு கெடுத்து துன்பே இந்த விக்கினனே நாதன் இருடி பார்ச்சுவர்வார் தோன்றி போந்த மாத்திரத்தை தாழ்த்தி புவனங்கள் காத்தவாரும். இங்க வேந்து அபிநந்தன்கிற அந்த அரசனை வேள்வியோடு அவர் இந்த விக்ன விநாயகராக அருள்பாலித்து அங்கே அவதாரம் பண்ணி அங்கே இருக்கின்ற அசுரனை மரக்கருணையினால் ஆட்கொள்கின்றார். தூமரை கவர சங்காசுரன் இறை மறையோனாகி மாமரை வழக்கம் செய்து வரும் கமலா சுரன்றன் ஏம வல்லுயிரை வேள்வியிடத்து நின்று எழுந்த மங்கை காமரு பறவையோர்ந்து கருத்தருள் புரிந்தவாறும் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. சங்காசுரன் கமலாசுரன் என்று இரண்டு அசுரர்களை இங்க வேள்வியில எழுந்த மங்கை காமரு பறவை, மங்கை என்றால் மயில், முருகப்பெருமானுக்கு தான் மயில் நினைச்சுக்க கூடாது, இங்க விநாயகப் பெருமானுக்கும் மயில் வாகனம் கிடைக்கின்றது. எப்படி அதான் மயுரேச விநாயகர்னு அவருடைய திருநாமம். இங்க மயில் வாகனத்தை பெற்று அந்த இரண்டு அசுரர்களையும் மரக்கருணையால் ஆட்கொள்கிறார். சிந்து வென்றிரைக்கும் தீயோன் என்று உரைக்கும் தீயோன் வரை சிறையில் வைப்ப
வந்து அருகிடத்து ஏரம்பன் அவதரித்து அவுணர் செய்த வெந்தீரன் மாயை எல்லாம் வென்றவன் தனையும் கொன்று நந்திய வேத நீதி வழங்க நன்றளித்தவாரோ. நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். சிந்து என்ற அசுரனை தேவர்கள் தேவர்களை சிறையில் வைக்க அங்கே ஏரம்ப விநாயக பெருமான் திரு அவ செய்து நிறைய மாயையெல்லாம் செய்த அவனையும் கொன்று வேத நீதியை வழங்குவதற்கு அங்கே மரக்கருணையால் அவரை ஆட்கொள்கின்றார். மாதவன் என்னும் மன்னன் மணமகள் சுமுதை என்பான் மாதவம் புரிய அண்ணான் மருங்கொரு பாலனாகி ஏதமற்றவர்க்கு செய்த எருள்வழி தூமன் தன்னை பாதலுத்து அவிந்து வீழ பராபரன் முனிந்தவாரோம். மாதவனுடைய மன்னனுடைய மணமகள் சுமுதை என்பவள் மாதவம் அவள் நிறைய தவம் செய்ய அவருக்கு ஒரு பாலனாகி அங்கே வருகின்ற தூமன்கிற அசுரனை அவளுக்காக அவர் சம்ஹாரம் செய்கின்றார். மரக்கருணையினால் ஆட்கொள்கின்றார். பெருமறை காதியான பிரணவ மனுவி நின்றும் பொருகளில் ஈசனாக பொருந்துமை பிடியாய் கூடி தருமொரு தோன்றலாகி தந்தி மாவுகனை சாய்த்து வெறுபுரு மாயன் சாபா விநாயகன் தீர்த்தவாரும். பெருமறைக்கு ஆதியாக பிரணவ மனுவின் பிரணவ மந்திரத்தை ஒருகளில் ஈசனாக உமையினுடைய உமைக்கு திரு மகனாக அவதரித்து தந்தி மாமுகனை சாய்த்து இங்க கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்றாரு. எதற்காக? மாயனுடைய சாபம். மாயன் யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு ஒரு சமயம் ஒரு சாபத்தை அடைகின்றார். என்ன சாபத்தை அடைகின்றார் என்றால் நம்ம போகும் பொழுது ஏன்னா இந்த இதை வந்து நம்ம அடுத்த சிந்தனையில நம்ம மார்கழி மாசம் விநாயக பெருமானுக்கு சஷ்டி விரதம் வருகின்றது. சைப்பசி மாசம் வர்ற சஷ்டி வந்து முருகப்பெருமானுக்கு உகந்தது. மார்கழி மாதத்துல வர்ற சஷ்டி வந்து விநாயக பெருமானுக்கு உகந்தது. அது வந்து ஜனவரி 8ஆம் தேதி வருகிறது. அந்த அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு சொன்னா இது சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் சென்ற சிந்தனையிலே சொல்லியிருந்தா அதை கேட்கிறவங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த விரதத்தை அடிச்சிக்கலாம் அடியேன் இந்த சிந்தனையில சொல்றேன். அது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சென்று அடையும். இருந்தாலும் சொல்றேன், அடுத்த வருடம் எல்லாரும் கண்டிப்பா இந்த விநாயக பெருமானை மார்கழி மாத வர்ற வளர்பிற சஷ்டியில நான் வணங்க வேண்டும். ஏன் வணங்க வேண்டும் என்றால் இந்த புராணம் நமக்கு 2வது காண்டத்துல வருது. ஆனா நம்ம முதல் காண்டத்துல சொல்லணும்னு சொன்னா மகாவிஷ்ணு வந்து விநாயக பெருமானத்தான் முதல்ல நம்ம விநாயகருடைய காப்பு விநாயகருடைய பெருமானை வணங்கிதான் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் செய்யும். அது எந்த வீட்டுல இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விழாவா இருந்தாலும் சரி, விநாயகர் வந்து ஒரு மஞ்சள்லையோ ஒரு சாணத்திலேயோ அப்படியே விநாயக பெருமான நம்ம வச்சு வழிபட வேண்டும். அந்த விநாயக பெருமான அப்படி வழிபடாம கைலைக்கு போகும்போது அவர் என்ன செஞ்சிட்டாரு, நேர கருட வாகனத்துல கிச்சுன்னு நேர கைலைக்கு போயிட்டாரு. வெளியில இருக்கிற விநாயக பெருமான முதல்ல வணங்காம போயிட்டாரு. விநாயகரை வணங்கலைன்னா அந்த இது எந்த ஒரு நம்ம செய்யற காரியமும் வந்து சக்சஸ் ஆகாது, அது வந்து நிறைவாகாது, அப்படியே இடையில நின்றும். அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே முதல்ல விநாயக வணக்க சொல்லித்தான் எந்த ஒரு சிந்தனையும் நம்ம ஆரம்பிக்கணும், எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்ம செய்ய வேண்டும். இவர் கைலைக்கு போன உடனே பார்த்தாரு, கைலையில போன உடனே இவருக்கு அந்த கும்பிடாத அந்த பாவம் வந்துருச்சு அவர் கூடவே. இப்ப சுவாமியும் அம்பாலும் மகாவிஷ்ணுவை பார்த்த உடனே, சரி நாங்க ரெண்டு பேரும் அந்த சொக்கட்டான் விளையாடலான் இருக்கிறோம், அதுக்கு நீ ஜட்ஜ் ஆயிரேன்றாரு மகாவிஷ்ணுவை பார்த்து. அம்மையும் அப்பனும் சொக்கட்டான் விளையாடுறதுக்கு மகாவிஷ்ணுவை ஜட்ஜா போடுறாரு. அவரு, சுவாமி நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேனேன்னு உஷாராகிறாரு. பாக்குறாரு என்ன பண்ண முடியும். இப்ப ரெண்டு பேரும் சொக்கட்டான் விளையாடுகிறார்கள். பரமேஸ்வரன் அம்மைக்கு விட்டு கொடுத்துட்டாரு. எங்க அம்மா ஜெயிச்சிட்டா, அம்மா ஜெயிச்சிட்டா இப்ப இவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பாக்குறாரு. இவரு அப்பாவை பகச்சுக்க விரும்பல, அப்பா தான் ஜெயிச்சாருன்னு சொல்றாரு. அம்மாவுக்கு வந்துருச்சு போகணும், உனக்கு கண்ணு தெரியலையா, நீ குருட்டு மலப்பாம்பா போட்ட. இவர் அப்படியே அழகா கருட வாகனத்துல வந்தவரு அப்படியே கைலையில இருந்து உருண்டு உருண்டு மலப்பாம்பா போறாரு. இது கட்டுக்கதை இல்லை, புராணத்துல வருது, விநாயக புராணத்துல வருது, லட்சியப்ப முனிவர் பெருமான் அருளி செய்திருக்கிறார். அப்படி
என்று இதுக்கு சாப விமோச்சனை வேணுமே. இப்பதான் சுவாமி சொல்றாரு, ஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு விநாயக பெருமான் வருவாரு, நீ இந்த காட்டுல போய் ஆலமரத்துடைய பொந்துல போய் நீ அமர்ந்து இரு. அந்த விரிவா நம்ம அந்த சிந்தனையில பார்க்கலாம். திரு செங்காட்டங்குடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செங்காடு கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணலாம். இந்த அந்த ஊர் ஃபுல்லா செங்காட்டங்குடி, செங்காடாக இரத்த காடாக மாறிவிடுகிறது. அங்கே போய் சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த ஆலமர பொந்துல இருக்கின்ற கண் குருடா இருக்கின்ற அந்த மலைப்பாம்பு மகாவிஷ்ணு உள்ள இருக்கிறாரு. விநாயக பெருமான் எந்த அந்த மரத்தடியில வந்து அமர்கிறாரோ அவருடைய தரிசனம் கிடைச்ச உடனே அவனுடைய சாப விமோச்சனை கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இவர் பல்லாயிரக்கணக்கானவரோட அவர் தவம் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிறாரு. விநாயக பெருமான் போறாரு, அங்க போனவுடனே அவருடைய சாபம் நீங்கிற நாள் தான் இந்த மார்கழி மாதம் வளர்பெற விநாயகர் சஷ்டி. இப்ப மகாவிஷ்ணுட்ட வந்து விநாயக பெருமான் கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்கிறார். யாரெல்லாம் உன்னை இன்று விரதம் இருந்து உன்னை வணங்கி வழிபடுகிறார்களோ அவருடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களும் அடையணும் நமக்காக அவர் வேண்டுறாரு மகாவிஷ்ணு சொல்றாருன்னு இந்த புராணத்துல சொல்றார். அதனால விநாயக பெருமான் கணபதியாகிய விநாயக பெருமான் ஈஸ்வரனை வழிபடுகிற கணபதீஸ்வரன் திரு செங்காட்டங்குடியில சுவாமியினுடைய திருநாமம் கணபதி ஈஸ்வரன், கணபதீஸ்வரன். அந்த கணபதீஸ்வரத்துல போய் அவர் வழிபடுகிறார். அப்படி அந்த நாள் வந்து இந்த மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி. அந்த அந்த விநாயக பெருமான் மாயனுடைய சாபத்தை தீர்த்த நிகழ்ச்சியை இரண்டாவது காண்டத்தில் சொல்றாரு. அந்த நாள் ஜனவரி 8ஆம் தேதி வருகின்றது. கருதிய அருள் ஏரம்பன் கசியபன் அதிதியோடு பொறுவரு தவங்களாற்ற புத்திரன் அவர்களுக்காகி திருகிய மனத்து தேவாந்தகன் நராந்தகனை செற்று மறுவுதன் உலகம் காசி மன்னனுக்கு அழித்தவாரோ. இங்கே ஏரம்பம் விநாயக பெருமான் என்ன பண்றாரு, கசியப மகரிஷிக்கும் அதிதிக்கும் குழந்தை பேராக புத்திரனாக அங்கே வந்து திரு அவதாரம் செய்கின்றார். தேவாந்தகனையும் நராந்தகனையும் சம்ஹாரம் செய்கின்றார். காசி மன்னனுக்கு காசி மாநகரை அவருக்கு இவர்களிடமிருந்து ஒப்படைக்கின்றார். சுரர் துயர் அகற்றி வெற்பி தோகையான் அனத்தில் தோன்றி விரவருள் வழங்கும் துண்டி விநாயகனான தேவன் அரவணி விசுவநாதன் அணிநகர் காசி எய்த வரமலி திவோதான நன்மை மனத்தினை திரித்தவாரோ. தேவனுடைய துறை துயரெல்லாம் அகற்றி துண்டி விநாயகன் துண்டி விநாயகனாக அவர்களுக்கு அருள்பாலிக்கிறார். காசி மாநகரில் இருந்து திவோதரனுக்கு மெய் மனத்தினை திரித்து அருள் புரிகின்றார். விடமணி விடற்றி நானே விநாயகன் ஆகி சென்று மடமறு மரிசிதன்பால் வல்லவை ஆகி வைகோ தடவரை மாதை வேட்ட அழலெதிர் மாயோ நீண்ட இடர்தபு மாதரார் பண் இருவரை மணந்தவாரோம். இங்கே மாயனுடைய 12 பெண்களையும் மணந்த நிகழ்ச்சியையும் இங்க வல்லபை விநாயகராகி இருக்கின்றதை இச்செய்தியை கூறுகிறார். மாயவன் விநாயகர்பான் மற்றவன் கீதை கேட்டு தூய மெய்ஞானானந்த தொல்லியல் உணர்ந்தவாறு மேய இப்புராணம் கேட்ட வியாசர் ஏரம்பர் போற்றி ஆயுமி புராணம் எல்லாம் அணிவர விரித்தவாரோ. நம பார்வதி பதங்கி அரகர மகாதேவா. மாயவன் விநாயக பெருமானுடைய அந்த கீதையை அந்த புராணத்தை கேட்டு மெய் ஆனான அப்படியே மெய்ஞானம், சாதாரண ஞானம் இல்லைங்க, மெய்ஞானம் கிடைத்து இப்புராணத்தை கேட்ட வியாசர் ஏரம்ப பெருமானை போற்றி அணிவர விரித்தவாரும் பண்ணிய பிறகு தன்பார் பார்க்கவ புராணம் கேட்ட மன்னவன் சோமகாந்தன் மழை மத கழிற்று தேவன் தன்னுலகு அடுத்தவாரோ சாற்றினன் சூத மேலோன் அன்னவன் உரைத்தவாறே அவையெல்லாம் புகழ புக்கே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இங்க பிருகு மகர்ஷி பார் இந்த பார்க்கவ புராணத்தை மன்னனாகிய சோமகாந்தன் மகர்ஷி மன்னன் கேட்கின்றார். கேட்டு இந்த புராணத்தினுடைய பெருமையெல்லாம் யாரெல்லாம் வழிபடுகிறார், யாரெல்லாம் எப்படியெல்லாம் வழிபட்டார்கள், அவர்களுக்கு பெருமானுடைய அருள் எப்படியெல்லாம் கிடைத்தது என்ற சிந்தனையெல்லாம் அருமையாக நமது பிருகு மகரிஷி சோமகாந்த மன்னனுக்கு சொல்ல சொல்ல அவருடைய நோய் இங்க வந்த உடனே தீந்து போயிருது. ஆனா சரி, நம்மளுடைய நோய் தீந்து போச்சு, திருப்பியே நம்ம போய் நாட்டை ஆளலாம் போகல. அவர் பிருகு மகரிஷியுடைய ஆசிரமத்திலே இருந்து அரச பதவியை இழந்து அடியாராக மாறி
அப்படியே அவர்கிட்ட இந்த விநாயகப் பெருமானுடைய சரித்திரத்தை எல்லாம் கேட்டு இந்த இந்த மேன்மையான இந்த பொக்கிஷத்தை உணர்ந்து அப்படியே அதன் மூலமாக அவர் வந்து விநாயகப் பெருமானுடைய உலகத்தை சென்று அடையும் நிகழ்ச்சியையும் இந்த நிறைவு இரண்டாவது காண்டத்துல நிறைவாக சொல்கின்றார். சூதமேல சூத மகரிஷி இந்த நைமிசாரண்யா இருக்கிற முனிவர் பெருமக்களுக்கெல்லாம் சூத மகரிஷி சொல்றாரு. அப்படிப்பட்ட புராணமாகிய இந்த விநாயக புராணத்துல இனிமே நாம சரித்திரத்துக்குள்ள போகலாம். முதல் சிந்தனையாகிய உபாசன காண்டம், முதல் காண்டமாகிய உபாசன காண்டத்துல முதல் சிந்தனையாகிய சோமகாந்தன் வனம் புக துணிந்த படலம்தான் முதல் படலம். எதற்காக அவர் வனத்திற்கு செல்கின்றார், ஏன் செல்கின்றார், அத அவர் மட்டும் போனாரா, அவர் கூட யாரெல்லாம் போனாங்க, அவருடைய நோய் வந்து எப்படி அவருக்கு வந்துச்சு. நம்ம சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்தினா கூட ஒரு ஜோசியரை போய் பாக்குறோம், ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், இதனால கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு வசதி பாத்துக்கோங்க, நல்ல ஒரு பிசினஸ், உங்களுக்கு நீங்க போன ஜென்மத்துல இப்படி பண்ணிட்டீங்க, என்ன இவர் வந்து நம்ம கூட இருந்து பார்க்கல, அதையும் நம்ம நம்புறோம், அவர் என்ன நம்ம கூட வந்தாரு, அவரும் நம்மளை போல ஒரு மானிடர் தான், அது யாருக்குமே தெரியாது, அதனால நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படியா, சரி அவர் ஒரு 500 ரூபாய் கேட்காரு, எடுத்து கொடுத்துறோம். ஆனா அதுல நமக்கு எந்த பலனும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. ஆனா இங்க வந்து பிருகு மகரிஷி அப்படியே பார்க்கவ புராணமாகிய இந்த விநாயக புராணத்தை அருளி செய்தவர் இல்லையா, சோமகாந்த மன்னனுக்கு எப்படி அவர் வந்து தன்னுடைய விநாயக பெருமானுடைய பூஜையில இருந்து அவருடைய இரண்டு வினை பயன்களையும் சொல்றார். ஆனா அந்த இரண்டு வினைகளை எது நல்வினை தீவினை ரெண்டு பயனை சொல்லி இந்த நோயிலிருந்து முதல்ல அவரை காப்பாற்றி அவரை வந்து விநாயக பெருமான வழிபட வச்சு இந்த புராணங்கள்லாம் அவர் கேட்டு அவரு முக்தி பெயர் அடைகிறாருன்னு சொன்னா பிருகு மகர்ஷியுடைய பெருமையை நம்மளால சொல்லி முடியாது. இப்படிப்பட்ட புராணத்தை நம்ம இப்ப அடுத்த சிந்தனையில சோமகாந்தன் வனம் புக துணிந்த படலத்தை நாம் சிந்திக்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செம்படுத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பளித்த நமது குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொயில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.

உணர்வு ஆனந்த நடன காட்சியில் கிடைக்கும் ஓர் இன்பம் நாரணன் முதலா உளவல தேவர் நாட்டிலும் கிடைக்குமோ அதனால் புறனா உந்தன் பெருந்திரு நடனம் புரிந்தருள் செய்யன பெற்ற ஆரணம் பரவும் பதஞ்சலி முனிவன் அடிமல

அண்ணதால் இறந்திடு மகவளம் செய்த பாடலொன்று அறிந்திடு சுந்தரன் அடியினை போற்றுவ திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம் பிரணம பார்வதி அருக்கடலாகிய கருணாம்பிக சமேத அவிநாசி எப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலகுராணம் கோத்திர பகுதியிலே இன்று சபாநாயகர் கோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வருடைய எல்லையில்லாத கருணையினாலே இந்த தமிழ்நாட்டிலே சிவபெருமான் எழுந்தருடைய இருக்கிற ஊரிலே சைவ சமயத்திலே நன்மையை புகுத்தி இருக்கிறான். இந்த சமயத்தில நாமா புகுதவில்லை, அவனே புகுத்தி இருக்கிறான். பரமேஸ்வரன் நம்ம மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கிறாரு. தேவர்கள் மேல கூட அவனு பிரிய இல்லையா, நம்ம மேல பிரிய வச்சிருக்கான். அது வான்பழித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்பார் திருவாசகத்துல மாணிக்கிறோம். வான்பழித்து தேவர்களை எல்லாம் பழித்து விட்டு இந்த மண்ணிலே வந்து நம்மை ஆண்டு விடுகிறார். அப்படி அவன் ஆண்டு கொள்வதற்கு நம்மிடத்துல என்ன தகுதி இருக்கிறது என்றால் மிகவும் குறைந்த தகுதி, தகுதி இன்மை. தகுதி இல்லாதவர்களே அன்பு இல்லாதவர்களையும் ஆண்டு கொள்கிறான். அதை எப்படி ஆண்டு கொள்கிறான்? அவன் ஒரு பெரிய தந்திரம் பண்றான். நல்ல அன்புள்ள ஒரு அருளாளரை பிடிச்சான், நல்ல தவமுடைய அன்புள்ள அவனுக்கு ரொம்ப பிரியமான ஆளை ஒரு ஆள் இங்க அனுப்புகிறான். இது இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப சுந்தரர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல. கைலாயத்துல சிவருமானது பக்கத்துல இருந்தார். அவர் இங்க வர வச்சு, பூமிக்கு வர வச்சு அவர் மூலமாக நம்ம பிடிக்கிறோம். மாணிக்க வாசகர் எங்க இருந்தாரு? கைலாயத்துல. அப்படி தனக்கு பக்கத்திலே இருக்க தகுதியுடையவர்களாய் சிறந்த ஞானமுடையவர்களாய் இருக்கின்ற ஒருவரை இங்க வர வச்சு அவர் மூலமாக நம்ம பிடிக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும். அது இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுது, நம்ம தெரியல. நம்மை போலவே நம்முடைய ஊரிலே நம்மை போலவே மனித வயிற்றிலே அவர்களை பறக்க வச்சு திருநாவலூரிலே சடையனாருக்கு இசைஞானியாருக்கும் புத்தரராக அவரை அவதாரம் பண்ண வச்சு அப்படி அவதாரம் பண்ணின சுந்தரருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஆகா நம்ம நாட்டு மக்கள், நம்ம ஊர் மக்கள். புரியுது? சுந்தரருக்கு எப்படி இருக்கு? இப்ப என்ன, நம்ம ஊர் மக்கள், நம்ம நாட்டு மக்கள், நம்ம என அப்படி இவருக்கு பாசம் வந்துருதா? இப்ப இங்க கைலாயத்தில் இருந்தவர் இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டாருப்பா. நம்ம ஊருக்கு வந்த ஒரு பாடா அவருக்கு யார் மேல பாசம் இருக்கும்? நம்ம ஊர் மக்கள் மேல பாசம். அப்படி நம்ம ஊர் மக்கள் மேல பாசம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தகுந்தாற் போல சிவபெருமான இசைய வச்சு, சிவபெருமான இசைய வச்சு அவனை இங்க எழுந்துருளை பண்ணி அவனை பாடி அதிசயங்களை செய்து அதன் மூலமாக நமக்கு பக்தி உண்டு பண்ணி நம்ம ஆண்டு கொள்வோம். பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி உண்டாகும்படியாக செய்து, பக்தி இல்லாதவர்களுக்கும் இப்ப பறக்கும் போதே வா ஞானியா பிறந்தான். பிறக்கும் போதே ஞானியா பிறக்கலையே. இப்படி கண்டு கேட்டு கண்டு அவங்க பூதி பூசிருக்கிற நம்மளும் பூசலாம் உண்டா இல்லையா? அவன் உத்தராட்சம் போட்டிருக்கா, நம்மளும் போறோம். அப்படித்தான் அப்பர் சுவாமி சொல்றாரு, ஞானத்தால் துழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் துழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் துழுவேனுடை நானே. பரமஞானிகள் உன்னை ஞானத்தினாலே வணங்குகிறார்கள். அப்படி ஞானத்தினால வணங்குவதற்கு எனக்கு ஞானம் இல்லை. அப்பர் சுவாமி சொல்றோம், பின்ன எப்படி நான் கும்பிடுறேன் தெரியுமா? அவங்க கும்பிடுறத பார்த்து நான் கும்பிடுறேன். யாரு அப்பர் சுவாமி?

என்பது அப்பர் சுவாமிகள் தேவா. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே நல்ல அருளாளர்களை இங்கே அனுப்பிவிட்டு அவர்கள் மூலமாக அதிசயங்களை பண்ண வச்சு பாட வச்சு அதன் மூலமாக நம்ம கண்டு கொண்டோம். இது நம்ம பெரிய தந்திரம் என்று சொல்லுவதா, சாதனை என்று சொல்லுவதா, நம்ம மேல பாசம் என்று சொல்லுவதா? இந்த இந்த இந்த இந்த சமாச்சாரத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப சுந்தரர் இங்க வர வைக்கணும்னு என்ன இருக்குது? அங்க இருந்த சுந்தரர் ஒரு காரணமும் இல்லை, இவரா ஒரு காரணத்தை கற்பிச்சு, யாரு சிவபெருமானே ஒரு காரணத்தை கற்பிச்சு, நீ நந்தவனத்துல அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்தாய், அதனால பூலோகத்துக்கு போய் இந்த ரெண்டு பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வாழ்ந்தார். இந்த காரணம் இது பெரிய ஒரு காரணமே இல்லை, இது ஒரு பெரிய காரணமானு இல்ல. நந்தவனத்துக்கு போனாரு அந்த அம்மா ரெண்டு பேரும் பூ பறிக்க வந்தா அணிந்ததே கமலினி. இவன் வந்து இவர் வந்து பூ பறிக்க போனாரு, பூ பறிக்க போனா அப்படி பார்த்தாரு வந்துட்டாரு. நீ மாதர் மேல் மன வைத்தனே அதனால பூமிக்கு போட்டார். எதுக்கு சொன்னாருன்னா மாதவஞ்சி தென்திசை வாழ்ந்திடும், தென்திசை வாழ்ந்தோம் தீதியில திருத்தொண்ட தொகை தர. பெரிய புராண திருமலை சருக்கம் மாதவஞ்சி தென்திசை வாழ்ந்திடும் தீதியில திருத்தொண்ட தொகை தர. திருத்தொண்ட தொகைக்கு ஒரு அடமொழி போடுறாரு பார்த்தீங்களா, திருத்தொண்ட தொகைக்கு தீதியில திருத்தொண்ட தொகை தர தர. போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட, போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நினைனார் என்பது திருமலை சொல்றது. அதனாலே இப்படி பரமேஸ்வரன் நம்ம மேல இல்லை இல்லாத கருணையினால பாவம் அப்பாவிகள் இவர்களையெல்லாம் ஆண்டு உள்ள வேண்டும் என்கின்ற இல்லை இல்லாத கருணையினாலே தமக்கு பக்கத்துல இருக்கிற அவ்வளவு உயர்ந்த தானத்திலே சூரமான பக்கத்துல இருக்கிற பாக்கியம் பூ கட்டி சாத்துறது சுவாமிக்கு இங்க கைலாயத்துல திருநெல்வேலி பச்சைக்கடை தாங்கி கொண்டிருக்கிறது. யாரு? சுந்தரர், ஆளான சுந்தரர். அவர் தான் விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட சுந்தரர் இங்க வர வச்சு அவர் மூலமாக இப்படி கோயில் எல்லாம் சென்று பாட வச்சு அர்ச்சனை பாட்டேயாக ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமுள் பாடுகின்றார் தூமறை பாடுவாயார் என்று நான் இருக்கிற கோயில் எல்லாம் சென்று பாடு, அப்பதான் அந்த ஊருக்காரெல்லாம் நம்மளை கும்பிடுவேன். அடே அப்பா அந்த சுந்தரர் பாடி இருக்கிறாமே பாடிக்கிறாராமே. அந்த மாதிரி நம்ம இப்படி அவனுடைய அருள் வலைக்குள்ளே நம்ம அகப்படுத்துகிறார். அருள் வலைக்குள்ளே சிவபெருமான் ஒரு வலை வச்சிருக்கிறார், நல்ல நல்ல ஞாபகங்கள். சிவபெருமான் ஒரு வலை வச்சிருக்கிறார் நம்ம பிடிக்கும், ஞானிகள் ஒரு வலைய வச்சிருக்கிறாங்க அவனை பிடிக்கும். நம்ம ஆளுக ஒரு வலை வச்சிருக்கிறாங்க, நம்ம ஆளுனா புரியுதா, சுந்தரர் மாணிக்க வாசர் போன்றவர்கள் இவர்கள் ஒரு வலையை வச்சிருக்கிறாங்க. இவங்க வச்சிருக்கிற வலைக்கு என்ன பேர் சொல்லுங்க பாக்கலாம். ஞானிகளாகிய ஞானசம்பந்தர் முதலானவர்கள் ஒரு வலை வச்சிருக்கிறாங்க சிவபெருமானை பிடிக்க. இது ஒரு நல்ல தான் இருக்கு. என்ன வலை தெரியுதா, என்ன வலைன்னு அவன் வச்சிருக்கிற அருள் வலைன்னு சொல்லிட்டேன், இவங்க என்ன வலை வச்சிருக்காங்க? சிவபெருமான் அருள் வலையை வச்சு நம்ம பிடிக்கிறான், நம்ம ஞானிகள் என்ன வலை வச்சிருக்காங்க? பத்தி வலை. பத்தி வலையில் படுவோம் காண்க திருவாசகம். பத்தி வலையில் அவன் எதுலயும் அகப்படாதவன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்ன பேர் தெரியுமா? எத்தன்னு பேர். எத்தன்னா என்ன? ஏமாத்துறவன் அர்த்தம். எத்தன்னா ஏமாத்த.

பிடித்தவுக்கு சிவபெருமான் ஏமாற்றுவதில் பெரியாள். இங்க திருவாசகத்தை பார்த்தா தான் தெரியும், திசம்புகன் சென்று தேடினர் குளித்தும் முறையுடையும் உயர்ந்தவர் குளித்தும் ஒற்றுமை ஒன்று நோக்குமுள்ளத்து உற்றவர் வருந்தோ உரைப்பவர் குளித்த மறைத்தர் நோக்கி வருந்தனர் குளித்து இத்தந்திரத்தில் காண்டு வென்றிருந்திருக்க அத்தந்திரத்தின் அப்பையின் ஒழித்தும் முனிவர நோக்கி அனிவரக்கவி ஆனந்த தோன்றி அரியன பெயர்ந்து வாழ்நுதற்பெண்ணன ஒளித்தஞ்சியன்மையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை குறும்போய் துற்றமை தொடர்ந்து வெற்றுயிராக்கை அருந்தவர் ஆட்சியில் திருந்த ஒழித்தும் ஒன்றுண்டில்லை என்றது ஒழித்தும் பண்டைய விருதோடு இன்றைய விருதோ ஒழிக்கும் சிவபெருமானை கண்ணார கண்டு அவனை தமக்கு தலைவனாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் காதலனாகவும் கொண்டவர்கள் இந்த நாலு பேர். அப்பர் சுவாமிக்கு தலைவர், அப்பர் சுவாமி அடிமை, சம்பந்தருக்கு அப்பா, சுந்தரருக்கு தோழர், மாணிக்கவாசகருக்கு காதலன், மாணிக்கவாசகர் காதலி, சிவபெருமான் காதலன். இந்த அளவுக்கு சொந்தமாக்கிட்டாங்க ஆறு, அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு சாமி. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒளிந்து உண்டு அரியவனாய் புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் பற்றி யாருன்னு மலரடி காணார். அவ்வளவு அரியவனாய் இருக்கிற சாமிய இவ்வளவு எளியவனாக அது தனக்கு முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்க வச்சு அதுக்கு மேல தூது போ சொல்லி மண்ணு சுமக்க வச்சு இத்தனை அளவுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய சாமி எதனாலே அன்பினாலே, அந்த அளவுக்கு அவன் கீழே இறங்கி வந்துட்டான். அன்புக்கு அவன் கீழே இறங்கிடுறான். இப்ப அந்த வண்டி கிழவிகிட்ட என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல, சனமும் இல்ல, பணமும் இல்ல. இப்ப நம்ம யாரையாவது மதிக்கணும்னு சொன்னா அவள்கிட்ட வசதி இருந்தா தான் மதிப்போம், வசதி இல்லையா மதிக்க மாட்டான். இந்த இல்லையா பணக்காரன் மதிப்பை சுருக்கமா சொன்னா ஏழைய மதிக்க மாட்டான். அந்த வண்டி கிழவிகிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவளுக்காக மண்ணு சுமக்க போறோம். அது ஒரு புலவர் பாடி இருக்கிறாரு, சிவபெருமான் மதுரையில மன்னனாக இருந்தார், மாப்பிள்ளையாக இருந்தான், மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையா இருந்தான் மன்னனா, அவன் மண்ணு சுமக்க போவானா? அது மாமியா ஊர்ல போய் மண்ணு சுமக்கலாமா? இவ்வளவு மதிப்பா இருக்கும். அப்படி அவன் தான் புரட்டாலும் அந்த அம்மா போக விடுவானா? மீனாட்சி பேசாம நல்ல வேலையை கொடுத்த, நம்ம வந்து மதிப்பா இருக்கணும், நீ ராஜா நான் ராணி, நீ போய் மண்ணு சுமக்கா பேசாம அப்படின்னு தடுத்திருப்பாட்ட. அவனும் உத்தரவு கொடுத்துட்டான் போய் சொல்லு. எப்படி அவன் உத்தரவு கொடுத்த, இவன் எப்படி மண்ணு சுமக்க வந்த அப்படின்னு நினைக்கல? இல்ல, அவன் உத்தரவு கொடுத்துருக்க மாட்டா, இவன் செஞ்சிருக்க மாட்டான், பின்ன எப்படி மண்ணு சுமக்க வந்தான் அப்படின்னா மாணிக்கவாசகர் பாடிய திருவாசக மண்ணு சுமக்க கொடுத்துருச்சு. மாணிக்கவாசகர் பாடி திருவாசகம் கேட்கறதுக்காக மன்னிச்சு வந்தேன்.

0: கணவனாய் கரை அடைக்க எப்படித்தான் விடை தந்தாடோ? இன்னபடி செய்வதற்கு வாதபூரன் எம்பியன சமுட்பாடல் இசைத்ததம்மா என்று ஒரு பரவல் பாடினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய உயர்ந்த சமயம் நம்முடைய சைவ சமயம். சைவ சமயத்தை போல ஒரு சமயம் இருக்காது. சிவபெருமானை போல கடவுள் இருக்க மாட்டார்கள். நம்முடைய அருளாளர்களை போல அருளாளர் கிடையாது. மற்ற சமயங்கள் எல்லாம் இதுக்கு கீழே, நம்ம சமயம் மேல, நம்ம சமயத்துக்கு மேல சமயமே இல்லை. சைவ சமயமே சமயம், சைவ சமயமே சமயம். அதனாலே அப்படி சைவ சமயத்திலே பரமேஸ்வரன் எடுத்துக்கொள்ளுகின்ற திருமேனி, உயிர்களாகி நம்மை ஆண்டு கொள்வதற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகிற திருமேனி. நம்ம சிவபெருமான் பிறப்பில்லை இறப்பில்லை, அது அவங்களுக்கு தெரியுமில்ல, பிறப்பில்லை. அப்புறம் எல்லா சாமியும் பிறக்கும் இறக்கும், சிவபெருமான் பிறக்கும் இறக்கும் இல்லாத அவருடைய அருள் தன்னை உலகத்துக்கு கிடைக்க வேண்டி பலவேறு திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அவர் பண்றார். பலவேறு திருமேனி எடுத்துக்கொண்டு வேஷம் போட்டுக்கணும், வேஷம் போட்டு ஒருவனே ராவணாதி பாவகம் முற்றார் போல என்பது சித்தியார், சிவஞான சித்தியார். அப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாவற்றிற்கும், அப்படிப்பட்ட திருமேனிகள் சோமாஸ்கந்தர், கல்யாண சுந்தரர், அர்த்தநாரி, உமாமகேஸ்வரர், காலாரி, திரிபுராரி, கஜமுகானுக்கிறர், சண்டேசானுக்கிறர், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டீங்களா? மாதவிஷம் போட்டது. இப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக சமானம் இல்லாததாக கண்டவுடனே உயிர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதாக இருக்கின்ற திருமேனி தான் இந்த திருமேனி. அது என்ன திருமேனி? நரதாஸ். தரிசன மாத்திரத்திலே புத்தியை கொடுப்பது நரதாஸ். அந்த திருக்கூத்தை யாரு தொடங்கி வச்சா அந்த நாட்டுல தெரியுமா? அவர் ஆட வச்சது, அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது. அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது யாரு தெரியுமா? யாரு அந்த நடிகரை கூட்டிட்டு வந்தது யாரு? தெரியுதா? தெரியல, சச்சின்னு தெரியல, தெரியாம ஆகி போச்சு, தெரியாம ஆகிப்போச்சு. அவ்வளவு சாதனை செய்தவர்கள் தெரியவில்லை, செய்வ உலகத்தில் சச்சின்னு சொல்ல முடியல. நடராசன சிவபெருமான கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லி வச்சவங்க என்ன தெரியலையே, தெரியுதா? அதான் மெல்ல சொல்றீங்க. பதஞ்சலி, பதஞ்சலி அவங்க இல்லையா? இந்த கூத்தே இல்லை, அவங்க இல்லையா கூத்தே. அன்னவர்கள் இல்லை என்றால் இங்கு வரை காண்பது அரிதாக யாராலும் ஆகாது. சிவபெருமான் எப்போதும் ஆடிக்கிட்டு இருக்கிறான். எங்கே அடிக்கிட்டு இருக்கேன்? உயிரோடுவரும் ஆடிக்கிட்டு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயன்படுறாங்க. சாமி ஆடுற இடம் தெரியுதா? இங்க ஆடுறது தெரியுது இல்ல. பிண்டத்திலையும் ஆடுறாரு, வெளியில அண்டத்திலையும் ஆடுறாரு. ஆடலைன்னா எல்லாம் அடங்கியும், அவர் ஆடலைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே அடங்கி. இது ஆடுறதுக்காக அது ஆடுது, எது இது ஆடுறதுக்காக அது ஆடுது. அப்படி அந்த ஆடுகின்ற திருக்கூத்து தான் உலகத்துக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கணும். இந்த திருக்கூத்து இருக்கே, இந்த திருக்கூத்து தான் எல்லா பலன்களையும் கொடுக்கணும். எல்லா பலன்கள்னா அது அஞ்சுக்குள்ள முடிஞ்சுவோம். எல்லா பலன்களும் அஞ்சு தொழிலுக்குள்ள முடிஞ்சுவோம். அஞ்சு தொழில், ஒன்று படைத்தல், இன்னொன்று காத்தல், இன்னொன்று அழித்தல், இன்னொன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அந்த வடமொழியில சிருஷ்டி, திதி, சம்காரம், துரோபம், அனுக்கரகம் சொல்லுவோம். வடமொழியில் சிருஷ்டி, திதி, சங்காரம், துரோபம, அனுக்கரகம், பஞ்ச கிருத்தியம்னு சொல்லுவோம். அஞ்சு அஞ்சு அஞ்சு தொழில தான் நம்ம படைக்கிறத படைச்சா. இப்ப இந்த தேகத்தை யார் பண்ணி வச்சா? சிவபெருமான் தான். இந்த தேகத்தை இப்ப நம்ம இஷ்டத்துக்கு படைக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு படைக்கலாம்னு நினைச்சோம்னு வச்சுக்க, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். உடம்ப பண்ண முடியலையே, கருப்பா இருக்கிறவன் கருப்பா தான் இருக்கிறான், சிவப்பா ஆக முடியல. ஒரு கருப்பா இருக்காரு, சிவப்பாகலாம்னு ஒரு நினைச்சு வருது இல்ல, ஆக முடியல. குட்டையா இருக்கிறவன் நெட்டையாக முடியும். எல்லாம் இப்படி உயர்ந்த குலம், உயர்ந்த தானம், உயர்ந்த தேகம், இதெல்லாம் நம்மால பண்ணி கொள்ள முடியல. அந்தந்த அண்ணா கட்சி விலைக்கு தகுந்தவாறு எல்லாம் கொடுக்கிறாங்க. அதனால படைத்தல் அவனுடையது. அதே மாதிரி காத்தல், இப்ப சாப்பாடு சாப்பிடறோம்ல, யாரு போடுறா சாப்பாடு? சிவபெருமான் தான் போடுறான். ஆனா யாரு எத்தனை பேர் நினைக்கிறாரு? அது இந்த துறையில வந்தவர்களுக்கு தான். இப்ப சாப்பாட்டை போட உடனே சைவர்கள் சாப்பிட மாட்டாங்க, போட்ட உடனே சாப்பிட மாட்டாங்க. மற்ற பேரு போட்ட உடனே எடுத்து சாப்பிட்டு விடுவான். நம்ம சைவர்கள் என்ன பண்ணுவான்? அதை வந்து அஸ்திர மந்திரத்தால சுத்தி பண்ணி, கவச மந்திரத்தால சுத்தி, அப்புறம் முத்திய மந்திரம் சொல்லி ஆசமனம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாடம் அன்னம் பாலிக்கும் இல்லை சிற்றம் பல பொன்னம் பாலிக்கும் மேலும் பூஜை என்ன பாலிக்கும் ஆறு கண்டிருந்தோம் இன்னும் பாலிக்கும் இப்பறவியே அப்படின்னு சொல்லி அப்புறம் பிறந்தோர் வீட்டிலையும் அது தீச்சப்பட்டவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நீங்களும் அப்படித்தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். போட்டவங்க சாப்பிட கூடாது சாமியை நினைச்சு. சாமி நீ தான் ஊட்டுற, நீ தான் ஊட்டுற, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஊட்டு வைப்பானும் உறங்கு வைப்பானும் இங்கே ஒன்றோடு ஒன்றை மூட்டு வைப்பானும் முயங்கு வைப்பானும் முயன்றவனை காட்டு வைப்பானும் இருவனை பார்த்த கயிற்றினுடைய ஆட்டு வைப்பானும் ஒருவனுடைய தில்லை அம்பலுக்கு பட்டினத்தார். அதனாலே இப்படி உணவை தருகிறான், வளர்க்கிறான், நம்மை வளர்க்கிறான். இப்ப பறந்த போது அவ்வளவுதானே இருந்தார், அவ்வளவுதானே இப்ப பாரு எவ்வளவு உசரமா வளர்ந்தது. யாரு வளர்த்தா? அது திருவாசகத்துல திருவண்ட பகுதியில மருவிய பொருளும் வளர்ப்போம் தாங்க. சராசரங்களுக்குள்ளே உயிருக்குள்ளே நம்மோடு கலந்திருந்து மருவினா கலந்திருந்து வளர்க்கிறாங்க. இப்ப அம்மா வளர்க்கல, அப்பா வளர்க்கல, அம்மாவுக்குள்ள அப்பாவுக்குள்ள இருந்து அவங்களுக்கு பாசத்தை கொடுத்து அவங்க மூலமா உணவை கொடுத்து அது மூலமா வளர்க்கிறாங்க. பஞ்சடி ஆறடிங்கிற முல்ல இது அதிசயமா தெரியல. இப்படி இது வளர்ந்துச்சு இப்படி உண்டா இல்லையா? மருவி எப்பொழுதும் வளர்ப்போன் காண்கு, பேரித்த நம்மை வளர்த்தெடுத்த தீவழகம். அதையினால இப்படி படைத்தல் காத்தலாச்ச உணவு கொடுக்கறது அவன் தான். ராத்திரியில தூக்க வைக்கிறான் பாரு, அவன் தான் தூங்க வைக்கிறான். தூங்க வைக்கிறது அவன் தான் தூக்கம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வைக்கிறான் பூமியில, குறிப்பிட்ட காலம். அந்த அம்மா எவ்வளவு பேரை கூட்டுட்டு வந்திருக்கோதோ அதை அனுபவிக்கிற வரையில இங்க வச்சிருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்? அப்படி சங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் வந்து மறைத்தல் அணுக்கரக ரெண்டு குழி இருக்குது பாரு. அது இந்த சங்காரத்துக்குள்ளேயே அணுக்கரகம், காத்தலிலே மறைத்தல், அஞ்சு தொழில மூணு தொழிலா சொல்லுவாரு. எப்படி காத்தலிலே மறைத்தல், காத்தல் தொழில் சொல்லுவாரு, அதே மறைத்தல். மறைத்தல்னா புரியுதா? இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்ல, தெரியாது இல்ல. அடுத்தாப்புல எங்க போய் பிறப்பம்னு தெரியாது இல்ல, இல்ல எத்தனை நாளைக்கு இருப்போம்னு தெரியாது இல்ல. தெரிஞ்சதுன்னா ஒரு ஒரு வரந்தா இருக்குது நமக்கு ஆயுசுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கோயிலுக்கே வரமாட்டோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். தென்ன ஒரு வரந்தா இருக்குதுங்க, என்ன பண்ண போறது? நம்ம பாடுபட்ட என்ன பண்ணும் உண்டா இல்லையா? அதை மறைச்சு வச்சிருக்கிறேன். மறுத்தல் நல்லதா இருக்குதல்ல. அதுக்கு மேல போன ஜென்மத்துல எங்க இருந்தோம்னு தெரியாது, போன ஜென்மத்துல எங்க இருந்தோம்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா தொந்தரவு. எப்படி தொந்தரவுன்னு கேட்டா, போன ஜென்மத்துல பிறந்த ஊர் மனைவி மக்கள் எல்லாம் இப்ப சம்பாதிச்சிருக்கிற சொத்துக்கு போன ஜென்மத்துல இருந்த அந்த மனைவி மக்கள் எல்லாம் பங்குக்கு வந்துருவாங்க, பெருவாங்களா வரமாட்டாங்க, கட்டாயம் வந்துருவாங்க. இந்த மனைவி மக்களோட போராட முடியாம இருக்குது. இது மறைத்தல், இது போன ஜென்மம் தெரியாது, வருக ஜென்மம் தெரியாது, எவ்வளவு நாளைக்கு இருப்போம்னு தெரியாது. இப்படி இன்னும் மறைத்தல் இல்லை, இன்னும் அநேகம் இருக்கிறது. அந்த மறைத்தலும் அனுக்கிறாங்க. படைத்தல் அணுக்கரகம், காத்தல் அணுக்கரகம், அழித்தலும் அணுக்கரகம், மறைத்தல் அணுக்கரகம், அணுக்கரக அணுக்கரகமே. அணுக்கரகம் தான் முத்தி, அணுக்கரகம் தான் பரவாமல் திருவடியில கலந்துருந்தோம், கலந்துருந்த இந்த அஞ்சு தொழில யார் செய்யல? சிவபெருமான் தான். அந்த உண்மை எதுல தெரியுது? நடராச திருமீனிலே தெரியுது. இந்த அஞ்சு தொழிலையும் செய்கின்றவன் சிவபெருமானே என்பது நடராச திருமேனியில நன்றாக காணலாம். உடுக்க படைக்குது, அவயகரம் காக்குது, நெருப்பேந்தியகரம் அழிக்குது, ஊன்றிய திருவடி மறைக்குது, தூக்கிய திருவடி முத்தியை கொடுக்குது. உடுக்க படைக்கிறது இந்த அவயகரம் தருவாரு. இது காத்தல், நெருப்பேந்தியகரம் அழித்தல், ஊன்றிய திருவடி மயரகரம் மிதிச்சிருக்கிறாரு பாரு, அந்த திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி இருக்குவாரு, அது அனுகிறோம். அதிலையும் படைத்தலுக்கு ஒரு கரம், படைத்தலுக்கு ஒரு கரம் கொடுக்க, காத்தலுக்கு ஒரு கரம், அழித்தலுக்கு ஒரு கரம், மறைத்தலுக்கு ஒரு திருவடி, ஊன்றிய திருவடி, அனுக்கரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடி. அனுக்கரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடியும். அந்த தூக்கிய திருவடி இருக்குதுவா குஞ்சித பாகம் சொல்றது, அதுதான் வந்து அனுக்கரகம் பண்ணது. அதை இந்த இடது திருக்கற காட்டுது. இந்த இடது திருக்கற அந்த தூக்கிய திருவடிக்கு நேரா இருக்குமா? அனுக்கரகத்துக்கு ஒரு திருக்கரமும் ஒரு திருவடியும். அனுக்கரகத்துக்கு ரெண்டு உறுப்பை பயன்படுத்துறார். இப்ப தெரியுது அனுக்கரகம் தெரியுது. அதை குமரகுரு சுவாமி சொல்றாரு. குமரகுருபுர சுவாமி அஞ்சு சொல்லி உபயா இருந்து பாடினது கந்தன் கலிவன் குமரகுருபுர சுவாமி. அவர் சொல்றாரு, இந்த தூக்கிய திருவடி இருக்குதுவாரு இந்த தூக்கிய திருவடிக்கு நேரம் இந்த கரம் இருக்குது. அந்த தூக்கிய திருவடியை இந்த கரம் காட்டுதான், இடது திருக்கரம் காட்டுதான். இந்த கரம் என்ன பண்ணுதான், போதுங்கதான். இந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுங்க போதும் அப்படிங்குதான் இந்த பயன். இப்ப போதுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவோம், இந்த திருவடியை ஒரு தடவை கும்பிடுங்க உங்களுக்கு முத்திய கொடுக்கலன்னு சொல்லுதான் அந்த குறிப்புல. கூடுங்கதி ஒரு கால் கும்பிட்டால் போதும், ஒரு கால் கும்பிட்டால் போதும் என நாடு அபிநயத்தை நாடிக்கார். ஓடிய காலனார் கால ஒரு கால் காட்டி கை அமைத்து நாதனார் செய்த நடம் என்பது குமரகுருவாக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய ஒரு அற்புதமான திருமீதி நடராசி தோற்றம் துடியதனில் துடினா உடுக்க தோயின் திதி அமைப்பில் சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றாமா ஊன்று மலப்பதத்தை உற்ற துரோதம் முத்தி நான்க மலப்பதத்தை நான் குஞ்சிதவாரம். அந்த தூக்கிய திருவடி இருக்குது பாரு, தூக்கிய திருவடி எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியறதுக்காகத்தான் திருவடியை தூக்கிக்க, திருவடி எல்லாரும் பார்க்கட்டுங்கிறது. அதனால்தான் திருவடியை கண்டவர்களுக்கு முத்தி, அதான் தரிசனத்தினால முத்தி சிதம்பரம் தரிசனம் பண்ணினோம். முத்தி திருவாரூர் பிறந்தாமத்தி காசியில் இறந்தாமத்தி சிதம்பரம் என்ன காரணம், திருவடி தெரியும். திருவடி அது திருமால் இருக்கிறாரே மகாவிஷ்ணு, அவர் திருவடியை பார்க்கறதுக்காக பந்தி உருவம் எடுத்து வெகு காலம் தேடினார். தேடி காண முடியாம இழைச்சு போய் வந்துட்டார். அப்புறம் எங்க போனா திருவடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு வந்தாங்க. சிதம்பரத்துக்கு வந்து ஒரு திருவடியை கண்டுட்டாங்க, ஒரு திருவடியை கண்டுட்டாங்க. பெருமானே ஒரு திருவடியை காட்டின, இந்த இன்னொரு திருவடியும் காட்டுச்சாங்க அப்படின்னு அங்கேயே படுத்து கிடக்கிறாங்க. மணிக்காசன் திருக்கோயில சொல்றாங்க, புறங்கடந்தால் அடிகாண்பான் புதிவுண்டு உட்கறியாது இறங்கிடு என்றால் என்று இறப்ப தன் ஈரடிக்கு என்ன ரெண்டு கரங்கள் தந்தால் ஒன்று காட்ட மற்ற அந்தரும் காட்டிடு என்று வரங்கடந்தான் இல்லை அம்பலம் உங்கிலும் ஆயிரம் என்பது திருக்கோயில். ஆகையினாலே இப்படிப்பட்ட சிறப்புடைய திருமேனி நடராசன்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மண் சுமந்த சருக்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஸ்கார்.

உதர பந்தன செம்பட்டுடையாட பைந்தார்பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளிவீச பவள திருவுடம்பதனில் புரிநூல் பழிச்சென்று ஒளிமின்ன சிந்தாமணி நவரத்னகிரீடம் சிரத்தில் ஒளிவீச திகழ்ந்திரு யானை முகவ எனக்கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணிகோவே மலையான் மகளுடன் ஜெரகிரிநாதன் மகளும் விநாயகனே.

கருண செய்த உத்தமராம் பதஞ்சலிதாள் பரவி போற்றி சிறாரும் வியாக்கிரமா முனியின் பாதம் சிந்தையிலும் சிரத்தினிலும் சேர்த்து வைப்பா நரிபரியாக் கொண்டு வந்தான்.

வந்தான். சரியாகவில்லை நாட்சென்றதன்றவன் வெறுத்தொருத்தான். தரியலர்கள் புறமூன்றும் எரியச் செய்த சங்கரன்மன் சுமந்து அடிபட்ட போதில் அரிமறுத்தன் மிக பயந்து அடியானான். அத்தனையும் திருவாத ஊரனுக்கா தெரியும்படியாம் செய்தோம் என்று சுக்கன் தெரிவித்தான். வாத ஊர் செல்வன் மேன்மை அரிமறுத்தன் மிக பயந்து அடியானான். அத்தனையும் திருவாத ஊரனுக்கா தெரியும்படி யாம் செய்தோம் என்று சொக்கன் தெரிவித்தான். வாத ஊர் செல்வன் மேன்மை நோதல் நோதல்.

திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி வதையே பதஞ்சலி வியாக்கரபாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புறான விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே மண் சுமந்த சிறுக்கத்திலே 64வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியிருக்கிறோம். திருவருளை பெற வேண்டுமென்றால் இந்த தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும். வேற எந்த நாட்டுக்கு போனாலும் திருவருள் கிடைக்காது. எந்த நாட்டுக்கு போனாலும் வேற நாட்டுக்கு போனால் வேற கிடைக்கும், திருவருள் கிடைக்காது. அதனால இந்த நாட்டிலே பிறப்பதற்கு புண்ணியம் இருக்கணும், அப்புறம் சைவத்தில் சேர புண்ணியம் இருக்கணும்.

நரிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரு வண்ணம். குறியொன்றுமில்லாத கூத்தண்டன் கூத்தனுக்கு அரியவன்னாருடைய வர ஆறு வருவார சொல்லு, நம்மையும் ஒரு குருளாக்கி. அதனாலே இப்படி சைவ சமயம் கிடைத்ததும் மனித பிறவி கிடைத்ததும் இது தமிழ்நாட்டில் கிடைத்ததும் இதுக்கு மேல அந்த பாமியுடைய பெருமையை கேட்க கிடைத்ததும் பெரியாச்சு. கேட்கலைன்னா அதெல்லாம் விளங்காது, கேட்கலைன்னா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கேட்க வைக்கிறான் பாரு, அது அவன் கேட்க கற்பதிலே சிவனுடைய பெருமையை ஒருவனுக்கு கேட்பதிலே பிரியம் வந்திருக்குதுன்னா அவனுக்கு ஞானம் கிடைச்சு குச்சுன்னு சிவஞானம் எதனாலே கிடைக்கும் என்றால் சிவஞான சம்பந்தமான நூல்களே கற்பதனாலையும் கற்பதனாலையும் கிடைக்கும். சிவஞானம் எதனாலே கிடைக்கும், சிவஞான நூல்களை நல்ல ஆசிரியன் மூலமாக கற்று கேட்டு தெளிந்தானால் சிவஞானம், அந்த நெறிக்கு வரவில்லையானால் கிடைக்காது. அதனாலே ஆயுள் வரையிலும் கற்றுக்கொண்டே இருக்க கற்றுக்கொண்டே இருக்கவனும் கேட்டுக்கொண்டே இருக்க கற்றுக்கொண்டே இருக்கவனா என்ன பிறவி வீணாப்போம், ஏன்னா பிறவி கொடுத்தவன் கோவச்சுக்குவான். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீ அதை சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு பாகிஸ்தானில் போட்டுருவான். பாகிஸ்தான் சீனாவில் போட்டு என்ன பண்ணுவான், உனக்கு அந்த நாடு தாண்டா எல்லாம் கெடுப்பான். அதனாலே வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திருவன், அது கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பது தான் அறிவு குளம் என்ன அறிவுடம். அதனாலே இந்த பிறவியிலேயே சிவஞானத்தை பெற்றுவிடலாம். சிவஞானத்தை உண்மையிலேயே உங்களுக்கு மனைவியை பெறுவது, மக்களை பெறுவது, பங்களா வாங்கிறது, எஸ்டேட் வாங்கிறது, காரு வாங்கிறது எல்லாம் பெருசு இல்லை, பெருசு தான். பணம் இல்லைன்னா பெருசாக தான் தெரியும். ஆனாலும் அவைகள் உயிருக்கு உறுதி தராது. இவன் சௌரியமாக போயிட்டு வரலாம், அவ்வளவுதான். சாப்பிட்லாம், சாப்பிட்றதுனா எவ்வளோ சாப்பிட்றான், கோடீஸ்வரன் எவ்வளோ சாப்பிட்லாம், இல்லாதவன் ஒரு அரைப்படி சாப்பிட்றான், கோடீஸ்வரன் கூட சாப்பிடணும் இல்லை, கோடீஸ்வரன் தான் சாப்பிட முடியாது. அதனாலே இந்த உலகப் பொருள் எல்லாம் அனித்திய பொருள்கள், சிவஞானம் நித்திய பொருள். சிவஞானத்தை இந்த பிறவியிலே இந்த நாட்டில் பிறந்து சைவத்தில் சேர்ந்து பெறவில்லையானால் போச்சு. அதனாலே எப்படியும் சிவஞானத்தை இந்த பிறவியிலே பெற்றுவிடும். அது சிவஞானம் பெறுவது எது என்று கேட்டால் அதான் சிவஞானம் உள்ள கற்ற கற்பதும் கேட்பதும் அந்த நெறியில நிற்பதும். அது கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள்ங்கிறார் திருமுகர். கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள், கற்றும் சிவஞானம் இல்லாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள், கேட்டும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முன்ன புண்ணியம் கூடுதலா இருக்கிறவங்களுக்கு கேட்டா வந்துடும். கற்பதினாலே கூட ஞானம் அதிகம் சட்டுன்னு வராது, கேட்பதினாலே கற்பதை விட. அதனாலதான் திருவள்ளுவர் கற்றிலனாயினும் கேட்க அது ஒருவருக்கு ஒற்கத்தின் ஒற்றாங்க, கற்றிலனாயினும் கேட்போம் கேள்வியினால்தான் ஞானமே வரும். அந்த கேள்வியை கேட்கறதுக்கு ஒரு பொருத்தமான உறுப்பு தான் செவி, அதான் அதனால ஓங்கார வடிவமா இருக்கும். செவி ஓங்கார இது சிவஞானத்தை சிவஞான உபதேசம் கேட்கின்ற சிவியாக இனாலதான் இதுக்கு ஒரு விழான்னு வச்சிருக்கிறாங்க. கண்ணுக்கு விழா இல்லை, மூக்குக்கு விழா இல்லை, காதுக்கு தான் விழா. காதனி விழா என்ன காரணம், அது நல்ல வாக்கியங்களே ஞான உபதேசங்களை கேட்பது. காதனி விழா தானே முக்கியமாக வச்சிருக்காங்க, காதனி விழா. அதனாலே இந்த பிறவியிலே சிவஞானத்தை பற்றி கற்று கேட்டு எப்படியாவது பெற்றுவிட வேணும் என்கின்ற அவ அதிகமா இருக்கணும். இருந்துச்சுன்னா வந்துறேன், இருந்துச்சுன்னா எண்ணிய எண்ணியாங்க எய்துவர், எண்ணிய திண்ணியராக புரியும். திண்ணியர்னா உறுதியுடையவன், அந்த அந்த அந்த அந்த லட்சியத்தை அடைவதிலே உறுதியுடையவனாக இருக்கும்.

0: அதிலேயே பூர்த்தி உடையவனார். அப்படித்தான் பதஞ்சலி முனிவர் சொன்னார். என்ன வயசாகி போச்சு, இப்படியே சிவன் வருவான் குத்து தருவான்னுகிட்டே இருந்தா நீ இறந்துட்டீன்னா பண்ணுவான்னாரு. பரமா சிவன் வரமாட்டான்னு நான் சொல்றேன், பெருமாவுக்கு நல்லா தெரியுமில்ல, சிவனை பத்தி தெரியுமில்ல, வரமாட்டேன். அப்படி வராமையே இருந்து உனக்கும் ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், வெற்றியில் என்னை தவம் பண்ணது வேணா போச்சு அப்படின்னாரு. அதுக்கு பதஞ்சலி முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா, சிந்தையின் இதுவா செத்தும் திரு நடங்கு காண்பேரு, சிந்தையின் இதுவா செத்து இதே எண்ணமாயிருந்து அடுத்த பிறவியிலேயாவது நான் கண்டுபிடுவேனே தவிர இந்த வைராக்கியம் இந்த இந்த எண்ணத்தை விட மாட்டேன் இந்த எண்ணத்தை. அதனாலே இந்த அர்ச்சனை பாசு உதவ வாங்கிறது இப்படித்தான் தவம் பண்ணேன் அர்ச்சனை. அப்படியே தவம் பண்ணும்போது பஞ்சாக்கினியை வளர்த்து நடுவில் நின்று தவம் பண்ணேன், பஞ்சாக்கினியை வளர்த்து நடுவில் நின்று தவம். அப்போ இந்தனே ஒரு சாமியாராக வந்தான், வந்து எதுக்கடா தவம் பண்ணுறான்னு கேட்டான். இந்திரன் இந்த மாதிரி சிவபெருமானை கண்டு அவரிடத்தில் பாசு உதவ வாங்குவதற்காக தவம் பண்ணுறா அப்படின்னு அறிவில்லாதவன். சிவன் வருவானா, பிரம்ம விஷ்ணுக்களுக்கெல்லாம் அரியவன் உனக்கு வருவானா அப்படின்னு. ஆறு இந்திரன், இந்திரன் இவனுக்கு தெரியாது அப்படின்னு அப்படி சொன்ன உடனே வந்து அர்ச்சனை சொன்ன சிவன் வருவாரு கட்டாயம் தருவாருங்க, வரமாட்டாருப்பா வெட்டியில ஏண்டா தவத்தை பண்ணி காலத்தை போக்குற அப்படின்னு. அப்ப சொல்றான், மாசரு மதியமன்ன வான்முக மங்கை பாகத்து ஈசன் வந்து எய்துகாறு இத்தவம் புரிவேன். மாசரு மதியமன்ன வான்முக மங்கை உமாதேவியினுடைய முகம் சந்திரனை போல இருக்கும். மாசரு மதியமன்ன வான்முக மங்கை பாகத்து ஈசன் வந்து எய்துகாறு இத்தவம் புரிவேன். ஆசரு கடவுளோர்க்கும் அருமறை தனக்கு எட்டா தேசவன் வருமோ என்று சிரித்தனன் தேவர் ஓவான். பிரமோஷனுக்களுக்கே வராதவே உனக்கு வருவானா அப்படின்னு சிரிச்சான். ஆறு இந்திரன் சிரித்ததேன், என்ன சிரிக்கிற ஆறு அர்ச்சனை, சிரித்ததேன் என்ன வேண்டும் திருமகன் தன்னை நோக்கி, இந்தனுடைய மகன் அர்ச்சனை, சிரித்ததேன் என்ன வேண்டும் திருமகன் தன்னை நோக்கி, வருத்தமே அன்றி இந்த மாதவன் பயனென்றிருந்தான். இந்த தவத்தினால பிரயோசனம் இல்லை, உடம்புக்கு தாண்டா வருத்தம். குருத்திவன் அவனை நோக்கி, உயிரும் மலமும் இந்த கருத்து நான் விடேன் என்றால் கடுங்கணர் உருவம். உயிர் போற வரையில் இந்த கருத்தை விட மாட்டேன், அவன் வராட்டி போற கருத்தை. குருத்திவன் அவனை நோக்கி, உயிரும் மலமும் இந்த கருத்தை நான் விடேன் என்றால் கடுங்கணர் உடுன்றான் அப்படின்னு சொன்னவனே, அப்புறம் இந்திரன் சுயரூபத்தை காட்டி உனக்கு சிவபெருமான் வருவார் பாசுவதம் தருவார்னு ஆசீர்வாதம் ஆறு இந்திரன். அதனால இந்த பிறவியிலேயே சிவஞானத்தை பெற்றுவிட வேணும். அப்படி பராவிட்டாலும் சரி, அந்த முயற்சியை விடாது. முயற்சியே உனக்கு சிவஞானம் தானே, முயற்சியே சிவஞானம். அதே கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல் என இது இரண்டாம் கிழக்கின் ஞானம். கேட்டல் சிவஞானம், சிந்தித்தல் சிவஞானம், தெளிதல் சிவஞானம், நிட்ட உடல் சிவஞானம். விளங்குற கேட்கவே இல்லையான சிந்திப்பதற்கோ தெளிவதற்கோ நிட்டு கொடுவதற்கோ வாய்ப்பு இல்லை. அதனாலே இப்படி மன்னப்பிரவிகளை பெற வேண்டியது மிக்க அவசியமானது சிவனுடைய திருவருள் சிவஞானம். அதுக்கு வேண்டிய முயற்சிகள் தான் இந்த முயற்சி, சிவனவர்களை கற்பதும் கேட்பதும், சிவனை வெளிவிடுவதும், சிவனடியாரை வெளிவிடுவோம். அதனாலே அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு நல்ல ஆச்சாரியர்கள் நமக்கு அமைந்தார்கள். நல்ல ஆச்சாரியர்கள் அமையவில்லை ஆனால் சிவஞானம் கிடைக்குவார். என்ன புரியுதா, பரமாச்சாரியராகிய சிவபெருமான் என்ன பண்ணான் சிவஞானத்துக்கு, அவனை ஆச்சாரியனாக எழுந்தருடி உபதேசம். அதுபோல வந்து கைலாயத்தில் இருந்த அந்த அகச்சந்தானம், அதற்கு மேல புறச்சந்தானம், அதுக்கு மேல இந்த ஞானசம்பந்தர் முதலானவர்கள், பதஞ்சலி வியாக்கிரபாதர், இப்படிப்பட்ட ஆச்சாரியர் நமக்கு. அதுக்கு மேல நமக்கு தீட்சா குரு. இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சாமானியமா கிடைக்கிறது இல்லை, சாமானியமா கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் சாஸ்திரங்களை படிச்சு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் அதிசயம். எது மனித பரப்பும் சைவ சமயத்துல சேர்ந்ததும் தீட்சாக்கிரமத்தில் நின்று ஆகம விதிப்படி சிவபெருமானை இஞ்ச உனடியாரளையும் வழிபடுதலும் சிவஞானோட கற்பதும் கேட்பதும் உயர்ந்தது, இதுக்கு மேல உயர்ந்ததே இல்லை. அதனாலே அப்படிப்பட்ட ஆச்சாரிய மூர்த்திகள் நமக்கு அளவில்லாத ஒரு அருளுடையவர்களாக அமைந்தார். வேற எந்த சமயத்திலையும் கிடையாது. உமாதேவி வந்து பால் கொடுத்தான்னா அந்த பாலை குடிச்சவர்னா எப்படிப்பட்டவர் ஆச்சாரி? உமாதேவியை காண முடியுமா? உமாதேவியினுடைய பெருமை எங்கே? அவளை யாரும் காண முடியாது. அவ திருமேனி கொண்டு வந்து பால் கொடுத்தான்னா ஆரணமும் உலகேடும் ஈந்தருடைய அனைத்தினுக்கும் காரணமா வடம்பெருகு கருணைதிரு உருவான சீரணங்கு சிவபெருமான் அருள்தரும் சென்றடைந்து வாரணங்கு திருமுறைப்பால் வல்லத்து கடந்தருளி என்னறிய சிவஞானத்தின் நமதம் குளித்த குடைத்தருடி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எது நோக்கும் கண்மலர் துடைத்தருடி கையில் பொற்கண்ணாடித்து அன்னரங்க அழுகை தீர்த்து அங்கடனார உள்ளார். அப்படி ஞானப்பாலை உண்டு தேவாரம் பாடினவர் அவர் நமக்கு குரு, நம்ம ஆச்சாரியர். அதே போல மற்றவர்களும் அதிலே மாணிக்கவாசகர் மிக உபகாரம் பண்ணியிருக்கிறார். மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் அள்ளி கொடுத்தாரு, மாணிக்கவாசகர் நமக்கு அள்ளி கொடுத்தார். அதனாலதான் வாத ஊர் வள்ளல் அப்படின்னு பாடியிருக்கிறார். அது முதல் பாட்டு அத்தானார் வாத ஊர் முனிவானார்க்கு அளவிலா அருளினை அள்ளி தந்தான். அத்தானார் சிவபெருமான் வள்ளலாகும் அருள்வாத ஊரரும் வள்ளலானார். அத்தரருள் வாத ஊர் முனிவருந்தான் அன்புள்ள அடியாருக்கு அள்ளி தந்தான். சக்தியுள்ள சித்தாந்த ஆன்மாத்தானும் சார்ந்ததன் வண்ணவன சாற்றினார். சிவபெருமான் வள்ளல, வள்ளலை சார்ந்த வாத ஊரரும் வள்ளலானார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு,
1: ஏமாந்தா கூட இருக்காதுங்க, இப்பயே வாங்க, இன்னைக்கே வாங்க, சிவபெருமான கும்பிடுங்க, பாட்டு பாடுங்க, பூஜை பண்ணுங்க, இப்பனால ஏமாந்து போயிட்டீங்கன்னா உங்களை யார் மதிப்பா? என்ன இப்படி இருக்கிறியா, அசாக்கிரதையா?
0: காலம் உண்டாகவே காதல் செய்தும் கருதறிய ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆரமுண்டான் எங்கள் பாண்டிப்பரான்தான் அடியவருக்கு மூலமண்டான வழங்குகின்றான் வந்து முந்துவேனே. பொருள்வார் தொழுவார் புகழ்வாரா இன்றே வந்து ஆளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியூர் கலங்கி மயங்கீர் திருள்வீராகி இது செய்வன் சிவலோகம் கொண்டு புயங்கன் அருளார் ஒருவார்கள் அங்குவோ அங்குவோ என்று அவ்வளவு அக்கறைப்படுறார். அதனாலே இப்படி நமக்கு கிடைத்திருக்கிற ஆச்சாரியர்கள் மிக உயர்ந்தவர்கள். அதான் சிவபெருமானத்தில் உபதேசம் பெற்றவர்னா அப்புறம் என்ன கேட்கணும்? சிவபெருமானத்தில் உபதேசம் பெற்றவர் நமக்கு ஆச்சாரியர். அதனாலே சிவஞானத்தை பெறுவது லகுவுதான். அதனாலே இவருக்காக சிவபெருமான் வந்து ஆச்சாரியனாக வந்து குதிரை சிவகனாக வந்து முட்டனாக வந்து அடியும் பட்டு இப்படி எல்லாம் பண்ணி திருவாசகம் பாட வச்சு அந்த திருவாசகத்தை இந்த உயிர்கள் எல்லாம் உய்யும்படி பரிசா கொடுத்துருக்கிறார். விளங்குதா? தின்போர் விளையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் புட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடினாம் ஓரி. அதனாலே இப்படி தன்னிடத்தில் இருந்த பரம ஞானிகளை இந்த நாட்டுக்கு வரச் செய்து அவர்கள் மூலமாக சிவஞான பாடல்களை பாட வைத்து அதன் மூலமாக தகுதியில்லாத நம்மையும் ஆண்டு கொள்கிறார். அதனால இவருக்காக சிவபெருமான் ரொம்ப பாடுபட்டார், ரொம்ப பாடுபட்டார். அது பாடுபட்டதிலே ஏராளமான பேர் பயன் பெற்றார்கள், பாடுபட்டாரு ஏராளமான பயன் பெற்றார்கள். அந்த உபதேசம் பண்ணும் போதும் பயன் பெற்றார்கள் பல பேரு. அதான் பல்லோரும் காண இருந்தன் பசுவாத இருத்தானே, குதிரை மேல வந்தபோது நிறைய பயம் பெற்றார்கள்.
2: அது மேல மஞ்சு வந்த போதும் நிறைய பயம் பெற்றார்.
0: அதுதான் அந்த மஞ்சு மக்க வந்தது அருள் கொடுக்க. இது பொது கணக்கு. உலகத்தார் எல்லாரையும் சிவனுக்கு தெரியுமா? தெரியும். சிவனை எல்லாருக்கும் தெரியாது. சிவன் எல்லாரையும் பார்க்கறான். இது பொதுப்பாரம். இந்த மாதிரி திருமேனி கொண்டு ஒரு அருட் செயலை செய்ய வருகிறான் பாரு, இது அருப்பாடு. அது அருக்கண்ணார் மொக்காதார் அல்லாதாரேனார் அப்ப சுவார். இப்ப இப்ப அவன் பார்க்கிற பார்வை அருப்பார். பார்க்கிற பார்வையிலே எல்லாத்துக்கும் அருளை கொடுத்துருவான். அது மாதிரி மஞ்சு மக்க வந்து அங்க ஆடலையும் பாடலையும் செய்து எல்லாரையும் தன்னை பார்க்க வச்சு, எல்லாரையும் தன்னை பார்க்க வைத்து ஆடினா பாடினா எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ஆடலையும் பாடலையும் பிரிய வைத்தவனை பார்த்தார்கள். ஆடலையும் பாடலையும் பிரிய வைத்து பாட்டு நல்லா பாடுனா ஆட்டம் நல்லா போட்டான். அப்படி நல்ல ஆட்டமும் பாட்டமும் இருந்துச்சுன்னா ஜனங்க பார்க்காம இருக்குமா? வேலையை விட்டுட்டு பார்த்து. அதனால அந்த பார்த்த அத்தனை பேருக்கும் சிவரும். அதனாலே இந்த ஒரு செயலாலே பல ஆன்மாக்களை உய்யக்கூடும். அந்த முறையிலே மண் சரியாக இவன் கரையை அடைக்கவில்லை என்று சொல்லி பாண்டியன் கோபித்தான், அடித்தான். அப்புறம் எல்லாருடைய உடம்புலையும் அடிபட்டது. ஒரு தட்டு மண்ணை கொட்டினான், கரை உயர்ந்து விட்டது, சாமி மறைந்து விட்டார். அப்படி ஆன உடனே பாண்டியன் அளவில்லாத வருத்தத்தை அடைந்தார். சாமி அடிச்சு விட்டவே அப்படின்னு. அதுக்கு மேல மாணிக்க வாசகருக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்துட்டவே. மாணிக்க வாசகருக்காகத்தானே இத்தனையும் செஞ்சான். மாணிக்க வாசகருக்காகத்தானே இத்தனையும் செஞ்சான். அதான் இதுல பாடி இருக்கிறேன். நரிபரியா கொண்டு வந்தான் சரியாகவில்லை. நாச்சென்றதன்றவனும் வெறுத்தொருத்தான். ஒருத்தானா தண்டித்தான். தடியவர்கள் புறம் ஒன்று எரிய செய்த சங்கரன் மண் சுமந்தடி பட்ட போதில் அரிமருத்தன் மிகப்பயந்து அடியனானான். உடனே அவனுக்கு பக்குவம் வந்துருச்சு. பக்குவம் வந்து சிவனுக்கு அடியவனானான். பாதவூருக்கு அடிமை ஆயிட்டான். பாதவூரருக்கு அடியவன். அரிமருத்தன் மிகப்பயந்து அடியனான அத்தனையும் திருவாத ஊரனுக்கா தெரியும்படி ஆம் செய்தோம் என்று சொக்கன் தெரிவித்தான் வாதவூர் செல்வன் என்று. மதுரை சொக்கன் வாதவூர் செல்வனுடைய மேன்மையை தெரிவித்தார். அது திருவிளையாட புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, இத்தனை எல்லாம் செய்தது இவன் பொருட்டு அசரீதியாக சாமி பாண்டியனுக்கும் உணர்த்துகிறார். இந்த வேத வித்தகன் தன்மை ஒன்றும் அறிந்து இல்லை. வேத வித்தகராகிய மாணிக்கவாதனுடைய பெருமையை நீ அறியவில்லை. வேட்கை என்பால் வைத்து அவனுடைய ஆசை அன்பு எல்லாமே என் மேலே அவன் வைத்து உனக்கு இம்மையோடு மறுமையும் தேடி தந்த உத்தமன். என்னிடத்திலே அவன் அன்பு செய்து அந்த அன்பின் மூலமாக உனக்கு இம்மை புகழும் மறுமை சிவலோகமும் தேடித்தந்த உத்தமன். தொடை சந்தாதி புறப்பட்டு ஒளிந்த நீரான். தொடை சந்தாதி புறப்பட்டு ஒளிந்த நீரான். அதனாலே தொடை சந்தாதி புறப்பட்டுன்னா உலகப்பற்று, அடையாபரணம் முதலான அலங்காரம் போக்குவரத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். இத்தனை எல்லாம் செய்தது இவன் பொருட்டு இந்த வேத வித்தகன் தன்மை ஒன்று அறிந்திலை வேட்கை என்பால் வைத்து உனக்கு இம்மையோடு மறுமையும் தேடி தந்த உத்தமன் தொடை சந்தாரி புறப்பற்று ஒளிந்தான். அதனாலே அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் விட்டவன். இங்கே திருப்பெருந்துறையிலே நம்மை கண்டபோதே அகப்பற்றை விட்டான், புறப்பற்றை விட்டு விட்டான். அதனாலே அவனுக்கு நாம் சிவஞானத்தை அள்ளி கொடுத்து விட்டோம். அதன் மூலமாக உனக்கு இம்மை புகழ் மறுவையிலே சிவலோகத்தையும் தேடித்தந்து விட்டோம் அப்படின்னு உணர்த்தினாரு அதற்கு மேலே இந்த நிகழ்ச்சியை கேட்டு மாணிக்க வாசகர் அளவில்லாத வருத்தத்தை அடைந்தார். பொன்னுலகத்துள்ளோரும் புரந்தரனும் திருமாலும் மன்னமறை குறியோனும் வழியடிமை தொழில் செய்ய சிவருமானுக்கு அடியவர்கள் யார் என்றால் பிரம்மகுஷ்ணர்கள், தேவர்கள் எல்லாம் அடிவர். அப்படி அடியவர்களாக இருந்த அவர்கள் தொண்டு செய்ய நீ வந்து அன்னை தனக்கு ஆளாகி, அண்ணன் அந்த வந்திக்கிழமைக்கு ஆளாகி, அணிவைகை அடைத்து அடி உண்டு என்னை அருப்பணி உள்ள செந்தனை ஓயறையோ கட்டுமறை துணிச்சீரை கச்சையும் திருத்தோளில் குட்டுமுடி தலை மீது கவுத்தூறு கூடையுமாய் கந்தலான ஆடையை கட்டிக்கொண்டு தோளிலே மண்வெட்டியை போட்டுக்கொண்டு தலையிலே தட்டுக்கூடைய வச்சுக்கிட்டு அப்படி வந்திய சாமி அந்த புட்டு வைக்கிற அந்த அண்ணங்கிற அந்த கிழவி பின்னாடி வந்தாலே வந்தி வந்தாலே அந்த கோலத்தை நாம் பார்க்கலையே மாதிரிக்குவாது. அந்த கோலத்தை இவர்தான் ஜாமீன அந்த மண் வெட்டும் போது சுமக்கும் போது மாணிக்கவாசுக்கு தெரியுது, குதிரையில வந்தபோது தெரிஞ்சது, இப்ப தெரியுது. இப்ப தெரிஞ்சிருந்தா ரொம்ப வருத்தப்படுவாரு, அந்த வேலைக்கு விடமாட்டாரு. மஞ்சு பக்கம் வந்திருந்தா சாமி தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா அதான் அதை சொல்றாரு. சுட்டிடுனர் திரவமுடையால் புன்பு வரும் திருக்கோலை இட்டமுற துடும்படி நான் கண்டிலேனே இறையோனே. அந்த திருக்கோலத்தை காட்டவில்லை, காட்டவில்லை. காட்டினா மண் சுமக்க விடமாட்டான், நம்ம இந்த திருவிழையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காட்டல. பொன்மவழி தலை மீது புண்ணியர் மண் சுமந்தேறும் பொன்மறியும் போலறையும் பரமேஸ்வரன் மண் சுமந்த இடம் இருக்குது பாரு, மண் சுமந்த இடம் அந்த இடம். குளிர் வைகை பேராறு கண்மன் எனும் பகை நீங்க கண்ணுதல்வம் பரியேறும் தென்மதுரை மூதூரும் அல்லவோ சோலோகம் அந்த கரை அடைத்த இடமும் அதற்கு மேலே வைகை ஆறும் அந்த குதிரை வேலை வர மதுரையில வந்தபோது ஜனங்கள் எல்லாம் பார்த்ததா, அதனால இந்த குதிரை மேல வந்த அந்த ஊரா இருக்கிற அந்த மதுரையும் அல்லவா சிவலோகம். இன்ன வகை அன்புடையார் இறங்கினார் இடைவைகை துண்ணுதரை பேராறும் தொலைய வடிந்தது. வைகையாறு வற்றி போச்சு, வெள்ளத்தை ஆஃப் பண்ணிட்டார். முதல்ல ஆன் பண்ணாரு, இப்போ ஆஃப் பண்ணாரு. ஆன் என்ன வெள்ளத்தை அதிகமாக ஆஃப்னா நிறுத்தரும். தென்னவனும் சிவன் ஜெயலாம் என தெரிந்து வாதவூர் மன்னவர்தம்பல் வந்து வணங்கி இது கூறுவார். பரிமர்த்தன வாண்டியன் அளவில்லாத வருத்தத்தை அடைந்து மாணிக்கவாசர் வந்து வணங்கி பணிந்து வாழ்த்தி அந்த ரதம் பதியின் இடிந்து அருள்வனைய மாத்தியர் குலத்தில் வந்து அருளி தவியிற்கு மந்திரியாய் மகிழ்வேதி எந்த வயப்பரியேறல் காட்டி எனக்கு ஒழியாத பந்தமர திருவுள்ளம் பற்றின நற்றவத்தோனே. இத்தனை உபகாரமும் மந்திரியாகவும் வந்து சிவபெருமான் குதிரையில் வருகின்ற அந்த காட்சியையும் காட்டி அதற்கு மேலே இப்பொழுது அந்த பெருமான் வந்து மண்டு மக்க முடியாக செய்து இத்தனை திருவிளையாடல்களையும் உன்மூலமாக அவர் செய்ய அதற்கு நீ உபகாரம் செய்ததை நான் என்ன சொல்லி போகொள்வேன் என்று சொல்லி கருமாட திருமேனி காட்டினுணர் அவர் திருமாலும் பரவரியான் தேவருடன் பரியேறும் வரும் மறுமாய சூழலினால் அடுக்காடை அண்டர்களும் பெருமானுக்கு அளித்தேன் பிழை செய்தேன் தெரியும். அந்த பட்டாடை கொடுத்தான்ல பொன்னாடை, சிவருமாருக்கு பொன்னாடை கொடுத்த சாமியினு தெரியல.
3: நம சிவாய் சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன், விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
4: ஒன்று கேட்டிருக்கின்றார்கள், இந்த எமது கடவுள் எல்லோருக்கும் ஏன் இந்த வாகனங்கள்? ஒவ்வொன்றும் பார்த்தால் முருகனுக்கு பார்த்தால் மயில் வாகனம், பிள்ளையாருக்கு மூஷிக வாகனம், மற்றது சிவனுக்கு நந்தி காளை இடப வாகனம், அம்பாளுக்கு சிங்கம், சில இடங்களிலே புலியும் கூட சொல்லுவார்கள் வாகனம். ஏன் இந்த வாகனங்கள் என்ற கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. இந்த வெஹிக்கிள், இந்த கோட் கம்சன்டேக்கில் பொதுவாக பார்த்தால் இந்த வாகனங்கள் வந்து மிருகங்களாக இருக்கின்றது. இப்படி பார்க்கிற பொழுது ஒரு பொதுவான விளக்கம் என்னென்று கேட்டால், அந்த வாகனங்களை மீது அமர்ந்து அதை அடக்கி அதை வருகின்ற இறைவன் வருகிறபொழுது ஹீ இஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் அவர் அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ட்.
5: ஓ, அனிமல் இன்ஸ்டிங்ட்,
4: அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ட். எங்களுக்கு தெரியும் மனிதன் ஒரு சிறப்பு விலங்கு, மேன் இஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் அனிமல். அப்போ எவ்வளவுதான் நாங்கள் மானிடம் பேசினாலும், மனிதநேயம் பேசினாலும், ஆன்மீகம் பேசினாலும், நமது அடிப்படையிலே ஒரு அந்த மிருக உணர்வும் அந்த மிருக இயல்புகளும் ஆள் மனத்திலே அவை இருக்கின்றன. அப்போ இந்த அடிப்படையிலே இருக்கின்ற அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அல்லது மிருக உணர்வுகள், மிருகத்தன்மைகளை அடக்கி வருபவன் இறைவன். அதை அடக்குவதற்கு இறைவன் தேவை. வி கேனாட் கண்ட்ரோல் பை அவர் செல்ஸ் என்றது ஒரு பொதுவான ஒரு விளக்கம். அது ஒன்று. ரெண்டாவதாக, இந்த மிருக உணர்வுகளை அடக்கும் பொழுது நமது மனித பண்புகள், மனித நேயம், மானுட நேயம், மானுட பண்புகள் மேலிடுகின்றது. அப்போ மனிதனை அந்த ரைசிங் அவர் செல்ஸ் ஃப்ரம் த அனிமல் லெவல் டு த ஹியூமன் லெவல் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ எல்லாரும் பெரிதாக ஆன்மீகம், கடவுளிடம் சென்றடைகிறது, முத்தியெல்லாம் கதைக்கிறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் லெட் த ஹியூமன் டு பி ஹியூமன், அவர் செல்ஸ் டு ரைஸ் அபவ் த அனிமல் லெவல் டு பிகம் ஹியூமன்ஸ். அதுதான் அடிப்படை. நாங்கள் தேவர்களாவதை பற்றி பிறகு யோசிப்போம்,
5: முதல் மனிதனாக இருப்போம்,
4: மனிதனாக இருப்போம். அப்போ இறைவனுடைய இந்த வாகனங்கள் இவ்வாறு அமர்ந்திருப்பது எமக்கு இந்த அடிப்படை உண்மையை விளக்குவதாக இருக்கின்றது. நான் நினைக்க எமது சமயத்திலே தான் இந்த உருவங்கள், இந்த உருவங்களுக்குரிய வாகனங்கள், மற்றது இதுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த வகையிலே இதை சொல்லுவோம். இனி ஒவ்வொரு மூர்த்திக்குரிய வாகனத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கம் உண்டு. உதாரணமாக சிவனுக்கு இடப வாகனம், அது சொல்லுவார்கள் வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி, வெள்ளை எருது, வெள்ளை எருதில் இடப வாகனத்திலே வருவார். அவருடைய இடப வாகனம் வந்து வெள்ளை நிறம், ஏனென்றால் வெள்ளை வந்து தூய்மையானது, தி பியூரிட்டி. ஸோ ஹி கம்ஸ் ஆன் பியூரிட்டி. ரெண்டாவது வந்து அந்த இடப வாகனம் எதை குறிக்கிறது, தர்ம தேவதை, தர்மம், அந்த தர்மத்தின் மீது இறைவன் வருவான். இப்போ இறைவன் வரணுமெண்டா ஒன்று தூய்மை வேணும், மற்றது தர்மம் வேணும், தர்மம் வேணும், ரெண்டும் வந்தால் தான் நாங்கள் இறைவன் வருவான். அதுதான் அவருக்கு வெஹிக்கிள். ஸோ வி ஹேட் டு வென் வி வாண்ட் டு வாண்ட் த காட் டு கம் கம் டு அஸ் கம் டு அவர் ஹோம் கம் டு அவர் நேஷன் கம் டு அவர் கம்யூனிட்டி, வி ஷுட் ப்ரொவைட் த ப்ராப்பர் வெஹிக்கிள் ஃபார் ஹிம் இல்லையா? இப்போ உங்களை ஆசிரியரை நாங்கள் அழைக்க வேணுமென்றால் ஒரு விழாவுக்கோ ஒரு இதுக்கு அழைக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்வன், தகுந்த போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்குறோம் இல்லையா? அதே தானே. இப்போ இறைவனுக்கு என்ன போக்குவரத்து செய்து கொடுக்க வேணும் நாங்கள், தூய்மை, தர்மம், இந்த வெள்ளை நிறம் எருது, இந்த தர்மம் தான் இறைவனை தாங்குகின்றது. தர்மம் என்றால் தரு என்ற அந்த வடமொழி சொல்லுடைய வேர்ச்சொல், தர்மத்தினுடைய வேர்ச்சொல் வந்து தரு. அந்த தரு என்றால் தாங்குதல் என்று, தட் விச் சஸ்டெயின்ஸ் இஸ் தர், தட் விச் சஸ்டெயின்ஸ் இஸ் தர். அப்போ சஸ்டெயின், இறைவனையே தாங்குகின்றது தர்மம் தான், எங்களையும் தர்மம் தான் தாங்குகின்றது. தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவோம். தர்மம் போனால் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அப்போ ஒவ்வொருவரும் தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் தர்மத்துக்கு பலவிதமான சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ குடும்பத்தில் இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லை சொல்லுவார்களா, கணவன் சொல்லுவார் இல்லை இப்படி செய்ய வேண்டாம் அப்பா இப்படி செய்வோம், அல்லது மனைவி சொல்லுவா, அல்லது பிள்ளைகள் சொல்லுவார்கள், பெற்றோர் சொல்லுவார்கள். இப்பொழுதும் தர்மம் என்னென்று தெரியும் உங்களுக்கு? அப்போ அவ சொல்கிறார் இவ சொல்கிறார், அம்மாக்காக செய்கிறேன், அப்பாக்காக செய்கிறேன், என்னுடைய அன்பு மனைவிக்காக செய்கிறேன், அன்பு காதலனுக்காக செய்கிறேன், ஐயோ பிள்ளைகளுக்காகத்தானப்பா என்றெல்லாம் சொல்லி தர்மத்தை காத்திலே பறக்க விட்டால் நீங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் காத்திலே தான் பறக்க வேண்டும். நீங்கள் தர்மத்தை பிடித்து கொண்டால் நீங்களும் வாழலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களும் வாழலாம். என்றால் தரு என்பது தட் விச் சஸ்டெயின்ஸ், அதுதான் எங்களை தாங்குகின்றது. எங்களை மட்டுமல்ல உலகத்தை தாங்குவதும் தர்மம்
6: தான்.
4: இப்போ உலகத்தை தாங்குவது தர்மம், எங்களை தாங்குவது தர்மம், இறைவனை தாங்குவதன் தர்மம். அந்த தர்ம தேவையின் வடிவந்தான் அந்த இடப வாகனம். அப்போ அதில் இருக்குது இன்னொன்று இருக்குது, இந்த இடப வாகனத்துக்கு நான்கு கால். இந்த தர்மத்துடைய நான்கு கால்கள் எங்களுடைய நான்கு வேதங்கள் இருக்கு, ஜசு சாம மதர்வனம். அதை இன்னும் சிறப்பாக சொன்னால் தமிழ் முறைப்படி அறம்பொருள் இன்பம் வீடு, இந்த நான்கு புருஷார்த்தங்கள், மனித வாழ்க்கையின் நோக்கங்கள். இப்போ இது மிகவும் ஆழமான சிவனுக்கு ஏன் இடப வாகனம் என்பதற்கு இது ஒரு வினை விடை. அடுத்தது பார்த்தால் கேட்பார்கள், முருகனுக்கு ஏன் மயில் வாகனம்? மயில் ஓங்கார வடிவம், மயில் தூக விரித்திருந்தால், தூக விரிக்கிற மயிலை பார்த்தீங்கன்னா ஓம் என்ற எழுத்தை தமிழில் எழுதுவது போல இருக்கு. ஓம் என்ற நாதம், பிரணவ நாதம், இந்த தொடக்கம், இந்த உலகத்தின் தொடக்கம், உலகத்தின் முடிவு, உலகத்தின் இருப்பு, த கஸ்மிக் சவுண்ட், இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுதே இருநாத வெடிப்பினூடாக தோன்றியது, த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், அந்த வெடிப்பின் நாதம் வந்து இந்த ஓம். அதுக்கு அப்பாலையும் இருக்குது, எங்களோட உலகத்துக்கு முதலே வேறு உலகங்கள் வந்துட்டுது. அந்த ஓம், இந்த ஓம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை, பிரணவஸ்வரூபம், இறைவனுடைய ஸ்வரூபம், அந்த ஓம்கார வடிவம், அதிலே இறைவன் மயில் மயில் வாகனத்திலே இறைவன் வருகின்றான். இந்த ஓம் என்பது சொல்லுவார்கள் சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் என்று சொல்லுவார்கள். சமஷ்டி என்றால் சேர்ந்திருக்கிறது, வியஷ்டி என்றால் பிரிந்திருக்கிறது. அந்த சமஷ்டி பிரணவம் என்றது தான் ஓம், வியஷ்டி விருந்திருப்பது ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய நம. அப்போ இந்த மந்திரம் மிகவும் அற்புதமான மந்திரம். இதை பற்றி அது அது ஒன்று எல்லாம் சரி, பிள்ளையாருக்கு ஏன் மூஞ்சுர் வாகனம் த மவுஸ்? பிள்ளையாருடைய வாகனம் எலி வாகனம், அந்த எலியிலேயே ஒரு சிறப்பாக மூஞ்சுறு. ஆனால் ஆசிரியர் தான் கேட்கணும், அந்த மூஞ்சுறு எலிக்கு என்ன ஆங்கில வார்த்தை உண்டு? பொதுவாக மவுஸ் என்று சொல்லுவோம் மூஞ்சுறு. ஊரிலே மூஞ்சுறுவை பார்த்தா அது வெளியிலே மிகவும் சிறிய வகை, மிகச்சிறிய கண். ஊரில் கிராமத்தில் அதுக்கு கண் தெரியாதுன்னு கூட சொல்லுவார்கள். ஏனென்றால் அது ஒரு அடியாக நேர ஓடி போகாது, அது ஒரு ஒரு நாலடி போகும். பிறகு அப்படி நின்று கொண்டு அப்படி இப்படி தலையை அங்கு மிங்குமாக இப்படி ஆட்டும், தலையை அங்கே ஆட்டி ஏதோ பார்ப்பது போல, ஏதோ தேடுவது போல, முகந்து முகந்து இப்படி நின்று, பிறகு திருப்பி கொஞ்சம் தூரம் போகும் அப்படி நின்று, அந்த நின்று தடக்கி தடக்கி ஆடி ஆடி போவார். அதுதான் மூஞ்சுருடைய ஓட்டம், ஊரில் பார்த்துருப்பவர்களுக்கு தெரியும். இந்த மூஞ்சுரு வந்து என்னென்னு கேட்டால் பிள்ளையார் வந்து பிள்ளையாருடைய வடிவமே ஓம், அது ஓம் அது விஷயம். இந்த ஓமன்ற மந்திரத்தினூடாகத்தான் எங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும். இந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் சொல்லி செபித்து கொண்டு வர இந்த குண்டலினி சக்தி எழும்பும். இது அனுபவம், உண்மை, விவேகானந்தரும் சொல்லியிருக்கின்றார். அப்போ இந்த ஓம் என்ற மந்திரத்தினூடாக மூலாதாரத்தில் இருந்து, மூலாதாரம் என்பது எமது அடிப்படை ஆதாரம், சக்கரங்களில் ஒன்று, அது வந்து எங்களுடைய பெல்விக் ரீஜன், பெர்னியல் ரீஜனில் இருப்பது, அதாவது எங்களுடைய ஜெனிட்டல்ஸ் அனியனஸ் அதுக்கு இடையில் இருப்பது, புறப்புறப்புக்கும் குதத்துக்கும் இடையில் இருப்பது. மூலாதார சக்கரத்துக்கு இதில் வந்து ஸ்கேன் பண்ணி காட்ட முடியாது, டிசெக்ட் பண்ணி காட்ட முடியாது. இதெல்லாம் ஆதார சக்கரங்கள், சுத்தமாயா வடிவங்கள். அதனுடைய எங்களுடைய பிரகிருதி மாயா உபகரணங்களினாலேயோ அல்லது கண்களினாலேயோ கருவிகளினாலேயோ அவற்றை ஆராய்வதோ அறிவதோ அளப்பதோ முடியாது. இந்த மூலாதாரத்திலே இருக்கின்ற குண்டலினி சக்தி, அந்த மூலாதாரத்தின் வடிவம் முக்கோண வடிவம், மூலாதாரத்தினுடைய கடவுள் அதிதேவதை விநாயகர், அதனுடைய மந்திரம் அந்த மூலாதார சக்கரத்துக்கு மந்திரம் ஓம். ஓம் என்று சொல்லுகின்றோம், பிராணாயாமத்தை செய்கின்றோம், மூச்சு பயிற்சி பிராணம் செய்கின்றோம். அந்த விநாயகர் அந்த குண்டலினி சக்தி அது வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் காயில்டு எலக்ட்ரிசிட்டி வேர் மாதிரி, இப்போ டபுள் கோயில் தான் எங்களுக்கு தெரியும், சிங்கிள் கோயில் எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது மூன்றரை சுற்று சுருண்டு இருக்கும். நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை போய் பார்த்தால் இந்த பிரகாரம் வந்து மூன்றரை சுற்று. காஞ்சி நகரத்தினுடைய வடிவமே ஸ்ரீசக்கர வடிவம் என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய சங்க இலக்கியங்களிலேயும் சொல்லியிருக்கின்றது. அதை மதில் வந்து தாமரை இதழ்களை போன்ற மதில் வடிவம் என்று சங்க இலக்கியத்திலே வருகின்றது. ஸ்ரீசக்கரத்தினுடைய அவுட்டர் பெரிய பெரிஃபரி வந்து அப்படி இருக்கின்றது. அந்த காமாட்சியாக அந்த இந்த மூன்றரை சுற்று வடிவில் அந்த குண்டலினி சக்தி எழுந்து வருகின்ற பொழுது அது ஒவ்வொரு நாடியினுடைய நடுநாடியினுடாக போக வேண்டும். வடி ஆதாரத்தில் இருந்து உச்சம் சிரச வரைக்கும் பார்த்தால் எங்களுக்கு மூன்று முக்கிய நாடிகள் இருக்கின்றன. நாடி என்கின்ற பொழுது இரத்த குழாய்கள் அல்ல, நரம்பு நான்கள் அல்ல, முதுகுத்தண்டு அல்ல, இவையும் சுத்தமாய தத்துவங்கள், கண்ணுக்கு தெரியாது, படங்கெடுத்து காட்ட முடியாது. இதில் இடப்பக்கத்தில் இருக்கிற நாடி இடகலை, வலக்கத்தக்கத்தில் இருக்கிற நாடி பிங்கலை, நடுவில் இருக்கிற நாடி சுஷும்னா அல்லது சுழுமுனை. இந்த இடகலை பிங்கலையினுடாக மூச்சு பயிற்சியை செய்து பிறகு கடைசியாக சுழுமுனையினுடாக செய்ய வர வேண்டும். அந்த பயிற்சி வர இந்த சுழுமுனையின் ஊடாக இந்த குண்டலினி சக்தி மேலெழுந்து செல்லும். இது மேலெழுந்து செல்லுகின்ற பொழுது அதனுடைய பயணம் மூஞ்சுறு போகிறது போல இருக்கும். அப்படி நின்று அப்படி கொஞ்ச தூரம் போய் நின்று பிறகு அங்கால கொஞ்ச தூரம் போய் நின்று பிறகு கொஞ்ச தூரம் போய் நின்று இப்படி ஆடி அவர் நின்று ஆறாது. குண்டலினி சக்தி எப்படி சுஷும்னா நாடியில் ஆதார சக்கரங்களோட ஏறுகின்றதோ அதே மாதிரியாகத்தான் அந்த மூஞ்சுறு வாகனமும் பிள்ளையாருக்கு மூஞ்சுறு வாகனம் ஓம் என்ற வடிவம். இப்ப விளங்குதா? இப்படி கடவுளுடைய ஒவ்வொருவருடைய வாகனங்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கங்களும் உண்டு. இதுதான் அந்த எமது சமயத்திலே இந்த ஏன் கடவுளர்களுக்கு இந்த மிருக வாகனங்கள் அல்லது அனிமல்ஸ் அல்லது பேர்ட்ஸ் அது ஏனப்படுகின்றதுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்தோம்.
6: அந்த நேர் வருகிறார் நினைக்கின்றேன். வணக்கம்.
7: வணக்கம்.
8: வணக்கம். நான் துளசி கதைக்கிறேன்.
6: துளசி
8: ஓமோம். நான் ஒரு கேள்வி கண்டு கொடுக்கலாமல்ல, ரெண்டு கேட்டால் கரெக்ட பூசை இல்லாட்டி கும்ப பூசைக்கு ஏன் தேங்காய் உடைப்பார் அந்த சாமியப்படி? இதை எனக்கு ஒரு வேட்டு இன்னும் ஒரு எங்களை இடத்துல இடத்துல இன்னும் ஒரு மொழி ஒரு அதை கேட்டபடி எனக்கு சொல்லிடலாம் போயிட்டு அதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்போம்.
6: கலச பூசை அல்லது கும்ப பூசைக்கு தேங்காய் உடைப்பது ஏன்?
8: ஓமோம். நன்றி.
6: பொதுவாகவே எல்லா பூசைகளிலும் அந்த தேங்காய் உடைத்தல் என்ற மரபு இருக்கின்றது. அதாவது தேங்காய் உடைத்தல் எங்களுடைய மங்களமான மரபு. இப்போ தேங்காய் இல்லாத நாடுகளெல்லாம் இப்போ தமிழர்கள் குடியேறி இருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகள் மற்றது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேங்காய் இருப்பதில்லை. அதனால இறக்கம செய்யப்பட்ட தேங்காய் நாங்கள் பூஜைகளிலே பாதிக்கொண்டுதான் இருக்கின்றோம். சமீபத்திலே பிரான்ஸ் நாட்டிலே லாச்சப்பல் நகரிலே அந்த திருவிழாவிலே தேங்காய் சிதற தேங்காய் உடைத்தலை வந்து
4: விமர்சனமாக
6: போட்டு பல பேர் விவரித்திருந்த செய்ய வேண்டுமா? அது சிந்தனைக்குரிய ஒரு விடயம். தேங்காய் உடைப்பதிலே ஒரு சிம்பாலிசம் இருக்கின்றது என்று கேட்டால் தேங்காய்க்கு எங்கட சமயத்திலே என்ன முக்கியத்துவம்? கலச பூஜை மட்டுமல்ல எந்த பூஜையிலையும் தேங்காய் உடைக்கலாம். பூஜை தொடங்கும் போது பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து வைப்பது வழமை. அதுக்கு பிற்பாலும் திருமண வழக்கில் எல்லாம் பார்த்தீங்கள் என்றால் காப்பு கட்டுதல் மற்றது தாலி கட்டுதல் எல்லாத்தையுமே தேங்காய் உடைப்போம். அப்ப இந்த தேங்காய் உடைப்பது என்ன என்று கேட்டால் தேங்காயினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டால் தேங்காய்க்கு ஐந்து வகையான தோல்கள் உள்ளன.
9: ஐந்து?
6: முதலாவதாக வெளிப்பக்கமாக வலுவழுப்பான ஒரு தோல் இருக்கு. முழு தேங்காயை சிந்திக்க வேண்டும். உடைத்து கடையிலே இருந்து வருகின்ற தேங்காய்க்கு வெளிப்பக்கமாக அந்த வலுவழுப்பான தோல் இருக்கும். கியூட்டின் லேயர் என்று சொல்லி நாங்கள் தாவரவியல்லே சொல்லுவோம். அது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக அந்த நேர் அல்லது பொச்சு என்று சொல்லுவோம், அந்த நேர் வந்து இரண்டாவது படையாக இருக்கின்றது.
9: ஃபைபர்.
6: அதற்கு அற்புறமாக உள்ளே இருக்கிற ஷெல் அந்த சிரட்டை இருக்கின்றது. அந்த சிரட்டையின் உட்புறமாக அந்த வெள்ளை பருப்புக்கும் சிரட்டைக்கும் இடையிலே ஒரு பிரவுன் கலர் டார்க் பிரவுன்ல ஒரு மெல்லிய தோல்
9: ஒன்று
6: இருக்கிறது. அது நான்காவது. அதற்கு அற்புறமாக வெள்ளை பருப்பு இருக்கின்றது ஐந்தாவது. ஐந்து வகையான தோல் இருக்கின்றது. இது மிகவும் அற்புதமான ஒரு படைப்பு. தேங்காய்க்கு ஆங்கிலத்தில் இல்லை சமஸ்கிருதத்தில் பேர் நரிகேளம்.
9: நரிகேளம்
6: நரிகேளம் என்று தான் தேங்காயில் சொல்றது. இந்த தேங்காய் அந்த அமைப்புக்கு உள்ளுக்கே இருப்பது இளநி.
9: ஆமாம்.
6: இந்த தேங்காய்க்கு இருப்பது மூன்று கண்.
9: முக்கண்.
6: மூன்று கண். இந்த மூன்று கண்ணிலே ஒரு கண் தான் அந்த திறக்கக்கூடியதாக
9: உடைக்கக்கூடிய
6: தத்துவம் என்னன்னு கேட்டால் தேங்காய் இப்ப சொல்லி போட்டோம். அடுத்தது
9: அமைப்பு சொல்லியாச்சு.
6: நாங்களும் தேங்காய் தான் ஐயா. சொல்லுவார்கள் பாடசாலையில் மாங்காய்
4: மடையன்.
6: எங்களுக்கும் தேங்காய்க்கு உள்ளது போல ஐந்து கோஷங்கள். கோஷம் என்றா உரை. அந்த தோள்கள் உண்டு. அந்த ஐந்து தோள்களால் அந்த ஐந்து சரீரங்களுக்கு உள்ளேதான் இந்த ஆன்மா இருக்கிறது. எங்களுக்கு ஞானமாகிய நெட்டிக்கன் திறபட அந்த ஆன்மா இறைவனிடம் சேரும். ஆன்மா இறைவனிடம் சேரும். அப்ப என்ன நடக்குது என்று கேட்டால், எங்களுக்கு இருக்கிற ஐந்து சரீரங்களாவன வெளியில இருக்கிற சரீரம் வந்து அன்னமய கோஷம்,
9: அன்னமய கோஷம்,
6: அன்னமய கோஷம். அப்ப அன்னமய கோஷத்தில் எடுத்து பார்த்தால் என்ன நடக்கும் என்று கேட்டா, வெளியிலே இருக்கின்றது, வெளியிலே இருக்கின்றது. அந்த வெளியில இருக்கிற அன்னமய கோஷம் தான் நாங்க பாக்குற இந்த உடம்பு. சோறு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு,
7: அன்னத்தால
6: சோத்துடம்புன்னு சொல்லுவாங்க. அன்னம் என்றால் சோறு, சோறு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. இந்த உடம்பு தான் எங்களுக்கு இறப்பின் போது நாங்கள் விட்டு
9: செல்ற இடம்
6: உடம்பு. ஆனால் இறப்பின் போது என்ன நடக்குது, இந்த உடம்பில இருந்து இதற்கு உள்ளாக இருக்கிற அடுத்த நுண்ணுடம்பு, அது பார்க்க தெரியாது, படம் பிடிச்சு காட்டையில, அந்த உடம்பு வெளிக்கிடுது. அதுக்கு பெயர் பிராணமய கோஷம். அதுதான் ஒருவர் இறந்தோன்னே பிராணன் போயிட்டுது, பிராணன் போயிட்டுதுன்னு தானே சொல்றோம். இறந்தோன்னே பிராணன் என்றால் இதற்கு உள்ளாக இருக்கின்ற அடுத்த கோஷம் பிராணமய கோஷம். இது சூட்சும சரீரம். இந்த பிராணமய கோஷத்துக்கு உள்ளாக அடுத்த உடம்பு இருக்குது, அது மனோமய கோஷம்.
9: அதான் கோட்டிங் அந்த உள்ள.
6: ஃபர்ஸ்ட் வந்து அன்னமய கோஷம் எங்கட கிராஸ் பாடி ஓ பிசிக்கல் பாடி,
9: ரைட்.
6: செகண்ட் வந்து பிராணமய கோஷம், ஆங்கிலத்துல சொல்றேன்டா வைட்டல் பாடி,
9: வைட்டல்
6: எங்களுடைய விஞ்ஞானமய கோஷம், அது இன்டெலெக்சுவல் பாடி. ஆங்கிலத்துக்கு ஒரு அன்னளவான டிரான்ஸ்லேஷன் தான். அடுத்தது ஆனந்தமய கோஷம் தான் உள்ளுக்கு இருப்பது, அது கோஷல் பாடி. இப்படி ஐந்து சரீரங்கள் இருக்குது, அதுக்குள்ளேதான் இந்த இது இருக்குது. இந்த கிராஸ் பாடி அன்னமய கோஷத்துல என்னென்ன இருக்குன்னு கேட்டா, பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு தான் இது. தொல்காப்பியத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அஞ்சு செயற்கருவிகள் இருக்குது, கை கால் நாக்கு சனனங்கம் கழிவங்கம் என்று ஐந்து செயற்கருவிகள் இருக்கு. ஒரு ஒன் செல் அமீபாக்கு கூட கை என்ற செயற்கருவி இருக்குது. கையுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் கரம். கர என்றால் செய்வது, அந்த ரூட் சொல் வந்து சொல் வந்து கர, கர என்றதை செய்கிறது. இப்ப அதுல இருந்தான் கர்மா, செய்வது கர்மா, செயற்பாடு
7: கர்மா,
6: தொழிலும் கர்மா,
7: கர்மம்.
6: சிங்களத்துல சொல்லுவார்கள் கரண்டத செய்தாச்சோ, அடிப்படை செய்யறது. அப்படி அமீபா இருந்தா கை இருக்கணும், அது ஒரு செயற்பாடு செய்தால் அது கரம் தான், அதான் அந்த கர்மையும்
9: தெரியும்.
6: பாத என்றால் அவருடைய இடப்பெயர்ச்சியை குறிக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொடத்துக்கு மசைகிறது, அதுகள் எல்லாம் பாதை. இதுல இருந்துதான் நாங்கள் கல சொற்கள் இங்க இருந்தான் வெளியில வந்தது. பாதத்துல இருந்துதான் போடா, போடா என்ற சொல்லு கிரேக்க சொல்லு
7: போடா,
6: ஆத்ரோ போடா என்றால் முட்டுக்காலிகள்,
7: முட்டுக்காலிகள் ஆத்ரோ
6: பாதம்,
9: பாதம்
6: ஆத்ரோண்டா மூட்டு, இது பாதம் என்றா கால். அப்ப முட்டுக்காலிகள் ஆத்ரோ பாதவ போடா, பாத வைத்தியர் என்ன சொல்றோம், போடியாட்ரிஸ்ட்,
9: போடியாட்ரிஸ்ட்.
6: பாதத்துக்கு போற பிளட் வெசல் என்ன, பீடல் பிளட் வெசல், பீடல் சர்க்குலேஷன், பீடல் நியூரோலஜி, பீடல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் எங்க ரூட்ல இருந்தா அங்க போனது,
9: அங்க போனது
6: அது பாதம்,
9: அங்க
6: அவருடைய பாதம். அப்ப அது அங்க இருக்குது. அதே மாதிரி நான் இப்ப நான் என்ன செய்யேன், கம்யூனிகேட் பண்ணேன். அமீபா கூட கம்யூனிகேஷன் இருக்குதான்,
7: இருக்குது.
6: ரெண்டு அமீபா ஒன்றோட கம்யூனிகேட் பண்ணி சேருதா
7: இல்லையா, நடக்குதானே,
6: லவ் சிக்னல்ஸ் அனுப்புதுதா, அது
7: வலண்டைன்
6: ரெட் ரோஸ் கொடுக்குதோ தெரியாது. அமீபா ரெண்டு சேர்றது, அப்ப கம்யூனிகேஷன் இருக்குது, எக்ஸ்கிரீஷன் இருக்குது இல்லையா, எக்ஸ்கிரீஷன் இருக்குது, ரீப்ரொடக்ஷன் இருக்குது, இல்லாடி உயிரதன்றா. அப்ப இதெல்லாம் ஒன் செல் ஆர்கானிசத்திலேயும் இருக்கு, தலைவருக்கு பின்னா அதுகளுக்கு எல்லாம் கைகால் இருக்கும், அதுதான் விளக்கம். அதே மாதிரி அறிகருவிகளும் அஞ்சு இருக்குது, மற்றது காது மூக்குன்னு. இந்த 15 இந்த கிராஸ் பாடியில இருக்குது. நாங்க வேற போகும்பொழுது இந்த 15 எங்களோட வர்றதில்லை,
9: விட்டுட்டு போயிருவோம்.
6: அதுக்குள்ளால இருக்கிற சூக்கும சரீரம் இருக்குது, அடுத்த சரீரம் பிராணமய கோஷம். அதுல மூன்று சாமான் எங்கள்ல இருக்குது, மனம், எங்களோட மைண்ட். நாங்க பிறக்கும் பொழுது எங்களோட வருது, மைண்ட் வருகுது, அது பதிவுகள் ஆசைகள் மோகங்கள் எல்லாத்தோடய தான் ஆன்மா போகுது. அதான் இறந்த ஆன்மாவுக்கு நாங்கள் படைக்கிறோம்.
9: ஓம் ஓம் ஓம்.
6: இறந்த ஆன்மாவுக்கு பிரியமான விஷயங்களை
9: செய்கிறோம்.
6: அது மனம் இருக்குது, அது
9: சாப்பாடு,
6: அது அங்கலாக்கியம், அது ஆசைப்படும், அது வருந்தும். என்னையா என்ன கொண்டு ஃபியூனரல் ஹோம்ல போட்டுட்டு அந்த பாடி ஒரு வகையில இருக்கும், அதுக்கிடையிலே இங்க வீட்டுல இருந்து டிவி பாக்குறான் மேட்ச் பாக்குறான்ன்றதையும் பார்த்து அங்கலாக்கும் நடக்கிறது தானே. அப்ப அந்த மனம் இருக்கு, புத்தி இருக்குது, அகங்காரம் நான் என்ற உணர்வும் அதுக்கு இருக்குது. அதை விட அந்த பிராணன்ல இருக்கிறது ஃபைவ் சப்டில் எலிமெண்ட்ஸ், பவர் ஆஃப் டேஸ்ட், பவர் ஆஃப் விஷுவல் பெர்செப்ஷன், பவர் ஆஃப் ஹியரிங், பவர் ஆஃப் டக்டைல் பெர்செப்ஷன், பவர் ஆஃப் ஸ்மெல்லிங், பார்த்தாலும் கூட செய்ய இயலாது, அந்த அந்த இது இருக்கு. ஆனால் அந்த பவர் பெர்செப்ஷன், பெர்செப்டிபிள் பவர் இருக்குது, தன்மாத்திரைகள். அப்போ இந்த எட்டு விஷயங்கள் இருக்கிறது தான் சைக்கிக் பாடி. இது பிராணமய கோஷம். இதுக்கு உள்ளாக இருப்பது வந்து நாங்கள் சொல்கிறது, அடுத்ததாக இருப்பது மனோமய கோஷம். அங்கே தான் சித்தம் இருக்குது, அல்ட்ரா கான்சியஸ் என்று சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும் கான்சியஸ்ன்றது இந்த நினைவு நிலையில் இருக்கிற மனம். ஃப்ரைட் சைக்காலஜி படித்த ஆக்களுக்கு தெரியும் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவோம், ஈகோ எல்லாம் இருக்கின்றது. சப்கான்சியஸ் எங்களை அறியாமலே எங்கள் ஆள் மனதிலே பதிந்திருக்கிற சில நிகழ்வுகள் எங்களுக்கு கனவில வரும். தன்னறியாத கோபம், தன்னறியாத வெறுப்பாக சில பேரை பார்த்தோன்னவாறு மனதுக்குள்ள ஆள் மனதிலே எங்களை அறியாமலே இருக்கு.
9: அதுல டாக்டர் அந்த முற்புறவியில இருந்ததும்
6: அது வேறு. நான் சொல்வது இப்ப இருக்கிறது அந்த தன்னறியாது, தன்னறியாது வந்து இந்த புறவியில. இப்ப சின்னனா இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆசிரியரோ அல்ல என்னுடைய தாயாரோ இருந்து என்ன நல்லா வெறிட்டி வைத்திருந்தார், அடித்து வைத்திருந்தார் என்று வைத்தால் எனக்கு அவர்கள் ஒரு வெறுப்பு அல்லது பயம் இருக்கும். அதெல்லாம் மறந்து போய்விட்டாலும் அவர்கள் மாதிரியான உருவமைப்புள்ள ஒருவரை வந்தால் எனக்கு தன்னறியாமலே ஒரு வெறுப்பு பெறப்பாக்கும், ஒரு கோபம் பெறப்பாக்கும். அதனுடைய பேஷண்டாக கூட இருக்கலாம். இது ஆள் மனதிலே நான் அறியாமலே புதைந்திருக்கின்ற விஷயங்கள் கனவில வரும். இது சப்கான்சியஸ். சப்கான்சியஸை விட அல்ட்ரா கான்சியஸ் என்று மிகவும் ஆழமானது. அது சப்கான்சியஸ். இது இந்த பிறப்பு மட்டுமில்லை, பிறவிதோறும் வருகின்ற விடயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய யூஎஸ்பி போர்ட் மாதிரி, கம்ப்யூட்டர் யூஎஸ்பி போர்ட் மாதிரி இருக்குது அல்ட்ரா கான்சியஸ். இது அதுக்கும் அங்கால அந்த சித்தம் இருக்கிறது, மூன்றாவது சரீரத்தில் இருக்குது, அது அதுதான் உள்ளுக்கு இருக்குது. இது ஜாக்கெட் மாதிரி, இப்ப எல்லாம் இன்றைக்கு ஒரு ஜாக்கெட் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் வருகிற மாதிரி. அப்ப இது மூன்றாவது ஜாக்கெட். நாலாவது உள்ளுக்கு இன்னொரு ஷர்ட் ஒன்று இருக்குது, அதைத்தான் சொல்லுகிறோம் நாங்கள் விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்துல வந்து ஆறு தத்துவங்கள் இருக்கின்றன. அப்ப இந்த காலம் என்ற தத்துவம் அங்கே இருக்கு, நியதி எங்களுடைய பைண்டிங் சர்கம்ஸ்டன்சஸ் அது அங்கே இருக்குது, கலை எங்களுடைய ஒரு என்ன சொல்றது எங்களுடைய ஆக்ஷன் அந்த இது அதை சொல்லுவார்கள் ஒரு பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியாலிட்டி டு ஆக்ட், பொட்டன்ஷியாலிட்டி டு நோ, பொட்டன்ஷியாலிட்டி டு ஃபார் டிசையர். அந்த மூன்று அதை சொல்லுவார்கள் கலை யாராகும், அது பொட்டன்ஷியாலிட்டி, அதுவும் அங்கே தான் இருக்குது. மற்றது புருஷன், புருஷன் என்றது the five courts, these five courts together and the soul ஓட சேர்ந்த புருஷன் அங்கே அவ்வளவும் அங்கே இருக்குது. இது விஞ்ஞானமய கோஷம் என்ற நாலாவது சரீரத்தில் இருக்கு. அஞ்சாவது சரீரம் ஆனந்தமய சரீரம், ஆனந்தமய கோஷம், இந்த கோஷல் பாடி என்று சொல்றது இந்த வெறி உள்ளுக்கு, அதுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த இது எல்லாத்துக்கும் காரணமா இருப்பது மாயா. மாயா என்றா ஒன்றும் இல்லை, இந்த பெர்செப்டிபிள் வேர்ல்டு இருக்கு தானே, இந்த பெர்செப்டிபிள் வேர்ல்டுக்கு முந்தி இருந்த இம்பெர்செப்டிபிள் கோர்ஸ் ஆஃப் திஸ் பெர்செப்டிபிள் வேர்ல்ட் இஸ் மாயா. இப்போ கோட் பார்ட்டிகள் வரைக்கும் வந்துட்டுது, கோட் பார்ட்டிகள் பெர்செப்டிபிள், அதில் பார்த்தாங்க எல்லாம், அணுவை பார்த்தாங்க, உடக்குறை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, அட்டம் பார்த்தாங்க, ப்ரோட்டோன் பார்த்தாங்க, நியூட்ரான் பார்த்தாங்க, 12 பார்ட்டிகள் இருக்கும், ஒன்று மிஸ்ஸிங், அதையும் பிடிச்சி இப்போ பொசன் பார்ட்டிகள் கோட் பார்ட்டிகள் வரைக்கும் பார்த்தாங்க. இதெல்லாம் பெர்செப்டிபிள், முன்னாடி இந்த பிஃபோர் தட் இட் வாஸ் சப்டில் ஃபார்ம் இம்பர்செப்டிபிள். அந்த இம்பர்செப்டிபிள் தான் எங்களுடைய இந்த
7: மாயை.
6: இது அழகாக சொல்லப்படுகின்றது. அந்த சிவப்பிரகாசத்தில் அழகாக சொல்லுவார்கள், நித்தமாய் ஏக நிலையதாய் என்ற ஒரு பாட்டு ஒன்று வருகின்றது சிவப்பிரகாசத்தில். அந்த நித்தமாய் ஏக நிலையதாய் என்ற கருத்திலே அந்த அழகாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மாயையினுடைய கருத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. இது சிவப்பிரகாசம் என்று தான் நினைக்கிறேன். அல்லது சிவஞான சித்தியராகவும் இருக்கலாம். நித்தமாய் ஏக நிலையதாய் விவலனுக்கோர் சக்தியாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று அந்த பாடலில் வருகிற இந்த மாயையினுடைய கருத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இது உண்மையாக சிவஞான சித்தியாருடைய பாடல் 149வது பாடலை நினைக்கின்றேன். இந்த மாயையினுடைய இயல்பு எது மாயை என்று சொன்னால் அழகாக அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மாயையினுடைய இயல்பை சொல்லுகின்றார்கள், நித்தமாய் இட் இஸ் பெர்மனன்ட்
7: லைக் காட்
6: ஏக அறிவாய் ஏக நிலையதாய் இஸ் ஒன் உலகத்திற்கோர் வித்தா இட்ஸ் a seat for the perceptible world. அசித்தா இட் இஸ் அன்இன்டெலிஜென்ட் இனர்ட் எங்கும் பியாவியா இட் இஸ் எவ்ரிவேர்
7: ஒன்னஸ்
6: விமலனுக்கோர் சத்தியாய் இன் எ வே இட் இஸ் a concert for சிவன்
7: மாயா சக்தி
6: கோட சொல்ற இந்த சக்தியை சொல்றது பின்ன பரிக்கிரக சக்தி இறைவனிடமிருந்து பிரிப்பாக நிற்கின்ற சக்தி அனுபவ பொருட்கள் எல்லாம் தனு இந்த உலகங்களில் உள்ள பல்வேறு வகைப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் உடல் கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மனம் புத்தி சித்தம் கைகால் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உயிர்காய் இந்த உயிர்களுக்கு வைத்ததாய். இப்போ இந்த அண்ட சராசரங்கள் அண்ட சராசரங்கள் இருக்கிற அனுபவ பொருட்கள் அங்கிருக்கின்ற பல்வேறு வகையான உயிர்களுக்கான உடல்கள் கருவிகரணங்கள் எல்லாம் உயிர்காய் வைத்ததோர் மலமாய் இவ்வளவும் இருந்தாலும் இட் இஸ் எ டர்ட் மலமண்டால் தமிழிலே மலமண்டால் பல கருத்து இருக்குது. இங்கே நாங்கள் சைவத்திலே மலமண்டு சொல்வது ஆணவங்கன்மம் மாயை. இந்த மலம் வந்து உயிருக்கு இருக்கிற ஆளுக்கு உடலுக்கு இருக்கிற ஆளுக்கு அல்ல உயிருக்கு இருக்கிற ஆளுக்கு இதைத்தான் மலம் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சொல்வார் ஸ்பிரிச்சுவல் டர்ட் ஸ்பிரிச்சுவல் சுவாய சுப்பிரமணிய சுவாமிகள் அதை சொல்லுவார் ஸ்பிரிச்சுவல் டர்ட் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே it dilutes you ஆனால் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு. எப்படி யூஸ்ஃபுல் என்று கேட்டால் ஊர்களை நாங்கள் கறிச்சட்டி கறிப்பாத்திரம் ஒவ்வொரு நாளையும் காலையில் விளக்குவோம். அந்த சாம்பலை எடுத்து வச்சு தான் தேய்ப்போம். இந்த சாம்பல் மாதிரி தான் இந்த மாயையும் அழுக்கை அழுக்கால் நீக்குவது என்று இருக்கிறதானே அப்படி அந்த சாம்பல் தேய்ப்பது மாதிரி இந்த மாயை அது எங்களுக்கு மயக்கமும் செய்யும். முதல் மறைத்து இருக்குது உள்ளதையும் மறைத்து தான் இருக்கும். மினுக்கும் பொழுது சாம்பல் போட்டு மினுக்கினா அதுவும் சேர்ந்து கறியாத்தான் இருக்கும். தண்ணி போட்டு கழுவாடி இருந்தாலும் கூட இது எப்படி இது பார்த்தீங்களா இதுதான் அந்த மாயை. இந்த மாயையில இவ்வளவோ பெரிய மாயை இருந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் இறைவன் இந்த படைப்புக்கு பயன்படுத்துகிறான். Only a fraction of the primal matter is manifested as the existing world and solli current cosmology solludhu. Only a fraction of the primal matter is manifested as a appa engada idhila enna solradhu maayila irivan oru siru pagudiye actual vara kalakunda bhagam undu idhu oru chinna ne ipdi kalakku koduvaram adhil irundhu kunda ulagangal ellam mannithundu இவ்வளவு ஒற்றுமை பாருங்கள் இந்த விஞ்ஞானத்துக்கு. இந்த மாயை இருப்பது இந்த அந்த கலக்குண்ட பாகம் என்று சொல்லுவேன் அந்த பாவிக்கப்பட்ட மாயை இருப்பது இந்த ஆனந்தமய கோஷம் என்ற 5வது உடம்பில். இந்த 5 உடம்பும் தேங்காய்க்கும் இருக்குது. இப்போ ஏன் தேங்காய் உடைக்கிறோம் என்றால் எங்களை நாங்கள் இறைவனுக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்கின்றோம். 5 சரீரங்கள் உள்ள அந்த இதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை இறைவனுடன் சேர்ப்பதற்காக நாங்கள் உடைத்து அந்த இளநீரை வெளிப்படுத்தி அவருக்கு நிவேதனப்படுத்துகின்றோம். அதுதான் தேங்காய் உடைத்தலுடைய தத்துவம். ஐயப்ப சுவாமிகள் தேங்காயில் நெய் நிரப்பி கொண்டு போய் அந்த நெற்றி கண்ணை திறந்து ஞான கண்ணை திறந்து அந்த நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் அவர்கள் ஆன்மா இறைவனுடன்
7: சேருகிறது.
6: சரீரங்களையும் விட்டு ஆன்மா தேங்காய் தத்துவம். ஏன் இந்த சைவர்கள் இந்த தேங்காயை போற இடமெல்லாம் தருகிறார்கள் என்றால் இதுதான் இதற்கு ஒப்பான வேற ஏதாவது இருக்குன்னு இந்த ஐந்து கோஷங்களோட இருந்தா நாங்கள் தேங்காய்க்கு மாற்றீடு செய்யலாம் அறிந்தால் சொல்லுங்க.
7: அபிஷேகம்
9: எங்களுடைய முன்னூறு வயிற்றெல்லாம் அறிந்து அந்த நாட்கள்லேயே பயன்படுத்தி இருக்கிறார்.
6: ஐந்து சரீரங்களையும் பற்றி தைத்திரிய உபனிஷத்துல இருக்குது.
9: உபனிஷத்து
6: தைத்திரிய உபனிஷத்துல இரண்டாம் அதிகாரம், அதுல இருந்து ரெண்டாம் அதிகாரத்துல வந்து அங்க அந்த ரெண்டாம் அதுல வந்து பிறகு ரெண்டாவது காரணத்துல அந்த ஆறாம் வசனத்துல இந்த கோஷங்கள் என்று சொல்லி இந்த தைத்திரிய உபநிஷத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மரணம் என்பது இந்த உயிர் வந்து அதுக்கு அடுத்த உடல் பிராணமய கோஷமும் அதற்கு உள்ளாக இருக்கிற மற்ற உடலும் சேர்ந்து வெளியேறுவது தான் இந்த இது. டிபார்டிங் ஆஃப் சோல் ஃப்ரம் த கிராஸ் ஆஃப் ஃபிசிக்கல் பாடி வித் அதர் இன் இன் இட் சப்டில் பாடி பிராணமய கோஷ அதான் அந்த இதுக்கு அந்த சப்டில் படி உள்ள மனோமய கோஷ விஞ்ஞானமய கோஷ ஆனந்தமய கோஷம்
10: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆதிசங்கரர் அருளிய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
11: ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். தாத்பரியத்துடன் அவதாரிகை. உலக சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவரின் மானசீக புத்திரரான சனக்கர், சனந்தனர், சனத் சுஜாதர், சனத்குமாரர் என்னும் நால்வரும் ஜெக சிருஷ்டியாதி காரியங்களுக்காக தாம் பிறப்பிக்கப்பட்டமையை பிதாவால் கேட்டு அதில் விரக்திவிட்டவராய் உபசாந்தியை நாடி அதனை தெளிவிப்பாரை தேடி வரும் அதிதீவிர பக்குவர்களின் பொருட்டு பரமகாருணிகனான சாட்சாத் பரமேஸ்வரன் ஆளின் கீழ் தட்சிணாமூர்த்தமாக மௌனமாய் தன்னிலையில் சென்முத்திரையோடு இருக்க கண்டதும் காந்தங்கண்ட இரும்பு போல் கவரப்பட்டவராய் அவ்வாறே அவர் அருகில் தம் உண்மை நிலையில் அமர்ந்தனர். அம்மோனமான் தன்னிலை உண்மையை உணரும் சக்தியில்லா உத்தம அதிகாரிகளுக்கு தடையாய் காணப்படும் உலகமாய் காண்பானாய் காட்டும் ஒளியாய் விரிந்து ஒடுங்கும் சக்தி தன்னையன்றியின்மையும் எல்லாம் தன்மையும் என்னும் சர்வ ஆத்மத்துவத்தை தொகுத்து இத்தோத்திரத்தால் ஆச்சாரிய சங்கரர் அறிவிக்கலாயினர்.

தாத்பரியம் மௌனமாகிய வியாக்கியானத்தால் தெரிவித்த பரபிரம்ம சுரூபனும் பாலனும் பிரம்மனிஷ்ட முனிகளான உத்தம சிஷ்யர்கள் சூழவிருக்கும் குருசிரேஷ்டனும் சின்முத்ரி கையனும் ஆனந்தமூர்த்தியும் தன்னிலேயே ரமிப்பவனும் சந்தோஷ மகனும் ஆகிய பரமபிதாவான அந்த தட்சிணாமூர்த்தியை நாம் துதிப்போம்.

தாத்பரியம், உலகமானது கண்ணாடியில் காணப்படும் பட்டணம் போல தனக்குள்ளாகவே இருந்தும் தன்னறியாமையால் நிதிரையால் கனவு போல வெளியில் இருப்பதாக பார்த்து விழித்ததும் தன்னையே காண்பது போல தன்னை அறியும் போது தான் ஒருவனே இருப்பதாக யார் பார்க்கின்றானோ ஆதிகுருவான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

0: போற்றி.
1: தாத்பரியம், முன்பு விதைக்குள் முளை போல தனக்குள் வேற்றுமையின்றி இருந்த இவ்வுலகத்தை பின்பு மாயையால் பொய்யாய் தோற்றும் தேசகால கர்மவசத்தால் அநேக விசித்திரமாக சித்தனையும் ஜாதகாரணியும் போல தன் இச்சையால், அதாவது தன் சக்தியால் எவன் வழியில் இருக்கின்றானோ அந்த தட்சிணாமூர்த்தி குருவுக்கு நமஸ்காரம்.

0: வாழ்த்தி போற்றி.
1: தாத்பரியம், எவனது உண்மை பிரகாசமே பொய்யாய் தோற்றும் பொருள்களில் விளங்குகின்றதோ, எவன் தன்னை அடுத்துள்ளவர்களை தத்துவமசி தத் அது துவம் நீ அசி ஆனாய் என்னும் வேதவாக்கால் நேராக அறிவிக்கின்றானோ, எவனே பிரத்யக்ஷமாய் கண்டால் பின்னும் இச்சம்சார சாகரத்தில் படிவதில்லையோ, தவத்தினரடையும் அந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

தாத்பரியம், அநேகர் துவாரமுள்ள குளத்தினுள் இருக்கும் தீபப்பிரகாசம் போல எவனது ஞானம் கண்முதலான இந்திரிய வழியாய் வெளிப்பட்டு விளங்க நான் அறிகிறேன் என்பதாக சுயம் பிரகாசனான எவனை அனுசரித்தே இந்த ஜெகமெல்லாம் பிரகாசிக்கின்றதோ அந்த சலனமில்லாத தட்சிணாமூர்த்தி குருவுக்கு நமஸ்காரம்.

மன், இந்திரியங்கள், புத்தி இவை ஒடுங்கின சூன்யம் இவற்றையே தானாக பெண்டுகள், குழந்தைகள், குருடர், ஜடர் போல உணரும் மூடவாதிகளது உண்மை அறிவின்மையால் உண்டான அப்பெருமயக்கத்தை போக்கும் மயக்கமில் ஞான குருவான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

0: வெற்றி.
1: தாத்பரியம், ராகுவார் பிடிபட்ட சந்திரன் போல் எப்பொழுதும் உள்ள இவன் மாயையின் மறைப்பால் புருஷனாய், அதாவது ஜீவனாய் விரிந்த மனம் முடுங்கும் போது, தூங்கி மனம் விரிந்து விழிக்கும் போது முன் தூங்கினேன் என்று தனது இருப்பை உணர்கின்றானோ அந்த சராசர சத்குருவான தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

மற்றும் எல்லா அவஸ்தைகளும் மாறி மாறி வரினும் மாறாமல் கலந்திருந்து உள்ளே நான் என்பதாக எப்போதும் பிரகாசிக்கும் தன்னை சரணமடைந்தவர்க்கு சின்முத்திரையால் எவன் விளக்குகின்றானோ, ஞானாக்னி நேத்திரனான அந்த தட்சிணாமூர்த்தி குருவுக்கு நமஸ்காரம்.

தாத்பரியம். உலகத்தை காரியம் காரணம் தலைவன் அதாவது உரியவன் தாசன் அதாவது உரிமை சீடன் குரு மகன் பிதா முதலிய வேதங்களாக மாயையால் மயங்கி நனவிலும் கனவிலும் காண்கின்ற இப்புருஷன் எவனோ உலக குருவான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

தாத்பரியம். பூமி, ஜலம், நெருப்பு, காற்று, ஆகாசம், சூரியன், சந்திரன், புருஷன் என்று சராசரமாய் தோற்றும் இது எவனது அஷ்டமூர்த்தமோ, விசாரிப்பார்க்க பலனாய் எங்கும் நிறைந்த எவனைக் காட்டிலும் அந்நியம் சிறிதும் இல்லையோ, அவ் அதிசாந்த கிருபாமூர்த்தியான தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்.

0: தாத்பரியம் சர்வாத்மத்தை, அதாவது எல்லாம் தானாதலை தெளிவாய் தெரிவித்த இத்துதியை கேட்டல், பொருளை விசாரித்தல், அப்பொருளை தியானித்தல், துதித்தல் செய்தலால் சர்வாத்மத்வ மகா சம்பத்துள்ள ஈஸ்வரத்துவம் சித்தியாவதோடு சாஸ்வதமான அனிமாதி அஷ்டைஸ்வரியமும் தானே சித்திக்கும். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரம் மூலம்
1: சிவாய சைவம் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ ॐ निधाय हृदिश्वेशम् विधाय गुरुवन्दनम् बालानाम् सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। अथ उपमानपरिच्छेदः। उपमानपरिच्छेदम् वर्तते उपमिति करणमुपानम् संज्ञासङ्गिसम्बन्धज्ञानमुपमितिः तत्करणम् सादृश्यज्ञानम् உபமிதி கரணம் உபமானம். உபமானம் என்னது? உபமிதி கரணம். சரி, உபமிதினா என்னது? சங்யா சங்கி சம்பந்த ஞான உபமிதி. சங்யா சங்கி பேர், பேருடையது. இவதோட இதோட சம்பந்த ஞானத்துக்கு பேர் உபமிதி. சரி, இதுல என்ன விஷயம்? கரணம் என்னது? தற்கரணம் சாதிருஷ்ய ஞானம். இது கருவி என்னது? இந்த சங்யா சங்கியோட சம்பந்தமானது உண்டாரத்துக்கு கருவி என்னது அப்படின்னு கேட்டா சாதிருஷ்ய ஞானம், அதாவது சமானத்தன்மையான ஞானம். இப்ப சொல்றாரு, அதிதேச வாக்கியார்த்த ஸ்மரணம் அவாந்தர வியாபாரம், ஸ்மரணம் அவாந்தர வியாபாரம். அதிதேச வாக்கியார்த்தம் வேற எங்கேயோ யாரோ சொன்னது நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு பேரு அவாந்தர வியாபாரம். ததாஹி கஷ்டித் கவய சப்தார்த்த சப்த வாச்சிய வாச்சியம் அஜானன், வாச்சிய பதார்த்தம் அஜானன் இல்ல வாச்சியம் அதா அஜானன். குதச்சித ஆரண்யக புருஷா அது கோசதுருஷோ கவயதி சுத்வா வனம் கதோ வாக்கியார்த்தம் ஸ்மரன் கோசதுருஷம் பிண்டம் பசியதி ததனந்தரம் அயம் கவய சப்த வாச்சியதி உபமிதிர் உபபத்தியதே இது அனுமானம். அப்படி யாரோ ஒருத்தருக்கு கவயம்னு சொல்லி சொன்னா, காட்டெருமைன்னு சொன்னா என்னன்னு தெரியாது, காட்டெருமைன்னு சொன்னா என்னன்னு தெரியாது போது உனக்கு காட்டெருமை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு பொறுத்தான் யாரோ ஒருத்தன், இல்ல காட்டுல வசிக்கிறவன் யாரோ ஒருத்தன், இல்ல காட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் யாரும் இந்த மாதிரி காட்டெருமை அப்படின்னு சொல்லி சொன்னா நீல் கயன் ஹிந்தியில சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கும் பாக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கும்பா இந்த மாதிரி பெரிய கொம்பு இருக்கும் மாடு மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு காட்டுக்கு போறான். காட்டுக்கு போகும்போது இப்படி சுத்தின் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்க மாடு மாதிரி ஒரு பிண்டம் தெரியறது, ஒரு உருவம் தெரியறது, பிண்டம்னா உருவம். அந்த உருவத்தை பார்த்தா என்ன பண்றான், இது மாடு மாதிரியே இருக்கு காட்டுல இருக்கு, அதனால இதுதான் அந்த காட்டெருமைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்படின்ட்டு அந்த ஞானம் அவங்க உண்டாருது. அதனால கோசதுஷோ கவயா அப்படிங்கிற ஞான உப அந்த அந்த சாதிருஷ்ய ஞானமானது அவனுக்கு அதிதேச வாக்கியார்த்தமானது ஸ்மரணம் வந்த உடனே அந்த சங்யா சங்கி ஞானமானது உண்டாருது, அதனால உபமித்தியானது உண்டாருது, அதுதான் உபமானம். பதக்கிருத்தியம் அவர சங்கத்தின் அபிப்பிரேத்திய அனுமான அனந்தரம் உபமானம் நிரூபயதி. ஒரு ஒரு பிரமாணத்தையும் சொல்லிட்டோம், பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அப்படின்னுட்டு கிராப்பிராப்திய இங்க அனுமானத்துக்கு அப்புறம் உபமானமானது உண்டாருது, அதனால உபமானத்தை ஆரம்பிக்கிறோம். உபமிதி உபமிதேகே கரணம் உபமானம் இத்தியர்த்த, உபமிதிக்கு காரணம் என்னது? உபமானம் அப்படின்ட்டு. குடாராதி வாரணாய மிதி ரிதி உபகரணம் உபமானம்னு சொல்லி சொன்னா, உபகரணம் எது? பானை முதலி இதெல்லாம் கூட உபகரணம் தான், அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் உபமிதி கரணம் ஞானத்துக்கு கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மித்திய சேர்த்திருக்கு. பிரத்யக்ஷாதி வாரணாய உபேதி, மிதி கரணம் மாத்திரம் சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, உபன்னு சேர்க்காம போட்டா பிரத்யக்ஷமும் மிதி தான், பிரத்யக்ஷமும் ஞானம் தான், அனுமானம் தான் ஞானம் தான், அனுமிதி கரணம் அனுமானம் அணு அப்படின்றது சேர்த்திருக்காங்க. உபங்கிறது அதனால சேர்க்க வேண்டியிருக்கு, ஏன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் முதலிய மத்த ஞானத்துக்கு போயிடும் அப்படிங்கறதுனால. சரி, அனுமிதி அனுமித்தியாதி வாரணாய சம்பந்தேதி சங்யா சங்கி அப்படின்ட்டு, சங்யா அப்படின்னு சொல்லி சொன்னா பதம், சங்கி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பதத்தினுடைய பொருள், சொற்பொருள், சொல் சொற்பொருள், அந்த சொல்லுக்கும் சொற்பொருளுக்கும் உள்ள சம்பந்த ஞானத்துக்கு பேரு உபமிதி. அனுமித்தியாதி வாரணாய சம்பந்தேதி சங்யா சங்கி ஞானம் உபமிதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னா அனுமதியில போயிடும், ஏன்னா அனுமானமும் என்னது? பொருள், பொருளோட சொல், சொல்லோட பொருள், அதோட சம்பந்தம் தான் நம்ம பிடிக்கும், அதோடைய ஞானம் தானே புரியிறோம். அதனால சம்யோகாதிவாரணாய சந்யாசங்கீதி சம்பந்தம் ஞானம் உபமிதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சந்யாசங்கி ஞானம் உபமித்தின்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சம்பந்தம் ஞானம்னு சொல்லி சொன்னா சம்யோகம் சம்பந்தம் தான், சம்யோகம் முதல் இடத்துல உங்களுடைய லட்சணமான போகும், நீங்க பண்ண லட்சணம் உபமிதிக்கு, நீங்க போறது பண்றதுனா எங்க போறது அப்படின்னா அதிவியாப்தியாரது சயோகம் முதலிய சம்பந்தத்துல, அதனால சம்பந்தம்ங்கிறது ஒரு சக்தி, விசேஷ சக்தி. அசௌ கவய பதவாச்சியா இது அபிப்பிரேத்தோ கவயோ கவய பதவாச்சியா இத்தியர்த்த, நீங்க எந்த கவயத்தை எந்த மாட்ட காட்டெருமைய சொல்லணும் குறிக்கணும்னு சொல்லி சொன்னீங்களோ அந்த காட்டெருமை அப்படிங்கிறது இந்த காட்டெருமை அப்படிங்கிற பொருளுடைய பேரு, அதான் காட்டெருமைங்கிற சொல்லு காட்டெருமை அப்படிங்கிற பொருள், அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தம் தான். தேன கவயாந்திரே சக்தி கிரக அபாவ பிரசங்கி தூஷணம் அபாஸ்தம், அதனால வேறொரு கவயத்துல இந்த பொருளானது
போக முடியாது. இந்த இதுக்கு தான் அது பேரு. இப்போ கிருஷ்ணன் சொல்லி ஒருத்தனுக்கு பேர் இருந்தா ஒருத்தனுக்கு தான் கிருஷ்ணன் பேர் இருக்கும், அடுத்தவனுக்கு இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற அவசியம் இல்ல. அதனால ஒரே ஆள்ல நின்று போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் கவயாந்தரத்திலயும் வேறொரு கவயத்திலயும் அந்த பேர் வந்து அத்தியேஷம் ஆகணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அங்க என்ன சொல்லிருக்கு, சக்தி அபாவ பிரசங்கி தூஷணம் பாஸ்தம். அந்த இடத்துல அந்த தூஷணத்தை அந்த அந்த அந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த பிரச்சனை தப்பு. கோசாதிருஷ்ய விசிஷ்ட பிண்ட ஞானம் கரணம். அதனால மாட்டுக்கு சமானமான கோவுக்கு சதிருஷமான ஒரு விசேஷமான ஒரு உருவத்துக்கு பேரு கவயம் அப்படிங்கறது ஞானம். அதுதான் கரணம், கருவியா இருக்கு நமக்கு அந்த ஞானத்தை அடையிறதுக்கு. அதிதேச வாக்கியாத ஸ்மரண அவாந்தர வியாபார. அதிதேசம் வேற எங்கயோ யாரோ எப்போ சொன்னது, பாசிங் பைல கேட்டது நமக்கு அவாந்தர வியாபாரம். ஆ, அன்னைக்கு யாரோ சொன்னாங்களே அதுதான் இது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது, அந்த ஞாபகத்தை தூண்டுறதுக்கு. உபமிதி பலமிதி கசாசாரம், இதுதான் அந்த வியாபாரம் எதுக்கு அப்படின்னா உபமிதி தான், உபமிதிக்கு உபமிதிய பலனா அடையறதுக்கு அது வியாபாரம். அது ஒரு செயல்னா அந்த செயலுக்கு ஒரு பலன் இருக்கணும். என்ன பலன் அப்படின்னு கேட்டா உபமிதிங்கிற ஞானம் தான் இங்க அந்த செயலுடைய பலன். தச்ச உபமானம் த்ரிவிதம், இந்த உபமானமானது மூணு வகை. சாதிருஷ்ய விசிஷ்ட பிண்ட ஞானம், அசாதாரண தர்ம விசிஷ்ட பிண்ட ஞானம், வைதர்மிய விசிஷ்ட பிண்ட ஞானம் சத்ராத்யம் உத்தம் இல. சாதிருஷ்ய விசிஷ்ட பிண்டம் ஞானம், சமானத்தன்மை கூடியதான ஒரு பிண்ட ஞானம். அப்படின்னா என்ன, மாடு போல காட்டெருமை, சமானத்தன்மை, சமானத்தன்மையான ஒரு பிண்ட ஞானம். மாட்டு மாதிரி மாடு உருவம் போல காட்டெருமை உருவம் இருக்கும், இப்ப சமானத்தன்மை. இது முதல் வகை. ரெண்டாவது வகை என்ன, தீயம் கடுகம் கடுக மிருக கீதிருகி பிருஷ்டே நாசிகாலசத் ஏக சிங்கோ அனதிக்ராந்த கஜாகிருதி சி தது ஞாத்ருப்யஹ ஸ்ருத்வா காலாந்தரி தாதிருஷம் பிண்டம் பஷ்யன் அதிதேச வாக்கியார்த்த ஸ்மரதி ததனந்தரம் கடுக மிருகோ கடுக மிருக பதவாச்சியஹ இதி உபமிதி உபபத்யதே. அத்ர நாசிகாதல நாசிகாலசது ஏக ஸ்ருங்க ஏவ அசாதாரண தர்ம. கடுக மிருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகம், கடுக மிருகமா அப்படின்னு பாருங்க, காண்டா மிருகத தான் கடுக மிருகம் சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம். நாசிகாலசது மூக்குல அப்படி வெளியில வர்ற ஒரு கொம்பு உண்டு. கடுக மிருகத்தோட விசேஷம் என்ன, மூக்கு மேல ஒரு கொம்பு இருக்கும், நாசிக்கால செத்து நாசிக்கால ஒட்டின்னு இருக்க மூக்குல ஒட்டின்னு இருக்கிறதான ஒரு கொம்பு. அப்படிப்பட்ட கொம்பு உடையது அப்படிங்கிறது. வேற எல்லா மிருகத்துக்கும் பாருங்க மூக்குல ஒரு கொம்பு இருக்காது. அப்போ கடுக மிருகத்துக்கு மாத்திரம்தான் மூக்குல ஒரு கொம்பு இருக்கும். அப்படி அசாதாரணமான விசேஷமான ஒரு தர்மம் எது, இந்த மூக்குல கொம்பு. அந்த கொம்பு அந்த மூக்குல இருக்கிற கொம்பை வச்சுட்டு கடுக மிருகத்தை நாம ஐடென்டிஃபை பண்றோம். அது திருப்பி அதே பிரமாணம் தான், அதை யாரோ சொன்னதை கேட்டுட்டு அது இன்னொரு இடத்துல ஞாபகம் வந்து அந்த ஞாபகத்தினால நமக்கு உபமிதியானது உண்டாருது. சரி, இது அசாதாரண தர்மம். மூணாவது திருத்தியம் சா உஷ்ட கிரீதிக்கு தீ பிருஷ்டே அஸ்வாதிவது அசா அசமான பிருஷ்டக ந ஹ்ரஸ்வக்ரீவ ஷரீரஸ்யேதி ஆப்தோக்தம் காலாந்தரம் தத்பிண்டம் தர்ஷ்ணாத் வைதர்மிய விசிஷ்ட பிண்ட ஞானம் ததோ அதிதேச வாக்கிய வாக்கியார்த்த ஸ்மரணம் தத்தஹ உஷ்ட்ர உஷ்ட்ரபதவாச்சி உபமிதி உற்பத்தியதே. உஷ்ட்ரம், உஷ்ட்ரம் எப்படி இருக்கும், உஷ்ட்ரம்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கேமல், கேமல் எப்படி இருக்கும், ஒட்டகச்சிவிங்கி எப்படி இருக்கும் கேட்டா, ஒட்டகச்சிவிங்கி அப்படிங்கிறது மாடு மாதிரி கால் இருக்கும், பின்னாடி ஒரு ஹம்ப், பின்னாடி முதுகுல ஒரு ஒரு ஒரு ஒரு கூன் மாதிரி ஒரு வளைஞ்ச ஒரு இது இருக்கும், நிலை இருக்கும். கழுத்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அதிக நீளமா இருக்காது. இதெல்லாம் விஷி, அதாவது மத்ததுல இருந்து பிரிக்கிறீங்க. அதுதான் இங்க சொன்ன சொல்லியிருக்கேன், என்னது காலந்தே தத்வேண்ட வைதர்மிய விசிஷ்டம் அஸ்வாதிபது அசமான பிருஷ்ட. குதிரை மாதிரியாக இப்படி இப்படி நேரடியா சொல்லாம, குதிரை மாதிரி சமானமா இருக்காது, அதோட முதுகு முதுகுல ஒரு வளைவு இருக்கு அப்படிங்கறத சமானமா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் ரஸ்வக்ரீவ ஷரீரஸ்யேதி, அதோட கழுத்து குட்டையாவும் இருக்காது, குதிரை மாதிரி சமானமான முதுகு இருக்காது, கழுது குட்டையா இருக்காது இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குதிரை மாதிரி ஆனா குதிரை மாதிரி இருக்காது அப்படி ஒரு மிருகம். இப்படி பாத்தீங்கன்னா தெரியுது, குதிரை மாதிரி இருக்கான்னா முதுகுல வளைஞ்சிருக்கு, கழுத்து குட்டையால குதிரையோட நீளமா இருக்கு, முகம்லாம் கிட்டத்தட்ட குதிரை மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்துக்கு பேரு இந்த கேமல், ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. இப்ப இந்த ஒட்டகச்சிவிங்கிய ஒட்டகத்தை நீங்க எப்படி பாத்தீங்க, இந்த வைதர்மத்தை வச்சுண்டு குதிரை மாதிரி இல்லங்கிறத வச்சுண்டு, இருக்குங்கிறத வச்சுட்டு பாக்குறது சாதர்மியம், இல்லங்கிறத பாக்குறது வைதர்மியம். அப்படி விரோத தர்மத்தை வச்சுட்டு பார்த்ததுனால, விகத தர்மத்தை வச்சுட்டு பார்த்ததுனால இங்க மூணாவது வகையா சேர்றது. முதல் வகை சாதாரணமா, ரெண்டாவது விசேஷ தர்மத்தை வச்சுண்டு, மூணாவது விரோத தர்மத்தை வச்சுண்டு. இப்படி மூணு வகைய உங்களுக்கு அந்த சொல்லுடைய பொருள், சொற்பொருள் என்ன அப்படிங்கறது அதோட சம்பந்தமானது நமக்கு
புரிய வர்றது தெரிய வர்றது. அத சப்த பரிச்சேதம். அடுத்தது சாப்தம், ஆப்த வாக்கியம் சப்தம். ஆப்த வாக்கியா சப்த, ஆப்த வாக்கியம்னா சப்தம் அப்படிங்கிற பிரமாணம், சப்த பிரமாணம். ஆப்தஸ்து ஆப்தன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா யதார்த்தவக்தா, எது எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே சொல்றவர் ஆப்தர். வாக்கியம் பதசமூக, வாக்கியம்னு சொல்லி சொன்னா என்ன, சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வாக்கியம்ங்கிறது பதசமூகம், பதங்களின் கூட்டம் தான் வாக்கியம். யதா காமானய சுக்லாம் தண்டே நிதி. உதாரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஒரு வாக்கியத்துக்கு உதாரணம் சொல்லுங்கன்னா, மாடு கொண்டு வா வெள்ள கம்பினால அப்படின்னு சொல்லி சொல்றலாம், வெள்ளை கம்பினால் மாட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க ஒரு வாக்கியம். சக்தம் பதம், பதம்னு சொல்லி சொன்னா என்ன, சக்தி உடையது, இந்த சொல்லுனால இந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது ஒரு சக்தி உடையது பதம். அஸ்மாத் பதாவது அயம் அர்த்தபோத்தமீதி ஈஸ்வர சங்கேத சக்தி. அந்த சக்தி என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா ஈஸ்வரனுடைய விருப்பம், ஈஸ்வர சங்கேதம் சொல்லி சொன்னா ஈஸ்வர இருப்பம், ஈஸ்வர ஈஸ்வர விருப்பம், ஈஸ்வர இச்சா. அதாவது இந்த சொல்லுக்கு இந்த பொருள் அப்படின்ட்டு. அதனால நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சா கூட H1N1 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு அர்த்தமானது அந்த பொருளுக்கு, அந்த வைரஸ்க்கு நீங்க புதுசா ஒரு பேர் வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க, ஈஸ்வரன் அந்த வைரஸ்க்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லி வச்சு முடிவு பண்ணிருக்காரு. ஈஸ்வரன் இந்த கிரகத்துக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அந்த பேர் வாயில நுழையாம இருக்கலாம், இல்ல A1 B1 S1 கொடுத்து ஏதாவது எண்ணிக்கை ஆல்பபெட்டு எண்ணிக்கை ரெண்டுத்தையும் சேர்த்ததா இருக்கலாம், இருந்தாலும் அதுதான் ஈஸ்வரன் அதுக்கு விரும்பின பேர். இது வரைக்கும் உங்களுக்கு பேர் தெரியல, இப்ப உங்க பேர் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். அப்படிங்கறதுனால அந்த சக்தி ஈஸ்வரனுடைய விருப்பம் தான் இங்க சக்தின்னு சொல்லி சொல்றது. அவசர சங்கத்தின் அபிப்பிரேத்திய உபமானானந்தரம் சப்தம் நிரூபதி. சரி, எல்லாத்தையும் இந்த பிரமாணத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் திரும்பி பாக்கி உள்ள கணத்துக்கு போவோம், குணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. குணம் கணம், கணம்னு சொல்லி சொன்னா கூட்டம், என்ன கூட்டம், குணங்களுடைய கூட்டம், குணங்களுடைய கணம், அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முடிக்கிறதுக்கு சப்த பிரமாணத்தை எடுத்துட்டாரு. ஆப்தேதி சப்தைதி, சப்த பிரமாணம் இத்தியர்த்தம், சப்தம்னு சொல்லிச்சுன்னா சப்த பிரமாணம். பிராந்த விப்ராந்த விப்ரம் விப்ரலம்பகையோர் வாக்கிய, பிராந்த விப்ரலம்பகையோர் வாக்கியசிய சப்த பிரமாணத்த வாரணாய ஆப்தேதி. ஆப்தன் எதுக்கு சொல்லணும், வாக்கியம் சப்தகன்னு சொல்லி சொன்னாலே போதுமே, ஆப்த வாக்கியம் சப்தகன் இருக்கு, அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆப்தன்ற ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு பைத்தியகாரனோ இல்லாட்டி வளர்றவனோ, புத்தி இருக்கனா கனாப்பனான்னு வளருவான், பைத்தியகாரனும் வளர்றவனோ பொய் சொல்றவனோ என்ன பண்றான், அதே மாதிரி வாக்கியத்தை தான் பிரயோகம் பண்றான். அது பிரமாணம் இல்ல, அது பிரமா. அதனால நனு ஆப்தன் சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. நனு ஓயம் ஆப்தேத்தியதாக, ஆப்தன் யாருப்பா, ஆப்தன் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா யதார்த்த வக்தா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யதார்த்த வக்தான்னு சொல்லி சொன்னா எதை எப்படி பாக்குறாரோ அதை அப்படி சொல்றவர் அப்படின்னா, யதார்த்த வக்தானா என்ன பொருள் அப்படின்னா, யதாபூத அபாதிதார்த்த உபதேச, எந்த விஷயமானது எப்படி இருக்கோ அது அப்படின்னு வேறு மாதிரியாக மாறாம அதே மாதிரி உபதேசம் பண்றவர் யதார்த்த வக்தா, இருக்கிறத இருக்கிற மாதிரி உபதேசம் பண்றவர் யதார்த்த வக்தா, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றவர். வாக்கியம் லட்சதி, வாக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கட்டாதி சமூக வாரணாய பதயதி, பத சமூகம் வாக்கிய அப்படின்னு சொல்லியிருக்கு. சமூகம் வாக்கிய அப்படின்னு சொல்லி சொன்னா பானை முதலி இதெல்லாம் கூட்டம், சமூகம் இன்னைக்கு எல்லாமே சமூகம் தான், எங்க சமூகத்துக்காரங்க அப்படின்னா ஜாதிக்காரங்கன்னு ஆயிடுறது, ஜாதியோட கூட்டமும் சமூகம் ஆயிடுது, எல்லாமே சமூகம் வந்ததுனால பானை முதலியும் சமூகம், ஆளுங்க முதலியும் சமூகம், ஜாதி முதலியும் சமூகம், இப்ப எல்லாமே சமூகம்னு வந்ததுனால என்ன பண்ணணும், அங்க லட்சணம் போயிடக்கூடாது. அதனால பத சமூக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, பதங்களின் கூட்டம் அப்படிங்கிறீங்க. சரி, சக்தம் இது, அந்த பதம்னா என்ன அப்படின்னா சக்தம் பதம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சக்தி விசிஷ்டம் இத்தியர்த்த, நிரூபகதா சம்பந்தம் கூடியதாக சக்தி விசிஷ்டம், நிரூபகதா சம்பந்தம் கூடியதான சக்தி கூடி ஒரு சக்தியோடைய விசேஷம் அப்படின்னா அர்த்தம். நிரூபகதா சம்பந்தம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, இந்த சொல்லுனால் இந்த பொருள் நிரூபிக்கப்பட வேண்டியது அப்படிங்கறதா நிரூபகதா. நிரூபகத்தா அப்படின்னு சொல்லி சொல்றது இவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் டேர்ம், நம்மளே சும்மா பயன்படுத்துறதுக்கோ யூஸ் பண்ற ஒரு டேர்ம் இது, நிரூபகத்தா அவ விசேஷதா இப்படிங்கிறதா, விசேஷதா விசேஷதா விசேஷணதா விசேஷதா, அதே மாதிரி நிரூபகத்தா, இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு பயன்படுத்துற டேர்ம்ஸ். நிரூபகதா சம்பந்தேனு சொல்லி சொன்னா இந்த சொல்லுனால இது நிரூபிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற அந்த சம்பந்தம் கூடியதானதால அப்படிப்பட்ட ஒரு சொல்லு சக்தி கூடியது, அப்படிப்பட்ட சக்தி கூடியது இந்த சொல்லுனால இந்த பொருள் குறிக்கப்பட வேண்டும்ங்கிற சக்தி கூடியது சக்தம், அவ்வளவுதான். சக்தம்னா இந்த சொல்லுனால இந்த பொருள் நிரூபிக்கப்பட வேண்டியதுங்கிற ஒரு சக்தி கூடியது, அதுதான் சக்தம். அஸ்மாதிதி, அஸ்மாதனா கடபதாத் கடரூபார்த்தோ போத்தவ்யைதி, ஈஸ்வர இச்சா இவ சக்தி நித்யர்த்த, பாணி அப்படிங்கிற சொல்லுனால பாணிங்கிற பொருள் குறிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஈஸ்வனுடைய இச்சாதான் சக்தி. ஆர்த்த ஸ்மிருதி அனுகூல பல பதார்த்த சம்பந்தத்துவம் தல் லட்சணம், அந்த சக்திக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா அர்த்த ஸ்மிருதி அனுகூல, ஒரு சொல்லு அந்த பொருள்
பொருள் ஸ்மிருதி. இதுக்கு அனுகூலமா இருக்கிற, அதாவது நம்ம சொல்லு அந்த சொன்னா அந்த ஸ்மிருதியானது எழுந்துக்கணும், அந்த பொருள் பார்த்தா அந்த சொல்லானது தோன்றணும், அப்படிப்பட்ட ஒரு பதத்துக்கு பேர் தான் சக்தி. அந்த அந்த விஷயத்துக்கு பேர் தான் சக்தி. சக்தி இவ லட்சணாப்பி பதவிருத்தி. சக்தி எப்படியோ அதே மாதிரி இந்த லட்சணமும் பதவிருத்தி தான், ஒரு பதத்தினால தோன்றதுதான். அத கே எம் லட்சணா, லட்சணா என்ன அப்படின்னு கேட்டா சக்திய சம்பந்தோ லட்சணா. சக்தியமா சக்தியமான, சக்தியமான சக்தி கூடியதான ஒரு விசேஷமான சம்பந்தத்துக்கு பேரு லட்சணா. சாச்ச த்ரிவிதா, அந்த லட்சணமானது மூணு வகை. ஒன்னு ஜகத், இன்னொன்னு அஜகத், இன்னொன்னு ஜகத் அஜகத்து. மூணு வகை அது, ஜகத்து அஜகத்து ஜகத் அஜகத் பேதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காதான். ஜகத்து விட்ட, அஜகத்து விடாத, ஜகத் அஜகத் விட்டும் விடாத லட்சணி அப்படின்னு மூணு வகையான லட்சணியை அதுக்கு சொல்றோம். தேச்ச இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, கங்காயாம் கோஷ இத்தியத்த கங்கா பத சக்கிய பிரபாக சம்பந்த ஸ்தீரே லட்சணா பீஜம் சரி. கங்காயாம் கோஷ, கங்காயாம் கோஷ அப்படின்னு சொல்லி சொன்னா கங்கையில குடில் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கங்கையில குடில்னு சொன்னா கங்கை பிரவாகத்தை விட்டுட்டு அதனுடைய தீரத்தை நீங்க பிடிக்கிறீங்க. இது கங்காயாம் கோஷ அப்படிங்கிறது முதல் விட்ட லட்சணையோட, விட்டுட்டு கங்கை பிரவாகத்தை விட்டுட்டு கரையை பிடிக்கிறீங்க, அதனால விட்ட லட்சணம். ரெண்டாவது பெல்லை ஓடுகிறது, ஸ்வேதம் தாவதி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸ்வேதம் தாவதினா பெல்லை குதிரை ஓடுகிறது அப்படிங்கிற இடத்துல பெல்லை ஓடுகிறது. விடாத லட்சணம், வெள்ளையும் வச்சுட்டு இருக்கீங்க, புதுசா குதிரைன்ற ஒரு பொருளையும் பிடிச்சுட்டீங்க, அதுக்கு விடாத லட்சணம் அப்படின்னு பேரு. மூணாவது விட்டும் விடாத லட்சணம், அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல சோயம் தேவதத்த, அந்த தேவதத்தன் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது. தத்துவமசின் வேதாந்த வாக்கியத்திலையும் தது தொம் ஹசி அப்படின்ற பொருள் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. தத்துவமசியும் இந்த ஜெகத் அஜகத் லட்சணை அப்படிங்கிற மூணாவது லட்சணையை வச்சுன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். லட்சணா பீஜம் செ தாத்பரிய அனுபூத்தி. லட்சண பீஜம் என்னதுன்னா தாத்பரியத்தை நம்ம நிச்சயம் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணமா இருந்து அதை நிச்சயம் பண்றதுக்கு முயற்சி பண்றதுதான் லட்சணா பீஜம். அதைவ பிரவாகே கோஷ தாத்பரிய அனுபவத்தேகே தீரே லட்சணா சேர்த்தி. அதனாலதான் கங்காயாம் கோஷ, கங்கையில குடில்னு சொன்னோடனே பிரவாகத்துல குடில் முதக்க முடியாது, குடில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அது தீரே திவீர கரையில கொண்டு வந்து லட்சணியை ஃபிட் பண்றீங்க. அதனால எங்க அனுபவத்தி இருக்கோ அந்த இடத்துல லட்சணியானது பிரவர்த்தி ஆகிறது. சேர்த்தி சத்திரினோ யாந்தி இத்தியாதோ தித்தியா. ரெண்டாவதுக்கு வேற உதாரணம் கொடுக்குறான். சத்திரினா குடைகள் செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. குடைகள் செல்ற, குடையுடன் மனிதர்கள் செல்கிறார்கள், குடை பிடிச்சு மனுஷங்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். குடைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா குடை அப்படித்தானா போயிட்டு இருக்கு, குடையோட மனுஷன் பிடிச்சுன்னு போயிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ குடையை விடாம இன்னொருத்தரை பிடிச்சிட்டு விடாத லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. மூணாவது சோயம் அஸ்வஹ இத்தியாதோ திருத்தியா. சோயம் அஸ்வஹ, அந்த குதிரை இந்த குதிரை தான். அன்னைக்கு ஜெயிச்சுதே, நொண்டி நொண்டி போயிட்டு இருக்க ஒரு குதிரை, என்ன குதிரைன்னா அன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுதே அந்த குதிரை தான் இது, ஷூட் பண்ணிட்டாங்க காலில், அதனால அந்த குதிரை தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படி சோயம் அஸ்வா இல்ல சோயம் தேவதா, அந்த தேவதத்தம் தான் இவன். அன்னைக்கு அந்த ஊர், அந்த ஊர்ல பார்த்தோமே தாடி இல்லாம மிஸ் இல்லாம அவன் தான் இப்ப தாடியோட மிஸ்யோட இருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மூணு வகையான லட்சணையானது தெரியறது. அதுக்குதான் என்ன சொன்ன, காக்கியோ ததி ரக்ஷதாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது உதாரணம் கொடுத்தேன். வேற ஒரு உதாரணம் கொடுத்தேன், என்னது, காக்கை கிட்ட இருந்து தயிரை காப்பாத்துன்னு சொல்லி சொன்னா, இல்ல வடாத்த காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொன்னா, காக்கா வரும்போது மாட்டம் ஓட்டுவான், பசங்க வரும்போது ஓட்ட மாட்டான், ஏன்னா நீ சொல்லிட்டு போலிய. என்னது நம்ம இதை பத்தி இதா இருக்கணும், அந்த ட்விங்கிள் மாதிரி கதை புக்குல எல்லாம் ஒரு ஒரு முட்டாளான ஒரு வேலைக்காரனோட ஒரு கதை வரும், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமா, அவன்கிட்ட ஏதாவது ஒரு சொல்லி சொல்லி அனுப்பிச்சோம்னா அவன் அதேதான் செய்வான். அந்த மாதிரி அங்க பண்ணிட்டு இருக்கோம், என்ன சட்ட சட்ட சட்ட இஸ்திரி போடு அப்படின்னு சொல்லி சொன்னா சூடானவனதான் இஸ்திரி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி ரைட், வேற ஏதாவது இது இது வந்து பிரஸ் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அதை நெருப்பு வச்சுக்கான், சூடு சூடு சூடு பண்ணி எரிச்சு விடுவான். அந்த மாதிரி முட்டாள்தனம் அப்படின்னு இருப்பான், நான் இங்க இருக்கேனா இல்லையான்னு போய் பாத்துட்டு வா அப்படின்னா அவன் சொல்லுவான், என்னோட முதலாளி வந்து முட்டாள், எவ்வளவு முட்டாள் பாரு, அவர் இருக்காரான்னு என்ன போய் பாத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விவகாரம் பண்றவன். அந்த மாதிரி காக்கியத்தான் சொல்லி சொன்னா, காக்கா கிட்டேந்து மாத்திரம் என்னோட பொருளை காப்பாத்து அப்படின்னு அர்த்தம் இல்ல, காக்கை கிட்டேந்தும் காப்பாத்து, இந்த பொருளை தின்னக்கூடிய துன்புறுத்தக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய மத்ததுல இருந்தும் காப்பாத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அக்னீர் மாணவக்க முதலியும் இதே மாதிரிதான். அவன் எப்படி பையன், பையன் எப்படி சிங்கம் மாதிரி நெருப்பு மாதிரி அப்படிமா, நெருப்பு மாதிரின்னா என்ன, நெருப்புடைய தன்மை மாதிரி சூடு இருக்கு அவன்ட்டு அப்படின்ட்டு. ஆகாங்ஷா யோகியதா சன்னிதிச்ச வாக்கியார்த்த ஜானி ஹேது. ஒரு வாக்கியார்த்த ஞானத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆகாங்ஷா யோகியதா சந்நிதின்னு மூணு விஷயம். ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதேதான்
பூர்வீமம்சைக்கு நியாயம். ஆகாங்ஷா யோகியதா சன்னி தான் வாக்கியார்த்த ஞானி ஹேத்து. வாக்கியார்த்தத்துல வாக்கியார்த்தத்தோட ஞானத்தை அடையத்துக்கு காரணமா இருக்கு. பதசிய பதாந்திர விதினேக பிரயுக்த அன்வய அனுபாவகத்தும் ஆகாங்ஷா. ஒரு பதத்தை இன்னொரு பதத்தோட சம்பந்த பண்ணி நீங்க கேட்கும்போது கேள்வியானது அங்க வரணும், ஒரு சம்பந்தத்தை கொடுக்கணும், அதுக்கு பேரு ஆகாங்ஷா, எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யணும், அப்படிப்பட்டது ஆகாங்ஷா. அர்த்தாபாதோ யோகியதா, தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுக்காம தடையில்லாம இருக்கிறதுக்கு பேரு யோகியதா. பொருள் வந்து தடையில்லாம இருக்கணும், அதுக்கு பேரு யோகியதா. பதானாம விளம்பின உச்சாரணம் சந்நிதி. சந்நிதினா ஒரு சொல்ல தடையில்லாம கண்டினியூஸா சொல்லணும், பிரேக் இல்லாம. வாக்கியத்தையும் அதே மாதிரி பிரேக் இல்லாம சொல்லணும், அதுதான் யோகி சந்நிதி. ஆகாங்ஷாதிரஹிதம் வாக்கியம் அப்பிரமாணம். அதனால ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி இந்த மூணுமே இல்லாத ஒரு வாக்கியமானது பிரயோகம் பண்ணப்பட்டதுன்னா அது பிரமாணம் இல்லாத வாக்கியம் ஆயிடுறது. எதா எப்படின்னு சொல்லிச்சுன்னா, கௌரஷ்ப புருஷோ அஸ்தி இன பிரமாணம் ஆகாங்ஷ விரஹாத். மாடு குதிரை மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க எதிர்பார்ப்பே இல்ல. என்ன மாடு, என்ன குதிரை, என்ன மனுஷன், ஒண்ணுமே சம்பந்தம் இல்ல. அதனால இங்க அது பிரமாணம் இல்ல, ஆகாங்ஷா இல்லாததுனால. அடுத்தது வண்ணினா செஞ்சிருத்தி ந பிரமாணம் யோகியதா விரகாது. நெருப்பை கொண்டு தெளியுங்கள்னு சொல்லி சொன்னா நெருப்பை தெளிக்க முடியாது, அதனால அங்க யோகியதா இல்ல, அதனால அதுவும் பிரமாணம் இல்லை. பிரகரே பிரகரே ஆச உச்சாரிதானே காமானிய இத்தியாதி பதானி ந பிரமாணம் சாநித்திய அபாவாத். ஓ யோசி யோசிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லும் பொழுது மாடை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா மா என்னத்த சொல்றானே ஒண்ணும் புரியல, சுக்குமீல கட்டி இப்படின்னு உடச்சு உடச்சு பேசுற மாதிரி. யோகியதா இல்லாதனால அதுவும் பிரமாணம் இல்ல. அசம்பவ வாரணாய பதாந்திர வெத்திரேக பிரயுக்தி. அசம்பவ பதம் அங்க அசம்பவம் தோஷமானது வந்து மந்திரக்கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் பதாந்த வெத்திரேக பிரயுக்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இல்லாட்டியும் தோஷம் வந்துடும். காம் அப்படிங்கிற பதத்துக்கு கோ அப்படிங்கிற கோ பிளஸ் அம் காம் அம்மா முன்னாடி போட்டு பண்ண முடியாது, அதனால அன்பிய பாவகத்தும் காம் அப்படிங்கிறது அந்த அந்த அந்த சப்தத்தினால என்ன போதிக்கப்படுறதோ அதுதான் அர்த்தம். புனர் அசம்பவ வாரணாய பதாந்தரீதி பதசிய பதாந்தர அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு தரம் பதம் பதம் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பதத்தினுடைய இன்னொரு பதத்தினோட பதமானது சம்பந்தம் படுத்துறது, திருப்பியும் இன்னொரு அசம்பவ தோஷம், அதனாலதான் பதாந்தரம்னு சொல்லியிருக்கு. பதத்தோட வேறதோ சம்பந்தம் இல்ல, பதத்தோட பதத்தோட சம்பந்தம் அப்படின்ட்டு. அர்த்தி அர்த்தாபாதோ யோகியதான்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாங்ஷா வாரணை அர்த்தி அபாத யோகியதான்னு சொல்லி சொன்னா ஆகாங்ஷா வந்துடும், ஆகாங்ஷமும் அபாதமா இருக்கு, பதத்தோட பதமானது சம்பந்தமோட இருக்கிறது, அப்படிப்பட்ட அபாதமா இருக்கிறது அப்படின்னால அங்கேயும் அது வந்துடும். அதனால அர்த்தாபாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. தா பொருளானது தடை இல்லாம இருக்கணும், அதனால அர்த்தான்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு. அசோச்சாரித்தேஷோ அதிவியாப்தி வாரணை அவிலம்பினி, விட்டு விட்டு சொல்றதுல அதிவியாப்தி ஆயிடும், அதனால அசௌ உச்சாரித்தானி பதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. எங்க பதமானது அசௌ உச்சாரித்தானி, இங்க விட்டு விட்டு சொல்லாம பிரகரே பிறையே அசௌ உச்சாரித்தானி சொல்லிருக்கு. பிரகரே பிறையே விட்டு விட்டு சொல்லாம இருக்கிறதுக்கு அவிலம்பேன அப்படிங்கிற அந்த வார்த்தைய பிரயோகம் இருக்கு. பதானாம் உச்சாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னா இப்போ சொல்லலாம், இன்னொரு வார்த்தையை நாளைக்கு சொல்லலாம், இன்னொரு சொல்ல நாளைக்கு சொல்லலாம், இல்ல இன்னொரு எழுத்த நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆயிடும், அதனால அவிலம்பேன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாங்ஷா வாரணாய பதானாம் இது அவிலம்பேன உச்சாரணம் சொல்லி சொல்லிட்டா ஆகாங்ஷா யோகியத்தாலாம் வந்துடும், அதனால அதுல சொல் விட்டு போனோம்ன்றதுக்கோசம் பதம் பதானாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. என்னத்தை சொல்லணும் அப்படின்னா பதங்களை அப்படின்னு சொல்லிட்டு. ஆகாங்ஷாதி சூன்ய வாக்கியஸ்யாத்திர பிரமாணத்துவம் நிஷேதேதி. ஆகாங்ஷா முதலியதாது இல்லாதான வாக்கியமானது பிரமாணத்தன்மை அடையாது அப்படிங்கறதுனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாங்ஷாதிக்கம் சப்தஹேத்துரீதி உக்தேச்சேத்யர்த்தம். ஆகாங்ஷாம் முதலியதானா இருக்கிறது சப்த ஞானத்தை அடையறதுக்கு காரணமாறுது அப்படின்றது சொல்லப்பட்டது. ஆகாங்ஷாதி உதாரணம் தர்சியதி. ஆகாங்ஷா முதலியதுக்கெல்லாம் உதாரணமானு சொல்லியிருக்கு. வண்ணினா செஞ்சது கௌரஸ்வ புருஷோ அஸ்தீதி காமானே அப்படின்னு ஒரு இருக்கும். வாக்கியம் திவிதம் வைதிகம் லௌகிகம் ச. இந்த வாக்கியமான எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னா வைதிகம் லௌகிகம் ரெண்டு வகையான வாக்கியம். வைதிகம் ஈஸ்வரோக்தத்வாது சர்வமேவ பிரமாணம், லௌகிகம் தூ ஆத்தோக்தம் பிரமாணம் அந்நியது அப்பிரமாணம். வைதிகமானது வேதமானது ஈஸ்வருடைய சுவாசத்திலிருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம் தான். தஸ்ய பிரஷ்வாச ரிக்வேத யஜுர்வேதோ சாம்வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த ஈஸ்வரன்ல இருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம், அவருடைய மூச்சு காட்சியில இருந்து வந்ததுனால எல்லாமே பிரமாணம், வைதிகமான வாக்கியம். ஆனா லௌகிக வாக்கியமானது
ஆப்த உக்தம் மாத்திரம் தான், ஆப்தர்னால சொல்லப்பட்ட வாக்கியம் மாத்திரம் தான் பிரமாணம், அந்நியத அப்பிரமாணம், மத்த எதுவுமே பிரமாணம் இல்ல அப்படின்னு அந்த நிராகரிச்சாச்சு. சரி, வாக்கியார்த்த ஞானம் சப்த ஞானம் தற்காரணம் சப்த, வாக்கியார்த்தத்தோட வாக்கியத்திலோட பொருளான ஞானம் என்ன, என்ன அந்த வாக்கியத்துக்கு பொருள் என்ன ஞானம் கொடுக்கறதோ அந்த ஞானத்துக்கு தான் சப்த ஞானம். அந்த சப்த ஞானத்துக்கு காரணம் என்ன, சப்தம். இது சப்த பிரமாணம், இது சப்த பிரமாணம் வந்து முடியாது. ஏதாவதா சப்த சாமக்ரி பிரபஞ்சிதா, இந்த சப்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன சாமக்ரி, என்னென்ன அவசியம் அப்படிங்கறது இவ்வளவு நேரம் சொல்லியாச்சு நம்ம. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, பிரமாவிபாஜக வாக்கியே சப்தசிய அபி உத்திஷ்டத்வேன, தது சாப்தசிய அபி உத்திஷ்டத்வேன தத் குதோன பிரதர்ஷிதம் இதி அத ஆஹ வாக்கியாசே இதி. பிரமாவிபாஜக வாக்கிய பிரமாணத்தை பிரிக்கக்கூடிய பிரமாணம் எந்த, எது பிரமாணம் எது பிரமாணம் இல்ல என்று பிரிக்கக்கூடிய வாக்கியத்துல நீங்க சொல்லும் போது எது பிரமாணம் எது பிரமாணம் இல்ல, எப்படி நான் பிரமாணத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது தெளிவா சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னா அதை சொல்றதுக்கோசம் ஆமிக்கிறது. வாக்கியம் திவிதம் அப்படின்ட்டு சாப்தத்வம் சப்தாது பிரேத்மி சப்தா பிரத்யேமி இது அனுபவ சித்தா ஜாதி. சாப்தத்துவம் சொல்லி சொன்ன என்ன, இந்த சப்தத்தினால இந்த பொருளை நான் தூண்றேன், இந்த பொருளை நான் அவனோட புத்தியை தூண்டுறேன் அப்படிங்கிற அந்த அனுபவமான, இந்த சப்தம் இந்த பொருளை தூண்டுகிறது என்னுடைய அனுபவத்துல அப்படின்ற அந்த அனுபவ ரீதியான ஒரு விஷயம், அதுக்கு பேர் தான் சாப்தம். சாப்த போத கிரமோ யதா சைத்ரோ கிராமம் கச்சதி இத்யத்ர கிராம கர்ம கமன அனுகூல அனுகூல வர்த்தமான அவகிருத்தியும் வர்த்தமான கிருத்திமான் சைத்ர இது சாப்த போத. இதுதான் தர்க்கத்துடைய பாஷை. சைத்ரோ கிராமம் கச்சதி, சைத்ரன் கிராமத்துக்கு போறான் அப்படின்றது வாக்கியம். ஆனா தர்க்கத்துல நீங்க எப்படி படிப்பீங்க, தர்க்கத்துல எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கிராம கர்ம கம கிராம கர்ம கிராமம்ங்கிற ஒரு கர்மம், அந்த கர்மத்தை அடையறதுக்கு கவனானுகூல வர்த்தமான கிருதி, அந்த கர்மத்தை அதை அடையறதுக்கு அந்த கிராமத்தை அடையறதுக்கு ஒரு கர்மத்தை செய்யறான், என்னது கமனம் அப்படிங்கிற கர்மத்தை செய்யறான். அது எப்போ, இப்போ கிராமம் கச்சதின்னு சொன்னதுனால வர்த்தமான கிருதி இப்ப செய்யறான். அந்த கிருதி உடையவன் யாரு, சைத்திரன். கிராமம் அப்படிங்கிற செயல கமனானுகூல வர்த்தமான கர்ம செய்யறவன் யாரு, சைத்திரன்ங்கிற கிருதிமான். இப்படி அர்த்தத்தை புரிஞ்சுப்பான், சொல்றது இப்படித்தான் சொல்லுவான். சைத்ரோ கிராமம் கச்சதிங்கிறது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல நியாய பாஷை எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, கிராம கர்ம கமனானுகூல வர்த்தமான கிருதிமான் சைத்ர அப்படின்னு சொல்லிட்டு இது நியாய பாஷை. சாப்த போத திதியாயாக கர்மத்துவம் அர்த்தம், இரண்டாம் வேற்றுமை எப்பவுமே கர்மத்தன்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கர்த்தா கர்மம் அப்படிங்கறதுனால திதியா வந்து கர்மம். தாத்தோரோ கமனம் தாத்தோகோ கமனம் கம் கமல்ரு தாத்து என்னது கம் கச்சதி, அதனால கச்ச அப்படின்ற தாத்துங்கிற செல்லுதலில் அப்படின்ற அர்த்த பொருள் கொடுக்கறதா இருக்கு. அதனால அனுகூலத்தம் ச அனுகூலம் சொல்லி சொன்னான கமனம்னா செல்லுதல் அப்படிங்கிற தாத்து, அனுகூலம் சொல்லி சொன்னான அனுகூலத்தம் சர்வசர்க மரியாதையா பாசதே, அனுகூலத்தம் சொல்லி சொன்னா சம்பந்தத்துல அதாவது நமக்கு தோதுபட்டதா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. லட்டோ வர்த்தமானத்தம் ஆக்ஷாதசிய கிருதி, லட்டுல கிருதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், கிருதிமான் சொல்லியிருக்கு. லட் எப்பவுமே கச்சதி லட்டு என்னத்துக்கு, வர்த்தமான செயலை குறிக்கிறதுக்கு, வர்த்தமானே அப்படின்ற அர்த்தத்துல குறிக்கிறதுக்கு. அதனால தத் சம்பந்த சம்சர்க்க மரியாதையா பாசதே, அப்படி அதோட சம்பந்தத்தோட வர்த்தமான கிருதிய செய்யறவனா இருக்கிறவன் இந்த சைத்திரன் அப்படிங்கிற அந்த ரத்தம் வந்து புரியுது. ரத்தோ கச்சதி இத்தியத்திர கமனானுகூல வியாபாரவான் ரத்தம் இது சாப்த போதக, ரத்தோ கச்சதி சைத்திரன் கச்சதி கிராமம் கச்சதின்னு சொல்றதுல அந்த அர்த்தமா புரிஞ்சுனீங்க. ரத்தோ கச்சதி ரதம் செல்கிறது அப்படின்னு சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, கமனானுகூல வியாபாரவான் ரத்த செயலுதல் அப்படிங்கிற செயலை செய்யறது இந்த ரதம் அப்படின்னுட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்நாத்வா கச்சதி இத்தியத்திர, சரி ஒருத்தன் குளிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல குறிக்கிறவன் தான் போறான், கத்வா ஸ்நாத்வா அப்படின்னு துவா சமான கர்த்தே பூர்வ காலே துவா அப்படின்னு சூத்திரம். சமான கர்த்தா வந்து சமானம், செய்யற முன்னாடி செய்யற செயல செய்யறவரும் ஒரே ஆள் தான், பின்னாடி செய்யற செய்யறவரும் ஒரே ஆள் தான். யார் ஒருத்தர் குளிச்சாரோ அவர் தான் செய்யற போறாரு, யார் ஒருத்தர் சாப்பிடுறாரோ புக்துவா கச்சதி சாப்பிடறவர் தான் போறாரு, ஸ்நாத்வா கச்சதி குளிச்சவர் தான் போறாரு. அப்போ யார் அந்த முதல் செயலை செஞ்சாரோ அவர் தான் ரெண்டாவது செயலையும் செய்யறவர் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இந்த இடத்துல கமன பிராகபாவ சின்ன காலீன
ஸ்நானகர்த்தா கமனானுகூல வர்த்தமான கிருதி மாணிதி சப்த போதக. அதாவது இதுதான் தர்க்கத்தோட பாஷை. கமன பிராகபாவ அவச்சின்ன கமனம் அப்படிங்கிற செல்லுதல் அப்படிங்கிற செயல் முன்னின்மை இருக்கு. அவர் என்ன பண்றாரு? இப்போ ஸ்நானகர்த்தா ஸ்நானத்தை செய்யறாரு. யாரு செல்லுதல் அப்படிங்கிற பிராகபாவம் உடையார், முன்னின்மை உடையரா இருக்கிறவர், ஸ்நானம் செஞ்சுட்டு இருக்கிறவர், அப்படிப்பட்டவர் கமனானுகூல வர்த்தமான கிருதி மான், அப்படிப்பட்டவர் கமனம் அப்படிங்கிற செயலை செஞ்சிருக்கிற நிகழ்காலத்தை செஞ்சுட்டு இருக்கிறவர். முன்னாடி பிராகாபாவத்துல குளிச்சவர் இப்ப நிகழ்காலத்தை செல்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அர்த்தமானது உண்டாருது. வா பிரத்யசிய கர்த்தா பூர்வகாலின பூர்வகாலிகம் சார்த்தக துவா பிரத்யத்துக்கு சமான கர்த்தருக்கு பூர்வகாலி அப்படின்றதுனால அதே கர்த்தா தான் முன்னாடி செஞ்சு செயலும் பின்னாடி செஞ்சு செயலும் செய்யறார் அப்படின்ற அர்த்தம் வருது. மண்ணிட்டாப்பி வாக்கியார்த்தம் போத்தியா. இப்படிதான் மற்ற இடத்துலயும் வாக்கியத்துக்கு அர்த்தமானதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பதகிருத்தியே சப்த பரிச்சேதம். அப்படி பதகிருத்தியத்துல சப்த பரிச்சேதமானதும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது திருப்பி பிராமணிய விசாரம். திருப்பியும் முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்களானது யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம் அப்படின்னு ரெண்டு வகையான ஞானத்தை பார்த்தோம். அந்த அயதார்த்த அனுபவத்தை திருப்பியும் ஆரம்பிப்போம். சரி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.

0: இந்த விநாயகர் வணக்கமான பாடல்கள் பாடல் பெரிய புராணத்திலே உள்ளது. ஆனால் பெரிய புராணத்திலே இது எப்போதுமே எல்லா நூல்லையும் விநாயகர் வணக்கம் என்பது முதல்ல இருக்கும். அது தேவாரத்தில் கிடையாது, திருவாசகத்தில் கிடையாது, திருவிசிப்பாவில் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். 11 திருமுறையில் கூட 10 திருமுறை என்பது தான் திருமூல திருமந்திரம் உங்களுக்கு தெரியும். 10 திருமுறையில் இருக்கிற 5 கரத்தனை என்ற பாடல் திருமூலர் பாடியிருப்பாரா என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரியதாகவே இருக்கிறது. அவருடைய வரலாறை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒன்றவன் தானே என்றுதான் அவர் சொல்லுகிறாரே தவிர 5 கரத்தனை என்று அவர் சொல்லவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக அது ஆராய்ச்சிக்கு உறவியது என்றதுனாலே அதை விட்டுவிட்டு நாம் பார்த்தோம்னா திருமூல திருமந்திரத்தில் கூட விநாயகர் வணக்கம் பாடப்படாமலேயே திருமூல திருமந்திரம் பாடப்பட்டிருக்கிறது. 11 திருமுறை என்பது ஆலவாய் சிவனுடைய பாடல் தான் முதல்ல இருக்கிறது. இப்போ 12 திருமுறையில் பார்த்தீங்கன்னா உலகெல்லாம் உணர்ந்தவதற்கு என்பது தான் முதல் பாட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அந்தாண்ட தான் ஊனடைந்த உடம்பின் பிறவியேன்னு ஒரு திருப்பாடல் சிவன் பேரில் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 100 பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக கொஞ்சம் நினைவில் இல்லை. அப்புறம்தான் இந்த விநாயகர் வணக்கம் இருக்கிறது. இதனால் விநாயகரை அவர்கள் ஒதுக்கி விட்டார்களோ என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அதாவது சிவனுக்கு முதல் இடம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே. இப்போ என் வீட்டில் தான் நான் எல்லா இடத்துக்கும் போக முடியும், என் வீட்டில் தான் நான் சொல்றது நடைபெறணும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்றது தான் நடைபெறணும், உங்களுக்கு தான் உங்கள் வீட்டில் அதிகாரம் அல்லவா? உங்கள் வீட்டில் வந்து நான் அதிகாரம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணினால் அது உங்கள் வீடு அல்ல, என் வீடாயிடும். அதுபோல திருமுறைகள் அனைத்தும் சிவபெருமானுடைய ஆதிக்கமே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். சிவபெருமான் தான், அப்பர் சுவாமி சொல்லுவார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே. நொந்தினார்னா இறந்தார்னு பொருள் பண்ணிக்கோ. 6 கோடி நாராயணர் அங்கனே, நாராயணன் 6 கோடி பேர் போயிட்டான். 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போனான். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது அப்பர் திருவாக்கு. ஆக பரமசிவன்தான் பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள் என்று பேசப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் கூட பிறவாயாக்கை பெரியோன் என்று வருகிறது என்று சொல்லுவார்கள் இல்லையா? வேற்று மதத்து நூலில் கூட அவனை அப்படி அப்படித்தான் போற்றுகிறார்கள் என்பதை நாம் எண்ணத்தில் கொள்ள வேண்டும். ஆனதுனால இன்னொரு தெய்வத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். தேவார திருவாசகத்தில் முருகனுக்கோ அல்லது உமையவளுக்கோ அல்லது விநாயகப் பெருமானுக்கோ பாடல் இல்லை என்று சொன்னாலும் அவர்களை இகழப்படவில்லை இல்லையா? அதுபோல நாம கூட வாழ்க்கையில யாராவது ஒருத்தரை நாம உயர்த்தி சொல்ல வேண்டி வந்ததையானால் இன்னொருத்தனை நாம தாழ்வாக சொல்லக்கூடாது. அதை நம்ம வாழ்க்கையில இதில் இந்த நூலெல்லாம் நாம படிக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில அதை நம்ம கையை கடைபிடிக்கணும் என்பதுதான் நாம எண்ண வேண்டிய ஒன்று. அதை நினைவு வந்து சொன்னேன். இப்பொழுது நாம வந்து திருத்தாண்டகம் படித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அங்கங்கே வருகிற சில பகுதிகள் மாத்திரம்தான் உங்களுக்கு நான் பாடி காட்டுகிறேன். ஏனையவற்றை நீங்கள் படித்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதை படிக்கிறது உங்களுக்கு நல்லது. நம்ம மத நூலை நாமளே படித்து பார்க்கணும், அதில் என்ன இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதன்படி நாம் ஒழுகிறதுக்கும் நாம் முயற்சி பண்ணணும். உதாரணமாக நாவுக்கரசர் பாடல்ல சிவபுணியம் செய்தல் எப்படி என்பதை ஒன்று சொல்றார். விளக்கினார் பெற்ற இன்பம் விளக்கினில் பதித்தியாகும், கோயிலில் நீ விளக்கு போட்டி கோயிலனை கூட்டி பெருக்கினா, கோயிலை கூட்டி பெருக்கிறத விட கோயிலுக்கு தண்ணீரை விட்டு அதை நல்லாக இன்னும் நான் பெருக்கினேன்னு சொன்னால், இந்த பெருக்கிறதுனால வருகிற புண்ணியத்தை போல 10 மடங்கு கூட வரும்னு சொல்கிறது. துளக்கில் நான் மலர் தொடுத்தல் தூய விண்ணு ஏறலாகும். கோயிலுக்கு நீ மலர் மாலை கட்டி போட்டின்னு சொன்னால் உனக்கு விண்ணுலகம் கிடைக்கும். கோயிலுக்கு நீ விளக்கு போட்டின்னா நல்ல புத்தி நல்ல அறிவு உனக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் இந்த 3க்கும் பயன் 4க்கும் பயன் சொல்லிவிட்ட நாவுக்கரசு பெருமான் கடைசியாக ஒன்று சொல்றார். அந்த பாட்டிலேயே அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே. கோயிலுக்கு போய் ஒருத்தன் பாட்டு சொல்லுவானே ஆனால் சிவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லிட்டார் அவர். இதுக்கெல்லாம் அளவு சொன்னவர், அதுக்கு மாத்திரம் அளவு சொல்லாமல் விட்டு விட்டார். ஏன்னா இந்த பாட்டுக்கலை கிடைக்கிறதுங்கிறது மிகவும் கஷ்டம். நான் கூட பாட்டுக்கலையை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். 19 வயசு எனக்கு, நான் அதற்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு மகான் என்னை இந்த வழியில் திருப்பி விட்டார். நீ நல்லா பாடுற, நீ தேவார திருவாசகம் பாடும். அந்த மகான் தான் அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டார். இல்லாட்டி நான் வேற என்னமோ ஒரு வேலையில் நான் போயிருப்பேன். என்னை தடுத்து என்னை ஏற்றுக்கொண்ட பெருமான் அவர் தான் அருணந்தி தம்பிரான்னு பேர். காசி மடத்தில், திருப்பந்தாள் மடத்தில் இப்போ இருக்கிறவருக்கு முன்னே இருந்தவர். மகா துறவி, திருமுறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். லட்சக்கணக்கில் அவர் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கார், லட்சக்கணக்கில் பண்ணியிருக்கார். அப்படி ஒரு புண்ணியமா அவர் தான் என்னை இந்த வழியில் திருப்பி விட்டார். அப்புறம் நான் தேவாரம் படித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக வேண்டி படித்தேன். இது படிக்கும்போது ஒரு 10-11 வருஷம் நான் பட்ட பாட்டை பஞ்சுதான் படுமோன்னர் வள்ளற் பெருமான். அந்த மாதிரி அவ்வளோ பாடுபட்டு தான் இந்த கலையை நான் தெரிந்து கொண்டேன். அதனால் ஒன்றும் குறைவில்லை.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: பெரும்புரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை வடபழனி ஸ்ரீ சீனிவாச ஊதுவார் அவர்கள் மகன் திரு விஜயகுமார் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள்.

இது அப்பருடைய திருவாக்கு. அவன் ஆட்டு வித்தால் தான் நாம ஆட முடியும், அவன் பாட்டு வித்தால் தான் பாட முடியும் இல்லையா. நான் ஆடி விடுவேன், நான் பாடி விடுவேன்னு சொல்றதெல்லாம் நடக்காத வேலை இல்லையா. ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு நான் அவன் பாட்டு வச்சாதான் நான் பாடக்கூடிய நிலையில வந்திருக்கிறேன் இல்லையா. அதனால தான் பாட்டு சொன்னேன்.

இது அப்பருடைய திருவாக்கு. நாம இப்ப சுந்தரருடைய தேவாரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும். நான் ஒரு மாசமா பயந்துகினே இருக்கேன். 50 வருஷமா தேவாரம் படித்த நான் இந்த சுந்தர தேவாரத்தை எப்படி சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ நினைச்சு பார்த்தேன். கடைசியில நான் அந்த பாட்டு புஸ்தகத்தில் இருக்க இல்லையா, அதை விட நான் என்ன சொல்லிட போறேன் இல்லையா? பாட்டு தான் நமக்கு கெடுத்தற்கரிய சொத்து இல்லையா? ஆமா. ஆனதுனாலே சரித்திரத்தை ஓரளவுக்கு சொல்லி என்னுடைய எண்ணம் நான் அன்னைக்கு சொன்னேன், சுந்தரருடைய தேவாரம் முழுதும் பாடி காட்டி விடணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது நினைவில் இருக்கலாம் உங்களுக்கு. இந்த முழுதும் பாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆமா, சிரமம். முயற்சி பண்ணி பார்ப்போம். திருவருள், குருநாதனுடைய திருவருள் என்று விட்டு விடுகிறேன். சுந்தரருக்கு திருமணம் ஆச்சு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு திருமணம் இருக்கு பாருங்க, நல்ல திருப்பம் இல்லையா? ஆமா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஒரு திருப்பம். பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே அவன் காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு தான் போனா, அங்கதான் ஒரு 14 வருஷம் இருந்தானு சொன்ன, அவன் சீதையை தூக்கி போட்டான். அப்புறம் ஒரு திருப்பம். அப்புறம் லங்கைக்கு போனார். அப்புறம் ஒரு திருப்பம், திரும்பி வந்தார். எத்தனை திருப்பம் பாருங்க! ஒரு 14 வருஷத்துக்குள்ள ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய திருப்பங்கள்! சின்ன திருப்பமாக கூட இல்லை அது இல்லையா? பெரிய பெரிய திருப்பமா வந்து மாத்திட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் வரும். அந்த மாதிரி சுந்தரர் திருமணம் செய்துக்க போனார். எப்போதுமே மனித வாழ்க்கையில திருமணம் நடந்ததுன்னு சொன்னா அது ஒரு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இல்லையா? ஐயா, அது நன்மையாக முடிந்தாலும் உண்டு, இல்லட்டா வேற தினத்தாக முடிஞ்சாலும் உண்டு. அவன் அவங்க அப்பாவோட இருந்தாலும் உண்டு, மாமனார் வீட்டோட அவன் போயிட்டாலும் உண்டு. ஒருவேளை மாமனார் வீட்ட டூ விட்டு விட்டு அப்பாவோட இருந்தான்னு சொன்னா அந்த புண்ணியமும் உண்டு இல்லையா? அது எந்த மாதிரி திருப்பம் வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா திருமணத்துக்கு முந்தி இருந்த ஒரு திரு நிலை அவனுக்கு இருந்ததுன்னா ஆண்டவன் புண்ணியம் இல்லையா? ஆமா. அது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமா தெரியும் இல்லையா? ஆமா. அப்படி சுந்தரருடைய வாழ்க்கையில திருமணம் நின்று போய்விட்டது. திருமணம் நடக்க கூட இல்லை. மணவறையில உட்கார்ந்த மனிதன் எழுச்சி போயிட்டான். இத பொறுத்து கொள்ள முடியுமா? இத தாங்கிக் கொள்ள முடியுமா? சுந்தரர் தாங்கிக்கிறாருங்கிறது அப்புறமா வச்சுக்கோ. அவருடைய தகப்பனார் தாங்கி இருக்க முடியுமா? அவரை வளர்த்த திரு நரசிங்க முனையரையனுக்கு தாங்கி இருக்க முடியுமா? அந்த பெண்ணனுடைய தகப்பனுக்கு தாங்கி இருக்க முடியுமா? அல்லது அந்த பெண்ணுக்குத்தான் தாங்கி இருக்க முடியுமா? முடியாதல்லவா? முடியாது, நிச்சயமா முடியாது. சுந்தரர் என்னமோ பொறுத்து கொண்டு சிவனுக்கு ஆளாக போயிட்டார். அவர், நான் உன்னுடைய ஆள் தான், உனக்கு நான் தொண்டு செய்வேன் அப்படின்னு போயிட்டாரு. இந்த பெண்ணை பத்தி அவர் கவலைப்படல, சடையனார பத்தி கவலைப்படல, அரசனை பத்தி கவலைப்படல, யார பத்தியும் கவலைப்படல அவர் இல்லையா? ஆமா. அதத்தான் மாணிக்க வாசகர் சொன்னாரு, நல்ல இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே. உன்னுடைய திருவடியின் தலைமையில வச்சியா, வைத்த உடனே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன்.
அப்பா அம்மா பொருள் போகம் எல்லாம் போச்சு. யார் சொல்றது? மாணிக்கவாசகர். துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன், அணையார் உனக்கில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாதி பூவல்லி கொய்யாமோ என்பது பாட்டு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இறைவன் வந்து இவருக்கு அருள் செய்துதான் இவர் ஊரு ஊரா போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. பாக்கி பேரை பத்தி அவர் கவலையே படல இல்லையா? ஆமா, கவலைப்படல. ஆனால் இந்த கதையை எழுத வந்த தெய்வ சேக்கிழாறு பெருமான் அந்த பெண்ணு என்ன ஆனா அதை மாத்திரம் எழுதிட்டு, அந்த பெண்ணு கல்யாணமே பண்ணிக்காம யாரு? திலகவதி யாரு போல. திலகவதி யாருக்காவது நிச்சயம் பண்ணியிருந்தாங்களே தவிர மனவரையில உட்கார்ல இல்லையா? ஆமா, அது உங்களுக்கு தெரியும் தானே. இந்த பொண்ணு மனவரையில உட்கார்ந்துட்ட தாலி கட்ட வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. எந்த பெண்ணு பொறுப்பா? எந்த ஆண் பொறுப்பான்? பொறுக்க முடியுமா? முடியவே முடியாது. முடியாது. ஆமா, அந்த பெண்ணு சுந்தரரையே நினைத்து கொண்டிருந்து கைலாயத்துக்கு போய் சேர்ந்தார்கள். தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதிவிட்டார். யாரை போல? திலகவதி யாரை போல? கதையை எழுத வேண்டிய பொறுப்பு தெய்வ சேக்கிழாருக்கு அல்லவா? அதனால அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணார். ஆமா, இந்த சாப்டர் அப்படியே விட்டிருந்தாருன்னா தப்பு. ஆமா, தெய்வ சேக்கிழார் பெரிய பேர் அருளாளன், கரெக்ட். அந்த வேலையை செய்து விட்டார். ஏன்? பாகி பேரை பத்தி கவலை கிடையாது, அந்த பெண்ணை பத்தி தான் கவலை. எழுதி விட்டார் அவர். அப்புறம் சுந்தரர் என்ன பண்ணினாரு? நேர தான் ஊருக்கு போறார். இவர் தான் சிவனுக்கு திரு தொண்டு செய்யறதுக்குன்னு போயிட்டாரு. கல்யாணம் பத்தி கவலை இல்ல, போயிட்டாரு. ஆமா, நேர இதுக்கு போயிருக்காரு, திருநாவலூர் போயிருக்காரு. திருநாவலூருக்கு போய் பாடின பதிகம் நமக்கு அப்ப பாடின பதிகம் கிடைக்கல, பின்னால பாடின பதிகம் கிடைச்சிருக்கு. இருக்கு, அது பின்னால வருது. திருநாவலூருக்கு போயிட்டு மறுபடியும் நேரம் என்ன பண்றார்? நமது ஆச்சாரிய சுவாமிகள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்கவாசகர், நாலு பேரும் தான் நமக்கு கதி இல்லையா? ஆமா, நாலு பேர் தான் நமக்கு கதி. நேரம் என்ன பண்ணாரு? திருத்துறையூர்னு ஒரு ஊருக்கு வந்தார். திருத்துறையூர்ல பெரியவங்களுக்கு அருணந்த சிவாச்சாரியார்னு பிற்காலத்துல ஒரு பெரிய பெரிய மகாமேதாவி படிப்பாளி ஒருத்தர் இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆமா, சகலாகம பண்டிதர்னு அவருக்கு பேர். சகலாகம பண்டிதர்னு அவருக்கு பேர். அவ்வளவு படித்தவர், வண்டி வண்டியா நூல் படித்தவர் என்று அவரை பத்தி சொல்லப்படுகிறது. அந்த ஊருக்கு வந்தார். அவர் வந்து சிவன் கோயிலுக்கு போய் சிவனை கேட்கிறாரு. இவர் கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு இருக்கலாம்? 12 வயசு இருக்கலாம். ஆண்டவனை சேர்ந்தது

பாட்டை. தேன் எப்படி இனிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் அது இல்லையா? ஆமா, அது வள்ளல் பெருமானுக்கு அனுபவிக்க தெரிந்த அளவுக்கு நமக்கு தெரியல, நமக்கு தெரியவில்லை. ஆமா இல்லையா? ஆமா. ஏன்? அவர் ஒரு பெரிய அருளாளர், அதனால அவரை பத்தி அவருக்கு தெரியுது. நமக்கு தெரியுமா? தெரியல. இப்போ தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்போம். சிவனுரையும் திருத்துறையூர் சென்று அணைந்து தீவினையா

0: ருக்மணி குக்கர் சோமசுந்தரம் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த குக்கருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சவரே அவர் தான். ருக்மணி குக்கர்னு இருந்தது, வயசானவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. அவர் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவர் பதிப்பிச்ச பதிப்பு தான் இது, இப்ப கிடைக்கிறது இல்லை. அவர் அங்கங்க இந்த தெய்வ சேக்கிடார் பாடலையும் போட்டிருக்கார் இல்லையா? ஆமா, எனக்கு தெரியும் அவரை, எனக்கு தெரியும். தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர், மிகுந்த ஈடுபாடு. ஆமா, லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணவர் அவர். ஆமா, அவர் எழுதின புத்தகம் அதுல அங்கங்க இந்த சேக்கிடாருடைய வாக்கையும் போடுறார் அவர்.
1: அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று தம்பிரான் முன்னின்று பவநெறி

0: அந்த திருத்துறை ஊர்ல போய் எனக்கு தவ நெறி கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார். 12 வயசுல, இன்னைக்கு 82 வயசுல இருக்கிறவன் கூட தவ நெறியை வாழ்க்கையை உதறி தள்ளுவதற்கு ரெடியாக இல்லை. ஆமா, என்ன கூட சொல்லுங்க, கையில 50 ரூபாய் கிடைச்சுனா மடியில வைக்கிறான்ல, தூக்கி ஏறினா இல்லையே, என் வீடு, என்னுடைய நிலம், என்னுடைய காசு, என்னுடைய வேட்டி, என்னுடைய பொருள் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது அல்லவா, எனக்கு தவநெறி எங்க இருந்து வந்து சேரும், வருமா? வந்து சேராது இல்லையா? ஆமா. 12 வயசுல கேட்கிறார் சிவநேரி, எனக்கு தவநெறியை கொடுத்து விடு அப்படின்னு இல்லையா? தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் இந்த கதையை நமக்கு எழுதி வைத்தவர். ஆமா, சேக்கிழாருக்கு 1000 கும்பிடு போட்டாலும் தகாது. ஆமா, தெய்வத்துல இருக்கிறவன் தெரிஞ்சுக்கல, நாம என்ன பண்ண முடியும்? அதத்தான் ஆசா ஞான சம்பந்தம் சொன்னார், இந்த சைவங்கள் கையில பெரிய புராணம் கிடைச்சது தப்புடா அப்படின்னாரு. தெரியுமா, சைவத்தை நன்றாக பார்த்தவர் யாரு? ஆசா ஞான சம்பந்தம். ஆமா, என்ன காரணம்? சைவன் அதை பூரணமாக.
1: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பொற்சுண்ணம், வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: அது நாம நம்முடைய அன்பின் காரணமாக அறிவு கண்ணினால் படோடாவோ பண்றதில்லை.

0: இப்போ திருப்ப சொன்னா அந்த சங்கத்திலே இருக்கிறதா சுவை மிகுந்த பாட்டு. அதனால இப்போ நான் முடிவாக என்ன கருதுறேன், இந்த பாட்டு 20 பாடலும் அந்த சங்கத்திலே இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பி போட வேண்டியது என்னுடைய கடமை. பிள்ளையிலே எனக்கு திருமுறை மணி பட்டம் கொடுத்த போது கூட திருவாசகத்திலே உங்களை கவர்ந்த பகுதி எதுனா திருப்பூர் சொன்னான் தான் சொன்னாங்க. அதை சொன்னாங்க, கேட்டார் வாக்கிசம் பிள்ளை திருவாசகத்தை முறப்பாடு பண்ணி சொன்னீங்களே உங்களுக்கு உள்ளந்தவர்ந்த பகுதி அப்படின்னா இசையிலே ஓசையிலே திருப்பூர் சொன்னம் தான். ஆனால் அதுவோ முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை பகுதியில 2/16 பாடுகிற பாட்டு. அதில் ஒரு கருத்து இருக்கு, அடைக்கலம் 10 பாடுவாங்க இறந்தது அடைக்கலமே உடையாள் உன் அடைக்கலமே அப்படின்னு பாருங்கன்னா இந்த உயிரானது உங்க திருவடியில வந்து சேரட்டும். அது அமந்தளம் என்று கருதவே கூடாது, இயல்பு. ஒரு அள்ளத்துள்ள ஆக்சிடென்ட் போனாதான் வருத்தத்துக்குரியது. ஒரு மனிதன் வாழ்ந்து நிறைவு எழுதி தன்னுடைய உயிர் பிரிகிற போது பெருமாள் திருவடிக்கு சென்று சேர வேண்டும் என்று அமைதி உற்றவர்கள் முன்னோர்கள். அதுல அலைக்கழியே கிடையாது, தொல்காப்பியம் போன்றவர்கள்லாம் சொல்லுது. இங்கே இருந்து பிறருக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது, பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் அவனுடைய முடிந்த முடிவு. ஆன்மா சாந்தின்னு அவன் சொல்லுவான், இல்ல ஆன்மா நிறைவுன்னு வாங்க, ஒரு நிறைவு எழுதணும். அதனால அடைக்கலை 10 பாடுவாங்க, அது ஒரு மரபுதான். இந்த திருப்பூர் சுண்ணத்தை 14th அந்த கருமாதிக்கு முன்னாள் அவங்க பாடுற வழக்கம். அதனால என்ன பண்ணாங்க, அந்த பாடலாம் பாடக்கூடியது தான் திருப்பூர் சுண்ணம். என்னன்னா கலத்தல் என்கின்ற ஒன்று இங்கு உண்டு, பொற்சுண்ணத்துல கலத்தல் தான் இருக்கும், ஒன்று இன்னொன்றோடு கலக்கணும். அந்த கலக்கிற தன்மை தான் பொற்சுண்ணம். சுண்ணம் என்பது இவரே சொல்வார், மஞ்சள் கோரைக்கிழங்கு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து இடிக்கிற பொழுது பொடியாகி ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிறது. ஒரு வாரம் நீர் மழை பொழிகிறது, செம்மண் நிலத்திலே பாய்கிறது, 2 செம்புல பயன்நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு கலந்து போச்சு அப்படின்னு சொல்றேன். எப்படி கலந்தது அப்படின்னா, அந்த செம்புல மண் அந்த நீரை பெற்று இழகிய நீர்த்தன்மையை பெற்று விடுகிறது. மண் நீர் அதில் இருக்கிற செம்மண் நிறத்தை தான் பெற்று விடுகிறது. தண்ணீர் தனியாகவும் மண் தனியாகவும் இருந்தது போக கலந்த உடனே என்ன ஆகுது, அந்த நீர் அந்த நிறத்தை பெறுகிறது, நிலம் நீரினுடைய இலக்கத்தை பெறுகிறது, இழகி போகுது. இதுதான் கலத்தல். அந்த கலத்தல் என்பதுதான் இந்த உலகமே சொல்காட்டியார். அதிசயமானது, கலப்பு என்பது இறைவனோடு கலந்து விடுகிற தன்மை தான் பொற்சுண்ணம். இறைவர்களோடு கலந்து விடுவது தான் சுண்ணம் என்று இவர் குறித்து சொல்றார். தொல்காப்பியர் என்று சொல்வார், நிலம் நீர் நெருப்பு வழி வாடாள் வான் என்ற 5 மயக்கம் உலகம் ஆதலின், மயங்குதல்னா கலத்தல்னா சொல்லுவார், மயங்குதல் என்பது இது அதுவாகும் அது இதுவாகும். இந்த உடம்புல மண் இருக்கு, நீர் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, மயங்கி இருக்கு. அந்த மயக்கம் என்னைக்கு விடுபட்டு போதோ அன்னைக்கு உடம்பு விழுந்துடும். நீரோடு மண் கலந்திருப்பதனால தான் கால் நிற்குது, நீரோடு நெருப்பு கலந்திருப்பதனால தான் இந்த வயிற்றுல உணவு செரிமானம் ஆகுது. இப்படி பஞ்சபூதங்களும் மயங்குதலால் தான் உலகமே உண்டுனார். அது மயங்காமல் தனித்தனி நிற்குமானால் உலகம் இல்லை. தொல்காப்பியம் நம்முடைய முன்னோர்கள் எதை கண்டிருக்கிறாங்கிறது அது ஆச்சரியமா இருக்குது. சமயத்தோடு பேசுறாங்க இவங்க, இது ஒரு சமயம் ஒரு சமயம் இன்னமே இல்லை, சத்தியமா இல்லை. அதை படிக்க படிக்கதான் என்னடா இது, தொல்காப்பியம் திருக்குறள் போன்றதெல்லாம் இந்த நெறியை தானே சொல்லுது. இவங்க சைவன்னு ஏன் சொல்ல வந்தாங்கன்னா, சமணனை நோக்கி பௌத்தனை நோக்கி இது சிவசம்பந்தம் உடையது ஆகவே சைவம் என்று சொன்னாங்க. ஆனா தமிழுடைய திருநெறி தான், திருநெறியை தமிழ்னு ஒரு திருநாடகம் வந்தது. அதனால இதெல்லாம் எண்ணி பார்த்தா அந்த கலத்தல் என்பது மயங்குதல் என்பது திருப்பொற்சுண்ணம். அந்த பொருளை மட்டும் நான் உங்களுக்கு முன்னுரையாக கொடுத்துட்டேன், இதை பற்றி நாம பிறகு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு சிந்திக்க வேண்டியதா இருக்கிறதால் இப்ப இந்த பாட்டினுடைய தன்மையில இதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணுவார். முதல் 5 பாட்டும் அந்த பொற்சுண்ணல் இடிக்கணும்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், அதுல முத்து மாலை பூக்கணும், முத்துணல் மாலை முத்துணல் தாமம் பூ மாலை பூக்கி உழைப்புடம் தூபம் நல் தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைவின் ஒரு குறிப்பு இருக்கு. என்ன குறிப்புன்னா பல்லாண்டு பாடுவது பின்னால் வந்தது அல்ல, பின்னால் வந்தது அப்புறம் பல கருத்து ராஜராஜ எழுதுகிற பொழுது திருப்பல்லாண்டு திருவி செப்பா ராஜராஜ சோழன் இயக்கப்பட்டது அப்படின்னு நூல் தோன்றி இருக்கலாம். ஆனால் பல்லாண்டு பாடுதல் அதுக்கு முன்னதாக இங்கே வருகிறது. அதுக்கு திருமுறைகளில் தெரியும், இந்த நாமகளோடு பல்லாண்டு இசைவின் அத்தன் ஐயாரன் அம்மா அணைப்பாடு ஆடற்பொற்றுண்ணம் இடித்து நாமே அப்படின்னு அதை தொடங்கி, அப்புறம் உலக்கை வைக்கணும், அதுக்கு காம்பணியும், அதில் உலக்கைக்கு காசணி மீன்கள், காசணி மீன்கள் இன்னொரு சொல்றார், காம்பணி மீன்கள் கரையுறலை நேசமுடைய அடி அவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகுந்து ஆடுங்கச்சி திருவேகம்மன் செம்பூர் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடிக்கொற்றுண்ணம் இடித்து நாமே அப்படின்னா ஆயத்தம் எப்படி அப்படின்னா முன்னால அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொள்ளணும். கொச்சுண்ணம் இடிக்கிற போது சுண்ணம் சிதறும், அது அழுக்கில் சேரப்படுறது. அதனால இடத்த சுத்தம் பண்ணி கொண்டு மாலை தூக்கி தீபம் ஏற்றி தூய்மையாக வைத்துக் கொண்டு செய்யணும். அப்புறம் யார் முதல்ல இடிக்கணும், அருகடுப்பார் அயனும் அரியும் இந்திரனும் அந்தி மற்ற இந்திரனோடு அவரவர் நறுமுறு தேவ கணங்கள் எல்லாம் நம் பின்பு அல்லது எடுக்க விட்டோம், தொண்டர்கள் தான் இடிக்கணும், அவங்க பின்னால்தான் வரணும் அப்படின்னா அவங்களும் தொண்டர்களாக வந்து இடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். தொண்டர்கள் முன்னால் சென்றால் அவங்க பின்னால் வந்து செய்ய முடியும். ஏன் அவங்க இடிக்கக்கூடாதா முதல்ல அப்படின்னா இது கலத்தல். என்ன கலத்தல், கொச்சுண்ணம் என்பது பலவிதமான பொருள்களுடைய சுண்ண பொடிகள் ஒன்றாக கலந்து வர்ற போதுதான் அது சிறப்பு. அதனாலதான் பின்னால வந்து பாடுவார், பின்னால கடைசியில் வர்ற போது இன்பமும் துன்பமும் ஆகினார், நன்மையும் தீமையும் ஆகினார் அப்படின்ற போது எல்லாம் கலந்து இருக்கிற தன்மையை அவன் இருக்கார். அவனுடைய அருள்நிலையிலே இவ்வளவு உண்டு. தீமை வருவதும் அவனுடைய அருளால் தான், நன்மை வருவதும் அவனுடைய அருளால் தான், அவன் அருள் தான் எல்லாவற்றையுமே கலந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறது என்று அந்த கருத்து சொல்வார். இன்னொரு பகுதியும் வரும், விண்ணிலை செங்கு ஒரு வாய் கருங்கள் வெண்ணகை பண்ணவர் மென்மொழியே என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகட்டு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தல சுத்தம். ஆமா, சிவம் சக்தியோடு கூடி சக்தி சிவத்திலே, சிவமது சக்தி இன்றும் சக்தியிலே இருந்து சிவம் பிறந்தும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாகும் என்பது சிவஞான சித்தியார். சிவம் சக்தி ஈந்துறதா, சக்தியிலிருந்து சிவம் பிறக்கிறதா, சிவத்திலிருந்து சக்தி பிறக்கிறதா, இதேதான் இவர் சொல்றார் இந்த பாட்டில். இப்ப என்ன தெரிகிறது, சுண்ணம் என்கின்ற ஒரு பருப்பொருள் நிகழ்ச்சியில நுண்பொருள் சுண்ணத்தையும் உணர்கிறார். பருப்பொருளாக காட்டப்படுவது கொச்சுண்ணம், அதுல நுண்பொருளாக இருக்கக்கூடியது சக்தியும் சிவமும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து வருகின்றன மயங்கி நிற்கின்றன என்பதை உணர்த்துகிறார். இதெல்லாம் தத்துவ நிலைகளில் வருகிறது. இதை அவர் கொடுக்கிற பாங்குதான் கொடையடை. நான் இப்போ இவ்வளவு கருத்துக்களும் நான் ஒன்றுதான் தொட்டி காட்டினேன், காலத்தை கருதி ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படியே போகலாம். இவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை, இறைவனும் இறைவனுமாக இருக்கிற திறத்தை, இறைவனுடைய அருப்பெருமைகளை சுண்ணம் இடிக்கின்ற பாங்கிலே சொல்லுகிற பொழுது அதனுடைய முதல்ல பெரியவர்களே நம்முடைய முன்னோர்கள் அழகாக வச்சிருக்கிறாங்க. மனிதன் மனப்பாங்க, முதல்ல பிள்ளைகளை உக்கார வைக்கணும். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் அவனை உக்கார வைக்கக்கூடிய திறமையில பேசணும். அவன் உக்காந்து இருப்பாடு ஒரு ஆர்வம் ஊட்டி அப்புறம் தான் சொல்ல வந்த பாடத்தை சொல்லணும், அப்பதான் அவன் உடம்பு கொள்ளும். அல்லாத கேள் இதை கேள் இதை கேள்ன்னு சொன்னா ஒண்ணு நடக்காது. அந்த மாதிரியான மனோ தத்துவத்துல இவங்க கொடுக்கிற முறை, அதுவும் மாணிக்கவாசிகள் கொடுக்கிற முறை இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் அதிகமாக உங்களுக்கு சொல்லிட்டுதான் நினைக்கிறேன். இதுவே ஒரு குறிப்பை மட்டும் மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த கருத்துக்களை, இறை அருள் பரவி இருக்கின்ற சிறப்பை, எப்படியெல்லாம் அவனுடைய கருணை இருக்கிறது, அவனுக்கு சுண்ணம் பொடியை இட்டு அபிடேகம் பண்ணுவது எதற்காக, முதல்ல சிவபூஜையிலே உண்டு, என்ன உண்டுனா எண்ணெய் காப்பு பண்ணணும். அதை இத்தலிங்க அபிஷேக மாலையில சிவபுரா சுவாமி சொல்வார், நல்ல தில நெய்யாடி ஆணிடத்து ஐந்தாடி நபையில் ஐ அமுதமாடி நலுக்கு காரண காரிய முறையின் அன்றியே நறு நெய் பால் கயிறாடியே. அது ஒரு மாற்றமாவே இருக்கு, ஆனா செய்கிற முறை மாறுது. முதல்ல நெய்ய பண்ணணுமா, நறு நெய், அப்புறம் பால் கயிறு. இன்றைக்கும் கேரளாவில் இது யாரும் கண்டுபிடிக்கிறார், நெய் அபிஷேகம் முதல்ல பண்ணிடுவான், அடுத்தது பால் தயிர் எல்லாம் அப்படின்வார். இங்கேயும் பாட்டு சொல்ற நறுநெய்வால் தயிராளியே. இந்த எண்ணெய் காப்பு பண்ணதும் இந்த கதம்ப பொடியை பொற்றுண்ணம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அதை கரைச்சி செய்வாங்க. அந்த சுண்ணப்பொடி மனமிகுந்த பொடியா இருக்கும், நல்ல மனம். ஒரு கருத்து சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கும். இந்த உலகமே உரலாம், மகாமேரு மலையே வளக்கையாம், அதுல இருக்கின்ற மஞ்சள் இருக்கு பாருங்க, அது மெய்மை உண்மை என்கின்ற மஞ்சளா சொல்ற. மாமேறு என்னும் உலக்கை மையகம் எல்லாம் உரளதாக, மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதது தென்னன் பெருந்துறையான் அப்படின்றார். அப்போ ஒரு உருவகத்துக்கு கொண்டு போற போது இதை மட்டும் பார்த்துடாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றார். அதனால இதில் இந்த பகுதியில இவ்வளவு உயர்ந்த எப்படி கொடுக்கிற முறையும் அருமையாக இருக்கிறது. அந்த பாட்டை பார்ப்போம், ஓரளவுக்கு நான் அந்த பாடியே காண்பிச்சுடுறேன், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமும் செய்து கொள்ளலாம். உங்களுடைய கற்பனைகள் என்ற ஒன்று இருக்கு, தலைவரோட கூட பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார், நீங்க நான் நினைச்சு நீங்க சொன்னீங்கன்னு. ஆமா, ஒரு கருத்து சொல்றோம், பக்கத்தில் பார்க்கறதுக்கு உணர்வு அலைகள் வரும். அதே போல நீங்க அதை தோய்ந்து விற்பாரு, அதுல பாடுகள் இருப்பாரு, அதுல உறவுந்து வர்ற போது இப்படிதான் பாடணுமோ அவரு தான் பாடணும்னு நினைக்காது. தயவு செய்து அப்படி வேண்டவே கூடாது. முதல் பாட்டு தொடக்க நிலை, ரெண்டாவது பாட்டு தொடருது. அப்படி தொடர்ற போது நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதுல ஒரு ஈடுபாடு தான். அந்த ஈடுபாட்டோட அப்புறம் அந்த முறையே வரும். உங்களுக்கு வேற மாதிரியா வந்ததுன்னா சரி, அப்படியே வந்தா சரி, கொஞ்சம் மாறி கூடி மாறி மாறி வந்த பரவாயில்ல. அந்த உணர்வுகளுக்கு தடை போடாதீங்க, வர்ற உணர்வுகளை தடை போட்டு ஒழுங்குபடுத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. இதுல மட்டும் இந்த வகையில மட்டும் என்ன, அந்த உலக்க நாலு பேர் போடுவாங்க, ஆறு பேர் நிக்கிறதும் உண்டு. ஆறு பேர் நிக்கிறதுன்னா ஒருத்தி உலக்கைய போட்டு தூக்கின போது அவன் போடுவான், இவன் போட்டு எடுத்த போட்டு இன்னொருத்தி போடுவான், இன்னொருத்தி போடுவான். இப்ப இந்த நிலையில பாடமும் பாடிக்கொண்டு உலக போடணும்னா எப்படி நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது அவங்களுடைய சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு காட்டாரு. பாட்டை பார்க்கலாம், அந்த சங்கத்தை மட்டும் காட்டுறேன், 20 பாட்டுமே பாடிக்கலாம். பொருள் நிலையே அப்புறம் நாம கொஞ்சம் பார்க்கலாம். முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி, அரிசி நிறுத்தம் தான், ஆனால் அவர் சங்கத்தை கொடுக்கறது முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி, முளைக்குடம் தூபம் நல் தீபம் வன்மின் சக்தியும் தோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்வின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவாரி கொண்மின் அத்தன் ஐயாரன் நம் ஆணைப்பாடி ஆடப்பற்றுண்ணம் ஈடித்து நாமே. இது தொடக்கத்துல அதே சங்கம் அது அரிசி விருத்தத்தை இதே எரிசி விருத்தம் அரிசி விருத்தம் வருது. ஆனால் இந்த சங்கத்தை அதில் காண முடியாது. காரணம் என்றால் இந்த சீரமைப்பை நிறைய செய்ய நேரத்தையை போட்டு வைக்கிறது எண்ணி பார்த்து பாருங்கள், உணர்வுல பாருங்கள். பூவியல் வார்த்தடை எம்பிராக்கு ஒத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகிரண்ண கண்ணீர் வம்மிங்கள் வந்துடன் பாடும் நீங்கள் ஊவும் தொண்டர் புறம் நிலாமே குனிவின் தொழும் இங்கும் போனின் கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மையாள செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே சுந்தர நீர் அணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சுடர் வைத்து கொடி எழுமின் அந்தர போனாயன் தம்பெருமான் ஆழியான் நாதன்னல் வேலன் தாதை எந்தரம் ஆடுமையாள் கொழுனக்கு எந்த ஒரு சின்னம் எரித்து நாமே காகணி மின்கள் உலக்கை எல்லா காம்பணி மின்கள் கரையூரலை மேதம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடு கட்டி திரு வேதம் பஞ்சம் பொன் கோயில் வாடி பாசவினை பறித்து நின்று பாடிப்பற் சுண்ணம் எடித்து நாமே அருகெடுப்பாராயனும் அறியும் அந்திம திந்திரனோட மரபு நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்பின் பல்லல்லாத அடுக்கவட்டோம் செறி உடை மும்மாதிரி எய்த வில்லி திரு வேதம் பஞ்சம் பொன் கோயில் வாடி முருவச்சவாயினி முக்கண்ணப்பற்கு ஆடப்பற் சுண்ணம் துன்பம் ஈடித்து நானே உலக்கை பல ஓற்றுவார் பெரியோர் உலகமெல்லாம் உரல் போதாதென்றே கலக்கடி அவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்கடியோமை ஆண்டு கொண்டு நாள் மாலர் பாதங்கள் கூட தந்த மலைக்கும் அருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்றுண்ணம் எடித்து நானே சூடகம் தோல்வாளை ஆற்ப நாற்ப தொண்டர் கூடாமெழும் தாற்ப ஆற்ப இதெல்லாம் ஆயத்தம் இது மேல்தான் ஸ்டார்டிங் வணக்கமே வழக்க மாறுபோம் அப்படின்னு அந்த பாவத்தை கொண்டு வர்றாரு இந்த பாட்டுல இருந்து ஒரு அஞ்சு ஆறு பாட்டு புத்தணி கொங்கைகள் ஆட நாட மொழிகூழல் வண்டியும் ஆட நாட அந்த உலக மாத்தி மாத்தி விழற அந்த சங்கத்திலே ஒரு பாட்டு பாருங்க சூடகம் தோல்வாளை ஆற்ப ஆற்ப தொண்டர் கூடாமெழுந்த ஆற்ப ஆற்ப நாடவர் நந்தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப பாடகம் மெல்லடி ஆற்கும் அங்கை பங்கின எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆடப்பொற்றுண்ணம் எடித்து நானே பாட்டடம் கண்மடம் அங்கை நல்லி வரிவாளை ஆற்பவன் பங்கை பொங்க தோல் திரு முன்னம் துதைந்திலங்க சோத்தம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நாள் மாலர் பாதம் நாட்கொண்ட நாள் மாலர் பாதம் காட்டி நாயிற்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே பையகம் எல்லாம் உரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய கட்டி மேதது தென்னம் பெரும் தூரையார் செய்ய திருவழி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூடல் வண்டினும் ஆட ஆட சித்தம் திவானோடும் ஆட ஆட செங்கைய கண்பாணி ஆட ஆட பித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடப்போ சொன்னும் இடித்து நாமே மாறு நகை பாழ்நிலாவே இப்ப வாய்ந்திரந்தம்பாவளங்குடிப்ப பாடும் இந்நந்தம்மை ஆண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடும் இஞ்சம்பேரும் ஆறி தேடி சித்தம் கழிப்பத்திகைத்து தேடி ஆடும் இந்நம்பலத்தாடினானுக்கு ஆடப்போ சுண்ணம் ஈடித்து நானே மையம கண்டனை வாண நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் வீரனை நம்மை அகப்படுத்தாட்கொண்டருமை காட்டும் பொய்யரம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதறி கண்ணீரை பொற்கோடி தோல் பையர வல்குள் மடந்தை நல்லீர் பாடிப்போ துண்ணம் எடித்து நாமே மின்னிட செந்துவர் வாக்கருங்கண் வெண்ணகை பண்ணவர் மென்மொழியீர் என்னுடையாரமு எங்களப்பன் எம்பெருமானிமவான் மகட்டு தன்னுடைய கேழ்வன் மகன் ததப்பன் தமையன் எம்மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பொன்மூளை மங்கை நல்லி பொற்றிரு துண்ணம் எடித்து நாமே தங்கம் அரக்கத்திலம் போலிப்ப தாழ்வுழல் சூழ்தலும் மாலையாட செங்கனி வாயிதழும் துடிப்ப தெரியிடையே சிவரோகம் பாடி கங்கை இறைப்பகாராயிரைக்கும் கத்தச்சடை மூடியான் கழக்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொற்றிரு துண்ணம் எடுத்து நாமே பதினாலு பாட்டு இதே சங்கமா பாடலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு முறை அயன்தலை பத்தோ பதினெட்டாவது பாட்டு பாருங்க அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுருகி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்பூரம் எய்தல் பாடி ஏகை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதற்கு துண்ணம் எடுத்து நாமே இதில் ஒரு மூன்று நான்கு பாடல்கள் எந்த பொருளை பாட வேண்டும் என்று சொல்வார் இதைத்தான் பாடணுமா ஆமாம் அதை பாடி இடிங்க அந்த பொற்றுண்ணம் இடிக்க வேண்டும் அதை அந்த நான் பதினாலாவது பாட்டு இருந்தார் இல்லை ஆமாம் பதினெட்டாவது பாட்டும் பத்தொன்பதாவது பாட்டும் இருபதாவது பாட்டும் இந்த பொருளைத்தான் பாடி பாடி நாம இடிக்கணும் அதற்கு பாருங்க, அயர்ந்தலை கொண்டு செண்டாடல் பாடி, அருக்கன் எயிறு பறித்தல் பாடி, அந்த பொருளை பாடி இடியுங்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றேன். இதுல பல செய்திகளை உள்ள அடக்கி இருக்கிறது. அது மறைபொருள், மறைநிலைகள். தமிழ் நிலையில தமிழ் மறைகளாக இருக்கக்கூடிய கருத்து, ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்றேன், எனக்கு உணர்த்துவது அதையே முடிவும் சொல்ல முடியாது, இன்னொருத்துக்கு வேற வகையில உணர்த்தும். ஒரு தமிழ் என்றால் ஒரு பொருள் இருக்கும், ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும், அல்லது ரெண்டு பொருள் இருக்கும் சொல்லிட்டு போகலாம். இது மறை தமிழா இருக்கு. ஒரு கருத்து சொல்ற போது இவர் எதுக்காக சொல்றாருன்னு நம்மளால புரிந்து கொள்வது அவர் திருவுருள் கொடுத்தாலும் சொல்ல முடியாது. ஞானப்பிரகாசம் அங்கே சொல்வார்டே, திருமுறையை படிக்கிற போது அந்த ஆசிரியர்களை காலம் தொட்டு வணங்கிட்டு படுறான் அப்படின்னு கிருஷ்ணா சம்பந்த தேவாரமா, பெருமானுடைய அவருடைய திருவடி என்று மனதில் நினைத்து அவரை வணங்கி நான் படிக்கிறேன், எனக்கு உள்ளிருந்து உணர்த்துங்கள் படிக்கும், இல்லைன்னா புரியாது. அந்த மாதிரி இதுல பாருங்க, எதை பாடணும்னு ஒரு விதி இருக்கிறார். அந்த கருத்தை மட்டும் சொல்றேன், ஒரு சும்மா பாருங்க. அயன்தலை கொண்டு செண்டாடல் பாரு, பிரம்ம தபாலத்தை வச்சு ஒரு செண்டாடுறாராம், அயன்தலையை கிள்ளி செண்டாடினார். செண்டாடுது, செண்டாடும் விடையாய் செண்டு வைத்து கொண்டு நந்தி தேவர் கூட சுத்தி வருவார். அது பூச்செட்டு அல்ல, செண்டு என்பது ஒரு ஆயுதம், ஒரு கருவி. அதுபோல பிரம்மன் தலையை செண்டாக ஆடினான். இங்கே நமக்கு நானாக சொன்னால் அது கொஞ்சம் இருக்காது. கந்த புராணத்தில் பிரம்மனை குட்டி சிறகிட்டது இருப்பாங்க, அதில் எட்டுதில் ரெண்டு தோத்து மட்டும் மறைச்சுடுறாங்க, பெரும்பாலும் சொல்றதே இல்லை. என்னன்னா காலால் உடைத்தான், அந்த திருவடியினால் உந்தி உடைத்து உள்ள சொன்னான். காரணம் என்ன அப்படின்னா, தான் என்ற அகந்தையினால உனக்கு பொருளும் தெரியாமல் நீ படைக்கிற அப்படின்றதுனால குட்டினான் தலையை, அந்த அறிவு விளங்கலையே உனக்கு அப்படின்னு தலையில குட்டினான். அவனுக்கு ஆத்மம் வரணுமே, குட்டிட்டா போதுமா, நாமளா இருந்தா தண்டனை மட்டும் கொடுத்துருவோம், அவன் திருந்தி மேல் கொண்டு வரணுமே, அவன் மேலும் வரணுமே. அதுக்காக திருவடியினால் உதைத்தான். திருவடியினால் உதைத்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவன் திருத்த முறை பெற வேண்டியது ஆயிடுச்சு. அப்ப அவனுடைய ஆணவம், அவனுடைய அகந்தை அத்தனையும் இந்த திருவடி துவங்கினால மாறிப்படும். அப்புறம் உலகத்தில் இருக்கின்ற தன்மைகள் எல்லாம் நாம மாற்றுவதற்கு முன்னதாக அதை படைக்கிறானே, எரியறது புண்ணுனா கொதிக்கத்தை அடங்கும். இவன் படைக்கிறவனே அகந்தையில் இருக்கிற போது உலகமெல்லாம் முடியுமா அப்படின்றதுதான் அவரை குட்டி சிறை எடுத்தார். அசுர சம்மாரத்துக்கு முன்னால தேவ சம்மாரம் நடந்திருக்கு அப்படின்னு கந்த புராணத்துல அந்த கருத்து வரும். அதே நிலையில இங்க அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி என்று சொல்லுகிற போது அவருடைய உணர்வினால் உத்தமமான தன்மையே ஒரு சிலருக்கு வைப்பான். திலோத்தமை என்று ஒரு பெண் அப்படிதான் உருவாக்கினான். அது சிவபரம்பொருளுடைய கருத்துக்கு நேர் எதிரடையான். ஏன்னா எல்லா உயிர்களும் இன்பத்தை பெறணும்னா தீவினையும் நல்வினையும் கலந்துதான் இருக்கும். என்னிடத்துல ஒரு இருக்கு அப்படின்னா திருவள்ளுவர் கேட்டார், சொன்னார், எல்லாரும் நல்லவர்களே, அவனை எப்படி தீர்மானிப்ப, குணம் நாடு, குற்றமும் நாடு, அவற்றுள் மிகை நாடு, அதை வைத்து அவனை சொல்லு. இப்படி சொல்லணும், அவனை குணம் பார்க்கணும், கொஞ்சம் தப்பு தான் பண்றாரு, குற்றமும் இருக்கு, ஆனாலும் இந்த கோட்பாட்டில் சிறப்பாக இருக்கிறார், புலவர் தான், நல்ல தமிழ் தான் பேசுகிறார், அவர்கிட்ட ஒரு இந்த சில கெட்ட பழக்கமாக இருப்பார், அப்படி வந்து அவரை வைக்கக்கூடாது செல்லும் சார். ஆனால் அதுக்காக பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற பால் அதான் திருவத்தூர்ல படம், விழுக்கையும் வாரியும் பால் கொள்வார். என்ன பண்ணுவாங்க, பால் கறப்பான், அப்பதான் அதுல புழுக்க போடும் அந்த ஆடு, அதுல வாரி என்றதுனால ஒன்னு ரெண்டு இல்ல, பாலே ஒத்துக்கணுமா, அத பிழுக்கை வாரி என்று பிழுக்கை எடுத்துன்னு சொல்லணும், ஒன்னு ரெண்டுன்னா மாறதுன்னா, இந்த பால் கறந்து ஒரு சொம்பு பால் இருக்கு, அதுல இருக்கிற பிழுக்கைய வார வேண்டியதா இருக்கு, வாரி கூட அந்த பாலை எடுத்துக்கொள்வார்களே தவிர பாலை எடுத்துக் கொண்டாங்க. அதனால உலகியல் நடைமுறையில உயர்ந்ததாகவே சிலர், தாழ்ந்தவர்களாகவே சிலர் என்று பிரம்மனுடைய படைப்பிலே வந்ததுன்னு அர்த்தம். அதைத்தான் அவர் நெறிப்படுத்தினார். உனக்கு கண்மை வராத கலக்கணும், கலக்கிற போது அவன் நன்மையும் தீமையும் கலந்து வரும், வினைகளுக்கு ஏற்ப வரும். அதான் போடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என்ன, குந்தறிந்த தாடாளரே அப்படின்னு பாடுவார் சந்திரன நேரத்தில் அருணகிரியார். என்னன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன், உன்னை வணங்காத தலையும் உன்னை பாடாத நாவும் உன் கோயில் வளம் வராத கால்களுமாகவே எனக்கு படைச்சுட்டானே, எதனா ஒண்ணு, உன்னை வணங்காத தலை கொடுத்துட்டு கூட உன்னை பாடுகின்ற நாவாயில் கொடுத்துக்கணும்னு நான் படிச்சுட்டு போயிருந்தேன், நாவையும் கொடுக்கல தலையும் கொடுக்கல காலையும் கொடுக்கல, இதை விட பாவி படுத்துட்டானே, அப்படின்னு. அப்ப இறைவன் சென்றாடுறது என்னன்னா, உன் தலையில சரியில்லை அப்படின்னு அந்த பிரம்ம காபாரத்தை கிள்ளி எறிந்தான் அப்படின்ற போது, அஞ்சு தலையை இருந்த தன்மைய கீழ் நோக்கிய தன்மைய கிள்ளிட்டான் அப்படின்னு. அப்புறம் நான் மனத்துன்னு ஒரு கருத்தெல்லாம் வந்து இந்த கருத்து சொல்ற, அயன் தலை கொண்டு சென்றாடினான், அருக்கன் எயிறு பறித்தான், அருக்கனுடைய பல்லை பறித்தது வீரபுத்திரர் தக்கையாகத்துல வந்த போது செய்தான் அப்படின்னு அதெல்லாம் பாடுங்க அப்படின்னு இந்த செம்பொற்றை சின்னத்துக்கு சொல்றார். அப்ப கலந்து இருப்பது என்பதைத்தான் இந்த பகுதியில் வருகிறார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுத்துட்டேன். இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். கலத்தல் தான் முக்கியம், மயங்குதல் தான் முக்கியம். அப்படி நம்முடைய முன்னோர்கள் அப்படி வச்சிருக்காங்க, அதிசயமா இருக்கு. மந்தியில மாடு, சில மாடு திருட்டு மாடாக போயிடுது. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல மாட்டோட கூட அண்ணாந்தல் போட்டுவான், எனக்கு பண்ணிடுவான். இது அது நல்லபடியே வருதுன்னு பார்த்தான்னா அந்த திருட்டு மாட்டை இது செம்மைப்படுத்தி கொண்டு வருது, இது வருதுன்னு பார்த்தான்னா அப்படியே விட்டுருவான். இல்ல இந்த திருட்டு மாடு அது வழிக்கு தான் இதயத்து மூடுது அப்படின்னு தெரிஞ்சா வேற ஒன்றுக்கு போடும். முரட்டுத்தனமும் மிகுந்த மென்மையும் ஒரே இடத்துல வருமா, வர வைப்பான் இறைவன். அவருடைய பெரும் கருணை திறமை அதுதான். அருள்நிலையும் உண்டு, மரநிலையும் உண்டு, வேகத்தன்மையும் உண்டு, அருள் திறப்பும் உண்டு. இதெல்லாம் கலந்து கொடுக்கிறான் இறைவனுடைய பெரும் கருணை திறம் அது. அதனால்தான் குற்றம் நீ குணங்கள் இந்த பகுதியில் கூட நீங்க கடைசி பாட்டை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க, அது அழகாக இருக்கும். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மென்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, சோதியுமா இருள் ஆயினார்க்கு, துன்பமுமா இன்பம் ஆயினார்க்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு. பந்தம் வீடும் தரும் பராபரன், நமக்கு பிறவியை கொடுக்கிறவனும் அவன்தான், வீடு பேர்த்தை கொடுக்கிறவனும் அவன்தான். அதை இவரே சொல்வார், ஊன நாடகம் ஆடுவித்தவா, உருகி நானுனை பருகவித்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வையகத்து உடைய இச்சை. இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு பெரிய விச்சை. ஊன நாடகத்தையும் ஆடுவிக்கிறாள், அதிலே உணர்வினால் பெருக்கி ஞான நாடகத்தையும் ஆடுக்கிறாள். அப்ப ரெண்டு ஒன்றே இடத்துல. அதனாலதான் எல்லாரையுமே எப்படிப்பட்டவர்களையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஒரு குழுவாக பிரிக்கிற மனோபாவம் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல, அது முன்னால் சொல்வார் வந்தது. அது தெலுங்கு பழமொழி தான், ஒரு ஜாதி தான் புத்தி, குலமம் தான் ஆச்சாரம். இந்த கோட்பாடு சரியா, இந்த கொள்கை சரியா? இல்லை, தவறு. மனித குலம் வாழணும்னா தவறு செய்தவன் அப்படியே உட்காது, அவன் திருந்துவதற்கு வருப்பு வாய்ப்பு கொடுக்கும், அவன் திருந்தணும். பெரும் கருணை திறம் அதுதான். பாட்டை பாருங்க, திருநாக்கூரத்தை போடுவார், தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்வோர்க்கெல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நாயடியே நினைய பெற்று உயிந்தவார் என்றார். அப்ப இன்பமும் துன்பமும் ஆயினவன், அதனால்தான் மற்ற தெய்வங்களை காட்டிலும் இவன் பெரும் தெய்வம். இது இவன் ஒருத்தனால்தான் முடியும், அவங்களா அதுல போனாங்கன்னா போயிடுவாங்க, வீட்டு வர முடியாது, அவங்களால முடியவே முடியாது. அவங்களால போனா இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும். இவனும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநிற்பான், கல்லாருக்கும் கற்றவர்க்கும் களிப்பருவான். இப்படிப்பட்ட ஒரு பெரும் நிலையிலே இருக்கின்ற பெருமான் என்கின்ற இந்த கருத்தை தான் அவன் யாகத்திலும் கலந்தும் ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த தத்துவம் சைவத்துக்கே உரியது, சிவத்துக்கே உரியது, வேற எந்த தெய்வத்திற்கும் பொருந்து வராது. அந்த அடிப்படையை ஏற்படுற இந்த அடிப்படை கருத்தை நீங்க மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்க. இப்ப நாம செய்திக்கு வருவோம். முதல் பாடல்களிலே முதல் நான்கு ஐந்து பாடல்கள் ஆயத்தம். ஆயத்தம் செய்யணுமா? ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, திருமணம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரண்டு மனமும் கலக்க வைக்கணும், பெண் ஆண். நாம் இருந்து சடங்கு செய்து கொள்ளலாம், கல்யாணம் மோதிர மாதிரி இருந்து கையெழுத்து போடுறது, வேற என்ன கூட செய்து கொள்ளலாம். ஆனால் மனம் என்கின்ற ஒன்று, அவளுடைய மனம் அவனை விரும்பணும், அவனுடைய மனம் அவளை விரும்பணும், இதை யார் செய்வது? யாரால செய்ய முடியும்? நாம பெண் பார்த்து புள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். அந்த மனமானது ஒன்றோடு ஒன்று கலந்து அவனுடைய எண்ணத்திலே தானும் தன்னுடைய எண்ணத்திலே அவனுமாக மாறணுமே, அதுதான் பேச சொன்னான் கலத்தல் என்று. அது இன்றைக்கும் கூட உண்டு, சில பகுதிகளில் சந்தம் கலக்கிறதுன்னுவாங்க, இவங்களும் அவங்க போவாங்க, இந்த கதவு பொடிய ஒருவருக்கு ஒருவர் தூவி கொள்வாங்க, தூவி கொண்டு சம்பந்தங்களா இருக்கக்கூடிய கழுவி கொண்டு வாங்க போயிடுவாங்க, அது முடிஞ்சு போகுது. ஆனா மணமகனுக்கும் மணமகளுக்கும் மாலையை மாற்றுகிறார்கள் பாருங்க, அதுக்குதான் பேரு மணமாலைனே பேரு. எல்லா மலர் மாலையும் மணமாலை தானே, மனம் இல்லாத மாலை உண்டா? மல்லிகைக்கு மாலை சார், அது மணமாலை தானே. ஆனா இதுக்கு பேட்டு மட்டும் மணமாலைன்னு பேரு. என்னன்னா இவளுடைய மேனியிலே இருக்கிற மனத்தை அது கொண்டு போய் அவனுக்கு கலக்குது. அவனுடைய மேனியிலே இருக்கு பாருங்க, கூடுமானவருக்கு இந்த கழுத்து பகுதி அக்கள் இதெல்லாம் மேனியினுடைய மனத்தை தூக்கி கொடுக்கும், எடுத்து கொடுக்கும். அந்த தன்மையில கழுத்து மாலையை தான் அணிந்து கொண்டிருக்கிற மாலையை அவள் கழுத்துல இவந்து விட்டுவான், அவள் கழுத்துல இவந்து விட்டுவான். இது மனம் கலக்கிறது. இந்த மாதிரி ஒரு பொடி தன்மையில பேசுறாங்க. அதுக்கு ஒரு தூய்மை செய்யணும், ஒரு வழி செய்யணும் அப்படின்னு. இதனால என்ன பண்ணுது, திருப்பற்றுன்னு ஒரு தனி நூல். திருவாசகமே ஒரு பலாப்பழம் போல, பல பழங்களை தன்னுள் கொண்ட ஒரு பழம். அதனாலதான் பல்பழப்பலான்னா புறநானூர்ல பல பலான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, பல பழங்களை தன்னுள் கொண்டதுனால் அதுக்கு என்ன பேரு, பலா. பல்பழப்பலா. பலாப்பழங்கள், பலாப்பழம் பலாப்பழம்னா அது ஒரு பழமும் தான் தெரியும். ஆனா பல பழங்களை தன்னுள் கொண்ட ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ஒரு இதை உண்டு, ஒரு ஒரு பட்டம் உண்டு. அதனால நீங்க அது ஒரு பழம் தானே அப்படின்னு நினைக்கூடாது, ஒவ்வொரு சுளையும் ஒரு ஒரு பழம். அது போல திருவாசகமே தனி நூல்களுடைய தொகுதியாக இருக்கிற ஒரு நூல் என்று ஒரு கருத்து உண்டு. அதுக்கு இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கலாம். எப்படின்னா முதல் பகுதி ஐந்து பாடல்கள் ஆயத்தம், இந்த ஐந்து பகுதிகளை நீங்க பார்க்கப்படுங்க. முத்துநல் தாமம் பூ மாலை சுற்றி முளைக்குடம் தூபம் தீபம் வைமின், இது செய்யணுமா? தூபம் தீபம் ஏற்கனுமா? ஒரு கேள்வி. இந்த கேள்வி நீங்க எழுப்பிக்கொண்டு பாத்தீங்கன்னா தான் புரியும். பெரியவர்களை இங்க கூட ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு தீபத்தை ஏற்றி வைக்கணும். தீபத்தை ஏற்றி வழிபாடு காட்டணும். விளக்கிட்டார் பேர் சொல்லின் வெண்ணெறி ஞானம், நுட்பமான செய்தி அது, ரொம்ப ரொம்ப நுட்பமானது. இந்த இடத்துல ஒரு முத்து மாலையை தொங்க விட்டு பூ மாலையை தூக்கி நிறுத்தி அங்கே தூப தீபங்களை ஏற்றி வைத்து செய்யணும் அப்படின்னு தொடங்குறார். முத்துநல் தாமம் பூ மாலை நிறுத்தி, இன்னொன்று முளைக்குடம், முளைப்பாளிகை. நவதானியங்களை முளைக்க வச்சு அந்த முளைப்பாளிகை கொண்டு வந்து வைக்கணும். வணிகர்களாக இங்க வந்தவங்க நம்ம இந்தியாவை பற்றி, நம்ம தமிழ்நாட்டை பற்றி சில குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அவன் மேல இருந்த மாதிரியதான் பார்த்தேன், நான் அது கூட படிச்சு பார்த்தாங்க. அப்ப படிக்கிற போது என்ன தோணுதுன்னா, மனை மேலதான் உட்காருவாங்க, தரையில உட்கார மாட்டாங்க, அங்க இருக்கிற மக்கள் இப்படி பண்ணி கொள்வாங்க, அதுக்கு என்னன்னு கேட்டா தர மேல ஒரு மரியாதைவாங்க அப்படி இல்ல. அதான் சொல்றது, அவன் வணிகதையிலே பார்த்து எழுதிட்டு விட்டான். இதை வைத்து கொண்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணிக்கவர் செட்டியார் தெருவுக்கு சாணம் தெளிக்கிறதான், வீடுகளுக்கு சாணம் தெளிக்கிறது, அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, பாட்டை பாருங்க. சாணம்னா எல்லா சாணமும் இல்லை, புனிர் அகன்ற, புனிர் அகன்றன்னா பசு கல்வி போட்டு கொஞ்ச நாள் ஆகிடணும். புனிர் என்பது ஈன்ற அடிமை, அது நீங்கணும். நீங்கிய கன்று பசு, புனித அகன்ற நலமலிய ஆண் சாணத்தால் நன்கு திருமெழுத்துட்டுவார். ஆண் சாணம் பசுஞ்சாணம் எல்லாமே நல்லதல்ல, புழு கூட போடுறாங்க, புழு வச்சுடும், கொசு பிறக்கும். ஆனா இவர் என்னன்றாரு, புனித அகன்ற நலமலிய ஆண் சாணம்வார், இன்று அணிமை நீங்கிய பசுவினுடைய சாணத்தை கொண்டு வந்து நன்கு மெழுக்கிட்டு. இதை இன்றைக்கும் சயின்டிபிக்கில் பார்க்கவே இல்லை, அறிவியல் பூர்வமாக இதை பார்த்தாங்கன்னா தெரியும். அதே போல கோமியம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்ற அந்த அறிவியல் பூர்வமாக இவன் பார்க்குற கண்ணோட்டத்துக்கு இன்னும் வரல, இன்னும் வரவே இல்லை. அதே போல நெய் தீபம், இருப்பெண்ண, நல்லெண்ண, அந்த தீபத்தில் எரிகின்ற சுடருடைய தன்மையினால் அந்த காற்று மண்டலம் வளிமண்டலம் ஒரு தன்மையாக வந்து அந்த அறையே ஒரு அரை மணி நேரத்தில் நுண்கிருமிகள் எல்லாம் மொத்தம் க்ளோஸ் ஆகுறது, மொத்தம் முடிஞ்சு போகிறது, இதெல்லாம் தெரிந்து கொள்ளவே இல்லை. அதெல்லாம் இந்த பகுதியில் மிக அழகாக நம்முடைய கலை ஒழுங்க பண்பாடுகளுக்கு முதல் பாட்டு அச்சாரம் கொடுக்குது. இது வேற நாட்டில் நீங்க போய் பார்க்க முடியாது. அந்த முதல் பாட்டு ஆயத்தமானோம் அப்படின்னா, முத்துநல் தாமம் முத்து மாலை, மற்ற நகைகளை மற்ற வைரம் வைரூரிய விட முத்துக்கு ஒரு பெரிய சிறப்பே உண்டு. இதுவும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி, முத்து குளிப்பது ஒரு தென்கடையிலே அவருக்கு உரிய சிறப்பு. முத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு மற்ற நகைகளை விட குளிர்ச்சி மட்டும் இல்லைங்களா,
1: குளிர்ச்சி
0: அது மட்டும் இல்ல. நீங்க சொல்றது சரி, அது மட்டும் இல்ல. ஒரு உதாரணம் சேர்க்கிறார் சொல்வார், வெய்ய காலம் வருது, வெய்ய காலம் வந்த உடனே பொன்னணியை மாற்றி முத்தணிகள் அணிகிறார்கள். விஞ்ஞான சம்பந்தர் புராணத்தில் வரும், பொன்னணியை மாற்றி முத்தணியை அணிகிறார்கள். ஏன், ஐயா சொன்ன மாதிரி குளிர்ச்சி மட்டும் இல்ல, இந்த நாடி நரம்புகள் இருக்கு பாருங்க, அது மேல அது வளர்ப்போம் இன்றைக்கு செய்யறான், முதுகு வலி இது போன்றதெல்லாம் இந்த உருட்சி திரட்சியா இருக்கு இல்லையா, அது குளிர்ச்சியான பொருள்கள் அப்படி தடை விட்டா நரம்புகளை எப்படி பற்றி பண்ணி விடுமா. அதே போல கழுத்துல மார்புல இதுல பாடுவார், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய் ஊழல் வல்லீனம் ஆட ஆட
2: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு கலிக்கம்ப நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கடக்களிற்றே

No.

0: இவர் வந்து பெண்ணாகடத்துல அவதாரம் திரு பெண்ணாகடம் இருக்குது அதுல அவதாரம் பெண்ணாகடங்கிறது அப்பர் சுவாமிக்கு சூழக்குரிய இடம் புரிய முடித்தான் திரு தூங்கான மாடம்ன்றது அது ஞான சம்பந்தர் தேவாரம் அப்பர் தேவாரம் ரெண்டு உண்டு உரிமை ஒழுக்கம் தலை நின்ற உயர்தொன் மரபில் நீடுமனை தரும நெறியால் வாழ்முடிகள் தடைத்து வளரும் தன்மையதால் வருமஞ்சுரை மலச்சோலை மருந்து தூண்ட வளம் வரையில் பெருமை உலகு பெறவிழங்கும் மேல்வார் பெண்ணாகடம் உண்டு மற்றப்படி நடைவாழும் வணிகர்களுக்கு வந்துவித்தார் கட்டைச்சடையார் கலர் காதலுன்னே வளர்ந்த கருத்துடையார் அத்தை கன்று தூங்கானை மாடத்தமர்ந்தார் அடித்தொண்டு பற்றி பணிகை கலிக்கம்பர் என்பார் மற்றோர் பற்றியார் மற்ற பற்றனுக்கின்றி நின்று பாதமே மனம் பாவித்தேன் என்கின்ற முறையிலே ஒரு சிவருமான இடத்துல பற்றுடையவர் மற்றைய பற்று இல்லாதவர் பாரோடு உண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலே கண்டாய் என்பது திருவாகர் அதனால அப்படிப்பட்டவர் ஒரு வணிகர் உலகத்துல வந்தவர் வணிகர்னா செட்டியார் உலகத்துல ஆன அன்பர் தாம் என்று அரணார் அன்பருக்கு அமுது செய்ய மேன்மை விளங்கு போனவர் விரும்பு கறி நெய் தயிர் தீம்பால் தேனின் கனி கட்டி திருந்து அமுது செய்விட்டு ஏனை நிதிய வேண்டுமான எல்லா இன்பமுறை அளிப்பார் அடியார்களுக்கு நல்ல சாப்பாடு போடுவார் நல்ல நெய் பாலோட சாப்பாடு போடுவார் அதுக்கு மேல பணங்காசும் கொடுப்பார் அப்படி இவர் சங்கமபக்தின்னு சொல்லுவாங்க குரு லிங்க சங்கமபக்தியில ஒரு சங்கமபக்தி சங்கமபக்தினா அடியார்களுக்கு அதிகமான அடியார் இடத்துல விருப்பம் வைத்து அவர்களுக்கு தொண்டு செய்யறது அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அவங்களுக்கு தாரணம் பண்ணுது அப்படி அன்ன வகையால் திருத்தொண்டு புரிய நாளில் அங்கு ஒரு நாள் மண்ணு மலையில் அமுகைய வந்த தொண்டர் நம்ம எல்லாம் தொன்மை முறையை அமுகையை தொடர்ந்து வைப்பார் அவர் நம்மை முன்னர் அழைத்து திருவடிகள் எல்லாம் விளக்க முடிந்தார் அடியார்கள் வருவார்கள் அவர்களுக்கு சாப்பாடு போடுவார் சாப்பாடு போடுறது முடி அவர்களுக்கு பாதபூஷம் பண்ணுவார் பாதபூஷம்னா குண்டு வந்து மனை கொண்டு குலாவு பாதம் விளக்கியே பாதத்துல தண்ணீர் விட்டு பால் விட்டு தயிர் விட்டு அப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணி பூ போட்டு தூ சந்தனம் போட்டு வச்சு தூபதி பங்காட்டி அப்படி அடியாரில் பூஷம் பண்ணி சாப்பாடு புரியுதா அந்த மாதிரி பண்ணுவார் தினந்தோறும் பண்ணுவார் ஒரு நாள் அப்படி அடியார் வந்து நின்றார்கள் எல்லாருக்கும் பாதபூஷை வரிசையை அடியாரில் நிறுத்தி பாதபூஷை பண்ண ஆரம்பித்தார் திருந்து மனையார் மனையெல்லாம் திகழ விளக்கிய போனகம் திகழ விளக்கி போனகம் பொருள் கரியவனும் புனித தண்ணீருடன் மற்றும் அருந்து இயல்பில் உள்ளனவும் அமைத்து எல்லா சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு பாதபூஷி இப்படி சாப்பாடு போடும் கரக நீரடிக்க விரும்புங்கணவர் பிறந்தவர்கள் வெள்ளா விளக்கும் முழுதுங்கள் தீர்த்த மனைவி தீர்த்தத்தை விட்டு வருவார் இவர் காலை கழுவுவார் அடியாருடைய பாதத்தை விளக்குவாரு மனைவி தீர்த்தம் விட்டு வருவார் அப்படி பல நாள் செய்தார்கள் ஒரு நாள் வந்து நின்ற அடியாரிலே ஒரு அடியாரு இவங்க பண்ணையில முதல்ல இருந்தார் இவங்க வீட்டுல வேலை செஞ்சவர் அவன் வேலை செய்ய முடியலன்னு லெகுவா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் சாப்பிடணும்னா சாமியாரா போனாச்சா முடியும் சாமியார் சாமியாரை கூட்டா சிரமம் இல்லை சாமியார் கூட்டா சிரமம் இல்லை அப்படின்னு உடனே சாமியார் இல்லை சாமியார் போறதுக்கு செலவு இல்லை இப்ப குடும்பத்தனை ஆகிறதுக்கு தான் செலவு ஒரு கொடுத்த குடும்பத்தனை ஆகிட்டாரு வச்சுக்க ஐயோ படாத பாருவான் கொண்டாடிட்டு முடிஞ்சுட்டு பாவமா இருக்கு சில பேர்த்த பார்த்தா அது இறக்கம் இல்லாத கொண்டாடி சில பேருக்கு பார்த்துட்டாரு வச்சுக்கோ சாமியார கூட்டம் வச்சுக்கோ ஒரு சாமியார கூட்டம்னா ஒரு காய் வேட்டி இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு திருநூத்து போய் போ எந்த ஜாதி ஆயினும் இறக்க துணிந்து உடனே என்பார் மட்டும்தான் அந்த மாதிரி சிரமம் இல்லாம சாப்பிடலாம்னு பண்ணை பண்ண வேலையை விட்டுட்டு சாமியாரா போட்டேன் சாமியாரா போனவன் சாமியாரோட சேர்ந்து அந்த பண்ணையில இருந்த குடிக்க இந்த அம்மா தண்ணி விட்டுக்கிட்டே வந்தா அவனை பார்த்த உடனே நம்ம பண்ணையில இருந்தா இவங்க காட்டு நம்ம தண்ணி விடுறாங்க அப்படின்னு இருந்துகிட்டா தண்ணி விடலாம் நாயனார் விளக்கிட்டு வர்றாரு கிளிக்கம்ப நாயனார் விளக்கிட்டு வர்றாரு அந்த மாதிரி தண்ணி விட்டுட்டே வந்த நடுவில் நின்னாயுமே அவளுக்கு பக்குவம் அல்ல. எவரேனும் தாமாக விளையாட கேட்ட பண்ணையில் இருந்தான்னா எங்க இருந்தான்னா, எவரேனும் தாமாக விளையாட கேட்ட திருநீரும் சாதனமும் கண்டார், திருநீர்த்தையும் உத்தராட்சத்தையும் கண்டா அவர்களை சிவனாகவே பாதித்த அவர்களுக்கு பரிசு என்று சொல்லுகிறது. ஆனா அவருக்கு அந்த ஞானம் வாராமையினாலே, அந்த ஞானம் இல்லாமையினாலே அது மறுத்துக்கொண்டு முன்பு நமக்கு படி செய்யும் தவறாய் ஏவல் முடிந்து ஓய் என்பு அறவு அறிந்தவரான் அடியாராகி அங்கு இது அந்தருடனே திருவேடம் தாங்கி திருவேடம் தாங்கி அணைந்தார் ஒருவர் தாம் பின்பு வந்து தோன்ற அவர் வாதம் விளக்குண்டு உள்ளதையார். அவர் வாதத்தை விளக்க போனால் தண்ணி விடலவர் கையால் அவர்தம் அடிபிடிக்க இவர் காலை பிடிச்சாரு தண்ணி விடணும்ல. காதல் மனையார் முன்பு ஏவல் செய்யாத கன்ற தவறுவோடு என்று தேரும் பொழுது மலர் மொய்யார் வாச கரக நீர் வார்க்க முட்டா முட்டானா தண்ணி ஊற்றுறதுன்னு வச்சுட்டான். முதற்றொண்டர் மையார் கொண்ட மனையாரை பார்த்து மனத்துக்கு வருவார். தண்ணி ஊத்தாம நின்றுகிட்டு இருக்கும் மனைவியை பார்த்தாரு, அவ என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. வெறித்த ஒன்றை முடியாதம் அடியார் இவர் முன் மேவு நிலை குறித்து வெளியே நீர் வாராது ஒளிந்தாள். இவன் முன்ன நம்ம வீட்டுல பண்ணையில் இருந்தா நினைச்சுக்கிட்டு இவன் காலில் தண்ணி விட மாட்டேங்கிறான், இந்த சாமி காலில் தண்ணி விட மாட்டேன் என்று மனம் கொண்டு மதிப்பு நோக்கார். மறுபடியும் அவன் முகத்தை பார்க்கலையா, வடிவாடை வாங்கி கரகம் வாங்கி அந்த கையில செம்பு வச்சிருந்தால தண்ணி அதை வாங்கி வச்சுக்கிட்டு வடிவாடை வாங்கினாரு கரகம் வாங்கினாரு கையை வச்சுட்டார் தண்ணி ஊத்தலுக்கு. வடிவாடை வாங்கி கரகம் வாங்கி கை தரித்து கரகனில் எடுத்து தாமே அவர் தான் விளைக்கிறார். அவன் கையை வச்சுக்கிட்டு இவர் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணார். விளக்கி அமுது செய்வதற்கு வேண்டுவன தாமே செய்து துளக்கில் சிந்தையுடன் தொண்டர் தம்மை அமுது செய்வித்தார். அளப்பில் பெருமை அவர் பின்னர் அடுத்த தொண்டின் வழி நின்று களத்தில் அஞ்சு அணிந்தவர் தான் நிழற்கு அடியாருடன் பிறந்தார். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு ஒரு அதிசயமான ஒரு வருத்தமான விஷயங்கள் நடக்கும். அதிலையும் பத்தியே விடாம அடியாருடைய திருவடிக்கு தண்ணீர் விடாம அவன் பண்ணையில் இருந்தான் என்று சொல்லி இவண்ட முடியினால அவன் மனைவி எல்லாம் அப்படின்னு சொல்லி அதனாலே அவர் நாயன்மார் வந்து பணிக்கு சிவப்பணிக்கு இடையூர் உன்னப்ப சண்டேஸ்வரன் என்ன பண்ணாரு அப்படின்னா சிவப்புணி அவ்வளவு உயர்ந்ததா, இது உலகம் எல்லாம் தெரிஞ்சு இதை கடைப்பிடிக்கட்டு என்பதற்காக ஒரு காலத்துல ஒருத்தர் மூலமா அப்படி காட்டுவார். எல்லாத்துக்கும் செய்ய மாட்டார், அதுக்கு தகுதியானவர்களுக்கு மூலமா வச்சு இந்த மாதிரி ஆகியாலே சிவப்பணிக்கு இடையூறு செய்கிறவனை தண்டித்து வரும். சிவப்பணிக்கு இடையூறு செய்கின்றவனை தண்டிக்கணும், அந்த பணியை இகழ்ந்திருந்தவனை தண்டித்து வரும். பூக்குடலையை சிந்திட்டா என்ன தப்பல நந்தவத்தில் பூக்கா என்ன அதிசயமா செஞ்சு விட்டா என்னகிட்ட எல்லாத்தையும் முதல் நாளைக்கு சேர்த்து பற்றி போடுறது என்ன மோசம் அதுக்கு நான் சாமி கோவிச்சு வர யானைக்கு தெரியுமா பூக்கொடலன்னு யானைக்கு தெரியுமா அது ஒவ்வொருத்தில இறுதியா போறாரு கூட போகலாம்ல அமையா யானை போகுதுல்ல கும்புறதற்கு ஐந்து குதிரைக்கு பத்து மூலம் ரொம்ப வெறிக்க ஆயிரம் தான் வேண்டுமேன்னு சொல்றாரு யாரு அப்ப கும்புறதற்கு ஐந்து கும்புளதற்கு ஐந்து குதிரைக்கு பத்து முடம் விம்புகரி யாரை புதிய யார் விம்புகரிக்கு ஆயிரம் தான் ஆயிரம் மடம் தள்ளி போகுது விம்புகரிக்கு ஆயிரம் தான் சொல்லி வம்புகரி சீங்கிறார் மனுஷன் யானைக்கு ஆயிரம் முடம் மனுஷனை கண்டா எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்றா அந்த பாட்டுல சீங்கிறார் தம் கண்ணில் தெரியாத தூரத்தை நெருங்குவதே நல்லது என்று பாடி இருக்கும்போது ஒரு ஐயா யானை கிட்ட போறாரு யானை கிட்ட போகும் தானே அது புரிஞ்சு பெரிய அதிசயம் அந்த பூவே கிடைக்காத மறுநாள் கட்டி போனது. ஆனால் அந்த இது சிவாபசாரம் என்கின்றதை காட்டி அதன் மூலமாக சிவாபசாரம் இப்படி செய்தது என்று சொல்லி காட்டி அதை அந்த பாகர்கள் தடுக்காமல் இருந்தபடியினாலேயே அவருக்கு ஆறுதல் சொல்லாமல் இருந்தபடியினாலையும் சிவகாமி ஆண்டாருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லாமல் இருந்தபடியினாலையும் அவர் சிவகைங்கரி இன்னைக்கு செய்யறது போச்சே அப்படின்னு இன்னைக்கு செய்யறது போச்சே சிவனுக்கு கொட்டி கட்டி போடுற மாதிரி வீணா போச்சேன்னு ஓலமிட்டாரு. எருவத்தர் வந்தாரு யானை பாகர்கள் வெட்டினார். அதன் பிறகு ராஜா வந்தா. ராஜா வந்து என்ன வந்தா தெரியுமா, இந்த பாகர்களை வெட்டினதும் இந்த யானையை வெட்டினதும் இந்த குற்றத்துக்கு போதாதுக்காக என்னையும் வெட்டணும்னு வாழக்கூடாது. அவன் தான் போட்டுனா. அதன் பிறகு அவர் வாங்க அவர்கள் தருக்கு போக இவர் விடுங்க அவர் விடுங்க இப்படி ஆகும்போது உடனே சிவருமா அந்த யானை எழுப்பி விட்டாரு, பாதல்கள் எழுப்பி விட்டாரு, உங்க பெருமையை உலகத்துக்கு காட்டுறதுக்காக இப்படி சஞ்சண்டானாரு பசுமதி குரு. எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்ததே. அதனால இப்படி அதுக்கு தக்கவர்கள்ட்ட வச்சு அந்த மாதிரியான ஒரு சோதனையை அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை காட்டி அதன் மூலமாக இப்படி சிவாபசாரம் செய்யக்கூடாது, அடியார்கள் யாரா இருந்தாலும் எழப்படாது, நம்ம வீட்டுல பண்ணையில் இருந்தாருன்னா வேற எங்க இருந்தானே அவனை எழப்படாது என்று சொல்லி அந்த திருவேடத்துக்கு தானே மதிப்பு, திருவேடத்துக்கு தானே பூஜை பண்றேன், திருவேடத்துக்கு தானே பூஜை பண்றேன், அதுக்காக பூஜை பண்றேன் என்கின்ற உண்மையை இப்படி நிகழ்ச்சிகள் மூலமாக தேவருமாக ஒரு காலத்துல காட்டியிருக்கிறார். அதை கடைபிடித்து மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார். ஆகையினாலே இப்படி போத மலி நீர் விடமுண்டார் அடியார் வேடம் என்று இந்த வேடத்துக்கு ரொம்ப பெருமைப்பா. இந்த திருநெல்வேலிக்கு ரொம்ப இப்போ நல்ல தங்க நகைகளை நிறைய போட்டுக்கிட்டு போனா எப்படி பணக்காரன் மதிக்கிறேன், சடங்க எப்படி மதிக்குது, எதுக்காக மதிக்குது, இதுக்காக வச்சேன், இதுக்காக மதிக்கிறத தவிர நமக்காக மதிக்கிறது. அதே போலத்தான் இந்த திருநீர்வூர்த்தராட்சமாகி இந்த சிவவேடத்தை கண்டு தேவர்களெல்லாம் இருக்கிறார்கள், தேவர்கள் மதிப்பு கொடுக்கிறார்கள், கற்றுணர்ந்த ஞானிகள் அவர்களை வணங்குகிறார்கள். திருவேடம் திருவேடம் மங்களமான திருவேடம், அதனால அவசியமா திருநீர் இருக்கணும், அவசியமா கடுத்தர ஊர்த்தராட்சம் இருக்கணும், அவசியமா திருநீர் இருக்கணும், சைவமா இருக்கணும். திருவேடத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, திருவேடத்துக்கு மேல ஒவ்வொரு மண்ணு கூட்டுருச்சு அதை திருநீர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கூட்டா இதை விட என்ன சொல்லணும், திருவிடத்துக்கு எவ்வளவு பெருமை, திருநீர்த்துக்கும் உத்தராட்சத்துக்கும். ஏன்னா திருநீர் கட்டாயம் அடியில் இருக்கணும், உத்தராட்சம் ஏக உத்தராட்சம் எல்லாரும் போட்டுருந்தா எப்போதும் இருக்கணும், சைவமா இருக்கணும். இப்ப இருந்தாலே நம்மளை அந்த கம்பெனியில நெம்பர்ல சேர்த்துருவான், நெம்பர்ல சேர்த்துருவேன், அப்புறம் வேக்கன் இருக்கும்போது நாளை எடுத்துக்குவேன், வேக்கன் அங்கே எப்போதும் இருந்தது முக்கியமாயிட்டு இல்லை, அளவு காகமரபு கலந்துள்ள கண்டி அகண்டாக ஆரதிவு மோகனும் பேரிடம் புரிஞ்சி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குதை, புரிஞ்சி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குதை, இன்புத்துல நாம் இனி எடுத்த தேகம் முழுமும் புதிப்பதற்கு சேரவாறு அளவுண்டா. ஆகையின் வரை இப்படி எல்லாம் நாயன்மார்கள் இந்த பூலோகத்தில் பிறந்து அவர்கள் சிவபக்திக்காக தன்னையும் மனைவியையும் பிள்ளையும் இருந்தவர், சிவபக்திக்காக தந்தையே இருப்பவர், அப்படிப்பட்ட உயர் நிலை. ஆகையினாலே அப்பருடைய அந்த அடியாறு வேடத்தை மதிக்காம இப்படி பண்ணையிலிருந்தவன் நினைச்சுட்டாலே அடியாறு வேடத்தை நினைக்கலையே, அண்ணையில இருந்தவன் நினைச்சாலே அதை நினைச்சாலே தவிர இந்த திருவரத்தை நினைக்கிறே திருவரத்துக்கு மதிப்பு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டார். ஓதவழி நீர் விடமுண்டார் அடியார் வேட என்றுணரா மாதராரை தடிந்த கலிக்கம்பர் மலச்சேவடி வணங்கி பூதானாத தீர்த்தொண்டு முடிந்து புவனங்களில் புரிந்த காத நண்பர் கலிநீதியார் தம் பெருமை கட்டுரைப்பான், கலியநாயனார் பெருமையை சொல்கிறேன் சொல்லுகிறார். இப்படி நாயன்மாருடைய ஒரு சிறப்பு அளவுபடாது, அவருடைய துண்டு அளவுபடாது, எதுவும் அவங்களுக்கு தான் சிவை கைங்கரித்துக்காக கண்ணையும் தோண்டுவாங்க, கழுத்தையும் அறுப்பார், கனவியும் விட்டுவாங்க, பிள்ளையும் அறுப்பாங்க. இது இதெல்லாம் ஒரு தனிமான், இதெல்லாம் சாப்பாடு கலியநாயனார் புராணம் சொல்லணும், திருவருளாலே நல்லா சொல்ல வைக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த அளவில் இதை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பதஹே
1: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: அங்க யாகத்தால் கூட நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது. இதுக்கு நம்முடைய சிவஞான முனிவர் விளக்கம் எழுதுகிறார். வேள்வியில் பசுவேற்று வருது, அந்த பசுவேற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னார். பசுன்னா ஒரு உயிரை கொலை பண்ணி யானம் பண்ணுதல்னு அர்த்தம் அல்ல. உடம்புக்குள் இருக்கிற உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு பசுன்னு பெயர். பசுபோதம் அழிந்து யாகம் பண்ணு,

அந்தந்த தேவர்கள் கொடுத்தால் என்னென்ன புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுது. ஆனால் ஆகமம் என்ன பண்ணுகிறது, அதுக்கு திருத்தம் எழுது. அங்கே ஆடென்றும் குதிரை என்றும் சொன்னது இந்த உலகத்தில் உள்ள ஆடையோ குதிரையோ அல்ல, அவைகள் உயிர் வர்க்கம் பசு. நம் உடம்பில் இருக்கிற பசுத்தன்மையை நீக்கி யாகம் செய்வதுதான் யாக வேண்டி. இதை பொருள் தெரிந்து கொள்ளவில்லை, வேதத்தின் பொருள் தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் மாம்சம் தின்ன வேண்டும் என்ற ஆசையினாலே வேதத்தினுடைய பாட்டுக்கு வேற அர்த்தம் பண்ணி அவர்கள் சாப்பிடுறார்கள் என்று, பாவம் அது என்று நம்முடைய மாணிக்க வாசகர் அதை ஒரு குறிப்பிட்டார். இரண்டாவது, சரி இவ்வளவுதான் தைரியமா சாப்பிட்ட உடம்ப பெருத்தார்களே, திருப்பார்கடலை கடைஞ்சு ஒரு விஷம் வந்தது இல்லையா, அந்த விஷத்தை எதிர்க்கிறதுக்கு சக்தி அவரிடத்துல இல்லையே, ஓட்டம் எடுத்தார்களே. மாம்சம் சாப்பிட்டு உடம்ப நான் பலப்படுத்துகிறேன், தைரியமா இருக்கிறேன், எதுக்கிறேன், நஞ்சம் அஞ்சி விஷம் எழுந்த போது அந்த விஷத்தை கண்டு பயந்தார்கள், ஆ ஆ என்று யோ யோ என்று சத்தம் போட்டு கொண்டு ஓடி வந்தார். திருப்பார்கடல் விஷம் வந்த உடனே அதை கண்டு பயந்து ஓடி வர்ற போது ஆ ஆ ஆன்னு அலறிக்கொண்டு கைலாயத்துக்கு போய் அவிதா அவிதா அவிதா என்று இறைவனை கூப்பிட்டார்கள். ஆபத்து காலத்தில் இறைவனை அழைக்கிற சொல்லில் ஒன்று அவிதா. அதுபோல பெரிய புராணத்திலே இந்த சிவகோசாரியார் சிவதா சிவதா சிவதா என்று கூப்பிடுற, ஆபத்து வரும்போது இறைவனை அழைக்கிற சொல் அது. அதுபோல அவிதா அவிதா என்பது இறைவனை அழைக்கிற ஒரு சொல். சிவகாமியாண்ட நாங்க சொல்றேன், இது தேவர்கள் சொல்லுகிற வார்த்தை. அந்த தேவர்கள் நஞ்சை கண்டு பயந்து ஆ என்று அலறிக்கொண்டு கைலாயத்துக்கு போய் அவிதாவிடும் அவிதா அவிதா என்று தன் வாயினாலே கத்திக் கொண்டிருக்கின்றவர்கள் அப்படி ஒரு பாவம் செய்தார்கள். அமுதன் சாப்பிட வேண்டும் என்று போகி அதை எதிர்த்து நிற்க முடியாமல் அப்போ சிவனிடத்திலே ஓடி வந்து அவன் காலில் விழுந்தார். ஆனா தக்கன் நிமிடத்துல யாகம் சாப்பிட போனார்களே, அப்ப சிவனை நினைச்சார்களா, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க சொல்றார். தக்கனுடைய யாகத்துல சிவனை ஒழிச்சு விட்டு மற்றவர்களுக்கு தான் அடைச்சிருக்கான் சாப்பாட்டுக்கு அந்த விருந்து. யாகத்துல எல்லா தேவரும் போனார்கள், விருந்து சாப்பிட்டார்கள். சிவன் வல்லையே, சிவன் வராட்டோம், நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம், சிவன் வந்தா தான் சாப்பிடணும்னு எல்லாம் வெளியில வந்திருக்கணும் இல்லையா. எல்லா தேவரும் அந்த தக்கனுடைய வீட்டுக்கு யாகத்துக்கு போயிட்டாங்க, பரவாயில்ல. போன பிறகு அங்க சிவன் வரவில்லை என்று தெரிந்து கொண்டு உடனே என்ன சொல்லி இருக்கணும், சிவன் இல்லாமல் கொடுக்கிற விருந்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று வெளிவந்திருக்கணுமே. அங்க சிவன் சிவன் வந்தான்னா வராட்டேன்னா நாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு இப்ப சிவன் காலில் வந்து விடுகிறார்களே விஷத்தை கண்டு, என்ன பாவம். ஒரு இடத்துல சிவன் ஆமதிக்கிறது, ஒரு இடத்துல ஆபத்து வந்தா சிவன் காலில் போய் விடுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் என்று, என்ன பாவம் திரிதவரே, என்ன பாவம் செய்து உலகத்தில் தெரிகிறார்கள் என்று சொன்னார். ரெண்டு விஷயம். மூணாவது, அவர்கள் செய்கிற பாவம், நம் அவர் அவரே மூவரன்றே எம்பிரான் ஓடும் எண்ணி, எம்பிரான் ஓடும் எம்பிரான் பரசிவம், எல்லாத்துக்கும் மேலாயிருக்கிற சிவம் அந்த சிவபெருமானை மூவரன்றே மூவரில் ஒருத்தர் என்று எண்ணுகிறார்கள். மூவர் என்பவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன், மூணு பேரோடு சேர்த்து பார்க்கிற இடத்துல ஒரு ருத்ரன் இருக்கிறான். எல்லாருக்கும் மேலா சொல்ற பரசிவம் இருக்கிறாரே அவரும் ஒரு ருத்ரன். அந்த ருத்ரருக்கும் மூவரில் ஒருவராக வருகிற ருத்ரருக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்கும் மேலா இருக்கிற ருத்ரர் அதிருத்ரர் மகாருத்ரர், அவர்தான் மகாருத்ரர். இந்த மூணு பேர்ல ஒருத்தரா வர்ற ருத்ரருக்கு குணருத்ரர் அல்லது குணி ருத்ரர் என்று பெயர். இது பெயர்ல வித்தியாசம். இனி அவங்களுடைய காரியம், அவர்களுடைய அதிகாரம் எந்த அளவிற்குன்னு சொல்றேன். உலகத்தை படைக்கிற போது மாயையிலிருந்து உலகம் பிறக்கிறது. அந்த மாயை மூணு விதமாக பிரியும், சுத்த மாயை அசுத்த மாயை ரெண்டும் கலந்த மிஸ்ர மாயை. சுத்த மாயையினுடைய தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் அஞ்சு, அசுத்த மாயின் தத்துவங்கள் 36. இந்த ரெண்டுக்கு நடுவிலே ஒரு தத்துவம் இருக்குவார்கள், வித்யா தத்துவம் என்று, அது 7. இந்த 7 சிவ தத்துவத்திலே கூட சேர்த்துடுவாங்க, அதாவது சுத்த மாயிலே கூட சில சேர்ப்பார். சுத்த மாயிலேயே சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7 என்று.

கடைசியில் இருக்கிற 36 தத்துவம் இருக்கே, அந்த 36 தத்துவத்தை தான் குணத்தில் இருந்து வருகிறவை, அந்த 36 தத்துவமும் முக்குணத்தில் இருந்து உண்டாகின்றன. அந்த முக்குணத்தில் வருகின்ற 36 தத்துவத்தையும் அடக்கி ஆளுகிறவர் ஒரு ருத்ரர். அவருக்கு பெயர் குணிருத்ரர். அவங்கதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்ல வருகிற ருத்ரர். பிரம்மா இந்த 36 தத்துவங்கள்ல வச்சுக்கிட்டு படைக்கிறான். மகாவிஷ்ணு இந்த 36 தத்துவங்களிலே இருந்துதான் அவன் காக்கிறான். இந்த குணிருத்ரர் இந்த 36 தத்துவங்களில இருந்து கொண்டுதான் அழிக்கிறார். 36 தத்துவத்துக்கு மேலே வித்யா தத்துவமோ அதுக்கு மேல இருக்க சிவதத்துவத்துக்கோ இந்த குணிருத்ரர் போக முடியாது. ஆனால் அந்த புவனத்திலும் சிலர் இருக்காங்க. 36 பேர் இருந்த 36 தத்துவத்தில் இருக்கிறத நம்ம புவனம். இப்ப நாமெல்லாம் வாழ்கிற இந்த உலகம் இருக்கே, இது 36 தத்துவங்களால் ஆனது. இதற்கு மேல் ஏழே தத்துவத்தினாலே வித்யா தத்துவம் வித்யாபுவனம்னு இருக்கு. அதுக்கு மேலே சிவதத்துவம் என்று சொல்லுகிற இடத்துல சிவதத்துவத்திலே பல புவனங்கள் இருக்கின்றன. அதிலும் சில உயிர்கள் வாழ்கிறார்கள். இந்த தத்துவத்திலே வாழ்கிறவர்கள் சகலர் என்று சொல்லுகிற உயிர். ஆணவம் கர்மம் மாய என்ற மூன்று மலங்களோடு கூடி இருக்கிற சகலர் வாழ்கிற தத்துவம் குணதத்துவத்திலே இருக்கு. அதுக்கு மேலே போகிறதுல ரெண்டு பிரளயாகலரும் விஞ்ஞான கலர் என்றும் இருமலமுடையார் ஒருமலமுடையார் என்ற ஆன்மாக்கள் அங்கே இருக்காங்க. அந்த ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய இருமலம் ஒருமலம் இருக்கிறதே அதெல்லாம் யார் அழிக்கிறவர்? இந்த குணிருத்திரர் இந்த கீழ்பட்டு இருக்கக்கூடியவர்களைத்தான் அழிக்க முடியும். மேலே இருக்கிறவரை அழிக்க முடியாது. மேலே இருக்கிறவரையுடைய பாசங்களை அழித்து அவருக்கு மோட்சம் கொடுக்கிறவர் அந்த மகாருத்திரர் தான் கொடுக்கிறார். மகாருத்திரரை போகி குணிருத்தரர்கள் ஒருவர் என்று இந்த தேவர்கள் நினைக்கிறார். நம்மோட ஒரு ஆள் தான் யாவன் அந்த ருத்ரன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது மகாருத்தரர். அந்த மகாருத்தரரை மற்ற தேவர்கள் என்ன நினைக்கிறார்? நம்மள ஒருத்தன் அப்படின்னு நினைக்கிறான். அதை சொல்றார் பாரு. நம் அவரவரே, நம்மோடு ஒருவர் தான் அவர். அவர் அந்த மகாருத்தரன் சொல்றீங்களே, அவர் வேற ஒருத்தர் இல்லையா? இந்த பிரம்மா விஷ்ணு ஒருத்தர் என்று மூவர் இருக்காங்களே, மூவர் என்றே அவர் மூவர்ல ஒருத்தர் தான். அவரும் நம்மவர், நம்மை போல, நம் பிரம்மா போல, நாம் விஷ்ணுவா இருப்பது போல அந்த ருத்ரனும் ஒருத்தர் தான். மூணு பேரும் சமம் என்று இந்த தேவர்கள் பேசுகிறார்கள் என்றே எம்பிரானோடும் எண்ணி, யாரை எண்ணினார்கள்? இந்த மூரோடு கொண்டு வந்து எம்பிரான் மகாருத்ரரை கொண்டு போய் குணிருத்ரராக மயங்கி மூவர்ல ஒருத்தன் என்று சொல்லி வாயினால் பேசுகிறார்கள். என்ன பாவம், என்ன பாவம், இது கூட பாவம். ஆக மூணு பாவ காரியங்களை தேவர்கள் செய்தார்கள் பட்டியல் போட்டு சொல்றார்களே. தேவர்கள் செய்கிற பாவம் விண்ணாண்டு தேவலோகத்தையும் ஆள்கிறார்கள். மண் மேல் தேவர் என்றே இருமாந்து இந்த பூலோகத்துக்கு வராங்க. வந்து எல்லா ஜனங்களுக்கு இருக்க நாங்க தான் தேவர்கள், நாங்கள் தேவர்கள் என்று எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ளுகிறார். மண்மேல் தேவர் என்றே இருமாந்து, நாங்கள் பெரிய கடவுள் என்று தங்களுக்கு தாங்களே பேசி இருமாப்புக் கொள்ளுகிறார்கள். என்ன பாவம், ஐயோ என்ன பெரிய பாவத்தை செய்கிறார்கள். திரிதர்வே, திரிதவரே, திரிகிறார்கள். இப்படி பாவம் செய்து திரிகிறார்கள் இந்த பாவிகள். தேவர்களே இப்படி பாவம் செய்வார்கள் என்றார். ஒரு அறிவும் இல்லாத மனிதன் என்ன பாவம் செய்வான்? எவ்வளவோ பாவம் கடவுளை பத்தி தெரியாம, கடவுள்னே தெரிஞ்சு கொள்ளாமலே பாவம் செய்வான். இவன் தேவரே இந்த பாவத்தை செய்கிறான் என்று இந்த பாட்டில சொன்னார். இதுல பக்தி இல்லை, வைராக்கியமும் கிடையாது, விசித்திரமும் ஒண்ணும் இல்லை. ஆனா வேணும்னா விசித்திரம் ஒண்ணு விசித்திரம் சொல்லலாம். எதை? இந்த தேவர்கள் குணிருத்ரனை மகாருத்ரன் என்று மயங்கினார்கள் பாருங்கள், அதுதான் விசித்திரம். இவனை இன்னொருவனாக நினைச்சது, ஒன்றை மற்றொன்றாக கருவி விடுதல் இருக்கு பாருங்கோ, அது ஒரு விசித்திரம், மாறுபட்ட தன்மை. அதை வேணுமானால் விசித்திரம் என்று நான் சொன்னேன். தவமே புரிந்திலன் தன்மலருட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த அருவினை அருவினையேன், உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திருவெயிலிட்டிலேன், நின் திருவடிக்கு ஆம்பவமே அருளுகண்டாய் அடியேற்கியம் பரம்பரனே. இந்த பாட்டுல பக்தியை பத்தி சொல்ற. முதல் பாட்டுல சொன்ன பக்தியும் இப்ப பார்க்கிற அஞ்சாவது பாட்டுல அவர் சொல்ற பக்திக்கும் வேறுபாடு.
அதில் எல்லாம் நான் செய்கிறேன் என்கிற மீதான் அருந்தி விதிர் விதித்து இந்த ஏழு விதமான பக்திகளும் நம்ம நாள் ரெண்டு ஆறு ஏழு செயல் சொன்னார். ஏழு ஒழுக்கங்களையும் நான் கைவிடாது இருக்கிறேன். இங்க என்ன நான் ஒண்ணுமே செய்யலைங்கிற தவமே புரிந்திலன். நான் ஒரு தவம் கூட செய்யல, நல்ல காரியம் எதுவும் செய்யவில்லை. தவம் என்பது நல்ல காரியம், புண்ணியம். தவம் என்ற வார்த்தைக்கு புண்ணியம் அல்லது நல்ல காரியம். துறவியாகி காட்டுல போய் சாப்பிடாம தூங்காம இறைவனை தியானம் பண்ணி கொண்டிருப்பதுதான் தவம் என்று அர்த்தம் இல்லை. தவம் என்ற வார்த்தைக்கு நல்ல காரியம், புண்ணியம் என்றுதான் பொருள். தவம் புரியலேன் என்றால் நான் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யவில்லை. தவமே புரிந்திலன் தன்மல் அறிட்டு முட்டாது இரஞ்சேன். அட, மற்றவங்களுக்கு தான் ஒரு நல்லது செய்யல, ஒரு சிவலிங்கத்தை வச்சு ஒரு பூவை பறிச்சு சுவாமி தள்ள போட்டு அரகரான கணத்துல போட்டுக்கிட்டானா, அதுவும் செய்யல. தன்மலர் இட்டு குளிர்ச்சியான ஒரு பூவை பறித்து இட்டு பூஜை பண்ணி முட்டாது தவறாதபடி இறங்கேன். தினந்தோறும் வழிபடுதல், இந்த பூஜை என்பது விட்டுவிடக்கூடாது, விடாம செய்ய வேண்டும். விடாமல் செய்யறதுதான் முட்டாது செய்தல், முட்டுப்பாடின்றி செய்யப்படுதல் என்பதை அவர் சொல்றார். முட்டாது இறஞ்சேன், அதுவும் நான் செய்யல. அவமே பிறந்த அறிவினையேன், நான் பிறந்த உலகத்துல அறிவினை போன ஜென்மத்தில் செய்ய பாவத்தினால பிறந்தேன். அவமே பிறந்தேன், பிரயோஜனம் இல்லாமல் பிறந்தேன். அவம் என்பது பிரயோஜனம் இன்மை, வீண் என்று பொருள். வீணா இந்த உலகத்தில் நான் முன் செய்த பாவத்துக்காக பிறந்து விட்டேன். உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திருவை திட்டிலேன். உனக்கு எத்தனையோ அடியார்கள் இருக்கிறார்கள், அந்த அடியார்கள் எல்லாம் தகுதி உடையவர்கள். அவர்கள் உன்னுடைய திருவடியாகிய திரு பெறத்தக்கவர். திரு என்றால் மோட்சம், மோட்சத்தை பெறத்தக்கவர்களாக இருக்கிறார். ஆனால் நான் அந்த அடியார் பெறுகின்ற திருவை பெறத்தக்கவன் அல்ல. நின் அன்பர் உள்ளால் உன்னுடைய அடியார்களாக இருக்கிறார்களே அவர்களெல்லாம் சிவமே பெரும் திரு, அவர்கள் மங்களகரமான திரு என்று சொல்லும்படியான மோட்சத்தை அவர்கள் பெற தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த திருவை எயிற்றிலேன் நான் பெறவில்லை. அந்த அடியார்கள் திரு எழுதியிருக்கிறார்கள். திரு என்பது சிவமாம், சிவமே பெரும் திரு, மங்களகரமாயிருக்கக்கூடிய மோட்சம். அந்த மோட்சமாகிய செல்வத்தை எய்தித்திலே நான் பெறவில்லை. ஆகவே பெருமானே எனக்கு நீ ஒரு கருணை செய். நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய். இந்த பிறவி பயன் எல்லாம் போச்சு, இந்த பறவையை ஒழிச்சு என்னப்போ, உடனே சாக்காடு கொடுத்து அடுத்த பிறவி எனக்கு ஒன்று கொடு. அந்த பிறவியில உன் திருவடியை மறக்காமல் நினைக்கிற பிறவியை கொடு. இந்த பிறவியில கொடுன்னு கேட்கல, ஏன்னா இந்த பிறவி வீணா போச்சு, இனிமே இந்த பிறவியை வச்சு நான் திருந்த போறது இல்லை. இந்த பிறவியை முடிச்சுடு, இந்த பிறவியை முடிச்சு விட்டு அடுத்த ஒரு நல்ல பிறவி கொடுன்னு கேட்கிற. நின் திருவடிக்கு பவமே, உன் திருவடிக்கு அன்பு செய்யக்கூடிய பவம் பிறவி. பவம் என்றால் பிறவி. பவமே அருள் கண்டாய், அந்த ஒரு நல்ல பிறவியை எனக்கு கொடு. உன் திருவடி மறவாது இருக்கின்ற ஒரு திருவருளை எனக்கு கொடு. காரைக்காலமையால் இதான் வேண்டார். பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் இரவாமை வேண்டும். அறவா இன்னும் வேண்டும், உன் திருவடிக்கண் மகிழ்ந்து பாடி இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்றெல்லாம் கேட்டார் பாருங்க. அந்த இரவாத இன்ப அன்புதான் இங்கே சொல்றார். உன் திருவடிக்காம் பவம், உன் திருவடிக்கு அன்பு செலுத்தும்படியான அந்த பிறவியை எனக்கு கொடு என்று வேண்டிக் கொள்கிறார். ஆகவே இதில் பக்தி பேசப்பட்டிருக்கிறது. பக்தியின் எதிர்நிலையான பக்தி, தன்னிடத்தில் இல்லாமை, பக்தி இல்லாமையை எடுத்து சொன்னார். ஆக அதுவும் பக்தியை பற்றின பேச்சு தான். அடுத்த பாட்டிலும் பக்தியை சொல்ல போறார், அதுவும் எதிர்நிலை பக்தி. பறந்து கறந்து நில்லா கல்வனே, அந்த அன்பருடைய உள்ளத்தில் மட்டும் மறையாமல் வெளிப்பட்டு இருக்கிற இறைவனே, அப்படி பூஜை பண்ணி எனக்கு எது வேணாலும் கடவுள் கொடுப்பான், எனக்கு ஒன்னும் வேணும்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கேட்காமலே கொடுப்பான் என்பது போல ஒரு தைரியம் உள்ள அடியார்கள் உள்ளத்தில் அவன் வெளிப்பட்டு நிற்கிறான். ஆனால் மற்றவர் உள்ளத்தில் கள்ளனாக ஒளிகிறான். அன்பர் உள்ளம் கறந்து நில்லா, அன்பருடைய உள்ளத்திலே ஒளிந்த
நிற்காதவன் கள்ளன், மற்றவர் உள்ளத்துக்கு கள்ளனாக ஒளிந்து நிற்கிறவன். அப்பேற்பட்ட கள்ளனே ஏ இறைவனே என்று இறைவனை கூப்பிட்டு அவனிடத்தில் ஒன்று கேட்கிற, நின்றல்வார்களுக்கு அன்பு, உன் திருவடிக்கு அன்பு எனக்கு வேண்டும் என்று கேட்டார். முதல் பாட்டில கடைசியில என்ன கேட்டார் பாருங்கோ, நின் திருவடிக்காம் பவம், உன் திருவடிக்கு பூஜை பண்ணும்படியான பவம் பிறப்புனார். ஆனா திருவடிக்கும் பிறப்புக்கும் நடுவில் அன்பு வேண்டும்ங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்கு. அந்த அன்புங்கிறத இப்ப விளக்கமா சொல்றார். வார்களுக்கு அன்பு, திருவடிக்கு நான் அன்பு வைக்கின்ற ஒன்றை எனக்கும் நிரந்தரமாய் அருளா, எனக்கும் கொடு. அப்பனா வேற யாருக்கும் இது முள்ளி கொடுத்துருக்கான்னு தெரியுது. எனக்கும் அந்த அன்பை கொடுங்கன்னா முன்னே இருக்கிற அடியார்கள் எல்லாருக்குமே அந்த அன்பை கொடுத்துருக்கான். அந்த அடியார்கள் அத்தனை பேரும் பூசி பண்ணார்களோ அவங்க எல்லாம் போய் அன்பை செலுத்தினார்கள், அவர்களுக்கு இந்த வரம் கொடுத்திருக்கிறார். அன்பு செலுத்துகின்ற நல்ல பிறவியை அடியார்கள் கொடுத்திருக்கிறார். அதுபோல எனக்கும் கொடு என்று கேட்கிறார். வார்களுக்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய், நிரந்தரம் என்றைக்கும் இருக்கும்படி உழு. இதோ ஒரு நாள் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வர்றாப்பற அந்த அன்பை கொடுக்காதே, நிலையான அன்பு. அந்த நிலையான அன்பைத்தான் நம்முடைய சேக்கிழார் சொல்றார், இடையரா அன்பு என்று சொல். இரவாத அன்பு, இரவாதன்னா இடவில விட்டு விட்டு போகாத, இடையரா என்பதும் அந்த பொருளை தான் வரும். அதே தான் இவர் சொல்றார், நிரந்தரமாய் என்றைக்கும் இருப்பதாய் அருளாய் எனக்கு நீ அதை கொடு. நின்னை ஏத்த உன்னை வழிபடுவதற்கு அந்த அன்பு வேண்டும். அந்த அன்பு இருந்தா தான் உன்னை நான் வழிபட முடியும், இல்லாட்டா என்னால் வழிபட முடியாது. முழுவதும் ஏத்த முழுமையாக உன்னை வழிபடுவதற்கு அன்பு தேவை. இடத்திலே துணித்தோலை கட்டி கொண்டு வர்றான் என்ற ஜோகமான் கட்டிடத்தில் துணி கூட இல்லை, ஒரு துணியை கொண்டு அந்த ஆடையா உடுத்து வந்தார்.

காட்சியளித்து பாடுகிறான். அடுத்தாறு போல அவனுக்கு ஆடை இல்லாமல் விழிச்சோலை கட்டியிருக்கிறான். கைப்பியமாக அலைகிறான். முடிவடையும் எங்கு பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே கிடக்கிறான். கதியிலே அவனுக்கு ஒரு பிழப்பே கிடையாது. கதி இல்லாதவன பிழப்பு இல்லாம இத்தனையான வையறது மாதிரி இருக்கு. இது பயிர் சொல்லுது, ஆனா இதுக்கே வேற அர்த்தம்.

அதற்காக அந்த தாரிவளத்தவர் அனைத்தினரையும் ஜெயித்தான் என்ற ஒரு வெற்றி. முன்னக்கன் என்றால் பேரன்பு கொண்டவன் என்று. துணிதர்கனான் என்றால் ஒரு இடத்தில் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறான், அத்தனையும் புகழ் வார்த்தையாகும் என்று. தேவர்களுக்கு கிடைக்காதவன் அடியார்களுக்கு எங்கெல்லாம் இருக்கிறவனாய் என்று உயிரிழந்தான் எல்லா இடத்திலும் காட்சி தருகிறார். துணிதடிகாலும் கனலும் புனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் துணிதறி காலம் என்றாலும் வருவதில் வந்ததற்கும் காற்று எப்ப பார்த்தாலும் அங்கு நின்றும் அச்சிந்து கொண்டு உயிரிழந்தால் திணிதல்கள் சுழந்து கொண்டிருக்கல் காற்று எப்பத்தில் நிலையாக இருக்கார் அலைந்து கொண்டே இருக்கும். அதனாலே உயிரிழந்தோம் அலைகிற கற்றும் கனலும் நெருப்பும் புகழோடு தண்ணீராகிய இந்த மூன்று மண்ணும் விண்ணும் கீழே இருக்கிற பூமி எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது. இதுக்கு நடுவில் இருக்கிறதா மூ அந்த மூணு காற்று ஒன்று நெருப்பு ஒன்று தண்ணீர் நடுவில் உள்ள மூன்று பொருளோடு மேலே இருக்கிற கீழ் இருக்கிற மண்ணும் மேலே இருக்கிற விண்ணமாகிய அன்பு இந்த பஞ்சபூதமும் இழிதரு காலம் எக்காலம் இது அஞ்சும் அழிகிற காலம் என்று. அதுதான் ஒரு சர்வ சஞ்சார காலம், அது ஒரு சம்சார காலம். குளி சஞ்சார காலம் என்பதுமே மாயா சத்துவத்தில அச்சுத்த மாயவியல் அழியக்கூடிய ஒரு காலம். அந்த காலம் வருவது எக்காலம் வருவது அவை அத்தனையும் அழிந்து போற காலம் எத்தனை கிடைக்கும் தெரியலையே எதுக்காக உஞ்சல் காலத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் மாணிக்கவாசகத்திலே இந்த பிறவிய

ஆகா என்று அந்த காலத்தில் எதிர்பார்க்கிறார். தீவரி காலம் எக்காலத்தை இந்த காலம் வரப்போகிறது. வந்ததற்கு அந்த காலம் வந்ததன் பிறகு முந்தரி காலத்தே அந்த கடல் சஞ்சாரமாகிய காலம் வருகிற காலத்தில் துவிதரி கால் பூக்காடு என்ற காலையுடைய அத்த காலங்களை உடைய

கைகளில் தாளமாய் அவை காப்பவரை அந்த வினை என்ன வராமல் அந்த கருவத்துக்கான காலத்துல வினையை மறித்து என்னை காக்கிற பெருமானே. ஆனால் அந்த காலம் எப்ப வரும், என் கூட்டம் வருமா, என் வினை தீருமா என்று இறைவனை எதிர்பார்த்தார். என்னிடத்தில் இருக்கிற ஈழத்தன்மையை பார்த்து நான் உயர்ந்தவன் அல்ல. உன்னே ஒரு பாட்டை சொன்னார், தான் உயர்ந்தவன் அல்ல என்பதற்கு ஐந்தாவது பாட்டிலே தவமையை புரிந்தன. தன்மலவிற்கு முட்டாது இறங்கே நான் ஒரு நாள் கூட கூறிந்து கொடுக்க முடியல, நல்ல புண்ணியம் பண்ணல, அதனால எனக்கு தகுதி இல்லை. ஆகவே நான் கிளியவன், என் திருமைகட்டன் கூட. இறைவன் என்ன பண்ணான், பவத்யப்பியான் பரிணாமத் கட்டிவின் நோர் பெருமான் சிவன் எம்பீரான் என்னை ஆண்டு கொண்டான், என்னை ஆண்டு கொண்டு விட்டான், அடிமையாக என்று கொண்டு விட்டான். அதுக்கு முன்னிருப்பதால் தான் இறைவனுக்கு அடைமன். பவன் உலகத்தை உற்பத்தி செய்கிறவன், எம்பீரான் எமக்கு தலைவன், பனிமாவதி கட்டி சந்திரனை தலைமலையா தலைமாலையாக அடித்திருக்கிறவன், பின்னார் வருவான் தேவர்களுக்கு தலைவன், சிவன் மங்களகரமாயிருப்பவன், எப்பிரான் எமக்கு தலைவன். இத்தனையும் சிவனுக்கு பெருமை சொல்லி அந்த திருபெருமான் என்னை ஆண்டு கொண்டான், என் சிறுமை கண்டும் என் இழிவை பார்த்தும் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான். அவன் இப்பிரான் என்ன, நான் நடிகேன் என்ன, இந்த ரொம்ப முக்கியமான திருவாசகத்துல அவன் எப்படிதான் என்ன, அவன் எனக்கு எஜமானாக இருக்க, நான் அடியேன் என்ன, நான் அவனுக்கு அடிமையாக இருக்க, இப்படியே இதே தன்மை எனக்கு என்னைக்கு இருக்கும். இத பிரார்த்தம், நீ எஜமானனாவே இருக்கோ நான் அடிமையாவே இருக்கும். அவன் எப்படிதான் என்ன, அவன் எனக்கு தலைவன் என்று சொல்லிக்கொண்டு என்று இருக்க, நான் அடியேன் என்ன, நான் அவனுக்கு அடிமை என்று என்று சொல்லிக் கொண்டிருக்க, இப்படியே வேவிதமாக புவனம் பிரான் பரிதாவது பிரான் என்று அறி பரிதாவது எம்புகவே. இப்படி நான் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மையை, அறியும் தன்மையை எனக்கு பெருமானே எனக்கு இதை சொல்லிக் கொடு. நீதான் இறைவன் என்றும் நான் தான் அடிமை என்றும் எங்கும் நினைக்கிற நினைப்பு எனக்கு நீ கொடுக்கும். அப்படி அறிகின்ற ஒரு தன்மை

0: என்ன அர்த்தம்னா அடியவன், அடியேன் நான் வேலை செய்யறதான் என் வேலை, அப்ப நான் அடியேன் ஆகிட்டேன். சங்கடன் அந்த இறைவனுக்கு என்ன கடமை? அடியேனையும் தாங்க என்ன காக்கிற காப்பாற்றுவது எஜமான், வேலை செய்கிறவன் அடிமை. அதுவே காக்க வேண்டிய கடமை உனக்குன்னா நீ எஜமானாய், நான் வேலை செய்கிறவன் இருக்கின்ற அடிமையாயிருக்கிறேன். தன்னை அடியவன் என்றும் இறைவனை எஜமானன் என்றும் நினைக்கிற நினைப்பு எனக்கு என்றும் இருக்கும், இது மாறவே கூடாது. எனக்கு இறைவனிடத்திலே ஒரு வரத்தை இந்த பாடலே அவர் கேட்டுக்கொள்ளும்.
1: இறைவனை ஆண்டான் என்றும் தன்னை அடியேன் என்பதுமாக அவர் சிறப்பாக எடுத்து விளக்குகிறார். அவன் இறான் என்ன, நான் அடியேன் என்ற இப்படி தேடி போகணும் இறான் எரியும் படி தெரியும் படிச்சாவது நம்புகிறது. அவன்தான் என்கிறார், அவன்தான் எனக்கு எஜமான, நான் அடியேன், நான் அவனது அடிமை என்று சொல்லுகின்ற படித்தான் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக அவர் இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறார். அடுத்த சிகுண்டே

0: ஒன்றும் திருச்சுவிதம் பாடலே மாறி மாறி வருகிற முறையும் இந்த செய்யுமே சித்திரம் பேசப்படுகிறது. உனக்கு அன்பருள் பெருமானே உனக்கு அன்பராய் இருப்பவர்களே புகவே தகே நான் புகுந்து கொள்வதற்கு தகுதியுடையவன் அல்ல. நான் ஒரு அடியாரால் சேருவதற்கு தகுதியுடையவன் அல்ல. என் பொல்லாமணியே துளைக்கப்படாத மணியாக விளக்கின்ற முகப்பொருளாகிய பெருமானே பதவே எனை உனக்கு கொண்ட தன்மை அப்படி இருக்கும். நான் அடியாரில் சேருவதற்கு தகுதியற்றவனாய் இருந்தும் என்னை தக்கவனாக எண்ணி உன்னோடு என்னை ஆட்கொண்ட ஒரு தன்மை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் என்னை ஆட்கொண்ட தன்மை எப்படி இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு ஓவி சொல்ல வருகிறது. என் புன்மையரை மிகவே உயர்த்தி பின்னாரை பணித்தே என் புன்மையரை என்னை போன்றிருக்கிற இழந்தவர்களை எல்லாம் மிகவும் நீ உயர்த்தி விடுகிறாய். ஆனால் அதே சமயத்தில் பின்னாரை பணித்தே மிக மேம்பட்ட தேவர்களை எல்லாம் கீழ்படுத்துகிறாய் படித்தை கீழ்படுத்தி விடுகிறாய். இதுதான் நீ செய்கின்ற காரியமாக இருக்கிறது என்று சொன்ன உண்மையராக இருக்கிற எல்லோரையும் உயர்த்தியும் தேவர்களை எல்லாம் கீழ்படுத்தியும் செய்கின்றாய் என்று சொல்வது ஆட்டமிடத்திலே ஏதோ குறைபாடு இருப்பது போல இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். உண்மை நோக்கமானால் இறைவனிடத்திலே ஏதாவது குறையும் இல்லை. ஏன் கீழ்படுத்துகிறார் என்று பார்த்தால்
1: நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 6. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: பட்டை சுவராடை படிவம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே சிட்டர் வாழ்ந்து சிற்றம்பரமே நட்டப்பெருமானை ஞானத்து உயர்காழி ஞான சம்பந்தம் சீனத்தார் கொள்கை சிற்றம்பரமே சூழப்படையானே சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாடவல்லார் நல்லாரே அரம பார்வதி பதையே அரமாதேவா என தமிழ் மாலை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் தான் நல்லவர்கள். அப்ப பாடாதவர்கள் நீங்க யாரும் உலகத்தில் நல்லவர்கள் யாரும் கேள்வி வில்லுவோ பட்சம் வந்து ஆயிரக்கணக்கானவர் நல்லவர் யார் அதுக்கு 4 விட ஒரு விட சினிமா ரிலீஸ் ஆனா முதல்ல பாக்குறவன் 2 வாரத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கவன் 3 நடத்துங்கிறவன் 4 தெரிஞ்சுக்கிறவன் அது அழகா சொன்னார். அவர்கள் நல்லவர்கள் யார் தில்லை சிதம்பரனார்கள் நடராஜ பெருமாளுடைய புகழை பாடுகிறார்களோ அவர்கள் நல்லவர்கள் அருமையா பாடுற அந்த சமீபத்தை பாடுற கண்களெல்லாம் கண்ணீர் மனித
3: பாடுறேன்.
2: இதை சேக்கார பெருமான் குறிப்பிடுகிற போது கண்ணார் பதியவன் கண்ணிருந்திருக்கிறது பதிவு திருக்கடுக்காக சாத்தினார். பெருமானுடைய தரிசனத்தை செய்தார். அப்படியே வீதியில வன வருகிறார் சண்பை பாண்டகையார். அங்கிருந்து அருகே இருக்கிற சரங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. திருவேங்கடம் செல்றார். திருவேங்கடத்தில் அற்புத சுரமாவை பாடுறார். அதன் பின்னர் திரு குச்சி என்று அழைக்கப்படுகின்ற அற்புதமான கஷேத்திரம் திருக்கழிப்பாளை அருகே திருவேங்கடம் அருகே திருக்கழிப்பாளை அந்த கஷேத்திரத்தை தரிசிக்கிறார். அதன் பின்னர் அங்கு எழுந்திருக்கிற பெருமான் திருவடிகளை வணங்கி திருவேங்கடத்தில் சுவாமி வழிபாடு செய்து திரும்பவும் சிதம்பரத்தில் திரும்புகிற சமயத்தில் அவருடைய உள்ளத்துல என்ன எழுந்திருக்கிறதோ அந்த காட்சி சுவாமிக்காக சிதம்பரத்தில் உள்ள வரார். அப்பொழுது பரமேஸ்வரன் 3000 அஞ்சனர்களையும் சிவகணங்களா காட்டுற காட்சி அவர் பூஜை பண்ற 3000 தெளிவான அஞ்சனர்களும் சிவ கணங்களாக ஞானசம்பந்த பெருமான் திருக்கண்களுக்கு காட்சியும் நுழைந்தது. அண்டத்தி இறைவர் அருளால் அணிஞ்சில்லை முண்டத்தில் நீக்கி 3000 தொண்டத்தலமை கணநாதரால் தோன்ற அத்தோன்ற கண்டு அப்பரிசு பெரும்பானர்க்கும் காட்டினார். பக்கத்தில் தேர்ப்பாளன் ஆயாருக்கு அப்புறம் 3000 சிவ கணங்களாக காட்சி அற்புதமானது. உடனே அங்கிருந்து பெற கோயிலுக்குள்ள திரும்ப ஒன்றிய சிந்தை உருகுகிறது. மாநில கூத்தரையிலே நிற்கிறார். தாழ்ந்தார். அந்த தீர்க்கழிச்சபடி மருந்து அற்புதமாக இன்னொரு நெய்யோடு பாடி எடுத்து ஆர்வத்தால் பாடினார். பின்னும் அப்பதிகத்தில் பரவிய பாட்டு ஒன்றில் நீடு வாழ்த்தில் நான் மறையோ தம்மை கண்ட அந்நிலையெல்லாம் கூடுமாறு கோத்து அவர் தொழுதைத்து சிற்றம்பரன கூறி ஆடினாய் நிறைய நெய்யோடு. சுவாமி அபிஷேகம் ஆடுறது நல்ல வாசனைமிக்க நெய்யும் பாலும் அதான் பஞ்சகவியம். சுவாமியுடைய அபிஷேக பொருளிலேயே மேலானது பசு கொடுக்கிற அந்த 5 பொருள் அதுல ஒன்றுதான் நெய். அந்த நெய் எப்படி இருக்கணுமா? வாசனைமிக்க நெய்யா இருக்கணுமா? அந்த நெய்யில சுவாமி அபிஷேகம் பண்ணா நெய்ய விஷயம் சிறப்புடையது. ஆடினால் நறுநெய்யோடு பால் தயிர் அந்த நேர் தெரியாத சிற்றம்பலம் நாடினார் இடவான் நறுங்கொன்றை அயந்தவனே பாடினாய் மறையோடு பல் கீதமோ பல்சடை பணிகால் கதிர்வெண் நீங்கள் சூடினாய் அருளா சொருங்க யம தொல்வினையே என்று வருகின்ற அற்புத சொல்மாலை பாடி சுவாமியை தாழ்ந்து எழுந்து தொழுது உறம்பு வந்தார். இவ்வாறு திருஞான சம்பந்த சுவாமிகள் சிதம்பர நடராஜமூர்த்தியை பாடி தொண்டர்களோடு வெளியே எழுந்திருந்தனர். அப்பொழுது அருகே மற்றொரு கஷேத்திரம் திரு எருக்கத்தம்புலியூர். திரு எருக்கத்தம்புலியுள்ள ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் சுவாமிகளோடு வருகிறாரே திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் அவதாரசர். ஆகவேதான் சுவாமி எங்களுடைய இடத்துக்கு வந்து எங்களுடைய ஸ்தலத்துக்கு மாறுமே நாங்கள் போவோம். திரு எருக்கத்தம்பளியர் வந்து சேர்கிறார். ஞானசம்பந்த பெருமானும் அவருடைய அடியார் அவங்க எழுந்து நிற்கிற பெருமான் மீது ஒரு அற்புதம் சொல்மாலை பாருங்க. ஐயரே திருஞானசம்பந்த பெருமான் திரு நீலகண்ட யாழ்ப்பாணரை பார்த்து நீர் அவதரித்த ஒரு புண்ணியம் செய்து சொன்னார். யார் சொல்லுவார்? திருஞான சமுத்திரம் திருவாக்கினால திரு நீலகண்ட யாழ்ப்பாணரை பார்த்து நீர் அவதரித்த புண்ணியம் இந்த ஊர் செய்திருக்குது. நீர் ஐயர் நீர் அவதரித்திட்ட ஐயருங்கிற ஐயரா தலைவர் யார் யார சொல்றாங்க? திருஞான சம்பந்த பெருமான் திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரே ஐயரேங்கிற தலைவரேங்கிற ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதமம் முன்பு செய்தவாறு என சிறப்புரைத்து அருடைய செழும்பது இடம் கொண்ட மைகுள் கண்ணதம் கோயில் முப்புக்கு வளங்கொண்டு வணங்கி வாருய வந்தவர் செழுந்தமிழ் பதிகம் அங்கீசையுடன் உரை செய்தாரே. சந்தோஷம் திருநடி அழைப்பாளர்களுடைய சொந்தத்தார் சொந்தங்கள் அவ்வளவு பேரும் சுற்றத்தார்களா சுவாமி திருப்பதி வழங்கி வந்து விடுகிறார்கள். அடுத்தாலும் இன்னொருவரை பார்க்க போறோம். சுவாமி திரும்ப வரும்போதுதான் மாதர் மலைப்பிடி என்ற பதிவு யாழ்மொழி பதிவு. இந்த அற்புதமான திரு எருக்கத்த மொழியிலே தரிசித்து அழகிய சொல்மாலை சாத்திய நாயனார் அதற்கப்புறம் நேர அருகே இருக்கிற மற்றொரு கேத்திரமாக நாமெல்லாம் மனதிற்குள்ள திரு முதுகுன்றம் விருத்தாஞ்சலம். திரு முதுகுன்றம், திரு முதுகுன்றம் என்பது தமிழ்ல வடமொழியில விருத்தாச்சலம். விருத்தம்னா முதுமைன்னு அர்த்தம், அசரம்னா மலைன்னு அர்த்தம். அதனால பழமையான மலை விருத்தாச்சலம். அங்க இருக்கிற சாமி அந்த பழமலைனால பெரிய நாடு அந்த திருப்பத்திரு முதுகுன்றத்துக்கு வந்து சேர்கிறார் சுவாமிகள் அடியார்கள் புனேஸ்வரர். ஆங்கே அந்த பெருமான் சன்னதியில எண்ணற்ற பாடல்களை வானநாயகர் திருமுன்னினை திருமுதுகுன்றினை வழிபட மனம் கொள்வார் தூணரும் தமிழ் சொல் இருக்கு குரல் துணை மலர் முடிந்து ஏத்தி ஞான போனகர் நம்பர்தம் கோயிலை நன்னி அங்கு உள்வுக்கு தேனரம்பு தன் கொன்றையா சேபடி கிழைத்த இம்போடு தாழ்ந்தனர். நம பார்வதி மதையே அழகர மகாதேவா இவ்வாறு அருமையாக திருமுது கண்டத்திலே எழுந்துள்ள சமயத்துல சுவாமி அந்த திருமுது கண்டத்தின் பக்கத்துல போகும்போது ஒரு பதிகம் பாட்ட அந்த பதிகம் திரு இருக்கு குரலே இருப்பது. திரு இருக்கு குரல் சொன்னா இரண்டு வரியில இரண்டே வரியில குரல் பார் மாதிரி மிக எளிமையாக ஆனால் அருள் வலிமையோடு பாடுவர் இந்த அருமையான பதிகம். முதுகுன்று அடைவோமே என்று அந்த திரு இருக்கு குரல் பதிகம் அமைகிறது. அவ்வாறு முதுகுண்டு அடைவோமே என்று பாடுகிறார். அவ்வாறு பாடிக்கொண்டே என் பெருமான் சன்னதியில சுவாமியை தரிசிக்கிறார். தரிசித்து சுவாமியை பணி வணங்குற போது வானநாயகர் திருமுதுகின்றனை அற்புதமான புகழ் மாலை சாத்தி வழிபாடு செய்யார். ஒரு நாளைந்து திருப்பதிவம் படிக்க படிக்க இனிமையான பணி முதுகுன்று அடைவோமே மண் மத்தாவரை நிறுவி கடல் கடைந்து அவ்விடமுண்ட மணி சுடர் வண்ணிடமா கொத்தார் மலர் குளிர் சந்தில் அதில் சந்தில் சந்து அகில் ஒளி குங்குமம் கொண்டு முத்தாறு வந்து அடி வீழ்ந்தரே முதுகுன்று அடைவோமே. அருகில் சென்று இந்த பதிவு மலர் அப்பொழுது முத்தாருங்க மணி முத்தாறுல தண்ணி நிறைஞ்சு போடும் மணிகளும் முத்துக்களும் பிறண்டு வெள்ளத்துல போற காட்சி வர்ணிக்கிறார் ஆசிரியர். இது இன்னொரு சிறப்பு இந்த பதிகத்துல ஒன்பதாவது திருப்பாடல்ல சுவாமி சொல்றார். அரிகரோடு புத்தர் அவர் அரியா அரண்மனையான் மருகன் அரண்மனையான் மருகன் வரும் இடவ கொடி உடையான் மலரார் கருகு குரல் மடவார் கனி குறிஞ்சி அதுபாடி முருகன் அது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே. நம பார்வதி மகாதேவா முருகப்பெருமானுடைய பெருமையை தருகின்ற முதுகுன்று அடைவோமே. அப்ப முருகனும் இவரும் ஒன்னையா நரசிம்ம பெருமானும் முருகனும் ஒன்னா பாடுவாரா? முருகப்பெருமான் வேறென் தெரிய பார்த்தா முருகப்பெருமான் இருக்கிற முதுகுன்று அடைகிறேன். முருகன் அது பெருமை பகர் முதுகுன்று அடைவோமே. இவ்வாறு முதுகுண்டு அடைகின்ற நாயகனை அக்கொண்டையார் சேவடி தடைத்த அன்புடன் கிடைத்தார். அதுல ஒரு திருப்பாடல்ல இந்த உலகத்தையெல்லாம் சாமி படைக்கிற சமயத்தில் எப்படிதான் படைக்கிறார்? மேய்த்து ஆறு சுவதும் ஏழு செய்யும் என் குணங்களும் விரும்பி நான் வேகத்து அத்தாலும் அறிவுன்னார் நடை தெளிய படுங்கே போர் அறிவு பாகம் ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன் கருதும் உறவு தண்ணீர் முத்தாறு வெடி உதிர நெஞ்சிலும் மாறி குடிக்கும் முதுகுன்றமே. இந்த பண்ணு மெகரா குறிக்கப்படும் மெகரா குறிக்கிற பண்ணுல இங்கே அழகான திரும்புது கொண்டிருக்கிற இந்த பதிகத்தை அந்த பண்ணுல பாடுனா மாற அழகா குடிச்சு மழை பெறுவதற்காக ஏழு திருப்பதிகம் பாட்டார் மேகராக மேகத்தை கனி வைக்கக்கூடிய அதுல ஏழு திருப்பதிகம் திரிகாசம் சமர்ப்பாடு. அந்த மதியத்துல ஒரு இடம் தான் திருப்பதி கொண்டு, இன்னொன்று திருமதி ஆறு, இன்னொன்று திருமணி மலை, மற்றொன்று திருப்பராய்த்துறை, திருப்பையூர் அப்படின்னு ஏழு ஸ்தலத்துல நிறைவாக திரு கழுமரம் ஏழு ஸ்தலங்கள்ல ஏழு பதிகத்துல மேலாக்கம் சுவாமி பாரு. எனவே திரிகாசம் சுவாமி தேவாரத்தை நன்கு பயின்றவர்கள் பெய்யாத மழையை பெய்ய வைக்க அது வருஷத்துக்கு முன்னால சங்கரங்க பயங்கரமான வளர்ச்சி வருகிற சமயத்துல இங்க இருக்கிற பத்தாவது குருமாசன் அந்த வேறப்ப சுவாமியை சொன்னதில்ல, நாளை ஒரு வாரம் வச்சு இந்த பதியத்தை படிப்போம் முறையா படித்தார், அந்த பண்ணோட படித்தார். சாயந்தரம் மழை கொட்டவும் கொட்டிட்டு மழை என்ன மழை பெய்யுறதுக்கு மேல போற அந்த மேகத்துல ஹெலிகாப்டர் வச்சு ரசாயனத்தை பொருள்களை தூங்கி கொண்டு மழை டபுள். ஆனால் இங்கே மேகடா குஞ்சு பண்ண பாடுனா நிச்சயமா மழைக்கு தெரியும். தேவாரத்துல என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அருமையான ஞான பொக்கிஷம் திருமுறை. இவ்வாறு திரு முதுகுண்டத்துல சுவாமிகள் மேகடா குஞ்சு பண்ண அற்புதமான பாடுற. இன்னும் அங்கே பாடிய பதியங்களை தான் படித்துக் கொண்டே இருக்கலாம். அதன் பின்னர் சுவாமிகள் அதன் அருகே மற்றொரு கஷேத்திரம் திரு பெண்ணாகரம், திரு பெண்ணாகரம் என்ற கஷேத்திரத்துக்கு சுவாமிகள் இருந்துள்ளார். ஆங்கே அருமையாக சொல்மாலை சாத்தி இம்பெருமானை வழிபாடு செய்கிறார். அதன் பின்னர் திரு பெண்ணாகரத்தின் அருகே மற்றொரு கஷேத்திரமாக திகழ்கின்ற ஒரு அரிய சுழல் குழந்தை வீட்டில் இருக்கின்ற அந்த சரத்தை தரிசனம் செய்து கொண்டு திரு அறத்துறை சேரன் வருகிறார். அப்ப நல்ல பகல்வர் நல்ல வேலை பெண்ணாகரத்துக்கு பக்கத்துல திரு அறத்துறை, அந்த திரு அறத்துறை நிர்வாக அறத்துறை திரு அறத்துறை அந்த சரத்துக்கு போகும்போது அடியார் பெருமக்கள் எல்லாம் வெயிலோட சுவாமியும் வெயில பாரு. அப்பொழுது வெயில் கொடுமை பயங்கரமான பயங்கரமான வெயில், தினம் பேப்பர்ல ஏழு பேர் மயங்கி விழுந்தான் சுருண்டு விழுந்தான் வெயில், அந்த வெயில் கூட மேலான கொடுமையான வெயில். அந்த திரு அறத்துறை அருகே அவர்கள் வருகிற போது தந்தையார் முன்னால போற அடியார்கள் சுத்தி வருகிறார்கள். எல்லாருடைய பாதமும் அப்படியே வந்து அடியார் அறத்துறை நோக்கியே அந்த அறத்துறை கோயில் நோக்கி போறாங்க. காதலால் அணைவார் கடிதையே கிட அந்த கோயில் பொண்ணு வேகமா நடக்கிறான். ஏன் வேகமா நடக்கிறாங்க வெயில் கடிதையே கிட காதையாரும் பறிவுட சிவாதேஜனும் அப்படியே துடிக்கிட்டு போறாங்க. பாக்குறாரு சம்பந்த சுவாமி, சம்பந்த பாத தாமரை நொந்தது பை பைய பைய இந்த வார்த்தைங்க அழகா சீக்கிரமா எழுத்தாளர்கள் பாருங்க. நான் சம்பந்த பெருமாண்டிய பாத தாமரையும் அந்த நீரால பஞ்ச பஞ்சமே வந்துதான் சின்ன பிள்ளை பஞ்சு பாடம் அப்படியே வெயிலப்பட்டு என்ன செய்ய பார்க்கலாம். பாசமற்றிலராயினும் பார்வை செய் ஆசை சங்கரற்கு ஆயின தன்மையால் தேசம் மிக்க திருவுருவானவர் ஈசனி தொழுதே தொழுதி ஏத்தினார். பரமேஸ்வரா பரமேஸ்வரா பரமேஸ்வரா அவருடைய புகழை பாடிக்கொண்டே அடியார் பெருமக்கள் எல்லாம் அந்த நகரத்தை நோக்கி செல்கிற சமயத்துல வெப்பத்தின் கொடுமை தாங்காம மாறன் பாடி சரத்து வந்தாச்சு. இடையில ஒரு அந்த மாறன்பாடியில தங்கிடுவோம், நாளைக்கு திரு அறத்துறை போவோம், இந்த வெயிலுக்கு வர முடியாது என்று மாறன்பாடி இந்த ஸ்தலத்துல எல்லா அடியார் மக்களோட சுவாமிகள் தங்கி அருள்கிறார்கள். அஞ்சாட்சிர மந்திரத்தை ஜீவித்துக் கொண்டு மாறன்பாடியில அடியார் பெருமக்கள் எல்லாம் அங்கே தங்கி அருள்கிறார்கள். அந்த சமயத்துல பரமேஸ்வரன் அங்கே திரு அறத்துறை அந்தணர்களுக்கு கனவுல சொல்லு திருஞார சம்பவம் பாதம் நோக்கப்படி பாப்பாரா உலகத்திலாம் என்று பரமேஸ்வரன் என்ன சொல்லப்பாரு. இந்நிலை கண் எழில் வளர் குந்தராய் மன்னனார் தம் வழிவழுத்தினை அன்னவாடும் துறை நீர் அறத்துறை சென்னையாற்ற திருகுணம் செய்தனர். சிறசு ஆலை கூடியிருக்கிறார். ஐயோ நம்ம பிள்ளை காரடா வந்து போமே என்று சாமி என்ன செய்தாராம். சாமி ஏறுவதற்கு ஒரு படகு, படகு ஏறுதற்கு சிவிகை எட குடை, அழகான படை, அந்த படகு மேல ஒரு படம். அதுக்கப்புறம் கூறி ஊத குலவு பொற் சின்னங்கள், அழகான தங்கத்தினால பாத்தியது. திருநாள சுமய பெருமான் வருகிறார் வருகிறார் சின்னங்கள், அதுக்கு கூறி ஊத குலவு பொற் சின்னங்கள் எல்லாம் தங்கத்துல. மாறின் முத்தின் படியினார் பலக்கு முத்து, பலக்கு முத்து குட தங்க சின்னங்கள். மன்னிய நீர் வந்த நிமலர் அருள்வார். எல்லாத்தையும் கோயில்ல சுவாமி சிவகணங்களா கூட்டி சேர்த்த திருவாரத்துறை கோயில்ல பூட்டி கிழக்கு அதுதான் ஆயிடுச்சு. அங்க இதெல்லாம் வந்துருச்சு கைதாயத்துக்கு கொரியல சாமிய சிவகணங்களே வளர்ந்து கொடுத்துருச்சு. அவருடைய கனவுல திருவாரத்துறை அடியார் கனவுல போய் சாமி சொல்லாங்க, நீர் வாழ்வதில் மாடமாமனை தோறும் மறையோருக்கு குங்கு கங்குள் கனவில் குளமறை தேடி சேவடி தோன்ற முன் சென்று ஞான சம்பந்தன் நம்பால் அடைகின்றான். மானமுத்தின் சிவிகை மணிக்குடை ஆன சின்னம் நம்பால் கொண்டு அருங்கலை கோன் அவன்பால் அணைந்து கொடுமன. சுவாமி இப்படி அந்த உரையாடலவன் இந்த பாட்டு வந்தவன் கனவுல வந்தார். ஏழுதற்கு முத்திப்ப சின்னம் முத்திப்ப சிறிகை, இருவதற்கு அழகான குடை, ஊதுவதற்கு முத்தி சின்னங்கள் பொற்சின்னங்கள், இவையெல்லாம் நம்பால் நீங்கள் பெற்றுக்கொண்டு அவன்பால் சந்தோஷம். மறுநாள் காலையில இந்துசேகரர் கோயிலை வந்து எழுந்தன. அதை திருக்காப்பாடுகிறோம். உள்ள பார்த்தா சாலமிக்கவியப்புள் தன்மையின் பாராராதலும் பள்ளி எழுச்சியும் காலமேஜிட காதல் வழிபடும் சீலமிக்கார் திருக்கா காப்பு நீக்கினார். கோயில் உள்ள கதவு எல்லாம் கதவை திறந்தாங்க சொல்ல, கோயில் உள்ள கதவு கதவு நம்ம வீட்டுல கதவை திறக்கிறது அங்க அப்படி சொல்ற திருக்காப்பு நீக்கினார், திருக்காப்பு நீக்கினார், திருக்காப்பு இட்டார் கூட்டுறது, திருக்காப்பு நீக்கினார். உள்ள பார்த்தார் திங்கள் நீர்மை செழும் திரள் முத்தினார் துங்க வெண்குடை புதிய சிவிகை பொங்க ஊதும் பொறுபரும் சிங்கமும் அங்கநாதர் அருணினார் கண்டதர் அப்படியே எல்லாரும் நமஸ்காரம் முத்துச்சினே பல பல பலன் எல்லாரும் கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு பஞ்சவார்த்தை சகிதமா அதை எடுத்துக்கொண்டு நேர சுவாமிகள் வருகையை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார். மாறன்பாடியிலே தங்கினாரே ஞானசம்பந்த மூர்த்திகள் அவருடைய கருணை காண்பிச்சுட்ட முத்துச்சினே ரெடியா இருக்கு. சண்மையாளியார் தாம் கண்ட பேரருள் பண்பு தந்தையார் தமுடல் பாங்கமர் தொண்டருக்கு ஆள் செய்து தொழாகும் விண்புலப்பட வீங்கீருள் நீங்கனோ. அவர் கணம் வந்தது எல்லாம் அது ரெடியா இருக்கு, நாளை காலை போய் எடுத்துக்கொள்ளும். உடனே அப்பாட்ட போய் சொன்னார், அடியார்கள் சொன்னார், எல்லாரும் சந்தோஷம். சாமி எப்படி பார்த்தா நம்ம நிலைமை தெரிந்து நமக்கு அருள் பாதிக்கிறார் பாருங்க. நம்ம அனுபவத்தில் பார்க்கணும். இங்கே இந்த கனவு கண்டவன காளியருக்கும் தந்தையாருக்கும் அடியாரருக்கும் இந்த செய்தி சொன்னார். அதற்குள்ள சூரிய பகவான் கிழக்க ஒழிச்சிட்ட ராத்திரி முடிஞ்சிச்சு. மட மட மடமின் அவர்களாம் பூஜைலாம் பண்ணாங்க. நேரம் அந்த கோயிலுக்கு வருகிறார். அவர்கள் இந்த சின்னங்கள் எல்லாம் கையில் எழுதி கொண்டு சுவாமி வரவேற்கிறார். அந்த உடனே அவர் பதிகம் பார்த்தார். அதை கண்டு எந்த ஈசன் என எடுத்து எந்த ஈசன் என எடுத்து இவ்வாறுள் வந்தவாறு மற்றிய வண்ணமோ என்று சிந்தை செய்யும் திருப்பதிகத்தை இசை குந்தியார புகன்றி எதிர் போற்றுவாரு நம பார்வதீபதையே அழகமாதேவா எந்த ஈசன் அந்த பதிகத்து சுவாமிகள் பாடினார். நமக்கெல்லாம் தந்தை பரமேஸ்வரன் அவன் அழித்தருடைய இந்த அற்புதமான முட்டி சிகிரியும் மணி குழையும் பொற்சின்னங்களும் அப்பெருமானுடைய அருளிப்பாடு என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்துல ஒரு அருமையான பதிகம் பாடுறார். அது எந்த ஈசன் என்று தொடங்குகிறது. அந்த பதிகத்தை பாடி மட்டுமல்ல அந்த அழகான முத்தி சிவிகைய அவர் ஆரோகணம் செய்ததற்குனால என்ன செய்யப்படாத முத்துப்பள்ளத்துல சுவாமி ஏறி அருளை போல அதற்கு முன்னால என்ன செய்வார் அவர் பாடுகின்ற இந்த பதிகத்தை அடியார் பெருமக்களால் கேட்டு மகிழ்ந்தார். அப்பொழுது அந்த இடத்துல சூரிய பகவான் கிடக்கும். அந்த சூரியனுடைய கண்ணங்கள் எல்லாம் முத்தி சிவிகளுடைய வண்ணத்தை அடியார்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறது. அவ்வாறு எடுத்து காட்டிய வண்ணத்துல சுவாமி என்ன பண்ணார் இந்த முத்தி சிவி ஏறப்போறான்னு சொல்லி சூரிய பகவான் வேகமா வந்து இந்த காட்சியை பார்க்க வர்றார். உதயமா சூரிய உதயம் வேகமா அந்த வெய்யவன் கதிரவன் இருக்கிறானே அவன் தேர்ல வந்து இந்த காட்சியை பார்க்கிறான். அவன் தேர்ல ஏறிட்டு இவர் ஏறுறான்னு பார்க்க வரான். தேரில் வந்து ஏறினான் சுவாமி என்ன பண்ணார் பாருங்க. அந்த மீன்சி அறத்துறை ஆதியார் தந்த பேரருள் தாங்குவி சுவாமி பேரருள் எடுத்துக்கொள்ள. அப்ப அவர் என்ன செய்தார் அந்த முத்து பல்லக்கை வர வர்ற வர வந்தா ஏறப்பட எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லார் சென்று கை கூடுவது என்றார். கந்தமா மலருந்தி கடும்புனல் நிவா மனது கரைமேல் அந்த சோலை நிறுவாயின் அறத்துறை அடிகளம் மருளே கரையினால் பொய் சூழ்ந்த காளியுள் ஞான சம்பந்த அறையும் பொங்குனல் பறந்த அறத்துறை அடிகளம் மருளை முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர் தம் பல்வினை போல் தம் வினை போல் பறையும் பறையும் ஐயுரன் அயுரமில்லை பாட்டிவை பத்தும் நம பார்வதீபதையே அழகர மகாதேவா. இப்பொழுது சுவாமிகள் இந்த பதிகம் பாடினார். அந்த முத்தி சிவி ஏழு சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீர் தொழில் போக்கி நின்று ஆதியார் அருளாதனி அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உயர் உலகலாம் நம பார்வதி வகையே அரகரமாதேவா. ஜோதி முத்தியும் சிவிகை அழகான உரிமயமாக இருக்கிறதா அந்த முத்து பதக்கு. அதை என் பெருமான் என்ன செய்கிறார் சூழல் வரமா வர மூணு முறை வரும் சூழ் வந்து சுற்றி சுற்றி மூணு முறை வர பார் மீது தாழ்ந்து முத்தி சிவி முன்னாத சுவாமி விழுந்து வணங்குற சிறு அருள் பிரசாதம் கோயில கொடுக்கிற ஊயிட்டு வாங்கினாங்க பணிஞ்சு வாங்க அந்த பணிவு இங்கே பார்மீது தாழ்ந்த வெண்ணி தொழில் போக்கி நின்று அந்த முத்தி சிவியருடைய ஒளியெல்லாம் என் ஊதிய விட்டுக்கிறது அந்த வெண்ணிய சொலியை போட்டி நின்ற ஆதியார் அருளாதனில் இது அருள் பிரசாதம் அதனால அஞ்செழுத்து ஓதி ஏறினார் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே சுவாமிகள் பலக்கிலே ஏறுகிறார்கள். இதற்காக உலகலாம் உலகலாம் உயிர் பொருட்டு சுவாமிகள் பலக்கிலேயே முத்து பலக்கிலே ஏறுகிறார். உலகலாம் திருஞான சம்பந்த பெருமான் சரித்திரத்துல உலகலாம் வர்ற இடம் இது. நடராஜமூர்த்தி சேக்கார் பெருமானுக்கு உலகலாம் என்று எடுத்துக் கொடுத்தார் பெரியவரன் வந்து 13 இடங்கள்ல உலகலாம் உலகலாம் என்று இடத்த உச்சக்கட்டத்துல சுவாமிகள் முதல்ல ஆரம்பிக்கும் போது உலகலாம் உணர்ந்து உதற்கலையே பெரியவரான் நடுவாக இது இந்த பாட்டு நடுவே இருக்கிற பாட்டு இது அதனால இங்கே உலகலாம் பேச்சு சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீட்டோடி போற்றிருந்து அதியார் அருளாதன் அஞ்செழுத்து போதி ஏறினார் உஞ்ச உலகலாம் பிறகு நிறைவு என்ன இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உடமுந்திட மன்றாள் அடியார் அவர் மாண்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் என்று மூன்று இடத்திலையும் முதல் நடு நிறைவு சேக்கார பெருமான் திருவாக்கு அப்படி அமைகிறது. அவ்வாறு உலகளாவிய பாடலை தொண்டர்கள் ஆர்த்தார்கள், வேதங்கள் முழங்கின. இங்கு பார்த்தாலும் துந்துமை முதலிய வாத்தியங்கள் முழக்கமிட்டன. இங்கு பார்த்தாலும் உயிர் வர்க்கங்களெல்லாம் மகிழ்ச்சியிலே ஆரவாரம் செய்து திளைத்தன. சுவாமி பெண்குடையை திறந்து அதனையும் அந்த ஆரோக்கியம் முத்து சின்னங்களையெல்லாம் சிவனடியார்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த முத்து சின்னங்களை எடுத்துக்கொண்டு பரசமய கோழரி வருகிறார், பாலராவாயர் வருகிறார், புந்தராய் வேந்தர் வருகிறார், சிறுகாரி செம்மல் வருகிறார், பூம்புகளின் நாயகர் வருகிறார். முற்றுமான முலை சுரந்து விட்ட பெற்ற பாலராவாயன் வந்தான். அணைந்த மாமரை முதல் கலை அகிலமும் ஓதாது உணர்ந்த முத்தமிழில் விரகன் வந்தான். சின்னங்கள்ல வெளிப்படுகின்ற அற்புத வாக்கியங்களில் இப்படியெல்லாம் போற்றி போற்றி என்று திரு அறத்துறையிலே வழிபாடு செய்த நாயகர் அதன் பின்னர் அங்கிருந்து அரிஜேரிக்கரை திருக்கோயிலுக்கெல்லாம் செல்கின்ற அளவிலோடு இந்த வார நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். நித்திரை சிவிகை எடுத்த முத்தான பகுதி என்று நாம் சிந்தித்தது நடராஜ பெருமானுடைய திவ்ய தரிசனத்தை சுவாமிகள் பெற்ற மற்றொரு செய்தி இன்று நமக்கு கிடைத்த பரிசு. எனவே நெல்வாயில் அறத்துறையிலே முத்துச்சிவிகையும் முத்து குலையும் தங்கள் பொற்சின்னங்களும் கிடைத்தன. பெருமான் அருளாக எனவே வெயில வந்து கொண்டிருக்க

0: அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படாது. சம்பந்த பெருமாள் குழந்தைய பாருங்க, குழந்தைக்கு ஆசை நால்வர் மக்களை பாதி புத்திரமா இருக்கும். சின்ன பிள்ளை திருநாகர சுவாமி அவருடைய பார்க்க போறான் தான் அடிமை. மாணிக்கவாச சுவாமியை குரு சிஷியவர், சுந்தரம் சுவாமி தோழர் வரும் நாலு நாலு பார். ஆகவே சர்க்குத்தரமாக்கம் சன்மார்க்கம் என்றுதான் சொல்வார் சுவாமி. இப்படி இவருக்கு நிர்வாகிகள் அடத்துறையில முத்திச்சுமையை பெற்றிருந்த அளவோடு இந்த சிந்தையை நாம் நிறைவு செய்யலாம். நமோ பார்வதி பதையே அரகர மகாதேவா, துயதோர் மறைகளாலும் துதித்திருக்கு அரிய செவ்வே செய்யவே அடிகள் வாழ்க சேவலம் ஐந்தும் வாழ்க வெய்யசூர் மார்பு தீண்ட வேற்படை வாழ்க நான் பொயில் சீரடியார் வாழ்க வாழ்கை புவனம் எல்லாம்
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

சிவனேச் செல்வர்களே, நம்முடைய சிந்தனையிலே இன்றைக்கு நான்காவது நாளாக சிந்திக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், சைவ சித்தாந்த வகுப்புகள், சமய சொற்பொழிவுகள். நம்முடைய இந்த சிந்தனை சமய சொற்பொழிவு என்ற அமைப்பிலே நாம் அவை ஆழ்ந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள், அந்த சாத்திர நூல்களில் உள்ள மேற்கோள்களை வந்து கூடியவரை இதில் சொல்லாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, சைவர்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இதிலே நம்முடைய இந்த சொற்பொழிவிலே சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு வந்து ஆலய வழிபாடு என்பதை பற்றி பொதுவாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். பொதுவாக எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சைவத்திலே அது ஒரு கடல் தான். அவ்வளவு நூல்கள் இருக்கிறேன் நம்ம இடத்திலே. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதை பற்றி பல நூல்கள். இன்னைக்கு நம்முடைய கவி நாயகர் அவர்கள் சொன்னார்கள், கல்வி என்பது அந்த பூர்வ ஜென்மத்திலே இருந்து தொடர்ந்து வருவது, ஞானம் என்பது ரெண்டுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் அளவுகோல், கல்விக்கு என்ன அளவுகோல், ஞானத்திற்கு என்ன அளவுகோல், முக்கியமான ஒரு விஷயம். அவை கல்வியை பற்றி சொல்லும் பொழுது திருவள்ளுவர் சொன்னார், கேடு இல் ஒளிச்செல்வம் கல்வி. கல்விக்கு ரெண்டு அடைய போட்டார் திருவள்ளுவர், கேடு இல் செல்வம் ஒளிச்செல்வம், கேடில் ஒளிச்செல்வம் கல்வி. கல்வி என்பது கல்லுதல், தோன்றுதல் பகுதி வந்து கல்லுதல் என்றால் தோன்றுதல், அவ்வளவு நாம் தோண்டி

0: கொண்டிருப்பது தான் நம்முடைய வேலை. ஆனால் உள்ளே இருந்து வருவது இருக்கு இல்லையா, அது அந்த பூர்வ ஜென்மத்திலே சேர்த்து வைத்தது. அதுக்கு திருவள்ளுவரே உதாரணம் சொன்னார், எப்படிங்கிறதுக்கு அவரே சொன்னார். அந்த ஒரு கேணியானது தோண்ட தோண்ட தண்ணி ஊறுகிறது, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. அருமையான உதாரணம், என்ன அருமையா சிந்திக்கிறாரு. நீங்க ஒரு கிணறு தோன்றீங்க, ஆனா தண்ணி எப்படி வருது? ஒரு இடத்துல 10 அடி தோண்டினா தண்ணி வருதுன்னு வச்சுக்கிடுங்க, இன்னொரு இடத்துல 50 அடி தோண்டினாதான் தண்ணி வருது, இன்னொரு இடத்துல 100 அடி தோண்டினாதான் தண்ணி வருது. அந்த வேகமும் வித்தியாசமா இருக்கு. அதனால தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, மாந்தருக்கு கட்டணைத்து ஊறும் அறிவு. இதை விட அருமையான ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. அப்ப என்ன தெரிகிறது என்றால், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வெளிப்படுகிறது. கான்செப்ட் கொள்ளையை பாருங்க, கிணறு தோன்றோம், ஆனா தண்ணீர் வந்து ஏற்கனவே இருக்கிற தண்ணி தான் வரப்போகுது. நீங்க தோண்டுவதுதான் உங்க வேலை. அதே போலதான் நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வருது? அந்த அறிவு என்பது பூர்வ ஜென்மத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். என்ன அருமையான உதாரணம் தான் அது. இன்னொரு நாளைக்கு கல்விக்கும் ஞானத்துக்கும் என்ன வேறுபாடு? கல்வி வேற, ஞானம் வேற, ரெண்டுக்கும் அதான் சைவம் சொல்ல போகிறேன். சிவபுண்ணியங்களை சொல்லும் போது நான் சொல்றேன், நாமெல்லாம் என்ன சொல்றோம், அவர்கள் எல்லாம் அறிஞர் என்று சொல்லுவதில்லை. எங்க ஊர்ல சொன்ன மாதிரி, அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், நம்ம அப்படி சொல்றோமா? அறிஞர் சம்பந்தர், கலைஞர் அப்பர், அப்படி சொல்லக்கூடாது. எல்லா கலைகளையும் வல்லவர் தான் மாணிக்க வாசகர். 64 கலைகள்லையும் உண்மையிலேயே கலைஞர் மாணிக்க வாசகர் தான். ஏன்னா 16 வயசுல 64 கலைகளையும் படிச்சு முடிச்சிட்டாருன்னு சொல்ற அவருடைய வரலாற்றுல படிச்சீங்கன்னா, திருவிளையாட கோணத்துல 16 வயதுல 64 கலைகளை பற்றியும் படிச்சுட்டேன். உண்மையான கலைஞர் மாணிக்க வாசகர் தான். அவர் 16 வயசுலயே முதன் மந்திரியா நியமிக்கிறான், மைனர் சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்றேன். மாணிக்கவாசன் மைனர் சீஃப் மினிஸ்டர், தப்பு பண்ணா அவர் மேல ஆக்சன் எடுக்க முடியாது, மேஜரா இருந்தால்தான் கிரிமினல் வழக்கு போட முடியும். இன்னைக்குள்ள சட்டத்தை எடுத்துக்கொண்டா சிலவற்றே அத சிந்திக்கிற பாணிய சொல்ல, 64 கலைகளையும் கட்ட. ஆனா மாணிக்கவாசன் கலைஞர் மாணிக்கவாசன் நம்ம சொல்றோமா? அதுவே கல்வி ஞானம், இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு ரொம்ப நுட்பமான வேறுபாடு. அது இன்னொரு நாளைக்கு அதை நிறைய மேற்கோள் காட்டி சொல்லுவேன். திருவள்ளுவர் என்ன செய்தார், ஒவ்வொரு நாளும் ஒரு, அதாவது துணை செய்திகள் பலவற்றை கொண்டு வருவேன். ஆனா இன்றைக்கு இந்த சென்ட்ரல் ஐடியா அது என்ன என்றால், ஆலய வழிபாடு என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நமக்கே ரொம்ப சந்தேகம் வருது. ஏன்னா இன்னைக்கு இந்திய நாட்டிலேயே பல இயக்கங்கள் தோன்றி கொண்டு வருகின்றன, உலக அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் போய்தான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ஆலயத்தில் போய்தான் வழிபட்டுத்தான் ஞானம் வரணுமாங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அது இன்னைக்கு இந்திய நாட்டில் பல இயக்கங்கள் வருகிறது, அப்படி நான் சொல்கிறேன். ஆகவே ஆலய வழிபாடு, ஆலயம், அதாவது பல செய்திகளை நான் வந்து சைவம் என்ன சொல்கிறதுன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன சிந்திக்க கூடாதுன்னா, அது மாதிரி எங்க ஊர்ல இல்லையே நினைக்க கூடாது. நீங்க நான் என்ன சொல்றேன், அங்க நூல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமே ஒழிய, சைவம் என்ன சொல்லுகிறது தான் சொல்ல முடியும். ஒரு சைவன் எப்படி வாழுகிறான்ங்கிற சொல்றது நான் எனக்கு அது சொல்லக்கூடாது. எதுவுமே அப்படிதான். அதாவது ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி சிந்தித்தாலும் வாட் கிறிஸ்டியானிட்டி சேஸ்ன்னு பார்க்கணும், ஹவ் ஏ கிறிஸ்டியன் லிவ்ஸ்ன்னு பார்க்க கூடாது. அது வேடிக்கையாக பெர்னார்ட் ஷா ஒன்று சொல்லுவார், ஹூ இஸ் அ ரியல் கிறிஸ்டின்னு கேட்டாங்களா பெர்னார்ட் ஷால, பெர்னார்ட் ஷாட்ட கேட்டாங்க. இப்போ பெர்னார்ட் ஷா வேடிக்கையாக சொன்னாராம், தேர் வாஸ் ஒன்லி ஒன் கிறிஸ்டியன் அண்ட் அலாஸ் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் ஆன் த கிராஸ். அது எப்பவுமே வந்து சர்காசம்னு சொல்லுவாங்க, வேடிக்கையாக செய்திகளை சொல்வதில் பெர்னார்ட் ஷா ரொம்ப வல்லவர். ஆலயம் என்ற சொல் இருக்கே, ஆலயம் என்பதற்கு பாம்பன் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறார், அருமையான விளக்கம் சொல்றேன். அனைத்தும் லயிப்பதுன்னு அர்த்தம். ஆலயம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் அனைத்தும் லயிப்பது. இந்த லயம் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ்ல வராது. என்ன லயம்? லானா முடிக்கும் முதல்ல வராது. தமிழ்ல அருமையாக கோவில் என்று வைத்தார்கள். அனைத்தும் லயிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமானுடைய மூன்று திருமேனிகள், அதாவது சிவபெருமானுடைய மூன்று திருமேனிகள்ல அவருடைய உண்மையான திருமேனி என்ன? சிவபெருமானுடைய உண்மை திருமேனி. உண்மை திருமேனிக்கு தான் சொரூப லட்சணம் சொன்னாங்க. அப்பொழுது ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்க்கு மாணிக்கவாசன். அந்த நிலை அவனுக்கு என்ன கிடையாது? பெயர் கிடையாது, உருவம் இல்லை, குணங்கள் இல்லை, குணங்குடிகள் இன்றி அச்சலமாய் சொல்லுவார் சிவபிரகாசம் கருத்து. ஆனா நாம் ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. அப்போ அந்த மூன்று நிலைகள் எப்ப வருது என்றால் தடத்தத்துலதான் வருது. சுரூபத்துல என்ன கிடையாது? ரெண்டா பிரிக்கும் சைவம், சுரூபம் தடத்தம். அப்ப அதுக்கு ஒரு விளக்கம், சுரூபம்னா என்ன, தடத்தம்னா என்ன? ஒரு பொருளுடைய ஆற்றல் இன்னொரு பொருளின் மீது ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும் பொழுது அல்லது இன்னொரு பொருளுடைய சம்பந்தம் வரும் பொழுது அது தடத்தம். அந்த பொருள் தன்னிலையிலே இருக்கும் பொழுது அது சொரூபம். ஆகவே சொரூப திருமேனியில என்ன கிடையாது? உருவம் அருவம் அருவருவம்லாம் ஒண்ணும் கிடையாது, பெயரும் கிடையாது, குறிகள் இல்லை. அந்த நிலையில தான் சொரூப லட்சணம் என்று சொல்வார்கள்.
1: சொரூபம் அப்படி இல்லை,
0: அப்படி இல்லை, அப்படி இல்லை. பொதுவாக சொரூபம் அது ரூபம், ரூபம் வேற சொரூபம் வேற. ரூபம்னா வடிவம், ஸ்வரூபம்ங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்வரூபம். ஸ்வரூபம் என்றால் தன் உண்மை. தமிழ்ல சொல்றாங்க தன் உண்மை, தன்னிலையிலே அதனுடைய உண்மையான நிலை என்ன, சொரூப லட்சணம் தடத்த லட்சணம் என்று சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு ஒரு சொல்ல அப்படி ஒரு பேர் கொடுத்தேன். அந்த தடத்த திருமேனியிலே வந்து என்ன பண்ணுகிறது? அப்பொழுது சிவபெருமான் ஆன்மாக்களோடு ஒரு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. இறைவன் நம் மீது தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை அவனுக்கு. ஆனால் தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த சிவத்துக்கு என்ன வருகிறது? சக்திங்கிற பேர் வருது. தன்னிலையில சிவன், ஆன்மாக்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அது சக்திங்கிற பெயரை பெறுகிறது. அதான் ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கள். அருமையா ஒருத்தர் எழுதுனா சிவபுராணத்துக்கு, த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட் ஹெட்னர், இறைவனுடைய மூன்று நிலைகள். அது ஏகன் என்றால் அவன் தன்னிலையிலே ஏகன். அநேகன் எப்பொழுது வருகிறான்? நியாயமா வந்து அந்த சொல்லாட்சி தப்பு. தமிழ் இலக்கணத்தின்படி அநேகன் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது, சொல்லாம அநேகர் தான் சொல்லணும். அநேகன் என்னைக்கு பல சொன்ன பிறகு ஒரு அன்மீகிரி ஒருமையை போடலாமா? அநேகன் சொல்லலாமா?
1: தமிழ் இலக்கணம் இவர்தான்
0: இங்க ஏன்னு கேட்டா, அங்க அப்படி சொன்னால் இலக்கணம் சரியாயிருது ஆனா கொள்கை தப்பாயிடும். அதான் சொல்றேன், மாணிக்கவாசர் தான் சொல்றேன், ஏகன் அநேகன் இறைவன்.
1: இறைவன்
0: ஒருவன், இறைவன் தன்னிலையிலே அவன் இருக்கும் பொழுது ஏகன், இறைவன் ஆன்மாக்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுது அநேகன். அநேகர்னு சொன்னா என்ன வந்துருது? கடவுள் பலன் ஆயிரும். அந்த கொள்கை தப்பியது. எவ்வளவு கவனமா பேசுறாரு. இறைவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்து இருப்பவர். இறைவன் தமிழ் இலக்கணம் படிச்சவங்கிட்ட கேட்கணும், இறைவன் என்ற சொல்லுக்கு பகுதி என்ன? அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. இலக்கணம் பண்ணி எவ்வளவு முக்கியம். இறைவன் தான் கடவுள்னு தெரியுது, ஆனா ஒரு தமிழ் இலக்கணம் படித்தவன்கிட்ட போய் இறைவன் என்ற சொல்லுக்கு அம் என்பது விகுதின்னு சொல்லிடலாம். என்னது பகுதி என்ன அப்படின்னு கேட்டா இருதான் பகுதி. இரு இருன்னு இளைஞர் ரகணம் போட்டா உட்காருன்னு அர்த்தம். இரு இரு அப்படின்னா ஸ்பேஸே கொடுக்காம இடைவெளியே கொடுக்காம நிறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இறுக்கி கட்டுன்னு சொல்றோம், இறுக்கி கட்டுன்னு என்ன அர்த்தம், லூஸ் கொடுக்காத. அப்ப இரு என்ற பகுதி யார், அருணைவடிவேல் மொழியார் சொல்ற அந்த கருத்தை சொல்றவர் அருணைவடிவேல் மொழியார் சொல்ற. அதை பாருங்க எப்படி நாமளும் தான் தமிழ் படிக்கிறோம், அவங்களுக்கு வேற சிந்தனை நமக்கு வருதா பாத்தீங்களா. கேட்டா இறைவனுக்கு பகுதி என்னன்னு கேட்டா யா எத்தனை தமிழுக்கு சொல்ல தெரியும். அந்த சொல்லே என்னன்னு கேட்டா ஆல் பெர்வேசிவ், அல்லது அந்த சம்ஸ்கிருதத்துல விஷ்ணு, விஷ்ணு உனக்கு வருதுல, விஷ்ணு சசிவர்ணம் சுக்லாம்பரதரம், விஷ்ணு சசிவர்ணம். அங்க விஷ்ணுன்னா என்ன அர்த்தம், ஆல் பெர்வேசி, விஷ்ணுவை குறிக்கல, அந்த சொல்லுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கலாம். விஷ்ணு என்றால் வியாபகம், அதுக்குதான் மொழி இலக்கணம். எந்த மொழியாக இருந்தாலும் விஷ்ணுன்னா விஷ்ணுவை சொல்றாரு அர்த்தம் பண்ணிடக்கூடாது.
1: ஐகாரம் பருவதுக்கு
0: ஐகாரம் அது சாரியை, ஐகாரங்க சாரியை தான்
1: அதே பருவது
0: வரணும். ஐகாரம் பெற்று இறைவன் என்று அந்த ஓசை நயம் வரணும். அது தமிழ்ல ஒரு சிலை பண்ணா அந்த சாரியை என்பது ஓசை நயம்னு ஒண்ணு வேண்டி இருக்கு. அதனாலதான் அந்த சாரியைக்கு அவர் சொல்லும் போது சொன்னாரு, ஜி போப் சொல்லும் போது சொல்வாரு ஈபோனிக் இன்கிரிமென்ட், அதாவது அந்த சொல் வந்து காதல விழும்பொழுது இனிமையாக விழுவதற்காக சொல்வதுதான் சாரி. சாரியைங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் சொல்லுவார் ஈபோனிக் இன்கிரிமென்ட். என்ன அருமையா தமிழ் பிடிச்சிருக்காரு, தமிழுடைய அந்த அடிப்படையை பிடிக்கிறார். ஒரு அருமையா நூல் எழுதுகிறாரு, கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர், அருமையா நூல் ஜி போப் எழுதின நூல். தமிழ் இலக்கணத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று இங்கிலீஷ் எழுதுறார், கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர். அதுபோல இந்த பகுதி விகுதி சந்தி சாரி அது இலக்கணம், அதுபோல நான் போகல. இப்போ பெரியவர்கள் இரு என்பதுதான் பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆலயம் என்பது அனைத்தும் லயிப்பது. அந்த சொல் எப்படி வருதுன்னு கேட்டா சிவபெருமானுடைய உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்று வகை திருமேனிகள். அந்த மூன்று வகை திருமேனிகள் நவந்தரு பேதமாகவும் விரியும். சைவ சித்தாந்தத்துல மறுபடியும் இந்த மூவம் எப்படி வருது, நவந்தரு வேதம், அது அடுத்த ஸ்டெப். அருவத்திலேயே நாங்க நிலை நிக்கிற அது பெரிய விஷயம், சித்தியார்தான் சொல்ற. இப்ப மூணு கேட்டகரியா பிரிச்சாச்சு, உருவம் அருவம் அருவம். அதுக்குள்ள இன்னொன்னு பிரிக்கிறாங்க, அருவத்துல நான்கு நிலை, உருவத்துல நான்கு நிலை, அரு உருவத்துல ஒரு நிலை, அது நவந்த ஒன்பதாச்சு இல்ல ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஒன். நவந்தரு வேதம் ஏகநாதனே நடிப்பன் சிவஞான சித்தியார். அப்போ அந்த நவந்தரு வேதங்களை விளக்குகின்ற எல்லா திருமேனிகளும் அங்கே ஆலயத்துல இருக்கிற காரணத்தினால அனைத்தும் லயிப்பது. இந்த விளக்கத்தை யார் சொல்ற, பாம்பன் சுவாமி சொல்ற, தகராலய ரகசியம் இங்க பக்கத்துல நிக்கிறேன். இங்க ஒரு கேள்வி என்ன வருகிறது என்றால், உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூன்றையும் கடந்து நின்ற ஒருவன் எதற்காக இந்த மூன்று திருமேனிகளை அவர் எடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வருது. அது சித்தியால பதில் சொன்னார், உருமேனி தரித்து கொண்டதென்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் பெற்றான், அருமேனி ஆன போது திருமேனி உபயம் பெற்றான், செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே. அதாவது நம்முடைய உருமேனி கருமேனி, நம்ம மேனிக்கு இந்த மேனிக்கு இந்த உடம்புக்கு என்ன பேரு, கருமேனி. இந்த கருமேனியை நீக்குவதற்காக இறைவன் மூன்று வகையான மேனி அவன் எடுக்க வேண்டியிருக்கான். நம்ம ஒரு மேனியை கழிக்கிறதுக்கு அவன் மூணு மேனி எடுக்க வேண்டியிருக்கான். அது வாரியார் வேடிக்கையா சொல்வார், அறுபத்தி மூணு நாயன்மார்களை திருத்தொண்டர்னு சொல்றோம், அப்ப நமக்கு என்ன பேர் சொல்லலாம் கேப்ப, நம்மெல்லாம் கருத்தொண்டர் பேர், அவர் திருத்தொண்டர் நம்ம கருத்தொண்டர். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு மாதாவுடைய உதரத்துல போய் பிறக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அது திருத்தொண்டை கருத்தொண்டை. அது போல சித்தியார்ல கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. இறைவன் இந்த மூன்று மேனிகள் எதற்கு எடுக்கிறான் என்று கேட்டால், நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. அதுக்காக தான் அவர் எடுக்க வேண்டியது வருது, ஒரு கேள்வி வருது. ஏன்னா இறைவன் எதற்காக உருவத்திருமேனி எடுக்க வேண்டும் ஒரு கேள்வி வருகிறது. அந்த உருவத்திருமேனிகள் ஆலயங்களிலே, அந்த உருவத்திருமேனி இறைவனுடைய உண்மையான உருவத்திருமேனிகள் ஆலயங்கள்ல இருக்கா? உண்மை திருமேனி அவை இல்லை. அவற்றையெல்லாம் எங்க எடுக்கிறான்? மாகேஸ்வர தத்துவத்துலதான் எடுக்கிறான்னு தான் சொல்லுவான். ஆனால் இந்த அவனுடைய இறையினுடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை நாம் வந்து ஆலயங்கள்ல என்ன செய்யறோம், மூன்று விதமாக அந்த சக்தியை நாம் ஆவாகனம் செய்கிறோம். அவ்வளவுதான். அதை எழுதி கொள்ளுங்கள். கும்பம், பிம்பம், தம்பம். கும்பம், பிம்பம், தம்பம். சிவபெருமானுடைய திருமேனியை நீரில் ஆவாகனம் பண்ணினால் அது கும்பம். சிவபெருமானுடைய அந்த சக்தியை நெருப்பில் ஆவாகனம் பண்ணா அது தம்பம். சிவபெருமானுடைய அந்த சக்தியை திருவுருவங்களிலே ஆவாகனம் பண்ணினால் அது பிம்பம். கும்பம், பிம்பம், தம்பம். இந்த மூன்று திருமேனிகளிலே அந்த இறை சக்தியை நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆவாகனம். இப்ப இறைவன் என்ன செய்கிறார் என்றால், நீ அப்படி வழிபட்டால் அந்த பயனை நான் கொடுக்கிறேன். இது அவர் கொடுக்கிற கேரண்டி. நாம் என்ன பண்றோம், ஒரு குழந்தை நடக்க வேண்டும், நடப்பதற்காக நடவண்டி வாங்கி கொடுக்கிறோம். ஆனா நம்ம நோக்கம் என்ன, வாழ்க்கை கூட நடவண்டியை பிடிச்சி நடக்கணுங்கிற நோக்கம். நடவண்டி வாங்கி கொடுத்தது இது வாழ்க்கை கூட நடவண்டியிலே ஓடணுங்கிற நோக்கமா? அப்ப நடவண்டி, நடைவண்டியை பற்றி கொண்டு நடக்கட்டும், அப்புறம் நடவண்டி இல்லாம நடக்கும். எதுனாலும் உலகத்துல எதுவுமே எனக்கு கேட்டா, முதல்ல இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப குழந்தைகளை நர்சரியில கொண்டு சேர்க்கிறோம், சேர்த்தா அவங்க எப்படி எழுதி தர சொல்றாங்க? முதல்ல நர்சரியில எப்படி எழுதணும்னு சொல்றாங்க என்றால், முதல்ல 4 கோடு போட்ட நோட்ல எழுதணும். அப்படிதான் இங்கிலீஷ் கான்வென்ட்ல சொல்லித்தரேன். ஒய்னு சொன்னா கீழே இருக்கிற கோடு வரைக்கும் வரணும், மேல இருக்கிற கோடு வரைக்கும் வரணும். முதல்ல 4 கோடு போட்ட நோட்டில் எழுதணும். எதுக்கு? நல்லா வர்றதுக்காக, கை திருந்துவதற்கா? அதுக்கப்புறம் 1 கோடு போட்ட, 2 கோடு போட்ட நோட் அப்படின்னு உண்டு. 2 கோடு போட்ட நோட்டில் எழுதணும், அப்புறம் 1 கோடு போட்ட நோட்டில் எழுதணும், அப்புறம் கோடே இல்லாம எழுதணும். அப்ப 4 கோட்ல எழுதுனது 2 கோட்ல எழுதுனா எதுக்காக? கோடே இல்லாம எழுதணுங்கிறது தானே. நோக்கம் வந்து கோடே இல்லாமல் நீட்டா எழுத தெரியணுங்கிறது நோக்கம். ஆனால் கோடே இல்லாமல் எழுதுவதற்கு முதல்ல கோட்ல எழுதணும். அதே போலத்தான் இந்த திருமேனிகளை அவர்கள் எதற்கு வைக்கிறார்கள் என்றால், அந்த இறைவனுடைய, அதாவது இங்கு என்ன சொல்லப்படுகிறது கேட்டால், இறைவனுடைய கிரியா சக்தியானது இந்த ஆன்மாவிலே பதிந்த பிறகுதான் ஞான சக்தி பதியும். கிரியைகள் எல்லாம் வேணுமா வேண்டாமா ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு நிறைய கேள்வி வருது, ஆலயங்கள்ல போனா இவ்வளவு கிரியைகள் செய்யறாங்க சார், இவ்வளவு கிரியைகள்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் ஏன்னு கேட்டா, இப்ப ஒரு குழந்தைய அப்பா அம்மா கூட்டிட்டு கோயிலுக்கு போனா இது என்ன பண்ணுது, இவ்வளவு கிரியை நிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு பொறுமையே இல்லை. ஏன்னா அங்க 4-5 சீரீஸ் ஓடிட்டு டிவியில, சீக்கிரம் போய் பார்க்கணும். குழந்தை என்ன சார், 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் இப்படி பண்றாங்களே, அதை குழந்தைக்கு பொறுமை இல்லை. அதனால கிரியைகள் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு சிவபிரகாசர் சொன்னார், கிரியை என மறுவும் இவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். சிவபிரகாசர் சொன்னார் கிரியைகள் வேண்டுமா என்றால் கட்டாயமாக வேண்டும். கிரியைகள் இல்லாமல் எதுவுமே நடக்க முடியும். எதுவா இருந்தாலும் சரிதான், ஒரு அரசாங்க பங்கன் இருக்கு, உடனே கொடியேற்றம் ஒண்ணு வைக்கிறோம், வாழ்த்துன்னு வைக்கிறோம், கடைசியில தேசிய கீதம்னு வைக்கிறோம், அதெல்லாம் கிரியை இல்லையாப்ப? கிரியை தானே, கிரியே இல்லாம எதுவுமே இல்லை உலகத்துல. அப்படி என்ன செய்தார் என்றால், இந்த ஆலய வழிபாடு என்பதற்கு ஆகமத்தில் அப்படி பேர் கொடுக்கல. நாம ஆலய வழிபாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா ஆகமத்தில் அதுக்கு என்ன பேர் வச்ச பேர் என்ன? பரார்த்த பூஜை, ஆன்மார்த்த பூஜை. அதாவது பூஜை என்றால் என்ன? ஒண்ணுக்கு விளக்கமே அதான் பெரிய சிக்கல். என்ன கேட்டா ஒன்னொன்னுக்கு விளக்கம் தான் முக்கியம். பூஜா வாரியார் அருமையா சொல்வார், அந்த பூஜை என்ற சொல்லே ஆகமத்தில் தான் வருகிறது, வேதத்தில் பூஜை என்று வராது. வேதத்துல என்ன வரும்? யஜ்ஞம். அது அருமையாக நம்ம சிவாய சுப்பிரமணியர் எழுதியிருக்கிறார் டான்சிங் வித் காட்ல ஒரு விஷயம் சொல்றாரு, பூஜா இஸ் த கவுண்டர் பார்ட் ஆஃப் வேதிக் யஜ்ஞா. என்ன அருமையா எழுதுறாரு, வேதங்கள்ல யஜ்யம் தான் உண்டு. யஜ்யம்னா என்ன? ஒரு ஆலயம் இல்லாமல் வெறும் நெருப்பை மட்டும் நம்ம ஆவாகனம் பண்ணி சிவபெருமானை வழிபடுவது, அல்லது வேறு கடவுளைகள், எல்லா எல்லா தேவர்களுக்கும் வேள்வி இருக்கு, அதுதான் பொதுவா வேள்வின்னு நம்ம சொல்லிடுறோம் யஜ்யம். ஆனா பூஜை என்ற சொல் இருக்கிறதே அது சைவத்திற்கே உரியது. அது தெரியும், பூஜை என்ற சொல், இந்த பூஜை என்ற சொல் வைணவத்தில் ஆட்சி கிடையாது. ஸ்ட்ராங் வைஷ்ணவைஸ், அவங்க பெருமாளுக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்க மாட்டாங்க. பெருமாளுக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்டாலே அவன் என்ன புரிஞ்சுக்கிடுவான்னா, இவருக்கு வைணவம் பற்றி தெரியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். படித்த வைணவன் இது எல்லாத்துலயும் படிச்சவனு இருக்கான், படிக்காதவனு இருக்கிறான். ஆகல அங்க என்ன பொருள் என்று கேட்டால், பெருமாளுக்கு சேவை ஆயிடுச்சான்னு தான் கேட்பான், சேவை சாதிச்சாச்சா அப்படிதான் கேட்பான். பெருமாள் கோயில வந்து ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதருக்கு பூஜை ஆயிடுச்சான்னு கேட்கக்கூடாது, ரங்கநாதருக்கு சேவை சாதிச்சாச்சா அப்படின்னு தான் கேட்பான்.
1: நான் போன நம்ம பாஷை தான் கேட்பேன்.
0: ஆமா, அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த நூல்களிலே அந்த பூஜை என்ற வார்த்தை ஆகமத்தில் தான் வருகிறது, நமக்கே சொந்தமான ஒரு சொல். அதுக்காக
1: சொல்றேன்,
0: அது பூசா, அதாவது பூஜா என்பது இப்ப திருவள்ளுவர் வந்து பூசனை அப்படின்னு சொல்றாரு, பூசைன்னு சொல்ல, அது பூசனை, சிறப்போடு பூசனையும் செல்லாது. அப்படி சொன்னா கூட அந்த குறளுக்கு பரிமையில வரைய ஒத்துக்கிறானா? யாரும் ஒத்துக்க மாட்டான். அவர் அருமையாக அதுக்கு விளக்கம் எழுதுற இந்த சொல் வந்து பூசனை. தமிழிலே சொல்வதாக இருந்தா ரெண்டு விதமா, நேராக தமிழ்ல சொல்றதா பூசனை, இல்ல நான் வந்து அந்த சம்ஸ்கிருத தமிழ் வடிவம் கொடுத்து சொன்னா பூசை. ரெண்டு வார்த்தையும் அனுமதி இருக்கு நம்மகிட்ட. அந்த வகையிலே எனக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னா, இப்ப பூசை என்ற சொல் தமிழுக்கு உரியது நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த சொல் ஆட்சி காட்டணும்ல சண்டை இலக்கியத்துல எங்க வருது? காட்டணும்ல ஒரு சொல் நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்முடைய ஆண்டோர்கள் ஆண்டு இருக்கிறாங்களான்னு காட்டணும். அடுத்தது அதுக்கு விளக்கமும் சொல்லி ஆகணும், அது ஒண்ணு இருக்கு. ஆண்டு இருந்தா மட்டும் காணாது. பூஜைன்னா என்னங்க டெபினிஷன் எங்க இருக்குன்னு கேட்கணும் இல்லையா? பூஜைங்கிறதுக்கு தமிழ்னு சொன்னா அதுக்கு டெபினிஷன் எங்க இருக்கு? ஏதாவது நூல் காட்டணும்ல நீங்க, அதான் சொல்றேன். அதனாலதான் அந்த மொழி என்பது அந்த, அதை பத்தி இன்னொரு நாள் நம்ம வந்து சம்ஸ்கிருதமும் தமிழும் அது ஒரு நாள் தலைப்புல பேசலாம்னு இருக்கிறேன். அது நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய பாணியில எப்படி சொல்றேங்கிறத, அது அது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விஷயம், சம்ஸ்கிருதமும் தமிழும். ஏன்னா இன்னைக்கு உலகம் பூரா அது ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆன்மார்த்தம் என்றால், அதாவது சிவபெருமானை ஆகமம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான். அப்படிதான சொல்ல, ஆன்மார்த்தம் பரார்த்தம், அதாவது இந்த சிவசக்தியானது எங்க நிறைந்திருக்கிறது என்று கேட்டால், அண்டத்திலேயும் நிறைந்திருக்கிறது, பிண்டத்திலேயும் நிறைந்திருக்கிறது. இந்த உடம்புல உயிர் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்ல முடியும்? உடம்புல உயிர் எங்க இருக்கு அப்போ உடம்பு முழுவதும் வியாபகமா தான் இருக்குது, அது சம வியாபகமா இருக்கு. அது சித்தியால அருமையா கேள்வி கேட்பாரு. உயிரை பற்றி 19 கொள்கைகள் இருக்கு இந்திய தத்துவ ஞானத்துல. ஆன்மாவை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் ஆன்மாவனுடைய தன்மைகளை சொல்லும் பொழுது இந்திய நாட்டு தத்துவ ஞானத்துல 19 கொள்கை இருக்கு. அந்த 19 கொள்கையை எடுத்துக்கொண்டு மறுக்கிறார் அனந்தி சிவாச்சாரிய சுவாமி. என்ன ஒவ்வொன்றுக்கு அவன் சொல்ற கொள்கை என்ன, அந்த கொள்கை ஏன் பொருந்தாது? இந்திய நாட்டு தத்துவ ஞான சமணம் பௌத்தம் எல்லாமே பிடிக்கிற. அப்போ அந்த அது ரொம்ப அற்புதமான பகுதி. அந்த இடமெல்லாம் வந்து லாஜிக் அண்ட் சயின்ஸ் கிளீனா பார்க்கணும். அது கேட்கிற கேள்வி இன்னைக்கும் ரெலவென்ட். அதாவது சிவஞான சித்தியார்லயோ சிவஞான போகத்திலயோ இந்த உலகத்தை பற்றி வரும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அந்த கான்செப்ட் கொள்கை விளக்க இருக்கு பாருங்க, இட் இஸ் சோ ரெலவென்ட் ஈவன் டுடே. இன்னைக்கும் அந்த கேள்வியை கேட்டா அதான் பதில். அப்போ அந்த ஆன்மாவை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் பண்ணி செய்வதுதான் ஆன்மார்த்த பூஜை. ரெண்டு பூஜைக்கு ஆன்மார்த்தம் பரார்த்தம். அண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி இருக்கே அதை ஆவாகனம் பண்ணி செய்வது பரார்த்த பூஜை.
2: நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஸ்ரீ ருத்ர மகிமா. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: முதல்ல இந்த ருத்ரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், முதலில் நாம் சொன்னது போன்றவே பாபங்கள் நிறைய செய்திருக்கக்கூடிய காரணத்தினால் பெருமானவர் சிவபெருமான் மிகவும் கோபத்தோட வரார். இந்த கோபத்தோட வரும் பொழுது அவரை பார்த்து முதல்ல எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். அவருக்கு ரெண்டு கை, ஓம் நமோ பகவதே ருத்ராய, அது முதல்ல ஆரம்ப வாக்கியம். நமஸ்தே ருத்ர மஞ்சவ உதோ தஷவே நம, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுபியாமுகதே நம. ருத்ர, ஹே ருத்ரனே சிவபெருமானே, மன்யவே தே மன்யவே நம, உன்னுடைய கோபத்திற்கு நமஸ்காரம். உதோத இஷவே நம, உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பானத்திற்கு நமஸ்காரம். நமஸ்தே அஸ்து தன்வனே, கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வில்லிற்கு நமஸ்காரம். பாகுபியா முகத்தே நமஹா, உன்னுடைய ரெண்டு கைகளுக்கும் நமஸ்காரம். பாருங்க, நம்மளை பார்த்து கோபத்தோட ஒருத்தர் வரும் பொழுது நாம எடுத்தோன்னா அவன்கிட்ட பணிஞ்சு போயிடுறோம். அதுவும் எவ்வளவு அழகா இதை நிறைய பேர் அதை வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நம்மை குறித்து சுவாமி கோபப்படுறதுக்கு மூல காரணமாக விளங்கக்கூடிய அந்த கோபம் தான். என்ன கோபத்துக்கு என்ன காரணம், நாம தப்பு பண்ணிட்டோம். சுவாமி சாதாரணமாக வந்து நம்ம பேர்ல கோபப்பட மாட்டார். நாம் முதல்ல ருதம் திராவயதி என்று சொன்னது போலவே நாம் துக்கப்படுறோம். நாம கஷ்டப்படுறத பார்த்தோம்னா அவருக்கு கோபம் வருது. அது வரும் சமயத்துல நம்மாங்கள்லயே குழந்தை வந்து ஒரு கதவுனுடைய இடுக்கல கையை நசுக்கின்றதுன்னா முதல்ல நமக்கு ஏன் அதற்கு நடுவுல கையை நசுக்கிண்டு குழந்தை அழறதேன்னும் பொழுது நமக்கு துக்கம் வந்தாலும் கூட அதை கவனிக்காம கதவோட இடத்துல நீ ஏன் கைய விட்ட, நாம முதல்ல அடிக்கதான் முதல்ல போறோம் நாம. அப்ப அந்த துக்கத்தை போக்க வேண்டும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனா அடுத்த க்ஷணம் நம்ம மூல என்ன யோசிக்க, இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன, நீ அதுக்கு இடுக்கு உள்ள கைய விட்ட. ஏன் இடுக்குல கை விட்டன்றோம் குழந்தை, அந்த நாம 1000 தடவை கேட்டாலும் குழந்தைக்கு அந்த விஷயம் புரிய போறது இல்ல. ஏன் இடுக்குல கைய விட்ட, ஏன் இடத்துல கை விட்டேன்னா அதுக்கு ஒண்ணும் புரியல. கைய நசுக்கின்ற நான் அழறேன், என்ன பார்த்து நீ வந்து அதுல கை விட்டனு கேக்குற, ஏன்னா அது அது சிந்தனை வேற மாதிரி இருக்கும். அதுபோல் அந்த நம்முடைய துக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னா, காரணமாக இருக்கக்கூடிய நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள். பாபம்ன்றத அதிர்ஷ்டம்னு வச்சுட்டா அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய கர்மாக்கள். எனவே இது தப்பு பண்ணிட்டிய அப்படின்றதுனால சுவாமி நம்ம இடத்துல கோபப்படுறார். உடனே நாம என்ன பண்றோம், கொஞ்சம் முழிச்சுண்டு உன்னுடைய கோபத்திற்கு நமஸ்காரம் சொன்னோம். இப்ப உடனே என்ன ஆயிடும், ஆரம்பமே நம்ம பேர்ல அந்த ஆயுதங்கள் எடுத்துன்னு வர்றதுக்கு காரணமே என்ன, கோபம் தானே. கோபத்திற்கு நமஸ்காரம்னு அவர் கொஞ்சம் கூல் டவுன் ஆறாராம். நமஸ்தே ருத்ர மன்யவ உதோ தஷவே நமஹ, அடுத்தது நம் மேல் வந்து பாயக்கூடிய பானத்திற்கு நமஸ்காரம் தான். பாருங்க, அவர் கையில நாலு விஷயத்துக்கு நமஸ்காரம் பண்றார். கோபத்துக்கு நமஸ்காரம், பானத்திற்கு நமஸ்காரம், வில்லுக்கு நமஸ்காரம், இரண்டு கைகளுக்கு நமஸ்காரம் தார். இந்த இடத்துல இதுல வந்து கிரமம் போது முதல்ல கோபத்துக்கு நமஸ்காரம் தார், அடுத்து வந்து பானத்துக்கு நமஸ்காரம் தார். ஏன் கைகளுக்கு நமஸ்காரம், வில்லுக்கு நமஸ்காரம், அப்புறமா தானே பானத்துக்கு நமஸ்காரம் வரணும். ஏன்னா பானம் தான் நம்ம பேர்ல நேரா வந்து பாய போகுது, கைகள் அவரிடத்துல தான் இருக்க போகுது. அது போல அந்த வில்லும் அவரிடத்துல தான் இருக்க போகுது. ஆனா என்ன பண்ணா அந்த ரெண்டு விட்டுட்டாரு. ரெண்டாவதே உதோத இஷவே நமஹ, உன்னுடைய பானத்திற்கு நமஸ்காரம். நமஸ்தே அஸ்து தன்வனே, அடுத்து அந்த பானத்தை நம்மிடத்தில் பிரயோகம், நம்மிடத்தில் வந்து பாயும்படி செய்வது அங்க இருக்கக்கூடிய அந்த வில். அடுத்து வில்லுக்கு நமஸ்காரம். நமஸ்தே அஸ்து தன்வனே, அடுத்து இந்த வில்லில் நாணை பூட்டி அந்த பானத்தினை பிரயோகம் செய்யக்கூடிய இரண்டு கைகளுக்கு நமஸ்காரம். பாகுப்யா முததே நமஹ என்று இயற்கையாக சுவாமிக்கு இருக்கக்கூடிய அந்த திவ்யமான சரீரத்தை எல்லாம் விட்டுட்டா இருக்க. ருத்ரத்தினுடைய பெருமை என்னன்னா, இது கிராத மூர்த்தியாக, சுவாமி கிராத மூர்த்தியாக அர்ஜுனனோடு அந்த லீலை பண்ணும் பொழுது அவர் இரண்டு கைகளோட வந்தார் இல்லையா, அந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்வது போலவே அமைந்திருக்கிறது. இல்லைன்னா நம்ம ஊர்களில் இந்த இரண்டு கைகளோட ஆலயங்களை எப்ப இது மாதிரி பண்ணுவான்னா, இந்த தேர்வு ரதோத்சவத்தின் பொழுது சுவாமிக்கு ரெண்டு கைகள் கட்டி இந்த ரெண்டு கைகளில் வந்து இந்த வில் அம்பு இதெல்லாம் அலங்காரம் செய்து ரதோத்சவம் செய்வார்கள். எனவே நான்கு சதுர்புஜத்தோடு இருக்கக்கூடிய சுவாமி எல்லாம் விட்டுட்டார். இந்த பாசுபதாஸ்திர மூர்த்தியாக இருக்கக்கூடிய, பாசுபதாஸ்திர தான மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்வது போல் இந்த பாகம் அமைந்திருக்கிறது. அடுத்து இரண்டாவது இருக்கு, யாதயுஷு சிவதமா சிவம் பபூவதே தனுகு சிவா சரவியாயா தவ தயானோ ருத்ரம் மிருடய. ஏ சிவபெருமானே, எங்களையெல்லாம் நீங்க வந்து சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். எதனால தினமா சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கரணம் வேணும். அதாவது எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சி வேணும்னா, எனக்கு விசிறினால எனக்கு விசிறினா எனக்கு குளிர்ச்சி வரும். என்னை குளிரப்படுத்துறதுக்கு ஒரு உபகரணம் தேவைப்படுறது. நீ எதனால் தினமா எந்த ஒரு உபகரணத்தை எடுத்துக்கொண்டு என்னை மிருடையா, என்னை எங்களுக்கெல்லாம் சுகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், யாதையுஷு சிவதமா, உன்னிடத்துல இருக்கக்கூடிய பானம், உன்னிடத்துல இருக்கக்கூடிய வில், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்புராசூனி, இந்த எல்லாத்தையும் வச்சுட்டு நீ என்ன சுகப்படுத்தணும்ன்றார். அவர் வந்ததே நம்மளை அடிக்கிறதுக்காக தான் வந்தார். அடிக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய மனுஷனை பார்த்துட்டு இந்த மூணுக்கும் அடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய இந்த மூணையும் எங்களை சுகப்படுத்துறதுக்காக நீ உபயோகப்படுத்த வேணுன்றார். அப்படியே மாத்திடுறார். அதாவது எவ்வளவு கோபத்தோட வர்றவனா இருந்தாலும் கூட நம்ம பேசுற விதத்துல பேசிட்டோன்னு சொன்னா அடங்கிடுவான்றது இந்த ரெண்டாவது இது தெரிகிறது. யாதையுஷு சிவதமான்றார், வந்தது கோபத்தோட வந்தது. சிவதமா யுஷுகுன்றார், மிகவும் மங்களத்தை அளிக்கக்கூடிய பானம்ன்றார். மங்களத்தை அளிக்கிறதுக்காக இல்ல, அதாவது உள்ளே பார்த்தால் நமக்கு மங்களத்தை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட ஒரு வைத்தியருடைய ஒரு மருந்தானது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு கசப்பினை துக்கத்தினை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட அதன் உள்நோக்கமானது நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. இருந்தாலும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது சிவதமாவாக இல்லை. ஆனா இவர் சொல்லும் பொழுது யாதயுஷு சிவதமா சிவம் பபூவதே தனுஹு, உங்கையில இருக்கக்கூடிய தனுசும் மங்களகரமானது என்றார். அப்ப இவர் சொல்லி சொல்லியே அது சொன்ன உடனே அவனுக்கு சுட வந்தவனுக்கு கூட சுட முடியல, அது அது கீழே போட்டுட்டு போயிட்டான். சிவா சிவம் பபூவதே தனுஹு சிவா சரவ்யாயா சிவா சரவ்யா, சரவ்யான இந்த சரங்கள் பானங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய அம்புராசுனி, அந்த அம்புராசுனி மிகவும் மங்களகரமாக அழகா இருக்கு, அதை பார்த்தா கோபம் படுற மாதிரியே தெரியல. ஏன்றார், எங்களை எல்லாம் நீங்கள் அதை வைத்துக் கொண்டு சுகத்தினை ஏற்படுத்த வேண்டும். யாதே ருத்ர சிவா தனுஹு, அடுத்தது பாருங்க, வரும்பொழுது மிகவும் கோபத்தோடு தான் வந்தார். என்ன ஆரம்பிக்கும் பொழுது நமஸ்தே ருத்ர மன்யவே என்று குறிப்பிட்டார். உன்னுடைய கோபத்திற்கு நமஸ்காரம் தான் சொன்னார். கோபத்துல ஒரு மனுஷனுடைய சொரூபமானது கோரமா தான் இருக்கும். ஆனா அது மூணாவது இடத்துல வரும் பொழுது யாதே ருத்ர சிவா தனுஹுன்ற இந்த முதல் இருக்கு ரெண்டாவது இருக்கு சொன்ன உடனேவே கோபமா இருக்கக்கூடிய சரீரம் அந்த முகபாவம்லாம் அப்படியே எப்படி ஆயிடுச்சு, ரொம்பவும் சாந்தமா மாறிடுச்சு. யாதே ருத்ர சிவா தனுஹு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதாவது சுவாமிக்கு இரண்டு விதமான சரீரத்தை சொல்கிறார்கள், ஒன்னு கோரா தனுஹு ஒன்னு அகோரா தனுஹு. சிவபெருமானின் சில உருவங்களானது சில உருவ அமைப்பானது நமக்கு சாந்தமான அமைப்பாக இருக்கின்றன. சில உருவ அமைப்புகள் எல்லாம் சில உருவ அமைப்பானது கோரமாக இருக்கிறது. எனவே இப்பொழுது உன்னுடைய தனுஹு உன்னுடைய உடம்பானது யாதே ருத்ர சிவா சிவமாக மங்களகரமாக இருக்கிறது, அகோரா கோரமாக இல்லை, அபாபகாஷினி அது வந்து புண்ணியங்களை, பாபம் என்றால் துக்கம், துக்கத்திற்கு காரணமாக கர்மாக்கள் இவைகளெல்லாம் பாபம் என்று பெயர். அபாப காஷினி, அபாப பிரகாஷினி, அதாவது புண்ணிய கர்மாக்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது உன்னுடைய சரீரம். தயானஸ்தனு வாசந்தமயா கிரிசந்தாபிஜாகசீஹி, அப்படிப்பட்ட உன்னுடைய சரீரத்தினால் எங்களுக்கு சந்தமயா சுகத்தினை உடையதாக இருக்கக்கூடியது அந்த சரீரம். அந்த சரீரத்தினால் எங்களுக்கு சுகத்தை நீ ஏற்படுத்துவாயாக என்று அவர் கோபத்தோட வந்தவரா அந்த மூணு இடத்துல அவர் கையில இருக்கிற ஆயுதம் அடுத்து அதோட உடல் அடுத்து பாருங்க. யாமிஷும் கிரிஷம் தஹஸ்தே விபர்ஷ்யஸ்தவே சிவாம் கிரித்ரதாம் குருமாஹிகும் சீ புருஷம் ஜகது. உன் கையில இருக்கக்கூடிய பானம் இருக்கு பாருங்க, அது யாமிஷும் கிரிசந்த, அந்த மலையில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய மலையிலிருந்து எல்லாருக்கும் சுகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கிரிசந்தா, அல்லது கிரி என்று வேத ரூபமான வாக்கு, கிரி என்று சப்தமை விபக்தி, அதில் இருக்கக்கூடிய சிவபெருமான் உன் கையில வந்து யாம் இஷும் விபர்ஷி, ஒரு இஷு ஒரு பானத்தினை வைத்திருக்கிறாய், அஸ்தவே அதை எங்க மேல தூக்கி போடுறதுக்குன்னு வச்சுட்டு இருக்க. யாமிஷும் கிரிசந்த ஹஸ்தே விபர்ஷி, கையில வச்சிருக்க. கொஞ்சம் இவர் நம்ம பேசணும்னா கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. அப்ப நிதானமா இங்க இருக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் கொஞ்சமா உன் கையில இருக்கக்கூடிய பானத்தை கீழே இறக்கிடுவா, கீழே இறக்கிடுவா, அப்படியே அதை ஜாகிர சமத்து பையன்லயா நீ அப்படியே அதை கொண்டு போய் அந்த அம்புரா துணியில போட்டுடு அப்படின்ற மாதிரி நிதானமா சொல்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரபோகுது. யாமிஷும் கிரிசந்த ஹஸ்தே விபரிஷி அஸ்தவே, எங்க மேல போடுறதுக்குன்னே நீ வச்சுட்டு இருக்க. சிவாம் கிரித்ர தாம் குரு, தாம் சிவாம் குரு, போடுறதுக்குன்னு உக்ரமாக இருக்கக்கூடிய அந்த பானத்தினை மங்களகரமாக மாற்றி விடுவாயாக. மாஹிகும் சீஹி புருஷம் ஜகத்து, இந்த பானத்தினால் எந்த புருஷர்களையும் சரி ஜகத்து என்று தாவர ஜங்கமங்கள் அனைத்தையும் நீ ஹிம்சிக்க கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறார். சிவே நவசாத்வாகிரிசாட்சாவதாமசி யதான சர்வமி ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத். கிரிஷா கிரௌ சேதே இது கிரிஷா, கிரி என்றால் கைலாச பர்வதம், இந்த கைலாச பர்வத்தில் சேத்தே தூங்குகிறார் என்றால் இருக்கிறார் என்று பொருள். இந்த கைலாச பர்வத்திற்கு இருக்கக்கூடிய சிவபெருமானே சிவேன வசத்தா துவா கிரிஷ அச்சாவதாமசி, அச்சா அச்ச உன்னை அடைவதற்காக நாங்க என்ன பண்றோம்னா சிவேன வசதா மங்களகரமான ஸ்தோத்திரங்கள்னால உன்னை நாங்க துதித்து கொண்டே இருக்கிறோம். சிவேன மங்களேன ஸ்துதி ரூபேன வசதா வதாமசி வயம் பிரார்த்தயாமகே, யதா ஏன பிரகாரேன அஸ்மதீயம் சர்வம் இஜகத், யதா சர்வமபி மனுஷ்ய பஸ்வாதிகம் ஜங்கமஜாதம் அயக்ஷம் ரோகரஹிதம் சுமனாக அசத்து. இந்த தாவர ஜங்கமங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமானது எந்த பிரகாரத்தினால் எல்லா விதமான ரோகம் எந்த விதமான ரோகமும் அற்றதாக இருக்குமோ இருக்குமோ அந்த பிரகாரத்தில் நீ எங்களை எல்லாம் செய்ய வேண்டும், அதற்காக நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்றேன் என்றார். சிவேன வசசா மங்களகரமான வாக்குகள்னால ஸ்தோத்திரங்கள்னால துவா உன்னை கிரிஷா ஹே சிவபெருமானே மலையில் விட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானே, அச்சா அச்சா என்று இரண்டு பொருள், ஸ்வச்சகா என்று சுத்தமானவர் என்ற பொருளில் சிவபெருமானே நல்ல பையன் இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி ஹிந்தியில அச்சா அப்படின்னு சொல்றா பாருங்க, நல்லவன் என்ற பொருளில் அச்சா என்று வருகிறது வேதத்தில். இங்க சம்ஸ்கிருதத்தில் அச்சா என்று வர வேண்டும், அச்சா ஹே ஸ்வச்சா சுத்தமான ஹே சிவபெருமானே என்று அவரை வெளிவேற்றுமை, அவரை கூப்பிடுவதற்கான ஒரு சொல் அச்சா என்பது, அல்லது அச்சா உன்னை அடைவதற்காக ஸ்வச்சா சுத்தமான நல்ல பையனே என்று அது மாதிரி கூப்பிடுறார். உன்னை அச்சா வதாமசி என்ன சொல்றோம் நாங்க, எதுக்காக ஒன்று பிரார்த்தனை பண்றோம், யதான சர்வம் இஜகத் இத்தி என்றால் நிச்சயமாக இந்த எல்லா ஜகத்தும் நிச்சயமாக எந்த வழியில் சுகத்தை அடையுமோ அந்த வழியில் நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல பிரார்த்தனை பண்றார். யதா சிவே நவசசா த்வா கிரிசாச்சா வதாமசி யதா நஸ்தர்வமி ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத். அத்யவோஜததி வக்தா பிரதமோ தைவ்யோ பிஷக் அஹீகிஷ்ச சர்வாஹம் ஜம்பயந் சர்வா ஆஸ்ரயாது தான்யஹம். யஹா ருத்ரஹ அதிவக்தா அதிகஹ அயம் இத்யேவம் சர்வேஷாம் அக்ரே மாம் பிரதி வக்தும் க்ஷமஹ தேன உக்தே சதி மம சர்வாதிக்யம் ததானீமேவ அஸ்தி இதி. அதஹ தாதுஷஹ ருத்ரஹ அத்யவோசத் மாம் சர்வாதிகம் வதது கீதுஷஹ அதிவக்தா பிரதமஹ. அதாவது இந்த ருத்ல அத்யவோசத் அதிவக்தா பிரதமஹ தைத்யஹ பிஷக், எங்களின் சார்பாக அனைவரிடத்திலும் நீ பாருங்க, அவரே நம்மளை அடிக்க வரார். நீ அடுத்த வார்த்தை என்ன சிபார் பண்ணி என்ன அடிக்காதீங்கன்னு அவர்த்த பிரார்த்தனை பண்றார். அஜவோஜ ததிபக்தா பிரதமஹா தைரியஹா பிஷக், எல்லா தேவதைகளும் ஊடுருவி விளங்கக்கூடியவர் அல்லது எல்லா தெய்வங்களுக்கும் பிஷக்காக விளங்கக்கூடியவர், அப்படிப்பட்ட நீ எந்த விதமான பசு பக்ஷிகள் அதுபோல் யாது தான்யா மறைந்திருக்கக்கூடிய பிசாசு போன்றவற்றையெல்லாம் கூட ஜம்பையன்னு எல்லாவற்றையும் அடக்கி எங்களை சிறப்பான வழியில் கொண்டு செல்ல வேண்டும். தேவானாம் மத்திய முக்கியா தெய்வியா சர்வான் தேவான் அருகதி ஸ்வயம் தேவானு பாலயித்தும் க்ஷமஹா இத்யர்த்தஹ பிஷக் ஏதஸ்ய தியான மாத்திரேன சர்வரோக உபசமனாதிகம் சிகிச்சகா அஹீகிச்ச சர்வான் சர்ப வியாத்தியாதீன் சர்வானப்பி சர்வாச யாது தானியா சர்வாக அப்பி ராட்சச ஜாதிஹி ஜம்பையன் விநாசயன். அதனால எங்களை துன்பப்படுத்தக்கூடிய பாம்புகள் அது போல் பேய் பிசாசிகள் இவற்றையெல்லாம் கூட அடக்கி கொண்டு எங்களுக்காக நீ பேச வேண்டும் என்று இந்த ருக்கானது பிரார்த்தனை செய்கிறது. அத்யபோஜததி வக்தா பிரதமோ தைவ்யோ பிஷக் அஹீகஸ்த சர்வான் ஜம்பயன் சர்வா ஆஸ்ரயாது தான்யஹ அசௌ யஸ்தாம்ரோ அருண உதபப்ருஸ்ஸு மங்களஹ ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷு ஸ்ருதா சஹஸ்ரசோபை சஹஸ்ரசோபை ஷாகும் ஹேட ஈமஹே. அடுத்து அந்த ருத்ரனை இந்த சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடியவராக சௌர மண்டல மத்தியஸ்தம் என்று சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடியவராக ருத்ரனை தியானம் செய்கிறார். அசௌ யஹா தாம்ரஹ, அந்த சூரியனானவர் உதயே சவிதா ரக்கஹா என்று தோன்றக்கூடிய சமயத்தில் மிகவும் செந்நிறமாக இருக்கிறார். அடுத்த நிலையில் சிறிது செந்நிறமாக இருக்கிறார் அருணஹா. உத பப்ருஹு, அடுத்து சிகப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கிறார். சுமங்கலஹா, பிறகு அழகான ஒரு நிறத்தை கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ருத்ரனானவர் அபிதோ திக்ஷு ஸ்ருதா சஹஸ்ரசோபை ஷாகும் ஹேடயமஹே, அதுபோல் என்னை சுற்றிலும் நான்கு திசையிலேயும் இருக்கக்கூடிய ருத்ரர்களை எல்லாம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். இதெல்லாம் கூட சைவாகமங்கள்ல வருது. சைவாகமங்கள்ல இந்த கலசஸ்தாபனம் என்று 108 கலசங்களை எல்லாம் ஸ்தாபனம் செய்வார்கள். 224 புவனங்கள் என்று சைவாகமத்தில் வருகிறது. அதில் 5 விதமான கலைகள், சாந்தி சித்த கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை என்று 5 விதமான, அதாவது இந்த பிரம்மாண்டத்தை 5 பிரித்திருக்கிறார்கள். அதில் கீழே இருக்கக்கூடிய ஒரு கலை நிவர்த்தி கலை என்று, இந்த நிவர்த்தி கலையில் 100 புவனங்கள் இருக்கின்றன. 100 உலகங்கள், 100 புவனங்கள். அந்த 100 புவனங்களுக்கு கபாலீஷாய நமஹ, அஜாய நமஹ என்று ஒவ்வொரு ருத்ரர்கள் ஒவ்வொரு புவனங்களுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அதெல்லாம் எப்படின்னா ஒரு திசைக்கு 10 புவனங்கள் என்ற ரீதியில் 8 திசைகளிலேயும் 8 புவனங்கள், 8 திசைகளிலும் 8 10 10 இருக்கு. கிழக்குல ஒரு 10 புவனங்கள், அக்னி மூலையில ஒரு 10 புவனங்கள் என்று 8 திசைகளிலேயும் 10 10 மொத்தம் 80 புவனங்கள். அதை தவிர அந்த ஈசான தட்சிண பாகத்திலேயும் நிருத்தியினுடைய உத்தர பாகத்திலையும் 10 புவனங்கள். இவ்வாறு அந்த சைவாகம் வந்து இந்த விஷயத்தை விளக்குகின்றன. அதாவது சுற்றிலும் 100 புவனங்கள் இருப்பதாக கூறுகிறது. யஹா ருத்ரஹ அசோ மண்டல மண்டல ஆதித்ய ரூபஹ சச தாம்ரஹ உதய காலே அத்தியந்த ரக்தஹ அருணஹ உதயாதூர்தம் ஈஷத் ரக்தஹ உதோபித பப்ருஹு ததோப்யூர்தம் பிங்களஹ ஏவம் அன்யேபி வர்ணாஹ தத்தத் காலகதாஹ உன்னேயாக சுமங்கலஹ நானாவர்ணஹ சன் ததா அந்தகாரீதி அந்தகாராதி நிவர்த்தகத்வாத் அத்தியந்தம் மங்களஹ ஏச்ச அன்யே ரஷ்மி ரூபாஹ ருத்ராஹ இமாம் அபிதஹ பூமேஹே பரிதஹ திக்ஷு ஸ்ருதாஹ. பூமியினுடைய எல்லா திசைகளிலேயும் ருத்ரர்கள் எல்லாம் இருந்து வருகிறார்கள். பிராச்சியாதி திக்ஷு அவஸ்திதா, அதாவது இந்த பாஷ்யத்தினுடைய ஒரு விரிவாக தான் சைவாகமங்கள்லாம் இருக்கு. எனவே சிவாகமங்கள் அத்தியனம் பண்றவாலும் இந்த விஷயத்தையும் வந்து ஒரு ஒன்று சேர்த்து இதையெல்லாம் பார்க்க வேண்டும். அதான் திக்ஷு ஸ்ருதாக பிராச்சியாதி திக்ஷு அவஸ்திதாக தேஜ சஹசிரசக அநேக சஹசிர சஞ்சாக்காக ஏஷாம் ஆதித்ய தத் ரஷ்மி ரூபானாம் சர்வேஷாம் இதெல்லாம் யாரா அந்த ஆதித்ய ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அந்த ஒளி கீற்று போல் விளங்கக்கூடியவர்கள் இந்த ருத்ரர்கள் எல்லாம். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம். சர்வேஷாம் ருத்ராணாம் ஹேடஹ குரோத சபிஷம் தீக்ஷ்ணத்வம் அவஹேமஹே பக்தி நமஸ்காராதினா நிவாரயாமஹ. அந்த ருத்ரர்களுக்கெல்லாம் 100,000 இருக்கக்கூடிய ருத்ரர்களுக்கெல்லாம் அவர்களின் கோபங்களுக்கெல்லாம் கோபங்களை எல்லாம் விலக்கி நாங்கள் வணங்குகிறோம் என்று அசௌயஸ்தாம்ரோ அருண உத பப்ருஸ்ஸு மங்களஹ ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷு ஸ்ருதா சஹஸ்ரசோ வைஷாகும் ஹேட ஈமஹே. சொல்லக்கூடிய அந்த சைலியில கொஞ்சம் வித்தியாசப்படுறது. ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து ஒரு அஞ்சாறு இருக்கு பர்யந்தம் நேராக அவரை பார்த்து கொண்டு பேசணும். முதல்ல உனக்கு நமஸ்காரம், உன் கோபத்துக்கு நமஸ்காரம், உன்னுடைய வில்லுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருக்கிற பார்த்து இவர் இருக்காரா ரொம்ப பெரிய மனுஷர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டோம்னா அவனுடைய கோபம் சுத்தமாவே போயிடும். ஏன்னா இத்தனை நேரம் முதல்ல நாலஞ்சு இருக்குல்ல அவரை பார்த்து நேரா பேசியிருந்தார். இந்த அஞ்சாவது இருக்கு பாருங்க, சிவேன வஜசா துவா கீஷ அச்சாவதாமதி, ஒன்ன நாங்க வந்து சுத்தமானவராக ஸ்தோத்திரம் செய்யறோம் என்றாலும் அவரை நேரைய பார்த்து சொன்னார். அடுத்து இந்த எட்டாவது இருக்கில் அசௌய சாம்ரஹா அருண உதப பிருசு மங்களஹான் பொழுது அசௌன்ற அதசு சப்தத்தினால இதமஸ்து சன்னிகிருஷ்டம் சமீபதரவர்த்தி சைத்ததோ ரூபம் அதசஸ்து விப்ரகிருஷ்டம் ததிதி பரோக்ஷே விஜானியாதுன்னு சம்ஸ்கிருதத்துல பாக்கி பாஷைகள்ல ரெண்டு சப்தம் தான் இருக்கு, இவன் அவன் இந்த ரெண்டு தான் இருக்கு. ஆனா சம்ஸ்கிருதத்துல நாலு சப்தங்கள் இதுக்காக இருக்கு. அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்கிறவரை அயம் அப்படின்னு சொல்லணும். இதமஸ்து சன்னிகிருஷ்டம் சமீபதர வர்த்தீச்ச ஏதோ ரூபம், கொஞ்சம் தள்ளி ஒரு வஸ்து இருக்குன்னா அதை ஏஷஹான்னு சொன்னோம். ரொம்ப கிட்ட கேட்கறத அயம்னு சொன்னோம், கொஞ்சம் தள்ளி இருக்கிறத ஏஷஹான்னு சொன்னோம். அதசஸ்து விப்ரகிருஷ்டம் இதமஸ்து சன்னிகிருஷ்டம் அயம் ஏஷஹா, ரொம்ப தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கும் பொழுது அதை பார்த்து அசௌன்னு சொன்னோம். இதமஸ்து சன்னிகிருஷ்டம் சமீத சமீபதர வர்த்தீச்ச ஏததா ரூபம் அதசஹாது விப்ரகிருஷ்டம் அசௌ அதோ இருக்க அரையணும். தத்துன்னு தஹான்னு சொல்றோம் நாம தமிழ்ல, அதாவது நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணும்போது தப்பா சொல்லிட்டு இருக்கோம். அது வாஸ்தவமான அதாவது அயம் அசௌ ஏஷஹா இந்த மூன்றிற்கும் இவன் என்று சொல்கிறோம். சஹானா அவன் சொல்றோம், ஆனா சஹான்ற சப்தம் அது இல்ல. ததிதி பரோக்ஷே விஜானியா, கண்ணுக்கே தெரியல அவருக்கான அந்த பட்சத்தில் தான் சஹா என்று சொல்ல வேண்டும். எனவே மிகவும் சமீபத்தில் இருப்பது அயம், சிறிது தூரத்தில் இருப்பது ஏஷாக. பாருங்க இது மாதிரியாக ஒரு விபாகம் பண்ணி ஒரு பாஷையில ஒரு பிரயோகம் இருக்குன்னா வேற எந்த பாஷையிலும் இது மாதிரி இல்லவே இல்லையே. எதிர்க்க இருக்கக்கூடிய பொருள்களையே மூன்று விதமாக நாம் பிரித்து பேசலாம், அயம் ஏஷஹா அசௌ சஹா. இப்ப என்ன பண்ணார், அசௌன்றார், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தள்ளி நிக்கிறார் இவர். பிரார்த்தனை பண்றவர் இந்த ருத்ரனை பார்த்து அயம் ருத்ரஹான்னு சொல்லலாம், ஏஷஹா ருத்ரஹான்னு சொல்லலாம், அசௌ ருத்ரஹான்னா ஒரு 20-30 அடி தள்ளி நிக்கிறார். அசௌ யஸ்தாம்ரஹா, என்ன வித்தியாசம்னா இதுக்கு முன் ரிக்குகள்லாம் அவரை நேரடியா பார்த்து நீன்னு சொல்லியிருந்தார், இப்ப இவர் இருக்காருன்னு இன்னொருத்தர பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. அப்ப என்ன எடுத்தா அவருக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆனவர், என்ன நம்மளை பத்தி இன்னொருத்தன் ஏதோ பேசுறாரே அப்படின்னும் போது ரொம்பவும் கொஞ்சம் அவருடைய கோபம் அடங்கி போகும். இந்த ரிக்குல வந்து அசௌய ஸ்தாம்ரஹா அருண உத பப்ருஸ்து மங்களஹா என்று சூரியனின் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்து அவரையே மறுபடியும் சொல்கிறார். அசௌயோ வசர்பதி நீலக்ரீவோ விலோஹிதா, நீலக்ரீவா அந்த கரு நிறமான கழுத்தினை கொண்டு விலோஹிதா பிற இடங்களில் செந்நிறமாக திகழக்கூடியவர். சிவபெருமானுடைய சொரூபத்தை பார்த்தா என்னன்னே தெரியல, பல இடங்கள்ல ஸ்படிகம் மாதி சுத்த ஸ்படிக சங்காசம் துவாத்ரிம்சல் லக்ஷணான்விதம் என்று ஸ்படிக நிறத்தில் இருப்பதாக சிவபெருமானை சொல்கிறார்கள். செம்மேனி என்று பொன்னார் மேனியனே என்று அவரை மஞ்சள் கலந்திருக்கக்கூடிய ஒரு சிகப்பு மேனியை உடையவராக சொல்கிறார். விலோஹிதா இந்த வேதத்திலேயும் அசௌயோ வசர்பதி நீலக்ரீவோ விலோஹிதா என்று செந்நிறமாக சிவபெருமானி, அதாவது இந்த தூய தமிழ்னு ஒரு இயக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க எங்க போக போறாங்கன்னு தெரியல, அவங்க எந்த மதம்னே தெரியாம ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே புரியல. அதில் சிவபெருமானை, அதாவது சமஸ்கிருதத்தினுடைய ஒரு சாதையே தமிழுக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு முரட்டு பிடிவாதம் அவர்களிடத்துல இருக்கிறது. அந்த முரட்டு பிடிவாதத்தின் ஒரு பயனாக என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லா சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய எல்லா சம்ஸ்கிருத வார்த்தைகளையும் தமிழ் படுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி எடுத்துட்டு அந்த சைவ சித்தாந்தத்துல பரசிவம்ன்ற வார்த்தைக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருக்கார். பரம்னா பறந்து இருத்தலால் பரம், சிவம்னா சிவந்து இருத்தலால் சிவம் தான். அது பறந்திருத்தலால் பரம், இது வந்து அந்தந்த மொழிக்கே உள்ள அந்த பற்றுதல் உடையவர்கள் பண்ணக்கூடிய ஒன்றுதான். சம்ஸ்கிருதக்காராலும் பண்ணியிருக்கான், அது நான் கூட அடிக்கடி கொஞ்சம் ஏன் சம்ஸ்கிருதக்காரா இது மாதிரி பண்ணியிருக்கான், அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடுனால இதர பாஷையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சம்ஸ்கிருதீகரணம் என்று சம்ஸ்கிருதத்தில் படுத்துறதுன்னு இருக்கு பாருங்க, அது பண்ணிருக்கா. இப்ப வக்கீல்ற வார்த்தை இருக்கு, அது உருது வார்த்தைன்னு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கொஞ்சம் ரொம்ப ஒரு 40-50 வருஷம் முன்னாடி பெரியவா என்ன பண்றா, அத வாக்கீலகான்னு மாத்திருக்கா. அதை எதிராளியுடைய வாக்குக்கு இவா கீழாக அவன் கூட்டு போடுற மாதிரி செயல்படுறாராம், அதனால வாக்கீலகான்னு போட்டிருக்கான். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த முருகுன்ற வார்த்தை தூய தமிழ் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தூய தமிழ் ஒரு முருகாஷ்டகம் அப்படின்னு முருக சட்கமோ அது ஒரு ஸ்தோத்திரம் ஒண்ணு பார்த்தேன், முருக சட்கம். அவர் சொல்றா, முகாரஸ்து முகுந்த சாது ருகாரஹா ருத்ரவாசகா ககாரஹா பிரம்மவாசிச்ச அப்படின்னு சொல்லி மூனா முகுந்த சப்தத்தினுடைய ஆதி வார்த்தை மூ எடுத்துட்டாராம், ருத்ர சப்தத்தினுடைய முதல் சொல்லு முதல் எழுத்து ரூவை எடுத்துட்டார், கம்மனா பிரம்மாவுக்கு பேரு, அந்த பிரம்மவாத்திகமான காவை எடுத்துட்டு மூணு சேர்த்தனும் முருகான் ஆயிடுத்துட்டான். இது வந்து ரசிக்கிறதுக்கு நன்னா இருக்கு, அவளுடைய மொழியினுடைய புலமையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது நன்னா இருக்கு. ஆனா இதை வேற்று மொழிக்காரன் பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிறான்னா, ஒரு மனசுல ஒரு சங்கடம் வருது இல்லையா, நம்ம பாஷையை வந்து இவன் வந்து சம்ஸ்கிருதம்ன்றாங்களே, ஒரு சண்டையெல்லாம் வருது. இதே மாதிரி ரெண்டு பாஷையிலயும் நடந்திருக்கு. அது மாதிரி இந்த சிவபெருமானை பற்றி வரும்பொழுது சிவன் திருத்தலால் சிவன் என்று வருகிறது. இங்கு நீலக்ரீவகா விலோகிதா அசவ்ய அசௌ யகா அவசர்பதி நீலக்ரீவகா விலோகிதா, இந்த சூரியன் வடிவத்தில் அங்கு இருக்கக்கூடிய நீலக்ரீவனாக திகழக்கூடிய தென்னிறமாக திகழ், அதாவது உடம்பு முழுக்க சிகப்பா இருக்கு, கழுத்து மட்டும் அவருக்கு நீல கலர்ல இருக்கு. இது இன்னும் கூட சிவபெருமானுடைய அஷ்டோத்திர சதநாமங்களுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது நீலகண்ட தீட்சிதர் இந்த பாஷ்யத்தையும் ஒரு இடத்துல காமிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. சில பாஷ்யங்கள் தேவைப்படுறது நமக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி சைவாகமங்களே இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கு. அவருக்கு ஐந்து முகங்கள், இது சந்தர்ப்பம் இல்லை இருந்தாலும் இந்த சமயத்தை சொல்லிடுறேன் நான். சிவன் ஸ்வரூபமானது சுத்த ஸ்படிகம் என்று ஸ்படிகமாக தான் அவர் சிவபெருமான சரீரம் இருக்கிறது. இருந்தாலும் கிழக்கு போன்ற திசைகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த லோகபாலர்கள் அவர்களுடைய சரீரத்தின் அந்த கலரானது அந்தந்த முகங்கள்ல பிரதிபலிக்கும் பொழுது அவர் கலர் மாறி இருக்குன்னு சொல்றார். ஈசானாதி வியன்முகேன படிக பிரக்ஷேன சர்வ பிரபோகோ வியாப்தம் வக்ர சதுஷ்டயம் புருஷஹிருத் குஹ்யாஜ மந்த்ராத்மகம் தேனேதம் தவள பிரபம் சிவ விதஹா பூர்வாதி காஷ்டாபிருதாம் வர்ண அனுகிரக ஹேதுதா பிரதிமுகம் பீதாதி வர்ணம் விதுகு நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று வருகிறது. இப்ப சுவாமிக்கு சரீரம் முழுக்க மேலே கீழே வரைக்கும் ஒன்னும் செகப்பு நிறம்னு சொல்லுங்க, இல்ல ஸ்படிக நிறம்னு சொல்லுங்க, நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், ஐந்து நிறங்கள் எங்கேருந்து வந்தது? இப்ப இது பாருங்க, இது வந்து நமக்கு திருவாக்கத்துல வரக்கூடியது, எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் இதற்கு விளக்கம் யார் கொடுக்கணும், எப்படி விளக்க முடியும், எப்படி ஐந்து முகங்களுக்கு ஐந்து கலர் எப்படி வந்தது, வண்ணங்கள் எப்படி வந்ததுன்னா சைவாகமம் விளக்குறது. அதாவது கிழக்குல யார் இருக்காரு, கிழக்குல இந்திரன் இருக்கிறார். இந்திரனுடைய கலரானது அந்த வண்ணமானது மஞ்சள் நிறம், எனவே கிழக்கு முகமானது மஞ்சள் நிறமாக நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா அவருடைய சம்பூர்ண சரீரம் ஸ்படிக வர்ணமாக இருக்கிறது. ஈசானேன வியன்மயேன தவள பிரக்ஷேன சர்வ பிரபோகோ வியாப்தம் வக்ர சதுஷ்டயம். ஈசான முகம் ஸ்படிக கலராக ஸ்படிக வண்ணத்தில் இருக்கிறதுனா சரீரம் முழுக்க ஸ்படிகமாக தான் இருக்கு. ஈசானேன வியன்மயேன, ஏன் அது வெள்ள கலர்ல இருக்குன்னார், அந்த மகாகாசம்னு சொல்றது வெள்ள நிறத்துல இருக்கிறதுனால அங்க வரக்கூடிய அந்த நிறமும் வெள்ளை நிறத்துல இருக்கிறது. ஈசானேன வியன்மயேன, வியத் என்றால் ஆகாசம், ஈசானேன வியன்மயேன தவள பிரக்ஷேன சர்வ பிரபோகோ வியாப்தம் வக்ர சதுஷ்டயம் புருஷகிருத் குஹ்யாஜ மந்த்ராத்மகம் தேன இதம் தவள பிரபம் சிவ விதஹா பூர்வாதி காஷ்டாபிருதாம் வர்ண அனுகிரக ஹேதுதா. கிழக்கில் இருக்கக்கூடிய இந்திரநாதவன் தன்னுடைய பொன்னிறத்தினை அந்த தத்புருஷ முகத்திற்கு தருவதால் தத்புருஷ முகம் மஞ்சள் நிறமாக காட்சி அளிக்கிறது. தெற்கே இருக்கக்கூடிய யமன் யமனுடைய அந்த கருமை நிறமானது தெற்கே இருக்கக்கூடிய அகோர முகத்தில் பட்டு அகோர முகமானது கருமையாக கருநிறமாக காட்சி அளிக்கிறது. மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வருணின் அந்த வெண்ணிறமானது சத்யோஜாத முகத்தில் பட்டு சத்யோஜாத முகமானது ஸ்படிக வர்ணமாக வெண்மை நிறமாக காட்சி அளிக்கிறது. தெற்கே இருக்கக்கூடிய குபேரனின் தென்னிறமானது சின்ன சிவந்த நிறமானது அந்த செம்மையானது அந்த வாமதேவ முகத்தில் பிரதிபலிக்கும் பொழுது சிவப்புகமமாக காட்சியளிக்கிறது. இது இந்த சைவாகமத்தை சொல்லிருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விஷயம். அதுபோல் இந்த கண்டம் இருக்க சிதிகண்டாய என்று வருகிறது, நீலக்ரீவாய என்று வரப்போகிறது. சிதிகண்டா சிதி சப்தத்திற்கு இரண்டு பொருள், சிதினா வெண்மை என்ற வெண்மை என்ற நிறத்திற்கும் சிதி என்று பெயர், கருமை என்ற நிறத்திற்கும் சிதி என்று பெயர். நீலக்ரீவாய என்றால் கருமை நிறத்தில் கழுத்தினை உடையவர் என்று பெயர். இப்ப ஒரே விஷயத்த சொல்றதுக்கு ரெண்டு பதம் தேவையில்லை. உங்க கழுத்து சிதி என்ற சொல்லு இருக்கு, வெண்மை என்ற பொருள், என்ன பொருள் வச்சுக்கிறதுனா நீலக்ரீவாயன் வந்துருக்கு, அப்ப கருமை நிறமான கழுத்தை உடையவர்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அடுத்து

நீல நீலகண்ட தீட்சிதர் ஒரு மாதிரி அர்த்தம் பண்றார். இந்த வியாக்கியாத்தா என்ன சொல்றாருன்னா, வாஸ்தவம்னா அவர் வந்து விஷத்தை கொடுத்தார், குடிச்ச உடனே அந்த விஷம் இந்த இடத்துல நின்றுது, இந்த பார்வதி தொட்ட உடனேவே அந்த இடம் மட்டும் கருப்பாயிடுச்சு, பாக்கி இடம்லாம் வெளுப்பா இருக்கு. அப்ப பிற இடங்களை வைத்து பார்க்கும் போது அவ சிதிகண்டா ஸ்வேதகண்டா, அந்த ஒரு பாகத்தினை வைத்து மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது அவர் நீலகிரிவாகா. இது ஒரு பொருள். அடுத்து நீலகண்ட தீட்சை சொல்லும்போது சொல்றார், இல்ல ரெண்டும் வேற வேற சந்தர்ப்பம்ன்றார். நீலகிரிவாயன்றது வேற ஒரு சந்தர்ப்பம். அவர் வந்து ஸ்ரீகண்டாய என்ற சொல்லும் நீலகண்டாய என்ற இரண்டு சொல்லிற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சிவா அஷ்டோத்திர சத நாம பாஷ்யத்தில் சொல்கிறார், அதாவது விஷத்தை குடித்ததால் கழுத்து கருநிறமாக ஆனது ஒரு கல்பத்தில், இந்திரன் வஜ்ராயுதத்தை ஒரு சமயத்துல இந்திரன் வந்து சிவபெருமான வஜ்ராயுதத்தை பிரக்ஷேபம் பண்ணிடுறான். அப்ப அந்த வஜ்ராயுதத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு மகிமையை தெரியப்படுத்த வேண்டி அந்த வஜ்ராயுதத்தை சிவபெருமான் கழுத்தில் தாங்கிக் கொள்கிறார். அந்த அந்த வஜ்ராயுதம் பட்டு அந்த இடமானது கருமை நிறமாக மாறிவிடுகிறது. எனவே இந்த ரெண்டு கல்பங்களில் நடந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக தான் இரண்டு நாமங்கள் வந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் அசௌயோ வசர்பதி நீலகிரீவகா விதோஹிதா உதயனம் கோபாகா அதிருஷன் அதிருஷன் உதஹாரியா உதயனம் விஸ்வாபூதானிய சதிருஷ்டா மிருடயாசீனஹா. இவர் இருக்கார இந்த சூரியனின் நடுவில் இருக்கக்கூடிய இந்த நீலகிரீவன் விலோகிதன், அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். உதயனம் கோபாகா அதிருஷன் மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் கூட அவரை டெய்லி பார்த்துட்டு இருக்கார், அவ்வளவு கீழே கொண்டு வந்துட்டார் அவரை. உதயனம் கோபாகா அதிருஷன் அதிருஷன் உதஹாரியா, ஜலத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் நித்தியம் அவரை பார்த்துக்கொண்டேதான் போறான். உதயனம் விஸ்வா பூதானி, அது மட்டும் இல்ல ஆடு மாடுகள்லாம் கூட அவரை டெய்லி பாக்குறது. எனவே இந்த சூரியனின் விளங்கக்கூடிய சூரியனின் மையத்தில் விளங்கக்கூடிய சிவபெருமானை சொல்லி சதிருஷ்டஹா எங்களால் பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் மிருடயாசீனஹா எங்களை எல்லாம் சுகப்படுத்த வேண்டும் என்று இந்த இருக்கு பிரார்த்தனை செய்து நமோ அஸ்து நீலகிரீவாய சஹசிராட்சாய மேதுகே அசோயே அத்ய சத்வானோஹம் தேப்யோ கரன் நமஹ. அடுத்து அப்படிப்பட்ட நீலகிரீவராகவும் சஹசிராட்சராகவும் மீட்வான் என்று இந்த உலகத்திற்கு சுகம் என்ற ஒரு மழையை, சுகத்தினால் இந்த உலகத்தினை நனைய செய்யும்படி விரும்பக்கூடிய சிவபெருமானுக்கு மீட்வான் என்று பெயர். மீடுஷே அனைவரையும் சுகத்தில் திளைக்க செய்ய விரும்பக்கூடியவரும், சஹசிராட்சாய ஆயிரம் கண்கள் கொண்டவராகவும் நீலகிரீவராகவும் இருக்கக்கூடிய அவருக்கும் அதோயே அத்ய சத்வானஹ, சத்வம் என்றால் மிருகங்கள் ஜந்துக்கள் பிராணிகள் என்றெல்லாம் பெயர், என்பவற்றுக்கு சத்வம் என்று பெயர். எனவே அதோயே அத்ய சத்வானஹ இவருக்கு அடியாளா இருக்கக்கூடிய, ஏன்னா சமயத்துல இவருக்கு கோபம் அடங்கினாலும் கூட பக்கத்துல இருக்கவனுக்கு கோபம் வந்துடக்கூடாது என்றதுக்காக அதோயே அத்திய சத்வானஹ வார்த்தை கூட பாருங்க. முதல்ல என்ன அத்தியன்ற வார்த்தை இருக்கு, முதல்ல அசௌன்னு அதசு சப்தம், இப்ப அடுத்த அத்திய கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டார். ஏன்னா இதம் சப்தத்தினுடைய ரூபம் தான் அத்தியன்றது. இப்போ இங்க ரொம்ப கிட்டக்க இருக்காரே அப்படின்னு ரொம்ப கிட்டக்க நெருங்கிட்டார் அவர். அசோயே அத்திய சத்வானோஹம் தேப்யோ கரன் நமஹ. அடுத்தது இதுவரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருத்தியா வீட்டுக்கு போலாம்லாம் விடமாட்டிருந்தார். அதாவது இந்த சாணக்கியனுடைய கதையில இந்த முள்ளு குத்தினதுக்கு அப்புறம் அந்த முள்ள அதனுடைய நுனிய, அதாவது கலானாம் கண்டகானாம் திவிதைவ பிரதிக்ரியா உபானன் முக பங்கோவா தூரத்தோவா விசர்ஜனம்னு ஒரு நீதி ஸ்லோகம். கயவர்களையும் இந்த காலில் குத்திய முள்ளினை முள் இந்த இரண்டிற்கும் பிரதிக்ரியா, அந்த ரெண்டுக்கும் வந்து பிரதிக்ரியன்றது சிகிச்சை ரெண்டுதான். ஒன்னு என்னன்னா உபானன் முக பங்கோவா, கால முள்ளு குத்துருத்துன்னா அந்த செருப்புனால அதனுடைய நுனிய நல்லா தேய்ச்சிடணும், ஏன்னா அப்பதான் யாருக்கும் குத்தாது. உபானத்துன்னா வந்து செருப்புக்கு பேர், உபானம் முக பங்கோவா, அதனால அந்த முள்ளுனுடைய கூரை அந்த கூரை வந்து நீக்கிடணும். அதே மாதிரி உபானம் முக பங்கஹானா அந்த கயவர்களுடைய முகத்தை வந்து செருப்புனால அடிக்கணும். ரெண்டு அர்த்தம் உபானம் முக பங்கோவா, தூரத்தோவா விசர்ஜனம், அல்லது ரெண்டுத்தையும் தூக்கி எங்கேயா தூர போட்டு விட்டு அப்படின்றார். அது போல் கடைசியில வரும் பொழுது உன்னுடைய இந்த இடத்துல வரும் பொழுது பிரமுஞ்ச தன்வன் அஸ்வ முபயோரார்த்தியோர்ஜியாம் யாஸ்த தேஹஸ்தைஷ வஸ்பராதா பகவோவப கிட்டக்கு வந்தாச்சா, சுவாமி நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்லுல நான் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டு பக்கமும் நானை போட்டு நன்னா கட்டியிருக்கீங்க இல்லையா, அந்த ரெண்டு இடத்துலயும் அந்த நானை நிதானமா கழட்டி வச்சிருங்களேன். பிரமுஞ்சா கழட்டி வச்சிருக்கோம்.

0: தன்வனஹா, உன்னுடைய வில்லுனுடைய உபயோகோ ஆர்த்ரியோகோ அந்த ரெண்டு பக்கங்கள்லயும் இருக்கக்கூடிய ஜியாம், ஜியானா அந்த நான்கை இருக்குது. அந்த அதாவது இந்த எதிரியை வந்து கொஞ்சம் கூட விட்டு வைக்காம ஃபுல்லா அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு ராஜநீதி சொல்றா பாருங்க. அல்லது அந்த அந்த எதிரி தன்மை சத்ருத்வம்ன்றது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க கூடாது. ஒன்னும் நாம ஃபுல்லா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தின்றனும், இல்லைன்னா அவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவர் முதல்ல எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட கடைசியில என்ன பண்றார், அந்த வில்லினுடைய ரெண்டு பக்கங்களை, ஒரு பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் கழட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏறான், கடைசியில ஒரு கோபம் வரும்போது டக்குன்னு அந்த நான் ஏற்றி அவனை போட்டுடலாம். ஆனால் ரெண்டு பக்கங்களையும் நான கழட்டி தூர வச்சிருந்தார். பிரமுஞ்ச தன்வ நஸ்வம் உபயோரார்த்தியோர்ஜியாம். அப்புறமா பாருங்க, சரி அப்ப நான கழட்டி வச்சாச்சு, வில்லும் தனியா எடுத்து பானத்தினால திடீர்னு அடிச்சுட்டா என்ன பண்றது, அதனால அதையும் சொல்றார். யாஸ்த தேஹஸ்தைஷ வப்பராதா பகவோ வப பராபப, அது என்ன பண்றாரு, அதையும் வந்து நீங்க வந்து தூர வச்சுன்றவங்க வந்தார். தூணீரேவ ஸ்திரோஹிதாக பராபப்பான்றது இவர பரித்யஜ, விட்டுடுங்க அதையும் அப்படின்னு அர்த்தம் பண்றார். அப்ப பாருங்க, நான் தனியா போயிடுத்து, அதுக்கப்புறம் வில் தனியா இருக்கு, பானங்கள் தனியா இருக்கு, அதோட மொழியில அதுக்கப்புறம் பாருங்க. அவதத்யதனுஸ்வகும் சஹஸ்ராட்ச சதே சுதே நிஷீரிய சல்யா நாம் முகா சிவோன சுமனாபவ. பின்னாடி ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, அம்புரா தூணி இருக்கு. இந்த அம்புரா தூணில இந்த இதை என்ன பண்ண, இந்த பானத்தை எடுத்து அந்த அம்புரா தூணில கவுத்து போடுன்ற. கவுத்து போட்டா என்ன ஆகும்னா, அந்த உபானன் முகபங்கோவான் சொன்ன மாதிரி அதோட கூறானது நல்லா மழுங்கிடும். அதனால சொன்னார், அவதத்ய தனுகு தொம் சஹசிராட்ச சதேஷுதே. வார்த்தை பாருங்க, அவர் கையில இப்ப ஒரு இசுதி கூட இல்ல. அதாவது இசுதினா பானங்களை வைக்கக்கூடிய அந்த அம்புரா தூணிக்கு இசுதின்னு பேரு. ஆயிரம் அம்புரா தூணிகளை உடையவர் நீ, அத வார்த்தைகள்னால ஸ்தோதம், ஒன்ன மாதிரி ஆள் இல்ல, ஒன்ன மாதிரி வில்லாளி யாருமே இல்லைன்னு சொல்லிண்டே வில்ல வந்து அவர் கையில வாங்கிடுறோம். அவதத்ய தனுகு தொம் சஹசிராட்ச சதேஷுதே நிஷீரிய சல்யானாம் முகா சிவோன் சல்யானாம் முகாஹா நிஷீரிய. அந்த கூர்மையான பாகம் சல்யம்னு பேரு, அதாவது அந்த பானத்தினுடைய நுனிப்பகுதியானது இரும்பினால் செய்யப்பட்டு இருக்கும், அதை வந்து தலைகீழ வைத்து
1: விடுவாயாக. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவாகமங்கள் அறிமுகம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: ஸ்ரீ குருபியோ நமஹ. நமது இந்து மதத்தின் பிரமாண கிரந்தமாக வேதங்கள் இருப்பது அனைவரும் அறிந்த ஒன்று. வேதங்களை போன்று சிவாகமங்களும் சிவபெருமானால் அருளப்பட்டவை என்பது சைவர்களின் நம்பிக்கை. அதற்கான பல பிரமாணங்கள் இருக்கின்றன. யஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாஸ்ட ஆகமாக ஸ்மிருதாக என்பது ஒரு பிரமாணம். சிவபெருமானின் மூச்சுக்காற்றாக வேதங்கள் விளங்குகின்றன. சிவபெருமானின் வாக்காக வார்த்தைகளாக காதிற்கு புலப்படக்கூடிய துவனியாக விளங்கக்கூடியவைகள் சிவாகமங்கள். அதாவது காற்று வாக்காக மாறுகிறது. சூக்ஷ்மமான நிலையை காற்று என்றால் அந்த காற்றினுடைய ஸ்தூலமான நிலை வாக்குகள். வாக்குகளுக்கு மூலமாக இருப்பவை காற்று. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாஸ்ட ஆகமாக ஸ்மிருதாக என்று சொன்னதால் சூக்ஷ்மமாக கருத்துக்களை கொண்டது வேதங்கள். வேதங்களிடையே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அந்த கருத்துக்களை வெளிப்படையாக ஸ்தூலமாக நமக்கு புலப்படுத்தக்கூடியவைகள் சிவாகமங்கள். காற்றே வாக்காக மாறுவது போன்று வேதங்களே சிவாகமங்களாக திகழ்கின்றன. எனவே சாமான்யமான நிலை சாமான்யமான பிரமாண சாஸ்திரமாக வேதங்களையும் விசேஷமான பிரமாணங்களாக ஆகமங்களையும் கொள்வார்கள். இந்த வேதங்கள் சிவாகமங்கள் இரண்டுமே சிவபெருமானால் அருளப்பட்ட காரணத்தினால் சைவர்கள் அனைவர்களுக்கும் இந்த இரண்டும் பிரமாணமாக விளங்கக்கூடியவை. வேதாகமோ மயா புரோக்தௌ லோக சிருஷ்டேகே புரா சிவே என்பது ஒரு வாக்கியம். சிவபெருமான் பார்வதியினிடத்தில் சொல்வது போன்று அமைந்திருக்கிறது. உலகத்தை சிருஷ்டி செய்வதற்கு முன்பே வேதங்கள் ஆகமங்கள் இந்த இரண்டினையும் நான் சிருஷ்டி செய்துள்ளேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். எதற்காக சிவபெருமான் வேத சிவாகமங்களை அருள வேண்டும் என்றால், அதாத்ம மல மாயாக்கிய கர்ம பந்த விமுக்தையே வியக்தையேச்ச சிவத்வசிய சிவாத்து ஞானம் பிரவர்த்ததே என்பது சிவபெருமானின் ஒரு வாக்கு. உலக நன்மைக்காகத்தான் சிவபெருமான் சிவாகமங்களை அருளியிருக்கிறார். சைவத்தின்படி ஆன்மாக்களுக்கு பசுக்கள் என்று பெயர். பசு என்றால் கட்டப்பட்டு இருக்கும். ஆன்மாக்கள் ஆணவ மலம், கர்ம மலம், மாயாமலம் என்ற மூன்று விதமான கட்டுக்களால் கட்டப்பட்டு இருக்கும் காரணத்தினால் ஆன்மாக்கள் பசுக்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த மூன்று விதமான பந்தங்களும் மூன்று விதமான பாசங்களும் அறுக்கப்பட்டால் தானே அருந்து போனால் அந்த பசுக்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். எனவே இந்த ஆத்மாக்களிடத்தில், அதாவது பசுக்களிடத்திற்கு பசுக்களிடத்தில் இருக்கக்கூடிய அதாத்ம மல மாயாக்கிய கர்ம பந்த விமுக்தி, மலம் என்ற ஆணவமலம், மாயா என்கின்ற மாயாபாஷம், கர்ம என்கின்ற கர்மபாஷம், பந்த, இந்த மூன்று விதமான பந்தங்களும் நீங்க வேண்டியும், இந்த மூன்று விதமான பந்தங்கள் நீங்கிவிட்டால் ஆன்மாக்களிடத்தில் சுவாவமாகவே இருக்கக்கூடிய சிவத்துவமானது, சிவத்தன்மையானது வெளிப்படும். வியக்த ஏச்ச சிவத்வசிய, அந்த சிவத்துவம் சிவத்தன்மையானது வெளிப்பட வேண்டி சிவபெருமான் சிவாகமங்களை அருளுகிறார்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பெரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு ஞானசம்பந்த பெருமானின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு அருமையான முறையிலே இந்த எழில் ஞான பூஜையை சிறப்பாக உலகம் முழுவதும் பயனுறும் வண்ணம் நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org அன்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை கூறிக்கொண்டு திருச்சிற்றம்பலம். சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களாக எல்லா பலன்களையும் சித்தாந்த கருத்துக்களில் மிகுதியாக உள்ளதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு சிறு சிறு குறிப்புகளாக இன்று கொஞ்சம் பார்க்கலாம். சாத்திர நூல்களிலே சிவஞான போதத்துக்கு காலத்தால் முந்தியது திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார். இக்கருத்துக்களை நாம் பார்த்திருந்தாலும் இன்றும் நாம் நிறைவு நாள் என்பதால் மீண்டும் அவ்வற்றில் ஒவ்வொரு கருத்துக்களை சிந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது என்று ஞானசம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையிலே சொல்லுகின்றார். இறைவனை அவர் இப்படித்தான் இருக்கின்றார் என்பதை, அதாவது அவருடைய நிறம் வடிவம் இவற்றை எல்லாம் நம்முடைய ஆன்ம போதத்தினால் அறிய முடியாது என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதே கருத்து திருவுந்தியாரிலே இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்திபர, அறியும் அறிவதென்று உந்திபர என்று சொல்லுகின்றது திருவுந்தியார் பாடல். சரி, அடுத்து அதற்கு அடுத்த நூலாகிய திருக்களிற்றுப்படியார், அதிலே சிந்தையிலும் எந்த சிரத்தினிலும் சேரும் வண்ணம் வந்தவனை அப்படின்னு திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் சொல்கின்றார். அதே கருத்தை நமது ஞானசம்பந்த பெருமான் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்பதை 2ஆம் திருமுறையிலே சிந்தை இடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார் என்று நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டியது போல் காட்டியிருக்கின்றார். சரி, அதற்கு அடுத்தபடியாக சிவஞான போதம், அதிலே முதல் சூத்திர கருத்தை பார்த்தோம், 2ஆம் சூத்திர கருத்துக்கள் பார்த்தோம், அப்படியே படிப்படியாக அந்த உள்பொருள் என்பதை நிலைநிறுத்தும் கருத்துக்கள் எல்லாவற்றையுமே நாம் பார்த்து கொண்டே வந்திருக்கின்றோம். அதிலே அவர் அந்த மாதிரி என்மனார் புலவர் அதையெல்லாம் நாம் பார்த்தோம். 8ஆம் சூத்திரம் நம் எல்லோருக்கும் நல்ல பரிச்சயம். 5 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செலுமே என்பது சிவஞான போதத்தின் 8ஆம் சூத்திரம். அப்படி 5 வேடரிடம் அகப்பட்டிருந்தால் நாம் எப்படி இருப்போம் என்பதை புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி என்று மிக அழகாக ஞானசம்பந்த பெருமான் கூறியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக சிவஞான சித்தியார் கருத்தையும் நாம் பல இடங்களில் பார்த்துள்ளோம். அதிலே இறைவன் எங்குமாகி நின்றான் அப்படிங்கிறது எங்கும் உளன் இறைவன் என்று அருளந்தி சிவாச்சாரியார் கூறியதை இவர் எங்குமாய் இருப்பார் என்றும் எங்குமாகி நின்றான் என்றும் நமக்கு மிக அழகாக எடுத்துக்காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உலகெலாமாகி வேறாய் உடனுமாய் அப்படிங்கிறது சிவஞான சித்தியாருடைய தொடர். அதற்கு ஏற்ப இவருடைய பாடலில் தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் என்று அந்த பாடலிலே வருகிறது. சரி, அதற்கு அடுத்தபடியாக நாம் 20 என்ற நூலை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த அகப்பற்று புறப்பற்று இருக்கும் வரையில் இறைவனை நாம் அறிய முடியாது. ஆகையால் 20 நமக்கு அற்றவர்க்கு அற்றவன் என்று சிவபெருமானை உணர்த்துகின்றது. அதற்கு ஏற்ப நமது பாடல் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் அற்றவர்க்கு அற்ற சிவன் என்று 3ஆம் திருமுறையிலே பாடியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உண்மை விளக்கம் என்ற நூல் மிக அழகாக இறைவனுடைய நடனத்தை பற்றி நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. சிவாய நம்ம என்னும் திரு 5 அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான் என்று நமது மனவாசகம் கடந்தார் உரைத்துள்ளார். அதற்கு ஏற்ற பாடலாக ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் 3ஆம் திருமுறையிலே மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே என்று வருகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக அவர் எங்கே இருக்கின்றார் இறைவன் என்று பார்த்தோம் என்றால் இறைவனுடைய இருப்பையும் சிறப்பையும் பற்றி மிக அழகாக நமக்கு சிவபிரகாசத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சிவபிரகாசம் நமக்கு சொல்கின்றது உயிர்க்கு உயிராய் நிற்றல் என்று. அதே கருத்தை நமது ஞானசம்பந்த பெருமான் உயிர்க்கு உயிராய்
அங்கங்கே நின்றான் என்று மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, தவம் செய்தால்தான் இறைவனை நாம் இறைவனது அருளை நாம் பெற முடியும். ஆகையால் கழலினை தாழையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே என்று ஞானசம்பந்த பெருமான் விண்ணப்பம் வைக்கின்றார். அதே கருத்து சிவபிரகாசத்தில் ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அதற்கு அடுத்தபடியாக இறைவனுடைய தன்மையை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, அவர் அளப்பரும் தன்மை உடையவர் என்றும் பேரருளாளர் என்றும் அவரை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய நுண்மை, பெருமை, பேரருள் தன்மை, அருமை, ஒப்பில்லாத தன்மை, இவை எல்லாவற்றையுமே நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் ஒரே குரலில் அடக்கி பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று சொல்லுகின்றார். ஆகையால் இவரும் அவரை தண்ணீர் பிறர் இல்லாதானை, தன்னொப்பில்லா தூயவனை, அருமையில் அளப்பரிதாயவனே, பேரருளாளனே என்றெல்லாம் எல்லாம் 1, 2, 3 திருமுறைகளில் அவர் பாடியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து இறைவன் நமக்கு மருத்துவனாக இருந்து மருந்தாகவும் இருந்து நம்முடைய பிறவியை நீக்குகின்றார் என்பதை உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மன்னுபவம் தீர்க்கும் மருந்து என்று உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயனிலே கூறியிருக்கின்றார். அதனை இவரும் ஐயுறவில்லை பிறப்பறுத்தல் அவலம் அடையாவே, அவர் பிறப்பறுப்பார் என்பதில் எந்த நமக்கு அதாவது உண்ணும் உளது ஐயம் இல்லதுன்னு அவர் சொன்னார்லே, அது மாதிரி இவர் சொல்ற ஐயுறவு இல்லை பிறப்பறுத்தல் அதை சொல்லியாச்சு. அடுத்து அவலம் அடையாவேன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவலம் வராது என்பதும் அதிலே தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக வினா வெண்பா என்ற ஒரு நூல், அந்த நூலிலே அதாவது இறைவனை நோக்கியும் அடியவர்கள் நோக்கியும் இறைவனுடைய இயல்புகளையெல்லாம் வினாவுற மாதிரி கேட்குற மாதிரி அவர் நிறைய பதிகங்கள் பாடியிருக்காரு. அதுக்கெல்லாம் வினா உரை என்று பெயர். கருத்தனை பொழில் சூழும் கண்டியூர் வீரட்டத்துறை கல்வனை அறுத்தனை திறம் அடியவர் பால் மிக கேட்டு உகந்த வினா உரை என்று அவரே அந்த வினா உரை என்ற சொற்றொடரிலேயே அதை பாடியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதுபோலத்தான் இறைவனுடைய இயல்புகளையெல்லாம் வினா வெண்பாவிலும் கேட்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இறைவனை என் உள்ளம் கவர் கல்வன் என்று மிக அழகாக இவர் பாடியதை, உள்ளம் என்றும் நீங்காது ஒழித்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளம் என்று போற்றி பகுருடை என்ற நூல் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உண்மை நெறி விளக்கம், அது நாம் ஏற்கனவே சிந்தித்த ஒரு கருத்துதான். தனக்கென ஓர் செயலற்று தானதுவாய் நிற்கில் பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவன் என்று அந்நூல் நமக்கு இறைவன் நமக்கு செய்யக்கூடிய பேர் உபகாரத்தை சொல்லுகின்றது. அதையேதான் ஞானசம்பந்த பெருமான் செயர்வார் தாமே தானாக செய்யும் அவன் என்று நமக்கு வலியுறுத்தி இருந்தார் என்று நாம் கண்டோம். அதற்கு அடுத்தபடியாக கொடிக்கவி என்ற நூல், அதிலே வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மையன் என்று நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். அதே கருத்து உணர்வறியான் என்றும் உணர்கில்லா பெருமான் என்றும் ஞானசம்பந்த பெருமான் அதே சொற்றொடர்களை கையாளுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சுவிடு தூது என்ற நூலிலே 4வது சந்தான குருவராகிய நமது உமாபதி சிவம் அரியான் எழியான் பெரியான் சிறியான் என்று கூறுகின்றார். அதே கருத்துக்களை அரியாய் எழியாய் பெரியாய் சிறியாய் என்ற ஞானசம்பந்த பெருமானின் 2வது திருவுரை பாடலிலும் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, ஆக மற்றும் ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்தை நாம் பார்க்கலாம். சங்கற்ப நிராகரணம் இல்லையா, அந்த நூலில் இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது கடவுளை சேர்ந்தவர்க்கு இன்பம் வாய்த்திடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே கருத்தை சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் என்று இவர் கூறுகின்றார். சலமிலனாகி சார்ந்தவர்க்கு என்றும் நலமிக நல்கும் நாதன் என்று போற்றி பகருடைய சங்கற்ப நிராகரணத்திலே வருகின்றது. அதற்கு ஒப்பான பாடல் இவர் பாடலை கண்டோம் என்றால் சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் என்று 1வது திருமுறையிலே பாடியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். தாமே தானாக செய்தான் என்பதைத்தான் தானாக செய்யும் அவன் என்று அவருடைய சொற்றொடர் கையாண்டுள்ளது நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்த்தோம்.
அந்த வகையிலே எல்லா சித்தாந்த நூல்களுக்கும் உரிய கருத்துக்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக இவருடைய பாடல்களில் இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக நமக்கு புலனாகிறது என்பதை பார்த்து கொண்டு இப்போது இந்த பதி பசு பாசம் முப்பொருளும் இருக்கின்றது என்பதை நமக்கு அது அனாதி என்பதை அவர் நமக்கு வலியுறுத்தி சொன்னார். 84 லட்சம் பிறவிகளை இந்த உயிர் எடுக்கிறது என்பதை வலியுறுத்தி சொன்னார். ஆணவம் பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருள் என்று நமக்கு சொன்னார். ஆணவம் நமக்கு அறியாமையை அறியாமையை தருகிறது, அறிவை மறைக்கிறது என்று சொல்லி, கண்மம் வந்து அறியாமையினால நம்ம கண்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம், வினையை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம், பாவத்தை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை சொல்லி, அதை நாம் முக்கரணங்களால் ஈட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி, அந்த முக்கரணங்களால் வினை ஈட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் திரிகரண வழிபாடு நாம் செய்ய வேண்டும், முக்கரண வழிபாடு நாம் செய்ய வேண்டும் என்பதும் பல இடங்களில் வலியுறுத்தப்பட்டு, அந்த சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் ஆகிய மூன்று வினைகளும் நீங்கும், எப்படி என்றால் வழிபாட்டினால் நீங்கும் என்பதையும் நமக்கு மிக தெளிவாக பல இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார். குருலிங்க சங்கம வழிபாட்டையும் நமக்கு வலியுறுத்தியுள்ளார். ஆகையால் அவற்றில் சிலவற்றை இப்போது நாம் காணலாம். பாச நீக்கம் என்பது உயிர்களுக்கு மிகவும் அவசியம் தேவை. ஏனென்றால் இறைவனை அடைய விடாமல் தடுக்கும் பாசம் வந்து உயிர்கள்ட்டிருந்து நீங்கிறதுக்கு பேர் தான் பாச நீக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுலேயும் முக்கியமாக இந்த ஆணவம்ங்கிறது அடைமொழியே இல்லாமல் மலம் என்றும் இருள் என்றும் மூலமலம் என்றும் சகஜமலம் என்றும் பலவாறாக சொல்லப்படுகிறது. அந்த அக இருளானது ஆன்மாவிற்கு இருப்பது ஆணவ மலத்தினால்தான். அது நீங்க வேண்டும் என்றால் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சித்தாந்த நூல்கள் வலியுறுத்தி உள்ளது. அதனை இவர் மிக அழகாக 1ஆம் திருமுறையிலே ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிப்பேனும் என்று மிக அழகாக சொல்லிவிட்டார். அக இருள் நீங்க வேண்டும் என்றால் அந்த ஒரு இருள் நீங்கன்னா அங்கே ஒளி வேணும், ஒளிப்பொருள் வந்து இறைவன். அதனால ஞான பொருளாக இருக்கக்கூடிய ஒளிப்பொருளை இடையறாது மனதிலே நாம் தியானிக்க வேண்டும், அவர் திருவடிகளை நாம் போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது திருமுறை பாராயணம் செய்யணுங்கிறது இங்கே நல்ல ஆணித்தரமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டு, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் வந்து ஆணவ மலம் நீங்குகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். சரி, பாச நீக்கத்தில் முதலாவதாக ஆணவ மல நீக்கத்தை இப்போ பார்த்தோம். அடுத்து வினை நீக்கம் இல்லையா, ரெண்டாவது என்னது வினை. வினை நீங்கணும், வினையும் நீங்கினா, ஏன்னா பாசமான கலைவார்னே சொல்லியாச்சு, இவர் நமக்கு தெளிவாக பாசத்தை நீக்குவார் என்று சொல்லியாச்சு. அடுத்து வினை நீக்கத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம். வினை நீங்கலைன்னா நம்ம பிறவிக்கு வந்து கொண்டே இருப்போம். ஆகையால் வினை நீங்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக பல இடங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை அவற்றையும் இப்போது பார்க்கலாம். கண்மமல நீக்கம் அதான் வினை நீக்கம் என்பது. ஆணவமல நீக்கத்தை பார்த்துட்டோம். அந்த அதுவும் 1ஆம் திருமுறையிலேயே இருக்குது. தொகுவான் களலேத்த தொடரா வினைதானே என்று சொல்லுகின்றார். பெருமானுடைய திருவடிகளை சிக்கன பிடித்தோம் என்றால் வினை தொடர்ச்சி நீங்கும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். வினை விண்டு போகுமே என்று மற்றொரு பாடலிலே சொல்லுகின்றார். இப்போ நெல்லோட வாய் விண்டால் நெல்லுக்கு முளைக்கும் தன்மை கிடையாது, அதுபோல வினை விண்டால் அதற்கு முளைக்கும் தன்மை நீங்கும். வினை முளைச்சாதான் நம்ம பிறவிக்கு வருவோம். வினையை வறுத்த வித்து மாதிரி ஆயிரும்னு நமக்கு தீஷியால சொல்லப்பட்ட மாதிரி வினைகள்லாம் விண்டு போயாச்சுன்னா நம்ம நிச்சயமாக பிறவிக்கு வரமாட்டோம். அதை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வினை நீங்கணும்னா என்ன பண்ணணும், உயல் உருவீர்கள் ஐயன் ஆரூரரை கையினால் தொழ நெய்யும் வினைதானே என்று சொல்கின்றார். கையால் தொழுதால் நெய்யும் வினை என்று மிக அழகாக சொல்லி, சிந்தித்து எழ வல்லார் தீரா வினை தீர்க்கும் என்று மிக அழகாக சொல்கின்றார். தீரா வினைனா தீராத வினைதான், நம்ம செஞ்ச வினைதான். நம்ம வந்து புத்திபூர்வமாகவும் அபுத்திபூர்வமாகவும், அதாவது புத்திபூர்வமாக மனதாலும் வாக்காலும் உடம்பாலும் செய்கிறோம், அபுத்திபூர்வமாகவும் மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் செய்கிறோம். அப்போ அப்படியே அது பெருகிக்கொண்டே போகுது இல்லையா. அப்போ அதை எல்லாத்தையும் அவர் அந்த தீரா வினைகளாக இதெல்லாம் சேருது, அதையெல்லாம் அவர் வந்து இறைவனை சிந்தித்தால் நமக்கு நீங்கும் என்று மிக அழகாக சொல்லி, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் 1ஆம் திருமுறையிலே, மீண்டும் 2ஆம் திருமுறையில் வினை நில்லாவே வினை மாய்ந்தருமே வினை தேய்ந்தருமே சுருங்க யம தொல்வினையே என்று வினை நீக்கத்தை பற்றி பல இடங்களில் நமக்கு அவர் பட்டியலிட்டு, அவருடைய பதிகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வினையை செய்கிறதை தவிர்க்கணும், வினையிலிருந்து நீங்கணும். அதாவது அந்த வினைன்னு நம்ம சொல்கிறது சஞ்சிதமும்
பயம் தராமல் பார்த்தா வினை விண்டுமே அப்படின்னு சொன்னது, விண்டு போமேன்னு சொன்னது. அடுத்து பிராரத்தம் தான் அந்த துன்பம் இதெல்லாம், அதுவும் நமக்கு தோத்தாமலே இருக்கணும், அது அனுபவிக்கிறோங்கிற உணர்வு இல்லாமலே அனுபவிச்சு கழிச்சிடணும். இப்போ எப்படி அனஸ்தீஷியா கொடுத்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு தெரியாத மாதிரி இறை சிந்தனையிலே ஊறி இருந்தோன்னா அந்த வினை அனுபவம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதை மிக அழகாக நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார். அடுத்து நமக்கு அடியார் மேலே இருக்கக்கூடிய வினையை மெதுவாக நீக்கிறாரு அப்படிங்கிறது, செய்ய மேனி வெளி பொடி வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பைய நின்ற வினை பாற்றுவர் இல்லையா. நோயை விரைந்து நீக்கினால் அதனால் வரக்கூடிய தீமை வந்து அதிகமாயிரும், அதனால் நோயை மெது மெதுவாக தான் டாக்டர்கள் வந்து நீக்குவாங்க. அதே ஏன்னா அந்த நோயோட கடுமை அது விரைவாக நீக்கணும்னா அதிகப்பற்றும் பார்த்துக்கோங்க. அதனால் அந்த மருத்துவர் வந்து பைய பைய பைய பைய தான் அந்த நோயை நீக்குவார். அதே மாதிரி தான் இவரும் நமக்கு வினையை பைய பைய நீக்குகின்றார், அதுவும் நம்மேல் உள்ள கருணையில்தான் என்பதை நமக்கு தெளிவாக அதிலே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ ஒரு ஒரு கொடியவன் இருக்கான், அவன் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா அரசன் வந்து அவனை தண்டிக்கணும், இது அரசியல் பொது விதி. ஆனால் தன்னோட தான் செய்த குற்றத்தை உணர்ந்து வருந்தி திருந்திய உள்ளத்தாருக்கு வேந்தன் வந்து தண்டனையை கொஞ்சம் குறைப்பான், முழுசுமா சில சமயம் விளக்கும் அளித்திருவான், அது வந்து அரசியல்ல சிறப்பு விதி. விதி அப்போ பொது விதியும் இருக்கு, தண்டிக்கிறது பொது விதி, தண்டனையை குறைத்தல் அவன் நல்லவனா மாறிட்டான் உணர்ந்து அப்படின்னா தண்டனையை குறைத்தல் அல்லது விளக்குதல் அது வந்து சிறப்பு விதி அரசியல்ல. அந்த பொதுவும் சிறப்புமாகிய இந்த விதிமுறைகள் வந்து எல்லா காலத்திலையும் எல்லா நாடுகள்லையும் உலகியல் நடைமுறையில தொடர்ந்துதான் இருக்கு. அதே மாதிரி உலக முதல்வனாகிய இறைவனுடைய அருள் ஆட்சியிலையும் உயிர்கள் செய்த வினைகளுக்குள்ள பயன்களை எந்த உயிர்

நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சஞ்சீதமும் கழிஞ்சிரும், ஆகாமியமும் கழிஞ்சிரும், இருக்கிற பிராரத்தத்தை அவர் நமக்கு தோத்தாம எப்படி எல்லாம் கழிக்க வைக்கணுமோ அப்படி அனுபவிக்க வச்சு கழிச்சு விட்டுருவாரு அப்படிங்கிறது நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த எடுத்த தேகம் உள்ள அளவும் பிராரத்த வினை வந்து புசித்து தொலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆகாமியம் வந்து ஒருவேளை உருவாச்சு அறியாமையில அப்படின்னா சிவஞானம், ஏன்னா ஞானம் வந்துருது இல்லையா நல்ல பக்குவான்மாக்கு, அந்த ஞானம் வந்து அதை சுட்டு பொசிக்கிறோம் ஆகாமியத்தை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, ஆக இந்த கருத்துக்களை மனதில் எடுத்துக்கொண்டு அடுத்து அப்ப வினை வந்து நமக்கு எப்படினாலும் நீங்கி விடுகிறது, அதை இறைவனை நாம் சிக்கன பிடித்து கொண்டால், முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர் என்று திருப்புன்கூர் தலத்துக்கும் அவர் மிக அழகாக பாடி தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப வினை நீங்க வேண்டும் என்றால் இறைவனை தியானிக்க வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும், இறைவன் நாமத்தை கணித்தல் வேண்டும், உடம்பால் இறைவன் இறை வழிபாட்டை நாம் திறமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். சரி, ஆணவ மலம் எப்படி நீங்குது, கன்ம மலம் எப்படி நீங்குதுன்னு பார்த்தோம். மூணாவதா மாயை, மாயை எப்படி நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஆன்மாவிட்ட ஆன்மாவுக்குன்னு ஒரு இயற்கையான ஒரு குணங்கள் இருக்கு, அது கூட ஆணவ மலமும் சேர்ந்தே இருக்கு. அந்த ஆணவத்தை அதுல இருந்து கழிக்கணும், அதோட வலிமையை குறைக்கணுங்கிறதுக்கு தான் கன்ம மலமும் மாயா மலமும் சேர்க்கப்படுது. அதாவது மாயையால் ஆன தேகமும் மாயையால் ஆன உலகமும் நமக்கு தரப்பட்டுள்ளது, அதற்காகத்தான் அது வாய்த்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ படிப்படியாக நமக்கு பக்குவம் வந்தால் மாயையும் நீங்கிவிடும் என்பதை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் பத்தாம் சூத்திரம் சிவஞான போதத்தில், அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றின்று. மலம்ங்கிறது ஆணவத்தையும் மாயைங்கிறது மாயையும் வல்வினைங்கிறது கர்மத்தையும் குறிக்கி. அப்போ என்ன செய்யணும், ஏகனாகி நிற்கணும், இறைபணி செய்யணும், நிற்கணும், இறைபணி நிற்றல், இந்த ரெண்டையும் நாம செய்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக பிறவியானது நீங்கிவிடும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக அவர் வலியுறுத்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, சித்தியார்லையும் நமக்கு மிக தெளிவாக பேறு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு இந்த ஆறும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, வினைக்கு ஈடாதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. 84 லட்சம் யோனி பேதம் இருக்குங்கிறதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாவற்றையுமே ஞானசம்பந்த பெருமானும் நமக்கு மிக அழகாக பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த அன்றே நாம் சிந்தித்தோம், ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதீகம் என்று நமக்கு வினை வந்து எப்படியெல்லாம் பலனை தருகிறதோ அதையெல்லாம் எப்படி நீங்கணும் அப்படின்னா கோளறு பதிகம், அது எல்லாரும் நவகிரகத்துக்காக உள்ள பதிகம் என்று மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற நவகிரகங்களை மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். இந்த மூன்று வகையில் வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் அவை அது வந்து நமக்கு அந்த பதிகமானது நீங்க அதெல்லாம் நித்திய பாராயணம் செய்யணும். எப்படி சிவபுராணம் விநாயகவெல்லாம் நித்திய பாராயணம் பண்றோமோ அது மாதிரி கோளறு பதிகத்தையும் நம்ம நித்திய பாராயணம் செய்தோம் என்றால், இப்ப பாருங்களேன் இன்னைக்கு ஆதி பௌதீகம் இதுல என்னெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், புயல் வந்துடும், அந்த வெவ்வேறு பேர்ல புயல்கள், அப்புறம் அது எங்க மையம் கொள்ளும், அது எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல வரும், அது அதனால வரக்கூடிய மழை வந்து மழை வரும், கனமழை வரும், அதிகனமழை வரும்னு சொன்னாங்க. இத்தனையிலேயே இன்னைக்கு இப்ப ஒரு 7 நாட்கள் இந்த சூழல்ல நம்ம இந்த நிகழ்வானது நமக்கு நடந்திருக்குது அப்படின்னா இறைவனோட திருவருளுக்கு வேற என்ன நமக்கு சான்றா வேணும். நாம சிந்திக்க முற்படுகிறோம், அதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்கும். ஏன்னா குருவருள் இல்லாட்டா நிச்சயமா நமக்கு திருவருளே கிடையாது. நம்ம வழிபாட்டிலே பார்த்தீங்கன்னா சைவத்தில் குரு பூஜையும் உண்டு, சிவ பூஜையும் உண்டு, அடியார்கள் வழிபாடும் உண்டு. அதனால நாம கண்டிப்பாக மூணு பேரையும் வழிபட்டு கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான இடரும் வராது என்பதை நாம் மனதிலே கொள்ளலாம். மிக அழகாக இறைவன் வந்து நமக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நன்மைகள் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் அவர் நமக்கு செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ இதுக்கெல்லாம் சாதனம் வேணும் இல்லையா, பயனும் வேணும். என்னென்ன சிவஞான போதும் அழகா நமக்கு சொல்லியிருக்கும், சாதனங்களும் பயனும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மள ஆன்மாக்களை அதாவது பசுக்களை கட்டி இருப்பது பாசம், அதுல இருந்து நீங்கி அந்த கட்டில இருந்து விடுபட்டு பதிய போய் அடையணும், அதுதான் குறிக்கோள். அப்படி இருப்பதற்கு நாம் நமக்கு என்ன சாதனம், இந்த கட்டை விட்டு வெளியே வரணும் அதுக்கு நமக்கு என்ன சாதனம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா,
அதைத்தான் சைவ சித்தாந்தம் வந்து தவம் என்ற முறையிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நமக்கு தெளிவாக

0: வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இவரும் நமக்கு மிக அழகாக ஒரு ஆச்சாரியனாக இருந்து, ஏன்னா அழகாக 16 வயதிலேயே முக்திக்கு சென்றவர் அல்லவா, அதனால மிக அழகாக நமக்கு அவற்றை எல்லாம் வலியுறுத்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். புறத்தை செய்வது சரியே என்று நாம் பார்க்கின்றோம். புற வழிபாடு, அப்புறம் நமக்கு தெரியும் ஏற்கனவே அந்த உழவாரப்பணி செய்தல், நந்தவனம் அமைத்தல், பூ பறித்தல், மாலை தொடுத்தல், அலகிடுதல், மெழுக்கிடுதல், 5 எழுத்தை ஓதுதல்லாம் நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதைத்தான் நான் அன்றும் சொன்னேன், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகிதிர்வீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுவதும் அப்படின்னு சொல்லும் போது பெருமானுக்கு செய்ய வேண்டிய பணிகள், அதான் கொஞ்ச நேரத்தில் இறை பணி நிற்றல்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மற்றொரு இது 1ஆம் திருமுறை தான், மற்றும் ஒரு 1ஆம் திருமுறை பாடல்ல, காவினை இட்டும் குழம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் எயில் மூண்டெறித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று அதிலேயே அடுத்த பாடல்ல சொல்றாரு. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சோலைகள் அமைக்கணும், காவினை இட்டுனா சோலை, அதாவது நந்தவனம் வைக்கணும், குளம் தோண்டணும், கண்டிப்பாக அந்த இறை வழிபாட்டுக்கு நீர் கிடைக்கும்படியாக குளம் தோண்ட வேண்டும். அடுத்து என்ன சொன்ன, பூவினை கொய்து பூ பறிக்கணும், அது அதான் மலர் தொண்டு முருகநாயனார்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் அதை கட்டி கொடுக்கணும், அதை வச்சு, அதாவது மலர் போன்ற இறைவன் திருவடிகளை மலர்ந்த மனத்தால் மலர் கொண்டு வழிபாட வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். மேலும் 3ஆம் திருமுறையிலே மையலின்றி மலர் கொய்து வணங்கிட என்று சொல்லுகின்றார். அந்த பூ பறிக்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கணும், மையலின்றி மனசுல எந்த விதமான மயக்கமும் இருக்கக்கூடாது, பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி வணங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு. செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத, செய்ய என்ன செம்மையான மனம், நம்ம மனசு நல்லா இருக்கணும் இல்லையா, மனமது சித்தியானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனத்துக்கண் மாசினன் ஆதல் அனைத்து அறம் என்று வள்ளுவர் பெருமானும் சொல்லி இருக்கின்றார். ஆக நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா பொடிமை பூசி மலர் கொய்து புணர்ந்துடன் செடியரெல்லாம் உள்ளம் நல்கிய செல்வத்தர் அப்படின்னு, தென்னி நல்ல வெண்ணீற்ற பூசி மலர் கொண்டு யாரெல்லாம் தூவி வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு செடியர் அல்லா உளம் உள்ளம் அப்படின்னா குற்றம் இல்லாத செழுமையான உள்ளத்தை நமக்கு தருகின்றார். நல்ல உள்ளம் இருக்கணும் அப்பந்தான் முதல்ல இங்க சாமி வருவார். அங்க 6 வகையும் இருந்தா வரமாட்டார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த உள்ளம் செம்மையான செழுமையான தூய்மையான உள்ளமாக இருக்கணும்னா நாம மலர் தொண்டு செய்யணும். அந்த பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு.
1: முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை அம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதே வளர்ந்தியோ மன்செவியோ நின் செவிதான் மாதேவர் வார்கடல்கள் வாழ்த்தியே வாழ்த்தொலி போய் விதிவாய்க் கட்டலுமே விம்மி விம்மி மிமிரந்தி போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலுவர் எம்பாபா என்று அற்புதமான முதல் பாடல். இதுல பலவிதமான பொருள் உண்டு, நம்ம அதெல்லாம் போகல. சுருக்கமாக அடியவர்களை பற்றி எட்டுமே பார்க்க போகிறோம், தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் உண்டு. ஆங்கிற வார்த்தைக்கே இது வந்து சத்தியை வியந்தது என்று சான்றோர்கள் இதற்கு உட்குறிப்பு சொன்னார்கள். திருவம்பாவைக்கு இந்த ஆகாரம் ஆ ஈ என்கின்ற வார்த்தையெல்லாம் அம்பிகையை சொல்லக்கூடியது, சக்திபரமான வார்த்தைகள். சமஸ்கிருதத்தை சொல்லும் பொழுது ஆ ஈ என்று சொல்லக்கூடிய அகாரம் இறைவனை சொல்லும், ஆ ஈ என்று சொல்லக்கூடியதான் அம்பிகையை சொல்லும். எந்த அம்பிகை நம்முடைய மலங்க தங்கள் மலங்கழுவார் வந்து சாரிதலினார் என்று சொல்லும்படியாகவே அம்பிகை நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைந்து இறைவனிடத்திலே கொடுத்து செலுத்துகிறாளோ அந்த திருவம்பாவையை பற்றிய நிலையிலே இங்கே ஆ என்று சொல்லும்படியாக ஆரம்பித்தார். முதல் அந்த எழுத்துக்கே ஆதி என்று சொல்லப்படும். இன்னொரு விதம் உண்டு, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் சேர்த்தா ஆவாய் ஆயாய் ஆய் ஆவாய் ஆய்னா அன்னைன்னு அர்த்தம். இறைவன் வேறு கிடையாது, அம்பிகை வேறு கிடையாது. இந்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், திருவம்பாவைக்கு இது அடுத்த முறை முடிந்தா பார்க்கலாம். அதாவது முதல் வார்த்தையையும் ஆதியும் அந்தம் இல்ல, இரண்டாவது பாசம்பரஞ்சோதிக்கு முத்தன்ன வெண்ணகையாய் உன்னித்திலகையாய் இப்படி எடுத்து கடைசியில் இருக்கக்கூடிய 2-3 எழுத்துக்களை சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் 1 எழுத்தோ 2 எழுத்தோ 3 எழுத்தோ சேர்த்தா ஒரு புதுவிதமான பொருள் கிடைக்கும். யோசிச்சு பாருங்களேன், நீங்க என்னோட நல்லா சொல்லுவீங்க, யோசிச்சு பாருங்க. முதல் எடுத்து எடுத்துக்கொண்டு முதல் பாசுரத்தை இந்த பாடலிலே பார்த்தால் ஆ இ எம்பாவாய்னு முடியும் இல்லையா, ஆய் அடுத்தது அதையே ஆவாய் ஆ பாவாய் பா ஆ பாவாய் ஆய் ஆவாய் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வணங்கக்கூடிய இறைவன் தான் அம்பிகையாகவும் இருக்கிறான். அவன் வேற கிடையாது, அவன் வேற கிடையாது, சக்தி வேற கிடையாது, சிவம் வேறு கிடையாது. அந்த அம்பிகை என்று சொல்லக்கூடிய அன்னை, ஆ என்று சொல்லக்கூடிய அன்னை அவனாகவே இருக்கிறான், தாயும் ஆனவனாக இருக்கிறான். முதல் பொருள் இப்படி பலவிதமா சொல்லலாம். அடுத்த வருஷத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஏதாவது இருக்கணும் இல்லையா, அதனால அடுத்த வருஷ விஷயத்தை இப்பவே சொல்ல வேண்டாம், நம்ம இருக்கக்கூடிய இந்த வருஷ விஷயத்துக்கு பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை அம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதே வளர்தியோ என்று இந்த வாழ்த்தடங்கள் மாதே என்று சொல்லக்கூடியது முக்கியமா. அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்தடங்கள் மாதியாறு வாழ் ஒளி தடம் விசாலமான ஒளி பொருந்திய விசாலமான கண்களை உடைய வாழ் தடம் கண் மாதே பெண்ணே, இதுதான் சாதாரணமான அர்த்தம். இது பெண்களை பற்றி சொல்லக்கூடியது. சரி, ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறது. இங்கு எந்த திருடியாரை சொல்லும், எந்த சிவனடியாரை பற்றி சொல்லுகிறதுன்னா, எவர் நாயகி பாவத்திலே சிறந்திருந்தாரோ, எவர் எல்லோருக்கும் வயதிலே மூத்தவராக அப்பரே என்று சம்பந்த பெருமானாலே அழைக்கப்பட்டாரோ, எவர் தன்னுடைய நாவுக்கே அரசன் என்று இறைவனாலேயே நாவுக்கு அரசர் என்று பட்டம் சூட்டப்பட்டாரோ, அப்பேற்பட்ட திருநாவுக்கரசர் பெருமானத்தான் இது குறிக்கும். முதல்ல எடுத்த உடனே எவர் மிக பெரியவரோ அந்த வயதுக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் தலை வணங்கி அந்த அடியவரை முதலிலே நாம் பார்க்க போகிறோம். சார், இவர் சொல்றது இவர் அடியவர் சொல்வார்னா, அவர் அடியவர்களை பற்றி ரொம்ப அழகா சொல்லுவார். திருவாரூரிலே திருத்தொண்டர்களை பார்க்கிறார், அங்க எல்லாரையும் பார்த்த உடனே பாடுகிறார், குலம்பலம்பாவர் குண்டர் முன்னே நமக்குண்டுகளோ, அலம்பலம்பாவர் தன்புணல் ஆரூர் அதிர்ச்சடையான், சிலம்பலம்பாவர் சேவடியான், திருமூலட்டானம் புலம்பலம்பாவர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவர் சொல்றார், நாமெல்லாம் நாம தான் பெரிய ஆளுகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் பாடுகிறார், அப்பர் பெருமான் எந்த இறைவனாலே பட்டம் சூட்ட பெற்றாரோ, எந்த இறைவனாலே திருவடி வீக்கை அருளப்பெற்றாரோ, எந்த இறைவன் அருளாலே சூலவி இலச்சினை பொறிக்கப்பட்டாரோ, அப்பேற்பட்ட அந்த அப்பர் பெருமான் அவ்வளவும் ஆன பிறகு அந்த அடியவருக்கு அடியவராக இருக்கப்பட்ட அவர் சொன்னார், எனக்கும் பெருமா தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார். தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்று கேட்கிறார். நாமெல்லாம் எந்த மூலைக்கு யோசித்து பாருங்கள். அடியவர்களுடைய சிறப்பு மிகச்சிறப்பு அந்த திருவாரூர்ல. அது என்னமோ திருவாரூருக்கும் அடியவருக்கும் அங்கேதான் இந்த திருத்தொண்ட தொகையே எழுந்தது. எல்லாருக்கும் அந்த சரித்திரம் தெரியாது இல்ல, அடுத்து அந்த சரித்திரத்தை முடிந்த பொழுது பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இப்ப இந்த திருத்தொண்டர்களை பற்றி பாடுகிறோம், பேசுகிறோம், படிக்கிறோம்னா, அந்த சுந்தரர் பெருமான் பாடி வைத்தாரே, அவர் பாடுவதற்கு முக்கியமான காரணம் திருவாரூரிலே பாடுகிறார். திருவாசிரிய மண்டபத்திலே இருந்து கேட்கும் பொழுது இறைவனிடத்திலே சென்று பாடுகின்றார். அந்த இடத்துல தெளிவானந்தனும் அடியார்க்கு அடியேன் என்று வந்த இடமே திருவாரூர் இல்லையா. அந்த திருவாரூரிலே பாடுகிறார், எனக்கு வருமா குலம்பலம்பாவர் குண்டர் முன்னே நமக்குண்டுகளோ, என்ன உண்டு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே, என்ன வார்த்தை பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, பெரிய வார்த்தை புண்ணியம். இது வந்து தொண்டர்க்கு தொண்டராக இருக்கக்கூடியதே புண்ணியம்ன்றார். பெரிய விஷயம் அவர் தான் இங்க நாம பார்க்கிறோம். அது என்னது வாழ்த்தடங்கள் மாதே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பெரிய அதாவது விசாலமான ஒளி பொருந்திய கண்களை உடைய மாது. யாரு இவர்? ஆனல்லவான்னு கேட்கலாம். நாயகி பாவத்திலே இருந்து பாடுகிறார் அப்பர் பெருமான். பல இடத்துல பாடுவார், ரொம்ப அழகான பாட்டம் உண்டு, அது பலவிதமான தேவாரம் உண்டு. வண்ணமும் வடிவும் சென்று கண்டிலள், எண்ணி நாமங்கள் ஏத்தி நிறைந்திலள், கண்ணுலாம் பொழில் சூழ் கழிப்பாலை எம் அண்ணலே அறிவான் இவள் தன்மையே. அப்பர் பெருமான் பாடுகிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு இடத்துல ரொம்ப பொருத்தமான ஒரு பாடல் உண்டு, சீர்காழியிலே சென்று பாடுகிறார். மாதி அன்று மனைக்கிறு என்றக்கால் தன்னுடைய பெண்ணை பார்த்து, அம்மா அவோ அப்பாவோ நீ வீட்டிலேயே இரு, வராத. ஏன் அந்த எம்பெருமான் வரக்கூடிய அவனுடைய திருவூல திரு அந்த உலக்கத்தை பார்த்தார், அந்த ஊர்வலத்தை பார்த்தா இவள் மயங்கி விடுவாள் என்று நினைத்து நீ வீட்டிலேயே இருன்னு சொல்ற. அம்மா யாரு? மாதி என்று மனைக்கிறி என்றக்கால் பொண்ணு என்ன கேட்கிறா பாருங்க. இந்த காலம் இல்ல, அந்த காலத்திலே இருந்திருக்குது. என்ன நீதிதான் சொல்ல, நீ எனக்கு யார் சொல்றதுக்கு, என்ன சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்கிறான் பொண்ணு. அது என்ன சொல்றா? நீதிதான் சொல்ல, நீ எனக்கு யார், நல்லது சொல்றதுக்கு நீ யாரு? இப்ப எல்லாம் அம்மா அப்பா சொன்னாலும் யாரு கேட்கறாங்க? யாரும் கேட்கறது இல்ல இல்லையா? அட நாமும் கேட்டிருக்க மாட்டோம், அவ்வளவுதான். அந்த பொண்ணு கேட்கிற, நீதிதான் சொல்ல நீ எனக்கு யார் எனும், சோதியார் தரு தோணி புறவர்க்கு தாதியாவன் நான் என்னும் என் தையலே. ரொம்ப அழகான வார்த்தை கடைசிதான், தாதியாவன் நான் என்னும் என் தையலே, என்னுடைய பெண் நான் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறாளே என்று சொல்வதை போலவே நாயகி பாவத்து அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார். அவரை தவிர வாழ்த்தடங்கன் மாதேன்னு இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயம் உண்டு, மங்கை காணக்கூடார் மணமாலையை யாரு, பார்வதி தேவி பார்க்கும்படியாக அவள் சூட்டிய அந்த மண மாலை இருக்கிறது, அதை கொடுக்க மாட்டார். ஏன், பார்வதி கோச்சுக்குவா. அடுத்தது கங்கை காணக்கூடார் முடிக்கண்ணியை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா தமிழில் விளையாடுகிறார் அப்பெருமான். மண மாலை, இது வந்து மாலை. தார் என்பது ஆண்கள் அணிவது, ஆனால் தான் அணிந்த மாலையை பார்வதி தேவி சிவபெருமானுக்கு சூட்டிய காரணத்தினால ரெண்டு பக்கமும் சேர்ந்து இருக்கும், அதுக்கு பேர் மாலைன்னு பேரு. மணமாலை தான் சூடியதை இறைவனுக்கு சூட்டி இருக்கிறாள், அதனால பார்வதி தேவி கொடுத்தது மங்கை காண கொடார் மணமாலையை. அடுத்தது தலை மேலே சூடி இருக்கக்கூடியதுக்கு பேர் கண்ணின்னு பேரு. கங்கை காண கொடார் முடிக்கண்ணியை, மேலே கங்கை இருக்கிறாள், அவள் தன்னுடைய அலைக்கரங்களினாலே இறைவனுக்கு கண்ணியாக புஷ்பத்தை சூட்டி இருக்கிறாள். கங்கை காண கொடார் முடிக்கண்ணியை நங்கை நீர் இடை மருதர் இந்நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே. இதழின்னு சொன்ன கொன்றைன்னு அர்த்தம். கொன்றை மாலையை அந்த பார்வதி தேவி மணமாலையாக சுட்டி இருக்கிறாள், கங்கா தேவி முடி கண்ணியாக சுட்டி இருக்கிறாள், சிவபெருமான் இவர்கள் எல்லாம் பார்க்கும்படியாக கண்டிப்பா என் பொண்ணுக்கு கொடுத்துருக்க மாட்டார். ஆனா இந்த பொண்ணுக்கு எப்படி கிடைச்சது கேட்கிறார். இதுல பலவிதமான பொருள் உண்டு. இதழின்னா அதாவது நம்ம சரக்கொன்றை என்று சொல்லுவோம் இல்லையா, பொன்மயமாக இருக்கக்கூடிய கொன்றை. பெண் இறைவனை நினைத்து பசலை படந்ததான், பசலை படந்த உடனே நிறம் மாறினாள், வெளுத்தாள், பொன் போன்று ஆனாளாம். பொன் அந்த பொன் நிறத்திலே வந்த காரணத்தினாலே எங்கு வாங்கி கொடுத்தார் இப்பூ கிடைச்சதில்லை, உடம்பு நிறம் மாறினது, உடம்பு நிறம் மாறினதை சொல்லுகிறார். எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே. இன்னொன்னு, அந்த சிவபெருமான் யாருக்கும் தெரியாம இவளுக்கு எப்படி சூட்டினார். ரெண்டாவது, மூன்றாவது, அந்த இதழி என்பது ஓங்காரத்தை சுட்டி காட்டும். யாருக்கும் தெரியாம அருட்சக்தியான பார்வதிக்கும் தெரியாமல் கங்காதேவிக்கும் தெரியாமல் எப்பொழுது குருவாக வந்து உபதேசம் செய்தார். இது உள்ளுரை பொருள். இப்படி பலவிதமான பொருள் உண்டு. இப்படி நாயகி பாவத்திலே இருந்து எம்பெருமானை பாடக்கூடியவர் அப்பர் பெருமான், பாடி இருக்கிறவர் அப்பர் பெருமான். அப்ப அவரை சொல்லாம வேற யார சொல்ல முடியும்? வாழ்த்தடங்கண் மாதே அவர் தான் முக்கியமா சொல்ல முடியும். இன்னொன்று உண்டு, இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். அந்த சிரசுல கூட கண்ணு முக்கியம். நம்ம சொல்லும் பொழுது என் மூக்கே, என்னுடைய வாயே, என்னுடைய காதே, என்னுடைய இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? என் கண்ணே வருக, என் கண் வருக, இனி தாருயிர் வருக, ரகுராமா இங்கு வருக என்றெல்லாம் திருப்புகள்ல பாடுவார். இறைவனையும் கூட என் கண்ணே வருக என்றுதான் சொல்லுகிறோம். கண்ணுக்கு முக்கியமா உண்டு. ஏன், முக பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியது, அறிவுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது, எல்லா அந்த அறியக்கூடிய ஞானேந்திரியத்திலே முக்கியமாக இருக்கக்கூடியது கண்ணே. பலவிதமான சிறப்புகள் இந்த கண்களுக்கு உண்டு. அதனால தான் இறைவனுடைய கண்ணத்தான் மிக அழகாக பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அடியவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள். இப்போ அந்த கண்ணுக்கு பிரதானம் உண்டு, வாழ்த்தடங்கண். இதுல வாழ் என்பது என்ன? அறிவு ஒளி, வெளியும் வெறும் பிரகாசம் இல்லை, இது ஞான பிரகாசம். இந்த முக்கியமான ஞானேந்திரியமாக இருக்கிறதே, இந்த ஞானேந்திரியர்கள் மூலமாக நாம் இறைவனை பற்றி அறிய வேண்டும். அந்த ஞான பிரகாசத்தை, இறைவனை பற்றிய அறிவை பெறக்கூடியது அந்த அறிவு வாழ்கண். அடுத்தது தடங்கண். இது யாருக்கு உண்டு? இந்த வாட்கண் என்று சொல்ல முடியாத அப்பர் பெருமானுக்கு உண்டு. என்ன, இறைவனாலே அருளப் பெற்றவர், இறைவனாலே அருளப் பெற்றவர். அந்த அருள் கிடைத்த காரணத்தினாலே, ஞான பிரகாசம் இருக்கின்ற காரணத்தினாலே இவர் வாட்கண் மாது, அறிவொளி பொருந்தியவர். சரி, அடுத்தது என்ன, அதிக நாள் 81 திருநக்ஷத்திரங்கள், அதாவது 81 ஆண்டுகள் வாழ்ந்தவர், 80 வயதுக்கு மேலே வாழ்ந்தவர் அப்பர் பெருமான், வயதுல மிகவும் மூத்தவராக இருந்தவர். அப்போ தடம், விசாலமான, விசாலமான என்ன, நீண்ட அர்த்தம், நீண்ட என்ன, நீண்ட வாழ்நாளை உடையவராக இருந்தவர் அப்பர் பெருமான். வாட்கண் மாது தடங்கண் மாது ஞான பிரகாசமாக சிவஞான பிரகாசத்தை அறிவொழியை உடையவர் அப்பெருபெருமான். அதே போல அதிக வாட்நாளை கொண்டவராக இருந்தவர் அப்பெருபெருமான். அதனால வாய்த்தடங்கண் மாதே என்று சொல்லும்படியாக இவரை சொல்லுவது உண்டு. வாய்த்தடங்கண் மாதே எப்படி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யம்பாட கேட்டையும். இந்த ஜோதியை அந்த ஜோதியை பற்றி இவர் சொல்லுவார் ஆதி ஜோதி என்று தன்னுடைய பாடலிலே அப்பெருபெருமான் பாடுவார். பாதி பெண்ணோடு பாகத்தன் பன்மறை ஓத என்னுடம் கொண்டவன் ஒன்பொருள் ஆதி ஆவடு தண்டுரை மேவிய சோதியே சுடரே என்று சொல்லுமே என்று சொல்லும்படியாக நாயகி பாவத்திலே பாடுவார். அப்படி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கின்ற அவனை தன்னுடைய பாடலிலே பாடினவர் வாழ்த்தடங்கண் மாதே. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் மாதே. வளருதியோ வளருதின்னா என்ன அர்த்தம்? கண் வளர்ந்து கொண்டிருக்கிறாயா? கண் வளர்தல்னா என்ன? அதை பற்றி உணராது இருத்தல் அர்த்தம். அதை பற்றி உணராதிருத்தல். எப்போ இவர் தர்மசேனராக சமண மதத்திலே அமன் மதத்துக்கு சென்ற பொழுது அதை பற்றி உணராது இருந்தாயோ? ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண் மாதையே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். அப்போ உனக்கெல்லாம் இதிலெல்லாம் காதிலே ஏறவில்லையா? வன்செவியோ நின்செவிதான் மாதேவர் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தலி போய் வீதிமாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்தி போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு. அமளினா என்ன? தூக்கத்துக்கு. அந்த தூக்கம் தான் என்ன? தமோகுணம். தமோகுணத்தை கொடுக்கக்கூடிய சமண மதத்திலே இருந்து சைவ நன்னரிக்கு நீ வந்தாயே, ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசு என்று சொல்லும்படியாக நீ சமண மதத்திலே இருந்து இங்கே இறைவனை நற்சிவமாக இருக்கப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சைவ சமயத்துக்கு வந்தாயோ, மாதேவர் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்து எப்படி பாடுகிறாரா? சென்று நான் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் என்று பாடினீரே. அப்படி பாடிய அப்பெருபெருமானே யாம் பாட கேட்டேயும் வளருதியோ, வன்செவியோனின் செவிதான் மாதேவர் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தியரை போய் விதிவாய் கெட்டலுமே. எங்கே? எல்லா உலகங்களிலேயும் அந்த சிவநாமம் அரண் கழலே எங்கும் செல்லும்படியாக விதிமாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்தி போதார் அமளியின் மேல். அமளின் இது இந்த இடத்துல முதலே பார்த்தவே சமண் மதம், அதாவது தமோகுணத்தை வளர்த்த அந்த சமண மதத்திலே இருந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. எப்படி கிடக்கின்றாராம்? எம்பெருமானையே நினைத்து அவனுடைய ஆனந்த அனுபவத்திலே கிடக்கின்றாரே. அனலுருகை அதிவேந்தி அதழினோடே ஐந்தலைய ஆனாகம் அரகிற்சாத்தி புனல் புதிந்த சடைக்கற்றை பொன்போல் மேனி புனிதனார் புரிந்து அமரர் இறைஞ்சியேத்த சினவிடையை மேல் கொண்டு திருவாரூரும் சிவபுரமும் இடைமருதும் சேருவார் போல மனமுருக வளை கலல மாயம் பேசி வலம்புறமே புக்காங்கே மன்னினாரே என்று சொல்லும்படியாக ஏதேனும் ஆகாள் ஏதேனும் ஆகாள் என்னாச்சு? மனமுருக வளை கடல ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதேயும் தோழி பரிசு என்று. பரிசுன்னா சிறப்புன்னு அர்த்தம். என்ன சிறப்பு? இவருக்கு ஏராளமான சிறப்பு. நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் செக்கலார் பெருமான் பாடுவார். நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்றலர் செந்தமிழின் சொல் வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகேழினும் நின் நன்னாமம் நயப்புற மன்னுக என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே என்று சொல்லும்படியாக இவர் பாடினாரே. குற்றாயினவாறு விளக்குகளீர் என்று பாடின உடனேயே எம்பெருமான் பார்த்தானா அந்த ஆனந்தத்திலே பாவுற்றலர் சென் தமிழின் சொல் வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் இப்பேற்பட்ட சிறப்புடைய பெருமானே உனக்கு நாவுக்கரசு என்று உலகமெல்லாம் பாடட்டும் என்று சொன்னானே, அப்படி நாவுக்கரசு என்று பட்டம் பெற்ற நீர் இதே என் தோழி பரிசு. தோழின்னு சொல்ல முடியுமான்? இதுதான் சத்சங்கம். தோழின்னா என்ன அர்த்தம்? என் கூட ரொம்ப ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடியவர்களோடான சேர்க்கை, அடியவர்களுக்கு நாயகமாக இருந்த உம்மோடு சேர்ந்திருக்கிறோம், உமக்கு தோழமை கொண்டோம் என்று சொல்லும்படியாக உம்மை தோழமையாக எமக்கு தந்துவிட வேண்டும் என்று இதே என் தோழியை பரிசு எல் ஓர் இம்பாவா என்று அதை சொல்லலாம். அது மட்டுமல்ல, தொண்டர்க்கு தொண்டராக இருக்கக்கூடிய அப்பெருபெருமான் அப்பர் எங்குற்றார் என்று கேட்கும்படியாக அந்த வயதான அந்த சம்பந்த பெருமான் அந்த வயதான அந்த எம்பெருமானை திருநாவுக்கரசர் பெருமானை அப்பெருபெருமான் என்று பாடி விழித்தாரே. அப்பரும் என்று சொல்லும்படியாக இருக்கப்பட்ட அந்த அப்பர் பெருமானை திருநாவுக்கரசர் பெருமானை இதே என் தோழி பரிசு என்று இதுதான் அவருடைய சிறப்பு என்பதாக இன்றைக்கு முதல் திருவம்பாவை பாடலுக்கு அப்பர் பெருமான் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை
2: நினைத்து. அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
0: அடுத்து: தற்கேவல முத்தி தானே தனிமையாம், பிற்பால் சகலம் கலாதி பிரிவதாம், சொற்பால் புரி சுத்த கேவலம் சாக்கிரம், தற்பால் புரிவது தற்சுத்தம் ஆமே என்பது பாடல். அதாவது சுத்த கேவல சுத்த சகல சுத்த சுத்தங்களோட இலக்கணங்கள் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு இப்பாடலில் உணர்த்தப்பட்டுள்ளது. சுத்த கேவலம் இல்லை தற்கேவல, சுத்த கேவலம் என்றால் பற்றற்ற தனி நிலை. சுத்த சகலம் அப்படின்னா கலையாதிகள்லாம் நீங்கிய நிலை. சுத்த சுத்தம் என்றால் சுத்த கேவல சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்றற்ற நிலையின்றி அந்த பற்ற வந்து பற்றற்றான் தாளிலேயே பற்றணும். இறைவனுடைய மற்ற பற்றெல்லாம் விட்டுட்டு சிவத்தை இருக பற்றணும். அப்படி பற்றி அப்புறம் அந்த செயலும் அற்று அனுபவிக்கக்கூடிய நிலை. இதெல்லாம் இது இறைவன், இது நான், இது நான் அவரை பற்றுகின்றேன் என்ற உணர்வெல்லாம் இல்லாம அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த தற்கேவலம் அப்படிங்கிறது சிவமாகிய அது மட்டும் கூடிய தனி நிலை. அடுத்து முக்தி. நமக்கு தெரியும் என்னது பற்று அறுதலாகிய வீடு பெற்ற நிலை. அதில் ஆன்மாவாகிய தான் தனியா தான் நிற்கும். அதனால தனிமையாம் என்று சொல்லுகிறார், தானே தனிமையாம் என்று சொல்லுகிறார். அந்த பின்பால் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சொல் வந்து எதுகைக்காக பிற்பால்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுத்த கேவலத்துக்கு பின்னால் வரக்கூடிய சுத்த சகலம், அதத்தான் பிற்பால் சொல்லி சகலம். கலாதி பிரிவதாம் அப்படின்னு சொல்றாரு, அதாவது கலை வித்தை அராகம் காலம் இதெல்லாம் நீங்கி நிற்றல். இந்த கலாதிகள் வந்து அசுத்தமாயா காரியங்கள், அப்ப அதுல இருந்து நீங்கிறோம்னா அசுத்தமாயிலிருந்து நீங்குவது என்பதை அது குறிக்கின்றது. அடுத்து என்ன சொல்றார், சொற்பால் புரி சுத்த கேவல சாக்கிரம் என்று சொல்லப்படும் அளவிலேயே இன்பமானது அப்படின்னு விரும்பப்படக்கூடிய சுத்த கேவல சாக்கிரம் அதையும் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றார், தற்பால் புரிவது தற்சுத்தமா தன்பால் அப்படிங்கறத தற்பால். அப்ப சிவமாகிய தன்னிடம் விரும்புவது அதுதான் சுத்த நிலை. சுத்த நிலையில் இருப்பவர்கள் இங்கனும் விரும்புவார்கள் என்று அவருடைய விருப்பத்தை நமக்கு இதிலே உணர்த்தியுள்ளார். அப்போ சுத்த கேவலம்ங்கிறது பற்றற்ற நிலையில ஆன்மா தனியா இருக்கிறது. அதுக்கப்புறம் சுத்த சகலம் அப்படிங்கிறது அசுத்தமாயா காரியமான கலையாதிகள்ல இருந்து நீங்குவது. சுத்த சுத்தம் அப்படின்னா சுத்த கேவல நிலையில உண்டாகக்கூடிய சாக்கிரம் முதலியனவும் சிவானுபவத்தில் கூட பெறுவதும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். சிவானுபவத்துல கூடுவதும் என்று நமக்கு அந்த சுத்த சுத்தம் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஆன்மாவோட நிலையை மிக அழகாக ஒரு பாடலிலே ஒரு பட்டியல் போட்டு காட்டியிருக்கார். அறிவின்றி அமுத்தன் அராகாதி சேரான், குறியொன்றிலா நித்தன் கூடான் கலாதி, செரியும் செயலிலான் தினக்கற்றல் இல்லான், கிரியன் மல வியாபி கேவலத்தானே என்று. காரண கேவல நிலையில ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அந்த கேவல அவத்தையில கிடந்த ஆன்மா வந்து அறிவில்லாம உடல் இல்லாம அராகம் முதலான குண தத்துவங்கள் பொருந்த பெறாம இச்சை இல்லாத நித்தியனாக கலை முதலான அசுத்தமாயா காரிய தத்துவங்களோடு கூடி செய்யக்கூடிய செயல் எதுவும் இல்லாம போக நுகர்ச்சியை கற்காம மயங்கியவனாக ஆணவ மல மாத்திரை அளவு, அதாவது அந்த அளவுக்கு வியாபித்தவனாக இருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. கேவல நிலையில ஆன்மா அமூர்த்தனாகி 10 குணங்களை உடையவன் என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கருத்து. இதற்கு நமக்கு மிக அழகாக சித்தியார்ல ஒரு பாடல், அறிவிலன் அமூர்த்தன் இதே மாதிரிதான் வரும். அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அராகாதி குணங்களோடும் செறிவிலன், கலாதியோடும் சேர்விலன், செயல்கள் இல்லான் குறியிலன் கர்த்தா அல்லன் போகத்தில் கொள்கை இல்லான் பிரிவிலன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா என்று சொல்லுகிறார். அதாவது அந்த காரண அவத்தை மூன்றுல கேவல அவத்தையில அதுதானே நம்ம இப்ப பார்த்தோம். ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு உடம்பு இருக்காது, கலை முதலிய தத்துவங்களோடு கூடி அறிவதும் இருக்காது. அதற்கு அடுத்தபடியாக தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம், அப்புறம் அதர்மம் அஞ்ஞானம் அவ்வைராக்கியம் அன்னைஸ்வர்யம்ங்கிற எட்டும் இல்லாம மனம் முதலிய கருவிகள் இன்றி இச்சை இல்லாம அறிவில்லாம ஒரு தொழிலும் இன்றி அதான் கிரியையும் இல்லாம தனக்குன்னு ஒரு சுதந்திரமும் இல்லாம போகத்தில் கொள்கை இன்றி சரீர தோற்றக்கேடுகள் இல்லாம சரீரம் இல்லாம ஏகதேசியாய் இல்லாம ஆணவ மலத்தோட அந்த மலத்தோட அளவுல வியாபித்து இருப்பது என்பது கேவலத்தோட இயல்பு. அது இந்த சித்தியார் பாடல்ல உணர்த்தப்பட்டது. அந்த பாடலும் இந்த பாடலும் ஒன்னு போல கிட்டத்தட்ட சொற்றொடர்கள் வருது. இந்த திருமந்திரத்துல அறிவின்றின்னு சொல்றதத்தான் சித்தியார்ல அறிவிலன் என்று சொல்லி இருக்கிறார். இவர் திருமந்திரத்தில் அமுத்தன் என்று சொல்லுவதை அமூர்த்தன் என்று சித்தியாரில் சொல்லியுள்ளார். அராகாதி சேரான் அப்படின்னு திருமந்திரத்துல சொன்னது அராகாதி குணங்களோடும் செறிவிலன் என்று சித்தியாரில் சொல்லப்பட்டுள்ளது. குறி ஒன்றில்லான் என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டது குறியிலன் என்று சித்தியாரில் சொல்லப்பட்டுள்ளது. நித்தன் நித்தன் என்று இருவரும் ஒரே சொற்றொடரை கையாண்டுள்ளார்கள். கலாதி கூடான் என்று திருமந்திரத்திலும் கலாதியோடு சேர்விலன் என்று சித்தியாரிலும் சொல்லப்பட்டுள்ளது. செரியும் செயலிலான் என்றும் நமக்கு திருமந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. செயல்கள் இல்லான் என்று சித்தியாரிலே சொல்லப்பட்டுள்ளது. தினக்கற்றல் இல்லோன் என்று திருமந்திரத்திலும் போகத்தில் கொள்கை இல்லான் கர்த்தா அல்லன் என்று நமக்கு சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. கிரியன் என்று திருமந்திரத்தில் சொல்லப்பட்டது மலத்தினோடும் பிரிவிலன் என்று சித்தியாரில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே திருமந்திரத்திலே மல வியாபி என்று சொல்லப்பட்டது சித்தியாரிலே வியாபி என்று சொல்லப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட சொற்களும் ஒரே மாதிரி சொல் ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கும், பேதம் இருக்காதுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இது வந்து சாத்திர நூல் சித்தியாருங்கிறது. திருமந்திரம்ங்கிறது தோத்திரம், ஆனா அது தோத்திரத்தில் ஏன்னா மிகுதியாக சித்தாந்த கருத்துக்கள் இருப்பதுனால தோத்திரத்தில் சாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த ரெண்டு நூல்கள்லையும் அந்த ரெண்டு அந்த பாடல் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சொற்றொடர்களை கையாண்டுள்ளன. சரி, அப்ப இதுல அறிவின்றின்னு சொல்லும் போது ஆன்மா கேவல நிலையில கலை முதலியவற்றோடு கூடாமை அது கூடாதனால அறிவில்லாம இருந்ததை உணர்த்துகிறது. அது அமுத்தன்கிறது அமூர்த்தன்கிறதோட சிதைவுதான், அதாவது அந்த தூள உடம்பு இல்லாமல் இருப்பது. அடுத்தது அராகாதி சேரான் அப்படிங்கிறது புத்தி குணமாகிய தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் அதர்மம் அஞ்ஞானம் அவைராக்கியம் அன் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற எட்டு குணங்களும் சேர பெறாதவன் இல்லையா. அராகாதின்னு உபலக்கணத்தால ஏனைய போக்கிய காண்டங்களும் இங்கே கொள்ளப்படுகின்றன. குறி ஒன்று இல்லான் அப்படின்னா மனம் முதலிய கருவிகள்லாம் இல்லாதனால எந்த விதமான இச்சையும் மனது இருந்தாதான் இச்சை வரும், அதனால இச்சை இல்லாதன் குறிங்கிறத இந்த முதல்நிலை தொழில் புயராக குறித்துணர பயன்படுத்துவதாக இங்க என்ன செய்யணும் அப்படின்னா இச்சையை உணர்த்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நித்தன் அப்படின்னா என்ன அர்த்தம், தோற்றக்கேடுகள் அவருக்கு இல்லை. கலாதி கூடான் காலம் கலை நியதி அதோடு கூடாதவன். செரியும் செயலிலான் அப்படின்னா எதுலையாவது தோய்ந்து ஏற்றப்படக்கூடிய வினை எதுவும் இல்லாதவன். தினக்கற்றல் இல்லோன் அப்படின்னா இந்த போகத்தை நுகர அறிய வேண்டும் இறைவன் வழங்கக்கூடியது அகுதி இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது. தனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை. இந்த நுகர்தல் அப்படிங்கிறது உயிர்களுக்கு இயல்பாகவே அமைந்த குணமாக இருந்தாலும் அது இல்லைங்கிறதுனால செயற்கையாகவும் கற்கவில்லை என்பதைத்தான் தினக்கற்றல் இல்லோன் என்று சொல்லுகிறார். கிரியன்னா மயக்கம் உடையவன், அதான் சுதந்திரமின்மை. மலத்தை சார்ந்த மயங்கிய தன்மையில் இருப்பது. மல வியாபி அப்படின்னா மலத்தால் வியாபிக்க பெற்றவன். அது எப்படின்னா இவனோட வியாபகம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவனை பற்றியுள்ள மலத்தோட வியாபகத்தோட அளவு. சரி, இதைத்தான் நமக்கு அழகா சித்தியார் பாடலோட வச்சு நம்ம இதோட பொருத்தி பார்த்திருக்கிறோம். சரி, இனி அடுத்த பாடல். விந்துவும் மாயையும் மேவும் கிரியையும் சந்தத ஞான பறையும் தனு சக்தி விந்துவின் மெய்ஞான மேவும் பிரளயர் வந்த சகல சுத்தான்மாக்கள் வையத்தே. அதாவது விந்து அப்படிங்கிறது சுத்த மாயையை குறிக்கிறது. இது விஞ்ஞானகளுடைய உடலுக்கு காரணமாகவும் சுத்தமாயா புவனங்கள் வந்து அவங்களுக்கு உரிய இடமாகவும் இருக்கு. அப்ப விந்து வந்து அவங்களுடைய உடல், அதாவது சுத்தமாய வந்து அவங்களுடைய உடலுக்கு காரணமாகவும் சுத்தமாயா புவனங்கள் வந்து அவங்களுக்கு உரிய இடமாகவும் இருக்கிறது. அந்த விந்து காரியமான நால் வகை வாக்குகள் தூலமாய் ஞானத்தை இவர்களுக்கு உதவுகிறது. தூலம்னா நல்லா விளங்கி தோன்றும், அவங்களுக்கு ஞானத்தை உதவுகிறது, அதனால அவங்க வீடு பெறுவார்கள். பிரளயாகலர்க்கும் அங்கனமே சுத்தமாயை காரியப்பட வாக்குகள் வந்து தூலதரமாக ஞானத்தை நல்கு. தூலதரம்னா என்னது? கொஞ்சம் அதிகமாக ஞானத்தை நல்குகிறது. சகலர்க்கு அந்த அசுத்தமாயின் காரியமான தனு கரண புவன போகங்கள் பயன்பட வாக்குகள் வந்து எப்படி அவங்களுக்கு பயன்படுதுன்னா தூலதமமாய் ஞானத்தை நல்குகிறது. அதாவது குறைவாக ஞானத்தை தருகிறது என்று சொல்லியுள்ளார். இப்ப இந்த மூவகை ஆன்மாக்களுடைய இந்த நிலைமையை மிக அழகாக ஒரு சித்தியார் பாடல் கொண்டும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அது சித்தியாரிலே மூவகை அணுக்களும் என்று துவங்கக்கூடிய, அதாவது ஒன்னாம் சூத்திரத்துல 26வது பாடல். அதாவது மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினது இல்லை ஆகில் விளங்கிய ஞானம் என்றாம். ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டில் சேவுயர் குடியினான் தன் சேவடி சேரல் ஆகும் என்று சொல்லுகிறார். நால்வகை வாக்கு உண்டுன்னு நமக்கு தெரியும். அதை அந்த நால்வகை வாக்குகளும் பகுத்து உணர்வதாகிய அதாவது சவிகற்ப ஞானம், அந்த சவிகற்ப ஞானத்திற்கு ஏதுவாகிறது. அப்ப அந்த மந்திரேஸ்வரர், அஷ்ட வித்தியேஸ்வரர், அனுசதாசிவர் அப்படிங்கிற அபரமுக்தர்களுக்கும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர்களுக்கும் இது இன்றியமையாது வேண்டப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எது? நால்வகை வாக்குகளும். சரீர வேறுபாடு காரணமாக விஞ்ஞானகலருக்கு தூலமாகவும் பிரளயாகலருக்கு தூலதரமாகவும் சகலருக்கு தூலதமமாகவும் வாக்குகள் பொருந்தி இருக்கு. இந்த வாக்குகள்லாம் இல்லைன்னா இவர்களோடு எவருக்கும், இவர்கள எவருக்குமே ஞானம் கிடைக்காது. வாக்கு இல்லாம ஞானம் விளங்காது, அதை வச்சுதான் ஞானமே விளங்கப்படுகிறது. இந்த வாக்குகளால உண்டாகக்கூடிய ஞானமானது உலக பொருட்களை அறியக்கூடிய ஞானம். அதனால அந்த வாக்குகள் அவர்களுக்கு மேலான பந்தம் ஆகிறது. அப்ப இந்த வாக்குகள் எல்லாம் தன்னின் வேறாக கண்டு நீங்கணும், நீக்கி அதுக்கு மேலாகிய பேரறிவு ஒருத்தனுக்கு விளங்கினால் அப்போது சே உயர் கொடியினான் அப்படின்னா சேனா ரிஷபம், அந்த ரிஷப கொடியை உயர்த்திய சிவபெருமானுடைய திருவடி ஆகிய அந்த பரமுத்தியை அந்த ஆன்மா தலைப்படலாம் என்று சொல்லியுள்ளார். ஆக அந்த சித்தியார் பாடல் கருத்தும் நமக்கு இதுல அழகாக புரிந்துள்ளது. அதாவது இதோட பொருந்தி பார்ப்பதற்கு வசதியாக இருக்கிறது என்று பார்த்தோம். அதாவது இதுகாரம் நம்ம என்ன சிந்திச்சோம்னா, விஞ்ஞானகலர் முதலான மூவகை உயிர்களும் தத்தம் பரிபாகத்திற்கு ஏற்ப சுத்த அசுத்தமாய காரியமான அந்த உடல் எடுத்து அந்தந்த புவனங்கள்ல தங்கி அதிகாரம் தாங்கி வசிப்பார்கள். அப்புறம் விந்தும் தூலமாகவும் தூலதரமாயும் தூலதமமாயும் பொருந்த ஞானத்தை பெற்று சகலர், சகலரில் சுத்தர்கள், பிரளயாகலர் ஆகியவர்களுக்குரிய உலகத்துல அவங்க வாழ்வார்கள் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரளயாகலர் வையத்தே வந்த சகல சுத்தான் மக்கள் விந்துவும் மாயையும் சந்தத ஞான பறையும் தனு சக்தியாக கிரியை மேவும். விந்துவின் மெய்ஞானம் மேவும் அப்படின்னு இதை கொண்டு கூட்டுனா இந்த பாடலோட பொருள் வந்து நமக்கு புரியும். அடுத்ததாக, கேவலம் ஆதியில் வேதம் கிழக்குரில் கேவல மூன்றும் கிளறும் சகலத்துள் ஆவையின் மூன்றும் அதிசுத்த மூடவே ஓவலில்லா ஒன்பானுற்று உணர்வார்கட்கே என்று சொல்லுகிறார். இந்த மூன்று அவத்தைகளும் தனித்தனியாக மும்மூன்றா ஒன்பது வகையாக ஆகின்றது. இப்ப கேவலம் முதலிய அவத்தைகளின் வேறுபாட்டை சொல்லணும்னா, கேவல கேவலம், கேவல சகலம், கேவல சுத்தம் அப்படின்னு மூணு. அந்த கிளர்ச்சி உருகின்ற சகலம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டாவது வரியில, அப்போ சகல கேவலம், சகல சகலம், சகல சுத்தம் அப்படின்னு அங்கேயும் ஒரு மூணு. அதற்கு அடுத்தபடியாக அவ்விடத்து அந்த மூன்றும் இல்லையா, அது அது மூன்றும் அதாவது மூடவேன்னு கொடுத்துருக்கல, அப்போ அந்த சுத்தம் வந்து எப்படி மாறுது, சுத்த கேவலம், சுத்த சகலம், சுத்த சுத்தம் அப்படின்னு மூன்றாக மூட இந்த அவத்தைகளை எல்லாம் பொருந்தி ஆராய்பவர்க்கு இது வந்து ஒன்பது வகையாம் இல்ல ஒன்பான் அப்படின்னு கொடுத்துருக்கல, ஒன்பது வகையாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனா கேவல சகலமும் சகல கேவலமும் ஒன்றுன்னு நம்ம மயங்கிடக்கூடாது அப்படின்னு தண்டமணி தேசிகர் ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க. கேவல சகலம் வந்து கேவலமாகிய காரணாவத்தையில சகலமாகிய காரியாவத்தை நிகழ்வது. அதனால அது மாதிரி நம்ம மற்றதையும் புரிஞ்சுக்கிடணுமே தவிர, அதாவது காரண கேவலத்துல இச்சை ஞானம் கிரியைகள் கொஞ்சம் கூட தொழிற்படாமல் தன்மாத்திரையாக ஆணவத்தோடு கூடி நிற்கும் போது தனு கரணாதிகளை இறைவன் கூட்ட கூடி, அவர் தானே சுவாமி தான் கூட்டி கொடுக்காரு, அப்படி கூட்ட கூடி இச்சை ஆதிகள் அதெல்லாம் அதான் இச்சை கிரியெல்லாம் ஓரளவுக்கு விளங்க நிற்பது அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அப்போ இந்த மூன்று அவத்தைகளும் கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்தாவத்தை மூணும் மும்மூணு வகையாகி மொத்தம் ஒன்பது வகையாக இருக்கிறது. எல்லாம் பெருமான் நமக்கு உணர்த்த நாம் உணர்கின்றோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து கேவலத்தில் கேவலம் அதீதாததீதம், கேவலத்தில் சகலங்கள் வைந்தவம், கேவலத்தில் சுத்தம் கேடில் விஞ்ஞாகலர்க்கு ஆவையின் நாதன் அருள்முத்தி தானே, அருள்மூர்த்தி தானே என்பது. இப்ப கேவலத்தில் கேவலம் இல்லையா முதல் வரியில சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அப்பாலுக்கு அப்பால் உள்ள ஒரு அனுபவம். கேவலத்தில் சகலம் அப்படிங்கிறது சுத்தமாயையுடைய நிலைக்களன், அதாவது அதுல பெறக்கூடிய அனுபவம், சுத்தமாயில் பெறக்கூடிய அனுபவங்கள். முதல்ல கேவலத்தில் கேவலங்கிறது அப்பாலுக்கு அப்பால் இருக்க அனுபவம், இந்த கேவலத்தில் சகலங்கிறது சுத்தமாயில் பெறக்கூடிய அனுபவங்கள். கேவலத்தில் சுத்தம் அப்படிங்கிறது விஞ்ஞானகளுக்கு உரியது, அந்த சுத்த நிலையில பரசிவம் அவர்களுக்கு வீடு பேற்றை அருளும், அவர்தான் அந்த வீடு பேற்றை தரக்கூடிய மூர்த்தியாக. ஏன்னா இந்த முக்தியை வந்து சிவபெருமானை தவிர வேற யாராலையுமே வழங்கவே முடியாது. அது நமக்கு அழகா அந்த பாடல்ல திருமூல தேவநாயனார் எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அருளோடு கூடி ஆன்மா இச்சை ஞான கிரியைகள் இல்லாம கடக்கக்கூடிய நிலை வந்து கேவலம். கேவலத்தில் கேவலம் அதில் இருக்கக்கூடிய நிலை வந்து யாராலும் சொல்ல முடியாதது. அதனால அதீதா அதீதம் என்று அதீதனாலே மிகுதி, அதீதா அதீதம் என்று சொன்னார். இதுக்கு முந்தி நமக்கு மருள் நிலைன்னு இதுக்கு ஒரு ஒரு பாட்டை நம்ம பொருள் பார்த்தோம், அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. அது அதீதம் அன்றுன்னு வந்துச்சு, ஆனா ஆன்மா வந்து சுத்தமாய காரியங்களோடு கூடி அறிவீச்சை செயல்களை பெற்று மந்திர வடிவாக விளங்குவதால் கேவலத்தில் சகலம் சகலம் வந்து வைந்தவம், கேவலத்தில் சகலம் வந்து வைந்தவம் என்று சொல்லுகிறார். விந்து அப்படிங்கிறது சுத்தமாயை குறிக்கும் நமக்கு தெரியும், வைந்தவம் அப்படிங்கிறது சுத்தமாய காரியம். அப்போ கேவல சுத்த நிலை கேடில் என்று சொல்லியிருக்கிறது, கேடில்லாமை ஒன்றே அப்படின்னு நம்ம கேடில் விஞ்ஞான கலர்க்கு அப்படின்னு நம்ம அதோட அந்த உணர்த்திக்கிறோம், அதாவது பொருளை வந்து அந்த சேர்த்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நமக்கு இதுல உணர்த்தப்பட்டிருக்கிறது. கேடில் இல் அப்படிங்கிறத முற்றாக கொண்டு கேடு இல்லையாம் என்றும் புரிந்து கொள்ளலாம். ஆணவம் வந்து அதிகாரம் அல்ல மாத்திரமா மறைத்தலாகிய கேட்டை புரியக்கூடிய ஆற்றலை இழந்து இருக்கும், அதனால கேவல சுத்தம் வந்து கேடு இல்லாதது அந்த நிலையில் என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. இப்போ ஒருத்தருக்கு தேள் கொட்டி இருந்தா அந்த விஷம் ஏறியும் ஏறாம இருந்தாலும் கொஞ்சம் உடம்புல என்ன செஞ்சிருக்கும், விஷம் இருக்கும். அத மாதிரி ஆணவம் வந்து விஞ்ஞானகளுக்கு கேடு செய்யாது என்று சொன்னாலும் ஆணவம் உண்டு இருக்கும், வலிமை குன்றி இருக்கும் இல்லையா. திருவருளுக்கு முன்னால அதோட வலிமை எல்லாம் குன்றி இருக்கும் அப்படிங்கறது பெறப்படுவதனால அதோட வலிய நல்லா ஒடுக்குவதற்காக நாதன் அருள்மூர்த்தியாக எழுந்தருளி உள் நின்று, விஞ்ஞான கலருக்கு உள் நின்று உணர்த்துவார் இல்லையா, அதனால உள் நின்று ஞானத்தை வழங்கி ஞானத்தால வீடு பேர் கிடைக்கும், அதனால வீடு பேற்றையும் அருள்வார். அதத்தான் ஆவையின் நாதன் அருள்மூர்த்தி தானே என்று அழகாக எடுத்துரைத்துள்ளார். சகலத்தில் கேவலம் சாக்கராதீதம், சகல சகலமே சாக்கர சாக்கரம், சகலத்தில் சுத்தமே தற்பரா அவத்தை, சகலத்தில் இம்மூன்று தன்மையும் ஆமே என்று சகலாபத்தையுடைய வகைகளை எல்லாம் நமக்கு எடுத்து உரைக்கின்றார். சகலத்தில் கேவலங்கிறது விழிப்பு நிலையை கடந்த நிலை. சகலத்தில் சகலம் அப்படின்னா விழிப்பில் விழிப்பு, சகலத்தில் சுத்தம் அப்படின்னா ஆன்மா வந்து அருளோடு கூடிய நிலை. இப்படி இந்த மூன்று அவத்தையும் பொருந்தும் இல்லையா ஆன்மா அப்படின்ட்டு. சகலாவத்தில சகல கேவல சுத்த நிலைகளோட இயல்பு இதுதான். அதாவது தற்பரா அவத்தை, தர் தத் பிளஸ் பர பிளஸ் அவத்தை, அதாவது சிவபெருமான், அதாவது சிவன் வந்து அருள் கூடி இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு அதை புரிந்து கொள்ள வேண்டும். சுத்தத்தில் சுத்தமே தொல் சிவமாகுதல், சுத்தத்தில் கேவலம் தொல் உபசாந்தமாம், சுத்த சகலம் துரிய விலாசமாம், சுத்தத்தில் இம்மூன்றும் சொல்லலும் ஆமே என்று சொல்லியுள்ளார். சுத்தத்தில் சுத்தம் அப்படிங்கிறது அனைத்திற்கும் பழமையான அந்த சிவமாகும் தன்மை. சுத்த கேவலம்ங்கிறது நல்ல நிறைந்த அமைதியாக இருத்தல். சுத்த சகலம் அப்படின்னா இன்பத்தில் தோய்ந்திருக்கக்கூடிய நிலை, அதாவது நான்காம் நிலையாகிய துரியத்தில் விளங்குவது. அப்போ சுத்தாவத்தையில இந்த மூன்றும் வகையாக சொல்லப்பட்டுள்ளது. சுத்தாவத்தையோட பாகுபாடு இது அப்படின்னு சொல்றது. சிவமாகுதல் அப்படின்னா சிவபெருமானுடைய உருவை எய்துதல் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா சிவபெருமானுக்குள்ள சிறப்பியல்புகள் நீங்களாக ஏனையவற்றால் சில விஷயங்கள் சிவபெருமானோடு ஒத்து இருக்கும், அந்த உணர்வில் ஒத்து இருப்பது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபசாந்தம் அப்படின்னா பசு கண்மம் நீங்கி சிவப்பணி செய்தலாகிய பூரண அமைதி. அந்த நல்வினையிலேயே அதாவது உலக புண்ணியன்னு ஒண்ணு இருக்கு, சிவ புண்ணியன்னு ஒண்ணு இருக்கு, அது பதி புண்ணியன்னு ஒண்ணு இருக்கு. அதான் பசு கண்மம் நீங்கிடணும், அந்த உலக பலன்களை தூக்கக்கூடிய அந்த சிந்தனை எல்லாம் நீங்கி சிவப்பணி அதற்காகவே செய்த ஒரு பூரண அமைதி தான் உபசாந்தம் என்று இங்கே நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. ஆக அதுல என்ன சொல்லுகிறார், துரிய விலாசம், சுத்த சகலம் துரிய விலாசம் சொல்றார் இல்லையா, ஆக்ஞைக்கு மேலான துரிய ஆதாரத்துல இன்பமயனாக விளங்குவது இங்கனம் நமக்கு. அதான் அந்த நம்ம முதலே பொருள் சிந்திச்சோம்ல, அதைத்தான் அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிடணும். சாக்கிர சாக்கிரன் தன்னில் கனவுடும், சாக்கிரன் தன்னில் சுழுத்தி துரியமே, சாக்கராதீதம் தனில் சுகானந்தமே, ஆக்கு மறையாதி ஐமல பாசமே, நனவில் நனவு, அதை வந்து விளக்குறாரு நமக்கு இதுல. அப்போ சாக்கிர சாக்கிரம் அப்படிங்கிறது சுத்த தத்துவங்கள் ஐந்தும் தொழிற்படக்கூடிய நிலை. சாக்கிரத்தில் கனவு இல்லையா, அதான் சொப்பனம், அது வந்து சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரங்கிற நான்கும் தொழிற்படக்கூடிய நிலை. அடுத்து சாக்கிரத்தில் சுளுத்தின சிவம் சக்தி சாதாக்கியங்கிற மூன்றும் தொழிற்படக்கூடிய நிலை. அதற்கு அடுத்தபடியாக சாக்கிரத்தில் துரியம் அப்படின்னா சிவம் சக்திங்கிற ரெண்டும் தொழிற்படக்கூடிய நிலை. சாக்கிரத்துல துரியாதீதம் அப்படிங்கிறது சிவ தத்துவம் ஒன்று மட்டும்தான் தொழிற்படக்கூடிய நிலை. அப்போ மறைகளுக்கு ஆதியான சிவம் ஐமலங்களாகிய பாசங்கள்ல இருந்து பிரிச்சு உயிர்களுக்கெல்லாம் ஆக்கம் செய்கின்றார் என்பது இதிலே அழகாக உணர்த்தப்பட்டுள்ளது. மறையாதி அப்படின்னா மறைகளுக்கெல்லாம் ஆதியாகிய சிவம், ஐமல பாசம் ஆக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாசங்களிலிருந்து நீக்கி ஆக்கமுறுத்தும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாக்கராதீதம் தன்னில் சுகானந்தம் என்ற ஒரு சொல்லு, அதாவது சிவ தத்துவம் ஒன்றே தொழிற்படக்கூடிய நிலையை குறித்ததால் முன்னால உள்ள நான்கில எவை எவை தொழிற்படும் அப்படிங்கிறத நாம உய்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இப்பாடலிலே சொல்லப்பட்டுள்ளது. ஆக நமக்கு சாக்ராதீதத்தில் தானரும் ஆணவம், சாக்ராதீதம் பராவத்தை தாங்காது, ஆக்கு பரோபாதியாம் உபசாந்தத்தை, நோக்கு மலங்குண நோக்குதல் ஆகுமே என்று. சாக்ராதீதத்தால என்னெல்லாம் நமக்கு பயன் விளையும் என்று சொல்லியுள்ளார். சாக்ராதீதத்துல சிவ தத்துவம் மட்டும்தான் தொழிற்படும், கேவலத்துல தொழிற்படுத்தாது, ஆன்மாவை கட்டி கடந்த ஆணவம் அரும் இல்லையா, கேவல நிலையில ஆன்மாவோட இருந்த ஆணவம் அரும். ஆணவம் அற்ற உடனே ஆன்மாவானது திருவருளை சார்ந்து பராவத்தையாக நுகரும், அங்கும் நிலை பெறாது, அதிலிருந்து பரமாகிய சிவத்தை சாரும் சார்ந்து. அதான் பராவத்தைன்னு நம்ம முதல்ல பார்த்தோம்ல, அது வந்து அருளில் தோயக்கூடிய நிலை, அதுலேயும் இல்லாம பரோபாதி பெற்று அப்படின்னா பரசிவத்தோடு சம்பந்தம் பெற்று பர உபசாந்தம் உற்று, உபசாந்தம்னா ஏற்கனவே நம்ம பூரண சாந்தி பூரண அமைதின்னு பார்த்தோம், அதனால அதை பெற்று அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அந்த ஆன்மா ஆன பசு, அந்த பசுவாகிய ஆன்மா வந்து அங்கனம் விளங்குகிறது என்று சொல்லுகிறார். இந்த அமுதம் உண்டவன் வந்து புளிய விரும்ப மாட்டான், அத மாதிரி இந்த உபசாந்தம் உற்றவன் மல குணங்களை எல்லாம் நோக்க மாட்டான் என்று சொல்லி இருக்கின்றார். அதனாலதான் முதல்ல சொல்றாரு, பரத்தோட சம்பந்தம் உண்டாயாச்சுன்னா அதனால ஒரு உபசாந்தமாகிய நிறைந்த அமைதி கிடைக்கும், அதுக்கப்புறம் மலத்தையும் குணத்தையும் இந்த ஆன்மா நோக்குமா நோக்காது என்று நமக்கு அதிலே அழகாக சொல்லி இருக்கிறார். சரி, ஆக அந்த பர சாக்கர துரியாதீதத்துல ஆணவத்தோட சேட்டையெல்லாம் நீங்கிரும், பறையோட கூட்டம், அப்புறம் பரத்தோட சம்பந்தம், அப்புறம் உபசாந்தம், இதெல்லாம் முறையாக விளைய அதனால ஆன்மா வந்து ஆணவம் முதலான குணங்களை எல்லாம் நோக்காது என்று நமக்கு சொல்ல உணர்த்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். இத வந்து சாக்ராதீதம்னு சொன்னாலும் சுத்த சாக்ராதீதம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா சகல சாக்கர துரியாதீதம்னா சுகதுப்பங்களை எல்லாம் கேட்ட மாத்திரத்துல என்ன ஆயிரு திடுக்கிட்டு அந்த பிராணவாயு வந்து நன்றாக ஜீவிக்காம மூர்ச்சிக்க கூடிய நிலை அந்த அது அண்மையும், அதனால கேவல சாக்ராதீதமாயின் அதுவும் மலத்துள் பட்டு கிடக்கக்கூடிய நிலை அக்குதும் இல்லைங்கிறதுனால நல்ல தெளிவாக சாக்ராதீதம் பொதுவா சொன்னாலும் சுத்த சாக்ராதீதம் என்று நாம் உணர்த்தி கொள்ள வேண்டும். இன்றைய சிந்தனையத்தோடு முடித்துக்கொண்டு வாழ்த்து பாடல், தண்ட காரணிய துற்ற தவர்களோடு அளவழாவி அண்டர் நாயகனை போற்றி அன்புடன் விடை கொண்டேகி, என் திசையோரும் தத்தம் இடங்களுக்கு ஏகி வாழ்ந்தார் மண்டலம் பரவும் புன்னைவனப்பிரான் வாழி வாழி என்ற பாடலை கூறி, இதுகாரும் நமக்கு இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, அடுத்து சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து எம்எல்ஆ சுப்பிரமணியன், திருச்சி.
3: ஓம் சிவாய நம. சைவம்.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கதோபநிஷதம் வள்ளி 1 மந்திரங்கள் 18-20 வரை, தலைப்பு திருநாச்சிகேதஸ் த்ரயம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: எது வந்து உபனிஷத்துங்கிறது வந்து சாதாரணமாக ஆரண்ய பாகத்துல இருக்கும், அது போல இருக்கிற உபனிஷத்துகள்ல மந்திரங்கள் வராது. எப்படி பிரகதாரண்யக்க உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, இப்படிப்பட்ட எல்லாம் இவையெல்லாம் அரண்யகத்துக்குள்ள இருக்கிறது க்ரோஸ் போர்ஷனா இருக்கிறது. தைத்தரியம், தைத்தரியத்தை சேர்த்துக்கலாம், அவருக்கு சந்தேகம் இருக்குங்கிறதுக்காக, அதனால அது போல போர்ஷன். முண்டகோபனிஷத்து கடோபனிஷத்து இவைகள்லாம் மந்திர போர்ஷன்லயே வந்திருக்கு, அதனால இவைகள்லாம் மந்திரம் தான். ஆனால் இந்த ரூல் எல்லாம் எல்லா ரூலையும் சூப்பர் ஃபீட் பண்ணினது கிருஷ்ண யஜுர்வேதம். ஏன்னா கிருஷ்ண யஜுர்வேதத்துல மந்திர போர்ஷனும் பிராமண போர்ஷனும் கலந்து போயிடும், அதனாலதான் கிருஷ்ண யஜுர்வேதம். ஆகையால் தைத்தரிய உபநிஷத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு, பிரம்மவிதா புரோதி பரம், இது பிராமண பாகம். சதேகாப்யுக்தா, அது இந்த மந்திரத்தில் இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு மந்திரம். சோ கிருஷ்ண யஜுர்வேதத்துல மட்டும் இது பிராமண உபநிஷத்தா அல்லது மந்திரோபனிஷத்தான்னு சொல்ல முடியாது. அவைகள்ல கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கிற தைத்தரிய உபநிஷத்து முழுக்க எப்படி இருக்கும், அது மந்திரமும் பிராமணம் கலந்து கலந்து சதேக ஸ்லோகா அப்படின்னு ஆரம்பிப்பார். ஒவ்வொரு பிராமணம் முடிச்சதுமே வள்ளி இது முடிச்சதுமே அதுக்கப்புறம் என்ன சொல்லுக்கு, அதுக்கு சொல்றதுக்காக அசத்வா இதமக்ரே அசத்ரமேதி வேத இது மந்திரம். முன்னால பிராமணம் இருக்கு, எதிர்வேதத்துல அதனுடைய ஒரு விவகாரம் அப்படி. ஆனா மற்ற ருக்வேதத்திலயோ சாமவேதத்திலயோ அதர்வேதத்திலயோ மந்திர போஷம்னா மந்திர உபனிஷத், பிராமண போஷம்னா வெறும் புரோஷனம் இருக்கு அப்படி. ஆயா இங்க என்ன சொல்லிருக்காரு, ஏதாவது அதிக்ராந்தேனா கீழே சொன்னப்பட்டதான வேத பாகத்தினால் எந்த வேத பாகமானது விதி பிரதிபேதமாக இருக்கோ அவைகள்னால், ஏதான மந்திர பிராமணங்கள்னால இருக்கோ அவைகள்னால தாங்கள் அறிய வேண்டியது இதுதான். எது கீழே சொன்ன பாருக்கோ விராடாத்ம உபாசன பர்யந்தம், அவ்வளவு கர்மாவில இருந்து ஆரம்பிச்சு சொர்க்கலோகத்துக்கு போறது, பிரம்மலோகத்துக்கு அந்தந்த தேவதா லோகங்களுக்கு போறது, பிரம்மபாவத்தை அடைகிறது. பிரம்மபாவம்னா சகுண பிரம்மபாவம், விராட் ஸ்வரூபத்தை அடையும் அவ்வளவுதான். இவ்விரண்டு வரங்கள்னால காட்டப்பட்டதான வஸ்து அந்த விராடாத்ம பாவம் இருக்கும், அதுதான் மேக்சிமம் பொசிஷன் நீங்க வேதங்கள்னால் அறிய வேண்டியது. ஆத்ம தத்துவ விஷய யாதாத்மிய விஜயானம், ஆத்ம தத்துவ விஷய யாதாத்மிய விஜயானம் மந்திர பிராமணங்கள்னால கிடைக்காது, அது விதி பிரதிவேதங்கள்னால கிடைக்காது, அது விதி பிரதிவேதங்களுக்கு அப்பாற்பட்டதாக உபநிஷதைக சமதி கம்யமான ஒரு தத்துவம். ஆத்ம யாதாத்மிய ஜானம் எப்படி இதனால தான் வரும். ஆயா ந ஆத்ம விஷய யாதாத்மிய ஜான விஜயானம் அத்த ஆயா விதி பிரதிவேதார்த்த விஷயத்தியா விதி பிரதிஷேதங்கள், இதை செய் இதை செய்யாதே, ஆராத்தம் தியாம பாசிதா நாம் பதே இத பண்ணுங்க இத பண்ணப்படாது இப்படின்னு இருக்கு நிறைய இன்ஜென்ஸ் கேட்டு. தத் விஷயத்தியா ஆத்மனி கிரியாகாரக பல அத்தியாரோப லட்சணத்திய, அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை இந்த ஆத்மாவில் எதுல கிரியாகாரக பலம் இல்லையோ, எதுல விதி பிரதிவேதங்கள் இல்லையோ, அப்படிப்பட்டதான ஆத்மாவில் கிரியாகாரக பல அத்தியாரோபண லட்சணத்தியா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மனுஷனா இருக்கிறவன் இப்படி தரித்திரனா இருக்கிறவன் ஒரு கர்மாவை பண்ணி ஒரு ஸ்ரீ சுத்த ஹோமத்தை பண்ணி அத்தியதிகமான அட்டைஸ்வரியங்களையும் அனுபவிக்கணும். ஆத்மாவில கிரியே இல்ல, காரகம் இல்ல, பலமும் இல்ல. ஆத்மாவில ஸ்ரீ சுத்த ஹோமம் எனக்கூடியதான கிரியையும், அது இப்படி பண்ணணும் எனக்கூடியதான காரகமும், அதனால வரக்கூடியதான அட்டைஸ்வரியம் எனக்கூடியதான பலத்தையும் இவைகள்லாம் இவனா ஆரோபணம் பண்ணிட்டு இருக்கான். நிஜமாக வஸ்துவாக ஆத்மாவில யதார்த்தமாக பார்த்தா இவைகள் ஒண்ணும் இல்லை. ஆத்மனி கிரியாகாரக பல அத்தியாரோபண லட்சணத்திய சுவாபாவிகசிய அஜானசிய, இது எங்கிருந்து வந்தது, சுவாபாவிகம் பிறந்த மேனைக்கு ஸ்வபாவம், அவன் எப்ப வந்தானோ அண்ணிலிருந்து வந்தது, அதான் அவனுடைய சுவாவம். ஸ்வபாவா எஸ்ய, அதே அவனுடைய சொரூபமா போயிட்டு பண்றது. சுவாபாவிகசிய அஜானசிய சம்சார பீஜசிய, இதோ இந்த கவலை நான் இதை செஞ்சு இதை அடையணும்னு ஒரு அஜானம் இருக்கு பத்தில, இதுதான் சம்சாரத்துக்கே காரணம். ந பூமி ந தேஜோ ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் தேஷாம் சமூக அனைகந்திகே கசித்தே கோரோ, அப்படின்னு ஒரு சொரூபம் வந்ததையனால் தெரிஞ்சு கொண்டானே இவெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஆனா அது அறியறதுக்கு முன்னால நாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்கிறான். சுவாபாவிகசிய அஜானசிய சம்சார பீஜசிய நிவர்த்தியார்த்தம், அது போகணும். இந்த சாம்சாரிகமான சம்சார துக்கங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியதான யாது ஒரு அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானமானது நிவர்த்தி அர்த்தம் போக்குவதற்காக தத்வபரேத பிரம்மாத்ம ஏகத்வ விஞ்ஞானம், அதுக்கு மாறுதலாக விரோதமா இருக்கக்கூடியதான பிரம்மாத்ம ஏகத்வ விஞ்ஞானம், இந்த பிரம்மாவும் இந்த ஜீவனும் ஒண்ணுத்தான், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானம் ஐக்கிய விருத்தி விஜயானம், அதை ஜீவ பிரம்மாத்ம ஐக்கியமாற்ற சொல்லக்கூடியதான அகண்டாகார விருத்தி எனக்கூடியதான ஜானத்தை தத் விபரீத பிரம்மாத்ம ஐக்கிய விஞ்ஞானம் என்ன வக்தவியம்னு சொல்றது. மேல வக்தவியம்னு சொன்னா சொல்லக்கூடியது விருத்தி ஞானத்தை தான், ஸ்வரூப ஜானமான தாங்களா அறிய வேண்டியது, அது சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏதோ அதோ நிவர்த்தந்தையா இங்க விஞ்ஞானம் சொன்னா விருத்தி ஞானம் அர்த்தம். கிரியாகாரக அத்தியாரோபண பல சூன்யம், எந்த விருத்தி விஜயானம் இந்த ஜானத்துல பிரம்மத்தினத்துல கிரியாகாரக பலங்கள்லாம் இல்லையோ, கிரியாகாரக பல அத்தியாரோபம் ஒண்ணும் இல்லையோ, அப்படிப்பட்டதான அதை சூன்யம் ஆத்தியந்திக நிஸ்ரேகத பிரயோஜனம், எதை வந்தால் ஆத்தியந்திகமான நிஸ்ரேகதம் வருமோ, நிஸ்ரேகம் நிச்சயமான பிரேயசு, பிரேயசு பிரேயசுன்னு டு பி டிஃபைன்ட் லேட்டர் இந்த மந்திரம் இந்த உபநிடத்தை சொல்லப்படுது. பிரேயசுன்னு பிரேயசிய பிரேயசிய மனுஷிய மேதவுடம் பிரேத்திய விவினத்தி தீரா அப்படின்னு மேல போய் சொல்லப்படுது. நம்ம கேக்குற காலத்துல ரொம்ப அழகா இருக்கு சார், ஜோரா இருக்கு சார் அப்படின்னு நினைப்பேன். ஆனா பின்னால அது டெம்பரரி ரிலீஃபா இருக்கே தவிர பர்மனன்ட் ரிலீஃப் இல்லையே நமக்கு தெரியும், அதுக்கு பிரேயஸ். பிரேயஸ்ன்னு கேட்கற காலத்துல கொஞ்சம் கடினமா இருக்கும், அனுஷ்டானம் பண்ற காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தினந்தோறும் காலம்பரம் எழுதினு வரணும், பஞ்சாயத்தை கட்டிட்டு வரணும், குருகுல கிளாஸுக்கு உபநிஷத்தை கேட்கணும், என்ன பிரார்த்தனை வெறுமனு கேட்டா என்ன தப்பு அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனா இந்த ஆதாரங்கள் விவகாரங்கள் இவைகள்லாம் நம்ம சொன்னபடி கேட்டோமே ஆனால் அதனுடைய பலன் வரும்பொழுது அத்தியந்தமான ஒரு பலன் வரும். அப்படி முதல்ல சொல்லும் பொழுதும் அனுஷ்டானம் பண்ணும் பொழுதும் அதீவ துக்கமாக இருந்த போதிலும் துக்ககரமாக இருந்த போதிலும் அது வந்து இந்த லாங்கரன் பர்மனன்ட் சொல்யூஷன் எதை கொடுக்குமோ அதுக்கு ஸ்ரேயஸ், அந்த ஸ்ரேயஸை நிச்சயமாக கொடுக்கறது நிஸ்ரேயஸ்.

0: இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இன்ட்ரோடக்ஷன். ப்ராப்பர் கட் ஆஃப் நடத்த விஜயத்தம் இன்னைக்கு இந்த கேள்விக்கு சமாதானம் வர இன்னைக்கு தானே, அதனால ப்ராப்பர் கட் ஆஃப் நடத்தினுங்கிற கேள்விக்கு ஆன்சர்ல இருந்து வரப்போறது. ஆயால் வக்தவ்யம் இது உத்தரோ கிரந்தா ஆரம்பியதே சமேதமர்த்தம். அந்த இந்த அர்த்தத்தை திதீயவர பிராத்தியாபி அகர்தார்த்தம், இரண்டு வரங்கள் அடைந்த போதிலும் அப்பா சௌக்கியமா இருக்கணும், இந்து அம்மா சௌக்கியமா இருக்கணும், அப்பா சௌக்கியமா இருக்கணும், இவைகளை விட சொர்க்கலோகத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு அப்பாற்பட்டதான சகுண பிரம்ம பிராப்தி கிடைத்த போதிலும் அந்த முக்திங்கிறது கிடையாது, அதுக்கு மேல இருக்கு. ஏன்னா நாம ரூபங்கள் இல்லாமல், சரீர சம்பந்தம் இல்லாமல், பிரம்மானந்த ஸ்வரூபத்திலேயே தான் இருக்கிறது, அங்கே தானுங்கிறது கூட தோணாது அந்த ஸ்வரூபம். ஆகையால் திதீய வர பிராப்தியாபி அந்த விராட் பதவியை அடைந்த போதிலும் அகிருதார்த்தம் அது கிருதார்த்தனாக ஆகவில்லை. நைவதஸ்ய கிருதே நார்த்தா நாகிருதேனே கச்சன அப்படிங்கிற நிலையானது இன்னும் வரல. மூணாவது வரத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் வரப்போகிறது. அந்ததற்காக திருத்தீயவர கோச்சரம் ஆத்ம ஜானம், மூணாவது வரத்தினால அறியக்கூடியதான கோச்சரம்னு அறியப்படக்கூடியதான ஞான விஷயமாக இருக்கக்கூடியதான அந்த ஆத்ம ஜானத்தினால்தான் வரப்போகிறது. அதனால திருத்தீயதோர திருத்தீயவர கோச்சரம் ஆத்ம ஜானம் அந்தரேன பவதி
1: சொல்லிட்டு இருக்கும். அந்த கதை உமக்கு எதுக்கு அப்படி இருக்கிறார் என்னன்னா, அது சொல்லவே இல்லையா கடவுள் பண்றதுல இருக்கிறது. விவகாரம் எதை சொல்ல வந்திருக்கோம், நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், லோகத்துல என்னென்ன இந்த விவகாரங்கள் இல்லாமல் ஆத்ம தத்துவத்தை சொல்லணும், அது ஒண்ணுனாலதான் மனுஷனுடைய நிச்சயம், அதை சொல்றதுக்காகத்தான் இந்த கதை வந்திருக்கு. ஆயால் கதையினுடைய தாத்பரியம் எது அப்படின்னு நமக்கு புரியறதுக்காக இருக்கு. வேதாந்தத்துல கதைகளுக்கு இல்ல, இது புராணத்துல இருக்கிற, இன்ஃபேக்ட் புராணத்துல இருக்கிற கதைகளுக்கும் இதான் தாத்பரியம். ஏன்னா அங்க கதைக்கு வந்து நமக்கு புரியுதா போல அழகா சொல்லிட்டு இருப்பா. வேதாந்தத்துல கதைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, ஆனா கதைக்கு பிரயோஜனம் உண்டு. பிரயோஜனம் இல்லாம கதை சொல்லவில்லை அப்படின்னு இப்ப இந்த மந்திரத்துக்கு பாட்டியம் பாரு. ஏஎம் பிரேதே விஜயகித்தா மனுஷன் பூர்வஸ்மாத் கர்ம கோச்சராது, முன்னால சொல்லிருக்க கூடியதான கர்ம கோச்சராது கர்மாவனுடைய பலமாக இருக்கக்கூடியதான சாத்திய சாதன லட்சணாது, இதை நீங்க அடையணும், இதை எப்படி நீங்க பண்ணலாம் அப்படிங்க கூடியதான அனித்யாது, அந்த அனித்யமான பலன்கள் இருந்து வீரத்திய யாருக்கு இந்த ஸ்வர்காதி பலன்கள்ல வைராக்கியம் ஏற்பட்டப்போ அவனுக்கு ஆத்ம ஜானே அதிகாரா, அவனுக்குத்தான் இந்த ஆத்ம ஜானத்தில் அதிகாரம். சொர்க்கலோகம் வேணும், அந்த லோகம் வேணும், இது வேணும், அது வேணும் நினைக்கிறவனுக்கு ஆத்ம ஜானத்தில் அதிகாரம் இல்ல. ஆகையால் அவைகளை நாடின பிறகு இதி தன் நிந்தார்த்தம் அதை வைக்கிறதுக்காக புத்திராதி உபன்யாசேன பிரலோபனம் கிரியதே. அதுக்கு மேல மேல போய் சொல்ல பாரு, புத்திராதி உபன்யாசேன இதுலப்பா நான் அதை தரேன் இதை தரேன்னு மேல போய் ஏமாத்துறாரு யாரு, யமதர்மராஜா. எதற்காக? இவனுக்கு வைராக்கியம் இருக்கான்னு பாக்குறதுக்காக. நச்சுகேதா உவாசா, நச்சுகேதர் சொல்றார் திருதீயம் வரம் நச்சுகேதோ புரணேஷ்வா இத்யுக்த தன்னு, மூணாவது வரம் கேட்டுக்கோன்னு சொன்னாரோ இல்லையோ அது உத்தத்தன்னு அவர் சொன்னதுமே நச்சுகேதர் சொன்னார். ஏஎம் விசிகித்தா சம்சய விசிகித்தான டவுட் அர்த்தம், விசிகித்தாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் சந்தேகம். யா ஏஎம் விசிகித்தா சம்சய பிரேதே மிருதே மனுஷே, ஒரு மனிதன் மரணத்தை அடைந்த பொழுது அஸ்தி ஏகே, சில பேர் அஸ்திங்கிறாராம், என்ன அஸ்தி சரீரேந்திரிய மனோபுத்தி வியதிரிக்தா, சரீரம் இங்கே இருக்கு, புலன்கள் கண்டிருக்கும் கண்ணு காது மூக்கு நாக்கு இங்கே இருக்கு, குரல்கள் இருந்தா மனசும் இங்க இருக்கணும், சரீரேந்திரிய மனோபுத்தி வியதிரிக்தா தேகாந்தர சம்பந்தி, இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை அடையறதுக்காக போயிருக்க, இதற்குள்ள இருந்த ஒரு ஜீவன் இப்படி இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை அடையறதுக்காக போயிருக்க, தேகாந்தர சம்பந்தி ஆத்மா அப்படிப்பட்டதான ஆத்மா இருக்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்ற. இந்த சரீரத்துல இருக்கிறவர் சரீரம் மனசு புலன்கள் புத்தி இவைகளை அப்பாற்பட்டதாக மற்ற ஒரு சரீரத்தை எடுத்துக் கொள்வதற்காக இன்னொரு ஊருக்கு போகக்கூடியதான ஒரு ஆத்மா இருக்கார் அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். நாயம் ஏகே, சில பேர் அது போல விவகாரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாராம். நாயம் ஏவம் விதா, இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சரீரேந்திரிய வித்திருக்கமாகவும் இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகக்கூடியவரும் ஒரு ஆத்மா இருக்குன்னு சில பேர் சொல்றாலே அப்படி எல்லாம் கிடையாது. ஏகே என்ன சுவாமி, பாக்கப்படாத ஒரு மனுஷன் போயிட்டே இருக்கிற காசுல பக்கத்துல உறுதி பாக்கப்படாத இந்த சரீரத்தை யாராவது கிளம்பி போறான்னு தெரியாது அவங்க தெரியலையே. ந பிரத்யக்ஷேண.

0: நான் பாத்திருந்தா கேட்டிருப்பேன், யாருக்கும் தெரியல. யாராவது நீர் கேட்டு பாத்தீரா பாத்தீரான்னு கேக்குறேன், யாரும் பாக்கலங்கிறான். இந்த சரீரத்தை விட்டு வெளியில போன ஒரு ஆத்மா யாராவது இருக்காரா பாத்தீரானா தெரியாது. ஆகையில் பிரத்யட்சமாக பார்க்க முடியவில்லை. சரி, பிரத்யட்சமாக பார்க்கல சார், அனுமானத்தினால யாராவது தெரிஞ்சுக்கலாமா? புகை இருந்தா நெருப்பு தெரிஞ்சுக்கிறோமே. ஆகையால் இந்த அவள் இங்க சுவிட்ச் ஆனதுமே அங்க ஒரு இடத்துல சுவிட்ச் ஆன் ஆயிடுதுன்னு, இங்க ஆப் ஆனதுமே அங்க ஆன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ஓஹோ, இவர் தான் அங்கே போயிருக்காரு. அப்படி ஏதாவது ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸோ ஏதோ ஒன்று வைக்கலாமா? நீங்க ஒன்னும் தெரியல, அனுமானத்தினாலே கண்டுபிடிக்க முடியல. நாபி அனுமானேன நிர்ணய விஞ்ஞானம் ஏற்படவில்லை. போனா போட்டு சார், அப்படி ஞானம் வரலன்னு எவ்வளவுதான் ட்ரை பண்ணி போயிருக்கோம், அப்படிப்பட்ட ஞானத்துக்கு ஏன் சிரமப்பட்டிருக்கள்? காக்காவுக்கு எத்தனை பல்லு இருக்குன்னா, ரெண்டு இருந்தா என்ன, பத்து இருந்தா உமக்கு என்ன போச்சு? காக்கஸ்ய கதிவாதந்தா மேகஸ்தாண்டம் கியத் பலம், இதெல்லாம் இன்னும் நமக்கு பிரயோஜனம். இந்த சரீரத்தை விட ஆசை போச்சுன்னா போச்சு, போன பிறகு இன்னொரு இடத்துக்கு போறதா, இந்த சரீரத்தை மாறாட இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சது என்ன பிரயோஜனங்கிறல? அப்படி இல்ல, ஏதத் விஞ்ஞானாதீனம் பரம்புருஷார்த்தா, இந்த சரீரம் எதிரிகமாக ஒரு ஆத்மா இருக்கு எனக்குடையதான அறிவு வந்தால் ஒழிய பரம்புருஷார்த்தம் வராதுங்கிற. சரீரம் எதிரிகமாக ஆத்மா இருக்கா அப்படின்னு கேட்டா சில பேர் இருக்குங்கிறா, சில பேர் இல்லைங்கிற. சரி, எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு, அதை விட்டுருவோம்னு பார்த்தா அதை தெரிஞ்சா தான் மோட்சங்கிறான். அது தெரிஞ்சா தான் மோட்சம் சொன்னா யாரும் சொல்லப்படாதோ? சொல்ல மாட்டேங்கிறான். என்ன பண்றது? ஏதத் விஞ்ஞான அதீனம் மீ பரபுருஷார்த்தா, இதை அறிந்து கொண்டால் அல்லவா பரபுருஷார்த்தம் வருதுங்கிற. இத்யதா ஆயால் ஏதத் வித்யாம் விஜானியாம், ஆயால் இந்த வித்யையை இந்த அறிவை நான் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அகம் அனுஷிஷ்டா ஞாபிதா த்வயா, தங்களால் ஞாபகப்படுத்து, தங்களால் சொல்லப்பட்டு நான் இந்த அறிவை அறிவிப்பெற வேண்டும் அப்படின்னு. வராணாமேஷ வரத்ருதியா, இந்த வரங்களுக்குள்ள இந்த வரம் இருக்கு, இது அவசிஷ்டா, இது கொடுத்தாகணும், நீங்க என்ன பாக்கி இருக்குன்னு. இதை எத்தனை நாள் நீங்க சொல்லலையோ அத்தனை நாள் நீங்க கடனாளித்தான், என்ன ரிணவான நீங்க சொல்லலையோ அதே போல சொல்றார். ஆகையால் இதை நீங்க சொல்லித்தானாம். ஏன் சொல்ல இல்ல எல்லா பதார்த்தமும் அது இந்த ஞாபிதாங்கிறது வந்து ஆத்மாவுக்கு மட்டும்தான் வரும், மற்ற எல்லா பதார்த்தத்துக்கும் வராது. உங்களுக்கு பிரெஞ்சோ ஜெர்மனோ தெரியாது, அதை நான் புதுசாக சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து அறியாத விஷயத்தை அறிவிப்பதற்காக புதுசாக ஞானம். இந்த ஆத்மஸ்வரூபமான முன்னால நம்மகிட்ட இருக்கிறதே இருக்கிற பதார்த்தம், அனுபவித்துக் கொண்டிருக்கிற பதார்த்தம் அஞ்ஞானத்தினால மறைக்கப்பட்டதுனால போச்சு. அதனால கண்ட விஸ்மித கண்டகத சாமியக்கர நியாயம் மேல போய் சொல்லப்படுற. ஆகையால் இங்க பாட்சியக்காரர் சுஹ்ருத் போஸ்வா முன்னாலேயே நமக்கு அந்த ஐடியா வரட்டும்னு ஞாபிதா சொன்னது, அதனால அப்படியே விட்ட. இது மேல பின்னால் வரக்கூடியதான மந்திரத்துல இந்த இடத்துல ஞாபிதான்னு சொல்லியிருக்காரு. இதுன்னு சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், ஞாபகம் அந்த ஞாபிதாங்கிற ஒரு விசேஷம் இருக்கு. அதனால அனுஷிஷ்டா தங்களால் ஞாபகப்படுத்தவர், அந்த ஞாபகம் அவர் ஞாபகப்படுத்தினா அவன் அறிபவன் எப்படி அறிகிறான் நீங்க கேட்டல, அவன் வந்து பிரத்யபிக்கையா அறிகிறான். அட இதுதான் நம்ம சொரூபம். இதுவரைக்கும் ஆச்சாரியன் வந்து ஞாபகம் மூட்டினார், ஞாபகம் மூட்டினான சொரூபத்தை எப்பிரத்யபிக்ஞாயதே தட்சணாவத்ரூபம் வந்து வருவோம். அவர் அறிகிற காலத்துல எப்படினார், எனக்கு தெரிஞ்சுதான் இத்தனை நாள் எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு அவன் அனுபவிக்கிறான். ஆயால் அவன் அனுபவிக்கும் பொழுது அதை பிரத்யபிக்ஞ சொல்லும் பொழுது அந்த பிரத்யபிக்ஞங்கிறது முன்னால சொல்லணுங்கிறதா ஞாபகம் இல்லைன்னா அனுஷிட்டாங்க. அப்படின்னு சொல்லி மூணாவது வரத்தை கேட்டிருக்கார். இந்த மூணாவதுக்கு வரம் என்ன? ஆத்ம ஜானம். அதை சொல்ல வேண்டியது ஆத்ம ஜானம். எந்த ஆத்ம ஜானமானது நமக்கு அஜான நிவர்த்தகமா இருக்கோ, சாம்சாரிகமான சகலபந்த நிவர்த்தகமாக இருக்கோ, அப்படிப்பட்டதான ஆத்ம ஜானம், ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யான்னு சொல்லக்கூடியதான அந்த ஆத்மஸ்வரூபம் பாண்டிய சுரூபம். நமக்கு நான் ஒண்ணு இது வேணும் அது வேணும்னு கேட்க போறது இல்ல, எவ்வளவு வந்தாலும் போற போறதும் இல்ல, அதை விட்டாச்சு. ஆகையால என்ன ஆகுனர், வர வேண்டியது ஒண்ணுதான், எது? ஆத்ம ஜானம் ஒண்ணு. அந்த ஆச்சாரியனுடைய சரண கமலங்கள் எப்பொழுதும் நமக்கு குறிச்சுட்டு இருக்கணும், ஆத்ம ஜானம் நமக்கு வரணும் அப்படின்னு, அதை ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறோம் நம்மள கேட்டுண்டு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிரஷ்ன உபநிடதம் பகுதி 3 மந்திரம் 1-3 வரை, தலைப்பு அதஹைனம் கௌசல்யஸ்ச. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்படி இந்த பிராணனுக்கும் அதிபதியா ஒருவர் இருக்கிறார் பிரம்மம் அப்படின்னு கட்டோபனிடத்துல கேட்டோமே அந்த சொரூபம் நமக்கு சொல்லணும். அதற்காக இத வசதியா ஸ்தோத்திரம் பண்ணினோம். ஸ்தோத்திரம் பண்றது இவரோட வசதியா ஒருத்தர் இருக்கார் என்று அறிந்து கொள்வதற்காக அவரே கேட்க தொடங்கினார். அதாயிரம் கௌசல்ய ஆஸ்வலாயனம் அதற்கு பிறகு இந்த பிப்பலாதரை கௌசல்ய ஆஸ்வலாயன ஆஸ்வலாயனார் என்கிறவர் கௌசல்ய கோசல தேசத்துக்கு சேர்ந்தவர். அவர் கேட்டார் பகவன் இந்த பிராணன் சொல்லிட்டு இருக்காரு இவர் எங்கிருந்து பிறக்கிறார் கதமஸ்ய அஸ்மின் சரீரே இந்த சரீரத்துக்குள்ள கதமாயாது என்னமா வந்தார் அவர் இந்த சரீரம் அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது இவர் என்னமா பூந்துண்டார் சரீரத்துக்குள்ள எப்படி வந்தார் இவர் ஆத்மானம் வா பிரயுதத்ய கதம் பிராஜெக்டதே தன்னை ஐந்தா பிரித்து கொண்டார் பிராணன் அபானம் யானம் உதானம் சமானம் அப்படின்னு ஐந்தா பிரித்து கொண்டார்னு சொன்ன எப்படி பிரித்துண்டார் அவர் வேற யாராவது பிரிக்கணும் தனக்கு தானே பிரித்து கொண்டார் எப்படி கேன ஆக்கிரமதே எப்படி எல்லா இடத்திலையும் அவர் தான் வியாபித்துண்டார் கதம் வாக்கியம் அதிதத்தே கதம் அத்தியாத்மம் ஆதிதெய்வீகமான பதார்த்தங்களையும் ஆதபௌதிகமான பதார்த்தங்களையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண தொடங்கினார் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உருப்படிகளை எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார் இதை சொல்லுங்க அப்படின்னு கௌசல்யர் ஆஸ்வலாயனர் கேட்க தொடங்கினார். இப்போ அதுக்கு மந்திரம் பார்ப்போம் அதனம் கௌசல்ய ஆஸ்வலாயன பிறகு ஏனம் பிப்பராதரை கௌசல்யர் கோசல தேசத்துக்கு சென்றவர் ஆஸ்வலாயன் பேர் இருக்கவர் கேட்டார் பிராணோ ஏவம் பிராணே நிர்தாரிதம் சத்தை உபலப்த மகிமாபி இந்த பிராணனானவர் ஏவம் இப்படி பிராணேகி நிர்தாரித தத்வை பிராணங்கள்னா புலன்கள் புலன்கள்னால நிர்தாரம் செய்யப்பட்டதான மகிமையோட கூடியதான இந்த பிராணனானவர் இவர் சம்மதா இந்த பிராணன் கூட்டமா இருக்கார் பிராண ஆபான வியான உதான சமான நாக கோர்ம கலகல தேவதத்த தனஞ்சய அப்படின்னு பத்து காத்துக்களுடைய கூட்டம் இல்லையா இந்த முக்கிய பிராணம் எப்ப கூட்டமா ஒருத்தர் இருக்காரோ அப்பொழுது அது எப்படி இருக்கணும் அது ஒரு காரியமா இருக்கணும் அவயவங்களோட கூடி இருக்குமேனா அது பிறந்திருக்கணும் ஆகவே அந்த பிராணனுக்கும் பிறவி இருக்கணும் அந்த பிறவி எங்க இருந்து வந்தது அதஹா பிருத்தாமி ஆகையால் தான் கேட்கிறேன் கூட்டமா இருக்கிற பொருள் எல்லாம் வேற எதுவும் பிறந்திருக்கணும் ஒரு நாளதான் கூட்டமா வந்துச்சு பிறந்ததுலயே கூட்டமா வந்திருக்காது ஆகையால் அதுக்கு பிறவி எங்க இருந்தா இருந்திருக்கணும் அது யாரே எங்க இருந்தது பகவன் மாது காரணாது இந்த பிராணனானது எந்த காரணத்திலிருந்து வந்தது ஏக யதா அவதிருதா பிராணாஜாயது இவ்வளவு மகிமையோட கூடியதான பிராணம் எங்கிருந்து பிறந்தார் அவருக்கு பிறவி இடம் எது அப்படின்னு வெளியிலையும் போயிருக்கு முதல் முதல்ல எப்படி வந்தார் அவர் யாராவது கொண்டு வந்து விட்டாளா இந்த ரெண்டு மூணு மாசம் ஆன பிறகு அதுக்கு ஆன்டி போலியோ டிராப் போடுற பாருங்க அது பக்கம் எத்தனை டிராப் போட்டாளா எப்படி அந்த பிராணம் உள்ள வந்து ஒண்ணும் புரியலையே எங்களுக்கு அது சொல்லுங்க கதம் விருத்து விஷயம் எந்த வழியாக ஆயாதி அஸ்மின் சரீரே இந்நிமித்தகம் அத்தி சரீர கிரகணம் இந்த சரீரத்தை பிடித்துக் கொண்டது அவருக்கு என்ன காரணம் ஏன் இந்த சரீரத்தை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கார் விடாமல் அது சொல்லுங்க சரீரத்துக்குள்ள பூந்தண்ட பிறகு ஆத்மானம் வா பிரவிபஜ தன்னை பிரித்துக் கொண்டு பிரவிபாகம் கிருத்வா கதம் ஏன பிரகாரேன பிராதிஷ்டதே பிராதிதிஷ்டதி எந்த வழியாக இவர் சரீரத்துக்குள்ள இருக்கார் எந்த மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கார் ஏனவா விருத்தி விசேஷேன எந்த விருத்தி விசேஷமா அஸ்மாத் சரீரா புத்ராமதி அவர் கிளம்பணும்னு நினைச்சா என்னமா கிளம்புற எது அது தெரிஞ்சா தானே கிளம்புற போய் இரு உட்காரு அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கலாம் நாட்டுக்கு வந்தவாட நான் கிளம்புறேன் இருங்கள அவர் பத்து நிமிடம் என்னாச்சு நம்மத்துக்கு வரப்போ வெந்நீர காலை விட்டு வரையில அப்படின்னு வயிறதோ அதே போல பிராணம் கிளம்புறப்ப எப்படி கிளம்புறாருன்னு சொன்னா அவர் கிளம்புறது வழியை முடியலாமோ இல்லையோ அது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அவர் எப்படி கிளம்புறாருன்னு சொல்லுங்க கதம் பாக்கியம் அதிபூதம் இத பூதங்கள்ல பஞ்சபூதங்கள்லயும் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் அதிதெய்வதம் அங்கெங்க இருக்கக்கூடியதான தேவதைகள்லாம் அவர் கண்ட்ரோல்ல எப்படி இருக்கு அபிதத்து தாரகதி அதே போல கதம் அத்தியாத்மம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான உருப்படிகள்ல எப்படி அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் இத்தனையும் சொல்லுங்க ஒரு கேள்விதான்
4: வரிசையை கேள்வி கேட்டார்
3: பிரம்மத்தை அறியக்கூடிய அந்த யோக்கியதை உங்களுக்கு வந்தாச்சு. என்ன பிராணன்னு சொன்னாலே ரொம்ப வசதி, அதை கண்டாலே பயம். ஆனா அந்த பிராணனுக்கு பிறவி எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு மாதிரி போறோம். நமக்கு என்னன்னா இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு, அறிஞ்சா போறோம். அது அறிஞ்சோன்னா அந்த தத்துவம் என்ன இருக்கு எப்படி இருக்கு அதுலயே போறோம். ஒரு மனுஷனுக்கு அதை அறிந்து கொள்ளணும் எனக்குரியதான எண்ணம் தான் வேண்டி இருக்கு. அநேக ஜென்மாக்கள் இவன் பண்ணினதான புண்ணியத்தினால தான் இவனுக்கு இதை அறிந்து கொள்ளணும் எனக்குரியதான ஆசையே வரும். அந்த ஆசை வந்து போறோம். அதுக்கு பிறகு அவனே ஏதோ விதமாக வேலை செய்ய தொடங்குவான். நமக்கு இதை தெரிந்து கொள்ளணும் எனக்குரியதான எண்ணம் வருவது கட்டமே தவிர அந்த எண்ணம் வந்துடுது. ஏன்னா மனசு எப்பொழுதுமே அதை தேடிக்கொண்டே இருக்கும். அது எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க பார்த்தா நமக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு மனசு தேடிக்கொண்டே இருக்கும். தானா கிடைக்கும். அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. பிரம்மேஷ்டோசி அறிந்து கொண்டே பிரம்மத்தை அறிந்து கொள்ளணும் என ஆசை வருவதுதான் முக்கியம். ஆசை வந்தது என நீங்க நிறைவேற்றிக் கொள்வேன். பிரம்மிட்டனாயிட்டே கஸ்மாத் தேகம் பிரவீணி ஆகையர் உங்களுக்கு நான் சொல்றேன். இத்தனை கேள்வி கேட்கறால முடியாதுன்னு சொல்லுவாரோன்னு பார்த்தோம். இல்ல நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன். என்ன இது அறிந்து கொள்ளணும் எனக்குரியதான ஆசை வந்தது. இதே பகு ஜென்மாந்தரத்துல பண்ணினதான புண்ணியத்தினால வந்தது. ஆகையர் நிச்சயமானது அப்படின்னு தஸ்மை சகோவாச ஆச்சாரியா. அதான் ஆச்சாரியன்னு ஆச்சாரியன்னு அவ சிஷ்யாளுக்கு எப்ப எது மனசுல தோணுமோ அத சமாதானம் எடுத்து கோபம் இல்லாமல் அவளுக்கு அந்த சமாதானம் வரும்படி சொல்லக்கூடியதான யோகியதை உள்ளவர் ஆயர் ஆச்சாரியா. பிராணேவதாவத் துர்விஜ்ஞேயா. அப்ப லோகத்துல பிராணனை பற்றி தெரிந்து கொள்றதே ரொம்ப கஷ்டம். விஷம பிரஸ்னார்ஹ. பிராணனை பத்தி கேள்வி கேட்கறதுங்கறதே ரொம்ப கஷ்டம். லோகத்தை கேட்டு பாருங்க ஜனங்கள்லாம் ஒரு அஞ்சாறு மாசம் யாரா நம்மளை கேள்வி கேட்பாளோ யோஜனை பண்ணி பாருங்க. அவள் என்னென்னமோ கேக்குறா. இன்னைக்கு ஹிந்து பேப்பர் வந்ததா, இந்தியா ஸ்கோர் என்னாச்சு, ஜெயிச்சாலா தோத்து போயிட்டாலா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாளே தவிர பிராணனை பத்தி யாராவது கேக்குறானு. ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்க இருந்தாலும் யாராவது கேள்வி கேட்பாங்க கட்டம். அதை பத்தி யாருமே கேட்க மாட்டோம். சந்தேகமே வராது. போச்சுன்னா பிராணம் போச்சுங்கிறான் உயிரோட இருக்காங்கிறானே தவிர அதை பத்தி எப்படி என்னங்கிறது கேள்வி கிடையாது. என்ன விஷம பிரச்சனை. யாரும் இந்த பிராணன் இடத்துல கை வைக்கிறது பயப்படுறாங்க. அப்படிப்பட்டதான அந்த பிராணனே இருக்கும் பொழுது சத்யாபி ஜன்மாதி அந்த பிராணமும் எங்க இருந்து பறக்கிறது, அது எப்படி நிக்கிறது, இதெல்லாம் கேள்வி கேட்கிறாரு நீங்க. ஆகையால் துவம் பிரச்சதி அதஹா அதிப்பிரஸ்னான் பிரச்சதி. பிராணனை கண்டாலே நடுங்கும் காலத்தில் அந்த பிராணனுக்கும் பிறவையா எங்க இருந்து வந்திருக்கு, பிராணன் எப்படி இருக்கு, பிராணன் எப்படி போறது, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாள. பிரம்மை சோதி தாங்கள் பிரம்மைக்கர் தான். அதிசயம் பிரம்மவித. ஏன்னா அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ளணும் எனக்குடைய தீவிர ஆசை உங்களுக்கு வந்ததுனால் பிரம்மத்தை பத்தி எனக்கு தெரியாது, நான் பிராணனை பத்தி தானே கேட்கறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிரம்மம்னு என்ன தெரியல, நான் பிரம்மத்தை அறியக்கூடியதான யோகியதை வந்த யோகியதை வந்ததுமே பிரம்மை சோதி. சாதாரணமான பிஎஸ்சி வாசிக்கிற பரியந்தம் சந்தோஷப்பட்டேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் பிரவீமி நிச்சயமாக சொல்கிறேன். எஸ் புரட்டம் தாங்கள் எதை கேட்டீங்களோ அதை நான் சொல்றேன். தத் ஸ்ருணோ அதை கேளுங்க. நீங்க கேட்ட சொன்ன நான் கேட்கவா இருக்க மாட்டேன். சொல்ல வேண்டியது கேள்வியே கேட்கறேன். கேள்வி கேட்டதுல நான் சொல்றேன் கேளுங்க. இதுல ஏன் சொல்லணும்னு என்ன ஏதோ இல்ல, நிச்சயமா நான் சொல்றேன். அவதானத்துடன் கேளுங்க அப்படின்னு நீங்க கேட்டேன்னு சொல்றதுக்காக தானே கேட்கறேன். சொல்லுங்க. இல்லன்னா நான் சொல்றேன்னு பிரதிஜை வேற என்ன வண்டி இருக்கேன். நிச்சயமா சொல்றேன், ஊனி கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்ல தொடங்கிறோதாயேதாயம் மனோகிருதேன ஆயாத்யஸ்மின் சரீரே. பிரஸ்வபர் இடத்துல ரொம்ப முக்கியமான மந்திரம் ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயதே. இந்த பிராணன் ஆத்மாவில இருந்து பிறந்தது. அது மட்டும் இல்ல, எப்படி பிறந்த, ஒரு மனுஷன் இருக்கான் அவன் அப்படியே வெளியில போறான். போகும்பொழுது அவனுடைய சரீரத்துல நிழல் ஏற்பட்டது. அவன் சரீரத்துல சூரிய கிரணங்கள் விழுமையானால் கீழே நிழல் ஏற்படுது. இந்த நிழலானது இந்த சரீரத்தினாலதான் ஏற்பட்டது. சூரிய கிரணங்கள் ஆனது அந்த சரீரத்துக்கு மேல விழுந்திருக்கு. அந்த சரீரத்துல இருந்து நிழல் ஏற்பட்டது. யாரையாவது கேட்டா அந்த நிழல்னா என்னதுன்னு கேட்டேன்னா அந்த சரீரத்தினுடைய ஒரு பாகம் சரீரமானது சரீரத்திலிருந்து பிறந்ததுங்கிறோம். இந்த சரீரம் எதை பண்ணிட்டா, மண்ணில இருந்து குடம் வரும் பழுதி சரீரத்திலிருந்து நிழல் சரீரமா பண்ணிப்ப இல்ல. ஆனா எப்படி சார் வந்தது, யார் பண்ணினா, ஒருத்தர் சொன்னார் சூரிய கிரணங்கள் பண்ணிட்டுன்னா. சூரிய கிரணங்கள் அது பண்ண முடியாது. ஏன்னா அது உஷ்ணம், அது வெளிச்சம், இது இருட்டு, வெளிச்சம் இருட்ட தயார் பண்ணுமா?
4: பண்ணாது.
3: அப்ப யார் பண்ணிருக்கீங்க? சரீரம்தான் பண்ணிட்டேன்னு சொல்லணும். சரீரம் பண்ணிட்டேன்னா நீங்க வெயிலே ஒரு நாள் இருந்தாலையானால் சரீரம் போயிடணும். கேட்டனர் சரீரம் தான் மாறி இருட்டா போயிடுதா? மண் குடமா மாறின பிறகு மண் அது சரீரம் நிழலாக தயாராயிடுதுன்னா சரீரம் போகணுமோ இல்லையோ? போகலையா சார். அப்ப சரீரம் தயார் பண்ணிட்டா இல்லையா? அந்த நிழலானது நம்மளுடைய நிழலானது பிரதிஷ்டாய ஷேடோ ஆனது அதை யார் பண்ணினா? அந்த ஷேடோவுக்கு மெட்டீரியல் காசு உபாதான காரணம் என்னன்னு அதான் ஆச்சரியம் அனிர்வசனிக்கும். உங்களால் ஒரு காரியமும் பண்ண முடியாது. உலகம் பொய்னு சொல்றதுக்கு இதை விட வேற பிரமாணம் வேண்டாம். இவ்வளவு பெரிய உலகம் சரீரம் சத்தியம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சரீரம் மாதிரியே இருக்கு. இந்த சரீரத்தை விட 10 மடங்கு வசதியாக நீளமாகவும் இருக்கு. இந்த சரீரத்தோட சின்னதாகவும் இருக்கு. அந்த வெளிச்சம் எங்கிருந்து விழாதோ அதுக்கு தகுந்த போல ஏற்படுறது. இருந்த போதிலும் அந்த காயையானது இந்த சரீரத்திலிருந்து எப்படி உண்டாயிருக்கோ, அந்த சரீரமானதுக்கு காரணம் இல்லையோ, அதே இதுதான் பரம்பிரம்மம் கிரகத்துக்கு காரணமும் இல்ல. ஆனா அவரிடத்துலதான் சார் உண்டது. நபஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே, அவருக்கு காரியம் கரணம் காரியக அரணவர்ஜிதா அப்படியும் இருக்கு. ஆனா அவர் இருந்தால் இவைகள் ஏற்படுறது அப்படின்னு எதைசே புருஷாச்சாய, இந்த புருஷன் இடத்துல ஒரு சாயையானது எப்படி ஏற்படுகிறதோ அதே விதமாக தான் இந்த பிராணம் ஏற்பட்டது அப்படின்னு விசேஷமாக சொல்லி மனுஷனுக்கு சரீரம் எப்படி கிடைக்கிறது? இந்த சரீரம் அந்த சரீரம், இவன் மனுஷனா பிறந்திருக்கான், பட்சியா பிறந்திருக்க, இவனோட பூச்சியா பிறந்திருக்க, அவாவா என்ன ஜென்மாவோ என்ன கர்மாவை பண்ணினாலோ அதுக்கு தக்கவர். அதுக்கு சுகதுக்கங்கள் அனுபவிக்கணும்னா அதை அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவர் யாரு? பிராணன். அவர் எங்கிருந்து வந்திருக்கார்? அந்த ஆத்மா அவனுடைய ஒரு ஆர்டர்னால வந்திருக்கார். மிருபங்க பயேன, அந்த ராஜராஜேஸ்வரி அந்த கண்ணுக்கு மேல இருக்கக்கூடியதான் அந்த புருவத்தை அப்படின்னு அவ்வளவுதான் அடுத்த கஷணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சிரமம் பண்ண வேண்டாம். அப்படி ஒரு நிமித்த மாத்திரத்தினால இந்த சரீரத்துக்குள்ள பிராண ரூபமா இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பிராணுடைய பிறவிதான் சொல்லி பிறவி பிறவனுடைய காரணம் சொல்லி அதற்கு பிறகு உலகங்கள்லாம் எப்படி இந்த சரீரத்துக்குள்ள எல்லா காரியங்கள் எப்படி நடக்கிறது அப்படிங்கறது விஸ்தாரமாக சொல்லி இந்த பிராணனுக்கு காரணமான ஆத்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணினா இருப்பார். 3 பிரசனங்கள் இப்பொழுது ஆத்மா என்ன அதனுடைய லட்சணங்கள்லாம் மேல போய் சொல்லப்படுற ஒரு விசேஷமாக பிரச்சனை நடக்கிறது. இதுக்கு மேல்
4: விஷயத்தை இயக்கணும்னு சொன்னீங்கன்னா சயின்ஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, இப்ப காரு ஓட்டணும் அப்படின்னு சொன்னா உடனே எஞ்சின இக்னைட் பண்ணணும், ஆக்சிலேட்டர் மிதிக்கணும், அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, அப்பதானே ஓடும். எந்த ஒரு பொருளும் இயக்குவதற்கு கம்ப்யூட்டர்னாலும் ஆன் பண்ணணும் இல்ல. ஆனா இறைவன் அது மாதிரி இயக்குறாரான்னா இல்ல. அப்ப நீங்க கேட்கலாம் உடனே ஒரு கேள்வி, என்ன கேட்கலாம்னா, இறைவன் வந்து அப்படி இல்லாம எப்படி சார் இயக்க முடியும்? ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ ஒரு இதோ இல்லாம எப்படி இயக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்களே, அதுக்குதான் என்ன சொன்னாங்க, இந்த உடம்பை உயிர் எப்படி இயக்குது? உயிருக்கு உடம்புக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? வேற வேற பொருள். உடம்புல ஓடக்கூடிய நரம்புகளோ எலும்புகளோ ரத்தமோ அது போய் உயிரோட ஏதாவது கனெக்ஷன் வச்சிருக்கா? ஆனா உடம்பு உயிர் இயக்குது எப்படி? அதுதான் என்ன சொன்னாங்க, சங்கற்பம், உயிரோட நினைப்பே உடம்பை இயக்கும். சங்கற்ப மாத்திரையினாலே இந்த உயிரானது உடம்பை இயக்கும். மறுபடியும் there is no connection between the soul and the body. அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, சங்கற்ப மாத்திரை. சங்கற்ப மாத்திரைன்னு நிறுத்தம் பை மியர் ப்ரொபோசிஷன். மாத்திரைனா டேப்லெட் நிறுத்தம் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு மாத்திரைனா டேப்லெட் தான் மாத்திரை. அந்த உடம்பை வந்து உடம்பும் உயிரும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பொருள். ஆனா உயிர் என்ன பண்ணுது? உடம்ப வெறும் பை மியர் ப்ரொபோசிஷனால இயக்குது. அதே போலதான் உயிரை இறைவன் சங்கற்பத்தினால இயக்குகிறார். எந்த விதமான கழிவுகரங்கள் கொண்டு இயக்கவில்லை. அதுக்குதான் என்ன சொன்னாங்க, இந்த அவையாய் தானேயாய் அவையதானேயாய். இது இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அதே சம்பந்தம் தான் உயிருக்கும் இறைவனுக்குள்ள சம்பந்தம். ஆகவே அது என்ன சொன்னாங்க, அந்த ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம். அது ஒரு பெரிய, அதாவது இந்த அத்துவிதம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது உபனிஷத்துல நாலு இடத்துல வருதான். நான்கு உபனிஷத்துல அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. அது சாந்தோக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய ஒரு சிக்கல். சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன பண்ணாரு, அது ஒரு வரலாறு. அந்த உபனிஷத்துல நிறைய கதைகள்லாம் வரும். என்னன்னு கேட்டா, ஒரு வேதம் படிக்கிறதுக்கு ஒரு பையனை அனுப்பிச்சு வச்சார் அப்பா. அவன் பேரு ஸ்வேத கேது, இந்த சன்னோட பேர் வந்து ஸ்வேத கேது, அப்பாவோட பேர் வந்து உத்தாலகன்றவன். நாலு சொன்ன நாலு செமஸ்டர், அந்த காலத்துல வேதம்ங்கிறது குருநாதர்கிட்ட அனுப்பிடணும், 12 வருஷம் ஒரு செமஸ்டர் வரைக்கும் குருநாதர் கூட இருக்கணும், அப்புறம் தான் வீட்டுக்கு வரலாம். ஒரு செமஸ்டர் முடிச்சு வந்துட்டான் பையன். வந்தோடனே அப்பாவும் ரொம்ப வேதம் படித்தவர், அதனால நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம பிள்ளை எப்படி படிச்சிருக்குன்னு பாக்கணும், ஒரு ஆவல் இருக்குமே எல்லாத்துக்கும். அதுக்காக என்ன சொன்னாரு, பையன் எவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்க, அவரும் பெரிய கல்விமா. அதனால பையனை டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாருன்னா ஒரு ஈக்குவேஷனை போட்டாரு. அந்த ஈக்குவேஷன் கேட்டா, ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம். மை டியர் சன், கேன் யூ சால்வ் திஸ் ஈக்குவேஷன் கேட்டார். இது ஒரு ஈக்குவேஷனை போட்டார். இதுக்குன்னா பையனை டெஸ்ட் பண்றதுக்காக. அப்பா வந்து கேக்குற சன்னிட்ட வந்து, அது அந்த 12 வருஷம் வேதம் படிச்சுட்டு வந்திருக்கான், அதனால என்ன கேக்குறாரு, அவனுக்கு எவ்வளவு தூரம் படிச்சிருக்கான ஸ்டாண்டர்ட் தெரியிருக்காண்டி கேக்குற. கேட்கும்போது நீ பாக்குற, ஏன்னா அவன் பையன் பாக்குறான், இதுல வந்து பிரம்மம் தான் எழுவாய் கடவுள், ஏகம் ஏவ. இது எப்படி அர்த்தம் பண்ணணும்னு கேட்டா, பிரம்மம் ஏகம் ஏவ, பிரம்மம் அத்விதீயம். பிரம்மம் என்பது எழுவாய், அந்த பிரம்மம் ஏகம் ஏவ. God is only one. ஏகம் ஏவ அப்படின்னா only one. அத்விதீயம் இரண்டு அற்றது, இஸ் நான் டியூவல். பிரம்மம் ஏகம் ஏவ அப்படின்னு போடுறது பிரச்சனையே வந்திருக்காது. கடவுள் ஒருவரே அப்படின்னா சந்தேகம் வராது. சந்தேகம் ஏன் வருதுன்னு கேட்டா, பிரம்மம் ஏகம் ஏவ, God is only one. இங்க என்ன அர்த்தம், கடவுள் இரண்டு அற்றதாக, இட் இஸ் பீங் நான் டியூவல். இந்த வார்த்தை அந்த உபனிஷத்து மட்டும், அது பேர் சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு பேரு. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல அப்பா பேரு உத்தாலகன், சன் பேரு ஸ்வேத கேது. அந்த பையன் என்ன சொல்லிட்டான்னா, பார்த்துட்டு ஐ டோன்ட் நோ டேடின்ட்டான். இப்ப இது இந்த உபனிஷத்து என்ன, அப்ரப்டா முடிஞ்சு போச்சு. இதனுடைய ரியல் ஆன்சர் என்னன்னு தெரியல. அந்த உபனிஷத்து அப்ரப்டா முடிஞ்சு போயிட்டு, அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாக்கியத்துக்கு பொருள் என்னன்னு விளக்கறதுக்காக தான் சங்கரர் ராமானுஜர் மாத்துவர் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பண்ணித்தான் ஆளுக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ட கொண்டு வந்தாங்க. சங்கரர் சொல்ல, பிரம்மம் ஒண்ணுதான், அத்திவியம் உயிரோடு ரெண்டுட்டதாக விளங்குகிறது, ஆகவே பிரம்மமும் உயிரும் ஒண்ணு இருக்கார்.
5: உயிரில்
4: ஆமா, அது தோன்றாய் எழுவாய். இப்ப என்ன எழுதுறது இல்லையா, இதுல தோன்றாய் எழுவாய்னு சொன்னீங்கல்ல, அதே போல. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் பாக்கணும் இல்லையா, என்ன டீல் பண்ணது. இடையில ஒரு குறுக்க பிடிச்சிருக்க ஒரு வார்த்தைய பரிசு பூரா படிச்சாதுன்னா எந்த சப்ஜெக்ட் மட்டும் தெரியும். அப்போ இங்கதான் என்னன்னு கேட்டா, இப்போ சைவ சித்தாந்தம் எப்படி கொள்ளுதுன்னு கேட்டா, இது வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட விளக்குறதுக்காக வந்தது. அதாவது இப்ப வந்து மெய்கண்டாருக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி மொத்தம் 4 பேருக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டாங்க. சங்கரர், ராமானுஜர், நீலகண்டர், மாத்துவர், இன்னொருத்தர் சாயனர், 5 பேரு இதுக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா நம்ம மெய்கண்டா தான், நம்ம ஞான குழந்தை என்ன சொல்லிச்சு, 5 பேரு சொன்னதும் தப்புன்னு. அங்க மெய்கண்டார் என்ன சொன்னாருன்னு கேட்டா, இந்த பிரம்மத்தினுடைய ரெண்டு ஆஸ்பெக்ட் இங்க சொல்லுது. பிரம்மம் ஏகம் ஏவங்கிறது அந்த கடவுள் ஒருவரே, பை கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஒன். அத்விதீயம் என்னன்னு கேட்டா இது ரிலேஷன்ஷிப் கடவுளுக்கும் உயிருக்குள்ளது, கடவுளுடைய அவருடைய தனிப்பட்ட நிலையை கூறுவதுதான் ஏகம் ஏவ. அத்திதீயம் கேட்டா உயிரோடு அது வைத்துக் கொள்ளக்கூடிய சம்பந்தத்தை உணர்த்துவதற்காக வந்தது. ரிலேஷன்ஷிப், அதாவது திஸ் ஆஸ்பெக்ட் ரெண்டு தான் பிரிக்கிறீங்க, பிரம்மம் ஏகம் ஏவ, பிரம்மம் அத்விதீயம். தி டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த காட்ஹெட், ஒன்னு ஹி இஸ் ஒன்லி ஒன் அப்படிங்கிறது என்டிட்டிவ்னஸ், தி என்டிட்டி இஸ் ஒன், ஆனா ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் த சோல் அத்விதீயம். இந்த ரெண்டுமே பொருளை பற்றி குறிக்க வந்தது அல்ல. இப்ப சங்கர ராமானுஜன் எப்படி போயிட்டாங்க கேட்டா, இதுவும் பொருள் உண்மை குறிப்பதற்காக வந்த சொல் நினைச்சுட்டாங்க. இதுதான் பொருள் உண்மை, பொருள் ஒன்னா ரெண்டான்னு சொல்ல வந்த சொல் இது. ஆனா இது வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சோல் அண்ட் த காட். அது இரண்டு அற்றதாக உயிரோடு சேர்ந்து ரெண்டுன்னு சொல்ல முடியாதபடி நிற்குது. ஆகவே இதுக்கு என்ன சொன்னாரு, சம்பந்த விசேடனம் உணர்த்துதல். இதுக்கு என்ன சொன்னாங்க தமிழ்ல, அது குறிச்சுக்கோங்க, ஏகம் ஏவ என்ற சொல் பொருள் உண்மையை குறிக்க வந்த சொல், அத்திதீயம் என்பது சம்பந்த விசேடனத்தை உணர்த்த வந்தது. அது ஒரு ஆஸ்பெக்ட், இது ஒரு ஆஸ்பெக்ட். எப்படி ஏகன் அநேகன் மாதிரி, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன்கிறது என்ன, இறைவனுடைய தனிப்பட்ட நிலை. அநேகன்கிறது என்ன, உயிர்களை நோக்கி நிற்கின்ற நிலை. இது ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு சக்தி. இல்லைன்னா சாதாரண பார்த்தா ஏகன் அநேகன் என்னையா, இதே கொஸ்டன் தமிழ்லையும் வருது, சிவபுராணத்திலயும் இதே கொஸ்டன் தான். கடவுள் ஒருவருங்கிறாரா நிறையங்கிறாரா, ஏகன் அடுத்த அநேகன், என்ன ஒரே குழப்பமா இருக்கு வருது இல்லையா. நம்ம இதெல்லாம் சிந்திக்க மாட்டோம், நம்ம பாட்டுக்கு அநேகனினுடைய வாழ்க்கை, நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அதாவது அது பொருள் ரெண்டு தான், ஆனா ரெண்டு என்று பிரித்து அறிய முடியாதபடி நிற்கிற, அதுதான் என்ன சொன்னாங்க சம்பந்த விசேடனம். இது பொருள் உண்மை, இது பொருள் உண்மை உண்மை குறிப்பதற்காக வந்தது, இது சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதாக வந்தது. ஆகவே அதாவது என்னன்னு கேட்டா, அந்த பொருள் கொள்ளும் போது அது ஒரு தனித்திறமை. அதாவது ஒரு புலவர் என்ன பண்ணாரு, காக்கை பறக்கவும் அதன் வாலில் நான் இருக்கவும் கண்டேன். இத பண்ணோன்னு பாக்கலாம், காக்கா பறக்குது காக்கா வாழ நாய் எப்படி இருக்கும், அங்க செய்யுள்ள அதன் என்ற சுட்டு நாய்க்கு வந்தது காக்காய்க்கு வரல. ரெண்டு சீனு, காக்கா பறக்குது, நாய் என்ன பண்ணுது அதனுடைய வாழை சுட்டி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த அது என்ற சுட்டு காக்காய்க்கு போல நாய்க்கு தான் வருது. இது காக்கை பறக்கவும் அதன் வாழில் நாய் இருக்கவும் கண்டே, அது எப்படி அது செய்யுள்ள முன்ன வரலான்னு ஒரு விதி இருக்கு. அதேபடி அது வருகிறது, ரெண்டும் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட். அதனால ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க, அதுக்கு எழுதுனாங்க இது த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட் ஹெட். ஏகன் என்பது அவருடைய ஆஸ்பெக்ட், ஒரு ஆஸ்பெக்ட். அநேகன் என்பது இன்னொரு ஆஸ்பெக்ட், இறைவன் என்பது இன்னொரு ஆஸ்பெக்ட். அது என்னது, ஏகன் என்பது பை ஹிம்செல்ஃப் ஒன் இன் ரிலேஷன் வித் சோல் இஸ் அநேகன். ஆனா இறை என்பது, இறைவன்கிறது என்னது, எல்லா பொருள்களையும் நீக்கமர நிறைந்து நிற்பதுனால அது இறைவன், அது இன்னொரு ஆஸ்பெக்ட். இறைவன் என்ற வார்த்தைக்கு பகுதி என்ன அன்னைக்கு சொன்னேன், தமிழ் இறைவன் இல்ல இறைவன், இதுல பகுதி என்ன கேட்டீங்கன்னா இருதான் பகுதி, இரு பிளஸ் ஐ என்பது சாரி அன். இரு என்றால் அர்த்தம் நிறைந்து நிற்றல், இரு பிளஸ் ஐ அன்னு சொல்லும் பொழுது எங்க என்ன வருதுன்னா, ஐ என்பது சாரியாக இறை என்று அந்த ஐ வருது அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம், இறைவன் சொல்லுக்கு அதனுடைய எட்டிபலாஜிக்கல் மீனிங் என்னன்னா, ஆல் இங்கிலீஷ் சொல்றதா இருந்தா இறைவன், வாட் இஸ் இட் மீனிங், ஆவல் பெருவேறி நீக்க வர நிறைப்பான். தமிழ்வாதியார் இலக்கணம் நடத்தினாரு, இடையல் என்னடா பெண்பாள்னாரு, இடைச்சி அப்படின்னா கரெக்ட், இடையன் இடைச்சி, இறைவன் என்னடா பெண்பாள்னாரு இறைச்சின்னா, இடையன் இடைச்சி, இறைவன் இறைச்சி தானே, இறைவி ஒருவன் ஒருவன் ஒருவன் இல்ல ஒருவன் ஒருத்தி, அதெல்லாம் தமிழ் இலக்கணம், ஒருவனோடு ஒருத்தி என்று குறைத்திடும் உலகம் எல்லாம். அதுபோல இந்த இலக்கணத்திலேயே பல நுட்பங்கள் சொற்கள் வந்து எப்படி காயினாது என்னங்கிறது. அதனாலதான் என்ன சொன்னாரு, அந்த அத்விதம் என்ற வார்த்தைக்கு மற்றவர்கள் எல்லாம் தாய்மானவர் சொன்னார். மெய்கண்டாருடைய சிறப்பு என்னவென்றால், மெய்கண்டாருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தேன், பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்டநாதனருள் மேவுநாள் என்னாலும். மெய்கண்டாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த உபனிஷத்துல வரக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னு விளக்கினவர் தான் மெய்கண்டாருடைய சிறப்பு. அதுல ரொம்ப டாப் கிளாஸ் எது என்றால் அத்துவிதம். ஏன்னா அந்த அத்துவிதத்தை வைத்துக் கொண்டுதான் இந்திய நாட்டு தத்துவ ஞானத்தில் ஒரு பெரிய குழப்பமே வந்தது. அந்த நான்கு பேர் சொல்றதுக்கு வாதங்கள் பிரிவாதங்கள் எப்படி வருங்கிறது ஒரு தத்துவத்தில் ஒரு பெரிய விஷயம். ஆகையினால் இப்ப என்னன்னு கேட்டா, இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னு கேட்டா, தத்துவத்தில் அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து அதாவது ஸ்ருதி உபநிடதங்கள் பிரமாணம், ஆனா அதே சமயத்தில் நீ சொல்லக்கூடிய விளக்கம் எப்படி இருக்கணும்னாரு, அது வந்து யுக்திக்கு பொருத்தமா இருக்கு, காமன் சென்ஸ் இல்லையா. இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்று சொல்லிவிட்டா, பிரம்மந்தான் இருக்குது, உயிர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, இதுதான் சங்கரர் கொடுத்த விளக்கம். அதாவது பேர் மானிசம். அது இங்கிலீஷ் வந்து என்னன்னா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சங்கருடைய கொள்கைக்கு ஏகான்மவாதம், ஏகான்மவாதம் அதான் நம்ம கொடுத்த பேர். இங்கிலீஷ்ல வந்து மானிசம் என்று சொல்வார்கள். அது சங்கருடைய ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட், ஒன்னு வந்து பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்பது மானிசம் இங்கிலீஷ்ல. இன்னொன்னு என்ன பண்ண வந்தாருன்னு கேட்டா, இந்த மும்மூர்த்திகளும் சம அந்தஸ்து பெறுகிறார்கள் அப்படின்ட்டு. அதோட இந்த உலகம் என்பது உண்மையில இல்லை, அது மித்தை, இல்லூஷன். அதாவது ஞானம் வராத வரைக்கும் உனக்கு இந்த உலகம்னு இருக்கிற மாதிரி தெரியுது, ஞானம் வந்த பிறகு இந்த உலகம்னு ஒரு பொருள் இல்லை என்ற உணர்வு உனக்கு வரும் அப்படின்னு. அதான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, மாயாவாதம். அதுக்குதான் மாயாவாதம் வச்சாங்க. இந்த ரெண்டு கொள்கையை வருது, ஒன்று மாயாவாதம். இந்த மாயாவாதம்ங்கிறதுக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்க, அக்காஸ்மிக் பேந்தீசம். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அக்காஸ்மிக் பேந்தீசம். ஏன்னா காஸ்மாவை ஒத்துக்கல, அகாஸ்மிக் பேந்தீசம். ஏன்னா மும்மூர்த்திகளும் சமாந்தஸ்து பெறாங்கன்னா பேந்தீசம் கம்ஸ், பேந்தீசம். பல கடவுளர் வழிபாடுகள் தான் பேந்தீசம். இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்று சொன்னால், பிரம்மம் வந்து யாருக்கு உபதேசம் பண்ணுது? அதான் மெய்கண்டார் பிடிக்கிறார். பிரம்மம் வந்து, பிரம்மம் தான் உபதேசம் பண்ணுது எல்லாத்துக்கும். பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லைன்னா பிரம்மம் யாருக்கு உபதேசம் பண்ணுது? பிரம்மம் அதுவே பேசிக்கிட்டுதா, என்ன தவிர வேற பொருளே இல்லைன்னு அதுவே சொல்லிக்கிட்டுதா? அதனால அது என்ன வருதுன்னா, யுக்தி. அதாவது வேதத்தை விட்டுருங்க, யுக்திக்கு பொருத்தமா இருக்க. பிரம்மத்தை தவிர பொருள் இல்லைன்னா எதுக்கு படைக்கணும், யாரை படைக்கிற, இப்ப வினை எங்க வருது, எல்லாமே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். அதாவது இஃப் யூ டு நாட், இன்னொரு அருமை எழுதுன, இஃப் யூ டு நாட் அக்செப்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சோல், த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த காட் பிகம்ஸ் ஃபூலிஷ். கடவுள் யாருக்காக பண்ற உலகத்தையும், கண்ணோடத்தில் பொருளே இல்லைன்ட்டு ஃபார் ஹூம் யூ டூயிங் இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அதனாலதான் சைவ சித்தாந்தத்தில் நாசீர்களை திட்டுறதை விட அதிகமா திட்டுறது சங்கரரை தான். நாசீர்களையாவது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க, ஆனா இவரைத்தான் கடுமையா சொல்றாங்க. மாயாவாதம், மாயாவாதங்கிற கொள்கை வந்து எந்த விதத்திலும் சுருதி யுக்தி அனுபூதி எதுக்குமே அது வந்து ஒத்து வரல அப்படிங்கறதுனாலதான் அது வந்து அது பரபக்கத்திலையும் மறுப்பாரு, சங்கர் புராணத்திலையும் மறுப்பாரு. ஞானிகள் வந்து இந்த சங்கருடைய கொள்கையை தான் ரொம்ப கடுமையான அடி கொடுப்பாங்க.
5: மிண்டிய மாயாவாதம்,
4: அதனாலதான் மாணிக்கவாதம் என்ன, மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து. மாணிக்கவாசம் என்ன அடி அடிக்கிறார் பாத்தீங்களா, மிண்டிய மாயாவாதம். அதுதான் என்ன சொன்னா, ஏன் மிண்டிய மாயாவாதம்னாங்கன்னா, அவங்க வேதத்தை நல்லா படிச்சுட்டு அந்த வேதத்துல இருந்து கொட்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் கொடுக்குற கொட்டேஷனை பார்த்தவங்க கேட்கிறவனுக்கு ஒரு அலர்ஜி வந்துடும், என்னவா படிச்சிருக்கான் சார், மனப்பாடம் பண்ணி கிழிப்புல ஒப்பிக்குதுல, அது போல மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு என்ன பிரயோஜனம். அதான் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம். ஏன்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் சங்கருடைய இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்காலர்லி வேர்ல்டுல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாச்சு. அந்த மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம், அது சுழித்து அடித்து ஆர்த்து உலகாயுதம் என்னும் ஒண்டிரல் பாம்பும் பேர் அவனை நாசியான ஒண்டிரல் பாம்புனர். மாணிக்கவாத கொஞ்சம் ஓமை இருக்க, ஒன் திரள், ஒன் திரள் என்றால் நம்ம கெட்டிக்காரத்தனமா பேசுறது, ஒன் திரள் சாமர்த்தியமான்னு சொல்ல சாமர்த்தியம் ஒன் திரள் தமிழ்ல, சாமர்த்தியம் ஒரு வடமொழி வார்த்தை இல்லையா, அது தமிழ் ஒன் திரள். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ரெண்டாம் சூத்திரத்துல அந்த போக்குவரவு பிரிவதற்கு இதனால என்ன உண்மை பெறப்படுகிறது என்றால், வினை உண்மை மாயை உண்மை. ஏன்னா அந்த வினையை கொடுப்பதற்கு மாயை காரியப்படுத்த வேண்டியது வருது, மாயை காரியப்படுத்தாம வினையை கொடுக்க முடியாதே. அந்த உடம்பு என்பதுதான் இன்பத் துன்பம், அதாவது எல்லா இன்பத் துன்பத்துக்கும் நிலைக்களமாக இருக்கிறது உடம்பு தானே. மற்ற உடம்புக்கும் இன்பத் துன்பம் உண்டு, ஆனா நம்ம அனுபவம் நமக்கு இந்த தூள உடம்புக்குள்ள இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா இப்ப நமக்கு வரக்கூடிய சஞ்சலங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த மனோமய கோஷம், அதுல வர்றதுனா சஞ்சலம், மனசுக்கு வர்றதெல்லாம் சஞ்சலம்ங்கிறோம். ஆகவே இந்த புனர் உற்பவம் எப்படி நடக்கிறது என்பதைத்தான் இங்க ரெண்டாம் சூத்திரத்துல சொல்லுகிறார். இப்ப இந்த குண்டு ஊட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அதையின் ரெண்டு இன் வருது, ஆணையின் வினையின், ஆணையின் என்பது நீங்கற் பொருள், அங்க அங்க வர்ற இன் வந்து நீங்க ஆணையை விட்டு பிரியாமல் அது நீங்கற் பொருள். ஆனா முதல்லவர் வினைங்கிறது என்னது, ஏது பொருள், பிகாஸ் இங்கிலீஷ்ல பிகாஸ் ஆஃப் சொல்றீங்க இல்லையா, அதை ஏது பொருள் தமிழ்ல,
5: சக்தியாலதான் அந்த போக்குவரவை,
4: அதாவது சக்தியும் சிவமும் ஒன்றுதான், ஆனா அந்த சக்தியினாலதான் அவைகளை செயல்படுத்துறேன், அதாவது வேற ஒண்ணும் இல்ல. அந்த சிவபெருமான் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது சிவமாகவும் செயல்படுத்தும் போது சக்தியாகவும் இருக்கிறார். இப்ப உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப யான் என் கையால் நான் செய்கிறேன், என் வாயால் பேசுகிறேன், என் காலால் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஆள் வேற வேறன்னு வருமா, ஒரே ஆளு தான். அதே போலதான் அது சிவபெருமானை செய்யும் போது கையால செய்யறாரு மூக்கால செய்யறாருன்னு சொல்றது இல்ல, சக்தியால் செய்கிறார் சொல்லதான் விஷயம். மனிதனை சொல்லும் பொழுது அப்படி சொல்றோம், ஏன்னா அவருக்கு உடல் உறுப்புகள் தேவையில்லை, அவருக்கு வந்து கையால காலால செய்யணுங்கிற அவசியம் இல்லை இறைவனுக்கு. அதனால மொத்தமா சொல்ல, நம்ம அப்படி இல்ல, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொன்னு பயன்படுது இல்லையா, கை காலு மூக்கு ஒண்ணுக்கு ஒரு பங்கன் இருக்கு, ஆனா இறைவனுக்கு அப்படி இல்ல இல்லையா. அதனால மொத்தத்தையும் சேர்த்து என்ன பண்றான்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அபின்ன பரிகிரக சக்தி, அதுக்கு பேர் சிவத்துக்கும் அதுக்குள்ள சம்பந்தத்துக்கு வேதம் என்ன சொல்லுன்னா, அபின்ன பரிகிரக சக்தி, அபின்ன சிற்சக்தி, அதாவது ரெண்டு ஒன்னு அபின்ன சிற்சக்தி, அபின்ன சிற்சக்தி, அது இறைவனை விட்டு நீங்காதது எப்பயும், இது இறைவனோடு எப்பயும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இன்னொன்னு மாயினத்தில் அந்த ஆற்றல் வெளிப்படும் பொழுது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பின்ன பரிகிரக சக்தி, இது அபின்ன சிற்சக்தி பேரு. இன்னொன்னு வந்து பின்ன பரிகிரக சக்தி, பரிகிரக சக்தினா என்ன அர்த்தம்னா, எப்ப தேவையோ அப்ப மட்டும் பயன்படுத்துகிறது. அதுக்குதான் பரிகிரக சக்தி. அது இங்கிலீஷ்ல எப்படி விளக்கினா, பொட்டன்சி யூஸ் அட் வில். பொட்டன்சி யூஸ் அட் வில், அதுக்குதான் பரிகிரக சக்தின்னு பேர். அந்த ஆற்றல் எப்பயும் இருந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப டெண்டுல்கர் இருக்காரு, பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர். அவரை மாதிரி யாரும் கிரிக்கெட் ஆட முடியாது. அந்த கிரிக்கெட் அவரை மாதிரி ஆட முடியாது அப்படின்னு சொல்றது அவருடைய என்ன சக்தி? அதுதான் அபின்ன சிற்சக்தி. அந்த சக்தி எப்ப வெளிப்படுது? கிரிக்கெட் பேட்டை தூக்கும் போது வெளிப்படுது. அதுக்கு எப்ப பார்த்தாலும் பேட்டை தூக்கிட்டே வருவாரா டெண்டுல்கர்? அப்ப அந்த விட்டு நீங்காத சக்தி இருக்கு இல்லையா, ஏன்னா அவருடைய அந்த அகனையும் அந்த சக்தியும் அவரையும் பிரிக்க முடியாது. இப்ப டெண்டுல்கர் அது மாதிரி விளையாடுறதுக்குள்ள ஆற்றல் வந்து அவர் கையில இருக்கா, கால்ல இருக்கா, மசில்ல இருக்கா, போன்ல இருக்கா அப்படின்னா பதில் உண்டா? ஹஸ் காட் த கெபாசிட்டி. கேன் யூ சே த பவர் ஆஃப் டெண்டுல்கர் இஸ் இன் த மசில்ஸ், இஸ் இன் த போன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது அவரை விட்டு பிரியாம இருக்கு இந்த சக்தி. ஆனா அந்த சக்தி எப்ப வெளிப்படுது? ஒரு பாலு, ஒரு ஸ்டெம்மு, ஒரு பேட்டு வந்தோன்னு வெளிப்படுது. அதே போலதான் இறைவனோட விட்டு நீங்காத சக்தி மாயின் மூலமாக வெளிப்படுகிறது. என்ன இதை விட என்ன விளக்கணும்? எவ்வளவு அருமையா விளக்கணும்?
5: வயது போயிட்டு அது போயிடும்.
4: அது ரைட். எக்ஸாம்பிளுக்கு தானே இறைவனுக்கு அப்படி போகாது. நாமளே சக்தி இருந்தா செய்யணும் சொல்றோம். அந்த டெர்மினாலஜி இருக்கு இல்லையா, அபின்ன அபின்ன சிற்சக்தி, பின்ன பரிகிரக சக்தி. மாயை வந்து இறைவனுக்கு பரிகிரக சக்தி. மாயின் மூலமாக அவருடைய அந்த சக்தி வந்து வெளிப்படுகிறது. ஆனா அந்த சக்தி வந்து அவரிடத்துல எப்பயும் நிலையாகவே குடிகொண்டிருக்கிறது. இங்க இந்த ஆணை என்று சொல்லினாலே அந்த சக்தியை அவர் குறிப்பிடுகிறார். அதுல ஓரளவுக்கு அப்புறம் இதுல உள்ள சில நுட்பங்கள், சிவஞான போகம் என்பது எவ்வளவு நுட்பமாக படிக்க வேண்டிய ஒரு நூல்கிறது நமக்கு புரிய முடியல. எவ்வளவு நுட்பமாக இந்த செய்திகள் இருக்கு. அதுக்கு நம்ம பார்வதி பதை மகாதேவ, அதுக்கு நம்ம பார்வதி பதை மகாதேவ. ஆகவே இந்திய நாட்டு தத்துவத்திலேதான் இந்த சாந்தோக்கிய உபதேசத்தில் வரக்கூடிய அத்வைதம் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் பல்வேறு விதமான விளக்கங்கள் வந்தது. அதுல வினை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த வினைக்குள்ளே எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்திய நாட்டிற்கு வந்த தத்துவங்கள் இந்தியோடி புத்திசம் ஜெயினிசம், அவர்களும் வினைக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா வினை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த உயிருக்கு ஏன் வேதங்கள் வருகின்றன என்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது நின்று ரெண்டாவது சூத்திரத்துல என்ன சொல்லுவாருன்னா, அவைய ஒரு காரணம் சொல்லுவார். அதாவது ஏன் வந்து ஒன்றாய் நிற்க வேண்டும், ஏன் வேறாய் நிற்க வேண்டும், ஏன் உடனாய் நிற்க வேண்டும் இறைவன் என்பதற்கு சில விளக்கங்களை சொல்லுகிறார். அதை விட நீங்க புரித்துக் கொள்ளுங்கள். எதற்கு இறைவன் ஒன்றாய் நிற்க வேண்டும்? ஒன்றாய் நிற்க எதுக்குன்னு கேட்டா, நிலைத்து நிற்க. அதாவது உயிர்கள் வந்து எதையுமே ஆதாரமாக பற்றி கொள்ளாமல் உயிர்கள் செயல்பட முடியாது. ஒன்று மாயையை பற்ற வேண்டும், இல்லை இறைவனை பற்ற வேண்டும். அது ஒன்றாய் நிற்றல் வந்து நிலைப்பதற்கு, வேறாய் நிற்றல் வந்து அறிவிப்பதற்காக, உடனாய் நிற்பல் வந்து அதை வந்து செலுத்துவதற்காக, அதை இயக்குவதற்காக. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் வருகிறது. நீங்க வந்து ஏன் இறைவன் வந்து இந்த மூணு நிலை ஏன் நிற்கணும் உயிர்களோட? ஒன்றாயும் உடனாயும் வேறாயும். உடனதான் ஒன்றாயத்துல வந்து நிலைப்பதற்காக ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? இந்த ஆதாரம் இல்லாம நிக்க முடியாது. இந்த புஸ்தகம் நிக்கினா இங்க ஒரு டேபிள் இருக்கணும், இந்த டேபிளுக்கு ஆதாரம் ஒரு தரை இருக்கணும். ஏதாவது ஆதாரம் வேணும் இல்லையா? ஏன்னா உயிர்கள் வந்து எதையுமே பற்றாமல் இருக்க முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, எதையுமே பற்றாமல் உயிர்கள் நிற்க முடியாது. ஒன்று மாயையை பற்றி கொண்டு நிற்க வேண்டும், இல்லை என்றால் இறைவனை பற்றி கொண்டு நிற்க வேண்டும். உயிர்கள் வந்து எதையும் பற்றாமல் நிற்க முடியாது என்பதற்காக தான் திருவள்ளுவர் அந்த சொன்னார், பற்றுக பற்றத்தான் பற்றினை. பிடிக்கதான் போற, இதை பிடிச்சுவேன், பிடிச்சாலும் புளியங்கொம்பு பிடிங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு முருங்கைக்கொம்பு ஒழிய போது. ஒன்றாய் நிற்றல் வந்து நிலைப்பதற்காக, வேறாய் நிற்றல் வந்து அறிவித்தற்காக. அதாவது உள் நின்று அறிவிப்பதை விட வெளி நின்று அறிவிப்பதுதான் உயிர்களுக்கு நன்றாக விளங்கும். அதுக்காக தான் குருவாய் வந்து அறிவிக்கிறார். இந்த வேறாய் என்றால் என்ன பொருள் என்றால், அந்த குருவினுடைய ஆன்மாவிலே வேறாக இருந்து அறிவிக்கிறார். ஒன்றாய் நிற்றல் நிலைப்பதற்காக, உடனாய வேறாய் நிற்றல் வந்து அறிவிப்பதற்காக. உடனாய் நிற்றல் வந்து அதை இயக்குவதற்காக. அதோடு இங்க ஒரு வார்த்தையை போடுறாரு, வந்து புரியங்கிற வார்த்தையை போடுற, செய்யங்கிற வார்த்தையை போடல, போக்குவரவு செய்யன்னு போடல, போக்குவரவு புரிய. இந்த புரிய என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன சிறப்புன்னு கேட்டா, திரும்ப திரும்ப ஒன்றை செய்து கொண்டே இருப்பதுதான் புரிதல். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது, இறைவன் பொருள் செயற் புகழ் புரிந்தார் மாட்டு. புரிதல் என்ற வார்த்தையை திருக்குறள் வருது. அப்பொழுது பரிமேயர்கள் எழுதுவாரு, புரிதல் என்றால் எப்போதும் மேற்கொள்ளுதல், திரும்ப திரும்ப திரும்ப. அதனாலதான் இறைவனுடைய அதுவும் என்ன, அவர் சொல்லும்போது நள்ளிரவில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே.
6: ஒரு முயற்சியும் செய்யாதவரும் சிறந்தர் ஆகிறானா, அவன் வருந்தி செய்யல, எளிதாக அந்த முயற்சியை செய்தாங்கிற காரணத்தினாலான உடைய முயற்சியே செய்யாமல் எந்த வினை அனுபவம் ஒருவருக்கு வராது. ஆகவே வினைப்பலன் என்பது ஒரு உயிருக்கு வந்தே தீரும், அது முயற்சியினால்தான் வரும். அந்த முயற்சியை நாம் செய்யாமல் தவிர்த்து விட முடியாது. அந்த முயற்சியிலே திருவருள் சங்கல்பம் நம்மை செலுத்திவிடும் என்பதெல்லாம் தான் நாம் உணர வேண்டிய கருத்துக்கள். எனவே உறவினை செய்யாதவரும் உடையர் என்றதும் வருந்தி செய்ய வேண்டாது, எளிதில் பெறுவது நோக்கியே பிரிதென்று வேற ஒன்றுமில்லை என்பது கருத்து. மரங்கள் முதலியவற்றுக்கும் தண்ணீர் முதலியவற்றை ஏற்றுக்கோடற்குரிய சூக்கும முயற்சி உண்டு என்பது உணர்ந்து கொள்க. சொல்றாங்க, விலங்குகள் மனிதர்கள் சரி முயற்சி செய்கிற பார்க்கிறோம், இந்த தாவரங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தானே இருந்து கொண்டிருக்கின்றன, அவை என்ன முயற்சி செய்கின்றன, அவை வந்து உணவை பெறுகின்றன, உணவை பெறணும் வளரணும் இதெல்லாம் அவற்றை விதிக்கப்பட்ட விதியா இருக்கலாம். அதுக்கு அதை என்ன முயற்சி செய்கின்றன என்று சொன்னால், அவை தண்ணீர் முதலியவற்றை வேர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்கின்ற முயற்சி அவற்றுக்கு உள்ளது. ஆனா பார்த்தா அந்த மரம் சும்மா இருக்க மாதிரி தான் தெரியுது, முயற்சி செய்யற மாதிரி தெரியல. அந்த முயற்சி சூக்கும முயற்சி, நுணுக்கமாக அந்த முயற்சி அந்த தாவரத்திற்கு உள்ளே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் தாவரவியல் பாடங்களிலே இந்த தாவரங்கள் என்னவெல்லாம் செயல் செய்கின்றன, தமக்குரிய உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன, அந்த முயற்சியில் ஈடுபடுகின்றன. ஒளிச்சேர்க்கை என்பதன் மூலம் அவை தமக்குரிய உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன, அப்போ அந்த முயற்சியில் அவை ஈடுபடுகின்றன என்பது நமக்கு தெளிவாக நம்மால் உணர முடிகின்றது. ஆனால் பார்ப்பதற்கு அவை எதுவும் செய்யாதவர்கள் போல தெரியலாம், ஆனால் அந்த முயற்சிகள் சூக்குமமாக நடைபெறுகின்றன என்பதுதான் உண்மை. யாண்டும் பிறழாமை உணர்த்துதற்கன்றே பிற்செயாது அனுபவிப்பதென்று என எதிர்மறை முகத்தால் வரை செய்து கூறினார் என்பது பாடல்ல கடைசி அடியில் சொன்னார், பிற்செயாது அனுபவிப்பது இன்று என்று சொன்னார். அதாவது எந்த ஒரு வினை அனுபவமே வந்து முயற்சி செய்யாமல் அனுபவிக்கின்ற அனுபவம் அல்ல, அது இன்ப அனுபவமாக இருந்தாலும் சரி துன்ப அனுபவமாக இருந்தாலும் சரி அது அனுபவத்திற்கு முன்னால் முயற்சி செய்யப்படும். ஆனா பாடல் என்ன இருக்கு, அந்த அனுபவத்திற்கு பின்னால் இருக்கு. இந்த இடத்துல முன் பின் என்பது வந்து நாம குழப்பம் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பயன்படுத்துகின்ற முன் பின் என்ற சொற்கள் காலத்தை பற்றி தான் பயன்படுத்துகின்றோம். அதற்கு முன்னாலே வந்துட்டான்னா அவனுக்கு முன்னாடியே காலத்தால் அவனுக்கு முன்பு இவன் வந்துவிட்டான்னு அர்த்தம். அவன் வந்த பின்பு இவன் வந்தான்னா காலத்தால் அவனுக்கு பின்பு வந்தான்னு அர்த்தம். காலத்தை வைத்து தான் நாம் முன் பின் சொல்கின்றோம். ஆனால் இடத்தை வைத்து முன் பின் சொல்வார்கள், இடம் முன் காலம் முன் என்று ரெண்டு சொல்வார்கள். இப்ப நூல்கள் எல்லாம் முன்னர் கூறப்படும் வாங்க, முன்னர் கூறப்படும்னா இன்னமதான் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். நம்ம காலம் பற்றி சொன்னா பின்னர் கூறப்படும் அர்த்தம். ஆனா இடம் பற்றி சொல்வார்கள், ஆகவே இங்க இடம் பற்றி தான் பாடல சொல்லியிருக்கு. பிற்செய்யாது பின்னர் முயற்சி செய்யாமல் அனுபவம் முன்னர் விளையாது அப்படின்னு சொன்னா நம்ம காலம் பற்றி பார்த்தா பெரிய குழப்பம் வந்துடும். ஆகவே பின்னர்னு சொன்னா நாம காலம் பற்றி அதை முன்னர்னு வச்சுக்கணும். அவங்க பின்னர்னு எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னா இடம் பற்றி பின்னர் சொல்லியிருக்காங்க, நம்ம காலம் பற்றி முன்னர்னு வச்சுக்கிட வேண்டியதான். ஏன்னா இடம் பற்றி சொல்லி நமக்கு வழக்கம் இல்லை. இடம் பற்றி சொன்னா வந்து ஏழாவது பக்கம் எட்டாவது பக்கம் இருக்கட்டும், இரண்டு பக்கங்கள் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு, ஏழாம் பக்கம் எட்டாம் பக்கம். இடம் பற்றி சொல்லணும்னா ஏழாம் பக்கத்துக்கு முன்னால் எட்டாம் பக்கம் உள்ளது. காலம் பற்றி சொல்லணும்னா ஏழாம் பக்கம் படித்து அதுக்கு அப்புறம் தான் எட்டாம் பக்கம் படிப்போம். இப்ப காலம் பற்றி ஏழாம் பக்கம் முன்னால் உள்ளது, அது நமக்கு தெரிஞ்சது. இடம் பற்றி சொல்லணும்னா எப்படின்னா ஏழாம் பக்கமும் எட்டாம் பக்கமும் இருக்குன்னா எட்டாம் பக்கம் இடம் பற்றி ஏழாம் பக்கத்தின் முன்னர் உள்ளது, இது அதற்கு பின்னர் உள்ளது, அவ்வளவுதான். அந்த காலத்து நூல்கள் எல்லாம் இடம் பற்றி சொல்வதே மரபாக உள்ளது. ஆகவே அவ்வாறு சொல்கின்றார்கள். நாம நமக்கு புரியும்படியா காலம் பற்றி வைத்துக் கொள்ள வேண்டியதான். ஆகவே முதலில் முயற்சி நடந்து அதற்கப்புறம்தான் வினைப்பலன் கிட்டும். இதை இப்படி சொன்னா அது உடன்பாடு, ஆனா எதையும் எதிர்மறையில சொன்னாதான் வலியுறுத்தி சொன்னதான் ஆகும். ஆசிரியர் சொல்றாரு அப்படின்னா நாளைக்கு புத்தகத்தோடு தான் வரணும் அப்படின்னு சொன்னார்னா உடன்பாட்டு வாக்கியம், அதை விட புத்தகம் இல்லாட்டா உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னா அது எதிர்மறை வாக்கியம், அதுல வலியுறுத்த அதிகமா இருக்கும். அது மாதிரி வலியுறுத்தி சொல்கின்றார், முதலில் முயற்சி செய்யாமல் அப்புறம் வினைப்பலனை அனுபவித்தல் என்பது இயலாது, முயற்சியின் மூலமாகத்தான் வினைப்புடனே அனுபவிக்க முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்கின்றார். முயற்சி இல்லாமல் வினை அனுபவம் கிட்டாது என்பதை அருமையாக சொல்கின்றார். பிற்செயாது அனுபவிப்பது என்று. ஆகையினாலே அப்போ சமுதாயத்திலே பொறுப்பில் உள்ளவர்கள் அவனுக்கு வினையை முன்வினை இருந்ததுன்னா தன்னால அவனுக்கு முயற்சி வரும், நாம முயன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாமா, விடக்கூடாது. திருவருள் வந்து நேரடியாக வந்து அவனை முயற்சியில செலுத்தணும் இல்ல, நம்மை கருவியாக கொண்டு நம்ம மூலமாகவும் அவன் முயற்சி செலுத்தலாம். ஆகவே நாம வந்து நல்லதை நினைத்து எல்லாருக்கும் நல்லதே சொல்லணும். நல்லூர் உள்ளவர்கள் அதை கடைபிடிப்பார்கள், தீயூர் உள்ளவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். யாருக்கு எந்த ஊழல் இருக்கும் நமக்கு தெரியாது, நமக்கே எந்த ஊழல் இருக்கும் தெரியாது. ஆகவே நம்மை பொறுத்தவரை முழுமுதல் பரமுள்ள சிவபெருமானை வணங்கிக் கொண்டு நல்லவற்றை நினைக்க வேண்டும், நல்லவற்றை செய்ய வேண்டும். நல்லூல் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்ம முடிவானது. நாம வந்து இந்த ஊழ பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஊழ் என்பது நம்மால் வரையறை செய்யப்பட்டது அல்ல, நடப்பதற்கு முன்பு நம்மால் அனுமானிக்க முடியது அல்ல. அனுமானிக்க முயலலாம், சில சமயம் நம்முடைய அனுமானம் சரியா இருக்கலாம், சில சமயம் தவறாக இருக்கலாம். ஆகவே ஊழ் எதுக்காக சொல்றாங்கன்னா நமக்கு வந்து முயற்சி செய்தும் துன்பம் வந்தால் நாம் விரக்தி கொள்ளக் கூடாது. ஆகவே அந்த துன்பத்தினுடைய பின்னணி என்ன என்று அதை நமக்கு தெளிவாக விளக்குவதுதான் ஊழ் கொள்கை. அல்லது நமக்கு விரக்தி வந்துவிடும், வாழ்க்கையில வந்து முரண்பாடான அனுபவங்களை வைத்து விரக்தி வந்துவிடும், அதற்காகத்தான் சொல்கின்றார்கள். அதுக்காக நம்ம ஊழை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். மற்றபடி எது ஊழாக இருக்கும் என்று சொல்லி அதை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதே பயனில்லை. நாம் இறைவனை வணங்கிக் கொண்டு நல்லவற்றை நினைத்து நல்லவற்றை செய்து கொண்டு வந்தால் அந்த முயற்சிகள் தான் நமக்கு நல்வினைகள் ஆகும். அதுவும் இது எல்லாமே உன்னுடைய செயல்தான்பா அப்படிங்கிற ஒரு தெளிவுணர்ச்சியோடு செய்தால் அது சிவபுண்ணியமாக ஆகும். நம்மை மேலும் மேலும் சிவநெறியில் உணர்த்தி சிவநெறியில் நம்மை உயர்த்தி நமக்கு ஞானத்துக்கும் வீடுவேற்றுக்கும் வழிவகுத்து விடும். ஆகவே அவையெல்லாம் தான் நாம செய்ய வேண்டியது என்று கூறிக்கொண்டு அப்புறம் சொல்றார், ஆனால் என்பது தெளிவின் கண் வந்தது. குறிப்புகள் சொல்ற எங்க வந்திருக்கு ஆனால் என்பது? மூன்றாம் அடியில் வந்திருக்கு, இரண்டாம் அடியோடு அது தொடர்ந்து வருது. என்ன இதமகிதங்கள் முன்னர் அச்செயல் ஆனால், இதமகிதங்கள் முன்னர் அச்செயல் ஆனால், அதாவது முன்னை நல்வினை முன்னை தீவினை என்பது அச்செயலானால். அச்செயல்னா என்ன செயல்? முன்பிறவியிலே செய்த முயற்சி. முந்தைய பிறவியில நாம வந்து கருவில விதிக்கப்பட்ட அந்த ஆறையும் அமைப்பதற்காக முந்தைய பிறவியில ஒரு முயற்சி செய்யறமே, அந்த முயற்சி தான் நல்வினை தீவினையா வருது, அது சொல்லக்கூடிய பகுதி. இந்த ஆனால்ங்கிறதுக்கு ஒரு குறிப்பு சொல்றாரு. ஆனால்னா என்ன பொருள்ல வருது அப்படின்னா தெளிவின் கண் வந்தது, தெளிவுறுத்தும் பொருட்டு வந்தது. என்ன சொல்றோம்? அதாவது இவன் வந்து இதை செய்தது உண்மையாக இருப்பதனால் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதுக்காக சொல்றோம்? அது வந்து தெளிவுபடுத்துக்காக சொல்றோம். அது மாதிரி இப்ப இப்ப வந்து நல்வினை தீவினை என்பவை எவைப்பா அப்படின்னா முன்னே பிரிவில செஞ்ச முயற்சிகள் தானே நல்வினை தீவினை. முன்னை வினைகளாக முன்னை நல்வினை முன்னை தீவினைங்கிறது என்ன? முன்னை பிரிவில செய்த முயற்சி தானே இல்லையா அப்படின்னு எதுக்கு சொல்ற? நம்ம முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு. அதனால ஒரு சொல்ல போட்டார் ஆனால்னு. பின்னாலையும் ஒரு பாட்டை சொல்லுவார், காண்பவன் சிவனே ஆனால். ஆனால்னா அது ஆங்கிலத்தில் சொல்றேன் பட் அப்படின்னு சொல்றோம். அந்த அர்த்தத்தில் இங்க ஆனா என்பது வரவில்லை. அதுதான் ஒரு சொல்லானது எந்த நோக்கத்தில் வந்துள்ளது. அதுதான் அவன் வந்து அத அங்க போகணும்னு நினைச்சான் ஆனால் அப்படிங்கும் போது அது வேற, அந்த ஆனால் வேற. இங்க வந்து எந்த பொருளை சொல்லியிருக்கு அப்படின்னா தெளிவுபடுத்தும் பொருட்டு. பின்னாடி ஒரு பாட்டு வரும், அதையும் சொல்றாரு, காண்பவன் சிவனே ஆனால் என்றார் போல. அதாவது யார் என்ன வினை செய்தாலும் அதற்கு பலன் கொடுப்பவன் சிவன்தானே அப்படின்னு பின்னாடி ஒரு பாட்டை சொல்வார். ஏன்னா சிவன் தான் பலன் கொடுக்கின்றான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக சொல்றேன்.

செய்த செயல் வந்து மற்றொருக்கு காரணமாகுது, எப்படி மற்றொன்றுக்கு காரணமாகுது. இந்த நோக்கத்துக்காக நான் ஒரு காரியத்தை செய்தேன்னா அது வேறொரு நிகழ்ச்சிக்கு எப்படி காரணமாகும்? அதான் எனக்கு ஒத்துக்கிட சங்கடமா இருக்கு. அற்றையல் ஒன்றன் பொருட்டு வந்தது, மற்றொன்றன் பொருட்டாதல் கண்டிலம். அப்படி உலகத்துல வேற எதுவும் எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காரியத்துக்காக வந்தது வந்து இன்னொரு காரியத்துக்கு காரணமாகுது அப்படின்னா அப்படி உலகத்தில் எதுவும் பார்க்க முடியாது. கண்டிலம் அதை நான் காணவில்லை. எனவே இதமகிதங்கள் முன்னர் அச்சயனாயவாறுதான் யாஞ்சனம். அதாவது முற்பிறவியில் செய்த முயற்சியானது இந்த பிறவிக்கு வினையாவதுதான் எப்படி, அதைத்தான் நீங்க காரணமா சொல்றீங்க. இந்த பிறவியில செய்யற முயற்சி அடுத்த பிறவிக்கு எப்படி காரணமாகுது அப்படின்னு நாங்க கேட்டா நீங்க உடனே சொல்றீங்க, முந்தைய பிறவியில செய்த முயற்சி தானே இந்த பிறவிக்கு காரணமாச்சு, அத மாதிரி இந்த பிறவியில செய்த முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகும் சொல்றீங்க. எனக்கு முதல்ல முந்தைய பிறவியில செய்த முயற்சி இந்த பிறவிக்கு காரணங்கிறது அது எப்படின்னு விளக்குங்க. ஏன்னா முயற்சிங்கிறது வினைப்படனை, இந்த பிறவியில என்ன விதியோ அதை அனுபவிக்கிறதுக்கு தான் முயற்சியை செய்யறோம். அது தெளிவா புரியுது. அப்ப வினைப்புலனை அனுபவிப்பதற்காக அந்த நோக்கத்தோடு செய்யக்கூடிய முயற்சியானது வருகின்ற பிறவிக்கு காரணமாவது எப்படி, ஒன்றன் பொருட்டு செய்கின்ற செயல் இன்னொன்றுக்கு காரணமாதல் எப்படி, அப்படி எந்த ஒரு காரண காரியங்களை நாம் உலகத்திலே காணவில்லையே. ஒரு காரியத்துக்காக ஒரு செயலை செஞ்சான்னா அந்த காரியத்துக்கு அது துணை செய்யும், அவ்வளவுதான். அது இன்னொன்றுக்கும் துணை செய்யற மாதிரி உலகத்துல நாம எது எடுத்துக்காட்டு பார்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்ப உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு வைத்து உணர்த்த வேண்டிய அவசியம் வருகின்றது. அதான் வருகின்ற பாடலுக்கு எவ்வளவு அற்புதமா தோற்றுவாய் கொடுக்கின்றார் உரையாசிரியர், அற்புதமா சொல்கின்றார். இதமகிதங்கள் முன்னர் அச்சையல் ஆமாறுதான் யாஞ்சனமெனின் அகுது உணர்த்துவதற்கன்றே வருஞ்செயுள் எழுந்தது என்பது. அதற்காக அல்லவா அடுத்த செயுள் வந்தது அப்படின்னு சொல்லி அடுத்த செயலுக்கு அழகாக ஒரு தோற்றுவாயை சொல்கின்றார். இப்ப உலகத்துல நீ பார்த்தது இல்லையாப்பா, ஒன்றன் பொருட்டு வந்தது இன்னொன்றுக்கு காரணமாவதை நீ உலகத்தில் பார்த்தது இல்லையா, சொல்கின்றேன் நன்றாக கேட்டுக்கொள் என்று நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய பெருமான் கருணையோடு சொல்கின்றார். சிவஞான போதத்தில் இவ்வளவு விளக்கமா நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அது தீவிரதர சத்திரிவாதிகளுக்கு உரிய நூல் அது. ஆகவே அடிப்படைகள்லாம் நல்ல தெளிவா உள்ளவர்கள் அவர்கள் மேலும் நுணுக்கங்களை புரிந்து கொள்வதற்கு அது உதவும். சித்தியார் தான் நமக்கு வந்து என்னென்ன ஐயப்பாடுகள்லாம் ஏற்படுமோ அத்தனைக்கும் விளக்கம். அதனாலதான் வந்து விரித்து வழிபூல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆக அற்புதமா சொல்றேன், இந்த பிறவியில் எனக்கு விதிக்கப்பட்டதை நான் அனுபவிப்பதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன், ஆனால் இந்த முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாதல் எப்படி? ஆகவே ஒன்றன் பொருட்டு செய்த செயலானது இன்னொன்றுக்கு காரணமாதல் எப்படி, மற்றொன்றன் பொருட்டாவது எப்படி அப்படிங்கும் போது அற்புதமா சொல்றார், மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞானத்து வருமா போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம் ஏலத்தான் பலமா செய்யும், இதம் அகிதங்கற்கெல்லாம் மூலத்ததாகி என்றும் வந்திடும் முறைமையோடே என்று சொல்கிறார். அதாவது எப்படி பாடலை கூட்டிக்கிறோம் அப்படின்னா ஞானத்து என்பதை வச்சுக்கணும் முதல்ல, இரண்டாம் அடியில் வருது ஞானத்து, அப்புறம் முதல் அடியில் வருது விளைந்தவை. பதவுலையில குருமூர்த்திகள் அற்புதமாக காட்டியிருக்காங்க, நமக்கு சிரமமே இல்லை. நம்முடைய 16 குருமூர்த்திகள் சுவாமியுடைய பொழிப்புரைக்கு ஏற்ப அற்புதமா பதவுரை செய்திருக்கின்றார். பாருங்க, ஞானத்து விளைந்தவை உலகத்தின் கண் உணவின் பொருட்டு விளைந்த கனி முதலாயின. அதாவது நமக்கு உணவாவதற்காக வேண்டி உலகத்துல வந்து கனிகள் விளைந்துள்ளன, அந்த கனிகள் வந்து நமக்கு உணவாவதற்கு விளைந்துள்ளன. அதே சமயத்தில் அந்த கனிகள் நமக்கு இப்போதைக்கு உணவாகி இன்னொரு மரம் தோன்றுவதற்கு காரணமாக அவை கொட்டையையும் தந்துவிடுகின்றன. அதைத்தான் சொல்றார் உதாரணம். அற்புதமா எவ்வளவு எளிய உதாரணத்தில் எவ்வளவு அரிய கருத்தை வைத்திருக்கிறார் அவர். உலகத்தின் கண் உணவின் பொருட்டு விளைந்த கனி முதலாயின உணவுமாய் மேலைக்கு வித்துமாய் வருமாறு போல. அப்போதைக்கு அந்த கனி உணவாக இருக்கின்றது, இன்னொரு மரம் தோன்றுவதற்கு வித்தாகவும் இருக்கின்றது. அதுபோல நாம் செய்யும் வினைகள் எல்லாம், நாம் செய்யும் வினைகள் எல்லாம் உரைய பாருங்க. ஆமா, நாம செய்கின்ற வினைகள் எல்லாம் அப்படின்னு சாதாரணமா உரையை கண்டுவோம். ஆனா சுவாமிகள் எவ்வளவு நுணுக்கமா அது உரை சொல்றா பாருங்க. நாம் செய்யும் வினைகள் எல்லாம் என்றால் நாம் என்னும் முனைப்பால் செய்யப்படுவதாகிய முயற்சி. நாம் செய்யும் வினைகள்னா சும்மா நாம செய்யறேன்னு அப்படி அர்த்தம் இல்ல, நாம் என்ற முனைப்போடு நாமே செய்கின்றோம். அந்த இடத்துல திருவருளை பற்றி நாம் சிந்திக்கவில்லை, உள்ளிருந்து அறிவித்து செலுத்துகின்ற திருவருளை எண்ணி பார்க்கவில்லை, நாம செய்வதாகவே கருதி செய்கின்றோம். நல்ல காரியத்தை செஞ்சாலும் சரி, செய்வது ரொம்ப சிறந்த காரியம், பல கோடி மக்களுக்கு உபகாரப்படுற காரியமாக இருக்கட்டும்,
ஆனால் அதை நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு செய்யும் பொழுது, அதாவது திருவருளை மறந்து செய்யும்

0: அந்த வினையானது அப்போதைக்கு உரிய பலனையும் தரும், அதே சமயம் வருகின்ற பிறவிக்கு வித்தாகவும் இருக்கும். அப்போதைக்கு உணவாக இருக்கின்ற கனி அடுத்து ஒரு மரம் தோன்றுவதற்கு வித்தாக கொட்டையும் தருவது போல், அப்போதைக்கு ஒரு பலனை தருகின்ற முயற்சி அதோடு விட்டுவிடாமல் வருகின்ற பிறவிக்கும் வித்தாக அமைகின்றது. ஏன்னா அந்த முயற்சியின் அடிப்படையாக இருந்த நாம் என்ற முனைப்பு தான் சொல்ற. நாம் என்னும் முனைப்பார் செய்யப்படுவதாகிய முயற்சியும் எஞ்ஞான்றும் முறைமையார் பொருந்த அப்போதைக்கு அனுபவத்தை பயக்கும். அத சுவாமிகள் வகுத்துக் கூறுகின்ற முறை அதி அற்புதமானது. முயற்சி வந்து அந்த பலனை கொடுப்பது வந்து அந்த பலன் வந்து வினைப்பலனை தான் கொடுக்கும். என்ன விதிக்கப்பட்டதோ அந்த பலனை தான் கொடுக்கும். அதாவது பிராரத்தம் ஊழத்தான் கொடுக்கும். அது செயல் வகையால் கொடுக்கும். அந்த செயல் வகை தான் நமக்கு தெரியுது. இன்னொரு வகை சுவாமி சொல்றாங்க, அதான் கருத்து வகை. ரெண்டு வகை அற்புதமா சொல்றாங்க. செயல் வகையால் நாம் செய்கின்ற முயற்சி செயல் வகையால் நமக்கு விதிக்கப்பட்ட வினை அனுபவத்தை கொடுக்கும் ஒன்று. ரெண்டாவது கருத்து வகையா. கருத்து வகை என்ன அப்படின்னா, அந்த முயற்சியை செய்யும்போது நான் செய்கின்றேன் அந்த முனைப்போடு செய்கின்றானே அந்த அந்த முனைப்பு தான் கருத்து வகை. அந்த கருத்து வகையால் அது வந்து நல்வினை தீவினை என்ற ஆகாமிய வினையை பயக்கும். ஆகாமிய வினை தான் இந்த பிறவியில நாம செய்யக்கூடிய வினை. அப்ப இன்னொரு சந்தேகத்துக்கும் நமக்கு விட கிடைச்சாச்சு. என்ன அப்படின்னா, இந்த பிறவியில் நாம அனுபவிப்பதெல்லாம் முன்வினையின் பலன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அப்ப இந்த பிறவியில எல்லாம் நம்ம முன்வினை பலனையே அனுபவிக்கின்றோம் அப்படின்னா, இந்த பிறவியில நாம செய்கின்ற புதிய வினைகள் என்பவை எவை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அதுதான் இங்க அற்புதமா விளக்கிட்டாங்க. முன்வினை பலனை அனுபவிக்கும் பொழுதே புதிய வினைகளை செய்து விடுகின்றன. பழத்தை திங்கும் போதே கொட்டையை போட்டுருதான். அற்புதமா எளிய ஓமையை சொல்லிட்டான். பழத்தை திங்கின்றான், அதே சமயத்தில் கொட்டையே போட்டு விடுகின்றான். அது இன்னொரு மரம் விளைவதற்கு காரணமாகின்றது. அது மாதிரி வினைப்பலனை அனுபவிக்கின்றான். அனுபவிக்கும் பொழுது அது தன்னுடைய முயற்சி பற்றி விருப்பு வெறுப்பு கொள்கின்றான். என்னுடைய முயற்சியை இன்பத்தை அனுபவிக்கும் போது, ஆகா என்னுடைய முயற்சியை பாருங்க, அது கிடைத்த வெற்றியை பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்கின்றான். துன்பத்தை அனுபவிக்கும் போது அதையும் அவன் வினைப்பலன் நினைப்பதில்லை. அது அவனால் வந்தது இவனால் வந்தது சொல்லி வெறுப்பு கொள்கின்றான். அந்த விருப்பு வெறுப்புகள் முயற்சியை செய்யும் போது யான் என்று கருதுகின்ற அந்த கருத்து, முயற்சியின் பலனை அனுபவிக்கும் போது என் அனுபவம் என் அனுபவம் என்று நிற்கக்கூடிய அந்த எனது என்ற கருத்து, இந்த யான் எனது என்ற கருத்துகளால் அது விருப்பு தோன்றினாலும் சரி வெறுப்பு தோன்றினாலும் சரி, அந்த விருப்பு வெறுப்புகள் தான் மேல்வினைகள். அதைத்தான் சிவப்பிரகாசம் என்ற இன்னொரு நூலும் சொல்கின்றது, மேலைக்கு வருவினை ஏதெண்ணில். யா எல்லாம் வந்து ஊழத்தான் அனுபவிக்கிறோம், வருகின்ற பிறவிக்கு என்ன வினை செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அற்புதமா விடை சொல்றார். மேலைக்கு வருவினை ஏதெனில் அங்கன் விருப்பு வெறுப்பு என அறி. அங்கன் அப்படின்னா அந்த வினை அனுபவத்தின் கண். வினைக்கீடாக இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கும் பொழுது முறையே விருப்பும் வெறுப்பும் கொள்கின்றோமே, அந்த விருப்பு வெறுப்புகள் தான் மேல் வினை, வருகின்ற பிறவிகளுக்கான வினை என்று சொல்லி அற்புதமாக சொல்கின்றார். ஆகவே உலகத்தின் உணவின் பொருட்டு விளைந்த கனி முதலாயின உணவுமாய் வித்துமாதல் கண்டாமன்றே, அதுபோல் நாம் என்னும் முனைப்பார் செய்யப்படுவதாகிய முயற்சியும் செயல் வகையால் வினைக்கீடாக வரும் அனுபவத்தை பயக்கும். கருத்து வகையால் இதம் அகிதம் எனப்படும் ஆகாமிய வினையை பயக்கும். அதான் அந்த செயல் வகை கருத்து வகை ரெண்டு இருக்கு. சில செயல்கள் செயல் வகையா நல்வினை போல தோன்றலாம், ஆனா கருத்து வகையில தீவினையாக கூட இருக்கலாம். இந்த ரெண்டு வகையும் நாம சேர்த்துதான் ஒரு வினையை முடிவு செய்யணும். சுவாமி அப்படிதான் முடிவு செய்யறார். உலகத்தார் செயல் வகையைத்தான் பார்ப்பார்கள், அவர்களுக்கு அதான் தெரியும். கருத்து செய்யறவன் உள்ளத்துல இருக்குது இல்லவா, அந்த அது எளிதில் புலப்படாது. ஆனா இறைவனுக்கு புலப்படும். அவன் தான் வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை, அந்த கருத்தாகவே அவன் கலந்திருக்கின்றானே. ஆகவே என்ன கருத்தில் அந்த வினையை செய்கின்றான் என்பது இறைவனுக்கு தெரிந்துவிடும். ஆகவே அவன் புகழ் கருதி செய்கின்றானா அல்லது இப்போதைக்கு நல்வினையெல்லாம் செய்து மக்களை கவர்ந்து பின்னால் தான் நினைத்ததையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் செய்கின்றானா, எல்லாம் இறைவனுக்கு தெரியும். சர்வ வியாபியாவில் சிவபெருமான் அனைத்தையும் அறிவான். அதான் இப்ப பார்க்கும் பொழுது செயல் வகையால் பார்க்கும் பொழுது சாக்கிய நாயனார் வந்து சிவலிங்க திருமேனியில கல்லை தூக்கி போடுகின்றார், கற்களை எடுத்து எடுத்து வீசுகின்றார் சிவலிங்க திருமேனியில என்று செயல் வகையால் தெரிகின்றது. ஆகவே செயல் வகையால் பார்க்கும் பொழுது அது தீவினையாக தெரிகின்றது. ஆனால் கருத்து வகையை தான் இறைவன் வந்து முதன்மையாக பார்க்கின்றான். அப்படி ஒரு செயலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு நேர்ந்து விட்டது. அதைத் தவிர சிவவழிபாட்டை வேறு முறையில் அவரால் செய்ய முடியாத நிலை. ஆனால் அந்த கற்களை போடும் பொழுது அவருடைய கருத்து எப்படி உள்ளது என்று பார்த்தார். அதைத்தான் சொன்னார் அப்பர் பெருமான், கருத்தினால் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொன்னார். ஆகவே நான் ரொம்ப அற்புதமா நமக்கு ஐயத்தை விளக்கிவிட்டார்கள். என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த வினைப்பலனை நோக்கி நம்முடைய முயற்சி செல்கின்றது. அந்த முயற்சி செயல் வகையால் அந்த வினைப்பலனை, பிராரத்த பலனை நமக்கு தருகின்றது. முயற்சியானது செயல் வகையால் பிராரத்த பலனை தருகின்றது. யான் எனது என்ற கருத்து வகையால் அது மேலை பிறவிக்கு வித்தாகின்றது. ஆகவே முயற்சி இரண்டு காரியங்களை விளைவிக்கின்றது. இவ்வளவு காலம் நாம படிச்சதுடைய திரண்ட கருத்து இதுதான். நாம் செய்கின்ற முயற்சி, முயற்சி முயற்சின்னு எல்லாரும் பேசுகின்றார்களே, நாத்திகர்கள் முதற்கொண்டு பேசுகின்றார்களே, சித்தாந்தம் தெளிவா சொல்லுது, முயற்சி இரண்டு விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. ஒரு விளைவு என்னவென்றால் வினைப்பலனை அனுபவிப்பதற்கு காரணமாகின்றது. இந்த பிறவியில எதை அனுபவிக்கணுமோ அதுக்கு காரணமாக அந்த முயற்சி அமைகின்றது. இது அது ஏற்படுத்துகிற ஒரு விளைவு. இந்த முயற்சி ஏற்படுத்துகிற இரண்டாவது விளைவு என்னவென்றால் மேலே ஒரு பிறவி விளைவதற்கு காரணமாகின்றது. நல்ல பிறவியா கெட்ட பிறவியா அது அந்த முயற்சியை பொறுத்தது. அப்போ பிராரத்த பலனை இந்த முயற்சி தருவது செயல் வகையால் தருகின்றது. முதல் விளைவை செயல் வகையால் தருகின்றது. பிராரத்த பலனை இந்த முயற்சி செயல் வகையால் ஊட்டுகின்றது. வருகின்ற பிறவியை கருத்து வகையால் ஊட்டுகின்றது. அப்ப கருத்து தெளிவா இருந்தா வருகின்ற பிறவி கிடைக்காது, பிறவியே இல்லாமல் கூட இருக்கலாம். அதாவது எந்த முயற்சி ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் மாதேவா என்ற சிந்தனையோடு இருந்தார் என்று சொல்வது போல அந்த சிவ சிந்தனையோடு எல்லாம் என்னுடைய ஊழ்வினையை நோக்கி நீ செலுத்தும் செயல், நீர் வழிபடும் புனை போல் ஆர்வியில் முறை வழிபடும், அந்த முறையும் அவனால் ஒதுக்கப்பட்டது, அவன் ஆணையினால் இருவினை அமைகின்றது, அந்த இருவினை பலனை அனுபவிப்பதற்கு அவன் ஆணையே செலுத்துகின்றது, எல்லாம் அவன் செயல் என்ற கருத்தோடு அமைந்தான். அந்த கருத்தினால் அது வீடு வேற்றுக்கும் காரணமாகின்றது. ஆகவே கருத்து வகையால் யான் எனது என்ற கருத்து வகை இருந்ததென்றால் பிறவியையும், சிவன் செயல் என்ற கருத்து வகை இருந்தால் வீடு வேற்றையும் அந்த முயற்சி தரும், இம்மையில் வினைப்பலனை தரும். இதுதான் நாம் படித்த கருத்தினுடைய தொகுப்புகள் என்று கூறிக்கொண்டு இது இயல்பு தொன்று தொட்டு வீடு வேறிய இது மடவும் இடையறவுபடாது தொடர்ச்சியாய் வரும் என்பான். அதாவது முயற்சி செய்கின்றான், வினைப்பலனை நுகர்கின்றான், அந்த முயற்சியானது கருத்து வகையால் வருகின்ற பிறவியை தருகின்றது, அந்த வருகின்ற பிறவியில் விதிக்கப்பட்டவற்றையெல்லாம் முயற்சியால் அனுபவிக்கின்றான், அந்த முயற்சியின் போதும் முனைப்பு கொள்கின்றான், அது அடுத்த பிறவியை தருகின்றது. இப்படி இடைவிடாது நான் அந்த நாம செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் இடைவிடாது நம்மை பிறப்பு இறப்பில் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. செயல் வகையால் அந்தந்த பிறவியில் பிராரதத்தை ஊட்டுகின்றன, கருத்து வகையால் பிறவிகளை சங்கிலி தொடர்போல் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன அந்த முயற்சிகள். இதுதான் முயற்சியை பற்றி தெளிவான அறிவு. சும்மா நாம முயற்சின்னு சொன்னா மேலும் மேலும் பிறவியை ஈட்டு நம்மளை தள்ளுறான். திருவருளை பற்றி பேசாம, அந்த திருவருளால் விதிக்கப்பட்ட விதியை பற்றி பேசாமல், முயற்சி முயற்சி என்று உலகியலாக பேசுபவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டுகின்றார்கள் என்றால் மேலும் மேலும் இந்த பிறவியை அழுதுவதற்கு வழிகாட்டுகின்றார்கள். ஆனால் நம்முடைய அருளாசிரியன்மார்கள் திருக்கைராய பரம்பரையிலிருந்த சந்தான குருவர்கள் அவர்கள் வழிவந்த நம்முடைய ஆதீன அருளாளர்கள் எல்லாம் முயற்சியை பற்றிய தெளிவை தந்து முயற்சியை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றார்கள். யான் எனது என்ற செருப்போடு செய்யப்படும் முயற்சி இருக்கின்றதே, அது எத்தகைய நல்வினை முயற்சியாக இருந்தாலும் சரி அது மேன்மேலும் பிறவிக்கு வழிவகுக்கும். அப்போதைக்கு ஒரு வெற்றியை ஈற்றி தந்து அதோடு இந்த முயற்சி நின்று விடாது, வருகின்ற பிறவிக்கும் அது வித்தாகும். ஏன்னா அந்த வெற்றியை அனுபவிக்கும் போது இத மாதிரி வெற்றி மேலும் மேலும் வேணும்னு நீ விரும்புற, அப்போ சுவாமி அதுக்கு ஏற்றபடி பிறவியை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம நல்வினிகளே மட்டும் செய்யவில்லை, தீவினைகளையும் செய்கின்றோம். அந்த தீவினைக்குரிய காலம் வந்து குறுக்கிடும், அப்போ அந்த வெற்றி நழுவி போகும், தோல்வி வரும். அப்போ நிலை வேறு எதுவுமே இல்லையே போட்டு சுழற்சி அடிக்கின்றதே இந்த வாழ்க்கையை சொல்லி அப்பதான் உணர்வான். அப்ப நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கின்றது, அதுதான் நம்மை செலுத்துகின்றது என்று சொல்லி உணர்ந்து பல சமய சாத்திரங்கள் வழி சென்று இறுதியில் முடிவான தெளிவான சித்தாந்தத்தை அடைவான். அதையெல்லாம் எட்டாம் திட்டத்தில் அற்புதமா சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த இயல்பு, இந்த இயல்புனா இந்த முயற்சி யான் எனதுங்கிற உணர்வு, இது இயல்பு தொன்று தொட்டு வீடு வேறு இது மளவும் இடையறவுபடாது தொடர்ச்சியாய் வரும். அதனாலதான் என்றும்னு சொன்னார் பாடல, என்றும் சொல்லியிருக்கிறார். கடைசி அடியில் சொல்லியிருக்கார், மூலத்ததாகி என்றும் வந்திடும் உரமையோட. மூலத்தது அப்படின்னா மூல காரணமாய் இருப்பது அப்படின்னு அர்த்தம். எப்படியோ அது ஒருமையா தான் இருக்கு, மூலத்ததுங்கிறது ஒருமையா இருக்கு. ஆனா எழுவாய் வந்து நாம் செய்யும் வினைகள் எல்லாம் அப்படின்னு பன்மையில இருக்கு. வினைகள் எல்லாம்னு பன்மையில இருந்து மூலத்ததுன்னு ஒருமை சொல்லலாமா? பன்மை பெயருக்கு ஒருமை வினை முடிவு கொடுக்கலாமா? அது ஒருமை பன்மை வலுன்னு ஆயிருமே. அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுவாய் சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு ஒருமையில சொல்லலாமா? அவர்கள் வந்தான்னு சொன்னா அது பெரிய வலுவாச்சு, ஒருமைப்பன்மை வலு. அது மாதிரி நாம் செய்யும் வினைகள் எல்லாம்னு பன்மையில சொல்லிட்டு மூலத்ததுன்னு ஒருமையில சொன்னா அது வலுவாயிற்றே அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலதான் நம்ம உடையாசிரியர்கள் சிறப்பாக விளக்கம் தருகின்றார்கள், நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். அதாவது மூலத்தது என்னும் ஒருமை அத்தருமத்தின் மேல் நின்றது, தருமத்தின் மேல் அந்த பண்பின் மேல் நின்றது. பண்பை வச்சு சொல்லலாம், வருகின்ற பாடலை கூட அப்படிதான் சொல்லுவார், இதமகிதங்கள் என்பது. அடுத்த பாடல் முதலடியை பார்த்தா இதமகிதங்கள் என்பது, இதமகிதங்கள்ங்கிறது பண்மை, என்பதுங்கிறது ஒருமை. அங்கேயும் பண்மைக்கு ஒருமை சொல்லியிருக்கார். அந்த இடத்துல பண்பை சொன்னார், அதனுடைய பண்பை இயல்பை சொன்னார். பதவுரையில பாருங்க, நம்ம 16வது கட்டத்து குருமூர்த்திகள் என்ன அற்புதமா அந்த பண்பை காட்டியிருக்காங்க. ஏன் பண்பை சொன்னாரா, எப்படி சொன்னார்னு ஐயம் வருது. அவர்கள் பதவுரையை பாருங்க, இதம் அகிதங்கள் என்பது இதாகிதங்கள் ஆகிய, இதாகிதம் சேர்த்து எழுதும் போது இதாகிதம்னு வரும், இதாகிதங்கள் ஆகிய கண்மங்களது இயல்பு யாதனின். இதமகிதங்கள்னா அந்த இடத்துல இதமகிதங்களின் இயல்பு அப்படின்னு அந்த கருத்து. அது மாதிரி நாம் செய்யும் வினைகள் எல்லாம்னா நாம் செய்யும் வினைகளின் இயல்புன்னு அங்க கருத்து. அந்த இயல்பு என்பது ஒருமை, அதனால இங்க மூலத்ததுன்னு ஒருமை வந்தது என்று நுணுக்கமாக பொருளை ஆய்ந்து ஒருமை பன்மை வலு இல்லாமல் காக்கின்ற அந்த பாங்கு இருக்கின்றதே, அதெல்லாம் வந்து எதனால வந்தது. சந்தானக்குறவர்கள் இந்த சிவஞான சித்தியார் நூலை ஏற்றவர் யார், சந்தானக்குறவர் அருணந்தி சிவம். அவர் திருக்கைலாய பரம்பரை, அந்த பரம்பரையில வந்து திருவாவளூர் ஆதினம். அதுல வந்த குரு பரம்பரையில 10வது சன்னிதானம் அவர்களிடம் ஞான தீட்சை பெற்றவர்கள் நம்முடைய மாதவ சிவஞானவர்கள். ஆகவே தொன்று தொட்டு வந்த கேள்வியால் அனுபவமுடைய தேசிகன் திருவருள் பெற்றால்தான் உண்மை பொருளை உணர முடியும்னு நம்ம சுவாமிகளே பாஷ்யத்தில், சிவஞான பாஷ்யத்தில் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு அவர்களே எடுத்துக்காட்டு. அந்த வைகண்டார் பரம்பரையிலே, அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருடைய பரம்பரையிலே வந்த திருவாவடுதுறை ஆதினத்து குரு பரம்பரையிலே அவர்கள் உபதேசம் பெற்றார்கள். அந்த பண்டார சாஸ்திரங்களுடைய பிடிவையெல்லாம் அவர்கள் அருள் உபதேசம் மூலம் பெற்றார்கள். அதை அப்படியே நமக்கு ஒருநிலையாக தந்துள்ளார்கள் என்பதுதான் நாம் கொள்ள வேண்டிய முடிவாக உள்ளது. ஆண் வருது பாருங்க, ஏலத்தான் பலமா செய்யும். அந்த ஆண் உருவு வந்து ஒடு என்ற பொருளிலே வந்தது. பதவுரையில பாத்தீங்கன்னா ஏலத்தான் பலமான்னு சொல்லிட்டு கடைசியில் உள்ள வந்திடும் என்பதை கூட்டியிருப்பார்கள். ஏலத்தான் பலமா வந்திடும், ஏலம்னா என்ன, முறையால் அர்த்தம். நாம் செய்கின்ற முயற்சியெல்லாம் செயல் வகையால வந்து நமக்கு வினைப்பலனாக வந்துவிடும். அதான் சொல்றாரு, ஏலத்தான்னா முறையால், எஞ்ஞான்று முறையார் பொருந்த செயல் வகையால் வினைக்கீடாய் வரும் அனுபவத்தை பயக்கும். இந்த இடத்துல என்ன குறிப்பு சொல்றான்னா, ஏலத்தான் அப்படின்னா முறையால் அப்படின்னு பொருள் வருது. அந்த இடத்துல வந்து ஒடு உறுப்பு பொருள் சொல்லணும், அதாவது ஊசியோடு குயின்ற ஒடு, ஒடு எங்க வந்திருக்கு பார்க்கணும், முறைமையோடேன்னு வருது. அந்த இடத்த பாருங்க, ஏலத்தான் வேண்டாம், முறைமையோடே என்ற இறுதியில் இருக்கு பாத்தீங்களா, அதை பாருங்க, முறைமையோடே, முறைமையோடு. அந்த கடைசி ஏய விட்டுருங்க, அது ஏகாரம் அசை, முறைமையோடு. அந்த ஓடுங்கிறது, அந்த ஒடுன்னு சொல்லுவாங்க, ஒடுதான் ஓடா இருக்கு. அந்த ஒடுங்கிறது ஆண் என்ற பொருளில் வந்துள்ளது. அப்ப முறைமையோடுன்னா முறைமையால் அப்படின்னு நாம வச்சுக்கிறோம், முறைமையால். பதவுரையில பாருங்க அந்த இடத்தை எங்க கூட்டிருக்காங்க, முறைமையால் என்பதை வந்து. நாம் செய்யும் வினைகள் எல்லாம் என்று முறைமையோடே ஏலத்தான், முறைமையோடுங்கிறது ஏலத்தான் கூட கூட்டுறாங்க. அந்த முறைமையோடேங்கிறது முறைமையால் என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்போ ஓடுன்னு இருக்கு, ஒடுங்கிறது ஆண் பொருள்ல வருமா அப்படின்னா அது எடுத்துக்காட்டு இலக்கியத்திலிருந்து. ஊசியோடு குயின்ற தூசும் பட்டு, இது எந்த இலக்கியத்தில் வருது அப்படின்னா அது நமக்கு தெரியவில்லை. இதே மேற்கோள் தொல்காப்பிய உரையிலே உபயாசிரியர்களால் காட்டப்பட்டுள்ளது. அந்த மேற்கோளை சுவாமிகளும் காட்டுகின்றார்கள். அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மேற்கோளை காட்டினால் இது எதுல வருகின்றது என்று தெரியும். நமக்கு சில மேற்கோள்கள் எந்த நூல் இருக்குன்னே தெரியவில்லை, நூல் பயிற்சி நமக்கு இல்லை அப்படின்னு நூல்களை இழந்து விட்டோம், அதனால தெரியல. இதுக்கு என்ன பொருள், ஊசையோடு குயின்ற தூசும் பட்டும், லேசில பொருள் புரியாதபடிதான் இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்ல, குயின்ற என்றால் துளை செய்யப்பட்ட, துளைக்கப்பட்ட அர்த்தம். அப்ப ஊசியோடு குயின்றனா ஊசியால் துளைக்கப்பட்ட, தூசு என்றால் ஆடை, பட்டுங்கிறது பட்டு துணி, ஊசியால் துளைக்கப்பட்ட ஆடையும் பட்டும் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஊசியால் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஊசியோடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஒடு என்பது வந்து ஆளுங்கிற பொருள்ல வருது. அதே மாதிரி இங்க முறைமையோடேன்னு கடைசியில் முடியல, அந்த முறைமையோடு என்பது முறைமையால்னு பொருள் வந்தது. ஏன்னா நீங்க என்ன முறைமையோடுன்னு இருக்கு, அதுக்கு முறைமையால்னு நீங்களா ஒரு கருத்தை சொல்றீங்களா அப்படின்னா அதுக்கு இலக்கிய வழக்கு இருக்கின்றது என்பதற்கு சான்று. ஆகவே இதுவரை நான்கு செயல்கள் பார்த்தோம், இந்த நான்கு செயல்கள்லையும் வந்து என்ன அப்படின்னா முயற்சிக்கு வந்து வினைப்பலன் தான் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேல்வினை ஏது, புதிய வினை, புதிய ஈட்டம் வருவாய் என்பது இல்லையோ அப்படின்னு சொன்னா வருவாய் உண்டு என்பதை வந்து இந்த இடத்துல
1: உணர்ந்து நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவுரை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா, பகுதி 5. வழங்குபவர் சிவத்திரு சௌரிராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சகலருவைய ஆன்மாக்கள் இதிலே ஆணவ மலம் மும்மலங்களும் இவர்களுக்கு உண்டு. ஆணவம் கண்மம் மாயை மூண்டும் உண்டு. ஆகவே இவர்கள் பிரகிருதி மாயா போனதெல்லாம் வசிக்கிறாங்க. இவங்க வசிக்கிற போனங்கள் 24 தத்துவங்களுக்குள்ள வசிக்கிறார்கள். இந்த மண்ணுலகத்தில இருந்து உலகத்தை சார்ந்து வாழக்கூடியவர்கள். இந்த அசுத்தமாயில் இருக்கக்கூடிய கடவுள் அவர்களையும் கூட இறைவன் தன்னுடைய கருணையினால் பரிபாலிக்கிறான். அவர்களுக்கும் கருவிகரணாதிகளை எல்லாம் வழங்குகிறான். சுத்தமாயிலிருந்து எடுத்து வாக்கை தருகிறான். அசுத்தமாயில் இருக்கின்ற உள் அந்த கரணங்களை தருகிறான். காலம் நீதி கலை வித்தை அராகம்புருடன் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களின் மூலமாக அக அந்த கரணங்களை வழங்குகிறான். அதற்கும் பிறகு அந்த கரணங்கள் இந்த உடல் தூல உடல் சூட்சும தேகம் பிராணமய தேகம் எல்லாவற்றையும் இறைவன் வழங்கி அருள்கிறான். இப்படி இந்த சகலர் வகை ஆன்மாக்களையும் இங்க கொண்டு வந்து அவன் நேரடியாக சந்திர ஜடாதரனாக 4 தோள்களுடன் 4 கரங்களுடன் மான்மழு ஏந்தி வந்து தரிசனம் தராவிட்டாலும் அவன் இந்த மண்ணுலகத்தில் குருநாதனாக வந்து அருள் புரிகிறான். குருநாதனாக வந்து பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு பதி பசு பாச உண்மைகளை அவன் தெளிவாக போதி. யாரையுமே அவன் கைவிட்டுறதில்லை. எந்த வகை ஆன்மாக்களோ அந்த வகை ஆன்மாக்களுக்கு அவரவர்களுக்கு உரிய பக்குவத்திற்கு தகுந்தது போல அவனே இறங்கி வந்து எல்லா உயிர்களுக்கும் அவன் அருள் புரிகிறான். அப்படி மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிபாதம் முதலான பேர்களெல்லாம் அவர்களுக்கு இறைவனையே வழங்குகிறான். அப்படி வந்து சிவபெருமான் எல்லா விதமான பக்குவங்களையும் வழங்கி குருவடியில் எழுந்தருளி சரியாதி தவங்களையெல்லாம் இறப்பில் தவங்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி திருவைந்தெழுத்தி உபதேசம் செய்து தன்னுடைய திருவடிக்கு அவர்களை ஆட்படுத்திக் கொள்கிறான். ஆகவே இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் வெவ்வேறு வகைகளில் நின்று அந்தந்த பக்குவத்திற்கு தகுந்தது போல தானே பல்வேறு வடிவங்களில் இறங்கி வந்து அவர்களை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் வைத்து அந்த எல்லா வகை ஆன்மாக்களையும் இறைவன் தன்னுடைய திருவருளினால் ஆட்கொள்கிறான் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இரு மலத்தார்க்கு இல்லை உடல்வினை என் செய்யும் ஒரு மலத்தார் ஆராய் உரைப்பேன் திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார் உயர்மருத சம்பந்த அன்றாயில் ஆமாறு அருள். அடுத்தது உயிர் உயிர் சிவமாம் தன்மை எவ்வாறு பெறுகிறது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் இந்த பாடல் மூலம் அருள்கிறார்கள். இதுல இரண்டு விதமான கொள்கைகளை சொல்லி அந்த கொள்கைகளில் என்ன தவறு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி சைவம் சிவமாம் தன்மையை எவ்வாறு நமக்கு சொல்லுகிறது அது எப்படி உண்மையாக இருக்கிறது என்பதை பெருமான் இதில் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மையதாம் ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும் துன்று இருந்தார் தங்கிய வாழ் தன்கடந்தை சம்பந்தா யானாகி ஓங்கியவாறு எவ்வாறு உரை. துன்று இருந்தார் தங்கிய வாழ் தன்கடந்தை சம்பந்தா நெருங்கிய பெரிய மாலைகளை அணிந்து குளிர்ச்சியான கடைந்த நகரில் எழுந்தருளி இருக்கின்ற ஞானத்தை பொருந்தி இருக்கின்ற மறைஞான சம்பந்த பெருமானே ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மையதாம். அதாவது சில பேர் முக்தியில உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வகையான கருத்துக்கள் இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று கடவுள் ஒருவர் தான், பிரம்மம் ஒன்றுதான், அதுவே உயிராகவும் சிவமாகவும் இருக்கிறது, மீண்டும் முக்தியில் அவைகள் ஒன்றாகிவிடும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ரெண்டாவது ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும். முத ஒன்றாக இருந்து மறுபடியும் உயிரும் கடவுளுமாக இருந்து மீண்டும் முக்தி நிலையில் உயிர் கடவுளோடு சமமாகும், உயிர் கடவுளோடு சமமாகும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பொருள்கள் இரண்டு, ஒன்று கடவுள் இன்னொன்று உயிர். இவைகள் இரண்டாக இருக்கின்றவைகள் முக்தியில ரெண்டும் சேர்ந்துடும், சமமாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உயிரும் சிவமும் ஒத்த தன்மையுடையவைகள் என்று இந்த கருத்து வருகிறது. யானாகி ஓங்கியவாறு எவ்வாறு உரை, இந்த ரெண்டு கருத்துக்களும் தவறாக இருக்கின்றன. ஆகவே முக்தி நிலையில் உயிர் எவ்வாறு இருக்கும் என்பதை உண்மையாக எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இந்த இதற்குரிய பதிலை நாம் பார்ப்பதற்கு முன்பு உயிரினுடைய இயல்பையும் இறைவனுடைய இயல்பையும் நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். இதை நம்ம முன்னே நிறைய உயிரினுடைய இயல்பை பற்றி சொல்லியிருக்கிறோம், இறைவனுடைய இயல்பை பற்றியும் சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டும் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால இதற்குரிய பதில் நமக்கு தானாவே தெரிய வேண்டும். இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக அந்த பழைய செய்திகளை ஒரு முறை கோடிட்டு காட்டி இதுக்கு பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறைவன் 8 குணங்களை உடையவன் இல்லையா, எண் குணங்கள். அகண்ட சச்சிதானந்த பரம்பொருள் அவன் தன்மயம் உடையவன். இப்ப முதல்ல சொன்னோம் இல்லையா, தான் என்ன செய்யணுமோ அதுக்கு யாரையும் அவன் கேட்க வேண்டியில்லை, அவனுக்கு அவனாவே செய்யக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அவனுடைய உடல் தூய மேனி, தூய மேனி சுடர்விடு சோதி, அவன் தூய்மையான தேகத்தை படைத்தவன். இந்த பாசம் அவனை பற்றவே பற்றாது. அவன் தனக்குத்தானே பேரறி படைத்தவன், யாரும் அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்களுக்கு யாராவது உணர்த்தணும், ஆனா இறைவன் உணராமலேயே தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய பேராற்றல் படைத்தவன். முற்றுணர்வுடையவன், எல்லாவற்றையும் சுட்டி சுட்டி அறிய வேண்டியில்லை, எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவனுக்கு இயல்பாகவே பாசங்கள் அவனை தொட முடியாது. அவன் அருளையே தேகமாக உடையவன். அவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அவன் இன்ப சுரூபமாக இருக்கிறான். இதெல்லாம் இறைவனை பற்றிய தன்மைகள். உயிர் அப்படி இருக்கா நினைச்சு பாருங்க. அதோடு கூட இறைவன் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்திலே அருவம் அருவுருவம் உருவம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அந்த உருவத்திலையும் கூட யோக வடிவம் போக வடிவம் வேக வடிவம் என்ற வடிவங்களை எல்லாம் எடுத்துக் கொள்கிறான். உயிர்கள் என்ன பக்குவமோ அதுக்கு தந்தது போல, உயிர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கு தந்தது மாதிரி, உயிர்களுக்கு உலக சுகபோகங்களை கொடுத்து அதன் மூலம் அதை மேல்நிலை கொண்டு வரணும்னா அவன் பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி அளிக்கின்றான். அந்த உயிர்கள் பக்குவப்பட்ட பொழுது அவன் யோகேஸ்வரனாக தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறான். உயிர்களுக்கு ஏதாவது துன்பம் நேரும் பொழுது அவனை வேகம் வடிவம் எடுத்துக் கொண்டு வந்து அவன் தீயவர்களை அப்புறப்படுத்துகிறான். எப்படி அவன் எல்லா வடிவங்களையும் எடுக்கக்கூடியவன். அவன் ஏராளமான அருட்செயல்களை செய்கிறான். உயிர்களோடும் சடப்பொருளோடும் அவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். இதெல்லாம் இறைவனுடைய தன்மைகள், சிறப்புகள். உயிரினுடைய சுரூப லக்னத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய செய்திகள். உயிர் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளாக இருந்தால் கூட அது தானாக எதையும் அறியாது, இறைவன் அறிவிக்க இது அறியும். ஒரு பொருளை முழுமையாக ஒரே நேரத்தில் அதால அறிய முடியாது. அப்படி அறியும் பொழுதும் அறிந்தேன் இல்லாமல் விட்டுவிட்டு இது அறியும். அதாவது கடவுள் முதல்ல ஒன்றாக இருந்து அப்புறம் உயிராக அவர் வருகிறார், கடவுளே உயிராக இருக்கிறார், மீண்டும் அந்த உயிர் கடவுளும் ஒன்னா போயிடும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அது ஏகாத்மவாத கொள்கை என்று பெயர். அப்படி ரெண்டும் ஒரே ஒன்றும்னா, ரெண்டும் ஒன்று சேரும் என்றால் ரெண்டும் சமமுடைய அந்தஸ்துடையதாக இருக்க வேண்டும் இல்லையா. பாறையும் பாலையும் தான் நம்ம சேர்க்க முடியும், தண்ணீரையும் தண்ணீரையும் சேர்க்க முடியும், எண்ணெயும் எண்ணெயும் தான் சேர்க்கணும். அதுவும் ஒரே வகையான எண்ணெயும் ஒரே வகையான எண்ணெயும் தான் நம்ம சேர்க்க முடியும். மாற்றி சேர்த்தோம்னா என்ன ஆகும், அது கூடா நட்பு தவறு அப்படின்னு ஆயிடும் இல்லையா. இப்ப கடவுளும் உயிரும் முக்தியில ஒன்று சேர்ந்து விடும் என்றால் ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆயிடுது. அப்ப ஒருத்தன் பெரியவர் இல்ல, ஒருத்தர் சின்னவர் இல்லன்னு ஆயிடுது. பாத்தீங்கன்னா நடைமுறையில பார்த்தோமானால் நாம எல்லாம் பாசத்துக்கு வசப்படுகிறோம், கடவுள் பாசத்துக்கு வசப்படாதவர். அப்ப எப்படி ரெண்டு பேரும் ஒன்னாக முடியும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தொழிற்படுத்துகின்ற பேராற்றலுடையவர். இந்த உலகத்தை படைக்கிறார், காப்பாற்றுகிறார், ஒடுக்கிக் கொள்கிறார், உயிர்களுக்காக மறைக்கிறார், உயிர்களுக்காக அருள் செய்கிறார். உயிரால் அது முடியுமா, முடியாது. ஆகவே முக்தியில் ரெண்டும் ஒன்றாகிவிடும் என்பது தவறு. அது சிவமாம் தன்மை அடையுமே தவிர அது ரெண்டு பேரும் ஒன்றாக முக்தியில இருக்க முடியாது. ஆகவே முதல் கொள்கை மறுக்கப்படுகிறது. இந்த கொள்கையை நாம் ஒத்துக்கொண்டால் நாம் கடவுளை போய் வழிபட முடியாது. அவர் பெரியவர், நாமெல்லாம் அவருடைய அடிமை. ஆகவே வழிபட்டு தான் நம்ம உய்ய வேண்டும் என்ற கருத்து அடிபட்டு போகிறது. ஆகவே ஏகான்மவாத கொள்கை இதன் மூலமாக மறுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த கொள்கை, ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும். ஒன்றாக இருக்கிறது கடவுளும் உயிரும், அப்புறம் ரெண்டா இருக்கு, முக்தியில ரெண்டும் சமமாயிடுது. அல்லது முக்தியில உயிர் அழிந்து போய்விடுகிறது, ரெண்டு உயிர் நேராகும்னா உயிர் சமமாகிறதுன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் உயிர் அழிந்து போய்விடுகிறது. நம்ம சாஸ்வதமான பொருள்கள் என்று சிலவற்றை சொல்லி இருக்கிறோம். என்னென்ன சொல்லியிருக்கோம், சிலவற்றை இல்ல, இருக்கிறதெல்லாம் சாஸ்வதமானதான். கடவுள் சாஸ்வதமானவர், உயிர் சாஸ்வதமானது, மலம் சாஸ்வதமானது. அதாவது பதி, பசு, பாசம், இந்த மூன்றும் சாஸ்வதமானது தானே. அப்போ இந்த உயிர் முக்தியில அழிந்து போய்விடும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, உயிர் இறைவனோடு நேராகிவிடும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் பெரியவன், உயிர்கள் அதற்கு அடிமை, ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த ரெண்டு கொள்கைகளும் மறுக்கப்படுகின்றன. இந்த உயிரானது முக்தி அடைகின்ற நேரத்தில் எவ்வாறு இருக்கும் என்றால், இதுக்கு பதில் சொல்லி ஆனவங்களா முக்தியில எப்படி உயிர் இருக்கும்னு சொல்லணும் இல்லையா. இப்போ மற்ற சமயங்களில் ஆணவமலம் என்ற ஒரு கொள்கை கிடையாது. ஆணவம்தான் இந்த உயிர்களுக்கு அறியாமையை விளைவிக்கிறது. ஆணவமலத்தினால்தான் இந்த உயிர் பல்வேறு விதமான துன்பங்களை அடைகிறது. உயிருக்கு ஏற்படுகின்ற குணபேதங்கள் அனைத்தும் ஆணவமலத்தினுடைய அடிப்படையில் வந்தது என்பது மற்ற மதங்கள் ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம். அந்த ஆணவமலங்கிற கொள்கை மற்ற மதங்களுக்கு தெரியாது. சைவம் ஒன்றுதான் ஆணவமலமத்தை பற்றி பேசுகிறது. அந்த கொள்கைதான் உண்மையான கொள்கை. ஆணவமலம் இருக்கிறதுனாலதான் உயிருக்கு இந்த மாதிரி துன்பங்கள் ஏற்படுகின்றன, முக்தி நிலை அதற்கு வராமல் போய்விடுகிறது. எப்படி ஆணவமலத்தோடு உயிர்கள் ஐக்கியமாகி இருக்கிறதோ அதுபோல இறைவனுடைய திருவருளால் ஆணவமலத்திலிருந்து விடுபட்ட பிறகு உயிரானது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை பற்றி இறைவனோடு ஐக்கியப்பட்டு கிடக்கிறது. அப்ப முக்தி நிலையில் எப்படி இருக்கு? எப்படி ஆணவமலத்தோடு ஐக்கியப்பட்டு இருந்துச்சோ அதுபோல முக்தி நிலையில் சிவபெருமானோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறது. ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாருனால் என்னாலோ. ஆகவே முக்தி நிலையில் உயிரானது சிவபெருமானோடு பிரிக்க முடியாதபடி அத்துவிதமாக ஒன்றாய் வேறாய் உடனாய் இறைவன் அந்த உயிரோடு பொருந்தி நின்று அதற்கு முக்தி நிலையை அருளுகிறான். இதுக்கு உதாரணம் சொல்றதுனா வேற எந்த உதாரணமும் சொல்ல முடியாது. எப்படி ஆணவமலத்தோடு உயிர் ஐக்கியமாக இருந்ததோ அதுபோல முக்தி நிலையில் உயிர் சிவபெருமானோடு ஐக்கியமாகி இருக்கிறது, அத்துவிதமாக இருக்கிறது என்று அதற்கு பதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல்ல வேற்று சமய கொள்கைகள் நிராகரித்து சைவ சமய கொள்கைகள் இங்கு நிலைநாட்டப்படுகிறது. முக்தி நிலையில் உயிரானது இறைவனோடு சிவமாம் தன்மை எழுதியிருக்கும். அப்போ அந்த சிவமாம் தன்மை எழுதியிருக்கின்ற காலத்தில் கூட சிவபெருமான் மேலான நிலையில் இருக்கிறான், உயிர் அவனுக்கு அடிமையாகவே இருக்கிறது. அதனாலதான் மணிவாசக பெருமான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட, சிவமான தன்மையிலும் கூட ஆளக்கூடிய நிலையில் சிவபெருமான் இருக்கிறான். அந்த சிவபெருமானால் ஆளப்படுகின்ற தன்மையில் உயிர் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மையதாம், ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும் துன்று இருந்தார் தங்கியவாள் தன்கடன்பை சம்பந்தா யானாகி ஓங்கியவாறு எவ்வாறு உரை. பதினோராவது வெண்பா, காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் நீத்து உண்மை காண்பவர்கள் நன்முத்தி காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் தன்கடந்தை சம்பந்தன் வாட்டும் நெறி வாராதவர். இந்த பாடலிலும் முக்தியில இந்த உயிர் எவ்வாறு சிவானந்தத்தை அனுபவிக்கிறது என்ற செய்தியைத்தான் இந்த பாடலையும் சொல்லுகின்றார். இது நம்ம அனுபவத்துக்கு வராத விஷயம் இல்லையா. முக்தியில நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு யாராவது தெரியுமா? அப்படி தெரியாததுனால இத கிரகிப்பதும் கூட நமக்கு கொஞ்சம் சிந்தனைக்கு கடினமா தான் இருக்கும். இருந்தாலும் இதுல இருக்கின்ற செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முக்தி காணார்கள். இந்த விஷயத்தையும் கூட நம்ம முன்னாடியே ஆராய்ந்திருக்கிறோம். உங்களுக்கு இதை பற்றி சொன்னால் எளிமையாக இது உங்களுடைய நினைவுக்கு வரும். ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது அதில் மூன்று விஷயங்கள் தொடர்புபட்டிருக்க வேண்டும். ஒரு அனுபவம் உண்டாவதற்கு அனுபவிக்கின்றவன், அனுபவிக்கப்படுகின்ற பொருள், ரெண்டை இணைக்கக்கூடிய அனுபவம். அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, காண்பவன், காணப்படும் பொருள், ரெண்டை இணைக்கக்கூடிய காட்சி, இதை திரிபுடி என்று சொல்வார்கள். இப்போ இந்த வரியில காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முக்தி காணார்கள். காண்பான், காணுகின்ற காட்சி, காணப்படுகின்ற பொருள், இந்த மூன்று பொருள்களும் முக்தியை அடையும் பொழுது இந்த மூன்று பொருள்களும் இல்லாமல் போய்விடுகின்றன என்று ஒரு கருத்து நிலவுகிறது. முக்தி நிலையில காண்பவனும் இல்ல, காட்சியும் இல்லை, காணப்படுகின்ற பொருளும் இல்லை என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, காண்பானும் காட்டுவதும் காண்பதும் முக்தி நிலையில் காண்பானும் காட்சியும் காணப்படும் பொருளும் ஆகிய மூன்றும் இருக்கிறது. ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா மூணு பொருளும் இல்லைன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க மூணு பொருளும் இருக்கிறதுன்னு ஒருத்தங்க இல்லைன்னு ஒருத்தர் இப்படி சொல்கிறார்கள். தன்கடந்தை சம்பந்தா வாட்டு நெறி வாராதவர், இவர்கள் இருவரும் முக்தி நெறியை பற்றி அறியாதவர்கள். அருள் நிறைந்த கடந்தையிலே வாழுகின்ற மறைஞான சம்பந்தரே, முக்தி நிலையில் உயிர் எவ்வாறு இருக்கும்? இதுதான் கேள்வி. இப்ப காண்கின்றவன் காணப்படும் பொருள் ரெண்டை இணைக்கக்கூடிய காட்சி, முக்தி அடைகிற நிலையில நம்ம கொஞ்சம் யோசனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த முக்தி அடைகின்ற நிலையில் இந்த மூன்றும் இருக்குமா இருக்காதா? சைவ சித்தாந்தம் இதை பற்றி என்ன சொல்கிறது? முக்தி நிலையில இந்த மூன்றும் இருக்கிறதுன்னு சொன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்றும் இருக்கிறது அப்படின்னு நம்ம வைத்துக் கொண்டால் அது முக்தி நிலையே கிடையாது. நான் பார்க்கறேன், இறைவனை தரிசனம் பண்றேன் அப்படிங்கிற உணர்வு என்கிட்ட இருக்கு, நான் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கு, நான் பார்க்கிறேங்கிற தன்முனைப்பு இருக்கிறது, அப்ப கடவுளை பார்க்கறேங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த மூன்றும் அனுபவத்தில் இருக்கும் பொழுது, தன்முனைப்பு இருக்கும் பொழுது கடவுள் வருவாரா வரமாட்டாரா? கடவுள் நமக்கு தரிசனம் தரமாட்டார். ஆகவே இந்த நெறி, இந்த கொள்கை தவறாகிறது. முக்தி நிலையில மூன்றுமே இல்லை அப்படின்னு, காண்பவனும் இல்ல, காட்சியும் இல்ல, காணப்படுபவனும் இல்லை. அப்ப எது எதை அனுபவிக்குது, ஆனந்தங்கிறது எப்படி உண்டாகுன்ற, அனுபவம் என்பது எப்படி உண்டாகும்? இல்லை என்று சொன்னாலும் அதுவும் தவறாகி போய்விடுகிறது. சரி, ரெண்டுமே தவறு. முக்தி நிலையில் மூன்றும் இருக்கிறது என்று சொன்னாலும் தவறு, முக்தி நிலையில் மூன்றும் இல்லை என்று சொன்னாலும் தவறாகி விடுகிறது. அப்ப முக்தி நிலையில இந்த மூன்று பொருள்களும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, ரொம்ப எளிமையா நம்ம புரிந்து கொள்வோமானால், இந்த காண்கின்றவன் நான் பார்க்கிறேன் என்ற தன்முனைப்பு உணர்வு இல்லாமல் எந்த பொருளை பார்க்கிறானோ அந்த பொருளிலேயே அழிந்தி போய்விடுதல், அதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் இப்போ இறைவன் ஆனந்த சொரூபன், அவன் ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டான். இது இலக்கணத்தை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இது நல்லா புரியும். இறைவன் இன்ப சொரூபமுடையவன், ஆனா அவன் இன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை. நான் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறேன்னா என்கிட்ட இல்லாத ஒன்றை நான் அனுபவிக்கிறேன் என்று பொருள். அப்ப கடவுள் இன்பத்தை அனுபவிக்கிறாருன்னு நம்ம சொல்லிவிட்டோம்னு வச்சுங்க, கடவுள் அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறார். அப்ப கடவுள் முழுமையுடையவர் அல்ல, அவர் தேவையுடையவர். இன்னொரு பொருள் அவர் இன்பத்தை அனுபவிக்கிறது வேண்டியா இருக்கு அப்படின்னு ஆயிடும். அப்படி இன்னொரு பொருள் தேவையாக இருப்பவன் கடவுளாக இருக்க முடியுமா? முடியாது. ஆகவே கடவுள் இன்ப சொரூபன், இன்பத்தை அவன் அனுபவிப்பது இல்லை. அவன் என்ன செய்கிறான்? இன்பத்தை தருகிறான். யாருக்கு தர்றான்? மூணு பொருள் தான் இருக்கு உலகத்திலேயே, கடவுள், உயிர், இந்த ஜடமாகிய பாசம். பாசம் ஜடம், அது இன்பத்தை அனுபவிக்குமா? அனுபவிக்காது. கடவுள் இன்பத்தை அனுபவிப்பானா? அனுபவிச்சா அவன் கடவுள் இல்லாதனால இன்பத்தை அவன் அனுபவிக்கிறது கிடையாது. அப்ப உயிர் என்ன செய்யறது? இன்பத்தை அனுபவிக்கிறது. அப்போ கடவுள் இன்பத்தை தருகிறான் முத்தி நிலையில, உயிர் அனுபவிக்கிறது. அனுபவிக்கும் பொழுது தன்னை மறந்து அனுபவிக்கிறது. நம்ம அனுபவிக்கிறோங்கிற எண்ணமும் கிடையாது, அனுபவிக்கிறதுக்கு நான் இருக்கிறேங்கிற எண்ணமும் கிடையாது. அந்த இன்பத்தை அப்படியே சுவைத்து கொண்டே அதில் அவிழ்ந்து போய்விடுகிறது உயிர். இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முக்தி நிலை. அப்பொழுது காண்பான் இருக்கிறான், காணப்படுகின்ற காட்சி இருக்கிறது, ஆனால் காண்பவன் நாம் காணுகிறோம் என்ற தன்முனைப்பு இல்லாமல் இருக்கிறான். காணப்படும் பொருளிலேயே தன்னை இழந்து விடுகிறான். எல்லாம் அற என்ன இழந்த நலம் என்று இதை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். என்னை நான் என்பது அறியேன், என்னை யாருன்னு எனக்கு தெரியல. பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உண்மத்தனாக்கி விட்டான். அவனுடைய சொரூபத்திலேயே நான் அழிந்து போய்விடுகிறேன், என்னை மறந்து விட்டேன், தன்முனைப்பு இல்லாமல் போய்விடுகிறது. இது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற நல்ல உயர்ந்த முக்தி நிலையை பற்றிய ஒரு விவரம். ஆகவே முக்தி நிலையில் மூன்று திரிபுடிகளில் மூன்றும் இல்லை என்று சொல்வதும் தவறு, மூன்றும் இருக்கிறது என்று சொல்வதும் தவறு. அப்படி இல்லை என்று சொன்னாலும் இருக்கிறது என்று சொன்னாலும் அது உண்மையான முக்தி ஆகாது. முக்தி நிலையில் உயிர் தன்னை மறக்கிறது, தான் அனுபவிக்கிறோம் என்பதை மறந்து அனுபவிக்கின்ற பொருளிலே ஆழ்ந்து போகிறது, கரைந்து போகிறது. அப்பொழுதுதான் அதற்கு முழுமையான இன்பம் வருகிறது. இப்ப உன்னை அனுபவிக்கும் பொழுது அதை பத்தி பேசினா அனுபவம் குறைச்சுன்னு அர்த்தம். அனுபவிக்கும் பொழுது சொல்ல முடியாத, வாயாலேயே சொல்ல முடியாத இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது பேச்சும் இல்லாமல் போய் அது தன்னையும் மறந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை சைவ சித்தாந்த புத்தி நிலை. காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முக்தி காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதும் தன் கடந்த சம்பந்தன் வாட்டும் நெறி வாராதார். அடுத்த பாடல் சிவபோகம். அடுத்த பாடல் ஒன்றி நுகர்வது இவன் ஊனும் உரு தொழிலும் என்றும் இடையில் இடமில்லை ஒன்றி தெரியா அருள் மருத சம்பந்தா சேர்ந்து பிரியாவாறு எவ்வாறு பேசு. ஒன்றி தெரியா அருள் மருத சம்பந்தா என்னோடு கலந்து இருந்தும் என்னால் அறிய இயலாத திருவருளையுடைய மருத நகரில் வாழும் சம்பந்த பெருமானே கடவுள் நம்மளோட தான் இருக்கார், ஆனால் நாம் அதை உணர்கிறோமா? இல்ல. அதான் சொல்றார் உமாபதி சிவாச்சாரியர் தன்னுடைய ஆசிரியரை பார்த்து, நீ என்னோடு பிரியாமல் என்னோட இருக்கிற, என்னுடைய எல்லா செயல்களுக்கும் நீயே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறாய், நான் நிலை பெறுவதற்கு கூட நீ அடிப்படையாக இருக்கிறாய், ஆனாலும் உன்னை என்னால் அறிய முடியவில்லை. இவன் ஒன்றி நுகர்வது ஊனும் உருதொழிலும் என்றும் இடையில் இடமில்லை. ஆகவே ஒரு வினையை செய்கின்ற பொழுதும் அந்த வினையை செய்து அந்த வினையினால் வருகின்ற அனுபவத்தை அனுபவிக்கின்ற பொழுதும் வினை செய்கிறான், வினை செய்தவுடனே அந்த வினையே அவனுக்கு அனுபவமாக வருகிறது. ரெண்டு நிலையிலும் திருவருளே அவனுக்கு துணையாக இருக்கிறது. திருவருள் இல்லாவிட்டால் அவன் வினைகளை செய்யவும் முடியாது, வினைகளை அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கின்ற நிலையில் சேர்ந்து பிரியாதவாறு எவ்வாறு பேசு. அப்படி திருவருள் தான் இவனை வினையை செய்ய சொல்லுகிறது, வினையை அனுபவிக்க சொல்லுகிறது, ஆனாலும் இந்த உயிரால் திருவருளை அறிய முடியவில்லை. எனவே ஆன்மா தன்னை இயக்கும் திருவருளை அறிந்து பொருந்தி அதனை பிரியாது நிற்கின்ற பேரின்பத்தை எவ்வாறு அடைவது? இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன், செயலுடைய பயனை அனுபவிக்கிறேன், எல்லாவற்றுக்கும் திருவருள் தான் காரணமா இருக்கு, ஆனாலும் திருவருளை என்னால் அறிய முடியவில்லை. நான் திருவருளை அறிந்தால்தான் நான் ஆனந்தமாக துன்பத்தில் இருந்து விடுபட முடியும். ஆகவே இந்த வினையை செய்யும் பொழுது, வினையை அனுபவிக்கும் பொழுதும் கூட நான் திருவருளை உணர்ந்து அது இருக்கின்ற ஆனந்தத்தை எவ்வாறு அனுபவிப்பது அப்படிங்கிறது கேள்வி. ஆகவே இப்போ நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் அறியாமை வயப்பட்ட உடனே உயிரை இந்த வினை இந்த ஆணவமலத்தில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறான். அப்படி கடவுள் நினைச்ச உடனே அதோடு அந்த உயிருக்கு கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் இறைவன் தான் சேர்க்கிறான். ஒரு மலம் வந்துட்டு அந்த ஒரு மலத்தை நீக்குவதற்கு இன்னொரு மலத்தை இன்னொன்று இரண்டு மலங்களை கடவுள் சேர்க்கிறான். எப்படின்னா முள்ளை முள்ளால் எடுப்பது போல, முள்ளு தச்சுக்கிடுச்சு காலில், அந்த முள்ளை எப்படி எடுக்கிறது, அதுக்கு என்ன வேண்டியா இருக்கு, உதவியா இருக்கு, வேறொரு முள் தேவைப்படுகிறது இல்லையா? அதுபோல ஆணவ மலம் அந்த உயிருக்கு வந்து சேர்ந்த உடனே ஆணவ மலத்தை நீக்குவதற்காக கடவுள் கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் அதுக்கு சேர்க்கிறான். அப்படி சேர்த்த உடனேயே உயிர் அந்த எல்லா மலத்திலிருந்து விடுதலை பெறுகிறது இல்லை. இந்த கண்ம மலத்தை சேர்த்த உடனே, மாயாமலத்தை நமக்கு சேர்த்த உடனே உயிர் என்ன செய்யுதுன்னா, அதற்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டு உடலினாலாகிய அறிவு வருகிறது, எல்லைக்குட்பட்ட அறிவு. அதை கண்ட உடனே உயிர் தான் எதற்காக இந்த மலங்கள் நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறதே புரியாம அது உலகத்துல நீந்தி விளையாட ஆரம்பிக்குது. தடலறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன். இந்த உலகத்துக்கு வந்தவொடனே நம்ம வந்து பொறிபுலன்லாம் எதுக்கு கொடுத்ததுன்னு தெரியாம நம்ம பாட்டு பல்வேறு செயல்களை செய்கிறோம். ஆனா கடவுள் பக்கத்திலேயே இருந்து நல்ல சூழ்நிலையை உருவாக்கி, ஆசிரியர்களை உருவாக்கி, நல்ல ஞான நூல்களை எல்லாம் நமக்கு குருமார்கள் மூலமாக தர செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறான். ஆக வினையை நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிறோம், வினுடைய விளைவு நமக்கு வருகிறது, நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த நிலையிலும் கூட நமக்கு ஆணவமல மறைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நமக்கு விபரீத ஞானம் உண்டாகிறது. உலகத்துல இருக்கிற நல்லதெல்லாம் பார்த்து தப்பானதுன்னு நினைக்கிறோம். சரி, சைவ சித்தாந்தம் பாடம் நடக்குதா, அதை விட்டுட்டு வேற எதுக்காவது ஒரு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நமக்கு புத்தி வருகிறது இல்லையா? வேற ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு மேல உட்கார்ந்துருக்கலாம், இல்ல வேற அந்த காரியம் பார்க்கலாம், இந்த காரியம் பார்க்கலாம். ஆகவே நல்ல தகுதியான ஆசிரியர்களையும் நல்ல ஞான நூல்களையும் அருளிய பிறகு அதன்பால் நாம் செல்லாமல் நம்முடைய புலன்கள் வெளியே போய் பல்வேறு வினைகளை செய்கிறது. அப்படி வினைகளை செய்யும் பொழுது அதனுடைய விரைவுகள் நமக்கு வருதா இல்லையா, அதை நம்ம அனுபவிக்கிறோம். இப்படி பல பிறவிகளில் வினைகளும் அதனுடைய அனுபவங்களும் வந்து இந்த உயிர் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பக்குவப்படுகிறது. கடவுள் எப்படி பக்குவப்படுத்துறான், அனுபவம் உண்டாக்கி உண்டாக்கி பக்குவப்படுத்துறான். ஒரு சூடு, ஒரு அடி, ஒரு தாக்குதல், ஒரு துன்பம், ஒரு நண்பன், ஒரு மனைவி அல்லது மகள், ஒரு மகன், யார் மூலமாவது நமக்கு அறிவு கொடுத்துக்கிட்டே இருக்கா கடவுள். பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பத்து தப்படி நடக்கிறதுக்குள்ள 100 அறிவை உண்டாக்குறான் சிவபெருமான் நமக்கு, பல்வேறு மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக. அப்படி மெல்ல மெல்ல பக்குவப்படுத்துகிறான், தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, மெல்ல மெல்ல ஏணிப்படி கொடுத்து ஏற்றுகிறான் சிவபெருமான். அப்பர் பெருமான் சொல்றார், இப்படி பல்வேறு விதங்களில் இந்த உயிரை பக்குவப்படுத்தி வினைகளை செய்ய வைத்து, வினைகளை அனுபவிக்க வைத்து, அதன் மூலம் நமக்கு அறிவை தந்து, ஞானத்தை தந்து, இந்த வினைகளில் இருந்தும் மாயாமலத்தில் இருந்தும் கருவிகரணாதிகளில் இருந்தும் அறியாமையிலிருந்தும் இந்த உயிரை முற்றிலுமாக சிவபெருமான் விடுவிக்கிறான். அப்போ இந்த வினைகளையும் மலங்களையும் நமக்கு சேர்க்கிறது மலத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக. ஆகவே அப்படி விடுவித்து இறைவன் தன்னுடைய பேரொளியை, தன்னுடைய திருவருளை இந்த உயிருக்கு நல்குகிறான். அப்போ முதல்ல மலம் இருந்து இந்த உயிரை அப்படியே பிரகாசம் இல்லாமல் சுருக்கி வைத்திருக்கிறது, அனுப்படுத்தி இருக்கிறது. அந்த மலங்களையெல்லாம் மெல்ல மெல்ல சாமி அந்த உயிரிலிருந்து நீக்க நீக்க இந்த உயிரானது வியாபக பொருளாக மாறுகிறது. எவ்வளவு பெரிய வியாபக பொருளாக மாறுது, சாமி அளவுக்கு மாறிடு. அவனுக்குள்ள அடக்கமாக வியாபக பொருளாக மாறிவிடுகிறது. எந்த விதமான மாசுமரும் அந்த உயிரிட்ட இல்லை. அது ஒளி பொருந்தியதாக மாறி அமைகிறது, அது ஞானம் பொருந்தியதாக மாறி அமைகிறது. எல்லா காலத்தையும் காலத்தை கடந்தும் அது அவருடைய அறிவு வேலை செய்கிறது. அது திரிகாலம் உணர்ந்த முனிவராக மாறிவிடுகிறது, ஞானியாக இருக்கிறது. அந்த நிலையில் அந்த உயிரானது வந்து வினையிலிருந்து நீங்கி அதை விடுவித்து சிவானந்த பெருவாழ்வை இறைவன் இந்த உயிருக்கு நல்குகிறான். அந்த காரியம் தான் நடந்து கொண்டிருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா இறைவன் நம்ம இந்த உயிரிலே கொண்டு வந்து, இந்த உடலிலே கொண்டு வந்து, இந்த உலகத்திலே விளையாட விட்டிருக்கிறான் என்றால் இறைவன் நம்மை பக்குவப்படுத்துகிறான், நிழல் போல நம்மை தொடருகிறான். நம்ம அவனை விட்டுட்டு வேற காரியம் செஞ்சாலும் அவன் உள்ளுக்கு இருந்து எந்தெந்த காரியத்தின் மூலம் பக்குவப்படுத்தலாம், எப்படி பக்குவப்படுத்தலாம் அப்படின்னு நிழல் போல அவன் நம்மையே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் தோன்றா துணையாக இருக்கிறான். தோன்றா துணையாக இருந்தவன் தன் அடியோங்களுக்கு என்று அப்பர் பெருமான் சொல்லுகின்றார். விண்ணிலே மறைந்து அருள்புரி வேதநாயகனே, அவன் விண்ண உலகத்தில் இருக்கிறான், எல்லா உலகத்துக்கும் தாண்டி 36 தத்துவங்களுக்கும் தாண்டி அவன் இருந்தாலும் கூட இந்த உயிர்கள் ஒவ்வொரு உயிருக்கும் உயிராக, உயிருக்கு உயிராக அந்த உயிர்களோடு அவனும் தொடர்ந்து வருகிறான். நிழலை போல தொடர்ந்து வந்து உயிரை பல்வேறு வகைகளில் பக்குவப்படுத்தி மலங்களில் இருந்து இந்த உயிரை நீக்கி அதற்கு பிரகாசத்தை உண்டு பண்ணி, வியாபகத்தை உண்டு பண்ணி, அறிவு வெளிச்சத்தை உண்டு பண்ணி நிரந்தரமான பேரானந்த பெருவாழ்வில் இந்த உயிரை அவன் வைக்கிறான். ஆகவே இந்த திருவருளானது இப்ப நம்ம வந்து சகல நிலையில் இருந்து கொண்டு வினையை செய்கிற பொழுதும் திருவருள் இருக்கு, வினையினுடைய பயன் அனுபவிக்கும் பொழுதும் திருவருள் இருக்கிறது. அது இதன் மூலமாக நம்மை பக்குவப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பக்குவப்படுத்தி இறைவன் நமக்கு சுத்த நிலை அருள்கிறான். ஒன்றி நுகர்வது இவன் ஊனும் உரு தொழிலும் என்றும் இடையில் இடமில்லை, ஒன்றி தெரியா அருள்மருத சம்பந்தா சேர்ந்து பிரியாதவாறு எவ்வாறு பேசு. கடவுள் சேர்ந்து பிரியாதவாறு தான் இருக்கிறான், அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவன் மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி இறைவன் சிவமாம் தன்மையை அடையும்படி இந்த உயிரை பக்குவப்படுத்தி தன்னுடைய திருவடி கீழ் சேர்த்துக் கொள்கிறான். அடுத்த நிறைவு பாடல் 13வது வெண்பா. அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி திருளா வினாவென்பா உண்மை வினவாரேன் ஊமன் கணாவின்பால் எய்துவிக்கும் கான். அருளால் உணர்வார்க்கு, இந்த நூலை எப்படி படிக்கணுமா, ஆசிரியருடைய திருவருளால் இந்த நூலை உணர்ந்தால். இந்த நூலில் வினாக்கள் மட்டும் கேட்கப்பட்டிருக்கின்றன, வினாவுக்குரிய பதில்களெல்லாம் இவர் எழுதிய 8 நூல்களில் இருக்கு, மற்ற நூல்களில் இருக்கு. அந்த நூல்களிலிருந்து அவற்றை ஆராய்ந்து அந்த பதில்களை எல்லாம் ஒரு ஆசிரியர் மூலமாக யார் ஒருவர் கற்று உணர்கிறார்களோ, வினாவென்பா அகலாத செம்மை பொருளாகி தெருளா பொருந்தி நிற்கும், அப்படி ஒரு குருநாதன் மூலமாக, ஆசிரியர் மூலமாக இந்த வினாவென்பாவாகிய நூலை யார் கேட்கிறார்களோ, எப்படி கேட்க வேண்டுமா, ஐயம் ஏற்படாமல் பொருந்தி செம்மை பொருளாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு உண்மை வினாவேற, உண்மை வினாவாரேல், உண்மை வினாவென்பாவினுடைய உண்மைகள் தெளிவாக தெரியும். அப்படி ஒரு ஆசிரியர் மூலமாக கேட்காதவர்களுக்கு ஊமன் கனாவின்பால் எய்துவிக்கும் கான், அவர்கள் நிலை ஊமை ஒருவன் கண்ட கனாவை போன்றதாகும். ஊமை கனா கண்டால் அதை பொருளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி தகுந்த சரியான ஆசிரியர் இல்லாமல் இந்த நூலை கற்றால் அவர்களால் இதனுடைய உண்மை பொருளை தெரிந்து கொள்ள முடியாது. அது சைவ சித்தாந்தம் முழுமைக்குமே இது குருமுகமாக பயில வேண்டும், ஆசிரியருடைய மூலமாக பயில வேண்டும் என்பது இந்த சைவ சித்தாந்தம் அருளிய ஆசிரியருடைய கருத்தாக இருக்கிறது. குருவருளை பெற்றவர்கள் இந்த நூலுடைய பொருளை முழுமையாக தெளிவாக உணர்வார்கள். குருவருளை பெறாதவர்கள் இந்த நூலை முழுமையாக இதனுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஓமையாக ஊமை கண்ட கனாவை இந்த ஆசிரியர் சான்றாக எடுத்து காட்டுகிறார். ஆகவே குருவர்களோடு இந்த நூலை படித்தால் இதனுடைய கருத்துக்கள் மிக தெளிவாக விளங்கும். அருளால் உணர்வார்க்கு அகலாத தம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி தெருளா வினாவென்பா உண்மை வினாவாரே ஊமன் கனாவின்பால் எய்து வைக்கும்
3: திருச்சிட்டம்பலம் சைவம்தார் ஆர்வின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: இதே போன்று பெரிய புராணத்துல பறவையாரை வங்கிக்கிறார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடை புண்ணியத்தின் புண்ணியம் என்றெல்லாம் வர்ணிக்கிறார். ஆனால் வர்ணித்தார் கூட அது ஏன் வர்ணித்தார் என்றால், அதையெல்லாம் அந்த அழகை எல்லாம் இறைவன் அருளாகத்தான் கண்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் அருளாக சுந்தரமூர்த்தி கண்டார் என்பதை சேக்கலார் பெருமான் அடுத்த பாடல்களை சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக நம்முடைய அந்த பெருமான் கண்டதை எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னா, ஈசனார் அருள் என்னறி சென்றதே, அருள் என்னறி சென்ற அழகுள்ள பெண்ணுன்னு சொல்லல, ஈசனார் அருள் என்னறி சென்றதே, எம்பிரான் அருள் என்னறி சென்றதே, எந்த யார் அருள் என்னறி சென்றதே என்ற அவர்கள் நோக்கம் தேடும். எனவே இந்த அழகையெல்லாம் வர்ணிப்பது ஒரு காரணம் பற்றி பூம்பாவை அழகை வர்ணித்தது ஞானசம்பந்தரது பக்குவ நிலையை காட்டுவதற்காக. இதே போல பறவையாருடைய அழகை சேக்கலார் வர்ணித்ததற்கு காரணம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மேலான பக்குவத்தை உணர்த்துவதற்காக. இதே போல இந்த அகவலிலே 67வது அகவலிலே பெண்ணை பற்றி வர்ணிப்பது, இவ்வளவு அழகுடைய ஒரு பெண்ணை ஒருவன் அனுபவித்தாலும் இதைவிட மேலானது எது, இதைவிட மேலானது அந்த பேரின்பம் என்ற கருத்தோடும் இன்னொரு கருத்தை சொல்லி காட்டுகிறார். தான் அனுபவித்த அந்த அனுபவத்தை அவன் வெளியே சொல்ல இயலாது. பெண்ணிடம் தான் இன்பம் துவக்கின்ற பொழுது அந்த இன்பம் எப்படி இருந்தது என்பதை அவன் வார்த்தையால் சொல்ல இயலாது. இதை முடிச்சிட்டு அந்த இதை சொல்றேன். இந்த 67வது அகம் பெண்ணை வர்ணிப்பார். எப்பொழுதுமே இந்த ஞான நூல்களை ஞான நூல்களாக வைத்து நாம் ஏற்கனும். ஞான நூல் ஊன நிகழ்ச்சிக்கு இங்கே இடம் இல்லை. திருக்கோவையார் படிக்கும் போது இந்த உணர்வு இருக்கணும். இங்கே ஊன உணர்வுக்கு இங்கே இடம் இல்லை, ஞான உணர்வு தான் தலையில் நோக்கி நிற்கணும். இந்த பெண்ணை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்க. ஆனர் புதுமை நலம் பொருந்திய கோங்கின் குவிமுகை எள்ளி பூநகத்து ஒடுங்கிய முலையும் கோங்கினது முற்றினை இகழும்படியாக அழகோடு இருக்கின்ற மார்பும் பூநகத்து ஒடுங்கிய முலையும். எனவே நன்றாக கோங்கினது முற்றினை போன்று அதைவிட அழகாக இருக்கின்ற மார்பையும் அதில் அணிந்திருக்கின்ற அணிகலன்களும் மான் நிற மான் போன்ற மருண்ட ஒரு பார்வையையும் கயல் மலை பண்ண கண்ணும் மீன்களின் வகைகளிலே ஒன்றாக இருக்கின்ற அழகு புரிந்த கயல் மீன்கள் ஒன்றை ஒன்று ஏற்று போர் விடுவதை போன்றிருக்கின்ற இரண்டு கண்களும் புயல் என பின்னு விட நெறித்த கூந்தலும் கார் மேகமோ என்று ஐயரும்படியாக செறிந்து கருத்து அடர்ந்திருக்கின்ற அழகான அந்த கூந்தலும் ஒரு பெண்ணுக்கு வேண்டிய அழகா போற சொல்றார். பொன் என ஆகத்து அரும்பிய சுணங்கும் பொன் என ஆகத்து அரும்பிய சுணங்கும். பெண்ணுக்கு அழகு வந்து ஒரு இயல்பான பொன்னிறம் உடையதாக இருக்கணும். சூடு ஒரு ருசி, சிகப்பு ஒரு அழகு என்று உலகில் ஒரு பழமொழி சொல்வார்கள். எனவே நல்ல நிறமுடைய பொன்னிறமுடைய பெண்ணும் அது எப்படி இருக்கணும்னா, தன்மேல் இருக்கின்ற அதாவது கணவனாகிய தன்மேல் இருக்கின்ற விருப்பினாலே தன்னை நினைந்து நினைந்து அவள் உடம்புல பசர பூக்கணும், சாம்பல் பூத்திருக்கணும், அது அழகாக இருக்கும். அதைத்தான் புண்ணியன் ஆகத்து அரும்பிய சுணங்கும் பொன் நிறமுடைய அந்த மேனியிலே மார்பில் அந்த தனத்திலே படர்ந்திருக்கின்ற அந்த தேமல் என சொல்லக்கூடிய அந்த சுணங்கும் பாகுவத்தையின் தீங்கிழவியும் சர்க்கரை போன்று இனிமையான ஒரு வார்த்தையை பேசுகின்ற குயில் போன்ற மொழியை உடைய அந்த இனிய சொற்களும் நிதம்பமும் படம் விரித்த பாம்பின் போன்ற இருக்கின்ற அந்த நிதம்பத்தையும் ஒன்றி இத்தனை அழகியும் பெருந்து இருக்கின்ற கண்ணும் மனமும் கவற்ற உரிமையுடைய அந்த நாயகனுக்கு கண்ணையும் மனத்தையும் கவர்ந்து மயக்க இறங்கு மணிமேகலை ஈரிய பன்வர சுரும்போடு வண்டினம் வாய்விட்டு ஆர்ப்ப. இது கொஞ்சம் வருஷமாத்தான் இருக்கும். அந்த பெண்ணை படுக்கையிலே போர்க்கின்ற பொழுது அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் எல்லாம் சிதைகிறது. அந்த பஞ்சனையை தூவி இருக்கிற மலர்கள் எல்லாம் அங்கே தெளித்திருக்கின்ற பொழுது மலர்களில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் அலறி அடுத்து ஓடுகிறது. தண்டா நானும் நிறை நட்பும் அந்த நேரத்திலே பெண்ணுக்கு உரிய நாணம் என்ற சொல்லுகின்ற அந்த தன்மையையும் அவள் விலகி நிற்ப பூனொடு கோதை பருகி மேனியில் அணிந்திருக்கின்ற மற்ற அணிகலன்களும் தன் உடம்பிலே பொருந்தி இருக்கின்ற பூக்கள் எல்லாம் அங்கே தன்னை விட்டு நீங்கி சிதையும்படியாக தாதுவது பொங்கு அணை கலவி விளைந்த காமத்தேரல். அந்த படுக்கையிலே இருக்கின்ற அந்த இருவரும் நுகர்ந்த அந்த இன்ப நுகர்ச்சி சிற்றின்பமாகிய அந்த நுகர்ச்சியை உண்டோர் உணரின் அல்லதை அதை நுகர்ந்தார்கள் உணர்வதை அல்லால் அல்லால் கொண்டு யாவதும் உரை கூடாவாரும் அதை யாவரும் சொல்ல முடியாதபடி அதை யாவரும் சொல்ல முடியாதபடி அது இருக்கும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்படுகிறது. சில இன்பத்தை வெளியிலே சொல்ல இயலாது, இன்பத்தை வெளியிலே சொல்ல முடியலாது. எதை போல அப்படின்னா திருமலர் சொல்லி காட்டுறாங்க. என்னப்பா வாயை அப்படியே குதப்பி கொண்டு வருகிறாய் என்னன்னா, இல்லை அந்த கடையில தேன் கொடுத்தாங்க ஷாம்பிளுக்கு, சாப்பிட்டு பார்த்தா என்ன ருசி அப்படின்னு தேன் நாக்கை சுட்டிக்கிட்டே இருக்கிறான். பக்கத்துல உள்ள கேட்கான், அந்த தேன் எப்படிப்பா சுவையா இருந்ததுன்னா, தேன் சுவையாக இனிப்பாக இருந்ததுதான் சொல்ல முடியுமே தவிர அது இப்படி எனக்கு சுவை உடைத்து அவன் சொல்ல முடியுமா. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடு மதியிலிருக்காள், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. என்ன அருமையான திருமந்திரப்பாடு! திருமந்திரத்துல மிகைப்பாடல், திருமந்திரத்துல வர திருமந்திரத்துல மிகைப்பாடல் வரும். தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ யார் சொல்ல முடியும்? என்ன பொருள்? இதை அனுபவித்தால் தான் உணர முடியும். கரும்பு இனிக்கும் என சொன்னார், கடையில் போய் சாப்பிடறோம், காஃபி நல்லா இருந்தாதான் குடிக்கணும். ஒரு காஃபி முதல்ல வாங்குவோம், நல்லா இருந்தா மத்தவங்களும் வாங்குவோம். காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு? கொண்டா நான் குடிச்சு பார்க்கணும், அவனும் குடிச்சு பார்த்தால்தான் இதை நமக்கேற்ற சுவையுடையதுன்னு தெரிய முடியும். எனவே தான் அனுபவித்த அந்த சுவை இன்பம் இருக்கிறதே அது அனுபவத்தால் தான் உணர முடியுமே அன்றி வார்த்தையால் சொல்ல இயலான். முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்களால் அகத்திலேயே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றார் சொல்லுமாறு எங்கனே. அருமையான பாட்டு. முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றார் சொல்லுமாறு எங்கனே. பொருளே அடியன் சொல்ல வேண்டியதில்லை, நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லிட்டேன். எனவே இதை எவரிடமும் சொல்ல இயலாது. ஆக இது சொல்லு கடங்காத இன்பம். அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுவா. உண்டோர் உணரின் நல்லதை கொண்டு யாவதும் உரை கூடாவாரும். எனவே நுகர்ந்தார் தம் உள்ளத்தில் உணர்வதால் அல்லது அனுபவத்தால் அறிவதே அல்லாது சிறிதும் சொல்ல இயலாது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் சொன்னா, இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு உபமானத்தை சொல்லி காட்டுகிறார். என்ன உபமானம்னா, ஒரு முடவன் ஒருவன், மன்னிக்கணும், ஒரு குருடன் ஒருவன், மன்னிக்கணும், செவிடன், ஊமன், ஊமை செவிடு. பெரும்பாலும் ஊமை என்று வந்தாலே செவிடும் சேர்ந்து விடும், ரெண்டுக்குமே டம்ப் என்றுதான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது.

இதுவரைக்கும் தனக்கு பெண் தரமாட்டேன் என்று கூறியவர்களெல்லாம் வரிசையாக வந்து என் பெண்ணை கட்டிக்கொள் என்பொருள் கட்டிக்கொள் என்று பொண்ணையும் பொருளையும் கொடுப்பதையும் போலும் தனக்கு திருமணம் நிகழ்வதைப் போலவும் அந்த இடத்திலே தான் ஆனந்தப்பட்டிருப்பதாக ஒரு பெரிய கனவு கண்டுட்டான். உடனே கனவிலே இருந்து விழித்து எழுந்து உட்கார்ந்திருக்கிறான். உடனே அப்பா கேட்கிறார், அப்படி கேட்பார், ஏன்னா சொல்லும் எது இந்த சொல் இங்கும் பயன்படாது, நாம சொல்ல சொல்லும் அவருக்கு ஏறாது, அவரும் சொல்லும் சொல்ல முடியாது, அதனாலதான் சைகையில காட்டுறார். எப்பவுமே ஊமைக்கு சைகையில தான் காட்டணும். அதனால தான் ஒரு நகைச்சுவை கொண்டு சொல்லுவாங்க, ஒருத்தர் முன்னால் எப்படி முடியும்னா, இன்னொருத்தனா அவனும் இப்படி முடியும்னா, இந்த ரெண்டு பேர்ல ஊமை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கேத்தபடி இவன் சைகையை காட்டுவான். செய்கை காட்டுகிறவன் ஊமையா அல்லது இன்னொருவன் ஊமையா நமக்கு தெரியாது, பக்கத்துல போய் உண்மையா இருந்தா தான் தெரியும். ஆகையினாலே இந்த ஊமைக்கு தான் சொல்லவும் தெரியாது, கேட்கவும் இயலாது. ஆனால் அவனிடம் நாம் என்ன சொல்ல வேண்டும், செய்கையினாலே ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு இப்படிதான் கேட்க முடியும். அப்போ அவன் கனவுல அவன் கண்டதை சொல்லணும், கனவுலே கண்டதை சொல்ல முடியுமா, சொல்ல இயலாது. வினாவன் மேல சொல்லி காட்டுற ஊமன் கண்ட கனா போலும் பலன் இல்லாம போயிருமே. இந்த வினாவன்பாக்கு பதில் தெரியாதவர்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும், எது ஊமன் கண்ட கனா போலுன்ட்டு. இதே மாதிரி இந்த ஊமைக்கு தான் ஒரு அனுபவத்தை பரவசத்தை கண்டான், ஆனந்தத்தை கண்டான், பேசுவது போலும் பாடுவது போலும் தனக்கு திருமணம் நிகழ்வது போலும் அழகான பெண் மத்தியிலே தான் குடும்பம் நடத்துவது போலும் பொன் பொருளும் பொலிந்திருப்பது போலும் கனவு காண்றான். அவன் ஆனந்தப்பட்டது கனவுல உண்மை, ஆனால் என்ன என்று வெளியிலே சொல்ல இயலாதே. அந்த ஊமன் கண்ட கனவு போல் அந்த பேரின்பத்தை சொல்ல இயலாது என குறிப்பிட்டு காட்டுகிறார். இதுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க, தென்றிரை அமிழ்ந்துபடு தீஞ்சொல் இனிய சொற்களையும், அமிழ்தம் போன்ற இனிய சொற்களையும், இமிழ் பெரும் புலனோடு ஆக சொற்களும் அந்த வாக்காகிய பணுவல் பவ்வம்படிந்து உண்டு நிமிர்ந்த, அந்த நூற்பொருள் தெரிந்திருக்கின்ற அதனை கேட்டு திளைக்கும் இருபெரும் புலனும், இருபெரும் புலனும். எனவே அங்கே வாக்காகிய அந்த புலனும் வாயும் கேட்கின்ற அந்த செவியும் ஆகிய இரண்டும் இருபெரும் புலனும் ஒருங்கு இனிது இழந்து, அந்த இரண்டு புலன்களும் அவனை இழந்து ஒருங்கு இனிது இழந்துங்கிறார். அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு குறை. ஆகையினாலே இந்த குறைபாடு உள்ளவர்களை நாம் இகழுதல் கூடாது. அவன் கேட்டு பெற்றதில்லை, அதனாலதான் அவரை குறை சொல்லாதபடி ஓங்கு இனிது இழந்திருந்தார். அவருக்கு அது கொடுத்தது இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆகையினாலே எங்கள் அப்படி கொடுக்கப்பட்ட அவன் மெய்யுரை பெருவும் செவ்வியாளன், அவன் என்ன செய்து கொடுக்கிறான், ஆனால் எப்படி தன் கருத்தை பரிமாறுகிறான், மெய் உரை பெருவும் செவ்வியாளன், பிறர் செய்ய உடல் அசைவாலும் முக குறிப்பாலும் சைகையாலும் அறியக்கூடியவன் ஊமன், அறியக்கூடியவன் ஊமன். எப்பொழுதுமே இந்த நடனத்துல என்னென்ன செய்கைகள் காட்டினால் என்னென்ன பொருள் என்று இருக்கிறது, இப்படி இப்படி காட்டி இப்படின்னா, இப்படி இப்படி இப்படி இப்படி காட்டி இப்படின்னா, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமன் அப்படின்னா சிவம் அர்த்தம். இது நடனத்திலே செய்யக்கூடிய நளினத்திலே பொருள். இப்படியே சொல்லி இப்படி இத்தா ஒன்றாகிய அந்த பரம்பரை. இதே போல உண்மைகளிடம் பேசுவதற்கு ஒரு இப்படித்தான் பேசுதல் வேண்டும் என்று அந்த ஊமைக்குரிய வாக்குகள் கண்டெடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம தொலைக்காட்சி பெட்டியில பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல செய்தி ஆசிரியர் செய்தியை வாசிக்கிறார், இன்னொரு பக்கத்துல அதை இப்படி இப்படி அதை வர்ணிச்சா செய்தி சொல்லி காட்டுவான். ஏன்னா இந்த செய்கையிலேயே அந்த பேசும் திறனுடைய திறன் இல்லாத அந்த அன்பர்கள் செய்தியை புரிந்து கொள்வார்கள். எனவே அவர்கள் எதனால் செய்து கொள்வார்கள், இந்த அந்த ஊமைக்கு ஒரு இலக்கணம் சொல்லி காட்டுகிறார். கேட்கின்ற திறனையும் பேசுகின்ற திறனையும் இருந்த அவர்கள் மெய்யிரை பெருவும் செவ்வியாளன், பிறர் செய்யும் உடல் அசைவினாலும்

0: முகக்குறிப்பினாலும் செய்கையாலும் சொல்லுகின்றவனுடைய செய்தியினை அறிகின்ற அந்த ஊமன் ஒருவன் கணாத்திரன் அல்லதை வினாத்திரம் பெரிதோ, தான் கண்ட கனவினை எடுத்துரைக்க மாட்டாது போல்வது அல்லது வினாத்திரம் பெரிதோ. அந்த சிவஞானிகள் அறிந்து இருக்கின்ற அந்த சிவானுபவ இன்பம் இப்படிப்பட்டது என்று வார்த்தையால் சொல்ல இயலுமோ என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த சிவானுபவம் இன்பம் என கொண்டிருக்கிறதே, அதை யாராலும் எளிதிலே சொல்ல இயலாது என்று நம்முடைய நூல்களிலே அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த இன்பம் எப்படிப்பட்டது என்பதை ஏக தேசமாக நூல்கள் சொல்லுகிறது. திருக்கோவையார்ல அப்படியே மகுடமாக ஒரு பாடல் இருக்கிறது, அருமையான பாடல். இந்த இறை இன்பம் என சொல்லக்கூடியது அது எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய நூல்களிலே திருக்கோவையாரிலே அங்கே சொல்லி காட்டுகிறார். திருக்கோவையார் என்கின்ற அருமையான நூல்ல ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர், ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர். அந்த அழுந்துங்கிறது முக்கியம். அதுல அப்படியே பரவசமாகி தன்னை மறந்து நிற்றது. ஈர் உருகொண்டு ஆனந்த வெள்ளத்திடையே திளைத்தார் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகளலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாதியும் அணிநலமே. இதுதான் அந்த பேரின்பத்தினுடைய நிலை இப்படிப்பட்டது என்பதை ஏக தேசமாக அறிவதற்கு மணிவாசகர் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல திருவாசகத்துல லேசா சொல்லி காட்டுகிறார் இறைவன் எப்படிப்பட்ட இன்பத்தை தருகிறான். பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பு இலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து. உலப்பு இலா, உலப்பு இலான வற்றாத முற்றாத, ஆக உலப்பு இலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து இணையற்ற அந்த இன்பத்தை கொடுத்தான். எப்படின்னு சொல்ல முடியல. தேனினை சொரிந்து, தேனினை சொரிந்துன்னு என்ன பொருள்? தேனினை சொரிந்து என்றால் தேன் என்பதை இனிக்கும் என்பதை அனுபவத்தால் தான் சொல்ல முடியும். ஆகையினாலே நம்முடைய சமய நூல்களிலே இந்த சிற்றின்பமாகிய பெண்ணிடத்தை நுகர்கின்ற இன்பத்தை வைத்து ஆண் பெண் இன்பத்தை நுகர்த்தித்தான் பேரின்பத்தை காட்டும். ஆனால் சைவ நூல்களிலே இந்த அகத்துறையிலே வைத்து பேசப்படுவதெல்லாம் இதுதான். இதை அழகாக நம்முடைய திருவையூர் உய்ய வந்த தேவநாயனார் அழகாக திருவுந்தியாரில் சொல்லி காட்டுகிறார். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாயங்கே முற்ற வரும் பரிசு உந்தி பர முளையாது மாயை என்று உந்தி பர. கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, இந்த பெண்ணிடம் தூக்கின்ற இன்பம் இருக்கிறதே அது ஒரு காலத்திலே திகட்டவும் கூடும். ஒருவர் விரும்புகின்ற ஒருவர் விருப்பத்தை இன்னொரு முழுமையாக பூர்த்தி செய்யவும் இயலாது, இடையிலே தடைபடவும் கூடும். ஆனால் இது வற்றாது முற்றாது. மற்றொரு ஒரு உண்மை, ஐம்புலன்களால் நுகர்கின்ற இன்பமானது முடிவிலே துன்பமும் காத்திருக்கும். ஆனால் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற எதுவும் நுகர்ந்தாலும் இம்மை பொருள் ஆனாலும் சரி மறுமை பொருள் ஆனாலும் சரிதான், இறைவனால் கொடுக்கப்பட்டது என்றால் அது நமக்கு ஒரு வினையும் சேர்க்காது. அதனால்தான் அழகா சொல்லுங்க, முளையாது மாயை என்று உந்திப்பற. அவன் கொடுக்க நாம் பெறுகிறோம் என சொன்னால் அதனால் நமக்கு மாயாகாரி அனுபவங்கள் எதுவும் பொருந்தாது, பிறவி இல்லை என சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலேத்தான் தானே தேடி சென்று பெறுதல் கூடாது என்பதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி நாயனர் பறவையாரை சிவனிடம் கேட்டு பெற்றார், சங்கிலியாரை சிவனிடம் கேட்டு பெற்றார். தனக்கு நேத்திரங்கள் வேண்டும், கரிவிரவு நேசோறு முப்போதும் வேண்டும் என்று இப்படி பல வகைகளை திருநாகை காரோணம் பதிகத்திலே சிவனிடம் கேட்டு பெற்றார். அவன் கொடுக்க நாம் பெற்றால் முளையாது மாயை என்று உந்திப்பார். எனவே சிவனிடம் இருக்கின்ற அந்த சிவானுபவத்தை அவன் கொடுக்க கொடுக்க நாம் அதில் முகர்ந்தோம் என சொன்னால் அது மாயை தாக்காது, அது வற்றாது முற்றாது, என்றைக்கும் திளைத்தே இருக்கும். அதைத்தான் இந்த பேரின்பத்திலே பேரின்ப பொருளாக இங்கே கூறி காட்டிவிட்டு இதை அனுபவிப்பதற்கு என்ன தகுதி வேண்டும், என்ன பக்குவம் வேண்டும் என்பதை அழகாக நம்முடைய வாகீஷ முனிவர் அடுத்ததிலே சொல்லி காட்டுகிறார். இவர்கள் அனுபவிக்கின்ற இந்த இன்பத்தை யார் அனுபவிக்கிறார்கள் என சொன்னால், ஒரு அரசன் ஒருவன் இருக்கிறான். ஒரு அரசனுக்கு எப்பொழுது பெரும் கழிப்பு ஏற்படும் என சொன்னால், இதுவரை தனக்கு இடையூறு செய்து கொண்டிருந்த அந்த ஒரு மன்னனை தான் வென்று அந்த ஆட்சியை கை கொண்டு சிம்மாசனத்தில் அமர்கின்ற பொழுது வருகின்ற ஒரு கழிப்பு தான் மிகுந்த கழிப்பு. பரம்பரை பரம்பரையாக வருகிற அந்த அரசாட்சியை காட்டிலும் தனக்கு துன்பம் செய்து கொண்டிருந்து தனக்கு கீழ்ப்படியாமல் இருந்த ஒருவனை போர் தொடுத்து தான் வெற்றி கொண்டு அந்த நாட்டை கை கொண்டு அமர்கின்ற அமர்கள் தான் இது. அப்படி அமர்கின்ற பொழுது அவனுக்கு இருந்தது, துணையாக இருந்தது வீரம். எப்படி அந்த மன்னனுடைய பெருங்கழிப்பிற்கு வீரம் துணையாக இருந்ததோ, இதே போல ஐம்புல பகைகளை வென்று பேரின்பத்தை நுகர்வதற்கு காரணமாக இந்த ஞானிகளுக்கு இருப்பது ஞான வீரம். அதான் அடுத்தாவது சொல்ல ஞான வீரம் என்பதை பற்றி அந்த ஞான வீரத்தை புலப்படும்படியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்படியெல்லாம் அங்கே இருக்கிறார்கள் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த ஞான வீரத்தை சொல்லுகின்ற போது அந்த சிவஞானிகளை மள்ளர் என சொல்லி காட்டுகிறார். மள்ளர் என்பா போர் செய்பவர்கள், மல்யுத்தம் செய்தும் அதிலிருந்து வந்தது. வெல்லுகின்ற ஆற்றலுடைய உடல் உடல் பலத்தோடு மட்டுமல்லாது யுக்திகளும் தெரிந்தவர்கள் மல்லர்கள். இவன் இப்படி தாக்கினால் நாம் அப்படி அதை எதிர்கொண்டு அவனை வீழ்த்தல் வேண்டும் என்ற நுட்பம் அறிந்தவர்கள். ஐம்புலன்கள் எல்லாம் தன்னை தாக்கினால் அதை எப்படி வெல்லுதல் வேண்டும் என்பதையெல்லாம் நுட்பம் அறிந்தவர்கள். எனவே அவர்களை மல்லர் என்று சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்பொழுதும் இடர்பாடு வந்தாலும் கூட பொறுமையாகிய கவசத்தை பூண்டிருப்பார்கள். அத்தோடு மட்டுமல்லாது தன்னுடைய செயலிலே எப்பொழுதுமே ஒன்று இருந்து தன்னுடைய கர்மமே கண்ணாயிருக்கின்ற வீர கழலையே எப்பொழுதும் அணிந்திருப்பார்கள். அத்தோடு மட்டுமல்லாது தான் போருக்கு செல்லுகின்ற பொழுது காம மயக்கத்தை வெல்லுகின்ற அந்த யானையாகி அந்த யானையை தான் போருக்கு உரிய வாகனமாக கொள்வார்கள் என்று அழகாக ஒரு உபமானம் சொல்லி காட்டுகிறார். இசையில் பேருணர்வு இசைய மள்ளர் குற்றமற்ற பேர் உணர்வு நிலை தனக்கு பொருந்த விளங்குகின்ற மள்ளர் ஞானியராகிய அந்த வீரர்கள், ஞான வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொறை பெரும் கவசம் பூக்கு பொறுமையாகிய கவசத்தை பூண்டு. ரொம்ப முக்கியம், போர்ல கவசம்தான் முக்கியம். ஏன்னா எதிரி தாக்குகின்ற பொழுது அந்த தாக்குதல் இருந்து தன்னை காப்பது கவசம். ஆன நீற்று கவசமும் அணியுங்கள் திருப்படை எழுச்சியில மணிவாசகர் சொல்லி காட்டுற. ஆன நீற்று கவசம் அணியுங்கள், கங்காளன் பூசும் கவசம் திருநீரு. எது எதுவும் நம்ம வந்து தாக்காதபடி கவசமாக இருப்பது அந்த திருநீர். அதே போல இங்க இவர்கள் வெகுளியை அந்த வெகுளி துன்பம் வந்தால் அதை சகித்து கொள்ளக்கூடிய பொறுமையாகிய கவசத்தை அணிந்து கொண்டு. கவசத்தை நாம் நீக்கிவிட்டால் அல்லது கையாள தெரியாவிட்டால் எதிரி வென்று விடுவார். இந்த பொறுமையை கையாளவிட்டால் வெகுளியும் துன்பமும் நம்மை வந்து சேர்த்து சிதைத்துவிடும். போருக்கு செல்வனுக்கு கோபம் இருக்கப்படாது, சாதுரியம் இருக்கணும், சாதுரியமாக இருக்கணும். ஆகையினாலே பொறை பெறும் கவசம்புக்கு செருப்பு அரும் செயல் நீர் கனை கடல் கட்டி. கர்மமே கண்ணாயிருக்கிற தன்னுடைய செயலிலே நிற்கக்கூடிய அருள்வழி நிற்கக்கூடிய வீர கடலை காலில் கட்டி. அருள்வழி நிற்கக்கூடிய வீர கடலை காலில் கட்டி, அது வீரத்தை குறிக்கிறது. மயரோடு காமம் நீத்த கயந்தலை கடிது ஊர்ந்து காம மயக்கங்களை யாரு யானையாக உருவித்து கடிது உண்டு. மயலோடு காமம் நீத்த கயம், கயம்னா யானை, கடிது உண்டு. கஜம் என்ற வட சொல்லு தான் இங்க கயம் என்று இங்க சொல்லி காட்டப்படுகிறது. கஜலட்சுமின்னு சொன்னோம்ல, கஜம்னா யானைன்னு அர்த்தம். எனவே மயலோடு காமம் நீத்த கயந்தலை கடிது உண்டு, காம மயக்கங்களை நீத்தலாகிய யானையை கடிதாக மேற்கொண்டு. எப்பொழுதுமே போருக்கு உகந்தது யானை என்று சொல்வதும், குதிரையை விட யானை ரொம்ப உகந்தது என்று சொல்லி காட்டுவார்கள். ஏன்னா யானையினுடைய ஒரு நல்ல குணம் எக்காலத்தையும் கொண்டு அது பின்வாங்காது, காரணத்தையும் கொண்டு பின்வாங்காது. மேலே அமர்ந்திருக்கின்ற வீரனானவன் தன்னுடைய காலினுடைய பெரு இரு காலில் இருக்கிற இரு பெரு விலையினாலே யானையின் காதலை எப்படியெல்லாம் செலுத்துகிறானோ அந்த இடத்துல செலுத்துவான். அப்படி செலுத்துகின்ற வழியில் அது தவறாது போய்விடும். ஆகையினால்தான் போருக்கு யானை உகந்தது என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது, இந்த யானை என சொல்லக்கூடியது ஐம்புலன்களுக்கு வரும். தொண்டர் அஞ்சு களிறு மடக்கி அதை யானைக்கு உருவகித்து, அந்த ஐம்புலன்களை யானைக்கு உருவகித்து அதை அடக்குகின்ற அங்குஷம் ஐந்தெழுத்து என்று நம்முடைய ஞான நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அங்குஷம் என சொல்லக்கூடிய அந்த ஐந்தெழுத்தை வைத்துக்கொண்டு அங்கே நம்முடைய அந்த காம மயக்கங்களை கொடுக்கின்ற அந்த யானையை கெடுக்கப்பட்ட அந்த காம மயக்கம் கெடுக்கப்பட்ட அந்த யானையை ஊர்தியாக கொண்டு மயலோடு காமம் நீர்த்த கயந்தலை கடிதில் ஊர்ந்து காம மயக்கங்களை நீர்த்த அந்த யானையை கடிதாக அதை விரைந்து செல்லக்கூடிய அளவிலே அவன் மேலாக அவர் கொண்டு அச்சம் இன்பின் பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம் என்று சொல்லக்கூடியது போர்க்களத்தில் இருந்ததுன்னா அது ஆகாது. போர்க்களத்தில் ஒருத்தன் பயந்துட்டான்னு சொன்னா அவனை எதிரி கொல்லக்கூடாது என்று விரட்டி விடான். யாரையெல்லாம் போர்க்களத்தில் கொல்லக்கூடாது, போர்க்களத்துக்கு போகக்கூடாது. ஒரு குடிக்கு ஒரு மகன், ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகன் மட்டும் இருந்தான்னா தந்தைக்கு ஈமக்கடன் செய்வதற்காக அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக போரிலே சேர்ப்பதில்லை. இவன் ஒரு மகன் என்று தெரிந்தால் அவனை கொள்வதும் இல்லை, அவனை திருப்பி அனுப்பும்படி ஏதோ ஊனம் செய்து அனுப்பிச்சு விடுவாங்க. அடுத்தார் போன்ற எடுத்துக்கொண்டால் பயந்து சிகை, அந்த காலத்துல எல்லாருக்குமே சிகை இருந்தது, சிகை விரிந்து விட்டாலோ கண்ணை இப்படி இப்படி மூடி திறந்தாலோ அப்படின்னு விரட்டி விட்டுவார். பயந்து சுபாவம் உள்ளவன் அவன் தான் வெல்ல மாட்டான், எதிர்க்கு பலியாகி விடுவான். அவனை வெல்வது குற்றம், அவனை கொள்வது குற்றம் என்று நீதி நூல்களில் சொல்லப்பட்டது. எனவே இந்த பயம் என்பது இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அச்சம் என்பது எதை குறிக்கிறது என சொன்னால், அச்சம் என்பது பற்றுக்கள், அகப்பற்று புறப்பற்று என்பது இரண்டையும் தன்னை வந்து தாக்கி விடாதபடி, அச்சம் உறுத்தாதபடி அகப்பற்று புறப்பற்றை துறந்து. எனவே இந்த இடத்துல அச்சம் என்மையின் என்றால் பற்றுக்களை துறந்து, பற்றுக்களை துறந்து துணையின்று தான் எதுவுமே வேண்டாது, எந்த துணையும் தனக்கு பற்றுக்கோடாக நில்லாது, தன்னைத்தானே நம்பிக்கொண்டு. ரொம்ப முக்கியம், சிவத்தை சென்று அணைப்பு இருக்கிறது, எந்த துணையும் வேண்டாம். நாம் நம்முடைய ஆன்மாவை வைத்துக் கொண்டு நாம் சொல்லணும். இது எப்படின்னு என சொன்னா, தனித்து செல்லுகின்றவனுக்கு என்ன பொருள் என சொன்னால் அருளை துணையாக வைத்து செல்கிறார். ஈர்ப்பகை நாயனார் புராணத்துல ஈர்ப்பகை நாயனார் ஒருவர் அந்த காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கின்ற தன்னுடைய இனத்தை சார்ந்த அனைவரும் திரண்டு வந்து எதிர்த்து போரிடுகிறார்கள். அத்தனை பேர்களையும் ஈர்ப்பகை நாயனார் மட்டும் ஒருவராக இருந்து வென்றார். எப்படி தன்னுடைய இனம் அந்த கூட்டத்தை தான் ஒருவராக இருந்து வென்றார், திருவருளைத்தான் துணையாக ஆயுதமாக கொண்டார். சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல பார்க்கணும், வடபுலத்து வாதாபியை வெல்வதற்கு மன்னன் அவன் மீது போர் எடுத்து அவனை என்ன செய்து அடிமைப்படுத்தி வாருங்கிறார். போருக்கு புறப்படுறாங்க. அப்ப பரஞ்சோதியார் ஆகிய சிறுத்தொண்டர், பின்னால்தான் சிறுத்தொண்டரால முதல்ல அங்கே சேவகராக இருக்கின்ற பொழுது, சேனாபதியாக இருக்கின்ற பொழுது அவர் பரஞ்சோதியாக இருக்கார். அந்த பரஞ்சோதி முனிவர், எந்த படைக்கலமும் தேவையில்லை, நான் தனித்தே செல்லுவேன். நான் வென்று வந்தார், மன்னன் வீர்ந்தார். இவர் இப்படி தனிமையாக சென்று வென்று வருவதற்கு என்ன காரணம்னா அருள் துணை இருந்தது. மன்னன் பயந்துட்டார், அருள் ஒன்றையே துணையாக வைத்து வெற்றி பெற்று வந்தார். இப்பேற்பட்ட ஒரு சிவபக்தனே நான், என்னுடைய அரண்மனையிலே ஒரு சேவகனாக ஒரு வீரனாக வீர தலைவனாக வைத்து விட்டேனே என சொல்லி உன்னை விரிவித்து அவர் சிவநிலையிலே செல்லும்படியாக விட்டு விட்டார். ஆக அந்த பரஞ்சோதியார் என சொல்லக்கூடிய சிறுத்தொண்டரும் தனித்து சென்றார் போருக்கு. தனித்து சென்றார் என சொல்லுகின்ற பொழுது துணை எதுவும் இன்றி, துணை எதுவும் இன்றி என்றால் திருவருள் ஒன்றையே துணையாக கொண்டு, திருவருள் ஒன்றையே துணையாக கொண்டு, துணையின்று துணை எதுவும் வேண்டாது சமீராக சென்று ஆங்கு அந்த இடத்தே ஞான பூமுக புகர்வாள் ஏந்தி ஞானம் என சொல்லக்கூடிய கூர்மையான ஒளிபொருந்திய வாழை ஏந்தி. அந்நாய எதிரியை வீழ்த்தக்கூடியது எது? ஞானவாள் ஏந்தும் ஐயர் ஞானப்பறை அறிவின். ஞானவாள் ஏந்தும் ஐயர், போருக்கு எதை எடுத்துக்கொண்டு வாருங்கள்? ஞானவாளை ஏந்தி கொண்டு வார்கள். பெருமான் அப்படி புறப்பட்டுட்டா இருக்கிறார். திருப்படை எழுச்சியில மணிவாசக பெருந்தகை. ஆகையினாலே ஞான பூமுக புகர்வாள் ஏந்தி ஞானம் என்று சொல்லக்கூடிய கூர்மையும் ஒளிமையும் மிக்க அந்த வாளினை ஏந்தி ஐம்புலன் அடக்கி. யார் இந்த பேரின்பத்தை நுகர்கின்ற அந்த சிவஞானிகள் தன்னை சொல்றார். ஐம்புலன் அடக்கி அறுபகை ஓட்டி ஐந்து புலன்களையும் தம்பசப்படுத்தி, அறுபகை காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என சொல்லக்கூடிய அந்த ஆறுவகை பகைகளையும் அங்கே போக்கி இருவினை வீட்டி பிறவிக்கு ஏதுவாகிய பாப புண்ணியங்களை ஒழித்து. பிறவிக்கு ஏதுவாகிய அந்த பாப புண்ணியங்களை ஒழித்து என்ன அர்த்தம்? எதுவாக இருந்தாலும் சுவார்ப்பணம் முடிஞ்சது என பாபமும் புண்ணியமும் பிறப்பை தருவது. பாபம் என சொல்லக்கூடியது இரும்பு விலங்கு, புண்ணியம் என சொல்லக்கூடியது பொன் விலங்கு. விலங்கு விலங்கு தானே, அது பொன் விலங்கா இருந்தானா இரும்பு விலங்கா இருந்தான். எனவே இரு வினையையும் சுவார்ப்பணம் என்று அர்ப்பணித்து ஒரு வழி சிந்தித்தலாகிய ஒரு நெறிப்பட்ட உள்ளத்தொழு பற்று பற்றனக்கின்று நின் பாதமே மனம் பாவித்தேன். சந்திரமூர்த்தி நாயனார் குழந்தை காட்டுகிறார். ஒரு வழிகொழி உள்ளமடு சிவனடியே சிந்தித்தலாகிய அந்த ஒருமைப்பட்ட நெறி உள்ளத்தோடு உணர்வு சூழ் ஒடுங்கி உள்ளத்திலே திருவருள் உணர்வை மட்டும் தன்னுடைய உணர்விலே தேக்கிக் கொண்டு உள்ளுணர் உணர்வது உணர்வின் பாலே. இப்படி அழிந்து நிற்பவர்கள்தான் சிவானந்த பேரின்பத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியிலே தன்னை மறந்திருப்பார்கள். அவர்கள் உணர்விலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பேரின்ப நுகர்ச்சி அவர்களால் உணரப்படுமே அன்றி இன்னவாறு என்று யாராலும் அனுபவித்தவர்களாலும் அனுபவிக்கின்ற அவர்களாலும் கூட சொல்ல ஒண்ணாதது என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அந்த நிகழ்ச்சியில் தான் அந்த பேரின்பத்தை இன்ன தகுதி உடைய அந்த சிவானுபவதி செல்வர்கள் அந்த சிவானுபவ பேரின்பத்தை அனுபவிப்பார்கள். அவர்கள் அனுபவிப்பதை அவர்கள் உணர்ந்து அனுபவிக்க முடியுமே தவிர நான் இப்படி அனுபவித்தேன் என்று அவர்களாலும் சொல்ல இயலாது. அதைத்தான் இந்த நூலிலே சொல்லி காட்டுவார்கள். அந்த நுகர்ச்சியிலே சொல்ல இயலாது என்பதற்கு இரு பொருள், சொல்ல இயலாது என்பதற்கு இரு பொருள். ஒன்று, அது சொல்லிலே அடங்காத இன்பம், சொல்லிலே அடங்காத இன்பம். மற்றொன்று, சொல்ல முடியாதபடி பரவசத்திலே கழித்திருப்பார்கள். எதை போல? ஒரு வண்டானது ஒரு மலரிலே சென்று அமர்ந்து தேனினை தான் உண்டு கழிப்பிலே அப்படியே மயங்கி கிடைப்பதை போல இந்த சிவ ஞானிகளானது சிவனாகிய திருவடி மலரிலே சென்று சிவானுபவமாகிய இன்பத்தை நுகர்ந்து பேரின்பமாகிய கழிப்பிலே அந்த வண்டு போல் மயங்கி கிடப்பார்கள். பேச ஒண்ணாது, செயல் எது செய்ய மாட்டார்கள். எனவே இந்த சிவானுபவம் சொல்ல ஒண்ணாதது என்பதற்கு இரு பொருள், அது சொல்லிலே அடங்காது, சொல்லிலே அடங்காது. மற்றொரு பொருள் என்னவென்று சொன்னால், சொல்ல முடியாதபடி பேச முடியாதபடி அவர்கள் தன்வயம் அறிந்து பரவச நிலையிலே இருப்பார்கள். அந்த அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தை அவர்கள் அனுபவிக்கின்றவர்கள் அனுபவத்தால் தான் உணர முடியுமே அன்றி இதை சொல்லி நாம் தெரிய இயலாது என்பதை அழகாக நம்முடைய வாகிஷ முடிவு நல்ல உதாரணத்தோடு நல்ல செய்தியை சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பேரின்பத்தை விட பேரின்பம் தருவது இது என்பதற்கு ஒரு அதற்குரிய ஒரு அந்த விவரங்களை எல்லாம் அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு கூறியதோடு மட்டுமல்லாது அந்த சிவானுபவத்தை அனுபவிப்பதற்கு என்ன தகுதி வேண்டும், என்ன பக்குவ நிலையில இருப்பார்கள் என்றும் நம்முடைய இந்த ஞானாமிர்தம் நூலில் தான் இவ்வளவு விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த பேரின்பத்தை நாம் அடைதல் வேண்டும் என, நாட்டம் கொள்ளுதல் வேண்டும் என தெரிவித்து, இந்த அளவிலேயே இன்றைய சிந்தனையை அடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் செல்கின்றவர்கள். வையம் வாழ்க, விண்மாறி பெய்க, நல் மன்னன் ஓங்க, மறை குலத்து ஐயசை மகம் நீழ்க, ஐந்து உறுப்பு ஆணினங்கள் தலைக, நீள் பொய்யில் ஆகம வேத நன்னெறி பொலிக, மேன்மை வெண்ணீரிடும் சைவ நீடுக, நீடுக கதி தங்கும் அஞ்செழுத்து உண்மையே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்ப உலக நமக்கு எப்ப எத்தனை, நாலு பக்கம் நாலு திசை, நான்கு மூலைகளில் நான்கு திசை, எனவே நாலு நாலு எட்டு, எட்டு திசைகளும் வருகிறதா, என் திசைகளும் ஞான சம்பந்த திருமணத்துக்கு வருதா. வர்றது எப்படி வரும் அப்படி கேட்டீங்கன்னா, அதாவது குளிச்சுட்டு புதிய ஆடை கட்டிட்டு வரும் இல்லைங்களா. திசைகள் என்ன பண்ணுதான், அது மாதிரி தம் சிவ திருமணம் செய்ய தவம் செய்யினாள் என்று மஞ்சன தொழில் புரிந்தன மாசிருள் கழுவி செஞ்சுடற்கதிர் பேரணி அணிந்தன திசைகள். எட்டு திசை கேட்டீங்கன்னா, சூரியன் தோன்றுதல்ல, சூரியனுடைய ஒளிப்பட்ட உடனே எட்டு திசை அப்படியே பொன்னிறமா இருக்குது. அப்படியே காலத்துல அது ஒரு 6:30 போல இல்ல, அது என்ன இருக்குன்னா, எட்டு திசையும் இந்த திருமணத்தை பார்ப்பதற்காக ஏற்கனவே குளிச்சுட்டு பொன்னாடை கட்டி அப்படி வந்து இருக்கிற மாதிரி. எனவே திசைகளே திருமணம் காண வருவது போன்றது. எனவே திசைகளே திருமணம் காண வந்தனவாக இருந்திருக்கிறேன் என்று சொன்னார். பரம்பு தம்பையின் எங்கனும் உள்ள பல்வளங்கள் நிரும்ப நிரம்ப முன்குணந்து என் திசையவர் நெருங்குதலால் தரம் கடந்தவர் தம் திரு கலியாணத்தின் வரம்பில் தன் பயன் காட்டுவது ஒத்தது வையம். பாருங்க, வர்றவங்க சும்மா வெறுங்கையோட வர்றதில்லை கல்யாணத்துக்கு. பின்ன என்ன பண்ணும், தன் கையினால ஏதேனும் ஒரு மலரோ மற்றதை எடுத்துக்கொண்டு வாழ்த்துறை வழங்கிறது வரும் சரிங்களா. மொய் வைக்கணுங்க, அவங்க மொய் வைக்கப்படாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இதனால மீண்டும் ஒரு நினைவுபடுத்துறேன். நகரத்தார்னு கருதுறேன், நகரத்தார் நகரத்தார் தான் அந்த நெறி ரொம்ப அருமையான நெறி. அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு இன்னொரு கல்யாணம் போனாங்கன்னா அந்த பணம் எவ்வளவு தெரியுமா வைப்பாங்க, முதல்ல 4 நாவா இருந்தா, அப்புறம் 8 நாவா இருந்து இப்ப 1 ரூபாயாரு. எவ்வளவு ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வந்தால் கூட இன்னொரு கல்யாணத்துல தான் தான் கல்யாணத்துக்கு போனாருன்னா 1 ரூபாய் தான் வைக்கிறது. அது மேல வைக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க வைக்கலாம் சார் இன்னைக்கு வந்து 51 ரூபாய், ஆனா அந்த குடும்ப நாளைக்கு வைக்க முடியாம போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பாரியா 51 ரூபா வச்சா 5 ரூபா வைக்கிறான் அப்படின்னு. ஏன்னா லிஸ்ட் வச்சுக்கிட்டு பாக்கணும். அதனால எல்லாரும் செய்ய முடிச்சது என்ன, 8 ரூபாய். இன்னைக்கு நகரத்தார் மொய் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அந்த 1 ரூபாய் வைக்கலன்னு சொன்னா நிச்சயமா போயிடுவோம். ஏன் இப்படின்னா குற்றம் போயிடும். அந்த நெறியில அவங்க கிட்டதான் இருக்கு. நாம இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 5,000 வச்சா, அதான் 5 ரூபா வச்சான்னு நினைப்பீங்க, உங்களுக்கு மனசு கவலைப்படும். இது ஏப்பா வம்பு, எல்லோரும் பொருந்தது 1 ரூபா. அதான் நகரத்தார் ரொம்ப அருமைப்பாடல். அதை நம்ம பின்பற்றணுங்க, யாருக்கு மன வருத்தம் வராது, மன வருத்தம். ஆனா அந்த 1 ரூபாய் தன்னுடைய தாய் மாமன் பொண்ணு வைக்கலன்னா ரொம்ப கோச்சுவாங்க, கல்யாணத்துல அது செய்வாங்க. இன்னொரு அருமைப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அவங்ககிட்ட, தீட்சை பெறுவதற்கு 2 மடங்கள் தனியா இருக்கு. ஆண் குலத்துக்குன்னு ஒரு திருமணம் இருக்குது, பெண் குலத்துக்குன்னு ஒரு திருமணம் இருக்கு. அது மாதிரி வேற எந்த இனத்துக்கும் இல்லைன்னு. தூத்துக்குடி பக்கத்துல ஒரு 10-12 மைல ஒரு ஊர், சின்ன ஊர், ஒரு கிராமம், அதுல இருக்கு. ஒரு 4-5 மைல் இருக்குது, குன்றக்குடியிலிருந்து 4-5 மைல் இருக்குது பெண்களுக்கு திருமணம், இது தேசிய உறவு. எனவே பெண்கள் தீட்சை பெறணும்னா அந்த சன்னியாசத்தை வாங்கணும், ஆண்கள் தீட்சை பெறதுன்னா அந்த சன்னியாசம். இப்படி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக தீட்சை பெறுவதற்கென 2 மடங்கள் இருப்பது அந்த இனத்தா இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும், கத்துக்கணும், ஒத்துக்கணும். இப்ப நம்ம வழியில போறவங்க எல்லாம் தீட்சை பண்றோம், கூடுமானவரை தீட்சை பெறுவது திருமணங்கள்ல பெறுவதுதான் நல்லது. 1000 இருந்தாலும் ஏன்னா அவங்க அந்த பாரம்பரியத்துல வர்றாங்க, தினமும் விடாமல் சிவபூஜை செய்யறாங்க, மூன்று வேலையும் அது மாதிரி கொள்ளுகிறார்கள். அதனால எல்லாம் நாம ஒருத்தன் அவர்தான் பேர் வச்சுக்கிட்டு நான் பண்றேன் நான் பண்றேன், அது அவருடைய திருக்கரம் போல் அவருடைய திருவாயில் இருந்து வருவது போல் ஆகாது ஆகாது. அதனால் நல்ல அருமையான தூய திருமணங்கள் இருந்து அவர்களால் தீட்சிக்கணும். அவரை பெறவும் செய்யணும், பெற்றதை விடாமல் செய்யவும் வேணும். பெற்றதோடு நினைச்சிருக்கிறது பெறவும் வேணும், பெறுவதை செய்யவும் வேணும். அருமையா இருக்கு நமக்கு எல்லாம் திருமணங்கள். தர்மி ஆதினா திருப்தி ஆகணும்னா இப்படி எல்லாம் பல முறை இருக்கு. அதனால அது கூட அவங்க என்ன அந்த இன்னொரு அறிவி பார்த்துவாங்க அவங்க கிட்ட இருக்கிறது. நல்ல தினமும் சிவபூஜை செய்வதனால அந்த சிவபூஜை செய்த கையோடு அப்படி வந்து செய்வாங்க. அது ஒரு பெரிய பெரும்பாலும் இப்ப தர்மி ஆதினத்துல சிவபூஜை செய்வதற்கு ஏற்றாலும் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அப்படி அவங்க பத்து மணிக்கு தொடங்கி சிவபூஜை எல்லாம் முடிச்சுட்டு பேசவே மாட்டாங்க. எல்லாம் சாட்சியாகலாம். அப்ப போய் குளிச்சுட்டு அப்படி உட்காந்து சொன்ன அந்த சிவந்தாத்திரி அன்னைக்கோ அல்லது ஒரு நாள் சொன்ன போய் இருக்கோம்னா அவங்க திருவாக்கினாலே உட்கார வைத்து தம்ப நம் காதுல அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. அதிலிருந்து நாம சொல்லணும். நான் கூட ஒரு பெரிய தவறு இது வரைக்கும் செய்தேன்னு நினைச்சிட்டு இப்பதான் அதை பின்பற்ற சொல்லியிருப்பேன். சிவகாசி போன பிறகுதான் அந்த புத்தி எனக்கு வந்தது. சிவகாசி போனது இப்ப ஐந்தாறு ஏழு ஆண்டுக்குள்ளதான் போனோம். ஆனால் சிவகாசியில இன்றைக்கும் நம்ம யார் வீட்டையாவது அந்த நாடார் சமுதாயத்தை மற்றவங்க கிட்ட வீட்டுல உடம்பு சௌரியம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க யாரையும் கூப்பிட வேணாம், தானே ஒருவர் வருவார். யாரு சிலுவை போட்டவர். ஏமா ரெண்டு நாளா தும்புறீங்க நீர் கொண்டிருக்கு பாவம், ஐயோ வருத்தப்படுகிறது, நான் இங்க கர்த்தா கிட்ட நான் பூஜை பண்றேம்மா என்று அந்த அம்மா கிட்ட பக்கத்துல உட்காந்து கர்த்தாவை பூஜை பண்ணுவோம். நம்ம சிவகாசியில பண்ணி ஒரு அஞ்சாறு நாள் நம்ம தும்புறது நின்று போகும் நின்று போச்சுன்னா கர்த்தா காப்பாத்தினாருமா என்று சொல்லி மெதுவா தன் சமயத்துக்கு எடுக்கிறாங்க. எங்கே சிவகாசி. இதை பார்த்த பிறகுதான் மடத்தனம் நம்ம இருபது வயசுல இருந்து போறமே எங்கேயும் தீட்சை எடுத்துக்கன்னு சிவபூஜை செய்யணும் சொல்லலையே. ஆக நாம் செய்தது மடத்தனம் என்று நினைச்சு இப்பதான் சொல்லிடுவார். பெரியவர்களே வணக்கம். அனுஷ்டானம் பெறாதவர்கள் மீண்டும் பெறணும், சிவபூஜை செய்யாதவர்கள் மீண்டும் பெறணும் என்பது பணிவோடு தெரிஞ்சு நல்லா அந்த சிவகாசியில இருந்து ஒரு அஞ்சாறு பேர் அழைச்சு தர்மியா தினத்துல போனதான் இது இன்னைக்கு தர்மியானத்துக்கு தீட்சை வாங்கி கொடுத்தது. ஏன் இந்த தீட்சை பெறணும்னு சொன்னா நம்முடைய ஆன்மா அது மாதிரி குருவினால் உதவிக்கு பெற்ற போதுதான் நம்முடைய ஆன்மா அந்த புனிதத்தன்மை எழுதுகிறது என்று நம்முடைய நம்பிக்கை. மணிவாசம் இருக்கே தானே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம ஏன் அதை வந்து ஊர்ல இருக்கவங்க சொல்லப்படாத யாருக்கும் தெரியாது அந்த மந்திரம். மந்திரம் தெரியலாம்ப்பா, அது யார் வாயிலாக எப்படி எப்பொழுது வரணும்னு தெரியும். மந்திரம் தெரியாதான் நல்லா தெரியும். நூலறிவு இருந்தாலும் தெரியும், நூலறிவு பயன்படாது. அம்மாதான் சொன்னாங்க, அம்மாதான் சொன்னாங்க, நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. இருநூறு செட்ல கான்வென்ஷன்ல பேசினது நான் சொல்றேன். ஆமா அம்மையார கூப்பிட்டாங்க, இது சென்னை பல்கலைக்கழகம் இதுல வந்து பட்டமணி போராடுது அப்படின்னா அப்படியா அப்படின்னா ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக வணக்கம் இறங்கிட்டாங்க. போதும், வெறும் புஸ்தக அறிவு வச்சு பேசிட்டு இருக்காதீங்கட. அதனாலாய பயனாய திருமந்திரத்தை சொல்லுங்கள், அதனாலாய சிவபூஜையை செய்யுங்கள். சிவகாசியில இன்னைக்கு அப்படி இருக்கு. அதே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். சலிப்பு அல்ல, சலிப்பு அல்ல. திருவள்ளுவர் திருவள்ளுவரை போட்டு படப்பட பிறப்பெண்ணும் பேதமை நீங்க. நீ பிறக்கிற வரைக்கும் நீ முட்டாள். நான் சொன்னா வருத்தப்படுவீங்க. சுந்தரமொழி சொன்னான்னு திருவள்ளுவர் சொன்னான், இந்த பிறக்கிற வரைக்கும் நீ முட்டா பயதான. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவு அறிவுங்கிறிய இதை விட பகுத்தறிவு. எது இந்த ஆன்மா கரையேறுவதற்குரியது, எது ஆகாது என்று பகுத்தறிந்து எது ஆகுமோ அதை கடிப்பறிப்பதில் பகுத்தறிவு. எது தெரியுது அறிவு உங்களுக்கு பரிப்பறிவுக்கு என்ன இலக்கணம், இதான இலக்கணம். செண்டவிடத்தால் செலவிடாது தீது ஓடி நன்றின்பால் உயிப்பது அறிவு. அது பகுத்தறிவுட. மனம் போன போக்கெல்லாம் போயிட்டு இருக்காமே தடுத்து எது நல்லதோ அங்கு செலுத்தி எது வேண்டாத நிறுத்தி விடுவது பகுத்தறிவு. எங்களோட நீ கண்டுபிடிச்சு தெரியுவா ஞானிகளை விடவா பகுத்தறிவு நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஞானிகளை விடவா பகுத்தறிவு கண்டுபிடிச்சீங்க. எது பகுத்தறிவு, எது இது ஈடேற்றம் தரும், எது ஈடேற்றாது. ஈடேற்றாதை மெதுவாக நீக்கி ஈடேற்றுவதை மெதுவாக உயர்த்தி திடீர்னு உன்னால முடியலன்னா திருவள்ளுவர் அங்கே யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் கிடிப்பளிக்கு சொல்லும் மாதிரி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விடுறாரு தம்பி, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விடுறாரு தம்பி. பற்றுக பற்றத்தாண்டு இவனை விட பகுத்தறிவு கழிச்சு விட்டீங்களா. அதனால தமிழர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நீதியாக இருந்த ஒன்று. அதனால் தான் இது சந்தர்ப்பம் போது சொல்லுகிறேன், கூடுமானவரை தீர்ச்சி பெறாதவர்கள் தீர்ச்சி பெற்று, கூடுமானவரை தீர்ச்சி பெற்றவர்கள் சிவபூஜை எடுத்துக் கொண்டு இருப்பது நல்லது நல்லது. அப்பதான் இந்த இதெல்லாம் பன்னிரு திருமுறை ஓதனுடைய பயன். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. எனவே பாருங்க இப்ப ஏன் திருமணம் நாள் அப்படி சொல்றீங்க நீங்க, இந்த திருமணமே அதுலதான் நிறைவு பெறுது. அதனால இந்த திருமணம் நிறைவு எங்கே, அங்கதான் திருமணம். நாமெல்லாம் அதுவும் திருமணம் தானே. திருமணம் என்ன, பிரிந்திருந்த ஒன்று ரெண்டு பேரும் சேர்றாங்க, எங்கேயோ ஒரு ஆண் இங்கேயோ ஒரு பெண். சரிங்களா, இந்த ஆன்மாங்கிற ஆணும் பிரிஞ்சிருந்தது, எல்லா பிறப்பும் பிரிஞ்சிருந்தது. இப்ப இது போய் எங்க அங்க போய் கொடுது, எங்க செல்வர் சிவபுரத்தில் எங்கயா போவோம், சிவனடிக்கு அந்த பெருமான் திருவடி அடையுது. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ, பேச மாட்டாங்க. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நின்றுபவர் தொடக்கை வெல்வாம். இதுவும் திருமணம் தான், அது உடல் திருமணம், இது உயிர் திருமணம். என்னைக்கு அதெல்லாம் திருமணம் நிச்சயார்த்தம் பண்றது, 113 வந்துட்டுதான். எத்தனை வந்துருக்கு, எத்தனை இன்னைக்கு எத்தனாவது வேள்வி, 113 வேள்வி நடந்து நம்ம இந்த பக்குவத்து கூட வரல, என்ன பிரயோகம் பண்றது. அதனால எனவே உற்றோதலின் பயன் என்னவென்றால், இந்த ஆன்மா விடாமல் திருவேந்தெடுத்துக் கொள்ளும். அது ஒருவருள் பெற்று செய்வது நல்லது. எந்த ஒன்று ஞானத்தை ஒருத்தர் அறிவிக்க அறிவதுதான் ஞானம். அதனாலதான் அறிவிக்க அப்படி உணர்த்த அந்த அறிவிப்பது தக்காராய் நல்ல குரு ஞாபகத்திகளாய் இருப்பது அப்படி பெறுவது ஞானம். அதனால் இந்த 113 வேள்வியில கற்றதனாலாய பயனங்கள் வாலறிவன் நற்றால் தொழாரணி. அப்ப வாலறிவன் நற்றால் தொழுதால் தான் தொழுகின்ற பயிற்சி பெறுவதுதான் இந்த கற்றதனாலாய பயன். இரண்டாவது குரல், இவரை போய் ஒண்ணும் இல்லாமல் சகாரா பார்வனமா வச்சிருக்கிறான், அன்னைக்கு பெறுவது ரொம்ப நல்லது. இரண்டாத்திரி ரெண்டு பேர் அல்லது மாசி மாதத்துல சோமவாரம் திங்கட்கிழமை அருமையான அருமையா பெற. இப்ப என்ன, இந்த மறுநாள் காலை காலையில அப்படியே கதிரவன் தோன்றினான். கதிரவன் தோன்றவுடனே என்ன வருதுன்னு, தங்கள் வாடுவன வரும் திருஞான சம்பந்தர் மங்களம் திருமண எழுச்சியின் முழக்கன்ன துங்க வெந்திரை சுரிவளை ஆர்ப்போடு சூழ்ந்து பொங்கு பேரொளி முழக்குடன் எழுந்தது புனரி. பாருங்க இங்க எல்லா கல்யாணத்துக்கும் யார் யார் வந்தாங்கன்னு நீங்க சொல்லும் போது, ஐயா பெரிய நகர பிரபுகர்கள் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்தது பெருசு நம்ம சொல்றோம். நம்ம ஞான சமுதர் கல்யாணத்துக்கு யார் வந்தது பெருசுன்னாரு, யார் வந்தது பெருசுன்னு சேர்க்கிறார் இல்ல மாண்புமிகு அமைச்சர்னு. ஆமா, அவர் என்ன பண்ணா, இப்பொழுது சூரியன் எழுந்தான் அவன் வருகிறானா எங்க இவர் கல்யாணத்துக்கு. அடுத்தது பார்த்தார், 8 திசைகளும் சேர்ந்தனமா சேர்ந்து 8 திசை என்ன பண்ணுச்சு, காலையிலிருந்து நீராடி நீரும் ஆடி எல்லாம் எங்க வருது, சீர்காழிக்கு வருது. மாப்பிள்ளையோட போகணுமா, அந்த ஆச்சால் படுத்தது நேர பொண்ணு வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடுறதுல மாப்பிள்ளையோடவே போவையா அப்படிங்கிறது. எனவே எல்லாம் சீர்காழி வருது, 8 திசைகள் வருது. இந்த மாதிரி திருமணத்திற்கு 8 திசைகளும் வந்தன என்று சொன்ன புலவர் உண்டா, அவர் வந்தார் இவர் வந்தார் ஆத்தார் வந்தார் தாத்தார் வந்தார் பாரு, 8 திசைகளும் வந்தன எங்கே சீர்காழி. சரி, அடுத்தது பரம்புதம் வயன் எங்கனும் உள்ள பல்வளங்கள் நிரம்ப முன்குணந்து என் திசையவர் நெருங்குதலால். 8 திசையில் இருக்கவங்களும் அங்கெங்க இருக்கலன்னு கேட்டா, அவரவர்களும் தமக்குரிய அன்பளிப்பாக பொது கொண்டாடணும். எனவே 8 திசையில் இருக்கிறவர்களும் அவரவர் அன்பளிப்பு கொண்டாடுவதனால சீகாலில் என்ன இருக்குனாரு, 8 திசையில் உள்ள வளங்கள் எல்லாம் அங்க இருக்கணும். எங்க சீகாலில் இருக்கும், இந்த சீர்காழி இருக்கிறவங்களுக்காக தெரியுமா, இது இவ மிகச்சிலர் அறிவர். மிகச்சிலர் அது. அதனால வையம் தங்கள் நங்கள் வாழ்வென வரும் திருஞான சம்பந்தர் மங்களம் திருமண எழுச்சியின் முழக்கென்ன துங்க வெந்தேரை சுரிவலை ஆற்பொடு சூழ்ந்து பொங்கு பேரொளி முழக்குடன் எழுந்தது புனரி. இனி ஏழு கடல்களும் வருகின்றனவா எங்க ஞானசம்பந்தர். ஆமா மற்றவங்க வரும்போது சும்மா வருவாங்களா, நல்ல அருமையா மேலதாளங்கள் நல்லா அந்த முழக்குடிகளோடு வருவாங்க. அது போல இங்க என்னன்னா அந்த எட்டு பேரத்தில கடல் வரும்போது அந்த கடல்ல இருக்கிற சங்குகள் இருக்கு நல்லவா, அந்த சங்குகள் முழங்கலாம், சங்குகள் முழங்கலாம். அப்படி சங்குகள் முழங்க நல்ல ஆரவாரத்தோடு எட்டு கடல்களும் கீழாடிக்கு வருவோம். இது ஞானசம்பந்தருடைய திருமணத்துக்காக புனரி அளக்கரு ஏழு ஒன்றாம் எனும் பெருமைய உலகம் விளக்கு மாமன விழாவுடன் விரைந்து செல்வன போல் துளைக்கில் வேதியர் ஆகுதி தொடங்கிடா முன்னம் வளர்க்கும் வேதியில் வளஞ்சுடி தெழுந்தது வன்னி. பாருங்கள் இந்த உலகத்துல தீக்கடவுள், தீக்கடவுள் அங்கிருந்து பொறுத்தாராம். இங்க வரணும் வந்தா இங்க என்ன எல்லாம் வைதிக முறையில நல்ல பெரிய யாகங்கள் வளர்த்து நல்ல மாதிரி அந்த நெய்யை ஊட்டி அந்த மந்திர விதியினாலே அந்த ஒளி எடுக்கிறதாம் இல்ல. அது அங்கிருந்து வருகிற அந்த நெருப்பு அக்னி என்ன பண்ணாரா இங்க வந்து ஜோதி ஜோதியா எரியுதாம். ஏன்னா திருமணத்துக்கு வந்தோம் சும்மா வரலாமா, நமக்கு இருக்கிறது ஒளி, அந்த ஒளியோடு எல்லாத்தையும். எனவே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஒளி எல்லாம் யார், எல்லாம் நெருப்பு தீக்கடவுள், தீக்கடவுள். எனவே தீக்கடவுளுக்கும் திருமணத்துக்கு வந்தார். இவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை போச்சேன்னு கேட்டீங்களா, தானே வர்றவங்க. அவருக்கு பத்திரிகை எவ்வளவு அடிக்கிறது, லட்சா லட்சம் அடிக்கணும். அதனால அதெல்லாம் இல்ல, அப்படியே அவங்களும் காதல கேட்ட உடனே தெரிஞ்சு அப்படியே வந்துட்டு. எனவே தீக்கடவுளும் இங்கே சீர்காழிக்கு வந்தார். சந்த மென்மலத்தாதனி நீருமை தரித்து கந்தமேவு வண்டு ஒழுங்கனும் கண்டிகை பூண்டு சிந்தை தூய அன்பர்களுடன் திருமணம் போத மந்தசாரியின் மனம் குணந்தெழுந்தது மறுத்து. பின்ன தீக்கடவுள் வந்தார், இப்ப காற்று, காற்று கடவுள் வர்றார். அவர் எப்படி வர்றாரு, நீருமை தரித்து. பாருங்க திருக்கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கு, இப்ப நம்ம பெரிய கல்யாணத்துக்கு போனோம்னா பாருங்க எங்க புத்தியங்களை விட்டு போகாது. கான்விகேஷன் போகணும்னா நீங்க இந்த ஆடையெல்லாம் இருக்கக்கூடாது, பட்டம் அடி பட்டம் இருந்தது அதற்கான ஒரு உடை இருக்கு, அது 500 பேர் போட்டு போட்டு அவன் வேர்வை எல்லாம் பட்ட உடனே அதை காசு கொடுத்து வாங்கி அதை போட்டுக்கிட்டு. அப்பதான் இவர் எம்ஏ முதுகலை மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும், முதுகலை இவர் போய் அவர் பட்டம் வாங்குவார். இந்த பட்டம் வாங்குறது இந்த உடையை எப்படி மாத்திரீங்கல்லப்பா, எங்க சீர்காழி திருஞானசம்பந்தத்துக்கு போறது கல்யாணத்துக்கு என்ன பாத்துருங்க, எல்லாம் அருமையா போய் நீராடி எல்லாம் நீராடி அப்புறம் அருமையா எல்லாரும் கண்டிகை நேபாள உருதுராக்கம் ஐயா இல்லைன்னு சொன்னா இந்தாங்க உருதுராக்கம் வச்சுருங்க போட்டுருங்க நீங்க போட்டுங்க நீங்க போட்டுங்க அப்படின்னு. எனவே சீர்காழி திருமணத்துக்கு போறவங்களுக்கு என்ன ஆடைன்னா அருமையான ஆடை உடை மேல் துண்டு. அப்பெல்லாம் அவ்வளவு சட்டையெல்லாம் கிடையாது, இந்த பனியன் கூட பின்னால வந்ததுதான், அதுவும் குளிர் காலத்துல போட்டுவாங்க. அதையும் எதுக்குன்னா அந்த குளிர் இருக்கும் போது நீங்க அந்த வயசானவங்க கலத்துறத பாத்தீங்கன்னா ஏன் தனிய ஏ போட்டு தண்ணியில போட்டு கும்மி போடுறேன் ஏன், அதுவே உங்களுக்கு மிகை சாதாரண வேஷ்டி இன்னொரு துண்டு இடுப்புல கட்டிருப்பாங்க, 3 வேஷ்டி இருக்கும் அதான் சிறப்பு, இன்னொரு துண்டு மேல போட்டுருப்பாங்க. தந்தையாங்க தந்தையார் கிராம கர்ணன் தான், இந்த 3 ஆடை தான் தட்டையே போடுவாங்க கிடையவே கிடையாது, அருமையா தெரியதான் போயிருவாங்க. மட்டுமல்ல அவன் வந்து அவன் குளத்தோட தான் வர்றான், நாம நம்ம குளத்தோட போடுறோம், ஏன் அவன் குளத்துக்கு இருக்கிற சிறப்பு நமக்கு இல்லையே. அதனால ஆனா எல்லா தனி தோட்டமும் இருக்கு, ஆனா எல்லாம் சொல்லுவாங்க தாசில்தார்லாம் வந்தார் 2 மாசத்துல புரியவர் எல்லாம் ஆங்கிலம் எழுதுவார் அருமையா எழுதுவார் ஏதேன்னு உனக்கு தெரியல, நீ போய் அந்த கிராம கருத்தை கேட்டுக்கோமா. ஆமா வேலையில சரியா இருக்கணும், வேலையில ஒரு கழுத ஒண்ணு சொல்லக்கூடாது, ஏன் ஆடையெல்லாம் என் இஷ்டம் நோ நீ யார் இப்படிதான் வாழ்ந்தாங்க. எனவே அதனால அந்த காற்று எப்படி வந்ததுன்னு கேட்டா அருமையான திருநீர் அணிந்து கழுத்துல கண்டிகை கொண்டு அருமையா வந்ததாம் எங்கே சீர்காழிக்கு. இன்னும் என் திசை திறத்தில் யாவரும் புகழி வந்தெய்தி மண்டும் அத்திருமண எழுச்சியின் அணிவாய்ப்ப கொண்ட வெண்ணிற குருச்சுடர் கொண்டல்கள் என்ன வெண்திரை வெண்துயிர்கடி நிறைத்தது போன்றது விசும்பு. என் திசை திறத்து யாவரும் 8 திசையில் இருக்கிற யார் யார் கேள்விப்பட்டாலும் அத்தனை பேர் வந்துட்டான் வந்தா எல்லாம் சீர்காழி சீர்காழி திருமண எழுச்சியின் அணிவாய்ப்ப. கடைசியில் நீங்க கல்யாணம் இல்ல, இந்த கல்யாணம் வேற 10:30 தான் நடக்க போகுது. இப்ப ஞான சம்பந்தர் சீர்காழி விட்டு புறப்படும் போது கூட நாமும் போகணும், அவரோட போகுது நல்லது. இப்படி போவதற்காக பெண் நிற குரு சுடர் கொண்டல்கள் என்ன, மேகங்கள் அப்படியே அங்கங்க அப்படி தவழ்ந்து வந்து பாருங்க, பெண்மையான மேகங்கள். அது போல ஆங்காங்க இருந்து அப்படியே சூழ வருகிறார்களாம். இப்படி வந்து சீர்காழியை நிரம்பினார்கள். ஏல இன்னலம் யாவையும் எழுச்சி முன் காட்டும் காலை செய்தியினை முற்றிய கவுனியர் பெருமான். அங்க ஒரு அருமையான குறிப்பு, காலை செய்தியினை முற்றிய அப்படின்னு திருமணத்துக்கு இவர் வேண்டிய அதெல்லாம் போனதற்கு முன்னாலே ஒவ்வொரு நாளும் அனுஷ்டானம் செய்து சிவபூஜை செய்துதான் அவர் வந்து எதையும் அறிவித்தார். எனவே காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிறைவுபடுத்தி நீ கல்யாணத்தினால அது கிடக்குது போன விடக்கூடாது. சிவ சிவ இந்த கல்யாணம் கிடக்குது போன விடலாம், ஆனா அது கிடக்குது போன விடக்கூடாது. போற்றாதி ஆற்ற நாள் போக்கினி, போற்றாதி ஆற்ற நாள் போக்கினி துடிக்கிறார். அதனால அப்படி போற்றாதே ஆற்ற நாள் போக்காமல் போற்றிருந்த நாளாக இருக்கும். அதனால செய்தியினை முற்றிய கவுனியர் பெருமான். இப்ப பரிமையில் உரையில் இருந்தார்னா என்ன பண்ற, என்ன போடுற மக்கள் உரையிடக்கூடாது. செய்தியினை என பொதுவகையால் கூறினாரேனும் ஈண்டு நித்திய ஒழுக்கமாக இருக்கிற நாள் வழிபாடு என கொள்க அப்படின்னு அருமை. ஆமாமா, செய்தினா செய்கின்ற செயல் அர்த்தம், பொதுவா செய்கின்ற செயல் என்ன அர்த்தம், அந்த வேசி வேணாம் இங்கே எடு, இது எனக்கு மேற்கொண்டு இதை எடு, எனக்கு இது சட்டை வேணாம் சட்டை எடு, இந்த மோதிரத்தை அவ்வளவு நல்லா இல்லை இது வேற வேணாம் கொடு என்று இதை போடுறது இல்லை. செய்தினை என பொதுகையால் கூறினார் எனும் இன்று நால்வரும் செய்கின்ற வழிபாட்டு முறைகளை குறிக்கும். எனவே அந்த நால்வரும் செய்து வருகின்ற வழிபாடாகி அந்த நிலையில முற்றிய பிறகு கவுனியர் பெருமான் இங்க செய்தார், மூலமாகிய தோணி மேல் முதல்வரை வணங்கி. அப்பா அந்த உள்ளத்துல இருப்பதெல்லாம் யாரு, அவர் தான் என் உள்ளம் கவர்கள் என்று முத முத சொன்னாரே, அந்த உள்ளம் கவர்கள் வந்தான் உள்ளத்தில் இருக்கும். ஆதலால் அவரை நினைந்து கொண்டே இந்த வேலையெல்லாம் செய்து அவரை நினைந்தவாறே மனதில் கொள்ளுகிறாராம் பெருமான். இப்படி மனத்தின் மேல் செல்வா, இப்பதான் திருமணத்துக்கு என்ன பண்ண என்ன செய்யணும் கேட்டார். காடி மாநகர் வேதியர் குழாத்தோடும் கலந்து சூடும் அன்பர்கள் ஏனையோர் துதைந்து முன் செல்ல. யாரு முன்ன போறாங்கன்னாரு, வேதியர் முன்ன போறாங்க. இது அதுக்கப்புறம் தின்னாலே போகும். இப்படி போக இங்கிருந்து சீர்காழியிலிருந்து வாழி மாமரை முழங்கிட வேதங்கள் வணங்க வளம்பதி வணங்கி. சரிங்களா, அந்த அருமையான சீர்காழி பதிய வணங்கி வளம்பதி, இந்த பதி என்றுதான் இருக்கே தவிர தலம்னு எங்கேயாவது இருக்குதா இருக்கான. தாய்மானார் வாக்கல மூர்த்தி தலம் தீர்த்தம் அந்த அவர் தான் அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்றது. பதி பதி பதி என்றுதான் சொல்லுகிறார். எனவே திருப்பதி செலவு என்றுதான் கூடுதல தல யாத்திரைன்னு அவங்க செய்யவே இல்லை. தமிழன் பெறமொழி படிக்க மாட்டான், படித்தால் அதில் அடிந்து விடுவான், மீட்டிங்கு வரமாட்டான். வாழ்வியல் எழுதினாமா, பெறமொழி படிக்க மாட்டான், படிச்சான் அதில் அழிஞ்சிடும் இதில் வரமாட்டான். ஆனா பிறர் பிறர் யாராவது இருக்காங்களா, இன்னைக்கு ஆங்கிலத்தில தமிழ்நாட்டை ஆண்ட இந்திய நாட்டை ஆண்டானே எத்தனை சொற்கள் ஆங்கிலத்தில் கலந்திருக்குது, ஆனால் ஆங்கிலேயர் வந்ததுனால தமிழ்ல எத்தனை கலந்திருக்குது. இன்னி பாருங்க நம்ம மூளையும் அவன் மூளையும் அவன் இவ்வளவு சொல்ல எடுத்துக் கொண்டானா இல்லையே. இவர் என்ன பிரதர், சௌக்கியமா அப்படின்னா பிரதர் ஆங்கிலம் சௌக்கியமா வட சொல். நல்ல வேலை திருநெல்வேலி பகுதியில் இருக்கு, என்ன அண்ணாச்சி அவங்களுக்கு அது அல்ல நல்ல வேலை இந்த அண்ணாச்சுன்னு சொன்னாங்க. அண்ணாச்சு நல்ல மாதிரி இருக்கலாம் அண்ணாச்சு, ஏன்னா அண்ணாங்கிறத அறிஞர் அண்ணா என்ன கடவேனும் அடிமை தாளர் அடகுடைத்தே. அண்ணா என்ன கடவேனும் திருவாசலே அண்ணாமலை. இது வந்து என்ன, அது மலையினுடைய உயர்ந்த மலையின் அர்த்தம். அண்ணாமலைங்கிறது உயர்ந்த மலை, அண்ணாந்து பார்த்து சொல்லமில்ல நிமிர்ந்து இருக்கிற மலை. இப்படி போன்றது விசும்பு ஏன ஏல என்ன மனத்தை மேற்செல்வார் காடி மாநகர் வேதியர் குழாத்தோடும் கலந்து சூடு மன்பர்கள் ஏனையோர் துதைந்து முன் செல்ல வாழி மாமரை முழங்கிட வளம்பதி வணங்கி. சீர்காழியை வணங்குகிறாராம். ஏன், இதுதான் நிறைவான வணக்கம். இனி சிவ சிவ அது அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, சேக்கிடாருக்கும் பின்னால அந்த வரலாறு பின்னே பாண்டதுனால தெரிஞ்சது, நமக்கு தெரியும். ஆனா அந்த ஆன்மாவுக்கு வளம் பதியை வணங்கி மீண்டும் வருக, வணக்கம், நன்றின்னு போட்டிருந்தது. அந்த இடம் வந்தது, வந்த உடனே சரி அப்பதான் அந்த எல்லை. அதனால காடிப்பதி வந்தீங்க கோணிபுர பெருமானி, காடி மாநகர் வாழ்க, காடி மாநகர் கடவுளையே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாராம். எனவே வளம் பதி வணங்கி நீடல் வெண்சுடன் நித்திய லட்சிவிகை மேற்கொண்டார். ஏன் அந்த ஸ்திரீகை எது கொடுத்தது கேட்டா, தம்பி கால் பதம் நோவாம கொடுத்தது. எனவே அந்த ஸ்திரீகை இதுவரைக்கும் எங்க பயன்பட்டது, தலையாத்திரைக்கு பயன்பட்டது, அதுவும் பெரும் புண்ணியம் தான் சரிங்களா. இப்போ மண்ணில் நல்ல வண்ணம் செல்வதற்கும் பயன்பட்டது, எண்ணில் நல்ல கதிக்கும் பயன்படுது. ஸ்திரிகையில ஏறி அங்க ஆச்சாலபுரம் சென்ற பிறகு மீண்டும் ஒரு ஸ்திரீகை ஏது. அதனால அந்த அந்த அந்த தெலவு நயப்பும் இதுதான் நிறைவானது, பதிவணக்கம் நிறைவானது, இனி அந்த பல்லக்கில் ஏறுவதும் நிறைவானது. இது நமக்கு தெரிகிறது, அவருக்கு அந்த தெரியாது. அதெல்லாம் ஏறினார், ஏறினார் ரொம்ப அருமை. வா யான வாகனம் ஏறுவார் யாரு மேற்கொள்ள, காணமாகிய தொங்கல் பிச்சம் குடை கவரி மேல் நெருங்கிட, விசும்பினும் நிலத்தினும் எழுந்த வான துந்துவி முழக்குடன் மங்கள ஐயங்கள். அவருடைய ஏறி அமருகின்ற பொழுது கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் எல்லாம் கெட்டி மேளம் போதும் ஆமூர்த்திகள் கூடியர்வோன் வப்பழித்த புகழியர்வோன் கடல் போற்றி போற்றி கூடியர்கோன். இப்படி இவருடைய அந்த முழக்கெல்லாம் முழங்க சிவிகை மேற்கொண்டார். வான துந்துவி முழக்குடன் மங்களையங்கள் தங்கு தாரை சின்னம் இவையெல்லாம் தனிப்பெரும் காலம் தாளம் வங்கியம் ஏனை மற்றும் உலர் துளைக்கருவிகள் எல்லாம் பாருங்க. துளைக்கருவி புல்லாங்குளம் புல்லாங்குளம் ஆச்சு நமக்கு திருமறையோடு இருந்தவர் நம்ம இவர் கோபால். அப்புறம் நான் சொல்ல சரி எங்க திருமறையோடு வர்றது நடராஜ போதுவார் அவருக்கு பழக்கம், அவங்க ரெண்டு பேர் தான் அப்படி இருந்தது. ஏன்னா அவங்க பாருங்க அடைஞ்சு போன எஜமான் சுவாமிகள் திருப்பணந்தாள்ல, அந்த அவரை அழைச்சு துளைக்கருவியும் கத்துங்கப்பான்னு. அதனால சிலர் ரொம்ப பையங்க ரெண்டு ஒரு பையன் கத்துக்கிட்டான். ஆனா வீணை கத்துக்கொண்டதுதான் பல பேர் கத்துக்கொண்டாங்க. வீணையும் வச்சிருந்தது மாலையில் என்ன அதுதான் அதில் இசையோடு கூட்டி பாடும். ஆனா அடைஞ்சு போன எஜமான் சுவாமி அதில் இசையோடு கூட்டி போடுறதுனால தமிழ் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு அது மட்டுமே இருப்பா மாலையில அப்படின்னு சொல்லி செஞ்சு. எனவே இப்படி எல்லா ஒழியும் இன்னிசை வீணையர் யாடினர் ஒருவால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால், துண்ணிய பெணைமலர் கையினர் ஒருவால், தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவால், சென்னியலஞ்சலி குப்பினர் ஒருவால், இப்படி எல்லாம் அதை வச்சுங்களேன் வச்சுங்க. எனவே இவ்வாறெல்லாம் அப்படி கூடவே அவர்கள் வர, எங்கனும் எழுந்தது மங்கள திருமணம் எழுந்ததண்டே, மல்க எங்கனும் எழுந்து மல்க திருமணம் எழுந்ததண்டே, கோதையர் குடல் சூழ்வண்டின் குழாத்தொலி ஒருவால் கோல. இது வேறு பாருங்க, அருமையா பெண்கள் வர்றாங்களா, பெண்கள் வந்தா ஒவ்வொரு பெண்களுடைய கூந்தல்லையும் இருக்கிற மலர்களை கண்டு ஒரு லட்சம் லட்சம் வண்டு வருதான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் மட்டுமா வருகிறார்கள், அவங்க கூந்தலோடு ஒரு 2000 வண்டுகள் வருது ஒவ்வொரு பெண்களும். இப்படி பார்த்தா வண்டு அது பாட்டு கூட்டமா முடியும். அதனால இப்படி ஆற வண்டினங்கள் குழாத்தோடு வருவார். வேதியர் வேத வாய்மை மிகுமொழி ஒரு பால் மிக்க, வேதங்கள்ல தெரிஞ்சவர்கள் எல்லாம் அவர் ரொம்ப அருமையாக சத்திகசம் குருபாட்சம் சகிவாகம் சட்டானனம் தாரணம் விக்னம் பாவையே குக்குடத்வஜம் இப்படி அவங்க சுலோகம் எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. இப்படி ஒரு பக்கம். அடுத்தது ஏதமில் விபஞ்சி வீணை யாழொழி ஒருவால், அருமையா வீணை எல்லாம் வாசிக்கின்றவர்கள் யாழ் வாசிக்கிற இப்படி எல்லாம் ஒரு பாலம். அடுத்தது நாதமங்கலங்கள் கீத நயப்பொலி ஒரு பாலாக, நாதமங்கலங்கள் குழிக்கிற பிச்சப்பா மேளம், அது போல திருவாவூர் ராஜராஜனம் இதெல்லாம் இருந்தாங்க. இப்படி பாருங்க முன்னெல்லாம் இன்னென்ன துறையில இன்னார் சிறப்புன்னு ஒண்ணு இருந்தது, அரியன் பராபரம் அப்படி எல்லாம் நாதமங்கலங்கள் கீத நயப்பொலி ஒரு பாலாக, பின்னினை விழுங்க மிக்க வெந்துயில் பதாகை வெள்ளம், கண்வெறி படைப்ப மிக்க கதிர்வெறி கவரிக்கானம். மகிழ்ச்சியில் அந்த காலத்துல என்ன செய்வாங்களாம், அவரவர்கள் மேலாடை இருப்பாருங்க, அதை எடுத்து அப்படியே உதருவாங்க, அது அவங்க மகிழ்ச்சி ஆறுவாங்க. இப்ப நம்ம கைதட்டுறது மகிழ்ச்சின்னு இல்லவா, அது போல என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலாடை எடுத்து அப்படி எடுத்து அப்படி உதருவாங்க. பார்த்தா கவரி கவரி ஒரு பக்கம், இந்த துண்டுகள் விசுறது ஒரு பக்கமா இருக்கும், ஒரே வெள்ளையாவே இருக்கான். அது பாட்டுங்க, இது இவங்க துண்டு நாள வச்சு கவரி வச்சிருக்கவங்க அருமையா. முத்து விதானம் பெண் பொற்கவரி முறையாளி, மணி பொற்கவரி முறையாளி, அப்படியே திருவாரூர்ல தியாகராஜர் பொறுத்தார்னா ரெண்டு பக்கமும் பெண்கள் இருந்துகிட்டு என்ன செய்வாங்க, முத்து விதானம். இங்கேயும் அப்படிதான் அருமையா, இவரும் ஐயா பல்லக்கில் போறார் ஞானசம்பந்தர், தியாகராஜாவும் அப்படியே முத்து விதானம் பல்லக்கில் வருவாராம். மணி பொற்கவரி அந்த இந்த இங்க ஒரு அம்மா இங்க ஒரு அம்மா அல்லது அடியோர் இருப்பாங்களாம், ஆனா வீசும் போது இவங்க வீசும் போது அவங்களது இப்படி வந்துடும், இவங்க இப்படி வீசும் போது இவங்களுக்கு முறையால வீசுவாங்கள, ரெண்டும் மோதிக்காது. இப்படி எல்லாம் இது நடந்தது எங்க திருவாரூர். ஆனா இது எங்க பாடப்பட்டது, சிவசிவ சிவசிவ பூம்புகரோ, அதுதான் நாங்க தலைவரலாறுன்னு போட்டோம், அதுதான் நாங்க போட்டோம் சரிங்களா. ஆனா எல்லாரும் பாராட்டுறாங்க. அதனால் எங்கேயே பாடப்பட்டதுன்னா எல்லா தேவாரங்களையும் பன்முறையா இருந்தாலும் தலைமுறையா இருந்தாலும் திருவாரூர்னு போட்டிருக்கோம். ஆனால் அந்த படிப்புலதான் திருப்பூரூர் அணுகி வர எங்கே திருவாரூர்ல இருந்து அந்த வழிபாடு செய்து வர்றார் நாவுக்கரசர். ஏற்கனவே ஞானசம்பந்தர் அந்த பூம்பூலூர்ல இருந்து இவர் வர்றாருன்னு கேட்டு அப்படி எதிர்கொள்ள வருகிறார், இவரும் வருகிறார் அவரும் வருகிறார். இதோ திருப்பூலூர் ஊரில்லை தங்களை வருக வருக என வரவேற்கிறது. அந்த இடத்துல நிற்கிறார் ஞானசம்பந்தர், இவர் வரல அந்த வந்து அழகா வணக்கம் வணக்கம் திருச்சிவா திருச்சிவா திருச்சிவா திருச்சிவா அப்படின்னு கூடுது. எங்க இருந்து திருமேனி வருகிறது, திருவாரூர்ல இருந்து. அங்க திருவாரூர்ல என்ன அப்படின்னா அடாராரா என்று கேட்க அப்பொழுது பாடியது. எனவே இடங்குறி விளக்க என்ன, திருப்பூம்புகளூர் எல்லையில் இருந்து பாடியது என்று சொல்லுங்க. அப்பதான் நீங்க உண்மையான பெரியவனான படிச்சா இருக்கும், அதுக்காக தான் அந்த பதிப்பு போட்டோம். எனவே திருநாவுக்கரசர் பாடின பாடல் எங்கே பாடப்பட்டதுன்னு அப்படி தெரியும். அதுபோல் வேயிருதோழி பங்கன் எங்கே பாடியது, ஊர் சரதான், ஆனா எங்க பாடினது, திருமறைக்காட்டுல எப்ப பாடினது, திருமறைக்காடு உள்ள வழிபாடு செய்துட்டு அங்க குலச்சிறையாரம் இவரும் அனுப்ப அந்த பாண்டிவரன் தூது வந்தாரு, வந்து அவங்களை தெரியும் நான் வர்றேன் போங்க சொல்லிட்டாரு, சொல்லிட்டு மீண்டும் போய் வழிபாடு செய்தார், செய்துட்டு வர்றார். இவர் நாவுக்கரசர் அங்க இருக்கிறார் அந்த கோபுரத்தினுடைய அடியில வரும்போது அடியேன் மதுரைக்கு, மதுரையா எதற்கு இது மாதிரி சமணர்கள் கொள்ளாதவர்கள் கொள்ளாதவர்கள் அடியனுக்கு தெரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தருகிறார். இல்ல அடியேனாவது உடன் வர்றேன்னு ரெண்டு மூணு சொல்றார், முதல்ல வேண்டாம் என்றார், அல்லது அப்புறம் அல்லது போனோம்னா நான் அடியேன் போறேன், இல்லது அடியேன் உடன் வருகிறேன். ஏன்னா அந்த ஆட்களுடைய எழுது இல்லை, இங்க இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் அப்படின்னா அப்பதான் வேயூரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன். இந்த இடங்கூறி விளக்கணும்னா பெரிய புராணம் தான் காரணம், பெரிய புராணம் ஜெயிக்கடா இன்றில் விளக்கணும். இப்படி வேணுமே இருந்தது. அதே போல மானி நேர்வடி மாதராய் வடிதிக்கு மாபெரும் மதுரையில் பாடியதுன்னு போட்டிருக்கோம். மதுரையில் எப்ப பண்ணது, சிவசிவ மதுரையில் அரண்மனையில் ஞானசபை தெரிஞ்சது, அந்த முகத்தில் இருந்து தெரிஞ்சதை பார்த்து இது பாண்டி மன்னர் அவையில் பாடப்பெற்றது என்று சொன்னாதான் சரி இல்லைன்னா தப்பு. அப்படி பார்த்தவனே எப்படி தெரிஞ்சது இருக்கிறார் அவரு, அந்த அச்சத்தால் அப்படியே என்ன இந்த ஞான குழந்தை நல்லபடியா இருக்கணுமே, இந்த பாவிகள் இப்படி செய்வாங்களே நெருப்போச்ச வேலை வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தெரிஞ்ச உடனே இவருக்கு மனசுல இருக்கு திருவள்ளுவர், ஐயப்படாத அகத்தது உணர்வானி தெய்வத்தோட புகழல், ஒருவனுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறத தெரிஞ்சு கொள்ளுவன் தெய்வம், இது தெய்வமே தான். அந்த மங்கையர்கள் முகத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு குறிப்பு ஒரு மாதிரி இருந்த அச்சப்படம் இருந்தது. மணி நேரி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகே, பானல் வாயொரு பாலன் இங்கிவன் என்று நீ பரிவேதிடேல், நான் எங்கேயா சந்திக்கிறேன், ஆனை மாமலை ஆதியாய, இந்த மூணாவது இப்படிதான் பாடியிருப்பாரு, ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லத்தேர் ஈனகெட்கணி ஏனலேன் திரு ஆலவாயர் நிற்கணி, இருக்கிறார்தான் இந்த அருமையான அமைப்பு அவர் திருவடி வாழ் இது போல ஆழ்வார்கள் பாடலன்னு வருத்தப்படுறாங்க பயணவர், ஐயோ எங்களுக்கு 12 ஆழ்வார் தான் பாடினாங்க, இந்த 12 ஆழ்வாரெல்லாம் எங்கே எப்பொழுது எந்த இடத்தில் பாடினாங்கன்னு இல்லையே, ஏன் சேர்க்கிறார் போன்ற ஒருவர் அந்த 14 வரலாறு பாருங்க. என்னமோ நம்ம கொடுத்து வைப்போம், ஆனா அனுபவிக்கும் அந்த அனுபவம் தான் இதெல்லாம். இல்லைன்னா எங்க நமக்கு

0: பிரிகை மேல அவர் வர இந்த சங்குகள் எல்லாம் முழங்க பொங்கிய ஒளியின் ஓங்கி பூசுரர் வேத கீதம் எங்கனும் எழுந்து மல்க திருமணம் எழுந்ததென்றே. திருமணம் எழுந்தது தேய்க்கிறார்லாம் அருமையான தந்த சொல் திருமணம் தான். விவாக சோமூர்த்த பத்திரிகை அந்த, அதனால திருமணம் ரொம்ப அருமையான சொல். கோதையர் குழல்வல் தூண்வந்தின் குழாத்தொலி ஒருபால் கோல வேதியர் வேதவாய்மி மிகுமொழி ஒருபால் மிக்க ஏதவில் விபஞ்சிவீனை யாழொழி ஒருபால் ஏத்தும் நாதமங்கலங்கள் கீத நயப்பொலி ஒருபால் வைகே. விண்ணினை விழுங்க மிக்க வெந்துயிர்ப்பதாக வெல்லம் கண்பெறி படைப்ப மிக்க கதிர்விரி கவரி காணும். அதுக்கெல்லாம் வந்தோம். கவரி வீசவும் அவர்களும் தாம் தான் மேல் போட்டிருக்கிறத மேலாடையை அப்படி எடுத்து மகிழ்ச்சிக்காக உத்தரவும் இப்படி எல்லாம் வர மன்னிய மணி பூண்ணீடும் அரிசனம் அழிந்தவற்பின் எண்ணிலா வண்ணத்தூசின் பொதிப்பரப்பெங்கும் நானே. பாருங்க அங்கே அவரவருடன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நல்ல நறுமண பொடிகளை அப்படியே லேசா தூவாங்களாம். அதனால இங்க கீழே இருக்கிற மண்ணின் தூசி மேல வராதான். இவர்கள் விண்மேல் தூகுன்ற அந்த மங்கள இது இருப்பாருங்க, அதுதான் மூக்கல வரும். அது ஒண்ணும் பண்ணாது கெடுக்காது. இது வந்து மூக்க அடிச்சுடும். பார்த்தா அந்த நறுமணம் அப்படி கவனித்து கொண்டே போகுது. இப்படியாக சீர்காழியில் இருந்து சிகையோடு மாந்தோல் தாங்கும் கிடையும் ஆசானம் செல்வார் அருமை. அது என்னன்னா, அந்த காலத்துல இப்ப நாம படிக்கிறது வேற, அவங்க படிக்கிறது வேற. பிராமணர்கள் படிக்கிறது அப்படின்னா ஆசிரியர் ஒப்படைச்சிருவாங்க. 7 வயசு ஆச்சுன்னா பூணூல் போட்டுருவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 வயதுல பூணூல் போடுறாங்க. என்ன அர்த்தம்? பூணூல் போடுவதே அதுக்கு முன்ன பையன் விளையாடிட்டு இருப்பான், மம்பரம் விளையாடிட்டு இருப்பான், விளையாடிட்டு இருப்பான். இந்த பூணூல் போட்டுட்டா காலையில காயத்தறிக்கை வந்துடும், மாலையில காயத்தறிக்கை வந்துடும். அப்போ அவங்க அந்த சமய ஒழுக்கத்தை எத்தனை வயசுல கட்டுக் கொடுக்குறாங்க? 7 வயசுல. நாம எதுவே எத்தனை வயசு வரைக்கும் தீட்சை எடுத்துக்காம இருக்கிறோம்? போடணும் கணக்கு. முன்னேறிட்டாங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல, நீ முன்னேற. இவர் இப்பொழுது இன்னும் புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கார். இங்கே இன்னும் ஆச்சால்புரம் இல்ல. அதனால எனவே வகையறு பகையும் சற்ற மாதவர் இயல்பின் மல்க. பாரு இன்னும் சொல்லலாம், புகைப்படும் வேள்வி செந்தி இல்லுடன் கொண்டு போவார். ரொம்ப அருமை. அதான் அந்த ஆசானுக்காக சொன்னேன். அவங்க எப்படின்னா, பையனை வந்து பிரம்மச்சரியத்துல ஆசிரியத்தை விட்டுட்டா அந்த ஆசிரியனோடவே இருக்கணும். எத்தனை ஆண்டு? அந்த காலத்துல 48 ஆண்டு. விவரம் தெரிஞ்ச பிறகு, பூணூல் அணிந்த பிறகு வாத்தியாரோடவே இருக்கணும் பையன். அவருக்கு வேண்டிய தொண்டை செய்து கொண்டே இருக்கணும். அப்புறம் தான் வீட்டுக்கே வரணும். இதெல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க அவ்வளவு வேணா ஆசிரியனுடைய அந்த அந்த அரவணைப்பில் அவனுடைய அறநெறியில் இருக்க வேண்டும் என்பது ஏற்படுத்தணும். அப்படியே இருந்தால் அல்லவா? அதனால எனக்கு தெரியும். அதனால் இவன் அவனா இருக்கணும். அந்தவன் தான் இனிமேதெல்லாம் காக்கணும்.
1: நமசிவாய் சைவம் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.
0: வஞ்சனையான் மாயனிடும் புத்த இருள் உடைத்து ஓட வந்தொருவர் தேய இளம் பருதி என சிவன் அருளால் அவதரித்தார். பெருமா இவர் தோன்றினார் அப்படின்னா தோன்றி யாரு பாத்தீங்களா? அப்பா பேர் அம்மா பேர் இல்ல. ஏன் தெரிஞ்சாதான் சொல்லுவாங்க. ஊர் திருவாத ஊர் அவ்வளவுதான். என்ன மரபு? அமாத்தியர் கோத்திரம் சொல்றாங்க, அவ்வளவுதான் தெரியுது. பின்னர் வந்தார், அவ்வளவுதான். என்ன பேர்? வாத ஊரர் என போற்று பெற்று. அது கூட அங்க தகராறு தான். அவர் பேர் வாத ஊரர்னு வச்சிருக்க மாட்டாங்க. பெயர் தெரியாதனால எந்த ஊருக்காரரு? திருவாத ஊருக்காரரு அப்படி சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அவர் பெயர். ஆனா ஞானசம்பந்தருக்கு, ஞானசம்பந்தருக்கு என்ன பெயர் வச்சாங்க? தெரியாது. ஆமாமா, தெரியாது. கவுனியர் கோத்தருங்கிறது அவரே குறிக்கிறார். அப்பா அம்மா சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தோன்றினார். என்ன பேர் வச்சாங்க? தெரியாது. அரியேன் பராபரமி கேட்கிறாருக்கு போக கொண்டு தெரியலப்பா. இனி எப்பனாரு? 3 வயதுல குளத்தங்கரையிலே பெருமான் பெருமாட்டியோடு வந்து அந்த பாலை கடந்து பொற்கிண்ணத்திலே ஞானத்தை கலந்து அவர் ஊட்டாங்களாம். அப்பதான் சிவஞான சம்பந்தர் ஆயின. அப்ப ஞான சம்பந்தம் என்ற பெயர் எதனாலன்னு கேட்டா, இந்த 3 வயதுல ஊட்டப்பட்ட பிறகுதான் ஞான சம்பந்தம்னு பேரு. அதற்கு முன்னே

அப்போ இப்போ நம்முடைய நால்வர் பெருமக்கள் இன்னொரு இவர் ஒற்றுமை, இவர் பாவம் ஒண்ணுமே பலவும் தெரியாத மூவரில் இளமை காலத்தில் பெற்றோரால் வைக்கப்பட்ட பெயர் யாருக்கு தெரியாது? ஞானசம்பந்தருக்கு தெரியவில்லை. அவருக்கு மருளிக்கார், இவருக்கு என்ன வச்சாங்க? சுந்தரங்கிறது இல்ல, நம்ம சுந்தரருக்கு என்ன பேரு? அடுத்த மாசம் நீங்களே சொல்லுங்க. ஹலோ படிச்சு ஆகவே பெயர் வைச்சாங்க. எனவே மணிவாசகருக்கு வாத ஊரர் என்று பெயர் வைத்தாருங்கிறத நமக்கு அவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் கேட்டா அந்த ஊர்காரர் வாத ஊரர் என்பது, அதனால வாத ஊரர் இருக்கலாமே தவிர அதுவே பெயரா வைத்திருப்பார்கள் என்பது ஐயமே ஐயமே, வேற வழி இல்லை. அதனால சொல்லிட்டு இப்ப அப்பா அம்மா பேர் தெரியல, அவருக்கு பெயர் என்னங்கிறது இளமை பெயரும் தெரியல. எனவே ஆனா வாத ஊர்கள் என பெற்று தம் பிறங்கு மறைச்சார் வாய நூல்வழியால் தடங்கெல்லாம் நிறைவெய்தி நீர்வாய இளமதி போல் நிரம்புவார் வேத முதல் பார்வாயன் நன்கலையும் பதினாறாண்டில் பயின்றார். இங்கெல்லாம் எங்களுக்கு சங்கடமா இருக்கு. பதினாறு ஆண்டுக்குள்ள எல்லாம் படித்தார்னு, அப்படி படித்தாருங்க. அந்த ஏன் கேட்டீங்கன்னா சொல்றோம், பதினாறாவது ஆண்டுக்குள்ள எல்லாம் படிச்சு முடிச்சுங்க. இப்ப நம்ம எவ்வளவு படிக்கிறோம், 38 பிஹெச்டி பையன்லாம் இங்க 35 வரைக்கும் கல்லூரியில் இருக்கிறான், பாதி கழம் அதுக்கு மேல இருக்கணும். ஏன் அப்படி கல்வி அமைப்பு இருக்குது? கல்வி அமைப்பு 16 ஆண்டுக்குள்ள முடிக்கணும். தொடங்குறது எப்பன்னா 2 வயசுல துணிக்கப்படாது. ஃபாதர்னு சொல்லு, மதர்னு சொல்லு, மம்மின்னு சொல்லு, டாடின்னு சொல்லு. ஏன் இப்ப வாஜ்பாய்க்கு அடுத்தது இந்த பேர் தான் அப்பாயின்மெண்ட். அதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஆசை இல்ல, அத்வானியோ வாஜ்பாய்க்கோ அடுத்தபடி என்னன்னு கேட்டா நம்ம பிள்ளைதான் அத்வானியா அல்லது வாஜ்பாயா, அப்பதான் மம்மி தாடி படிச்சாதான் வரும். தமிழ் படிச்சா வந்துடாது. பெங்களூர் போனா, பெங்களூர் இதுக்கு தமிழர்கள் நிறைய இருக்கிறதான், ஒரு பேருந்தில் கூட ஆங்கிலத்திலோ தமிழிலோ பெயர் இல்லை, கர்நாடகாவில் மட்டும்தான் இருக்கு. ஐயா ராம்நகர் எங்க இருக்குது? கண்டக்டரை கேட்கணும், அங்கே ராம்நகர் எழுதப்பட்டிருக்கிறது அரியன் பராபரமி. அப்ப என்ன, எங்க நாட்டுக்கு வந்தா எங்க மொழி தெரிஞ்சுவ, இல்லைன்னா ஒன்னு இடத்துல இருந்துக்க, சேலம் கிருஷ்ணகிரியோட இருந்துக்க, ஒசூர் வரைக்கும் இருந்துக்க, பெங்களூர் வராது. அவங்க எல்லாம் என்ன, அங்கே எதாவது அத்வானிக்கு அப்புறம் அவங்க யாரும் கர்நாடகத்துக்கு வர முடியாது. பேருந்துல ஒரு பேருந்துல கூட பெயர் இல்லையே அண்மையினார். அது காரணம் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. இல்ல இப்ப நீங்க அது கர்நாடக கீழே ஒரு ஆங்கிலம் போட்டாலும் ஏதாவது ராமநகரா அந்த இந்த நகர் என்னன்னு தெரியும். என் அதனால 16 ஆண்டுக்குள் பயிற்சி விடுதான் அந்த காலத்துல. அப்படியான எப்ப தொடங்கணும்னாரு, 5 வயதுல தொடங்கணும், 16ல கல்வி அறிவு முடியணும். அப்ப எத்தனை ஆண்டு? சரியா 12 ஆண்டு தான் கல்விக்குன்னு ஒதுக்கணும். அது அந்த நிலை எண்டு வருமோ அன்றுதான் நல்லது. என்ன பண்ண போதும், 12 ஆண்டுல முடிக்கலாம். நல்ல இன்னைக்கு கல்வி நிபுணர்கள் எல்லாம் அழைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல, அது 2 மொழியோட ஏன் 3 மொழியோட கூட செய்யலாம், தப்பு இல்லை செஞ்சிடலாம். நீங்க ஊர்பட்ட மூட்டையை தேவையில்லாத மூட்டையை கட்டி பாவம் வண்ணாந்தாலையில சுமக்கறீங்களே 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு, ஏன் இவன் புஸ்தகம் எல்லாம் விற்கணுங்கிறதுக்காக பாவம். 2வது 3வது வயசுக்கு என்ன இப்படியா மூட்டை, அவ்வளவு மூட்டை தேவையா? நடத்திட்டீங்களா? கிடையாது. நான் யார் அறிவா ஆண்டவாணி அல்லவா, அவ்வளவு சின்னஞ்சிருக்கு அவ்வளவு பெரிய மூட்டைய முருகா முருகா. அதனால 16 ஆண்டினில் பயின்றார், 16 வயசுல முடிச்சு. இத்தகையோர் நிகழ் செய்தி அறிந்தவர் சென்று எம்ப அரிமர்த்தன பாண்டியன் கேட்டு, அங்கதான் தகராறு மீண்டும். அரிமர்த்தன பாண்டியன் இன்னைக்கு கூட யாரோ சொல்ல காலையில, ஐயா நீங்க மணிவாசகருடைய காலம் தெரியல, என்ன அவர் எந்த பாண்டியன் காலத்தில் வாழ்ந்தார்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாமேன்னு சொன்னாங்க. பாண்டியன்ல வரகுண பாண்டியங்கிற 10-12 பேர் இருக்கிறான். அவன் முதலாம் வரகுண பாண்டியன், 2ஆம் வரகுண பாண்டியன், 3ஆம் வரகுண பாண்டியன் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றது, அரிமர்த்தன பாண்டியன் எத்தனை பேர் இருக்கிறான், எப்படி நீங்க காலம் சொல்லுவீங்க? அதனால பாண்டியனுடைய பெயர் தெரிந்தும் கூட நமக்கு பயன்படுது இல்லவா. இந்த குழப்பம் நம்முடைய சோழருக்கு இல்லை, பேரருக்கு இல்லை. ஆமா, இவன் மகன் வேற பேர் தான் வச்சுக்கிறான், அவன் மகன் வேறதான் வச்சுக்கிறான்.
அங்க அப்படி இல்ல, ஒரே பெயரை மாத்தி மாத்தி பேரனுக்கு பாட்னார் பெயர் பேரனுக்கு, பாட்னார் பெயர் பேரனுக்கு நிற்கும் போது எந்த பாண்டியன்னு தெரிய முடியல. அடிபட்டு என்ன பண்றது? ஆதலால் அரிமர்த்தன பாண்டியன் கேட்டானாம். கேட்டு வரவழைத்து மற்றவரை சித்த மகிழ் வரிசையினால் சிறப்பளித்து தன் கோயில் வித்த வித்தகனன் மதி அமைச்சின் தொழில் கூட்டி மேம்படுத்தான். எலெக்ஷன் வச்சு அமைச்சர் ஆகல, அம்மா மாரே ஓட்டு போடு, ஐயா மாரே ஓட்டு போடு கிடையாது. இவருடைய தகுதி தெரிஞ்சது. திருவாதூர்ல ஒருவர் அருமையா இருக்காராம், நல்ல அருமையா படித்தவரா, மதிநுட்பம் நூலோருடையவராய் அதிநுட்பம் யாவுல முன்னிற்கு போய் திருவள்ளுவர். அமைச்சருக்கு என்ன வேணும்னாரு திருவள்ளுவர், இயற்கை அறிவும் இருக்கணும் நூல் அறிவும் இருக்கணும்னாரு. மதிநுட்பம் இயற்கை அறிவு நூலோடு உடையாருக்கு, நூலறிவோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவளம் முன்னிற்பவை, அவர் தான் மாண்புமிகு அமைச்சராக இருக்கணும் என்றெல்லாம் சொன்னார் திருவள்ளுவர். தந்த தகுதி அது, காத்துல பறக்க விட்டோம் நாமும். அதனால ஆகவே இவர் என்ன மதிநுட்பம் நூலோடுடையராய் வழங்கியதுனால இங்கிருந்து ஆள் அனுப்பி அரசர் அழைக்கிறான்னு சொன்ன உடனே போன உடனே உங்களுடைய தகுதியெல்லாம் கேள்விப்பட்டேன், மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் அமைச்சர் தொழில இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். காதலியாவது இப்படி கேளுங்க, ஏயா ஒரு அமைச்சரை இருந்த வீட்டுல தேடி போய் அந்த அரசர் ஆள் விட்டு அனுப்பி திரும்ப கூட்டு வந்து நீங்க அமைச்சராக இருக்கும்னு கேட்டுக்கொண்ட பிறகு இவர் கொஞ்சம் சரி பார்ப்போம் என்று சொல்லி அப்புறம் ஏத்துக்கிட்டதாக ஒரு அமைச்சரை காதாலையாவது கேளுங்க. அப்படி அமைச்சரானாரா இவர். சரி, இனி செற்ற மிகும் கருவிகளின் திறநூலும் மனுவேந்தன் சொற்பெரும் தொன்னூலும் துளக்கமர விளக்கமுற கற்றறிந்தோராதலினால் காவலர்க்கு கண் போன்ற முற்றுணைந்த அமைச்சரினும் முதல் அமைச்சராய் திகழ்வார். முதலமைச்சர் வேறு அரசன் மேல, அதுக்கப்புறம் முதலமைச்சர் யாருன்னா இவர்தான் இருந்தார் அப்படின்னு. ஐயா இதுக்கெல்லாம் திருவாசகத்தில் இருக்கா? அதை நாம் இது நூல் முடித்த பிறகு ஒரு நாள் பேசுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லவா பொறுத்திருந்து பார்ப்போம். அமைச்சராயிருப்பதற்கு வேற எங்கேயும் போக கூடாது, திருவாசகத்தை விட்டு வெளியிலயும் போக கூடாது, திருவாசகத்துக்குள்ளேயே ஏதேனும் இருக்குமான்னு பார்ப்போம். அது இது முடித்த பிறகு பார்ப்போம். எனவே முதல் அமைச்சராய் திகழ்வார். அப்படியே போச்சு. எப்படி செய்வார்னார், கண்ணும் கண்ணும் ஈடு கவசமும் பொற்காரியம் செய்தொடுகுவார். அரசனிடத்துல அவ்வளவு பக்திமை, நாட்டிடத்துல அவ்வளவு பக்திமை, அதனால நாட்டு மக்களுக்கு எந்த நேரத்தில் எந்த வித ஊறுபாடு வரக்கூடாது. அதுபோல அரசனுக்கு எந்த ஊறுபாடு வரக்கூடாது. அப்படி இப்பதான் போக்குவரத்து இது, இனிமேல் நான் 400 பஸ் வாங்க போறோம் இன்னைக்கு பேப்பர்ல அல்லவா, ரொம்ப கவனிக்க போறோம். அவனியலாம் தன்னெலி செய்து அவனியலாம் தம் கிளை போல் குளிர் தூங்க வண்ணமதி குடைநிறுத்தி முறை செய்து வாடினாள். அப்படியாக வாழ்ந்தாராம். வாழ்ந்து வந்த பெரியவர், அவருக்கு ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்? இந்த பதவி இது ஒரு பெரிய ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஆன்மா கரையேறணுமேன்னு ஒரு எண்ணம் நினைப்பீங்க. ஆன்மா கரையேறணுமே, ஆன்மா கரையேறணும்னா என்ன பண்ணணும்? சுவிஞான போதம் 8 உத்தரம் என்னது? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமாய் தவத்தினில் உணர்த்த. ஆண்டவன் குருநாதனாக வந்து இந்த ஆன்மாவுக்கு உபதேசம் பண்ணாதான் இந்த ஆன்மா கரையேறும். அதனால் இவர் ஏதோ சட்டை போட்ட மாதிரி இந்த அமைச்சர் தொழில பண்ணாலும் கூட உள்ளத்துல எண்ணம் இருந்துதான் பெருமான் குருநாதனாக வந்து இந்த ஆன்மாவை எந்த கரையேற்றுவான் என்ற ஏக்கத்தோடவே இருந்தாராம். ஏக்கத்தோடவே இருந்தாராம். இது மாதிரி ஏக்கத்தோட இருந்தாருங்கிறது இப்ப நாம வந்து ஒத்துக்கிட்டு ஆஹா அப்படி இருந்திருக்கார் அமைச்சர்னு நினைக்கிறோம். ஆராய்ச்சி மாணவன்னா அப்படி இருந்தாருங்கிறதுக்கு என்னையா சான்று பின்னணி அப்படின்னு கேட்பான். அதை கடைசி நாள் பார்ப்போம் அல்லவா. அப்படி முதலமைச்சராயிருப்பவர்களுக்கு இந்த எண்ணம் இருந்துதான். என்ன எண்ணம்? இந்த ஆன்மா கரையேறணுமே, இதெல்லாம் வெறும் உடல் கூறான தொழில் தானே, உயிர்கூறாக ஒன்றிற்கு இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்தாராம். அப்படி இருந்தது போது கரவிழாத பேரன்பினுக்கு எடிவரும் கருணை குறவனார் அருளன்றி கொடிய வெம்பாக புறையில் கேள்வியால் கடப்பது புனையினாலன்றி உறவு நீர்க்கடல் கரங்கொடு நீந்துவதற்கும். பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு குருநாதனுடைய திருவருள் இல்லாமல் பெருமானுடைய திருவருளை பெறுவது எப்படின்னு கேட்டா, கடல்ல
நல்ல அருமையான கப்பலோ அல்லது தெப்பமோ இல்லாத வெறும் கையிலேயே நீந்து கரையேறினா நினைக்கிறோமோ மாதிரிதான். ஏன் கையில் நீந்து கரை காண முடியாது. அது போல இந்த நூலறிவு பேசி கரையேற முடியாது. காரைக்கால் அம்மையார் தான் சொன்னாங்க ரொம்ப அருமையான ஒரே ஒத்த வரி தலையில அடிச்ச மாதிரி இருக்கு. இது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் தெரியணும் இந்த வரி. இந்த வரி எங்க தெரிய போகுது? நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. ரொம்ப போகுது. வெறும் புதுதல் இருக்கிறதையே படிச்சுட்டு இருக்கானே தவிர உள்ள நுழையிலேயேடா, உள்ள நுழையிலேயே எங்க உள்ள இறையருள் இன்பம் என்ற ஒன்றில் உள்ள நுழையிலேயே. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. வெளியில போ. என்ன வேலை? அழகப்பாவா? அது அழகப்பாவா இருக்கட்டும், மனோன்மணியமா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், வெளியில என்னைக்காவது நுழைஞ்சிருக்கியா திருவருள் உணர்வுல? இல்ல சாமி. என்ன படிச்சிருக்க? அவ்வளவுதானே. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. வெளியில போடாது. அம்மா சொன்னது என்ன? எனவே அந்த மாதிரி ஒரு அன்னையார் சொன்னார், காரைக்கால் அம்மையார். ஆகவே இவர் அது மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்தாராம். அப்படி எண்ணத்தோடு இருந்ததுனாலே பெருமான் என்ன செய்தார்? இப்படி வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்பதனால என்ன பண்றார்னா, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு அரசன் அழைத்தார். என்ன மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு என்ன அப்படின்னு அப்படியே போய் எல்லாம் படைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. என்ன ஒருவனுக்கு எத்தனை விதமான படை இருக்கும்? மூன்று விதமான படை இருக்கும். என்னது? யானைப்படை, குதிரைப்படை, அப்புறம் என்னது? காலாட்படை. அவ்வளவுதான். தேர்ப்படை என்பது பின்னே வந்தது, தொல்காப்பியத்தில் இல்லை. நீயே சொல்லியிருக்கோம்னா, தானை யானை குதிரை என்ற நோனாருக்கும் ஊமை நிலையும். தானை என்ன? காலாட்படை. யானை என்ன? தெரியும், குதிரை. அவ்வளவுதான். தேர்ப்படை என்பது ஒன்று இல்லை. அது அங்கிருந்து வந்தது. ரதகஜ துரக பதாதிகள் அவங்க சொல்றாங்களே, அதுல ரதத்தை வச்சாங்க முன்னால, அப்புறம் தான் இவன் தேர்ப்படை. நான் அது அவங்களுக்கு, நமக்கு அது ஒரு படையே அல்லன்ட்டார். ஏன் என்ன? பெருந்தேர் என்ன பண்ணும்? ஒன்னு குதிரை இழுக்கணும், அல்லது யானை இழுக்கணும், அல்லது நீ இழுக்கணும். அவ்வளவுதானடா. தனக்குன்னு ஒரு வீரம் இருக்காட, அது ஒரு படையே இல்லை போடான்ட்டு. தமிழன் அந்த பேரை படை என்று ஒத்துக்கொள்ள. யானை காலாட்படை சொல்லு வீரர்கள், யானைப்படை சொல்லு எங்கே அந்த யானைப்பாக முடிக்க விட்டு எங்கே எதிரியினுடைய அந்த கதவினை, அந்த இந்த வாயில் கதவினை உடைந்து சொன்னா அப்படி பின்னால போ, மடாரம் வந்து அப்படி இடிக்கும், இடித்து திறக்கும். குதிரை பாயின்னா பாயும், தேர எங்க பாயிறது? யானையோ குதிரையோ நீயோ எழுத்தாதானே பாயும். எனவே தேர்ப்படை ஒரு படை அல்ல என்று தமிழனுடைய கண்டன். இது அறிவு, அறிவு தான், தனி அறிவு தான், தனி அறிவு. எனவே அப்படியே காட்டு வந்தா குதிரை படை போன. போன குதிரை எல்லாம் கேட்டீங்கன்னா, ஒன்னு நொண்டியா கிடக்குது, ஒன்னு படுத்தா எந்திரிக்க மாட்டேங்குது, இன்னொன்னு வாய அசைப்போட மாட்டேங்குது, ஒன்னு புல்லே திங்க மாட்டேங்குது, என்னடா அப்படி இருக்குன்னாரு. என்னமோங்க எல்லாம் நோயா போச்சுங்க அப்படின்னாரு. பார்த்தார் அரசன் அமைச்சர் பெருமகனாரே, குதிரை நன்றாக இல்லையே, நீங்களே அந்த பெட்டகத்தை திறந்து வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்க குதிரை வாங்கி வந்துள்ளானே அப்படின்னு சொன்னேன். வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டுன்னு அவ்வளவு நம்பிக்கையா இருந்ததாக கேள்வி. அதனால் இதை போய் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இதை நீங்க செலவு வச்சுக்கிறது, இது குதிரைக்கு வச்சுக்கிறதுன்னு பிரிச்சு கொடுக்கல. வேண்டிய பொக்கிஷத்திறங்க, வேண்டியது எடுத்துங்க, எவ்வளவு குதிரை வேணும், எவ்வளவு வேண்டும், என்ன மாதிரி குதிரை வேணுங்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அதனால போனார், திறந்தார், பொருளை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு வணக்கம் என்று பொறுப்பார். பொறுப்பு கொஞ்சம் வேகமாக தான் போறோம். ஏனென்றால் இது என பாட்டு நிறைய இருக்குது. அதனால போகும்போது என்ன செய்தார்னா, எடுத்த பொற்றுமை ஒட்டகத்து இட்டு. என்ன இப்ப தாள் இல்ல, நீங்க பாட்டு பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ரூபானா பைசா, அதனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, எடுத்து அதெல்லாம் எடுத்து ஒரு ஒட்டகத்து மேல வச்சாங்களாம். ஒரு காலத்துல ஏன் நம்ம இதுலயே கிராமங்கள்ல நீங்க ஜனவரி மாசத்துக்கு மேல விஎம் கிராம முன்சிப்புகள் அந்த இதெல்லாம் பணம் வாங்குறாங்களே வாய்தா, அதை வந்து நீங்க ஏறத்தால ஒரு 2000-3000 மேல எடுத்துட்டு போக முடியாது. போனா ரெண்டு பேர் போகணும், தூக்கில போகணும். நோட்டெல்லாம் இப்ப எல்லாம் அண்மையில வந்தது. அப்பெல்லாம் ஏது தூக்கிட்டு போறதே பெரிய கஷ்டம் இல்லை. அதனால ஒட்டகத்து மேல அந்த பொருளை ஏற்றி
இவர் என்ன பண்ண அப்படி நிக்க வச்சுட்டு நேரா அந்த பெரியவங்க அதான் முக்கியம், எந்த ஒரு செயல் சென்றாலும் திருக்கோவில் வழிபாடு ஆற்றித்தான் செல்வார்கள், மீண்டும் வருகின்ற பொழுது திருக்கோயில் வழிபாடு ஆற்றி விட்டு தான் வீட்டுக்கு வருவார்கள். இது சேர்க்கலா பெரியவானத்துல அருமையா நிலைநாட்டு. ஆதலால் இவங்க என்னன்னு கேட்டா ஒட்டகத்து மேல ஏற்றினாங்க, நேரா போனார். இப்படி இதோ மதுரை பொற்றாமரை கீழே கொஞ்சம் இறங்கினார், இறங்கி காலெல்லாம் அலம்பி அதுக்கு என்னைக்குமே உள்ள பொய்கை வைக்கிறது காரணம் எதுக்குன்னு கேட்டா திருக்கோயிலுக்குள்ள தூய்மை செய்து கொண்டு உள்ளே பெருமான போனுங்கிறதுக்காக தான் நம்ம அங்கங்க மேய்ச்சிருப்போம். அதனால அந்த குளத்துல இறங்கி காலை மட்டும் தேய்ச்சி போக போடக்கூடாது, நம்ம சாதனை இறங்கிட்டா போதுமானது. உடனே தண்ணி எடுத்து அப்படியே தெளிச்சு வாயிலையும் அப்படி ஊற்றிட்டு பொற்றாமரை தீர்த்தம் அல்லவா அப்படி மேலே ஏறணும்னா விநாயகர் விபூதி விநாயகர்னு ஒன்று இருக்கும், அது ஒரு காரணம் தெரியல, எல்லாரும் அந்த விபூதி எடுத்து தள்ள போட்டு போவான் பாவம், அது அது அதனுடைய ஊடாட்டிருக்கு. அதனால அந்த விநாயகரை வழிபாடு செய்து அப்படி போனோம்னா சித்தி விநாயகர், அந்த சித்தி விநாயகரை வணங்கி அப்படியே போனோம்னா உள்ள அம்மா முதல்ல அங்கே, ஏன்னா அம்மாவுக்கு இதெல்லாம் ஆட்சி அதனால முதல்ல அம்மா. நீ ஆனால் திருமுறைகளிலே மீனாட்சியை வணங்கினார்கள் என்று இருக்குதா, நீல மாமிடற்று ஆளவாயிலான் பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரி சொக்கநாதர். ஆதலால் நேரம் உள்ள போறோம், போய் அப்படியே பெருமாட்டியை வணங்கி வலம் வந்தோம். அப்படி வந்தோம்னா முக்குருணி பிள்ளையார் அப்படி அதை வணங்கி அப்படியே நேரம் அப்படி போனோம்னா அதோ அந்த மூலையில 48 புலவரோடு கூட பெருமான் வீற்றிருந்தருள்வார். நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனக கிடி தருமிக்கு அருளினோன்கான். 48 புலவரோட 49 புலவராக இருந்து தருமிங்கிறவனுக்கு பொற்கடி தந்தார் யாரு, சொக்கநாதர். அந்த காட்சியை பார்க்கலாம், மணியும் கொண்டு அப்படியே போனோம்னா நீண்ட சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோயில்ல இடிச்சு பிடிச்சிட்டு போகணும், சொக்கநாதர் கோவில்ல அருமையா போனையே எல்லாம் அங்க வந்து அம்மாவோடவே டிக்கெட் வாங்கிக்குவோம், இங்க வராது சிவிச்சு விச்சுவான்னு உட்கார்ந்துருக்கும். அதனால இங்க போய் ரொம்ப நிம்மதியா உள்ள போய் பலம் வந்து சொக்கநாத பெருமானை வணங்கி அப்படி வருகின்ற பொழுதே கால் மாறி ஆடிய கூத்த பெருமான் அதையும் வணங்கி இப்ப மணிவாசகரோட வணங்குறோம் பார்த்தீங்களா, வணங்கி வெளியில வந்து அந்த இதற்கு பின்னே நெடுகா விழுந்து வணங்கி சிறிது அமர்ந்து இதுவரை பார்த்த தெய்வத்தை மீண்டும் மனதினால கருதி பிறகு வந்து கோபுரத்தை பார்த்து வணங்கி அப்படி வந்துட்டோம். இப்படி வழிபாடு செய்து கொண்டு மீண்டும் ஒட்டகத்தை ஓட்டிட்டு போனோம், ரெண்டு பேர் ஓட்டி வர போனால் அவர் சென்றார்கள். சென்றால் மடித்தடங்கரை சித்தியங்கரத்தனை வணங்க, இங்க ஒரு குறிப்பு தருகிறார், இதெல்லாம் நம்ம அது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றேன், அதுக்காக மறுப்புன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் எண்ணுங்க. அவர் அந்த பொருள் எடுத்துட்டு போன இந்த ஒட்டகத்துல வச்சுட்டு உள்ள போய் என்ன செய்யறாராம், உள்ள போய் பெருமானி இந்த பொருள் எல்லாம் உனக்கும் அந்த அடியவருக்கும் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் என்று ஒரு கருத்தை தருகிறார். யாரு, பரஞ்சோதி முனிவர். அது அப்படி மனசுல வச்சுங்க அப்படி இருக்கும் என்றால் பாண்டியன் சொன்னது என்ன, அரசன் சொன்னது என்ன, குதிரை வாங்கிட்டு வாங்க. இவர் போன நோக்கம் என்ன, எடுத்துக்கிட்டு குதிரை வாங்கத்தான் போனார். ஆனால் இந்த பொருள் எல்லாம் உனக்கும் அடியவருக்கும் ஆக வேண்டும் என்று பெருமானி வேண்டினார் அப்படிங்கிறார். சென்றால் இவர் செல்லுகும் போது இவருக்கு எந்த பக்குவம் இருந்தது, பெரும் பக்குவம் இவருக்கு ஏறத்தாழ அந்த பொருள் பற்று மற்ற எந்த பற்று இல்லாமையினாலே இவர் உள்ளத்துல பெரும்பாலும் இறைவனையே நினைத்து நினைத்து இருந்ததுனாலே இவருக்கு ரொம்ப அருமையான பக்குவம் ஏற்பட்டது. எது, ஆண்டவன் குருநாதனாக வந்து இவருக்கு அருளுகின்ற பக்குவம் இவருக்கு வந்துதான். இதோ இவரும் இங்கிருந்து செல்கிறார், சென்ற இடம் இதோ திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறை அப்படியே இருக்கிறது, சென்ற பொழுது ஒட்டகம் பின்னால வந்துகிட்டு அங்க போகின்றவர் அப்படியே ஒளியும் ஒளியில காட்டலாம் இத அப்படி போயிடவர், அவர் சாதாரணமா அப்படி வணங்கிட்டு போலான்னு தான் நினைச்சிருப்பாரு. அப்படி திரும்பினார், திரும்பின

0: பெருமான சத்தச்சவேன்னு ஒரு குருநாதனாக காட்சியளித்தார். பக்கத்துல திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி வந்தாண்டாய், அங்க இருக்கிற பெருமான் குருநாதனாக காட்சியளித்தார். ஆரமூதே பள்ளி எழுந்தருளாயே, திருவாசகத்துல அப்படி தெரியும். அதனால் அப்படியே அப்படி பார்த்தார். சரி, இவர் கால் நேர குதிரை வாங்கத்தானே போகணும், அது ஏன் இப்படி இப்படி திரும்பி பார்த்தவொன்னு கால் அங்க போச்சுன்னாரு. கால் அங்க போறது இவருடைய செயல் இல்லை. என்ன, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, இவர் நிக்கிறது ஏதோ கால் இருக்கிற மாதிரி. அப்படியே போன போனால் யார், பெருமான் குருநாதனாக இருந்தார். அந்த குருநாதனாக தோற்றம் அளிக்க இவன் இந்த ஆன்மா போயிட உடனே பக்குவம் இந்த ஆன்மாவுக்கு இருப்பதனாலே என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று, ரொம்ப அருமையான பக்குவம். அப்பொழுது என்ன செய்கிறார், ஆமா, கோலமுறை கோலமுறைகின்றதோர் குருந்தை எதிர்கண்டார். அந்த அப்படியே குருநாதனாக இருப்பதை பார்த்தாராம். வேத நூல் ஒரு மருங்கினும் மெய்வழி செய்வ போத நூல் ஒரு மருங்கினும், ஒரு பக்கம் அப்படியே யோகப்பட்டயம் அப்படி இருக்குது மார்பில், இன்னொரு கையில ஒரு நூல் இருக்கு அல்லவா, ஒரு நூல் கையில வச்சிருக்காரு. ஏன்னா குருநாதன் தெரிவதற்காக, மெய்வழி செய்வம் போத நூல் ஒரு மருங்கினும், புராணத்துள் கிடந்த கீத நூல் ஒரு மருங்கினும். அருமையா பாடுகின்ற அந்த ஓசை கேட்குது வாயில், எப்பவும் என்ன பண்ணுவாரு, விடாமல் பாடிட்டு இருக்க, விடாமல் பாடிட்டு இருக்க. என்ன அவருக்கு கவலை, ஒரு கவலையும் இல்லை. அதனால ரொம்ப அருமையா, கீத நூல் ஒரு மருங்கினும் இலைகளு சமய பேத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறங்க. பல நூல்கள் எல்லாம் அப்படி பக்கத்துல ஒலிக்கிறான். எது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்டி, வேதங்கள் எல்லாம் ஐயா ஐயா ஐயா என்று போட்டி கொண்டே இருக்கணும் சிவபுராணத்துல சொல்றாரு. ஆகவே இப்படி எல்லாம் அந்த நூல்கள் பக்கத்துல இருந்த அந்த சொல்ல இந்த குருநாதன் காட்சிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்தார், தரியை வல்லமை தொண்டரும் சம்புவிக்கினிய கிரியை செய்யும் நன்மைந்தரும் கிளர்ச்சிவயோக தெரியும் சாதக கேளிரும் தேசிகத்தன்மை புரியும் போதக செல்வரும் அளவிலர் பொலியே. குருநாதன் அல்லவா அதுல காட்சி பார்த்தா, ஒருத்தர் தரியை தொண்டு செய்கின்ற கூட்டம் அது பாட்டுக்கு, இன்னொரு பக்கம் கிரியை, இன்னொரு பக்கம் யோகம், இன்னொரு பக்கம் ஞானம். இந்த சரீகிரிய யோகம் ஞானம் ஆகிய இந்த நான்கு முறையிலும் வழிபாடு செய்கின்ற பிரிவர்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்திருக்கிறார். மணிவாசகர், இன்னி செய்வீனையர் யாடினர் ஒரு பால் இருக்கொடு தோத்தீரம் எம்பினர் ஒரு பால் என்றெல்லாம் சொல்வார். எனவே இப்படியெல்லாம் இந்த அறிவர்கள் சூழ இருக்கிறாராம் பெருமான். இன்னொரு சாரார் இப்படி இருக்காங்களா, அருமையான ஒரு இடம், ஒழித்த நோன்பினர் ஆடவர் பாடலர் உலகம் படித்த செய்கையர் அழுகையர் நகையினர் பாசம் கடித்த கண்ணினால் அறநுறு கண்டு கொண்டு உலகில் விழித்த கண் குருடாய் திரு வீரரும் பலரால். அருமை, சில ஞானியர்கள் கண் விழிச்சிருக்குது, ஆனா போறவங்க வரவங்க எல்லாம் யாருன்னு தெரியாது. உடனே சாலேஸ்வரமான்னு கேட்கக்கூடாது. கண் விழித்திருப்பது அதனுடைய வேலை, ஆனா மனம், மணக்கன் எங்கே இருக்குது, பெருமான் திருவடியிலேயே இருக்கு. நாயகன் தேவடி தைவரு சிந்தையும் தெரியபுராணம், பெருமானுடைய திருவடியிலேயே தன் மனம் இருக்குது. அதனால கண் என்ன திறந்திருக்க தவிர போறவங்க வரவங்க தெரியாது. அப்ப தெரியுதுல்ல, ஒன்று ஞாபகமாக போகின்ற பொழுது இன்னொன்று கண் குருடாகத்தான் ஆகும். அதான் விழித்த கண் குருடாய் திருவீரரும் பலரால். நல்ல ஞானியர், அப்படியெல்லாம் கூட பெருமான் இருக்கிறானாம். அந்த பெருமானத்துல என்ன செய்யறாரு, கைத்தலந்தரித்து சிவஞானமை போதம் கைத்தலந்தரித்திருப்பதோர் கருணையை கண்டார். அருமையான கருணைக்கடலாக விளங்குகின்ற அந்த பெருமானை கண்டு பார்த்தாலும் பார்த்த உடனே பல பாட்டு சிலதுதான் சொல்ல முடியுது. அண்ணல் வேதியர் ஒழுக்கமும் அன்பும் கண்டி கண்டு யாக்கை உள்நிலா உயிர் பொருள் புனலுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலம் கழி பத கமலமும் சூட்டி வண்ண மாமலர் செங்கரம் தென்னி மேல் வையா. குருநாதன் என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டா திருக்கண்ணால் நோக்கணும் அல்ல, அது சற்று வீச்சை அப்படின்னு
1: சொல்லுவாங்க. அன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ கந்த புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சூரன் அரசவையில் வீரபாகு, வழங்குபவர் திருவையாறு வி ரமணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: சூரபத்தின் அடைக்களத்துக்குள்ளே தூதுவளாக புகும் வீரபாகு தேவர் சூரன் தன்னை மதிப்பான் என்கின்ற எண்ணத்தோடு தான் சென்றார். அதற்கு காரணங்கள் இரண்டு. ஒன்று, பொதுவாகவே தூதனாக வரக்கூடிய ஒருவனை மதிக்க வேண்டும் என்கின்ற இயல்பான அரச முறை. இரண்டாவது, தாரகாசுரனை ஏற்கனவே முருகப்பெருமான் வதம் செய்திருப்பதால் முருகப்பெருமானுடைய பெரும் சக்தியை சூரபத்மன் உள்ளத்திலே உணர்ந்து அந்த முருகனுக்கு தூதனாக வருகின்ற தன்னை மதிப்பான் என்று எண்ணியது. ஆனால் சூரபத்மன் ஆணவத்தின் காரணமாக அவருக்கு ஆசனம் கூட கொடுக்கவில்லை. தனக்கு அவன் இருக்கை தரவில்லை என்பதை பற்றி கவலைப்படாமல் வீரபாகு தேவர் தன்னுடைய உள்ளத்திலே எண்ணினார், முருகா, நான் விருந்தறையில் அமர்ந்து கொண்டு தேவதீர் தெரிவிக்க சொன்ன கருத்தை தெரிவித்து விட்டு வந்து விடுவேன். ஆனாலும் சூரனுக்கு முன்பாக முருகனுக்கு தூதனாக வந்திருக்கிறவன் வெறும் தரையில் அமர்வது உன்னுடைய பெருமைக்கு உகந்தது அல்ல. ஆகவே எனக்கு இங்கே ஓர் இருக்கை வர வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்திலே எண்ணினார் வீரபாகு தேவர். அனைவரும் வியக்கத்தக்க வகையில், மூன்று தமிழுக்கு ஒரு தலைவனாக விளங்கக்கூடிய திருஞான சம்பந்தர் முற்றிலும் எதிர்பாராத நேரத்தில் திருநெல்வாயில் அறத்துறை என்கின்ற ஊரில் அந்தர்கள் எப்படி பல்லக்கை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதுபோல அந்த அவைக்களத்தின் கண் ஒரு சிம்மாசனம் வந்து இறங்கியது. வீரபாகு தேவர் முருகப்பெருமானை திருவுள்ளத்திலே எண்ணி எனக்கு இங்கே ஓர் இருக்கை வர வேண்டும் என்று எண்ணிய போது, முத்தமிழ்க்கு ஒரு தலைவனாம் மதலைக்கு உய்த்தவாறு என வந்தது மடங்கள் ஏற்று அணையே. மடங்கள் ஏற்று அணையே என்றால் சிம்மாசனம். அந்த மடங்கள் ஏற்று அணை எப்படி வந்தது என்றால், மூன்று தமிழுக்கு ஒரு தலைவனாக விளங்குகிற திருஞான சம்பந்தனுக்கு பல்லக்கு வந்தது போலே. முத்தமிழ்க்கு ஒரு தலைவனாம் மதலைக்கு உய்த்தவாறு என ஞானசம்பந்தருக்கு எப்படி பல்லக்கை கொடுத்தார சிவப்பரம்பொருள், அதுபோல வீரபாகு தேவருக்கு இந்த இடத்திலே இருக்கை வந்தது. இதை சித்து வேலை என்று கருதி கொண்டு சூரபத்மன் மிக கடுமையாக தாக்குகிறான். நீ அவைக்களத்திலே திடீரென்று ஒரு இருக்கையை கொண்டு வந்து விட்டாய் என்பதனால் உன்னை கண்டு அஞ்சு விடுவேன் என்று பார்க்கிறாயா? இதெல்லாம் யார் செய்கின்ற காரியம் தெரியுமா? திடீரென ஒரு பொருளை வரவழைக்கக்கூடிய காரியம். மனைவி மக்கள் சுகபோகங்கள் வாழ்க்கை போன போகங்கள் இவற்றையெல்லாம் முற்றிலும் மறந்துவிட்டு வெறும் காடகத்தை சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற சிற்றுணர்ச்சியோர் செய்யக்கூடிய சித்தின் இயல்பு இது. சுற்றம் நீங்கியே இலை உண்டு விலங்கன தெரிந்து வற்றல் மாமர காட்டகத்தை வாழுகின்ற சிற்றுணர்ச்சியோர் செய்யும் சித்தின் இயல்பு இவை. என் அவைக்களத்திற்கு வந்திருக்கின்றவனை இந்த காரியத்தை யார் செய்வார்கள் தெரியுமா? என்னுடைய நாட்டிலே பெண்கள் செய்வார்கள். பெண்கள் என்ன பெண்கள்? அவர்கள் வயிற்றிலே கருவாகி இன்னும் உருவாகாமல் இருக்கிற குழந்தை கூட இந்த காரியத்தை செய்யும். அட, உணர்ச்சி இல்லாத மலைகள் கூட இந்த காரியத்தை செய்யும். நீ ஏதோ பெரிய செயலை செய்து விட்டதாக மகிழாதே. உரை செய்யும் நகர் மகளிரும் செய்வர் உன்முற்றா கருவின் உள்ளிருக்கும் குழவியும் செய்யும் கருத்தையில் வரைகளும் செய்யும். ஆகவே அரியது அன்று அரோனின் நாடல். இவ்வாறு மிக கடுமையாக இந்த செயலை கண்டித்து விட்டு சூரபத்மன் வந்திருக்கிறவர் வீரபாகு தேவர் என்று தெரிந்தும் தெரியாதது போலே ஆணவத்திலே பேசுகிறான். யார் நீ? இந்திரனாக இருக்க முடியாது. அவன் எனக்கு எங்கேயோ பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். மற்ற தேவர்கள் இதை பற்றி நினைக்கவே மாட்டார்கள். திருமால் என்கின்றவன் இதை எண்ணியும் பார்க்க மாட்டான். பிரம்மா என்கின்ற நான்புகன் செல்லுகின்ற இடமங்கள் எல்லாம் எனக்கு வாழ்த்து கூட்டம் அமைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் எல்லோருக்கும் மேலாக விளங்கக்கூடிய சிவனோ என்றால் நிச்சயமாக வரமாட்டான். யார் நீ? இவ்வளவு ஆணவத்தோடு கேட்கிறான் சூரபத்மன். வாசவன் கறந்து ஓடினன், பிறர் இது மதியார், கேசவன் இது நடைக்கிறன், மறைகளின் கழவன் ஆசி கூறியே தெரிந்திடும், அவர்க்கெல்லாம் மேலான ஈசுவனோ என்னில் என்னடை வருகிறன், யார் நீ? அவன் தெரிந்தே தெரியாதது போல கேட்கிறான். ஆணவம் அப்படி மறைத்தவனை பேச வைக்கிறது. இந்திரன் அஞ்சிக் கொண்டு ஓடிவிட்டான். தேவர்கள் நினைக்க மாட்டார்கள், திருமால் நினைக்க மாட்டான், பிரம்மன் வாழ்த்துகிறான், சிவன் எண்ணி பார்க்க மாட்டான், யார் நீ? இப்படி தெரிந்தே தெரியாதது போல பேசுகின்றவனுக்கு பிறகு எப்படி விடை சொல்வது? எப்படி சொல்ல வேண்டும்? அப்படி சொல்லுகிறார் வீரவாக தேவர். யார் என்றா கேட்கிறாய்? யாராலும் வெல்ல முடியாது என்று நீ கருந்து இருந்தாய். சூரபத்மாவனுடைய தம்பி தாரகாசுரன் அவனையும் அவனுடைய அழிக்க முடியாததாக விளங்குகின்ற மிகப்பெரிய மலை என்று பாராட்டப்பட்ட கிரௌஞ்ச மலையையும் கண்ணை மூடி திறக்கின்ற கால அளவிலே பாதி அளவுக்குள்ளே வேலை விட்டு வென்றானே அந்த ஆறுமாமுக பெருமானுக்கு நான் தூதன். தாரக பெயர் இளவலை, அவன் தடவரை தன்னை ஓர் இறைக்கு முன் கூறுபடுத்த அறுமுகத்து ஒருவன் தூதன் யான். நீ யார் என்று அலட்சியமாக ஆணவத்திலே கட்ட சூரபத்மனுக்கு அப்படித்தானே விடை சொல்ல வேண்டும். யாராலும் வெல்ல முடியாது என்று நீ கருதியிருந்த அந்த தாரகாசுரன் என்கின்றவனை ஒரே கணத்திலே வந்துவிட்ட அந்த முருகப்பெருமானுக்கு நான் தூதன். இப்போது சூரனுக்கு கோபம் வருகிறது. தாரகாசுரனை முருகன் கொன்றுவிட்ட கோபம் ஒன்று, அதனுடைய பெருமை எடுத்துக் கூறுகின்ற வீரவாகத்தேவரின் சொல்லின் மேலே கொண்ட கோபம், அவனுக்கு கோபம் பொங்கி எழுகிறது. வீரவாகத்தேவரை பார்த்து கேட்கிறான், யார் ஆறுமாமுக பெருமான் என்று சொல்லுகின்றாய்? இன்னும் கடைசி பல் கூட ஒழுங்காக முளைக்காத பச்சை குழந்தை, நடக்கின்ற காலத்திலே காலிலே தண்டை போட்டுக் கொண்டு நடக்கின்ற கல்ல கல என சத்தம் கேட்குமாறு நடக்கின்ற பச்சை குழந்தை, நான் மேலே நாள் முதல் 1008 அண்டங்களையும் ஆளுகின்றவன். சரி, அந்த முருகன் என்று நீ சொல்லுகிறவன் தான் ஒரு பாலகன் குழந்தை, தெரியாமல் தூதனுப்பினால் நீ வரலாமா? கோல வாழ்கிற இன்னமும் தோன்றா குதலை பாலகன், மேலை நாள் 1008 என்னும் மண்டமுற்றவும் ஏழுகின்றதோர் இறை நான், எனக்குவன் தூதனுப்புவது பாலனே கோலாம், நீ வரலாமா? அப்போது வீரவாகத்தேவர் சொன்னார், சீலம் இல்லாதவர்கள் அவனை உணர முடியாது. சூரபத்மனே, அவன் குழந்தை என்று சொல்லாதே, அவன்தான் ஆலம். சீலம் இல்லவர்க்கு உணர ஒண்ணா சிற்பரன், அவன் எத்தகையவன் என்றால் ஆலமரத்தின் வித்தை போன்றவன். அவன் ஆலம், பிரம்மாண்ட விருட்சமாக வளர்ந்திருக்கின்ற ஆலமரத்தை கண்ணாலே பார்க்கிற போது அது தோன்றுவதற்கு காரணமான வித்தையும் நம்முடைய மனதிலே எண்ணி பார்த்தால், இவ்வளவு பெரிய விருட்சத்தினுடைய சக்தியை தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டிருக்கின்ற வித்தா இது என்கிற வியப்பு நமக்கு தோன்றவில்லையா? ஒரு அரசினுடைய நால்வகை படைகளும் அவனுடைய மிகப்பெரிய குடிமக்களும் வந்து தங்கக்கூடிய நிழலை தரக்கூடிய பிரம்மாண்டமான விருட்சமாக உருவெடுத்து நிற்கின்ற ஆலமரத்தினுடைய வித்து எப்படி இருக்கும்? மீனின் முட்டையை விட சிறியதாக, கையிலே பட்டால் காணாமல் போகக்கூடிய கடுகளவு தன்மையும் நிறத்தையும் உடையதாக விளங்கக்கூடிய ஒரு ஆலமரத்தினுடைய வித்தல்லவா இவ்வளவு பெரிய விருட்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே குழந்தை குழந்தை என்று பேசாதே, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கு அவனே மூலமாக விளங்குகிறவன். இப்பொழுது கேட்டான் சூரபத்மன், அவன் எங்கே இருக்கிறான் என்று. அருமையான விடை சொன்னார். எங்கு நோக்கினும் அவன் இருக்கிறான். எங்கனும் அவன் பணிவதனங்கள், எங்கனும் அவன் திருச்செவிகள். அதாவது இந்த இயற்கையான பிரபஞ்சத்தினுடைய வடிவே இறைவனுடைய இருக்கைக்கு சான்று என்பதை எடுத்து காட்டுகின்ற சன்மார்க்க முறை இது. சூரியன், சந்திரன், மலை, கடல், காற்று, பஞ்சபூதங்களினுடைய இயல்பு. பஞ்சபூதங்களினுடைய இயல்பை நாம் எந்த காலத்திலும் மாற்றவே முடியாது. ஆனால் பஞ்சபூதங்கள் தான் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டால் கடவுள் என்கின்ற ஒன்றினுடைய சொல் பொருளும் கடவுளின் இருப்பும் நமக்கு தெரிந்துவிடும். நிலம் என்கிற மண் இருக்கிறது, நீர் என்கிற தண்ணி இருக்கிறது, தீ என்கின்ற நெருப்பு இருக்கிறது, வழி என்னும் காற்று இருக்கிறது, வெளி என்னும் ஆகாயம் உள்ளது. இந்த பஞ்சபூதங்களுக்கு இயல்பாக அமைந்திருக்கின்ற தன்மையை நாம் மாற்றிவிட முடியுமா? நீருக்கு குளிர்ச்சி என்பது இயற்கை, அதை மாற்ற முடியுமா? நெருப்புக்கு சூடு என்பது இயற்கை, மாற்ற முடியுமா? மண்ணினுடைய இயல்பை மாற்ற முடியுமா? காற்றின் இயல்பை மாற்ற முடியுமா? வெளியாகிய அண்டத்தின் இயல்பை மாற்ற முடியுமா? அவையெல்லாம் நம்முடைய சக்தியை கடந்திருப்பவை. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்களினுடைய இயல்பான தன்மை நம்முடைய சக்தியை கடந்திருப்பவை. ஆனால் நம்முடைய சக்தியை கடந்திருக்கிற அதே நேரத்தில் அவை நம்முடைய தேவைக்கு உட்பட்டிருப்பவை. அதையும் சிந்திக்க வேண்டும். மண்ணில்லாமல் வாழவோ, நீர் இல்லாமல் வாழவோ, நெருப்பில்லாமல் வாழவோ, காற்று இல்லாமல் வாழவோ, அண்டவழி இல்லாமல் வாழவோ முடியாது என்பதால் அவை நம்முடைய சக்தியை கடந்திருப்பன என்று உணர்கின்ற அதே நேரத்தில் அவை நம்முடைய தேவைக்கு உட்பட்டிருப்பன என்பதையும் நாம் உணர்கின்றோம் அல்லவா? இப்படி எது நம்முடைய சக்தியை கடந்தும் அதே நேரத்தில் நம்முடைய தேவைக்கு உட்பட்டும் இருக்கிறதோ, அப்படி கடந்தும் உட்பட்டும் இருக்கின்ற பொருளுக்கு பெயர் கடவுள். அதனுடைய விரிவுதான் நம்முடைய வழிபாடு. ஆகவே இயற்கையைக் கண்டு இயற்கையின் மூலமாக இறைவன் இருப்பை உணர்வது என்பது மிகப்பெரியதொரு உண்மை. தாய்மானவர் பாடுகிறார், தினந்தோறும் காலையில் எழுந்து நீராடி விட்டு செடியிலே பூத்திருக்கின்ற புது மலரை பறித்து இறைவனுக்கு அவர் அர்ச்சிப்பது வழக்கம். ஒரு நாள் வழக்கம் போல் அந்த மலரை பறிப்பதற்காக போய் அதன் காம்பிலே கையை வைத்து மலரை பக்கத்திலே இழுத்து அதை ஒரு முறை பார்த்தார். கையை உடனே பெண்ணுக்கு இழுத்துக் கொண்டு பாடுகிறார், இறைவா இனிமேல் நான் உனக்கு பூஜை செய்ய மாட்டேன். காரணம், இறைவா தினந்தோறும் நீராடி விட்டு மலரை பறித்து உனக்கு நான் பூஜை செய்கின்ற வழக்கத்தின்படி இன்று போய் நான் அந்த மலரை பறிக்க போனேன். இறைவா, அந்த மலரை இழுத்து மலரை ஒரு முறை பார்த்தபோது அந்த மலராக நீயே இருக்கின்றாய் என்பதை நான் தெரிந்து கொண்ட பிறகு நான் எப்படி அந்த மலரை பறித்து உனக்கு நான் அர்ச்சிப்பேன்? மெல்லிய மெல்லிய இதழ்கள், அனைவரையும் மயக்கக்கூடிய அற்புதமான மனம், பனித்தொழியை தாங்கிக் கொண்டு பூத்துக் கொண்டு நிற்கின்ற புதுமையான இதழ்கள், அப்பேற்பட்ட ஒரு சாதாரண பூவினுடைய வடிவத்திலும் தோற்றத்திலும் மனித சக்தியை கடந்த சக்தி இருக்கிறது என்று உணர முடியவில்லையா? ஆகவே பண்ணேன் உனக்கான பூசி ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தியால் அப்பனிமலர் பறிக்கவும் மனம் நன்னேன் என்று தாய்மானவர் பாடவில்லையா? காக்கை செருகினிலே நந்தலாலா நிந்தன் கரியநிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்று மகாகவி பாரதியார் பாடவில்லையா? ஆகவே இயற்கையாக இருக்கின்ற பொருளைக் கண்டு இறைவனை உணர்வது என்கின்ற முறையின்படி எங்கனும் அவன் பணிவதனங்கள், எங்கனும் அவன் திருச்செவிகள், எங்கனும் அவனுடைய திருவடிகள் என்று இந்த பிரபஞ்சத்தினுடைய பேர் உண்மையை அவனுக்கு எடுத்து காட்டியும் சூரனுக்கு அணிகின்ற காலம் வந்ததால் உணர்ந்து கொள்ள முடியாததால் வீரவாகத்தேவர் அவனை எச்சரித்துவிட்டு சிறைவிக்கப்பட்டிருக்கின்ற ஜெயந்தன் இடத்திலே சென்று அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வீரவாகத்தேவர் திரும்பினார். போர் தொடங்கியது. சூரபத்மனுக்கு மகனாக விளங்கக்கூடிய பானுகோபன் ஒவ்வொரு நாளாக போருக்கு வருகிறான். அவனுக்கு மகன் இரணியன், இன்னொரு மகனாக விளங்குகிற அக்னிமுகாசுரன், இவரெல்லாம் போருக்கு வருகிறார்கள். இந்த போர் என்கின்ற ஒன்று தொடங்குவதற்கு முன்பாக சூரபத்மன் ஒரு ஆலோசனை மண்டபத்தை கூட்டினான். அந்த ஆலோசனை மண்டபத்திலே அனைவரும் முருகனோடு போர் செய்ய வேண்டும் என்றே சொல்லித்தான் சூரனை அனுப்பினார்கள். சூரன் உள்ளம் போரின் மேலே ஈடுபடுவதற்கு காரணம் அவன் அமைச்சர்கள் அவ்வாறு சொன்னது. ஆனால் அப்பொழுதே சிங்கமுகன் என்ற அவனுடைய தம்பி மட்டும் தெரிவித்தான், சூரபத்மானி இந்த சிவசக்தியாக வந்திருக்கிற முருகனை பணிந்துவிடு. காரணம், நீ நான் தாரகாசுரன் என்ற மூன்று பேரும் உத்தரகுரு என்கின்ற பூமியிலே தீநாக்குகள் பற்றியறிய நின்று கொண்டு மிக கடுமையாக தவம் செய்த காலத்திலே சிவன் வழிபட்டு நீ 1008 அண்டங்களில் அதிபதியாக வேண்டும், 108 யுகக்காலம் வாழ வேண்டும், நிலத்து இடத்திற்கு இந்திர ஞானம் என்கின்ற ஒரு தேர் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டபோது அவற்றை எல்லாம் கொடுத்தார். பிறகு நீ கேட்டாய், எங்களை யாரும் வெல்ல முடியாதே என்று. அப்போது சிவன் சொன்னான், தேவர்கள் எல்லாம் சென்று வணங்கக்கூடிய மூவர்களைப் போலே வணங்கக்கூடிய உங்களை யார் வெல்ல முடியும்? நமது சக்தி ஒன்று அல்லால் என்று சொன்னான். நான் நன்றாக கவனித்தேன். அந்த நமது சக்தி என்று அவனால் குறிப்பிடப்பட்ட அந்த சிவசக்தி தான் முருகப்பெருமான் என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். காரணம், நம் மூவரிலே தாரகாசுரன் என்கின்ற ஒருவனை கொன்றுவிட்டான் என்பதாலேயே அவன் சிவசக்தி என்பது உனக்கு தெரியவில்லையா என்று மிக தெளிவாக சிங்கமுகன் சூரபத்மன் பழிப்பதற்கு ஒரு வாய்ப்பை எடுத்து காட்டினான். கும்பகர்ணன் அறவுரையை ராவணன் கேட்டானா? விகர்ணன் அறவுரையை துரியோதனன் கேட்டானா? அப்படி சிங்கமுகாசுரன் அறவுரையை சூரபத்மன் கேட்டானா? கேட்க மாட்டான். வினைமயப்பட்ட அறிவு வந்து சேருகின்ற காலத்திலே நல்லுரைகள் எல்லாம் நம்முடைய காதுகளிலே பொருள் புதிந்ததாக ஏற்காது. இயற்கை. ஆகவே சிங்கமுகனுடைய கருத்தை சூரபத்மன் ஏற்கவில்லை. போர் நடந்தது. இப்பொழுது சிங்கமுகனே நானே போர்க்களத்துக்கு போகிறேன் என்று புறப்பட்டு போகிறான். போர்க்களத்துக்கு சென்று முருகப்பெருமானுக்கு எதிராக நின்று போர் செய்வதற்காக நிற்கிறான். முருகனிடத்திலே பச்சை குழந்தை போலே ஒரு கேள்வி, ஏன் எங்களை எல்லாம் நீ கொல்ல வந்தாய்? முருகன் தெரிவித்தார், வலியவர்கள் மெலியவர்களை துன்பப்படுத்துவார்களானால் அந்த மெலியவர்களை காப்பாற்றி அந்த நல்லவர்களை காப்பாற்றி வலிமை இருக்கிறது என்பதற்காக தீமை செய்யக்கூடியவர்களை எல்லாம் அழித்து நன்மை புரிவது என்பது நான் செய்ய வேண்டிய காரியம். ஆகவே வந்தோம். உரை தரும் அழியன் தன்னை வலியவன் உரைக்கின் நாடி முறைகழு தண்டம் மாற்றி அண்டங்கள் முழுவதுக்கும் இறையனை புரிதும் அற்றால் நீவீர்கள் எமையோர்க்கு இட்ட சிறையினை அகற்ற வந்தேன் செருவும் அத்திறத்துக்கு என்றார். தர்மத்தை வாழ வைக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் இறைவன் அவதரிக்கிறான் என்பது பொதுவான கருத்து. எல்லா காவியங்களும் அந்த கருத்தைத்தான் சொல்ல வந்தன. ஆனாலும் அந்த கருத்தை சொல்ல வருகின்ற பொழுது அது காவியத்தின் அடிப்படை நோக்கமாக இருந்தாலும் அது ஏதேனும் ஒரு இடத்திலே சொல்லப்பட வேண்டும் என்பதையும் நம்முடைய சான்றோர்கள் மரபாக கொண்டிருந்தார்கள். ஆகவே இப்பொழுது சிங்கமுகன் கேட்பது போலவும் அந்த சிங்கமுகனுக்கு எடுத்துச் சொல்வது போலவும் முருகப்பெருமான் எடுத்துச் சொல்கிறார், வலியவர்கள் மெலியவர்களை துன்பப்படுத்துவார்களானால் அந்த மெலியவர்களை காப்பதற்காக வருகிறோம். இங்குதான் அவதாரம் என்று சொல்லுவதிலே உள்ள இரண்டு அவதாரங்களினுடைய தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நேர்முகமாக அவதாரம் செய்தால் அதற்கு பெயர் பூர்ணாவதாரம். சில நேரங்களில் தர்மங்களை காப்பாற்றுவதற்கும் அதர்மங்களை அழிப்பதற்கும் இறைவன் நேர்முகமாகத்தானே அவதாரம் செய்யாமல் மனிதர்களுக்குள்ளேயே யாரேனும் ஒருவருக்கு யாருக்கும் இல்லாத தனித்த ஒரு ஆற்றலை கொடுத்து அவர்களை கொண்டு அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநிறுத்த செய்வது வழக்கம். அப்பேற்பட்ட மனிதர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய மகா புருஷர்களைத்தான் அவதார புருஷர்கள் என்று சொல்கிறோம். பூர்ணாவதாரம் என்றால் இறைவனை வந்து அவதாரம் செய்வது, ஹம்சாவதாரம் என்று சொன்னால் இறைவன் தான் வராமல் மனிதர்களுக்குள்ளே தக்கவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்து அவர்களை கொண்டு இந்த உலகத்தை திருத்துவது. ராமாயணத்தில் வருகிற ராமனுடைய அவதாரம் பூர்ணாவதாரம், பாரதத்தில் வருகிற கண்ணன் அவதாரம் பூர்ணாவதாரம், கந்தபுராணத்தில் வருகிற முருகன் அவதாரம் பூர்ணாவதாரம், நாயன்மார்கள் ஆழ்வார்கள் போன்றவர்கள் எல்லாம் ஹம்சாவதாரம். ஆகவே எந்த காலத்திலேயும் தர்மத்தை வாழ்விக்கவும் அதர்மத்தை நீக்கவும் சிலர் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். திருவள்ளுவர் இந்த கேள்வி எழுப்பிக் கொண்டதற்கு விடை சொல்லுகிறார், வலியவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த உலகத்தை அழித்து விடுவது என்றோ அல்லது மெலியவர்களுக்கு துன்பம் செய்து விடுவது என்றோ முடிவு செய்து விடுவார்களானால் மெலியவர்களை காப்பது யார்? மனிதர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தில் வலியவர்கள் ஒன்று கோடி மெலியவர்களை அழிப்பது என்று முடிவு செய்துவிட்டால் அரசாங்கத்தினுடைய காவல்துறை அவர்களை காப்பாற்றிவிடும் என்று எண்ணிவிட முடியுமா? பிறகு அந்த மெலியவர்களை காப்பது யார்? அவ்வப்பொழுது தோன்றக்கூடிய சான்றோர்கள் சில பேரை கண்டு இந்த வலியவர்கள் கூட அஞ்சி ஒதுங்குகின்றார்கள், அப்பேற்பட்ட பண்புள்ளவர்கள் அவதாரம் செய்வதால் தான் உலகத்திலே மெலியவர்களும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று விடை சொன்னார் திருவள்ளுவர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் அவ்வப்பொழுது தோன்றிக் கொண்டே இருப்பதால் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது, இல்லாவிட்டால் இது மண்ணோடு மண்ணாக எப்பொழுதும் அமைந்திருக்கும். ஆகவே அப்பேற்பட்ட பூர்ணாவதாரம் ஹம்சாவதாரம் என்ற இரண்டிலே பூர்ணாவதாரத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் தர்மத்தை காப்பதற்கு தான் வந்ததை எடுத்துக் காட்டினார். சிங்கமுகன் இப்போது போர் செய்ய முற்படுகிறான். சிங்கமுகன் செய்கின்ற போரிலே சில காட்சிகளை சொல்லுவதன் மூலம் சில புராண கதைகளையும் நீதிகளையும் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகிறார். சிங்கமுகன் போர் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் போர்க்களத்தில் வாயை ஆ என்று பிளந்து கொண்டு நிற்கிறான். போர்க்களத்தில் இருக்கின்ற பேய்கள் எல்லாம் முழுசு முழுசாக அவனுடைய வாய்க்குள்ளே நுழைந்து கொண்டே இருக்கின்றன. அவன் வாயை பிளந்து கொண்டு காற்றை உள்ளோக்கி இழுக்க இழுக்க போர்க்களத்தில் இருக்கின்ற பேய்கள் எல்லாம் முழு வடிவத்தோடு கூட அவனுடைய பெருத்த வாய் என்கிற வாசல் வழியாக உள்ளே நுழைந்து கொண்டன. எல்லா பேய்களும் உள்ளே சென்ற பிறகு சிறிது நேரம் கிடைத்து அவன் வாயை மூடினான். உள்ளே போன பைகள் எல்லாம் பின்னப்பட்டு போய் கையிழந்து கால் இழந்து அவனுடைய மூக்கு வழியாக வந்து வெளியே வெளியே வந்து விடுகின்றன. இது சிங்கமுகன் போர்க்களத்திலே போர் செய்யும் பொழுது ஒரு காட்சி. இந்த உவமையை பயன்படுத்திக் கொண்டு நாம் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நீதியையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக அகலிகை கதையை இங்கே சான்று காட்டுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். இந்த பெய்கள் எல்லாம் நுழையும் போது எவ்வாறு நுழைந்தன? சிங்கமுகனுடைய வாய் வழியாக நுழைந்தன. அதுதான் முறையான வாசல். மனிதன் தன்னுடைய வயிற்றுக்குள் ஒரு பொருளை செலுத்துகிறான் என்றால் அவ்வாறு ஒரு பொருளை உண்பதற்கோ செலுத்துவதற்கோ முறையான வாசல் என்பது வாய்தானே. அந்த முறையான வாய் என்கிற வாசல் வழியே பைகள் எல்லாம் முழு வடிவத்தோடு உள்ளே நுழைந்தன. ஆனால் வெளியே வருகிற போது முறையற்ற வாசலாகிய மூக்கின் வழியாக பின்னப்பட்ட மேனியோடு வெளியே வந்தன அந்த பைகள். எது போலே அகலிகை என்கின்றவளை விரும்பி இந்திரன் என்ற காமப்பேய் நுழைகின்ற போது முறையான தலைவாசல் வழியாக முழுமையான மேனியோடு நுழைந்தவன் பின்னர் கௌதமனுடைய சாபத்தை பெற்ற பிறகு முறையற்ற வாசல் வழியாக கொல்லைப்புறத்தின் வழியாக உடல் எல்லாம் கண்ணாக காண முடியாத பின்னப்பட்ட மேனியோடு புறத்தின் வழியாக வெளியேறியது போலே மண்பொறி அவுணர் தோன்றல் வாய்பொதி சன்னி புக்கு துன்புறும் மலகை துண்டம் செவி நெறி துருவிப்போன முன்பு ஒரு முனிவன் இல்லை முயங்குவான் உரையுள் புக்குன் இன்போடு வன்மை சிந்தி நூழையால் இருந்தவா போல். இங்கே அகலிகை கதையை பயன்படுத்திக் கொள்கிறார். அகலிகையை விரும்பி உள்ளே நுழைந்த இந்திரன் நுழைகின்ற பொழுது கௌதமன் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தலைவாசல் வழியாக அதாவது முறையான வாசல் வழியாக முழுமேனியோடு உள்ளே சென்றான். சிங்கமுகன் வாய்க்குள்ளே நுழைகின்ற பேய்கள் முழு வடிவத்தோடு முறையான வாய் என்கிற வாசல் வழியாக உள்ளே நுழைந்தது போலே. பிறகு கௌதமன் வந்து அவனிடத்திலே சாபத்தை பெற்று உடம்பெல்லாம் கண்களாக பின்னப்பட்ட மேனியோடு தப்பித்தோம் படித்தோம் என்று ஆசிரமத்தினுடைய கொல்லைப்புறத்தின் வழியாக ஓடினான் இந்திரன் என்ற காமப்பேய். எப்படி என்றால் உள்ளே சென்ற பேய்களெல்லாம் சிங்கமுகன் வாயை மூடிய பிறகு பின்னப்பட்ட மேனியோடு முறையற்ற வாசலாகிய மூக்கின் வழியாக வெளியே வந்தது போல். கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஒரு இயல்பு, எது ஒன்றை சொன்னாலும் அதை கொண்டு வந்து ஏதேனும் ஒரு பெரிய நீதியோடு முடிக்க வேண்டும் என்பது. ஆகவே கந்தபுராணத்தை கற்கின்றவர்கள் பல நீதிகளை பல உபதேசங்களை கற்பார்கள். அது அவருடைய காவியத்தில் அமைந்திருக்கின்ற சிறப்பு. இப்பொழுது எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அப்படி ஒரு ஓசையை எழுப்பிய காலத்தில் அவருடைய ஓம்காரம் ஆகிய அந்த சத்தத்தை காட்டவுடன் சிங்கமகன் முதலானவர்களும் மற்றவர்களும் தங்களுடைய கைகளையும் கால்களையும் ஒடுக்கிக் கொள்ளுகிறார்கள். அதை பயன்படுத்திக் கொண்டு மற்றொரு நீதியை சொன்னார். சிங்கமுகனுடைய தலையும் அவனுடைய கரங்களையும் அப்படியே அவன் தன்னுடைய உடம்புக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ளுகிறான். ஐயன் முருகப்பெருமானுடைய ஊங்கார ஓசையை கேட்டு இவ்வளவு பயங்கரமான ஓசையாக இருக்கிறது. நடுநடுங்கி போய் தலையையும் கைகால்களையும் ஒடுக்கிக் கொள்ளுகிறான். எதுபோல என்றால் தன்னுடைய பக்கத்தில் ஏதேனும் தன்னை தீண்ட வந்தால் ஆமை எப்படி தன்னுடைய தலையையும் நான்கு கால்களும் ஆகிய ஐந்து உறுப்புகளையும் வலிமையான ஓட்டுக்குள்ளே ஒடுக்கிக் கொள்ளுகிறதோ அதுபோலே ஐயனது உங்காரத்தால் அறிமுகன் சிரமம் மொயம்பும் மெய்யடை ஒடுங்கிற்றம்மா மேவினார்தம்மை நோக்கி மையுரு கருந்தாது அண்ண வன்புறக் கமடஞ்சண்டி ஒய்யன யாக்கை தண்ணில் ஒளித்திடும் தன்மை போலே. கருப்பு நிறமான இரும்பு போலே இருக்கிற ஓட்டுக்குள்ளே ஆமை தன்னுடைய உறுப்புகளை ஒடுக்கிக் கொள்வது போலே ஐயனது ஊங்காரத்தை கேட்டு சிங்கமுகன் தன் கைகள் கால்கள் தலை இவற்றை உடம்புக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டான் என்றார். இது ஒரு திருக்குறள். திருவள்ளுவர் புலனடக்கத்தை வற்புறுத்துகின்ற காலத்தில் புலனடக்கத்திற்கு முன்பு தீமைக்கு ஆட்படாமல் இருக்க வேண்டும், அதற்கு புலனை எப்படி காக்க வேண்டும் என்கிற கருத்தை சொன்னார். நாம தீமையை தேடிச் சென்றாலும் சரிதான், தீமை நம்மை தேடி வந்தாலும் சரிதான், இழப்பு என்பது நமக்குத்தானே தவிர தீமைக்கு அல்ல. ஆடையாக பறந்து முள்வேலியில் விழுந்தால் என்ன, முள்வேலி சாய்ந்து ஆடையில் விழுந்தால் என்ன, கிழிந்து போவது வேட்டியே தவிர முள்வேலி அல்லவே. அதனாலேதான் திருவள்ளுவர் திருக்குறளில் சான்றோர்களை நாம் தேடி போக வேண்டும் என்றும் நம்மை தேடி வரும் கீழோரை நாம் சேராமல் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாம் சான்றோர்களை தேடி போக வேண்டும், பெரியாரை துணை கோடல். ஆனால் தீயவர்கள் எம்மை தேடி வருவார்கள், நாம் சேராமல் இருக்க வேண்டும், சிற்றினம் சேராமை என்று தெரிவித்தார். அப்படி நன்மை தீமை என்ற இரண்டுக்குள்ளே மனிதன் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய நன்மையை தன்னை வந்து சேருகின்ற தீமையானது அழித்து விடாமல் இருக்க வேண்டும் அல்லவா. ஆகவே ஒருமைப்பட்ட உள்ளத்தோடு இருந்தால் மட்டுமே, ஒருமைப்பட்ட உள்ளத்தோடு இருந்தால் மட்டுமே நாம் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே தீமைகள் நம்மை நோக்கி வருகிற போது, அதாவது தீய இன்பங்கள் நம்மை நோக்கி வருகிற போது, மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களை நாம் ஒடுக்கிக் கொண்டு விடுவோமானால், புலனடக்க முடியவராக இருப்போமானால், அந்த பொருளை அனுபவிக்காமல் இருப்போமானால், எந்த தீமையும் நம்ம எதுவும் செய்துவிட முடியாது. எப்படி? ஆமையினுடைய புற ஓடு மிக வலிமையானது, ஆமையை நோக்கி ஏதேனும் ஒரு பொருள் வீசப்படுமானால் உடனே அது தலையையும் தன்னுடைய நான்கு கால்களையும் அந்த வன்மையான வலிமையான ஓட்டுக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு விடுகிறது. அதன் பிறகு அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல உள்ளமாகிய மிகப்பெரிய ஓடு ஒன்று இருக்கிறதே, அதற்குள்ளே புலன்களை ஒடுக்கிக் கொண்டு விட்டால் நமக்கு தீமை இல்லை என்பதை திருவள்ளுவர் சொன்னார். ஒருமையுள்ளாமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. அந்த கருத்தை தான் இப்பொழுது சிங்கமுகன் ஐயனது ஊங்காரத்தை கேட்டு தன்னுடைய கைகளையும் கால்களையும் சிரசையும் உடம்புக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வது அந்த திருக்குறளை மையமாக வைத்து கச்சியப்பர் காட்டுகின்ற கருத்து. அந்த சிங்கமுகன் போர் செய்து கொண்டே இருக்கிற போது கடைசியான ஒரு காட்சி, அது கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய காலத்திலே மட்டும் காஞ்சிபுரத்திலே பழக்கத்திலே இருந்த ஒன்று. சிங்கமுகன் போர்க்களத்துக்கு போனவன், இறந்து போனான். சூரபத்மன் தன்னுடைய வீரமகேந்திரபுரி என்கின்ற அரண்மனை உச்ச மாடத்திலே இருந்து கொண்டு சிங்கமுகன் வெற்றியோடு வருவான் என்கிற நம்பிக்கையோடு தன்னுடைய கைகளை தட்டிக் கொண்டு அங்குமிங்கும் நடந்து கொண்டிருக்கின்றவனுக்கு சிங்கமுகன் இறந்து போனான் என்ற செய்தி தெரிவிக்கப்பட்டது. சூரபத்மன் தன்னையும் அறியாமல் அப்படியே கண்ணீர் விட்டான். அவன் கண்ணீர் அங்கிருந்து அப்படியே கீழே கொட்டி அது ஒரு கடல் போலே தேங்கிவிட்டது. அந்த அரண்மனை கோபுரத்து உச்சியிலே இருந்து தலை கீழாக சூரபத்மன் கண்ணீர் குளத்திலே விழுந்து விட்டான். இதற்கு கச்சியப்பர் காட்டுகின்ற உதாரணம் வியப்பானது. கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய காலத்திலே காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு பழக்கத்தை உதாரணமாக காட்டுகிறார். 10ஆம் நூற்றாண்டிலே காஞ்சிபுரத்திலே கருமாறி பாய்தல் என்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அதாவது நாம் தெய்வத்தை நோக்கி பல பிரார்த்தனைகளை செய்கிறோம். அந்த பிரார்த்தனைகள் ஈடேற வேண்டும் என்பதற்காக சில தியாகங்களையும் செய்ய நாம் முற்படுகிறோம். அலகிட்டுக் கொள்ளுதல், இல்லாவிட்டால் காவடி எடுத்தல், இல்லாவிட்டால் அங்க பிரதட்சிணம் செய்தல், ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அந்த உரிமை நமக்கு உண்டு. கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் இருந்த காலத்திலே காஞ்சிபுரத்து பெண்கள் மத்தியிலே ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அது பிரார்த்தனையிலே மிகவும் அச்சம் தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்று கூட சொல்ல வேண்டும். பெண்கள் என்ன வேண்டிக் கொள்வார்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் என்றால், தங்களுடைய இல்லத்திலே இந்த காரியம் நடைபெற்றால் நாங்கள் கரு மாறி பாய்கிறோம் என்று வேண்டிக் கொள்வார்கள். அப்படி அவர்கள் வேண்டிக் கொண்டு அந்த காரியம் முடிந்து விட்டது என்று சொன்னால் காமாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தினுடைய மேல்நிலைக்கு போய் அங்கிருந்து எட்டி பார்த்தால் உலகாணி தீர்த்தம் என்கிற குளம் தெரியும். அந்த உலகாணி தீர்த்தம் என்கிற குளத்தை நோக்கி தலைகீழே பாய்ந்து அவர்கள் உயிரை விட்டு விடுவார்கள். இந்த பழக்கம் காஞ்சிபுரத்தில் இருந்தது என்பதை பதிவு செய்து விட வேண்டும் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் இப்போது சூரபத்மன் அரண்மனை கோபுரத்து உச்சியிலே இருந்து கண்ணீர் பொடிந்த கடலை நோக்கி தலைகீழே விழுந்தது எதுபோலே என்றால், காஞ்சிபுரம் உமையம்மள் கோட்டத்திலே இருந்து கீழே உலகாணி தீர்த்தம் என்கிற குளத்தை நோக்கி பெண்கள் கருமாறி பாய்கிற பெண்கள் தலைகீழாக விழுவதைப் போலே என்ற உதாரணத்தோடு அதை முடித்தார். வண்ணச்சிகரம் வடுவுற்று கீழ்த்தலத்தில் கண்ணீர் பொழிந்த கடல் இடையே விழுந்தனால் யார் சூரபத்மன். வண்ணச்சிகரம் வடுவுற்று கீழ்த்தலத்தில் கண்ணீர் பொழிந்த கடல் இடையே விழுந்தனால் எப்படி விழுந்தான்? ஒன்னுற்ற காஞ்சி உமையவள் கோட்டத்தினின்றும் தன்னுற்ற நேமி தடத்திடையே வீழ்வார் போல். ஒன்னுற்ற பெருமை பெற்ற காஞ்சி தடத்திடையே காஞ்சிபுரத்திலே உமையவள் கோட்டத்தினின்றும் காமாட்சி அம்மன் கோபுரத்திலே இருந்தும் தன்னுற்ற குளிர்ச்சி மிக்க நேமித்தடம் என்கின்ற உலகாணி தீர்த்தம் என்கின்ற குளத்திலே தலைகீழே நோக்கி அவர்கள் பாய்வதைப் போலே வண்ணச்சிகரம் வழுவற்று கீழ்த்தலத்தில் கண்ணீர் புழிந்த கடலிடையே விழுந்தனால். இப்போது அரண்மனை கோபுரம் காமாட்சி அம்மன் கோயில் கோபுரத்துக்கு உதாரணம், சூரபத்மன் கருமாறி பாய்கிற பெண்களுக்கு நிகராக உதாரணம், அவன் கண்ணீர் பொழிந்த கடல் என்பது கோயில் கோபுரத்தின் கீழே இருந்து பார்க்கின்ற உலகாணி தீர்த்தம். அவன் தலைகீழே விழுந்தது போலே அந்த குளத்திலே அவரை தலைகீழே பாய்ந்து விடுவார்கள். அப்படி ஒரு பழக்கம் இருந்தது என்பதை கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்தபுராணம் நமக்கு காட்டுகிறது. ஆகவே கந்தபுராண காவியம் முருகப்பெருமானுடைய பெருமையை மட்டும் சுட்டி காட்டாமல் 10ஆம் நூற்றாண்டு காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் பலவற்றையும் நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு நூல் என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்று. வேறு எந்த ஒரு நூலிலும் காண முடியாதபடி இந்த நூலிலே மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய ஒரு பழக்கமாக விளங்கி வந்திருக்கிறது. அது அவருடைய காலத்திலே பழக்கத்திலே இருந்த ஒன்றாகும். இப்போது சிங்கமுகனை எழுந்துவிட்ட பிறகு சூரபத்மன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கின்றான். சிங்கமுகன் இருக்கிற வரைக்கும் தனக்கு வெற்றி நிச்சயம் என்கிற எண்ணத்தோடு இருந்தவன் இப்போது சிங்கமுகன் போய்விட்டான் என்பதை கேட்டபோது புலம்புகிறான். நான் என்ன செய்வேன்? பொன்னை இழந்து விட்டால் மறுபடியும் பெறுவேன், நிலத்தை இழந்தால் பெறுவேன், புதல்வர்களை இழந்தால் பெறுவேன், மங்கையர்களை இழந்தால் பெறுவேன், மற்ற எந்த பொருளை இழந்தாலும் பெறுவேன், ஆனால் சிங்கமுகனே என்னுடைய தம்பியே உன்னை எப்படி பெறப்போகிறேன் என்று புலம்புகிறான். பொன்னை, நிலம் தன்னை, புதல்வர்களை, மங்கையரை, பின்னை உள்ள பொருளை எல்லாம் பெறலாகும், என்னை உடைய இளையோனே இப்பிறப்பில் உன்னை இனி பெறுவது உண்டோ உரையாயே
3: என்று. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: வெந்துயர் தோன்றியோர் வெறுபுரிலும் எந்தாயுன் நடிகராயிருந்தாயின்

ஆழி விசைகள் மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி பாழி திருநாவலூர் மன்றொண்டர் பதம் தோற்றி ஊளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையை சிவஞான போதனை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழிக மாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம் வராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமபாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவி கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தன்புரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூடி தழைக மாதோம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஒப்பிலாமுலையம்மை சமைத இந்த மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடிமல்களில் அடியை மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியை பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இன்றைய சிந்தனையில் தொடரலாம். இன்றைய சிந்தனையில் வியாச மகரிஷி நம்ம சென்ற சிந்தனையில இரு வினைகளையும் பிருகு மகரிஷி உரைத்து சோமகாந்தருக்கு நோயை தீர்த்து வைத்தார். இன்றைய சிந்தனையில சோமகாந்தனுக்கு விநாயக புராணத்தினுடைய மகிமையை சொல்ல சொல்ல அவருடைய நோய் சிறிது சிறிதாக குணமாகியது. குணமாக உடனே அவர் நினைக்கிறாரு விநாயக புராண சிந்தனையை முழுக்க புராணத்தினுடைய அந்த பெருமையை விநாயக பெருமானுடைய அருளை அவருக்கு எடுத்துரைக்கிறார் நமது பிருகு மகரிஷி. அதை சொல்லும் பொழுது விநாயக புராணத்துல என்னென்ன வருது யாருடைய சரித்திரம் எல்லாம் வருதுன்னு சொல்லும் போது முதல்ல சொல்லும் பொழுது வியாசமுனி பிரம்மதேவனை அடுத்தப்படும். வியாசமுனி பிரம்மதேவன்ட்ட போறாரு, எதற்காக போறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் என்று சாலமொழிந்த சூதன் வியாதன் என்னும் இருந்த அவர்க்கு அன்று வேதன் உரைத்தவாற்றி உரைத்த வாற்றிவாயன பிருகு பெயர் ஒன்று மாமுனி சோமகாந்தன் உவப்ப ஓதிய வண்ணமே நன்றுறும் வரலாற்றினின் ஓதுதன் நாடினான் அருள் நீடினான். நம பார்வதி பதையே அகர மகாதேவாம். இங்க சோமகாந்தனானவர் சௌனகா இங்க பிருகு மகரிஷி சோமகாந்த முனிவருக்கு சொல்கின்றார், நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சௌனகாதி முனிவர்களுக்கு சூத முனிவர் எடுத்துரைக்கின்றார். அரசனே, முன்னொரு காலத்துல ஸ்வர்க்கம் மத்திய பாதல லோகத்துல பிராணிகள் எல்லாம் பிராரத்துவ கண்ம சம்பந்தங்களில் இருந்து அளவுபடாத வேதங்கள் அனைத்தும் ஆதி அந்த கிரமங்களின்றி தடுமாறி நிலை தடுமாறி சென்றனர். அக்காரணத்தினால் விண்ணவர்கள் தவத்தவர்கள் முனிவர் பெருமக்கள் முதலாயினோருக்கு மானிடர்கள் அவர்களுக்கெல்லாம் அறிவு விளங்காமல் வேத வாய்மையில் நின்று பிறண்டு மோகன சாத்திரங்களை உண்டாக்கி பூ உலகின்கண் வழங்கிய தர்மங்களை எல்லாம் மறந்து தவறான வழியில் சென்றார்கள். இது உய்வதற்கு வழியில்லை, பாசபந்த வினையென்று நீங்கி இவர்கள் பாதகங்களுக்கு ஏதுவாகிய மார்க்கங்களை உறுதியாக தொடர்ந்து செல்கின்றனர். இதை பார்த்தார் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் பார்க்கின்றார். பார்த்தவுடனே மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் நேர பரமேஸ்வரனுடைய கடாட்சம் திரு அருள் கடாட்சம் இல்லாததுனால இந்த உலகமே நிலை தடுமாறி சென்று விட்டது. நாம் கைலைக்கு சென்று எம் பெருமானை தரிசனம் பண்ணி அவரிடம் இதை விண்ண

0: சந்திக்கலாம் என்று இருவரும் கிளம்புகிறார்கள். முதல்ல போகும் பொழுது அதிகார நந்தியம்பெருமானை வணங்கித்தான் நம்ம செல்ல பொழுது. கோயிலுக்குள்ள செல்லும் பொழுது முதல்ல நந்தியம்பெருமானை வணங்கிட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா கையில நந்தியம்பெருமான் வாசல் இருப்பார். அவர்கிட்ட இவங்க போய் வணங்கின உடனே அவர் போய் சுவாமிகிட்ட இந்த மாதிரி மகாவிஷ்ணு பிரம்மாவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு போய் சொல்றாரு. உடனே பரமேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றார். எல்லா வாயிலையும் கடந்து பெருமான் இருக்கின்ற இடத்திற்கு செல்கின்றார். திருநேத்திரதாரியே சிவபெருமானை தரிசித்த உடனே விழிகளில் ஆனந்த பாஷ்பம் சொரிய, ஆனந்த கண்ணீர் சொரிய அப்படியே அவரை சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்குகின்றனர் இருவரும். அவர்கிட்ட நடந்ததை ஃபுல்லா சொல்றாரு. பரமேஸ்வரா, என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்கன்னு பெருமான் கேட்கிறார். சொல்றாங்க, பெருமானே என்னையும் பிரம்மாவையும் கடவுளா நினைச்சு மகாவிஷ்ணு சொல்ற தேவர்கள்லாம் எங்களை சமமா உமக்கு சமமா வணங்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில்கள் மானிடர்கள்லாம் மோகன சாத்திரங்கள்ல ஈடுபட்டு தேவரீரை நினையாது அவர்கள் வழி தப்பி செல்கின்றனர். சகல கருமங்களையும் கடந்த ஆதிமூர்த்தியும் உண்டோம் என சிலர் அவமதிக்கின்றனர். சிலர் ஆகம விதிப்படி விபூதி ருத்ராக்கம் அணிவதை தவிர்க்கின்றனர். சிலர் உண்ணர் உடுத்தல் புணர்தல் கழித்தல் என்னும் இவைகளின்றி வேறொரு முக்தி இருக்கின்றது என்று அவர்களுடைய அஞ்ஞான அறிவுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. இதுதான் சாப்பிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வாறு சகலரும் முயன்று பிறவி சாகரத்தை கடக்கும் உண்மையை அறியாது இந்த பிறவியிலேயே மூழ்கி இப்படியே போய்கிட்டு இருக்காங்க சுவாமி. இதற்கு என்ன செய்வது என்று பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றனர். பெருமான் இரக்கமுற்று இந்த ஜீவராசிகளுடைய மையலை நீக்கும் பொருட்டு, மோட்ச வீட்டினை அவர்களுக்கு அளிக்கும் பொருட்டு பெருமானுடைய திருக்கருணை உயிர்களின் மீது படுகின்றன. அவர் சொல்றாரு, மகாவிஷ்ணுவை பார்த்து உனது கரைகளில் ஒன்றை கொண்டு பூமி என்கள் நீ அவதாரம் செய். அவதாரம் செய்தது மட்டுமல்லாமல் வேதங்களை சேகரித்து அவைகளை நான்கு வகைப்படுத்தி அவைகளை முனிவர்களுக்கு இருடியர்களுக்கு நீ போதி. ஆன்ம கோடிகளது சிற்றுணர்வை மாற்றி புனிதமாக்க கடவுள். அப்படி செஞ்சா அவங்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும். இதற்கு ஒரு சாத்திரம் இருக்கின்றது. நமது பெருமைகளை முக்கியமாக விளக்கும் 12 புராணங்களை நாம் நந்தியம்பெருமானுக்கு அருள் செய்திருக்கின்றோம். நந்தியம்பெருமான் அதை சனற்குமார முனிவருக்கு அருள் செய்கின்றார். இப்புராணங்களை சகலருக்கும் ஓதி அறிவு அது சனற்குமாரர் உமக்கு போதிப்பார். நீ சகலருக்கும் இதை அறிவு விளக்க செய்ய கடவை என்று அனுகிரகம் செய்ய மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் வணங்கி அவரிடம் விடைபெற்று வருகின்றார்கள். இங்கே வந்து பராசர முனிவருடைய புதல்வனாக மகாவிஷ்ணு திரு அவதாரம் செய்கின்றார். திருச்சிற்றம்பலம் பண்ணிய பெருந்தவன் பராசர பெயர் நண்ணிய முனிவரன் நயக்கோ மைந்தனான் திண்ணிய விண்டுவே சிறப்ப தோன்றினான் விண்ணவர் வியத்தகு வியாதன் என்னவே. பராசர முனிவருடைய அந்த முனிவருக்கு மைந்தனாக மகாவிஷ்ணுவானவர் தோன்றுகிறார். விண்ணவர் வியத்தகு அவருக்கு வியாசங்கிற பட்டத்தை யார் கொடுக்கிறார் தெரியுமா? சுருதியை வரம்புற தொகுத்து செய்து பின் சுருதியின் பொருள்களை இறுதி போலவே பொருள்பட விளக்கிய புராணம் தொகுத்து அருளோடு மொழிவதற்கு ஆரம்பித்தனன். சனகுமார முனிவர்ல 18 புராணங்களை வாசித்து உணர்ந்த அந்த பராசர முனிவருடைய திருமகனாராகிய அவருக்கு வாதாராயணர் அப்படிங்கிற பேரு அவருக்கு முதல்ல வழங்கப்படுகிறது. அவர் வேதங்களை பரமேஸ்வரனுடைய திரு அருளால் கற்று தெளிந்ததனால் அவருக்கு வேத வியாசர் என்ற திருநாமம் வழங்கப்படுகின்றது. இந்த வேத வியாசர் தான் இப்பொழுது பிரம்மதேவனை அடுத்த படலமாக அடுத்த என்றால் அவரை சந்திக்கின்றார். எதற்காக அவரை போய் பார்க்கிறதுனால வேத வியாசர் அடுத்த படலம்ங்கிறதத்தான் நம்ம இப்ப சிந்திக்கின்றோம். இவரு வியாசம் வேத வியாசங்கிற நாமத்தை பெறுகின்றார் சனற்குமார முனிவரிடத்தில். மறுக்கமல் கொன்றையார் மணி பொற்றேர் முறித்து இருக்கவும் யாரும் முன் நிறைஞ்சி ஏத்தவும் முறுக்கிலர் ஐங்கரத்து ஒருவன் சேவடி தருக்கிய சிந்தையார் தாழ்ந்து போற்றிலன். மறுக்கமல் கொன்றையார் ஜடாபாரத்துல கொன்றை மாலையை சூடிய பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரத்துக்கு கிளம்பும் பொழுது தேவர்கள் எல்லாம் அவருக்கு ஒவ்வொரு அங்கங்களையும் அவருக்கு அருமையாக தேராக செய்கின்றார்கள். அப்படி செஞ்சு அனுப்பும் பொழுது அவர்கள் விநாயக பெருமானை வணங்காமல் அந்த தேரை கிளப்பிவிடுகிறார்கள். தேவர்கள் பெருமானை வழிபடவில்லை எனில் நமக்கே தெரியும் துன்பம். யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சுவாமி வந்து இன்பத்தை கொடுப்பார், வணங்காதவர்களுக்கு விக்கினமாகிய துன்பத்தை கொடுப்பார். இவங்க வணங்காம சாம்காரத்துக்கு சுவாமிக்கு தேர் ரெடி பண்ணி தேரை கொடுத்துட்டாங்க. தேருடைய அச்சு முறிந்தது. அதான் அச்சிறுபாக்கம்ங்கிற ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் அச்சு முறிந்த அந்த விநாயக பெருமான் இருப்பாரு. அங்க அச்சு தேருக்குடைய அச்சு முறிந்ததால விநாயக பெருமான வணங்காமல் இவர்கள் செய்ததால் இந்த இந்த தேருடைய அச்சு முறிந்தது அப்படின்னு சொல்லி அழிவினுக்கு அழிவு செய்யும் கர்த்தாவாகிய யானை முகத்தையுடைய விக்னேஸ்வர பெருமானை மனத்தில் எல்லாரும் சேர்ந்து வணங்குகிறார்கள். அப்படி இப்படி நடக்கும் பொழுதுதான் வழிபடு கடவுளும் நதித்து எடுத்திடும் செழிபொருள் கேற்புடை தாய தெய்வமோ அழிவினுக்கு அழிவு செய்து அருளோ மாமதோ பொலி முகத்தவன் என புந்தி தேர்ந்திலன். அப்புறம் அவரை வணங்கினதுனால இவர்கள் இவர்களுடைய சம்ஹாரத்துக்காக தேர் சரியாகி பரமேஸ்வரன் செல்கின்றனர். இங்க வழிபடு கடவுளாகிய விநாயக பெருமான வணங்கிட்டு செஞ்சாதான் எந்த ஒரு காரியமும் நல்லா இருக்கும். ஆகையான் ஒரு மறுப்பு அங்கை வாசவி ஏகநாயகன் அருளெய்து மாறில போகையால் எடுத்த உன் பொருளிற் சிந்தனை மூகையாய் தளர்ந்தனன் முடிவு தேர்ந்திலன். இங்க என்ன பண்றது, இந்த விக்னகர்த்தராகிய பெருமானை விநாயக பெருமானை வணங்காம இருந்ததுனால நமக்கு இப்படி எல்லாம் இந்த சனகுமார முனிவர் இப்படி சொல்லி கொடுத்து நம்ம இது பண்ணதுல நம்ம வேதத்தை எப்படி இப்ப பிரித்து எப்படி இது பண்றது. வேதம் முதல்ல பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேதங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வேதங்களை நான்காக பிரித்தவர் தான் வேதவியாசர். அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி தைத்திரியம் தலவகாரம் சாமம் பௌடியம் என் பெயர் பெற்றது. அதை பிரிச்சது வேத வியாசர். நான்காக இருக்கு எசு சாமம் அதர்வணம் என்று நான்கு வேதங்களாக பிரித்தார் அந்த வேத வியாசர். அவர் விநாயக பெருமானை வணங்கி பிரம்மதேவனை அட்டாங்கமாக வணங்கி பலமுறை வந்தித்து சுவாமி பிரம்மதேவன் வந்து நிற்கிறாரு, என்ன விஷயம், ஒரு ஆதனத்தை அமர வச்சு நீர் இங்க வந்த காரணம் என்ன என்று சொல்கின்றார். அப்போ அவர் சொல்றாரு இங்க வேதங்களை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. சீந்தா நின்ற செம்மணி நாகம் சென்றுகேற நீந்தா நின்று மந்திரம் வல்லே நிலை செய்தாங்க ஏந்தா நின்ற ஓருளவை கோணினியாமே காந்தா நின்ற காரணம் உள்ளம் கடி செய்ய மடியோபித்தோ வந்த எனது உள்ளம் அயல் செய்த படியே படியாதென்றே ஐயமுழந்தான் பருவந்தான் பிடியாது ஒன்றும் கண்டிலன் வல்லே பெயர் உற்று அடியார் கஞ்ச பூவனையான் பொற்களல் சார்ந்தான். பிரம்மதேவனுடைய திருவடியில் சத்தியலோகம் சென்று வேதவியாசர் செல்கித்தாண்டுகிறார் வணங்குகிறார். அன்பு தொழும்ப தண்டன வீழ்ந்து ஆரணம் நோதி துன்ப நிறைந்த உள்ள முகத்தில் சுடர்கிற்ப முன்புற விட்டாத நம் வைகி முனிவேந்த என்பற வந்தாய் சொல்லன வேதற்கு இது சொன்னான். பிரம்மதேவன் கேட்கிறாரு என்ன விஷயமா இங்க வந்தேரு. அன்பு தொழும்ப வந்தவங்களை எப்படி ஆத்மார்த்தமா உபசரிக்கிறது. ஏதோ வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்காம அவரை எப்படி உபசரிச்சு பிரம்மதேவர் வேதவியாசரை மரியாதை கொடுத்து அவருக்கு என்ன விஷயமா இங்க வந்திருக்கிறேன். நாத்திகரேயாய் நான்மறை நிந்தை நவிழ்வாரா ஆத்தன் முறைத்த தத்தம் ஒழுக்க ஆசாரங்கள் நீத்தவரேயாய் நீடுலகத்தோர் நிறையின்றி போத்து நிறைந்தார் அன்னது தீர்க்கும் பொருள் நாடி. அப்பா, வேதத்தை நான் சொல்லி கொடுக்கறதுனாலும் இங்க யாரு காதலே அது ஏற மாட்டேங்குது, உண்மை விளங்க மாட்டேங்குது, எல்லாரும் நாத்திகராக இருக்கின்றார்கள். பாத்தீங்களா, அப்பவே நாத்திகர் தோன்றிருக்காங்க, இப்ப நாத்திகர் தோன்றல. கச்சியப்ப முனிவர் பெருமானே சொல்லியிருக்கார், நாத்திகரே நாத்திகரேயாய் நான்மறை நிந்தை நவிழ்வாரா. நான்மறைகளாகிய வேதங்களை இப்ப வந்து வேதங்கள் வேண்டாம், திருமுறை முறைப்படிதான் திருமணம் செய்யணுங்க, ஆனா அப்படி செய்யக்கூடாது. வேதங்கள் பரமேஸ்வரனுடைய திருமுகத்துல இருந்து வந்தது, அந்த வேதங்களை வேண்டான்னு சொல்லலாமா? வேதங்கள் தான் முதல்ல, திருமுறையும் நமக்கு ஒரு கண், வேதமும் ஒரு கண். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் இருக்கிறாரு, இருமொழிக்கும் கண்ணுதலாம் முதற்கிறவர் நம்ம மாதவி சிவஞான சுவாமிகள். ரெண்டு மொழியும் நமக்கு வேணும்னு இருக்கிறார். அப்ப இங்க வேதம் வந்து நமக்கு முக்கியம். இங்க வேதங்களை பழிக்கின்றார்கள் பிரம்மாட்ட சொல்றாரு. வேதங்களை பழித்து கடவுள் இல்லைன்னு சொல்லி நாஸ்திகரா வாங்க வருணாசிரமனுடைய தருமங்கள் தள்ளி நிலை குலைய செய்திருக்கின்றார்கள். இவைகளை ஒழிய செய்து இன்ன பொருள் என்று இவர்கள் யோசித்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு நன்கதியினை அடையுமாறு உண்மையை விளக்க வேண்டும் பிரம்மா கிட்ட வந்து வேதவியாசர் கேட்கின்றார். செய்வன செய்யாது ஒளிவன அன்னோர் தெரிவேதி உய்வன நாடியோ கதிக்கண் ஒரு மாறே பொய் வகை தீர்ந்த புராணம் அனைத்தும் புறையில்லோ கைவள நெல்லி போல் எளிதாக்கும் கடன் போண்டேன். உள்ளங்கையில நெல்லிக்கனி போல இருக்குது, ஆனா அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வேதவியாசர் பிரம்மதேவரிடம் வருத்தப்படுகின்றார். நித்தியமே நை மித்தியமாக நிகழ் மன்ற இத்தகு கண்மம் யாம் நிறைந்த எழில் வேத கொத்தினுமே மென்மே கைவளர் புந்தி குலை உற்று பித்தினானேன் பித்தினானோ என்னினி செய்கேன் பிழை காணேன். என் புத்தியானது வழங்கி பித்தம் கொண்டவனை போலாயினேன். எனக்கே அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, இதற்கு என் செய்வேன், யாருக்கு என்ன பிழை செய்வேன் அப்படின்னு கேட்கிறாரு பிரம்மாட்ட வந்து. இதனுடைய அறியாமைய நீர் எனக்கு சொல்லி அருளி, எனக்கு இதனுடைய விடையை எனக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று பிரம்மா கிட்ட கேட்கின்றார் வேதவியாசன். பூரணமான என் அறியாமை பொடி செய்யும் காரணமோதும் வேறவர் வல்லார் கருதென்று நாரணனான வியாதன் உரைப்பன் அன்று உண்ணி ஆரணனானோன் புன்னகை கொண்டு இது அறைகின்றான். என்னுடைய அறியாமையை நீர் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரம்மாட்ட கேட்கிறாரு. யாரு? நாரணனான வியாதன். மகாவிஷ்ணு தான் இங்க வியாத மகர்ஷியாக திரு அவதாரம் செய்கின்றார். வந்து ஆரணனான பிரம்மாவிடம் கேட்க பிரம்மா ஒரு புன்னகை சிரித்து கொண்டு இதை சொல்கின்றார். அனாதியே அமலமாகி அழிவெனுக்கு அழிவு செய்யும் விநாயகன் அருளின்றாயின் மெல்லிய கருமமேனோ தனாதுகை கூடலின்றி தளர்குவன் புத்தி கூர்மை மனாதியின் வலிமைக்குள்ள வரம்பெறோ தலைவனேனோ. அனாதியே அமலமாகி அழிவனுக்கு அழிவு செய்யும் விநாயக பெருமானே இந்த கருமத்தை உனக்கு தீர்த்து வைப்பார். இதற்கு தீர்வு விநாயக பெருமானை வணங்குறதுதான். இது என்னால முடியாது, நீர் விநாயக பெருமானை வணங்கினேனா நிச்சயமாக அவர் உனக்கு அனுகிரகம் செய்வார். வரம் பெரும் தலைவன்
1: சிறு நடமாடிய கடைசியா மாமரமான கடல்ல போய் மாமரமான சூரம் வேலாயத்தை விட்டா ரெண்டா பிறந்தது. இரண்டா பிறந்த உடனே உருவாதி மயிலா வந்துச்சு, உருவாதி சேவலா வந்து ரெண்டாவது உடல்ல இருந்திருக்கிறான்.
2: ரெண்டு சூரம் பதினா
1: அப்படி மயில் சேவலமான ஆன உடனே அவனை கண்ணால பார்த்தாரு, அது கண்ணாரே பார்த்த உடனே அவனுக்கு அந்த கட்டம் போயிடுச்சு. உன ஒரு படு நமக்கு வாகனமா இருந்தாரு மயில சேவல் குடியும்
2: சேவல் குடியும் கோழி குடியும் கடற்கரை

எடுத்தெறிந்தால் வாய் இடவே பயம் உறவே கடத்திக்கா இழு

0: அப்படி பிரம்ம முதலாக தேவர்களால் வெல்ல முடியாதவனாயிருக்கிற சூரனை அவனுடைய அக்கிரமத்தை கிடுத்து கொடியவனை அடியவனாக ஆக்கி, கொடியவனை அடியவனாக ஆக்கி, கெட்டவனை நல்லவனாக ஆக்கி. முருகன் எப்படிப்பட்ட சாமி தெரியுமா? முருக வைராகியம் வாழ வைக்கிறது. வைராகியம் இப்ப நம்ம ஒருத்த வசாரம் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் ரெண்டு வார்த்தை சேர்த்து அவன வசாரத்தை தூக்கமே வரும். ஒருத்த திட்டம்னு வச்சுக்கப்பா, சும்மா வந்துட்டோம்னு வச்சுக்க, அந்த மாதிரி ரெண்டு வார்த்தை கேட்காம விட்டுட்டமே. அப்படின்னு பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருமையினாலே குடியவர்களையும் நல்லவர்களாக ஆக்கு, குடியவர்களையும் அதனால சூரபன்மனை அழிக்கவில்லை, நல்லவனாக ஆக்கி மைலஞ்சியவருமாக ஆக்கி பக்கத்துல வச்சுட்டார். அந்த தேவர்கள் எல்லாம் அப்ப சூரனுக்கு பயந்துகிட்டு கும்பிட்டான், இப்ப பத்தியா கும்பிடுறான் மயில. அதனாலே அப்படி அளவில்லாத கருணை உள்ளவன் முருகன். அருவம் உருவமாகி
1: அனாதியாய் பலமாய் உண்டாய் பிரமமாய் என்று சூழல் குளம்பலூர் மேரியால் கரணால்
0: கரங்கள் பனிரெண்டு கொண்டே முருகன் முருகன் வந்தான் உதித்தன்.
1: சிறு நடமார் அயற்கரிய தரல் அசுரன் முடிசதர சிறந்த வீரம் கருநடமாரிய முருக அக்கரம் ஈரம்பாரில் கவிஞர் போற்ற கன்னடம் ஆரியம் தெலுங்கு முதலாக சமஸ்கிருதம் முதலாக பல மொழிகளிலே அதனால பதினெட்டு மொழிகள் சொல்றார். பதினெட்டு தமிழ் மாதிரி பதினெட்டு மொழிகள்.
0: அப்படி பதினெட்டு மொழிகளிலையும் முருக பெருமானுடைய விவரத்தில் போட்டிருக்கிறார் போற்ற
1: பெருநடம் ஆடும் கடவுள்.
0: பெருநடம் பெருநட்டம் ஆடியை என்பது திருநட்டம் ஆடியை சிற்றம்பலத்து பெருநட்டம் ஆடியை வானவர் போனது வாழ்த்துவனை என்பது அப்பர் தேவா சிவபெருமான ஆடாதான் கூத்து. பெரிய கூத்து, பெரிய இந்த கூத்து தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது, கூத்து தான் உலகத்தை காப்பாத்துது, கூத்து தான் உலகத்தை அடிக்குது. கூத்தாடியே உலகத்தை உண்டு பண்ணுகிறான். உலகத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு கூத்துமா? உலகத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு கூத்து, அப்புறம் அதை இருக்க வைக்கிறதுக்கு ஒரு கூத்து, அப்புறம் காலி பண்றதுக்கு ஒரு கூத்து, காலி பண்ணதுக்கு ஒரு கூத்து. இப்படி கூத்தாடியே அத்தனை காரியமும் செய்யறேன். கூத்துத்தான் பஞ்சகிருத்தியமும் கூத்துத்தான். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அவ்வளவு பஞ்சகிருத்தியமும் அந்த கூத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ரெண்டு முனிவர்கள். கூத்தை அந்த கூத்தை நமக்கு காணும்படியாக உபகாரம் பண்ணினவர்கள் இரண்டு முனிவர்கள். அவங்கதான் பதஞ்சலி வியாக்கரன். இந்த ஆயத்துல பதஞ்சலி வியாக்கரவாதர் திருவுருவம் எழுந்தருளுக்கு அதுக்கு நீங்க எல்லாருமே நிறைய உபகாரம் பண்ணும். பதஞ்சலி வியாக்கரவாதர் பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க.

என்பது நந்தனாசன் தள்ளு. அதனாலே அப்படி பெருநட்டம் சுவாமி ஆடுற கூத்து பெருநட்டம், பெருமை உறுதி நட்டம். உலகத்தவர்கள் எல்லாம் ஆடுகின்ற கூத்து சிறுமை, சிவபெருமான் ஆடுகிற கூத்து பெருமை. பரமஞானிகள் அந்த கூத்த பார்ப்பார்கள், இந்த கூத்த பார்க்க மாட்டாங்க. பரமஞானிகள் இந்த கூத்த தவிர உலகத்தில் ஆடுற கூத்த பார்க்க மாட்டாங்க. அஞ்ஞானிகள் இந்த கூத்த பார்ப்பா அந்த கூத்த பார்க்க மாட்டாங்க.

பெரிய கூத்தாடுவோராகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிற இந்த குக்குழியூர் ஆலயத்திலே சிறப்பாக விளங்கும்படியாக இருக்கிற மாளிகையிலே கோயிலிலே எழுந்தருளியிருக்கிற செவ்வாய் பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அழகு பொருந்திய அந்த சிற்றடிகளை சிறப்பில் வைப்பான் அப்படின்னு சிறுநடவாக அழைக்கரிய தரலகுரன் முனிஷதர சிறந்த வீரம் கருநட மாரியம் ஒரு அக்கடமை ரொம்பான கவிஞர் போற்ற பெருநட மாடுங்கடம் புக்கொழியாலய நிலையம் பரங்கச் சூழ்ந்த திருநட மாளிகை அவர்கள் செவ்வேறு சீரடிகள் சிறத்தில் வைப்பான். அப்படி முருகப்பெருமான திருவடி கவலத்தை தலையிலே சூடிக்கொள்வான் என்று இந்த பாட்டில் முருகனை தோத்திரம் பண்றாரு. அடுத்தாப்புல சூரிய பகவானுக்கு தோத்திரம் பண்றாரு. சூரியனுக்கு சூரியன் பிரத்யட்சமா நமக்கு உபகாரம் பண்ற கடவுள். சூரியன் எல்லாருக்கும் உலகத்துக்கு சூரியன் புறப்படையில கண்ணு தெரியாது. சூரியன் புறப்படையினா கண்ணு நல்லா இருந்தாலும் கண்ணு தெரியாது. தெரியுமா, உலகத்துக்கு முக்கிய பொருளாக இருப்பது சூரியன். உலகம் வாழ்வதற்கு முக்கியமான பொருளாக இருப்பது சூரியன். நவகிரகத்துல அவர் தான் முதல் கிரகம். நவகிரகத்துல அவர் தான் சூரிய பகவான். ஆதித்த மூர்த்தி தினகரன் பல பெயர்கள். அப்படிப்பட்ட சூரியனை வணங்குகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார். சூரியனை சூரிய நமஸ்காரம் வணங்குகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அது ஆன்மார்த்த பூஷையில முதல்ல சூரிய பூஷை, அப்புறம் தான் ஜெப பூஷை. இந்த மாதிரி ஆன்மார்த்த பூஷை பண்றவங்க முதல்ல சூரிய பூஷையை பண்ணிட்டு தான் அப்புறம் ஜெப பூஷை பண்ணுவோம். கிழக்கு முகமாக்காது சூரிய பூஷையை பண்ணிட்டு அப்புறம் ஜெப பூஷை. அந்த சூரிய பூஷையில சிவபெருமான் இருக்கிறார். சூரிய மண்டலத்துல சிவபெருமான் அந்த சூரியனுக்கு தோத்திரம் பண்றார். அது எப்படி தோத்திரம்னா, சூரிய பகவான் ஆகாயத்துல செல்கிறவன், ஓய்வே கிடையாது அவருக்கு. சூரிய பகவான் இப்ப மறைஞ்சிட்டார, அடுத்த நாட்டுக்கு போட்டார். அடுத்த சூரியன் மறையதில்லை, நம்ம நாட்டுல இல்ல, அடுத்த நாட்டுக்கு போயிருக்காரு. பிரதம மந்திரி இப்ப இந்தியாவில் இல்ல, ஜப்பான் போயிருக்காரு, அமெரிக்கா போயிருக்காருங்கிற மாதிரி அவரு ஏறி செல்லுகின்ற ரதம் ஒரு சக்கரம் கிடையாது. அந்த சக்கரத்துக்கு அந்த ரதத்துக்கு ஒரே சக்கரம். குதிரை ஏழு குதிரை, பச்சை குதிரை ஏழு குதிரை, ஒரு சக்கரம் ஓடுற சாரதி அருணன் ஓட்ட சாரதி ரதத்தை ஓட்டவும் அருணன். அவனுடைய வேகம் பவர் யாராவது சொல்ல முடியுமா? சூரிய பகவானுடைய வேகம் பவர் அளவுக்கு சொல்ல முடியும். அவர் ஆகாயத்திலே செஞ்சிருக்கிறார். அதை சொல்றாரு, விண்ணார்ந்த மணிமறியில் வரவும் ஒரு சகட்டி ரதம் இசையனாயி பண்ணார்ந்த மறைமுனிவர் பாணி தரும் பாணி கொண்டு. ஏழை இசை தெரிந்தவர்கள், நூலை உணர்ந்த வேதத்தை உணர்ந்த முனிவர்கள் பாணி தரும் பாணி கொண்டு. பாணி தரும் பாணி கொண்டு, பாணி தரும் பாணினா கையினாலே சலவு தர்ப்பணம் தர்ப்பணம். சடக்கே பரி நிறைப்பார் ஒரு தரமாவது செய்யும் கிழக்கே சல இதுவா தொழு கேதாரம் கிழக்கே சல இதுவா தொழு தர்ப்பணத்தை சொல்றார். போதும் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது என்னங்கிற தேவார பதிகத்துல இது மூன்றாவது பாட்டு என்ன சொல்றாருன்னா, உலக்கே உண்டு படைத்தீட்டி வைத்து இழப்பாருன்னு சில கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிடறது கூட ரொம்ப சாப்பிடப்படாது, சாப்பிட்டா செலவாக்குறோம்னு பத்திரம் பண்ணி வச்சு விட்டு கடைசியா விட்டுட்டு போறவன் பலவு. உலக்கே உண்டு, உலக்குன்னா வீசமுடி, வீசமுடி போதுமா நமக்கு? பத்தாது. உலக்கே உண்டு படைத்தீட்டி வைத்து இழப்பாருன்னு சில வழக்கே இன்னைக்கு குழக்கேன் என்று மதிமாந்திய மாந்தர் சலக்கே ஒரு நிறைப்பார் ஒரு தவமாவது செய்யணும் கிழக்கே சில இதுவாக ஒரு கேதாரம் இல்லையா திரு கேதார தேவா காலையிலே தர்ப்பணம் ரெண்டாயிரத்துல தர்ப்பணம் வந்து அந்த பாணினா கை கையினாலே இடுதல் பாணினா தீர்த்தம், பாணினா தண்ணீர், பாணினா தண்ணீர், பாணினா தீர்த்தம். அந்த ஒரே வாக்கியத்தை அப்படி பண்ற பாணி தரும் பாணி உண்டு, பாணி தரும் பாணி உண்டு. பதுமம் பார்த்து, பருமம் பார்த்துன்னா சூரியன் முதிச்சாருன்னா பருமங்கிற தாமரை மலர்ந்துடும். சூரியன் உதித்தா பருமம்னா தாமரை மலர்ந்துடும். தன்னார்ந்த மதிநிலவு தாழ்நிலையம் குறிவாள் அதனால குளிர்ச்சி குளிர்ந்திய சந்திரனை சூடி இருக்கிற சிவபெருமான் எழுந்தருடைய இருக்கிற திருப்புக்குழி ஊர்ல ஆலயத்துல சயம்புஞான கண்ணார்ந்த பேருடைய ஆலயத்துல எழுந்தருடைய இருக்கிற சிவபெருமானுக்கு கண்ணாக இருக்கிறவன் சூரியன். சிவபெருமானுடைய வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், நெற்றி கண்ணு ஆக்கி
கண்ணார்ந்த மதிநிலவு தாழ்கடகம் முக்கொழி சயம்பு ஞான கண்ணார்ந்த பேருடைய கதிரவனை எதிர்பணிந்து கற்கொள் வைப்பான். அதனால இப்படி சூரிய பகவான பணிந்து அந்த மூர்த்தியை கருத்துள்ளே வைப்பான் அப்படின்னு சூரியனுக்கு தோத்திரம் பண்றார். அது மேல பைரவருக்கு தோத்திரம், முருகனுக்கு தோத்திரம், சூரிய தோத்திரம்னு அப்புறம் பைரவருக்கு தோத்திரம் பண்றார். பைரவ மூர்த்தி, பைரவர் வந்து சிவபெருமானுடைய கோபத்தில் உண்டானவர். பரமா வந்து நமக்கு அஞ்சு தலை, சிவபெருமானுக்கும் அஞ்சு தலைன்னு நினைச்சான். அதனால பரமனுக்கு படைக்கிற தொழில் நின்று போச்சு. சிவபெருமானுக்கு அஞ்சு தலை, நமக்கு அஞ்சு தலை அப்படின்னு நினைச்சானே இல்லையோ, அந்த அகத்தையினால உனக்கு படைக்கிறது எப்படி படைக்கிறதுங்கிறது அது நினைவு மாறிப்போச்சு. அது உடனே சாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய கோபத்திலிருந்து பைரவர் ஒன்று பண்ணாரு. பைரவர்னு பார்த்து கோயில பைரவருக்கு இல்ல, பைரவான் சாமியை வணங்கினாரு. இந்த மாதிரி பரமனுடைய தலை அஞ்சு தலையில ஒரு தலையை புள்ளிக்கிட்டு வாழ்ந்தார், நடுத்தலையை புள்ளிக்கிட்டு பைரவர் வந்தார், நடுத்தலையை நகத்துல விழிக்கிட்டார். நகத்து நல்ல மலரின் மேல் நான்முகனாதலை ஒல்லை அறிந்ததென்று உந்திவர, உயிரால் அறிந்ததென்று உந்திவர என்று திருவாசகம். நல்ல மலத்தார் நான்முகனாடு அப்படி கிள்ளி அழைத்தவர் தேவரத்தில் இருந்த அறந்தை எல்லாம் மாற்றி எல்லாருக்கும் புத்தியை உண்டு பண்ணவர் பைரவ. அவருக்கு அஞ்சு கணை யாதிலது ஆடரவ கங்கணனை, அஞ்சு தலைகளை உடைய விலங்கு என்ற ஆடு என்ற அரவத்தை கங்கணமாக இருந்தவர், பாம்பை கங்கணமாக. அகல வாணி இஞ்சுகனை மாணி நகர் மேனியனை, வானில் இருக்கின்ற மேகம் போன்ற நிறமுடைய கருப்பு நிறம், வானில் இருக்கின்ற வானத்தில் இருக்கிற மேகம் போன்ற கருப்பு நிறம். விரைந்து தாழும் வாஜியனை விரைந்துதாகும் பல்யுகனை ஏகிரித்த, வேகமாக செல்லுகின்ற பறக்கின்ற கிளியை வாகனமாக உடைய மன்மதனை, கிளியை வாகனமாக உடைய மன்மதனை எரித்த குப்பொழியூர்ல இருக்கின்ற சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஆலயத்திலே காவல் செய்கின்ற வீரனாகிய பைரவரை வணங்குவோமாக அப்படின்னு கோத்திரம் பண்றார். அஞ்சு கணை யாதிரது ஆடரவ கங்கணனை, அகலவாணி இஞ்சுகனை மாறிநகர் மேனியனை வாசியன வரைந்ததாகவும் பைஞ்சுகனை ஏறித்த குப்போலியார் இயல்காமல் பறிக்கும் வீர கஞ்சுகன வேணிமலர் கிஞ்சுகனை பரசுகனை கலரம் செய்வான் அப்படின்னு பைரவருக்கு தோத்திரம். அதுக்கு மேல திருநந்தி தேவர் தோத்திரம். திருநந்தி தேவர் என்பவர் சிவபெருமானுடைய ஆலயத்திலே முதல் வாயில் காவலராக இருப்பவர். அவர் தான் சிவபெருமான பக்கத்துல போய் பேசுறதுக்கான தகுதி உடையவர். சிவபெருமான பக்கத்துல போய் இந்த மாதிரி பரமா வந்திருக்கு நிக்கிறான், விஷ்ணு வந்து நிக்கிறான், வர சொல்லட்டுமா இல்ல எப்ப வர சொல்லட்டும் அப்படின்னு கேட்டு சொல்றவர் அவங்க. யாரு திருநந்தி? அவர் அவதாரம் பண்ண ஊர் இது தெரியுமா? திருநந்தி தேவர் பிறந்த ஊரு திருவையர். திருவையாற்றுல அவதாரம், திருமலைப்பாடியில கல்யாணம். திருவையாற்றுல அவதாரம், திருமலைப்பாடியில திருமண சுயம்பரகாசி. அது எப்போ அளவு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஊருக்காரன் அங்க போய் சாமி கிட்ட வேலை பாக்குறாரு. இப்ப நம்ம கைலாயத்துக்கு போனோம்னு வச்சுக்க, உடனே விட்டுருவார், உள்ள போக கட்டுருவார். பிரமாவத்துக்கெல்லாம் போனா நின்றுக்கிடாருவார். பிரமாவத்துக்கெல்லாம் போனா தலையில அடி, தலையில அடி, எல்லா வரிசையா நெருக்கிட்டு போறான்னா எல்லாம் தலையில கிரீட வச்சிருக்கிறாங்க. நம்ம கிரீடம் வச்சுட்டு போமா சாமி கிட்ட? அவனுக்கு எல்லாம் திமுரு செல்வம் இருக்குங்கிற திமுருல தலையில நவரத்தன கிரீடத்தை வச்சுட்டு போறாங்க. நல்ல விளந்த அவர்களையெல்லாம் தன்னுடைய பரம்பினாலே தலையில அடிச்சு ஒழுங்குபடுத்தி விடுவோம். தீயோசில நின்றுங்கடான் அங்க வந்து நிக்கிறது தீயோசில அப்படின்னு தலையில அடிப்பாரு. அடிச்சா குப்பைக்கு இருக்கிற பெருமை எவ்வளவுங்கிற நமக்கு, குப்பைக்கு இருக்கிற பெருமை நம்ம குப்பை தெரியலப்பா, விவசாயிக்கு தெரியும் அந்த அருமை விவசாயிக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பதவியிலே இருப்பவர் என்றால் சுகத்தை செய்வோம். புக்கோழி நாயகர் சிவந்த சரணப்போதில் சந்தி காலத்திலே
சந்திக்காலத்திலே கூட்டம் கூட்டமாக சந்திக்காலம் அப்படின்னா காலையிலே மாலையிலே சந்தியா காலத்திலே கூட்டம் கூட்டமாக அந்தனர்களும் சிவபூசர்களும் இருந்து அக்னிகாரியம் செய்வார். அக்னிகாரியம் அதுல ஆகுது, அக்னியிலே ஆகுது, மற்ற திரவியங்கள் எல்லாம் போட்டு ஆகுது பண்றோம் யாகத்தில். அப்படி ஆகுதி பண்ணக்கூடியதா இருக்கிற சிவாக்கினிய வளர்க்கின்ற ஊரு இந்த திருப்பு போய் விரும்புறார். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க நிறைய இந்த ஊர் ஐயரை வர்ணிக்கிறார். அந்த திருப்பூர்ல இந்த ஊர்ல இருக்கிற ஐயரை எல்லாம் தர்மத்தை செய்கின்ற அந்தனர்களாம். அறத்த பூசூரர்கள் பிராமர்களுக்கு பூசூரர்கள், பூசூரர்னா பூமியில இருக்கிற தேவர்கள், பூனா பூமி, சுரர்னா தேவர், அவர்கள் பூசூரன். பூசூரன் ஞானசம்பந்தன் ஒரு பூசூரன் ஞானசம்பந்தன் பூசூரர்னா தேவர், பூமியில இருக்கிற தேவர்கள் பிராமணர்.

என்பது திருப்பூர். அதனால எப்படி ஆதி வளர்க்கின்ற திருப்புக்குழியூரிலே இருக்கின்ற சிவபெருமானுடைய சிவந்த திருவடி கமலத்தை புந்தியிலே இருத்தியவர், சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை புந்தியிலே இருத்தியவர். நந்தி தேவரை இரண்டாம் சிவன் சொல்றோம், விருந்தி தேவரை இரண்டாவது சிவன் சொல்றோம், இரண்டாவது சிவன். இதெல்லாம் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நந்தி தேவர் இரண்டாவது சிவன். புற்புயங்கள் நான்கு இலக, அவருக்கு நான்கு புயங்கள், நான்கு கைகள், நான்கு கைகள், மனித முகம், கும்பிட்ட கரம், மான்மனு, சதுர்புஷம், குருநேத்திரம், நீலகண்டம், நெற்றிக்கண்ணு, எல்லாமே சிவபெருமானுக்கு இருக்கிற அடையாளம் கூட அவருக்கு இருக்கும். சிவபெருமான போன்ற வடிவமே திருநந்தேவர். எங்க இருக்கிறாரு திருநந்தேவர்? எங்க இருக்காரு? இங்க இல்ல. மதுரை, திருவாதூர், காஞ்சிபுரம், சிதம்பரம், திருவையாறு, திருமலைவாடி, அப்படி பல ஆலயங்கள்ல இருக்கார். மனைவியோட இருப்பார், முதல் வாயில இருப்பார் மனைவியோட, சுயம் பிரகாசம், மனைவி பேரு சுயம் பிரகாசம். பங்குனி மாசம்தான் கல்யாணம் திருமலைவாடி. நான்கு இலக, புடசேர் கையால் நந்திகம ஓதையின் மத்தளம் அதிர்ந்து, அவர் மத்தளமும் முழக்குவாராம். அது அப்பர் சுவாமி பாடினார். திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகராக வந்து அவதாரம் பண்ணினார்னு சொல்றாரு. திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகராக வந்து அவதாரம். குரா மலரோடராமதியம், குரா குறாங்கிறது ஒரு வகை மலர், அரை குரா.

0: மதுரைக்கு வராதவன் இருக்க மாட்டான் அதிகம். மதுரைக்கு வராத புலவர்கள், நித்துவார்கள், சாமியார்கள், ஞானிகள் எத்தனை பேர் போய் எல்லாம் பாண்டியன் பரிசு வாங்குறதுக்காக மதுரைக்கு போய் பட்டம் வாங்கிட்டா கிட்டிக்காரன். ஆமாப்பா, அதான் முச்சமிட்ட முடிஞ்சது. இயல் இசை நாடகம் மூன்று தமிழ் முழங்கிய மதுரை மீதேறி ஆடி மீதேறி மாறி ஆடு ஏழைகள் போட்டு மாணிக்கவாசகர் சிதம்பரத்துக்கு போகும்போது வழியில் இருக்கிற இயற்கை வளங்களை சொல்லும் போது, இயற்கை வளங்களை சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு, கடவுள் வாங்குவது இந்த முருக்கம் பூன்னு ஒரு பூ இருக்கு. முருக்கம் முள் முருக்கேன்னு சொல்லுவோம். இந்த குடிக்கால் பக்கத்துல நீர்ச்சாலைகள்ல இருக்கும், இங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்க பக்கத்துல இருக்க குடிக்கால் பக்கத்துல முள்ளு முருங்கேன்னு, முள்ளு முருங்கேன்னு பேரு. அது பூவை எப்படி இருக்கு தெரியுமா, கண்ணை பறிக்கும் நேரம் சிவப்புன்னா அப்படிப்பட்ட சிவப்பு அந்த பூ. வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. அது மாதிரி வேஷம் போட்டுட்டு வாரவன் பார்க்கும் போதே பாய்ப்படுறாங்களோ, வேஷம் போட்டு வர நிறைய பேர் அவங்க ஞானமே இருக்காது. எது மாதிரி அந்த முள்ளு முருங்க மாதிரி பார்க்கறதுக்கு நிறம் அப்படி இருக்குது, வாசனை இல்ல. இவன் பாக்குறதுக்கு வேஷம் அப்படி இருக்குது, விட்ட ஞானம் இல்ல. இப்படி மதுரைக்கு வந்த பலவர்கள்லாம் ஜோதிச்சு பார்த்து ஞானம் இல்லையா, எப்பொழுது ஞானத்தை கொடுக்கற ஆச்சாரியன் வருவாரு காத்துட்டு இருந்தாரு. யாரு அவருக்காக? அவரு வந்து காத்துட்டு இருந்தாரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு. அவரு வந்து காத்துட்டு இருந்தாரு. யாரு? சிவபெருமான். அவரு வந்து காத்துட்டு இருந்தாரு. காத்திருந்து சிவஞானம் கொடுத்தார். இருந்து என்னை ஆண்டான், இருந்து என்னை ஆண்டான், இருந்து என்னை ஆண்டான். நான் வர்றதுக்கு முந்தைய அவன் வந்து இருந்து, நான் வர்றதுக்கு முந்தைய அவன் வந்து இருந்து, நான் வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருவாட ஊரந்தான் வருவான் தெரியும். அதனாலே மாணிக்கவாசகருக்கு வேற வேற உபதேசம் பண்ணா பிடிக்காது. அதனால சிவபெருமானே வந்து உபதேசம் பண்ணார். அப்படி நந்திகர உதயம் அத்தளம் அதிர்ந்து மருகா வஞ்சலி கொண்டேத்தும் நந்திகண நாதரடி நாடுமர வாதபடி நயந்து சேர்வான். எப்படி அஞ்சலியுடைய திருக்கரத்தையுடையவராகிய திருநந்தி தேவர் சிவகணங்களுக்கும் அரியவர்கள் எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, அரியவர்கள் சிவகணங்கள் ஜபத்தில் அத்தனைக்கும் குருவாக இருக்கிற அந்த நந்தியினுடைய திருவடியே மறவாதபடி நயந்து சேர்வான் அப்படின்னு திருநந்தி தேவர் தோற்றம். அடுத்தாப்புல இடவதேவர் இந்த புராண ஆசிரியர் தான், இந்த புராண ஆசிரியர் தான் திருநந்தி தேவர்னு ஒரு தோத்திரம் பண்ணி, அடுத்தாப்புல இடவதேவர்னு தோத்திரம் பண்றார். வெகு ஜனங்க அந்த இடவதேவர் காருவார் படுத்துருக்குவாரு சிவபெருமானுடைய வாகனம் மாடு, அதைத்தான் நந்தி நந்தின்னு சொல்லுவாரு, அதைத்தான் நந்தின்னு எல்லாரும் சொல்லுவாரு. இவர்தான் பிரிச்சு எழுதியிருக்காரு திருநந்தி தேவர் தோத்திரம், அப்ப இடவதேவர் தோத்திரம். அந்த சிவபெருமான ஏறுகின்ற வாகனமாக இருக்கிற அந்த கால மாட்டுக்கு இடவம்னு பேரு, இடவதேவர் இடவ தேவர்னு சொல்றோம். அந்த இடவதேவருக்கு தனியா தோத்திரம் பண்றார். திருநந்தேவருக்கு தோத்திரம் நல்ல சைவ ஆரம்பங்களை நல்லா படித்தவர் இந்த புலவர். திருநந்தேவருக்கு தோத்திரம் பண்ணி அப்புறம் இடவதேவர் தோத்திரம். திருநந்தேவர் வேறு, இடவதேவர் இந்த படுத்திருக்கிற மாடு திருநந்தேவர் எல்லாரத்தான் நந்தி நந்திம்பா சொல்லலாம். அது உபசாரமா நாமளும் நந்திதான், நாமளும் நந்திதான், நாமளும் மாடு தான். நமக்கு மாடுன்னு பேருப்பா சிவபெருமான் பதி, நம்ம பசு. மாடுன்னு சொன்னா வருத்தமா இருக்கும், பசுன்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். நல்லா தான் இருக்கு, வாக்கியம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி அமைதியா இருந்து கேட்கும். கேட்டா பல சரக்குகள் நிறைய வந்துட்டே இருக்கும், நல்ல சரக்கா இருக்கும். இந்த மாதிரி சரக்குலாம் வேற எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே சொல்ல முடியா இருக்கு. நல்ல குருநாதர்கிட்ட பாடம் கேட்டிருக்கேன், நல்ல குருநாதர்கிட்ட பாடம் கேட்டிருக்கிறேன். அதுக்கு மேல 1971 பூஜை பண்றேன், சிவ பூஜை. நிறைய நூல்களை பல பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிற பல நூல்கள், ஒரு புராணம் இல்லை. அதனால நல்ல சரக்குகள் பல நூல்ல இருக்கிற சரக்குகள் வந்துகிட்டு இருக்கும். இப்ப மாடுன்னு சொன்னா வருத்தம், பசுன்னு சொன்னா பொருத்தம். பதி பசு முப்பூர்ல பசு என்பது உயிர்களாகிய நமக்கு உண்டான குரு. அதனால கோயில்ல பதி பசு பாசம் மூணு இருக்கும். கோயில்ல பதி பசு பாசம் பலிபீடம் பாசம், முன்னால படுத்திருக்கிற மாடு பசு, உள்ள இருக்கிற சிவலிங்கம் பதி, அவிநாசிய பொர் பதி, அடுத்தாப்புல பசு, அடுத்தாப்புல பலிபீடம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஸ்.

காதுடன்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போ தவளமா மறுப்பொன்று குடித்தொரு கரத்தில் தரித்துயர் கிரிபுறத்தெழுதும் கவளமா கழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து

நாடிங்கண் எவ்வுலகந்துழுதேத்தையறைவண்ணாடர் கண்ணல் மொழியுமயவளும் கண்டு ஞான கருத்தில்லா உயிர்களுக்கும் கதியை தந்தாள். என்னபடி செய்வதற்கு இமையோர் தம்மால் இயலாது இரு முனிவர் செய்து வைத்தார். அன்னவரை மறவாது வணங்கி வாழ்த்தி ஆனந்த பெருவாழ்வை அடைவோம் நாமே. சொன்னவனத்துலகலையும் பயிலா மாத்தியர் குலத்து தோன்றியாங்கோர் மன்னவர்க்கு அரசுரிமை திரள் செய்யும் மந்திரியாயி மன்னர்க்கெல்லாம் உன்னவனை பின்னு சடை முடியின் மேற் பொன்னின் முடி சூட்டி ஆண்ட மன்னவனை மதுரை குதிரை விற்க சொன்னவனை வணக்கம் செய்வா. திருச்சிற்றம்பலம்.

பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்கவாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே குதிரையிட்ட சருக்கத்தில் 25வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. பரமேஸ்வரன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி பல வகையான திருவிளையாடல்களை செய்து அதன் மூலமாக உயிர்களுக்கு பத்தியை தந்து அருள். அதில் இந்த திருவாத உருவடிகளுக்கு பல வகையான திருவுருவங்களை மேற்கொண்டு பல வகையான திருவிளையாடல்களை செய்து அதன் மூலமாக அருளை தந்திருக்கிறார். அதிலே இவரை அமைச்சராக ஆக்கி அவரை குதிரை வாங்க செய்து அப்படி குதிரை வாங்க செல்லுகின்ற வழியில குருவாக வந்து ஆண்டு கொண்டது ஒரு பெருஞ்சிறப்பு. அப்படி குருவாக ஆண்டு கொண்ட போது அவருக்கு பாசஞானம் பசுஞானம் இரண்டும் போய்விட்டது. அது பல்லோரும் காண இருந்தன் பசுபாசம் அறுத்தானே எல்லோரும் இறஞ்சதில்லை அம்பலத்தே கண்டேனே என்பது கண்டபத்து. அதனாலே பாசஞானம் பசுஞானம் போய்விட்டா பதிஞானம் வந்துவிடும். பாசஞானம் பசுஞானம் இருக்கிற வரையிலும் பதிஞானம் வராது. பாசஞானம் என்பது உலகப்பற்று, பசுஞானம் என்பது தன்மேல பற்று. அப்படி பாசஞானமும் பசுஞானமும் இரண்டும் இல்லாதபடி செய்து பதிஞானத்தை கொடுத்து விட்டான். ஆச்சாரியனாக ஞானாசிரியனாக சிவபெருமான் வந்தால் என்ன செய்வான் என்றால் பதிஞானமாகிய சிவஞானத்தை கொடுப்பார். சிவஞானம் வந்துச்சுன்னா அந்த பாசஞானம் பசுஞானம் எல்லாம் உலகப்பற்று உலகப்பற்று போய்விடும், தன் மீது இருக்கிற பற்றும் போய்விடும். அதன் பிறகு சிவஞானியாக ஆனார். அப்படி சிவஞானியாக ஆன பிற்பாடு பல வகையான திருவிளையாடலை செய்து அதன் மூலமாக பாண்டியனை உய்யக்கொள்வதும் அதற்கு மேலே மற்ற அந்த குதிரையில வந்தபோது மதுரை நகர மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். அதிசயமான விளையாடல் குதிரையில வந்தபோது அதன் அரிய குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தன்னன் மதுரையெல்லாம் பிச்சதீர்த்தம் பெருந்துரையாய் என்பது திருவாசகம். மதுரை மக்கள் எல்லாம் கண்டு அளவில்லாத ஆச்சரியத்தை அடைந்தார்கள், அதிசயத்தை அடைந்தார்கள். அவன் கடவுள் என்று தெரியாவிட்டாலும் கூட குதிரை சேவகனாகவாகவாவது சாமியை கண்டார்கள் அல்லவா, அதனாலே அவர்களுக்கெல்லாம் ஞானமும் புத்தி எல்லாமே கிடைக்கும். அதே போல மண் சுமந்த திருவிளையாடல்லையும் அந்த வையக்கரையில மண் சுமந்த மக்கள் அந்த வேலை செய்த மக்கள் அத்தனை பேரும் கண்டார்கள். எப்படி கண்டதினாலே அவர்களுக்கெல்லாம் பாசஞானம் போய் பதிஞானம் போயிடுச்சு. அதனால இப்படி பல வகையான அருட்செயல்களாலே உயிர்களை உய்யக்கூடுது. அந்த வகையிலே மாணிக்கவாசகருக்காக குதிரை சேவகனாக வந்தார். குதிரைகள் அளவில்லாத குதிரைகள் வந்தது, அளவில்லாத குதிரைகள் வந்தது. அந்த குதிரைகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான் பாண்டியன். அப்படி ஆச்சரியப்பட்டு அதற்கு மேலே அந்த குதிரை சேவகனை தலைமை சேவகனிடத்தில் நீ இந்த குதிரையினுடைய வேகத்தை காட்ட சொல் என்று சொல். குதிரையினுடைய வேகம் யானை வேகம் கிடையாது, குதிரை தான் வேகமாக ஓடும். இந்த கரண்டு கூட குதிரை வேகம்னு சொல்லுவார்களே, ஏன் மிஞ்சாது மோட்டாருக்கு குதிரை வேகம் தான் சொல்லுவாங்க. அது மா வேகம் மகோ வேகம்ங்கிறது. மான்னா குதிரை, மான்னா குதிரை, மாவார ஏறி மதுரை நகர் கூந்தலில் கூட திருவாசகம். மான்னா குதிரை, மா வேகம் மனோவேகம். அதனால குதிரை வேகம் அடுத்தாற் போல மனவேகம், இதில் மனவேகம் தான் அதிகம். அதனால அப்படிப்பட்ட அந்த வேகத்தை குதிரையினுடைய சிறப்பை வேகத்தை காட்ட போனோம் என்று நீ சொல்லு என்று சொன்னான் பாண்டியன் மாணிக்கவாசகர். அந்த மாணிக்கவாசகர் கேட்டு மனசு செஞ்சலப்பட்டார். எப்படி சாமி கிட்ட போய் நீ குதிரை சவாரி விட்டு காட்டுன்னு எப்படி சொல்லணும்னு ரொம்ப அந்த இடத்துல மன செஞ்சலப்பட்டார். செஞ்சலப்பட்டாலும் சொல்லி ஆக வேணும். அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு
நிர்பந்தத்திலே சாமியிடத்துல போய் மெல்ல சொன்னார், ஏ சாமியே, சில உபசார வார்த்தை சொல்லி என்று முகமன்பல எம்பியருளாலே வெந்தி உனை மீனவன் விடம்பு மொழி சொன்னார். இந்த மாதிரி பாண்டியன் அரசர் இந்த மாதிரி குதிரையே வேகத்தை காட்ட சொல்றாரு அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒன்றும் மறுக்கலை, அந்த வேலைக்கு வந்திருக்கிற மறுப்பார, அந்த வேலைக்கு வந்திருக்க அந்த வேலையை செஞ்சுதானே ஆகும், அதனால மறுக்கவில்லை. அதனால குதிரை புறப்பட்டது. குதிரை சவாரி வேகம் என்று சொன்னால் அது அளவில்லாத வேகம். அளவில்லாத வேகம் என்றால் மேற்கு திசையில போகும் குதிரை, அப்படி மேற்கு திசையில குதிரை இருக்குதுன்னு பார்ப்பான், உடனே கிழக்கு திசையில் நிற்கும், கிழக்கு திசையில இருக்குதுன்னு நினைப்பான், பார்ப்பான், திரும்பி பார்க்கறதுக்குள்ள தெற்கு திசையில் இருக்கும், தெற்கு திசையில் இருக்குது, திரும்பி தெற்க பார்க்கறதுக்குள்ள வடக்கு திசையில் இருக்கும். இப்படி பறந்தது குதிரை, குதிரை பறந்தது, ஓட்ட ஆளாரு எங்கும் சர்வவியாபியாக இருக்கிற பரமேஸ்வரன். இது ஒரு பெரிய அதிசயமான விளையாடல் தான். குதிரையில ஏறி இந்த மாதிரி மதுரை நகர் முழுவதும் சுற்றி வேகத்தை காட்டியது சிவபெருமான். இந்த மாதிரி விளையாடல் செய்து ஒரு அதிசயமாக வேற யாருக்கு இப்படி செய்ய கிடையாது, வேற யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செய்ய கிடையாது. அப்படி அளவில்லாத வேகத்தை காட்டி அதையாலே நடத்தி அந்த பாண்டியனுக்கு முன்னாலே வந்தார், பாண்டியனுக்கு முன்னாலே வந்தார். அப்படி நன்னடம் விடும்படி நடாத்தி எதிர் வந்தார். அப்படி வந்தபோது பாண்டியனை அப்படி ஒரு பார்வை பார்த்தார், குதிரையில் இருந்த வாக்கிலேயே அப்படி ஒரு பார்வை பார்த்தார். அப்படி கண் அடித்த உடனே பாண்டியன் மயங்கிட்டார். நயனதீச்சேன்னு பேரு, நயனதீச்சேன்னு கண் அடித்த உடனே என்ன பண்ணிட்டான், தலைக்கு மேலே கையை கூத்து கூத்தி கும்பிட்டான். யார், குதிரை வீரனே, ராஜா வந்து குதிரை சேவனை கும்பிடக்கூடாது, குதிரை சேவனை கும்பிட்டான். அது திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறாரு, சுட்டுதற்கரிய சோதி சுருதிவாம் குறவியோடு மட்டவிழ் தாரினானும் வருதரும். சுட்டுதற்கு அரிய சோதி, இதுதான் கடவுள் என்று காட்ட முடியாது. அப்படிப்பட்ட சாமியானவர் இப்பொழுது குதிரை மேலே ஏறி மதுரை நகர் சுற்றி பாண்டியனுக்கு முன்னால் வந்தார். அந்த பாண்டியனை நயனதீட்சம் பண்ணார், அப்படி கண் அடித்தார். அடித்த உடனே என்ன பண்ணிட்டான், மயங்கிட்டான், தன்னை மறந்துட்டான், தன்னை மறந்து கையை தலைக்கு மேலே கையை தூக்கி அப்படி கும்பிட்ட பிற்பாடு அவனுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. குதிரை சேவனை கும்பிட்டு விட்டமே, குதிரை சேவனை கும்பிட்டு விட்டேன் அப்படின்னு அதை சொல்றாரு. சுட்டுதற்கரிய சோதி சுருதி வாம் புறவியோடு மட்டவள் தாரினானும் வருதல் கருண நாட்டம் பட்டுள மயங்கித்தன்னை மறந்தெளி பாண்டிவேந்தன் தட்டவள் கமலச்சங்கை தலைமிசை கூப்பி நின்றான் என்று திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் சொல்றார். அப்படி கும்பிட்டான். அதுக்கு முற்பாடு சுத்தி வந்தார். அப்படி சுற்றி வந்த ஒரு பாடு அந்த குதிரை வேகம், குதிரை வீரனுடைய வேகம், அந்த குதிரைகளுடைய கூட்டம் இதெல்லாம் பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். அந்த அளவுக்கு குதிரை வரும்னு அவன் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி குதிரைகளையும் அவன் பார்த்ததில்லை, அந்த மாதிரி குதிரைகளையும் பார்த்ததில்லை. இதெல்லாம் புதுசாக சிவபெருமானவருடைய சிருஷ்டி. அந்த நான் அந்த நரிக்கெல்லாம் சிவலோகம் கிடைச்சிருக்கும், நரிக்கெல்லாம் சிவலோகம் கிடைச்சது. ஏன்னா அவரை நினைச்சு வர சொன்னார் நரிகளை, சாமி நினைச்சிருந்த நரிகள் வர சொன்னாரா, வந்து குதிரை அடிச்சா அப்புறம் பழையபடி நிறைய போச்சு. போனாலும் அந்த நரிகளுக்கெல்லாம் சொல்லுவோம். அதனாலே அப்படி சுத்தி வந்தாரு. அப்படி பார்த்து பாண்டியன் அரிமர்த்தன பாண்டியன் அளவில்லாத ஆனந்த வெள்ளத்துல மூழ்கினான். அப்படி அளவில்லாத ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி இந்த குதிரை வீரனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சான். இவ்வளவு பெரிய குதிரைகள் கொண்டு வந்திருக்கிறான், இவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை செய்யத்தான மனசு வரும். ஒரு பெரிய பட்டாடை, வெண் பட்டாடை எடுத்து அப்படி நிறுத்தினான். வெம்பரியில் அண்ணலை வீழ்ந்து தமிழ் மாறன் கம்பமுடி எய்த ஒரு கைவீரர் சுழற்றான். அப்படி தலை அசைத்தான், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கை சுற்றி தலையாட்டி அதன் பிறகு என்ன பண்ண, அம்பன் விலை இல்லதோர் அருங்கலை அளித்தான். விலை இல்லாதன்னா அதிகமான மதிப்பு கூறுகின்ற பட்டார். எம்பரமர் செண்டின் விசை ஏற்று நகை செய்தார். அந்த பட்டாடைய கொடுத்தான் பாண்டியன். கொடுத்த போது அவர் என்ன பண்ணாரு, குதிரையில் இருந்த வாகலையே அந்த சாட்டையில வாங்கினார். குதிரை சாட்டையில அப்படின்னு செண்டுன்னு வருதுக்கு சாட்டையில வாங்கினார். அப்படி சாட்டையில வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்படி சாட்டையில வாங்கின போது பாண்டியனுக்கு சரியான வருத்தம் வந்துருச்சு. ராஜா கொடுக்கும் போது ஒரு குதிரை சேவகனாக இருக்கிறவன் என்ன பண்ணணும், கீழே இறங்கி வந்து பணிந்து
அப்படி எல்லாம் வாங்கி கண்ணுல ஒத்துக்கணும், தலையில வச்சுக்கணும், அப்படி எல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி குதிரை இருந்தாக்கல ஒரு சாட்டை குச்சியில வாங்குறேன். அவளுக்கு அவளுக்கு சரியான வருத்தம் வந்துருக்கு. அப்படி சரியான வருத்தம் வந்து மாணிக்க வாசகரை பார்த்தா, அப்படி பார்த்த போது ஏற்ற உன் கலைய நேசம் மீதி நான் ஒருவன் சென்று காற்றன விரைவி நெய்து கடிதம் கரத்தில் வாங்கி போத்திலன். இதால இப்படி அரசன் ஒரு மரியாதை செய்யும் போது எந்த அளவுக்கு அதை பெருசா எண்ணி பயந்து பணிந்தல்லவா வாங்குவனும், அப்படி இல்லாம இப்படி அலட்சியமா வாங்குறானு, சாட்ட குச்சியில வாங்குறானு அப்படின்னு வருத்தம். இப்படி அலட்சியமா வாங்கினானேன்னு மாணிக்க வாசகரை பார்த்தா, அது சாமின்னு அவனுக்கு தெரியாது, சாமின்னு அவனுக்கு தெரியாதா? சாமி இப்ப மறைத்தல், மறைத்தல் அவனுக்கு தன்னை காட்டவில்லை, தன்னை காட்டவில்லை. அதனாலே நீத்தியனன் மறைப்பினாலும் நெஞ்சடை உதிர்ச்சி கொண்டான். அதனாலே சுவாமி மறைத்தல் தொழில் காரணமாக அவன் சாமியை அறிய முடியாமையினாலே வருத்தப்பட்டான். அப்படி வருத்தப்பட்ட போது சொல்றாரு, இந்த சுவாமி எப்படி இருப்பார்னா, யாராலும் காண முடியாதபடி இருக்கிறோம், எங்கும் நிறைந்து இருக்கிறோம், எங்கும் நிறைந்து. அது எப்படின்னு கேக்குறீங்களா, பூவில மனம் இருப்பது போல. பூவில மனம் இருக்குதுல்ல வாசனை தெரியாது, இல்ல மூக்கினால் உகந்தால் தெரியுமே தவிர கண்ணாலே காண முடியாது, கண்ணாலே காண முடியாது. இந்த சாமியே அந்த மனத்தையாவது மூக்கினாலே நுகரலாம், இந்த சாமியை எதனாலையும் காண முடியாது. கண்ணாலே காண முடியாது, காதாலே கேட்க முடியாது, வாய்க்கினாலே பேச முடியாது, மூக்கினாலே நுகர முடியாது. சோதியாயிருக்கும். அப்படி சோதியாயிருப்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. அதைத்தான் தாயுமானார் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகினார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய், அப்படி எல்லா இடங்களில் நீக்கமர நிறைந்து சோதியாயிருக்கிற கடவுளை காண முடியும்.

அந்த ஜோதியானது இப்பொழுது அயால திருமேனி தாங்கி குதிரை மேலே பகலிலே இருக்கிறது. ஆனா பாண்டியனுக்கு தெரியல. வெளிப்பட அறியவேணி விண்ணவன் கண்ணு நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடும். வெளிப்படுவதற்கு அரியதா இருக்கிற அந்த சாமியானவர் இப்பொழுது வெளியிலே வந்து குதிரை மேல இருக்கு. குதிரை மேல குதிரையும் பெருசு, அது மேல ஆளு பெருசு. உருவத்திருமேனி ஒன்று இப்படி எழுந்தருடைய இருக்கிறார். ஆனா காண முடியவில்லை, சாமிதான் என்று தெரிய முடியவில்லை. அது வெளிப்பட அரியமேனி விண்ணவன் கண்ணு நெஞ்சும் கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடன். கண்டும் கண்டிலன், கண்டும் கண்டிலன் கண்டான், ஆனா சாமி என்று காண முடியவில்லை. அது அந்த சாமி எதனால காணலாம் என்றால் மெஞ்ஞானத்தால காண முடியுமே தவிர அந்த மெஞ்ஞானம் இல்லாதவர்களாலே காண முடியாது. அது இதுக்கு இந்த கண்ணுக்கு ஊனக்கண்ணு வேறு, அந்த கண்ணுக்கு ஊனக்கண்ணு வேறு. அந்த சிவஞானத்தை பெற்றவர்களுக்கு ஞானக்கண்ணு இருக்கும், சிவஞானத்தை பெற்றவர்களுக்கு ஞானக்கண்ணு. சாமியை ஞானக்கண்ணால பார்க்கலாமே தவிர ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. ஊனக்கண் வாசம் மாறா பரியை ஞானக்கண்ணினர் சிந்தை நாடி புராத்துணர் தேர்த்தன பாச ஒருவர் தன் இடலாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்த என்பது சிவஞான போர்வம். அதனால எதனை எதை எதனால பார்க்கலாமோ அதை அதனால தான் பார்க்க முடியும். கண்முதற் புலனார் காட்சியும் இல்லோம் என்பது திருவாதம். கண்முதற் புலனார் காட்சியும் புலன்களாலே காண முடியாது, ஞானத்தால தான் காண முடியும். இப்போது பாண்டியனுக்கு ஞானம் இல்லை, ஞானம் அதனால காண முடியவில்லை. ஆனா அவனா காட்டினா ஞானத்தை கொடுத்து காட்டினா காணும். சூரபன்மனுக்கு முன்னால போய் சுப்பிரமணியர் நின்னாரு, சூரபன்மனுக்கு முன்னாலே சுப்பிரமணியர் நின்னாரு. முருகனே தெரியும், சிவனுடைய மகன்லாம் தெரியும். ஆனா என்ன நினைச்சா தெரியுமா, ஞானம் இல்லாம சின்ன பயணி சண்டைக்கு வந்திருக்கிறேன். சுப்பிரமணியர்னு முருகன் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், சிவனுடைய மகன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அது இந்த மாதிரி பிரபமா இருந்த சோதி இப்படி திருமீனி கொண்டு வந்திருக்குது, திருமீனி கொண்டு வந்திருக்குது என்று சொல்லி அவனால அறிய முடியவில்லை. அதனாலே அப்புறம் என்ன பண்ணாரு, அவனுக்கு ஞான கண்ணை கொடுத்தாரு அந்த சூரபன்மன். அப்படி ஞான கண்ணை கொடுத்த உடனே அப்புறம் கண்டு அளவில்லாத ஆனந்தத்தை அடைஞ்சான். நான் இந்த சாமியை கும்பிட வேணும், சுத்தி வர வேணும், நான் தெரியாம இருந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி அளவில்லாத ஆனந்தப்பட்டான். அதனாலே ஆட்டு வித்தால் அறுவர் ஆடாதாரு, அடக்கு வித்தால் அறுவர் அடங்காதாரு, கூட்டு வித்தால் அறுவர் கூடாதாரு, குழைவித்தால் அறுவர் குழையாதாரு, பாட்டு வித்தால் அறுவர் பாடாதாரு, படிவித்தால் அறுவர் பணியாதாரு, காட்டு வித்தால் அறுவர் காணாதாரு, காண்பாரார் கண்ணுதராய் காட்டாக்காளே என்பது அப்பர் திருத்தாண்டவர். அதனால சுவாமியா காட்டினாலுடைய நாம காண முடியாது. அதனாலே வெளிப்பட அறியவேணி விண்ணவன் கண்ணு நெஞ்சு கழிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடன். ஒளித்துல எங்கும் நிற்போன் உருபவம் ஒழித்து ஞானம் அளித்தடி நன்றியாவர் அவன் நிறம் அறிய வல்லார். அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒழித்து உலகம் எங்கு உலகம் எங்கு இருக்கிறான், உலகம் எங்கு இருக்கிறான், ஆனா யாரும் காண முடியவில்லை. அது சித்தியார்ல சொன்னாரு, எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றானாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான் என்னில். எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றானாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான், இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கி இருளாகினார். நல்ல ஓம சொன்னார். எங்கும் சிவன் இருக்கிறான்னா எல்லாரும் பார்க்கணும் இல்ல அப்படின்னாரு. அப்படி சொல்லிவிட்டு சரி, இப்ப சூரியன் இருக்கிறான் அல்லவா, எங்கும் இருக்கிறான் சூரியன், எங்கும் இருக்கிறான். ரெண்டு கண்ணு இல்லாதவனுக்கு சூரியன் இல்லை, ரெண்டு கண்ணு இல்லாதவனுக்கு சூரியன் தெரியும், சூரியன் தெரியாது. சூரியன் இருளா ஒளியா, சூரியன் ஒளி இவனுடைய கண்ணு இரு, சூரியன் ஒளியாக இருக்கிறான் இவனுடைய கண்ணு இருளாக. அதனால இந்த இருட்கண்ணால இருட்கண்ணுன்னா கண்ணு இல்லாதவன் சூரியனை பார்க்க முடியாது, அது போல ஞானம் இல்லாதவன் சிவனை பார்க்க முடியாது. ஞானத்தால பார்க்கறத ஞானத்தால தான் பார்க்கணும். அதனாலே எங்கும் தான் நிறைந்து சிவன் நின்றானாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான் எண்ணில், எங்கும் தான் அந்தகருக்கு இரவு இருளாகும், ஈசனரு கண் எல்லாருக்கும் ஒளியாயே இருளாம் என்பது சிவஞான சித்தியார். அதனாலே பாண்டியனுக்கு ஞானத்தை தாராமையினாலே காண முடியவில்லை.

0: எண்டிசை மன்னர் அன்பால் இந்தவன் கலைகள் யாவும். இப்படி நாம் கொடுக்க இந்த பட்டாடையை வாங்கி அந்த குதிரை சேவகன் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளாமல், இறங்கி வந்து கையிலே வாங்கி கொள்ளாமல், ஒரு சாட்டை குச்சியில வாங்கினானே, இவ்வளவு அலட்சியமா வாங்கினானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் பாண்டியன். அதை பார்த்து மாணிக்க வாசகரை பார்த்து அந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னு கோபத்தோட பார்த்த போது மாணிக்க வாசகர் சொன்னாரு, இந்த மாதிரி குதிரை வீரர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் மன்னர்கள் கொடுக்கறத அந்த அவங்களுக்கு குதிரை சாட்டை தான் முக்கியமா, குதிரை சாட்டை தான் முக்கியமானதா, அதனால அதுல வாங்கறதா அவங்களுக்கு பெருமையா, சாட்டை இல்லைன்னா குதிரையை ஓட்ட முடியாது, அதனால அதுதான் அவங்களுக்கு முக்கியமானதா, அதனால அதுல வாங்கினாரு, அதுல வாங்கினாரு அந்த வீரன் வாங்கினார் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்ல, அது தேசத்துல வழக்கம், அந்த தேசத்துல அப்படிதான் வழக்கமா. கரபு நாட்டு ராவுத்தர் வந்திருக்காரு, இவர் ராவுத்தர், குதிரை ராவுத்தர், குதிரை ராவுத்தர். அது நம்ம கந்தபுரான கந்தர் அலங்காரத்துல அருணகிரினார் சொல்றாரு, ராவுத்தன்கிறவர் அதை படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாகத்தினால் பிடிக்கும் பொழுது வந்த அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பிலிருந்து நடிக்கும் பெறான் மருகார் குடிஞ்சூர நடுங்க விற்ப இடிக்கும் கலாப தனிமையில் ஏறுமுய ராவுத்தரை என்பது கந்தர் அலங்காரம். அதனால குதிரை வியாபாரிகள் அதிகபட்சம் ராவுத்தர்கள் தான், அரபு நாட்டு குதிரைகள் ராவுத்தர்கள் தான் வைக்கிறோம், அதனால அந்த தேசத்துல இப்படித்தான் வழக்கமா அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னாரு. சொன்ன உடனே கோபம் ஆரம்பிச்சு, யாருக்கு, பாண்டியனுக்கு கோபம், சரி சரி அந்த நாட்டு வழக்கப்படி வாங்கினதுனால தப்பு இல்லை, அதுபோல அந்த தேசத்திலே இப்படித்தான் சாட்டையில வாங்குற வழக்கமா அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னாரு. சொன்ன உடனே அவனுக்கு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அது எந்திசை மன்னர் அன்பார் இந்தமன் கலைகள் யாம் செண்டிடை கோடல் அன்னோர் தேயனல் இயற்கை என்று வண்டமல் வாத ஊரர் மாமதூர் ஏசனஞ்சு கொண்டிடும் முனிவுதீர குறைந்து முன்பு சொன்னார் நலத்தகும் இந்த நீர்மை கேட்டவன் எந்து மன்னன் கலக்கமில் இவரின் நூல் கற்றவர் தம்மை நோக்கி இலக்கண விதியால் உள்ள விரும்பறி இழிவுமேன்மை துளக்குற உண்மை நாடி எம்முடன் சொல்லு வந்தான். அதனால அசுவ லட்சணம், அசுவ லட்சணம், அதனால அசுவரத்தை பத்தி குதிரையை பத்தி சொல்லுகிற நூல்கள் இருக்கிறது, யானை குதிரைகளை பத்தி சொல்லுகிறது அதுக்கு நூல்கள் இருக்கிறது, அதனாலே அந்த குதிரையினுடைய சிறப்புகளை எல்லாம் குதிரைகளை குற்றம் இல்லாதபடி எப்படிப்பட்ட குதிரைகள் வந்திருக்கிறது என்று அந்த லட்சணங்களை சொல்லுவன் அசுவ லட்சணம்னு வேறு, குதிரைக்கு அசுவம்னு வேறு, கேள்விப்பட்டீங்களா, அசுவம் என்று பெயர், யானைக்கு கஜம் என்று பெயர், அதனால அந்த அசுவத்தை என்னுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்ல வேணும்னு பாண்டியன் கேட்டேன். அதுக்கு ஒரு எட்டு பாட்டை பாடுறாரு அந்த குதிரையினுடைய லட்சணங்கள் எல்லாம், இன்னென்ன மாதிரி இருக்கக்கூடாது, இன்னென்ன மாதிரி இருக்க வேணும், இன்னென்ன மாதிரி இருக்க வேணும், அதுல எல்லா லட்சணங்களும் இதுல பொருந்தி இருக்குது, இதுல ஒரு குறையும் கிடையாது அப்பேற்பட்ட குதிரை அப்படின்னு அந்த அசுவ லட்சண சாஸ்திரம் படித்தவர்கள் சொன்னார்கள். சொல்லி கேட்ட உடனே அவனுக்கு அளவே இல்லை, யாரு பாண்டியனுக்கு சந்தோஷம் அளவே இல்லை, குதிரைகள் அளவு இல்லாமல் வந்துருக்கு, நம்ம கொடுத்த மனத்துக்குள்ள எட்டு மடங்கு கூட வந்துருக்கு, நம்ம கொடுத்த மனத்துக்கு மேலே எட்டு மடங்கு, அதை சொல்றாரு பாரு. நற்பரியின் இயல்புணர்ந்தோர் இன்னாவாறு நவீந்த மொழி கேட்டு மிக நயந்து வெள்ளி வெப்பனைய விடையேறி அளிக்கின்ற இவ வெம்பரிகள் யாவும் விலை மதித்த வின்னர் பொற்புடைய தன்பொருள் மேல் எண்மடங்கு போதுதலார் பொங்குமகள் வெய்திமாறன் தற்பரனை முகநாடி கைது மாறி தருதுரக தொகுதி தம்மை என்றான். தருதுரக தருகதுர தொகுதி தம்மை என்றான். அதனாலே இப்படி குதிரைகளுடைய சிறப்பை எல்லாம் பார்த்து அது அதிகமான பணம் பொருள் நம்ம கொடுத்ததுக்கு மேலே எட்டு மடங்கு பணம் பொருள் என்றெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு அதுக்கு மேலே அந்த குதிரையை கயிறு மாறி கொடுத்தல், கயிறு மாறி கொடுத்தல் என்பது வழக்கம். நீங்கள் இந்த மாடு விற்கிற போதெல்லாம் பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், மாடு விற்கிறது உனக்கு தெரியுமா, மாடு விற்கும்போது மாட்டுக்காரன் விலையெல்லாம் பேசி மாட்டை கொடுக்கும்போது அந்த வாங்குறவன்ட்ட கொடுக்கும்போது கயிறு மாற்றி கொடுப்பான், அந்த கட்டின கயிறு இல்லாமல் வேறொரு கயிறு போட்டு பார்த்து அந்த மாட்டை கொடுப்பேன். அப்படி கயிறு மாற்றி கொடுக்கும்போது அந்த மாட்டுக்காரன் சொல்லுவான், ஐயா நீ மாட்டை நல்லா பார்த்துக்க, சுண்டுகால் மூக்கரட்டை சுழி போக்குவரத்து எல்லாம் இன்றைக்கே பார்த்துக்க, நாளைக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இன்றைக்கி சொல்லக்கூடாது, இன்றைக்கே எல்லாம் பார்த்துக்கோ, அதனால நாளைக்கு அந்த குறை இந்த குறை சொல்லப்படாது அப்படின்னு கையில் மாற்றி கொடுப்பான். விளங்குற? ஆமாம். நாளைக்கு வந்து அந்த குறை இந்த குறைன்னு என்னோட சொல்லக்கூடாது. அதே மாதிரி கயிறு மாற்றி கொடுக்க சொன்னார். யார்? பாண்டியன் சொன்னேன். அப்படி பாண்டியன் சொன்ன போது கயிறு மாற்றி கொடுக்குறாரு. யார்? அது திருவிளையாடு போனது சாமியே கொடுக்கறதாக வருது. இதில் வந்து ஏழை அந்த குதிரை வீரனில் ஒருத்தனை கொடுக்கறதாக. அப்படி கை மாற்றி கொடுக்கும்போது அந்த இதில் திருவிளையாடு போனத்தில் பரஞ்சோதி முனி சொல்கிறாரு, இன்னவாம் பரிகள் என்பார் இன்று நீ கயிறு மாறி நின்னவா கொள்ளுனையிறாள். அதனால் இந்த வரிகளை எல்லாம் இன்னைக்கு நீ கயிறு மாற்றி நீ வாங்கி கொள்ளுற. கயிறு மாற்றி வாங்கி கொண்ட வாங்கின அந்த நிமிஷத்திலிருந்து இந்த குதிரைகள் எல்லாமே உன்னுடைய. எனக்கு அந்த குதிரைக்கு சம்பந்தமே உடையும். பணத்தை வாங்கிட்டு கயிறு மாற்றி கொடுத்தா அப்புறம் என்ன சம்பந்தம்? இன்னும் இல்லை இல்லை. இன்னவாம் வரிகள் என்பார் இன்று நீ கயிறு மாறி நின்னவா கொள்ளு நேரால் நின்னவாம் வரியே. நீ உன்னுடையதாக நீ வாங்கி கொள்ளுறபடினாலே அந்த குதிரைகள் எல்லாம் உன்னுடைய. இன்னவாம் வரிகள் என்பால் இன்று நீ கயிறு மாறி நின்னவா கொள்ளு நேரால் நின்னவாம் வரியே. நாளை என்னவா இருந்த வேணும்? நாளைக்கு என்னமா இருந்தாலும் அந்த குதிரை என்னமா இருக்கும்? நிறைய நாளை என்னவா இருந்த வேணும்? எனக்கும் உன்றனக்கும் கொண்டு மன்னவா கருமம் இல்லை பரிவேலை வழக்கு இருந்தார். நாங்க குதிரை வைக்கிற வழக்கம் இப்படிதான் வளர்க்குற. அது நியாயம்தானே? பணத்தை நான் வாங்கிட்டேன், குதிரையை நீ வாங்கிக்கிற. இன்னையிலிருந்து இந்த நேரத்திலிருந்து உன்னுடைய அத்தனையும். அதுக்கு மேல அது எப்படி இருந்தா எனக்கு என்ன? எனக்கும் அந்த குதிரை சம்பந்தமே கிடையாது. உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. என்னவாம் வரிகள் என்பால் இருந்து நீ கருது மாறி நின்னவா குள்ளு நீரால் நின்னவாம் வரியே. நாளை என்னவா இருந்த வேணும்? எனக்கும் உனக்கும் உண்டு மன்னவா கருமம் இல்லை பரிவிலை வழக்குதென்றார். அப்படின்னு சொல்லி கயிறு மாற்றி கொடுத்தார். அவன் அப்புறம் நிறைய பூன்னு அவன் கட்டாரான். அதனால சந்தோஷமா வாங்கிட்டான். அப்படி சந்தோஷமா வாங்கி காத்துல அனைத்து மைய கண்ணரு செய்ய நீதி பார்த்திவன் கருமம் செய்வார் பற்றி எங்கரத்தில் வாங்க சார்த்தவர் தம்பில் ஆங்கோர் சால்வினர் கயிறு மாறி ஈர்த்தனர் பந்தியூடு சேர்த்தனது ஒடியெல்லாம். ஏழை கயிறு மாற்றி கொடுத்தா அதில் முக்கியமான வாங்கி கொண்டான். வாங்கி கொண்டான்னா ஏராளமான குதிரை. முன்ன இருந்த லாயங்கள் எல்லாம் பெருசாக்கிட்டான். குதிரை கட்டுறதுக்கு இடத்துக்கு லாயம்னு பேர். இந்த குதிரை லாயத்தை இப்போ வந்திருக்க குதிரைக்கு முன்ன இருந்த இடம் பத்தாது. அதனால எல்லாம் பெருசாக்கிட்டான். உடனே அப்படி ஆகிய கொண்டு கேட்டோம்னா சொல்லி முடியாது. அந்த மதுரை மக்களுக்கு மகிழ்ச்சி, பாண்டியனுக்கு மகிழ்ச்சி, அந்த வேலைக்காரன் காவலர் ஏவலர் எல்லாத்துக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி. திண்டிரல் கழுவும் நேமி தென்றிசைக்கிறையும் மாணிக்க வாசகருக்கு அதிகமான மகிழ்ச்சி. சாமி சொன்னபடியே குதிரை பாண்டியனுடைய வருத்தம் எல்லாம் நீங்கி போச்சு. பாண்டியனுடைய வருத்தம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அளவில்லாத மகிழ்ச்சி. ஒருக்கு மகிழ்ச்சியா ஒருக்கு மகிழ்ச்சி எல்லாத்தையும் ஆனந்த வெள்ளத்தில்
1: அழைச்சிட்டார். ஷைகுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நமசிவாய.
2: பிறவி பயன் எனப்படுவது யாது? பிறவி பயன் எனப்படுவது எது? பிறவி பயன் என்பதற்கு ஆர்மணாவலர் சுருக்கமாக சொல்லுவார், நாம் மனித பிறவி எடுத்ததன் நோக்கம் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை மனமொழி மெய்களால் மெய்யன்புடன் வழிபட்டு முற்றி இன்பம் பெறுதற் பொருட்டேயாம்.
3: அதுக்குத்தான் மனுஷ பிறவி எடுத்த
2: பிறவி என்று சொல்லியிருக்கிறார். இதுல பிறவி பயன் மனுஷ பிறவி என்று கேட்கல. பிறவி பயன்
3: பிறவி
2: எல்லா பிறவி பயணம் கடைசியா அங்க பிறவி இல்லாம போய் அவரிடம் போய் இருப்பதுதான். மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே அதுக்குத்தான் போறோம். ஆனால் அது உடனே எல்லாரும் கேட்கலாது. அப்போ என்ன செய்கின்றோம்? அந்த பிறவிகள் தோறும் என்ன நடக்கிறேன்னு கேட்டால் ரெண்டு இருக்குது. எல்லா பிறவிக்கும் அந்த இறைவனை அடைவது தான் நோக்கம். மனித பிறவிக்கு அது மட்டுமே நோக்கம். த வெரி பர்பஸ் ஆஃப் த ஹியூமன் பேர்த் இஸ் டு வர்ஷிப் த ஆல்மைட்டி லார்ட் அண்ட் அட்டெயின் ஹிஸ் லோட்டஸ் ஃபீட். தட்ஸ் இட். நாங்கள் காசு உழைக்கிறது, டாக்டராக வர்றது, இன்ஜினியராக வர்றது, கார் வேண்டுறது, வீடு வேண்டுறது எல்லாம் அது இடையில நடக்கிறது. இங்கே பயணம் போகின்ற பொழுது இடையில கொஞ்சம் இறங்கி
3: ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி,
2: ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்ல வடை சாப்பிட்றீங்க, இங்கே வேற ஒரு தண்ணி நீர்நிலை பார்க்குறீங்க, இடையில குளிக்கிற மாதிரி மிச்சம் வெளியில் நடக்குது. ஆனால் கடைசியாக போக வேண்டியது அங்கே. அதுதான் மனித பிறப்பின் நோக்கம். விலங்குகளுக்கு இது நோக்கம் அல்ல, அது கர்மா கழிக்க பிறவை. விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் ரெண்டு வருகிறது இல்ல, அவைக்கு வந்து இந்த நோக்கத்தை சொல்ல இயலாது. ஆனால் அவர்கள் வந்தது தங்களுடைய கர்ம வினைகளை கழித்து, அந்த கர்ம வினை கழிக்கிறதுக்கு கூட ஆன்மாவில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து, ஆன்ம அறிவு முதிர்ச்சி வரும், பிறகு படிப்படியாக இதுக்கு வரும். அப்ப இன்டெரக்ட்லி அதுதான். ஆனால் அப்ப வெரி பர்பஸ் ஆஃப் தி அதர் பேர்ட்ஸ், the non human birds vandu is not the direct lotus bird, adu karma kalika vandathu, ana angeyum avekanda chance irukudhu. engalukku theriyum chilandi valivatta kadai, maambu valivatta kadai, udumbu valivatta kadai, muyal valivatta kadai, kili valivatta kadai, irumbu valivatta kadai, ha irumbu valivatta kadai, paambu valivatta kadai, karudan valivatta kadai, kaluvu kaluvetta kadai, ipadi ethenaiyo per valivattu inda vilangugal paravagal kuda mutti varaindirukkindrana. என்றால் அங்கேயும் இது உண்டு, பை சான்ஸ். முந்தின பிறப்பு வந்து தேர்ந்த அந்த சான்ஸ் வந்தா வந்துடும். வெரி பர்பஸ் வந்து மனித பிறவியின் நோக்கம் வந்து இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெறுதற்கு. ஆனால் அதுக்கு இறைவன் அழகாக வைத்திருக்கிறார், நாலு நோக்கங்கள் இருக்குது. அறம், பொருள், இன்பம், வீடு. புருஷார்த்தம் என்று சொல்லுவோம். புருஷம் என்றா மனுஷன், அர்த்தம் என்ற அவனுக்கு தேவையான நோக்கம். கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் வந்து டிவைடட் இன்டு ஃபோர் ஆஸ் பர் ஹிந்து ஃபிலாசபி. இது ஹிந்து ஃபிலாசபி இல்லை, இது ஜஸ்ட் ஹியூமன், இது எல்லாருக்கும் பொருந்தும். அறம், ரைட்டியஸ் வே ஆஃப் லைஃப், எல்லாருக்கும் தேவைதானே. பொருள், ரிசோர்சஸ் அண்ட் மேனேஜிங் த ரிசோர்சஸ், ஹியூமன் ரிசோர்சஸ், பொலிட்டிக்கல் ரிசோர்சஸ், மெட்டீரியல் ரிசோர்சஸ் எல்லாம் தேவைதானே. அந்த ரிசோர்சஸ் அது பொருள், அர்த்தம் என்றா பொருள். அடுத்தது காம, இன்பம், என்ஜாய் பண்ணவும் வேணும் தானே.

0: நம்முடைய கடவுள் பெண்ணோட இருக்கின்றார். உமாதேவியார பக்கத்திலேயே வச்சிருக்கின்றார், தன்னுடைய பாகமாகவே வச்சிருக்கின்றார். மனுஷர்களும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாயிருந்து இன்பங்களை அனுபவித்து நல்ல வழியில தர்மத்தின் படி நடந்து உங்களுடைய பொருள்களையும் வளங்களையும் நன்றாக அதை பராமரித்து அதை கவனித்து உங்களுடைய இன்பங்களை அனுபவித்து அடுத்ததாக மோட்ச நாலாவது நான்கு நோக்கம் வாழ்க்கை மனுஷ வாழ்க்கையின் நோக்கம் நாலே நாலு அறம் பொருள் இன்பம் வீடு அந்த மோட்சத்தை அடைவதற்கு இதுதான் புறவி பயன். அப்ப இந்த அறம் பொருள் இன்பத்தின் செய்து கொண்டு இந்த மோட்சமாகிய வீடுதான் எங்களுடைய இறுதி பயணத்தினுடைய டெஸ்டினேஷன் என்றதை தெரிந்து கொண்டு எங்களுடைய பிறவி பயனை தெரிந்திருந்தால் இந்த நோக்கி போகலாம். இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வாழ்க்கைக்கு என்ன முக்கியம் என்று சொல்லி கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் தெரியாது, வெரி ஷோர்ட் டேர்ம் கால்ஸ் தான் வச்சிருக்கிறது. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண வேணும், இந்த வேலை எடுக்க வேணும், இப்படி ஒரு கார் வேண்ட வேணும், இப்படி ஒரு வீடு கட்ட வேணும், இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேணும், இப்படி குழந்தையை உருவாக்க வேணும், இப்படி படிப்பிக்க வேணும், இப்படி வெரி ஷோர்ட் டேர்ம் கோல்ஸ் தான் வச்சிருக்கிறோம். த கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் ஹியூமன் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அறம் பொருள் இன்பம் வீடு வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஔவையார் சொல்லுவார், ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம், பரணன் இணைந்து மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அறம்பொருள் இன்பம் வீடு, இந்த நான்கு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அறம்பொருள் இன்பத்தை பற்றி விளக்கமாக திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நாங்களும் அறிந்து கொள்ள வேணும். ஆனால் இல்லாத வாழ்க்கையிலேயும் இந்த அறம்பொருள் இன்பம் என்ற கோல் தெரியாமல் இருக்கிறதால தான் எங்களுக்கு கோல் வாழ்க்கையுடைய நோக்கம் தெரியாம எப்படி வாழ்வது
1: அதானே.
0: இது பாடசாலையில சொல்லிக் கொடுப்பது இல்லை. வாழ்க்கையுடைய நோக்கம் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு, இது மனுஷருக்கு அந்த மனித பிறவி. இறுதியாக இரவனிடம் அடைந்து மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராத பேரின்ப நிலையை எய்த வேண்டும். அதுதான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம், பிறவி பயன்.
1: கம்ப்யூட்டர்ல நாங்கள் பல பதிவுகளை செய்கிறோம், தரவுகள் எல்லாம் டேட்டா எல்லாம் பதியப்படுகின்றன. அப்போ அந்த பதிவுகள் செய்கின்ற அந்த ஒரு முறைக்கு அந்த கிலோ பைட்ஸ் என்ற மாதிரி அந்த மெகா பைட்ஸ் கிகா பைட்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதை பற்றிய விவரங்களை தான் நான் கூறலாம் என்று சொல்லி ஆரம்பித்து கொண்டிருந்தேன். இப்போ அண்மையில் நான் ஒரு தகவல் கிடைத்தது என்ன மாதிரி என்றால், இந்த டிஎன்ஏ அதாவது எங்களுடைய இந்த பரம்பரை அலகு அதிலே அந்த மாதிரியான ஒரு தரவுகளை சேமகரிக்கின்ற ஒரு இறைவனுடைய சிருஷ்டியிலேயோ அல்லது அந்த எங்களுடைய இதிலே இருக்கின்ற இந்த டிஎன்ஏக்களில் சேகரிக்கப்படுகின்ற தகவல் கிட்டத்தட்ட ஆகக்கூடிய இது வந்து 419 மில்லியன் ஆண்டுகளாக பாக்டீரியாக்களில் சேமிக்கப்பட்டிருந்ததை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். 419 மில்லியன் ஆண்டுகளுக்கு. இப்போ இந்த தரவுகளை சேகரிக்கக்கூடிய சிறந்த கருவியாக டிஎன்ஏயை இப்பொழுது கருதுகிறார்கள் விஞ்ஞானிகள். அப்போ அதனால் இந்த டிஎன்ஏயினுடைய பல்வேறு அம்சங்களை அக்குவேறு அணிவராக பிரித்து ஏன் நாங்களும் இந்த தரவுகளை டிஎன்ஏ மாதிரியான ஒரு இதில் சேகரிக்க முடியாதா என்று சுவிஸ் நாட்டிலே இருக்கிற விஞ்ஞானிகள் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அண்மையில் கேள்விப்பட்டேன். இப்போ அதில் என்னென்றால், அந்த இறைவனுடைய படைப்பிலே செய்யப்பட்ட சில விஷயங்களை விஞ்ஞானபூர்வமாக அணுகி கொண்டிருக்கிறோம், அதுதான் அங்கே முக்கியம்.
0: இந்த பதிவுகளிலே
1: ஓ
0: இந்த மரபணுக்களில் செய்யப்படுகின்ற பதிவுகள் இருக்கின்றன. அது பௌதீக உடலினூடாக வருகின்றது.
1: ஓமோ
0: பிசிக்கல் பாடி,
1: பிசிக்கல் பாடியோ.
0: அப்போ இந்த உடம்பு வந்து இந்த உடம்புக்குள்ளே எத்தனையோ விதமான மரபணுக்களை நாங்கள் நமது பெற்றோர் பெற்றோருடைய பெற்றோர் அவருடைய பெற்றிருக்கிறோம். அப்போ குழங்கில் இருந்து வந்தது, அதில் இருந்து வந்தது, எவல்யூஷன் எல்லாமே இருக்கின்றது. அதே போல இந்த பாக்டீரியாக்கள் வைரசுக்கள் கூட நமக்கு நோய் விளைவிக்கின்றது என்று மட்டும்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் அவருடைய தாக்கத்தினாலே அதனுடைய மரபணுக்கள் எமது மரபணுக்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம், மியூட்டேஷன்.
1: மியூட்டேஷன்
2: எமது மரபணுக்களிலே மறைந்திருக்கிற சில செய்திகள், மறைந்திருக்கின்ற சில செய்திகள். உதாரணமாக என்னுடைய மரபணுவிலே டயபெட்டிஸ் வரக்கூடிய ஒரு மரபணு கொண்டு இருக்குது,
1: இருக்குது அது,
2: ஆனா இன்னும் வரையில.
1: ஆனால்
2: எப்ப வயது அதை வரப்பண்ணுது என்பது இந்த விஞ்ஞானத்துக்கு தெரியாது. பலவிதமான கொள்கைகள் உண்டு. எனக்கு மரபு ரீதியாக இந்த நீரிழிவு நோய் வரக்கூடிய மரபணு படிவுகளை நான் வைத்திருக்கின்றேன், அந்த தகவல் இருக்குது, அது வந்து கொண்டிருக்கு. ஆனா ஏன் வரையில இன்னும் கேள்வி இருக்கு. ஏன் இப்பதான் வரணும், ஏன் 2 வயசுல வந்திருக்கப்படாது, ஏன் 5 வயசுல வந்திருக்கப்படாது என்ற கேள்விக்கு விஞ்ஞானத்துல விடை இல்லை. ஆனால் அவ்வளவு கன காரணங்கள் சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்று இந்த இன்ஃபெக்ஷன் தியரி, அதாவது இந்த பாக்டீரியாக்கள் வைரஸுக்கள் வந்து இந்த இன்னெக்டிவ் ஆயிருக்கிற, அதாவது உறங்கு நிலையில் இருக்கிற இந்த மரபணு செய்திகளை உயிர்ப்படைய செய்கின்றன என்றொரு கருதுகோள் இருக்கின்றது. சைவத்திலே வந்து நாங்கள் சொல்லுவது இந்த தூள உடலுக்கு அப்பாலே இது சின்ன விஷயம். நீங்க சொல்லுகின்ற இத்தனை மில்லியன் ஆண்டு எல்லாமே ஒரு ஒரு தூசு, அதுக்கு அப்பாலே ஒரு பதிவு இருக்குது. அந்த பதிவு எங்களுடைய புத்தி தத்துவத்திலே சித்தம் என்கிற ஆள் மனதிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. சித்தம் என்று யோக நூல்களிலே சொல்லுவார்கள். சைவத்திலேயும் ஒரு தத்துவமாக இருக்கின்றது. 24 தத்துவங்களிலே அது ஒன்று, சித்தம் அந்த கரணங்களிலே ஒன்று, மனம் என்பது ஒன்று, அது எங்களுக்கு சிந்திப்பது அது ஒன்று, புத்தி நிச்சயிப்பது. நான் இப்ப சொல்ல போறேன்னா மனதில் சிந்திக்க புத்தி பிறகு நிச்சயித்து இதை சொல்லண்டு வெளியில விடுகுது. மனம் புத்தி சித்தம் என்பது ஆள் மனதுக்கும் ஆள் மனதிலே இருக்கின்ற பதிவுகள்.
1: ஓ சித்தம்
2: உளவியல்லே சொல்லுவார்கள் கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, அது எங்களுக்கு தெரிந்து நாங்கள் சிந்திக்கின்றது கான்ஷியஸ் மைண்ட். அதுக்கப்பாலே சப்கான்ஷியஸ் மைண்ட் இருந்து ஆள் மனது, இந்த ஆள் மனதிலே இருக்கின்ற விடயங்கள் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. இவை வந்து எமக்கு வெளிப்படையாக தெரியாமல் புதைந்திருக்கின்ற ஒரு இருட்டறை குகையாக இருக்கின்றது. அதிலே சொல்லுவார்கள் நம்முடைய பழைய பதிவுகள், மறந்து போன பயங்கள், விரக்திகள், தாபங்கள், கோபங்கள் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே. இவைதான் கனவிலே வெளிப்படுகின்றன என்று சொல்லுவார்கள் சிக்மண்ட் ஃப்ரைட் போன்ற அளவில். அது மட்டுமல்ல, இந்த ஆழ்நிலை பதிவுகள் எமது ஆளுமையையும் தீர்மானிக்கும். உதாரணமாக எனக்கு அல்லது ஒருவருக்கு பார்த்தால், தாடி உள்ளவரை பார்த்தால் வலு பயம் பிடிக்காது, அல்லது கரப்பான் பூச்சியை கண்டால் பயம். ஏனென்று கேட்டால் இங்கே சிறு வயதிலேயே ஏதோ ஒரு பயமுறுத்தும் சம்பவம் அது சம்பந்தமாக நடந்திருக்கும், அது மறந்து விட்டார், அது மேல் மனதில் இல்லை, ஆள் மனதில் அதன் பதிவு இருக்கின்றது. தன்னறியாமலே சில பேரை கண்டால் ஒரு ஈர்ப்பு வருகின்றது, தன்னறியாமலே சில பேரை கண்டால் ஒரு பயம் வருகின்றது. சில சூழ்நிலைகளை பார்த்தால் தன்னறியாமலே சில பேரை கண்டால் ஒரு வெறுப்பு வருகின்றது, விலகுகின்றோம். தன்னறியாமலே சில பேரை நம்புகின்றோம், தன்னறியாமலே சில பேரை எவ்வளவு நண்பர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் நம்ம மறக்கிறது. அது ஏன் என்று கேட்டால், இந்த சிறு வயதில் இருந்து ஆள் மனதிலே பல விடயங்கள் பதியப்பட்டிருக்கின்றன, உறங்கு நிலையில அது இருக்குது, அது ஆள் மனது. இது விஞ்ஞானத்துக்கு உட்பட்டது, சைக்காலஜி சொல்வார்கள் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்டிலுக்கும் கீழாக ஆழமான மனசொண்டு, சப்கான்சியஸ் மைண்டில் இந்த பிறவியில வந்ததுதான் பதிஞ்சிருக்குது, அதுக்கும் கீழான ஆள் மனது. அதை சித்தம் என்று சொல்லுவார்கள், அதை கான்சியஸ் என்று சூப்பர்ஃபிஷியலாக சொல்லப்படாது. நான் அதுக்கு சொல்லுகின்றது அல்ட்ரா கான்சியஸ்,
1: அல்ட்ரா கான்சியஸ்
2: இதுக்கும் அப்பால, பியாண்ட் ஆள் மனதுக்கும் அப்பால அல்ட்ரா கான்சியஸ் இருக்கு. அங்கேதான் ஒரு பெரிய தகவல் பெட்டகமே இருக்கு, மெகா கம்ப்யூட்டர். நாங்க இந்த பென் டிரைவிலே பல தகவல்களை சேகரித்து நீங்க சொன்ன இத்தனை ஜிகாபைட்ஸ் இத்தனை ஜிகாபைட்ஸ் என்று காவி கொண்டிருக்கிறோம். ஒரு பென் டிரைவ் வச்சிருந்தேன், முன்னர் பென் டிரைவ் வச்சிருந்தேன். அந்த பென் டிரைவிலே வந்து தகவல்களோ அது பத்தாது கொண்டு தெரிவதற்கு என்று சொல்லி, அதற்கு பிற்பாடு எனக்கு தெரிந்த சொன்னார் இல்லை அதை விட பெரிதாக ஒன்று எடுத்து தந்தார். அதுல வந்து மெகாபைட்ஸ் கூட, இதை விட பெருசுன்றதுன்னா கம்ப்யூட்டர் தான் காலி கொண்டு
1: போகும்.
2: இப்படி எத்தனையோ தகவல்கள், நீங்க சொன்ன ஜீன் தகவல்களை விட அதி அற்புதமான தகவல் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே என்ன செய்தண்டா, இந்த மரபணு தகவல் அல்ல, இதற்கு அப்பாற்பட்டு புறவிதோறும் பெறுகின்ற அனுபவங்கள், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரபஜாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் தாவரம் என்றா அசையாத புறப்பு பாறை கல்லு அசையாது
1: அசையாது
2: ஆனால் தாவரம் அசையாது புல்லு அசையாது பூண்டு அசையாது அவரிடத்திலேயே இருக்கும் அசையா சொத்துக்களை ஸ்தாபர சொத்துக்கள் என்று சொல்லுவார்கள் வழக்கறிஞர்கள் உறுதி எழுதும் பொழுது சங்கமம் என்றா அசைவது மனுஷன் மாறி எறும்பு மாறி பறவை மாறி ஒரு இடத்துல இருந்து என்னிடத்துக்கு அசைந்து மூவ எண்ணெய் கொண்டிருப்பது சங்கமம் தாவர சங்கமத்துள் அசையும் அசையா புறப்புகள் எல்லாவற்றிலும் எல்லா புறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் எல்லா புறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் சொல்லுவார் இழிகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது பிறவி அவதாரம் என்னுடைய அவதாரம் என்னுடைய புறப்புகளை எண்ணினால் ஏழு சமுத்திரங்களுடைய மணலை எண்ணினா கூட அதை விட கூடுதலாக வரும் என்னுடைய புறவி நான் எடுத்த புறவி அப்படி புறவிதோறும் வருகின்ற இந்த பதிவுகளை நாம் அறிந்த அறிவு வரும் அதான் வள்ளுவர் சொன்னார் கேடில் விழிச்செல்வம் கல்வி படித்த கல்வி கல்வியாக வராது அறிவாக வரும் அதுதானே நாங்கள் பார்க்கின்றோம் பிறக்கின்ற பிள்ளைகள் சில அதிக இன்டெலிஜென்ட்டாக இருக்கு
1: பிறக்கும் போதே
2: அது ஒன்று அது ஜென்ரலாக அதை விட இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் வந்தது இன்டெலிஜென்ட் கோஷியூ என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க நாங்கள் ஐக்யூ என்று சொல்லுகிறோம் அதே மாதிரியாக இப்போ சொல்லுகிறார்கள் அது கூட வாழ்க்கையுடைய வெற்றியை தீர்மானிப்பதில்லை இன்னொன்று சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறார்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இக்யூ
1: இக்யூ
2: இப்போதெல்லாம் பலவிதமான தேர்வுகள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்களுக்கு வேலைக்கு சில விதமான ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் வைப்பார்கள் எங்களுக்கு தெரியும் செட் எக்ஸாம் அமெரிக்காவில் இருக்குது மற்றதில் இருக்குது அப்போ இதெல்லாம் ஐக்யூவையும் அவர்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கிரிட்டிக்கல் அனலைசிஸ் இவற்றை சிலவற்றை இங்கே பயிற்றுவிக்கலாம் இந்த இமோஷனல் கோஷுவுக்கு கூட இப்போ டெஸ்ட் கொண்டு வருகிறார்கள் சில நுட்பமான நிறுவனங்கள் இந்த ஏனென்று அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த அதிகூடிய வினைத்திறனும் படைப்ப திறனும் அந்த ஆற்றலும் உள்ளவர்கள் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள் என்று இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் இது எப்படி அளக்கிறார்கள் என்றால் ஒரு பரீட்சை செய்தார்கள் சின்ன வயசிலே நல்ல 4 வயசு 5 வயசு பிள்ளை ப்ரொஃபஸர் வருவார் அவர் சொல்லுவார் என்று கேட்டால் ஓகே முன்னால் இந்த மேஷ்மெலோ வைத்தார்
1: முன்னாலே
2: மேஷ்மெலோ வந்து தெரியும் தானே இனிப்பான தின்பண்டம்
1: இனிப்பு பண்டம்
2: பண்டத்தை வைத்துட்டு சொல்லுவார் இந்த மேஷ்மெலோ இதில் இருக்குது இது உனக்குத்தான் நீ இப்போவே எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை நான் ஒரு முறை வெளியிலே போய்விட்டு வருவேன் ஒரு 5 நிமிடத்திலே அது வந்த பிறகு நீ எடுத்தால் உனக்கு 2 மேஷ்மெலோ கிடைக்கும் இப்போவே எடுத்தால் இது ஒன்றுதான் என்று சொல்லி போட்டு விட்டுட்டு போயிடுவார் இந்த பிள்ளை 5 நிமிஷத்துக்கு அந்த மேஷ்மெலோவை பார்த்து கொண்டு இருக்க வேணும் ஒரு வீடியோ அதை பதிவு செய்து கொண்டிருக்க சில பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு விடுவார் சில பிள்ளைகள் தொட்டு தொட்டு பார்த்து வைப்பார்கள் சில பிள்ளைகள் கள்ளத்தனமாக கொஞ்சத்தை பித்து சாப்பிட்டு வந்து வைப்பார்கள் சில பிள்ளைகள் பொறுமையாக இருந்து வந்த பிறகு 2 மேஷ்மெலோவை பெற்றுக்கொள்வார்கள் இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவர்கள் 15 வருடங்களுக்கு பிறகு இந்த பிள்ளைகளை திருப்பி புலவண்ணி பார்க்கிறார்கள் எப்படி வளர்ந்து வந்து இருக்கிறார்கள் 20 வருடங்களுக்கு பிறகல்ல பார்த்தால் இந்த பிள்ளைகள்ல அந்த பொறுத்திருந்து அந்த மேஷ்மெலோவை பெற்றவர்கள் அதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது பெற்றவர்கள் வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றிகரமாக இருக்கின்றார்கள் கல்வித்துறையிலே வெற்றிகரமாக இருக்கின்றார்கள் தொழிற்துறையிலே வெற்றிகரமாக இருக்கின்றார்கள் பொருளாதார துறையிலே வெற்றிகரமாக இருக்கிறார்கள் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைண்டாக இருக்கிறார்கள் அதில் அவசரப்பட்டு ஒன்றோடு ஓடி போனவர்களில் பல பேர் வாழ்க்கையிலே தோல்வியுற்றவர்களாக இருக்கின்றார்கள் குடும்ப வாழ்க்கையிலே தோல்வியுற்றவர்களாக இருக்கின்றார்கள் கல்வியிலே தோல்வியுற்றவர்களாக இருக்கின்றார்கள் தொழில்துறையிலே பல பிரச்சனைகளை சந்திப்பவர்களாக இருக்கின்றார்கள் சமூகத்திலே பல பிரச்சனைகளை சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வர்களாக இருக்கின்றார்கள் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை குறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது டெஸ்ட் வச்சு இப்போ பார்க்குறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி எமது பிள்ளைகளிலே வளர்ப்பது என்று தெரியுமா வீட்டிலே வெள்ளன்னு சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோம் சுவாமி கும்பிட்டு பூஜை பண்ணாமல் சாப்பிடப்படாது பூஜை பண்ணி போட்டு தான் சாப்பிடணும் நல்ல விருப்பமான தின்பண்டம் செய்தால் கூட அதை படைச்சி போட்டு சாப்பிட வேணும் விசிட்டர்ஸ் வந்தால் வெயிட் பண்ணி சிலது செய்ய வேண்டும் விருப்பமானதுகளை கொஞ்சம் தாமதித்து பொறுத்து இது எல்லாம் எங்களுடைய விரதங்கள் எங்களுடைய பூஜைகள் எங்களுடைய ஆசார அனுஷ்டானங்கள் எல்லாமே
1: இந்த மாதிரி
2: இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை எம்மறியாமலே வளர்க்கின்ற கருவிகள் இதுதான் உண்மை. இப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல வந்த இது மாதிரி நிறைய பதிவுகள் இந்த சித்தம் என்ற ஆழ்மனத்திலே பதிந்திருக்குது. அது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் இந்த உடம்புக்கு நமது உயிருக்கு ஐந்து உரைகள் உண்டு, ஐந்து உடம்பு உண்டு. இந்த தூள உடம்பு தான் நீங்க சொன்ன மரபணுக்கள் எல்லாம் தூள
1: உடம்புல இருக்கு.
2: அதுக்கு அப்பாலே இருக்கிறது பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்திலே தான் எங்களுடைய பொட்டன்சி, அந்த ஒரு பவர் ஆஃப் ஹியரிங், அந்த சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம், அந்த கேட்கும் சக்தி, புலன்கள் எல்லாம் அது அறிகின்ற ஆற்றல் அது இருக்கின்றது. மனம் இருக்கின்றது, புத்தி இருக்கின்றது, அகங்கார் இருக்கின்றது. இது பிராணமய கோஷம். அதுக்கு அப்பாலே கொண்டிருக்குது மனோமய கோஷம், மூன்றாவது ஜக்கெட். அந்த உள்ளே இருக்கிற மனோமய கோஷத்தில் இருப்பதுதான் சித்தம். மனோமய கோஷத்தில் இருப்பதுதான் சித்தம். அப்ப நாங்கள் உடல்ல இருந்து உயிர் பிரிகின்ற பொழுது இந்த சித்தமும் போயிட வேண்டாம். பிராணமய கோஷத்தோட அந்த நாலு ஜக்கெட்டோட உயிர் பிரியுது. அப்ப அது பிரிகின்றது. ஆனபடியினாலே அது அடுத்தடுத்த புறவி தோறும் வருகின்றது. நாம் செய்கின்ற பாப புண்ணியங்கள் எல்லாம் இந்த சித்தத்திலே தான்
1: இருக்குது.
2: இதைத்தான் சித்திர குப்தனர் அங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல போடுற மாதிரி கணக்கெழுதுறன்னு சொல்லுறோம். அங்க யம தர்மதான நீதி தீர்ப்பு நடக்கின்ற பொழுது இதைத்தான் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். இதுதான் உண்மையான மெகா டேட்டா பேஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஒவ்வொருதற்ற டேட்டா பேஸும் அவரவரே கேரி பண்ணி கொண்டு திரிகிறோம். ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாம் வெளி கிளியராக பதிக்கப்பட்டிருக்கு. நோ எரர்ஸ், நோ பயஸ், நோ எஸ்கேப். நோ எஸ்கேப், தேவையில்லாத விஷயத்தை போட்டு வைத்தால் அது கூட வரும்
1: வரும் வரும்
2: அது வரும். இதுதான் இந்த உறவன் பைத்த மெகா டேட்டா பேஸ், சைவன் சொல்லுகின்ற மெகா டேட்டா பேஸ். அதுதான் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கு மடியேன் என்று சொல்லுவார்கள். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என்றும் சொல்லுவார்கள்.
1: இந்த பதிவுகள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் இதை பற்றி அறிந்து பல பாடல்கள் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து இந்த நாகரிகம் என்ற அந்த போர்வையில் இவற்றையெல்லாம் உதாசீனம் செய்து எங்களுடைய அந்த வேர்களை மறந்து விடுகிறோம். அதான் அங்கே முக்கிய
2: பிள்ளைகளுடைய எங்களுக்கு பிரச்சனையான விஷயம். இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நல்லதை கொடுப்பது என்றால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறதே கஷ்டம்.
1: கஷ்டம்
2: டீச்சரை கொடுக்கலாம், பாடத்தை கொடுக்கலாம், புஸ்தகத்தை கொடுக்கலாம், டீச்சரை கொடுப்பிக்கலாம். ஆனால் இன்டெலிஜென்ஸை கொடுப்பது கஷ்டம். அது ஏனென்று கேட்டால் முற்புறப்பில் இருந்து
1: வருவது
2: அது ஒன்று. ஆனாலும் கூட இருப்பதை வளர்த்து கொள்ளலாம். அதற்கு எம்முடைய அனுஷ்டானம், பூஜை போன்றவை உதவி செய்யும். அதில் இது மட்டுமல்ல, எமது இயல்பான அறிவு உயிரிலே இருக்கின்றது. அந்த அறிவு முழுமையாக துலங்காத படிக்கு எமக்கு இருட்டாக மறைத்திருப்பது எனது ஆணவம் கர்மம் மாயை என்கின்ற மலங்கள். அப்போ தொடர்ந்து இந்த இறை நாமத்தை சொல்ல சொல்ல, இந்த வழிபாட்டை செய்ய செய்ய, இந்த தீட்சை பெற்று இந்த மந்திர ஜபத்தை செய்ய செய்ய, நித்திய அனுஷ்டானம் செய்ய செய்ய, இந்த அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக உயிரினுடைய அறிவு துலங்கும். அதபடினால இந்த அனுஷ்டானம், தீட்சை, ஆசாரம், பூஜை எல்லாம் வயசானவர்களுக்கு மட்டும்
1: தவறு.
2: அதான் அந்த காலத்து நேரங்கள் அஞ்சு வயசுல அல்ல ஏழு வயசுல தீட்சை எடுக்க வேணும், பூநூல் சடங்கு போட வேணும், இந்த மந்திரம் சொல்ல வேணும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் எல்லாரும் செய்கின்றார்கள், பல பிள்ளைகள் செய்கின்றார்கள். அந்த இயல்பாக இருக்கின்ற அறிவை மேலும் துலங்க பண்ணி செய்வது அந்த கர்ம விடாதே இல்லாட்டி.
1: உண்மையில் டாக்டர் நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ எங்களுடைய அந்த பிராமண குலத்தவர்களை பார்த்தால் பொதுவாக எந்த இதில் போனாலும் அவர்கள் உயர்ந்த பதவிகளில் மிகுந்த, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அறிவுபூர்வமான சில விஷயங்களை அணுகிற ஆற்றல் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது.
2: இன்றைக்கு கூகுளில் அந்த இதில் நியமன அந்த உயர் பதவியில் வந்திருக்கின்ற சுந்தர் பிச்சை கூட ஒரு பிராமண பையன் தான்.
1: ஓ பாருங்க, அவர் தான் இப்போ கூகுளுக்கு உயர்.
2: ஆனாலும் கூட அவர்கள் கூட இதில் வந்தோடனே திருப்பி அப்படியே பிராமணத்துவம் போனோம்னா எல்லாம் போச்சு. இந்த அதாவது நித்திய சந்தியாவந்தனம், அதற்குரிய மந்திர ஜபம், அதை தொடர்ந்து செய்து கொண்டு வர அது எங்களுக்கு பூர்வ ஜென்ம பலனாக கிடைத்த இந்த அறிவும் இந்த இதுவும் இன்னும் துலங்கும். எங்களுடைய கர்மாக்கள் கொஞ்சம் நலியும். அப்போ இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் இடர்கள் கொஞ்சம் குறையும். இது சின்ன வயசுலேருந்தே செய்ய வேணும். ஏனென்றால் சிறிய வயது தான் அடித்தளம் போடுகின்ற வயசு.
1: உண்மையில் உண்மையில்
2: இந்த சிறிய வயசில் பிழைச்சி போச்சுண்டா பிறகு கரெக்ட் பண்ணுவது கஷ்டம்.
1: உண்மைதானே?
2: அப்போ இந்த சின்ன வயசுலேயே இதை கரெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அஞ்சு வயசுலேயே உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த தீட்சை மந்திரம் அதுகளை எடுத்துக் கொடுங்க. அதை செய்கிறேன்டா நீங்கள் செய்ய வேணுமே முதலாவது. நான் மட்டும் செய்யாமல் சோஃபாவில் காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு தொலைபேசியில் பேசிக்கொண்டு அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு என்னுடைய பிள்ளைய மட்டும் அனுஷ்டானம் பண்ணடான்னு சொல்லலாம். ஆகவே நாங்கள் முதல் தீட்சை பெற்று அனுஷ்டானம் நித்திய அனுஷ்டானம் செய்து கொண்டு வர வேண்டும். நித்திய ஆராதனை வீட்டிலே சுவாமிக்கு விளக்கேற்ற வேண்டும், பூ வைக்க வேண்டும், ஒரு பழமோ ஒரு பாலோ வைத்து ஒரு தீபம் காட்டி வழிபட வேண்டும் தினமும் நித்தியமாக. அதே மாதிரியாக நித்தியமாக சந்தியாவந்தனம் அல்லது இந்த நித்திய அனுஷ்டானம் செய்து வர வேண்டும்.
1: குழந்தைகள்
2: எங்களுடைய ஐக்யூ இக்யூ டெவலப்மெண்ட்டுக்குரிய ஒரே வழி. நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது இந்த கர்ம அவனுடைய இதாக
1: இருக்கின்றது.
2: பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. ஒன்று எங்களுடைய நேரத்தை, இரண்டாவது வந்து அவர்கள் தங்களுடைய கர்மாவை தாங்களே கழித்துக் கொள்வதற்குரிய வழியை கொடுப்பது. அதுதான் இந்த தீட்சை அனுஷ்டானம் எல்லாம். ஆகவே இதுவரையிலும் தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உங்கள் ஆலயத்தை அணுகி அணுகி அந்த தீட்சையை பெற்று தீட்சண்டா ஏதோ பெரிய குரு வந்து கொடுக்குறாதென்று இல்லை, போலிச்சாமியார்களை நம்பாமல் போலீஸ் ஓதுடர்களை நம்பாமல் இந்த இதுக்கு எத்தனையோ ஜோதிடம் எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. என்ன சோதிடம் செய்தாலும் கிரகத்திலே அப்படின்றா அதுதானே நடக்க போகுது. நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப இதுக்கு போய் ஏதோ ஒரு கிழமை பரிகாரம் செய்து ஏதோ ஏழு கிழமை விளக்கேற்றி பத்து கிழமை கும்பிட்டு எல்லாம் போறது கிடையாது. நித்தியமாக இதை செய்து கொண்டு வர நீங்கள் ஜோதிடத்தில் என்ன இருக்கு, சகுனத்தில் என்ன இருக்கு, விதியில என்ன இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. அவன் அவனுக்கு விதிக்க விதி சிறப்பாக செயற்படுவதற்கு இது உதவி செய்யும். ஒரு உதாரணத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சமீபத்தில் என்னுடைய குறவுக்காரோட கந்தித்தேன். அவர் வந்து ஆறு வயதிலே தீட்சை கட்டு பதினாறு வயது வரைக்கும் இடைவிடாது அந்த அனுஷ்டானத்தை செய்து வந்தவர். பதினாறு வயது வரைக்கும் பாப்பா தான் செய்து வந்தவர். ஆனால் அவருடைய குடும்பத்திலே மற்றவர்கள் எல்லாரும் படித்து பட்டம் பெற்று நல்ல இதுக்கு வந்தாலும் கூட இவருக்கு அந்த அளவுக்கு செய்ய முடியவில்லை. அவர் பெரும் பணக்கார இடத்துல வாழ்க்கப்படவோ அதன்றவோ இல்லை. வாழ்க்கையை மிக சாதாரணமாகத்தான் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக இருக்கிறார். இப்போ இங்கே சமூகத்திலே வந்திருந்த பொழுது ஒருவர் கேட்டார், இவருக்கு எப்படி விசா கிடைத்தது என்று. நான் சொன்னேன், அவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் ஏற்கனவே லண்டன் எல்லாம் போய் வந்துட்டார். அவருடைய பிள்ளைகள் லண்டனில் படிக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் படிக்கிறார்கள், இங்கே படிக்கிறார்கள். அவ அகதிகளாக ஓடி வந்தவர்கள் அல்ல. இவ்வளவத்துக்கும் அவர் போய் என்ன யாழ்ப்பாணத்திலே தான் இருக்கின்றார். இவ்வளவு யுத்த காலமும் கூட அதற்குள்ளேயே இவ்வளவும் செய்யக்கூடியதாக இருந்த என்றார். அவர் அந்த பத்து வருடம் செய்த அனுஷ்டான பலன். ஆனா அந்த பதினாறு வருட அனுஷ்டான வரும் வரும் பொழுது அவருடைய உறவுக்காரர் வந்து சொல்லியிருக்கிறார், இதே இப்படி செய்கிற இதே இப்படி இதென்றா என்று இடைஞ்சல் போட்டு குழப்பி இருக்குத்தானே. சின்ன பயது வயசுல இந்த சின்ன பையன் என்று சொன்னவர்களுக்கு அவர்கள் எவ்வளவோ நல்லா இருந்தவர்கள் இன்றைக்கு எவ்வளவோ தாழ்ந்து போய் குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அதுக்கு அப்படி கன பிரச்சனைகளோட அந்த சமூகம். அதனால இதுல இருக்கிறவர்கள் அது கொஞ்ச காலம் செய்தா கூட இளமையில செய்தபடினால அவருக்கு ஃபியூச்சர் அப்படி வந்துட்டது. ஆறு வயசுல இருந்து பதினாறு வயது வரைக்கும் செய்தார். அதுக்கு பிறகு ஏதோ விட்டு போச்சு, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்குரிய பலன் அவருக்கு இருக்குது இன்றைக்கு. இடையில போய் குழப்பினார்கள் பாருங்கள், அவர்கள் எங்கேயோ இருந்தவர்கள் இன்றைக்கு அதை விட நல்லா இருந்திருக்கணும். ஆனா எங்கேயோ போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுகளுடைய நம்பிக்கை இல்லாது மட்டும் அல்ல, செய்பவர்களை குழப்புறது. அது இன்னொரு விஷயம். பல பேர் இடையூறு செய்வதற்கென்றே இருப்பார்கள், ஏதோ நல்லது செய்கிறது என்று நினைச்சுக்கொண்டு. ஆனா அப்படினால இதுலயும் ஜாக்கிரதையா இருக்க வேணும். செய்பவர்களை ஊக்குவிக்க வேணும், உதவி செய்ய வேணும். நாம செய்யாடல அதுல போய் நீ என்னப்பா இப்படி செய்யற, வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாம் சொல்லி குழப்பப்படாது. இல்லைன்னு எழும்பு நீங்களா குளிச்சிங்களா சுவாமி கும்பிட்டீங்களா அனுஷ்டானம் பண்ண உங்களுடைய அலுவலை பார்த்துட்டு மிச்ச வேலையை செய்யுங்க. யுமே பி ஒர்க்கிங் இன் பார், யுமே பி ஒர்க்கிங் இன் ரெஸ்டாரண்ட், யுமே பி புச்சரிங், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இறை இதோட வாழ்வை தொடங்கி முறையாக செய்து, பல பேர் முறை இல்லாமல் செய்வதுண்டு. பல பேர் சொல்லுவார்கள், என்னுடன் வருகின்ற பெரியவர்கள் கூட சொல்லுவார்கள், டாக்டர் கிழமை குறக்காச்சு பத்தாதான். ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடுறோம், நாலஞ்சு தரம் கோப்பி குடிக்கிறோம், நியூஸ் பாக்குறோம், அதெல்லாம் செய்யறோம். ஆனா அனுஷ்டானம் மட்டும் கிழமை குறுக்கா செய்தா பத்தாத ஒன்று கேட்பார். இப்ப நம்ம என்னுடைய மருமகன் பையன் ஒவ்வொரு நாளும் வந்து போல அனுஷ்டானம் செய்வார்கள். அப்ப ஒரு முறை இரவு விசிட்டர்ஸ் வந்தா போல காலதாமதமாகி விட்டது. அப்ப வரும்பொழுது என்ன சொன்னேன், ராத்திரி நேரம் ஆயிட்டு. அப்ப சொன்னேன், காலையில எலும்ப நேரம் சொன்னிட்டு இப்ப வெள்ளனங்களை காலையில பள்ளிக்கூடம் இருந்தா எலும்பி போயிருப்பாதானே, காலையில ஒரு டியூஷன் கிளாஸ் இருந்தா எலும்பி போயிருப்பாதானே, காலையில ஒரு சொக்கட்டி இருந்தா எலும்பி போயிருப்பாதானே. அதை விட அனுஷ்டானம் கீழே
1: போட்டுதான்
2: பிரையாரிட்டி. மேக் இட் அ டாப் பிரையாரிட்டி இன் யுவர் லைஃப், தி காட் வில் மேக் யூ டாப் இன்
3: கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் த்வம் கிருஹாணா. என்ன பரமேஸ்வரனுக்கு என்ன பேருனா கௌரி பிரியா. அம்பாள் இடத்துல ரொம்ப பிரியமா உள்ளவர், அம்பாள் இடத்துல பிரியமா இருக்கிறான்னு சொல்றதுனாலயே நமக்கு என்ன தெரிகிறது, அம்பாளுக்கு காவ்யா லாப வினோதினி. அம்பாள் எப்பொழுதும் காவியங்களை கேட்டுட்டே இருப்பாளாம். அந்த காவியங்களையே கேட்டு இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பிரியமானவள்னு இந்த சிவானந்தர் எப்படி இருக்கலாம், உயர்ந்ததான ஒரு காவியமா இருந்தா தானே அம்பாளுக்கு பிரியத்தை உண்டு பண்ணும். ஆகையால் ஏ கௌரி பிரியா, அம்பாளுக்கே பிடிச்சதை பார்த்த கல்யாணி, அம்பாளுக்கு வேறு கல்யாணி, இனிமையாக பேசுபவள். கல்யாணிங்கிற என்ன அர்த்தம், கல்யாண இனிமையான பேச்சு, இனிமையான சொல்லு. அந்த இனிமையான சொல்ல எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பவளாம். அது எப்படி நேர் எப்பொழுதும் மனசுக்கு சந்தோஷமாகவே கொடுக்கும்படி பேசுவார். எப்ப பேசினாலும் எல்லோருக்கும் மனசுல ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் ஒரு இன்னும் பேசணும் இன்னும் கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவளாக இருக்கணும் என்ற அபிப்பிராயத்துல அப்படி பேசுறவள். ஆகையால் அவளுக்கு அம்பாளுக்கு கல்யாணின்னு பேசணும். அப்படி கல்யாணியும் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் தம் கிருஹாணா. இப்படி என்னுடைய காவியமாக இருக்கக்கூடியதான சிவானந்த லஹரி எனக்கூடியதான பெண்ணை தாங்கள் வாங்கி கொள்ளுங்கள்னு நாம் எழுதின இந்த கிரந்தத்தை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணினார். பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணோம்னா நம்ம எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை எழுந்தாலும் எதை அடைஞ்சாலும் அதை முதல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு வழக்கம் நமக்கு வாழ்க்கையில் வரணும். புதுசாக புடவை வாங்கினே பகவானுக்கு சாத்தியம்ட்டு போட்டுக்கணும். எதை கொடுத்தாலும் உங்கள் இஷ்டமான தெய்வத்துக்கு கொடுத்து விட்டு வாங்கிக்கிடும். காஃபி சாப்பிட அம்பாளுக்கு காய் காட்டிட்டு சாப்பிடுங்க. எதை இருந்தாலும் எத்கரோடு எதை ஸ்னாது எஜுவோது ததாது எத் சத்குருஷ்வ மதர்ப்பணம். ஏன்னா அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடும். பிஸ்கட் சாப்பிட்றலா அம்பாளுக்கு காமிச்சுட்டு சாப்பிடுங்க. அம்பாள் சாப்பிட மாட்டா, ஒரு பிஸ்கட் எடுத்துக்க மாட்டா. ஏண்ட நகவை தேவா அஸ்னந்தி நபிபந்தி. அவ சாப்பிட்றதில்ல குடிக்கிறதில்ல, ஆனால் திருஷ்டுவா திருப்தி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆகையால் நீங்க எதை எடுத்தாலும் வாழ்க்கையில எதை அடைஞ்சாலும் எதை புதுசா வாங்கினாலும் பகவானுக்கு காமிச்சு விட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்க எடுத்துக்கணும். அதே போல தப்பு பண்ணவே படாது. நீங்க பண்ணினா தானே பண்ணணும்னு நினைச்சா தானே பண்ணவே படாது. பண்ணினா பகவானுக்கு இல்லை உங்களுக்கு தான் தோஷம். ஆகையால் எது நம்ம அடைஞ்சோமோ எத் கரோஷி எதை செய்கிறீரோ எத் கரோஷி எத் ஜோசி எத் ஆசியசி எது இருக்கோ தத்குருஷ்வம் அதர்ப்பணம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நான் இந்த கவிதா எனக்குடையதான எழுதினேனே இதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன். இது முதல்ல பார்க்கணும். நமக்கு வாழ்க்கையில இது ஒரு பாடம். இப்படி இந்த சிவானந்தரே எனக்குடையதான ஸ்லோகத்தை வச்சு நம்ம சொன்னோம். இப்ப கவிதாங்கிறது ஒரு கன்யகான்னு சொன்னால இந்த பெண்ணிடத்துல எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணை மணக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா பெண்ணை பார்க்கறது யாரு முதல்ல பார்க்கணும். பையனே போய் பெண்ணை பார்த்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றதோ, ஒவ்வொரு பெண்ணாத்துக்கும் போயிட்டு சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு இந்த பொண்ணு பிடிக்கலேன்னு சொல்றதோ, இதெல்லாம் ஒத்துக்கணுமா? அந்த பெண்ணுங்கிறத எக்ஸிபிஷன்ல இருக்கிற பொம்மையா எல்லாரும் பார்த்துட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் கேட்கற இன்னைக்கு. அதுக்காக என்ன பண்ணான், ஒரு பெண்ணை நானே போய் பசங்களை பார்க்கறேங்கிறான். ஸ்வயம் வரம் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்துக்கிறது இப்ப எல்லாம் தயாராகிடுது. அப்படி பார்த்துட்டு இருக்காளே அது ரைட்டா? எல்லாம் சாஸ்திரம் சொல்றது பொண்ணு பையனை பார்க்க கூடாது, பையன் பொண்ணை பார்க்க கூடாது. என்ன சார் அது பார்க்காம? அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் பொண்ணுக்கும் பையனுக்கும் அப்புறம் பார்த்த பிறகு அப்புறம் ஒழுங்கா இல்லைன்னா என்ன பண்றது? கல்யாணமும் ஆயிடுது, முன்னால பொண்ணை பார்க்க கூடாது. கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறதா? ஐயா விட முடியாது ஐயா. அப்ப எப்படி சார் இதுக்கு சொல்யூஷன் என்ன? சாஸ்திரம் என்ன சொல்றது? இதை பாருங்க, இந்த பொண்ணிடத்துல இந்த குணங்கள் இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த குணங்கள் இருக்கா முதல்ல பாருங்க, யாரு பார்க்கணும்னர், பொண்ணனுடைய அம்மா அப்பா இல்ல, பையனுடைய அம்மா அப்பா இல்ல. பையனானவர் தனக்கு பெண்ணு வேணும்னு ஐந்து பிராமணர்கள்ட்ட சொல்லி அவளை தேட சொல்லணும். அவ எந்த பெண்ணை பார்த்து உனக்கு இவ தகுந்தவள்னு சொல்றாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சார் இது, யாரோ என்னுடைய வாழ்க்கையில இன்னொருத்தர் டிசைட் பண்றீங்களா? இப்படிலாம் கேள்வி கேட்பா, என்ன படிச்சாலோ இல்லையோ? முன்காலத்தில் அப்படி இல்லை, இந்த காலத்தில் படிச்சிருக்கிறதுனால இப்படி எல்லாம் கேள்வி கேட்பா. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், உங்கள் வாழ்க்கைன்னு யார் சொன்னா? வாழறது உங்களுக்காக இல்லை, சங்கத்துக்காக வாழறீள், நாட்டுக்காக வாழறீள், இந்த தேசத்தில் தர்மம் நிலைக்கணுங்கிறதுக்காகத்தான் வாழறீள். ஸோ தர்மத்துக்காக தர்ம பத்னியை கல்யாணம் பண்ணி. ஸோ தர்மம் எப்படின்னு சொல்றதுக்கே பிராமணால் இருக்கான், வேதாத்தியனம் பண்ணியிருந்தான பிராமணால் அவா கண்டுபிடிப்பா இவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு. அதனால்தான் முதல்லயே ஆபசம்ப தர்ம சூத்திரம் சொன்னேன், அசமானார்ஷ கோத்திரதான் சதுருசீம் பாரியாம் விந்தேதா, அவனவனுக்கு தகுந்ததான ஒரு பெண்ணை. இப்ப தகுந்ததான பெண்ணேன்னா அந்த பெண்ணு இடத்துல என்னென்ன குணங்கள் அவ எதிர்பார்ப்பா அப்படின்னு பார்த்தா, சர்வ அலங்கார யுக்தாம் சரச பதயுதாம் சாது விருத்தாம் சுவர்ணாம் கல்யாணீம் தேவ கௌரீம் பிரிய மம கவிதா கன்யகாம் ஸ்வம் கிருஹாண் ஸ்வம் கிருஹாணா. அத்தனையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. முதல்ல அந்த பெண்ணு நேரத்துல என்னென்ன இருக்கணும், சோ இந்த பிராமணாள் இந்த பையனை பார்த்து இவன் படிச்சு விட்டான், ஒழுக்கத்தோட இருக்கான், ஆறு மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகணும், எனக்கு குருகுலத்திலிருந்து விரதம் ஆன பிறகு வெளியில வந்ததுன்னா அவனுக்கு கல்யாணம் சீக்கிரமா பண்ணி ஆகணும். அதுக்காக அவனுக்காக பையனை தேடி போகணும், இந்த பெண்ணை தேடிட்டு போகணும். பெண் இடத்துல என்னென்ன குணங்கள் இருக்கணும் முதல்ல சொல்ற, சர்வ அலங்கார யுக்தம் சரச பதயுதம். இப்பவும் பாருங்க நம்ம நாட்டுல பெண்ணை பார்க்கறதுக்காக ஒரு நாலஞ்சு ஸ்திரீகள் போவான், புருஷால் போறது இல்ல. முதல்ல பெண்ணை பார்க்கறதுக்கு ஸ்திரீகள் தான் போவா. அந்த ஸ்திரீகள் போகும்பொழுது அவ என்ன பார்ப்பா, ஒரு பெண்ணு நடத்துல மாங்கல்ய ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்காளான்னு பாப்பா. காதுக்கு காதணி இருக்கணும், கைகளில் ஒவ்வொரு கையிலையும் ரெண்டு வளை இருக்கணும். ஒரு கையில் நான் வாட்சு கட்டிட்டு இருக்கேன் அதெல்லாம் வளை இல்லைன்னு சொல்லப்படாது. ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு கையிலையும் ரெண்டு வளை இருக்கணும், காலுக்கு கொலுசு இருக்கணும், இப்படின்னு சிலது வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணிக்கையும் கயட்டப்படாதான். நான் வந்து டைமண்டில் வாங்கி போட்டிருக்கேன் சார், அதில் எண்ணெய் உள்ளே போயிடும், ஆகையால் கழட்டி வச்சுருக்கேன்னு சொல்லப்படாது. தோடெல்லாம் கல்ல வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லப்படாது. இன்னும் சாஸ்திரம் கயட்டப்படாதுன்னு சொன்னேன், கயிற்றாலே எப்பவும் கயட்டப்படாது. மாங்கல்ய ஆபரணங்கள்னு தெரியும், மங்கள சூத்திரத்தை கயட்டலாமா, காலில் கொலுசை கயட்டலாமா, கயட்டப்படாது. கையில் வளை கட்டலாமா, ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன டைமண்டு போட்டுப்பானே, இது கைட்டப்படா கைட்டு வச்சுக்கணும் எண்ணெய் இறங்கணுங்கிறத கைட்டு வைப்பானே, யார் வேண்டான்னு சொன்ன. நம்மளா பண்ணி வச்சுண்டு சாஸ்திரம் என்ன சொல்றது, சிலதெல்லாம் மங்கள ஆபரணங்கள் அது எண்ணிக்கும் கைட்டப்படாது. ஆகையால் தான் சீதாதேவிய ராவணன் எடுத்தும் பொழுது எடுத்துன்னு போகும்பொழுது என்ன பண்ணினாலாம், மற்ற ஆபரணங்களை கைட்டி அதுக்கப்புறம் அதை ஒரு மூட்டையில சுத்தி போட்டிருக்கேன். அப்ப அந்த ஆபரணங்களை கேட்டு லட்சுமணன் கேட்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி, இதெல்லாம் இருக்கா என்ன ஏது? அப்ப அவ என்ன சொல்றான், நான் பார்க்கவே இல்லை, எதை பார்த்தேன், நாஹம் ஜானாமி கேயூரே, தோல் வளையங்களை நான் தெரிய அறிய மாட்டேன், நாஹம் ஜானாமி குண்டலே, காதணிகளை நான் அறிய மாட்டேன், ஏன் நூபுரே தோ அபிபஸ்யாமி நிச்சயம் பாதா அபிவந்தனார், மன்னிக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணுவேன், ஆகையால் காலில் போட்டு தர கொலுசு மட்டும் இதுதான் சீதாதேவி இது அப்படின்னு சொன்னார்னு சொல்றது. அப்ப என்ன, சில மாங்கல்ய ஆபரணம் சர்வ அலங்கார யுக்தா, ஒரு பெண்ணுன்னா லட்சணமா இருக்கணும், லட்சணமா இருக்கணும்னு என்ன அர்த்தம், என்னென்ன ஆபரணங்கள் அவசியம் போட்டுக்கணுமோ அதான். உடம்பு முழுக்க 2 கிலோ தங்கத்தை போட்டுக்கணும்னு சொல்லலாம், இங்க எது மினிமம் வேணுமோ அது போட்டுக்கணும், அதை கைட்டப்படாது. சர்வ அலங்கார யுக்தாம் சரச பத யுதாம், நட எப்படி இருக்கணும், பெண்ணை நடக்கும் பொழுது அந்த பெண்ணு எப்படி நடக்கணும், மேல் பிளாட்ல நடந்தா, போர்த் ஃப்ளோர்ல நடந்தா, கீழே இருக்கிற வாழ்க்கை தப்பு தப்புன்னு கேட்கும், பூனை நடக்கிற போல் என்ன சார், ஸ்திரீகளுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் இப்படி சொல்ற, புருஷாள் வளம் எப்படி நடக்கணுமா, புருஷாள் அப்படி இருந்தா அவளை சொசைட்டியில சேர்க்காது என்ன, பெண் அப்படி நடந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்ன, யாருக்கு ஹார்ஷா ட்ரீட்மெண்ட் பாருங்க, எப்படி நடக்கணும்னு பூனை நடக்கிறா போல நடக்கணுமா, நடக்கிறது தெரியப்படாது, தொப்பு தொப்புன்னு விழப்படாது, பாதமானது மெல்லமா, இதை தொப்புன்னு விழறது எப்படி பரதநாட்டியத்தில், அப்ப வந்து பாதத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லுவோம், ஒவ்வொரு பாதத்திலையும் எப்படி வைக்கணும், அந்த தாளத்துக்கு தகுந்தாபல எப்படி வைக்கணும், அது இன்னொரு கிளாஸ்ல லாஸ்ய பிரியா லயகரே லஜ்ஜாரம்ப அதிவந்தித அப்படிங்கிற நாமாக்களை சொல்லும் பொழுது இந்த லாஸ்யம்னா என்னது, எப்படி ஒவ்வொரு நாடகத்திலையும் எப்படி பண்ணணும், பாதத்தை எப்படி வைக்கணும், எத்தனை எந்த அளவுக்கு வைக்கணும், ஒரு பாதத்துக்கும் இன்னொரு பாதத்துக்கும் நடுவில் எவ்வளவு இடைவெளி இருக்கணும், இத்தனையும் சொல்றது பரதநாட்டிய சாஸ்திரத்துல. ஜெயசேனாபதிங்கிறவர் இந்த அர்த்த சங்கிரகங்கிற கிரந்தத்தில் அழகா எழுதியிருக்கார், ஒவ்வொரு நாட்டியமும் ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு முத்திரையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் சாதாரணமாக ஒரு பெண் நடக்கிறப்ப எப்படின்னர், காலில் சத்தம் கேட்கல, சரச பதயுதாம், சரள பதயுதாம், அது சிரமப்பட்டு நடக்கப்படாது, அதே போலயே என்னடான்னர், சாதாரணமாகவும் நடக்கணும். இப்பெல்லாம் ஸ்திரீகள் ஹை ஹீல்ஸ் போட்டுண்டு, அது என்னடாச்சு, நடக்கிறப்ப ஒரு மாதிரி நொண்டிண்டு நடக்கிறா போல நடந்தா என்ன அர்த்தம், சரளபதயுதாம், சரளமாக இருக்கணும், அது விழும்பொழுது நடக்கும் பொழுது சத்தமும் வரப்படாது, சரீரத்தில் ஒரு ஆட்டமும் இருக்கப்படாது, சரளபதயுதாம், சாது விருத்தாம், நன்னடத்தை இருக்கணும், விருத்தம் அவள் எத்தனை நாள் எப்படி நடந்துட்டுருக்கா, நாலு பேர் இடத்துல எப்படி நடந்துட்டுருக்கான்னு நன்னடத்தை இருக்கணும், சாது விருத்தாம், சுவர்ணாம், அழகான வர்ணம் இருக்கணும், வர்ணம்னா மேனியினுடைய கலர், அது அப்படியே கோதுமாவை அரைச்சாமா கோதுமாதிரி அப்படியே பிடிச்சி வச்சா அந்த வீட்டிஷ் கலர், அதெல்லாம் கேட்கல, இங்கே கருப்பாகவும் இருக்கலாம், திரௌபதி கருப்பு ஞாபகம் வச்சுக்கோ, கருப்பாக இருந்தாலும் அம்பாளே கருப்புன்னு சில சொல்ல, மீனாட்சிங்கிற ஒரு அம்பாள் கருப்பாக இருந்தாலும் விவகாரம் என்ன, கருப்பு வெளுப்பு என்கிறது இல்லை, சரீரம் முழுக்க பார்த்தேன்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்லதான ஒரு அபிப்பிராயம் ஏற்படணும், அப்படி சுவர்ணம் சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம், நல்ல மனுஷாள்னா இந்த பொண்ணு நல்ல பெண்ணு, நல்ல நடத்தை உள்ளவள் அப்படின்னு நாலு பேர் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கணுமா, சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம், எப்படி இருக்கணும், சரசமான குணங்கள் இருக்கணும், குணமானது நல்ல குணங்களோடு குடிக்கணும், பேச ஆரம்பிச்சாலேனால் அதுதான் ஏண்டா இப்படின்னு நாலு பேரை வெய்யறது, இன்னொருத்தர தப்பு சொல்றது, இப்படியே ஒரு எண்ணம் இருக்கப்படாது அந்த பெண்ணுக்கு, சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம், லட்சிதாம் நல்ல குணங்களோடு இருக்கிறவளா இருக்கணும், நல்ல குணங்களா இருக்கிறதாக கருதப்படணும், லட்சணாட்யாம் லட்சணம் உடைய லட்சணம் பார்க்கறதுக்கு ஒரு லட்சணம், பார்த்ததுமே பார்த்தால லட்சணமா இருக்கான்னு சொல்ற பார்த்தல, கண்ணுக்கு ஏத்த மூக்கு, மூக்குக்கு ஏத்ததான வாக்கு, அந்த முகத்துல ஒரு புன்சிரிப்பு அமைதி இவைகள்லாம் இருக்கு, இதுக்கு தான் லட்சணம்னு பேர், லட்சணம்னு என்ன இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அளவிட முடியாது, ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரத்துல அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், நல்ல பெண்ணா இருக்க அப்படிங்கிற மனசுல தோணணுமா, ஒரு சந்தோஷம் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடியதான பெண்ணா இருக்கணும், அப்படி லட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷம், அந்த பேச்சு இருக்க பார்த்தல, அந்த பேச்சுல எப்படின்னு இனிமை இருக்கணும், உண்மை இருக்கணும், அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கவலையே படாதீங்க, நம்ம ஊர் ஸ்திரீகள் கண்டுபிடிச்சிடுவோம், ரெண்டு நிமிஷம் பேசினா வரும் இந்த அம்மா எப்படிப்பட்டவாள் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு விடுவான், ஸ்திரீகளுக்கு மட்டும் அந்த குணம் இருக்குன்ற, புருஷாளு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பேசினாலே தெரியலையான்னு, அத ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் அந்த பெண்ணோட பேசினா இந்த பெண்ணு இப்படிப்பட்டவள்னு சொல்லிவிடுவான், கிராமாந்தரத்தெல்லாம் அப்படி உத்யூஷா விசேஷம், அதுக்கு மேல உபகத வினயாம், எல்லாத்துக்கு மேல பொண்ணுக்கு அடக்கம் இருக்கணும், உபகத வினயாம் தியோதமானார்த்த ரேகாம், அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கணும்னா அந்த பெண்ணு கையில எப்பொழுதுமே காசு மேலும் மேலும் வந்துட்டே இருக்கக்கூடியதான அர்த்த ரேகா இருக்கணுமா, ஏன்னா ஒரு வீடு முன்னுக்கு வர்றதுங்கிறது கிருஹிணி கிரகம் உச்சத்தை, அந்த வீட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வர்றது யாருன்னு அந்த பெண்மணி, அவ சம்பாதிக்க வேண்டாம் ஆனா அவள இடத்துல அப்படி குணம் இருக்கணும், அது என்ன ஆகுனார், எப்பவுமே அர்த்தாகமோ நித்தியம் அரோகிதாச்சா. அர்த்தாகம டெய்லி காசு வந்துட்டே இருக்கணும், அப்படி அர்த்த ரேகா இருக்கணுமா, இருக்கும்ங்கிறார். இப்ப முன்னால சொன்ன குணங்கள்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமா வரும். சில இடத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதோட என்னன்னா பிசினஸ்ல லாஸ் வந்துடு சார், அழிஞ்சு போயிட்டா சார், பொண்ணு வந்த வேலைம்பா, அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுன்னு. ஆனால் விவகாரம் என்ன, அந்த பொண்ணு எண்ணிக்கை வந்ததோ அன்னியிலேருந்து வீட்டில் மேலும் மேலும் மேலும் மேலும் விருத்தி ஆயிண்டே வருது. போரும்னு சொன்னாலே நிறுத்தலை, அது வாடகை லட்சுமி கட்டாட்சம் கொட்டின்ண்டே இருக்கா. காரணம் அந்த பெண்ணின் இடத்துல இருக்கக்கூடியதான பாக்ய ரேகை. அந்த அர்த்த ரேகை என்னதுங்கிறது இன்னொரு பிரகடனத்தில் சொல்ல போகிறார். எல்லாம் ஆச்சாரியால் எதையும் விடலை. அர்த்த ரேகை எப்படி இருக்கணும், எந்த கையில் இருக்கணும், அது இப்போவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அப்புறம் நம்ம கையில் இருக்கான்னு பார்க்கக்கூடாது. ஆனா அந்த ரேகை இருக்கு, நர்ஜோதமான அர்த்த ரேகாம் ல கல்யாணி இனிமையாக பேசுறவள் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் ஸ்வம் கிரஹாணா. எப்படி கல்யா சர்வாலங்கார யுக்தாம், என்ன கவிதா கன்யகா எப்படி இருக்கா, எல்லா அலங்காரங்களோடு கூடியிருக்கா. முன்னால அலங்காரம்னு சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம்னு சொன்னேன். இந்த என்னுடைய பெண்ணு கவிதாங்கிற பெண்ணு எப்படி இருக்கா, சர்வ அலங்கார யுக்தாம், எல்லா ஆபரணங்களும் சரீரத்தில் என்னென்ன ஆபரணங்கள் போட்டுக்கணுமோ, கழுத்தில் ஒரு கொலுசு, காதில் ரெண்டு காதணி, கையில் ரெண்டு ரெண்டு வளைகள், காலில் கொலுசு, இவளோட கூட்டிண்டு அப்படியே மாங்கல்ய ரேகைகளோட மாங்கல்ய ஆபரணங்களோடு கூட்டியிருக்கா. சர்வ அலங்கார யுக்தாம் சரள பத யுதாம், பெண் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறா, சத்தம் பண்ணாமல் மெல்லமாக இனிமையாக பதயுதாம் அப்படி நடந்துட்டு இருக்கா. நடக்கிற காலத்தில் சரீரம் இப்படி ஏறி குதிச்சு அப்படின்லாம் இருக்கப்படாது. சாது விருத்தம் நல்லதோர் விருத்தம், விருத்தம்னு சொன்னேன் ஏனால் நடத்த, அந்த எப்பொழுதுமே நான் எடுத்த பெரியவர்கள் இடத்துல எப்படி பழகணும், மற்றவர்களோடு எப்படி பழகணும், எப்படி நம்ம இருக்கணும், உண்மையை பேசணும், இன்னொருத்தருக்கு வெய்யப்படாது, இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணப்படாது, இப்படி அனாவசியமாக இங்கேயும் இங்கேயும் அலையப்படாது, இன்னொருத்தராத்துல போய் மணிக்கணக்காக உட்காரப்படாது, வேலை இல்லை.

அந்த பையனுக்கா? ஆமாமா, அந்த பையனுக்கு தான் தீர்மானம் பார்த்துட்டு இருக்கோம், நிச்சயம் பண்ற போல இருக்கு, இது எல்லாம் சமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அம்மா சும்மா இருக்கக்கூடாதோ? அந்த பையனுக்கா கொடுக்குறேள், உங்க பொண்ணு கழுத்துல பெரிய கல்லை கட்டி கடத்துல தள்ளி விடுங்கண்ணா. என்ன நல்ல ஒப்பீனியன் பார்த்தேட விவகாரம் முழுக்க. என்ன அது அவருக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதை விட இந்த பொண்ணை கொண்டுபிடலாம் போக்கும். என்ன அவளை நல்ல சாது உறுத்தம் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? எப்படி இருக்கணும்? பெரியோர்கள்லாம் போற்றணுமா? நாங்க பார்த்திருக்கோம், அந்த பொண்ணு ரொம்ப நடத்த நன்னடத்த உடையவள், அவளை கல்யாணம் பண்ண க்ஷேமத்தை அடைவோம் அப்படிங்கிற சத்விசம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம். ரசமாக பேசணும், எப்படி பேசணும்? இனிமையாக பேசணும். அது நல்ல குணங்களும் இனிமையோட சொல்லணும். இப்ப ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் பொழுது இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பேசப்படாது. உண்மையா தான் நான் பேசுறேன் சார், இருக்கிறதான் நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க. இருக்கிறது சொல்லணும், ஆனா இருக்கிறது இன்னொருத்தருக்கு மனசு புண்படுத்துமே ஏன்னா அண்டி சொல்லப்படாது. அனாவசியமாக கேட்காத யாரா இருந்தாலும் சொல்லப்படாது. கேட்காம சொல்லக்கூடியதை ஆத்துக்காரிக்கு சொல்லலாம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம், சிஷ்யாளுக்கு சொல்லலாம், மற்றவர்களுக்கு யாருக்கும் கேட்காத சொல்லப்படாது. அது உண்மையைத்தான் சொல்லணும். யாராவது சாஸ்திரத்துல தர்ம சந்தேகம் இப்படியா அப்படியான்னு கேட்டா சாஸ்திரம் இப்படி சொல்லணும்னு சொல்லணுமே தவிர உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லப்படாது. எப்படி எவ்வளவு நிர்பந்தம் இருக்கு பேசுறதுன்னு? ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம், நாக்கு நுனியில தான் எல்லாமே மரணம் எல்லாம் இருக்கு. எப்படி பேசணுமோ எந்த அளவுக்கு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும். ஏன்னா ஏதாவது பேசினான்னு இன்னொருத்தருடைய மனசு நோகமையானால் அந்த பாபம் உங்களுக்கு வரும். ஆகையால் பெட்டர் என்னன்னு பேசாமல் இருந்தோம். சரியா போச்சு, கிளாஸுக்கு வந்து எங்களை பேச விடாம பண்ணல, அதுக்காக இல்ல. சாஸ்திரம் அப்படிதான், அனாவசியமா பேசப்படாது, இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணப்படாது. பேசினா இனிமையா பேசணும், தேனொழுக பேசணும். ஜிஹ்வா மே மதுமத்தமா, அந்த மதுமத்தமான்னு சொன்ன வேதமானது அந்த மதுன்னு அந்த தகாரத்தை மேல தூக்கி சொல்றது. ஜிஹ்வா மே மதுமத்தமா அப்படின்னு அவ்வளவு தேனொழுக பேசணுமா? இன்னும் பேசப்படாதா? பேசிட்டே இருந்தா கேட்டுட்டே இருக்கணுமே, இருக்கலாமே அப்படின்னு தோணணுமா? அப்படி பேசணும். நரசரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம், நல்ல குணங்களோடு கூடியிருக்கணும், லட்சணமா இருக்கணும். லட்சணமா இருக்கிறது பெண்ணை பார்த்ததுமே ஆ நன்னா இருக்கு அப்படின்னு மனசுல தோணணும். இதான் கடைசியில் ஒருத்தர் ஒரு சூத்திரக்காரர் சொல்றார், பெண்ணை பார்த்ததுமே அந்த பெண்ணை பிடிச்சது இருந்தேன்னா கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஜாதகத்தில் நட்சத்திர பொருத்தம் இருக்கா இல்லையா பார்க்க வேண்டாம்ட்டார். அவர் எப்படின்னார், பார்த்த மாத்திரத்தினால பிடிச்சிருந்தாலே போரும்ட்டார். அப்படித்தான் துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணிட்டார். துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணிக்கிற காலத்தில் என்ன அடுத்து, சகுந்தலைய ஆசிரமத்துக்கு போனார். சகுந்தலை ஆசிரமத்தில் ஜலத்தை விட்டுண்டே இருந்தா மரங்களுக்கெல்லாம் பார்த்தார். பார்த்த மாத்திரத்தினாலேயே அழகா இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நமக்கு தகுந்தவள் அப்படின்னு நினைச்சார், தீர்மானம் பண்ணிட்டார். அப்புறம் ஆத்துக்கு வர்றார், அடாடாடா என்ன தப்பான காரியம் நான் பண்ணிவிட்டேன். ஏன்னா அவ ஆசிரமத்தில் இருக்கிற பொண்ணு, ஆசிரமத்தில் ரிஷி ஆசிரமத்தில் யார் இருக்கா? பிராமண குழந்தைகள் தான் இருப்பா. நானும் க்ஷத்திரியன், நான் அந்த பிராமண பொண்ணை விரும்பலாமா? தப்பான காரியம் பண்ணிவிட்டேனே, வேற யாரோ பண்ணினா பரவாயில்ல, ராஜாவா இருந்து நான் இப்படி தப்பான காரியம் பண்ணப்படாது, ஏன் என் மனசு இப்படி போச்சு, ஏதோ சம்திங் ராங், தப்பான காரியம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மனசுல கவலைப்பட்டுண்டார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தாராம், என் மனசு அங்கே சென்று இருக்குமே ஆனால் அது சரியா தான் இருக்கணும். சதம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணமந்த கரண பிரவருத்தையா, சின்ன வயசுல இருந்து நான் எப்பொழுதும் கெட்ட வழிக்கு போனதே கிடையாது, எப்பொழுது என் மனசு சென்றிருக்கோ அது நல்லதாகத்தான் இருக்கணும், என்னால மணக்க தகுந்தவளாகத்தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்புறம் வந்து சொல்றார், வேற இன்னொருத்தர் வந்து சொல்றார், அவளா அவர் விஸ்வாமித்திரருடைய பெண்ணுனா அவ விஸ்வாமித்திரருக்கு மேனக்கியும் பிறந்தவளோ இல்லையோ? அப்பா அப்ப தீர்மானம் பண்ணிட்டார், விஸ்வாமித்திரன்னு அவர் ராஜா, ஓஹோ க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவள், இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆசிரமத்துக்கு வந்திருக்க, அதனால்தான் என் மனசு போச்சு அப்படின்னா அந்த மைண்டுக்கு எவ்வளவு வருஷங்களாக ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து அந்த பக்கம் போனா அது நல்லதாக இருக்கும். மனசாவது தர்ம மார்க்கத்தை தர இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாத அப்படி ட்ரெயின் பண்ணி கொடுத்திருக்கார். அது மாதிரி அது விருத்தம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷம், அந்த பேச்சுல வாக்கு இருக்கு பத்தேட, அந்த வாக்கு அர்த்தவத்தான வாக்கா இருக்கணும். உபகத வினயம், இந்த பெண் எப்படி இருக்கார்? உபகத வினயம்.

0: வினயத்தோட இருக்கலாம், பெரியவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். இப்ப இருக்கக்கூடியதான் பெண்கள்லாம் எனக்கு தெரியாதா என்ன, நான் வாஸ்டனே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே பெரியவர் சொன்னா முதல்ல கேட்டுக்கணும், அப்புறம் உங்க அபிப்பிராயம் சொல்லணுமே. உங்க அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டாம்னு யாராவது சொன்னாலோ? எப்பவுமே அந்த கூலிக்காரன் மாதிரி அடங்கித்தான் இருக்கணும்னு சொன்னோமா? இல்ல. ஆனா பெரியவர்கள் சொல்லும் பொழுது முதல்ல காதால கேட்டுங்கோ. ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனப்புறம் இது இப்படி பண்ணினா நன்னா இருக்கும்னு தோன்றது, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி சொல்லுங்களேன். அது சரியா இருந்ததுன்னா அவளே ஒத்துப்பா. ஸோ முதல்ல சொல்லும் பொழுதே ரிஜெக்ட் பண்ணப்படாதான். உபகத வினயம் ஜோதமான அர்த்தரேகம், பிரகாசிக்க கூடியதான அர்த்த ரேகைய உடையவள், கையில அழகான ரேக உடையதான கல்யாணி, இனிமையாக பேசக்கூடியதான தேவா கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹானா, இப்படிப்பட்டதான கவிதா கன்யகைய அலங்காரம் கூட கூடியிருக்கா, நன்றாக நடக்கிறா, நன்னடத்தை உடையவள், நன்ன கலரை உடையவள், பெரியோர்களெல்லாம் நன்னா இருக்குன்னு போற்றப்பட்டவள், நல்ல குணங்களை உடையவள், லட்சணம் உடையவள், நன்ன இனிமையான பேச்சுடையவள், வினயத்தோடு கூடியிருக்கா. அதோட இல்லை அதிருஷ்டம் இருக்கு. முக்கியமாக பெண்ணுக்கு என்ன வேணா? அதிர்ஷ்டம் இருக்கு. அவ இருக்கிற இடம் சகல க்ஷேமத்தை அடையும். அது எப்படி அடைய முடியும்? அம்பாளுக்கு தேனோட அபிஷேகம் பண்ணும். அம்பாளுடைய பாதங்களை சௌந்தர்யலகரில் ஒரு ஸ்லோகமாவது சொல்லி நமஸ்காரம் பண்ணும். அதிர்ஷ்டங்கள் தேடி ஓடி வருமா அவங்களுக்கு. அப்படிப்பட்டதான அந்த பெண் இருக்க அவளை நான் கொடுக்குறேன், ஹே பரமேஸ்வரா விவாகம் பண்ணி கொள்ளுங்கோ. இது விவாகம் பண்ணினா என்னன்னு, கன்னியாதானம் பண்ணினா அவளுக்கு பிரம்மலோகம்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம ஊரில் ஒன்றை மாத்திர ஒரு பெண்ணு பிறந்ததே ஆனால் ஐயோங்கிறோம் சில பேர். பெண்ணு பிறந்தா சந்தோஷம் பண்ணும். ஏன்னா வேற உபாசனாதிகள் இல்லாமலேயே நீங்கள் பிரம்மலோகத்தை அடையிறதுக்கு சுலபமான ஒரு வழி, நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி பிரம்மலோகாந்தமான சுகங்களை கொடுக்கிறவள் இந்த ஊரில் அவளும் சௌக்கியமாக இருக்கலாம். பெண்ணு மட்டும் நம்ம பிறந்தாமும் சௌக்கியமாக இருக்கணும், பூந்தாமும் சௌக்கியமாக இருக்கணும் நினைக்கிறவள் பெண்ணு. பையனா இருந்தா எங்காம் மட்டும் சௌக்கியமா இருக்கணும், அப்பா அம்மா இல்ல, நான் சௌக்கியமா இருக்கணும். இது பையனுடைய எண்ணம். பெண்ணனுடைய எண்ணம் என்ன? நாம சௌக்கியமா இருக்கணும், புகுந்தாத்திலையும் சௌக்கியமா இருக்கணும், பிறந்தாத்திலையும் சௌக்கியமா இருக்கணும், கடைசி வரைக்கும் நினைச்சுட்டு இருப்பாளாம். ஆகையால் அப்படிப்பட்டதான பெண் அர்த்தரேகாம், கையில அர்த்தரேகை இருக்கக்கூடியதான பெண்ணா இருக்கா, இத்தனை அழகான குணங்கள் இருக்கக்கூடியதான பெண்ணா பரமேஸ்வரா நீங்க விவாகம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்டதான குணங்கள் இருக்கக்கூடியதான அம்பாளை விவாகம் எடுக்க. அதனால கௌரி பிரியா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு கூட்பாடு இருக்கு, அந்த கூட்பாடுலயே விசேஷம் இருக்கு. ஹே கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹாணா அப்படின்னு அழகா கவிதா கன்னியக்கையே பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணியிருந்தான ஒரு ஸ்லோகம். இதை முடிச்சோம். அதுக்கப்புறம் இன்னும் கையில அர்த்தரேக்கன்னு இருக்கும், அது இன்னொரு பக்கணத்தை சொல்ல போறார் அப்படின்னு. அதோட கூடினதான அந்த ஸ்வரூபம் இப்படி இதை பார்த்தோம். இன்னும் ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு இதுக்கு மேல. இதை அர்ப்பணம் பண்ணியாச்சு ஸ்லோகத்தை, இதுக்கு மேல என்ன காப்பாத்துங்கோ அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகங்கள்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றதுக்காக மங்களமாக ஒரு ஸ்லோகம். இப்படி ரெண்டு ஸ்லோகங்களோடு முடியறது. இதை நாளைக்கு முடிச்சுட்டு
1: அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: ஸ்ரீ குருப்பியோ நமஃ. ஹரிஹி ஓம். ஓம் நிதாய ஹ்ருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. பஞ்சாவய வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பஞ்சாவய வாக்கியம் என்னது? பிரதிஜா ஹேது உதார உபநய நிகமனானி பஞ்சாவயவாக. பிரதிஜா ஹேது உதாரண உபநய நிகமனம், இதுதான் அஞ்சு அவயவங்கள். பர்வதோ வன்னிமானி பிரதிஜா. பிரதிஜா என்னது? சூளுரை. பர்வதோ வன்னிமான் அப்படிங்கிறது தான் இங்க சூளுரை. இதுதான் சாத்தியமும் கூட. நம்ம என்னத்தை நிரூபிக்க போறோமோ அதுதான் இது. சந்திக்த சாத்தியம், இதுதான் பட்சம், நம்மளுடைய பட்சம். இதுதான் இங்கதான் நம்ம பர்வதத்துல நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் சாத்தியம், நம்ம நிரூபிக்க போறது. சாத்தியம்னு சொல்லலாம், பட்சம்னு சொல்லலாம், பிரதிஜான்னு சொல்லலாம் இருக்கு. சரி, தூமவத்துவா அப்படின்னு ஹேத்து காரணம் இதுதான். இந்த பட்சத்தை நான் நிரூபிக்கிறதுக்கு என்ன காரணம்? தூமவத்துவா புகை உள்ளதா அப்படின்னு. அடுத்து யோ யோ தூமவாந்தத வன்னிமானித்தி உதாரணம். உதாரணம் என்னது? எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. ஆக்சுவலி இங்க உதாரணம் கூட வேண்டிய வியாப்தி கொடுத்துருக்கு. வியாப்திக்கு அப்புறம் உதாரணம் என்னது? யசா மகானசம் அப்படிங்கறதான் உதாரணம், சமையலறை மாதிரி அப்படின்னுட்டு. அடுத்தது ததாச்ச அயம், அதே மாதிரி இது அப்படிங்கறது இங்க உபநயம், அந்த மாதிரி இங்க அப்படின்னு உபநயத்தி உபநயம் பக்கத்துல கொண்டு போறது அந்த மாதிரி இப்ப இங்கேயும் அதே மாதிரி இதையும் இருந்துச்சு, இதே மாதிரி அதுவும் இருக்கு அதனால அப்படின்னுட்டு. தஸ்மா ததா இது நிகமனம் முடிக்கிறது என்னது, அதனால இது நிச்சயமா இருக்கு, என்னது சாத்தியம் நிச்சயமா இருக்கு, சாத்தியம் தீர்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நிகமனம். என்னனு பஞ்சவய வாக்கியம் இத்தியத்திர கேத்தே பஞ்சவயவாகா, அத தானி தான் தர்ஷயதி பிரதிஜேதி. இப்ப பிரதிஜா ஹேத்து உதாரணம் நிகமனம் உபநயனானி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்களே, பஞ்சவயம் பஞ்சவயம்னு சொல்றீங்களே, அந்த பஞ்ச அவயவம் என்ன, இது பஞ்ச் அவயவம் இல்ல பஞ்ச அவயவம், அஞ்சு அவயவம் என்னது அப்படின்னு கேட்டா பிரதிஜா ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு. பிரதிஜாதி அந்நதமத்வம் அவயவத்வம், அப்ப அவயவம் சொல்லி சொன்னா என்ன, நீங்க சொன்ன திரவிய அந்யத்துவம் திரவிய சமாய காரணத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்ன திரவிய சமாய காரணத்துவம் இங்க இல்ல, இங்க அவயவத்துவம் என்ன பிரதிஜாதி அந்யதமத்துவம் தான் இங்க அவயவத்துவம். பிரதிஜா ஏத்து உதாரண உபநய நிகமனம் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு அதுதான் அவயவம்னு சொல்றது. சரி பிரதிஜானா என்ன, சாத்திய விஷ்டபக்ஷ போதக வச்சனம் பிரதிஜா, சாத்தியம் கூடியதான பட்சத்தை போதிக்க கூடியதான வச்சனத்துக்கு பேரு பிரதிஜா. சாத்திய விசிஷ்ட பக்ஷ போதக வச்சனம், பக்ஷம்னு சொல்லிச்சா சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, சாத்தியமானது எங்க சந்தேகத்திற்கிடமாக இருக்கோ அது பக்ஷம், அப்படிப்பட்ட பக்ஷத்தோட சாத்தியமானது கூடியதாக போதிக்கக்கூடிய வச்சனத்துக்கு பேரு, நமக்கு அறிவு கொடுக்கக்கூடிய வச்சனத்துக்கு பேரு பிரதிஜா. சாத்தியம் என்ன, இங்க நெருப்பு, எந்த இடத்துல மலையில, சாத்தியம் கூடியதான மலை அப்படிங்கிற பட்சம் கூடியதான அந்த வாக்கியத்துக்கு தான் பிரதிஜான்னு பேரு. பஞ்சான்ய பஞ்சம் எந்தம் திருதியாந்தம் வா லிங்க வச்சனம் ஹேது, ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்றது பஞ்சா பஞ்சம் யந்திரமா இருக்கலாம், அஞ்சாம் வேற்றுமையில இருக்கலாம், திருத்தியாந்தம் மூன்றாம் வேற்றுமையில இருக்கலாம், மூன்றாம் வேற்றுமையிலயோ இல்ல அஞ்சாம் வேற்றுமையிலயோ எது சொல்லப்பட்டிருக்கோ தூமவத்துவா அப்படிங்கறது அஞ்சாம் வேற்றுமை, அந்த மாதிரி தூமேன அப்படின்னு சொல்லி சொல்றது மூன்றாம் வேற்றுமை, அப்படியே அஞ்சாம் வேற்றுமையிலயோ மூன்றாம் வேற்றுமையிலயோ எது சொல்லப்பட்டதோ அது பிரதிஜா, அது ஹேத்து. வியாப்தி பிரதிபாதக திருஷ்டாந்த வச்சனம் உதாரணம், வியாப்தி கூடியதானதாக சொல்லக்கூடிய வியாப்தியினால் நிரூபிக்கப்படக்கூடியதான ஒரு திருஷ்டாந்தம் அது, ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இங்க உதாரணம் சொல்றது, வியாப்தி கூடியதான இடத்துக்கு பேர் தான் உதாரணம். எந்த இடத்த வியாப்தியானது நிலைப்படுறதோ வியாப்தியானது நிரூபணமாறதோ நிச்சயமா அந்த இடத்துக்கு பேர் உதாரணம், நமக்கு சமானத்தன்மையுடையதாக இருக்கிறது. உதாரத வியாப்தி விசிஷ்டத்தேன ஹேத்தோ பக்ஷ தர்மதா பிரதிபாதக வச்சனம் அனுப்பார் உபநய, உபநயம் சொல்லி சொன்னா எந்த உதாரணம் சொல்லியிருக்கோமோ அந்த உதாரணம் கூடியதான வியாப்தி விசிஷ்ட கூடியதான அந்த உதாரணத்தோட ஹேத்துவானது நீ தீர்மானமாயி ஹேத்துவில நிலைப்பட்டு அது வந்து பக்ஷத்துல பக்ஷ தர்மத்தாவை நிரூபிக்கிறதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது உபநயம். பக்ஷே சாத்திய அபாதித அபாதித்த பிரதிபாதக வச்சனம் நிகமனம், நிகமனம் சொல்லி சொன்னா இந்த பட்சத்துல எந்த இடத்துல பட்சம் வச்சுட்டு இருக்கோமோ இந்த பட்சம் சொல்லி சொன்னா சந்திக்க சாத்தியமான சாத்தியம் சந்தேகமா சந்தேகத்துக்கு இடமா இருக்கோ இங்க அந்த இடத்துல தீர்மானமாச்சு அப்படின்னு சொல்லி சபக்ஷ நிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு நிகமனம். இதமேவ லட்சணம் ஹிருதி விதாய ஹிருதி நிதாய பிரதிஜாதீன் விசிஷ்ய தர்ஷயதி பர்வதோ வன்னிமந்தி. இந்த அஞ்சு லட்சம் இந்த அஞ்சு லட்சணத்தையும் மனசுல வச்சுட்டு ஒன்னொன்னு நிரூபிக்கிறாரு உதாரணத்தோட, உதாரணம் ஒன்னொன்னுக்கும் உதாரணம் கொடுக்கிறாரு பிரதிஜா ஹேத்து அப்படின்னு. ஸ்வார்த்த அனுமதி ஸ்வார்த்த அனுமதி பராமர்ச பரார்த்த அனுமதியோ லிங்க பராமர்ச ஏவ கரணம், இந்த ஸ்வார்த்த அனுமதிக்கும் பரார்த்த அனுமதிக்கும் லிங்க பராமர்சம் தான் கரணம். லிங்க பராமர்ச ஏவ கரணம் சொல்லி சொன்னா தஸ்மாத் லிங்க பராமர்சம் அனுமான அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா லிங்க பராமர்சம் தான் அனுமானம் அப்படிங்கறதா இங்க அர்த்தம். லிங்கேதி லிங்கம் சொல்லி சொன்னா என்ன, நியாயமானம் லிங்கம் அனுமதி கரணம் இது விருத்தோக்தம் ந யுக்தம். நியாயமானம் லிங்கம் அனுமதி கரணம், எந்த லிங்கமானது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதா போதிக்கக்கூடியதா இருக்கோ அந்த லிங்கம் தான் அனுமதி கரணம்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அது சரியில்லை. வன்னிமதி நியாயமான லிங்கம்னு சொல்லி சொன்னா ஒரு லிங்கமானது நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியதா இருக்கு, அப்படிப்பட்ட லிங்கமா இருந்தா அது அதுதான் அனுமதி அப்படின்னு சொல்லி சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா இயம் யஜ்யசாலா வன்னிமதி, இந்த யஜ்யசாலையானது எப்படிப்பட்டது நெருப்புடையது. ஏன் அதீத தூம தூமாதித்யாதோ, அதீத தூமம் அந்த காலத்துல நிறைய பழைய புகையெல்லாம் நிறைய மேல தெரியறது அதனால இது நெருப்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம் உண்டாருது. இந்த இடத்துல லிங்க அபாவே அப்படி அனுமதி தரஷனாது, லிங்கமானது இல்ல எத்திர தூமகா தத்திரத்த வன்னிகின்னு சொல்றதுக்கு வியாப்தி கூடிதானே அந்த லிங்கமானது சுட்டி காட்டுற லிங்கமானது இல்ல புகை இருக்கு, பழைய புகை இருக்கு, படிஞ்ச புகையை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, நெருப்புடையதுன்னு சொல்லி சொல்றீங்க, அது தப்பாயிடுறது. அதனால லிங்கபாவேபி அனுமதி தர்ஷனாத், அதனால அபிப்பிராயவான் இது அபிப்பிராயவான் லிங்க பராமர்ஷ ஏவ கரணமித்யாசிஷ்டே அப்படின்ற ஞானத்தினால என்ன சொல்றாரு, நியாயமான லிங்கம் சொல்ல, நம்ம ஞானத்தை போதிக்கக்கூடியதான ஒரு வகையால இருக்கிறது லிங்கம்னு சொல்லல, பரா என்னது லிங்க பராமர்ஷேவ கரணம்னு சொல்லி சொல்றோம். அதனாலதான் நியாயமான லிங்கம் அனுமதினு சொல்லாம லிங்க பராமர்ஷம் தான் கரணம், அனுமதி கரணம் அதுன்னு சொல்லாம லிங்க பராமர்ஷம் தான் அனுமதி கரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் பழைய புகையும் கூட நமக்கு அனுமானத்தை உண்டு பண்ணிடுறது, அது தப்பாயிடக்கூடாது. அது அந்த நிலை வந்துருன்னா சாச்சர் நியமோ வியாப்தி சொல்லியிருக்கு. இப்ப அந்த புகையோட சம்பந்தம் இல்ல நெருப்புல, புகை படிஞ்சிருக்கே அந்த படிஞ்சது புகையோட சம்பந்தம் இல்ல, அந்த புகைக்கு நெருப்போட சம்பந்தம் இல்ல, அதனால வியாப்தியானது உண்டாகாதான அனுமதி ஞானமானது உண்டாருது. அதனால அந்த மாதிரியான தப்பான அனுமதியானது உண்டாயிடக்கூடாதுங்கிறதுக்கோசம், அதை பிரிச்சு காமிக்கிறதுக்கோசம் என்ன சொல்றோமோ லிங்க பராமர்ஷ ஏவ கரணம் அப்படின்னு சொல்லி தீர்மானமா சொல்லியாச்சு. ஏவ நிச்சயமா லிங்க பராமர்ஷம் மாத்திரம் தான் கரணம் அப்படின்ட்டு அனுமானம் உபசம்ஹரதி இதஸ்மாத், அனுமானம் என்னவோ அதை முடிக்கிறோம், அதனால அனுமானம் இதுதான் அப்படின்ட்டு. அனுமதி காரணத்துவ ஆதித்யர்த்த, அனுமதிக்கு காரணமா இருக்கிறதுனால அனுமானம் சொல்லி சொன்னோம். ஏன்னா அனுமதி காரணம் அனுமானம் ஏற்கனவே சொல்லியாச்சு நமக்கு. அயமேவ திருத்தீய ஜானம் இத்தி உச்சத்தை, இதான் திருத்தீய ஜானம் சொல்றோம். திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லி சொன்னோம், லிங்க பராமர்ஷம் சொல்லி சொன்னோம். திருத்தீய ஜானம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மகானாசோ மகானசாதோ தூமோ அக்னியோ வியாப்தோ கிருஹியமானாயாம் எத் தூம ஜானம் தது ஆதிமத்து. முதல் ஞானம் திருத்தீய லிங்க பராமர்ஷம்னு சொல்லி சொல்றோம். முதல் லிங்க பராமர்ஷம், முதல் ஞானம் எங்க உண்டாச்சு நமக்கு அப்படின்னா, சமையலறையில புகையும் நெருப்போட சம்பந்தத்தையும் பார்த்து எனக்கு ஞானம் உண்டாகுது. இது முதல். ரெண்டாவது பக்ஷே தூம எத் தூம ஜானம் தத்விதீயம், பட்சத்துல, பட்சம்னு சொல்லி சொன்னா சந்தேக சாத்தியம், எங்க மலையில, மலையில புகை ஞானம் உண்டாகுது. ரெண்டாவது. மூணாவது அத்தேவ வன்னித்யாப்யத்வேன எத் தூம ஜானம் தத்ருதீயம். மூணாவது அந்த மலையிலேயே சந்தேகமான அந்த பட்சம் உடைய அந்த பட்சத்திலேயே அந்த புகையானது கீழே நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஞானம். அந்த புகையோட நெருப்போட சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட், புகை மலையோட சம்பந்தப்பட்டது, இப்ப புகை நெருப்போட சம்பந்தப்பட்டது, மலையில இருக்கிற நெருப்போட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ஞானம் வந்து மூணாவது ஞானம். முதல் ஞானம் சமையலறையில புகை நெருப்போட சம்பந்தப்பட்ட ஞானம், ரெண்டாவது ஞானம் மலையோட புகை சம்பந்தப்பட்ட ஞானம், மூணாவது ஞானம் மலையில இருக்கிற நெருப்போட புகை சம்பந்தப்பட்ட ஞானம், அப்படி மூணாவது ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால திருத்தீய லிங்க பராமர்ஷம் சொல்லியிருக்கிறதுனாலதான் திருத்தீய ஞானம்னு சொல்லியிருக்கு. இதமேவ லிங்க பராமர்ஷம் திருச்சதை, இதைத்தான் லிங்க பராமர்ஷம்னு சொல்லி சொல்றோம். இந்த திருத்தீய ஞானத்தை தான் லிங்க பராமர்ஷம், திருத்தீய லிங்க பராமர்ஷம்னு சொல்லி சொல்றோம். வியாபாரவது காரணம் கரணம் இது மதையே வியாப்தி ஜானம் ஏவ அனுமானம் லிங்க பராமர்ஷோ வியாபாரி இது அவசியம். வியாபாரவது காரணம் அப்படின்னு, வியாபாரவது காரணம், ஒரு வியாபாரத்தை உடையதான காரணமானதுதான் கரணம்னு சொல்லி சொல்ற இடத்துல சில பேர் அந்த மாதிரி காரணத்தை ஒத்துக்கிறாங்க. காரணம்னா என்ன, வியாபாரவது காரணம் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு, வியாபாரம் உடையதான ஒரு காரணமானதே கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒத்துக்கிறவங்க நிலையில அவங்களுக்கு வந்து இந்த லிங்க பராமர்ஷம் ஒரு வியாபாரம் ஆயிடுறது. செயல் என்னது, வியாபாரத்துனா லிங்க பராமர்ஷபத்து, லிங்க பராமர்ஷம் உடையதான காரணம் கரணம் அப்படின்னு ஆயிடுது அவங்களோட மதத்துல. அதனால அப்படி புரிஞ்சுட்டு இதை தெரிஞ்சுக்கணும். சரி, லிங்கம் லிங்கம் லிங்கம் லிங்கம்னு சொல்லி சொல்றீங்க, லிங்கம்னா என்ன, லிங்கம்னா லீனம் அர்த்தம் கமயதி, மறைந்திருக்கும் பொருளை குறிப்பது. அந்த லிங்கம் எப்படிப்பட்டது, எத்தனை வகை அப்படின்னு கேட்டா லிங்கம் த்ரிவிதம், மூணு வகை. அன்பிய வெத்திரேக்கி கேவல அன்பி கேவல வெத்திரேக்கி சேதி, அன்பைய வெத்திரேக்கி, அன்பைய வெத்திரேக்கினா நேர்மடை எதிர்மடை, கேவலான்மை நேர்மடை மட்டும், கேவல வெத்திரேக்கி எதிர்மடை மட்டும் அப்படின்னு மூணு வகை. அன்பியன வெத்திரேக்கி என்ன வியாப்திமது, அன்பிய வெத்திரேக்கி, நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எது வியாப்தி உடையதாக இருக்கிறதோ அது அன்பைய வெத்திரேக்கி. எதாவண்ணோ சாத்திய தூமவத்தம் எப்படின்னு சொல்லி சொன்னா, அன்பிய வெத்திரேக்கிக்கு உதாரணம் சொல்றோம், வண்ணோ சாத்திய தூமவத்தம், நெருப்பு அப்படிங்கிற சாத்தியம், நெருப்பு நிரூபிக்கிறான் தொகையை மலையில, அந்த சாத்தியம் நெருப்புங்கிறது சாத்தியம், பட்சம் மலை, அந்த சாத்தியத்துக்கு காரணம் என்ன கொடுக்கிறோம், தூமவத்துவா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த தூமவத்துவம் இங்க என்னது, காரணம். அந்த காரணம் எப்படிப்பட்டது, இங்க வெத்திரேக வியாப்திக்கு அண்டை வெத்திரேக்கிக்கு காரணமாறுது. எப்படி அப்படின்னு கேட்டா, தூமவத்துவத்தை வச்சுக்கிறோம், எத்திர தூமஹ தத்ர அக்னி, எத்திர எத்திர தூமஹ தத்ர தக்னி, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எத்தனை மகானசம் எப்படி சமையல் வரையிலையோ அப்படின்னு சொல்லிட்டு, மாய்த்தி அன்பிய வியாப்தி, இந்த அன்பிய வியாப்தி இது நேர்மறையான வியாப்தி, எத்திர வண்ணீர் நாஸ்தி எத்தனை தூமப்பி நாஸ்தி, எத்தனை மகாரதி வெத்திரேக்க வியாப்தி, எங்க புகை இல்லையோ, எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்ல, அது எங்க கடல்ல இல்லட்டி நதியில, இது வெத்திரேக்க வியாப்தி. அண்டயம்னா நேர்மடையா, இது இருந்தா அது இருக்கு. தத்சத்தே தத்சத்துவம் அப்படிங்கிறது அன்பயம், ததபாவே ததபாவ அப்படிங்கிறது வெதிரேகி. இதுதான் சிம்பிள் அன்பயம்னா தத்சத்தே தத்சத்துவம். தத்துங்கிறதுக்கு என்ன போடுறீங்களோ, தத்துங்கிறதுக்கு என்ன போடுறீங்களோன்னு புரிஞ்சுக்கணும். தத்சத்தே தத்சத்துவம்னா நெருப்பு இருந்ததுன்னா தொகை இருக்கு, தொகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கு. தத்சத்தே தத்சத்துவம், தொகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கு, இது அன்பயம். ததபாவே ததபாவக, நெருப்பு இல்லைன்னா புகை இல்ல, இது வித்தியேகம். சிம்பிள் தத்சத்தே தத்சத்துவம் அன்பயம், ததபாவே ததபாவக வித்தியேகம். இப்படி அன்பிய வித்திரேக்கி ரெண்டு வகையாகவும் உண்டாடுறதுக்கு பேரு அன்பிய வித்திரேக்கி அப்படின்னு பேரு. அன்பிய வித்திரேக்கினோ லட்சணமாக, அன்பிய வித்திரேக்கிக்கு லட்சணம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. அன்பைய வித்திரேக்கி என்னது ஆத்தியமத்து, அன்பயமாகவும் நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எது வியாப்தி உடையதாக இருக்கோ அது அன்பிய வித்திரேக்கி. திருத்தியாக பிரயோஜ்யத்துவம் இத்தியர்த்த பிரயோஜ்யத்துவம் திருத்தியாக, திருத்தியாக மூன்றாம் வேற்றுமைக்கு பிரயோஜ்யத்தன்மை அப்படின்னு அர்த்தம். சாத்திய சாதனையோ சாச்சரியம் அன்பய, அன்பயம்னு சொல்லி சொன்ன சாத்தியமும் சாதனமும், சாத்தியம் நீங்க நிரூபிக்க போற நெருப்பு, சாதனம் புகை அப்படிங்கிற அந்த காரணம், இது ரெண்டுத்துக்கும் சாச்சரியம் சாச்சரியம் ஒரு சம்பந்தத்தை தான் அன்பயம்னு சொல்லி சொல்றோம். ஒரே அதிகரணத்துல இருக்கிறதா அன்பயம்னு சொல்லி சொல்றோம். அபாவையோகோ சாச்சரியம் விருத்தி இருக்க, அதனுடைய இன்மை அதனுடைய இருத்தல், சாத்திய சாதனத்தோட இருத்தலுக்கு அன்பயம்னு சொல்றோம். சாத்திய சாத்திய சாதனத்தோட இல்லாமைக்கு வித்திரேக்கம்னு சொல்றோம். அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மது, வித்திரேக்க பிரயோஜ்ய வியாப்தி மது அன்பிய வித்திரேக்கி வித்தியாசம். அதனால என்ன ஆறுது, அன்பிய பிரயோஜ்ய வியாப்தி உடையதாக இருக்கு, வித்திரேக்க பிரயோஜ்ய வியாப்தி உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பிய வித்திரேக்கிக்கு லட்சணம் ஆறுது. கேவல வித்திரேக்கி நீ அதிவியாப்தி வாரனே அன்பியதி, அன்பய அன்பய பிரயோஜ்யமத்து, அன்பய பிரயோஜ்ய வியாப்தியமத்து, வெதிரேக பிரயோஜ்ய வியாப்தியமத்துன்னு சொல்லி சொன்னீங்களே, அன்பய பிரயோஜ்ய வியாப்தியமத்துன்னு சொன்னா வெத்திரேகி பிரயோஜ்ய வியாப்தியமத்து மாத்திரம் லட்சணம் சொன்னா கேவல அன்பையில போயிடும், கேவல வெத்திரேகில போயிடும். இல்ல அன்பய பிரயோஜ்ய வியாப்தி மாத்திரம் சொன்னா கேவல வெத்திரே அன்பையில போயிடும். அதனால அது ரெண்டுத்தையும் நீக்கிறதுக்கோசரம் அன்பையும் வெத்திரேக்கி நடித்து சொல்ல வேண்டியதா இருக்கு. கேவல அன்பையின் வெபிச்சார் வரணாய வெத்திரேக்கி நீதி ராஜ அன்பய வியாப்தி உபதர்ஷிதா இவ, அதனால அந்தய வியாப்தி சொல்ல சொல் சொன்னதா ஆயிடுத்து. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு அன்பிய வியாப்தி என்ன, நேத்திரத்திர தூமா தத்திரத்திர வண்ணி, அதான் அன்பிய வியாப்தி ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்தது வெத்திரேக்க வியாப்தி, வெத்திரேக்க வியாப்தி என்னது, சாத்திய அபாவ வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம் ததுக்தம். சாத்திய அபாவ வியாபகி பூத அபாவ பிரதியோகித்வம், சாத்திய அபாவ சாத்தியம் என்னது நெருப்பு, நெருப்பின்மை, அதனால வியாபகி பூத வியாபிக்க, அதனால வியாபிக்கப்பட்டதா இருக்கிறது என்னது, புகை, புகையின்மை அப்படிங்கிறது தான். நெருப்பு இல்லைன்னா புகையின்மை அப்படிங்கிற பிரத்யோகித்வம், அதனுடைய அதுக்கு பாத்திரமாறது அப்படிங்கிற நிலை தான் இங்க வெத்திரேகம், வெத்திரேக வியாபி. ததுக்தம் வியாபிய வியாபக அபாவ, வியாபிய வியாபக பாவோகி பாவையோர் யாதிரு இஷ்யதே, வியாபிய வியாபக பாவம் தான் இங்க அந்த தன்மையோட சம்பந்தப்பட்டதா பாக்குறோம், இப்படிப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் யாதிருக்கு அப்படின்ட்டு. பாவயோகோ அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க என்ன பாவம், வன்னியும் தூமும் அப்படிப்பட்டது. வியாபிய வியாபக பாவம்னா தூமம் வியாபியமான வன்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபக தன்மை தான் இங்க சொல்றது. யாதிரு கிஷ்யத்தேனா அந்த வன்னி தூமம் ரெண்டுத்துக்கும் அபாவயோகோ அதனுடைய இன்மை, வியாபிய வியாபக பாவம் அதுல அந்த பாவய இன்மைக்கு விபரீதமா எது இருக்கோ அதுதான் வன்னிய பாவ வியாபியம். அந்த தூமாபாவ வியாபக, வன்னியபாவம் வியாபியம், தூமாபாவம் வியாபகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்த்தம் நிறுவனமாறுது. தயோ தயோ அபாவ தயோகோ தயோ அபாவயோகோ தஸ்மாத் விபரீத பிரதீயத்தே, அந்த ரெண்டுத்தோட இன்மையினால நெருப்பின்மையினால புகையின்மையின் விபரீத ஞானமானது நமக்கு தெரியறது. அன்பையே சாதனம் வியாப்தியம் சாத்தியம் வியாபகம் இஷ்யதே, அன்பயத்துல இது வந்து ஸ்லோகம், வியாப்திய வியாபக பாவோஹி பாவையோர் யாதிருக் இஷ்யதே தயோர் அபாவ யோஸ்தஸ்மாத் விபரீத பிரதீயதே, அன்பையே சாதனம் வியாப்தியம் சாத்தியம் வியாபகம் இஷ்யதே சாத்திய அபாவோ அன்யதா வியாபியோ வியாபக சாதனான் சாதாத்தியே அப்படின்ட்டு. அது அன்பயத்துல சாதனம் வியாப்தியம், சாதனம் என்னது வியாப்தியம், சாத்தியம் என்னது வியாபகம். வியாபகம் அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க சாத்தியம், வியாப்தியம் வந்து சாதனம், தூமம்ங்கிறது சாதனம், வியாபகம் என்னது சாத்தியம் நெருப்பு. அப்படி அன்பயத்துல வெத்திரேகத்துல என்னது சாத்திய அபாவ வன்னி அபாவ வியாப்தியம், வன்னி அபாவ வியாப்தியம், தூமாபாவ வியாபகம் அப்படிங்கிறது. அத்த அன்பே மாத்திர வியாப்திகம் கேவல அன்பை, இந்த இடத்துல இந்த வியாப்தியம்னா என்ன வியாபகம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வியாப்தியம்னா அதிக தேச விருத்தித்துவம், வியாபகம்னா நியூன தேச விருத்தித்துவம் அப்படிங்கிறது தாத்பரியம் அதை வச்சுட்டு இங்க வியாபகம் எது, இது நியூன தேசத்துல இருக்கு, இது அதிக தேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அன்பைய மாத்திர வியாப்திகம் கேவலாந்தை யசாகட்டோ அவிதேய பிரமேயத்துவ பட்டவது. அத்த பிரமேயத்துவ விதேயத்தையோ வியாப்தி வெத்திரேக வியாப்தி நாஸ்தி சர்வசியாவி பிரமேயத்துவாத் அவிதேயத்துவாச்ச. அன்பைய மாத்திர வியாப்திகம் நேர்மடையா மாத்திரம்தான் எதை நம்ம நிரூபிக்க முடியுமோ அதுக்கு பேரு அன்பைய வியாப்தி, கேவல அன்பையும் சொல்லி அர்த்தம். நேர்மடையா மாத்திரம் தான் நிரூபிக்க முடியும், எதிர்மறையா தஸ்யாவ ததபாவே ததபாவகன்னு சொல்ல முடியாது. வியாபியாவே வியாபக பாவன நம்ம நிரூபிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னா இருக்கு, என்ன அப்படின்னா கடோ அபிதேய பானையானது குறிப்பிடப்பட முடியும், பெயர் உடையது. ஏன் பிரணயத்துவ விஷயமானதுனால பட்டவது துணி மாதிரி எதெல்லாம் பெயருடையதோ அதெல்லாம் விஷயமானது அப்படின்றது வியாப்தி. ஆனா எதெல்லாம் விஷயம் இல்லையோ அதெல்லாம் பெயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து எதெல்லாம் விஷயமானதோ அதெல்லாம் பெயருடையது அப்படிங்கறதுதான். எல்லாமே எல்லாமே பிரயோகம் விஷயம், பிரயம் பிரமேயம் விஷயம், பெயர் ரெண்டுமே சம்பந்தப்பட்டது. உதாரணமே கொடுக்க முடியாது அதுக்கு. அதனால ஏதாவது ஒரு உதாரணம் கொடுக்கணுமே, எதெல்லாம் பெயர் இல்லையோ அதெல்லாம் விஷயமாகாது அப்படின்னு சொல்லிட்டு கே. என்ன உதாரணம், எதுவுமே உதாரணம் கொடுக்க முடியாது, உதாரணம் இல்லங்கிறதுனால கேவல அன்பையும் சொல்லி சொல்றது. அத்த பிரமேயத்துவ அபிதேயத்தையோ வெத்திரேக்க வியாப்தி நாஸ்தி, வெத்திரேக்க வியாப்தி இல்லவே இல்லை. ஏன், எல்லாமே பிரமேயமாவும் அபிதேயமாவும் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் பிரமேயமாவும் அபிதேயமாவும் இருக்கு. கேவலான்மையினோ லட்சணமாக, கேவலான்மைக்கு லட்சணம் என்னன்னு பதக்கத்தை சொல்றோம். அன்பியனை வியாப்தி எஸ்பின் சத்தா, அன்பயத்தினால மாத்திரம்தான் எதனால வியாப்தி உண்டாக முடியுமோ, என்னுடைய வியாப்தி அன்பயத்தினால அன்பயத்துலத்தான் இருக்கோ, அன்பயமாகத்தான் இருக்கோ, அது கேவலான்மை. பிரமேயத்துவ விதேயத்தையோகோ வெத்திரேக்க வியாப்தி நிராகரோதி. பிரமேயத்தம் அபிதேயத்துவம், அபிதேயத்துவம்னா பெயர், பெயர்னால குறிப்பிடப்பட முடியறது. பிரமேயத்தம்னா விஷயத்தன்மை, விஷயத்தன்மை பெயர் தன்மை, இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அதனால அபிதேயத்துவ சாத்திய சாத்தியக்க அனுமானம் இத்தியர்த்தம். அபிதேயத்துவ சாத்தியக்க அனுமானம் சொல்லி இந்த அனுமானம் சொன்ன குதஸ்தின் நிஷேதோத தத்திர ஹேதுமாக. ஏன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா, இத வந்து வெத்திரேக்க வியாப்தி நம்ம பண்ண முடியாது, எப்படி நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுதான் பதார்த்த மாத்திரம் எல்லா விஷயம் சர்வசியம்னா எல்லா பதார்த்தமும், சர்வம்னா எல்லா பதார்த்தமும். ஏன்னா பதார்த்தமா தான் எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். எல்லாத்தையும் ஏழு வகையான பதார்த்தமா தான் நம்ம பிரிச்சு காட்ட முடியும். உலகமே ஏழு வகையான பதார்த்தத்துக்குள் அடங்கிடுறது. அப்ப எல்லாம்னு சொன்னா அந்த ஏழு வகையான பதார்த்தம் தான். பதார்த்தமா இருக்கிறது எல்லாமே பெயருடையதும் விஷயமானதுமா இருக்கு, வேற எதுவாக இருக்க எதுவுமே இல்ல. அதான் எட்டாவது வகையை ஏற்கனவே நிராகரிச்சிட்டோம். தர்க்கம் பண்ணும்போதே எட்டாவது வகை உனக்கு தெரியாத இருக்கலாம், இல்ல தெரிஞ்சது பேர் தெரியாம இருக்கலாம் அப்படின்னா அந்த பேருக்கே இடம் இல்ல. ஏன்னா எட்டாவதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பேர் தெரிஞ்சுக்கணும். அதனால இப்படி பேச முடியாது, ஏற்கனவே நிராகரிச்சதுனால இங்க சொல்றோம். ததாச்ச சகல பாத அபிதேயத்வசிய ஈஸ்வர பிரமா விஷயத்வசிய அத்தியந்த அபாவ பிரதியோகித்வ ரூபக ரூப கேவல அன்பைத்வேன ததபாவ பிரசித்தியா தத் கடித வெத்திரேக்க வியாப்தர் ந சம்பவதி ஏவ இது பாவக. எல்லா விஷயமும் உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் பெயருடையதா இருந்ததுன்னா விஷயமா இருக்கும், விஷயமா இருந்ததுனா பெயருடையதா இருக்கும். அது எப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருள் எடுத்து காமிச்சு இது என்னன்னு கேட்டா, இப்போ இந்த இது வந்து பேப்பர்னு நமக்கு தெரியும், இந்த பேப்பர் இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தது இல்ல, இது என்னதுன்னு கேட்டா ஏன் எனக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட இருக்கு, விஷயம் இருக்கு ஆனா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி உலகத்துல பல விஷயம் இருக்கு, கற்றது கைமண் அளவுக்கு அல்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எனக்கு தெரியாத எவ்வளவு விஷயம் இருக்குப்பா, விஷயம் இருக்கு தெரியாது. அப்போ பேருன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி அர்த்தம் இல்ல முட்டால், உனக்கு பேர் தெரியலாம இருக்கலாம், கண்டுபிடிச்சவனுக்கு பேர் தெரியும் ஒண்ணு, சரி அவனுக்கும் தெரியலன்னா கூட இந்த பெயர் விஷயத்தோட சம்பந்தத்தை யாரு உண்டு பண்றது? சக்கிய சம்பந்தோ லக்ஷணா அப்படின்னு சொல்லி லக்ஷணத்துக்கு பேர் வச்சோம். சக்கியம்னா என்ன, சக்தினா என்னது அந்த இடத்துல? சக்திங்கிறது ஈஸ்வர அபிதேயம், ஈஸ்வரன் இச்சா, ஈஸ்வர இச்சாதான் சக்தின்னு சொல்றது. அதாவது இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கிற ஈஸ்வர இச்சாவை நாம சக்தின்னு சொன்னோம். ஈஸ்வரன் தெரியும், இந்த பொருளுக்கு இந்த பேர் அப்படிங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பாக்குறான், புது நட்சத்திரம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா யோசிப்பான், ஆங்ஸைட்டின்னு வச்சிருவான் பேரு. அதை பார்த்தவன அவனுக்கு பயம் வந்துடுச்சு, அதனால ஃபியர்னு வைப்பான். ஃபியர்னு வைக்காம ஃபோபியா அப்படின்னு வச்சிருவான், அதாவது ஸ்டாரோ ஃபோபியா அப்படின்மா. இந்த அந்த நட்சத்திரத்தை பார்த்தா அவனுக்கு பயம் வருது, ஏன்னா ரொம்ப நாளா அதை கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். ஏதாவது பேர் வைப்பான், ஏ ஒன் பின்னு வைப்பான். இது என்னையா பேரு ஏ ஒன் பின்னு? ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ்க்கு பேர், என்ன ஹெச் ஒன் என் ஒன்னு? அந்த மாதிரி ஒரு பேர் புதுசா வைக்கணும்ல, ஏன் அதை ஹெச் ஒன் என் ஒன் வைக்கணும், ஏன் ஏ ஒன் பி ஒன் வைக்கணும், என்ன வேணாலும் பேர் வைக்கலாமே. அதெல்லாம் வைக்காம ஏதோ ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னா ஈஸ்வர இச்சா, ஈஸ்வரன் அந்த பொருளுக்கு இதுதான் பேர் அப்படின்னு வச்சிருக்காரு. தெரு தெரியாம அந்த பொருள் தெரியும் எனக்கு, இது கண்டுபிடிச்சிருக்கு என்ன பேர் வைக்கிறது நீங்க யோசிச்சானே, அப்ப அவனுக்கு பேர் தெரியாதுன்னா அதுக்கு பேர் இருக்கு, இவனும் கண்டுபிடிக்கலாம் அந்த பேரை. அவன் எப்போ அந்த பேரை யோசிச்சு அதுக்கு பேர் வைக்கிறானோ அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான் அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிச்சான்னா ஈஸ்வரன் அதுக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு வச்சிருக்கான். ஏன் இப்படி வச்ச, வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே, H1N1 எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டா வச்ச ஸ்வைன் ஃபுளுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாமே சொல்லி சொன்னா ஈஸ்வரன் அந்த பேரை தான் வைக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. அதனால ஒரு ஒரு விஷயமும் ஈஸ்வரன் என்ன விருப்பப்பட்டாரோ என்ன விருப்பப்படுறாரோ அந்த பேரைத்தான் அடையிறது. விஷயம் தெரிஞ்சதா இருக்கலாம் ஆனா நமக்கு பேர் தெரியாத இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது முடியவே முடியாது. பேரா இருந்தா விஷயம் இருக்கு, விஷயம் இருந்தா பேர் இருக்கு, சந்தேகமே வேண்டாம். அப்படின்னா முயல் கொம்பு, முயல் கொம்பு பேர் சொல்லியிருக்கேன் நானு, விஷயத்தை காமிங்க. மலடி மகன் பேர் சொல்லியிருக்கேன், விஷயத்தை காமிங்க. நீங்க என்ன சொல்றீங்க, பேர் இருந்துதான் விஷயம் இருக்கு, விஷயம் தான் பேர் இருக்குன்றீங்க. நான் உங்களுக்கு சொல்றேனே முயல் கொம்பு விஷயத்தை காமிங்க அப்படின்னா இந்த விஷயத்த நீ எங்க பார்த்த, முயல் கொம்ப நீ எங்க பார்த்த, நீயும் பார்த்ததில்லாம். முயல் கொம்புன்னு உனக்கு எப்படி ஒரு பேர் வந்தது, முயலை பார்த்திருக்க கொம்பை பார்த்திருக்க சம்பந்தப்படுத்தி முயல் கொம்புன்னு ஒரு காற்பனிக்க விஷயத்த சொல்றேன், வஸ்துல இல்ல அது. உதாரணம் இந்த மாதிரி எப்படின்னு நீங்க கிட்ட காமிக்க முடியும், மன காமிக்க முடியாது. மலடி மகன் காமி அப்படின்னா நான் காமிக்கிறேன், மலடி மகள்னு ஒன்னு நீ காமி பார்ப்போம். இப்போ எந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டு காற்பனிக வஸ்துவை சம்பந்தப்படுத்தி நீங்க பேசுறீங்களோ அந்த இடத்துக்கு நமக்கு விஷயத்த பண்ண முடியாது. ஆனா மலடி மகன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியறது இல்ல, அதுதான் விஷயம் அங்க. ஏன்னா அபாவத்தை நான் பார்த்துட்டோம், அபாவம் நாலு வகை, பிராக அபாவம், பிரத்தம்ச அபாவம், அத்தியந்த அபாவம், அந்யோன்ய அபாவம், நாலு வகையா பாக்குறோம். அந்த அபாவத்தோட சன்னிகர்ஷம் எப்படி உண்டாருது, விசேஷ விசேஷ பாவ சன்னிகர்ஷ அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி மலடி மகன் இல்ல முயல் கொம்புன்னு ஒண்ணு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முயல் கொம்போட இன்மையை நமக்கு தெரியறது, அதை வச்சுதான் அந்த சம்பந்தத்தை நான் பாக்குறேன்னு தவிர முயல் கொம்பை பார்த்துட்டு நான் விஷயத்த சொல்லவே இல்லை. அதனால இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மாதிரியான கேள்வி இருக்க முடியாது. சம்பந்தம் பெயர் இருந்ததுன்னா விஷயம் இருக்கு, விஷயம் இருந்ததுன்னா பெயர் இருக்கு, தெரியும். அதனால வெத்திரேக்க வியாப்தி பண்ண முடியாது. அடுத்தது வெத்திரேக்க வியாப்தி, கேவல வெத்திரேக்கி. கேவல வெத்திரேக்கி என்னது, வெத்திரேக்க மாத்திர வியாப்திகம் கேவல வெத்திரேக்கி. வெத்திரேக்கத்துல மாத்திரம்தான் எது விஷயமா இருக்கோ அது வெத்திரேக்க வியாப்தி. இந்த வெத்திரேக்க வியாப்தியை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வேதாந்தத்துல வெத்திரேக்க வியாப்தி தான் உபயோகம் பண்ணுவோம் பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது. எதிர்மடையா மாத்திரம்தான் பிரம்மத்தை நிரூபிக்க முடியுமே தவிர நேர்மடையா நிரூபிக்கவே முடியாது. நேர்மடையா ஒரு விஷயத்த நாம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உதாரணம் கொடுத்தாகணும், உதாரணம் இல்லவே இல்லை. பட்டவத்துன்னு சொன்னான், கடோ அபிதேய பிரமேயத்வா பட்டவத்துன்னு சொல்லி சொன்னான். அப்படின்னா என்ன, கடம் பானை சாத்தியமானது, பெயருடையது, பானை பெயருடையது, ஏன் விஷயமானதால், எப்படி துணி மாதிரி சொல்லிட்டீங்க, சரி ரைட். இப்போ பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம், நீங்க என்ன நிரூபிக்க போறீங்க, பிரம்மமானது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. இப்போ என்ன காரணம் கொடுப்பீங்க, சத்திய பாசர விவாத்தின வேதத்துல சொல்லிருக்கிறதுனால, சரி ரைட்டு. உதாரணம் என்ன கொடுப்பீங்க, உதாரணம் ஒண்ணும் இல்லை, பட்டாவது சொல்ல முடியாது, ஏன்னா பட்டம் சுய பிரகாசம், சூரியவது சொல்ல முடியாது, ஏன்னா சத்திய பாசர விவாத்தி நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ சொப்பிரகாசத்தை அங்க நீங்க நிரூபிக்க முடியாது நேர்மடையா, ஆனா எதிர்மடையா நிரூபிக்க முடியும், பிரம்மம் சொப்பிரகாசம். எப்படி எத் சொப்பிரகாசோ நாஸ்தி தன்ன பிரம்ம, எது சொப்பிரகாசம் இல்லையோ அது பிரம்மா இல்ல. இப்ப சொல்லு பாப்போம், சூரியன் சுவப்பிரகாசம் இல்ல அது பிரம்மா இல்ல, முடிஞ்சு போச்சு. சந்திரன் சுயம் பிரகாசம் இல்ல அது, அதுவும் பிரம்மா இல்ல. லைட் சுவப்பிரகாசம் இல்ல பிரம்மா இல்ல. ஜெகத்து சுவப்பிரகாசம் இல்ல பிரம்மம் இல்ல, எல்லாமே சுவப்பிரகாசம் இல்ல பிரம்மம் இல்ல நிராகரிச்சிட முடியும். அப்போ வெத்திரேக்கத்தை மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியாது, எதிர்மறையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியறது என்னது, அது கேவல வெத்திரேக்கிங்கிறது. பிரம்மம் ஆத்மா ஆத்மா என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்றது என்னது, வெத்திரேக்க வியாப்தியில தான் முடியும். வேதாந்தத்துக்கு வெத்திரேக்க வியாப்தி தான் முக்கியமான வியாப்தி. பிருத்வி இத்ரேபியோ வித்யதே கந்தவத்வாத், இவன் வேதாந்த மாதிரி ஒத்துக்க முடியாது அப்படிங்கறதுனால பிருத்வி இத்ரேபியோ வித்யதே அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொடுக்கான். பிருத்வியானது இத்ரேபியோ வித்யதே, மற்றவையிலிருந்து வேறுபடுறது. எது இத்ரேபியோனா வித்யதே தன்ன கந்தவத்து யதா ஜலம், எது இதுல இருந்து வேறுபடாது இல்லையோ அது கந்தவத்து இல்ல, வாசனையுடையது இல்ல, எப்படின்னா ஜலம் மாதிரி. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், எதுனா ஸ்வயம் பிரகாசம் ததுனா ஆத்மா, யதா சூரிய சந்திரன் முனி போச்சு. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் எப்படின்னா எது ஸ்வயம் பிரகாசம் இல்லையோ அது, எது இந்த மாதிரி வேறுபட்டதா இல்லையோ ஸ்வயம் பிரகாசம் இல்லையோ அது ஆத்மா இல்ல, எப்படின்னா சூரிய மாதிரி சந்திர மாதிரி உதாரணம் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். அதனால ததா செய்யும் ந செய்யும் ததா அதுவா இது இல்ல அவன்சாவிய வாக்கியம் பிரயோகம் பண்றாரு தஸ்மாத் நபதாஹி அதே மாதிரி இது இல்ல அப்படிங்கிறாங்க அதனால இது கந்தவத்தி இல்ல இது கந்தவத்தி இல்லனா இது பிருத்திவி இல்ல எது வாசனை இல்லையோ அது பிருத்திவி இல்ல அப்படின்ட்டு பிருத்திவிய மத்தில இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது அத்த எது கந்தவத்து அது இத்திர பின்னம் இத்தி அன்பய திருஷ்டாந்தம் நாஸ்தி எது கந்தவத்தை உடையதோ அது மற்றவையிலிருந்து வேறுபடுறதுக்கு ஒரு அன்பயமான திருஷ்டாந்தம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இல்லை அதனால பிருத்திவி மாத்திரத்தை பட்சத்துவா பிருத்திவியில மாத்திரம்தான் அது இருக்கு வேற எந்த இடத்தையும் இல்லை அப்படிங்கறதுனால நீங்க நிரூபிக்க முடியாது வேற எங்கேயும் அடுத்து வெத்திரிக்கினே கேவல வெத்திரிக்கணும் லட்சணமா கேவல வெத்திரிக்க லட்சணம் சொல்றாரு வெத்திரிக்க மாத்திர வியாப்தி வெத்திரிக்கனே வியாப்திரியஸ்மின் தத்ததா வெத்திரிக்க மாத்திரனா வெத்திரிக்கினா ஏவ வெத்திரிக்கத்தில மட்டும்தான் அப்படிங்கிறது அன்பிய வெதிரேக்கினை அன்பிய வெதிரேக்கினி அதிவியாப்தி வாரணைய ஆத்திரைத்தி அன்பிய வெதிரேக்கியில போகாம இருக்கணும் மாத்திரம் ஏவ அப்படின்ற பதமானது கொடுக்கப்படுறது இல்லாட்டி அன்பிய வெத்திரேக்கி அன்பயத்தினாலையும் உண்டாகும் வெத்திரேக்கத்தினாலையும் உண்டாகுங்கிறதுனால அங்க லட்சணம் போயிடும் நீங்க பண்ண போறது வெத்திரேக்கத்துக்கு அன்பயத்து லட்சணம் போயிடும் ந செய்யம் ததா இயம் பிருத்திவி ந ததா ந கந்தவா கந்த அபாவதி இந்த பிருத்திவியானது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த பிருத்திவியானது கந்த இன்மை உடையது இல்லை பிருத்திவி கந்தவதி அதனால கந்த இன்மை உடையது தஸ்மா ந ததா இதி கந்த அபாவத்துவ அபாவாது பானை அதாவது வாசனை இன்மையில் இன்மை இருப்பதால் வாசனை இன்மையின் இன்மை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்மையின்மை இருத்தல் வாசனை இன்மை அதனுடைய இன்மை அப்படின்னா வாசனை இன்மையின் இன்மை அப்படின்னா வாசனை இருக்கல் பிரித்தி எப்படிப்பட்டது வாசனை உடையது அதாவது ரெண்டு வகையான சித்தாந்தம் ஒன்னு என்ன சொல்றது இன்மையின் இன்மைன்னு சொல்லி சொன்னா இருத்தல்னு சொல்றது இன்னொன்னு இன்மையின் இன்மைன்னு சொல்லி சொன்னா இன்மையின் இன்மை இருத்தலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்றது நாம இங்க கொடுக்குற உதாரணம் என்ன அபாவசிய அபாவக பாவக இன்மையின் இன்மை என்னது இருத்தல் அப்படி வச்சுண்டு இங்க பாக்குறோம் அத்திர கிமிதி ந அன்பே வெத்திரே அன்பே வியாப்திரித்தி அசக்கியம் பரிகரத்தி அத்திரைத்தி எப்படி இங்க வந்து அன்பே வியாப்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க இத்தர பேத சாதக அனுமானி இத்தியர்த்தாத்திரன்னு சொல்லி சொன்னா இந்த இத்தர பேதக சாத அனுமானத்துல இங்க வேற எதுவுமே உதாரணமா கொடுக்க முடியாது இதம் உபலட்சணம் இதுதான் ஒரு உபலட்சணமா ஒரு உதாரணம் என்ன ஜீவ சரீரம் சாத்மகம் ஜீவனுடைய சரீரம் ஆத்மா உடையது ஏன் பிராணாதிமத்துவா அது பிராணம் உடையதாக பிராணன் உடையது உடையதாக இருக்கிறதுனால பிராணம் உடையதா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எது பிராணன் உடையதா இல்லையோ அது ஆத்மா உடையதா இல்ல எதா கட்டக எப்படின்னா பானை மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துட்டீங்க பிரத்யக்ஷாதிக்கம் பிரமாணம் இது வியாபாரத்தியம் பிரத்யட்சம் முதலியத்தெல்லாம் பிரமாணம் சொல்லி விவகாரம் பண்ணணும் ஏன் பிரமாகரணத்துவா பிரமாகரணமா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எது அப்படி இல்லையோ அது பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கும் யசா பிரத்யக்ஷாதி ஆபாச எப்படி உதாரணம் பிரத்யக்ஷம் முதலீடு ஆபாசம் பிரத்யக்ஷம் ஆபாசம் பிரமாணம் இல்லையே ஹேத்வாபாசம் பார்க்க போறோமே அதனால விவாதாஸ்பதம் இதுதான் பொதுவா இங்க சொல்லுவோம் விவாதாஸ்பதம் அப்படின்னு எடுத்துப்போம் விவாதாஸ்பதம் சொல்லி சொன்னா எந்த விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கு இங்க விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கிற இடம் என்னது ஆகாஷம் இது வியாபாரத்தியம் சப்தவத்வா ஆகாஷம் இந்த விவாதத்துக்கு ஏத்துண்டத ஆகாஷம்னு சொல்லணும் ஏன் சப்த குணம் உடையதா இருக்கிறதுனால என்னைவம் தன்னைவம் எதாகட்ட எப்படி எது சப்தம் உடையது இல்லையோ அது ஆகாஷம் இல்ல எப்படி பானை மாதிரி இத்தியாதிக்கம் அப்படி கேவல வெத்திரேக்கி திரட்டபம் இது மாதிரி உதாரணம் கூட கேவல வெத்திரேக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் ஆத்மாவும் அப்படித்தான் விவாதாஸ்பதம் ஆத்மா சுவப்பிரகாசம் என்னைவம் தன்னைவம் எதா கட்டக ஆத்மாவுக்கும் உதாரணம் கொடுத்துடலாம் அப்படி எல்லாத்துக்கும் கேவல வெத்திரிக்கி மாத்திரம் தான் இங்க நிரூபிக்க முடியும் கேவல வெத்திரிக்கல மாத்திரம் தான் நிரூபிக்க முடியும் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இந்த மூணு பத்தி இங்க பாக்குறோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம் உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள் திருச்சி

திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவ நாயனாரையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி 24வது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு எழில்ஞான பூஜையை எழிலாக செய்து வரும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருப்பவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். பெத்தமும் முத்தியும் பேணும் துரியமும் சுத்த அதீதமும் தோன்றாமல் தான் உண்ணும் அத்தன் அருளென்று அருளால் அறிந்த பின் சித்தமும் இல்லை செயல் இல்லை தானே என்று சொல்லுகின்றார். அதாவது திருவருள் தோய்வு, திருவருள்ல ஒரு ஆன்மா நன்றாக தோய்ந்தால் இது பெத்த நிலை, இது முக்தி நிலை, இது துரிய அனுபவம், இது துரியாதீத அனுபவம் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் தோன்றாமல் செய்துவிடும் அந்த திருவருள் தோய்வானது என்று சொல்லுகின்றார். அதான் பெத்தமும் முத்தியும் பேணும் துரியமும் என்று சொல்ல சுத்தமும் அதீதமும் தோன்றாமல் அப்படின்னு சொல்ற தோன்றாது, எதுவுமே வித்தியாசமா தெரியாது என்று சொல்லிவிட்டு இந்த துரிய நிலை அப்படிங்கிறது எப்படின்னா வீட்டுல போற வாரவங்களுக்கு எல்லாம் பயன்படக்கூடிய இடைகளி மாதிரி. அப்போ அந்த அதீதத்தை நாம் அண்ணுவதற்கு நமக்கு அது வழியாக இருக்கின்றது என்று சொல்லி அதனால சாதனமாக கொள்ளப்படுவது துரியம் என்பதால் பேணும் துரியமும் என்று நமக்கு அதிலே உணர்த்தியுள்ளார். அடுத்து சுத்த அதீதம் என்று ஒரு வார்த்தை, சுத்தாவத்தியின் கண்ணதாகிய துரியாதீதம் இல்லையா, அந்த துரியமும் சுத்த துரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தன் அருள் தோன்றாமல் தான் உண்ணும் அப்படிங்கிறது உயிரோட அறிவும் கண்ணோட ஒளியும் கலந்து நின்று ஒரு பொருளை பார்க்கும் போது காட்சி இன்னாருடையது என்று வேறு பிரித்து அறிய முடியாது இல்லையா. அப்படித்தானே, இந்த உயிர் தான் இயக்குது அதனால இந்த கண்ணு பாக்குது அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியாது. உயிரோட அறிவு தான் கண்ணை இயக்கி பார்க்க வைக்குது அப்படிங்கறதுலாம் நமக்கு புரியாது. அது மாதிரி அருளும் ஆன்மாவின் செயலை தன் செயலாக்கிய பின்பாக ஆன்ம செயலா அருட்செயலா இல்லையா என்று அறிய முடியாத அளவுக்கு அத்திவிதமாக கலத்தலை இதிலே உணர்த்தியுள்ளார். அருமையான பாடல். சரி, இந்த அருள் உண்மையை வந்து நிச்சயமாக பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறியவே முடியாது. நிச்சயமாக அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் என்று நம் அப்பர் சுவாமி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்க வந்து அருளால் அறிந்த பின் என்று சொல்லுகிறார். அருளாலதான் எதையும் பார்க்க முடியுமே தவிர உணர முடியுமே தவிர நம்முடைய என்ன சொல்றது மீதி எல்லாம் நான் பாக்குறேன் நம்ம நினைக்கிறது எல்லாம் தவறு, அது நமக்கு முறையாக எதையும் உணர்த்தாது. சரி, சித்தம் செயல் என்பதெல்லாம் மாயா காரியம், அதனால அவையெல்லாம் அடங்கும். அப்போ அருட்போதம் தலை தூக்கும் என்று சொல்லுகிறார். சரி, ஆக அவன் அருளாலே அவன் அருளை அறிய வேண்டும். அப்படி அறிந்தால் மனசுல வந்து ஓட்டமும் செயலும் கிடையாது, எப்போதும் இன்பம் என்றும் இன்பம் உண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மல கன்மங்களால் கட்டுண்ட பெத்த நிலையும் அவற்றிலிருந்து நீங்கின முத்தி நிலையும் அப்புறம் துரிய நிலையாகிய ஒடுக்கம் அப்புறம் அதை கடந்த தூய துரியாதீத நிலையும் தோன்றாத வண்ணம் சிவன் அருள் சீவனை விழுங்கி விடும். அதனாலதான் அவன் அருளையே கண்ணாக கொண்டு அறிந்தால் சித்தமாகிய அகக்கருவியின் செயலும் அதன் வழியே இயங்கக்கூடிய புறக்கருவிகளின் செயலும் இல்லை என்று அழகாக நமக்கு உணர்த்தியுள்ளார் இப்பாடலிலே. அருளை வந்து அருளால் தான் அறிய முடியும் என்பதுதான் இந்த பாடலின் சாராம்சம். அடுத்து எய்திய பெத்தமும் முத்தம் என்பன முத்தமும் என்பன எய்தும் அரணருளே விளையாட்டோடு எய்திடும் உயிர் சுத்தத்து இடுநெறி என்னவே எய்தும் உயிர் இறைப்பால் அறிவாமே என்று சொல்லியுள்ளார். சரி, ஆக இப்ப இந்த பாடலோட கருத்தை நாம வந்து இப்போது சிந்திக்கலாம். உயிர்களோட பெத்த நிலை முக்தி நிலை,
இதையெல்லாம் எய்துவிப்பது, அப்புறம் உயிர்களை தூய்மையாக்குவது இல்லையா, இது எல்லாமே இறைவன் வந்து ஒரு விளையாடலாக, திருவிளையாட்டு, இறைவனுடைய திருவிளையாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எய்திய பெத்தமம் அப்படின்னு பாடல் துவங்குது. அதாவது உயிர்கள் அடைந்த பெத்த நிலை என்று அதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன கொடுத்திருக்கிறாரு, முத்தமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முக்தி நிலை, அதைத்தான் முத்தமும் என்று சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் எய்தும் அரண் அருளே, இது எல்லாமே சிவபெருமானுடைய அருளால் தான் எய்த முடியும் ஒரு ஆன்மா. அடுத்து என்ன சொல்லியாச்சு, அப்படி ஆன்மாக்களுக்கு அருள் புரிதல் வந்து அரணுக்கு ஒரு விளையாட்டு இல்லையா. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படின்னு சொல்லிடுவாங்க திருவம்பாவையில சொல்லும் போது. அதனால இந்த ஐந்தொழிலை வந்து இறைவன் விளையாட்டாக நமக்கு செய்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக என்ன, விளையாட்டோடு என்று சொல்லி அடுத்து என்ன, எய்திடும் உயிர் சுத்தத்து இடுநெறி என்னவே. அந்த அந்த மாதிரி இறைவன் நம்மை இந்த நெறியில் செலுத்துவதால் ஆன்மாக்கள் சுத்தமாகின்றன. அப்ப அவர் செய்யக்கூடியது ஆன்மாக்களை சுத்தமாக்கக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய நெறியில் செலுத்துகின்றார். அப்புறம் அதனால என்ன கிடைக்குது அப்படின்னா, எய்தும் உயிர் இறைப்பால் அறிவாமி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உயிர் வந்து இறைவனிடம் என்றும் நீங்காத சிவஞானத்தை பெறும், அதற்குரிய பக்குவத்தை பெற்றுவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ உயிர்கள் வந்து பெத்த முத்தி நிலைகளை இறைவன் தம்மை தூய நிலையில் புகுத்துவதற்காக உதவினார் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதனால அவருக்கு ஒரு நன்மையும் கிடையாது. இந்த ஆன்மா பெத்த நிலையில இருக்கு, அப்புறம் படிப்படியாக முக்தி நிலைக்கு போகுது, அல்லது கேவல நிலையிலிருந்து சகன நிலைக்கு வந்து சுத்த நிலைக்கு வருகிறதுன்னு நம்ம மூணா பிரிச்சு சொல்லுவோம். இது எல்லாம் எதற்காக என்றால், தன்னை அதாவது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பொருட்டு இறைவன் இதை நமக்கு செய்துள்ளார் என்பதை அந்த உயிரானது முதல்ல புரிந்துகிடணும். அப்படி செய்வது, இப்ப நமக்கு ஒவ்வொரு செயலும் பிரம்மாண்டமா இருக்கு, இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்ம ரொம்ப அதாவது ரொம்ப வருந்தி செய்கின்றோம். ஆனா அவருக்கு அது எல்லாமே ஒரு விளையாட்டு என்று சொல்லி, இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ஆன்மாவை தூய்மையாக்குவது என்பது இல்லையா, அது வந்து அவருக்கு விளையாட்டு என்றும் உணரணும். அப்படி உணரும் போது இறைவன் மேல அகலாத அன்பு வரும். அயரா அன்பின் அரண் கடல் செல்லுமே என்று சொல்லுவார் அல்லவா நமது மெய்கண்ட தேவநாயனார், அது மாதிரி அந்த அகலாத அன்பு வரும்போது இறைவன் மேல கண்டிப்பாக அந்த ஆன்மாவிற்கு ஞானம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சரி, இப்ப ஐங்கல பாரம் சுமத்தல் சாத்தர்க்கு விளையாட்டு அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அது மாதிரி இறைவனுக்கு இந்த ஆன்மாக்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறதெல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கின்றது. அவர் நிர்விகாரி, இதனால அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் வரப்போவது இல்லை என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். சரி, அப்ப கடைசியில பாடல் முடியும் போது இறைப்பால் அறிவு ஆமேனா சிவஞானத்தை, இறைப்பால் அறிவுங்கிறது சிவஞானம், சிவஞானத்தை நாம் இறைவனிடம் பெறலாம் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஐமலத்தாரும் மதித்த சகலத்தர், ஐமலத்தாரும் மறுவினை பாசத்தார், ஐமலத்தார் ஸ்வர்க நெறி ஆள்பவர், ஐமலத்தார் அரணார்க்கு அறிவோரே. இது பாடல். அதாவது ஐவகை மலங்களை உடையவர்கள், தம்மை தாமே மதித்த சகலான்மாக்கள். இந்த சகலான்மாக்களுக்கு என்ன அதிகமா இருக்கும், மறைப்பு அதிகமா இருக்கும், மயக்கமும் இருக்கும். ஆணவத்தோட மறைப்பும் மாயையுடைய மயக்கம், அவங்க மும்மலம் உடையவர்கள். அதனால தம்மை தாமே மதிப்பார்கள் அந்த சகலான்மாக்கள். அவர்கள் துய்ப்பின் நன்றி நீங்குவதற்கு அரிய வினைகளால் தொடக்கொண்டாதான், ரெண்டாவது வரியில கொடுத்திருக்காரு இல்லையா, அருவினை பாசத்தார், நீங்குவதற்கு ரொம்ப கடுமையான அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வினைகளால் தொடக்கணும். அதனாலதானே சகல நிலையில இருக்கிறாங்க. அடுத்து அவர்களே வந்து வினை பயனால சொர்க்க நெறிகளை ஆள்பவர் ஆவார். நல்வினை பயனால என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. அதனால சொர்க்கத்தையும் அதற்குரிய நெறியையும் ஆள்பவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். சொர்க்கம் அப்படிங்கிறது நல்வினை போகத்தை தொய்க்கக்கூடிய இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி அஞ்ஞனமாக அவர்கள்
இருக்கும்போது தன்னுடைய முதலாகிய சிவத்தை அந்த பரம்பொருளை அறிவோர் ஆவாரான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க நம்முடைய திருமூல தேவ நாயனார். கேள்வி எழுப்பிட்டு அவங்களே பதிலும் சொல்லியிருந்தாங்க, ஆஹார், நிச்சயமாக அவங்க சிவத்தை அறிய மாட்டார்கள். ஏன்னா தன்னைத்தானே மதித்து கொண்டு அந்த பசு நல்வினைகளை செய்து கொண்டு பசு புண்ணியங்களை செய்து கொண்டு அதன் பயனாக சொர்க்கத்துக்கு போய் அதை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு எப்படி இறைவனை நினைப்பதற்கு நேரம் இருக்கும்? அவர்கள் எல்லாம் நிச்சயமாக சிவத்தை அறிய மாட்டார்கள், சொர்க்க போகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சிற்றறிவர், அவங்களுக்கு சிற்றறிவு, அந்த சிற்றறிவினராகிய இவர்கள் அரணை அறியார்கள். ஆனால் முற்றுணர்வினனான அரண் வந்து இவர்களை அறிவான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்போ அரணார்க்கு இவங்கள்லாம் அறியப்படுபவர்கள் தான் அப்படிங்கிறது இந்த பாடலில் உணர்த்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது அந்த சகல ஆன்மாக்கள் வினை தொடர்பு உடையவர்கள், அதனால அவங்களுக்கு சிவஞானம் பெற முடியாது, அவர்கள் சிவஞானம் பெறார் அப்படிங்கிறது இந்த பாடலோட சாராம்சம். அடுத்து ஆணவமாகும் அதீதம் மேல் மாயையும் பூணும் துரியம் சுழுத்தி பொய் காமியம் பேணும் கனவு மாமாயை திரோதாயி காணு நனவின் மலக்கலப்பாகுமே என்பது பாடல். அதாவது இந்த ஐந்து அவத்தைகளிலும் ஐந்து மலங்களும் கலந்து காரியப்படுவது எப்படிங்கிறத தெரிவித்து அந்த கலந்த நிலையிலேயே கழிக்கப்படவும் கூடும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாரு, ஆணவமாகும் அதீதம், அதீதம் மேல் அப்படின்னு சொல்லும் போது துரியாதீத நிலையில ஆணவம் மட்டும் உயிர்களை பிணித்து நிற்கும், அதற்கு மேலுள்ள துரிய நிலையில் அசுத்தமாயை பூணும், அடுத்து சுளுத்தியில் பொய்யான கன்மங்கள் பிணித்து நிற்கும், பேணப்படக்கூடிய கனவுகள்ல சுத்தமாயையும் காணப்படுகின்ற நனவில் திரோதாயாத ஐந்து அவத்தைகளிலும் ஐந்து மலங்களும் எப்படி கலந்து இருக்கின்றன என்பதை இந்த பாடலில் உணர்த்துகின்றார். அதாவது திரோதான மலமாகிய மறைப்பு வந்து நனவிலும், சுத்தமாயை நுண்ணுடல் பற்றியது ஆகையால் கனவிலும், கன்ம மலங்கள் வந்து சுளுத்தியாகிய உறக்கத்திலும், அசுத்தமாயை வந்து துரியத்திலும், ஆணவம் வந்து அதீதத்திலும் நீங்கும். அப்போ சுத்த நிலையை எய்தும் ஆன்மா என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து அரண் முதலாக அறிவோன் அதீதத்தன் அரண் முதலா மாயை தங்கி சுளுனை கருமம் உணர்ந்து மாமாயை கை கொண்டார் அருளும் மறைவார் சகலத்து உற்றாரே என்பது பாடல். அதாவது சிவபெருமான் தான் முழு முதற் பொருள் அப்படின்னு அறிகின்றவன் யாரு அப்படின்னா அதீத நிலையில் இருப்பவன், அதாவது துரியாதீத நிலையில் இருப்பவர்கள் சிவபரம்பொருளை முதற் பொருளாக கருதுவார்கள். அடுத்து அந்த அரணை எண்ணாத அசுத்தமாயையில தங்கி கூடியவர்கள் வந்து துரியர், துரிய நிலையில் இருப்பவர்கள் துரியர். அடுத்து கன்மமும் கூடியவர்கள் சுளுத்தி நிலையை சேர்ந்தவர்கள், சுளுத்தியில இருக்கக்கூடியவங்க கன்மத்தையும் கூடியவர்கள், மாமாயையாகிய சுத்தமாயையை கூடியவர்கள் கனா நிலையில் இருப்பவர்கள், திரோதாயி ஆகிற மறைப்பொருளும் பொருந்தியவர்கள் சகலராய அந்த நனவு நிலை பெற்றவர்கள் அப்படின்னு சகலத்துல ஐவகை நிலையில் இருப்பவர்களை பற்றி இப்பாடலிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அரண் முதலாம் மாயை அப்படின்னு பிரிச்சு அரண் வந்து உலக படைப்பிற்கு முதல் காரணமாக கொள்ளும் மாயை என்று பொருள் கொள்ளலாம். முதலா மாயை அப்படிங்கும் போது கருதா மாயை, முதலுதல்னா கருதுதல், முதலான்னா கருதா மாயை. இந்த மாயை விளக்கமும் செய்யும் அப்படின்னு சொன்னதுனால மறைத்தல் வந்து மாயையின் இயல்பு அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். கர்மம் உணர்ந்து இல்லையா, உணர்ந்துனா கண்டறிந்துன்னு அர்த்தம். மாமாயைனா சுத்தமாயை நமக்கு தெரியும். அருளும் மறைவார்னா அருளையும் மறைத்தவர்களாக அந்த திரோதாயி மலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்று
இந்த பாடலிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். அதாவது சிவனை முதற்பொருள் என்று அறிகின்றவன் அதீத நிலையை அண்மையிருப்பான், அரணை எண்ணாத அசுத்தமாயில் தங்கி துரிய நிலையில், அதாவது துரிய நிலையில தங்கி, அடுத்து சுளுத்தியில் கண்மங்களை எல்லாம் அறிந்து கனவிலே சுத்தமாயையை கை கொண்டோர் சகலாவத்தையில் பொருந்தியவர்களாக அருளையும் திரோதாயிகளாக மறைபவர்கள் ஆவார்கள் என்று உணர்த்தப்பட்டுள்ளது. அதீதனா இருக்கக்கூடியவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்பது இதிலே நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து உரு உற்று போகமே போக்கியம் துற்று மறு உற்று பூத மனாதியான் மன்னி வரும் அச்செயல் பற்றி சத்தாதி வைகி கருவுற்றிடும் சீவன் காணும் சகலத்தே. சரி, இந்த பாடல என்ன சொல்றான், அதாவது மாயா காரியமான இந்த தனு கரண புவன போகங்களை பெற்ற ஆன்மா கருவுரின் அது என்ன ஆகும், சகலாவத்தையை எய்தும் என்று சொல்லியிருக்கிறார். உரு உற்று, அதாவது உருணா என்பது உடல், போகம் என்பது நுகர்ச்சி, போக்கியம் என்பது நுகரப்படக்கூடிய அந்த போக்கியம் துற்று அப்படின்னா அதை அனுபவித்து நுகர்ந்து என்று அழகாக அந்த இடத்திலே நமக்கு சொல்லி, அடுத்து என்ன சொல்றாரு, பூதம் மறு உற்று அப்படின்னு சொல்ற, அதாவது பூத காரியமான பொருட்களை எல்லாம் பொருந்தி, பூதம் வந்து காரண ஆகுபெயராக அதன் காரியமான பௌதீக பொருட்களை எல்லாம் உணர்த்துகிறது, அங்கனம் பொருந்தி இல்லை. அடுத்து மனாதியான் மன்னி, மனாதின்னு சொல்லும் போது அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் உட்கரணங்கள் அவை, அதோட செயல் இல்லையா, அவற்றோட செயல் என்னன்னா எண்ணுதல் சிந்தித்தல் அந்த மாதிரி அதையெல்லாம் சொல்லி, அடுத்து என்ன சொல்லுகிறார், சத்தாதி வைகி. சத்தாதின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் தன்மாத்திரைகள், சத்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதான் சத்தாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது கருவுற்றிடும் சீவன் சொல்லும் போது பிறவி எடுப்பதற்காக கருப்பையை அடைந்த ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. அப்போ மாயா காரியமான உருவத்தை பொருந்தி அடுத்த தேகத்துக்கு ஏற்ற அந்த போக போக்கியங்கள் பார்த்தோம் இல்லையா, நுகர்ச்சியும் நுகரப்படக்கூடிய பொருளும் அவற்றையெல்லாம் நுகர்ந்து அந்த பூதங்களை சார்ந்து மனம் முதலிய உட்கரணங்களை உற்று அவற்றால வரக்கூடியதான், ஒவ்வொரு எண்ணம் ஒரு பிறவியை தரும் இல்லையா, ஒரு சொல்லு ஒரு பிறவியை தரும், அதனால அவற்றால் வரக்கூடிய கண்மங்களை எல்லாம் அடைந்து, அதே சமயம் மனத்தால தியானம் பண்ணணும்னா நிச்சயமாக அந்த மனதால் அந்த எண்ணங்களால் வரக்கூடிய பிறவி நமக்கு நிச்சயம் குறையும். அப்ப அந்த கண்மங்களை எல்லாம் அடைந்து சத்தாதிகள் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் அந்த ஐந்தையும் தங்கி அப்புறம் கருவை அடைகின்றது இந்த ஜீவன். இது அந்த ஜீவனானது சகலாவத்தை படுவது எப்படி என்பது இதிலே உணர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து இருவினை ஒத்திட இன்னருட்சத்தி மறுவிட ஞானத்தில் ஆதனம் மன்னி குருவினை கொண்டு அருட்சக்தி முன் கூட்டி பெருமல நீங்கி பிறவாமை சுத்தமே என்று சொல்லியிருக்கிறார். சுத்த நிலையோட இலக்கணத்தை நமக்கு இதிலே உணர்த்துகின்றார். இருவினை ஒத்திட இல்லையா, இருவினை ஒப்பு, அது எதற்காக வருது, அதாவது நல்வினை தீவினைகள், அந்த இருவினைங்கிறது நல்வினையும் தீவினையும். அப்ப இருவினை ஒப்புன்னா என்னன்னா, இரண்டு வினைகளுமே நமக்கு வந்து, நல்வினை வந்து பொன் விலங்கு, தீவினை வந்து இரும்பு விலங்கு, இந்த ரெண்டுமே நம்மள பிறப்பு இறப்புக்கு உட்படுது, பிறந்தா கண்டிப்பா இறந்தாகணும், அதனால பிறப்பு இறப்பில் நம்மளை செலுத்தி கொண்டே இருக்கின்றது அப்படிங்கறத முதல்ல நம்முடைய ஆன்ம அறிவின் கண் விளங்கி கொண்டு, இப்ப நல்வினைய பார்த்தா ஒரு சந்தோஷம், தீவினைய பார்த்தா ஒரு வருத்தம், ஏன்னா செய்யும் போது நல்வினையா இருக்கும் அப்புறம் புண்ணியமா மாறும் அப்புறம் இன்பத்தை தரும், அதே மாதிரி செய்யும் போது தீவினையா இருக்கும் அது வந்து பாவமா மாறி அப்புறம் வந்து அது துன்பத்தை தரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னது மாதிரி அவரவர் வினை வெளி அவரவர் அனுபவம் வருது, ஆனா அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம உலகத்துல இப்ப பார்த்து கொண்டு, ஏதாவது இந்த உடல் சார்ந்து நம்ம நுகரக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பம் என்பதே கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
இன்பம்னா இறைவனோடு கலத்தல் ஒன்றுதான் இன்பம். அதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இன்பம்னு நினைக்க மாட்டோம், மற்ற அதாவது தீவினை பயன்களை வந்து துன்பம் நினைச்சு வருந்தவும் மாட்டோம். ரெண்டுமே சமநோக்காக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துவிடும். அந்த இருவினை ஒப்பு எப்படி இருக்குன்னா, பசுவினை ஒப்பு பதிவினை ஒப்புன்னு ரெண்டு வகைப்படுகிறது. பசு இருவினை ஒப்பு அப்படின்னா இந்த சொர்க்காதி இன்பங்களை எல்லாம் விரும்பி அதை அடைவதற்குரிய வேள்விகளை எல்லாம் செய்தல், அதுல விருப்பம் அதிகமா இருக்கும். நான் வந்து அந்த இந்திரலோகத்துல இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு விரும்பி அதெல்லாம் செய்யணும்னு தோணும். அது நீங்க அந்த விருப்பம் மிகுமாயின் அது நீங்கணும்னா சிவன் திருவடிக்கண் அன்பு செலுத்தி அதனை அடைவதற்குரிய சரியாதிகளை செய்ய வேண்டும். அப்புறம் பதி இருவினை ஒப்பு அப்படின்னு சொன்னா,

0: அவர் செஞ்சிருக்கிறதுக்கு நாம எவ்வளவு அவருக்கு வந்து நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அளவே இல்லை. ஆனா இவ்வளவு நாமம் சொன்னா நமக்கு இந்த பலன் கிடைச்சிரும். திருமுறைகளை அன்போடு பாராயணம் பண்ண, ஆனா இந்த திருமுறையை பாராயணம் பண்ணுனா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜையை பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த பொருளால அபிஷேகம் பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், திருத்தல யாத்திரை சென்றால் இந்த பலன், நான் வந்து தீர்த்தமாடி கொண்டு வந்தால் எனக்கு இந்த பலன், இப்படி நினைச்சு நினைச்சு செய்வது என்பது தவறு. எதையும் எதிர்பார்க்காம அவரை நினைச்சு நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் என்று அது அந்த இருவினை உப்பை பத்தி நமக்கு சொல்லி, அடுத்து இன்னருட் சக்தி மறுவிட. இன்னருட் சக்தி மறுவிடன்னு சொல்றது என்னன்னா, இனிமையை தருவதாகிய திருவருட் சக்தி பதிய, அதுதான் என்னது சக்தி நிபாதம் என்று சொல்லுவோம். அதாவது திருவருட் சக்தி பதிதல் என்று அதை சொல்லுவோம். என்னது சக்தி நிபாதம்ங்கிற சொல்லு அடிக்கடி சித்தாந்தத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் திருவடியை அடைய வேண்டும் அப்படிங்கிற நாட்டத்தால ஆன்ம அறிவின் கண் சிவசக்தி பதிதல். ஆன்ம அறிவு எப்படி இருக்கும், அது கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும், ஆனா அதுல சிவசக்தி பதிஞ்சாச்சு, அந்த சக்தி நிபாதம் வந்தாச்சுன்னா அந்த மாதிரி தேவையற்ற சிந்தனைகள் நமக்கு வராது. அப்ப சக்தி நிபாதம் என்பது சக்தியின் வீழ்ச்சி என்று பொருள் தருகிறது. ஒரு பெரிய அவை இருக்கிறது, அதுல வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டா அங்க இருக்கவங்க எல்லாரும் எந்திரிச்சு, எங்க இருந்தோ கல் உழுது இப்ப என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அது மாதிரிதான் ஆன்ம அறிவுல சக்தி, சக்தியோட வீழ்ச்சி பதிய, சிவசக்தி பதிந்தால் ஆன்மா வந்து தனக்கு இருக்கக்கூடிய சுற்றங்களை எல்லாம் விட்டு விட்டு, அதாவது இது என்னுடைய பொருள், இது என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு பிடிப்பை எல்லாம் நீக்கி சர்க்குருவை நாடி ஓடும், அப்படி ஓட செய்யும். அது வந்து இது சக்தி நிபாதம் என்று மிக அழகாக சொல்கிறார். இதுவும் அவங்க அவங்க பக்குவத்துக்கு ஏற்றாற் போல நான்கு வகைப்படும். மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம். மந்தம்னா குறைவு, மந்ததரம்னா மிகவும் குறைவு, தீவிரம்னா அதிகம், தீவிரதரம்னா மிக மிக அதிகம். இல்லையா, அந்த அளவுல அவர் அவங்க பக்குவத்துக்கு ஏற்றாற் போல இந்த சக்தி நிபாதம் நிகழும் என்பதை சொல்லி, அடுத்து என்ன சொல்லிட்டாரு, ஞானத்தில் ஆதனம் மன்னி, ஞானத்தில் ஆசனம் கொண்டு அதுல நிலை பெற்று, அதாவது சிவஞானத்தை பெற்று. எது இருக்கு, தடையாக மலம், அந்த தடையான மலத்தை நீக்க எது நமக்கு துணையாக இருக்கிறது, சக்தி. அந்த துணையான சக்தி பதிய, நுகர்கின்ற வினை இந்த பிராரத்தமும் கழிய ஆன்மா வந்து ஞான விளக்கத்தை பெறும். சரி, அது எப்படி பெறுகிறது என்றால், குருவினை கொண்டு, ஒரு ஆச்சாரியனை அடைந்து. அருட்சக்தி முன்கூட்டி திருவருளாகிய சக்தியை உபதேச வாயிலாக சேர்த்து ஆன்மாவோடு பெருமலம் நீங்கி. மலம்னு சொன்னாலே ஆணவம், பெருமலம் சொன்னாலும் நிச்சயமாக அது ஆணவத்தை தான் குறிக்கும். அந்த பெருமலை நீங்கின்னு சொல்லும்போது ஆணவ வழியில் இருந்து நீங்க பெற்று, அதாவது ஆணவத்திற்கு அழிவு கிடையாது, ஆன்மா அதிலிருந்து நீங்கி உய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பாடலில் நமக்கு திருமூல தேவநாயனார் அழுத்தமாக உணர்த்தி இருக்கின்றார். ஆக பெருமலம் நீங்கி அடுத்து என்னவாம், பிறவாமை, மீளவும் பிறவி எடுக்காமல் இருப்பது, பிறவி எய்தாமல் இருப்பது, அதுதான் சுத்தம் இல்லையா, இதுவே சுத்தம் என்று சொல்லுகின்றார். ஒரு அருமையான பாடல். ஆன்மாக்களுக்கு என்னவெல்லாம் நிகழும், இருவினை உப்பு நிகழணும், சக்தி நிபாதம் சேரணும், சிவஞானம் பெற்று உபதேச குரு வாய்க்க அவரை கொண்டு திருவருட் சக்தியை கூட பெற்று மூலமலம் நீங்கி மீட்டும் பிறவி எய்தாமல் இருப்பதுதான் சுத்த நிலை. அந்த இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் சக்தி நிபாதமும் பெற்று சிவஞானம் மேவி குருமுகமாக அருளோடு கூடி ஆணவம் அகன்று பிறவா பெருநெறி அமைதல், அதுதான் சுத்த நிலை என்று தெளிவாக நமக்கு இந்த பாடலிலே எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகா வித்வான்

0: பிரியா அவர்கள். வணக்கம், ஓம் சிவாய நம.
1: சீரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோர் திருப்பெருந்துறையிலே இவருக்கு குருமணியாக விளங்கியவர் என்ற பெருமானாகினாலே என் தேவன் என்று சொல்லாமல் நம் தேவன் என்று நம்மையும் உளப்படுத்திச் சொல்வார். எல்லாருக்கும் அவனே ஆச்சாரியனாக எப்பொழுதும் வருவானாதலினாலே சீரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோர். ஆறாத இன்பம் அருளும் அழிஞ்சு ஆறாத இன்பம் உண்டு தெவிட்டாத இன்பம் எவ்வளவு சாப்பிட்டாலும் தெவிட்டாது. பால் பாயசம் நல்லா இருக்கும், ஒரு கோளை வாங்கி குடிக்கலாம், அப்புறம் ரெண்டாவது கோளையும் வாங்கி கொடுக்கலாம், அப்புறம் நாக்கு மறிக்கிடும் வேணாம், அது ஆர்ந்து விடும். ஆறுதல் என்றால் நிறைதான், ஆறாதன நிறைய சிறு பிள்ளைகளை சொல்லுகிற பொழுது வீட்டில் பாட்டுவான் சொல்லுவாங்க, அது வயிறு ரொம்ப நாளும் கண்ணு ரொம்ப வயிறு ரொம்ப நாளும் கண்ணு ரொம்ப வாங்கி திருப்பி சாப்பிடுறது ஆறாதான். எவ்வளவு அனுபவித்தாலும் அதனாலே நிறையாததாக திரும்பவும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் அனுபவிக்கும் தன்மையும் உடையதாக இருக்கிறது அந்த இன்பம். அந்த இன்பத்தை அருளும் மலை போல் மலை என்று ஏன் சொன்னாரு, எல்லா விதமான இன்பங்களையும் உடையது மலை, இருப்பிடத்திலேயும் இன்னுடையது, கனி கிழங்கு முதலாகிய பலவற்றாலும் நிறைந்திருக்கிறது, வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் அங்கிருந்து வருகிற ஆறுகள்னா உங்களுக்கு கீழே இருக்கிற நிலங்களை செழிக்க செய்கிறது. அதனாலே பிறருக்கு ஆறாத இன்பத்தை அருளுவது மலை. உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் மலையின் மூலமாகத்தான் எல்லாம் வரும். அதனால இந்த இடத்துல மலை என்ற வார்த்தையை இறைவன் கேட்டுள்ளோம். ஆறாத இன்பம் தேவலோகம், தேவலோகம்னா அது எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டான். அது கம்பரத்தை கேட்ட உடனே அவர் சொன்னாரு, வேண்டிய வேண்டின் எழுதி வெறுப்பின்றி விளைந்த துய்க்கும் ஈண்டரும் போக இன்பம் ஈரிலது யாண்டு கண்டாம் ஆண்டு அது தொடர். வேண்டிய வேண்டினை நாம் மனதில் என்ன விரும்புகிறோமோ அந்த விரும்பிய பொருளை விரும்பிய நேரத்திலே பெற வேண்டும். அனுபவிக்கிற பொழுது எல்லாரும் நிறைய சாப்பிட்டாச்சு வாணாமும் வெறுப்பு வரக்கூடாது. வெறுப்பின்றி விளைந்த நாம் விரும்பிய பொருள்களை துக்கம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஈண்டரும் பிற இடங்களிலே கிடைத்திருக்கிற போக இன்பம் ஈரிலது முடிவற்றது ஆண்டு கண்டாம் எந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரி போக இன்பம் ஆண்டு அது தொடக்கம் அதுவே அறுவரை சொல்லும் வேதம் அதைத்தான் சொல்லுகிறோம். அதுதான் சொர்க்கம். சரியா, சொர்க்கத்தை விட்டு நீ வர அனுபவிச்சு முடிச்சதுனால வரல, இனிமே அங்க இருக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால வரும். ஆனால் சிவனிடத்திலே போய் இவன் அடைகின்ற அந்த பேரின்பமானது எப்படி இருக்கிறது என்றால் இவன் முடிவற்றதாக இருக்கிறது. இவன் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது போய்தான் சொர்க்கத்துக்கு போனா இவன் நல்வினை தீர்ந்து போச்சுன்னா அவன் அனுப்பிச்சுடுவான். இவனுக்கு அனுபவிக்க தயார் தான், எப்பொழுதும் வெறுப்பு இல்லாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இவனுடைய நல்வினை எவ்வளவுதான் இருக்கிறதோ அதுக்கப்புறம் இவனை இறக்கி இதுதான் இன்பம். ஆறாத இன்பம் அருள். நம்மாலும் அந்த இன்பத்துக்கு தடை இல்லை, தன்னாலும் அந்த இன்பத்துக்கு தடை இல்லை, அதுதான் பேரின்பம். நம்மால் தடை வந்தா அந்த சொர்க்க இன்பமும் சிற்றின்பம் ஆகிவிடுகிறது. அந்த இன்பத்தில் சிறுமை இல்லை, ஆனாலும் நம்மை அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கல ரொம்ப கொஞ்ச காலம்தான் இருக்கு. இதுவரையிலேயும் வாழ்த்து வணக்கம் ரெண்டு சொல்லிட்டாரா, அடுத்தபடி சொல்றார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் பாடல்கள். இதுவரையிலேயும் என்ன சொல்ல போகிறார் என்பதை சொல்லுவோம். மோய என்றாலே வினை முழுது மோய உரைப்பன்யான் பழைய சுவடிகள் எடுக்கிற போது மோயர்தான் போடுவாங்க. அதை உரிமை எடுத்து வந்து வினை முழுதும் ஓய என்று குறிச்சுட்டா ஓய என்பது இதில் என்னன்னா மோய என்ற அழியன்னு அர்த்தம், ஓய என்ற வலிவிழக்கன்னு அர்த்தம், ஓய்ந்து விட்டாங்கன்னு அர்த்தம். எது நன்றாக இருக்கும்னு நினச்சி பாருங்க, சஞ்சிதத்தை அவன் சுட்டரிக்கிறான், பிராரத்தத்தை அவனையும் ஏந்து கொடுக்குறான், ஆகாரியம் நிகழாதபடி செய்து இல்லையா. அப்போ வினை முழுதும் மோய, வினை முழுதும் மோய சுத்தமாக போயிடுது. ஆச்சாரியனுடைய பார்வையினாலே சஞ்சிதம் சுத்தரிக்கப்படுகிறது, பிராரத்தத்தை அவனே ஏந்து கொள்ளுகிறான், 63 கதையில என்ன பாக்குறீங்க, அவங்க எல்லாம் வியாபாரம் பண்றாங்க, விவகாரம் பண்றாங்க. ஆனா அந்த விவகாரம் பண்ற வியாபாரம் பண்றதுல வினி அவங்களுக்கு கிடையாது. அந்த வினியை அவரிடத்துல இருக்கிற சிவபெருமானே நல்லதா கெட்டதா எல்லாம் அவரே எடுத்துக்கிறார். அதனால பிராரப்தத்தை அவனே அனுபவிக்கணும். சிவபெருமானுக்கு தான் உரியதே தவிர அது இவனுக்கு உரியது அல்ல. ஆகாமியம் இவனுக்கு ஏறுவதற்கு வழியே இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கிறவன். இவனுக்கு எது ஆகாமியம்? இணை முழுதும் ஓயல். ஓயன்னா ஓட்டல், அதாவது உட்கார்ந்துருக்கு அப்படி திரும்பி வரணும்னு அர்த்தம். அதனால ஓய என்கிற பாடம் சிறந்த பாடம். இங்க ஓய என்பதையே சொல்லி எல்லாம் போக என்று அர்த்தம் பண்ணலாம். ஆனால் சொல்லுக்கு அவ்வளவு குழு கிடையாது. ஓயன்னா ஓய்வெடுக்க, ஓய்ந்து போக. ஓய்ந்து போகிறதுனா இழைப்பாற்றல். அப்ப திரும்பி வரணும்னு தெரியலையா சங்கார எதுக்கிட்டான். நான் இழைப்பாற்றலுக்குன்னு எழுதி இருந்த சித்தாந்தத்தில் உயிர்களை இறைவிஞ்சேன்னு ஒடுக்குகிறார். திரும்பியும் கர்ப்பத்தை அனுபவிக்கணும் அந்த உயிர்கள், அதுக்காக நடுவில் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா, அதுதான் ஓய. நான் இறைவரை சொல்லி எதுக்காக இந்த வினை என்ன விடணும்? வினை எப்போ விடணும்? ஆணவத்தை அடைக்கினால்தான் வினை. ஆணவம் இருக்கிறவர்களும் கண்ணும் வந்து அதுவும் பாருங்க முந்தை வினை முழுதும். அது சங்கீதத்தை தான் அவர் சொல்றாரு, பழவினை தான். நாம் வினை என்பதனாலே மூன்றையும் குறித்தாலும் அவர் சொல்லி இருக்கிறது முந்தை வினை. பல பிறப்புகளிலே சேர்த்து வைத்ததாகிய அந்த பழவினை பாசமாம் பத்தருக்கு பழவினைகள் அழித்தின்றன. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. நான் இது எழுதுவதற்கு காரணம் நான் எழுதினேன் என்பது அர்த்தம் இல்லை என்றுதான் சொல்றார். சிவனவன் என் சிந்தையுள் நின்றான். இதை எழுதச் சொல்லியவனும் அவன்தான், இதை எழுதுவதும் அவன்தான். நான் அவனுக்கு ஒரு கருவி. எனதுரை தலைதுரையாக சொல்றார்கள ஞானசம்பந்தர் நம்பையை போட்டு சொல்கிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அப்பரடிகள் சொல்லும்போது குழிந்த நாவுக்கு உரையாடிதான். இவரே சொல்றார், நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகன். நீ தான் எங்கிட்ட உட்கார்ந்துருக்க, நிலையாக செய்ய தப்பத்தான் செய்ய அவ்வளோ உன் தலையெடுக்கும். நீ விட வேண்டும். இவர் பணத்தை எடுத்துட்டு வந்தாரு, அங்கிருந்து குதிரை வாங்கறதுக்கு பணம் எடுத்துன்னு போறேன். வழியில வந்தார், அவர்கிட்ட இருந்தார் அவ்வளோ. அப்புறம் என்ன சொன்னார் இவரு, இந்த பணம் எனக்கு தெரியாது, நீ தான் செலவு பண்ண, அது வேண்டிய வேலையை நீ தான் செய்ய. ஏன் என்றைக்கு என்னை ஆட்கொண்டாயோ அன்றே என் ஆவியும் உடலும் உடவையெல்லாம் குன்றி அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ. அப்போ நீ வாங்கிக்கல, செலவு பண்ணது யாரு? நானா கோயில் கட்டினேன், நானா அடியார்களுக்கு சாப்பாடு போட்டேன், அந்த பணத்தை செலவு பண்ணேன், நீ தானே? குதிரை வர்றதும் வராதும் அதெல்லாம் உண்டதை எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் ஒன்று தோக்கரம் பண்ணிட்டு கிடக்கிறேன். என்ன செய்யணுமோ எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். அப்போது எல்லாம் உண்மையாகும். சிவனவன் என் சிந்தையுள்ளார் உரைப்பல்ல. அப்பா என் மனசுல இருந்து உள்ளே இருந்து பேசி கொண்டிருக்கிறவன் அவன் தான். நான் உரைப்பன் வாய் எழுது, ஆனால் வழி அவன். சிவனவன் என் சிந்தையுள் நின்றார்கள் அவன் அருளாலே, அவனுடைய அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் தாள், இந்த இடத்துல தாள் என்பதற்கு முயற்சி என்றே கொண்டு வரலாம். அவனுடைய முயற்சிகள், உயிரை உயர்த்தும் பொருட்டு அவன் செய்கின்ற முயற்சிகளை வழிபடும். சிந்தை மகிழ சிவபுராணம். அது எப்படி சிவபுராணம் ஆகுன்றதுக்காகத்தான் சொன்னார். அவன் தாள் என்று சிவரை பத்தி இங்க சொல்ல, அப்படி சொன்னா தேவாரம் மாதிரி சொல்லியிருக்கணும். ஏன்னா சொல்றது புறா உயிரினுடைய கதை. இது எப்படி எல்லாம் பிறந்தது, எப்படி வந்தது, திரும்பி எப்படி இறைவனிடத்தில் போய் சேர்ந்தது என்றுதான் இந்த கதைகளை சொல்லிப்பட்டு போகிறார். இது ஜீவ புராணம் தேவையாத ஒரு சிவபுராணம் இல்லை. இது எப்படி சிவபுராணம் ஆச்சுன்னா அவன் தான், அவனுடைய முயற்சினா இந்த உயிரை பிறவியில் விட்டதும் அவன் தான். இந்த உயிருக்கு சரிய கிரியா யோக மார்க்கங்களை கொடுத்ததும் அவன் தான். அதிலே பக்குவப்பட்டு அதிதீவிர பக்குவம் உடையதாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஆச்சாரியனாக வந்து உபதயம் செய்யறதும் அவன் தான். இவ்வளவு அவனுடைய முயற்சி, இந்த உயிரினுடையது எதுவும் இல்லை. உயிர் அவனுக்கு ஒரு கைப்பாவையாக கருவியாக பயன்பட்டிருக்கிறது. ஆகவே பாசத்துக்குள்ளே கிடந்த உயிரை எடுத்து அதுக்கு பிறவி கொடுத்து அதன் அழுக்கை போக்குவதற்குரிய முயற்சிகளை எல்லாம் செய்து அதை தூயதாக ஆக்கி தன்னோடு ஒன்றாக்கி கொண்டவன் அவன் தாழ் வணங்கி அவனுடைய முயற்சியை நான் வழிபட்டு சிந்தை மிகழ. அப்ப அது சிவபுராணம் தானே. என்னை பற்றி நான் சொன்னாலும் அது அவரை பற்றி சொன்னதாக தான் ஆகும். ஏன் என் கதை பூரா அவர் கதை தானே? அதுக்காக சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை எழுதுகிறதே அந்த தன்னை வரும். இந்த தன் என்கின்ற தொல்லசை வருகிற இடங்களை பார்த்தீங்கன்னா கௌரவ வாசம் சிவபுராணம் தன்னைனா எந்த தன்மை உடையது என்ற கருத்து. அவன் தன்னை அவனை என்று சொல்வதற்கு அவன் தன்னை என்று சொல்வதற்கு ஒரு அழுத்தம் சிறப்புடையது. அவர்தான் சொன்னார், அவர் சொன்னார் என்பதற்கு அவர்தான் சொன்னார். நீங்கள் கடிதம் எழுதும்போது கூட நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் என் நினைவில் இருந்து கொண்டு இருக்கிறது எழுதி இருக்கீங்க. இந்த நீங்கள் என்று எழுதுவதற்கும் தாங்கள் சொல்லிய வார்த்தைகள் என் நினைவில் இருக்கிறது என்பதற்கும் வித்தியாசம் இல்லை. தாங்கள் போடும் பொழுது அவரை எதிர்க்க வச்சு பேசுகிற மாதிரி இல்லாமல் படற்கையாக வச்சு பேசுகிற மாதிரி, படற்கையாக வச்சு பேசினால் மரியாதை. செட்டிநாட்டில் போய் கூட தான் சொல்லிக்கணும், தான் அங்கே அதிகம் பழக்கம் நாட்டு வழக்கில் அதிகம். சிந்தை விட சிவபுராணன் தன்னை அப்படின்னு சொன்னால் சிவபுராணத்தை உயர்த்தி காட்டுகிற வார்த்தை. அதை முந்தை வினை முழுவதும் நோய உரைப்பன்றார். இனிமேல் தான் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன நடக்கிறது. இப்போ இது இருக்கிறதெல்லாம் இந்த சிவபுராணத்தில் பின்னால் இருக்கிற பகுதிகள் எல்லாம் பின்னாலே பல இடங்களில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கொண்டே போயிருக்கார். சித்திராப்பத்து அடைக்கலப்பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுதான். இதில் இருக்கிற விஷயங்களில் ஒவ்வொன்றையும் பின்னாலே சொல்லியிருக்கார். அதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து தான் இதை முடிச்சிருக்கார். இந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை விரையின் முழு நோய குறைப்பந்த கண்ணுகளால் தன் கருணை கண்காட்ட வந்தியதற்கு எட்டா எழுதார் கடல் இறங்கி எண்ணுதற்கும் எட்டா என்று ஒரு மகரம் சில சோழிகளில் இருக்கிறது. இதில் என்னன்னா அந்த மகரம் போடணும் அப்படின்னு நாம் நினைக்கிறதுடைய கருத்து சரிதான். இதை நீங்கள் போடாமல் விட்டா எண்ணுதற்கு எட்டா அப்படின்னு சொல்லணும். ஓசையினம் கொஞ்சம் குறையும். இந்த பூ வரும்போது எதிர்ப்பு உயிரெழுத்து வந்தால் அதுவும் ரெண்டும் ஒன்றாயிடும் சுத்தியில் உரமும். எண்ணுதற்கு எட்டா அப்படின்னு எண்ணுதற்கும் எட்டா எழுதார் அவனுடைய கருணை கண்காட்ட அதனாலே நான் அவனுடைய திருவடியை வணங்கினேன். அவன் கருணை புரியவில்லை என்றால் நான் அவனை வணங்குகிற ஒரு தன்மை கூட என்னிடத்தில் தோன்றியிருப்பான். ஆகவே நான் அவனை வணங்கியதும் கூட அவனால் வெண்ணிறைந்து மண்ணிறைந்து முக்காய் விளங்கோழியாய் வெண்ணிறந்து எல்லை இலாதானே நீ பெருந்தீர் பொல்லாவிலேயே புகழும் ஆறு ஒன்று மண்ணிறந்து மண்ணை அளந்து விடலாம், ஆகாய்க்கு அளக்க முடியாது. அதனால முதல்ல விண்ணை சொல்லி மண்ணை சொல்லலாம். நமக்கு பார்க்கிற இடம் மண் தான். மண் முழுதும் நிறைந்தவன் என்பது தான் முதல்ல சொல்லணும். ஆனால் அவன் அளப்பறியவன் ஆகினாலே வெண்ணிறைந்ததினால் மீன் எதுவரையும் இருக்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அதனால அவன் அளப்பறியவன் என்பதை சொல்லும் பொழுது வெண்ணிறைந்ததினால் மண் நிறைந்து முக்காய் எல்லாவற்றிலும் மேம்பட்டதால் விளங்கு ஒளியால் எண் நிறைந்து நினைப்பவர்களுடைய நினைப்பளவாக நிறைந்து எண்ணத்தின் அளவாக நிறைந்து இது ஔபச்சரேடிக வியாபகம் என்று அதை சித்தாந்தத்தினம். அதாவது பொருள் அளவுக்கு நிறைந்தல், எண் நிறைந்து நினைப்பார்களுடைய நினைப்புக்கு ஏற்ற அளவில் நிறைந்து. இனி எண் இறந்து என்று ஒரு பாடம் இருக்கிறது. எண் இறந்து கணக்கிற்கு அகப்படாம். எண் என்றால் கணிதம். எண் இறந்துன்னா கணிதத்துக்கு கணக்கு போட்டு பார்க்க முடியாது. அவர் இப்படி எண் இன்னிறத்தன் இவன் அத்தன் இவன் இறைவன் அப்படின்னு எண் நிறைந்து நினைப்பாருடைய நினைப்பளவாக நிறைந்து எல்லை இல்லாதான் அளவுபடாதவனாக இருக்கிறவன் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மேல்கு இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லை இல்லாதான் இன் பெருங்கிய என்னுடைய அளவு கடந்த அந்த புகழை பொல்லாவிலேயே திரும்ப திரும்ப பிறவிகளை செய்து கொண்டே இருக்கிறபடியினாலே பொல்லாங்குடைய வினையை உடையவன். அது நல்ல வினையும் இருக்கிறதுல தீய வினையும் இருக்கிறது. ஆனால் ரெண்டு வினையுமே பிறவியை தரக்கக்கூடியதான். ஆகையினாலே பொல்லா வினையே என்று ரெண்டு வினைகளையும் சேர்த்து மொத்தமாற்றுவார். பொல்லா வினையே புகழும் ஆறு ஒன்றறி உன்னுடைய பெருஞ்சீரை புகழும் ஆறு புகழ்ந்து சொல்லுகின்ற வழி ஒன்றறியேன் என்று சொன்னால் ஒன்றும் அறியே கொஞ்சம் கூட எனக்கு தெரியவில்லை என்று ஒன்று ஒன்று அறியேன் என்று சொன்னால் அது பலபடியாக இருக்கிறது என்பதும் ஒன்றறியேன் என்று ஒரு வார்த்தையாக சொல்லணும். சேர்த்தொள்ளும் பொழுது சிறியளவு கூட அறியாதவன் ஒன்று அறியேன் என்று சொன்னால் பலவாக அறிந்தவன் என்பவன். எப்படி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டியது அதனாலே இவர் இப்படி வந்தார் என்ன பெற்றார் என்பதையெல்லாம் அடுத்து சொல்ல இருக்கிறார். நம பார்வதி பதே.
2: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: கணம்புள்ள நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கதை செய்யுள்ள

திருவாசகம் குறி வைத்தர்

உள்ளது மூலமா அந்த அன்பை காட்டு மனது படித்திடுவது விளக்கிடுவது தூபம் இடுவது நிவேதன பொருள் கொடுப்பது சந்தன அரைச்சு கொடுப்பது தீர்த்தம் எடுத்து கொடுப்பது இது மாதிரியான பணிகள் மூலமாக அன்பை காட்டுவேன். இல்ல விளங்குத இது ஒன்றுமே செய்யாம நான் சாமிக்கு பக்தேன் சாமிக்கு பக்தேன் சும்மா சொல்லி தொலைஞ்சான்னா சாமி நம்ப மாட்டாரு சாமி ஏமாற மாட்டாரு சாமி நம்ப மாட்டார் இருக்கிறவன இந்த மாதிரி சும்மா சாமிக்கு பக்தன் சொல்லியிருக்காருன்னு அந்த நுட்பம் தெரிஞ்சவன் விஷயம் தெரிஞ்சவன் இது உண்மையான பக்தன் அல்ல என்று மற்ற உண்மையான பக்தர்கள் முடிவு விட்டு விடுவார். அதனாலே இப்படி வந்து அன்பு இருக்கிறது சொன்னால் அது செயல் மூலமாக காட்டும். அப்படிப்பட்ட செயலிலே இவர் என்ன செய்தார் அந்த அன்பை என்ன செய்தார் எந்த பொருள் மூலமாக சிவனுக்கு அந்த அன்பை செலுத்தினார். அதனாலே இவருக்கு செல்வம் இருந்தது குணம் இருந்தது சிவனிடத்திலே அன்பு இருந்தது. செல்வம் இருந்தது குணம் இருந்தது சிவனிடத்திலே அன்பு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது அந்த பிறவி புண்ணியமே வழிவாரவில்லை. செல்வம் இருப்பது குணம் இருப்பது சிவனிடத்திலே அன்பு உறுப்புடையார் மெய்ப்பொருளாவன ஈசர்களே என்னும் உறுப்புடையார் தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன் இது என்று செல்வ செல்வத்தினாலான பயன் செல்வத்தினாலான பயன் செல்வத்தை பயனுடையதாக செய்வது செல்வத்தினாலே பயனை பெறுவது செல்வத்தினாலே பயனை பெறுவது செல்வம்னா பணம் பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பயனும் இருக்காது. பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு வச்சுக்காது பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டே எடுத்தா குறைஞ்சி எடுத்தா குறைஞ்சிருவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா செல்வத்தினால பயனை அனுபவிக்காம போயிடறான் அனுபவிக்காம போயிடறான். அப்புறம் கொஞ்ச காலம் வந்துருச்சுன்னா அப்புறம் எவன் வந்துடுவான் இதையும் விட்டுட்டு போயிடுவான் காத்துக்கிட்டு இருந்தானே கொண்டு வீட்டில் போகணும் சும்மா போயிடறான். அதனால செல்வம் உள்ள போது அந்த செல்வத்தை சிவ புண்ணியத்திலே செலவு செய்து அதன் மூலமாக பயனை பெறுவோம். அது அமர்நீதி நாயனார் புராணத்திலையும் சொல்வார் சிந்தை செய்வது அமர்நீதி நாயனார் சிவன்கடல் அல்லது மற்றொன்று சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது மற்றொன்றிவார் அந்திவண்ணர் தான் அடியவருக்கு அந்திவண்ணராய சிவபெருமானுடைய அடியவருக்கு அமுது செய்வித்து சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அமுது செய்வித்து அந்திவண்ணரம் அடியவருக்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி அவர்களுக்கு திருவமுது செய்வித்து அவர்களுக்கு வேண்டிய வஸ்திரங்களையும் கொடுப்பார். கருத்தறிந்து உதவி அவங்க எப்படி வஸ்திரம் தரிப்பார்களோ அந்த மாதிரி வஸ்திரம் தருவார். கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் தருவார். செல்வத்தின் வளத்தினாலே வரும் பயன் செல்வத்தினாலான பயனை அதைத்தான் திருவள்ளுவர் ஈந்து உவக்கும் இன்பமாறு கொடுத்து பெறுகின்ற இன்பம் அதனால வருகின்ற பயன். அதனாலே இப்படி செல்வத்தினாலான பயன் எது என்று கேட்டால் தர்மம் செய்தல் அதை சிவ தர்மமாக செய்தல் பொதுவாக தர்மம் வேற சிவ தர்மம் வேற இதுல வர்றதெல்லாம் சிவ தர்மம் தான். இதிலே பெரிய புராணத்தை வர்றதெல்லாம் சிவ புண்ணியம் சிவ தர்மம் சிவனடியாரிக்கு சிவாதி சாவாத பெருங்கில் வந்து அலை நின்ற பயனிலிருந்து போவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள்ளரித்து சிவாலயத்தில நிறைய தீபங்களை ஏற்றினார் நிறைய தீபங்களை ஏற்றினார். சிவபெருமான் சோதி வடிவமாக இருப்பதனாலே அவனுடைய ஆலயத்தில விளக்கை ஏற்றுவது இயேசுவின் விளக்கை என்பது அப்பர் விளக்கு போட சொல்லி பல பாட்டில் அப்பர் சாமியும் அதனாலே குற்றம் வந்து குமைப்பதன் முன்னே பரமேஸ்வருடைய திருவுருளை பெறுவதற்கு அவனுடைய ஆலயத்திலே திருவிளக்கு ஏற்றுங்கள். அதை இதுல சொன்னார் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானம் ஆகும். அப்படி விளக்குனாலே ஞானம் உண்டாகும் என்பது குறிப்பு. அது இருளை நீக்குவது போல உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்கும்.
அத்த உண்மையை தெரிந்து இவர் விளக்கி வச்சிருக்கிறார் கோயில்ல விளக்கி. சாவாத பெருஞ்செல்வன் தலை நின்ற பயன் இது என்று போவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள்ளடிப்பு. இப்படி பல காலம் சிவன் கோயிலே விளக்கரித்தாரு. நாவார பரவுவார், நாவார பரவுவார் என்றால் வாயார சிவபெருமான் புகழை பாடுவார். நல்வுறவு வந்த இத அப்படி சில காலம் ஆச்சு. நல்வுறவுன்னு வந்து நல்குறவுன்னா சேவாதி தேவர்பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார். நல்குறவு வந்த தரத்துல வந்தது. அந்த தரத்துல வந்த ஒரு பாடு விளக்கு ஏற்றுவதற்கு வேண்டிய ஆதாரம் அதிகம் இல்லாமையினாலே தில்லைக்கு போனார். தில்லை நகர் மணிமந்துள் ஆடுகின்ற சேவடிகள் அல்கிய அன்புடன் இறங்கி அமர்கின்றார். தில்லை நகருக்கு சென்றாரு, ஆடுகின்ற சேவடியை அன்போடு இறங்கினாரு, தரிசித்தாரு, வாழ்த்தினாரு. புறமறித்த வில்லியார் திரு புலீச்சரத்தின் கண் விளக்கரிக்க இல்லிடை உள்ளனவாறு இருத்துவதும் அந்நாளில். சில பொருள்கள் கைவசமாக இருந்தது, அவர்களை விற்று அந்த பொருளை கொண்டு புலீச்சரத்திலே விளக்கேற்றினார். அங்க பெரிய கோயில் இல்லாம புலீச்சரத்து அல்லவா மேற்கு வீதியிலே வியாக்கரபாத பூஷித்த கோயில், அந்த கோயில்ல விளக்கேற்றினார். அங்கதான் திருநீலகண்டநாயகர் சத்தியம் பண்ணி உண்மையை வாழ்வது சத்தியம் பண்ண வச்சேன். ஓட்ட எடுக்கல, இவர் எடுத்துக்கிட்டு அவரை எடுக்கலன்னு சத்தியம் பண்ணி கூடிய ஓட்ட எடுத்தது யாரு? அவரு அவரே எடுத்துக்கிட்டு அவரை கொடுத்துக்கிட்டு இருந்தவரை எடுத்தான்னு சொல்லி அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எடுக்கிறது இல்லை, கொடுத்து ஊருக்கா எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரே ஓட்டை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி நீ எடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி பெரிய ஒம்பு பண்ணி வாங்கின கோயில் அந்த கோயில். அதுக்கு முன்னாடி குளம் இருக்கு, அந்த குளத்து அந்த திருக்கோயிலே சில நாள் விளக்கரித்தார். விளக்கரித்தார் என்றால் தன்னிடத்துல இருக்கின்ற சில பொருள் அது இதை விற்று அப்படிலாம் செய்தாரு. அது வந்து இருந்து போய்விட்டது. ஆய செயல் மாண்டதற்கு அயலவருவால் இறப்பஞ்சி கையால அந்த பொருளும் போச்சு. அதுக்கு மேல விளக்கேற்றுவதை நிறுத்த மனசு இல்லை. இப்ப எந்த பொருளையும் ஒருத்த பழகிட்டானா விட மனசு வராது, விட மனசு வராது. அது எப்படியாவது அந்த பொருளை அனுபவிக்கணும் செய்யணும் என்கின்ற எண்ணம் உண்டாகும். அது போல இவருக்கு விளக்கு எரிக்கிறத நிறுத்த மனசு இல்லை. நிறுத்த மனசு வராம என்ன பண்ணாரு, யார்கிட்டையாவது பணம் கேட்கலாமா, வாங்கி பணம் வாங்கி என்ன வாங்கி தீபம் போடலாமா நினைச்சாரு. அது ஏற்பது இகழ்ச்சின்னு ஒரு புரிந்து ஏற்பது இகழ்ச்சி. ஈவது கரவேல், கொடுக்கறத ஒழிச்சுக்காது. ஏற்பது இகழ்ச்சின்னா ஏற்பது இகழ்ச்சி. அடுத்தவங்கள்ட்ட போய் கொடுன்னு கேட்கறது இகழ்ச்சி. கொடுன்னு கேட்கவே கூடாது. இவன் இல்லைன்னு சொல்லப்படாது, அவன் கொடுன்னு சொல்லப்படாது. அதனால ஏற்பது இகழ்ச்சி என்று அடுத்தரையும் பொருள் கேட்கல. அதனால என்ன பண்ணாரு, அயல வருவாள் இறப்பஞ்சி காய முயற்சியில் இருந்த கணம்புல்லு புழு உண்டு. புல்லு வகையில கணம்புல்லுன்னு ஒரு புல்லு இருக்கா, அந்த புல்லை வயல் பக்கம் போய் அறுத்துக்கிட்டு வந்து அதை மேய விலைக்கு கொடுத்து விலைப்பொருளால் நெய் மாறி அந்த புல்லை விட்டு அதுல வருகிற பணத்தை வாங்கி அந்த பணத்துக்கு நெய் வாங்குறாரு. நெய் விளக்குதான், நெய்னால்தான் தீபம் விஷயம். நெய் விளக்குதான் பசு நெய்யினாலே. தூயதிரு விளக்கரித்தார் துளக்கருமை தொண்டானார். அப்படி அந்த பணத்துக்கு நெய் வாங்கி விளக்கரித்தாரு. இவ்வகையால் திருந்து விளக்கரித்து வர அங்கொரு நாள் மெய் வருந்தி அறிந்தெடுத்து பொது வந்து விற்கும் போது இவ்விடத்து விலை போகாதுரியும். அந்த பிள்ளையால யாரும் வாங்கல. அப்படி சில நாள் அந்த பிள்ளைய வாங்கறதுக்கு விலை கொடுத்து வாங்க யாரும் இல்லை. பனியொழியார் அவ்வரி புள்ளினை மாட்டி அணிவளக்காயில் இருப்பார். அந்த புள்ளைய காய வச்சு அதை எடுத்திருக்கிறாரு. முன்பு திரு விளக்கரிக்க முறையாமல் குறையாமல் மென்புல்லு விளக்கரிக்க போதாமை. அந்த புல்லும் ஒரு நாள் யார் கொண்டு வந்த புல்லு போதாமையினாலே மெய்யான அன்பு புரிவார். அடுத்த விளக்கு தம் திருமுடியை என்புருக மடுத்து அடித்தார். இருவினையும் தொடக்கரித்தார். அதன் பிறகு தன்னுடைய முடிய அந்த விளக்கில் எரித்தார். அப்படி ஒரு வைராக்கியம், வைராக்கியம் ஒரு வேதனை உறுதிப்பாடு
வயிறாக்கி அதனால தயவத்தாலே முடிய இருக்காது. அது எவ்வளவு வேற எரிய இருக்காது. அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு, அந்த மாதிரி ஒரு எரிச்சல், அந்த மாதிரி ஒரு வருத்தம், அந்த மாதிரி பக்தி, அப்படி பலதும் சேர்ந்துக்குது இல்ல, பல இது சேர்ந்துக்குது இல்ல. பக்தியோட பல வகையான ஒரு நினைவுகளும் கூடிக்கிறது. அப்படி இருந்தார் தங்கள் வீரான் திருவுள்ளம் செய்ததலை திருவிளக்கு பொங்கி அன்புடன் எரித்த பொருவிருது தொண்டருக்கு மங்களமாம் பெருங்கருணை வைத்தருள சிவலோகத்து எங்கள் வீரான் கணம்புல்லர் இனிதிரஞ்சு அமர்ந்திருந்தார். அப்படி எரித்தார் என்று சொல்லி அவருடைய பக்திக்காக அவரை சிவலோகத்துல இருக்க முடியாத சிவபெருமான் செய்தார் என்று அவருடைய வரலாறு. அது பக்தி, பக்தியினாலே செயல், அந்த செயலுக்கு முட்டுப்பாடு வர்றது, அந்த செயலுக்கு முட்டுப்பாடு, முட்டுப்பாடு வரும்போது அவர்கள் அந்த முட்டுப்பாட்டையும் மீறி பக்தியினால வைராக்கியத்தினாலே பணிபுரிவார். அந்த பணிபுரியும் போது அவனை பெருசா எடுத்துக்கொண்டு இவ்வளவு கஷ்டத்திலையும் என் செய்தானே, இவ்வளவு சிரமத்திலையும் செய்தானே என்று சொல்லி அவருக்கு சிவலோகத்தை கொடுக்கணும். சிவலோகம் பெருசு அல்லவா. இப்படி நயன்மார்கள் பணி ஒவ்வொருவரும் ஒரு வகையாக பணி செய்திருக்கிறார்கள். அந்த பணி செய்து அதனால பேர் பெற்றிருக்கிறார்கள். அது உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் ஒன்மலர் அடியாளால் உரையாதென்னா கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே இதுவோ எமை ஆடுமாறு இவதொண்டமக்கில்லையில் அதுவோ உனது என்பது ஆவடு உரையாரனே என்பது தேவாரம். அதனால இப்படி பணி செய்யும் போது துன்பங்கள் இடையூறுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதை பொறுத்து பணி செய்கிறது பெரும் பேரு புண்ணியம் என்றெல்லாம் நம்முடைய நூல் எழுதுவது. நமக்கெல்லாம் அது மாதிரிலாம் கஷ்டம் தராம நல்லபடியாக பணி செய்யும்படியா திருவுருள் செய்யவும் என்று பிறார்த்து அது மாதிரிலாம் சிரமம் வந்தால் நம்மளால செய்ய முடியாது. இவ்வளவு சௌகரியம் இருக்கும் போதே செய்ய முடியாமல் இருக்கிறோம். இன்னும் கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம செய்யணும். அதான் கஷ்டம் வந்து நமக்கு தரமாட்டேன், ஆளை பார்த்து தான் தருவார். ஆளை பார்த்து அதனால அப்படி அவனுடைய திருவுருள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே, அவனுடைய திருவுள்ள எப்படியோ அப்படி செய்த அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாரும் குன்றே இறையா என்னை ஆட்கொண்ட போதை கொண்டிருந்தோம் இன்றோர் இடையூர் இறக்குண்டோ என்றோர் முக்கணிமானே நன்றே செய்வாய் விடை செய்வாய் நான் உதற்கு நாயகமே என்பது திருவாசகம். அதனாலே இப்படிப்பட்ட பரமேஸ்வருடைய எல்லையில்லாத ஒரு பேரின்பத்தை பெறுவதற்கு நாயன்மார்கள் பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், கஷ்டப்பட்டும் பணியை செய்தார்கள். அதனால எல்லையில்லாத பேரின்பத்தை பெற்று விட்டார்கள். இப்போ ஒரு பதவிக்கு போகிற எவ்வளோ கஷ்டப்படுறான், கொஞ்சம் அல்ல படுற கஷ்டம், அப்படி கஷ்டப்படுறாலும் பெரும் பதவியை பிடிச்சி போடுறான்ல, அது போலத்தான் சாதாரண உலகியல் பதவிக்கே எவ்வளோ கஷ்டப்படுறான், எத்தனை வருஷம் படிக்கிறான், இந்த மாதிரி ஆயாலும் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளவு செலவு பண்ணுறான், கஷ்டப்பட்டு தான் நம்ம போகிறேன், இதுவும் கஷ்டம் இல்லாமல் இல்லை. ஆகவே இப்படி சிவபெருமான் இம்மை செல்வோம் மர்மை செல்வோம் இரண்டையும் தருவோர் அதுக்கு மேலே முக்கியம் தருவோர். அப்படிப்பட்ட சிவபக்தியினாலே பேறு பெற்றவர் நாயன்மார்கள். அதில் இந்த கணம்புள்ள நாயனார் விளக்கரித்து பேறு பெற்றவர். அதனால நாமும் சிவப்பணிகளை நம்மாரை இறந்தவர்களின் செய்து திருவருடைய பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வை

தேரவுதிக்கும் பரஞான தீப விளக்கம் காணையலக்கும் சீதளப

0: தோகை நடத்தும் பெருமாளே, தோகை நடத்தும் பெருமாளே.
1: நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி
3: ஆனந்தாஜம். திருச்சரகத்தின் கடைசி பகுதியாகிய 10வது பாட்டு ஆனந்தாஜம். ஆனந்தாதீதம், ஆனந்தாதீதம் என்பது ஆனந்தத்தினுடைய மிக மேம்பட்ட உச்சநிலை. இறைவனிடத்திலே தான் கலந்து ஒன்றி நின்று அனுபவிக்கின்ற அந்த பேரானந்தத்தினுடைய உச்ச நிலையை அடிப்படையாக கொண்டது என்று இதற்கு தத்துவார்த்தம் கூறுகிறார்கள். மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தீனின் மலர் கொள் தாழினை, வேறிலா பதப் பரிசு பெற்ற நின்மெய்மை அன்பர் உண்மைமை மேவினார். ஏறிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் உடையனாயினேன் கடையனாயினேன் பட்டகு மகே. மாறிலாத மாக்கருணை, மாறு என்பது ஒப்பு அல்லது சமம். மாறிலாத தனக்கு சமமில்லாததான மாக்கருணை வெள்ளமே, பெரிய கருணையாகிய நீர்ப்பெருக்கு. இறைவனுடைய கருணையானது அளவற்றதானதனாலே அதை கருணை வெள்ளம் என்று கூறுகிறார். மேலும் அவருடைய கருணைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அது பற்றியே மாறிலாத, தனக்கு நிகரில்லாத, ஒப்பில்லாத என்ற வார்த்தைகளினாலே அதை விளக்கியும் காட்டுகிறார். வந்து முந்தி நின் மலர் கொள் தாழினை, வேலா பத பரிசு பெற்ற அப்பேற்பட்ட வெள்ளமே வந்தாய், முந்தி முந்தி முன்னே நின்றாய். நின் மலர் கொள்தாள், உன்னுடைய தாமர மலரை ஒத்து விளங்க முடியான தாளினை திருவடியை, வேறிலா பத பரிசு பெற்ற, வேறு என்றால் இன்னொன்று, அதற்கு சமம் ஒப்பு என்பதுதான் அதற்கும் பொருள். ஆக வேறொரு ஓமை இல்லாததான பதப்பரிசு திருவடி பேறு. திருவடி பேற்றை பதப்பரிசு என்று சொல்லால் சொல்ற பதப்பரிசு பெற்றவர்கள் நின்மெய்மை அன்பர், உன்னுடைய உண்மையான அன்பர்கள். உன்னிடத்திலே உண்மை அன்பை செலுத்துகிறவர்கள் எல்லாம் உன்னுடைய பதப்பரிசாகிய திருவடி பேற்றை பெற்றவர்கள். அன்பருள், அந்த அன்பர்களிலேயே மெய்மெய் மேவினார், உண்மையை அவர்கள் அடையலானார்கள். அதாவது அழியா பொருளாகிய திருவடியை அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் உன்னுடைய திருவருளை நான் இன்னும் பெற்றேன் இல்லை என்பது இவருடைய அங்கலாய், அதாவது இவருடைய வருத்தம். ஏறில்லாத நீ எளியாகி வந்து முடிவற்ற பரம்பொருளாகிய நீ ரொம்ப சாதாரண எளிய பொருளாக எனக்காக நீ வருகை தந்திருக்கிற, என்னிடத்திலே வந்தாய், குருநாதனாக தோற்றம் செய்தாய். அப்படி குருநாதனாக எளிமையாக ஒளி செய்யுமான் உடமாக பிரகாசத்தை தருகிற மனித வடிவத்திலேயே வந்தாய். இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தினும் ஈரில்லாத ஒளியை ஆகி வந்துங்கிறத எடுத்து ஒளிசை மானுடமாக வந்து என்று பின்னே சேர்த்தா பொருள் தெளிவாக இருக்கும். ஆகவே ஒளியை விடுவிடும்படியான மானுட வடிவத்திலே வந்து நோக்கியும் உன்னுடைய கண்ணினாலே என்னை பார்த்தாய், திருக்கண் நோக்கத்தினாலே எனக்கு கடாட்சம் செய்தாய். கீரில்லாத நெஞ்சுடையனாயினேன், அதை பார்த்து என்னுடைய மனம் என்ன செய்திருக்க வேண்டும், மனம் உடைந்து நெக்கு நெக்கு உருகி போயிருக்கு. ஆனால் ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லையே. கீறு இல்லாத நெஞ்சு உடையனாயினேன், உன் திருவருள் பெற்றும் என்னுடைய நெஞ்சத்தில் கொஞ்சம் கூட ஒரு சிறு மாற்றம் கூட இல்லாதிருக்கிறேனேன். அப்படியானால் நான் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே, நான் கடையவனே அன்றி கீழ்மைப்பட்டவனும் ஆகின்றேன் என்று இந்த பாட்டிலே தன்னுடைய பரிபக்கம் இல்லாமையை சொல்லுவதாக காட்டுகிறார். ஆனால் இது மாணிக்கவாசகரிடத்திலே பரிபக்கம் இல்லை என்பது பொருள் அல்ல, பரிபக்கம் இல்லாத மற்றவருடைய செயலை தன்மேல் ஏற்றி கூறியதாக கொள்ள வேண்டும். மயிலங்கு கணர் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட பெண் மழ கையிலங்கு போக்கிண்ணம் என்றால் அரிய என்றுனை கருதுகின்றேன். மெயிலங்கு வண்ணிற்று மேனியாய் மெய்மை அன்பருண்மை மெய்மேவினார் பொய்யிலங்கனை புகுதவிட்டு நீ போவதோ தோலாய் பொருத்தமாவதே. மயிலங்கு நற்கண்ணி பங்கனே. கன்னிபங்கன் கண்ணை உடையாளாகிய உமாதேவிக்கு கணவனே. அந்த கண்ணி எப்பேற்பட்ட கண் உடையவள் என்பதை சொல்லுகின்ற போது மயிலங்கு நற்கண் என்று சொல்ற மை என்ற சொல்லுக்கு கண்ணுக்கு இடுகின்ற மை என்று ஒரு பொருளும் உண்டு, மேகம் என்ற ஒரு பொருளும் உண்டு. பொதுவாக இலக்கிய ஆசிரியர்களாக இருப்பவர்கள் மயிலங்கு கண்ணி என்றால் மை பூசப்பட்ட அதனாலே அழகு பெற்றிருக்கிற கண்ணை உடையா என்று உரை சொல்வார். இது உமாதேவியை சொல்ல வேண்டி இருப்பதனாலே உமாதேவியினுடைய கண்ணுக்கு மைபூச்சி அழகு வந்தது என்று உரை சொன்னால் அது பொருந்தார். ஆகவே மயிலங்கு நல் கண்ணி என்பதற்கு மைபூச்சிய கண் என்று உரை சொல்லாலாகாது. மேகத்தை கொன்ன கண் என்று கூறுவதுதான் அதற்கு மிகச் சிறப்பான பொருளாக அமையும். மேகத்தை ஒத்த கண் என்று சொன்னால் மேகமானது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் யாவர்க்கும் வேண்டியவர் வேண்டாதவர் பெரியவர் சிறியவர் அரச ஆண்டி என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே மழை பெய்யும். அதுபோல உப்பு நிலம் இது நல்ல நிலம் என்று பார்க்காது. இது வற்றி போன குளம் இது தண்ணீர் இருக்கிற குளம் என்றும் பார்க்காது. எல்லா இடங்களிலும் சமமாகவே மழை பெய்யும். அதுபோல் உமாதேவியுடைய கண் பார்வை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராஜுகள் மீதும் ஒப்ப கருணை செய்யக்கூடியதாக இருக்கிறதுனாலே அவருடைய கண்ணை மேகத்தை கொண்ட கண் என்று அதற்கு உரை கூறுவதுதான் சிறப்புடையதாக அமையும். மயிலங்கு நற்கண்ணி பங்கனி மேகத்தை போன்ற பறந்துபட்ட ஒரு தாட்சண்யத்தை உடைய நல்ல கண்ணை பெற்றிருக்கிற உமாதேவிக்கு கணவனே. வந்தனை பணி கொண்டவின் நீ வந்தாய், குருநாதராக வந்தாய், என்னை பணி கொண்டாய், என்னை ஆட்கொண்டு என்னை உன் திருவடியிலே சேடனாக சேர்த்துக் கொண்டாய். அதற்கு பிறகு இறைவனே உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்று கேட்டால் நீ ஒரு கைக்கு கிடைக்காத பொருள் என்று நான் நினைக்கவில்லை, மிக எளிமையாக கிடைக்கின்ற பொருள் என்றே நான் கிடைக்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் குளக்கரையில் இருந்து அம்மே அப்பா என்று அழைத்தார். அழுதார். அழுத மாத்திரத்தில் சிவபெருமான் வெளிப்பட்டு வந்து அக்குழந்தை கையில் பாலை ஊட்டி பொற்கிண்ணத்தையும் கையில் கொடுத்து விட்டார். அந்த குழந்தைக்கு பொற்கிண்ணம் எவ்வளவு எளிய கிடைத்தது. அதுபோல இறைவனே நீயும் எளிதாக கிடைக்கக்கூடியவன் என்று நினைக்கிறேனே தவிர கிடைக்க முடியாதவன் அரியவன் என்று நான் கருதவில்லை என்று தெரிவிக்கிறார். மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் மழை என்பது குழந்தை. இங்கே குழந்தை என்பது ஞான சம்பந்த குழந்தையை குறிக்கிறார். ஞான சம்பந்த குழந்தையினுடைய கையிலே கிடைக்கப்பெற்ற பொற்கிண்ணம் அந்த கிண்ணமானது எவ்வளவு எளிதில் கிடைத்ததோ அது போலத்தான் என்று நினைக்கிறேனே அல்லாமல் அரிய என்றோனை கிடைப்பதற்கு அருமைப்பாடுடையவன் அல்லது கிடைக்கவே முடியாதவன் என்று உன்னை கருதுகின்றேன் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீயாகவே என்னை தடுத்து ஆட்கொண்டிருக்கிறேன். அதனாலே நீ எளியவன் என்பதை நான் ஞான சம்பந்தர் வரலாற்றோடே ஒத்து தெரிந்து கொள்கிறேன். மெய் இலங்கு வெண்ணிற்று மேனியாய் மெய் இலங்கு வெண்ணீற்று மேனியாய் வெண்ணீர் பூசப்பட்ட மேனியை உடையவனே. அப்புறம் மெய் இலங்கு வெண்ணீர் உடம்பில் விளங்குகின்ற தென்னீற்றை உடைய உடம்பை உடையவனேன்னு அது என்ன ரெட்டி செல்ல உரை வரும். அதனால மெய் இலங்கு வெண்ணீர் என்பதற்கு மெய் என்பதற்கு உடம்பு என்று உரை செய்யலாகாது. ஆகவே நீற்று மேனியாய் என்று சொல்லும் போது திருநீர் பூசப்பட்ட உடம்புடையவன். அப்ப வெண்ணீற்றுக்கு முன்னே இருக்கிற மெய் என்பது உடம்பல்ல, உண்மை சத்தியம். மெய்யிலங்கு வெண்ணீர் என்பது சத்தியம், உண்மை. உண்மையில் உள்ளது நீரு என்று ஞானசம்பந்தரே திருநீற்றை சத்திய பொருளாக அதை கூறியிருக்கிறார். ஆகவே மெய்யிலங்கு வெண்ணீர் என்பதற்கு உண்மை பொருளாக சத்திய பொருளாக அழியா பொருளாக இருக்கின்ற திருநீற்றை பூச்சிய உடம்பை உடையவனே என்றுதான் அதற்கு உரை காணவே. மெய்மை அன்பருள் மெய்மை மேவினார். மெய்மை அன்பர் உண்மையாக பக்தி செலுத்துகிறவர்கள் எல்லாம் உண்மெய்மை மேவினார். உன்னது உண்மை பொருளாகிய திருவடியை வந்து அடைந்து விட்டார். ஞான சம்பந்தரை போன்ற அடியார்கள் எல்லாம் உன்னை அடைந்தார்கள். பொய்யிலங்கனை உதவிட்டு நீ, ஆனால் பொய்யோடு கூடியிருக்கிற என்னை இந்த உலகத்திலேயே புகுந்து புஞ்சினால் வாழ்காய் என்று விட்டுவிட்டு நீ போவதோ? என்னை விட்டு விட்டு இப்படி தடுமாற விட்டு நீ தனியா பிரிந்து போவதானது நல்லதா? தொழாய் சொல்லு. குருநாதராய் வந்தாய், எனக்கு வழிகாட்டினாய், எனக்கு ஞானம் ஊட்டினாய். ஆனா பாதியிலேயே என்னை இந்த உலகத்தில் இரு என்று கைவிட்டு விட்டு போவது நியாயமோ பொருத்தமாவதோ? இது நியாயமா என்பதாக அவர் கேட்டார். இந்த பாட்டில் ஞானசம்பந்தருடைய வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. அதை ஞானசம்பந்தர் என்று பெயர் சொல்லாவிட்டாலும் மழை கையிலங்கு பொன் கிண்ணம் என்று சொல்லுகிற இந்த வரலாற்றினாலேயே அது தெளிவாக பொருத்தமின்மையேன் பொய்மையும் போதையின்

நீயாய் அருளை அன்பரும் நீயும் மங்கள் தருளிங்கனை எருத்தினாய் முறையோ என் பிறான் பம்பானேன் வினை இல்லையே பொருத்தமின்மையே. நான் பொருத்தமாகிய நியாயத்தை உடையவன் அல்ல. பொருத்தம் என்பது நியாயம், எது முறையோ அது பொருத்தம். இது பொருத்தமா செய்யறது பொருத்தமா அப்படின்னு கேட்கணும். அப்ப நியாயமான அர்த்தம் பொருத்தம் என்பதற்கு நியாயம். பொருத்தமின்மையேன் நியாயமில்லாதவன் என்று தன்னை சொல்றான். முறை தவிர நடக்கிறவன் பொய்மை உண்மையேன். அதுக்கு பதிலா பொய் இருக்கேன், பொய் உடையவனாக நான் இருக்கிறேன். போதனை புரிந்து நோக்கவும் அவ்வளவு கீழ்மையானாகிய என்னையும் நீ குருநாதராக வந்து மிகுதியும் என்னை வந்தடைந்தாய். போத என்றால் மிகுதியாக, மிகுதியாக என்னை இடத்திலே புரிந்து இறக்கங்காட்டி. போத என்பதோடு புரிந்து என்பதை சேர்க்கும். மிகுதியும் புரிந்து மிகுதியும் அன்பு காட்டி என்னை நோக்கவும் என்னை நீ அருட்கண்ணால் பார்த்தாய். பார்த்தவும் நான் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வருத்தமின்மையேன். கொஞ்சம் கூட முயற்சி இல்லாதவனாயே நான். வருத்தம்னா முயற்சி. வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன். முயற்சியும் இல்லை, என் உள்ளத்திலே வஞ்சகமும் நிறைந்திருக்கிறது. இவ்வளவு கீழ்மையனாகிய நான் மாண்டிலேன், இன்னும் நான் மாளாமல் இருக்கிறேனே என்கிற மாளல் என்பது உயிர் விடுதல் என்ற பொருள் அல்ல. மாளுதல் என்பது தன்முனைப்பு கெடுதல். ஒரு மனிதன் தன்முனைப்பை கெடுதலைத்தான் மாண்டு போதல் என்பதாக வரும். பல இடத்திலே இங்கே அவர் சொல்லிக் கொள்வார் இப்படி மாண்டிலேன் சாகிலேன் என்றெல்லாம். அதெல்லாம் தன்னுடைய முனைப்பு, ஆன்மாவினுடைய ஒரு ஆன்மபோதம், அதைத்தான் தன்முனைப்பு என்பார். அந்த ஆன்மபோதம் இன்னும் எனக்கு நீங்கவில்லை என்பதாக பேசுகிறார். பொம் அரத்தன் மாண்டிலே மலர் கமல பாதனே. மலர் கமலம் கமல மலர் பாதம் தாமரை மலரை போன்ற திருவடியை உடையவனே. அறத்தமேனியாய் ரத்தம் போல் சிவந்தமே உடைய பெருமானே. அருள் செய் அன்பரும் நீயும் அங்கழும் தருளி. நீ எழுந்தருளி வரும்போது அருளை செய்கின்ற அன்பரும் நீயுமாக இங்கு குருநாதராக வந்தாய். குருநாதராய் வரும்போதே இன்னும் சில அடையார்களையும் உன்னோடு நீ அழைத்து வந்தாய். நின் அன்பரும் நீயும் அங்கழும் தருளி. அல்லது நீ கைலையில் இருக்கிற காலத்திலே கைலையில் நீயும் இருக்கிறாய். உன்னோடு கூட உன்னிடத்திலே அடைத்த திருவடி அடைந்த அடியார்களும் இருக்கிறார். அருள் செய்ய அன்றும், அதாவது உன்னால் அருள் செய்யப்பட்டு சிவப்பேறு பெற்று பதவி அடைந்த முன் சொல்லப்பட்ட ஞானசம்பந்தர் போன்ற அடியார்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார். அவரோடு நீயும் அங்கெழுந்தருளி. நீயும் அவரோடு கூடி அந்த கைலாயத்திலே தங்கி இருக்கிறாய். ஆனால் நான் என்ன ஆனேன் என்றா, நீயும் அங்கெழுந்தருளி இங்கு என இருத்தினாய் நீ பூலோகத்தின் கட என்று சொல்லிவிட்டு போன முறையோ. நியாயமா மற்ற அடியாரோடு கூட நீ தனியா கைலாயத்தில் இருக்கிறாய், என்னை இந்த பூலியிலே இருக்க என்று சொல்லிவிட்டு போனாயே, இது நியாயமோ? என் எம்பீரான் பம்பானியின் பிணை கிருதி இல்லையே. நான் ஏனோ இன்னும் பூர்வ ஜென்ம வினை பாசம் கொஞ்சம் இருக்கிறது, அதை கழிப்பதற்காக உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று நீ சொல்வாயானால் அந்த வினை இன்னுமாயிருக்கிறது. பம்பனியின் வினைக்கு இறுதி இல்லையே. நான் அனுபவிக்க வேண்டிய வினைக்கு இன்னும் முடிவே கிடையாதா? இன்னும் நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டி இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு இதில் அவர் தெரிவித்துக் கொள்கிறார். இல்லை நின் கிழக்கு அன்பதென்கணே. நின் கிழக்கு அன்பு என்பது இல்லை என்கண் என்கணே. என்னிடத்தில் நின் கிழக்கு அன்பு உன் திருவடியில் செலுத்த வேண்டிய அன்பென்பது இல்லை. அன்பு இல்லாதவனாக நான் திருவடியில் அன்பு செலுத்தாதவனாக இருக்கிறேன். ஏலம் ஏழு நற்குழலி பங்கனேம். ஏலம் ஏலம் என்ற மயிர்ச்சாந்தியனுடைய வாசனை, ஏழும் இருக்கிற நல்குழலி நல்ல கூந்தலை உடைய உமாதேவியின் கணவனே. மயிர்ச்சாந்தின் வாசனை வீசுகின்ற கூந்தலையுடைய பெண்ணின் கணவனே என்று சொன்னால் அந்த உமாதேவி கூந்தலுக்கு மயிர்ச்சாந்த் அணிகிறாள் என்று கருத்தல். ஞானமே அவளுக்கு கூந்தலுக்கு மனமானதனாலே அந்த ஞானத்தை இங்கே ஏலம் என்று உபச்சாரமாக பேசியிருக்கிறார். கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டெண்ணை நின் கிழக்கன்பனாக்கினாய். கல்லை மென்கனியாக்கும் விச்சை, ஒரு கருங்கல்லை வாழைப்பழமாக மாற்றி விடுகிற மாயாஜாலம் இல்லை. கருங்கல் கருங்கல்ல ஒருத்தன் மாமழம் வாழைப்பழம் சீப்பு போல ஒருத்தன் கருங்கல்லை செதுக்கி வச்சிருந்தார். அதை
ஒரு சித்தர் அங்கிருந்து வந்து உண்மையான உரித்து தின்கிற வாழைப்பழமாகவே இத்தினாலே செய்து காட்டினார். அப்படி செய்து காட்டுகிறது ஒரு விச்சை. அதுபோல என் மனத்தை நீ எப்படி ஆக்கிவிட்டாய், கருங்கல் போன்றிருந்த இந்த மனத்தை வாழைப்பழம் போல குழைய வச்சு விட்டாய். கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை, அந்த ஒரு தந்திரத்தை கொண்டுதான் என்னை நின்கணக்கம்பனாக்கின, என்னை உன் திருவடிக்கு அன்புடையவனாக நீ ஆக்கிவிட்டாய். எல்லை இல்லை நின் கருணை, உன் கருணைக்கு எல்லையே இல்லை, அளவே இல்லை. எண்ணத்தில் நீ வைத்திருக்கிற இந்த இரக்கத்துக்கு அளவில்லை எம்பிரான். ஏது கொண்டு நான் ஏது செய்யினும், எதை மேற்கொண்டு எந்த காரியத்தை நான் திரும்ப திரும்ப செய்வேனே ஆனாலும் வல்லையே எனக்கு இன்னும் உன்கழல் காட்டி மீட்கவும் அறிவில்வானே. உன்னுடைய திருவடியை காட்டி எனக்கு காண்பித்து மீட்கவும் அறிவில்வானவனே, குற்றமில்லாத பெருமானே, என்னை இந்த உலகத்தில் இருந்து மீட்கதற்காக வல்லையே இன்னும் உன்னுடைய திருவடியை இன்னொரு தடவை எனக்கு வந்து காட்டு, காட்டு என்னை திரும்பி அழைத்துக் கொள்வதற்கு நீ வல்லமை உடையவனாக இருக்கிறாயா என்று கேட்டு வானநாடரும் அறியோ நாதனி மறையில் முன் தொடரோ நாதனி ஏனை நாடரும் தெரியோ நாதனி என்னை ஆண்டு கொண்டவம் உனை நாடகம் ஆடுவித்தவம் பொருகி நான் உனை படுக வைத்தவம் ஞான நாடகம் ஆடுவித்தவம் நைய வையகன் உடைய விஷயம் வானநாடரும் அரியோநாதனி. எங்கள் உலகத்தை விட தேவலோகம் மேலே இருக்கிறது. அந்த மேலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாலும் உன்னை அறிய முடியாது. அதற்கும் அப்பாற்பட்ட சூனியம் என்ற இடத்திலே நீ இருக்கிறாய். ஆகவே வானநாடராகிய தேவராலும் அறியப்படாதவன் மறையில் இருமுன் தொடரோ நாதனி. அல்லது வேதம் இருக்கிறது, அந்த வேதத்தின் ஈறு முக்கியம் என்று சொல்லுவார்கள். வேதத்தின் ஈறு என்பது வேதாந்தம், அதாவது வேதாந்தம். வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிந்த பொருள். அந்த வேதத்தின் முடிந்த பொருள் கூட உன்னை நெருங்கி தொடர முடியாதது. அந்த வேதாந்த கருத்து கூட உன்னை இன்னாருந்து சுட்டி காட்ட முடியாததாக அமைந்திருக்கிறது. மறையில் ஏறும் முன் தொடரணாத உன் முன் வந்து உன்னை பின்பற்றி வர முடியாததாக நின்று போய்விடுகிற ஏனே நாடரும் தெரியோனாத நீ. அது கிடக்கட்டும், தேவலோகமாகட்டும் இந்த பூலோகமாகட்டும், இதையல்லாமல் வேற வேறு நாடுகள் உள்ளவர்களாலேயாவது தெரிந்து கொள்ள முடியுமா? எதாலும் தர முடியாது. கந்தர்வ லோகம், கிண்ணறர் இருக்கிற உலகம் என்று இப்படி எத்தனையோ உலகங்கள் சொல்லுகிறார்கள். அந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களாலும் தெரிந்து கொள்ள முடியாதவன் என்னை ஆண்டு கொண்டவன். அப்படி அறிதற்கரிய பொருளாகியிருக்கிற நீ என் பொருட்டு குருநாதனாக வந்து என்னை நீ ஆட்கொண்டதற்கு வல்லமை உடையவனாக இருந்தாய். என்னை இன்னிதா இனிய ஒளி ஒரு பொருளாக மாற்றுவதற்கு ஆண்டு கொண்டவா ஆண்டு கொண்டது என்ன ஆச்சரியம். உனை நாடகம் ஆடுவித்தவ ஊன் என்று சொல்லுகிறது என்னுடைய உடம்பு. இந்த ஊனை உடம்பை நாடகம் ஆடுவித்தவா நாடகமாக ஆட வைக்கிறாய். இந்த உலகத்திலே நின்றும் இருந்தும் கிடந்தும் உண்டும் தின்றும் தெரியும்படியாக எத்தனையோ வேட்கைகளை செய்யும்படியாக இந்த உடம்பை நீ ஆட்டிக்கொண்டே இருக்கிறாய். நாடகம் ஆட்டுகின்றாய் பெருமானே. உருகி நான் உன்னை பருக வைத்தவன், நான் உருகி உருகி உன்னையே குடிக்கும்படியாகவும் நீ வைத்து விட்டாய். நான் உருகினேன், ஆனால் குடித்தது என்னை அல்ல, உன்னை என்று சொல். எந்த பொருளை உருக்குறோமோ அதை குடிக்கிறது உலகத்து வழக்கம். ஆனால் இவர் தன் மனத்தை உருக்கினார், உருக்கினவர் தன் மனத்தை குடித்ததாக சொல்லவில்லை. இறைவனை பருகினாரா? இறைவனை பருக வேணுமானால் இவர் மனம் கல்லா இருக்கிற வரையில் இறைவனை பருக முடியாது. இறைவன் குளித் தண்ணீராத்தான் உருகி இருக்கிறான். அவன் உருகி இருந்தாலும் அவனை குடிப்பதற்கு மனம் உருக வேண்டும். மனம் உருகினால் அவனை குறிக்க முடியும் என்பதனாலே தான் உருகி என் மனம் உருக்கம் பெற்று அதன் பிறகு உன்னை நான் குடிப்பதற்காக என வைத்தவனே. வைத்தது என்ன ஆச்சரியம். ஞான நாடகம் ஆடுவித்தவன், என்னை ஞான நாடகத்துக்கு கொண்டு வந்து வைத்தாய். அதாவது பக்தி மார்க்கத்திலே, ஞான மார்க்கம் என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கத்திலே என்னை கொண்டு வந்து நீ நிறுத்தினேன். சரியை கிரியை யோகம் என்ற மூன்றையும் தாண்டி மூன்றுக்கும் அப்பாற்பட்ட ஞான மார்க்கத்திலே கொண்டு வந்து, அதாவது சன்மார்க்கம் என்று அதைத்தான் சன்மார்க்கத்தில் நடக்க என்ன வைத்தது என்ன ஆச்சரியம். நய்ய வையகத்து உடைய விஜயே,
இது உலகத்திலேயே செய்ய முடியாததாக ஒரு பெரிய விதை நைய என் மனம் குழையும் முடி. இந்த உலகத்திலே என்னை இப்படி வைத்தது ஒரு பெரிய ஆச்சரியம் என்று வியந்து கொள்கிறேன். இந்த இடங்களில்தான் ஆனந்தாதீதம் என்பதை நாம் பார்க்க, ஆனந்தத்தினுடைய அதீத நிலையிலே இவர் எத்தனை எத்தனை இன்பத்தை அனுபவித்தார் என்பதை எல்லாம் இந்த 95வது பாட்டிலே தெளிவாக எடுத்துக்காட்டுவதை பார்க்க முடியும்.

தீங்கி விளைவை செய்து விடுவாய். இந்த உலகத்திலே மரம், மாடு, மற்ற விலங்குகள், தண்ணீர், அனல், கால் போன்ற எல்லா பொருளையும் ஒரு விதையிலிருந்து கடவுள் உண்டாக்கி காட்டவில்லை. எல்லாவற்றுக்குலமான மாயையிலிருந்தே திடீரென்று உண்டாக்கிவிட்டான். தன் சங்கற்ப மாத்திரத்திலால் உண்டாக்கி மரத்தை உண்டாக்கினான். அதன் பிறகு அந்த மரம் தொடர்ந்து உலகத்தில் வாழ்வதற்கு மரத்திலே ஒரு வித்தை உண்டாக்கி வித்தை போட்டு மரத்தை முளைக்க வைக்கவில்லை. உலகத்திலே எல்லாரும் வினோதமான வினாக்களை இதுவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். விதை முந்தியா, மரம் முந்தியா, கோழி முந்தியா, முட்டை முந்தியா, எது என்று கேட்கிறார். இதை யாராலும் பதில் சொல்ல முடியாமலேயே இது நின்று போய்விடுகிறார். ஆனால் இதற்கு பதில் இல்லாமல் இல்லை, பதில் இருக்கிறது. அந்த பதிலை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், விச்சதின்றியே விளைவு செய்வாய், விதையில்லாமலேயே நீ மரம் முதலியவற்றை உண்டாக்கி விடுவாய். அப்ப மரம்தான் புத்தி, வித்து அந்த மரம் உண்டாக்கின பிறகு அதிலிருந்து வந்தது என்பது நம்முடைய சைவத்தினுடைய அடிப்படை கருத்து. இதே கருத்தை அப்பர் சுவாமிகளும் ஒரு இடத்திலே தெரிவிக்கிறார். நரியை குதிரை செய்வானும், நரகரை தேவு செய்வானும், விரதம் கொண்டு ஆடவல்லானும், விச்சின்றி விளைவு செய்வானும் என்று வித்தை விதையில்லாமலேயே நாற்றை உண்டாக்கி கொடுக்கிறான் என்று திருநாவுக்கரசரும் சொல்லுவதை பார்க்க. ஆகவே கடவுள் படைக்கிற காலத்தில் விதை என்பதை உண்டு பண்ணவில்லை, மரம் செடிகளை உண்டு பண்ணினார். அவற்றின் வழியாக பிறகு விதைகளை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்ற கருத்து கோட்பாடு நம்முடைய சைவத்திலே நம்முடைய ஞானாச்சரியர்களினாலே எடுத்து சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே காட்டுகிறார். நீ எந்த விதையும் உனக்கு தேவையில்லை, விதையில்லாமல் நினைப்பு மாத்திரத்தாலேயே எல்லா மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் நீ உண்டு பண்ணி விடுவாய். விண்ணும் மண்ணகம் முழுதும், விண் என்ற ஆகாயம், மண் என்ற பூமி முழுதும், இதற்கு கீழே இருக்கிற நரகம் ஆகிய எல்லாமும் யாவையும் வச்சு வாங்குவாய். எல்லாவற்றையும் நிலையாக இந்த உலகத்திலே நிலைக்க வைப்பாய். பிறகு திரும்ப வாங்கிக் கொள்வாய், அதாவது அழிக்கவும் செய்வாய். வஞ்சக பெரும் புலையனேனே, வஞ்சகமே உடைய புலைத்தன்மையுடைய இழித்தன்மையுடையவனாகிய என்னை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். நான் தகுதி இல்லாதவனாக இருந்தும் என்னையும் உன்னுடைய திருப்பெருந்துறை என்ற கோயிலிலே ஒரு பித்தனாக உனக்கு அன்புடையவனாக என்னை மாற்றிவிட்டாய். உன் கோயில் வாயிலில் என்றால் கோயிலில், திருப்பெருந்துறை என்ற கோயிலிலே நீ குருநாதரா வந்து என்னை ஆட்கொண்டாய். அதனாலே கோயிலில் என்னை உன் திருவடிக்கு ஆளாக்கினாய். அது மட்டுமல்ல, பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய். பெரியர் அன்பவர் என்பவருக்கு என்னை ஒரு பணி செய்ய வைத்திருந்தாய் என்று சொன்ன இந்த பெரிய அன்பர் என்று மாணிக்கவாசகர் இங்கே சொல்றது யாரை? இது ஒரு விவரம் புரியாத ஒரு தொடராக இங்கே அமைத்திருக்கிறார். ஆனால் அந்த காலத்தில் பெரிய அன்பர் என்றால் அது யார் என்று மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் தான் அவர் பெயர் சொல்லாமலேயே பெரிய அன்பர் என்று சொன்னார். இதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பட்னத் சுவாமியுடைய திருவிடம் என்று ஒரு மும்மணி கோவிலை போய் பார்க்க. அவர் சொல்லுகிறார், பரகுண பாண்டியனைத்தான் பெரிய அன்பன் என்று சொல்கிறார். இந்த திருடமருதூரிலே பலவிதமான திருவுரு பணிகளை பித்துடையவனாக செய்து பேரன்புடையவனாக இருந்திருக்கிறார். பெரிய அன்பின் பரகுண தேவரும் என்று அதை தெளிவாக, அதை பின்னே வந்த மாணிக்கவாசகர் பாக்கவர் கருத்தை நம்முடைய பட்னத் சுவாமிகள் தெளிவு செய்கிறார். அதனாலே பெரிய அன்பர் என்பது வரகுண பாண்டியன். வரகுண பாண்டியனுக்கு என்னை அன்புடையவனாக மந்திரியாக இருக்கும்படி நீ என்னை ஆஜ்ஞாபித்திருந்தாய். கொஞ்ச நாள் அந்த வரகுண பாண்டியனிடத்திலே நான் மந்திரியாக இருந்தேன், பிறகு அந்த மந்திரி பதவியில் தொடர்ந்து இப்பொழுது வந்திருக்கிறேன் என்ற செய்தியை இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். இதனாலே மாணிக்கவாசர் காலத்திலிருந்த பாண்டியன் வரகுணன் என்பது தெளிவாகிறது. பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் என்பதனாலே பெரிய அன்பன் என்பவரை பட்னத்தார் வரகுண பாண்டியன் என்று சொல்வதனாலும், வரகுண பாண்டியனுக்கு இவர் மந்திரியாயிருந்தார் என்ற செய்தி இந்த பாட்டில் தெளிவாவதால் மாணிக்கவாசருடைய காலம் வரகுண பாண்டியனுடைய காலம் என்பது தெளிவு பெறுகிறது. உரியனாக்கினாய், நான் இப்பொழுது தகுதி உள்ளாதவனாக இருக்கலாம், ஆனால் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உலகத்திலே ஒருவன் ஏதோ ஒரு மரக்கன்றை கொண்டு வந்து கொள்ளையிலே அன்பாக வளர்த்து விட்டான். தினமும் தண்ணி ஊற்றினான், அது பெரிய மரமாக வளர்ந்தது. வளர்ந்த பிறகுதான்

அது எட்டி மரம், அது நச்சு மரம் என்று அவனுக்கு தெரிய வந்தது. பக்கத்தில் இருந்தவர்களாம் சொன்னார்கள், இது எட்டி மரம் வேண்டாமப்பா, வெட்டி விடுகின்றார். ஆனால் அவனுக்கு வெட்ட மனம் வரவில்லை. நான் தினம் தண்ணி ஊத்தினேன், தினம் வளர்த்தேன், இதை எப்படி கொல்றது? நான் வளர்த்த பிள்ளையே நானே என் கையால கொல்ல முடியுமா? ஒரு ஜீவகாரன் மரத்தை வெட்டுவதற்கு கூட தண்ணீர் விட்டு வளர்த்தவனுக்கு மனம் துணியாது. அதனால்தான் வள்ளலார் சொல்வார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன். தினம் அவன் பயிர் செய்கிறவன், தினம் தினம் அந்த பயிரை பாக்குறான், அதனால தான் புள்ள போல வளர்க்கறேன், அதுக்கு தண்ணி இல்லைன்னு வாடினவனே அவனுக்கு ரொம்ப இறக்கம் வருது. அது போல சொல்றார், தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரமாயும், தன்னால் வளர்க்கப்பட்டது நச்சு மரமாக எட்டி மரமாய் இருந்தாலும் கூட அதை கொலா, அதை வளர்த்தவன் தன் கையாலே வெட்டமாட்டான். ஆகவே பெருமானே, நான் ஒரு நச்சு மரம் போல உன் கையால வளர்ந்து விட்டேன், வளர்ந்தாலும் என்று நீ கைவிட்டுடக் கூடாது. இது நச்சு மரம் என்று வெட்டி ஒதுக்க கூடாது, எப்படியாவது என்னை காப்பாத்தித்தான் ஆகணும் என்று இந்த ஓமையை காட்டி அவனை கேட்கிறேன். நச்சு மானுமங்கனே, நானும் அப்படித்தான் சுவாமி, நச்சு மரம் போல இருக்கிறேன், இருந்தாலும் என்னை காப்பாற்று உடையநாதனே என்று வேண்டிக் கொள்கிறேன்.

0: உடையநாதனே, எனக்கு எஜமானனாக இருக்கிற பெருமானே, போற்றி உனக்கு வணக்கம். நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ, நின்னலால் உன்னை தவிர பற்று மற்றனுக்கு ஆவது, எனக்கு ஒரு பற்று இன்னொரு பொருளிடத்திலே உண்டாகுமா? உன் திருவடியை தவிர வேறு எந்த பொருளிலும் எனக்கு பற்று கிடையாது. ஒன்று இனி உடையனோ, வேறொன்றிலே பற்று ஒன்று நான் வைத்திருக்கிறேனோ? கிடையாது. பணி போற்றி, ஆகவே உன் திருவடியே எனக்கு ஒரு கட்டளையிடு, நான் அந்த வேலை செய்ய தயாராயிருக்கிறேன், போற்றி உனக்கு வணக்கம் என்று சொல்கிற சுந்தரரும் அப்படித்தான் சொல்றார். மற்ற பற்றனக்கின்றேன் திரு பாதமே மனம் பாவித்தேன், மற்ற பற்றனக்கின்றி அதே தொடர் பற்று மற்றனுக்கு ஆவது என்ற அந்த சொல் விழுக்காடுகள் இவருடைய பாடலில் பயின்று வருவதை பார்க்கிறோம். கும்பரார் தம் பராபரா போற்றி, தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்ட பரனாய் இருக்கிற இறைவனே உனக்கு வணக்கம். யாரினும் கடையனாயினேன் போற்றி, நான் எல்லோருக்கும் கடையனாயிருக்கிறேன், நான் உனக்கு வணக்கம் செல்கிறேன் பெருமானே. என் பெரும் கருணையாளனே, எனக்கு பெருங்கருணை செய்த பெருமானே போற்றி, என்னை நின் அடியனாக்கினாய், என்னையும் உனக்கு அடியனாக்கி கொண்டாய் பெருமானே போற்றி, ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி, உலக தோற்றத்திற்கு ஆதியாகவும் இந்த உலகம் அழிவதற்கு முடிவாகவும் நீ இருக்கிற. ஆதியும் அந்தமுமானாய் என்றால் இறைவனுக்கு ஆதியோ அந்தமோ கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்துக்கு ஆதியும் அந்தமும், அந்த உலகத்துக்கு அவன் ஆதியாக முதலாயிருந்து படைத்தான், அதே உலகத்துக்கு அவன் அந்தமாக இருந்து அழிக்கவும் செய்கின்றவன் ஆகிறார். அப்படிப்பட்ட பெருமானே போற்றி, அப்பனே போற்றி, என் தந்தையே உனக்கு வணக்கம். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே, அகம் நக அள்ளூரு தேன் ஒப்பனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய், உனை பருக நின்றதோர் துப்பனே, சுடர் முடியனே துணியாளனே, தொழும்பாளர் எப்பினில் வைப்பனே, என வைப்பதோ கொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. அப்பனே தந்தையே எனக்கு அமுதனே, அமுதம் போல இருக்கிறவனே ஆனந்தனே, பேரானந்தத்தை தரக்கூடியவனே, அகம் நக அள்ளூரு தேப்பனே, என் உள்ளத்தில் இருந்து ஊறி வரும்படியாக, அள்ளூறுதல் என்றால் உள்ளிருந்து ஊறி வரும்படியாக, தேன் தேன் போன்றவனே, உனக்கு உரிய அன்பரில் உரியனாய், உனக்குரிய அன்பர்களுக்கு இதற்கு முன்னே எத்தனையோ அடியார்கள் வந்து அடைந்தார்கள், அந்த அன்பர்களில் நானும் உரியனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாத, உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே, உன்னையும் நான் பருகும்படியாக எனக்கு கிடைத்த உப்பா உணவானவனே. துப்பு என்றால் துப்பாக்கு பாய துப்பாக்கி, எட்டு உண்பாக்கு உண்பதற்குரிய உணவாக ஆக்கி என்று சொல்லுவார் வள்ளுவர். அதே போல துப்பன் என்றால் உண்ணுகின்ற உணவுப் பொருளாக இருக்கிற பெருமானே. உரியனாய் உனை பருக நின்றதோர், உன்னை குடிப்பதற்கு உரியவனாக நிலைத்திருக்கிற துப்பனே, உணவுப் பொருளாயிருப்பவனே, உண்ணுகின்ற பொருளை கூட இறைவனாக காண வேண்டும் என்பது உரிய உண்மையான அடியார்களுடைய பக்தி. ஆழ்வார்களில் நம்ம ஆழ்வார், அவர் வெற்றிலை பார்க்கிறார், குடிக்கிற தண்ணீரை பார்க்கிறார், எல்லாம் திருமாலாக இருக்கிறார். உண்ணும் தின்னும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் கண்ணன் பெறுமா என்று அவர் பாடுகிறார். அதனால இவர் துப்பனே என்று இவரும் அந்த கருத்திலே ஒத்து வருகிறார். சுடர் முடியனே ஒளிவிடுகின்ற கிரீடத்தை தேவனே, துணையாளனே எனக்கு துணையாக இருக்கிற பெருமானே, தொழும்பாளன் எப்பினில் வைப்பானே, அடியார்களுக்கு துன்பம் பெறுகிற காலத்தில் அவர்களுக்கென்று சேர்த்து வைக்கப்பட்ட சேமிப்பொருளாயிருப்பவனே, என்னை வைப்பதோ தோலாய் நைய நைய, என்னை வைப்பதோ, நான் வருத்தும்படி என்னை இந்த உலகத்துல இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து விட்டு விடலாமா? வையகத்து நைய, இந்த உலகத்திலே நான் வருந்த, என்னை இந்த உலகத்தில் வைக்கலாமோ சொல்லாய் எங்கள் மன்னனே என்று கேட்கிறேன். மன்ன எம்பிரான் வருக, மன்ன அரசனே, நிலைவேருடையவனே என்கிற மன்னுதல் என்றால் நிலை, இறைவன் அடியாப்பொருள், அவனை நிலைத்தவன் என்ற கருத்திலே பல இடத்திலே சொல்லுவார். மன்ன எம்பிரான் வருக, எம்பெருமானே நீ வருக, என்னை வருக, என் வருக என்று என்னை சொல், நீ கைலாயத்தில் இருந்து கொண்டு பூலகத்தில் இருக்கிற என்னை பார்த்து நீ வாப்பா கைலாயத்துக்கு வா என்று என்னை அங்கிருந்தே கூப்பிடு. வருக என்னை வருக என்று நீ கூவி அழைப்பாய், மாலும் நான் முகத்தொருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்கனை மாலும் திருமாலை காட்டிலும் நான் முகத்தொருவன் நான்கு முகத்தை உடைய பிரம்மனை காட்டிலும் யாரினும் இன்னும் மற்றவர்களை காட்டிலும் முன்ன அவர்களுக்கு முன்னே வரும்படியாக வருக என்கனை என்னை வருக என்று நீ சொல். முழுவதும் யாவையும் இறுதியா இறுதி உற்ற நாள் முழு பொருளும் எல்லா பொருளுமே இறுதியாக அழிந்து போகிற மகாசங்கார காலத்தில் பின்ன அவற்றுக்கும் பின்னாக நீ மட்டும் தங்கியிருக்கிற பெருமானி வருக என்னை என்னை பார்த்து வருக என் வருக என்று சொல். பன்ன எம்பிரான் வருக என்னை எம்பிரானே வருக என்று பன்ன திரும்பி திரும்பி சொல். என்னை வா வா வா என்று கூப்பிடு. பாவநாசனின் சீர்கள் பாடவே பாவத்தை அழிப்பவனே உன்னுடைய சிறப்பை நான் பாட வேண்டும் என்னை கைலாயத்துக்கு வருக என்று அழைத்துக் கொள் என்று கேட்கிற. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே நின்னையே போற்றி பாட வேண்டும். இறைவனே நான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பாடக்கூடாது இறைவனைத்தான் பாட வேண்டும். இதை சுந்தருடைய பாடு நமக்கு நினைவரும். தம்மையே புகழ்ந்து செய்வேலும் சார்பிலும் தொண்டர் தரியலா பொய்மையாளரை பாடாதே பொய்யாளரை பாடாதீர்கள் புகழுரை பாடுங்கள் என்று எப்படி நமக்கு இறைவ சிந்தனையை ஊட்டுகிறாரோ சுந்தரர் அதுபோல இவரும் சொல்லுகிறார் நின்னையே நான் பாட வேண்டும். பாடி நைந்து நைந்து உருகி நிற்கு நிற்கு ஆட வேண்டும். அப்படி பாடி மனம் நெய்ந்து நசுங்கி அப்படியே குழைந்து குழைந்து உருக்கம் எடுக்க வேண்டும். உருகி போனும் தண்ணியா ஓடணும் நெக்கு நெக்கு அப்படியே தூள் தூளாக போனும். அதன் பிறகு உன் முன்னே இருந்து நான் கூத்தாடுவேன் ஆனந்த பரவசம் அடையவேன். ஆட வேண்டும் நான் போற்றி உனக்கு வணக்கம் அம்பலத்து ஆடு மின்கடல் போது நாயினேன் அம்பலத்திலே ஆடுகின்ற உன் கடலை கடல் போது நாயினேன் கூட வேண்டும் அம்பலத்தாடும் அம்பலத்தில் ஆடுகின்ற உன்னுடைய திருவடியிலே நான் கூட வேண்டும் நான் அந்த திருவடி பெயரை பெற வேண்டும் என்று வேண்டுகிறார். போற்றி இப்புழு கூடுக்கு என போற்றி இந்த புழுக்களை உற்பத்தி செய்கிற இந்த மாம்ச பிண்டமாயிருக்கிற இந்த உடம்பை நீக்கு எனக்கு சுத்த உடம்பு தருக வேண்டும் என்று கேட்கிற. பொய்யலாம் வீழ வேண்டும் நான் பொய்யாயிருக்கிற மாயாஜாலமாகிய இந்த உலகத்தை விட்டு நான் நீங்க வேண்டும். வீடுதன் தருளு போற்றி உன்னுடைய மோட்சத்தை எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை எனக்கு கொடுக்கும். நின் மெய்யர் மெய்யனே உன் அடியா உண்மையாளனுக்கு உண்மையாக இருக்கிற பெருமானே நானும் உனக்கு ஒரு உரியவன் என்று சொல்லி எனக்கு வீடு தர வேண்டும் என்பதாக இந்த திருச்சதகத்திலே இறுதியாக கேட்டுக்கொள்கிறார் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
1: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான் முருகநாயனார் புராணம் பகுதி ஒன்று. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சந்தன வேரும் காரையில் புரடும் தன்மையில் பேடியும் கரியின் தந்தமா தரடப்புடைகளும் பவளப்புடைகளும் சுமந்து கொண்டு உந்தி மந்திரி வாழி வடகரை முல்லை வாயிலாய் மாசிராமணியே பந்தனை கெடுத்தியன் படுகுயே கழையாய் பாசுபதா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மையே கண்டதில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருவே வண்ணப்பளித்து என்னையே வாமென்ற வான் கருணே சுண்ண பொன்னீற்றே சென்று ஊதாய் போத்துங்கே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்தையுடே பாதிப்பான் போனாரே போகமா புறகால காம புறாந்தகன் சேலம் கயலோ கிடைக்கும் நீர் திருவாவடு துறை வேந்தனு ஆடுமதற்கே முதலுமா அறிந்தோ அறிவை பொய்யாததே சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கன்மாரெங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கே குழாம் குழாமானின்று கூட்டான் ஆவிக்க அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்தில் அப்புறத்தானுக்கே பலாண்டு கூறுமே மதிவழரே சடை முடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் துய சொல்மலரே பொதிநலன் நுகர்தரே புனிதர் பேரவையே விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே பொழித்த புகழிகள் போம் கடல் போற்றி ஆணிமிசையே கல்மீதத்தில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றியே கூடிமடி திருவாத ஊர திருத்தாள் போற்றியே துணைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணே குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறார் ஞான நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாரணிகள் சமவாத முதலியவும் குறித்திட உதயமாந்த பாலனிகள் வெட்டி மறைத்த சிவஞான யோகி மதம் பணிந்து வாழ்வாம் திருத்தம்.

செல்லாமல் அன்னை ஸ்ரீ கொடியடி நாயகி அன்பின் சமேத தந்தை ஸ்ரீ மாசுகாமணீஸ்வர பெருமான் பொன்னார் திருவடி மரப்பே அடியின் மனமொழி மேற்காலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையை குறிக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி நம்புகிறேன். சிவதிருப்பையாலே நமது பெரிய புராண தொடர் சிந்தனை இந்த புனிதமான சன்னிதியிலே இந்த புனிதமான வேலையிலே தொடங்கி இருக்கிறது. கடந்த பல வாரங்களாக அருவான்மை பெரியவர்களே சேக்கிழார் பெருமான் திருவாக்கின்படி அவருடைய சரித பகுதிகளை நாம் இந்த மேடையிலே சிந்தித்து வருகிறோம். சென்ற சிந்தனை உங்களுக்கு நினைவிருக்கலாம். நமது நாயன்மார்களிலே மூர்த்தி நாயனார் என்ற நாயனார் மதுரையம்பதியிலே திரு அவதாரம் செய்து உண்மையால் உலகாண்ட மூர்த்தி என்று சுந்தர பெருமானால் பாடி பரவப்படுகின்ற நாயனார் புகழையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். இன்று நாம் அடுத்த அற்புதமான சிந்தனை முருகநாயனார் புராணம் என்பது பற்றியாம். முருகநாயனார் என்ற நாயனாருடைய அற்புத தொண்டினை நாம் இங்கே சேக்கிழார் பெருமான் திருவடி மலர்களை துணையாக கொண்டு சிந்திக்க இங்கே தலைப்படுவோமா. முருகநாயனாருடைய அருமையான வாழ்க்கை சைவ மக்கள் எல்லாம் ஒரு நாளும் மனமாவல் இடத்திலே பதிய வைக்க வேண்டிய வாழ்க்கையாகும். ஏனென்றால் அந்த நாயனாருடைய வாழ்விலே பல அரிய செய்திகள் துணி கிடக்கின்றன. அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் உயர்ந்த லட்சியம். அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த பெருமக்கள் நமது திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கர சுவாமிகளும் சிறுத்தொண்ட நாயனாரும் திரு நீலநக்க நாயனாரும் திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் இவர்களெல்லாம் நம்முடைய சுவாமிகளோடு சமகாலத்திலே வாழ்ந்துள்ளார். ஆகவே அவருடைய பெருமை இன்னும் நமக்கு உலகத்திலே உள்ளத்திலே அதிகமாக இடம்பெற வேண்டிய நிலையில் இந்த நாயனாருடைய மற்றொரு சிறப்பு தேவாரத்திலே இந்த நாயனார் புகழை திருஞான சுவாமிகள் பாடியிருக்கிறார். இவ்வாறு தேவார திருமொழிகளிலே அடியார் பெருமக்களுடைய திருநாமம் வருவது ரொம்ப அபூர்வம் அரிது. எல்லாரையும் பாடமாட்டார்கள் சிவபெருமானை தவிர அது அருளாளர். இந்த மாதிரி நாயன்மார்களை தன்னுடைய தேவாரத்திலே குறிப்பிடுவார்களானால் அது நாயன்மார்களை பெருமையில் அவர்கள் திருஞான சுந்தர சுவாமிகள் முருகநாயனாருடைய அற்புதமான புனித தொண்டினை தன்னுடைய புனித வாக்கினாலே பாடுகிறார். அத்தகைய சிறப்புடைய நாயனார் முருகநாயனார். இந்த நாயனார் செய்த அருளியார் அருமைப்பாடு அரிய தொண்டு என்ன என்பதை நாம் காணியிருக்கோம். அதற்கு முன்னதாக இந்த நாயனாரை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்த ஆரம்பிய நம்பிகளாகிய சுந்தர பெருமான் இப்பெருமானுடைய திருவடி மலர்களை எவ்வாறு வணங்குகிறார் என்பதை கண்டு அதன் பின்னர் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு நாம் செல்லலாம். எனவே சுந்தரமுத்து சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில மூன்றாவது அந்த தொகை பாடலிலே இடம்பெறுகின்ற வகையிலே நாயனாரை புகழ்ந்து பாராட்டி அடியே நின்று அவருக்கு தன்னுடைய மனம் கழிசிந்த வணக்கத்தை செலுத்துகிறார். அதை நாம் காணலாம். சம்பரம் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியாக்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடாலிருக்க வெகுண்டி எழுந்த தாதையை மடிவினால் எழுந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அழையே பார்வதி மதையே முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் ஒருவரில் இரண்டு நாயனாரை சுவாமி வணங்குகிறேன். முருகனுக்கும் அடியேன் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் முருகநாயனாருடைய திருப்படிகளை வணங்குகிறார் சுந்தரபெருமான். என்ன காரணம் அவர் என்ன தொண்டு செய்தார் என்றால் சிவபெருமானுடைய திருவுலத்துக்கு ரொம்ப விருப்பமான தொண்டாகிய மலர் தொண்டு செய்தார். சுவாமிக்கு மலர் சாத்தியதுல மன்னர் அவர் மலர் மலர்னா அவர் தான் மலர் மன எல்லாரும் மலர் மனம் பெற வேண்டும். மலர் சாத்தி சுவாமிக்கு வழிபாடு செய்த பெரிய உத்தமன். நம்முடைய சிவபூஜையில சிவாறு வழிபாட்டுல முக்கியமான ஒரு அங்கம் மலர் சாத்தி. பூக்களை சாத்தி என் பெருமான் திருப்பதிகளை வணங்கினார். பெரும்புலர் காலை மூழ்கி
பித்திற்கு பத்தராகி ஆளும்போடு மலர்கள் கொண்டங்கு ஆபத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்கு தூக்கம் விடுகினார் இடவல்லார்க்கு. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அரும்புடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்தது அப்பர் பெருமாள் மலர் வழிபாட்டுக்கு கோடிட்டு காட்டுகின்ற ஒரு தேவாரம் இருக்கிறார். இன்னொரு இடத்துல நம்மை எல்லாம் பார்த்து நெருப்பிலே கொடுத்த மலர்கள் ஒரு மலர் இட்டுக் கொள்வன பூகுல நீருல கற்றுக்கொள்வன வாயுல நாகுல கற்றை செஞ்சடையார் உலகம் யாகுணோ எற்றுக்கோ நமனால் முனி உண்பதே. எதுக்கு டென்ஷனா இருக்கேன், எதுக்கு டென்ஷன் தேவையில்லை. சுவாமியுடைய அருள் தான் கவலைப்படுறாங்க. அந்த அருளுக்கு ரொம்ப எளிதான வழி இருக்கு. இட்டுக் கொள்வன பூவுல நீருல சாமி பூஜை பண்றதுக்கு நிறைய பூக்கள் பூத்து கிடக்கு. மழை போட்டு நுழைக்கிட்டு தண்ணீர் நிறைய கிடக்கு. என்ன பார்த்தாலும் தமிழ்நாடு கூட தனியா அந்த தண்ணீர் அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணீரும் அழகாக அலங்காரம் பண்றதுக்கு பூவும் அர்ச்சனை பண்றது பூ இருக்கும்போது என்ன கவலை. இட்டுக் கொள்வன பூவுல நீருல கற்றுக் கொள்வன வாயுல நாகுல. அருமையா ஒரு தேவாரத்தை படிக்கிறதுக்கு சுவாமி நல்ல அருமையா வாயும் அந்த வாய்ப்புள்ள ஒரு முதல் நாக்கு அதையும் கொடுத்திருக்கிறார். அந்த நாக்கு இல்லைன்னா சொல்லி வாய் மத்திய இருந்தா உடுக்கி விட்டுட்டாங்க அவ்வளவு. அந்த நாக்கு இருக்கிறதா பேச முடியும். நேற்று நான் பார்த்தோமே சக்தி நாயனார் நாக்கு அப்படி வெளியே பிடிச்சு எழுந்து அறிந்தவளவா அந்த நாக்கு தான் நன்மையும் பேசும் தீமையும். ஆகவே நன்மையான திருமுறை பாடல்களை பாடுங்க பற்றி செஞ்சடையான் அருள்மறைப்பான். இது கவலைப்படுறீங்க அப்படி பெருமா இன்னொரு சொல்ற. அதே போல அருளாளர்கள் எல்லாம் பூவினுடைய மகிமையை பல இடங்கள் சேர்த்து முருகநாயனார் அதை பெரிய பெரிய தொண்டினை செய்தார். அவர் வாழ்ந்தவருடைய அவதாரம் செய்த ஸ்தலம் இது. அது ஒரு சிறப்பு. அந்த சிறப்பை இப்பொழுது சுவாமிகள் சேர்த்தார் பெருமான் பாய் திருமாவினாரே கேட்போமே. தாதி சூழும் குழல் மலையாள் தணிக்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்புபதி சோதி சூழும் மணி மௌனி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடஞ்சோதி பொய்கை சூழும் பூம்புகலூர் திருப்பாளர் அமைய அமைப்ப சிக்கி சுப்பிரமணியார் சொல்ற இந்த திருப்பாளர சூழும் சூழும்னு ஆளிடறோம். பூக்கட்டுவாங்க அந்த பூவை சுத்தி சுத்தி சுழ்ந்து சூழ்ந்திருப்பாங்க சூழ்ந்து அப்படியே சூழ்ந்து சூழ்ந்து ஒவ்வொரு பூவா இடம் இருக்கு சுத்தி சுத்தி சூழ்ந்து அந்த சூழல் என்ற தொழில் மண்டலமாக அமைவுதான் மாலை. ஆகவே முதல் எடுத்தோடனே நாயனார் அருமையான பூக்களை சூழ்ந்து சூழ்ந்து சூழ்ந்து கட்டுகிறார் என்பதற்கு நினைவூட்டுகிற வகையில சூழும் சூழ்ந்து ஆறு இடம் இருக்கு. அதே போல ஒவ்வொரு ஒரு வரியிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு சீ இருக்கு. ஆறு சி தாது சூழும் குழல் மறையா தவிர்க்கை அப்படின்னு ஆறு சி. சேக்கரார் பெருமான் குறிப்பாக முருகநாயனார் திருப்புகலூர் பட்டமானேஸ்வரர் பெருமானுக்கு ஆறு காலத்துக்கும் சாத்திரத்துக்கு ஆறு வகையான மாலைகளை கிட்டார். ஆறு வகையான மாலை ஆறு காலத்துக்குரிய மாலை இதெல்லாம் நினைவூட்டு முதல் பாட்டு வந்துருச்சு. இந்த சேக்கரார் பெருமானின் திருவிழி நயம் எல்லாரும் கிடைக்கும். பெரிய சொல்றது நமக்கு தெரியும் சூழும் சூழும் தாது சூழும் குழல் மலையா அம்மா உமாதேவியருடைய அருமையான பொந்தல் தாதுக்கு நிறைந்த பூக்கள் சூழ்ந்திருக்குதான். அந்த அம்மையாருடைய திருக்கரமானது ஏகம்பநாத பெருமானை சூழ்ந்துதான். கம்பாநேஜி வரும்போது அம்மா அம்மாவுடைய கை சாமி சொல்ல மரக்கை சூழும் திருமேனி அவர் மீது சூழும் புறக்கற்றை வேணி அழகான ஜடாபாரத்துவர் தனி சுத்த புறக்கற்றை சூழ்கிறார். அவர் விரும்புகின்ற ஒரு சடம் தான் சோதிசோழும் மணிமகுலி சோழர். சோழர்களுக்கு அந்த மணிமகுடம் இருக்கிறதே கிரீடம்.
அந்த கிரீடத்துல மாணிக்கங்கள் ஜோதி சூழ் நிற்கிறது. அந்த பொன்னி நாட்டினுடைய அதிபதிகளாக சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே வளவர்கள். அவர்களுடைய அருமையான நீதியை காட்டக்கூடிய தடம் சோலை சூழ்வது, பொய்கை சூழ்வது பூம்புகளூர். பூம்புகளூர் கோயிலுக்கு இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்களா, நடுவே கோயில் சுத்தி வர அகடி ஒரு படிதான் போக முடியும், மீதி மூன்று பாகமும் அகடிதான். அந்த பொய்கை சூழும் பூம்புகளூர் அன்றைக்கு சொல்றது இன்றைக்கு இருக்கிறது. பொய்கை சூழ்கிறதா பூம்புகளூர், அந்த மாதிரி அமைப்பு எந்த கோயிலும் கிடையாது. ஒருவாரத்தில் சுத்தி ரொம்ப சுத்தி இருந்தோம், சாக்கடை தான் பிடிக்கும் ஒரு கோயில சுத்தி சாக்கடை தான். ஒரு மோசமா இருக்கும் ஒரு மாதிரி பண்ணும். அன்றே அருமையாக தடாகங்கள் குளங்கள் எல்லாம் கோயிலை சுத்தி வச்சிருந்தான். பூம்புகளூர் அற்புதமா நமக்குதான் சரணாகதி கொடுத்து புகலிடம் சொல்லக்கூடிய ஒரு இடம் பூம்புகள். அப்பர் பெருமான் சிவபெருமான் திருமணியிலே சித்திர சதயத்தில கலந்து கொண்ட ஒரு அருமையான சரம் பூம்புகள். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனி என்று அப்பர் பெருமான் அற்புதமா சுருக்கமா பாடுவார். நிறைவு திருத்தாண்டத்தை அங்கே அறிவு செய்கிறார்.